0: சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அதே பூம்புகளும் எம்பெருமான் புகழையெல்லாம் பாடி பரவிக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பூம்புகளவர்கள்தானே சுந்தரம சுவாமி இரவு சுவாமி தரிசனம் விட்டு கோயிலுக்கு வெளியே வந்து படுக்கிறார். படுக்கிறது தலாணியம், தலாணியனமே அது என்ன செய்யறது? அந்த தலாணிக்கு பேர ரெண்டு செங்கல், ரெண்டு செங்கல் தலைக்கு வச்சுக்கிறது ஒரு துண்டப்பம். கம்பெனி உத்தரத்துக்கு வசந்தோற்சவத்தை கொண்டாடுவதற்கு பணம் வேணும். அவரோ சுவாமிகிட்ட முறையிட்டு தன்மையை புரிஞ்சு இச்சை பேசின மாதிரி பரவி அப்படியே தூய் கொண்டார். காலையில தூக்கி பார்த்தா செங்கல் தங்க கட்டிய மாதிரி அந்த ஸ்தலத்துடைய பெருமை. அதே போல திருவாரூர் உற்சவம் அருமையா திருவாரூர் நடக்கிற விஷயத்த அப்பர் பெருமான் சொன்னோட முத்திவிதான மணிப்பொருக்கவன் முறையாளே என்று அந்த திருவாரூர் உற்சவத்தில் திருவாரூர்ல திருவாதிர திருநாள் நடக்கிற விஷயத்தை அருமையா தேவாரத்தில் சொன்னோன்னு எல்லாம் சந்தர்ப்பமாக இப்படி மூன்று பெருமக்களும் அந்த ஊற்றம் வாழ்ந்திருக்கிறார். எங்க முருகனானார் திருமணத்தில் மனதிராயி முருகனானார் ஒரு அற்புதமான திருமணம். அந்த திருமணத்தில ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கர சுவாமிகள் வாழ்ந்திருக்கிறார். பல காலம் அவரோடு இருந்து அங்கே திருவிழந்து செய்து சுவாமிக்கு பாடலாம் பாடி அடியார்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண ஒரு அற்புத இடம் பூம்புகழ். இவ்வளவு சிறப்புடையது. அந்த ஊர்ல தானே சுவாமிகள் அவதாரம் செய்கிறார். எங்கு பார்த்தாலும் தேனும் அருமையான பூக்களும் அங்கே பொழிந்து தள்ளுகின்றன. அங்கே அந்த அற்புதமான ஊர்ல ரெண்டு இடத்துல கண்ணீர் வருதான், ரெண்டு இடத்துல கண்ணீராவணி. இதெல்லாம் ஒரு இடம் மண்டு பாட புனல் தடர்த்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன கொண்ட வாச முகையகிழ்ந்த குடிர்கள் பங்கையங்களே அல்ல. தாமரப்பூவ வண்டுகள் சுத்தி முகிக்கும் போது அந்த மொட்டு அப்படியே உடைஞ்சி உள்ளே இருக்கிற தேவை தாமர கண்ணீருடைய மாதிரி ஒடி வண்டுகளுடைய பாட்டை கட்டு அப்படியே உருகிச்சான். தாமர வண்டியுடைய பாட்டை கேட்டு உருகி அந்த கண்ணீராகிய தேன அது தாமரை புரிகிறது. இது ஒரு இடத்துல கண்ணீர் இன்னொரு இடத்துல பார்ப்போம். அன்னர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக திருப்பாட்டின் அமுதம் பெருக செவி மடுக்கும் தொண்டரு பதன பங்கயம் துடித்த கண்ணீர் அருபுமான் தொண்டர்கள் திருமுகம் தாமரை போற அடியார் பெருமக்கள் முகமெல்லாம் தாமரை மாதிரி அதுலயும் கண்ணீரா என்ன காரணம்? அவர்கள் அமுதம் செய்யப்படுத்தார். பரமேஸ்வரனுடைய புகழை பாடுகின்ற திருமுறை பாடல்களை செய்யப்படுத்த உடனே கண்ணீர் அப்படிங்கிற சில போது அவர் பாடும் போது கேட்கறவங்களுக்கு அப்படியே உருக்கமா அப்படியே திருமணம் பாடுறாங்க. பாடுறவங்களும் கண்ணீர் வர என்ன அவர் தொட்டி அவர் சங்கரம் இல்ல பாடலிங்க அவரு கொஞ்சம் தான் முறையாக பயிற்சி பெறல. ஆனாலும் 30 வருஷம் 32 வருஷம் ஆன சங்கரம் இல்ல செய்முறை பணியாற்ற சமையல போய் பாடினாலும் அழுது கடைசி வந்து பாட்டு அவருக்கு ரிட்டையர் ஆனவுடனே நம்ம பொம்மை மாசத்துல இருந்து கமிஷனருக்கும் மந்திரிக்கும் ஒரு தவறு எழுதி இன்னொன்று 2 வருஷம் அவருக்கு பணியை நீட்டிப்பு செய்யணும். அப்படி 3 தடவை அவருக்கு 3 வருஷம் காலம் பணியை நீட்டிப்பு வாங்கி கொடுக்கணும் பாடுவேன். உருகணும், தான் உருகணும் மற்றவங்க இல்ல உங்களுக்கு செய்ய நீங்க செய்த புண்ணியம் எத்தனை ஒரு வளர்க்கிற அருமையான பாடுவார். சங்கரங்கோயில மேடையில ஒரு 2 மணி நேரம் பாடினார். அங்க வந்திருக்க அந்த உருக்கம் அவ்வாறு அந்த உருக்கமாக திருப்பாட்டின் அமுதத்தை பாட பாட செவி மடுக்கின்ற தொடர்புடைய பதன அந்த பதனமாக பங்கேயமாக தாமரப்பூல இருந்து கண்ணீராக அப்படி 2 இடத்துல கண்ணீரை காட்டுகிறார். இவ்வாறு அற்புதமான வளமுடைய நாடு அந்த நகரம் பூம்புகழ். அந்த ஊர்ல ஒரு பெருந்தகையா ஆன பெருமை மரம் சிறந்த அந்தன் புகழூர் அது தண்ணி மான மறையோர் குல மரபில் வந்தார் மறையோர் மரபில் வந்தார்
1: மறையோர் குல மரபின் வந்தார் முந்தை மறை முதல்வர் ஞான வரம்பில் தலை நின்றார் முந்தை முதல்வர் ஞான வரம்பின் தலை நின்றார் நாகம் புனைவார் சேவடிக்கு ஊனமின்றி நிறை அன்பால்

ஒவ்வொரு சொல்லும் ஷெட்ரார் பெருமானை உருவாக்குற ஒவ்வொரு சொல்லும் ஆழமான பொறுமொழி. அலங்காரத்துக்கு பாட்டு எழுத மாட்டேன், அலங்காரத்துக்காக நான் பாட்டு எழுத போய் கவிஞர்கள் ரொம்ப பெருத்துப்பேன். நாடா போனானா ஒரு பாட்டு வந்து வாடா போறாங்க ஒரு பாட்டு உடனே ஆகா என்ன பண்ணி கையில கேட்டு சிரிக்கிறவங்க ஆடுதாங்க பாடுதாங்க. இந்த மாதிரி கொச்ச பாட்டு தான் கேட்டு சேர்க்கிறார் பெருமாள் திருவாக்கில் பாருங்க. அப்படம் ஞான பரம்பின் தலை நின்றான் மூல முதல்வராகிய சிவருமான் காட்டிய சிவஞான மரபுல அந்த பரம்புல தலையில் தலைமைப்படுத்தி நிற்கிறானான் நாயனா. மலையோர் குழந்தையை குளத்திலே வந்து உதித்த நாயகர் நாகம் குறைவார் சேவடிக்கு நாகத்தை அணிந்திருக்கிறாரே பரமேஸ்வரர். அவருடைய சேவடிக்கல ஊரமின்றி நிறை அன்பார் அன்பு நிறை அன்பு ஊனமின்றி நிறை கொஞ்சம் கூட மாசு மறி இல்லாத கழகம் இல்லாத நாமெல்லாம் பிறட்ட அன்பு செலுத்தணும்னா ஏதோ சம்திங் வாங்குறதுக்காக அன்பு செலுத்தணும். உங்க மாதிரி உண்டா உங்க பையன் கிடைச்சிச்சா தெரியுங்க ஊனமின்றி அந்த அன்பு நிறை அன்பா உருகு மனத்தார் அவர் பெயர் தான் திருநாமம் தான் முருகனா. முருகன் பெருமான் பெயர் பார்த்தீங்கன்னா இவருக்கு அமைஞ்சிருக்கு முருகன் அழகின முருகன். சைவ மக்கள் சிலர் முருகனை கொண்டாடுறாங்க. அப்ப இவங்க அந்த காலத்துல இருந்தாலும் முருகன் நேரத்துல பேர் கூடாது. இது முருகனை கும்பிடக்கூடாது, நம்ம சுவர்மான மக்கள் கும்பிட்டாலும் முருகனை கும்பிடக்கூடாது, பிள்ளையார கும்பிடக்கூடாது. அப்ப எத்தனை கூட்டம் அழைந்தீங்க தமிழ்நாட்டுல சென்னையில அப்படி ஒரு கூட்டம் இருக்கு முருகனை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விநாயகரை கும்பிடாதேன்னு சொல்ல கூட்டம் இருக்கு. நாயனார் திருநாமம் முருகனார் வச்சிருக்குது, அப்ப அதை உணர வேண்டாமா? முருகப்பெருமான் சுவர்மானின் பேர் இல்லை, அது மனதில் இல்லை. எனவே முருகப்பெருமான் சன்னிதியில போய் தேவாரம் படிக்கலாம், என்ன தப்பு? முருகப்பெருமான் சன்னிதி தேவாரத்தில் நிறைய படிக்கலாம். அந்த முருகனார் பேரை இந்த முருகனார் பெற்றிருக்கிறார். அவர் வேத சிவாகமங்கள்ல நல்ல உயர்ந்த பாண்டித்யமுடைய அவர் என்ன பணி செய்யறார் இவ்வளவு படிச்சு அதனால என்ன பணி செய்யறா பாருங்க. அடைமேல் அளவன் துயில்மர அரண் சிங்கமல மயற்கயற்கள் மடைமேல் உகழும் திருப்புகழோ மணிவாழும் தன்மையரே விழைமேல் வருவார்க்கு ஆளான மெய்மை தவத்தால் அவர் கற்றை சடைமேல் அணிய

0: பரமேஸ்வரன் திருமுறை சாத்திரத்துக்கு அழகான உயர்ந்த பூக்களால் மாலை கட்டி வழிபாடு செய்து மகிழ்கிறார். பெருமானுக்கு மாலை பூக்கினாயினார் சந்தன கழகமா சாமி தருகிறார். அவருக்கு அந்த நிச்சயம் அவருக்கு இளங்குடி மாறனான அடியாளருக்கா அமைதி படைக்கும் ஏற்பகிறானா இல்லையே என்றாங்க பேர் கொடுத்தார். முருகனாயனார் பரமேஸ்வருடைய திருமேனியை அலங்காரம் பண்றதுக்கு அற்புதமான மாலை. அந்த மாலைக்கு பூ போய் எப்படி வாங்கினாரு? நம்ம என்ன செய்யறோம்? இடை அங்க அடையாளம் போட்டோம்னா இடையை போது அந்த பூக்கள் எப்படியெல்லாம் அவங்க காலில் பண்ணிக்கணும். அந்த அநியாயத்தை பார்த்தா சாமி சாத்திய ஏழை எடுக்கிற போது அந்த அழுக்கு வேட்டிட்டு தான் அந்த பூ வாங்கி கொண்டு வரேன். இங்க பக்கத்தில் அதை கொண்டாந்து கொட்டோம்னா வாயிலுக்கு ஒரு துப்பு இந்த மரத்தடி காணாது. இந்த தண்ணியை வாங்கிக்கோ அவங்க ஒரு துப்பு துப்பு. அதுக்கப்புறம் கையில அந்த கிலோ ஃப்ரெஷ்ஷா பீடி ஒரு பீடியை கட்டி கட்டிட்டே அந்த மாலையை கட்டி நீ குரோஷா வாங்க எல்லாரும் வாங்க மலை வாங்க. அந்த பீடி வாசனையோடு கடந்த அந்த மலரை கொண்டு போய் சாமி சாத்தின நன்றியை சொல்றேன். அந்தந்த பீடி வாசனையெல்லாம் அவன் மேல படணுமா? இப்படிலாம் அவர் வரைக்கும் சாமி சாத்தக்கூடாது என்பது அழகா வாழ்க்கையில வாழ்ந்துட்டார். எப்படி பூ பறிக்கணும், எப்படி கட்டணும்? புலரின் புலரும் பொடியின் முன்னெழுந்து புனித நீரில் மூழ்கி போய் மலரும் செவி தம்பெருமான் முடிமேல் வாழ்கிறார். மதி உணவு மருந்து முருகு உயிர்க்க நகைக்கும் பதத்தின் உடன் பறித்த அழகின் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடைகளில் அமைப்பார். அந்த பூக்களில் வெவ்வேறு கூடை வச்சிருக்கார். அந்த கூடை எப்படி பண்றது? பூ கூடை. பூ என்று சொன்னார் அழகுனர் அழகான கூடை. நம்ம ஒரே பிளாஸ்டிக் கூடை அது காய்கறியை வாங்குறதுக்காக தான். இன்னும் சில பேருக்கு சனிக்கிழமை எங்கே போவோம் வந்து கூட அதெல்லாம் வாங்குறதுக்காக தான். அதில் போய் பூ கொண்டதான் என் அர்த்தம். அதுக்கு தனியாட்டமையா பூங்குடை கோர பூங்குடை அழகா சொல்ற அழகு மிக்க பூங்குடை தனித்தனியா அடிச்சுப்பூ தனியா மல்லிகைப்பூ தனியா ரோஜாப்பூ தனியா தனித்தனி கூடை எப்ப போகிறது? புலரும் பொழுதில் முன்னெழுந்து சூரிய உதயம் அஞ்சு நாளைக்கு முன்னால படுத்து விட்டு எழுந்தனும். நான் நினைக்கிறேன் அதிகாக இருந்துச்சு பூ பறிக்க போறதுக்கு முன்னதா புனித நீரில் மூழ்கி போய் அது முக்கியம். குளிச்ச பிறகுதான் பூ பறிக்கணும். குளிக்காம பூ பறிச்சுட்டு நான் பூவை குளிப்பாட்டிருந்தேன். எங்க பக்கத்துல நான் குளிக்கல பூ பறிச்சுட்டேன் அந்த பூவை குளிப்பாட்டிருந்தேன். இதான் குளிக்காத பூவை குளிச்சதை பறிக்கிறத விட குளிக்காத அந்த பூவை குளிப்பாட்டுறது புலரும் பொழுதில் முன்னெழுந்து புனித நீரின் மூழ்கி போல் மலரும் செல்வி தம்பெருமான். அது அப்படி சாத்தும் போது கழிக்கும் போது முட்டா இருக்கணும். பெருமான் திருவுருவ சாத்தும் போது மலரும் அந்த பருவத்தில் புக்கார் அது பரிசுதான் சாமி. ஏன் அப்படி செய்யணும்? செடியில வச்சு மறந்துச்சு சொன்னா வண்டிகள் அந்த தேவை புரிஞ்சு எச்சிய அந்த பூக்களை எச்சிலாக்கணுமா? அதனால மிக அருமையாக தேவாரத்திலே ஒரு இடத்துல போகுது மரபுரை துட்டி உண்ணாராங்க அந்த தேவாரத்தை சொல்றது. அந்த சாப்பிடறதுக்கு முன்னால பூ பறிக்கணும். அது சாதாரண வண்டிகள் சாப்பிடுறதுக்கு முன்னால பூ பறிக்கணும். அது சிறப்பு மலர் பறித்திட்டு உண்ணாராய் திருக்கோயில் திருத்தாண்டகத்தில் அப்பர் பெருமான் சொல்லுவார் அந்த மலரை பறிக்கும் போது அது கண்டு வாய் வைக்காத பூவா சாமி அப்படி பறிப்பார். அந்த சிறப்புல சிரசில வைக்கும் போது அது அவர் முகரம் தேன் அதில் சுட்டணும். அதுதான் சிறப்பு. அன்றைய பெரியவர்கள் அப்படி பூ போய்தான் யாத்திரமாத மகரிஷி நடராஜ பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு தில்லைக்காட்டுல அவர் பூ பறிக்கிறதுக்கு போகும்போது அதிகால நேரத்தில் இருட்டா இருக்கிற நேரத்தில் மரத்து மேல இருக்கிற பூ பறிக்க ஏற கஷ்டப்படுது. சுவாமிகிட்ட புலிக்கால் கேட்கிறேன். இதுக்காக புலிக்கால சுவாமி கொடுத்துறாரு. கால கண் கேக்குற பூ கண்டுபிடிக்கிறது எப்படி ஒரு புதிய வரா சுவாமி நம்ம மேல நமக்கு மேல காய்ச்சி கொடுத்து என்ன வரணும்னு கேட்டா உடச்சு ஒரு கண்ணு முடிஞ்சோம். அங்க ஒரு டீ சேனல் பாக்கணும், இந்த பக்கம் ஒரு கண், இந்த பக்கம் சுத்தி வேற டீ வச்சு பாக்கணும் சாமி. எனக்கு அந்த அருள் பண்ணப்பட்ட வியாக்கரமாக மகிழ்ச்சி காபாரத்துல பூ படிப்பதற்காக கண் கேட்ட பெருந்த வியாரம் வியாக்கரபாதம். வியாக்கரம்னா புலி, புலிக்கார புலி கூட ஒரு பேர். அந்த சீனி அங்கே கோயில் புராணத்துல பாக்கணும். இவ்வாறு நாயினால் அதிகமான பேரம் பெரும்பொழுது காலை மூழ்கி பித்தருக்கு பட்டராகி பூ பறிக்கும் போது வாய்க்குள்ளேயே தேவாரம் செய்யும். வாய்க்குள்ளேயே சொல்லும், ஏன் வாய்க்குள்ளே சொல்லணும் அந்த இடத்துல மட்டும் இனிமேல் அங்க பேசும்போது எச்சு டாக்டர் குத்தாரியமா பூ பண்ணிருக்க. அதனால வாய துணியினால் கேட்டுக்கொள்வார். அந்த ஒரு நிலையம் இருக்கிறது. பூ பறிக்கிற முறையில் 24 சரித்திரத்துல சிவகாமி என்ற பூ பறிச்சு செய்திப்பார். இன்னும் சொல்லப்போனால் மகாபாரதம் விமர்சிக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை வரலாறு டாக்டர் லூயி சாமிநாதன் எழுதுறார். மகாபாரதம் தமிழ்நாட்டில் திருவாரூர் ஆஜனம் கொடுத்த ஒரு பெரிய சொத்து மகாபாரதம் விமர்சனம். கம்பர்கள் இதற்கையோ கம்பராமணத்தில் தூக்கி அழுதாங்க. அவரை போல கோடிக்கணக்கான கம்பருக்கு சமம் நம்ம இவருக்கு மகாபாரதம் விமர்சனம். அவரை பக்கத்தில் நிக்க முடியாது. மகாபாரதம் விமர்சனங்களும் தமிழ் பக்கத்தில் யாரும் நிக்க முடியாது. அப்படி அருமையான திருவாரூர் ஆஜனம் கொடுத்த ஒரு பெரிய அவருடைய பிரதான சிஷ்யர் யாரு கேட்டா உடைய சுவாமிநாதன் அவர் ஐயர். மகாஜன் வேளாளர், அவர் சிஷ்யர் ஐயர். அவர் மகாஜனுடைய வரலாற்று எழுதும்போது ஒரு இடத்துல சொல்ற, ஐயா அவர்கள் அதிகாலையில 4 தான் நந்தவனத்துக்கு வருவார்கள் பூஜிக்கா பூ பறிக்கிறது. அவருடைய மனசுல எங்களுக்கு இடம் கிடைக்கணுமே என்பதற்காக முதல் நாள் இரவே நாங்க நந்தவனத்துல போய் எந்தெந்த பூ எல்லாம் நாளைக்கு ரெடி ஆயிரும்னு பார்ப்போம். பார்த்து வச்சுட்டு காலையில ஐயா கூட முதலும், ஐயா அந்த பூ வந்து, ஐயா அந்த பூ வருது சொன்னோடனே எங்களுடைய மக ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேவையே வேண்டாம் டக்கு டக்கு டக்குனு வச்சு பறிச்சுடுவாங்க. ஏ சமநாதா, நேற்று ராத்திரியே வந்து பூன்னு சந்தோஷம் இல்லையா என்று எங்க மீது பரிவோட கேட்பார். உதய சாமியாளர் தன்னுடைய அந்த ஆசிரியருடைய வரலாற்றை சொல்கிறேன். அந்த பூக்களுக்கு நினைவுபட்டார். அதெல்லாம் முக்கியம். இவ்வாறு அருமையான பூக்களை கொண்டு வந்து அற்புத பூ கூடையில நல்லா வச்சார். பூக்கள் 4 வகைப்பட்ட பூக்கள் உண்டு. எதெல்லாம்? கோட்டு மல்கும், கோட்டு மலரும், நில மலரும், குழிநீர் மலரும், கொழும் கொடியின் தொட்டு மலரும், மாமலரும், சுருதி மலரும், திருவாயில் காட்டு முருகல் நிரவ அரக்கன் அறையில் பன்னகனான் கூட்டும் முருகல் திருமுடிவேல் புனையலாகும் மலர் தெரிந்து கொட்டு மலர். அதுக்கப்புறம் நிலப்பு, நீர்ப்பு, கொடி மரங்கள் இருக்கா கோட்டு மண் மரங்கள சில பூக்களை மரம் மரங்களையே சில பூக்களை கொன்றை பூலாம் மரத்திலேயே. அதுக்கப்புறம் நிலத்துல சில பூக்களை சில கொடிகள் நிலத்திலேயே மறந்து வரும். அதுல ஒரு திருப்பூர்ல நிலத்தை ஒட்டி அது அதுக்கப்புறம் நீர் பூ தண்ணியில எத்தனையோ பூக்கள் நெருப்புல உள்ள பூக்கள் அதுல அது எக்ஸ்ட்ரா தண்ணீர் உள்ள ஒரு உதாரணம் தாமரம் தண்ணீர்ல பூக்கள். அதுக்கப்புறம் கொடி கொடியில மறந்து விட கொடியில பூக்கும். இவ்வாறு 4 வகைப்பட்ட பூக்கள் அருமையான
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: அதனாலதான் கும்பாபிஷேகத்துல என்ன பண்றான், கும்பாபிஷேகம்னா எல்லாரும் மாடி மேல ஏறிக்கிறான். மத்த நாள்ல ஏறணுமா? உபா விஷயம் சொல்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லாருமே வாடகம் ஆயிடுறோம், வேலை ஏறிடுறோம். அது ஏன்னா அங்கே அட்டமூர்த்தியை தான் முதல்ல ஆவாகனம் பண்ணுவாங்க. அங்கே ஆவாகனம் பண்ணுவது அட்டமூர்த்தமாக பஞ்சபூதங்களாகவும் சூரியன் சந்திரன் ஆன்மா என்று சொல்லக்கூடிய அட்டமூர்த்தமாக திருமாசிலே சொல்றல அட்டமூர்த்தியை பற்றி, அந்த அட்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவசக்தியை முதல்ல என்ன பண்றாங்க, அந்த விமானத்திலேயும் கோபுர கலசங்களிலேயும் ஆவாகனம் பண்ணிதான் அப்புறம் பிம்பத்து கொண்டுருவாங்க. அப்ப ஆலயத்துல ஆலயத்தினுடைய விதிமுறைகள் வித்தியாசம். நம்ம வீட்டுல பூஜை பண்றவன், வீட்டுல பூஜை என்று சொன்னால் அங்க என்ன பொருள் என்றால் ஆன்மாவிலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை சிவலிங்க திருமேனியிலே ஆவாகனம் செய்து மீண்டும் ஒடுக்கிக் கொள்வது. அது ஒரு நாளைக்கு நான் விளக்கம் சொல்றேன். பூஜைன்னு சொல்றேன் எல்லாரும், பூஜை என்றால் என்ன? எப்பொழுதுமே இந்த விளக்கம் சொல்ற போது அதான் நூல்கள் வேணும். நூல்கள் எதுக்கு வேணும்னு கேட்டா எல்லா வார்த்தையும் எல்லாரும் சொல்லிடலாம், ஆனா அது விளக்கம் சொல்வது என்பது இருக்கே அது ரொம்ப கடினமான ஒன்று. இப்ப உதாரணம் ஒண்ணு சொல்றேன், இப்ப கம்ப்யூட்டர் எங்க இருக்குன்னா எல்லாரும் சொல்லிடலாம். வாட் இஸ் அ கம்ப்யூட்டர், வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னா எல்லாரும் சொல்ல முடியுமா? கம்ப்யூட்டர்னா இங்கதான் இருக்குன்னு சொல்லிடலாம். கம்ப்யூட்டர்னா என்னன்னு சொல்லு. அப்போ அந்த கம்ப்யூட்டரை விளக்கும் போது என்ன எதிர்பார்க்கிறான்? நீ அந்த என்ஜினியரிங் டேர்ம்ஸ் எல்லாம் வருதான்னு பார்ப்பான். பெரிய நம்முடைய சாப்ட்வேர் ஃபீல்டுக்கு நம்ம குழந்தை போகுது, நம்ம பையனோ பேரனோ போறான்னு வைங்க, அவன்கிட்ட கேட்கிறான் வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்கிறான் ஒரு இன்டர்வியூல. அப்போ கம்ப்யூட்டர்னா கணினி, கணினா கம்ப்யூட்டர்னா வேலை கொடுப்பானா? கம்ப்யூட்டர்னா கணினி, கணினா கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் டிவைஸ். டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூசஸ் பைனேரி அவுட்புட். மூணு வார்த்தை வருதான் பார்ப்போம். பைனேரின்னு வார்த்தை வருதான் பார்ப்போம், எலக்ட்ரானிக் வருதான் பார்ப்போம், டிஜிட்டல்ங்கிற வார்த்தை வருதான் பார்ப்பான். இந்த மூணு வார்த்தையும் வாயிலிருந்து வருதான்னு பார்ப்பான். அப்படிதான் போடுவான், அவனை ஜட்ஜ் பண்ணுவான். அதே போல விளக்கணும். அதான் பூஜை என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, அதுக்குதான் சாத்திரம் எதுக்கு படிக்கணும்னா அதுக்கு தான். இந்த சயின்டிபிக் டெபினிஷன் கொடுக்கறதுக்கு சயின்ஸ் படிச்சாகணும் இல்லையா? சயின்ஸ் படிக்காம சயின்டிபிக் டெபினிஷன் கொடுக்க முடியுமா? விஞ்ஞான சித்தியால மாய என்றால் என்ன உழைக்குவார், ஆணவம் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, என்ன டெபினிஷன் சித்தியாரமா டெபினிஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த தர்க்கவாதம். அது போல அந்த ஆலயத்திலே நாம் என்ன செய்கிறோம், அண்டத்திலே உள்ள சிவசக்தியை கும்பம் பிம்பம் தம்பம் ஆகிய மூன்று வழிகளிலே ஆவாகனம் செய்து இறைவனை வழிபடுகிறோம். அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய கிரியைகள் எத்தனை வகைப்படும் என்றால், அதை குறித்துக் கொள்ளுங்கள், ஆலயத்திலே நாம் செய்கின்ற பூசை எத்தனை வகைப்படும்? நித்தியம், நைமித்திகம், காமியம், புண்ணிய காலம். தினந்தோறும் யார் வந்தாலும் வராட்டும் ஒண்ணு பண்ணுவாங்க கோயில்ல. ஆலயம் ஒருத்தருமே இல்ல, வழிபாட்டு இல்லைன்னா கூட என்ன நடக்கணும், நித்திய பூஜை நடந்தாலும் பூசை இருக்காது வேலை. நித்தியம் அது அந்த கோயிலை கட்டுகின்ற காலத்திலே, வெளிநாட்டில் உள்ள கோயில் வேற, இங்க உள்ள பிரின்சிபல் வேற, தமிழ்நாட்டில் அந்த கோயிலை கட்டும் பொழுதே அந்த கோயிலுக்கு எத்தனை கால பூஜை பண்ணணும்னு எழுதி வச்சபடிதான் நடந்துட்டு இருக்கு. சில கோயில் ஆறு கால பூஜை, சில கோயில் நாலு கால பூஜை, சில கோயில் ரெண்டு கால பூஜை. அது நித்தியம். நைமித்திகம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட திதி நட்சத்திரம் ஆகியவற்றிலே நிமித்தத்தை காரணமாக கொண்டு செய்வது நைமித்திகம். அதனாலதான் திருக்குறள் அப்படி எழுதினார் வரை, சிறப்பு என்பது நைமித்தியத்தையும் பூசனை என்பது நித்தியத்தையும் குறிக்கும் எழுதுகிறார் பரிமேலழகர். ஆகமத்தை பேசுறாருங்கிறார் திருவள்ளுவர், என்ன ஆச்சரியம்? அதான பரிமே உரைய சேர்த்துக்கிறாங்க, தமிழுக்கு மட்டும் சொல்லல விளக்கம். ஆகவே நித்தியம் நைமித்தியத்துல எது ரொம்ப முக்கியம் என்றால், தமிழ்ல ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒடு உருவு சிறப்புக்கு தான் கொடுக்கணும். அப்படி ஒண்ணு இருக்கு, ஆகவே சிறப்போடு என்று ஒரு உருவை கொடுத்தாரு, அதுக்கு கொடுத்தா ஒரு உருவம், அதனாலதான் நைமித்தியம் தான் சிறப்புடையது. ஆகவே சிறப்போடு பூசணையும் செல்லாது. வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. மழை பெய்யவில்லை என்றால் மக்கள் வாழ முடியாது, தண்ணி கிடைக்காது, அப்படி சொல்லிட்டு போகலாம். ஆனா சிறப்போடு பூசணையும் செல்லாது, வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. இப்ப இதுல திருவள்ளுவர் பகுத்தறிவு பேசுறாங்க, என்ன இடம் இருக்குங்க? வானோர்னு சொல்றாரு, நீ இல்லன்னு நீ வானோரா? நீ வானத்திலே நீ வாழ்ந்து வாழ்ந்து இருக்கிற வானோர்க்கும் என்று சொன்ன பிறகு, அப்ப தேவர்களை அங்கே ஆவாகனம் செய்வதற்கும் அதற்கு நீ நின்றி, அது பல காரணங்கள்ல அது ஒரு காரணம், அது பெரிய விஷயம். திருவள்ளுவர் ஏன் வந்து கடவுளுக்கு அடுத்த சிறப்பு மழைக்கு கொடுத்தார்? அவர் கேட்டு கேட்கறது திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தது வான் சிறப்புன்னு. இப்ப கடவுளுக்கு அடுத்த முக்கியத்துவம் மழைக்கு தான் கொடுத்துருக்கிறார். நான் கேக்குறது ஏன் கடவுளுக்கு அடுத்த மழையை சொன்னார் என்றால், ஒரு பையன் மழை இல்லைன்னா வந்து எதுவுமே இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னு. இப்ப நான் சொன்னேன், நீரை விட முக்கியமானது ஒண்ணு இருக்கே, காற்று. தண்ணி இல்லாம ரெண்டு நாள் இருந்துடலாம், காத்து இல்லாம ரெண்டு நிமிஷம் நிக்க முடியாது. அப்ப காற்று அதை விட முக்கியமாச்சே. இப்ப காற்று அதிகாரம் சொல்லிட்டு தானே மழை அதிகாரம் சொல்லணும். ஆமா, அதுக்கு இல்ல, அதுக்கு காரணம் சொல்றாரு பெருமையாளர், உள்ள இருக்கு. கடவுள் வாழ்த்து, கடவுளுக்கு அடுத்த சிறப்பு ஏன் வான் சிறப்பு? பண்ண அருமையான கொள்கைகள் எல்லாம் திருக்குறள்ல பெருமையுடைய சைவ கொள்கைகள்லாம் சொல்றாரு. அதனாலதான் அந்த பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாலில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாமோ, நூலில் பறித்த உரையெல்லாம் பரிமையழகன் தெரித்த உரையாமோ தெளி. சிறப்பு ஏன் கொடுத்தாங்கன்னா அதுதான். ஆகவே நித்தியம், நைமித்தியம், காமியம். காமியம் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனதிலே ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு நாம செய்யறோம். இலங்கையில என்றைக்கு அமைதி வரும், இலங்கையில் அமைதி வருவதற்காக நான் ஒரு பூஜை பண்றேன், எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு சிறப்பு வழிபாடு பண்றோம். இது காமன் இன்டென்ஷன். ஆலயத்தில் காமன் இன்டென்ஷன் பண்ணி தான் கிரியைகள் இருக்க முடியும். ஆகவே அது என்ன சொன்னாங்க? காமியம். அப்படியும் ஒரு பூஜை பண்ணலாம், ஒரு ஒட்டுமொத்த குறிக்கோளை வைத்துக் கொண்டு. இன்னொன்னு என்னது? புண்ணிய காலம். புண்ணிய காலம்ங்கிறது என்ன? மற்ற ரெண்டு கோயிலுக்கு கோயில் வித்தியாசம். நித்தியம் நைமித்தியம் ஒவ்வொரு கோயிலுக்கும் வித்தியாசமா இருக்கும். ஆனா புண்ணிய காலம் என்பது என்னவென்றால், எந்த காலத்தில் சிவபெருமானை வழிபட்டால் அதிக பலனை தருமோ அந்த காலத்திலே வழிபடுவதுதான் புண்ணிய காலம். இப்ப பிரதோஷம், திருவாதிரை, இது கோயில் கோயில் மாறுபடாது. சிவராத்திரி, இதுக்கு என்ன சொன்னாங்க? புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்திலே சார் எங்க கோயில்ல சிவராத்திரி அது அப்படி வருது, இன்னைக்கு அது நிச்சயம் பண்ண முடியாம வருது, அது வேற விஷயம். ஆனால் அந்த புண்ணிய காலம் என்பது எல்லா ஆலயங்களிலும் ஒன்று போல ஒரே காலத்தில் நடக்கக்கூடிய பூஜை தான் புண்ணிய காலம். ஆகாமிய பூஜை
3: சொல்லிட்டேன்ல,
2: ஆகாமிங்கிறது வினை. ஆகாமிங்கிறது வினையினுடைய பொழுது. ஆகாமியம்ங்கிறது வினையினுடைய ஒரு நிலைக்கு தான் ஆகாமியம் பேர். ஆவாகனம், ஆவாகனம்ங்கிறது அவருடைய சக்தியை வரவழைப்பது. நித்தியம், நைமித்தியம், காமியம், புண்ணிய காலம். ஆகவே இங்கே நம்முடைய பொதுவாக இந்த ஒரு ஆலயத்திலே, இப்ப நான் இது வரைக்கும் என்ன விளக்குறேன்னா, ஆலயத்தினுடைய கான்செப்ட் என்ன, ஆலயங்கள் எதற்காக அந்த ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டன. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இப்படிலாம் நம்முடைய ஔவை கலவி சொல்லியிருக்கிறாள். இப்ப சைவ சமய இந்த நான் சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் நான் என்ன செய்யறேன்னா, எசன்ஸை தான் கொடுக்குறேன். பல நூல்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு எசன்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இது வடமொழியிலே சிவாகமங்கள்ல முக்கியமாக காரணாகமம், காமிகாகமம், பெரும்பாலும் இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெம்பிள் கான்சக்ரேஷன், கோயிலை கட்டுவது, கோயிலை புனிதப்படுத்துவது, ரெண்டுக்கு வேறுபாடு. கோயில் கட்டுறது வேற, கோயிலை புனிதப்படுத்துறது வேற. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கான்சக்ரேஷன், அது பெரும்பாலும் காமிகம் காரணம் போன்ற ஆகமங்கள் சொல்லுகின்றன. வாயு சங்கீதையில சொல்லப்படுகிறது, கற்பசூத்திரத்துல சொல்லப்படுகிறது. தமிழிலே நமக்கு வந்து சைவ சமய நெறி. தமிழ்ல உங்களுக்கு இந்த ஆலயம் பற்றி சில கொள்கைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழிலே எல்லாம் நம்ம பெரியவர்கள் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். மறைஞான சம்பந்தர் செய்த சைவ சமய நெறி, அதுக்கு ஆறுமநாதருடைய உரை சில அந்த மாதிரி நூல்களுக்கெல்லாம் நாவலர் எழுத போய் தான் அந்த நூலுக்கே ஒரு உயிர் வருது. சொல்ல போனா பல இடங்கள்ல பரிமையழகர்னால திருக்குறளுக்கே பெருமை வருது. அதே போல சைவ வினாவுடை ஆறுமநாதருடைய. அப்புறம் சிவாலய தரிசன விதி என்று மகாவித்வான் மீனாச்சந்திரன் பிள்ளையவர்கள் செய்திருக்கிறார்கள். இது தமிழிலே அந்த ஆகமத்திலே சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் நமக்கு அதனுடைய நோக்கம் என்ன என்ன என்று நமக்கு விளக்குகிறார்கள். ஆகவே ஆலயத்திற்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது அதுக்குள்ள நான் போல. பெரும்பாலும் வந்து ஆலயத்துல நாம என்னென்ன செய்து கொண்டு செல்ல வேண்டும், உலர்ந்த ஆடைகளைத்தான் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். ஈர உடையோடு போகக்கூடாது. உங்க நாட்டுல ஈர உடையோடு போக முடியாது இல்லையா. அப்புறம் ஆசமணம் ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொன்னாங்கன்னா கோயில்ல வந்து குளம் எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. இங்க எல்லாம் தேரோட்டம் கொண்டு வந்துடுறீங்க, கோபுரம் கொண்டு வந்துடுறீங்க, குளம் என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது ஆள் பொதுவாக ஒரு பழக்கம் என்ன, கோயில் குளமா தெரியலாவ அப்படின்னு சொல்றேன். கோயில் வந்து பின்னாடி குளம்

காலதான் திருப்பம். தீர்த்தவாரி நீங்க எழுதி நூல் எழுதியிருக்கீங்க, இந்த கருத்தை நேற்று நூல் ஃபுல்லா நான் படிக்கல, நான் லேசா பார்த்தேன். கோயில்ல வந்து தெப்போற்சவம் எதுக்குன்னு கேட்டா சாமி குளிக்கிறதுக்கு இல்ல, கோயில்ல இருக்கிற குளம் நம்ம குளிக்கிறதுக்கு இல்ல, கடவுள் குளிக்கிறதுக்கு இல்ல, நீர்வாழ் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக. ஏன்னா இறைவன் வந்து நீர்வாழ் உயிர்களுக்கு அருள் செய்கிறார், அந்த நீர்வாழ் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக தான் சாமி வந்து தெப்பத்துல எழுந்து அழுகிறார். அந்த தெப்போற்சவம்லாம் எதுக்கு செய்யப்படுகிறது? அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் மிக அற்புதமாக அந்த நீங்க அந்த நூல் அடிப்படையா விஷயம் எனக்கு தெரியல, ஆனா கருத்து சரியா வந்திருக்கு. அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் போன்றவர்கள் மிக அருமையாக அவற்றை காட்டியிருக்கிறார்கள், நீர்கால உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக. அதே போல அந்த சிவ தீட்சை பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆசமணம் செய்து கொண்டுதான் செல்ல வேண்டும், அகமர்ஷணம் செய்ய வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு சின்ன கேள்வி, ஞான சம்பந்தருக்கு இறைவன் காட்சி கொடுக்கும் பொழுது அவருடைய தந்தையாகிய சிவபாதகிரதையர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் குளித்துக் கொண்டிருந்தார்ன்னு போட்டீங்கன்னா சைபர் மார்க் தான். சேக்கலார் என்ன சொல்றாரு,

0: சிவபால இருதயர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அகமர்ஷணம் செய்து கொண்டிருந்தார். என்ன செய்யலார் சொல்ற? தர்ப்பணம் செய்தார், தருப்பித்து நியமங்கள் பல செய்வார். ஒரு வேதத்தை படித்த அந்தன. அதாவது அதுல ஒரு பெரிய சிக்கல் என்ன, சம்பந்தரை பற்றி எழுதும் பொழுது நிறைய சரித்திர ஆசிரியர்கள் என்ன எழுதி, சைவம் படித்தவங்களே சம்பந்த சுவார்த்தன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. சுவார்த்தர் இல்ல, தெரியும், சுவார்த்த பிராமணன் அல்ல. நிறைய சைவம் படிச்சவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸ்மார்த்தம் என்பது ஆதிசங்கருடைய காலத்துக்கு அப்புறம்தான் ஸ்மார்த்தம் என்ற ஒன்றே வந்திருக்கு. இப்ப காஞ்சி சங்கராச்சாரியார் சைவரா வைணவரானா என்ன சொல்வீங்க? காசி எங்களுடைய காஞ்சி சங்கராச்சாரியார், பூரி சங்கராச்சாரியார், துவாரகா சங்கராச்சாரியார், ஒரு நாலு அஞ்சு சங்கராச்சாரியார் இருக்கிறாங்க பீடங்கள் இந்தியாவில். நான்கு ஐந்து பீடங்கள் இருக்கு, காஞ்சியை சேர்த்து அஞ்சு பீடம் இருக்கு. அந்த அஞ்சு பீடத்திலேயும் ஆதிசங்கரனால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பீடங்கள் அவைகள்லாம் அவர் ஸ்தாபனம் செய்தது. அவர்கள் அவர்கள் என்ன மதத்தை சார்ந்தவர்கள்? அவர் சைவமா வைணவமா ரெண்டுலயும் வரமாட்டாங்க. சைவை நாரி வைஷ்ணவ அவங்க ஸ்மார்த்தர். பொதுவாக பொதுவாக இந்து சமயம் என்பது நான்கு பிரிவுகளை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. சைவம், வைணவம், ஸ்மார்த்தம், சாக்தம். இந்த நான்கையும் உள்ளடக்கியதான் பொதுவாக இந்து மதம் என்று இன்னைக்கு அழைக்கப்படுகிறது. அது ஒரு நாளைக்கு இந்து மதமும் செய்வோம் அப்படி பேசணும். அதுல சில விஷயங்களை சொல்றேன். நிறைய நம்ம என்ன பண்றோம்னா, நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ், சில தவறான கொள்கைகளை நாம் என்ன செய்யறோம், அந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவது, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவது, இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம மூளையில வேண்டாதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அதை வைத்துக்கொண்டே அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டே சிவப்பு கண்ணாடியை போட்டு பார்த்தா எல்லாம் சிவப்பா தான் தெரியும், பச்சை கண்ணாடி போட்டா எல்லாம் பச்சையாதான் தெரியும், அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கோம். மகா சைவர் நாவல சொல்ற, மகா சைவர் என்றால் என்ன பொருள்? உபநயனத்திற்கும் தீட்சைக்கும் உரிய மரபிலே வந்தவர் மகா சைவர். மகா சைவர்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு உபநயனமும் உண்டு, தீட்சையும் உண்டு. அந்த உபநயனமும் தீட்சைக்கும் உரியது, மரபு வழியாக யார் உரியவர்களோ அவர்கள் மகா சைவர்கள். ஞானசம்பந்த பெருமான் மகா சைவர்லாம். அப்படி நிறைய உத்தரீகம் தரித்து கொண்டு செல்லக்கூடாது, அது நிறைய அதுக்குள்ள நான் போல. நான் வந்து கொள்கை விளக்கத்தை மட்டும் சொன்னேன், கிரியை விளக்கம் வந்து அது சொன்ன நேரம் போயிட்டே இருக்கும். அப்பொழுது நாம் அங்கே அதிகார நந்தி, அதாவது சிவாலயத்துல மொத்தம் வந்து நந்தி என்ற பெயருக்குரியவன் யார்? சிவபெருமான் ஒருவன் தான். நந்தி என்ற பெயருக்குரியவன் சிவபெருமான் தான். நந்தி நாமம் நமச்சிவாயவன். ஆனால் சில பதங்களை
1: நந்தி தேவன்,
0: நந்தி தேவன், திருநந்தி தேவன்ங்கிறது அதிகாரம்.

0: நந்தி தேவர் என்று சொல்லுவது பொதுவாக
1: உபதேசம் பெற்ற நந்தி.
0: ஆ, நந்தி உபதேசம் பெற்ற நந்தி வந்து யாரு? அவர்தான் அதிகார நந்தியா தான் சொல்ல பணிப்போம். அவரு குடமுழா நந்தி. மொத்தம் வந்து அதாவது சிவாலயங்களிலே ஏழு நந்திகளை பிரதிஷ்டை செய்யலாம் என்று விதி இருக்கிறது. ஏழு நந்திகள், அதை குறித்துக் கொள்ளுங்கள். பேரை அதிகார நந்தி, ஆன்ம நந்தி, இந்திர நந்தி, வேத நந்தி, திருமால் நந்தி, தரும நந்தி, விருஷபநந்தி. விருஷப அது எங்க இருக்கும்னா கருவறைக்குள்ளே இருக்கும். கருவறைக்குள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்ம பூஜைகளுக்கு மட்டும்தான் தெரியும். விருஷப நந்தி என்பது கற்பகிரகத்துக்குள்ளே இருக்கும். இந்த சிவபெருமானுடைய இப்ப கொடிமரம் நந்தி என்ற நேரம் இருக்கு பாருங்க, அந்த நந்தி என்ன நந்தி? ஆன்ம நந்தி தான். நம்ம போய் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம்னு கேட்டா, சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி தான் அவர் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, அங்கே ஆன்மாதான் நந்தி வடிவில் இருக்கு. ஆன்ம நந்தின்னு தான் பேர். அது எங்க இருக்கு பிரமாணம் என்றால், திருமந்திரம் 2411. திரவத்துக்கு பிரமாணம் தெரிஞ்சுக்கணும். வாகன நந்தி அவர் தரும நந்தி. அவர் அதாவது அந்த சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அந்த சிவலிங்கத்துக்கு அருகாமையில சில கோயில நாலு அஞ்சு நந்தி வரிசையா இருக்கும். எது வந்து நியரஸ்டா இருக்கோ அதான் தரும நந்தி. அவர் தான் விடை, அதான் தரும நந்தி. தரும தேவதை தானே தாங்குது. ஆகவே திருமந்திரத்துல ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், 2411 சொல்றாரு. குறித்துக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா அத்தாரிட்டி தான். இன்னைக்கு வந்து சைவத்துல ஒரு பெரிய குறை என்னன்னு கேட்டா, மேற்கோள் இல்லாமல் மூல நூல்களை அத்தாரிட்டி காட்டாம பேசக்கூடியவர்கள் பெருகி விட்டாரு. அதனாலதான் என்னாச்சு, குழப்பம். அல்லது உங்களுடைய பாஷையில சொன்னா குழப்படி.
1: இந்த குழப்பத்துல கொஞ்சம்
0: நம்ம பார்வதி பதை அந்த திருமந்திரம் 2411 தெளிவாக திருமந்திரம் சொல்லுகிறார், ஆய பதிதான் அருட்சிவ லிங்கமாம், ஆய பசுவும் அடல் ஏறி என நிற்கும், ஆய பதிபீடமாகும் நற்பாசமாம், ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்கள். ஆனா அந்த நந்திகளை பற்றி திருமால் நந்தியாக எப்பொழுது இருக்கிறாரு, மாணிக்க வாசகரே சொல்லிறார். அந்த வரலாறு அருமையான ஒரு வரலாறு. திருமால் எப்பொழுது நந்தியாக இருந்து சிவபெருமானை தாங்குகிறார் என்றால், அந்த திரிபுரம் எரித்த காலத்தில் உள்ள இடைவேளையில. ஆக அவரும் ஒரு நந்தியாக வைத்து நாம் பாராட்டுகிறோம். ஆகவே திருமால் சொல்றாரு இல்லையா, கடகரியும் பரிமாவும் தேரு முகந்தி ஏறாதே இடவ முகந்தி ஏறியவா எனக்கு என்பைய நேடி, தடமதில்கள் புறமூண்டும் தளலெரித்த அந்நாடில் இடவதம் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் காலலோ. நமக்கு திருமுறைகள் வந்து சில சில திருமுறையில சொன்ன பிறகு நமக்கு அதுக்கு அப்பீன் கிடையாது இல்லையா. அந்த வகையிலே இந்த அதிகார நந்தி என்பவருக்கு ஒரு முக்கியமான ஒரு அதிகார நந்தி என்பவர் என்னவென்றால், அதாவது அவருடைய சிறப்பு, அவர் தான் சிவஞான போதத்தை முதல் முதல் உபதேசம் பெற்றவர். அவர் எப்படி மனித உடலும் காளை முகமாக இருக்கிறார். சில கோயில்ல அவருடைய மனைவியோடு இருப்பார், சுயம் பிரகாசின் பேர். அதிகாரத்துடைய மனைவி பேரு சுயசை. சில கோயில்ல மனைவியோடு இருப்பார். அதாவது சிவாலயத்திலேயே நந்திக்கு கல்யாணம் நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு திருவையாற்றுல உண்டு. திருவையாற்றுல மட்டும்தான் நந்தி கல்யாணமே நடக்கும். ஏன்னா அவர் அந்த ஊர்ல அவதாரம் பண்ணதுனால, சில தலங்கள்ல அந்த பெரிய மனிதர்களுக்கு அவதாரம் பண்ண காரணத்தினால அவர்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்க வேண்டும். அது போல திருமண நல்லூர்ல ஞான சம்பந்தர் கல்யாணம் நடக்கும். அது அந்த வரலாற்றோடு வைத்துக் கொண்டார்கள். அதை வந்து நம்முடைய சேக்கலாபெருமான் மிக அருமையாக சொல்வார். அந்த திருவையாற்றோட பெருமையை சொல்லிட்டு வருவார். அதாவது உபமன்ய மகாமுனிவர் கைலாசவாதிகளுக்கு பூலோகத்தில் இருக்கக்கூடிய தலங்களுடைய ஒரு 5-6 தலங்களுடைய பெருமையை சிறப்பாக சொல்லுவார். அப்பொழுது சொல்வார், திருவையாற்றோட பெருமை என்ன தெரியுமான்னு கேட்கும்போது சொல்வார், நங்கள் நாதான் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் பெற்ற பொற்பது. இதுக்கு மேல என்ன பெருமை பண்ணிட்ட? திருவையாற்றுக்கு எத்தனையோ பெருமை சொல்லலாம். ஆனால் சேக்கலார் என்ன சொன்னார், ஒரு பெருமையைத்தான் சொன்னார். ஏன்னா இன்றைக்கு அதிகார நந்தியாக இருந்து இன்றைக்கு சைவத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய அதிகார நந்தியானவர் அவதாரம் செய்த ஊர் திருவையாறு. நங்கள் நாதானால் நந்தி தவம் செய்து பொங்கு நீடு அருள் பெற்ற பொற்பது. அவருடைய அப்பா தான் சிலாதர முனிவர். அதனால சைலாதிங்கிற பேர் உண்டு. சைலாதி மரபுடையோம், எங்களுடைய திருவாவூர் ஆதித்தனுடைய குருமரபு வாழ்த்துல சைலாதி மரபுடையோன்னு வரும். சைலாதிங்கிறது நந்தி தேவருக்குள்ள ஒரு சிறப்பு திருநாமம். ஏன்னா அவருடைய அப்பா பேரு சிலாதர முனிவர். சிலாதர முனிவருக்கு செப்பேஸ்வரன் என்ற பெயரோடு, அதாவது இந்த பதங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டா ஒரு கான்செப்ட், இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ உதாரணமாக இப்ப அகலி கடயத்திலே ஒரு இந்திரன் தவறாக நடந்தான் என்றால் எல்லா இந்திரன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு பதவியில ஒருத்தர் தவறு பண்றாரு, அதுக்காக வேண்டி எல்லா பதவியிலிருந்து பூரா தப்புனாங்கன்னு அர்த்தமா? அப்போ அந்த ஒரு காலத்தில் இருந்த இந்திரன் அகலிகளோடு அவ்வாறு நடந்து கொண்டார். அது திருவள்ளுவரே உடல அதை சொல்லிவிட்டார். அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அது ஒரு பெரிய திருக்குறள். அது சொன்னது இந்திரனை தான் சொல்லியிருக்காரா, அகலியை தான் சொல்லியிருக்கிறாரா? இன்னைக்கு எல்லாமே
2: நீங்க சொன்ன மாதிரி தான் நான் விளக்கம்.
0: அப்படியா? அது கிட்டத்தட்ட திருவள்ளுவர் வந்து 9 இடங்களிலேயே பிராணக்கரையை தான் சொல்ற. எங்களுடைய ஈஸ்வரன், எங்க ஊர்ல ஒருத்தர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளைன்னு இருந்தார். அவர் எழுதினதான் இந்த சிவபிரகாச உர ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை. மிக அற்புதமாக பல சான்றுகள் காட்டி திருவள்ளுவர் நாயனார் 9 இடங்களிலே புராணக்கதைகளைத்தான் பேசுகிறார் என்பதை மிக அருமையாக நிறுவியிருக்கிறார். அது அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. இதுக்கு மேல என்ன வேணும்? இங்க உள்ள இந்திரன் சொல்லக்கூடாது. யாரா இந்திரன்கிறது ஒண்ணு இல்ல, மனிதனிலே தெய்வமா இருக்கிறவன் எத்தனை இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். அதுக்காக அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அப்போ அந்த இந்திரன் என்று சொன்னார் ஒரு இந்திரன். அதுபோலதான் வரலாற்றுல வரக்கூடிய எல்லாமே தேவர்கள். அப்ப எல்லா திருமாலும் இடமா இருந்தார்னு அர்த்தம் இல்ல. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு அந்த கால எல்லையிலே
2: அந்த யுகத்துல
0: அவர்களுக்குன்னு ஒரு கால எல்லை இருக்கு. அந்த கால எல்லையில அந்த பதவியில ஒருத்தர் இருக்கிறாங்க. நாவலர் அருமையாக அந்த கால பிரமாணத்தை சொல்வார். இப்பொழுது இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு எவ்வளவு வயசாகுதுன்னு கூட இருக்கு ஆங்கிலத்துல. நம்முடைய 432 கோடி வருஷம் அவனுக்கு 6 நாள் பிரம்மாவுக்கு. லார்ட் பிரம்மா இருக்கானே, நன்று. நம்முடைய 432 கோடி வருஷம் பிரம்மாவுக்கு 6 நாள். அப்ப அவனுடைய டோட்டல் ஆயுள் எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. நான் வேடிக்கையா சொல்றேன், அந்த பிரம்மதேவன் ஆஃப் டே கேஷுவலி போட்டாருன்னா 432 கோடி வருஷத்துக்கு சிருஷ்டியே நடக்காது. அதனால சிலாதர முனிவர் அவர் சிறப்பு என்னன்னு கேட்டா, அவர் அப்பா வந்து கூழாங்கற்களையே தான் சாப்பிட்டு கொண்டு வந்தார். அதனால அவருக்கு பேரு சிலையே. அது உதரம்னா வயிறு. அதோட வயிற்றுல என்ன இருந்துச்சுன்னா கல்லுதான் இருக்குமா. அவருடைய டிஃபன் எல்லாமே, டின்னர் லஞ்ச் எல்லாமே கல்லுதான். எது அந்த திருவையாறுல இருக்கக்கூடிய கூழாங்கற்கள் இருக்கு பாருங்க ஆத்துல, அதை தான் சாப்பிடுவாராம். அவே அவர் அப்பா சிலாதர முனிவர். அந்த சிலாதர முனிவருக்கு மகனாக வந்தார். இப்பொழுது அவர் தான் அதிகார நந்திங்கிற பதத்துல இருக்கிற சண்டேஸ்வர நாயனார். என்னது? அதாவது இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்.
2: பண்டாரங்களுக்கு
0: அதாவது இப்போ சண்டேஸ்வர நாயனார் நம்முடைய நாயன்மாரி ஒருவராக விளங்குறவர் தான் சண்டிங்கிற பதத்துல இருக்கிற. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த திருச்செங்கலூர் என்ற ஊரிலே அவர் பிறந்தார். அந்த திருச்செங்கலூர்ங்கிற ஊர்ல சண்டீஸ்வர நாயனார் சிவன் கோவில வழிபடும் போது சண்டி இருக்குமா இருக்காதா? இவர் தான் சண்டியா இருக்க போறாரு, நம்ம ஒரு சந்தேகம் இல்லையா? அப்போ சிவாலயத்துல அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது சிவன் கோயில வழிபட்டு இருப்பார் இல்லையா? அப்போ சண்டீஸ்வரர் கோயில் இருந்துச்சா இல்லையா? கட்டாயம் உண்டு, உண்டு. ஏன்னா சண்டிங்கிறது ஒரு பதம் தான். அந்த பதத்திலே சில தேவர்கள், அதனால 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினா 6 கோடி நாராயணர் அங்கனே 7 கங்கைய இல்ல. இப்பொழுது பதத்தை அவருக்கு சண்டீசனா பதமும் தந்தோம்னு சொல்றாரு இல்லையா? அவருக்கு வந்து அவருடைய சிவபுண்ணியத்தை நோக்கி அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப அந்த பதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை ரிலீவ் பண்ணிடுற, ரிலீவ் பண்ணிட்டு இவர் இருக்க சொல்ற. இவர் இந்த கற்ப சுவேதவராக கல்பம் முடிகிற வரைக்கும் இவர் இருப்பார். அப்படிதான் சொல்லப்படுது. அப்ப என்னென்ன கல்பங்கள்ல எப்படி எப்படி இருப்பாங்கன்னே சொல்லப்படுகிறது. சண்டி பதம் என்பது ஆகமங்கள்ல, அந்த சிவாலயங்கள்ல என்னென்ன கற்பங்கள்ல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. கற்பங்களை நாம உடன்படலாம்னா பல புராண கதைகளை நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம தேவாரத்தை படிக்கிறோம், அப்ப என்ன பொருள் சொல்ல போறீங்க? 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணின் இந்திரன்னா அப்ப அப்பர் வாக்க ரிசைட் பண்ணி என்ன சொல்றீங்க? அப்பர் வாக்க நம்பணும் இல்லையா நம்ம? அதுபோல இந்திரன் பாருங்க, ஒரு காவிரியை எப்படி, இப்ப கங்கையை வந்து எப்படி பகீரதன் கொண்டு வந்தானோ அதே போல கங்கை காவிரி வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கு காரணமாக இருந்ததே ஒரு இந்திரன். அந்த இந்திரன் வேற, அகதிகளை தவறாக நடந்து கொண்ட இந்திரன் வேற இல்லையா. அதுபோல சம்ஸ்கிருத வியாக்கரணத்தை செய்தவன் இந்திரன். பாணினியுடைய கிராமர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிராமர் இருக்குது. எப்படி தொல்காப்பியம் வர்றதுக்கு முன்னாடி அகத்தியம் இருக்குன்னு சொல்றோமோ அது போல. எல்லா பெயருமே சிவபெருமான் பேரு தான். இந்திரன் என்ற பெயர் சிவபெருமானுக்கு உரியதுதான். எல்லா பெயருமே சிவபெருமானுக்கு உரியதுதான். அந்த பெயர்களை பல்வேறு வடிவங்கள்ல சில இப்ப எனக்கு வந்து சண்முகவேல் எங்க அப்பா பேர் வச்சிருக்கிறான்னா அந்த சண்முகவேலுங்கிற நாமத்துக்குரியவன் நானா? இந்த நாமத்துக்குரியவன் வேறதானே. சிவனுக்கே உரியதுதான். நந்திங்கிற சிவபெருமானுக்கே மொத்தம் வந்து வேதம் ஆகமங்கள் எல்லாத்திலையும் சேர்த்து சிவபெருமானுக்கு மொத்தம் எத்தனை நாமங்கள் இருக்குன்னா 16,000 கோடி நாமங்கள் இருக்குன்னு வருது. 16,000 கோடி நாமங்கள் இருக்கு சிவபெருமானுக்கு. வேதம் ஆகமங்கள் எல்லாத்திலையும் சேர்ந்து சிவபெருமானுக்கு உள்ள பெயர்கள் 16,000 கோடி. அதனாலதான் சொன்னாரு, வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நமோ. வெகு கோடி நாமங்களுக்கு சொந்தக்காரராகிய சம்புவின் குமாரரை உமக்கு வணக்கம். வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. அவர் எல்லா பேருக்கும் உரியவன். அது போலதான் அந்த திருநந்தி தேவர் என்பவர் அதிகம். அது போல இந்திரன், அதாவது ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன். அது போலதான் இருக்கிறான் தொல்காப்பிய பாயிரத்துல. ஏன்னா இன்னைக்கு வடமொழியில இருக்கக்கூடிய பாணினி என்று சொல்லக்கூடிய அந்த சம்ஸ்கிருத இலக்கணம் தொல்காப்பியத்துக்கு அப்புறம் தான் வந்தது. தொல்காப்பியம் அரங்கேறும் பொழுது எது இல்ல, பாணினி இல்ல, பாணினி இலக்கணம் இல்ல. ஆனா அப்பொழுது ஒரு இலக்கணம் இருந்தது. இப்ப முதற்சங்க காலத்துல தொல்காப்பியம் இல்ல, அப்ப அகத்தியம் இருந்து நம்ம சொல்றோம் இல்லையா. அதே போலதான் அந்த வடமொழிக்கு சொல்லும் பொழுது அப்பொழுது இந்திரனால் செய்யப்பட்ட ஒரு வியாக்கரணம் இருக்குது. அப்ப இந்த அதான் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் அப்ப அப்பவே இருக்கு. காப்பியம் இருக்கு. அதாவது அந்த மொழியை பொறுத்தவரை, அதாவது அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். வடமொழியும் தமிழுங்கிறதுல பல செய்திகள், சில துணை செய்திகள் வந்து நாம வந்து நிறைய இன்னைக்கு வந்து என்ன நம்ம சமயத்தினுடைய தாக்கங்கள் நிறைய தாக்கத்தை நம்ம சந்திக்கிறோம். பிற, அதாவது பிற சமய தாக்கங்கள், பிற மொழியினுடைய தாக்கங்கள், பிற கலாச்சாரத்தின் தாக்கங்கள். அதுபோக சைவத்திலேயே உட்பகை அது வேற இருக்கு. சைவர்களாகவே இருந்து கொண்டு இந்த சமயத்துக்கு துரோகம் பண்றவங்க வேற இருக்கிறாங்க. உட்பகை அந்த அதிகார நந்தியிடத்திலே
3: கேட்க கேட்க நாங்க பேசுற சைவம் எல்லாம் பிள்ளையா இருக்கு. துரோகம் பண்றோமா?
0: தெரிந்து பண்ணுவது தெரியாமல் பண்ணுவது, அதான் நாம சில காரியம் நம்ம தவறாக பண்றோம்னு தெரியாமே இருக்கிறோம், சில காரியத்தை தெரிஞ்சே பண்றோம். சைவத்தினுடைய தாக்கம் வந்து இன்னைக்கு அதனாலதான் என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு வந்து சைவ சமயத்தினுடைய கொள்கை என்னன்னே தெரியாம நாம எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சில சரியான பாதைன்னு தெரிஞ்சுக்கிறோம், அந்த பாதையில் நடக்க முடியுமா இல்லையாங்கிறது வேற விஷயம். எப்பயுமே அதான், எதுவுமே அப்படிதானே டார்ஜெட் தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம அந்த டார்ஜெட் அடையிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுமோ அது நம்ம பார்க்க போறோம். அந்த அதிகார நந்தியினுடைய சிறப்புகள், அவரிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டு நான் சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று வைத்தார்கள். அவரு அதுக்கப்புறம் அவரோட வந்து எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோபுர வாசல தள்ளின உடனே வந்துருவார். அப்புறம் பலிபீடம், கொடிமரம், இவற்றையெல்லாம் நாம் எப்படி பலிபீட தியானம், இந்த பலிபீடம் என்பது அது வந்து என்ன, அதை சொன்னாங்க திருமூலரே சொல்லிட்டார், அது பாசம்தான் அந்த பலிபீடமாக இருக்கிறது. நம்முடைய பாசத்தை பலி கொடுத்ததாகத்தான் தியானம். பலி என்றால் அந்த பொருளில் தான் வருகிறது. கொடிமரம், ரிஷபதேவர் இவற்றை வழங்கி கொண்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம். நமஸ்காரம் என்பதற்கு நம்முடைய சைவத்துல ஒரு தனி சிறப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது 8 அங்கங்கள் இந்த பூமியிலே படும்பாறு வணங்குவது அஷ்டாங்க நமஸ்காரம். அது ஆண்கள் செய்வது, பெண்கள் செய்வது பஞ்சாங்க நமஸ்காரம். ஆனா பஞ்சாங்க நமஸ்காரத்தை ஆண்களும் செய்யலாம், பெண்கள் வந்து அட்டாங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது என்பது விதி. அந்த என்னென்ன உறுப்புகள் தரையிலே, 8 உறுப்புகள் அந்த தரையிலேயே படுமாறு வணங்குவது அஷ்டாங்க நமஸ்காரம், 5 உறுப்புகள் தரையிலேயே படுமாறு வணங்குவது பஞ்சாங்க நமஸ்காரம். ஆண்களை பொறுத்தவரை அதை அருமையாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் வருது, பெரிய புராணத்திலேயே வருது. நம்ம நமஸ்காரம்னா இப்ப பொதுவா என்ன ஆகி போச்சுன்னா, நமஸ்காரம் என்பது முத்திரையிலே வரும்.
4: சிவாய நமன் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பொற்சுண்ணம், வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
5: இறை வழிபாட்டு கொள்கையுடைய நெறி என்று கருதுகிறார்கள். கொடுக்க முடியல செய்வது என்பது ஊழ் நிலையா நப்பர் நிலையா அது வேற விஷயம். ஆனால் நான் எடுத்துக்கொண்டது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எங்கோ ஒருவர் தான் இருப்பார். எல்லாமே இருக்காது. வைர வியாபாரம் போல மணி வியாபாரத்தை விட மேலானது இந்த தன்மை. அந்த வகையில நாம் பெருமிதம் கொள்ள வேண்டிய செய்தி, எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்து விடாது, எல்லா மக்களும் பொது நிலையிலே இருப்பார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ளணும். அந்த வகையில பொற்சுண்ணத்தை இவர் பாடுகிற முறையும் அதுதான். திருப்பொற்சுண்ணத்திலே சில முக்கியமான செய்திகளை இவர் வைக்கிறார். அதை நான் முன்னேதே சொட்டு காட்டினேன். இன்றைக்கு சிலருக்கு பார்ப்போம் அந்த சிந்தனைக்கு. திருவாசகம் முழுவதுமே நீங்க பார்ப்பதும் திருப்பொற்சுண்ணத்துல மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கென ஒரு தனித்தன்மை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் நேற்று 10 பாட்டுல விட்டோம். அதனால சைவ சித்தாந்த பெருமன்றம் ஒரு அருள் நிலையம். இதில் நாம் பங்கு கொள்வது எத்தனையோ. அதே இன்னொன்று சொல்றேன், சில குறைபாடுகள் வர்ற போது அதை நெட்டி நன்று வந்தோம்னாதான் நாம் உண்மையானவன் அர்த்தம். அந்த குறைபாடுக்காக ஒரு தளர்ந்துட்டுன்னு வச்சுக்குவோம், அவ்வளவுதான் வந்தார. அது சோதனை அல்ல, சோதனையா அல்ல, நம்மை நெறிப்படுத்துகின்ற வழிமுறை அதுதான். நம்ம நெறிப்படு முட்டுக்கட்ட மாதிரி வரும். அதெல்லாம் நம்ம அதை எண்ணக்கூடாது. இந்த வயதுல இந்த தன்மையிலே நாம் பெறுகின்ற ஒரு தன்மை. இன்னும் இளைஞர் பெருமக்களையும் அதை ஈடுபடுத்தணும். பெரிய நூல்கள், அற்புதமான நூல்கள். அந்த வகையில இன்றைக்கு காலத்தை கருதி என்னுடைய முன்னுரை கருத்தை முடித்துக் கொள்கிறேன். முத்தணி கொங்கைகள் ஆட ஆட, மொய்குழல் வண்டினம் ஆட ஆட, சித்தம் சிவனோடும் ஆட ஆட, செங்கையல் கண் பணி ஆட ஆட, பித்தம் பிரானோடும் ஆட ஆட, பிறவி பிறரோடும் ஆட ஆட, அத்தனை யாரன்னம் ஆனை பாடி ஆட பொற்றுண்ணம் ஈடித்து நாவே. இந்த பாட்டிலே அவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம், முத்தணி கொங்கைகள் ஆட ஆட என்பது 2 வரி தான் வரும். 3வது சித்தம் சிவனோடும் ஆட இல்லையா, அந்த ஒடு என்பதை முதலையும் போட்டுக்கொள்ளணும். முத்தணிகளோடு கொங்கையும் ஆட அப்படின்னு அர்த்தம். மார்பகம் ஆடுகிறது, மேலே இருக்கின்ற முத்தணியும் ஆடுகிறது. இந்த ஆட ஆட என்ற 2 சொல் 2 உரியது. சித்தமும் ஆட சிவனும் ஆட, சித்தோம் சிவனோடும் ஆட. இப்படி அப்ப அந்த பாட்டு அமைக்கிறார். நாம தனித்து நிற்கிறோம், கலந்தும் இருக்கிறோம். நீங்க அங்க, நான் இங்க, தலைவர் இங்க, ஒரு செயலாளர் அங்க. இப்போ இந்த கருத்துல உங்களுடைய உள்ளமெல்லாம் ஒன்று இருக்கிறீங்களே, அது கலத்தம். உடலால் நாம பிரிந்திருக்கிறோம். பொருளை மையமாக வச்சா அப்பா பிள்ளைக்கு கூட தகராறு தான். நீங்க பொருளை மையமா வச்சீங்கன்னு வச்சீங்க, உலக பொருள்களை மையமா வச்சீங்க, என்ன கொடுத்துட்டீங்க, என்ன செய்துட்டீங்க? அடுத்த பேச்சாதான். பொருளை மையமாக வைக்கிற போது தாயும் தந்தையுமே வேறு, அருளை மையமாக வைக்கிற போது எங்கோ இருக்கிறவர்களா ஒன்று சென்றோம். இந்த உணர்வு தான் இங்க வைக்கிறார். சித்தம் சிவனோடும் ஆட என்பது அது 2 ஆட வைக்கிறார் பாருங்க. ஒவ்வொன்றுத்திலையும் இந்த ஆடுதல் என்பது ஒருவரும் ஒருவரும் தனித்து ஆடுவது மட்டுமல்ல, அங்கே உணர்வு கலக்கிறது. நான் ஆடுவதை கண்டு நீங்களும் ஆடுவீர்களானால் என் ஆட்டத்திலே உங்கள் மனம் லயிக்கிறதுன்னு அர்த்தம். உங்களுடைய மனம் லயிக்கிற தன்மையில என்னுடைய உணவும் போகுதுன்னு அர்த்தம். இன்னொரு கருத்து இருக்கு இதுல, பின்னால வருது. மாடு மாடு 2வது பாட்டு வரும். மாடு நிலாவாள் நில நகையரிப்ப, வாய் தீரந்தம்ப வளம் துடிப்ப, பாடும் நந்தம்மை ஆண்டவாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி. அது வந்து எப்படி பாடுங்கள் அப்படின்னு ஒரு வரி வரும். என்ன பாடுமின் எப்படி பாடணும்? மாடு நகை, மாடு நிலா, வாழ் நகை எரிப்ப, வாய் திறந்து அம்பவளம் துடிப்ப, பாடுவின் அப்படின்ற இது ஒரு மெய்ப்பாட்டுத்தன்மை. இசை என்பது உள்ளத்திலே இருந்து எழுச்சி பெற்று பாடுவது. இப்ப வந்து இருக்கிற முறை வேற. இசை என்பது ஒருத்தர் கச்சேரி பண்ணுவார், பல பேர் கேட்பாங்க, பல பேர் உட்காந்து கேட்பாங்க, அவருக்கு சம்பாவனை நடக்கும். இப்ப அந்த சம்பாவனைக்கு ஏற்ற மாதிரி அவர் சங்கீதமும் நடக்கும். சங்கீதமும் எப்படி போயிடும் எண்ணி பாருங்க. அத சில பெரிய வித்வான்கள் ஒரு தியாக பிரம்மம் இருந்தாருன்னா அவர் மற்றவங்க கேட்கணும்னா பண்ணாரு, மற்றவங்க கேட்கணும்னா பண்ணாரு. தன்னுடைய ஆத்மார்த்தமா தன்னுடைய ஈடுபாட்டில். அதே போல நால்வர் பெருமக்கள் அவங்க பாடி அவர் ஆனாயனாயினார் வேங்குழல் எடுத்து வாசிக்கிறார், தன்னை மறந்து வாசிக்கிறார். மெய்யன்பரும் மனத்தன்பின் விளைந்த இசை குளரோசை கையன் தன்மையும் நிறைத்து வானம் தன் பயமாக்கி கொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதிவில் நடம்புரியும் ஐயன் தன் திருச்செவியில் அருகணைய பெருகியது. அந்த இசையின் தன்மை ஆத்மார்த்தமானது, தன்னுடைய உயிரை வாழ வைக்க வேண்டியது. இதுல நாம பாடுவது மற்றவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கணுமே தவிர, நாம் பாடுவதை கேட்டு நீங்களும் பாடணும், உங்களுடைய உள்ளத்திலேயே எழுச்சி வரணும், அப்படி பாடணும். ஒருத்தரை பாட வச்சுட்டு இன்னொருத்தர் கேட்பது என்பது திரிவினை. ஆடுகிற பொழுது கலந்து கொள்வது அருள்வினை. அந்த அருள்நிலையை தான் இந்த பாட்டு. இந்த ரெண்டாவது பாட்டில் அப்படி பாடும்போது பாடுவதும் ஆடுவதும், முதல்ல சொன்னது ஆட்டம், முத்தணி கொங்கைகள் ஆட ஆட பொய்குழல் வண்டினும் அந்த ஆட்டத்தை வைப்பாடு. அடுத்ததாக வர்றது மாடு நிலா வாழ் நகை எழிப்ப வாய் திறந்து அம்பவளம் துடிப்ப பாடுவின். இது ஒரு மெய்ப்பாட்டை இப்படி எப்படி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா வேப்புக்குரியது. மாடுன்னா பக்கம், பெண்கள் முதல்ல பாட தொடங்குற போது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, கூச்சப்படுற போது கொஞ்சம் ஒரு இந்த வாயில அப்படின்னு கொஞ்சம் முணுமுணு வரும். அப்படி வந்த பிற்பாடு உள்ளே இருக்கிற பல் தெரியும். அந்த பல் தெரிஞ்ச பிற்பாடு பக்கத்துல இருக்கிறவங்க பாட தொடங்கிட்டான் அப்படின்வாங்க. பெண்ணுக்கே உடைய நாணத்தன்மையில பாட தொடங்குகிறா. மாடு பக்கத்திலே நகை வாழ்நிலா எரிப்ப குச்ச நீச்சு பெண்ணி உள்ளே இருக்கிற பற்கள் ஒளி வீச ஒளிவாக தெரிகிறது. அதுக்கு புன்முறுவல்னு பேர். மாடு நகை வாழ்நிலா எரிப்ப வச்சா அடுத்தது வாயை திறக்கிறான். வாயை திறக்கிற போது என்ன ஆகும், இந்த பவளமான இதழ் அந்த பாட்டினுடைய வெய்ப்பாட்டை பாட தொடங்குகிற வெய்ப்பாட்டை நீங்க அப்படி தொடங்குங்க. வாய் திறந்து அழகிய பவளம் போன்ற அந்த இதழ் துடிப்ப பாடுவின் பாடுங்க பாடுங்க அப்படின்னு அந்த ஆழத்தை கண்ணு கொடுக்குறார். இந்த வெய்ப்பாட்டு கலையை இவருக்கு இருக்கிற ஒரு தனிக்கலை திருவம்பாவிலையும் பார்க்கலாம், இந்த பெண்களுடைய இயல்புகளை எப்படி தோய்ந்திருக்கிறார்ன்றதையும் பார்க்கலாம். அதனை கடைசியில வந்து அச்சுவபதியத்துல பாடுற போது இந்த மாதிரி என்ன ஆகும், நான் தையலார் மையலிலே விழுந்தேனே அப்படின்னு வருத்தமும் பார்க்கலாம். அதை பார்க்கிற போது காமாந்தக தன்மை அல்லது மகளிரை பார்க்க வேண்டிய பார்வை இல்லாமல் ஆசையோடு பார்க்கின்ற இந்த காமுகத்தன்மையை தான் வருகிறார். அதைத்தான் திருப்புகளுக்கு சொல்வது உண்டு. திருப்புகள் கூட இந்த காரணத்தையும் சொல்வது. அச்சுவபதியத்துல 9 பாட்டு தான் இருக்கு, அதுல 5 பாட்டு இந்த பெண் மையல் தான் பாடுவார். 5 பாட்டு இருக்கும், 5 பாட்டு பெண் மையல், பெண்ணை வருத்ததாக. அதனாலதான் எதுக்கு சொல்றதுன்னா இப்படி ஒரு பாவத்தை இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை இப்படி சொல்றார். முதல்ல ஆடுவதனால் கூடுவதும் அடுத்து பாடுவதனால் கூடுவதும் ஆகிய இந்த வழிமொழிக்கு வர்றார். பாருங்க, முத்தணி கொங்கைகள் ஆட ஆட முத்தணிகள் கொங்கைகளோடு ஆட அப்படின்னு வர்த்தம். மாதவத்தோடு சேர்ந்து ஆட மொய்கூழல் வண்டி நம் ஆட ஆட வெளிப்பாடு உடம்பு அசையணும், சும்மா நிறைய இடத்துல இல்லை. இளம் பெண்கள் பாடுறது மொய்கூழல் வண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலும் ஆடணுமா, அந்த கூந்தலில் மேலே இருக்கின்ற வண்டுகளும் ஆடணுமா. மொய்கூழல் குழல் என்பது கூந்தல், வண்டினம் அதில் மொய்த்திருக்கிற வண்டினங்கள் கூந்தலும் ஆடும், தலை அதில் இருக்கிற வண்டினங்களும் ஆட. இந்த ரெண்டும் ஆடினா என்ன ஆகுனார், சித்தமும் சிவனோடும் ஆட ஆட. புறத்தில் இருந்து அகத்துக்கு வர்றார், வெளிப்பாடு மெய்ப்பாடு இப்போ உள்ளத்திலே கலக்குது. பெரியவர்களே, இந்த சித்தம் சிவனோடும் ஆட திண்ணை கூத்தரை கண்டு வழிபாடு செய்கிறவர்கள் நாம். ஒரு மன்னனுக்கு மட்டும் பெருமானே எடுத்த பாதிலேயே நிற்கிறியே, இப்படியே அந்த கால் வலிக்காதா, எனக்குதாக என் மனதுக்காக கொஞ்சம் மாறி ஆடுங்களே அப்படின்னு வெள்ளி அம்பலம் கூத்து ஆடிய வரலத்தை திருவிழா புராணத்தில் அந்த மன்னனுக்காக வந்து கால் மாறி ஆடிய கற்பகமே அப்படின்னு சொல்றாரு. இது அதில் வருது. ஆனால் அவர் ஆடுகிற பொழுது கூட ஆடினவங்க தெரியுது, தெரியுது ஆடுகின்ற தன்மையில தனக்கு மெய்ப்பாடு அந்த தன்மையில வந்து ஆடினவங்க தெரியுது. அப்படி ஆடினா நாம என்ன சொல்லுவோம்? அது ஆவேசம், அது பேய் பிசாசு அப்படின்னா அதுதான் பேயோடு ஆடுகிறான். அவனை சொல்ற போது பேய்த்தன்மை உடையவருன்னா அம்மா காரைக்கால் மேல கேட்கிற போது நற்கானம்ன்றார். அந்த ஆவேச தன்மையில அவன் ஆடுகிற போது நானும் ஆடுகிறேன் அப்படின்னு வர்ற தன்மை தான் எனக்கு அந்த பேய் வடிவ அடியனுக்கு பாங்குற வேண்டும் அப்படின்னு. அங்கேயும் போய் நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க நான் பாடிக்கொண்டிருக்கணும், அதான் மூத்த திருப்பதிகம்னு சொல்லுவான். இந்த மாதிரி உணர்வுகளைக்கு இந்த உலகியல் நோக்கில நீங்க பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தான் தோணும். நமக்கு அதை பிடித்து கொண்டிருக்க அப்படியே அட்ட மாதிரி இந்த உலகியல் தன்மை, அது தவறு இல்லை. உலகத்துல நிக்க வைக்கின்றது தான். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு கீழே மண்ணை வைப்பான், நல்ல கனமா வச்சுட்டு இருப்பான். அந்த கணம் தான் அது சாய்ந்தாலும் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து உட்கார வைக்கும். அந்த மாதிரி நமக்கு அந்த வினை முழுக்க முழுக்க நிற்பதனால இந்த உணர்வுகள் தலைப்பட மாட்டேன். ஆனா இதை படிக்க படிக்கத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வரும் பொழுது அந்த மாதிரி உணர்வை நாம ஏதோ ஒன்றை போட்டு அடைச்சி வச்சிருக்கிறோம். ஆடுகிற பொழுது இலகுது நெஞ்சம், ஆனா கூட பாட போனாங்க அது முதுமையில இன்னும் சுத்தம். இளமை இருக்கு பாருங்க, அது துள்ளும். இளமையில குழந்தைகள் மனதிலையும் இளம் பெண்களுடைய மனதிலும் அது புள்ளி விளையாடும். அதைத்தான் இந்த பாட்டுல சொல்றார். சித்தம் இப்படி ஆடுவதனால என்ன ஆகும்னா அவன் ஆடுகிறான் சிவன், அவனோடு நம்முடைய சித்தமும் ஆடும். அப்படி சித்தம் ஆடுகிற சித்தம் அப்படி ஆடுகிறார் சொல்லுவாரு, சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய சித்தத்தை அந்த சிவனோடு ஆட விடுகிற பொழுது நம்முடைய எண்ணமெல்லாம் அதுல மெய்மறந்து நிற்கிற பொழுது அவனுடைய ஆடுகின்ற கூத்தினுடைய தன்மையை எண்ணுகிற பொழுது அதுல பஞ்சகிருத்தியங்கள் நடக்கிறது. இப்படிப்பட்ட தன்மையில் நிற்கிறான், அவன் அம்பிகையை நோக்கியா ஆடுகிறான், அவனுடைய அருள் நிலையிலாவே ஆடுகிறான். அப்படிலாம் இந்த வரலாறுகள்லாம் நாம சொல்ற போது அப்ப உலகியல் நிலையிலே அவனுடைய ஆட்டத்திலே ஊனக்கூத்தும் ஞான கூத்தும் எல்லாம் இயங்குகின்ற தன்மையும் நடக்கிறது என்ற எண்ணத்திலே வருகிற போது இந்த எண்ணமானது அதிலேயே சேர்ந்து ஆடுங்க. சித்தம் சிவனோடும் ஆட ஆட அதனால வர்ற தொடர்ச்சி இருக்குமா அப்படி ஆனா செங்கயல் கண்கள் கண் பனி வாழ. இந்த செங்கயல் நேற்று கூட வந்தது மாவடு வகிர் என்ன கண்ணி பங்கா என்பதற்கு ஒரு கருத்து பேசுறோம். இந்த செங்கயல் கண் பனி என்பது மிக அழகாக சொல்றார். பின்னால கூட வரும், மாலே விரமணே மற்றும் உள்ள தேவர்களே நூலே நுழைவரியா நுண்ணணி நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே புகுந்து. என்ன ஆகும் அவன் நெஞ்சில புகுந்துடனா பரிந்து உருக்கும் பாவகத்தா. பூசையில நாம பூசை பண்றோம், இறைவன் அந்த பூசையை எடுத்து ஏற்றுக்கொண்டான் என்று தெரியும். நான் பூசை பண்றேன், வேற போட்டு இருந்தோம் பழம் பூர்வம் பண்ணி பண்றேன். இறைவன் அந்த பூசையை எடுத்துக்கொண்டான் ஏற்றுக்கொண்டான் என்பது எனக்கு எப்படி தெரியும்னா என் மனதுல என் உள்ளத்துல ஒரு உருக்கம் ஒரு பரவசம் உண்டாகிற போது வந்துட்டான் அப்ப யாரு பெருமான் வந்துட்டான். அதுதான் நமக்கு மனதில் விட்டான். அந்த உருக்கத்தை கொண்டுதான் இறைவன் பதிந்து விட்டான்னு சொல்றார். உள்ளம் உருகில் உடனாவர் என்று உந்தி பரணுவார். நீங்க அந்த பூசையில பார்க்கலாம். இதை இங்கு இந்த பாட்டுல சொல்றார். இந்த பாட்டுல எப்படி சொல்றார், நூலே மாலே பிரமணே மற்றும் உள்ள தேவர்களே நூலே நுழைவறியா. அவங்கெல்லாம் நுழைஞ்சி பார்க்க முடியாது, இவனை அவங்க காண முற்பட்டாங்க வரல. அடியேன் பாலே புகுந்து என்பாலே அவன் உள்ளே புகுந்து கொண்டான். புகுந்ததுனால என்னாச்சான், பரிந்து என்னை பரிவுடையவனாக ஆக்கினான். அன்பு உள்ளவர்கள் மிக பேறு பெற்றவர்கள். அந்த அன்பினால் பரிவு கொள்ளுகிறவர்கள் ஆனந்தத்தின் தலைப்படுகிறார்கள். அந்த பரிவு நிலையிலே உருகுகின்ற உள்ளம் பெறுகிறவர்கள் இறைவனோடு கலந்து விடுகிறார்கள். இதான் இந்த தத்துவம். அன்பு உள்ளவர்கள் பேறு பெற்றவர்கள் மனித தன்மையில. அதிலே உருக்கம் இழகின்ற மனம் அப்படின்னு வர்ற போது சொல்லுவாங்க, அதுதான் காதல பூ வைக்க வருவான்னு சொல்லுவான். சில பேர் பூசை பண்ணுவாங்க, பூசை பண்ணிட்டு அந்த திருவடியை வழங்கி அந்த திருவடியில இருக்கிற பூவை எடுத்து தம் முடிமையில வைப்பாங்க. அது வைக்கிற போது பெருமானி அப்படின்னு அதுல பொய்யே கிடையாது, சிம்மம் கிடையாது. நமக்கு ஒன்னா அது பொம்மை, அந்த பூசை பண்றவங்களுக்கு இறைவனே அப்படி வச்சுட்டு வந்து விடுவாரு, காதல பூ வச்சுக்குவாங்க, அந்த பூ கீழே விழக்கூடாத அப்படின்னு வெளியே வந்த உடனே ஒருத்த பொய்யே சொல்லுவான், நியாயமா சொல்லுவான், ஐயா இந்த மாதிரி எனக்கு எந்த பையனுக்கு இருக்குல்லையா சரியா அப்படியாப்பா அம்மா அனுப்பிடுமா. இப்போ ஒருத்தன் பார்த்துருக்கான், இவனை விட அயோக்கியவன், இவனை விட மோசமானவன் அவன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு அவன் சொல்லுவான், இவனை போய் அவன்கிட்ட சொன்ன போய் அப்படின்னா காதல பூ வச்சிருப்போம் அவங்ககிட்ட போய் ஏமாத்துடா. பாருங்க, உலகியில ஏமாத்துறவன், அவருக்கு மேல ஏமாத்துறவன், இவன் என்ன நினைக்கிறான், உள்ளார்ந்து அன்புடைய மனிதனை அவ்வளவு பெரிய அருளாளர், ஆனா ஏமாடின்னு சொல்றான். அது அவன் வேணா அவனை பிடிச்சி கறித்துணி மாதிரி பிடிச்சி இருக்கு, வேற வேறையே வேண்டாம், அவன் இன்னும் எத்தனை தடுத்துட்டு போவானோ, இதை நம்பதான் முடியும். அந்த நிலையில தான் இங்க சொல்றாரு, என் பாலே புகுந்து பரிந்து உருக்கும் பாவகத்தால் அந்த பாவகம் என் மேலையிலே வருகிறது. அதனால் சேலேர் கண் நீர் மல்க தெள்ளேனும் கொட்டாகும். சேல்னா கெண்டமீன் கண்ணு, அந்த கெண்டமீன் உயிரோடு இருக்கணும்னா என்ன ஓணும், நீர் ஓணும் இல்லையா. இந்த கண்ணு சேலேர்னு ஆனது பாடு, இந்த கண்ணில் நீர் வருதால சேலேர் கண்ணீர் மல்க தெள்ளேனும் கொட்டாகும். அதுதான் சொல்ல செங்கயல் செங்கயல் செங்கயல் போன்ற இந்த கண்கள் கண்ணீரோடு ஆடணும், செங்கையல் கண் பணி ஆட ஆட என்று அத்தன் கருணையோடு ஆட ஆட ஆடப்போ சுண்ணம் இடித்துனாவே அத்தன் அவன் கருணையோடு ஆடுகின்றான். ஆட ஆட நாம் ஆட பொற்றுண்ணம் இடித்துனாவே அவன் ஆடுவதற்காக இந்த பொற்றுண்ணத்தை இடிப்போம். இங்க ஆடுதல் என்பது கடைசியில் வர்ற ஆடல், அவனுக்கு நீராட்டுவதற்காக வைக்கின்ற பொற்றுண்ணம் அதை நாம் இடிப்போம். இதுல இரண்டு கருத்து இருக்கு, பொற்றுண்ணம் என்பது கலத்தல், இடித்தல் என்பது வற்புறுத்தி சேர்த்தல், இடித்துறை என்று சொல்லுவாங்க. இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பாரிலானும் கடல், கெடுப்பாரிலானும் கெடுன்வார். அந்த மாதிரி இடித்தல் என்பது வற்புறுத்தி தான் செய்யும், ஆனால் அந்த வற்புறுத்தல் செய்கின்ற மெய்ப்பாடுகள் எல்லாம் ஆடுவதும் பாடுவதுமாக செய்ய செய்ய அந்த ஆனந்தம் தானாக வரும், அதை நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்றத அடுத்த பாட்டில் சொல்றார். மாடு வாழ் மாடு நிலா வாழ்நிலா எரிப்ப வாய் திறந்து அம்பு அம் பவளம் குடிப்ப, பவளம் என்பது அந்த இதழ், குடிக்க குடிப்ப பாடுமின் எதை பாடுறது, நான் எனக்கு என்ன தெரியும், புராணம் தெரியாது இல்லை, நம்ம எப்படி ஆண்டாண்ட பாடுவின் நம் தம்மை ஆண்டவாரும் இறைவனை துதிக்கணும்னா நீங்க பாத்தீங்கன்னா போற்றி இதில் கூட போற்றி திருவகல்ல பாத்தீங்கன்னா எடுத்தடுப்புலயே எனக்கு எப்படி ஆண்டு கொண்டான் தண்ணியே தான் சொல்லுவான். நீங்க உலகத்தை பற்றி சொல்றதுல புத்தகத்தை படிச்சுட்டு அது இந்த பிரமாணம் ஆகம பிரமாணம், இது பிரத்யட்ச பிரமாணம். நீங்க ஞானியார் சுவாமிகள் இருந்தார், மரமநடிகள் இருந்தார், அதுக்கு முன்ன பெரியவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் செய்தாங்க இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் பார்த்துமா இன்னைக்கு ஒத்துக்கலாம் கதைன்னு சொல்லுவோம், யார் யார் சொல்லுவோம். எல்லாவற்றையும் விட நேரிய காட்சி தான் முதன்மையானது சொல்வார். திருவள்ளுவர் சொல்லுவார், நேரா பார்த்து உன்னுடைய வாழ்நாளிலே பார்க்க அறத்தாறு இது வேணா வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடைன்னு நேர்காட்சியில காட்டுவார். அறத்தினுடைய வழி இதுதான் என்று நீங்க எதையோ படிக்க தேவையில்லை அப்படின்னு. அதனால இவர் என்ன பண்ணுவார், நீங்க எதையோ பாட தேவையில்லை, நம்ம எப்படி ஆட் பண்றான், நாம யார், நானார், என் உள்ளம்மார், ஞானங்களார், என்னை யார் அறிவார், நாம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி ஆட் பண்றோம், அதை பாட அதுலயே உருக்கும் பிறக்குமே அப்படின்றார். பாடுவின் நம் தம்மை ஆண்டவாரும், இந்த ரெண்டு வார்த்தை பாடுறார், தம்மை நம் தம்மை, அது சாதாரணமானது அல்லது பாடுமின் நம்மை ஆண்டவாரும் சொல்லாம நம் தம்மை அப்படின்வார். பெரியவர்களே, திருத்தொண்ட தொகை பாடும்போது அங்க இருந்தவங்க விரல் மிண்டர் ஒண்ணுதான், அங்க இருந்த ஒரு விரல் மிண்டர் தான் திருநீலகண்டர் இருந்தாரா, திருஞான சம்பந்தர் இருந்தாரா இல்லைங்களா. இப்போ அங்க திருக்கூட்டத்தை தான் பாடி அவங்க எல்லாம் போய் இவர் சேர்ந்தாருன்னு சொல்றாரு, இவர் போய் சேர்ந்தாருன்னு சொல்றாரு, அப்ப அவங்க இல்லவே இல்லையாங்க. அது மட்டும் இல்ல, இவர் காலத்திலே இருக்கிற பெருமையில குடும்புறாங்க இல்ல, இவரே பாடுறார். பல பேர் கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா, இவர் ஆடவர்கோம் கழற்சிங்கன் அடியாருக்கும் அடியன்னு பாடுறாரு, கழறிக்கு அறிவாரையும் பாடுறாரு, பார் கொண்ட கொடை கழறிக்கு அறிவாருக்கும் அடியன், இந்த திருத்தொண்ட தொகை பாடி சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் அவர் இவரோட சேர்றாரு, இது எப்படி இவரால் பாட முடிஞ்சது அப்படிலாம் பல கேள்வி உண்டு. அதை செய்து கொடுப்போம், கொஞ்சம் பாருங்க அதை என்ன சொல்வார், அடியார் தம் கூட்டம், அந்த தம் என்ற ஒரு வார்த்தையில அடியார்தம் கூட்டம் அப்படின்னு சொல்லுகிற போது அவரும் அவரை சார்ந்து இருக்கின்ற பின்னால் முன்னால் வந்த பெரியோர்கள் அனைவருமே அர்த்தம். அதேதான் நம்மை பாடுமின் நம்மை ஆண்டவாறு பாடுங்கள், நம் தம்மை நம்மோடு சேர்ந்த பிறர் மற்றவர்கள் நந்தமர், நந்தமர் என்ற சொல்லுக்கு என்னன்னா நம்முடைய தமர். அப்ப நந்தம்மை என்பது நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் குடியையும் குடிமுழுது ஆண்டதையும் எனக்கு எல்லாவற்றையும் எப்படியெல்லாம் ஆண்டு கொண்டான். கொஞ்சம் நுட்பமாக போக வேண்டிய செய்தி ஒன்று உண்டு, என்னன்னா எனக்கு ஏற்ற மாதிரி என் மனைவி, எனக்கு ஏற்ற மாதிரி என் குழந்தை வர்றதுன்னா சாதாரண விஷயமா? இதை நம்ம எப்படி பாக்கலாம்னா, எலியும் மூலியமா இருக்கிற குடும்பத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஓ, கணவனும் மனைவியுமா ஒற்றுமை இல்லாத காட்சியை பார்த்து நாம எப்படி கடவுள் நமக்கு கொடுத்துக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இது அதனுடைய அருமை புரியாது. நமக்கு துணை வாய்க்கிற நல்லா தன்மையோடு இருக்கிறோம், ரெண்டு பேரும் இருக்கிறோம், அவங்களுக்கும் நாம இது பண்றோம், அவங்களுக்கும் சரி. நம்முடைய அருமை எங்க தெரியும்னா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க பார், இடர்ல கூட்டம் இல்லாம. அப்போ கடவுள் அதையும் வச்சு இதையும் வைக்கிறான். ஏன் வைக்கிறான்னா, இது நல்லா இருக்கணும்னு அந்த காட்சியும் வேணும், தீமையும் வைக்கிறான் நன்மையும் வைக்கிறான். அந்த மாதிரி பாடுறாரு, நம் தம்மை ஆண்டவாரும் பணி கொண்ட வண்ணமும். பா பெரியவர்களே, பணி கொண்ட அழகு இதுல என்ன பொருள்? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நம் தமிழ் தான், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பணி கொண்ட அழகு தனித்தனி. என்னை பணி கொண்ட வண்ணம் தமிழ், தமிழை கொடுத்து உங்களை பணி கொண்ட வண்ணம் உணர்வை கொடுத்து, நண்பர்களை கொடுத்து, அல்லது வேற பரம்பரையிலிருந்து வந்த கொள்கையை கொடுத்து, இப்படிலாம் வந்திருக்கோம். அப்ப நம்ம எப்படிலாம் பணி கொள்ளுகிறோம், அது அழகு என்ன சொல்லுது? அதை சொல்ல போனா அளவில்லைன்னா, ஆட்பால் அவர்கருளும் வண்ணமும். அதே பாட்டு நான் சொல்றது விஞ்ஞானம் வந்துருது, வண்ணம்னு வரத வண்ணம் என்பதுன்னு அது ஒரு சந்தம், அது ஒரு அழகு. பணி கொண்ட வண்ணம் அப்படின்னா நம்ம எவ்வாறெல்லாம் பணி கொள்ளுகிறோம். அரிக்கும் பிரம்மர்களுக்கும் அல்லாத தேவர்களுக்கும் தெரிக்கும்படி தந்தி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகம் எல்லாம் சிரிக்கும் அப்படின்னு. அது வந்து நம்மை உருக்குகிறது, பணி கொள்ளுகிறதுன்ற போது ஒவ்வொருத்தரையும் எந்தெந்த விதமாக பணி ஆட்கொள்கிறது குச்சம் அப்படி சிந்தனையை அதை போட்டோம்னாதான் பணி கொண்ட வண்ணம் நம்மை ஆண்டவாறு நம்ம எப்படியெல்லாம் ஆண்டான், உங்களை எந்த மாதிரி ஆண்டான், இவரை எந்த மாதிரி ஆண்டான், அவரை எந்த மாதிரி ஆண்டான், என்னை எந்த மாதிரி ஆண்டான் கிடையவே கிடையாது. என்ன ஒரு கிராமத்துல படிச்சிருப்பான், உங்களை ஒரு நகரத்துல படிச்சிருப்பான், நீங்க அங்கே இருப்பீங்க. ஐயா நான் இதை கேட்டப்போ பெரிய செய்தி என்னன்னா, சேர்க்கிழார் மாநாடுகள் நடத்தின்னு வந்தோம் ஆற்காட்டுல. அப்பதான் அவங்க எடுத்தாங்க, நான் பெரிய புறானோ ஒரு 4-5 ஆண்டுகளாக அங்கே சொல்லிக் கொண்டிருக்கேன். அவங்க எடுத்தாங்க, எடுத்த உடனே பிரம்மாண்டமா செய்யணும்னு போனாங்க அவங்க. நான் சொன்னேன், மெல்ல தொடங்கி செய்யலாங்க, இல்லைங்க தாங்க செய்யணும், ஆற்காடுன்னா என்னவா ஊருக்கு போயணுமோ அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய தேர் போல தருவடிச்சான்ல ஒரு ஜோடிச்சு, அதில் சேர்க்கிழார் போல எங்க தலைவர் ஐஏஎஸ் உட்கார வச்சு அவர் முருதுலாட்சத்தை சாத்தி நல்லா சாத்தி, பக்கத்தில் சத்தியவன் முருகன் சங்கரநாராயணன் கவுனி வீசி நடந்தது ஆற்காட்டில். சத்தியவன் முருகனும் சங்கரநாராயணன் உட்காந்துக்கிட்டு அவருக்கு கவுனி வீசி கொண்டு வர்றாங்க, அவரை உட்கார வச்சு இது கொண்டு வர்றாங்க. ஒருத்தன் என்ன பக்கத்தில் இருந்தோம், ஐயா பணப்பாக்கிட்ட ஐயா, ஆமா சொல்லு கேட்கணும்னு நினைச்சேன், யாரு சேர்க்கிழார் தான், சேர்க்கிழாரா அப்படின்னா யாரு அப்படின்னு சேர்க்கிழார் தான் திருமுறையை பாடுவர் தெரிஞ்சவர், பெரிய புறம் நடக்குதாங்க கோயில்ல, அதை வந்து கேட்டேன்னா ஒன்று பெரிய புறம் நடக்குதுவாங்க, அது இதுதான் இவரா அப்படின்னு. ஆமா இவரா அப்படின்னு கேட்டு வந்தோம்னா, இந்த சாமி தான் இதனால எங்க போயிருந்தாங்க அவ கேட்டாங்க. நான் சொன்னேன், நாம செய்த பாவத்தினால இது வரைக்கும் வெளிவராதுதாங்க, இப்ப நாம கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்கிறோம், அதனாலதான் வீதியில வர்றாங்க, நீ கும்பிடுவா அப்படின்னு அப்படிங்களா. அப்புறம் வந்தவன் தொடர்ந்துட்டான், பெரிய புராணம் வாங்கி கொடுக்கணும்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும், படித்தான் கடையில வேலை செய்யற குமஸ்தாவன், அவன் படிச்சது 11வது வகுப்போடு முடிச்சுட்டு இருந்தான். அப்புறம் அந்த 12 திருமுறையும் வாங்கி கொடுத்து அவன் படித்தான். அப்புறம் இப்ப தொடர்றான், நான் என்ன சொல்ல வர்றேன், இவனை எப்படி பணி கொண்டார், சாதாரண நிகழ்ச்சி உலகில் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லாத தெரியாது, ஆனா அது எப்படி ஊடுருவி நிற்கிறது, நம் அளவிலே எப்படி ஊடுருவி நிற்கிறது. ஒன்றுக்கும் பற்றாத உள்ளமுடைய எண்ணெய் எனக்கு இப்படி பண்ணேன்னு அவர் சொல்வாரானா? அவருக்காக சொல்லலாது, நமக்காக சொல்றார். நாயில் கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து தாயில் சிறந்த தயாவான கொம்பெருமான் நம்ம பண்ணார். அதனால அந்த தீவினியின் வாயில் கொடி அட்டி பூவல்லி கொய்யாமோன்னு அந்த மாதிரி இந்த பதில் சொல்றார். நீங்க வேற எதையோ தேவேந்திரனா அந்த இதெல்லாம் தேவையில்லையே, பாடுமின் நந்தம்மை ஆண்டவாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேறி அப்படிலாம் பாடு. அப்போ இந்த ஆட்கொள்ளுகிற திறம் கலத்தல் பொற்றுண்ணம் இடிக்கின்ற தன்மையே இந்த தன்மையில தான் வருது. இதை கொஞ்சம் இடித்துறையாக சொல்றாருன்னு ஒரு பொற்றுண்ணம் இடித்தால்தான் கலக்கம். அறம் வலியுறுத்தல்னு வரும், அறத்தை மென்மையானதுன்னு சொல்லல வரும் திருவள்ளுவர், அதுக்கு வலி என்ற சொல்லுக்கு பாருங்க, வன்முறை தான், வன்முறையினுடைய வேர் சொல்லே வலிதான். சொல்லி கேட்கணும், திருவள்ளுவர் சொல்லுவார், மேல் மக்களாக இருக்கிறவங்க எப்படி தெரியலன்னா சொல்ல பயன்படும். மேல் கீழ் கரும்பு போல் சொல்ல பயன்படும். கீழ் புத்தி இருக்கிற தன்மை, கீழ் உணர்வு ஜாதி இல்லை. நம்முடைய இடத்துல கீழான எண்ணங்கள் இருக்கிற போது கரும்பு போல் கொன்றால்தான் கொஞ்சம் ஆய்வு சாறு வரும், அப்பதான் வரும். அது திருவள்ளுவர் சொல்றாரு, சொல்ல பயன்படும் மேல் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். அதே போல இந்த அறம் வலியுறுத்தல், அதே போல இந்த கருத்துல இளம் பெண்களை ஆடுவதும் பாடுவதுமாக செய்து இடித்துறை செய்து நீங்க எதையோ பாட தேவையில்லை, இதை பார்க்கலாமே என்று அந்த கருத்துல பாடுகிறார். அந்த அடிப்படையில வருகிறது. இப்போ அடுத்த பகுதிக்கு நாம செல்லணும், அதனால கொஞ்சம் தொட்டு காட்டி கொண்டுதான் போகிறேன். மாடு நகைவாழ் நிலாவிருப்ப பாடுமின் நந்தம்மை ஆண்டவாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேடி ஆடுவின் அம்பலத்து ஆடினானுக்கே ஆடப்போ சுண்ணம் இடித்து நாமே மையமறு கண்டனை வானநாடரு மருந்தினை. அழகான வார்த்தை வானநாடர்களுக்கெல்லாம் இவன் மருந்து அப்படின்னா மருந்துன்னா அமுதம், அமுதத்தை கொடுத்தவன் விஷத்தை தாங்குண்டு நின்றான். இன்றைக்கும் இனிமேலும் எந்த நிலையிலும் மாணவர்களுக்கு மருந்து இருந்தான். அன்னைக்கு கொடுத்ததோடு மட்டுமல்ல, அன்னைக்கு என்னமோ பார்க்கடலை கிடைச்சாங்க அது முடிஞ்சது இல்ல, என்றைக்கும் அதுதான். அதனாலதான் அப்படி சொல்றார், வானநாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை. இந்த மாணிக்கம் என்பது ஒளியை சொல்வார்கள், இவருக்கு மாணிக்கவாகர் என்ற பெயர் வைத்ததும் கூட அந்த கூத்த பெருமானியே பாடுறதுனாலதான். அவருடைய பாட்டுக்கு பொருளே அவதான்ட்டார். அவர் சொல்ற சொல்லு வாசகத்துக்கு வாச்சியம் எதுன்னா அந்த பெருமான் தான் காட்டும் பொய்யதும் பொய்யனை மெய்யர் மெய்யை. அப்பா தெரியவர்களே, நீங்க அந்த பாட்டு கையில் வச்சிருப்பீங்க, ஐயனை ஐயர் பிரானை, அது வரைக்கும் கமா பண்ணுங்க, குச்சுப்புள்ளி வச்சுட்டீங்களா. நமக்கு தலைவன், தலைவர்களுக்கெல்லாம் தலைவன், ஐயன் தலைவன், ஐயர் பிரானைன்னா மற்றவெல்லாம் தலைவன் தலைவன் சொல்லி இருந்துட்டாங்களா, அவர் ஒரு தலைவர் இவர் ஒரு தலைவர், அந்த தலைவர்களுக்கெல்லாம் பெருந்தலைவன் ஐயர் பிரானை, அவனுக்கு பெரியவன். அடுத்தது நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர், நம் பொய்யனை அந்த அன்பையை படுத்தணும். நம்மை உள்ளே அடக்கிக் கொண்டு பெருமானுடைய தன்மை முடியாது, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்களே பொய்யர், அவர்களுக்கு அவன் பொய்யன். நம்மை அகப்படுத்து நம்மை உளப்படுத்திக் கொண்டு நம்மை உள்ளே வைத்துக் கொண்டு ஆட்கொண்டு அவங்க வேலையெல்லாம் நாம செய்யும்படியாக வைத்து இறைவனை காண்பது என்பது அருமை என்று காட்டிக்கொண்டிருக்கின்ற பொய்யர்கள் யாரு? ஐம்பெரும் பூதங்கள், ஐந்து பெரும் நிலையுடையவர்கள், இந்த உடல், இந்த உலகம், இவைகளெல்லாம் பொய்யின்தான். இது நிலையில்லாது. ஆனா இந்த உயிரையும் தம்முள்ளே அகப்படுத்தி கொண்டு நம்மை வேலை வாங்கி கொண்டிருக்குங்க. இந்த உடம்பு நமக்கு உதவுற மாதிரி கொடுக்கப்பட்டான், கொடுக்கப்பட்டது இந்த உயிர் உயும் பொருட்டுதான் இந்த உடம்பை கொடுத்தான். ஆனா பிறந்த விப்பாரு இந்த உடம்பு இந்த உயிரை தன்னுள்ளே அடக்கிக் கொண்டு தனக்கு வேண்டிய இச்சையெல்லாம் இந்த உயிரை கொண்டு செய்வித்து சாப்பிட்டு இருக்கு. இந்த உயிரை கொண்டு எனக்கு இது கொடு, எனக்கு அதை காட்டு, இந்த கொடு அப்படின்னு சொல்லுது. அந்த பொய்யர்களுக்கு பொய்யானவன், அதாவது இந்த புலன்களாலோ இந்த உடம்பினாலோ இந்த உலகத்தின் தன்மையினாலோ அவனை காண முடியாது, இவைகளுக்கு அவை பொய்தான். நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர் யாரே? இந்த உலகத்தை சொல்றாரு. இந்த உலகமும் மாயா காரியங்களாக இருக்கக்கூடியவையெல்லாம் நம்மை உளப்படுத்திக் கொண்டிருக்கிற உயிரை சிறைப்படுத்தி வைத்துக் கொண்டு அதை வேறுபடிய பண்ணாவிட்டாமல் இறைவனையும் காட்ட காண முடியாமல் அது பொய்யாக இருக்கிறது. அதற்கு இறைவன் பொய்தான், பொய்யர்த்தம் பொய்யனை சொல்லிட்டார். மெய்யர் மெய்யை, மெய்ப்பொருள் உணர்ந்தவர்களுக்கு அவன் மெய்ப்பொருள். அடுத்தது போதரி கண்ணினை ஒற்றொடித்தோல் பையரவு அல்குள் மடந்தை நல்லி பாடிப்போர் சுண்ணம் இடித்து நாமே என்ற அந்த பாட்டுல போது அரி கண்ணினை என்பது அந்த கண்ணழகை உடையவன், அந்த கண்ணாய உடைய பெருமாட்டியே பாகத்திலே உடையவன் அப்படின்னு அந்த பொருளை சொல்லிட்டு தந்தை நல்லீர், பெண்களுக்கு உரிய அழகு வேலூர் தோழி, அவனுடைய பெண்மை தன்மையினுடைய தன்மை, இப்படிலாம் இருக்கின்ற நல்ல பெண்களே நீங்க பாடி போற்றுண்ணும் எடுத்து நாமேன்னு எடுத்துக்கொண்டார். அதை என்னுடைய ஆரம்பத்தில் எங்கள் அப்பன் எம்பெருமான் இமவான் மகற்கு தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி என்ற சொல் சிவமது சக்தி என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கண்ணியாகும்னு சொல்றாரு சிவஞான சித்தி. அந்த அடிப்படையில் சொல்ல குணகுணியை மாற்ற முடியாது. குணத்தினால் குணி தோன்றுமா, குணியினால் குணம் தெளிப்படுமா, அப்படிலாம் சித்தாந்த கருத்துக்களை பேசுற கருத்துக்களை இங்க வச்சு பேசுறார். பெருமான் எப்படி கலந்திருக்கிறான், ஒன்றோடு ஒன்று மயங்கி இருக்கிறான், எதனால் எது வருகிறது, எதனால் எது வருகிறது. இவர்களே உப்பு போட்டா ஊருக்கு மட்டும்தான் தெரியும், போட்டோம் வச்சுக்கோம் தன்மை அப்போது கலந்த உப்பே போலன்னு கூட ஒரு பழமொழி உண்டு. உப்பு போட்டா அந்த உப்பு ஓர்ப்பு மட்டும்தான் காட்டும், ஆனா அப்படி இல்ல. அது என்ன பண்ணுது, காரத்தையும் தூக்கி கொடுக்குது, புளிப்பையும் தூக்கி கொடுக்குது. இல்லைன்னா அந்த உப்பு இல்லைன்னு வச்சுக்குவோம், அந்த புளிப்பும் தெரியல, அந்த காரமும் அவ்வளவா உணரப்படல, சப்புடுதுன்றா. கொஞ்சம் உப்பு போட்ட உடனே அந்த குணங்கள் எல்லாமும் தூக்கி கொடுக்குது. அதே போல இவர் என்ன சொல்றார், எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறான், கலந்து அவன் இருப்பதனால்தான் இவைகளெல்லாம் ஏற்றம் பெறுகின்றன அப்படின்னுதான் இந்த பகுதியில் சொல்றார். அம்பிகையோடு அவன் கலந்திருப்பதும் அவளோடு இவன் இருப்பதும் இவளிடத்திலே அவன் தோன்றுவதும் இவனிடத்திலே அவள் தோன்றுவதும் ஒன்றோடு ஒன்று சக்தி பெரிதா சிவம் பெரிதான்னு அழகிறாங்களே. இன்றைக்கு கூட இருக்க, இன்றைக்கும் இருக்கு, என்றைக்கு அது மாறப்போவதோ இல்லையோ தெரியல. பொதுவாகவே சிவலிங்க வழிபாடோடு நின்றதுதான் காஞ்சிபுரம் என்று சொன்னீங்கன்னா அந்த அம்பிகை கிடையாது. அம்பிகையை பூஜை பண்ற போது அம்பிகைங்க, காமாட்சி அம்மன் தான் எல்லா காஞ்சிபுரத்துக்கு முழுதுக்குமே அம்மன் தனிதே இருக்காது, எல்லாம் சிலாரூபமா இருக்காது, பஞ்சலோகத்தன் மீது தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த கருத்து தான். அதனால சிவலிங்க பீடமே மும்மூர்த்திகளும் அம்பிகையும் அருள் நிலையும் கொண்ட ஒரு பொருமூர்த்தமாக வைத்து பேசுவது உண்டு. அதுதான் இந்த பகுதியில் சொல்றார், சக்தி வேறு சிவம் வேறு என்பது அல்ல, அதிலே இருந்து இதுவும் இதிலே இருந்து அதுவுமாக கலந்து வருகிறது என்று அந்த கருத்தை சொல்லிட்டு, சங்கம் மறக்க சிலம்பொலிக்க தாழ்குழல் சூழ்தரு மாலையாட செங்கனி வாய் இதழும் குடிப்ப தேயிழையில் சிவலோகம் பாடி. இதுவரையிலும் மெய்ப்பாடுதான், முன்ன சொன்ன மாதிரிதான் பாடுங்கள் ஆடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த மெய்ப்பாடு வெளியே வரணும்ன்றார். மெய்ப்பாடு வெளிவருவதனால என்ன பயன் அப்படின்னா அவர் தான் கேட்கணும். மெய் தான் அருந்தி விதிவிரித்து உன் விரைவார் கழத்து என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி. இன்றைக்கு நாம் அதை ஒரு வேஷம் போலவும் அதுவும் ஒரு பூத்து போலவும் நினைக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, ஆடி பணம் சம்பாதிக்கிறதுன்னு வந்துருக்கு, ஆடி பணம் சம்பாதிக்கிறதுன்னு வந்துருக்கு, ஆடி பணம் சம்பாதிக்கணும். ஆடு வந்து அதற்காக இல்லாத காலத்துல அது மென்மையாக கருதப்பட்டது. இப்ப பணம் சம்பாதிக்கணும்னு வந்த போது பாடினான்னா என்னது சும்மா பாடிங்கிறார். இந்த 50 ரூபாய் மனமகிழ்ச்சியோடு ஒருத்தருக்கு கொடுப்பதை விட
6: பொருள் பெண்டில் பொருளுக்காக இருக்கிற அந்த பெண்டிர்கள் இன்சொல்
5: இழுக்கு தரும். அந்த இனிப்பு நாம எங்க இருக்கிறோம் உலகத்தை பாட்டுங்க, முகமலர்ச்சியோடு ஒருவர் ஒருவர் முகநாமம் பேசணும், ஐயா வாங்கன்னு இனிமையா பேசணும், ஏனுங்கன்னு கேட்கணும், வா போன்னு ஒருமையில பேசக்கூடாது, ஈர மென்மதுர பதம் பரிவெய்த முன்னுரை செய்யணும், எல்லாம் சரி. அத்தனையோ பணம் பாதிக்கிறதுக்கு தான், அவர்கிட்ட பாக்கெட்ல கிட்ட வாங்கிக்கிறதுக்கு தான் அப்படின்னு வந்தா அந்த இன்சொல் இவ்வளவு கேவலப்படுது. அதே நிலைதான் இன்னைக்கு இன்றைக்கு இசை. இசை என்பது உயர்ந்த கலை, ஒவ்வொரு உயிரையும் தலைக்க வைப்பது. இன்னைக்கு போய் நாம இதை பேச முடியல, காரணம் கேட்டா சூழல் அப்படியே வளர்த்துட்டு இசையை கொண்டு பணம் சம்பாதிப்பது. ஒரு உள்ளபடியே உள்ள இசையானவன், இசையில ஈடுபாடு கொண்டவன் எதை பற்றி கவலைப்பட மாட்டான். நாம கூட சரி, வீடுகள்ல ஏற்றம் இறைக்கிறது, அரிசி குத்துறது, மற்றபடி வேலை செய்யறது, பாட்டு பாடிக்கவே பாடுறாங்கன்னா அவங்க பிறர் கேட்கணும்னு பாடுறாங்க. தங்களுடைய உயிர் உணர்வுக்கு தழைப்பது. இன்னொரு கருத்து உண்டு, இன்பம் என்பது பிறர் கொடுத்து வருவதனால் வக்கி போயிடும். பெரியவர்களே, ஒரு புலன் இன்பங்கள் கூட ஒரு பொருளை கொண்டு நாம அனுபவிக்கிறோம்னு சொன்னா அந்த இன்பம் வற்றும், வறுமையிடும். ஆனால் நம்முள்ளேயே வருகின்ற இன்பம் இருக்கு பாருங்க, அது வற்றவே வற்றாது. இசை என்பது அதுதான், நாம் உள்ளத்துல இருந்து எழுந்து பாடும். அப்படி பாடுகிற போது நம் துன்பம் எல்லாம் கரையும், வருத்தம் போயிடும். இதோடு கூட துன்பம் மட்டும் நீங்குவதல்ல, துன்பம் மட்டும் நீங்குவதல்ல, நம்ம உயிருக்கு ஒரு எழுச்சி ஆக்கத்தை கொடுக்கும். வேலை செய்யறதுல கடினமே தெரியாது. அதுதான் இசையோடு வாழ்தல், ஈதல் இசைபட வாழ்தல் என்ற சொல்லுக்கு புகழ்னு சொல்ற பொருள் மட்டும் இல்ல, ஈதலை செய்கிற பொழுது ஒரு இசை நம்முடைய உள்ளத்திலேயே தோன்றுகிறது, எதிரிலையும் தோன்றுகிறது. ஐயா வரலையா, அவன் முகத்துல போன்ற மலர்ச்சி, பசி என்று வந்தால் ஒரு பிடி சோறு, குசி என்று தந்து பாரப்பா, அந்த முகத்திலே காணுகின்ற அந்த இனிமை உன் உள்ளத்துல ஒரு உயிர்ப்பை தோண்டி கொடுக்கும், அது அப்படிதான் சொல்றார். அதைத்தான் இந்த பகுதியில மிக அழகா இடிக்கிறோம், இசை பாடுகிறோம், செய்வது இடித்தல், இசை பாடுதல். இது அடிக்கடி வந்து பேசிக்கொண்டு வர்றார். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க, நான் தொட்டு காட்டி கொண்டுதான் போகிறேன்.
6: Dear listeners of shaivam.org, the following is Shaivagama Parichaya, presented by Agora Shivacharya Brahmashti, Dr. Shri Arunasundara Gurukal.
7: Agama Shabdaha. ஆகமம் இது நபும்சகலிங்கம் அப்படி வித்யதே இது அஸ்மாபிஹ அவகந்தவ்யம். ஏதே சர்வேபி க்ரந்தாஹ ஏவ சைவானாம் பிரமாணபூதாஹ. அஹம் உக்தவான் இதானி சர்வேஷாமபி சைவானாம் தத்தத் சம்பிரதாயிகானாம் தாவது பிரமாண க்ரந்தாஹ கஹ இத்யுக்தே சைவானாம் ஏதே அஷ்டாதஶ ஆகமாஹ பிரமாணபூதாஹ. தத்ர அப்யாசஸ்தானம் கிம் இத்யுக்தே சர்வாண்யபி சைவ மந்திராணி அப்யாசஸ்தானானி கிஞ்ச சைவாஹ சர்வேபி அனுயாயினஹ இதி சித்தம். அஷ்டாதஶ ஆகமாஹ ஏவ பிரமாணபூதாஹ வா இதி பிருஷ்டே ந வேதாஹ அபி பிரமாணபூதாஹ. கிமர்த்தம் அஹம் வதாமி இத்யுக்தே சைவஹ ஏவ சம்ப்ரதாயஹ முக்கியதயா த்வேதா அஸ்தி வைதிக சைவஹ அவைதிக சைவஹ இதி அஸ்தி. வைதிக சைவஹ நாம கஹ, இதானீம் தமிழ்நாடு பிரதேசே வித்யமான சைவஹ வைதிக சைவஹ ஏவ. வைதிக சைவஹ நாம வேத அனுசாரீயா சைவஹ சம்ப்ரதாயஹ சஹ வைதிக சைவஹ. வேத அனுசாரீ நாம கஹ இத்யுக்தே வேதே ஏயே தர்மாஹ சந்தி தேஷாம் தர்மாணாம் அவிரோதேன யதி சைவாஹ சைவ சம்ப்ரதாயஹ ஸ்யாத் தர்ஹி தே தாவத் வைதிக சம்ப்ரதாயஹ வைதிக சைவ சம்ப்ரதாயஹ. தத்ர வேத விருத்த தர்மஹ யஹ வித்யதே தஸ்யாபி தர்மஸ்ய விரோதி அஸ்தி இதி காரணாத் ஏதே சம்ப்ரதாயஹ வைதிக சம்ப்ரதாயஹ. இத்யுக்தே வேதே வித்யமானாஹ ஏவ தர்மாஹ அத்ர அவசியம் பரிபாலனீயாஹ இதி ந வேத விருத்தாஹ யே சந்தி தேஷாமபி ஏதே விருத்தாஹ இதி காரணாத் ஏதே ஏதே வைதிகாஹ இதி ஏவம் ரீத்யா விவரணம் அஸ்தி. இத்யுக்தே அயம் சம்ப்ரதாயஹ வைதிகஹ ஏவ இதி ஞேயம். கிமர்த்தம் அஹம் வதாமி இத்யுக்தே இதர ஏதத் சைவ சம்ப்ரதாயாபேக்ஷையா இதரே கேச்சன சம்ப்ரதாயா சந்தி தே அவைதிகாஹ தே தாவத் வேத நிந்தாம் குர்வந்தி ஏதத் விபின்னதயா வீரசைவஹ இத்யபி கஷ்டன சம்ப்ரதாயஹ அஸ்தி தே சர்வேபி பின்ன பின்னாஹ. அஸ்ய சைவஸ்ய ஏகம் ஏகா சம்ஞா அஸ்தி சித்தாந்த சைவஹ இதி. அத்ர அஷ்டாவிம்சதி சைவ க்ரந்தானாம் தத்வத் ஏதத் அனுயாயினாம் கிம் நாம சித்தாந்த சைவஹ சித்தாந்த சைவ க்ரந்தாஹ சித்தாந்த சைவ சம்ப்ரதாயஹ இதி சித்தாந்த சப்தஹ பூர்வத்ர ஏவம் ரீத்யா அஸ்தி. அஷ்டாவிம்சதி ஆக இதானீம் சைவாகமானாம் பரிச்சயஹ மயா சாமான்யதயா காரிதஹ. அஷ்டாவிம்சதிஹி ஏவ ஆகமாஹ இதி ந. ஏதத் அதிரிச்ய

ஸ்ரீதேவ்யா உபதிஷ்டவதி, தேவாக தாவது ரிஷிபியா உபதிஷ்டவந்தா, ரிஷய தாவது மனுஷேபியா உபதிஷ்டவந்தா, இத்தேவம் ரீத்யா க்ரமஹ கஷ்டன அஸ்தி. உத்தரோத்தரம் ஏயே ஸ்ருதவந்தா தே சர்வேபி காம்ச்சன ஆகமானு பிரணீதவந்தா, தேஷாம் ஆகமானாம் உபாகமாக இது நாம, தே உபாகமாக தாவது சப்தோத்தர த்விசதம். கதம் சந்தி இத்யுக்தே ஏகைகஸ்ய ஆகமஸ்ய ஏதாவந்தஹ உபாகமாக இது நிர்தேசஹ அஸ்தி. ஸ்ரீமத் காமிகாகமஹ பிரதம ஆகமஹ தஸ்ய கிருதே ஏதாவந்தஹ உபாகமாக, யோகஜாகமஹ தஸ்ய ஏதாவந்தஹ உபாகமாக இது ஏகைகஸ்யாபி ஆகமஸ்ய உபாகமாக இது நிர்தேசஹ அஸ்தி. ததனுரோதேன சப்தோத்தர த்விசதம் ஆகமாக ஏதே அபி சைவ சம்பிரதாயஸ்ய பிரமாணபூதாஹ. ஏதாவதா ந பர்யாப்தம் ஏதத் அதிரிச்ய பத்ததி க்ரந்தாஹ அபி சந்தி. தத்ர வைதிக சம்பிரதாயம் இதி ஸ்வீகுர்மஹ பஷ்யந்து வேதாஹ சந்தி. முக்கியதயா வயம் யஜுர்வேதம் ஸ்வீகுர்மஹ, தத்ர தாவத் கிருஷ்ணயஜுர்வேதஹ சுக்லயஜுர்வேதஹ இதி பேதஹ அஸ்தி. கிருஷ்ணயஜுர்வேதஹ அஸ்தி இத்யுக்தே ததஃ பரம் தாவத் தேஷு வேதேஷு தத்ர தத்ர ப்ரஸ்ருதான் சங்கலய்ய மகர்ஷயஹ கிம் க்ருதவந்தஹ சம்பிரதாய க்ரந்தான் ப்ரணீதவந்தஹ. வயம் கிம் ஆபஸ்தம்பஹ போதாயனஹ இதி வயம் வதாமஹ. தத்வத் கேதே கிம் க்ருதவந்தஹ வேதேஷு தத்ர தத்ர ப்ரஸ்ருதான் விஷயான் ஸ்வீகிருத்ய பிரயோக அனுரோதேன முக்கியான் விஷயான் தாவத் சங்கலய்ய க்ரதிதவந்தஹ, தே தாவத் கல்பக்ரந்தாஹ இதி உச்யந்தே. ஆபஸ்தம்ப கல்பசூத்ராணி பௌதாயன கல்பசூத்ராணி இதி சாமான்யதயா வயம் வதாமஹ. தத்வத் சைவ சம்பிரதாயே அபி அஷ்டாதஷ பத்ததிகாராஹ ஆசன் உக்ரஜ்யோதிஹி இதி ஏவம் ரீத்யா அஷ்டாதஷ பத்ததிகாராஹ தே கிம் க்ருதவந்தஹ ஏதேஷு மூலாகமேஷு அதவா ஏதேஷு உபாகமேஷு ஏயே விஷயாஹ தத்ர தத்ர ப்ரஸ்ருதாஹ சந்தி தான் சர்வான் அபி சங்க்ரஹ்ய சங்கலய்ய ஏகஸ்மின் புஸ்தகே தாவத் க்ரதிதவந்தஹ தஸ்ய பத்ததி க்ரந்தஹ இதி நாம. அஷ்டாதஷ பத்ததி க்ரந்தஹ சந்தி. அஷ்டாதஷ பத்ததி க்ரந்தஹ தாவந்தஹ ஏவ வா இதி ப்ருஷ்டே ந தத் அதிரிச்ய இத்யுக்தே அஷ்டாதஷ பத்ததி க்ரந்தேஷு அனந்தர்பூதாஹ அபி பஹவஹ க்ரந்தஹ உபலப்யந்தே. ஏவம் ரீத்யா சைவ வாங்மயஹ சைவ சம்ப்ரதாயஹ சைவ க்ரந்தஹ ஏவம் ரீத்யா சந்தி இதி சாமான்ய பரிச்சயஹ. ஏதே சர்வேபி க்ரந்தஹ உபலப்யந்தே வா இத்யு இத்தி பிருஷ்டே உபலப்யந்தே பரந்து சாகல்ய ரூபேன உபலப்யந்தே இத்யுக்தே ஏகைகஸ்மின் அபி ஆகமே ஏதாவந்தஹ க்ரந்தஹ, க்ரந்தஹ நாம அனுஷ்டுப் ஸ்லோகஹ க்ரந்தஹ சப்தேன உச்யதே, தத்ர ஏதாவந்தஹ ஸ்லோகாஹ சந்தி இத்யபி நிர்தேசஹ அஸ்தி. ஏவம் ச ஏகஸ்மின் ஆகமே தாவத் லக்ஷ ஸ்லோகாஹ ஏகஸ்மின் பரார்த்த ஸ்லோகாஹ இதி நிர்தேசஹ அஸ்தி, பரந்து தாவந்தஹ ஸ்லோகாஹ ந இதானீம் உபலப்யந்தே. தத்ர கேவலம் தத்ர உதாஹரணார்த்தம் ஏக சர்வோபி ஆகமஹ உபலப்யதே, தத்ர நிஸ்வாசஹ இத்யுக்தே தத்ர த்வௌ படலோ அதவா த்ரயஃ படலாஹ இத்யேவம் ரீத்யா உபலப்யந்தே ஏவ. பரந்து சக சமூக ரூபேன சம்பூர்ண ரூபேன ந உபலப்யந்தே இதி வஸ்துஸ்திதி. கேச்சன ஆகமஹ தாவது அதிகதயா இத்யுக்தே அதிக அதிக ஸ்லோக சம்பூர்ண ஸ்லோக கடிததயா இதி நாம் வக்தும் சக்னுமஹ, அதிக ஸ்லோக கடிததயா கேச்சன ஆகமஹ உபலப்யந்தே. தத்ர இதானீம் காமிகாகமஹ பிரசித்தஹ அஸ்தி, காரணாகமஹ பிரசித்தஹ அஸ்தி, தத்வத் சுப்ரபேதாகமஹ பிரசித்தஹ, ததனந்தரம் கிரணாகமஹ மகுடாகமஹ இத்யேவம் ரீத்யா ஏதே ஆகமஹ பிரசித்தஹ சம். ஏவ அன்யஹ விஷயஹ வைதிக வாங்மயே யதாவா யத்யபி சத்வாரஹ வேதாஹ சந்தி ததாபி ஏகைகஸ்யாபி புருஷஸ்ய பிருதக் பிருதக ஏகஹ ஏகஹ ஏவ ஸ்வகீயஹ ஸ்வாத்யாயஹ இதி உச்யதே. கஷ்டன தாவது யஜுர்வேதி சாமவேதி அதர்வவேதி யத்யபி சதுர்ஷு அபி வேதேஷு அத்யயனார்த்தம் அதிகாரஹ அஸ்தி ததாபி தஸ்ய பிரதமதயா அத்யேதவ்யஹ வேதஹ அயம் இதி ஏகஹ அஸ்தி. தத்ராபி முக்கியஹ ஏகா ஏவ சாகா அத்யேதவ்யத்வேன அஸ்தி கில, இதானீம் கிருஷ்ணயஜுர்வேதாத்யாயி சுக்லயஜுர்வேதாத்யாயி கான்வசாகாத்யாயி இத்யேவம் ரீத்யா ஏகைகா ஏவ சாகா அதீயதே. தத்வத் அத்ர ஆகம சம்ப்ரதாயே அஸ்தி வா இத்யுக்தே அஸ்தி. அத்ர கதம் இத்யுக்தே ஏகம் ஆகமம் அவலம்ப்ய ஏவ

0: போற்றி மாணிக்கவாசக சுவாமிகள் வரலாறு. திருவாதவூர் வந்து திருச்சிற்றம்பலம் போந்து கருவாதை யான் தீர கரைக்கண்டன் கழன் மலரார் தருவேத வாசகத்தேன் தமிழ் உமிழும் அறுபதமாம் குருநாதன் இருபதமே ஒரு பதமாம் குறுகிடவே. செந்தமிழ் மனமும் சிவமனமும் ஒருங்கே கமழும் திருநாடு தென்பாண்டி வளநாடு. இந்நாட்டை அழகு சேர்ப்பது போல் திகழ்வது மதுரையும் பதியாகும். பொதுவாக இறைவன் மூன்று காரணங்களுக்கு கோயில்களில் எழுந்தருளுகிறார். அவை: மகான்கள் பூஜிப்பதற்காக எழுந்தருளுவது, கோயில் அமைத்து குடமுழுக்கு செய்வதற்காக எழுந்தருளுவது, இறைவன் தானே விரும்பி அமர்ந்து அருள் செய்வது. இவ்வாறாக இறைவன் தானே விரும்பி வந்த தலமே மதுரையும் பதியாகும். ஆதலினால் சிவபெருமானை தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று போற்றுகின்றோம். பத்தி செய்தால் பரமன் நமக்கு எதையும் செய்வார் என்ற உண்மைக்கு தகுந்த சான்றாக மாணிக்கவாசகப் பெருமானின் வரலாறு விளங்குகிறது. சிவபெருமானின் திருவிளையாடல்களில் மிகவும் முக்கியமானது மாணிக்கவாசகருக்கு அருள் புரிந்தது. இத்தகைய பெருமைக்குரிய மதுரையம்பதிக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் திருவாதவூர் என்பதாகும். வாதம் என்றால் காற்று என்று பொருள். காற்றுக்குரிய வாயு பகவானால் பூஜிக்கப்பட்ட இறைவன் வாதபுரீஸ்வரர் என்னும் திருநாமம் கொண்டு எழுந்தருளியிருப்பதால் இவ்வூருக்கு திருவாதவூர் வாதபுரம் என்று பெயர்கள் ஏற்பட்டன. இவ்வூரில் சிவநெறி பிறழா அமாத்திய அந்தனர் குலத்தில் பிறந்த சம்புபாத சிறுதருக்கும் சிவஞானவதி அம்மையாருக்கும் இறைவன் அருளால் திருமகனார் அவதரித்தார். தாய் தந்தையர் மனமகிழ்ந்து அம்மகனாருக்கு திருவாதவூரர் என்னும் திருநாமம் சூட்டி மகிழ்ந்தனர். வாதவூரர் இளமை காலத்திலேயே எல்லா நூல்களையும் கற்றுத் தேர்ந்து வல்லவராக திகழ்ந்தார். அவரின் கல்விச் சிறப்பினை அறிந்த அரிமர்தன பாண்டியன் தன் அரசவை முதலமைச்சராக்கி தென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டத்தையும் வழங்கிச் சிறப்பித்தான். பாண்டியனின் உற்ற துணையாக இருந்து வாதவூரர் நல்லாட்சி புரிந்தார். அவர் நாட்டின்கண் நல்லாட்சி புரிந்தாலும் அவரின் மனமோ மாதொருபாகன் மேல் மட்டில்லா பற்று கொண்டிருந்தது. ஒருநாள் ஒற்றர்கள் மூலம் சோழநாட்டு கடற்கரையில் வந்திறங்கிய குதிரைகளைப் பற்றி அறிந்த மன்னன் நல்லினக் குதிரைகளை வாங்கி வருமாறு பொன்னை கொடுத்து வாதவூரரை அனுப்பினான். பொன்னினை பெற்ற வாதவூரர் மீனாட்சி அம்மையையும் சொக்கேச பெருமானையும் வணங்கி கீழக்கடற்கரை நோக்கி புறப்பட்டார். செல்லும் வழியிலே வாதவூரர் ஆதி கைலாயமாம் திருப்பெருந்துறையினை அடைந்தார். பதியைச் சேர்ந்தாலே பரமனின் அருள் கிட்டும் என்பதற்கு சான்றாக வாதவூரர் திருப்பெருந்துறை என்னும் பெரும் பதியை சேர்ந்த உடனேயே அவருக்கு அங்கிருந்த பூஞ்சோலையில் இருந்து சிவ ஆகம ஒலி கேட்டது. அந்த ஒலியினிலே மனம் கொண்ட வாதவூரர் அவை ஒலிக்கும் இடம் நோக்கிச் சென்றார். அப்பொழுது குறுந்த மரத்தடியில் ஞானகுருவாக அடியார் புடைசூழ வீற்றிருந்த பரமனை காண்கிறார். குருநாதனாக வந்துள்ள பரம்பொருளை கண்டதுமே வாதவூரர் மெய்சிலிர்க்க ஆனந்த கண்ணீர் மல்க தலையின்மேல் கூப்பிய கரங்களோடு அவர் தம் திருவடிகளில் விழுந்து வணங்கி தன்னை ஆட்கொண்டு அருளுமாறு வேண்டினார். குருபரனாக வந்த இறைவனோ தம் அருட்கண்ணினாலும் தம் பரிசத்தாலும் தம் திருவடிகளாலும் தீட்சை அளித்து அருளினார். பின்னர் திருவைந்தெழுத்தாகிய நமச்சிவாய மந்திரத்தை வாதவூரருக்கு ஞானோபதேசம் செய்தருளினார். குருபரனாக வந்து தன்னை ஆட்கொண்ட சிவபிரானை எண்ணி உள்ளம் உருகி பாடினார் வாதவூரர். இவர்தம் பாடல்கள் மாணிக்கம் போன்ற விலை மதிப்புடையதாக இருந்தமையால் இவருக்கு மாணிக்கவாசகர் என்ற பெயர் இறைவனால் தீட்சாநாமமாக இடப்பட்டது. ஞானோபதேசத்தினால் உள்ளொளி பெருக்கமுற்ற வாதவூரர் சிவானந்த வெள்ளத்திலே திளைத்து தாம் பரிகளை வாங்க வந்த பொன்னையெல்லாம் கொண்டு கோயில் திருப்பணி செய்யத் தொடங்கினார். மாணிக்கவாசகரின் செயலை ஒற்றர்கள் மூலம் அறிந்த பாண்டியன் அவரை மதுரைக்கு வருமாறு செய்தி அனுப்பினான். அரசனுடைய செய்தி அறிந்த மாணிக்கவாசகர் கோயிலுக்குள் சென்று சிவபெருமானிடம் தாம் கொண்டு வந்த பொருட்களை சிவப்பணிகளுக்கே செலவிட்டதை முறையிட்டார். குருபரனாக வந்த இறைவன் புன்முறுவல் பூத்து அஞ்சற்க ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் என்று மன்னனிடம் அறிவித்து விலை உயர்ந்த மாணிக்கக் கல்லையும் கையுறையாக கொடுக்க என்று கூறி அனுப்பினார். மாணிக்கவாசகரும் இறைவன் கூறியபடி மன்னனிடம் தெரிவித்தார். பாண்டியனோ மாணிக்கவாசகர் கூறியபடி ஆவணி மூல நாளை எதிர்நோக்கி காத்திருந்தான். ஆவணி மூலத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு வாதவூரர் குதிரை வாங்க கொண்டு சென்ற பொருட்களையெல்லாம் ஆலயப் பணியில் செலவழித்து விட்டார் என்ற செய்தியை ஒற்றர்கள் மூலம் அறிந்தான் பாண்டியன். இதனால் கடும் சினமுற்ற மன்னன் மாணிக்கவாசகரை கொடுஞ்சிறையில் இட்டு துன்புறுத்தினான். சுடுவெயிலில் நிறுத்தி கடுமையாக வருத்தினான். தன் அடியார் படும் துயரை சிறிதளவும் ஏற்க முடியாத பெருந்துரை பெருமான் காட்டிலுள்ள நரிகளை எல்லாம் பரிகளாக்கினார். பரி என்றால் குதிரை என்று பொருள். ஏன் நரியை குதிரை ஆக்கினார் என்றால், மனிதனுடைய புலன்கள் உயிருக்கு நன்மை செய்வது போல் அதற்கு உலக இன்பங்களை ஊட்டி பிறப்பு இறப்பு என்னும் வளையத்துள் சிக்க வைக்கின்றன. இதனால் அவை வஞ்சப் புலன்கள் என்றும் விலங்கு குணம் கொண்டவை என்றும் குறிக்கப்பட்டு வஞ்சனை குணம் மிகுந்த நரிகளாக உருவகப்படுத்தப்படுகின்றன. புலன்களுடைய வஞ்சனை குணத்தை மாற்றி உள்முகம் திருப்பிவிட்டால் அது குதிரையைப் போல் தலைவன் மீது விசுவாசமும் தியாக புத்தியையும் பெற்றுவிடுகிறது. அவற்றின் தலைவனாகிய உயிர் பெருவழியில் பயணம் செய்து முக்தி இன்பத்தை அடைகிறது. அப்படி பயணம் செய்யும் வேளையில் மாயையை அறுத்தறியும் ஞானவாளை ஏந்தியவாறு சிவபெருமான் முன்னே செல்கின்றார். நரி பரி வித்தை என்பது புலன்களில் நரி போன்ற வஞ்சனை குணத்தை மாற்றி உலக இன்ப துன்பங்களை வென்று புலன்களின் வேகத்தை ஆன்மசுகத்திற்கு ஏதுவாக திருப்பி இறைவன் கருணை என்னும் குதிரை மீதேறி மோட்ச உலகை அடைவதேயாகும். ஒன்றின் குணத்தை முழுவதுமாக எதிர்த்திசையில் திருப்பி மேன்மை பெற வைப்பது சிவபெருமானால் மட்டுமே முடிவதாகும். இதையே தேவாரத்துள் நரி பரி செய்வானும் நரகரை தேவு செய்வானும் என்ற தொடரால் அப்பரடிகள் குறிக்கின்றார். இதனால் நரிகளையெல்லாம் பரிகளாக்கினார், சிவகணங்களையெல்லாம் குதிரை சேவகர்களாய் புடைசூழ, தான் குதிரை வாணிகன் போல் திருக்கோலம் கொண்டு வேதமாகிய குதிரையில் அமர்ந்து மதுரையை நோக்கி புறப்பட்டார். கடல் அலைகள் போல் குதிரை படைகள் மதுரையை நோக்கி வருவதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த பாண்டியன் மனமகிழ்ந்து மாணிக்கவாசகரை சிறையிலிருந்து விடுவித்து பிழை பொறுக்குமாறு வேண்டினான். பின்னர் குதிரை சேவகனாக வந்த இறைவன் குதிரைகளை மன்னனிடம் ஒப்படைத்தார். குதிரைகளை பெற்ற மன்னன் மனம் மகிழ்ந்து குதிரை தலைவனுக்கு ஒரு பட்டாடையை பரிசாக கொடுத்தான். குதிரை தலைவனாக வந்த சிவபெருமான் அப்பரிசை புன்னகையோடு தன் செண்டினால் வாங்கினார். தான் அளித்த பரிசை மரியாதை குறைவாக குதிரை தலைவன் பெறுவதைக் கண்ட மன்னன் சினம் கொண்டான். அருகிலிருந்த வாதவூரர் செண்டினால் பரிசு பெறுதல் அவர்கள் நாட்டு வழக்கம் என்று கூறி மன்னனின் சினத்தை மாற்றினார். குதிரைகளை வாங்கிய மன்னன் அவைகளின் குணங்களை அறிந்து பந்தியில் சேர்க்குமாறு பணித்தான். நள்ளிரவில் குதிரைகள் அனைத்தும் மீண்டும் நரிகளாய் மாறி பந்தியிலிருந்த பழைய குதிரைகளையும் கடித்துவிட்டு ஊர் மக்கள் அஞ்சும்படியாக ஊலையிட்டு ஓடி மறைந்தன. இதை அறிந்த பாண்டிய மன்னனோ கடும் சினம் கொண்டு மாணிக்கவாசகரை வையையாற்று மணலில் நிறுத்தியும் தலையிலே கல்லேற்றியும் துன்புறுத்தினான். இதனால் மாணிக்கவாசகர் படும் துயரை ஆற்றாத சொக்கேச பெருமானோ வையையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுக்கச் செய்து திருவிளையாடல் புரிந்தார். வையையாற்றில் கரை புரண்டோடிய நீரினை அடைக்க மன்னன் வீட்டிற்கு ஒருவர் வந்து கரையை அடைக்க வேண்டும் என்று ஆணையிட்டான். அரசனின் ஆணையை ஏற்று அனைவரும் அவரவரின் பங்கினை அடைத்தனர். ஆனால் வந்தி என்னும் பிட்டு விற்கும் ஏழை மூதாட்டியோ தன்னுடைய பங்கினை அடைக்க ஆள் இல்லாததை எண்ணி வருந்தி சொக்கேச பெருமானிடம் முறையிட்டாள். எலியோனுக்கு எலியோனான இறைவன் தன் பத்தையின் வேண்டுதலுக்காக கூலியால் வேடம் பூண்டு வந்தியின் குடிசை முன் வந்தார். பிறகு வந்தி அம்மையிடம் உதிர்ந்த பிட்டினை முன்கூலியாக கேட்க வந்தி அம்மையோ அன்பு எனும் நெய்யை ஊற்றி உதிர்ந்த பிட்டினை அளித்தாள். வந்தியம்மை கொடுத்த பிட்டினை உண்ட இறைவன் கரையை அடைக்காமல் விளையாடிக் கொண்டும் கூடையை தலையணையாக்கி உறங்குவது போல் திருவிளையாடல் புரிந்தார். வந்த கூலியால் இறைவன் என்பதை அறியாத பாண்டிய மன்னன் அவரின் செயலைக் கண்டு சினம் கொண்டு பிரம்பால் அடித்தான். பாண்டியனின் இச்செயலினால் அண்ட சராசரங்களில் அனைத்தின் மீது அவ்வடி விழுந்ததும் கூலியாளாக வந்த இறைவனோ தனது கூடையில் இருந்த சிறிதளவு மண்ணினை கரையில் கொட்டிவிட்டு மறைந்தார். இதனால் வெள்ளமும் வற்றியது. இது இறைவனின் அருட்செயல் என்பதை தெளிந்த மன்னன் மாணிக்கவாசகரை விடுவித்து அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி பிழை பொறுக்குமாறு வேண்டினான். மாணிக்கவாசக பெருமான் மன்னனின் பிழையை பொறுத்து அவனை தேற்றினார். பிறகு துறவு பூண்டு பல சிவத்தலங்களை அடைந்து பல பாடல்களை பாடி அருளினார். இறைவன் அருளால் இலங்கை மன்னன் மகளாகிய மூங்கை பெண்ணை பேசச் செய்தார். ஒருமுறை மாணிக்கவாசகர் தில்லையிலே இருந்தபோது தில்லையானந்த கூத்தனே ஓர் அந்தன வடிவம் பூண்டு தான் பாண்டிய நாட்டு அந்தனன் எனக் கூறி மாணிக்கவாசகரிடம் அவர் பாடிய பாடல்களை பாடச் சொல்லி கேட்டு அதை எழுதி கொண்டார். பிறகு பாவை பாடிய வாயால் பொன்னம்பலவனை பாட்டுடை தலைவனாகக் கொண்டு கோவை பாடுக என்று கேட்க மாணிக்கவாசகரும் திருக்கோவையாரை அருளினார். மாணிக்கவாசக பெருமானுடைய பாடல்களையெல்லாம் எழுதி கொண்ட ஆனந்த கூத்தன் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்ற கைச்சாத்திட்டு பொற்சபையின் பஞ்சாட்சரப்படியில் வைத்து மறைந்தருளினார். இதனை அறிந்த தில்லைவாழ் அந்தனர் மாணிக்கவாசக பெருமானிடம் அவ்வேடுகளின் பொருளை கேட்க மாணிக்கவாசகரோ நடராஜ பெருமான் திருமுன் நின்று இவற்றிற்கு பொருள் இவ்வானந்த கூத்தனேயாவான் என்று கூறி ஆணிமகத் திருநாளன்று அங்கு தோன்றிய சிவச்சோதியுள்ளே அனைவரும் காணும்படியாக இறைவனோடு இரண்டறக் கலந்தார். இதைக் கண்டுற்ற தில்லை மூவாயிரவரும் அதிசயத்து போற்றித் துதித்து வழிபட்டனர். இதுவே மாணிக்கவாசக பெருமானுடைய வரலாற்று சிறப்பாகும். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

0: திருப்பெருந்துறை என்னும் ஆவுடையார் கோயில் வரலாறு. இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வருத்துச் சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துறையான் என்னுடைய சிந்தையே ஊராகக் கொண்டான் உவந்து. திருப்பெருந்துறை தலபுராணத்தை சொல்லுவதற்கு முன்பாக திருப்பெருந்துறையார் யார், அவர் என்ன செய்தார், திருப்பெருந்துறையை வாழ்த்தினால் என்னவாகும், திருப்பெருந்துறையை பேசினால் என்னவாகும் என்று திருவாசகத்தில் உள்ள ஒரு சில வரிகளை சொல்லிவிட்டு பின் தலபுராணத்தை சொல்லுவோம். திருப்பெருந்துறையார் யார் என்றால், தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து எனும் இந்த வரிகள் திருவெண்பா என்னும் தலைப்பில் உள்ளது. நம் வினையை வீட்டி அருளும் பெருந்துறையான் அங்கமலபாதம் மருளும் கெடனெஞ்சே வாழ்த்து எனும் இந்த வரிகள் பண்டாய நான்மறை என்னும் தலைப்பில் உள்ளது. திருப்பெருந்துறையார் என்ன செய்தார் என்றால், செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் எனும் இந்த வரிகள் திருப்பள்ளியெழுச்சி என்னும் தலைப்பில் உள்ளது. திருப்பெருந்துறையை வாழ்த்தினால் என்னவாகும் என்றால், பெருந்துறையை வாழ்த்துமின்கள் வாழ்த்த கருவும் கெடும் பிறவிக்காடு எனும் இந்த வரிகள் பண்டாய நான்மறை என்னும் தலைப்பில் உள்ளது. திருப்பெருந்துறையை பேசினால் என்னவாகும் என்றால், பேசிப் பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து எனும் இந்த வரிகள் பண்டாய நான்மறை என்னும் தலைப்பில் உள்ளது. திருப்பெருந்துறை என்று சொன்னாலே போதும் பிறப்பு அருந்து போகும் என்பது குருநாதர் வாக்கு. இங்கு குருநாதர் என்பது மாணிக்க வாசகரை குறிக்கும். திருப்பெருந்துறை தல வரலாறு பற்றிய சிறு குறிப்பு. இறைவனின் பெயர் ஆத்மநாதர், இறைவியின் பெயர் யோகாம்பாள், தலமரம் குருந்தமரம், தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்னும் திருத்தமாம் பொய்கை, வழிபட்டோர் மாணிக்க வாசகர், கோயிலை கட்டியவர் மாணிக்க வாசகர், நைவேத்தியம் புழுங்கலரிசி அன்னத்தோடு சேர்ந்த கீரையும் பாகற்காயும் படைக்கப்படுகிறது. திருப்பெருந்துறை உலக உயிர்கள் வீடுபேறு பெறுவதற்குச் சாதனமாகவும் பிறவிக் கடலிலிருந்து கரையேறுவதற்கு துணையாகவும் பெருந்துறையாகவும் விளங்கும் தலமாதலால் திருப்பெருந்துறை என பெயர் பெற்றது. இன்று மக்களால் ஆவுடையார் கோயில் என்று வழங்கப்பட்டு வருகிறது. ஆத்மநாதர் அனாதிமூர்த்தராக இங்கே எழுந்தருளி ஐந்தொழிலை நடத்துவதால் இது அனாதிமூர்த்தி தலமாகும். இத்தலத்தை அடைந்தவர்க்கு மீண்டும் பிறப்பில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆத்மநாதர் இக்கோயிலில் இறைவன் பேரண்ட பெருவெளியாக இருப்பதால் இவருக்கு வடிவம் இல்லை. இங்கு இறைவன் அருவமாகவே விளங்குகின்றார். அவருடைய இருப்பிடத்தை உணர்த்தும் வகையில் ஒரு பீடம் மட்டுமே உள்ளது. இதுவே பிரணவபீடம் என்றும் சதுர்வேத பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கருவறை ஆனந்த சபை என்று அழைக்கப்படுகிறது. பீடத்துக்கு மேல் குவலையை சாத்தியே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. யோகாம்பிகை இக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் அம்பிகை யோகாம்பிகை எனவும் சிவயோக நாயகி எனவும் அழைக்கப்படுகிறாள். அம்பிகையின் கருவறையில் யோக பீடம் மட்டுமே காணப்படுகிறது. இங்கே அம்பிகை அரூபமாக விளங்குகிறபடியால் உருவத்திருமேனி இல்லை. அந்த பீடத்தின் மேல் அன்னை யோகாம்பிகை சிவயோகம் புரிகின்றாள். மாணிக்க வாசகர் இத்தலத்தில் சோமாஸ்கந்த ஸ்தானத்தில் விளங்கி அருள்பவர் மாணிக்க வாசகப் பெருமானாவார். இத்தலத்தில் இவருக்கே உற்சவங்கள் நடைபெறுகின்றன. இந்த உற்சவத்தை பக்தோற்சவம் என்றழைப்பர். அதாவது இது அடியார்க்கு செய்யும் உற்சவமாகும். இவ்வுற்சவம் இறைவனின் ஆணையினால் தன் அடியவராகிய மாணிக்க வாசகருக்கு நடைபெற்று வருகிறது. மாணிக்க வாசகர் இறைவனோடு இரண்டரக் கலந்து சாயுஜ்ய முக்தி பெற்றவர் என்பதாலும், அவர் அறிவார் சிவமே என்று ஞானிகளால் போற்றப்படுவதாலும், இறைவன் வேறு மாணிக்க வாசகர் வேறு என்று எண்ணுவது சிவ அபராதமாகும். ஆகையால் அவருக்கு எடுக்கும் திருவிழா பிரம்மோற்சவமே. இவருக்கு ஆணி மார்கழி ஆகிய இரு மாதங்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஆத்மநாதரின் பரிகல சேடம் நிர்மால்ய புஷ்பம் முதலியன மாணிக்க வாசகருக்கு சேர்ப்பிக்கப்படுகின்றன. இத்தலத்தில் மாணிக்க வாசகப் பெருமான் மூன்று சந்நிதியில் எழுந்தருளுகிறார். அவைகளில் இரண்டில் கல் திருமேனியாகவும் ஒன்றில் உலோகத் திருமேனியாகவும் காட்சி தருகிறார். முதல் சந்நிதியில் கல்லாலான திருவாசியுடன் மாணிக்கவாசகர் நின்றவாறு காட்சியளிக்கிறார். இவரை நந்திகேஸ்வர மாணிக்கவாசகர் என்று போற்றுகின்றனர். இரண்டாவது சந்நிதியில் சிவானந்த மாணிக்கவாசகர் அருள்பாலிக்கிறார். இச்சந்நிதியில் சாயிரட்சையில் சோடச உபச்சார தீபாரதனை சிறப்புடன் நடைபெறுகிறது. இரண்டாவது சந்நதியின் சிறப்பு என்னவென்றால், இது முருகப்பெருமானுக்கு எழுப்பப்பட்டு பிறகு ஆத்மநாதர் மாணிக்கவாசகரை எழுந்தொருளிவித்து சிவானந்த மாணிக்கவாசகர் என்ற திருநாமம் சூட்டினர் என்பர். மூன்றாவது, அம்பிகையின் சந்நிதிக்கு நேர் எதிரில் உள்ள தனிச்சந்நிதியில் உக்திராட்ச மண்டபத்தில் பொற்பிரபையுள் உலோக உலாத்திருமேனியாக மாணிக்கவாசகர் எழுந்தருளியுள்ளார். இவ்விடமே அருள் மூலஸ்தானம் என்றழைக்கப்படுகிறது. இவரே இறைவன் திருவருளால் கிடைக்கப் பெற்றவர் என்பது சிறப்புக்குரியது. ஒருமுறை சோழபாண்டிய மன்னர்கள் திருப்பெருந்துறையில் விழா நடத்த விரும்பி தில்லைக்குச் சென்று நடராஜப் பெருமானை வணங்கி தங்களுக்கு மாணிக்கவாசகரை தந்தருள வேண்டினர். நடராஜப் பெருமானோ அவர்கள் முன் தோன்றி மாணிக்கவாசகர் தம்மோடு ஐக்கியமாகி விட்டதனால் அவரை தர இயலாது என்று உரைத்தார். பிறகு அவர்களிடம் திருப்பெருந்துறையில் அவருடைய திருவுருவத்தை தருகிறோம் என்று கூறி மறைந்தார். பிறகு சோழபாண்டியர்கள் திருப்பெருந்துறை சென்று அக்னி தீர்த்தத்தில் நீராடி குருந்தமூலத்தை அடைந்து பெருமானை பிரார்த்தித்தனர். ஆத்மநாதரோ யோகாம்பிகை, கணேசர், முருகன், வீரபத்திரர் முதலிய கணங்களோடு அங்கே தோன்றினார். இறைவன் தமது அருளை திரட்டி சிரத்தினில் உத்ராட்ச வடம், மார்பில் பூநூல், அறையில் கௌபீனம், கடிசூத்திரம், இடது கையில் புத்தகம், வலது கையில் சின்முத்திரை ஆகியவற்றுடன் கூடிய அருள்மேனியாக விளங்கும் மாணிக்கவாசகர் உருவத்தை அளித்தார். பிறகு இறைவன் தாம் வேறு, மாணிக்கவாசகர் வேறு என்று கருதாமல் தமக்கு செய்ய வேண்டிய சகல உபசார பூஜைகள் அனைத்தையும் இந்த மாணிக்கவாசகருக்கே செய்யுங்கள் என்று அவர்களை பார்த்து உரைத்தார். இத்தலத்தில் ஆத்மநாதர் தானே மாணிக்கவாசகராகவும் நந்திதேவராகவும் சண்டீஸ்வரராகவும் விளங்குகின்றபடியால் பாண்டியனிடம் தட்சிணாயணத்தில் மார்கழி உற்சவத்தை நடத்த வேண்டும் என்றும் சோழனிடம் உத்தராயணத்தில் ஆனிமாத உற்சவத்தை நடத்த வேண்டும் என்றும் இறைவன் ஆணையிட்டார். இக்கோயிலின் தனிச்சிறப்புகள்: திருவாசகம் பிறந்த புண்ணிய பூமி இத்திருப்பெருந்துறை என்னும் ஆவுடையார் கோயில். பண்டைய நாளில் ஸ்தபதிகள் கோயில் கட்டுவதற்கு உடன்படிக்கை எழுதுங்கால் ஆவுடையார் கோயில் கொடுங்கைகளைப் போல தங்களால் அமைக்க முடியாது என்பதை குறிக்கும் வகையில் ஆவுடையார் கோயில் கொடுங்கைகள் நீங்களாக என்று எழுதும் வழக்கம் இருந்ததாம். அடுத்து முன்மண்டபத்தின் மேற்புற கொடுங்கையின் மேலே ஒரு குரங்கு கீழ் நோக்கியவாறும் ஒரு உடும்பு மேல் நோக்கியவாறும் செதுக்கப்பட்டிருப்பதை காணலாம். இது அலைபாயும் குரங்கு மனத்தை அடக்கி ஆத்மநாதரின் திருவடியில் உடும்பு பிடி போல நிறுத்தி அவருடைய திருவடிகளை சிக்கன பிடித்து உய்வு பெற வேண்டும் என்னும் எண்ணத்துடன் உள்ளே செல்க என்று உணர்த்துவதாக உள்ளது. இக்கோயிலில் தனியாக நந்தியோ கொடிமரமோ பலிபீடமோ இல்லை. இதற்கான காரணம் இங்கு இறைவன் அரூபமாக திகழ்வதேயாகும். ஆனிமாத பெருந்திருவிழாவிலும் மார்கழி மாத பெருந்திருவிழாவிலும் மாணிக்கவாசகரை இங்கு எழுந்தருள வைத்து உபதேசக் காட்சி நடத்துகின்றனர். இத்திருக்கோயிலில் சிவபெருமான் குருந்த மரத்தடியில் அமர்ந்து மாணிக்கவாசகருக்கு ஞானோபதேசம் நல்கும் காட்சி சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது. குருந்தமரமும் அதன் அடியும் திருவாசகத்தில் அநேக இடங்களில் சிறப்பித்து கூறப்படுகின்றன. இங்குள்ள மண்ணை உடலில் பூசிக்கொண்டால் உடல் உபாதைகளும் நோய்களும் நீங்கும், சகல செல்வங்களும் உண்டாகும். இக்கோயிலில் இறைவனுக்கு புழுங்கலரிசி அன்னமும் கீரையும் பாகற்காயும் நைவேத்தியமாக படைப்பதற்கு காரணம் முன்பு அங்கு வசித்த 300 அந்தணர்களின் குழந்தைகளுக்கு வேத சாத்திரங்களை கற்றுத்தருவதற்காக ஆத்மநாதரே கிழவேடம் பூண்டு வந்தார். அப்போது அவருக்கு புழுங்கலரிசி அன்னமும் முளைக்கீரையும் பாகற்காயும் உணவாக கொடுத்தனர். இக்காரணத்தாலே ஆத்மநாதருக்கு இந்நைவேத்தியம் அளிக்கப்படுகிறது. இத்திருக்கோயிலில் உக்கிரமயமான 4 வீரபத்திரர்கள் வழிபடுவது சிறப்புக்குரியது. இத்தகு பெருமைக்குரிய தலத்தினை அடைவோரும் கற்போரும் அடையக்கூடிய பெருமையினை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்தம் திருப்பெருந்துரை புராணத்தில் காண்கிறோம். அவை நோயடையார் மிடியடையார் நுண்ணியர் மேவிய சபையில், வாயடையார் தீயகுணம் மனையடையார் மானிப்பில்லா, சேயடையாரினும் பலவான் தீங்கடையார், செரிதளிர் பூக்காயடையார் குறுந்தவன புராணமது கற்போரே. திருச்சிற்றம்பலம்.
1: பொருளாம் சிவபெருமானுடைய அருளாலே இந்த வருஷம் திருவம்பாவையில் திருவடியார்கள் என்கின்ற அனுபவத்திலே திருவம்பாவை 16வது பாடலை நாம் காண இருக்கிறோம். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை உலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னிற் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவா என்று மணிவாசக பெருமான் சிவனுடைய திருவடியார்கள் வேண்டுவது வேண்டுங்கால் வேண்டும்படி அந்த இறைவன் அருள் செய்கிறான் என்கின்ற தன்மையை கூறுகிறார். எல்லா தேவதைகளும் அவரவர்களுடைய தொழிலை இயற்றுகின்றார்கள். அடியவர்கள் நினைத்த பொழுது அவர்களுடைய தன்மையையும் மீறியதாக அடியவர்களுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ, அடியவர்களுடைய ஆணை எப்படி இருக்கிறதோ அதன்படியாக அந்த இயற்கையும் நடந்து கொள்ளுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பாடலினாலே நாம் எந்த அடியாரை காண இருக்கிறோம்? இதில் சொல்லக்கூடியது மழை. அந்த மழை எப்படி பொழிய வேண்டும், அந்த மழையானது நமக்கு எப்படி வர வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருள் நாம் இஷ்டப்பட்டபடி நம்முடைய விருப்பத்திற்கு தக்கபடி விருப்பத்திற்கு இயைந்த சமயத்திலே விருப்பத்திற்கு இயந்த முறையிலே வந்த பொழுது ஆனந்தம் அதிகமாகிறது. அதே போலத்தான் இங்க மழை வேண்டும். அகாலத்திலே மழை இருக்கக்கூடாது, சரியான காலத்திலே மழை இருக்க வேண்டும். மழை எப்படி பொழிய வேண்டும், மழை எங்கு பொழிய வேண்டும், எப்படி பொழிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய தன்மையிலே இருக்கிறது. இந்த மழையானது எப்படி வரும், தாபம் அகல, அதாவது வெப்பு வெம்மை அகலுவதற்காக, நல்ல வெயில் அடிச்சால் மழை பொழியும், தாபம் அகலுவதற்காக வரும். சரி, இந்த மழை ஒரு இடத்துல மட்டும்தான், ஒருத்தருக்கு மட்டும்தான் பெய்யுமா? கிடையாது, எல்லோருக்கும் பொதுவானதாக இந்த மழை இருக்கும். ஒரு வீதியில பெஞ்சு இன்னொரு வீதியில பெய்யாம இருக்கலாம், அது அடுத்த விஷயம். ஆனா அந்த வீதியில எல்லோருக்கும் பெய்யும், ஒரு வீட்டுக்கு மட்டும் மழை பெய்கிறதா? பொதுவாக இது எல்லாருக்கும், ஒருவருக்காக அல்ல, இது பலருக்காக இருக்கக்கூடியதாக இந்த மழை இருக்கிறது. இந்த மழை வந்தால் விளைச்சல் அதிகமாகிறது, பஞ்சம் போகிறது, பிணி போகிறது, பசி பிணி மற்றவையும் போகின்றன, வளமை அதிகரிக்கிறது. மழை இல்லை என்று சொன்னால், மழை குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது பஞ்சம் முதலிய எல்லா விதமான கெடுதல்களும் ஏற்படுகின்றன. சரி, இது ஆக்கத்திற்காக வர வேண்டும். பஞ்சம் போகிறது, பிணி போகிறது, சரி, அளவுக்கு அதிகமான மழை வந்தால் என்ன ஆகும்? என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் இந்த கிளவுட் பஸ்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது. ரொம்ப உடனடியாக எங்கேயோ மழை பொழிகிறது, வெள்ளம் வருகிறது, அழிவு ஏற்படுகிறது. இப்பொழுதுதான் பார்க்கிறோம், அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி ரெண்டுமே இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். மாதம் மாறி மழையென பெய்யுமாள் என்று எப்படி எப்படி பெய்ய வேண்டுமோ அப்படி மழை பொழிய வேண்டும். ஆக்கத்திற்காக பொழிய வேண்டுமே தவிர அழிவுக்காக மழையானது இருக்கக்கூடாது. சரி, அடுத்தது, இந்த மழை நம்ம நினைச்சா நடக்குமா? நம்ம நினைத்த பொழுது மழை வருமா? இப்ப அடியவர்கள் இப்படித்தான் வர வேண்டும், எங்கு வர வேண்டும், எப்படி வர வேண்டும் என்றெல்லாம் மாணிக்க வாசக பெருமான் அடியவர்கள் கேட்பதாக கேட்கிறார். ஆனால் பொதுவாக நம்முடைய முயற்சியிலே வருமா? பல பேர் முயற்சித்து பார்த்தார்கள். இசையாலே மழை வருமா? மழையே இல்லை என்று சொல்லும் பொழுது இசையாலே மழை பொழியவை செய்ய வேண்டும். ஏன்னா பஞ்சம் ஏற்பட்டது பல காலங்களுக்கு முன்னால், அப்படி ஏற்பட்ட பொழுது இல்லைன்னா மேல போய் மேகக்கூட்டத்தின் மேலே சில விதமான அந்த கெமிக்கல்ஸ் அதெல்லாம் போடும் பொழுது மழை பொழிகிறதா? அந்த வேதிப்பொருள்களை போடும் பொழுது மழை பொழிகிறதா? பொழியலாம், ஆனால் நம்ம நினைத்தபடி அந்த மழையானது ஏற்படவில்லை. நாங்களும் பார்த்திருக்கிறோம், ஏற்படவில்லை. ஆக மழை நம்முடைய முயற்சியாலே ஏற்படுவது கிடையாது, இயற்கையாலே அல்லது நம்மை மீறிய ஒரு பொருளாலே மழையானது ஏற்படுகிறது. சரிங்களா? இப்ப இந்த விதமான குணங்களை, இந்த ஐந்து விதமான தன்மைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இது எந்த அடியவருக்கு பொருந்தும்? அடியவரா? அடியவருக்கெல்லாம் தலைவனாக நாயகனாக இறைவனுடைய குழந்தையாக இருந்த ஒருவருக்கு மிக பொருத்தமாக இருக்கும். யாரவர்? ஞான கடலையே ஞான பாலாக உண்ட அந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு இது மிக பொருத்தமாக இருக்கும். அந்த ஞான சம்பந்த பெருமானை ஏன் இதை மீண்டும் எடுத்துக் கொள்ளுகிறோம் என்றால், செக்குளார் பெருமான் இந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு அஷ்டோத்திரமாவது சொல்லியிருப்பார். எல்லா இடத்திலையும், அந்த புராணத்தில இல்ல, பிற புராணங்களிலே வரும் பொழுதும், அதுவும் திருஞான சம்பந்தருடைய புராணத்திலே எங்கு பார்த்தாலும் பாடலுக்கு பாடல் அவருக்கு ஒரு பெயர் சூட்டி கொண்டு வருகிறார். ஆளுடைய பிள்ளையார், சிறப்புறத்து பிள்ளையார், அருமறை பிள்ளையார், சிறப்புற செல்வர், தேசுடை பிள்ளையார், ஞான ஆரமுதமுண்டார், ஞானத்து அமுதுண்டார், ஞான போனகம் செய்தார், ஞான போனகர், ஞானமுண்டார், மாமறை தலைவன், சொல்லின் பெருவேந்தர், வேதவாயர், பாலராவாயர், புகழி காவலர், புகழியர் இறைவன், புகழி வேந்தர், பூம்புகலி அண்ணலார், அப்படியே போய்கொண்டே இருக்கும். ஷண்பையர் பெருமான், காளிநாடுடைய பிள்ளை, சிறப்புறத்தவர், கௌனியர் பிரான், காழியர் இளையேறு, சிவபெருமான் தொண்டர், பூதி சாதனர், வண்டமிழ் விரகர், முத்தமிழ் விரகர், திருக்கழுவலத்தான், தவக்கொழுந்து, வள்ளலார், சிவக்கன்று, திருமகனார், புறமறித்தார் திருமகனார், சிவபெரு வந்து நீங்க எப்படி வேண்டுமானாலும் அதை சொல்லும் பொழுது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். தவக்கொழுந்து, சைவ சிகாமணி, ஞானமணி விளக்கு, ஞானத்தின் திருவுரு, பரசமய கோளரி, நான்மறையின் தனித்துணை, சைவ நீதி மாமரை சிறுவர், ஞான வட்டில் வன்கையன், சைவவேந்தர், சைவ முதல்வனார், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படி ஒரு அஷ்டோத்திரமாவது சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியா என்று எடுத்துக்கொண்டால், முக்கியமாக இது நடந்த காரணத்தினாலே சமண மனமானது இந்த வேத நெறியிலே வந்த சைவ நெறியை கீழ்ப்படுத்தி, வேத நெறியை கீழ்ப்படுத்தி கிரகணம் சூழ்ந்ததை போலே ஏற்பட்ட பொழுது இதனுடைய ஆன்மா, இந்த வேத நெறியினுடைய ஆன்மா தவித்த பொழுது தனி ஒரு தலைவனாக நின்று அனைவரையும் கீழ்ப்படுத்தி புத்தர்களையும் சமணர்களையும் வென்று சைவ நெறியை வேத நெறி தாழ்த்தோங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதமாய் மலர்ந்து அழுதார் என்று சொல்லும்படியாக நமக்கு இறைவன் தந்த கொடை சம்பந்தர் பெருமான். இந்த வாழ்வு சைவம் என்று சொல்லக்கூடிய நெறி தழைத்தது என்று சொன்னால் அதற்கு பெரிய காரணம் ஞான சம்பந்த பெருமான். யாராலேயும் இவரை எதிர்க்கவும் முடியாமல், அவருடைய அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நீதியாக நேர்மையாக இதுதான் எங்களுடைய தத்துவம் என்று சொல்லும் பொழுது கிடையாது, இந்த தத்துவமே உயர்ந்தது என்று சைவ நெறியினுடைய சிறப்பை சொன்னவர் ஞான சம்பந்த பெருமான். அது மட்டும் கிடையாது, அவர்கள் மரத்தனமாக இதற்கு மாறுபட்டு இவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுதும் கூட இறை அருளாலே அந்த தீங்கிலே இருந்து மாறி வந்து அந்த தீங்கை தீங்கு செய்தவர்களுக்கே ஏவிவிட்டவர். திருமடத்திலே தீ வைத்த பொழுதும் கூட அந்த தீயானது பாண்டிய மன்னனுக்கு, கூன்பாண்டியனுக்கு பற்றும்படியாக செய்தவர். அது மட்டுமல்ல, அனல்வாதம் புனல்வாதம் என்றெல்லாம் திருவிளையாடல்கள் நிகழ்த்தியவர். நமக்கெல்லாம் சாதாரணமான ஒரு மனிதனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான அனுபவத்தை கொடுத்தவர். இறந்து கிடந்த பெண்ணை மீண்டும் அந்த சாம்பலிலே இருந்து உயிர்ப்பித்தார். இறந்து கிடந்த வணிக மகனுக்கு உயிர் கொடுத்தார். இதெல்லாம் வந்து அத்தியுதமான செயல்கள். இறை நிலையிலே இறைவனே இவர் மூலமாக சைவ சமயத்தை மீண்டும் நிலைநிறுத்திக் கொண்டான். ஆன காரணத்தினாலே இந்த ஐந்து குணங்களும் மழைக்கு எப்படி பொருந்துமோ அதே போல சம்பந்த பெருமானுக்கு பொருந்தும். அதனாலதான் செக்கிழார் பெருமான் இவரை அஷ்டோத்திரம் சொல்லல, சகஸ்ரநாமம் இருக்கலாம், எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்ல. பார்க்கும் பொழுது முழுமையான தன்மையிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், சேக்கடாருடைய திருத்தொண்டர் புராணத்துல பார்த்தால் தெரியும், அற்புதமாக சொல்லி இருக்கிறார். இவ்வளவு நாமங்களினாலே துதித்திருக்கிறார் அவரை. அது மட்டும் கிடையாது, இவரை முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் என்றே அருணகிரி பெருமான் பாடுவார். முருகனே வந்தார் என்று அவர் பாடுவார். ஆக மிக பொருத்தமான திருவடியாராக இன்றைக்கு நாம் இந்த பாடலிலே நாம் அவரை பார்க்கிறோம், தரிசிக்கிறோம். முதல்ல சொன்னோம், தாபத்தை கெடுக்கக்கூடியது மழை, அதாவது நம்முடைய அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடியதாக இந்த மழையானது இருக்கிறது. இது அருணகிரிநாதர் சொல்லும்போது தீமை புணி தீரவும் வந்த குருநாதா என்று பாடுவார். அப்படி பாடும்படியாக இந்த சமணம் என்று சொல்லக்கூடிய அந்த புணி அல்லது அடியார்களுடைய புணிகளையும் கூட நீக்க வந்தவர், தாப இந்திரிய தாப சபலம் அற என்று சொல்லும்படியாக வந்து தோன்றியவர் சம்பந்த பெருமான். அது மட்டும் கிடையாது, இது எல்லாருக்கும் பொதுவாக பெய்யக்கூடியதாக இருந்தது. தான் மட்டும் அனுபவித்தார்னு சொல்ல முடியாது, அவர் மட்டும் ஞான ஆரம்பம் உண்டார், ஞான போனகர், அவர் மட்டும் அற்புதமாக இருந்திருக்கலாம், கிடையாது. மற்றவருக்கெல்லாம் செய்திருக்கிறார், சரித்திரங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். இங்கே சமண இருள் நீங்கும்படியாக, அந்த சமண தாபம் நீங்கும்படியாக வந்த மழை மட்டுமல்ல, எல்லோருக்கும் அருள் செய்த மழை இது. இப்படிப்பட்டவர் இது இன்ன ஜாத்தியார் இன்ன குலத்தார் இப்படிப்பட்டவர்கள்னு கிடையாது, அவரிடத்துல இந்த சைவ நெறியை தழைத்தோங்க வைத்தவர். பிணி பஞ்சத்தை எப்படி நீக்குமோ மழையானது, அதே போலத்தான் பசிப்புணியை நீக்கியவர், பஞ்சம் வந்த பொழுது இறைவனிடத்தில் படிக்காசு பெற்று அனைவருக்கும் அமுது செய்வித்தவர். அது மட்டும் கிடையாது, பஞ்சமாக நமக்கு அந்த வேத நெறிக்கே ஒரு பஞ்சம் ஏற்பட்ட பொழுது தான் ஒரு மிகப்பெரிய மழையாக வந்து தடைப்பிக்க செய்தவர் ஞானசம்பந்த பெருமான். இது ஆக்கத்திற்காக வந்தது, அழிவுக்காக வந்த மழை கிடையாது. சம்பந்த பெருமான் என்கின்ற மழை ஆக்கத்திற்காக வந்தது, யாரையும் அழிப்பதற்காக அல்ல. ஆனால் சில சமயங்களிலே மரக்கருணையும் ஏற்பட்டிருக்கிறது. வாதிலே புத்தர்கள் எல்லாம் வாதிடும் பொழுது அவர்கள் மீண்டும் மீண்டும் மறுக்க, இவருக்கு தீங்கு செய்ய நினைத்த பொழுது அந்த தலையானது வேறுபடும்படியாக இறைவனிடத்திலே கேட்டவர், மரக்கருணையும் காட்டியிருக்கிறார் நகநந்தி என்று சொல்லும்படியாக. நம் முயற்சியால இது நடப்பது கிடையாது மழையானது, அதே போலத்தான் நம்முடைய தன்மையால ஞானசம்பந்தர் வரல, இறைவனுடைய கருணையாலே வந்தவர் ஞானசம்பந்த பெருமான். இவ்வளவு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இத நான் மழை என்று நான் சொன்னதுனால சரியா இருக்குமா? வள்ளலார் பெருமான் பாடும் பொழுது, மிடியுரை இணைத்தான் கடைக்கணித்து உனக்கு உள் விளங்கு அடிமுடி என்றாய், வடிவிலா கருணை வாரியே, மூன்று வயதினில் அருள் பெற்ற மணியே என்று பாடுவார். செக்குலார் பாடும் பொழுது சொல்வார், உள் நிறைந்து பொழிந்து எழுந்த உயர் ஞான திருமொழி என்று பாடுவார். உள்ளே இருந்து எழுந்த ஞான திருமொழியாக இவர் மேகமாக நின்று அவர் பாயின் மூலமாக மழை போலே இந்த தேவாரமானது நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னார். பல்லுயிரும் கழிகூற தம் தாம் பாடல் என்று சொல்லும்படியாக, கலை ஞானத்து ஆழிய கடலே, கடலாக இருந்து அங்கிருந்து மழை பொழியும்படியாக தோன்றியவர். மலர் ஞான பொறையணி முகிலே, கடல் சொல்லியாச்சு முகிலை சொல்லியாச்சு, இவர் வாயிலே இருந்து அப்படியே கொடுக்கும்படியாக புழிந்து எழுந்த உயர்ஞான திருமொழி என்றும் சொல்லிவிட்டோம். அவனி விசை மழை பொழிய உணவு மல்கி அனைத்து உயிரும் துயர் நீங்கி அருளினாலே புவனமெல்லாம் பொலிவெய்தும் காலமெய்தே என்று செக்கிழார் பெருமான் பாடுவதைப் போலவே உலகமெல்லாம் சிறக்கும்படியாக வந்தவரும் ஞான சம்பந்த பெருமார். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் எண்ண திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம் பிராட்டி திருவடிமேயர் பொன்னஞ்சிலம்பி சிறப்பி திருப்புருவம் என்னை சுலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிதா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்று கடலாக வேத கடலாக ஞானக்கடலாக இருந்த இவர் எழுந்து வந்தார். பால் உண்டு ஞான பால் உண்டு எழுந்து வந்தார். அவரே என்ன சொல்லலாம், உடையார் என்றும் சொல்ல முடியும். என்ன உடைய, நம்முடைய குற்றத்தை எல்லாம் குறையெல்லாம் நீக்கும்படியாக அருள் செய்தவர். மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் என்ன அப்படி விட்டிடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து என்று சொல்லும்படியாக பிரகாசம் கொடுக்கும்படியாக வந்த மழை. என்ன பிரகாச மழை, ஞானம் மணி விளக்கு என்று சொல்லும்படியாக சுருதியின் ஒளியாக, இதெல்லாம் செக்கிழார் பெருமானுடைய திருவார்த்தைகள். அவரும் சொல்லுவார், பேருணர்வில் பொலிகின்ற பிள்ளையார் என்று சொல்லுவாரே, அப்படி இக்கிடையின் மின்னி பொழிந்து என்று சொல்லும்படியாக எல்லோரும் உஜ்ஜீவிக்கும்படியான ஒடியோடு இருந்தவர் ஞானசம்பந்த பெருமான். சிலம்பி பொன்னஞ்சிலம்பி சிலம்பி, திருவடி என்பது அம்பிகையினுடைய திருவடி என்பது அருளாக இருக்கிறது. இவருடைய அருளாக சிலம்பி என்று சொல்லும்படியாக, அதாவது ஓசையிடும்படியாக ஞானத்தையே ஞான பாடல்களாக நமக்கு கொடுத்தார். ஆக சிலம்பி பாடல்கள் அந்த சிலம்புகள். முன்னிக்கடலை மழை என்று சொல்லும்படியாக பதிக மழையாக நமக்கு கொடுத்த மேகம் இவர். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர குறைவில்லை என்று சொல்லும்படியாக நாம் உய்வடையும்படியான பதிக மழைக்கு கொடுத்த பெருமழை ஞானசம்பந்த பெருமான். நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் என்று திருக்கோளிலே பாடுவாரே, நமக்கு சொன்னவர் பதிக மழை பொழிந்தவர் ஞானசம்பந்த பெருமான். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சக நைந்து நினைவில் நாள்வரும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பாரே, அப்படி நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் ஞானசம்பந்த பெருமான் மழையாக இருந்தார். அது மட்டுமல்ல, மழை வேண்டி பதிகம் பாடுகின்றோமே, திருவையாற்று பதிகம் பாடுகின்றோமே, புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமருங்கோயில், பலம் வந்த மடமார்கள் நடமாட முழவதிர மழையின் ரஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறே என்று சொல்லும்படியாக எந்த திருப்பதிகத்தை பாடினால் மழை கிடைக்கும் என்கின்ற சம்பிரதாயம் மட்டுமல்ல, நாம் அந்த பாடல்களை பாடுகிறோமே மழை பொழிவதற்காக, அந்த பாடலை கொடுத்தவரே ஞானசம்பந்த பெருமான். நிஜமான மழையும் கொடுத்தார், நிஜமான பசி புனியையும் போக்குகிறார், நிஜமான வெப்ப நோயையும் போக்கினார். இப்படியாக நம்முடைய உலகாதயத்திலே இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய, உலகத்திற்கு ஏற்படக்கூடிய பிணி மட்டுமல்ல, உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய பிணி, ஞானத்திற்கு ஏற்படக்கூடிய தாபம், இவற்றையெல்லாம் போக்கி ஞானம் மழையாக வந்தவர். நாம் முதல்லே நம்ம பார்த்தோம், இது தனி ஒருவருக்காக வந்த மழை அல்ல. திருப்பாலாச்சிரமத்திலே கொல்லி மழவன் என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு மகள். முயலகன் நோய் பீடித்திருந்தது, மணிவளர் கண்டரோ என்று சொல்லும்படியாக பதிகம் பாடி அவற்றை தீர்க்கிறார். திருவாவடுதுறை போகும் பொழுது தந்தை வேள்வி செய்வதற்காக பொன் வேண்ட வேண்டும் என்று கேட்கிறார். அந்த பலிபீடத்திலே இறைவன் இவருக்கு அருள் செய்யும்படியாக பொற்கிடியை கொடுக்கிறார். பூதகணம் கொண்டு வந்து கொடுக்கிறது. திருமருகனே அந்த சரித்திரத்தை நம்ம பார்த்தோம். யாரோ ஒரு பெண், இந்த மழை எப்படி எல்லாருக்கும் பெய்யன மழை பெய்யுமோ அதே போல ஏதோ ஒரு வணிக பெண் தான் மனம் செய்து கொள்ள வேண்டும், தன்னுடைய தந்தை வாக்கு கொடுத்தார் என்பதற்காக தன்னுடைய மாமன் மகனை அங்கே அழைத்து கொண்டு வந்த பொழுது இறந்து விட்டான் அந்த மாமன் மகன். அப்பொழுது அந்த வணிகர் அந்த பெண்ணினுடைய துயரத்தை நீக்குவதற்காக பதிகம் பாடி உயிர் பெற்ற பாம்பு கடித்து எவன் இறந்தானோ அவனை மீண்டும் உயிர் பெறச் செய்கிறார். படிக்காசு பெற்றார் திருவேலி மலையிலே அமுது அடியாருக்கு அமுது செய் வைப்பதற்காக, அவர் சாப்பிட கிடையாது. திருமறைக்காட்டிலே போனார், எல்லாரும் போக முடியாது இருந்த அந்த கதவுகளை மீண்டும் திறக்கவும் அடைக்கவும் பாடும் பொழுது அடைக்க பாடினார் ஞானசம்பந்த பெருமான். பாண்டி நாட்டில பார்த்த அந்த சமணமெல்லாம் நீங்கும்படியாக செய்தார். தீயிலே ஏடிட்டார் அனல்வாதமாக, நீரிலே ஏடிட்டார் புனல்வாதமாக, அது திருவேடகத்துல போய் கரையேறியது. இப்போ அத்தனை நேரம் தன்னுடைய உண்மையான வேத நெறி செய்வ நெறி எது உண்டோ அதை சாதாரணமான காமன் மேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாதாரணமான மக்கள், ஒரு சாதாரணன் ஒரு பாமரன் அறிய வேண்டும் என்றால் அதற்காக அருள் செய்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் மிக இயல்பாக நடத்தி காட்டியவர் சுவாமி ஞானசம்பந்த பெருமான். அது மட்டும் கிடையாது, அங்கம் பூம்பாவை அந்த வரலாறு ஒன்றே போதும், அங்கம் பூவாவை அந்த வரலாறு ஒன்றே போதும். பெண்ணை அந்த சிவனேசன் செட்டியார் மயிலாப்பூரிலே இவருக்கே மனம் செய்விக்க வேண்டும் கேள்விப்படுகிறார். ஆஹா, இப்படிப்பட்டவர் பாண்டிய நாட்டிலே சமண மதம் போனது, சைவ சமயம் தழைத்தோங்கினதுன்னு கேள்விப்பட்டார். அவருக்கே என்னுடைய மகள் என்ற மகளிடத்திலே சொல்லுகிறார். அந்த மகளும் கன்னிமாடத்திலே இருந்து இவருக்காகவே வளர்கிறாள். ஆனால் அந்த இறைவனுக்காக மயிலாப்பூரிலே இருக்கக்கூடிய அந்த கபாலீஸ்வரனுக்காக பூத்து

0: உயர்கதை கிடைக்கட்டும் கிடையாது, மீண்டும் எழுப்ப வைத்தார். பாடல் பாட பாட இதுல இன்னொரு சிறப்பு உண்டு. செக்லார் பெருமான் அதை சொல்லுவார், அந்த பாடல் அடியார்களுக்காக இருந்த பாடல் என்று சொல்லுவார். அடியார்கள் இந்த அடியார்களை எல்லாம் பார்க்காமல், இந்த விழாவை எல்லாம் காணாதே போதியோ பூம்பாவா என்று சொல்லும்படியாக அடியவர்கள் நம்ம இந்த என்ன கருத்து இந்த வருஷத்திலே நம்ம எடுத்துக்கொண்டிருக்கின்றோமோ திருவம்பாவைக்கு அதுக்கு பொருத்தமாக அந்த கருத்தை பாடும்படியாக ஞானசம்பந்த பெருமான் பாடினார். நம்ம இங்க எடுத்து பார்க்கும்படியாக மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்த்தமை அமுது செய்வித்தல் என்று சொல்லுவார். கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டார் நல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பார் என்று சொல்லும்படியாக, அப்படி மட்டிட்ட என்று சொல்லும்படியாக போதியோ பொம்பாவா என்று சொல்லி ஒரு சாம்பலானது மீண்டும் உயிர் பெற்று வரும் என்று சொன்னால், யோசித்து பாருங்கள், இந்த மழையை விட உயர் ஞான கருணை மழை ஞான சம்பந்த பெறுவார். அதை விட பொருத்தமாக இந்த பாடலுக்கு நம்ம எதையாவது சொல்ல முடியுமா? இதை விட இன்னொரு இறுதியான சிறப்பு உண்டு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அவருடைய பதிகங்களை படித்தாலே, ஆனால் அங்கே தான் மட்டுமல்ல அத்தனை பேருக்கும் சிவநாடு கொடுத்தருளினாரே, சிவப்பேறு கொடுத்தருளினாரே, பெருநல்லூர் அந்த திருமணத்திலே அத்தனை பேருக்கும் கொடுத்தாரே, அறுவகை சமயத்தில் அருந்தவரும் அடியவரும் கூறுமறை முனிவர்களும் கும்பிட வந்து அணைந்தாரும் வேறு திருவருளினால் வீடு பெற வந்தாரும் ஈரில் பெருஞ்சோதியினுள் எல்லாரும் புக்கதற்பின் என்று சொல்லி எல்லாருக்கும் அந்த சிவபெருமானுடைய அந்த கைலை பெருவெளியை காட்டி கொடுத்தாரே, சேர்த்து கொடுத்தாரே, அந்த ஞானசம்பந்த பெருமானே பெருமழை. அவரே இதற்கு பொருத்தமான தன்மையிலே இந்த திருவம்பாவைக்கு சொல்லப்படுவதாக மழையாக தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னொருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவா என்று ஞானசம்பந்த பெருமானை நினைவுபடுத்துவதாக இந்த திருப்பாடல் இருக்கின்றது என்பதை நினைத்தோம். ஞானசம்பந்த பெருமானை நம்முடைய குருவை வணங்குவோம். ஞானம் கொடுக்கட்டும், அடியார் மக்களிலே நமக்கு பக்தியை கொடுக்கட்டும்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: நாடு நலம்பெற நல்லோர்கள் வாழ நல்ல மழை பொழிய திருவம்பாவை பாடப்படும். இங்கே எல்லா வளமும் அடைய வேண்டும் என்றால் அடியார்களுடைய நினைவு தியானமானது நமக்கு எல்லா நலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். திருவம்பாவையிலே அடியார்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பாடலாக 17வது பாடல், செங்கடவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இனாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு அறமுதை நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கைய பொம்பு நல் வாய்ந்த ஆடேலோர் எம்பாவா என்று பார்க்கிறோம். இதுல ஒரு அற்புதமான சரித்திரம், ஒரு நயன்மார்ங்கிறத ஒரு சரித்திரம், சிறிய சரித்திரம் இங்கே பார்க்கிறோம். அதற்கு முன்பாக சின்ன சின்ன குறிப்புகளை கொடுத்து விடுகிறேன், யோசித்து பாருங்கள். இது வந்து அதை நம்ம அந்த கருத்துக்கு போவதற்கு முன்னாடி சிறு கருத்துக்கள். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் பாலதா என்று சொல்லும்படியாக இந்த இறைவன் சிவபெருமான் கொடுக்கக்கூடிய இன்பம் தேவ இன்பத்தை விட, அதாவது பூர் புவ சுவ மகோ தபோ ஜனலோகம் சத்தியலோகம் என்றெல்லாம் சொல்லும்படியாக அதுக்கு மேல வைகுந்தம் என்று இந்த ஏழு சொல்வாங்க. இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அடுத்தது புவர்லோகம், அடுத்தது ஸ்வர்கலோகம் என்று சொல்லக்கூடியதாக தேவர்கள் இருக்கக்கூடிய தன்மை, அப்புறம் மகோலோகம் தபோலோகம் ஜனோலோகம் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மம் இருக்கக்கூடிய இருப்பிடம், அதற்கு மேலே இருக்கக்கூடிய வைகுண்டம் என்று சொல்லக்கூடியது. ஆனால் இத்தனை இன்பங்களும் கூட இறைவன் கொடுக்கக்கூடிய இன்பம் இருக்கிறதே அதற்கு ஈடுகட்ட முடியாததாக ஒப்பிட முடியாததாக இருக்கிறது. அதை இறைவன் நமக்கு கொடுத்தார், இதுதான் முக்கியமானது. இதை அடுத்தது அந்த மேலே இருக்கக்கூடிய இன்பங்களை பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடியதாக பார்க்கும் பொழுது செங்கணவன், செங்கண் அவன் என்பதுதான் இங்கே நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளலாம். செங்கணவன் அதான் செம்மையான கணவன், அதான் இல்லறம் என்று சொல்லக்கூடிய தன்மை. இல்லறம் என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கணவன் மனைவி இவர்களுடைய சிற்றின்பத்தை விட

0: திசைமுகன், அங்கெங்கே எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், அதாவது நம்முடைய எல்லா திக்குகளிலும் இருக்கக்கூடிய உறவினர்கள், இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை விட தேவர்கள் என்று சொல்லும்படியாக நம்மாலே நம்மை உயர்த்தக்கூடியதாக, நம்மை இந்த உலகத்திலே நம்முடைய அப்பா இவர் தான் நம்ம அப்படி பெருமைப்படுத்தினா பெருமைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய மக்கள், இந்த சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய தன்மை, உறவு நட்பு என்று சொல்லக்கூடிய தன்மை, நம்முடைய மக்கள் கொடுக்கக்கூடிய இன்பம், இவற்றையெல்லாம் தாண்டியது இறைவனுடைய இன்பம். நான் வந்து மேலே இருக்கக்கூடிய தேவர்கள் இன்பத்தை பத்தியே நான் சொல்லலை. இங்கே இறைவனை பூஜிப்பலும் தொழுவதும் கூட இவற்றை எல்லாவற்றையும் விட தாண்டியது. அடியவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள், செய்து காண்பித்திருக்கிறார்கள். தன்னுடைய கணவனை விட இறை இன்பம் பெரியது என்று காரைக்காலமே கணவன் வணங்கிய பொழுது அவ்வளவுதான், துறந்தேன் இவ்வுடலை எனக்கு இன்பு யாக்கை வேண்டும் என்று சொன்னார் செங்கணவன் பால். அந்த தன்மையை விட உயர்ந்ததாக இருக்கிறது திசை முகன் பால். உறவினர்கள், இயற்பகை நாயனார் சொல்லும்போது தன்னுடைய உறவினர்களை எல்லாம் வெட்டி கொன்றார் என்று பார்த்திருக்கலாம். கொட்புலி நாயனார் என்று சொல்லும்படியாக தன்னுடைய சிறு குழந்தையும் கூட இறை தன்மையிலே தீங்கு புரிந்தது என்பதாக அவர்களை வெட்டினார் என்று சொல்லக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். தேவர்கள் வார் என்று இவை நம்முடைய மக்கள் என்று சொல்லும் பொழுது எடுத்துக்கொண்டாலும் கூட தங்கள் மக்களையும் விஞ்சியதாக இருக்கக்கூடிய சிவனடியார் தொண்டு என்று பலவிதமான சரித்திரங்கள் உண்டு. அடியார்களுடைய அந்த இயற்கை தன்மையாக இதையெல்லாம் தாண்டியதாக இருக்கிறது. இன்னொரு விதமாக சொல்ல முடியும், செங்கணவன் பால் இந்த இல்லறம் என்று சொல்லும் பொழுது இங்கே அன்பு என்று சொல்லக்கூடிய தன்மை இருக்கிறதே, இது சுந்தரருக்கு ஒப்பிட்டு காட்டப்படும். இறைவனை இந்த உலகத்துல ஆனந்தமாக ஒரு கல்யாணத்தை தடுத்த ரெண்டு கல்யாணத்துல இருந்து இரண்டு கல்யாண திருமணமும் புரிந்து கொண்டு இறைவனை பாடுவதே தன்னுடைய வாழ்க்கையாக வைத்துக் கொண்டாரே, அவருடைய தன்மை. திசைமுகன் பால் என்று சொல்லும் பொழுது திசைமுகன் எப்பொழுது பார்த்தாலும் நான்கு திக்குகளையும் வேதங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறான், படிப்புகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அப்படி அந்த படிப்பானது நம்மை பிற சமய கடலுக்குள்ளே ஆழ்த்தலாம், அல்லது சைவ சமய நெறியிலே இருந்து பிறந்து வேற சமய நெறிகளை பற்றி சொல்லலாம். படிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த வித்தை, இந்த ஞானம் இருக்கிறதே உலகத்து ஞானம், நம்மை குழப்பலாம். அப்படி குழம்பி மீண்டும் தெளிந்து வந்த அப்பர் பெருமானை இது சுட்டிக்காட்டுவதாக, செங்கணவன் பால், திசைமுகன் பால், பிறகு தேவர்கள் பால். தேவர்கள் என்று சொல்லக்கூடியதாக ஆச்சாரியன் என்று சொல்லக்கூடிய அந்த போகம் இருக்கிறதே, தேவன் என்று சொன்னால் ஜோதிஷோடு இருக்கப்பட்டவர்கள், திவு என்று சொல்லக்கூடிய அந்த வடமொழிக்கு ஒளி என்று பொருந்தும். இந்த ஒளியை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த யோகம் இருக்கிறதே, அந்த திருமூலர் தான் ஒருவனுக்கு அல்லாது உலகமெல்லாம் பயன்பெற 3000 திருப்பாடல்கள் பாடியதைப் போலவே இந்த ஆனந்தம் தனி ஒரு ஆனந்தம் அல்ல, ஹடயோகம் அல்ல, அதற்கு மேலே இறைவனை நினைந்த யோகம் என்று சொல்லும்படியாக செங்கணவன் பால், திசைமுகன் பால், தேவர்கள் பால், எங்கும் இல்லாததோர் இன்பனம் பாலதா என்று இதையும் தாண்டிய வேறு எவை இருந்தாலும் இந்த உலகத்து இன்பம் மறு உலகத்து இன்பம் இவற்றையெல்லாம் தாண்டியதாக இருக்கக்கூடியது இறைவனுடைய பேரின்பமாக இருக்கிறது. அந்த இன்பம் நம் பாலதாக குங்குண் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இன்பம் வர வேண்டும் என்றால் நம்ம முதலே பார்த்தோம், நேற்றைக்கு முந்தைய நாள் பார்க்கும் பொழுதும் எனக்கு வயிற்றுல அஜீரணம், அதே உதாரணம் தான் நான் சொல்லுகிறேன், வயிற்றுல அஜீரணம், என்னால சாப்பிட முடியாது, நான் சாப்பிட வேண்டும் என்றால் எனக்கு காய்ச்சல் இருக்கக்கூடாது, உடம்பு சுவஸ்தமாக இருக்க வேண்டும், முதல்ல இந்த பிணி போக வேண்டும், இந்த பிணி போன பிற்பாடு சாப்பாடு எனக்கு கொடுக்கணும். அதனால தான் குங்குண் கருங்குழலி நந்தம்மை கோது, கோதுனா குற்றங்கள், கோது ஆட்டி கோ அந்த குற்றங்களை அகற்றி, நம்முடைய குற்றங்களை அகற்றின பிறகு இதுல மூன்று விஷயம், கோது ஆட்டி நமக்கு இன்பம் வர வேண்டும் என்றால், இன்பம் நம் பாலதாக வேண்டும் என்றால், ஒன்று நம்முடைய குற்றங்கள் அகல வேண்டும், இரண்டாவது நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி, இல்லம்னா எது, நம்முடைய வீடு மட்டுமல்ல, இந்த உலகம் மட்டுமல்ல, நம்முடைய மனத்திலே இறைவன் வர வேண்டும். நம்ம பல பேர் கோயிலுக்கு போகிறோம், நான் சொல்லுகிறேன்னு மற்றவங்களை பத்தி சொல்லுவோம், நம்ம கோயிலுக்கு நான் போறேன், போகும் பொழுது எனக்கு இறைவன் வந்து விடுகிறான் மனத்துக்குள்ள, பல சமயங்கள்ல அந்த இறை நினைவு வராமல் இருக்கலாம், வருவது கிடையாது. இப்போ என் மனத்திற்குள்ளே இறை நினைவு வர வேண்டும். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, இதுதான் இந்த உடம்பு இருக்கிறதே, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்லும்படியாக என்னுடைய மனத்திற்குள்ளே உடலுக்குள்ளே இறைவன் ஏற வேண்டும், இறைவன் வந்து அமர வேண்டும். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்ன தர வேண்டும், இந்த ஆனந்தத்திற்கு என்ன முக்கியமான காரணம் உண்டு, செங்கமல பற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை, என்ன செய்ய வேண்டும், எனக்கு ஆனந்தம் வருகிறது, என்ன ஆனந்தம், இறைவனுடைய திருவடி பேரு ஆனந்தம், இறைவனுடைய திருவடி என்னுடைய மனத்திலே, சிந்தையிலே, வாக்கிலே, உடலிலே அகலாது இருக்க வேண்டும். என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, இதை பார்க்க போகிறோம். இறைவனே, இறைவனுடைய அந்த திருவடிகளை தவிர என்னுடைய மனம் வேறொன்றே நினைக்க கூடாது. தலையே நீ வணங்காய், தலை மாலை தணிக்க தலைக்கணிந்து, தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்று, கண்காள் கண்மீன்களோ முக்கே நீ முரலா என்றெல்லாம் அங்க மாலையில் அப்பர் பெருமான் பாடுவார். அங்க மட்டுமல்ல, மனம் மொழி எல்லாம் கூட அந்த ஆன்மாவும் சேர்ந்து இறைவன் இறைவன் இறைவன் என்று அவனுடைய திருப்பாத கமலங்களையே சேர்ந்திருக்க வேண்டும். அப்போ என்னாக வேண்டும், அந்த இன்பம் வர வேண்டும் என்றால் இறைவனுடைய திருப்பாதங்கள் மட்டுமே நமக்கு இன்பத்தை கொடுக்க முடியும். அந்த திருப்பாதங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் இறைவன் நம்முடைய மனத்திற்குள்ளே எழுந்தருள வேண்டும். எழுந்தருள வேண்டும் என்றால் நம்முடைய குற்றங்களை எல்லாம் அகற்ற வேண்டும். இந்த குற்றங்களை எல்லாம் அகற்ற வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்வு சதமல்ல, இங்கு இருக்கக்கூடிய சங்கடவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் என்று சொல்லும்படியாக இந்த இன்பம் அடைவதற்கு இந்த இல்லறத்தையும் விட, படிப்புகள் முதலிய மாயையையும் விட, அல்லது இந்த ஞானம் என்று யோகம் என்று சொல்லக்கூடிய ஹடயோகம் இந்த மற்றவையெல்லாம் விட, அவற்றை தாண்டி இறைவனே பரம கருணாநிதி தமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அரசும் அயலாக என்று சொல்லும்படியாக அவை உதவி செய்யாது என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே நாம் வர வேண்டும். இதுல ரெண்டு அழகான ஒன்று உண்டு. ஒன்று, இந்த இன்பம் என்பது என்ன தெரியுமா? இன்பம் என்பது அவனுடைய திருவடி. அவனுடைய திருவடிதான் இன்பம். அங்க பொற்பாதம் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை தந்த அருளுகிறான்னா என்ன செய்தான்? இன்பம் நம் பாலதா. இன்பம் நம் பாலதாக வருகிறதுனா எப்படி கொடுத்தான்? செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அவனுடைய திருவடிதான் பரம ஆனந்தம். தேனேமலரும் திருவடிகள், அந்த திருவடிகளுக்கு மேல எதுவுமே கிடையாது. அவனுடைய பொற்பாதமே ஆனந்தமாக இருக்கிறது. சரி, பொற்பாதம் எனக்கு வரணும்னா அந்த ஆனந்தத்தை விட இன்னொரு ஆனந்தம் உண்டு. இது எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை பாடுவதே பெரியது. பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு அறமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பாடி பங்கைய பூம்புனல் என்று இந்த உலகம் என்கின்ற பங்கைய பூம்புனல் இருக்கின்றதே, அடியார்களாகின்ற தாமரை மலர்ந்திருக்கிறது. இந்த பூம்புனல் என்று சொல்லக்கூடிய உலகம் இருக்கிறது. இந்த உலகத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை பாடுவதே இன்பம். குனித்த பிரபும் கொவ்வை செவ்வாயில் குனையும் குமிழ்ச்சிருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வண்ணீரும் இனித்தமுடன் எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் மனித்த ரவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பாடுவதே ஆனந்தம். அந்த ஆனந்தம் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதபடியாக நமக்கு கொடுத்தார். ஒன்று. இரண்டாவது, இந்த எம்பெருமான் எப்படி வருகிறான்? கொங்குன் கருங்குழலின் அந்தம்மை கோதாட்டி இங்குனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, அம்பிகையோடு வருகிறான். பெரிய புராணத்தில் எங்கே பார்த்தாலும் கடவுள் வேணும்னா அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? சிவபெருமான் ஒற்றையாக போயிருக்கலாம். ஆனால் அருள் செய்யும் போது அம்பிகையோடு அருள் செய்கிறார். சுந்தரரை தடுத்தாட்கொண்டார். அப்போ மாதொடு உம்பரின் விடைமேல் தோன்றி என்று சேர்க்கிறார் பெருமான் பாடுவார். தடுத்தாட்கொண்ட பொழுது கிழவேதியராக வந்தார். ஆனால் அருள் செய்யும் பொழுது அவருக்கு இடபாருடராக மாதொடு உம்பரின் விடைமேல் ஏறி என்று பார்வதி பரமேஸ்வரனாக தோன்றினார். ஞானசம்பந்த பெருமானுக்கு விடை மேலே பார்வதி பரமேஸ்வரனாக வந்து தோறுகின்றார். அதனால்தான் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிச்சூடி காடுடைய சுடலை பொறிபூசி என் உள்ளங் கவர்கள் என்னவென்று பாடுவார். அது மட்டும் கிடையாது, அடுத்தது பாருங்க. எடுத்தவுடன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியன் திருநீலகண்டர் அவருக்கு அருள் செய்யும் போது துண்ணிய விசும்பினூடு துணையுடன் விடைமேல் கண்டார் என்று துணையுடன் விடைமேல் கண்டார்னார். அடுத்தது இயற்பகை நாயனார்னார். பொன்றிகள் குன்று வெள்ளி பொறுப்பின் மேல் பொலிந்ததென்ன தன் துணையுடனே வானில் தலைவனே விடைமேல் கண்டார்னார். ரெண்டு பேருக்கு மேல. அடுத்தது இளையான் குடிமார நாயனார். சங்கரன்தான் மகிழ்ந்தே ஏலவார் குழலார் தன்னோடு இடப வாகனாய் தோன்றி என்று அம்பிகையோடு வருவர். அடுத்து சொல்லலாம் மெய்ப்பொருள் நாயனாருக்கு. தொண்டனார்க்கு இமயப்பாவை துணைவனார் அவர் முன் தம்மை கண்டவாறு எதிரே நின்று என்று பாடுவார். இப்போ இத்தனை பேருக்கு என்ன செய்கிறார்? அம்பிகையோடு காட்சி கொடுக்கிறார். இது இரண்டாவது கருத்து. பல அடியார்களை இங்கு பார்க்க முடியும். இதெல்லாம் பொருத்தமாக பார்க்க முடியும். இங்குனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசி அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானே. ஒரு சின்ன சரித்திரம் பார்க்கலாம். இது மாதிரி உலகத்துல எந்த சரித்திரத்தையும் பார்க்க முடியாது.
1: நான் வந்து இதை பேசுகின்றேன் என்கின்ற காரணத்துக்காக நான் சொல்லலை. இதை யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியமான அப்பேற்பட்ட ஆச்சரியம். எங்கு எந்த புராணத்திலேயாவது, எந்த வேத இதிகாசங்களிலேயாவது, எந்த உலக மதங்களிலேயாவது இப்படிப்பட்ட சரித்திரம் இருக்கான்னு நீங்க பார்த்து சொல்லுங்கள். நான் சவாலே விட முடியும். சைவ சமயத்தை பேசுவதற்கான அன்பின் சொல்லுகிறேன். இதை பேசுவதற்காக, இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக, இதுக்கு ஆதரவாக நான் இதை சொல்லல. இந்த சரித்திரத்தை விட இறைவன் எளியவன் என்று சொல்லக்கூடிய சரித்திரம் எப்படி சொல்ல முடியும்? என்ன சரித்திரம்? அருணகிரிநாதர் பாடுவாரே, பறவை மனை மீதில் என்று ஒருபொருளது தூதி சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா என்று பாடுவார். தன்னுடைய அடியவர்க்காக, அவனுடைய மனைவியினுடைய அடியவர் மனைவியினுடைய ஊடல் தீர்க்க இறைவன் தன்னுடைய திருப்பாதங்கள் இந்த மண்ணிலே தவிழும்படியாக, மண்ணிலே தோயும்படியாக நடந்து சென்றான் என்று சொன்னால் அவனுடைய எளிமைக்கும் கருணைக்கும் இப்பேற்பட்ட அதிசயமான தன்மைக்கும் சைவ சமயத்தை விட, திருத்தொண்டர் புராணத்தை விட வேற எங்கேயாவது இப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் உங்களால் பார்க்க முடியுமா? பறவை அங்கே சங்கிலி நாச்சியாரை மணந்து கொண்டு திரும்ப வருகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவர் மணந்தார் என்று கேட்டு கோபுற்றார், வரக்கூடாது, வந்தா என் உயிர் போகும், நான் உயிர் துறப்பேன் என்று பறவை நாச்சியார் கோபம் கொள்ளுகிறார். பேரூரும் பறவை மனை புணக்கிற எம் பெருமானை, வள்ளலார் பெருமான் பாடுவார், எம்பெருமானை ஊரூரும் பல புகழ ஓரிரவில் தூதன் என தேரூரும் திருவாரூர் தெருவுதரும் நடப்பித்தார் அரூர நின் பெருமை அயன்வாலும் அளப்பரிதே என்று வள்ளலார் பெருமான் பாடுவாரே. அது மாதிரி அந்த பறவை மனைக்கு பறவை அவள் கோபம் கொண்டிருக்கிறாள், எனக்காக அவருடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்று சுந்தரர் வேண்ட அடியார் இடுக்கண் தெரியாதார் தொண்டர்தாம் காணும் படியாய் அணைந்தார் நெடியோனும் காணா அடிகள் படிதோயே என்று சொல்வார். படினா நிலம். இந்த நிலத்திலே தன்னுடைய திருவடிகள், யாருடைய திருவடிகள்? நான்முகனும் காணா மலரடி மாலரியா, நான்முகனும் காணா மலரடி என்று சொல்ல முடியும். ஆண்முகன் முதலா வானவர் தொழுதட ஈரடியாலே மூவுல கடந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநடு மாலன்று அடிமுடி அறை அடியும் ஆதரவரனில் கடிமுரன் ஏனமாகி ஏழ்கடல் உருவ இழந்து விண்ணைத்து மூடி முதல்வ சிகசிக என்று வலுத்தியும் காணா மலரடி அணைகள். எப்பேற்பட்ட திருவடிகள்! அந்த திருவடிகள் தாம் காணும்படியாய், தொண்டர்தாம் காணும்படியாய் அணைந்தார் நெடியோனும் காணா அடிகள் படிதோயே. இந்த நிலத்திலே திருவாரூர் எப்பேற்பட்ட புண்ணிய பூமி, நினைச்சு பாருங்க. இந்த நிலத்திலே தோன்றும்படியாக போனாராம். அண்டவர் வாழ கருணையினால் ஆலகாலம் அமுதாக உண்ட நீல கோலமிடற்றொருவர் இருவர்க்கு அறிவறியார் வண்டுவாழும் மலர்கூந்தல் பறவையார் மாளிகை நோக்கி தொண்டனார்தம் துயர் நீக்க தூதனாராய் எழுந்தருள. அங்கே திருவாரூர் திருக்கோயிலே இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகருடைய வேடத்திலே செல்லுகிறாராம். அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு குருக்கள் வேடத்தில் போகிறார். பறவை மீண்டும் கோபம் கொள்ளுகிறார், இனி யாரு வந்தாலும் நான் உயிர் துறப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். மீண்டும் வருகிறார். ரெண்டு பேர் என்ன திருவிளையாடல் செய்கிறார்! ஆனந்தம், அப்பேற்பட்ட ஆனந்தம். படிக்கும் பொழுதே ஆனந்தமா இருக்கும். ஏன் சிவபெருமான், நான் சிவபெருமான் வந்திருக்கேன், நீ கோபிச்சுக்காத, கனவுல போய் சொல்லலாம். அவர் சொன்னாலே பறவையார் கேட்க மாட்டாரா என்ன? இவர் வந்து ஒரு முறை வந்த மீண்ட பொழுது அந்த அடையாளங்களை பார்த்து ஆகா, அவர் தூக்கம் வரா தவிக்கிறார். இறைவன் வந்தானோ, இறைவன் வந்திருக்கிறான், நான் தவறு செய்து விட்டேன் என்று நினைத்து அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவரும் விளையாடுகிறார். அங்க வந்து சொல்றார், சுந்தரா நான் போனேன், அவள் கோபித்துக் கொண்டாள், அவள் உயிர் துறப்பேன் என்று சொல்லுகிறார், நான் என்னப்பா பண்றதுன்றார். சுந்தரர் அவ்வளவுதான், அவருக்கு தருகிறார், ஏன்பா நீ இது கூடவே பண்ண முடியாது, ஆலமுண்டீர் காமனை காய்ந்தீர். அவர் இவ்வளவு பெரிய லிஸ்டே போடுறார், காலனை கொன்றீர், ஆலமுண்டீர், காமனை கொன்றீர், அதாவது மன்னவரை தகனம் செய்தவரே, மார்க்கண்டேயனுக்காக அந்த காலனை கொன்றவரே, எல்லாருக்காகவும் திருநீலகண்டமாக ஆனவரே, ஆலகால விஷத்தை குளர்ந்தவரே, என்னுடைய மனைவியினுடைய குபத்தை உன்னால தணிக்க முடியாதா, நான் இங்கே துயர் வருகின்றேன், எனக்காக ஒரு காரியம் பண்ணக்கூடாதான்னு கேட்கிறார். என்று சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவ்வளவுதானே, மீண்டும் போகிறேன். அன்பர் மேற் கருணை கூட ஆண்டவர் மீண்டும் செல்லனர். ஒரு தடவை போனார், இரண்டாவது முறையும் போகிறார்.
0: பொன்புரி சடையார் மாதர புனித மாளிகையில் சென்றார் என்று சொல்லும்படியாக இரண்டாவது முறையும் அந்த இடத்துல செல்லுகின்றார்.
1: எல்லாரும் தேவாதி தேவர்கள் எல்லாம் சென்று அந்த பறவையின் ஆட்சியாருடைய திருமணையே திருக்கைலாயம் ஆனதுன்னா சேர்க்கிறார் பெருமான். அங்கே போய் அவருக்கு ஊழலை நீக்கினாரே, பறவை மனை மீதிலென்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த என்று சொல்லும்படியாக ஓரிரவில் தூதனென தேரூரும் திருவாரூர் தெருவுதரும் நடப்பித்தாய் அரூரா நின் பெருமை அயன்வாலும் அழப்பெரிதே என்று சொல்லும்படியாக இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி
0: எம்பெருமானுக்கு. இதோட அற்புதமான சரித்திரம் எப்படி சொல்ல முடியும்? நம்முடைய இல்லத்திற்கெல்லாம் இறைவனை நடப்பித்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த தேரூரும் திருவாரூர் தெருவுதரும் நடப்பித்தவர். திருவாரூர் பெற்ற பாக்கியம் என்ன, இந்த தமிழ்நாடு பெற்ற பாக்கியம் என்ன, நாம் பெற்ற பாக்கியம். இந்த சரித்திரத்தை சிரவணம் செய்வது படிப்பது கேட்பதே பெரிய பாக்கியம் இல்லையா? அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்தாரே, அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய சரித்திரத்தை இங்கே செங்கணம் அன்பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பனம் பாலதா கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்குனம் இல்லங்கள் தோறும் எடுந்தருளி. அந்த இல்லத்திற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த இறைவன் போனார் என்று சொல்ல முடியாது. இந்த வீடு மட்டுமில்ல, நம்ம முதல்ல இத்தனை சரித்திரம் பார்த்தமே, எல்லாருடைய அடியவர் வீட்டுக்கும் தன்னுடைய திருவடி தோய திருநீலகண்டர் குயவனாராகட்டும் ஏற்பகை நாயனாராகட்டும் இடையான்குடி மாரணாயராகட்டும் அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய திருவடி நிலத்திலே படும்படியாக தானே சென்று அவர்களுக்கு அருள் செய்கின்றாரே. இதை விட எளியவனான சௌலபியனான க்ஷிப்ரப்பிரசாத மூர்த்தி என்று சொல்லுவார்களே அஷ்டோத்தரத்துல, அப்படி க்ஷிப்ரப்பிரசாத மூர்த்தியாக இருக்கப்பட்ட பரமேஸ்வரன் கடவுள் வேற யார் இருக்க முடியும்? பரமேஸ்வரன் சிவபெருமானை தவிர அந்த எளிவந்த கருணையோன் அவனையும் தன்னுடைய எளிமையினாலே தன்னுடைய அருமையினாலே சம்பந்த பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாம் நடப்பித்தாரே இங்கனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருடி என்று அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருச்சரித்திரத்தை இங்கே இதை நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசி அடியோங்கற்கு அறமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புனல் பாய்ந்து அடேலோர் எம்பாவா என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் தடுத்தாட்கொண்டு ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று அனைவரையும் தடுத்தாட்கொண்டானே. அப்பேற்பட்ட எம்பெருமானை அடியோங்கற்கு ஆறு அமுதாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நினைத்துக் கொள்ளுகிறோம். இந்த சரித்திரத்தினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். அந்த எம்பெருமானுடைய திருவருளானது நம்மை அடியாரோடு சேர்க்கட்டும். அடியாருடைய திருவடிகள் நம் தலைமையில்
2: சிவாய நமஹ. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு கணநாத நாயனார் புராணம். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: கணநாதர் என்ற நாயன்மாருடைய பெயரை சொல்லுகிறோம் என்று சொல்றார் புராணம். கணநாதர் இவருடைய இயற்பெயர், அதாவது தாயிருந்தையர் வைத்த பெயர் என்னன்னு தெரியல. ஒரு பெரும் கூட்டத்துக்கு ஒரு தலைவராக இருந்தார் இவர். கணம்னா கூட்டம், ஒரு கூட்டத்துக்கு தலைவர். என்ன கணம்? சிவனுக்கு தொண்டு செய்கிற அடியார்கள் கூட்டத்துக்கு பாடல் நடத்துகிற பள்ளிக்கூடத்து ஆசிரியராக இருந்திருக்கிறார். இப்போ அந்த காலத்தில் எத்தனை விதமான பள்ளிக்கூடங்கள் இருக்கு, ஆனா கோயில்ல திருப்பணி எப்படி செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுத்துட்டு பள்ளம் இல்லைங்க. அந்த காலத்துல ஒரு பள்ளம் நடத்தினார் இவர். கோயிலுக்கு எப்படி கூட்டணும், எப்படி மெழுகணும், எப்படி பூ பறிக்கணும், நந்தவனம் எப்படி வைக்கணும், எப்படி பூ பறிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அத்தனையும் பிள்ளைகளை மாணவர்களை வேற ஊர்ல இருந்து வரவழைச்சு தான் பள்ளிக்கூடம் நடத்தினாரு. அப்புறம் சம்பளம் வாங்கினாரா என்ன சங்கீதம் என்ன? இவர் யார்ட்டையும் சம்பளம் வாங்கல, பையன்கிட்டையும் இதையும் வசூல் பண்ண அந்த பையங்களுக்கு தானே சாப்பாடு போட்டார். பெரிய பணக்காரர், நல்ல நிலவளங்களை உடையவர். அதனால தானே பள்ளிக்கூடத்தில் படிக்க வருகிறவர்களுக்கு இந்த பயிற்சியும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து, அது ஹாஸ்டல் ஃப்ரீ ஹாஸ்டல் கொடுத்து அவருக்கு சாப்பாடு போட்டு இந்த பள்ளித்து நடத்தினார். இப்படி ஒரு சிவத்தொண்டை நடத்துகிற பள்ளிக்கூடத்தை நடத்துகிற கூட்டம் இந்த படிக்கிற பள்ளி கணங்களுக்கு தலைவராயிருந்ததுனாலே இவரை கணநாதர் கணநாதர் என்று மக்கள் அழைக்க ஆரம்பிச்சார்கள். அதுவே இவருக்கு பெயராயிட்டது. அதுதான் இந்த சரித்திரத்தில் பார்க்கிறோம். சீர்காழியின் சிறப்பை சொல்றார். உமாதேவி தன்னுடைய மார்பில் இருந்து கறந்து கொடுத்த ஞானப்பாலை உண்ட சிவஞான சம்பந்தர் அவதரித்த தலம். அது மட்டுமல்ல, கடல் பொங்கி வந்த போது இந்த ஊர் அந்த கடல் மேல் மேலே மேலே தோணியாக மிதந்து கொண்டே போச்சு. அந்த ஊருக்குள்ள தண்ணி வர முடியல. தண்ணி எவ்வளவு வந்தாலும் இந்த ஊர் மேல மிதக்க ஆரம்பிச்சு. ஆகவே கடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதல், இந்த உலகத்துக்கே ஒரு முதோ முத ஏற்பட்ட ஊர் என்பதை இந்த சீர்காழி காண்பித்தது. ஒரு பிரளயம் வந்த பிறகு எல்லாம் அழிஞ்சு போகும், மறுபடியும் ஒரு ஊர் தோன்றும் இல்லையா? அப்போ பிரளயம் வந்த பிறகு ஏற்படுகிற ஊர் தான் முதல் ஊர். இந்த சீர்காழியில வெள்ளம் வந்தபோது இந்த ஊர் மேல மேல மிதந்தது, வெள்ளத்துல எல்லா ஊரும் அழிஞ்சு போச்சு. வெள்ளம் தணிஞ்ச பிறகு இதே சீர்காழி முத முத உட்காருது பூமியில. அப்ப முதல்ல உண்டான ஊர் எது? சீர்காழி. அதை சம்பந்தரே தன்னுடைய தேவாரத்தில் சொல்றார், உலகத்துக்கு ஓரூர் இதுவென்ன, ஊழி முதல் ஓர் ஊர் இதுவென்ன. ஊழி காலத்திலே உண்டான முதல் ஊர் இந்த ஊர் தான் என்று சொல்லும்படியான பரமாபுரம் என்று முதல் பதிகத்திலேயே சொல்லி இருக்கிறார். துணிபுரம் தான், துணிபுரம்னா பரமாபுரம்னாலும் சீர்காழினாலும் எல்லாம் உண்டுதான். 12 பேர் அந்த சீர்காழிக்கு, அதனால அதை சொல்ற. அதை இங்கே காழிமாநகர் திருமறையவர் குலக்காவலன், அந்த சீர்காழியிலே பிராமண குலத்திலே வேதம் ஓதுகிற குலத்திலே வந்தவர் இந்த நாயனார். இந்த சண்ப என்ற சீர்காழியிலே அவர் தோணிபுரத்திலே இருக்கிற நாயனாரை சிவபெருமானை வழிபடுகின்றவராக வாழ்கிறார். அது மட்டுமல்ல, அந்த கோயிலுக்கு தொண்டு செய்கிறவராகவும் இந்த கணநாதர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஊர்ல இருந்து தன்னை வந்து சாருகிறவர்களுக்கெல்லாம் திருத்தொண்டு எப்படி செய்ய வேண்டும் என்பதை முறையாக சொல்லிக் கொடுத்தார். கடைசியில ஒரு வரி, தூய கைத்திரு தொண்டினில் அவர் தம்மை துறைதொறும் பயில்வித்தார். ஒவ்வொரு துறையிலும் கற்றுக் கொடுத்தார். சிவத்தொண்டு என்பதே பல துறைகளா பிரிக்கணுமா? அந்த தொண்டுங்கிற கல்வியே அது என்னென்ன துறைங்கிறத அடுத்த பாட்டுல சொல்ல போற. சொல்லி கொடுத்தார்னா, நல்ல திருமந்த நந்தவனம் பணி செய்பவர், தோட்டத்தை கொத்தணும், நாற்று விட்டு விதைகளை முதைக்க வைக்கணும், செடியை விட்டு பக்குவமா நட்டு செடியை வளர்க்கணும், தண்ணி ஊத்தணும். அந்த நந்தவன பணி, பூ பூக்க வைக்கிற பணி இருக்க, அந்த பணியை செய்யறது எப்படின்னு ஒரு தரத்தார் சொல்லி கொடுத்தாராம். அப்ப நந்தவனத்துல பூ பூக்க ஆரம்பிச்சுது. நறும நருந்துணர் மலர் கொய்வோர், அந்த நந்தவனத்துல பூவை பறிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்படியே காரணத்தை எழுந்து நல்ல தலைமொழிவி வாயில ஒரு துணியை போட்டு இறுக்கி கட்டிக்கிட்டு, அப்புறம் அந்த பூக்களை எல்லாம் பறிச்சு கூடையில போட்டு இடுப்புக்கும் கீழே அந்த குடலைய கீழே தொங்க விடாம மேலேயே பிடிச்சு அந்த குடலைய கொண்டு போய் கோயில்ல சேர்க்கணும். அப்படி பறிக்கும் போது அந்த பூவில சிலந்தி நூல் பின்னி இருக்க கூடாது, புழு கடிச்சிருக்க கூடாது, பழைய நேர்த்தி பூத்த பூவா இருக்கக்கூடாது, பறவை எச்ச விழுந்திருக்க கூடாது, இத்தனையும் பார்த்து பறிக்கணும். அப்படின்னா எத்தனை பயிற்சி பழுவிடுத்தல் சொல்லுதா இருப்பாரு. பூ பறிக்கிறது கத்துக்கிட்டானு, இதையும் எனக்கு தெரியாத பூ பறிக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவர் பூ பறிக்கிறதுனா என்ன, எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறதுக்கு அவர்கிட்ட போனாலும் தெரியும். அவரு இந்தந்த மாதிரி இதை பறிக்கணும், அதை பறிக்கிறது கத்து கொடுத்தாச்சு. அதை கொண்டு போய் ஒருத்தர் கோயில்ல கொடுத்துட்டார், அவரு வேலை தெரிந்து போச்சு. அடுத்தாப்புல அந்த பூவை என்ன பண்றார் இன்னொருத்தர், பனி தொடை புனைபவர் பல் பணி, அந்த பூவை பலவிதமான மாலைகளாக கட்டுறார். தலையில சாத்திரத்துக்காக கண்ணிங்கிற மாலை, கழுத்துல அப்படி நீள இடுப்பு வரை தொங்க விடுவதற்காக தார், அந்த கழுத்துல ரெண்டும் சேர்ந்து முடியப்படுகிறது இருக்கிறதே அதுக்கு அதுக்கு மாலை, அப்புறம் கால் முழங்கால் வர நீளமா தொங்கறதுக்கு ஒரு மாலை, அதுக்கு தொங்கல். இப்படி பலவிதமான பேர்ல பூவை கட்டணும். ஒவ்வொன்னு எப்படி கட்டணுங்கிறத கூட அவர் சொல்லி கொடுத்தார். திருமஞ்சன பணிக்குள்ளார், அப்புறம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணீர் கொண்டு விட்டு சேர்க்கணும். அப்ப ஆத்துக்கு போய் ஆத்துல ஓடுற தண்ணீரை எந்த பகுதியிலிருந்து தண்ணீரை சுத்தமா எடுத்துட்டு வர்றது, அப்படி தண்ணீரை மொழுற போது அந்த குடத்து வாயில ஒரு மெல்லிசா துணியை வாய மூடிட்டு தண்ணியை எடுக்கணும். அந்த தண்ணியில தூசி இருந்தா துணியில நின்று போகும். சும்மா ஏதோ குடத்தை கொண்டு போய் தாத்தலுக்கு தண்ணீரை கொண்டு வந்து சாமிக்கு அவசியம் பண்ணக்கூடாது. அந்த குடத்துக்கு மேல துணியை வச்சு தண்ணியை முள்ளும் போது தூசி வடிகட்டி நல்ல தண்ணி வரும். அல்லது தண்ணியே ஓடாத காலம் இப்ப ஊத்து போட்டு தண்ணி எடுத்து அதுவும் இந்த துணியால வடிகட்டி கொண்டு வரணும். அப்படியெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தார். தண்ணி திருமஞ்சனம் கொண்டு வருதுன்னா எப்படி, அதுக்கு எத்தனை விதி இருக்கோ அத்தனையும் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுக்கு மேல அந்த கோயிலுக்குள்ள போகும்போது பகலானாலும் சரி ராத்திரியானாலும் சரி விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லும் பகலும் நம் அழகிட்டு கூட்டணும், பகல் இரவு தொடர்ந்து கூட்டணும், ஒருவேளை கூட்டினா போறாது அப்படிங்கிறார். ஏன்னா கோயிலுக்கு வருகிறவர்கள்லாம் எல்லாருக்கும் விதி தெரியாது, எங்க குப்பையாக்கூடாதோ அங்கெல்லாம் குப்பையாக்கிட்டு போடுவாங்க, சாப்பிட்றதுக்காக சாமா பொருள் கொண்டு வந்து சாப்பிட்டு இலையை அப்படியே போட்டு விடுவாங்க. இனி எத்தனையோ விதமான அசிங்கமான காரியங்கள்லாம் கூட கோயில நடைபெறலாம். உடனுக்குடன் அந்த அடியார்கள் போட்டவங்க மேல கோபப்படக்கூடாது. ஒரு தூசிய ஒருத்தவங்க போட்டான்னு ஏண்டா போட்டேன்னு அவரை கேட்கக்கூடாது. நாம துப்புரவு செய்ய வேண்டியது நம்முடைய தொண்டுன்னு அதை அள்ளி கொண்டு போய் போடணும். இதுதான் அந்த அழகிடுதலுடைய பணி. பெங்களூர்ல மகாதேவ மலைன்னு ஒரு மலை இருக்கு, அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா நான் சொல்றது தெரியும். அந்த கோயில் ரொம்ப சுத்தமா இருக்கு. நீங்க கோயிலுக்குள்ள போற போது ஒரு கொஞ்சம் பட்டாணி கடை ஒரு பேப்பர்ல வாங்கிட்டு போயிட்டு தின்னுட்டு போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, உடனே ஒரு ஆள் ஓடி வந்து இந்த கஜாச்சியை எடுத்து கூடையில போட்டு தெரியல கொண்ட போட்டுரும். நீ ஏன் அங்க போட்டேன்னு உங்களுக்கு கேட்கவே மாட்டாரு. ஆகவே தப்பு செய்த நம்மை ஏன் தப்பு செய்தீர்கள் என்று அவர்கள் கேட்கக்கூடாது. அதை அகற்ற வேண்டியதுதான் அவர்கள் பணி. அன்றைக்கு நடந்த பாடம் நிகழ்ச்சி இன்றைக்கு பெங்களூர்ல மகாதேவ மலையில நடக்குதுன்னு சொன்னா நாமெல்லாம் கண்டு ஆச்சரியப்படும். இந்த கோயில போனா பாத்துக்கிட்டே போறோமே தவிர, குப்பையா இருக்கே இதை கூட்டலையேன்னு சொல்லிக்கிட்டே போறோமே தவிர, நாம் அந்த குப்பையை கூட்டுறதும் இல்ல ஆடுறதும் இல்லை, அதுல என்ன புண்ணியம்? ஆகவே அடியார்கள் யாரோ தவறு செய்து விட்டார்களே என்று மற்றவர்கள் மேல் குறை சொல்லாமல் நம்மால் ஆன அளவுக்கு அந்த பொருள்களை அப்புறப்படுத்துவது நம்முடைய கடன். கோயில நிறைய புல்லு முளைச்சிருந்ததுன்னா நீங்க எல்லா புள்ளியும் உங்களால் ஒரு நாள் செத்த முடியாது. ஒரு பத்து செடி கையில பிடுங்கி துண்டு போய் வெளியில போட்டுருங்க. பத்து செடி பிடுங்கன்னா எல்லாம் திருப்பணி ஆயிடுமான்னு கேட்க கூடாது. ஒவ்வொருவரும் பத்து பத்து செடி பிடுங்கன்னா நாள்தோறும் அது மாதிரி செய்துகிட்டு இருந்தா நிச்சயமா கோயில் முழுவதும் உழவர பணி ஆயிடும். அவை அந்த காலத்துல அதான் சொன்னார்கள், நீங்க போகும்போது கோயில்ல முளைத்திருக்கிற செடியில ஒரு புல் உங்க கையால பறிச்சா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார்கள். நீ கோயில்ல போகிறவர்கள் யாரு எத்தனை பேர் புல்ல பறிச்சாங்க? ஆயிரம் பேர் போனா ஆயிரம் புல் பறிச்சிடலாம் இல்லையா? ஆறு பேர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பறிச்சாங்கன்னா தினம் ஆயிரம் புல் பறிச்சாங்கன்னா அந்த கோயில்ல அப்புறம் ஏன் புல்லு முளைக்குது, ஏன் செடி முளைக்குது? அதை கவனிக்கிறது இல்லையா? அவங்க ரொம்ப சொல்லலையே, ஒரு ஆள் ஒரு புல் ஒரு செடியை மட்டும் பிடுங்குங்கள், அது திருப்பணி போதும் அப்படின்னாங்க. அதை நம்மால கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அப்படியெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாராம் இந்த நாயனார். அழகிட்டு மழுக்கும் மிழுக்கும் அமைத்து மிழுகிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தார். எல்லா இலா விளக்கு எரிப்பவர் முடிவில்லாமல் தொடர்ந்து விளக்கெரிக்கின்றதையும் சொல்லி கொடுத்தார். அதை விட ஒரு பெரிய காரியம் செய்கிறார் பாருங்க. அட்டாப்ல திருமுறையை எழுதுவோர் வாசிப்போர் ஞானசம்பந்தர் காலத்துல பின்னணி இவர் இருந்தார், சுந்தரருக்கு முன்னே இருந்தார். இவர் இருந்த காலம் எப்படின்னா ஞானசம்பந்தருக்கு அடுத்தாப்புல சீயாழியில இருந்தவர். அதனால ஞானசம்பந்தர் பாடின தேவாரத்தை எல்லாம் வர்றவங்களுக்கு இந்த திருப்பணி சொல்லி கொடுக்கறது கையில ஏடு எழுத்தாணியை கொடுத்து, அந்த காலத்துல அச்சாபிச்சு கிடையாது, பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, ஏடுகளை எழுதி எழுதித்தான் பரப்பணும். அதனால ஒவ்வொரு பதிகத்தையும் ஏட்டில எழுதி பிரதி செய்ய சொன்னார். திருமுறை எழுதுவோர் சில பேரை கூட்டு உட்கார வச்சு எழுதினா மட்டும் போதாது, படிக்கிறது தப்பு இல்லாம படிக்க கத்துக்கோ அப்படின்னு வாசிப்போர் படிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஏன்னா திருமுறை படிக்கிறது கஷ்டம், தேவாரத்தை எல்லாரும் சரியா படிச்சிடணும்னு சொல்ல முடியாது, சில தவறுகள் செய்யலாம், அந்த தவறுகள் செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக படிக்கிறத கூட சொல்லி கொடுத்தாரு.

0: இப்ப நான் படிக்கிற போது அந்த பொருளை விவகாரம் இல்லாம பொருள் தவறு அரு கெட்டு போகாம நான் சொல்றேன். தோடுடைய சேவி என் வீடை ஏறி ஓர்த்து வெண்மதி அப்படி நான் தாளம் போட்டு இந்த ராகத்துக்காக பண்ணேன்னா என் செவின்னு வரும். அது இன்னும் சில பேர் என் விடைங்கிறத விடையன் தோடுடைய செவி என் வீடை அந்த என் விடை என் விடைன்னு படிச்சு சில பேர் என் விடை என் விடை என் சோன் என் வீட்டு மாட்டில் ஏறிட்டு சோறுவான் போறார். அவர் பாத்துறாரு என் விடை ஏறி அப்படின்னா அர்த்தம் அனர்த்தம் ஆக்கிறார் பாருங்க. இப்படி எல்லாம் தவறா போகாத படிக்கு எப்படி வாசிக்க வேண்டும் என்பதெல்லாம் கூட அவர் சொல்லி கொடுத்தார். அவ்வளவு அருமை. இந்த ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மாசம் பேசலாம். ஒவ்வொரு துறையும் பத்தி விளக்கம் சொல்றது அவ்வளவு விஷயம் இருக்குது. ஒரு நாளைக்கு நந்தவனம் வளர்க்கிறதுங்கிறத ஒரு நாள் பேசணும். அதுக்கு பிற்பாடு மலர் பறிக்கிறது ஒரு ஒரு நாள், பூ கட்டுறதுங்கிறது ஒரு நாள். அவ்வளவு விஷயம் நம்முடைய மதத்திலே இருக்குது. அவ்வளவு ஆழ்ந்து படிச்சு அந்த காலத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு பள்ளிக்கூடமே நடத்தினவர் இவர். அவர்கள் அடியார்களுக்கு வேண்டிய குறைவை குறைவறுத்தார். குறை என்ன? தேவை. உங்களுக்கு என்ன குறை அப்படின்னா எனக்கு இது வேணும். எது நம்மகிட்ட இல்லையோ அது குறை, எது நம்மகிட்ட இல்லையோ அது நமக்கு தேவை. அதனால குறைங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? தேவை. இது அடிக்கடி வரும் நம்முடைய தமிழ் சொற்களில. குறை என்ற ஒரு சொல் பழைய நூல்களிலிருந்து இன்றைய நூல் வரை இருக்கிறது. ஆகவே அந்த குறை என்பதற்கு தேவைங்கிற சொல் பொருள் தெரிஞ்சு கொண்டோமானா நல்ல தெளிவா இந்த தேவாரம் திருவாசகங்கள்லாம் படிச்சுக்கொள்ளலாம். குறைவறுத்தல் குறைவறுத்தல் அப்படின்றே பல இந்த பெரிய புராணத்தை வந்துட்டு குறைவறுத்தல்னா அவர் தேவையை பூர்த்தி செய்தார். அடியாருக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்தால் நிறைவேற்றி கொடுத்தார் என்பது பொருள். அதுபோல அடியாருக்கு நிறைவு செய்து இவர் இப்படி நடந்து கொண்டு வரும்போது இவர் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருந்தாராம். மனையரம்புரிந்து அடியவர்க்கின் புற வழிபடும் தொழில் மிக்கார் அடியாரை வழிபட்டுக் கொண்டிருந்தார். மேல இவர் திருஞான சம்பந்தருக்கு பின்னே இருந்தவர், சீர்காழியில் இருந்தவர். அதனால திருஞான சம்பந்தருக்காக தனியா ஒரு கோயில் கட்டி திருஞான சம்பந்தருக்கு பிரதிஷ்ட பண்ணி அந்த திருஞான சம்பந்தருக்கு வழிபாடெல்லாம் பண்ணாராம். மெய்ப்பெருந்திரு ஞான போனகற்கு ஞானப்பால் உண்டவருக்கு கடல் மேவிய விருப்பாலே அந்த ஞான சம்பந்தருடைய திருவடியை வணங்க வேண்டும் என்ற ஆசையாலே முப்பெரும் பொழுது மூன்று கால பூஜை அந்த ஞான சம்பந்தர் கோயிலுக்கு மூணு கால பூஜை செஞ்சார். அரிச்சனை வழிபாடு முழும் அன்போடு அன்போடு செய்தார். ஒப்பில் காதல் கூறுளங்களி சிறந்திட ஒழுகிறார் அன்போடு அந்த கோயிலை கட்டி சின்ன சம்பந்தருக்கு சிலை செய்தார். ஞான சம்பந்தருக்காக கணநாதர் அவர் காலத்தில் சீர்காழியில கோயில் கட்டி தனி கோயில் கட்டி நாயன்மாருக்கு செய்ய. அது போல ஒவ்வொரு நாயன்மாருக்கும் இருந்திருக்கு. கண்ணப்பருக்கு காலத்தில ஒரு சிலை இருந்திருக்கு. ஞான சம்பந்தர் காலத்தி கோயிலுக்கு போறார். காலத்திலே சிவபெருமான கும்பிட்டு திரும்பி வர கண்ணப்பர் சிலையை வச்சிருந்தாங்க அந்த கோயில்ல. கண்ணப்பரையும் போய் வழிபட்டார். இப்ப ஞான சம்பந்தர் தனக்கு முன்னிருந்த ஒரு அடியார் சிலைய பார்த்தார். கும்பிட்ட பயன்பெறுவார் போல கண்ணப்பரையும் வணங்கினார் என்று சேக்கிழார் சொல்றார். அப்படியானா அவர்கள் காலத்தில் இவர்கள் காலத்திலேயே பழைய பழைய நான்மாருக்கு அங்கங்கே ஒவ்வொரு விக்கிரகங்கள் ஏற்பட்டு விட்டன என்பது நமக்கு தெரிகிறது. அப்ப இந்த கணநாதர் பல சிவத்தொண்டாகிய கணங்களுக்கு தலைவராயிருந்து தொண்டு செய்ததனாலே சிவபெருமான் பார்த்தாராம். இவரை மோட்சத்துக்கு அழைச்சு கொண்டு போய் மோட்சத்திலே எத்தனையோ சிவகணங்கள் இருக்கிறார்கள் அந்த கணங்களுக்கும் நீ தலைவராயிரு என்று சிவகணத்துக்கு தலைவராக்கி விட்டார். ஆகவே கணநாதர் என்பது இங்கேயும் ஒரு கூட்டத்துக்கு தலைவர் அங்கேயும் ஒரு கணத்துக்கு தலைவர் என்ற அளவுக்கு அவருக்கு அந்த பெயர் அமைஞ்சிருந்ததுன்னு சேக்கிழார் சொல்லி காட்டுறார். இந்த அளவிலே கணநாதருடைய நாயனாரை வணங்கி இருக்க அடுத்த நாயனாராகிய கூற்றுவ நாயனாருடைய புராணத்தை நான் சொல்கிறேன் என்கிறேன்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbandha Neyargale, Neengal Ketkavirukkum Adutha Nigazhchi Periya Puranam Sorpozhivu Thalaippu Thiru Koottruva Nayanar Puranam. Vanakkam. Om Shivaya Namah.
0: You are a sitarasa. கூற்றுவர் என்பவர் ஒரு சின்ன அரசர். இவர் கலந்தை என்ற ஊரிலே வாழ்ந்தார். கலந்தை என்பது தொண்டை நாட்டிலே இருந்த ஒரு ஊர். இன்றைக்கு பொன் விளைந்த களத்தூர் என்று அது சொல்லப்படுகிறது. பொன் விளைந்த களத்தூரிலே தொண்டை நாட்டிலே வாழ்ந்தவர் ஒரு சிற்றரசர். இவர் சோழர் சேரர் பாண்டியர் என்ற மரபை சாராதவர். சேர சோழ பாண்டியராகிய மூவேந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. ஒரு சாதாரண சிற்றரசர், சிறந்த சிவனடியார். இந்த சிவனடியார் சிவபக்தியினாலே தன் எந்த போருக்கு போனாலும் இவர் வெற்றி பெற்றார். அந்த காலத்து சூழ்நிலையை கொஞ்சம் சொல்லணும்னா, இந்த நாயன்மார்கள்லாம் ஞானசம்பந்தர் காலத்துக்கு கொஞ்சம் முன்னடி வாழ்ந்தவர்கள். ஞானசம்பந்தர் காலத்துக்கு முன்னே சோழ நாட்டில இருந்த சோழன் ரொம்ப பலகீனமா இருந்தான். ஒரு பெரிய அரசன் இல்ல. தான் இருந்த அந்த பழையாறை என்ற ஊரை தான் காப்பாத்தினா போருங்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு சின்ன அரசனா இருக்கான். மணிமுடி சோழன் பெயர். ஞானசம்பந்தர் காலத்துல இருந்த சோழன், அவன் மகள் தான் மங்கையர்கரசியார். இன்னொரு பக்கம் தொண்டை நாட்டில சோழர்கள் சோழ நாட்டை இழந்து அங்க பல்லவர்கள் பிடிச்சு விட்டார்கள். பல்லவர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக சோழ நாட்டுக்குள்ள வந்து சோழர்களை எல்லாம் அடக்கி அரசாண்டு கொண்டு இருக்கிறது. அங்கே தெற்கே இருக்கிற பாண்டியர்கள் ரொம்ப கைவோங்கி அவர்களும் இந்த சோழ நாட்டுக்குள் புகுந்து சோழர்களை அடக்கி விட்டாங்க. சோழர்கள் தங்களுக்கு பலமிழந்து வாழ்கிற ஒரு காலம் இந்த ஞானசம்பந்தர் காலத்துக்கு முன்னே இருந்த ஒரு காலம். அப்போ சேர நாட்டில் தொண்டை நாட்டில் இருந்த பொன் விளைந்த களத்தூர்ல இந்த கூற்றுவர் இருந்தாரானா, இவர் பல்லவர் மரபை சார்ந்தவர். ஆனால் சிவபக்தராக இருக்கிறார். இவர் சிவபக்தியினுடைய வலிமையினாலே அங்கிருந்த மற்ற சிற்றரசெல்லாம் அடக்கி வெற்றி கொண்டவராக ஆனார். பல அரசர அரசாண்டு சோழ நாடு வரையில் வந்து சோழ நாட்டையும் வெற்றி பெற்று விடுகிறார். அப்புறம் இவர் போய் சோழ நாட்டுக்குள்ள தான் கிரீடம் சூடி தன்னை ஒரு சோழ மகாராஜன் சொல்லி நினைக்கிறார். அந்த காலத்துல யார் முடிசூற்ற வழக்கம்னா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லையை பெரியவர்கள் தான். அந்த தில்லை தீட்சிதர்கள் தான் முடிசூட்டணும். அதனால தில்லை தீட்சிதர்கிட்ட போய் முடிசூட்டுங்கள்னு கேட்கிறார். ஆனா அவன் மாட்டேன்றாங்க. அதுதான் அந்த கதையினுடைய வரலாறு. அதை படிக்க போறோம் பின்னாடி. இந்த கூற்றுவனாயனார் தன்னுடைய இறை அன்பினாலே மற்ற சிற்றரசர்களை அடக்கி பேரரசரை போல பல நாடுகளை தனக்கு கொண்டு வந்து விட்டார். ஆனா தலையில கிரீடம் இல்லை, பழைய ராஜாக்களுடைய முடி இல்லை. அப்ப சோழ நாட்டுக்கு எப்படி ஜெயிச்சு வந்துட்டாரோ, அந்த சோழர்களுடைய முடியை யார்கிட்டத்தில் இருந்தது, தில்லையில இருந்த அண்டனர் வசம் இருந்தது. அந்த தில்லை மானந்தன்கிட்ட போய், எனக்கு நீங்க முடி சூட்டுங்க, சோழ நாட்டையே ஜெயிச்சு வந்திருக்கிறேன், எனக்கு சோழர் முடியை சூட்டுங்கள்னு கேட்கிறார். இவர் சிவபக்தர் தான், சோழ நாட்டையும் ஜெயிச்சு விட்டார். ஆனா அவர் பிறந்த குலம் சோழர் குலம் இல்லை. அதனால தில்லைவாழ்ந்தவர்கள், ஐயா நீங்கள் சோழர் குலத்திலே பிறக்காததுனாலே உங்களுக்கு முடிசூட்ட முடியாது. சோழர் குலத்திலே யார் பிறந்தாலும் அவர்களுக்கு முடிசூட்டுவோம், வேறு குலத்தவர்களுக்கு முடிசூட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த முடிய ராத்திரியோ ராத்திரியா மூட்டை கட்டி, இந்த மன்னனுக்கு தெரியாம அந்த தீட்சிதர்கள் சேர நாட்டுக்கு ஓடி போயிட்டார்கள். சேர நாட்டில் கொண்டு போய் பாதுகாப்பா வச்சுட்டார்கள். ஏன்னா சேர நாட்டில் ஒரு ஆபத்துன்னா இங்க சோழ நாட்டுக்கு வருவாங்க, சோழ நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா சேர நாட்டுக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டு கொடுத்து வாங்குற குடும்பம். சேர நாட்டு பெண்ணை சோழ நாட்டு ராஜா கல்யாணம் பண்ணுவார், சோழ நாட்டு பெண்ணை சேர நாட்டுக்காரரை கல்யாணம் பண்ணுவார். இது ரொம்ப பழக்கம், பழைய சங்க காலத்தில் இருந்து நடைபெற்று கொண்டு வருகிற ஒரு உறவு முறை. அதனால இந்த அந்தனர்கள் பாதுகாப்புக்கா மலைநாட்டு போனார். சொல்றார் நாலாவது பாட்டுல, மல்லஞாலம் புறக்கின்றார், இந்த உலகத்தை காப்பாத்துகிறார். மணிமா மௌலி புனைவதற்கு ஒரு கிரீடம் அணிய வேண்டும் என்ற ஆசைக்காக தில்லை வாழந்தனர் தம்மை வேண்ட, தில்லை வாழந்தர்கிட்ட போய் உங்க முடிச்சு விட்டுங்கன்னு கேட்கிறார், வேண்டிக் கொண்டார்கள். அவரும் செம்பியரும் தொல்லை நேடும் குல முதலோர்க்கு அன்றி சோழர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு அல்லாமல் சூட்டோம் முடி, மற்றவருக்கு நான் முடி சூட்ட முடியாதையா என்று அந்த அந்தனர்கள் சொல்லிவிட்டு, என்று நல்காராகி முடியும் சூட்டாமல் சேரலருதம் மலை நாடு அணைவார், சேர நாட்டுக்கு போய்விட்டார்கள். அந்த முடியை தூக்கி கொண்டு போனார்கள் சொல்லல, ஆனா முடிய தூக்கிட்டு போயிட்டாங்க பாதுகாப்புக்காக. சேரநாட்டுக்கு போயிட்டார்கள்னா முடியை தூக்கி கொண்டு இவர் எங்க ராஜா வன்மையினாலே ஆளை வச்சு மட்டும் மிரட்டி முடிய பிடிங்கிடுவாரோன்னு பயந்து அவர்கள் முடியையும் எடுத்துக்கொண்டு சேரநாட்டுக்கு போய்விட்டார்கள். அப்புறம் இவர் என்ன பண்ணார், ஐயோ பாவம், நான் மரியாதையா கேட்டேன்னா அடிச்சு வாங்கறதுக்கு கேட்கலையே சிவபெருமானே, இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், சரி அந்த முடிய கேட்டது ஏன் தப்பு, இந்த கிரீடம் உலகத்து பொருள் இல்லையா, இந்த உலகத்து பொருளைக்கு நான் ஆசைப்படலாமா, அதை விட உயர்ந்த ஒரு கிரீடம் உன் தலையில சாத்த வேண்டியது இறைவனே, உன் திருமுடி அல்லவா திருவடி அல்லவா எனக்கு முடியா இருக்கணும், இறைவன் திருவடியைத்தானே மாணிக்க வாசகர் தல்ல திருமுடியா சூட்டிக்கிட்டார், அது மாதிரி திருவடியை எனக்கு முடியா சூட்டுன்னு இப்ப கேட்கிறார். அப்ப இவனு ஒரு தெளிவாளர், இப்ப போ படிச்சு நல்லா கவனிச்சு வாங்கணும், நடராஜா இருக்காரு சிதம்பரத்துல, அவரும் தெளிவாளர்ல ஒருத்தர், அதுக்கு முன்னே இருந்த 999 பேரும் தெளிவாளர், அவங்க உலகில் மட்டும்தான், அதனால உலகில் முடியவனை கொடுக்க மாட்டேன்னு தூட்டிட்டு ஓடிவிட்டாங்க. இப்ப இந்த கூற்றுவரு தில்லைவாழந்தன் முதல்வராயிருக்கிற நடராஜ பெருமாட்ட போய் உன் திருவடியாயா முடியை சூட்டு சூட்டுன்னு கேட்டார். சரின்னு சிவபெருமான் முடி சூட்டுறாராம். இவர் நடராஜா கோயில்ல போய் தினம் கேட்கிறார், சிவபெருமானத்துல பிரார்த்தனை, பெருமானே அந்த தீட்சிதரான் போய் தெரியாதனமா கேட்டு விட்டேன், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்கிட்டயே யாதகம் பண்ணக்கூடாது, எப்பவும் எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நேரா இறைவனை தான் கேட்கணும், இறைவனை கேட்டா அவன் நிச்சயம் கொடுப்பான், இது தெரியாம எனக்கு போயிட்டு இப்ப நான் உன்னுடைய திருவடியையே எனக்கு முடியா சூட்டுன்னு நான் கேட்கிறேன்னு தினமும் பிரார்த்தனை பண்ணார். படுத்து தூங்கி கொண்டிருந்தார். சிவபெருமான் கனவுல வந்து அந்த நடராஜா தன்னுடைய திருவடியை அந்த கூற்றுவருட தலையில சூட்டுவதாக காட்சி கொடுத்து, நான் திருவடியை சூட்டி விட்டேன், நீ கவலை இல்லாம நீ அரசாழ்வாயாக என்று சொல்லி மறைந்தார். நேரே வந்து திருவடி சூட்டல, கனவிலே சூட்டினார். ஏன்னு கேட்டா இது இறைவனுடைய பரிபக்குவ நிலையை அறிந்து வழங்குகிற அனுகிரகம். இறைவன் என்ன பண்ணுவான், உருவமே எடுக்காமல் வந்து அருள் செய்வான். உருவமே எடுக்காமல் வந்து அருள் செய்வது என்பது நம்முடைய ஞானமாகிய அறிவுக்குள் புகுந்து உள்ளத்துக்குள் இருந்து ஞானிகளுக்கு அந்த அனுகிரகம் செய்வான். அவர்கள் உருவம் காட்ட வேண்டியில்லை, ஞானிகள் அருவமாகவே இறைவனை வழிபடுறதுனாலே அருவமாக இருந்தே அவர்கள் எல்லாவற்றையும் உணர்த்தி விடுவான். இனி அவர்களை விட சாமானிய மக்கள் அறிவு அந்த துறவிகளை யோகத்தவை தவறை தவற கீழ் மக்களாக இருக்காங்களே அவங்களுக்கு வடிவத்தை காட்டினாதான் தெய்வம் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக உருவத்தை எடுத்துக்கொண்டு இறைவன் வருவான். அப்படி வரும்போது இப்ப ஞான சம்பந்தர் அழுதார், நேர வந்தார். அப்புறம் வந்து இந்த உமாதேவியை கூப்பிட்டு பால் கொடுனார். ஞான சம்பந்தர் அந்த உருவத்தை பார்க்கிறார். இன்னும் கரையேறி வந்து இந்த பிள்ளைய பார்த்து புள்ள வாயில பால் ஒழுகுறத பாக்கிறார். யார் இந்த பால் கொடுத்தா என்று கேட்கிறார். எதுக்குதான் சிவபெருமான் இருக்காரு, ஆனா அவர் கண்ணுக்கு தெரியல, அந்த தகப்பனார் கண்ணுக்கு தெரியல, பிள்ளைக்கு தெரியுது தகப்பனார் தெரியல, தெரியாமையினாலே நீ யார் கொடுத்த பாலை குடிச்சான்னு கேட்கிறார். இந்த பிள்ளை சொல்லு, இதோ தெரியுறாரு, இந்த ரிசர்வ் மேல இருக்காரு, காதல தோடு போட்டிருக்காரு, பிரச்சந்திரன் வச்சிருக்காரு, தோடுடைய செவியன் விடையேறி தூவன்மதி சூடி காபிய சுடலை பொடி பூசி என் உள்ளங் கவர்கள்வன் இவன் அன்றே, இதுவரைக்கும் பாருங்க எனக்கு தெரியறானே இந்த பெருமான் தான் எனக்கு பால் கொடுத்தான்னு அந்த புள்ள நேர அந்த காட்சியை பார்த்து சொல்லுது. அவருக்கு தெரியல, இது அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா நம்முடைய புள்ள இதுவரை சாதாரண பேசும், இன்னைக்கு பாட்டே பாடுது, இவ்வளவு அழகா உயர்ந்த கருத்துக்களை சொல்லுது, அதனால இந்த பிள்ளைக்கு ஏதோ மாறுதல் நடந்திருக்கிறது. ஆனா எதிரே கடவுள் உருவம் நமக்கு தெரியவில்லைனாலும் கடவுள் தோற்றத்தை இந்த பிள்ளை காட்டுறதுனாலே இங்க கடவுள் வந்திருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணார். 10 பாட்டு முடிஞ்சது, மேலேருந்து அப்படியே மலர் மாழி பொழியுது, பூ பூ வாசனை அடிக்குது. அப்படிதான் தெரிஞ்சு கொண்டார், ஓஹோ இது மாதிரி மலர் மாழி பொழிந்தாலோ திடீரென்று வாசனை வீசினாலோ தெய்வங்கள் வருகின்றன. ஆனால் தெய்வம் கண்ணுக்கு தெரியாது, தெய்வம் வருகின்றது என்பதை பெரியவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதனால அந்த சிவபால இருதயர் தம் பிள்ளைக்கு இறைவன் நேரே காட்சி கொடுத்தார், நமக்கு காட்சி கொடுக்கல, நம்ம ஒரே இறைவன் ரெண்டு பக்குவம் உள்ளவர்களை பார்க்கிறார். பாருங்கள், ஞான சம்பந்தர் போல பக்குவம் இருந்தா உருவத்தை காட்டுறார், அவங்க அப்பாவா இருந்தும் பக்குவம் இல்லைன்னா அவருக்கு உணர்த்துறார். மழை பொழிஞ்சு வாசனை அடிச்சு சிவபெருமான் இந்த ஞானப்பால் வாயில ஒழுக விட்டு அந்த குழந்தை வாயில பாடலை பாட வச்சு உணர்த்தினாரே தவிர உருவத்தை காட்டல. இதுதான் தோன்றாமல் இருந்து இறைவன் வழி காட்டுவது. இன்னும் சில பேருக்கு என்ன பண்ணுவார், அந்த மாதிரி உருவம் காட்ட மாட்டார், இந்த மாதிரி மழை பொழியறத காட்ட மாட்டார். அசரீரியா சத்தம் விட்டு இருக்கும், அதுக்கு அசரீரியா வரும். இன்னும் சில பேர் ராத்திரில தூங்கும் போது கனவிலே இறைவன் அருள் செய்வான். அது மாதிரி அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ப இறைவன் வரி செய்கிற முறையில கூற்றுவனாயனார்க்கு கனவிலே வந்து திருவடி தீட்சை செய்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அந்த கூற்றுவனாயனார் நடுநாட்களாக சிதம்பரத்தில் உள்ள சிவபெருமானை இடையராது மனத்தில் தரிசனம் செய்து இந்த உலகத்தையும் சிறப்பாக அரசாண்டு பல அடியார்களுக்கு எல்லா தொண்டும் செய்து இறைவன் திருவடியை அடைந்தார் என்று அவருடைய புராணம் நிறைவேறுகிறது.
2: ஓம் சிவாய நமஃ. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்வேதஸ்வதாரா உபநிடதம் பகுதி 1 மந்திரம் 6 சர்வ ஜீவே சர்வ சம்ஸ்தே. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

ஸ்வமேதி சட்டோயம் மந்திர வேதாஸ்தரீய உபனிஷதி அத பிரதமாத்யாய கிம் காரணம் பிரம்மா என்றாரபிய விசாரித்தவந்த ஜெகதா காரண விசேஷம் அஸ்தி வா காரணம் அஸ்தி சேத் கிம் காரணம் காலஹா சுபாவா நியதா எதிர்த்து நியதிஹி எதிர்த்தா லோகானாம் சமூகா இத்தியாதி காரணானி அந்நியதமம் காரணம் பவிதம் அர்ஹதி வா எது பிரம்மைவ காரணம் பவிதம் அர்ஹதி தர்ஹி தாஜம் பிரம்ம உபாதான காரணம் வா நிமித்த காரணம் வா இத்தியாதி விசாரித்தவந்த அந்தே கத்வா தைவாத்மசக்தியம் சுகணயன்மிகூடாம் இது தேவாத்மசக்திரேவ காரணம் இது ஜாத்வா தாச தேவஸ்ய பரமாத்மனஹ ஸ்வரூபம் உபவர்ணிதம் தத்ர நதி ரூபேண உபவர்ணிதம் தனந்தரம் சக்கர ரூபேண அபி உபவர்ணிதம் பிரம்மஸ்வரூபம் அதுனா தாதுசம் பிரம்ம ஜீவ ரூபேண கஸ்மாத் காரணாத் பிரபஞ்சே பிராம்யதே அனந்தரம் தாவது கதம் வச்சது இது வக்தவியம் இது கிருத்த பிரகத மந்திரத்தை பிராரம்ப ஜத்காரணமான பிரம்மத்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரம்மத்தை ஒரு சக்கர வடிவமாக சொன்னார், இல்லது அந்த பிரம்மமானது ஒரு நதி வடிவமாகவும் அதை நமக்கு புரியும்படி சொன்னார். சொன்ன பிறகு அந்த பிரம்மமானது ஜீவரூபமாக இருந்து கொண்டு சரீரத்துல மாட்டிட்டு இந்த சம்சாரத்துல சுத்தி கொண்டு இருக்குது, இதுதான் சம்சாரம். இப்படி இவன் கவலைப்பட்டு இருக்கானே, இவன் எப்படி முக்தியை பெறுகிறான் அப்படிங்கறத சொல்லணும். இந்த பிரம்மமானது ஜீவ வடிவத்தை அடைந்து சரீரத்துக்குள்ள மாட்டிட்டு பிரபஞ்சத்துக்குள்ள அநேக பிறவைகள் எடுத்து சுத்தி கொண்டு இருக்கு, ஏன் ஒரு சந்தேகம். அதுக்கு என்னைக்கு விமுக்தி கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இது கேட்கணும். அந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்காகத்தான் அடுத்ததான மந்திரம் சர்வ ஆஜீவே சர்வ சம்ஸ்தே பிரஹந்தே அஸ்மின் ஹம்சஹா ஹம்சஹான ஜீவன் அர்த்தம் பிராமியதே பிரம்மச்சக்கரே இந்த பிரம்மச்சக்கரத்துல சுத்தி கொண்டிருக்கிறார். ஏதாத்மானம் பிரேரிதாரம் சமத்வா ஆத்மானம் தன்னையும் பிரேரிதா ஈஸ்வரனையும் பிருதகிதி மத்வா நான் வேற ஈஸ்வரன் வேற அப்படியே நான் நினைச்சுண்ட பேத ஜானத்தினால சுத்தி கொண்டு இருக்கிறார். துஷ்டத்ததத்தேன அமிர்தத்வமேதி எப்பொழுது இந்த ஜீவன் அந்த ஈஸ்வரனை சேவித்து நானே அந்த ஈஸ்வரன் என்ற அபேத பாவனையுடன் பார்த்து அந்நிலையை பெறுகிறானோ அப்பொழுது அவன் மோட்சத்தை அடைகிறான். ஆகையால் பேத ஜானமானது சம்சார பிரமணத்துக்கு காரணம், அபேத ஜானமானது மோட்சத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரே மந்திரம் சொல்றது. இப்ப அதுக்கு பாட்டியம் பாபம். ஏவன் தாவது இப்பதுவரையும் நதி ரூபேண பிரம்மச்சக்கர ரூபேணச்ச நதி வடிவமாகவும் பிரம்மச்சக்கர ரூபமாகவும் காரிய காரணாத்மகம் பிரம்மா காரிய காரண ரூபமா இருக்கக்கூடியதான காரியம் பிரபஞ்சம் காரணம் பிரம்மம் இப்படி காரிய காரணாத்மகம் பிரம்ம சப்ரபஞ்சம் விஸ்தாரமாக இங்க சப்ரபஞ்சம்னா விஸ்தாரமான அர்த்தம் அபிஹிதம் சொல்லப்பட்டது. இதானீம் இப்பொழுது அஸ்மின் காரிய காரணாத்மக பிரம்ம சக்கரே காரிய காரண ரூபமான பிரம்ம சக்கரத்தில் கேனவா சம்சரதி எப்படி அவன் சுத்தி கொண்டிருக்கிறான், யாரால் சுத்தி கொண்டிருக்கிறான், கேனவா முச்சது எப்படி இவனுக்கு மோட்சம் கிடைக்கும். இது சம்சார மோட்ச ஹேது பிரதர்சனாய சம்சாரத்துக்கு காரணம் என்ன மோட்சத்துக்கு காரணம் என்ன இந்த ரெண்டும் சொல்லணுமா வேண்டாமா, இஹ அதுக்கா ஆஹா சொல்லுகிறார். சர்வாஜீவ இதி சர்வேஷாம் ஆஜீவனம் அஸ்மின் இது சர்வாஜீவே எல்லோரையும் பொழைக்க வைக்கிறார் இவரால் இவர் இவரிடத்தில்தான் எல்லா பிராணிகளும் பொழைக்கிறது. ஜகத்தாத்ரி உலகத்தை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாள். ஆயால் இவருக்கு இந்த பரமாத்மாவுக்கு சர்வாஜீவம் எல்லோரையும் பொழைக்க வைக்கிறார் ஸ்திதி காரணமாக உள்ளார். ஆயால் சர்வேஷாம் ஆஜீவனம் அஸ்மின் இது சர்வாஜீவே சர்வேஷாம் சமஸ்தா சமாப்திஹே பிரளயா யஸ்மின் எல்லா பிராணிகளும் எங்க போய் ஒன்னா சேர்கிறாளோ சகல பிராணிகளும் பிரளய காலத்துல எங்க போய் சேர்கிறார் அந்த பரமாத்மா நடத்துல. ஆகையால் அவருக்கு என்ன பேரு சர்வ சம்ஸ்தா அப்படின்னு பேரு. அதனால சர்வேஷாம் சம்ஸ்தா சம்ஸ்தாங்கிற பதத்துக்கு சமாப்தி பிரளயம் யஸ்மின் இது சர்வ சம்ஸ்தே பிரஹந்தே அஸ்மின் ஹம்சோ ஜீவஹா இந்த ஜீவனானவன் இங்கு அசைகிறான்.
ஹந்தி கச்சதி அத்வானமிகி ஹம்சா. ஜீவனுக்கு ஹம்சம்னு ஏன் சார் பேர் வந்தது? மந்திர சாஸ்திரம் ஹம்சஹா ஹம்சஹான்னு சொல்றாரு. இந்த ஹம்சஹான்னு ஜீவனுக்கு ஏன் பேர் வந்தது? அதுவா ஹந்தி கச்சதி அத்வானம். ஒரு மார்க்கத்துல போறான், மரணானந்தரம் உபாசனை பண்ணினா உத்தராயண மார்க்கத்துல போறான், யஜ்யாகாதிகள் பண்ணினா தட்சிணாயன மார்க்கத்துல போறான், ஒன்னும் பண்ணாம வெட்டியா உட்கார்ந்துட்டுதான் வச்சுங்களேன் யமலோகத்துக்கு போறான். ஏதோ ஒரு மார்க்கம் அவனுக்கு இருக்குன்னு. ஒரு மார்க்கத்தை போய் சேர்றதுனால அவருக்கு ஹம்சம்னு பேர். ஹம்சி கச்சதி அப்படின்னு ஹம்சா பிராமியதே அனாத்மபூத தேகாதிம் ஆத்மானம் மன்யமான. இந்த அனாத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தேகம் இந்திரியம் புலன்கள் மனசு இவைகளை தான் என்று கருதி அத்தியாசம். அதனால அனாத்மபூதமான தேகாதிகளை ஆத்மாவாக கருதி சுர நர சிறியகாதி பேத பின்ன நானா யோனிட்டு தேவைகளாகவும் மனுஷனாகவும் பசுபட்சாதிகளாகவும் இப்படி அநேக விதமான உருவங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறான். அந்தந்த பிறவைகளை அடைகிறான். யோனிமன்யே பிரபத்யந்தே சரீரத்வாய தேகினஹா தாணுமன்யேன சஞ்யந்தி யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு படிச்சோமா இல்லையா? அதனால ஒவ்வொரு பிறவிலையும் ஏன் சார் இத்தனை யோனிகள்ல பரிவர்த்தனம், ஏன் சார் இப்படி சுத்தி கொண்டு இருக்க அப்படியா? இது தத்ராஹா அது காரணம் சொன்னார். பிரதகாத்மானம் பிரேரிதாரஞ்சமத்வா ஆத்மானம் பிரேரிதாரம் பிருதகிதி மத்வா. நான் வேறு ஜீவன் அல்பக்யன் அல்பசக்திகன் கையாகாதவன் ஒன்னும் எனக்கு தெரியாது அப்படின்னு தான் நினைக்கிறான். இன்னொருத்தர் மேல இருந்து என்ன விரட்டிட்டு இருக்கார், அதனாலதான் இதை பண்ணு அதை பண்ணுன்னு தூண்டிட்டு இருக்கார் அப்படின்னு. ஈஸ்வரன் வேறு, நான் வேறு, நான் அவரால் விரட்டப்படுகிறேன், அவஸ்தப்பட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சு அதனால சுத்தி கொண்டிருக்கான். பிருதகாத்மானம் பிரேரிதாரஞ்சமத்வா இது ஆத்மானம் ஜீவாத்மானம் பிரேரிதாரஞ்ச ஈஸ்வரம் புரதக் பேதேனமத்வா வெவ்வேறாக கருதி ஞாத்வா அந்யோசவ் அந்யோகமத்மேதி. நான் வேறு அவர் வேறு, அதையோ அந்யோசா அந்யோகமத்மேதி ந ச வேதா இதாவது தேவம் ச தேவானாம் அப்படின்னு சொல்லி சொல்லி உதாரணத்தில் அந்யோசவ் அந்யோகமத்மேதி ஜீவேஸ்வர பேத தர்சனேனா. ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு என பேதத்தினால் சம்சாரே பரிவர்த்ததே சம்சாரத்துல சுத்தி கொண்டிருக்கிறான். கேன முச்சதே சரி சார் ஏதோ சுத்திட்டு இருக்கான் சொன்ன, ஏன் சுத்திட்டு இருக்கான் பேத ஞானம். எப்படி முக்தி இவனுக்கு, எப்ப முக்தி வரும், என்னைக்கு, எதனால கேட்டா ஜுஷ்டா சேவிதா தேன ஈஸ்வரேனா. என்னைக்கு இவர் அந்த ஈஸ்வரனை சேவிக்கிறாரோ அன்னைக்கு சித்ததானந்த அத்விதீய பிரம்மாத்மனா. எப்படி அந்த ஈஸ்வரன் சித்ரூபமாகவும் சத்ரூபமாகவும் தன்னுடைய ஆத்ம ரூபமாகவும் ஆனந்த ரூபமாகவும் அதிதீய ரூபமாகவும் பிரம்ம ரூபமாகவும் இருக்கிறதாக அந்த ஈஸ்வரனை அம் பிரம்மாஸ்மிதி சமாதானம் கிருத்வா சேவிதான். என்ன புஷ்பங்களை வச்சு சேவிக்கிறது, பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்றது, சுண்டல நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுறது, இந்த சேவிதம் இல்ல. இங்க சேவிதான்னு என்ன அர்த்தம்? இது போல அகம் பிரம்மாஸ்மி என்று அறிந்து மனத்தை நிறுத்தி மனசமாதானம் தேன ஈஸ்வர தேவநாத் அமிர்தத்வமேதி தேனா இந்த ஈஸ்வர தேவநாத் அபி சம்ராதனே அப்படின்னு சம்ராதனம் இதெல்லாம் பண்ணினா சித்த சுத்தி வரும். பிறகு குரு கடைப்பார் அது ஒருத்துல வேதாந்த வாக்கிய சிரவணம் கிரமபூர்வகமாக பண்ணி அதனால க்ஷேமத்தை அடையலாம். தேன ஈஸ்வர தேவநாத் அமிர்தத்வமேதி. சாதாரணமாகவே வேதாந்தங்களை கேட்கறதுங்கிறது மகாபாகியம் கிடைக்காது, ரொம்ப பேர் சிரமப்பட்டிருக்காங்க. அதுலயும் இது போல தசசாந்தி புறத்தலமாக கேட்கறதுன்னு இது ஒரு சம்ஸ்காரத்தை கொடுக்கறது மனிதனுக்கு. அப்படி வேதாந்தங்களை கேட்கறதுக்கு ஜென்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணி இருக்கணும். அதுக்கு முழு முயற்சி ஈஸ்வரானுகிரகம் வேணும். அந்த ஈஸ்வரானுகிரகத்தினால கிரமமாக நம்ம கேட்டோமையானால் நிச்சயமாக நமக்கு அந்த ஆத்ம தத்துவமானது புரியும். அதுலயும் எல்லா உபநிஷத்தை விட இந்த உபநிஷத்து வேற அத்தியாசிரமிப்ய பரமம் பவித்ரம் புரோவாஜதம் யக்ருழு சங்கஜுஷ்டம் அப்படின்னு வேதாசர உபநிஷத்தை படிக்கிறதுக்கு யார் சார் அதிகாரி அப்படின்னு கேட்டேன்னா அத்தியாசிரமின்ற ஆசிரமிகள்ல நாலு ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வனப்பிராஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம். நாலு சன்னியாசாசிரமம் முக்கியாதிகாரி, மற்றவர்கள்லாம் கவனாதிகாரிகள்னு சொல்லும். இந்த உபநிஷத்துக்கு அவாளம் இல்ல. நான் இந்த ஆசிரமத்துக்கு சேர்ந்தவன் எனக்கூடியதான எண்ணத்தை விட்டவன்,
யாரோ வந்து யாரோ நான் பிரம்மச்சாரிமா நான் கிரகஸ்தனுமா நான் வானப்பிரஸ்தனா நான் சன்னியாசிங்கிற அதுவும் தாண்டி சரீரத்துல அபிமானம் போனவன் அவன் தான் இந்த உலக இதுக்கு அதிகாரி அத்தியாசிரமித்ய பரமம் பவித்ரம் புரோவாசம்.

ஒருவர் பூர்ணானந்த பிரம்ம ரூபமாக நான் இருக்கேன் என்று தன்னை அறிகிறானோ சகாமுத்தது. இது பரோட்ச ஞானமா இருக்க முடியாது. ஏன்னா நான் இப்படி இருக்கேன் அபரோட்சமாகத்தானே இருக்கும். எனக்கு என்னுடைய அறிவு அபரோட்சம் தானே, இன்டைரக்டா தெரியுமா? தெரியாது. ஆகையால்

பிரதாத பிரகதாரண்யக்கே இங்க சொல்றது, இந்த மந்திரத்தை சொல்றது பிரதாரண்யத்துல சொல்லிருக்கு. வேத தர்சனத்திய சம்சார ஹேதுத்வம், வேதமாக பார்க்கிறது சம்சார காரணம்.

0: பனை மோட்சம் வராமல் தடுக்க தேவைகள்னா தேவதைகள்னாலையும் முடியாது. ஏன், தேவதைகளுக்கும் ஆத்மாவா ஆகிறான் அல்லவா. அதையோ அந்யாம் தேவதாமுபாத்தே அந்யோ சாவன்யோகமத்மேதே, தான் வேறு ஈஸ்வரன் வேறு தேவதை வேறு நான் வேறு என்று யார் நினைக்கிறானோ, நாசா வேதா அவன் அறியவில்லை அறிந்து கொள்ளவில்லை. யதா பசுஹோ ஏவம் ச தேவானாம், லோகத்துல நமக்கு பசுமாடு எப்படி உபயோகப்படுறதோ அதே போல தேவதைகளும் உபயோகப்படுறான் சார், இவன் இன்னைக்கு மோட்சத்தை அடையலை அப்படின்னு. ததாச்ச ஸ்ரீ விஷ்ணு தர்மே, இது வரைக்கும் சொன்னேன், உபநிஷத்துல இருக்க சொன்னேன், விஷ்ணு தர்ம புராணத்திலையும் இதை சொல்லியிருக்கு. எப்படி, பத்யத்யாத்மானமன் எந்தோ யாவத்வை பரமாத்மனஹ, ஆத்மானம் தன்னை அந்யந்தோ வேறாக யாவத்வை பத்தியதி, இதுவரைக்கும் பார்க்கிறானோ பரமாத்மா அவனிடத்திலிருந்து, தாவத்தம் பிராமியதே ஜந்தோ, அது வரைக்கும் இந்த மனுஷன் சுத்தி கொண்டே இருக்கிறான். மோஹிதோ ரிஜ கர்மனா, தன் கர்மாவனாலேயே மோஹி, நான் அது பண்ணினேன் இது பண்றேன் கர்வமா சொல்லிக்கிறான். மறுபடியும் சம்சாரத்துல சுத்துறான், நான் 7 மணியா இருக்க அந்த கட்டளை கட்டினேன், இங்க போனேன், அது பண்ணினேன், இதை பண்ணினேன், கோயில் கட்டினேன், குளம் வெட்டினேன், பண்ணினையா, என்ன பண்றேன், அடுத்த பிறவையில பிறக்கிறேன், ராஜாவா பிறக்கிறேன். ராஜாவா பண்ணா ராணி வைகிறாள பிரயோஜனம் இல்லையே, விவகாரம் ஒண்ணும் லாபம் இல்ல. என்ன எந்த பிறவியா இருந்தாலும் சமந்தான். அதனால என்ன பண்ணும், தன்சேன அதேத கர்மாது, யாருக்கு எல்லா கர்மாக்களும் போயிருக்கோ பரம் பிரம்ம பிரபத்தியதி, பரமாத்மாவை பார்க்கிறான். அபேதேன ஆத்மனஹ சுத்தம், அபேதமாக தன்னுடைய ஆத்மா சுத்தமாக, சுத்தத்வாத் அக்ஷயோ பவேத், பரிபூர்ணமாக சுத்தமா இருக்கிறதுனால அழிவதில்லை அப்படின்னு பந்த மோட்சங்களுக்கு ஹேதுவ சொல்லிருக்கு இந்த மந்திரத்துல. சர்வாஜீவே சர்வதம்சே பிரஹந்தே அஸ்மின் ஹம்சோ பிராமியதே பிரம்ம சக்கரே பிரதகாத்மானம் மேருதாரஞ்சமத்வா துஷ்டத்ததத்தேனாமிரதத்வமேதி, இது துஷ்டம் எதா பத்தியமீஜமத்திய மகிமானம் இது வீதசோகா அப்படின்னு முண்டப்பபுரத்துல இது அம்சம் சொல்லியிருக்கு. அடுத்ததான மந்திரம்,
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கதோபனிஷதம் வள்ளி 1 மந்திரங்கள் 15-17 வரை. தலைப்பு லோகாதிம் அக்னிம். வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: 3 நாட்கள் யமனுடைய வீட்டில அதிதியாக இருந்து அவரை கவனிக்காத முடியாத ஒரு நிலையில இருந்ததாக யம தர்மராஜா அவருக்கு 3 வரங்களை தரேன்னு சொன்னார். ரசிகேசத்துக்கு 3 வரங்கள்ல முதல் வரத்துல அப்பா சௌக்கியமா இருக்கணும்னு பிதிரு சௌமனத்தையும் கேட்டுதான். 2 வரத்தினால சர்க்கலோகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான அக்னி வித்தியை கேட்கிறேன்னு நினைச்சான். இது கேட்கறதுக்கு முன்னாலேயே சர்க்கலோகத்துல என்னென்ன விசேஷம் இருக்குன்னு நமக்கு முன்னாலே சொன்னார். சர்க்கலோகத்துல சர்க்கேலோகே நபயங்கிங்கி பயம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, ஜரா இல்லை, கிழத்தனம் இல்லை, அசனாயா பிபாசா பசிதாகங்கள் இல்லை, அதுவும் இல்லாமல் சோகம் இல்லை அப்படின்னு 6 அம்சங்கள், பயம், மரணம், கிழத்தனம், பசிதாகங்கள், சோகம் இது.

0: இல்ல. இல்லாதவன் அந்த சொர்க்கம் இருக்கு. அந்த சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடியதான சாதனம் எது இருந்தால் சொர்க்கலோகத்துக்கு போகலாமோ. ஏன்னா இல்லாருக்கும் ஆசை சொல்லிய சொர்க்கலோகத்துல இங்கே பயம் இருக்கு, மரணம் இருக்கு, பிரயத்தனம் இருக்கு, பசுதாரங்கள் இருக்கு, சோகம் இருக்கு, இவர்கள் இல்லையா ஒரு சந்தோஷம் தானே அங்கே போகணும். அதற்கு வழியோ உங்களுக்கு தெரியும், தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆகையால் அத்தனையோ அறிந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆகையால் அதை சொல்லுங்க அப்படின்னு ரெண்டாவது வருஷத்துல கேட்டான். இது கேட்டதுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றேன். அது எப்படி கேட்டா ரத்தானாய மக்கள் ரொம்ப ஸ்ரத்தையோட இருக்கேன், ஸ்ரத்தை இருந்தா போதும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தானே, உமக்கு சொல்லுகிறேன். ஏதோ என்னமோ நினைக்காதீங்க, ரொம்ப ரகசியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், யார் அதை ஊனி கவனிக்கணும், ததுமே நிபோதா அப்படின்னு சொன்னார். சொல்லி அனந்த லோகாப்தி அசோ பிரதிஷ்டா, அனந்தமான ஒரு சொர்க்கலோகத்தை அடையக்கூடியதான ஒரு சாதனமும் எல்லாவற்றுக்கும் பிரதித்தியாக இருக்கக்கூடியதான அந்த வித்தியும் வித்வான்களுடைய இதயத்தில் ரகசியமாக இருக்கக்கூடியதான அந்த உபாசனத்தையும் எடுத்து சொன்னார். சுமேதம் நிகிதம் குஹாயா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து சொன்னார். எடுத்து சொன்னாலும் நமக்கு தெரியலையோ என்ன சொன்னார்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரல. இது கர்மகாண்டத்துல முன்னாலேயே அக்னி பிரகரணத்துல சித்தி அக்னி பிரகரணம்னு இருக்கு எஜுர்வேதத்துல, அங்கே சொல்லி ஆயிடுச்சு. இது அகிலோக சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டியதுன்னா சயனம் அப்படின்னு சயன பிரகரணத்துல விஸ்தாரமாக சொல்லியாச்சு. அத இப்ப நச்சிகேதத்துக்கு சொன்னார். சொன்ன பிறகு அத மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை, என்ன வேதத்துல கேள்வி சொல்லியாச்சு. அதனால சொன்ன அம்சத்தை இவள் எடுத்து சொன்னான்னு சொல்லியாடு. ஸ்ருதி சொல்றது அவர் சொன்னாரோ இல்லையோ நச்சிகேதத்துக்கு, நச்சிகேதஸ் என்ன பண்ணினா தெரியுமோண்ணா அப்படின்னு வேதம் சொல்றது. நமக்கு என்ன பண்ணினார், லோகாதிமக்னிம் அவரை நோக்கி பிரத்யவத திரும்பி சொல்லிப்பா இதானே நீங்க சொன்னது இதானே அப்படின்னு ஒரு தரம் காலால கேட்ட மாத்திரத்தினால இது இப்படி இப்படி பண்ணணுமோ இல்லையோ இதானே பண்ணணும், இது இந்த உபாசனம் தானே இருக்கு, இத்தனை செங்கல் தானே, இந்த சைஸ் தானே, இதை தவிர்க்கணும், இது எப்படி இருக்கணும், 720 மந்திரங்கள், அதனுடைய உபாசனைகள், அந்த செங்கல் கைது அது எப்படி வைக்கணும், இவைகள்லாம் அவர் சொன்னது அப்படி ஊனி கவனித்து திருப்பி அவருக்கு சொல்லி கட்டிப்படைத்தானே. யதோக்தம் எப்படி அவர் சொன்னாரோ அப்படியே திருப்பி சொன்னார். ஒரு மிஸ்டேக்கும் பண்ணல. யமதர்மராஜாவுக்கு அத்தியதிகமான சந்தோஷம் ஏற்பட்டது. இவர் இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டதார் யமதர்மராஜா. புனரேவா மறுபடியும் சொன்னாரா, என்ன சொன்னார், முன்னார உனக்கு மூணே வரம் தான் கொடுக்கறேன்னு சொன்னேன், இந்த ரெண்டாவது வரம் நீ சொன்னது நான் கேட்டது அப்படியே திருப்பி தெரிவிட்டுடையோ இல்லையோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆகையால் இன்னொரு வரத்தை நான் கொடுக்கறேன் உனக்கு, இதுல முன்னாலே வேற எதுவும் சேர்த்துக்காத, இந்த ரெண்டாவது வரம் மூணாவது இது தனி வரம் ஸ்பெஷல் போனஸ் அப்படின்னு தனியாக சொல்ல போறார். இப்ப இது நம்ம கருத்தப்பாடம் இதம் ஹிருதயர்வதனம். இப்ப இந்த மந்திரமானது வேதமே சொல்றது. நமக்கு வந்து யமதர்மராஜாவுக்கும் நச்சிகேதத்துக்கும் ஒரு சம்பாதம், அந்த சம்பாதத்துல நச்சிகேத கேட்கிறா போலயும் யமதர்மராஜா பதில் சொல்றா போலயும் நமக்கு வந்தது. இப்ப இந்த மந்திரம் இருக்கு பத்தல, இவ ரெண்டு பேரும் முதல்வர் பேசிட்டார் கடல்வா, அவரெல்லாம் சொன்னார், இவர் திரும்பி சொன்னார் அப்படிங்கிறது தனித்து வேதம் சொல்றது. ஆகையா இந்த கான்வர்சேஷனுக்குள்ள வரல. இது இதம் ஹிருதயர்வதனம் லோகாதிம் லோகானாம் ஆதிம், இந்த உலகங்களுக்கெல்லாம் முதல்ல உண்டானது. ஆகையால் உலகங்கள் உண்டான சமயத்துல அப்ப உண்டானது யாரு, அக்னி பகவான். முதல்ல ஆகாசம், ஆகாசமானப்புறம் வாயு, வாயுவானப்புறம் அக்னின்னு எதை சொல்றேன், அந்த அக்னி இல்ல இங்க. இங்க அக்னின்னு சொல்றது என்ன, இந்த ஆகாசத்துக்கு முன்னால ஏற்படக்கூடியதான இரண்யகர்பர் அபஞ்சீகிருத பஞ்சபூதங்கள். அந்த அபஞ்சீகிருத பஞ்சபூதங்கள்ல அதுக்கப்புறம் பஞ்சீகரணம் பண்ணினார், அதுக்கப்புறம் தான் ஏற்படும் அப்படி. இங்க முதல்ல மாய இருந்தது, அந்த மாயையானது பரமாத்மாவுடைய சக்தி வடிவமாக இருந்தது. அந்த மாயையிலிருந்து ஆரம்பித்து அதுல ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. அந்த ஏற்பட்ட கொந்தளிப்புல இருந்து அபஞ்சீகிருதமான பஞ்சபூதங்கள் ஆட்டம்ஸ் மாதிரி இருக்கும் அவைகள் உண்டாச்சு. அதை பிறகு என்ன பண்ணினார், அதுல இருந்து சத்துவ குணத்திலிருந்து புலன்களையும் ரஜோ குணத்திலிருந்து பிராணங்களையும் ஏற்படுத்தி பிறகு அதை பஞ்சீகரணம் பண்ணினார். அந்த பஞ்சீகரணம் பண்ணும் பொழுதுதான் ஆகாசம் வாயு இப்படிப்பட்டதான பூதங்கள் உண்டது. ஆகையால் நமக்கு இந்த பஞ்சீகரணம் பண்ணதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான ஒரு நிலை இருக்கு பாத்தீங்கன்னா விராட்டுங்கிற ஒரு நிலை, அந்த நிலையை இப்படி சொல்லுங்க. ஆகையால் இந்த அக்னியும் நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோமோ இவர் யாரு இரண்யகர்தர் விராட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடியதான பரம்பொருள். ஆகையால் லோகானாம் ஆதி பிரதம சரீரத்வாத் தமை சரீரி பிரதம தமை புருஷபுத்தே ஆதிகர்த்தா பூதானாம் பிரம்மாந்திரே சமவர்த்ததா அப்படின்னு மன்வாதி ஸ்ருதிகள்லாம் இதை சொல்றது. அப்படிப்பட்டதா அந்த பிரதம சரீரியாக இருக்கக்கூடியதான அந்த விராட் புருஷனை பிரதம சரீரத்வா அக்னிம் தம் பிரகிருதம் நதிகேதா பிரார்த்தித்தம். இதான் அந்த நதிகேதனால பிரார்த்தித்தம். அவர் நதிகேதஸ் கேட்டது இத சர்வலோகத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடியதான அக்னின்னா சர்வலோக சாதனமான அக்னி எது எது இது பிரதம சரியாக இருக்கக்கூடியதான் இவர். இதை அக்னிந்தம் பிரகிருதே தனதிகேதம் பிரார்த்திதம் உவாச்சா உத்தவான் மிருத்யு தஸ்மை நதிகேதே. அந்த நதிகேதத்துக்கு சொன்னார் கிஞ்ச யா இஷ்டகாக சேதவியாக. இதற்கு எத்தனை செங்கல், நம்ம வீடு கட்டுறது செங்கல் மாதிரி ஹோமகுண்டம் கட்டுறதுக்கும் செங்கல் வேணும். நம்ம அதே செங்கல் உபயோகப்படுத்தணும் ஸ்மார்த்த கர்மாவுக்கு. வைதிகமான கர்மாவுக்கு அந்த செங்கலுக்கு தனித்தனி சைஸ், அது தனித்தனியா பண்ணணும். அது வந்து சூளையில போட்டு சிவப்பா ஆன செங்கலா இருக்கக்கூடாது, சூளையில போடுறதுக்கு முன்னாலேயே இருக்கணும். அப்படி ஒரு செங்கல் தயார் பண்ணிச்சு, அதுக்கு இஷ்டக்கான பேர். அந்த இஷ்டக்க மண்ணாலதான் செய்யப்பட்டிருக்கணும். ஆனா ஆரோட சைனத்துல வெறும் ஜலத்தினால பண்ணுங்க, ஜலத்தினால எப்படி தான் பண்றதுன்னு கேட்கக்கூடாது. அதுல அது படிக்கிற பிரச்சனை அபிஷ்டகைகள் அப்படியே சொல்லிட்டு இருக்க. இது என்ன வெறும் மண்ணினால பண்ணக்கூடியதான இஷ்டகைகள். அது அந்த சைஸுக்கு தந்தா போன பண்ணி அங்க விட்டுக்கும். அது எத்தனை நம்பர் எப்படி யா இஷ்டகேனா ஸ்வரூபனா அதனுடைய ஸ்வரூபம் என்னமா இருக்கணும். யாவதியா சங்கையா அது எத்தனை என்கிறது 720 எனக்கூடியதான நம்பர். அக்னி சரி அது எங்கெங்கே அது வைக்கணும். இதுல சிதி குண்டம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சிதி சயனம்னு சொன்னா பூமிக்கு மேல அடுக்கிறதுக்கு சிதி சயனம்னு பேரு. பூமியில ஓட்ட பண்ணி அதுக்குள்ள நீங்க ஹோமம் பண்ணீங்கன்னா அது குண்டம்னு பேரு. அதான் வித்தியாசம். பூமிக்கு லெவலுக்கு மேல செங்கல் மேலையில அடிச்சுட்டே இருந்தா அதுக்கு சிட்டின்னு பேரு சயனம்னு பேரு. பூமிக்குள்ள ஓட்ட பண்ணி நாம இருக்கிற விட கீழே ஓட்ட பண்ணி அதுல ஹோமம் பண்ணினா ஹோம குண்டம்னு பேரு. ஆகையால் சயனம் குண்டம் இது ரெண்டும் வித்தியாசம். இது வேதத்துல சொல்லியிருக்காங்க லட்சணங்கள்லாம் நமக்கு வேண்டாம். சயனம்ங்கிறதுக்காக சொன்ன இவைகள்லாம் பூமியினுடைய மேலதான் இதை அடிச்சுட்டே வரணும். அடிக்கின்ற வர காலத்துல எதாச்சியதே எங்கே அடுக்கணும் எங்கே வைக்கணும் என்கிறது. அக்னி ஏன பிரகாரேன சர்வமேக துப்தவான் சேர்த்தா இதெல்லாம் கவனிச்சுட்டு அத்தனையும் தாரணை பண்ணி சொன்னான். இந்த மேதாட்டு தீர்க்க இத்தனை விவகாரங்களையும் மனசுல தாரணம் பண்ணி அதை அப்படியே ஒன் பை ஒன் அதே ஆர்டர்ல சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே அதே விதமாக எடுத்து சொன்னான். ஏக துப்தவான் சேர்த்தா சதாதி நச்சுகேதாக தத் மிருத்யுனா உத்தம். அந்த நச்சுகேதத்தும் தத் மிருத்யுனா உத்தம் யமதர்மராஜாவினால சொல்லப்பட்டதான இவைகளை யதாவத் பிரத்யேன அவதது. யதாவது எப்படி ஆச்சாரியம் பகவான் வைவத்துதர் சொன்னாரோ அதே விதமாக சொல்லிட்டார். யதாவத் பிரத்யேன அவதது பிரத்யுச்சரித்தவான் திருப்பி சொல்லிட்டாரிய. அதனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு போயிடுது. அத சத்ய பிரத்யுச்சாரணேன துஷ்டர்ஷம் என்ன நம்ம இருக்கக்கூடியதான ஒரு வித்தியே இன்னொரு இடத்துல சங்கராந்தி ஆகுமேயானால் இன்னொரு இடத்துக்கு போகுமேயானால் அதனால அமிதமான ஒரு சந்தோஷம். ஏன்னா காசையோ வேற ஒரு பொருளையோ இந்தாங்கன்னு கொடுத்துடலாம். இந்த வித்தியை நம்ம கொடுத்தோமையானால் அது பெற்றுக்கொள்ளக்கூடியதான யோக்கியத அவருக்கு இருக்கணும். அதோட இல்ல அதன் வாங்கி கொண்டு அதை ரீடைன் பண்ணக்கூடியதான கெபாசிட்டியும் இருக்கணும். இது லோகத்துல சாதாரணமா கிடைக்காது. அது பகவத் அனுகிரகத்தினாலதான் கிடைக்கும். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு சிஷ்யனும் கிடைச்சான். அதுல ஒரு தடவை சொன்னதுமே சிரமம் இல்லாம எல்லாத்தையும் அறிந்து கொண்டான்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். ஆகையால் அத சத்திய பிரத்யுச்சாரணேன துஷ்டத்தன்னு திருப்பி சொன்னதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டதான அந்த அவர் மிருத்யோ. யாருக்கு சந்தோஷம்? யமதர்மராஜாவுக்கு. லோகத்துல யார கண்டாலே பயமா அவர்கிட்ட எதிர்க்க பேசினது அவரையும் சந்தோஷப்படுத்தி விட்டான் ஐயா இவர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். துஷ்டத்தன் மிருத்யோ புனரேவ ஆஹா மறுபடியும் சொன்னார். வரத்ரயம் எதிரேகேன அந்யம் வரம் திக்கு நீங்க சொன்னதான மூன்று வரங்கள் இல்லாமல் இன்னொரு வரத்தை கொடுக்கணும்னு அவர் காசு இருக்கு. பார்த்ததுமே நமக்கு மூணு வரம் தான் சொன்னமே, இல்ல இன்னொரு வரமும் கொடுப்போமே அப்படின்னு தோணித்தா அவருக்கு. வரத்ரயோக்கிய திரேகேன கீழே சொன்னதான மூன்று வரங்களுக்கு அப்பாற்பட்டதாக இன்னொரு வரத்தையும் கொடுக்கணும் என கூறியதான அபிப்பிராயத்தில் கிரகந்த ராஜா சொல்ல போகிறார். என்ன சொன்னார்? ததம் சமப்ரவீத் பிரியமானோ மகாத்மா வரம் தமேஹாத்ய ததாமி பூய தவைவ நாம் நா பவிதாய மந்திரி குந்தாம் ச இமாம் அநேக ரூபாம் கிரஹாணா சமப்ரவீத் பிரியமானோ மகாத்மா. அந்த நச்சிகேதத்தை பார்த்ததுமே ரொம்ப சம்மதப்பட்டார். பிரியமானா அது எப்படின்னு மகாத்மான் அந்த மடிப்பானது இன்னொருத்தருக்கு வந்ததுமே அதை பார்த்து சந்தோஷப்படுறதால ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது சுலபமாக அடைஞ்சதான ஒரு பதார்த்தம் இல்ல. மற்ற பதார்த்தங்களை அடையறதை விட படிப்பை அடையறதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணினாக்கா வரும். எவ்வளவு மணி நேரம் படிக்கணும்னு நினைச்சிருக்கு அது நமக்கு எப்படியாவது வந்துத்தான் ஆகணும் அப்படின்னு அதுல ஒரு வெறி இருந்தாத்தான் வரும். கணே நட்டே குதோ வித்யா கணே நட்டே குதத்தனம். இந்த படிப்புங்கிறது வரணுமே ஆனால் அவன் வந்து பசி தாகம் தூக்கம் இவை எல்லாம் ஜெயிக்கணும். அப்படி ஜெயித்து அத சாதனை பண்ணினாத்தான் வரும். அப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தமானது ஒருவனுக்கு வந்ததுமே ஆனால் அதை பார்த்து பொறாமப்படாம சந்தோஷப்படுறார் பார்த்தீங்களா? அதனாலதான் மகாத்மா. நான் சிஷ்யனா இருந்தாலும் அதுக்கு சந்தோஷப்படணும். சிஷ்யாதித்தே பராஜயம் இதை விட உங்க சிஷ்யன் ரொம்ப நல்லா இருக்கார் அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படும். புத்திராதித்தே பராஜயம் இதை விட உங்க பையன் பெரிய இடத்துல இருந்துட்டுனா ஒரு சந்தோஷம். அதே விதமாக இவர் சொன்னதுமே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரா ஆயால் மகாத்மா. அவர் சொன்னார் வரம் தவ இஹ அத்ய ததாமி பூயா இஹ இப்பொழுது பூயா மற்றொரு வரம் உன்னால சொன்னது இல்லாமல் அடிஷனாக என்ன பண்ற அத்ய வரம் ததாமி இப்பொழுது நான் வரத்தை கொடுக்க போகிறேன். ஆனா இந்த வரத்தை நீ கேட்டு போன்னு சொல்ல போறதில்ல. சாய் உனக்கு கிடையாது, நான் தான் கொடுப்பேன். நீர் கேட்டிருந்தா வேற ஏதோ கேட்டுட்டேன். இது அப்படி கொடுக்க போறதில்ல. என்ன பண்றேன்? சமைவ நாம்னா பவிதாய மங்கனி. இது வரைக்கும் எந்த ஒரு அக்னி வித்தியை உனக்கு சொல்லி கொடுத்தேனோ வேதத்துல அதுக்கு என்ன பேர் தெரியுமா? சித்தியங்கனின்னு பேர், சயனம்னு பேர். ஆகையால் தான் கீழே எதிர்வேதத்துல படிக்கிற காலத்துல சயன பிரகரணம்னு சொல்லுவாங்க. நாட்டுக்கேத பிரகரணம் அங்க சித்தியக்னி சயனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த சயனத்துக்கு இனிமேல என்ன பேர் தெரியுமா? நச்சிகேத சயனம்னு பேர். ஆகையால் என்ன எடுத்து இந்த பேருக்கு இனிமேல தமை பவிதாய மந்திரி இந்த அக்னிக்கு நாச்சிகேதாந்தினி நாச்சிகேத சயனம் அப்படின்னு பேர். வேதத்தில் இருக்கக்கூடிய அக்னிக்கு யமதர்மராஜா என்ன பண்ணாரு? இந்த அக்னிக்கு நாச்சிகேத அக்னி வித்யை அப்படின்னு பேரை வச்சுட்டாரு. அவன் என்ன எடுத்து பர்மனண்டா போயிடுது. நச்சிகேத அவர் அக்னி அவர் பேரு பர்மனண்டா போயிடும் அப்படி எதனால அப்படியே இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு அவர் பேரோட சொல்றாங்க. நச்சிகேத பத்தர் இதெல்லாம் பெரிய வரமானம். சாண்டு போடுறது, தெருவுக்கு பேர் வைக்கிறது, அவர் வாக்குறது இல்ல. தெருவுக்கு பேர் வைக்கிறா என்ன தருவது? அந்த தெரு பேரை எடுத்து மாத்திக்கிட்டா. சாண்டு வச்சா போஸ்ட் வேற மொத்த மொத்தம்னு மொத்தம் அனாவசியமா இது என்ன சொல்லுவா? இந்த பேரை வைக்கிறது என் பேரை வச்சா அது ஒண்ணும் இல்ல, எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத அது வந்து ஒரு ரெக்கக்னிஷன் அதுக்காக வச்சு அவ்வளவுதான். ஆனா நிஜமாக வர என்ன தெரியுமா? ரூபாம் தயமாம் அநேக ரூபாம் கிரகணா. நான் கழுத்துல அழகான ஒரு மணி மாலையை போட்டுட்டு இருக்கேன். அநேகமாக கலர் கலராக இருக்கக்கூடியதான மணிமாலை அந்த மாலையை தூக்கி உனக்கு போடுறேன் அப்படின்னு. திருங்காம்ச இமாம் திருங்காம்ச மாலை நவரத்ன மாலைகள் அந்த மாலை இருக்கு. அதை நான் போட்டிருக்கேன். அழகான மாலை இது. ரொம்ப பெரிய இடத்துல இருந்து எனக்கு வந்த மாலை இது. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆகையால் அதை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு. அநேக ரூபாம் திருங்காம் அழகா இருக்கக்கூடியதான இந்த மாலையை நான் போடுகிறேன். இது எப்படி அத்தியுதமான ஒரு சந்தோஷம் வந்தால் அதனால காட்டக்கூடியதான ஒரு கெட்டது. இப்படி தனக்கிட்ட இருக்கக்கூடியதான் தானே ரொம்ப விரும்பி கொண்டு போட்டு கொண்டிருக்கக்கூடியதான மாலையை எடுத்து கொடுத்தார். அப்ப இந்த மாலையை எடுத்து தான் அணிந்த மாலையை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக ரொம்ப திருப்தியை காட்டக்கூடியதான ஒரு சாதனமாக இருக்கு. அதே மாதிரிதான் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு மந்தர போய் வைகை அம்மாட்ட போய் சொல்லியிருக்கேன். முதல்ல ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப்படுறதுதான் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் அப்படின்னு எல்லாம் ஊரெல்லாம் கொண்டாடிருக்கேன். நீ போய் கூங்குறியம்மா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு வந்து சொன்னான். இந்த வார்த்தையை சொன்னதுமே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? எவ்வளவு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கேன் நீ. என் ராமனுக்கு பட்டாபிஷேகமான கழுத்தில் இருக்கக்கூடியதான நவரத்ன மாலையை தூக்கி போட்டால் நம்பருக்கு அப்படின்னு. அப்படிப்பட்டதான கைகேயே காசரி வஸ்திரமம் கைகேய சாஸ்திரமயம் மந்தராதி மமந்தா அப்படின்னு ஒரு காட்டில் இருக்கக்கூடியதான ஒரு குளத்துல ஜனநாள் தேங்கி இருக்குமே ஆனால் அதுல பொத்துன்னு ஒரு காட்டுமையா அங்கு குதிச்சு அதுல இருக்கக்கூடியதான ஜலத்தை எல்லாம் அப்படி கலக்கி விட்டு விடுமா? அப்படி கலக்கி விட்டாலே இந்த மந்தரேங்கிற பின்னால போஜராஜா அவ்வளவு நல்லதான ராவணர் தான் அவ்வளவு எளிமையான ஒரு சுத்தமான ஒரு மனத்தோட இருந்தவள் பைக்கை அதுவோ பண்ணிவிட்டான்னு வச்சுங்களேன். ஏன் சொல்ல வந்தேன்னா அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு கேட்ட மாத்திரத்தினால அவ்வளவு சந்தோஷப்பட்டாளாம் கைகேயி. அதே விதமாக இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயி இந்த மாலையை கொடுத்தார். இதுவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்ல சார். என்ன முதல்ல ஏதோ வந்து கட்டமே தவிர வித்தியேன்னு கொண்டு வந்துருக்கேன்னா அதுக்கப்புறம் தானா இல்லாம வரப்போது. வித்தியை சம்பாதிக்கிறது கட்டமே தவிர வித்தியோட நல்ல வழியில ஒரு மனுஷன் இருந்தானே ஆனால் உலகங்கள்லாம் அவரை போட்டும் தானா வந்துட்டே இருக்கும். வித்வான் சர்வத்திர பூஜ்யதே ஆயா இது போல மாலை என்ன ஆயிரம் மாலை வரப்போறது ஆச்சாரிய அனுகிரகம் தேவையே தவிர ஆச்சாரியா மாலையா வருவது அது பெரிய வசதியா எனக்கு போனல. உலகம் முழுக்க எல்லாரும் தான் சொல்லப்போற அப்ப என்னதான் இப்ப சுருங்காம மாலைன்னு அர்த்தம் சொன்னேன். ஆனா சுருங்காங்கிற சட்டமானது ஸ்ருஜ கதவுங்கிற ஒரு சாதுல இருந்து ஸ்ருஜ கதவுங்கிற ஒரு சாதுவானது என்ன சொல்றது அழகான வழின்னு சொல்றது. அழகான வழிகள்னா உத்தராயண மார்க்கம். அந்த உத்தராயண மார்க்கத்துக்கு சொல்ல போகக்கூடியதான வழியை சொல்லக்கூடியதான உபாசனைகள் கர்மாக்கள் வேதாத்துல வேதத்துல எத்தனை இருக்கோ அத்தனை கர்மாக்களுடைய பரமும் உனக்கு வந்து சேரட்டும். அதே சுருங்கான என்ன அர்த்தம் முதல்ல மாலைன்னு அர்த்தம் சொன்னேன். இப்ப அப்படி இல்ல வேதத்துல என்னென்ன கர்மாக்கள் உண்டோ உபாசனைகள் உண்டோ அத்தனை கர்மாக்களும் உபாசனைகளையும் பண்ணினானே ஆனால் அவனுக்கு என்ன பலம் உண்டோ அத்தனை பலமும் உனக்கு வரட்டும். கர்மா பண்ணினவாளுக்கு தானே இப்ப பலம் உண்டு. கர்மா பண்ணால போனாலும் மகான்களுடைய அனுகிரகத்தினால இதை கொடுக்கும். அதனாலதான் மகாத்மான்னு போட்டா சொன்னாங்க மமபிரவீத்யமானோ மகாத்மா அப்படின்னு. கர்மாவை பண்ணினவாளுக்கு தான் கர்ம பலம் வரும் இல்லாமல் மகான்களுடைய தர்சனத்தினாலேயே இவ்வளவு பலம் வரும். அவர் என்ன பண்ணினார் இந்த வேதத்துல எத்தனை கர்மாக்கள் உண்டோ எத்தனை உபாசனைகள் உண்டோ அவை எல்லாம் பண்ணினால் என்ன பலம் உண்டோ அத்தனை பலமும் இவருக்கு வரட்டும் அப்படின்னு சொன்னார். இதை நச்சுக்கேட்டு சொன்ன பண்ணினார் சந்தோஷப்பட்டாரா? இதெல்லாம் உங்களுக்கு தான் என்ன நான் இதை எதிர்பார்க்கல. கர்மாக்களை பண்ணும் பொழுதே நான் இந்த கர்மாவனுடைய பலம் வேணும்னு எதிர்பார்க்கல. நீங்க கர்ம பலத்தை வேற கொடுக்கிறேன் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டார். கர்ம பலம் கர்மாவை பண்ணி அந்த கர்ம பலம் நாம் பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு மறுபடியும் அர்ப்பணம் பண்ணினோமே ஆனால் நமக்கு என்ன ஏற்படுறது சித்த சுத்தி ஏற்படும். அந்த சித்த சுத்தியானது ஆத்ம தத்துவம் புரிவதற்காக உபயோகப்படுறது. ஆகையால் இத்தனை கர்ம பலம் வந்து சேர அது பகவானுக்கு திருப்பி கொடுக்க இவருக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு அதுக்கப்புறம் மூணாவது ஏஎம் பிரேதேன்னு கேட்கணும். ஆகையால் மனுஷாளுக்கு சித்த சுத்தி வரணுமே ஆனால் ஜென்மாந்திரத்துல ஈஸ்வரான கிரகமாக பலாபிசந்தி நிரபேட்சமாக கர்மாக்களை பண்ணிக்கொண்டு அந்த கர்ம பலத்தை பகவானுக்கு காயனவாத்தான் நீங்க கொடுத்துட்டேயானால் சித்த சுத்தி ஏற்படும். ஆத்ம தத்துவமானது உங்க மனசுல பழித்துன்னு விளங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினால நமக்கு தெரியும். இப்ப இதுக்கு காட்சியம் பார்ப்போம். கதம் தம் நச்சிகேதம் அப்ரவீத் பிரியமான தம் நச்சிகேதம் இப்படி சொன்னதான நச்சிகேதத்தை பிரியமான ரொம்ப சந்தோஷத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடியதான யமதர்மராஜா சொன்னார். சிஷ்ய யோக்கியதாம் பத்தியன்னு சிஷ்யனுடைய யோக்கியதை பத்த என்னமோ நினைச்சேனே ஏதோ ஒரு சின்ன குழந்தை நினைச்சேனே இவ்வளவு தூரம் தாரணையோட இருக்கானே சொன்னது அப்படியே மறக்காமல் ரீட்டைன் பண்ணிக்கிறானே நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு பையனே சந்தோஷப்பட்டார். சிஷ்ய யோக்கியதாம் பத்தியன்னு பிரியமான பிரீதிம் அனுபவன்னு அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்க மகாத்மா அக்ஷுத்ர புத்தி மகாத்மா இந்த இப்பவே இவ்வளவு வாசிச்சானேனால் இவன் வாழ்க்கையில ஒரு 100 வயசு இருந்தானே எவ்வளவு வாசிப்பான் இப்படி எல்லாம் பாக்கல நிறைய வாசிக்கணும்னு சொல்ற ஆச்சாரியனுடைய ஒரு குருதையும் பாக்கலாம். சொன்னதை புரிஞ்சுட்டானே இன்னும் நல்லா வரணும் இன்னும் நல்லா சொல்லணும் ஓஹோ முன்னுக்கு வரணும்னு ஒரு அபிப்பிராயம் ஆச்சாரியன் அக்ஷுத்ர புத்தி வரம் ததா சதுர்த்தம். இப்ப நான் வரத்தை தரேன்னு சொன்ன முன்னால 3 வரத்துல இன்க்ளூட் பண்ண மாட்டேன் இந்த 4வது வரம்தான். சதுர்த்தம் இக பிரீதி நிமித்தம் சந்தோஷத்துக்காக இந்த வரமானது எதுக்கு கொடுத்தேன் நீ கேட்டதுக்காக கொடுக்கல நான் சொன்னதை திருப்பி நீ சொன்னியே அதனால ஏற்பட்டதான ஒரு சந்தோஷம் அதற்காக சொன்னேன். பிரீதி நிமித்தம் அத்திய இதானீம் ததாமி இப்பொழுதே நான் கொடுக்கிறேன். பூயா புனா பிரயத்தாமி மறுபடியும் நான் தரேன் என்ன வரம்னர் தவைவ நஜுகேதசா நாம்னா அபிதானேனா. இதுபோல உங்க பெயர்ல தான் இந்த பிரசித்தா பவிதா அயா உத்தமானா அயம் அக்னி என்னால சொல்லக்கூடியதான இந்த அக்னி இருக்கு. இன்னும் பிரதிஷ்டே சித்தி அக்னி தயன அக்னி யாரும் சொல்லப்படாது. இதுக்கு என்ன பேர் இருக்குன்னா நாட்டுக்கேத அக்னி தான் சொல்லணும். அதுக்கு பேரை மாத்திட்டேன். அந்த புத்தகத்துக்கு அந்த நாட்டுக்கேதாக்கு பிரகரணது நாட்டுக்கேதாக்குன்னு பேரை மாத்திட்டேன் அப்படின்னு தலைவ நாம்னா அபிதானேன பிரசித்தா பவிதா மயா உச்சமான அயம் அக்னி. இது முதல்ல. ஆனா வரம் எது இந்த சுருங்காம் ரத்னமயம் மாலாம் இமாம். இது அழகான சட்டங்களை பண்ணி கொண்டே இருக்கும். இந்த கழுத்துல இருக்கிற மாலை இருக்கு, அந்த மாலை வந்து அதை போட்டுட்டா நல்ல சத்தத்தோட இருக்கும். அப்படி அதுல வெறும் சத்தத்தை பண்றது மட்டும் இல்ல, நெஞ்சானமணி மஞ்சீர மண்டி தீபது அம்புதா அப்படின்னு இந்த காலுக்கு போட்டதான கட்டிகள்ல சத்தம் பண்றது. அது மாதிரி கழுத்துல போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மாலையும் சத்தம் பண்ணணும். அழகான ஒரு சத்தம், சோபனமான மங்களமான ஒரு சத்தங்களை பண்ணிட்டு இருக்கோம். அதுபோல ஒரு மாலையை வச்சுட்டு இருக்காரு அவர். அந்த மாலை எப்படி ரத்னத்தினால ஏற்பட்டதான அநேகமான பலங்களை கொடுக்கும். ஒவ்வொரு உபாசனத்துக்கும் ஒவ்வொரு பலம். அதனால சாங்க உபாங்கமான ஒரு உபாசனம் சொன்னா அதுக்கு அங்க தேவதைகள், பிரசிங்க தேவதைகள், உபாங்க தேவதைகள், அவைகளுக்கெல்லாம் தனியா இருக்கக்கூடியதான உபாசனங்கள், அவைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடியதான கர்ம பலங்கள், உபாசன பலங்கள் எல்லாத்தையும் அடை
1: அப்படிங்கிற பேரு சேர்ந்து அவர்களுக்கு பழகி அவர்கள் இருந்தவங்க தானா வந்து சேரும். அதனால ஞானத்தையோ அல்லது பலத்தையோ அடையறதுக்கு வழி நாமே வந்து ஒவ்வொன்னா பண்ணி கொண்டு இருக்கிறது இல்ல. ஒரு மகான்களுடைய ஒரு சங்கம் இருந்தா போதும். மகத்தேவான் துவாரமாக புரத்தார் சமோத்வாரம் யோசிசாம் தங்கி தங்கம் அப்படின்னு மகான்களுடைய ஒரு தேவை இருக்கு பார்த்தீங்கன்னா அது மனுஷால எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவான் அப்படிங்கிறது ஸ்ரீமன் பாகவதம் சொல்றேன். அதே மகத்தேவையானது நல்லவர் வேண்டிய பகவன்னாமாவை சொல்லிக்கொண்டே நல்ல வழியில இருக்கா பார்த்து அவளோடய இருக்கலாம். அவளுடைய பழகிட்டு இருந்தோமா என்ன வேற எங்கேயோ கொண்டு ஒரு நாளைக்கு கொண்டு வந்து எப்ப வரும் என்ன ஏது தெரியாது, எந்த வழியா வருதுன்னு தெரியாது. மகன்கள் போயிட்டே இருப்பா, அவளை பாக்குறது வேற இன்னொரு மகன் வருவன், அவருடைய வழியாக நமக்கு என்ன ஆகும் இத்தனை விஷயமும் தெரியும். ஆகையால் இதெல்லாம் ஒவ்வொன்னா படிச்சுட்டு ஒவ்வொன்னா ட்ரை பண்ணி இதுக்கு அக்ஷர வளர்த்து ஜபம் பண்ணிட்டே இருக்கேன், அதுக்கப்புறம் அது பண்றேன், அதுக்கப்புறம் புறச்சரணம் பண்றேன் அப்படி உட்கார்ந்து வீணாக்கிறத விட மகான்களுடைய தேவை அவருடைய பழகிட்டே இருந்தா மகான்களுக்கு தேவை பண்றதுன்னா துணி தொட்டு போடுறதுன்னு அர்த்தம் இல்ல. அவள்லாம் நிறைய துணியும் கட்டிக்க மாட்டான். அவள் பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு கிட்ட இருந்து வேண்டியது வேணுமா இல்லாத நம்மளால முடிஞ்சு சாயம் பண்ணுவோம். அவளோட இருந்தமே ஆனால் அவளை பாக்குறதுக்காக சில மகான்கள் எல்லாம் வருவா, அவளுடைய தங்கம் தானா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆகையால் யமதர்மராஜாவனுடைய தங்கம் கொஞ்ச நேரம் தான் வெறும் பேசுறதுன்னா எனக்கு அப்பாயி நிமிடம் 20 நிமிஷம் இருக்கு அவ்வளவுதான். நமக்கு 4 கிளாஸ் ஆகுது யமதர்மராஜாவுக்கு, அப்புறம் சீக்கிரம் தான். ஆனா அதற்கூட எவ்வளவு விஷயம் வந்துருக்கு பாருங்க. அதனால என்ன சொன்னார், கம்யதபி கர்ம விஜயானம் அநேக பலஹேதுத்வா வீ குரு அத்தனையும் நீ பெற்றப்பள் அப்படின்னு. அதுக்கு பிறகு புனரபி கர்மஸ்துதிமேவ ஆஹா, மறுபடியும் நான் உனக்கு இதை கொடுத்தேனே இதுக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா, இத்தனை உபாசனைகள் இத்தனை கர்மாக்கள் அதனுடைய பலம் எல்லாம் நீ பெற்றுக் கொள்ளு நான் சொன்னேன்னு அதுக்கு லாபம் நான் சொல்றேன்.
2: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: அதிதீவிர சத்தினிவாதர்களுக்கும் தீவிர சத்தினிவாதர்களுக்கும் இந்த நிலை, அதாவது சிந்தையில் அச்சித்தல், இந்த சிவய சிவ என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்தல், இந்த நிலை இல்லாமலேயே என்ன பண்ணிடுவாங்க, சிவயோகத்துக்கு போயிருவாங்க, சிவபோகத்துக்கு போயிருவாங்க.
4: அவர்களுக்கு அடியோட வாசனாமலம்
3: இல்லை அடியோட வாசனாமலம்
5: அந்த நிலையில இருந்துதான்
3: வந்திருக்காங்க. அதான் உட்பிறவில நிலை ஆகுது கை வந்து, அதான் பிறவிலே அதை முடிக்கிறாங்க. முடிச்சவொடனே என்ன பண்ற, முன்னாடி படிச்சோம் இல்லையா, ஏற்கனவே சிவ செய்த சிவபுண்ணியங்கள் அழிந்து விடாதுன்னு சொன்னார்
4: பாத்தீங்களா.
3: எட்டாம் ஜோதில பாயிண்டே தானே அது, இது இறப்பில் தவம். ஏன்னா ஏற்கனவே அந்த ஸ்டேஜ் வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகாது. ஆனா அந்த பிறப்பு எதனால வருதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் நான் கேட்டேன், ஏன் அப்ப அந்த நிலையை அடைந்த பிறகு ஒரு பிறவியை கொடுக்கறாரு அப்படின்னு கேட்டா, அந்த பற்றறுத்தல் என்ற நிலை வந்து இன்னும் கொஞ்சம் அதுல பாக்கி இருக்குன்னு அர்த்தம். அது அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிற இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து பிரிண்ட் கமாண்ட் கொடுத்த உடனே பிரிண்டிங் ஸ்டார்ட் அப்படிங்குது, உடம்பு தத்துவமான உடம்பு தான் குடுக்கறாரு, ஆனா அவருடைய அனுபவம் வந்து அந்த தத்துவத்தை நம்போடு அனுபவிக்க மாட்டாங்க. அதுவே அவங்க வந்து பிரளயங்கள், அது வந்து அந்த தத்துவங்கள் கடந்து பேசுறதுங்கிறது இந்த உலகங்கள், இந்த உலகங்கள் சொல்றதுதான் அந்த நிலையை சொல்றது. ஆனா இந்த உலகத்துல வரும்பொழுது அது வந்து காஸ்மோஸே டிஃபரெண்ட். அது வந்து என்னன்னு கேட்டா, இப்ப சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர்னு சொல்றவங்க, அந்த காஸ்மோஸே டிஃபரெண்ட், அந்த உலகமே வேற. அந்த உலகமே வேற. ஆனா இது இல்ல, இது வந்து நம்ம உலகத்துல அவங்க இருக்காங்க. ஞான சம்பந்தர் வந்து நம்ம எந்த உலகத்துல இருந்தோம் அதே உலகத்தான் அவரு இருந்தாரு
5: பூலோகம்.
3: அதனால இங்க வரும்பொழுது அவர்கள் அந்த அதிதீவிர சத்தியவாதம் நிலையை அடையும் பொழுது அவர்களுக்கு அடுத்தடுத்து நிகழும். அது அவங்க வந்து அவங்களுக்கு நூறு வேண்டானே சொல்லியிருக்கு. சொல்றேன், ஞானங்கள் அடைவதல் ஓய்வித்தல் நன்றா இனமிலா பொருளதனை சிந்தித்தல் சித்தியால சொல்லும் பொழுது அதுல சிவஞான சாமி என்ன எழுதுவாருன்னா, அந்த ஞான நூல் நினை ஓதல் கேட்டல் சிந்தித்தல் மட்டும்தானே சொல்றாரு, தெளிதல் கிட்டே சொல்லி அந்த பாட்டுல. அந்த பாட்டுல சாமி சொல்றாரு விளக்கம் என்ன சொல்றாரு, தெளிதலுக்கும் நிட்டைக்கும் நூல் வேண்டாமையின் இங்க சொல்லலைங்கிற. இப்ப நம்ம ஞான நூலை சிந்திக்கிறோம் இல்லையா, அத சித்தியால் எடுத்து பாருங்க, ஞான நூல் நினை ஓதல் ஓதுவித்தல் நன்றா இனமிலா பொருளனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவன் அடை அடி அடைவிக்கும் எளிஞான பூஜை. அது சிவ தர்மோத்திரத்தை சொன்ன விஷயத்தை சொல்றேன். அது சாமி என்ன எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, இந்த செய்தி வந்து சிவ தர்மோத்திரத்துல உள்ள செய்தியே இங்க சுருக்கி சொல்ற. எப்பயுமே சன்னியாசியா போறாங்க அப்படிதான் வரும். ஒவ்வொரு பாட்டுமே எந்த ஆகமும் எந்தனுடைய சாரம் அப்படின்னு வரும். ஏன்னா நம்ம எல்லா ஆகமத்தினுடைய சாரத்தை தமிழ சொல்லுங்கிறதுக்காக இவர் சொல்றார். ஆகவே அது சிவ தர்மோத்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அதுல என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, அந்த கேட்டல் சிந்தித்தல் சொல்றாரு, தெளிதல் நிட்டை வரல பாத்தீங்களா, ஞானம் படிக்க படிங்க, அந்த அந்த பாட்டை எடுத்துட்டீங்களா,
5: ஞான
3: சத்தம் படிங்க,
5: ஞான நூல்தனை ஓதல் ஒதுவித்தல் நல் பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடவிக்கும் எழில் ஞான பூசை ஊனமிலா தன்மங்கள் தபம் செபங்கள் தியானம் ஒன்றுக்கொன்று உயரும் இவை ஊட்டுவது போகம் ஆனவையான் மேலான ஞானத்தால் அரணை அச்சுப்பல் உருடைத அறிந்தோர் எல்லாம்.
3: அப்ப அந்த ஞான நூல்களை ஓதல் இப்ப நாம செய்யறது இல்லையா, அதான் ஞான வேள்வி. இப்ப நம்ம நம்ம சிந்திக்கிறதுக்கு என்ன பேரு, ஞான வேள்வின்னு பேரு சைவ சித்தாந்தத்துல. இது நைதரிய கிளாஸ், நாரிய பிரசங்கம், நாரிய லெக்சர். இப்ப அந்த இடத்துல என்ன அந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, தெளிதலும் சிந்தித்தலும் இல்ல இல்லையா, தெளிதலும் நிட்டையும் இல்ல இல்ல பாத்தீங்களா, கேட்டதும் சிந்தித்தல் மட்டும் தானே வருது. அப்போ அந்த சாமி எழுதுறா சிவஞான சுவாமி,
5: கேட்டற்கு பின்னத்தாகிய இணை கேட்பித்தல் குறையிடத்தே நூக்கலப்பானாம் என்பவாகலில் சிந்தித்த பயத்ததாய் அதனுள் அடங்குதலின் வேறுவை தென்ன வேண்டாவாயிற்று. அற்றாகலின் அன்றே வரும் செய்யுளில் கேட்டற்கு பின் சிந்தித்தலே கூறி ஒளிந்ததூம் என்க,
3: ஒளிந்ததூம் என்க அளவுடை. அப்ப கேட்டல் சிந்தித்தல் துணி சொல்லிடுறாரு, தெளிதல் நிட்டை சொல்லல பாத்தீங்களா, தெளிதலும் நிட்டை அந்த பாட்டுல சொல்லல பாத்தீங்களா. நம்மளும் நம்ம படிச்சா இதை ஸ்ட்ரைக் ஆகாது, அதான் பாயிண்ட். இது ஒரு ஞானிகள் ஒரு நூலை பாக்குறதுக்கும் நம்ம பாக்குறது அதான் வித்தியாசம்.
5: தெளிதற்கும் நிட்டைக்கும் நூல் வேண்டாமையும் நூலான் ஆகற்பாலனவாய ஏனை அந்துமே ஈண்டு வேண்டு என்று எடுத்துக் கொள்ளப்பட்டன.
3: அதனால அவர்களுக்கு நூலே வேண்டியது இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நம்ம எப்படி அவர் டாக்டர்ல இருந்தே சொல்லுவாங்க, உதாரணம் எம்பிபிஎஸ் படிக்கணும் எல்லாம் பண்றோம், எல்லாம் படிச்சு மாஸ்டர்
5: ஆனோம்னா
3: அங்க சர்ஜரி கைய தூக்கியாச்சுன்னா என்ன அர்த்தம், எல்லாம் படிச்சு முடிஞ்ச பிறகுதான் தூக்கணும் கத்திய அங்க போயிட்டு ரைட் ஓபன் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இடம் இந்த புஷன் செய்யுது. அப்படி ஒரு சர்ஜன் சொன்னா
6: என்ன ஆகும், எங்கட கர்ம வினைகளை பஞ்சாட்சர மந்திரத்தால் அழிக்கலாம்
3: தானே, சூப்பர் நேச்சுரல். அதாவது இப்ப ஒரு பசுமாடுகள் கண்ணீர் வலிக்கிறத பாக்குற உடனே தன்னுடைய உடம்ப சேஃப் டெபாசிட் லாக்கர்ல வச்சுட்டு அந்த என்ன பண்றாரு, அந்த மாடு மேய்க்கிற உடம்புக்கு போறாரு இல்லையா, நீங்க செய்ய முடியுமா, நீங்க பணத்தை வைக்கலாம் ஜுவல்ஸ் வைக்கலாம். கேன் யூ கீப் யுவர் பாடி இன் எ சேஃப் டெபாசிட் லாக்கர்?
4: அப்படியான
6: நிலைக்கு வரவன்
3: இல்ல. ஆனா அங்க அப்படி வருது, தன்னுடைய பாடிய எங்க வைக்கிறாரு, ஒரு ஒரு மரத்து பொந்துல சேஃப் டெபாசிட்ல வச்சுட்டு போறாரு. இது என்னது, 3000 ஆண்டுகள் இடது காலது வலது காலு போட்ட காலு போட்டபடியே இருக்குது, தூக்கி வைக்கல. நம்ம ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அப்படி பதட்டுறோம் அப்படிங்கிறோம், கொஞ்சம் ஆம்பி சேர் தான் நல்லா இருக்குமேங்கிறோம். என்ன பண்றாரு அவரும் கிளியாக, அவரும் கூடு விட்டு கூடு பாயிரார் இல்லையா, அன்னைக்கு கிளியினுடைய உடம்புல போய் செலுத்தி போய் பாரிஜாத மலரை கொண்டு வந்தார்னு இருக்கு. இந்த கந்தர் அனுபூதிங்கிறது கிளியா இருந்து பாடினது தானே, கந்தர் அனுபூதி அவர் கிளியா இருந்து பாடினதான். அது மாதிரி அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வருது பாருங்க, அப்பதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, யூ ஆர் லேண்டிங் இன் சிவயோகான்னு சொல்றீங்க. நம்முடைய இதுல தெளிதலுக்கு அதான் விஷயம், அதான் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். திருமந்திரத்துல என்னன்னு கேட்டா, தெல்ல தெளிந்தார்னா யாருன்னு கேட்டா, நூல்களை தெளிவா படிச்சவங்க அர்த்தம் இல்ல, சிவயோகிகள். அந்த சிவயோகிகளுக்கு உடம்பே ஆலயமாக வைத்து அவர்கள் பூசிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதான் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், தெல்ல தெளிந்தாருக்கு ஊனுடம்பு ஆலயம், அங்கதான் அர்த்தம். தெல்ல தெளிந்தாருக்கு என்றது யான்னு கூட்டணும். உடனே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன அர்த்தம் பண்றான், திருமூரே சொல்லியிருக்கிறாரு அது வந்து உடம்புதான் ஆலயம். அப்ப என்ன அர்த்தம், கோயிலுக்கு போகாதுன்னு அர்த்தம், விளக்கம். அது திருமூரே சொல்லிருக்காரு உடம்புதான் கோயில், அதை தூய்மையா வச்சுக்கிட்டா போதுங்கிறாரு. அப்புறம் ஏன் நீ சிவன் கோயிலுக்கு போறேன்னு கேக்குறான். அங்க என்ன சொன்னாரு, அந்த உடம்பு ஆலயம் யாருக்குன்னாரு, தெள்ள தெளிந்தாருக்கு, தெள்ள தெளிந்தாருக்கு அது ஊனுடம்பு ஆலயம், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், தெள்ள தெளிந்தாருக்கு கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே அப்படின்னு அர்த்தம். நல்லா வெடிக்கிறது அது உனக்கு இல்லன்னு அர்த்தம். அதுவே இந்த சிந்தை நாடுதல் என்பதை மட்டும் நம்ம அப்புறம் பார்ப்போம். என்ன அரக நம்ம பார்வதீவதை என்ன பேர்லாம் இருக்கு பாருங்க, என்ன குறித்துக் கொள்ள குறித்துக் கொள்ளுங்கள். முத்தி மஞ்சாகரம், இருதலை மாணிக்கம், இருதலை கொல்லி அப்படிலாம் வரும், இருதலை கொல்லி இருதலை மாணிக்கம், அதிசூக்கும மஞ்சாகரம், அது திருவருட்பயன் 89வது பாடல்ல அந்த அந்த பஞ்சாட்சரத்தை பற்றி வளர்க்கிறேன், திருவருட்பயன் 89. ஆனா அந்தந்த பஞ்சாக்கர ஜபம் வந்து அந்தந்த நிலையில உள்ளவங்களுக்கு தான். இந்த பஞ்சாட்சரம் யாருக்குன்னு கேட்டா, இது அந்த வாசனாமலம் மட்டும் நீங்காமல் இருந்து அந்த உபதேசம் பெற்று அந்த சிவஞான போதம் 8வது சூத்திரத்தை நிறைவு செய்து 9வது சூத்திரம் நிலைக்கு வருகிறவங்களுக்கு அந்த நிலையில அவர்கள் ஜபிக்கக்கூடிய பஞ்சாட்சரம் தான் அந்த சிவய சிவ என்ற பஞ்சாட்சரம். இந்த பஞ்சாட்சரத்துக்கு பிரணவம் தேவையில்லை, இது ஓம் சிவய சிவன்னு சொல்லக்கூடாது, நகாரம் முதலா சிகாரம் முதலாவுக்கு பிரணவம் உண்டு, இதுக்கு பிரணவம் வேண்டியதில்லை.
4: சிவாய நமக்கு தேவையில்லை சொல்றாரு,
3: சிவாய நமக்கு அது உண்டு, ஓம் சிவாய நமக்கு அது பிரணவம் உண்டு, அது சொல்லலாம். நம சிவாயக்கும் உண்டு, சிவாய நமக்கு உண்டு, இதுக்குதான் கிடையாது, இதுக்கு பிரணவம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அது வந்து அந்த நிலையில என்னென்ன செய்யணுங்கிற பாக்கணும், அதான் முக்கியம். அதாவது இந்த ஜபம் செய்யும் பொழுது என்னென்ன அதோட அட்டண்டன்ட் கிரியாஸ் இருக்கு இல்லையா, அதுவும் செஞ்சுட்டே வரணும் இல்லையா. எதுவுமே வந்து அப்படித்தான், மருந்து டாக்டர் பிரஸ்கிரைப் பண்றாருன்னா என்னென்ன உணவு சாப்பிடணும், எத்தனை வேலை சாப்பிடணும், அதுவும் சேர்ந்துதான் நம்ம வரணை கொடுக்கணும் இல்லையா, வெறும் மருந்து மட்டுமே வரணை கொடுத்துடாது இல்லையா. அதே போலத்தான் இந்த இதை மட்டும் சொல்லிடுறேன், ஒரு செய்தி மட்டும் முக்கியமான செய்தி, சிந்தை நாடி அதான் இருதய கமலத்தில் அவனை அச்சிக்க அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, சிவஞான சித்தியாருல 301, சிவஞான சித்தியார் 301 300, ரெண்டுமே 300 301. அவருடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 36 தத்துவங்கள் தான் கமல ஆசனமாக வருகின்றன. அது பாவனை எப்படி பண்ணணும்னு சொல்றாரு, அத பாட்டை படிச்சிடறேன். நீ சித்தியார் இருக்க அவங்க கையில, நீங்க 300 சத்தமா படிங்களா, எல்லாருக்கும் புரியுதாப்ல.
7: நாட்டு இதயந்தானும் நாபியினில் அடியாய் ஞாலம் முதல் தத்துவத்தால் இன் விரல் நாளத்தாய் மூட்டு மோகினி சுத்த விந்தை மலர் எட்டாய்,
3: வித்தை சுத்த வித்தை
0: மலர் எட்டாய்,
7: மலரெட்டாய் முழு இதழெட்டு அக்கரங்கள் முறமேல் உடைத்தாய், காட்டு கமலாசனம் மேல் ஈசர் சதாசிவமும் கலா மூட்டமாம், இவற்றின் கண்ணாகும் சக்தி வீட்டையருள் சிவன் மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நிற்பன், இந்த விளைவு அறிந்து போற்றே.
3: இந்த விளைவு அறிந்து போற்றே அப்படின்னு அர்த்தம், போற்றுதல் என்பது அச்சித்தல் அர்த்தம், போற்றுதல் என்றால் அச்சித்தல். அத அந்த சுவாரத்தை என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு, அதை கொண்டு கூட்டிருக்கு பாருங்க, இந்த நாட்டும் இதயந்தானும் ஆரம்பிக்கிறார் இல்லையா, அதுவோ எங்க முடியும்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது வரியில காட்டு கமலாசனம்னு வருது, அதை கொண்டு கூட்டி அப்படி பண்ண, நாட்டும் இதயந்தானும் காட்டு கமலாசனம், அதாவது உன்னுடைய இருதயத்தை தாமரை ஆசனமாக பாவித்து, அதனாலதான் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரைன்னு அவர் சொன்னது காரணம். அப்ப சுவாமி ஏன் சொன்னார் நல்ல, அதுதான் அந்த தேவாரத்துடைய பொருளை நம்ம சிந்திக்கணும். இந்த தாமரை மலருக்கு ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், தாமரை மலருடைய அமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து இறைவனே அந்த தாமரை மலருக்கு மட்டும் அதிதெய்வம் வந்து சிவபெருமான், அதாவது அதிதெய்வம்னு ஒண்ணு இருக்குது, இப்ப அது வந்து ருத்ராட்சத்துக்கும் அதிதெய்வம் சிவபெருமான் தான், கொன்றை மலருக்கு அதிதெய்வம் சிவபெருமான், அந்த அதிதெய்வம் அது, அதாவது அதிதெய்வம்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு கற்ப காலத்துல அது வந்து பிரம்மன் வந்து அதை படைக்க முடியாது, பிரம்மன் வந்து அதை படைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படின்னு அர்த்தம்,
8: ஆதிதெய்வமே இருக்கலாம்.
3: அதாவது ஒவ்வொரு கற்ப காலம் ஆரம்பிக்கும் போதும் இந்த 432 கோடி வருஷத்துக்கு ஒருக்கா பிரம்மதேவன் தன்னுடைய அந்த சிருஷ்டியினுடைய மெத்தடை மாத்துவான், அப்படி மாத்தும் பொழுது இதெல்லாம் கை வைக்கவே முடியாது, அதுதான் அதிதெய்வம் சிவபெருமான் அதிதெய்வம்னு சொன்னாரு. என்ன அர்த்தம் கேட்டா, லார்ட் பிரம்மா கேன் நாட் இன்டர்ஃபியர் இன் தட் ரெஸ்பெக்ட், நாட் எக்ஸசைஸ் ஹிஸ் பவர்ஸ்.
7: தாமரை,
3: ஆமா, இந்த தாமரையில எல்லா கற்பத்திலையுமே கற்ப காலங்கள் மாறிக்கொண்டே வருங்க, இப்ப நடக்கிற சுவேதவராக கல்பம், இந்த சுவேதவராக கல்பம் போய் இன்னொரு கல்பம் வந்தாலும் அந்த பிரம்மாவுக்கு அந்த வேலை கிடையாது, அந்த அதை செய்ய முடியாது, யூ கேனாட் என்டர் தி இன்ஸ்டிடியூட் செக்ஷன் அப்படிங்கறத, அதுக்குதான் சிவபெருமான அதிதெய்வம், அதனாலதான் தாமரை மலருக்கு சிறப்பு வருது காரணம். அந்த தாமரை மலருடைய அமைப்பு எப்படி வைக்கிறாருன்னா, எப்படி வந்து இந்த 36 தத்துவங்கள் தாமரையாக இருக்கிறது என்பதற்காக, அந்த பிருதிவி தத்துவம், அதாவது தத்துவங்களை எண்ணும் பொழுது நீங்க எப்படி பாவிக்கிறீங்கன்னு கேட்டா, இப்ப தாமரை மலர் எப்படி இருக்கும்னு கேட்டா, கீழே வந்து கிழங்கு இருக்கும் தாமரை கொட்டை, அந்த தாமரை கொட்டையிலிருந்து ஒரு தண்டு இல்லையா, அந்த தண்டுலதான் தாமரை இருக்கும் இல்லையா. அப்போ அந்த தாமரை ஆகிய தண்டு இருதய, அதாவது இருதயத்துல அந்த மலர்கள் இருக்கு, அதனுடைய தண்டு எங்க இருக்குன்னா நாபியில இருக்கு, நாபியில வந்து அந்த பிருதிவி தத்துவம் வந்து தாமரை கிழங்கு, அதுக்கு பேர் தாமரை கிழங்குன்னு சொல்றது, தாமரை கிழங்கு வந்து அதை மட்டும் வேணா குடித்துக் கொள்ளுங்கள், பிருதிவி தத்துவம் தாமரை கிழங்கு, பிருதிவி அதாவது மண், அதுக்கு மேல அந்த பிரகிருதி மாயில மொத்தம் வந்து 24 தத்துவம் இல்லையா, அந்த 24 தத்துவத்துல அந்த கிழங்கு வந்து பிருதிவி தத்துவம், அதுக்கு மேல அந்த தண்டு நீளமா வருது இல்லையா, ஸ்டாக், அது பேர் ஸ்டாக் சொல்வீங்க இல்லையா பாட்னில, அது வந்து 23 தத்துவங்கள் நீ அப்புல இருந்து குணம் வரைக்கும், அப்பு டு குணம், குண தத்துவம் வந்து 24 தத்துவம், ஆகவே அப்பூல இருந்து குண தத்துவம் வரைக்கும் அந்த தண்டு, அதுக்கப்புறம் தாமரையில வந்து 8 இதழ்கள்,
7: குணதத்துவம்,
3: குணம், குணம் என்பது அந்த 24 சொல்லும் பொழுது அந்த மேல பிரதிவின்னு சொல்லலாம், அந்த குணம் வந்து அவ்வளவு வியாபித்திருக்கு, இந்த கடைசத்துவம் குணம்னு சொல்லலாம். அப்புறம் தாமரையில 8 விதமான இதழ்கள் இருக்கு, 8 இதழ், அதுல இந்த அசுத்தமாய தத்துவங்கள் 7 இல்லையா, அசுத்தமாயில 7 தத்துவம் இருக்கு, பிளஸ் சிவ தத்துவத்துல சுத்த வித்தை இருக்கு இல்லையா, ஆகவே 7+1 போட்டுருங்க, 7+1, அந்த 1 வந்து சுத்த வித்தை, 7 அசுத்தமாயின்னு உங்களுக்கு தெரியும், அந்த 8 இதழ்கள், 8 பீட்டல்ஸ் ஆஃப் தி லோட்டஸ். அப்புறம் சுத்த வித்தைக்கு மேல ஈஸ்வரம் சதாசிவம் அந்த 2 தத்துவம் இருக்கு பாருங்க, அதுதான் 64 இந்த மகரந்தங்கள் கேசரங்கள்னு சொல்லுவாங்க, கேசரங்கள் உள்ள இருக்கும் 64. அது வந்து ஈஸ்வர தத்துவமும் சதாசிவ தத்துவமும் அது மேல வாங்கிட்டு சுத்த வித்தை முடிஞ்சு போச்சு இல்லையா, அப்ப அதுக்கு மேல என்ன இருக்குது, சுத்த வித்தைக்கு மேல ஈஸ்வரம், அப்புறம் சாதாக்கியம். அது 64 மகரந்த கேசரங்கள். அதுக்கப்புறம் அந்த தாமரையில உள்ள நடுவுல எப்படி இருக்குன்னா ஒரு பொகுட்டு இருக்கும், அது பேர் பொகுட்டுன்னு பேர் சான்ஸ்கிரிட்ல, அது பேர் கர்ணிகான்னு பேர், கர்ணிகா. இந்த தாமரை மலர்ல நடுவுல அப்படி புடைச்சிட்டு நிற்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் தமிழ்ல வந்து பொகுட்டு, பொகுட்டு சான்ஸ்கிரிட்ல கர்ணிகா. அது வந்து சக்தி தத்துவம், அது வந்து சக்தி தத்துவம், சதாசிவத்துக்கு மேல சக்தி. அதுக்கப்புறம் அந்த விதைதான் சிவம், அதாவது சிவ தத்துவம். இந்த சிவம்னா என்ன அர்த்தம், சிவ தத்துவங்கள். இங்க சிவபெருமான் நினைச்சிடக்கூடாது நீங்க, அந்த 36 தத்துவத்துல அந்த அந்த இதுல வந்து 51 விதை இருக்கும், 51 விதை தான் இருக்கும் தாமரையில. அது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, இரண்டு படைப்பு பாருங்க. அந்த 51 பீஜம், அந்த பீஜம் வந்து அதான் சிவபெருமான், சிவ தத்துவம். பொகுட்டுக்குள்ளதான் இருக்கும் பீஜம், பீஜம்னா விதை. அப்ப பாருங்க அங்கேயும் நமக்கு என்ன வருது பாருங்க, விதை வந்து ஆண் இல்லையா, சீல ஆண் தானே, அது பாருங்க கரெக்டா வருது பாருங்க. அது மாதிரி பொகுட்டு வந்து நீங்க ஃபீமேல் நீங்க சொல்லிட்டீங்க பாட்னில, இது ஒரு எனக்கு ஒரு அடிஷனல் பாயிண்ட். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் சில பேர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் நாங்க அப்படியே நாங்க
9: படம்
3: அது இருக்கு, நம்ம இவரே போட்டுப்பார் வாலையானந்த சுவாமி. நீங்க என்ன வச்சிருக்கீங்க தெரியல,
9: போட்டு
3: இருக்கோம். அது என்னன்னு கேட்டா அந்த 36 தத்துவங்கள் என்ன வர்ற என்ன வர்றதா, இருதய கமலமா, இருதயமாகிய கமலம், இந்த இருதய தாமரை இருக்கு இல்லையா, அந்த இருதய தாமரையானது இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருதயத்துல வந்து அப்படி இருந்து அதன் அந்த ஆசனத்துலதான் சிவபெருமான் வந்து அமருகிறார். அவருக்கு என்ன பேருனா மூர்த்திமான் பேர், சிவபெருமான் மூர்த்திமான். அதனாலதான் அதனாலதான் அங்க என்ன சொல்லாரு பாருங்க, உள்ளத்தை தாமரைன்னு சொல்றாரு பாத்தீங்களா, கமலத்தின் உள்ள கமலத்தின் கண், உள்ள கமல் அந்த மலர்மிசை ஏகினான்ங்கிற குரலுக்கு, மலர்மிசை ஏகினான்னு வருது இல்லையா, அந்த மலர்ங்கிறது தாமரையை குறிக்கும்னு எழுதுறாரு. அப்போ அன்பால் நினைவானது உள்ள கமலத்தின் கண், அதனாலதான் அந்த பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை என்று அப்பர் சொன்னது. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்திய நாட்டினுடைய நேஷனல் பிளவரும் தாமரை தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கான்ஸ்டியூஷன்லயே போட்டிருக்கிறது, எங்களுக்கு நேஷனல் பேர்டு வந்து பீகாக், நேஷனல் பிளவர் வந்து தாமரை தான். அதுக்கப்புறம் அந்த சிவபெருமான் இருக்கிறாரு, அந்த சிவபெருமான் வந்து அதுக்கு மேல எப்படி இருக்காருன்னா, என்ன திருமேனியை கொண்டு அங்க வர்றார் என்றால், 6 அத்துவாக்கள் திருமேனி. ஆசனம் வந்து 36 தத்துவம், குறித்துக் கொள்ளுங்கள், ஆசனம் 36 தத்துவங்கள், ஆசனம் வந்து 36 தத்துவம். அவருடைய பாடி இருக்குல்ல பாடி, இந்த பாடி என்னது, 6 அத்துவாக்கள்
9: திருமேனி,
3: திருமேனி. அதாவது இந்த இந்த மாதிரி அந்த அகபூஜை செய்யும் பொழுது அவருடைய பாடியை வந்து அத்துவாக்காக பாவித்துக் கொண்டு, அதுல எப்படி சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த அத்துவாக்களை வந்து எப்படி, அத்துவா என்பது மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலை. அப்ப எந்தெந்த அத்துவாவை எப்படி பாவிக்கணும்னு இருக்கு, மந்திரத்தை வந்து அவருடைய ரத்தமாகவும், அது வேணுமா உங்களுக்கு, மந்திரத்தை அவருடைய ரத்தமாகவும், பதத்தை அவருடைய தலையாகவும், எப்படி போடுங்க, மந்திரம் ரத்தம், பதம் தலை, வண்ணம் தோல், புவனம் ரோமம், தத்துவங்கள் தத்த சாதுக்கள். இப்ப உடம்ப வந்து என்ன சொல்றாங்க, எங்களுடைய நாட்டு வைத்தியத்துல சத்த தாதுக்கள் தான் உடம்புல இருக்கு, எலும்பு மச்சை கோழை இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. தத்துவங்கள் வந்து சத்த தாதுக்கள், கலை இது வந்து அவயவங்கள், அதாவது ஐந்து கலைகள் இருக்கு இல்லையா, அந்த ஐந்து கலைகள் வந்து அவருக்கு லிம்ஸ் ஆஃப் த பாடி, அப்படியே கை கால்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து லிம்ஸ், அதுக்கு அவயவம்னு பேரு தமிழ்ல. மறுபடியும் சொல்றேன், மந்திரம் ரத்தம், பதம் தலை, வண்ணம் தோல், புவனம் ரோமம், தத்துவங்கள் சத்த தாதுக்கள், கலை அவயவங்கள். இத வந்து அப்படியே கந்தர் கலிவன்பா அதையும் குறித்துக் கொள்ளுங்கள். கந்தர் கலிவன்பா 60-62 அப்படி சொல்றார் குமரவர் சுவாமிகள் சொல்லும் பொழுது, மந்திரமே சோரியா, வான்பதமே மாமுடியா, தொந்தமுறும் வண்ணமே தொக்காக, பந்தனையால் ஒத்த உருவத்தில் உருவே ரோமமாக, தத்துவங்களே சத்த தாதுவாக, வைத்த கலையே அவயவமாக காட்டும் அத்துவாவின் நிலையே வடிவமாய் நின்றோய். முருகப்பெருமான கண்ணால பார்த்த உடனே பாடுற ஒரு சாமியுடைய கந்தர் கலிவன்பா. கந்தர் கலிவன்பாவது கண்ணி, அது வந்து கலிவன்பாக்கு கண்ணின்னு சொல்றது 60-62 வரைக்கும். சோரி ரத்தம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, ரத்தம், அதுக்கு தமிழ் வார்த்தை சோரி, சோரி சாரி, சோரி
10: சோரி
3: சோரி
10: சோரி
3: சோரி பாத்தீங்களா, நம்ம ரத்தம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தெரியுது, தமிழ் வார்த்தை தான் தெரிய மாட்டாங்க. மந்திரமே சோரியா, அதெல்லாம் எவ்வளவு தெளிவாக ஞானிகள் வந்து ஒரு குழந்தைக்கு தெரியுது பாருங்க. அதாவது இது பாடு எப்படி மெய்கண்டாரு 2 வயசுல பாடுறாரு, 2 வயசுல அவர் ஞானம் வர்ற மாதிரி குமர சுவாமிகளுக்கு 5 வயசு. அதனால நம்ம நம்பவே முடியல, நம்மளால 5 வயசுல ஒரு குழந்தை பேச ஆரம்பிச்ச உடனேயே கந்தர் கலிவன்பா பாடுது. அப்ப இந்த ஹையஸ்ட் பிலாசபி அவருடைய வாயில வருது, எப்படி வருது பாருங்க. அதுதான் ஞானம், அதான் அந்த பூர்வ ஜென்ம ஞானங்கிறது அந்த அப்படி வருது. அதுக்கு உதாரணம் மந்திரமே கந்தர் கலிவன்பா சொல்ற, அப்படி வைத்துக் கொண்டு அவருக்கு உபசாரங்கள், அந்த உபசாரங்கள் செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய அது மாதிரி பாவனை செய்து கொண்டு அந்த உபசாரங்கள் செய்து அகபூஜையின் பேரு. அந்த உபசாரங்கள் செய்யும் போது எப்படி எப்படி செய்யணும் என்றால், இந்த 16 அதுக்கு பதில் சோடச உபசாரங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்கு, அந்த அதாவது அந்த பூஜையில நாம செய்யக்கூடிய அந்த மந்திரங்கள் இருக்கு பாருங்க, அந்த கிரியைகள், அந்த கிரியைகள்லாம் என்னென்ன கிரியைகள் செய்யறோம், அதுக்கு என்னென்ன பொருள் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனாலதான் அந்த பூஜை செய்யும் பொழுது அப்படி அந்த பத்மம் உத்தர காட்டுவாங்க. அதாவது ஆகமத்துல சிவபெருமான வந்து ஆவாகனம் பண்ணும் பொழுது இப்படிதான் பத்மம் உத்தரை. இது என்ன தெரியுதா உங்களுக்கு, இதுதான் புகுட்டு, இந்த இருக்கு பாருங்க, இந்த 2 விரல் அப்படி முன்னாடி இதான் தாமரையினுடைய புகுட்டு கர்ணிக்கை, இந்த 8 இதழ் வந்து இந்த 8 விரல்கள். ஆகவே இப்படி இப்படிதான் அவர் வந்து ஆவாகனம் பண்ணோம். அப்ப அப்படியே அதாவது எப்படி நம்ம அந்த ஆகமங்களும் நம்ம இதுவும் எப்படி கோயில் செய்யறாங்கிறத நீங்க பாக்கலாம். அப்ப அவங்க சொல்லும் பொழுது அப்படி சொல்லுவாங்க, அந்த கிழங்குல ஓம் கந்தாய நமக, ஓம் பீஜாய நமக, ஓம் அங்கூராப்ய நமக, ஓம் நாளாய நமக, அப்படியே ஓம் கண்டகேபியோ நமக, ஓம் தலேபியோ நமக, ஓம் கேசரபியோ நமக, ஓம் கர்ணிகாய நமக, ஓம் பீஜப்பியோ நமக, ஓம் பத்மாய நமக. அப்படியே சைவ சித்தாந்தத்துல என்ன வருது அப்படி ஆகமத்துல அந்த பத்ம வடிவிலே வந்து அமர்கிறார். அந்த பாவனை வந்து இது மாதிரி அந்த பாவனைகளை செய்து கொண்டு அந்த சிவபெருமான வந்து அகத்துல எழுந்தள பண்ணி அந்த உபசாரங்கள் வரும்போது அது அகத்திலையும் உண்டு புறத்திலையும் உண்டு. அத பேரை மட்டும் சொல்லிடுறேன், நீங்க வந்து அப்புறம் வேணும்னா அப்புறம் தெளிவா அப்புறம் இது பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு நிலைக்கும் வந்து ஆவாகனம், வாத்தியம், ஆசமனம், அக்யம், அபிஷேகம், வஸ்திரம், அதாவது செய்யக்கூடிய ஒன்னொன்னுக்கும் என்னென்ன சிக்னிபிகன்ஸ், என்னென்ன பாவனை, இதை செய்து கொண்டே வரும்பொழுது என்ன செய்யறாருன்னா, அதான் உள்ள நினைப்பார். இதை வந்து நாம செய்து கொண்டு வரும்பொழுது அவரு கம்ப்ளீட்டா தத்துவங்கள் இருக்கு பாருங்க, இந்த தத்துவங்களை பூரா டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுற. அது எவ்வளவு நாள், ஒருத்தருக்கு ஒரே வாரத்துல, ஒரு வாரத்துல கூடலாம், சில பேருக்கு நாளாகலாம்.
11: ஏற்றுக்கூடல் அந்த வினைகளை தன் திருவுள்ளத்தில் கொண்டு அதற்கு ஏற்ற பலன்களை கொடுக்கின்றானே, அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு. காரணம் ஏற்றுக்கூடற்கு காரணம், உயிர்கள் வீடு வேறு எய்தற் பொருட்டு வைத்த கருணையேயாம். அப்ப கருணைனா அது இன்பத்தை மட்டும்தான் செய்யணும்னு அடுத்தால கேட்கிறான். அப்ப சொல்றாங்க, கருணை ஆயினும் காரணம் இருவேறு வகைப்பட நிகழ்ந்தமையில், வினையாகிய காரணம் நல்வினை தீவினை என்று இருவேறு வகைப்பட நிகழ்ந்தமையில், பயனும் இருவேறு வகைப்பட செய்வன், இன்பம் என்றும் துன்பம் என்றும். இன்பத்தை அனுகிரகம் சொல்லான குறிப்பிட்டார்கள், துன்பத்தை நிகிரகம் சொல்லான குறிப்பிட்டார்கள். ஆகவே பயனும் இருவேறு வகைப்பட செய்வன் என்பதா. அப்போ அடுத்தால என்னதான் வந்து நீங்க வந்து நல்வினைக்காக அனுகிரகம் செய்யறான், தீவினை செஞ்சதுனால நிகிரகம் செய்யறான், ரெண்டுமே கருணை தான். அது இன்பத்தை கொடுப்பது அறக்கருணைன்னு சொல்லலாம், துன்பம் கொடுக்கும்போது அதை மறக்கருணைன்னு சொல்லலாம். இப்படி நீங்க பல விளக்கங்கள் சொன்னாலும் அந்த துன்பம் கொடுக்கும் போது பாருங்களேன், அது ரொம்ப சிரமமா தான் இருக்கு. இதெல்லாம் துன்பம் கொடுக்கணுமா அப்படிங்கிறோம். அப்ப அதனுடைய நோக்கத்தை நன்றாக விளக்கிருந்தார் அடுத்த பாடல்ல. நிகிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பர். இக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்வன் அனுகிரகம் செய்தலே அன்றி அஞ்சனம் அகிதம் செய்தாரை கண்டித்தல். நிகிரகம் செய்தல்னா என்ன? கண்டித்தல், தண்டனை கொடுத்தல். இறைவன் வந்து அனுகிரகத்தை மட்டும் செய்யாமல் இதம் செஞ்ச போது அனுகிரகம் பண்றான், ஆனா அகிதம் செஞ்சானா அதாவது தீவினை செஞ்சானா அப்ப என்ன செய்யறான்? கண்டிக்கின்றான். அந்த கண்டித்தலும் பாட்டு எப்படி இருக்கு, நிகிரகங்களும் இல்ல நிகிரகங்கள் தானும் அப்படின்னு இருக்கு. தான் என்பது அசை குறிப்பில் சொல்லிட்டாரு, தான் அசை. சரி, தான் இருந்தா பரவாயில்ல, தானும் அப்படின்னு ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை வந்து இறந்ததழியே எச்ச உண்மைனால, அதாவது நிகிரகங்களும் அப்படின்னா அனுகிரகங்கள் மட்டுமல்ல நிகிரகங்களும் அர்த்தம். அதாவது இன்பம் கொடுத்தல் மட்டுமல்ல துன்பம் கொடுத்தலும். இன்பம் கொடுத்தல் தான் வந்து கருணையினால் கொடுக்கின்றான், இல்ல துன்பம் கொடுத்தலும் கருணை தான் அப்படின்னு துன்பம் கொடுத்தலும் ஒரு உண்மை போட வேண்டியிருக்கு. அதனால நிகிரகங்கள் தானும் ஒரு உண்மை போட்டாங்களாம். அந்த ஒரு உண்மைக்கு அற்புதமா விளக்கம் சொல்றாங்க சுவாமிகள். நிகிரகங்கள் தானும் அதான் பாருங்க, பதவுரையில அந்த இறந்ததை சேர்த்து சொல்றாங்க பாருங்க, அனுகிரகம் செய்தலே அன்றி கண்டித்தலும் அப்படின்னா, நிகிரமும் நிகிரகம் செய்தலும் கண்டித்தலும் கருணையினால்தான். அனுகிரகம் மட்டும்தான் கருணையினாலயா? சுவாமி இன்பம் கொடுக்கும்போது ஆகா சுவாமி எவ்வளவு கருணையோடு நமக்கு உதவுதார் அப்படின்னு சொல்றோமே, துன்பம் கொடுக்கும்போது அந்த கருணை தான் உதவுதார், நமக்கு தான் அந்த பக்குவம் வரல. ஆகவே அது சொன்னார், அனுகிரகம் செய்தலே அன்றி அஞ்சனம் அகிதம் செய்தாரை கண்டித்தலும் நேசத்தால், நேசத்தால் தான் செய்யறான். அதாவது கருணையினால் நல்வழிப்படுத்தல் பொருட்டேயாம், அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி, அக்கிரமத்தால் அக்கிரமத்தால் செய்யப்பட்ட குற்றங்களை. கிரமம் என்ற சொல் முறைன்னு பொருள்படும், கிரமத்துக்கு எதிர்ப்பதான் அக்கிரமம், சுத்தம் அதுக்கு எதிர்ப்பதம் என்பது அசுத்தம், நியாயம் அதுக்கு எதிர்ப்பதான் அநியாயம், அந்த மாதிரி கிரமம் அதுக்கு எதிர்ப்பதான் அக்கிரமம். அக்கிரமத்தால் செய்யப்பட்ட குற்றங்களை கண்டித்து நீக்குதலால் அது மூலம் என்ன பண்றான், அச்சம் உண்டாக செய்கின்றான். அதான் இந்த மாதிரி வினை செய்தார், இந்த மாதிரி எல்லாம் பலன் வந்து விளையுது, இந்த வினையை நினைச்சே பார்க்கக்கூடாதியா, பட்ட துன்பம் போதும் அப்படின்னு தீவினை மேல உயிர்களுக்கு அச்சம் ஏற்படுத்துவதற்காகத்தான் தண்டனை கொடுக்கின்றான். உயிரை என்ன இல்லாமலே அழிச்சுதான், அல்லது உயிருக்கு ஏதாவது ஊனத்தை ஏற்படுத்த முடியுமா? உடலை வேணா ஊனம் ஏற்படுத்தலாம், அது அந்த அந்த பிறவியோடு அந்த உடல் தொலைஞ்சது, வினைப்பயனை அனுபவிச்சு வரதான் அந்த உடல். இந்த மாதிரி மேலான சிந்தனைகள்லாம் இல்லாதனால உடலே தான் நினைக்கிற வரைக்கும் நமக்கு இறைவனோட கருணையே புரியாது, அதுதான் அங்குள்ள பிரச்சனை. ஆகவே இந்த உடல்ல இந்த பிறவியில் இருக்கின்றோம், இது எவ்வளவு துன்பம் தந்தாலும் இந்த உடலையே அழிச்சாலும் உயிராகிய நாம வந்து எப்பவும் இறைவன் அருளக்கூடியவராக இருக்கின்றோம். அடுத்தால ஒரு பிறவிதான் நம்மால உடம்புல நீட்டு நீங்கிற பிறகு கேட்க முடியாது, உடம்போட இருக்கிறதான் சிந்திக்க முடியும். ஐந்தும் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன், உணர முடியாது. ஆனாலும் அதுக்கப்புறம் நம்ம கேட்காட்டாலும் அவன் நமக்கு சிறந்த பிறவியை தந்திருக்கின்றானே. இந்த பிறவி நம்மகிட்ட கேட்டா நாம வந்து அவனை கேட்டு நம்ம சாமர்த்தியத்தால வாங்கின பிறவியாது, அவன் கருணையோடு ஈந்ததனால் பெற்ற பிறவி. அந்த மாதிரிதான் வரக்கூடிய பிறவிகளும். ஆகவே யார போய் கருணை உண்டா இல்லையான்னு நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இறைவனை பத்தி. அதுக்கு காரணம் உடலே நாம நினைக்கிறோம், அறியாமை தான் காரணம். இறைவனுக்கு கருணை குறைஞ்சு போச்சுன்னு பேசுறோம்னா உடம்பு மீது நம்ம உள்ள அபரிதமான பற்று, அந்த பற்று எந்த அளவுல இருக்குன்னா ஏன் உடம்புன்னு அளவு கூட இல்லை, உடம்பே நான் அதுதானே நம்ம வாழ்க்கை முறையே, அதுதானே நான் இத்தனை அடி உயரம், நான் இத்தனை கிலோ வெயிட்டு, நான் இன்ன நேரம் அவன் அண்ணன் நேரம் அவன் கருப்பு இவன் சிவப்பு இல்லையா அவன் நான் செலவச்சிட்டான் அவன் மெடிஞ்சிட்டான் இப்படி உடம்பே தான் என்று வாழ்கின்ற அஞ்ஞானத்தில் ஊறிய ஒரு வாழ்க்கையில இருந்து கொண்டு அந்த உடம்புக்கு ஏதாவது ஒரு ஊர் வந்துட்டுனா அவனை இறைவனை கருணை இல்லைன்னு சொல்றான். ஆகவே இறைவன் எதற்காக துன்பத்தை கொடுக்கின்றான் என்று சொன்னால் அதன் மூலம் நம்முடைய முன்னை வினை ஒன்று கெட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான். இது ஏதோ ஒரு தீவினை இப்பொழுது நம்மை வந்து துன்பமாக தொடர்கின்றது. அதுபோல முன்னை தீவினை இப்போது துன்பம் தருவதனால் இப்போதும் தீவினை செய்தால்

எனவே அறமே செய்ய வேண்டும் என்று அவன் நமக்கு உணர்த்துகின்றான். திரோபவித்தல் சங்கரித்தர்கள் உட்பட எம்முறையாலும் நம் முதல்வன் செய்தி எஞ்ஞாற்றும் கருணையாதற்கு இழுக்கில்லை. அருளல் தொழில் மட்டுமல்ல, அழித்தல் தொழில், மறைத்தல் தொழில் ஆகிய தொழில்கள் கூட கருணைதான் என்று சொல்லி சுவாமிகள் உரையிலே சொன்னார். அஞ்ஞனம் அகிதம் செய்தாரை கண்டித்தல் நல்வழிப்படுத்தல் பொருட்டே அகலின் அதுவும் கருணையாதற்கு இழுக்கில்லை என்பதான் சுவாமிகளுடைய சுருக்கமான குறிப்பு. சில இடங்களில் பாட்டோட சாரத்தை சுருக்கமா சொல்லிடுவாங்க. தான் அசை உண்மை இறந்தது வெளியிட்டு சிறப்புமா, சிறப்பு உண்மையானாலும் கூறலாம். அப்புறம் திரோபவித்தல் சங்கரித்தல் உட்பட்ட செயல்களும் அருளே என்பார், எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றார். எந்த முறைமையில பார்த்தாலும், அழித்தல் தொழில பார்த்தாலும் சரி, மறைத்தல் தொழில பார்த்தாலும் சரி, எல்லாம் உயிரை வந்து நல்வழிப்படுத்தும்போதுக்காக செய்வதுதான். ஏகாரம் தேற்றம் எங்க வருது? ஏகாரம் அருளே என்றும் அந்த அருளேங்கிறது ஏகாரம் தேற்றம். அருள் தான், சந்தேகம் இல்லை. இறைவன் தண்டனை கொடுத்தாலும் அதுவும் அருள் தான், மறைத்தல் தொழில் அழித்தல் தொழில் செய்தாலும் அதுவும் அருள் தான் என்று சந்தேகமில்லை என்று தெளிவுபடுத்துவதனால் அது தேற்ற ஏகாரம். இது எதை மாதிரி தெரியுமா இறைவன் தண்டனை கொடுக்குதுன்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு, அப்படி லௌகீகமா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். தந்தைதாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தஞ்சொல் ஆற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளாறினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் எல்லாம் பார்த்திடில் அப்பறிவே ஆகும். இந்த நீர் முறைமை என்றோ ஈசனார் முடிவும் என்று. தந்தைதாய், உலகத்து தந்தை தாயர்கள் பெற்ற தத்தம் புதல்வர்கள், பெறப்பட்ட தம்முடைய புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடாவிடின் தம்முடைய சொல்வழி ஒழுகாராயின். நம்முடைய சொல்வழி, தம்முடைய சொல்வழின்னா நல்ல நெறியில் நடக்க சொல்லி சொல்லுவாங்க பெற்றோர்கள். அந்த சொல்வழியில பிள்ளைகள் நடக்கவில்லை என்றால் உருக்கி வளாரினால் அடித்து, உறப்பி வளாரினாலே அடித்து, பிறம்பினாலே அடித்து, தீய பந்தமும் இடுவர், தீய விலங்கும் இடுவர், கட்டி போட்டுருவாங்க. ஆகலான் எல்லாம் பார்த்திடின் இன்னொரு அண்ணவை ஆராய்ந்து பார்க்கும் இடத்து செயல் வகையான் வெகுளி போல தோன்றினும் பரிவேயாகும் கருத்து வகையான் அருளேயாதல் கடைக்கால் அறியப்படும். ஐயா, இந்த தந்தை தாயி வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து அவன் சொல்படி கேட்டு நடக்காட்டா பெரும்பாலும் நாள் போடு போட்டு கட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது செயல் வகையால் பார்க்கும் பொழுது இது வந்து கோபம் நிறைந்த ஒரு செயலாகத்தான் காணப்படும். ஆனால் அந்த கருத்து வகையால் பார்க்கும் பொழுது எந்த கருத்திலே இதை செய்கின்றான், எதிரி ரெண்டு பேரும் சண்டை போடுறான் அடிச்சான் மிதிச்சான், அந்த கருத்து வேறு. தந்தை தாயும் குழந்தைகளை அடிக்கின்றார்கள், அந்த கருத்து வேறு. அந்த கருத்தை தான் அதை மாதிரி இறைவன் வந்து உயிர்களுக்கு துன்பம் செய்வது போல தோன்றினால் அது செயல் வகையால் தோன்றினாலும் கருத்து வகையால் அருளையே செய்கின்றான். கருத்து வகையால் அருளையாதல் கடைக்கால் அறியப்படும். இறுதி அப்போதைக்கு அந்த குழந்தைகளை உணராட்டாலும் இறுதியிலே உணரும். இதற்காக இப்படி அப்பா செய்தார் என்பதை இறுதியிலே உணரும். அதை மாதிரி பக்குவம் வந்தபோது உயிர்கள் எல்லாம் இறைவன் நமக்கு நல்லதைத்தான் செஞ்சிருக்கின்றான் அப்படின்னு சொல்லி உயிர்கள் உணரும். அதுக்கு முன்னாடி பெரிய நஷ்டத்தை தந்துட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி பேசினாலும் இறுதியில உயிர்கள் வந்து இறைவன் எனக்கு எது உகந்ததோ அதைத்தான் செய்திருக்கின்றான் என்று அந்த உயிர்கள் உணரும் என்று அற்புதமாக கூறுகிறார். இந்த நீர் முறைமையன்றோ ஈசனார் முடிவும், ஈசனார் முடிவும் எக்காலமும் முதல்வன் கூறுகின்ற அந்த நிக்கிரகம், முதல்வன் செய்கின்ற அந்த நிக்கிரகம், இந்த முதல்வன் கொடுக்கின்ற துன்பமும் இந்த இயல்புகோலும் முறையாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே வைக்கின்ற கோபத்தை போன்ற அந்த தன்மைதான், வேறொன்றுமல்ல. இந்த நீர் முறைமை என்றோ, நீர் என்பது இந்த இடத்துல தண்ணீர்னு பொருள் வரல, இயல்புன்னு பொருள் வருது. நீர்மைன்னு சொல்லுவாங்க, நீர்னு சொல்லுவாங்க. நீர் முறைமைனா அந்த இடத்துல ஓம உருவு சேர்த்து விரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நீர் போலும் முறைமை என்றோ, இந்த இயல்பு போலும் முறைமை என்றோ சுவாமிகள் கீழே குறிப்புகள் எழுதியிருக்காங்க. நீர், நீர் முறைமை ஓமத்தொகை, நீர் முறைமை என்பது ஓமைத்தொகை. ஓமைத்தொகைனா ஓம உருவு விரித்துக் கொள்ளணும். அப்ப நீர் போலும் முறைமைன்னு பாருங்க, பதவியில அற்புதமா விரிச்சிருப்பாங்க. நீர் என்பதற்கு இயல்புன்னு பொருள் எழுதியிருப்பாங்க. நீர் முறைமை இயல்பு போலும் முறைமையாம் என்க அற்புதமா அந்த குறிப்புரையை கடைபிடித்து பதவியை. இவை நான்கு செய்யலாம். மீமாஞ்சகர் வதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து, ஏன்னா மீமாஞ்சகர் தான் இறைவன் ஒன்னும் இருவினைகளை ஏற்றுக்கொண்டு பலன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வினைகளே தாமாக வந்து பலன் கொடுக்கும் சொல்றாங்க. அதை மறுத்து மன்னிய வினைப்படங்கள் தரும் அறன், இந்த பரிகரணத்தோட முதல் பாடலை வச்சுதான் எல்லா பாடல்களும் வருகின்றன. அதாவது முன்வினையின் காரணமாக உயிர்கள் இன்பத் துன்பங்களை

0: மறுத்தும் போதே கருத்து வகையால் அந்த முயற்சியானது மேல்வினையாகும். அந்த வினைகளை அறிந்து பலனை முதல்வனையும் கூட்டுவான், அரசன் போலவும் மருத்துவன் போலவும் முதல்வனையும் கூட்டுவான் சொன்னார். ஆகவே மன்னிய வினைப்பலன்கள் தரும் அரண் அப்படின்னு இந்த அரியரணத்து முதல் பாடலில் சொன்ன கருத்து இப்போ நிலைநாட்டினார். இதன் மேலும் மீமாசகன் சும்மா இருக்கிற அவன் தடையும் எழுப்புறான், அதுக்கெல்லாம் விடைகள் இருக்கின்றன. மன்னிய வினைப்பலன்கள் தரும் அரண் என்றது பொருந்துவாரும், அது பற்றி அவனுக்கு இழுக்கின்மையும் கூறப்படும். வினைப்பலனை ஊட்டுவதனால முதல்வனுக்கு ஒரு இழுக்கும் வந்துடாது. துன்பத்தை ஊற்றான் ஐயா உயிர்களை என்ன உயிர்களை என்ன அப்பாடுபடுத்துறான், இது இழுக்கல்லவான்னு கேட்டா அதுக்கு தான் விளக்கம் சொன்னார்கள். அது தந்தைதாய் பெற்ற தத்தம் புதல்வர்களை கண்டித்தல் போல என்று சொல்லி அற்புதமான விளக்கம் சொன்னார்கள். செயல்களே பலத்தை செய்யும் தெய்வம் வேண்டா என்று எண்ணி தடை எழுப்புறான் மேற்கொண்டு அற்புதமா சொன்ன. ஒரு நாள் அப்பா வந்து அப்பாவோ அம்மாவோ குழந்தைக்கு நல்ல சுவையான பதார்த்தங்களை எல்லாம் கொடுத்து அது செய்கின்ற விளையாட்டுச் செயல்களை எல்லாம் பார்த்து மெச்சு கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு நாள் அது தவறு செய்தால் அதனை தண்டிக்கின்றார்கள். ஆனால் ரெண்டு செயலையும் அவன் பெற்றோர்கள் குழந்தைகள் மீது நம்முடைய அன்பையே வெளிப்படுத்துகின்றார்கள். அதுபோல இறைவன் உயிர்கள் செய்கின்ற நன்வினைக்கு இன்பத்தை ஊட்டுகின்றான், தீவினைக்கு துன்பத்தை ஊட்டுகின்றான். ரெண்டு மூலமா அவன் தன்னுடைய கருணையைத்தான் வெளிப்படுத்துகின்றான் என்று சொல்லி முடித்தார்கள். ஆகவே வினைப்படங்களை ஊட்டுவதால் முதல்வனுக்கு எந்த இழுக்கும் வந்துவிடாதுன்னு சொன்னார். சொன்னா ஐயா இழுக்கெல்லாம் வராது இருக்கட்டும், ஆனா முதல்வன் வந்து ஊட்ட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு மீமாசகன் வந்து நமக்கு மேற்கொண்டு தடையை எடுக்குகின்றான். என்ன நான் ஏன் முதல்வன் ஊட்ட வேண்டாம்னு சொல்றோம்னா எங்களுக்கு முதல்வன் மேல ஒன்னும் வெறுப்பு இல்ல. வினைகளையே பலனை தர வல்லன, செய்த வினையே அத பலனை தந்துவிடும். அப்படி இருக்கும்போது எதுக்கு முதல்வன் வந்து தரணும்னு, அது மிகை அல்லவா அப்படிங்கிறோம். செஞ்ச வினை எப்படியா பலனை தரும், செய்து முடித்தவுடன் அந்த வினையை கெட்டு அடித்து விட்டதே அது எப்படி வந்து பலனை தரும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அதிசயமா ஒரு விளக்கம் கொடுத்துட்டான். என்ன சொல்றான் பாப்பா அந்த பாடல பார்த்தா, செயல்களே பலத்தை செய்யும் தெய்வம் வேண்டா இங்கு அப்படிங்கிறோம். செய்த வினைகளே பலனை தந்துவிடும், ஆகவே இதை ஊட்டுவதற்கு தெய்வம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா என் நின் என்று சொல்வாயானால் முயலும் இச்செயல்கள் இங்கே முழுவதும் அழியும், எங்கே பயன் அளிப்பன. ஐயா அந்த முயற்சி ஆகிய செயல்கள் எல்லாம் செய்து முடிச்ச உடனே அவ்வளவுதான் அழிந்து போய்விட்டன. இந்த பிறவியில இங்கேயே அழிந்து போய்விட்டன. இந்த அழிந்து போன செயல்கள் எப்படி வந்து தானே வந்து பலன் தரும் அப்படின்னா அழிந்தே பலன்களை பண்ணும். ஐயா அந்த வினைகளை அழிஞ்சுதான் பலனை ஊட்டும், அவற்றோட இயல்பு அப்படியாங்கிறான். எப்படி தெரியுமா, உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா, கெட்டே வயலிடும் தழையும் தின்னும் மருந்தும் பின் பழிக்கும் ஆகும். வயல்ல போடுகின்ற தழைகளாகிய உரமும் நோய் வந்த போது சாப்பிடுற மருந்தும் அப்படி முழுசா இருந்தா பலனை தருது, கெட்டு மக்கி போய் தானே பலனை தருகின்றது. அதுபோல செய்த வினைகளும் அது ஒடுங்கி போய் அப்புறம்தான் பலனை தரும். பலன் தரக்கூடிய பொருள்களே வந்து கெட்டு போன பிறகுதான பலன் தருகின்றன. வயல்ல போடுற உரம், சாப்பிடுற மருந்து, உணவு எல்லாம் அத மாதிரிதான் செய்த வினையும் கெட்டு அதுக்கப்புறம் பலனை தரும் அப்படின்னு. அப்போ அடுத்த பாட்டில் இந்த விவாதம் தொடர்கிறது. ஓஹோ, நீ வயல்ல போடுற உரமும் சாப்பிடுற உணவும் வந்து கெட்டு பின்னால் பலன் அளிப்பது போல வந்து வினையும் கெட்டு அப்புறம் அதுவே பலன் தரும் சொல்றியா? சரி, அப்போ உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு அடுத்த பாடல சொல்ற. செய்கிடும் தழையும் தின்னும் திரவியம் அதுவும் போல உயிர்த்திடும் செய்தி கெட்டே உருவிக்கும் பலத்தை செய் என்றால் வயல். செய்கிடும் தழையும் வயல்ல போடுற உரமும் தின்னும் திரவியம் அதுவும் போல சாப்பிடுகின்ற உணவு பதார்த்தம் மருந்து பதார்த்தம் போல உயிர்த்திடும் செய்தி கெட்டே உருவிக்கும் பலத்தை, உயிர்த்திடும் செய்தி செய்கின்ற வினைகள் எல்லாம் கெட்டே கெட்டு போய் தான் உருவிக்கும் பலத்தை பலனை ஊட்டும் என்று சொன்னாயானால் வைத்திடும் சோறும் பாக்கும் அருந்தினர் வயிற்றில் வாய்ந்தால் மெய்த்திடும் பலவனுக்கு மலமலான் வேறு உண்டோ. என்ன அப்படின்னா, வைத்திடப்பட்ட சோறு முதலிய உணவுகளும் பாகடை முதலியனவும் உண்டாருடைய வயிற்றில் மாயப்பெற்றால் உனக்கு மெய்யின் கண்ணதாய் வரும் பலம் மலமன்றி வேறில்லை. ஆதலின் கெட்டவை பயந்தரும் என்பது அஞ்ஞனம் சிலவற்றினன்றி ஆண்டும் தெல்லாமையானம் என்க. ஆகவே கெட்டு பயந்தருவது இருக்கின்றன, கெட்டு பயன்தருதல் சில பொருள்களிடத்தில் தான் காணப்படுகின்றன. எல்லா பொருள்களும் கெட்டு கெட்டு பயன்தருவதில்லை. புலிக்குறனே சொன்னார், அற்றாயினும் வினைகளே தம் பயனை தோற்றுவிக்க வல்லும் ஆகலின் ஆண்டைக்கு முதல்வன் மிகையாம் போலும் என்றால் பொருந்தாது. முதல்வன் தேவையில்லை என்று சொல்வது பொருந்தாது. செய்த வினை செய்த பொழுதே கெட்டு ஒழிவது ஆகலின் பின் நின்று பயன்தருதல் செல்லாமையானது. கெட்டு பயந்ததனே உலகத்து பொருள்களில் கண்டான் அப்படிங்கிறான். கெட்டு பயந்ததாயா உலகத்து பொருள்களை பார்க்கின்றோம் அப்படின்னா, கெட்டு பயந்ததிலே உலகத்து பொருள்களில் கண்டாம் எனது கெட்டவை பயந்தரும் என்பது சிலவற்றின் அன்றி யாண்டும் செல்லாமையாம். சில பொருள்கள் தான் கெட்டு பயந்தன்றி எல்லா பொருள்களும் அப்படி தரவில்லை. ஆகவே எல்லா பொருளிடத்திலும் உடைய கருத்து செல்லாது என்பதா. ஆக முதல் பாடலையும் சொன்ன உதாரணத்தை இரண்டாவது பாடலையும் சொல்லிவிட்டு கேட்கிறார. அது என்னன்னா அனுவாதம்னு சொல்லுவாங்க. அவங்க கருத்தை சொல்றான், வயல்ல இட்ட உரமும் சாப்பிட்ட உணவு மருந்தும் கெட்ட பிறகுதானே பலன் அளிக்கின்றது, அதுபோல் நம்ம செய்த வினைகளும் கெட்டுவிட்டன அப்படின்னு நினைக்க வேண்டாம், கெட்டாலும் அவையே பயன் தந்துவிடும், ஆகவே ஒரு முதல்வன் தேவையில்லைங்கிறான். அப்ப அந்த உதாரணத்தை வாங்கி இப்படி ஒரு உதாரணம் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பல பதில் சொல்றாரு. அதனால ரெண்டாவது பாடலே அந்த உதாரணம் வந்திருக்கிறது. ஆகவே அது கூறியது போறன்னு நினைக்க கூடாது. ஒரு தர்க்கத்துக்காக அதை வாங்கி மறுபடி விளக்குவது அதை அனுவாதம் சொல்வார். பயன் கருதி மீளவும் கூறுதல் அனுவாதம். தேவையில்லாமல் மீளவும் சொன்னாலும் புரியது போல. சரி, மெய்த்திடும் பழம் அப்படின்னா என்ன, மெய்யின் கண்டதாய் வரும் பழம். மெய்யின் கண்டதாய்னா உடம்பின் கண்டதாய். கெட்டது எல்லாமே பழம் வரும்னா சாப்பிட்ட உணவு கெட்டு போய் அது வந்து கழிவாக மலமாக வரும் பொழுது அது பயன் தருவதுன்னு சொல்ல முடியுமா? ஆகவே எல்லா இடத்திலையும் கெட்டதுதான் பயன் தரும் என்று சொல்ல முடியாது. சில இடத்துலதான் கெட்டது பயன் கெட்டு போன பொருட்கள் பயன் தரும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அப்ப சிலவற்றிலாவது கெட்டு போய் பயன் தருதல் செல்லுபடி ஆகுது. அத மாதிரி இந்த வினைகளும் கெட்டு போய் பலன் தருகிறது வச்சுக்கிடுவோமே. எந்த சில பொருள்கள் தான் கெட்டு போய் பலன் தருகின்றதோ அந்த சில பொருள்கள் மாதிரி இந்த வினைகளும் யா அப்படின்னு சொன்னாங்கிறான். இந்த கருத்தை விட தயாரா இல்லை. அதான் வந்து அந்த தடையை சொல்லி சுவாமிகள் தான் அப்படி தடையெடுப்பான அந்த நுணுக்கத்தை காட்டுகின்றார். உரையாசிரியர் தான் காட்டுகின்றார் சொல்லி அந்த இந்த அதன் மேலும் அவனுக்கு விளக்கம் தருவதற்கு வருஞ்செயல் தோன்றியதுன்னு சொல்லி அற்புதமா சொல்றாங்க. பாருங்க, அற்றேல் அற்றேல். அப்படியானால் கெட்டு பயந்தறதல் சிலவற்றினாயினும் காணப்படுதல். நீங்களே ஒத்துக்கிறீங்களா? எல்லா பொருளும் கெட்டு போய் பலந்தராது, சில பொருள்கள் தான் கெட்டு போய் பலந்துருங்க. ஒத்துக்கிறீங்களா? சில பொருள்களாவது கெட்டு போய் பயந்துருங்களா? அந்த சில பொருள் மாதிரிதான் வினையும் அவ்வாறு கெட்டு பயந்தரும் என்பது அமைவுடையது என்பது பொருத்தமானது என்பாரை நோக்கி அதனை மறுத்தற்கு எழுந்தது வருந்தை விடுவது. அப்படி யார் சொல்றானோ அவனை மறுத்ததற்காக வந்தது யா வருந்தையோடு அப்படின்னா என்ன வருந்தது என்ன சொல்ற அழகா சொல்ற. திரவியம் ஓமை அன்று செய்தி கண். திரவியம்னா என்ன? சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள். அவை எப்படி அந்த மாதிரி வயல்ல போடுற உரங்கள். அவையெல்லாம் வந்து வினைக்கு நீ உதாரணமாக சொல்லக்கூடாது. செய்திக்கு செய்தின்னா வினைன்னு அர்த்தம். நாம செய்தினா நியூஸ் அப்படின்னு அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இலக்கியங்கள்ல செய்தின்னு வர்றது வந்து செயல் வினை அப்படிங்கலாம் பொருள்கள். செய்தி கண் அப்படின்னா அந்த இடத்துல கண்ணு ஏழாம் வெற்றின உருவு இருக்கு. அத நான்காம் வெற்றின உருவு பொருள்ல வச்சுக்கலாம். சில இடங்கள்ல நான்காம் வெற்றுமை ஏழாம் வெற்றுமை பொருள்ல வரும். இங்க ஏழாம் வெற்றுமை நான்காம் வெற்றுமை பொருள்ல வந்தது. இதெல்லாம் வந்து தமிழ் ஆய்வாளர்கள் இந்த மாதிரி இடங்களை எல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு உருவு மயக்கம் இதுக்கெல்லாம் இதை எடுத்துக்காட்டா காட்டலாம். ஆகவே அந்த ஏழாம் உறுப்பு வந்து நான்காம் உறுப்பு பொருள் வந்து குறிப்புகளை சொல்றாங்க. செய்திக்கு என்பது செய்திக்கண் என உருவு மயப்பம். ஐயா செய்திக்குன்னு அந்த பாடல்ல இருக்கணும். ஆனா எப்படி இருக்கு? செய்தி கண் அப்படின்னு இருக்கு. அப்ப கூன் இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு இருக்கு. கூ நாலாம் உறுப்பு, கண் ஏழாம் உறுப்பு. நாலாம் உறுப்பு இருக்க வேண்டிய இடத்துல ஏழாம் உறுப்பு இருக்கிறது உருவு மயக்கம். ஓசைக்காக வேண்டி அப்படி உறுப்புகளை மாத்தி சொல்லலாம். பொருளை உயிர்த்துணரும் ஆற்றல் உடையவர்கள் தான் இது இந்த உறுப்பு தான் அந்த உறுப்பா நிற்கின்றது என்று சொல்லி எடுத்து காட்ட முடியும். ஆகவே திரவியம் ஓமை என்று செய்தி கண் அப்படின்னா அந்த கண்ணை நீக்கிட்டு கூனு போட்டுக்கோங்க. செய்திக்கு வினைக்கு எது ஓமை அன்று? திரவியம் ஓமை அன்று. சாப்பிடுற உணவு மருந்துகளோ அல்லது வயல்ல போடுற தடைகளோ இது வந்து நாம் செய்யற வினைக்கு ஓமையாக சொல்லத்தக்கன அல்ல. தவறான ஓமை சொல்கின்றார் அப்படின்ட்டார். என்ன நீங்களே சில பொருள்கள் கெட்டு பழந்தரும் ஒத்துக்கிடுறீங்க, இப்ப நான் சொன்ன ஓமையை தவறுன்னு சொல்றீங்கன்னு அவன் கேட்கலாம். அப்ப சொல்றார், திரவியங்கள் விரவிய இடத்தையே ஈந்து பழந்தரும். ஐயா நீ வயல தடை போடுற, அந்த போட்ட இடத்திலே கிடந்து அந்த வயலே தான் அது பலனை தரும். இம்மை அம்மை. ஆனா வினைகள் அப்படி இல்லை. இம்மை செய்த வினைகள் வரும்பிறவியிலே வேறு உடம்பை எடுத்த பிறகு கூட பலன் தரும். அதான் சொன்ன தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயினும் அஞ்சப்படும். என்ன சொன்ன? வேறொரு தேயத்தானும் வேறொரு காலத்தானும் வேறொரு உடம்பானும் வந்து சுடக்கூடிய வன்மை தீக்கு இன்மையின் தீவினை தீயினும் அஞ்சப்படும். தீ வந்து அந்த இடத்துல அந்த தீய சார்ந்தவனை சுடுவோம் அவ்வளவுதான். சார்ந்தது ஒரு உடம்பு, சுடுவது வேறு உடம்புன்னு இருக்குமா? சார் சார்ந்த காலத்துலதான் சுடும். ஒரு காலத்துல சேர்ந்தா வேறொரு காலத்துல சுடுமா? ஒரு காலத்துல சார்ந்து சுட்டா வேறொரு காலத்துல ஆற வேணா செய்யும். தீயினா சுட்டவன் உள்ள ஆறு. ஒரு காலத்துல சுட்டா இன்னொரு காலத்துல ஆற வேணா செய்ய முடிய, ஒரு காலத்துல சுட்டுட்டு இன்னொரு காலத்துல அது வந்து மேலும் சுடாது. அதே மாதிரி எந்த உடம்பை வச்சு தீய சார்ந்தாலும் அந்த உடம்பு தான் சுடும், அடுத்த பிறவிகள் உடம்பு போய் சுடாது. ஆனா வினை அப்படி இல்லை. ஒரு பிறவியிலே ஒரு உடம்பை கொண்டு ஒரு காலத்திலே செய்த வினையானது வேறொரு பிறவியிலே வேறொரு உடம்பிலே வேறொரு காலத்திலே வந்து அந்த வினையானது தீவினையானது சுடும்னு சொன்னாரே. ஆனா நீ ஓமை சொல்றையே, இந்த தலைகள்லாம் வந்து போட்ட வயல்ல அந்த போட்ட காலத்துல வந்து அந்த பிறவியிலே பலந்தரும். ஆனா இது அப்படி கிடையாது. மறுமையில வந்து பலனளிக்கும். அம்மை இம்மை செய்தது அம்மையில பலந்தரும். நீர் அன்றி பாத்திரத்திட்டவெல்லாம் கரவிடும் இங்கே. அப்ப சொன்ன அப்ப உடனே என்ன குடிக்கிறான்? நீங்களே என்ன சொன்னீங்க, சில பொருள்கள் தான் கெட்டு பலன் தரும் சொன்னீங்க. பெரும்பாலான பொருள்கள் கெட்டு பலன் தராதுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி கெட்டு பலன் தராதவை அடுத்த பிறவிலே பலன் தரும். அர்த்தம் யார் எப்படி குடிக்கிறான்? அற்றைய சேர்ந்த இடத்தில் பயன் தராது கேடு மாத்திரம் உடைய பொருள்களும் பல உல. நீங்களே சொல்லிக்கிட்டீங்க ஐயா, எல்லா பொருள்களும் கெடுக்கின்றன, ஆனா கெட்ட பிறகு பலன் தரக்கூடிய பொருள்கள் சிலதான், பலன் தராத பொருள்கள் தான் பலன்னு சொன்னீங்க. அந்த பலன் தராத பொருள்கள் இருக்கு பாருங்க, அவை அப்போதைக்கு தரவில்லை, பின்னால் வரும் பிறவிலே அவை தரும். அது மாதிரி இந்த வினைகளும் தான் கெட்ட பிறகு இந்த பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ அவையே பலன் தந்துவிடும், தருவதற்கு முதலோடு வேண்டாம். அற்றைய சேர்ந்த இடத்தில் பயன் தராது கேடு மாத்திரம் உடைய பொருள்களும் பல உல ஆகலின் அவை மற்றோர் இடத்தில் பலிக்கும் என கொண்டு அவற்றோடு ஓமிக்க அமையுமெனின். அவற்றோடு ஓமை சொல்லலாம்னா அந்த ஓமை பொருந்தாதான். இப்படி சொல்றாங்க, ஓரிடத்தில் கெட்ட பொருள் மற்றொரு இடத்தில் பலித்தது இல்லை, பலித்தல் இல்லை. ஒரு இடத்துல அழித்த பொருள் இன்னொரு இடத்துல வந்து பலித்தல் இல்லை, பலித்தல்னா பயன் தருதல் இல்லை. எப்படி அப்படின்னா உதாரணம் சொல்றேன் கேளு அப்படிங்கிற, தீ ஒழுக காய்ந்த களத்தில் வாக்கிய நீர் முதலியன இன்று சுவரலின் கண் காணப்படுதலான். அதாவது நல்ல பழுக்க காய்ச்சிய பாத்திரத்துல வந்து சட்டி, அந்த சட்டியில வந்து தண்ணீர் படுத்துனீங்க, அந்த தண்ணீர் அங்கேயே அப்படியே ஆவியாகி போய்விடுது, அந்த இடத்துல அது இல்லை. எனவே அது வேறிடத்தில் பயன்படுவதற்குரிய வினை அது எப்படி வரும்? வேறிடத்தில் பயனாதற்குரிய வினை தானே பயனாகி வரும் என்றால் கூடாது. நீ பரவிப்பார், இவ்வுண்மையை நீ புடைபட ஒற்றி ஆராய்வாயாக. பரவிப்பார்னா என்ன? புடைபட ஒற்றி, ஒற்றித்து இந்த கருத்தோடு நீ ஒற்றித்து நின்று இந்த கருத்தை நன்கு சிந்தித்து பார்ப்பாயாக. ஆகவே முதல்ல சொன்னா வந்து வினைகளே வந்து பயன் தரும்னாங்க. ஐயா செய்த வினைகள் கெட்ட பிறகு அவை எப்படி பயன் தரும் அப்படின்னு கேட்டோம். அப்ப உலகத்து பொருள்கள் எல்லாம் கெட்டுதானே பயன் தருது அப்படின்னு சொன்னா, சில பொருள்கள் தான் ஐயா கெட்டு பயன் தருது, பல பொருள்கள் கெட்டு பயன் தராம தான் போகுது அப்படின்னோம். அந்த சில பொருள்கள் கெட்டு பயன் தருகின்றன ஒத்துக்கிடுறீங்கல்ல, அந்த சில பொருள்கள் மாதிரி வினைகளும் கெட்டு பயன் தரும்னு சொன்னா, இல்ல அந்த ஓமை பொருந்தாது அப்படின்னு சொன்னோம். இதை வந்து எந்த இடத்துல கெட்டு பயன் தருகின்ற பொருள்களும் எந்த இடத்துல கெட்டுச்சோ அந்த இடத்துல தான் பயன் தருது. ஆனா வினை வந்து ஒரு பிறவியில செய்யப்பட்டது அடுத்த பிறவியில் வந்து கூட பயன் தருது. அப்ப அவன் சொன்னா சில பொருள்கள் தானே கெட்டு பயன் தருது, பல பொருள்கள் கெட்டும் பயன் தரவில்லைன்னு சொன்னீங்க, இந்த கெட்டும் பயன் தராமல் இருக்கின்ற பொருள்கள் அப்போதைக்கு பயன் தராமல் அடுத்த பிறவியில் பயன் தரும் அப்படின்னா, அடுத்த பிறவியில் தானே பயன் தரும் சொன்னா அது பொருந்தாது. ஓரிடத்தில் கெட்ட பொருள் மற்றொரு இடத்துக்கு வருவதில்லை என்பது தீ ஒழுக காய்ந்த பாத்திரத்தில் நீர் முதலியவற்றை இடும்போது அதிலே காணப்படலாம். அந்த உண்மையை நம்ம கண்டுகொள்ளலாம். அந்த இடத்துல கெட்டது அப்படியே போயிருது, அப்புறம் அந்த நீரை நம்ம நீரா பார்க்க முடியாது. செய்திக்கு என்பது செய்திக்கண் என உருவ மயக்கம், பரவி பார்த்தல் புடைபட ஒற்றி ஆராய்தல் என்று விளக்கப்பட்டன ஏற்கனவே. அப்ப சொன்னா இப்படி ஒரு இடத்துல கெட்டு பலந்தராம இருக்கிறது வந்து வேறொரு இடத்துல வந்து பலந்தரும், வேறொரு பிறகு பலந்தரும் மறுத்து விட்டாரே, கெட்டது கெட்டதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு பழுக்க காட்சியை பாத்திரத்தில் இடப்பட்ட நீரை வச்சு சொல்லிவிட்டார்களே அப்படின்னு அவன் சொல்றான். இம்மை அம்மையாத பற்றி வேறிடமென வேண்டாம், இம்மைக்கு செய்த படம் மறுமைக்கு வருவது பற்றி ஓரிடத்துல செய்தது வேறிடத்துல வருதுன்னு இட வேறுபாடு எல்லாம் பேச வேண்டாம் இல்லையா. பிறவி வேணா வேறுபடலாம், உடம்பு வேணா வேறுபடலாம், வினையை செய்தவன் ஒருத்தன் தானே. இந்த பிறவியில இருந்து வினையை செய்தவன் அடுத்த பிறவியில அதுக்குரிய பலனை அனுபவிச்சவன், அந்த உயிர் ஒன்று தானே, வினையை செய்து வருகின்ற உயிர் ஒன்றுதானே. ஆகவே அந்த வினை செய்தவனுடைய அறிவின் கண்ணே இந்த வினைகள் எல்லாம் அடங்கி கிடப்போம், அடங்கி கிடந்து அவ்வளவு காலத்தில் அது பயணம் பெறும். அவ்வளவுதான் இல்லையா? இந்த பிறவியில் அந்த வினைகள் கிடக்கின்றன, அடுத்த பிறவி எப்படி வரும்னு ஏன் கேட்பான? வினையை செய்தனுடைய அறிவில் அடங்கி கிடக்கும்னு கொள்ளுவோம் ஐயா அப்படிங்கிறான். இதுக்கு என்ன விடை சொல்ல போகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். இம்மை அம்மையாதல் பற்றி இம்மை மறுமைன்னு சொல்வதனால வேறிடம் என வேண்டாம், இட வேறுபாடு சொல்ல வேண்டாம். இருமையிலும் வினை செய்தாரின் வேற்றுமை இன்மையில், இந்த பிறவியிலும் வினை செய்தான், அடுத்த பிறவி அவன் எடுத்து அதுல வேற வினை செய்வான், போன பிறவியில வாழ்ந்தவனையும் வந்தான், இந்த பிறவியில வாழ்ந்தவனும் வந்தான், ஏதாவது ஒரு உயிர் எடுத்துக்கிடும். அந்த உயிருடைய போன பிறவி இந்த பிறவின்னு பார்த்தா, போன பிறவியில வினையை செய்தவனையும் வந்தான், இந்த பிறவியில பலன அனுபவிக்கணும் வந்தான் இல்லையா? வினை செய்தாரின் வேற்றுமை இல்லை. எனவே செய்தவர் வினை, செய்தவர் அறிவின் கண்ணே அடங்கி செய்கிடும் தலை முதலி என போல ஆண்டே பயனை தோற்றுவிக்கும். செய்த வினை இருக்கின்றதே, அந்த வினையை எவன் செய்தானோ அவன் அறிவிலேயே அவன் செய்த வினை தங்கி கிடக்கும். அது வயல்ல கிடக்கிற உரம் பலனை தருவது மாதிரி அவன் அறிவில தங்கியிருந்து அவன் அறிவிலேயே அது பலனை ஊட்டும் அப்படின்னு கொள்ளலாம். இது அமையும், இது பொருந்தும் அப்படிங்கிற ஆகலின் திரவியம் ஓமை அன்று என மறுத்தல் பொருந்தாது. ஆகவே நீங்கள் சொன்ன திரவிய, நாங்கள் சொன்ன திரவிய ஓமை பொருந்தாதுன்னு நீங்க மறுத்தது சரியில்லை, மறுக்கக்கூடாது என்பாரை நோக்கி அதனை பரிகரித்தற்கு எழுந்தது வருந்தையுள் என்பது. எப்படி தோற்றுவாய் ஒவ்வொரு செயலுக்கும் அற்புதமா. நாம் அந்த பாடல வந்து இந்த ஒவ்வொரு தர்க்க கருத்துக்களையும் பார்க்க முடியாது. அவர் ஒன்னு சொல்றாரு, சாமி ஒன்னு சொல்றார், அருளந்தி சிவாச்சாரியார் ஒன்னு சொல்றார். அவன் என்ன நோக்கத்தில் அந்த கேள்வி கேட்கிறான், அருளந்தி சிவாச்சாரியார் எந்த நோக்கத்தில் பதில் சொல்றாங்க, அந்த நோக்கத்தை அப்படியே எடுத்து எடுத்து நமக்கு கொடுப்பது நம்முடைய சிவஞான சுவாமிகள். எவ்வளவு அற்புதமாக நமச்சிவாயமூர்த்தியுடைய குருவர்கள் பரிபூர்ணமாக தங்கியிருந்து அவர்களுக்கு அந்த உண்மைகளை எல்லாம் எடுத்து எடுத்து காட்ட வைத்திருக்கின்றனர். ஆகவே சில பொருள்கள் தான் கெட்டா பயந்துருவோம், எல்லா பொருள்களும் அப்படி இல்லை. அந்த கருத்துலாம் உரையாசனை தான் காட்டியிருந்தார். அந்த சில பொருள்கள் மாதிரி வினைகளை கொள்ள வேண்டும் சொன்னா அப்போ அது வேற இடத்துல எல்லாம் பலர்ந்துருது. வினை தடைகள்லாம் போட்ட வயல் அந்த ஒரே இடத்துல பலர்ந்துருதுன்னு சொன்ன பொழுது கெட்டு பலன் தராத பொருள்கள் வேற இடத்துல பலர்ந்துருன்னு வச்சுக்கிடுவோமே. இந்த தர்க்க சிந்தனைகளை எல்லாம் காட்டுவது உயாசியது. இந்த அடிப்படையில தான் மீமாம்சகன் நம்மோடு தர்க்கம் பண்ணுகிறான்னு அந்த நுட்பத்தை எல்லாம் நமக்கு நம்முடைய உரையிலே வைத்து காட்டுவது நம்முடைய மாதவ சிவஞான யோகிகளாகிய பிறந்தவர்கள் தான் அற்புதமாக காட்டுகிறார். இப்ப சொல்றான், இப்ப வந்து எல்லாத்துக்கும் மேல சொல்றான், ஐயா இடம் இட வேறுபாடே சொல்ல வேண்டாம் ஐயா, யாரு வினை செய்தானோ அந்த செய்தவனுடைய அறிவிலேயே அந்த வினைகள் எல்லாம் வந்து ஒடுங்கி கிடக்கின்றன. அடுத்த பிறவியோ காலமோ வரும்பொழுது வயல்ல போட்ட உரம் வந்து தக்க பருவத்துல பலன்.
1: திருச்சி தம்பலம் சைவம்தார் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்செற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு இல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிட்டம்பலம் எல்லாம் அல்ல, அன்னை காந்திமதி அம்பாள் உடன்வரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, பூவுலக உயிர்கள் அனைத்தும் புண்ணிய மன்றுள்ளானும் பூங்கடலினை எய்தல் வேண்டும் என்ற நோக்கிலே ஞானாமிரதம் என சொல்லக்கூடிய அந்த ஞான நூலை நமக்கு தந்தருடைய ஸ்ரீ வாகீச முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியன் போற்றி வணங்கிக் கொண்டு, வையமெல்லாம் வெந்நீரும் கண்டிகையும் ஐந்தெடுத்தும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாரிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சைவப்பெரியவர்களே, திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவ வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீஸ்வர முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிரம் என்கின்ற அந்த ஒப்பற்ற ஞான நூலை சிந்தனை செய்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. வாகீஸ்வர முனிவர் அருளி செய்திருக்கின்ற அந்த ஞானாமிரம் என்கின்ற நூலிலே இன்று திருவருளும் குருவருளும் துணை நிற்க நாம் 71வது அகவல் பாவினை சிந்தனை செய்ய இருக்கின்றோம். இந்த 71வது அகவல் பா 12 அடிகளால் ஆனது. 12 அடிகள் என சொல்லுகின்ற பொழுது இது மிகுந்த கருத்தாளம் மிகுந்தது. இந்த 71வது அகவல் எதை சொல்லுகிறது என்றால் மன தத்துவத்தை காட்டுகிறது. மன தத்துவத்தை காட்டுகிறது. இந்த தலைப்பினுடைய பொருளினை நாம் நன்றாக விளக்கமாக தெரிந்தால்தான் நம்முடைய இந்த 71வது அகவலுக்கு உண்மை நாம் தெரிந்து கொள்ள முடியும். மன தத்துவம். தத்துவம் என்ற சொல்லுக்கு உண்மை பொருள், உண்மை மெய்மெய் என்று பொருள். தத்துவம் என்ற சொல்லுக்கு உண்மை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அழகாக நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்றார். தத்துவன் என்று சொல்லக்கூடியது உண்மை பொருள், மெய்ப்பொருள் என்று பொருள்படும். என் மனதை பற்றிய தத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது மனதை பற்றிய ஒரு பெரிய உண்மையை சொல்லி காட்டுகிறார். மனதை பற்றிய ஒரு பெரிய உண்மை எந்த உண்மையை சொல்லுகிறார் என சொன்னால், என்ன மனம் என்று சொல்லக்கூடியது பேர் ஆற்றல் படைத்தது, அது பெரும் பலம் உடையது என்று அருமையாக அந்த அதிகார அந்த அகவலுக்கு தலைப்பிட்டிருக்கிறார். இந்த மனம் என சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு வலிமை உடையது என்பதை சிந்திப்பதற்கு முன்பாக இந்த மனம் என்பதை பற்றி நாம் சிறிது லேசாக சிந்தனை செய்வோம். இறைவனை அடைவதற்கு நம்முடைய சைவத்தின் எண்ணி 2 மார்க்கங்கள் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. 2 மார்க்கம், ஒன்று யோக மார்க்கம், மற்றொன்று ஞான மார்க்கம். இந்த யோக மார்க்கம் ஞான மார்க்கம் இரண்டுமே சிவத்தை நோக்கி செலுத்துவது. இந்த யோக மார்க்கமும் வேண்டும், ஞான மார்க்கமும் வேண்டும், ஒன்றை ஒன்று எதுவுமே மறுக்கவில்லை. திருமுறையிலே எடுத்துக்கொண்டால் நம்முடைய 10ஆம் திருமுறையானது முழுக்க முழுக்க யோக நிலையை பற்றி பேசப்படுகிறது. இதே போல தோத்திர நூல்களிலே விநாயகர் அகவல் யோகத்தை பற்றி அழகாக பேசுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய அகவலிலும் யோகத்தை பற்றி பேசப்படுகிறது. பழைய செய்திகளை ஞாபகப்படுத்தும். அதே போன்று தோத்திர நூல்களிலே நம்முடைய அப்பர் பெருமானுடைய வாக்கிலும் சுந்தரரது வாக்கிலும் இருப்பதை ஏற்கனவே நினைவூட்டியிருக்கிறேன். உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியில் உருவெழுதி உயிர் ஆவணம் செய்துட்டு உண்கை தந்தார் என்று அப்பர் பெருமான் வாக்கிலே யோகத்தை சொல்லி காட்டுறார். இதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் சிம்மாந்து சிம்புழுத்தி சிந்தையில் வைத்துகந்து திறம்பா வண்ணம் என்ற பாடலே யோக நிலையை பற்றி பேசினார். இதே போல சாஸ்திர நூல்களில் எடுத்துக்கொண்டால் அது திருவந்தியார் திருக்கற்றுப்படியார்கள் யோகத்தை பற்றி பேசப்படுகிறது. அவைகளிலும் மேற்கோளாக ஞான நூல்களாகிய திருமுறை திருக்குறள்களும் அங்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. திருக்குறள் பாக்க எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இரண்டுமே யோக மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஞான மார்க்கம் எடுத்துக்கொண்டாலும் இரண்டுமே சிவத்தை சென்று சேர்வது. இந்த யோக மார்க்கத்திற்கு கருவியாக திகழ்வது, முதன்மையாக திகழ்வது, அவசியமாக நமக்கு கை கொடுப்பது மனம் ஒன்றுதான். எனவே யோக மார்க்கத்திலே சென்று உயிரை அடைகின்ற ஆன்மாக்களுக்கு இந்த மனம் எப்படிப்பட்டது, எவ்வளவு வலிமையுடையது என்பதை உணர்த்துவதுதான் இந்த 71வது அகவல். எனவே இந்த மனம் என்பதை பற்றி நாம் சிறிதாக லேசான ஒரு சிந்தனையை நாம் செய்து கொண்டு வாகீஸ்வர பெருமானுடைய நூற்பாவிற்கு நாம் நுழைவோம். இந்த மனம் என்ற சொல் எதை வைத்து வந்தது என்பதற்கு எட்டிமாலஜி சொல்லாராட்சியிலே பார்த்தோம்னா, இதற்கு தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறறிவு ஆறறிவு என்பது அதனோடு மனநே என சொல்லி காட்டுகிறான். ஆறறிவு என்பது அவற்றோடு மனநே. ஐந்து அறிவுகள் என சொல்லக்கூடியது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஒவ்வொன்றையும் வைத்து அதில் ஒன்று வைத்து அறிவது, இரண்டை வைத்து அறிவது, இப்படி ஐந்தை வைத்து அறிவது என்ற பட்டியலை போட்டுவிட்டு ஆறறிவு என்பது அவற்றோடு மனநே என சொல்லி காட்டினார். அதைத்தான் மனிதனுக்குரியது. இந்த மனம் என்பதை வைத்துத்தான் மனிதன் என்ற பெயரும் வைக்கப்பட்டதாக எட்டிமாலஞ்சி சொல்ல ஆராய்ச்சியில் சொல்லி காட்டப்படுகிறது. மனம் என்ற சொல் எதிலிருந்து வந்தது என சொன்னால், மண், மண் என்றால் நினைத்தல், மண் திறம், மண் திறம், மண் என்றால் நினைப்பது, திறம் என்றால் காப்பதாக மந்திரம், திரு மந்திரம். எனவே நினைத்தல் என்ற சொல்லக்கூடிய அந்த அபார சக்தியை வைத்துத்தான் மந்த் என சொல்லப்பட்டு மனம் என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மனம் என்று சொல்லக்கூடியது எங்கிருக்கிறது என்பதை முதல்ல சித்தாந்த ரீதியிலே பார்த்தோம்னா, நம்முடைய சைவத்தின் கண்ணே சுத்தமாய, அசுத்தமாய, பிரகிருதி மாய என்று இருக்கிறது. சுத்தமாய என சொல்லக்கூடியதிலே அதிலே சிவம், சக்தி, சாதாக்கியம், ஈஸ்வரன், சுத்த வித்தை என்று ஐந்து வருகிறது. இது தெரிஞ்சாதான் இந்த அகவற்பானுடைய ஒரு நுட்பம் நமக்கு தெரியும். சுத்தமாயில் இப்படி ஐந்து இருக்கின்ற பொழுது அசுத்தமாயிலே காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், பொருளன், மாயை என்று ஏழு இருக்கிறது. பிரகிருதி மாயை எப்படி இருக்கிறது என சொன்னால், அங்கே தைஷ அகங்காரத்திலிருந்து தோன்றிய அந்த மனம் முதல்லே வருகிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த நான்கோடு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நான்கோடு அங்கே ஞானேந்திரிய மைந்து, கண்மேந்திரிய மைந்து, தன்மாத்திரிய மைந்து, பூதங்கள் ஐந்து, ஆக இப்படி 24 தத்துவம் இருக்கிறது. எனவே இந்த மனம் என்று சொல்லக்கூடியது எங்கிருக்கிறது என சொன்னால், சுத்தமாய, அசுத்தமாய, பிரகிருதி மாய என சொல்லக்கூடிய இந்த தத்துவத்தில் இருக்கிறது. இந்த பிரகிருதி மாயையிலே இருக்கின்ற இந்த மனம் என சொல்லக்கூடியது பிரகிருதி மாயையிலிருந்து மீண்டு அசுத்தமாயைக்கு செல்லணும், அசுத்தமாயிலே மீண்டு சுத்தமாயைக்கு செல்லணும். இந்த சுத்தமாயைக்கு மேலே தான் தத்துவாதீதனாக சிவம் இருக்கிறார். எனவே இந்த பிரகிருதி மாயையிலே இருக்கின்ற இந்த மனம் எப்படி இத்தனையும் கடந்து சிவத்தை அடைய முடியும் என்று ஒரு வினாவை எழுப்புகிறார் மாணவர். இதற்கு பதிலாக சொல்லப்படுவதுதான் இந்த 71வது அகவல் பா. எனவே இந்த மனமானது இத்தனையும் கடந்து எப்படி சுகத்தை காணும்? ஏனெனில் இறைவன் தத்துவாதீதன், தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவன். அப்படி தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அவனை இந்த மனம் சென்று எப்படி யோகத்தால் பற்ற முடியும் என்று அங்கே ஒரு வினா எழுப்பதை போல அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இந்த தைஷத அகங்காரத்திலிருந்து பிறந்த இது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த மனம் என்பதை பற்றி லேசாக நாம் தெரிந்து கொள்வோம். இந்த மனம் என சொல்லக்கூடியது சென்று பற்றும், ஏதோ ஓசை கேட்கிறதே என்று கவனம், கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் இந்த கவனத்தை என்ன செய்யும், ஓசை கேட்கிறது அப்படின்னா. அப்படி கேட்கிற மனம் பற்றும். சித்தம் சிந்திக்கும், அது என்ன சத்தம் கேட்கிறது. புத்தி நிச்சயிக்கும், இது நாய் குறைக்கிறது. அந்த சித்தம் எப்படி முடிவு பண்ணும், இது பூனையினுடைய அழுகை ஒளி, அது குழந்தையின் அழுகை ஒளி போல் இருந்தது. இப்படி அந்த புத்தி நிச்சயம், அகங்காரம் இவற்றையெல்லாம் செலுத்தி நிற்கும். இதை முதல்ல நாம தெளிவிடணும். மனம் பற்றும், சித்தம் சிந்திக்கும், புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் இவற்றையெல்லாம் செலுத்தி நிற்கும். இன்னொரு சின்ன உதாரணம் என்ன, ஒருவன் தன்னுடைய மகனை தேடுகிறான், தன்னுடைய மகனை காணவில்லை. காணவில்லை என சொல்லக்கூடியது ஒரு பெரிய பொட்டல் காடுல இப்படி பார்க்கிற மகன் எங்கே அங்கே இருக்கிறானா என்று பார்க்கிறான். அப்ப பார்க்கிற போது தூரத்தே யாரோ நின்று கொண்டிருப்பது போல் தெரியும். அதோ என் மகன் இருக்கிறான் என சொல்லி இப்படி பிடிச்சு பார்ப்பான். கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் பார்க்கிறான், இவ்வளவு வெயில் அடிக்கிற இடத்திலே நான் பார்க்கின்ற அது அசையாமல் இருக்கிறது. எனவே அது ஒரு உயிர் என்னுடைய மகனாக இருந்தால் எப்படியும் அசைந்து அங்குங்குமாக ஆடும், போகும், வரும். இது அசையாமல் இருக்கிறதே, இது மகனோ இல்லதே நடப்பட்ட குத்துக்கல்லோ. சைவத்திலே தான் ஐயம், குற்றியோ மகனோ, குத்துக்கல்லோ மகனோன்னு பார்ப்போம். இப்படி பற்றியதை நினைந்து குற்றியோ மகனோ என்று முதல்ல அதை பற்றி கொள்ளும். சிந்திக்கும், சித்தம் சிந்திக்கும், இவன் அசைவற்றவன், அசைவற்றி இருக்கின்றவன் என்னை பார்த்தால் அங்கிருந்து என்னை நோக்கி வர வேண்டும், வரவில்லை. ஆனால் சித்தம் சிந்திக்கும், புத்தி நிச்சயித்து விடும். நிச்சயமாக எது மகன் அல்ல, குத்துக்கள், ஏனெனில் அசையாமல் இருக்கிறது. இவற்றையெல்லாம் சிரித்து நிற்பது அகங்காரம் என்று சொல்லக்கூடியது. எனவே இந்த மனம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது, எதையும் சென்று பற்றும், தன் கண்ணுக்கு புலப்படாததையும் பற்றும். எங்கோ இருந்து ஒரு இசை வந்தால் அது தன்னை பற்றி கொள்ளும். சரஸ்வதி, சாவித்திரி, காயத்ரி என சொல்லக்கூடிய மூன்று அம்மையரும் பிரம்மதேவன் உடன் அங்கே கோதாவரியிலே சென்று நீராட செல்லுகிறார்கள். அப்படி கோதாவரியிலே சென்று நீராட செல்லுகின்ற பொழுது வானிலே கந்தர்வர் ஒருவன் இசையினை இசைத்துக் கொண்டு வான்வெளியை செல்லுகிறார். அந்த இசை காயத்ரி காதலே பட்டு அசந்து நின்றுட்டான். காயத்ரி காதல பட்டு அசந்து நின்றுட்டான். அசந்து அயர்ந்து நிற்கின்ற போது பிரம்மன் கூப்பிடுறான், வா நீராட செல்வோம்னு. காது கேட்காமல் அசந்து நின்றான். அசந்து நின்ற பின்பு பிரம்மன் சரஸ்வதியை, சாவித்திரியையும் அழைத்து கொண்டு நீராட சென்று விட்டார். திரும்பி வருகின்ற பொழுது காயத்ரி அப்படியே இன்னும் அசைவற்று இருக்கிறாள். ஒருவாறு அந்த காயத்ரி தெளிந்து பார்க்கிறாள், தன் நாயகனாகிய பிரம்மன் சரஸ்வதி சாவித்திரியோடு அங்கே நீராடி விட்டு வருவதைக் கண்டு கோபம் கொண்டு விஷணப்பட்டான். அப்படி விஷணப்பட்ட மாத்திரத்திலேயே தன்னுடைய பிரம்மனை நோக்கி அவள் தகாத வார்த்தை சொல்கிறார், என்னை விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சென்று விட்டீர் என்று கோபித்து சொல்கிறார். சுருக்கமாய் சொல்லுங்க. பிரம்மன் என்ன சொல்றான், தவறு உன்னுடையது, எங்கள் மேல் நீ கோபிக்கிறாய், நீ பூலோகம் செல்ல கடவது அப்படின்றார். அப்படியேதான் அந்த காயத்ரி தன் தவறை உணர்ந்த பின்பு நீ பூலோகம் சென்று உயிர்களுக்கு நன்மை செய்வாய்னார். அப்படியேத்தான் அந்த காயத்ரி தான் 48 அச்சரங்களாக, 51 எழுத்துக்களிலே 48 எழுத்துக்களை கொண்டு 48 அச்சரங்களாக, 48 புலவர்களாக மதுரை தமிழ்ச் சங்கத்திலே வந்து வீற்றிருந்தது. எனவே பத்தராபின் பரமனையே பாடுவார் என்று வருகின்ற அந்த இதிலே வரக்கூடிய புலவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னார், இந்த காயத்ரி மந்திரத்திலிருந்தே 48 அச்சரங்கள், 48 புலவர், பரம்பொருள் ஆகிய ஆலவாயீசனை சேர்த்து 49 புலவர்கள் அங்கே இருக்கிறார். இதை ஏன் சொல்லுகிறேன் என சொன்னார், எங்கிருந்தோ வந்த ஒரு கானம் அந்த காதை பற்றி இழுத்து மனம் அங்கே லயித்து விட்டது. எனவே மனமானது சென்று பற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நாம் செய்தல் வேண்டும் என சொன்னால் மனம் பற்றி செய்தல் வேண்டும், மனம் பற்றி செய்தல் வேண்டும். உதாரணமாக வீட்டிலே வேலை செய்கின்ற ஒரு பணிப்பெண்ணான அவள் நல்ல மனம் பற்றி அந்த பாத்திரத்தை சுத்தமாக கழுவுறதும் உண்டு. ஒருத்தரும் பார்க்கணும்னு சொல்லி மனம் இல்லாம சும்மா தண்ணியில முக்கு தூக்கியும் வச்சு விடுவது உண்டு. மனம் பற்றணும். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் இந்த மனத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனம் போல் வாழ்வும். மனம் போல வாழ்வுனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மனம் போனபடியெல்லாம் வாழ்வதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. உன்னுடைய மனம் உயர்வான எண்ணத்தை நினைத்தால், உள்ளதெல்லாம் உயர்வு உள்ளல் என்று வள்ளுவர் கூறிய உயர்ந்ததை நினைத்தால் நீ உயர்வாய், கீழ்மையான எண்ணத்தை கொண்டா நீயும் தாழ்ந்து விடுவாய். எனவே உன்னுடைய மனம் போல் வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தரம் உள்ளத்தனைய உயர்வுன்னார். எனவே உழுவதெல்லாம் உயர்வு உள்ளல், அந்த மனத்தினது உயர்வு தாழ்வு பாங்கில் தான் அவன் வாழ்வும் அமையும். அதனால்தான் மனம் போல் வாழ்வு என்று அங்கே சொல்லி வைத்தார். ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது முதல்ல மனசு வைக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர்கள் அழகாக அபிப்பிராட்டு முதல் இதிலே ஆத்தி சொல்லி சொல்லி வச்சார். அறம் செய்யின்னு சொல்லல, நல்ல கவனமா கொள்ள வேண்டிய தொடர், அறம் செய் என்று சொல்லவில்லை, அறம் செய்ய விரும்பு, அறம் செய்தல் வேண்டும் என்று மனம் பற்றியது. சிவன் அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாலித்தல் வேண்டும் என்று மனம் பற்றி அந்த திருத்துள்ளே நிகழ்ந்த காரணத்தினாலே தான் இளையான்குடி மாறநாயனார் தன்னுடைய இல்லத்திலே இருக்கின்ற பொருட்கள் அத்தனையும் தன்னை விட்டு சென்றாலும் கூட தன்னிடம் இருக்கின்ற பொருள் சுருங்கினும் மனம் சுருங்காதிருந்தார் சேகலார் சொன்னார். இந்த மனம் மனம் அப்படி பற்றணும் தான் அறம் செய்ய விரும்பும். முதல் மனம் தான் முதல்ல பற்றணும். மனத்திலே அந்த பற்று இருந்தால்தான் அந்த காரியத்தை செவ்வனையே நாம் செய்து முடிக்க முடியும். ரெண்டாவது ஒரு பெரிய கோயில், பெரிய ஒரு உண்மை, நம்முடைய மனமே கோயில், மனமே கோயில். நினைப்பவர் மனம் மனம் கோயிலாய் கொள்பவன். இந்த மனத்தை பத்தி நான் சொல்ல வரேன். இந்த மனம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தெரிஞ்சால்தான் உள்ள நம்ம போக முடியும். இந்த மனம் இருந்தால்தான் யோக நிலை வெற்றி பெறும். அந்த மனமே கோயில் என சொல்லுகின்ற பொழுது அந்த மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கணும். அதனாலதான் அகத்தூய்மை புறத்தூய்மை இரண்டையுமே வள்ளுவர் அங்கே வலியுறுத்தி பேசுறார். அந்த மன தூய்மை பெறுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்குறளையும் படித்தல் வேண்டும். திருமந்திரத்திலே திருமந்திரம் படிப்பதற்கு முன்பாக அங்கே உபதேசம் என்கின்ற அந்த பகுதியையும் நம்முடைய திருமூல தேவநாயனர் வைத்து காட்டுகிறார். ஆகையினாலே நம்முடைய நூல்களிலே இந்த மனம் என சொல்லக்கூடியது அதுதான் இறைவன் வந்து அமரக்கூடிய இடம் என்று சொல்லி காட்டுகிறது. அடுத்தால் போன்று எடுத்துக்கொண்டால் இந்த மனமானது சிவமன்றி வேறு ஒன்றுக்கும் இடம் கொடாத தன்னிற்கும். இந்த மறவாத தன்மை தான் இந்த மனதுக்கு ரொம்ப முக்கியம். வாயிலார் நாயனார் புராணத்துல சொல்லி காட்டுறார் சேக்கலார் பெருமா, மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்திங்கிறார். இரவாத காரைக்கலமையார் புராணத்துல சேக்கலார், இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றால் பிறவாமை வேண்டும் பிறப்புண்டேன் உன்னை மறவாமை வேண்டும். அந்த மனத்துக்கு உள்ள இலக்கணம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மனம் என சொல்லக்கூடியதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை ஓடம் என்று வர்ணித்து காட்டுகிறார் நம்முடைய அப்பர் சுவாமிகள். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மனன் எனும் பாறை தாக்கி, மனன் எனும் பாறை தாக்கி, மனன் எனும் பாறை தாக்கிங்கிற என்ன பொருள் என்றார், மன்மதனை மனன்னு சொல்லி காட்டுறார். அது இடைக்குறையின்னு எடுத்துக்கொள்வதும் உண்டு. மன்மதனை மனன் என்று ஏன் சொல்லி காட்டப்படுகிறது என சொன்னார், திருமாலினுடைய மனதிலே இருந்து உதித்தவன் மன்மதன், அதனால்தான் மனன் என்று சொல்லி காட்டார். மனன் எனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணா அறிய ஒண்ணாது உனை உணு உணர்வை நல்காய் ஒற்றியோர் உடைய கோவே. எனவே மனம் என்னும் தோழி பற்றி என்று அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே இந்த மனம் என சொல்லக்கூடியது அவ்வளவு முக்கியம் என சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தாற்போல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, தியானத்திற்கு மனம்தான் முக்கியம். அந்த மனம் என்ன தன்மையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டப்பட்டுகிறது. முதல்ல நாம் சிவத்தை அடையணும்னா நமக்கு மூன்று இருக்க வேண்டும். மனம் வாக்கு காயத்தால் பற்ற வேண்டும். அந்த மனம் முதல்ல பற்றணும். மனம் வாக்கு காயம் மூன்றும். இந்த மனம் வாக்கு காயம் மூன்றினரும் பற்றுவதுதான் சிவத்தை அடைகின்ற நெறி. அடுத்து மந்திரம் கிரியை பாவனை, மந்திரம் கிரியை பாவனை. இந்த பாவனை இருக்க ரொம்ப முக்கியம். இந்த மனதிலே பாவிப்பது என்னென்ன கிரியைகள் செய்கின்ற பொழுது அந்த மந்திரங்களை சொல்லுகின்ற பொழுது நம் உடலால் என்ன செய்கிறோம், மந்திரம் கிரியை பாவனை. பாவனையில இது எதுவாக பாவித்தல் வேண்டும் என்று இருக்கிற அந்த மனம் எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு நான் சொல்ல வர்றேன். ஆகையினாலே இங்க அழகாக சொல்லிக்காட்டுற மந்திரம் கிரியை பாவனை. அடுத்து மனதை பற்றி ஒரு பெரிய உண்மை சொல்லி காட்டப்படுகிறது. இது யோக நிலைக்கு ரொம்ப முக்கியம். ஆறுருவார் உழுவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் அப்புற பெருமான் சொல்றார். நீ மனதிலே நம்முடைய பெருமானை எந்த வடிவத்தோடு வைத்து நீ தியானம் செய்கிறாயோ அவனை நினைக்கிறாயோ அந்த வடிவத்தோடு உனக்கு வெளிப்படுவான், அந்த வடிவத்தோடு உனக்கு வெளிப்படுவான் என்று சொல்லி காட்டுறார். சாட்டியக்குடி இடத்துல அக்னி ஈஸ்வரன் என்ன பண்ணான், தியானம் பண்ணான். தியானம் பண்ணிக்கின்ற போது ஒரு வடிவத்தை வைத்து தியானம் பண்ணல, எந்த வடிவத்தையும் இல்லாமல் ஈசனை மட்டும் நினைத்து அந்த சுரூப நிலையை வைத்து தியானம் பண்ணார். அவருக்கு காட்சி கொடுத்தார். எப்படி காட்சி கொடுத்தார்னா, நீ ஒரு உருவத்தையும் நினையாது என்னை தியானம் செய்த காரணத்தினாலே உன்னுடைய வடிவத்தையே நான் காட்டுகிறேன் சொல்லி அக்னி பகவானுடைய வடிவத்தையே எடுத்து சாட்டியக்குடியில அங்கே இறைவன் இருக்காராம். இதை சாட்டியக்குடியிலே அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. திருவிஷைப்பால இந்த செய்தி வருகிறது. ஆகையினாலே ஆறொருவர் உருகுவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்று அழகாக அங்கு சொல்லி காட்டப்படுகிறது. இந்த தியானத்திற்கு மனம்தான் ரொம்ப முக்கியம். யோகத்துக்கு யோக நிலை அனுமனுக்கு தியான ஸ்லோகம்னு ஒண்ணு இருக்கிறது. அனுமனுக்கு தியான ஸ்லோகம், அது அவனுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. மனதினால் தியானம் பண்ணுவதற்கு வல்லவன். நம்முடைய அன்பனுக்குள்ள தியான ஸ்லோகம் என்ன தெரியுமா? அழகாச்சிருக்கலாம். மனோஜபம் மாறுத துல்ய வேதம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வருஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரஷா நமாமாய். இதுக்கு விளக்கம் சொன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துரும். அவனுக்கு உள்ள சிறப்பு மனோஜபம், மனத்தினால் ஜபம் செய்வதிலே வல்லவன். அதான் அனுமனுக்கு இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு சிறப்பு. ஆகையினாலே அங்கே இறைவனானவன் இங்கே இப்படிப்பட்ட ஒரு மனம் வாக்கு காயம் ஒன்று நிற்கின்ற அந்த ஆன்மாக்களுக்குத்தான் கொல்லப்படுகிறான். ஆனால் இந்த மனம் எப்படிப்பட்டது என சொன்னால், பொறிப்புலன்கள் வழியிலே சென்று ஏவலாக நிற்பது. பொறிப்புலன்கள் பின்னாடி போயிடும். இந்த மனம் என்பது நன்மையும் செய்யும், அதை கையாள முடியாத விடத்திலே கையாண்டா தீங்கும் செய்துவிடும். மின்சாரம் போல, மின்சாரம் நல்ல பலனை கொடுக்கிறது, மாற்றம் இல்லை அந்த கருத்துல. ஆனால் அதை தவறாக கையாண்டு விட்டோம் என சொன்னால், கையாள வேண்டிய விதத்திலே கையாளவில்லை என சொன்னால், பெரிய ஆபத்திலே நஷ்டத்திலே. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், கடை வியாபாரத்திற்கு முக்கியம் நல்ல வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு மின்சாரம் தான். ஆனால் சில இடத்துல தீ விபத்து கொண்டு வருகிற போது மின்சார கசிவுங்கிறது அது மேலே பழிய போட்டுருதோமே. அப்போ என்ன அர்த்தம்? வியாபாரம் பெறுவதற்கும் மின்சாரம் பயன்படுகிறது. அறியாமையால் கையாள வேண்டியத்தில் கையாளாத பொழுது அது நஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்திவிடும். இதே போல இந்த மனம் என சொல்லக்கூடியது வேகம் மிகுந்தது. எப்பொழுதுமே வேகத்தை அளப்பதற்கு மனோ வேகம் என்றுதான் சொல்லி காட்டுவார். வேகத்தை அளப்பதற்கு மனோவேகம் என்று சொல்லி காட்டுவார்கள். தான் ஒரு இடத்துக்கு செல்வதற்கு முன்பாக மனம் அங்க போயிடும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த மனம் எவ்வளவு வலிமையுடையது என சொன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் கைலைக்கு போயிட்டார். சுந்தரமூர்த்தி நாயனார் கைலைக்கு போயிட்டார். அங்கே கைலைக்கு போகின்ற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் நினைக்கிறார், யார தன்னுடைய தோழராகிய சேரமானே நினைச்சார். அதைத்தான் அழகாக சொல்றார், மாற்றங்கள் உயிரெல்லாம் சாற்றும் மாற்றங்கள் உணர், உயிர்களெல்லாம் கலருகின்ற அந்த ஒலியினது பொருளினை அறிந்திருக்கின்ற சேரமான் பெருமான், உயிரெல்லாம் சாற்றும் மாற்றங்கள் உணர் பெரும் துணைவரை மனத்தில் கொடு சார்ந்தார் செல்லுகின்ற பொழுது சேரமான் பெருமானை நினைச்சாராம். இந்த நினைப்பின் எதிர்வொலிதான் சேரமான் பெருமானுக்கு எவருமே அறியாமல் தானே அறிந்தார். எப்படி? சுந்தரர் அழைத்து செல்ல வெள்ளையானை வந்து விட்டது, அவரை பிரிந்து நான் நிற்க மாட்டேன் என்று சொல்லி சென்றார். ஆக அந்த மனம் நினைத்தது இங்கே பிரதிபலிக்கிறது. அதை விட பெரிய இது, சேரமான் பெருமான் நாயனார் வருகிறார், சுந்தரமூர்த்தியினர் அமர்ந்திருக்கின்ற வெள்ளை யானை வான் நோக்கி பறந்தது. அப்படி வான் நோக்கி பறக்கின்ற பொழுது குதிரையை வைத்து வானிலை செல்ல இயலாது. அப்ப ரெண்டு காரியத்தை பண்ணார். ரெண்டு காரியத்தை என்ன பண்ணார் என கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி மனதை பற்றியது. சேரமான் பெருமான் அந்த குதிரையின் செவியிலே ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓத வானிலே இவர்ந்து செல்லுகின்ற ஆற்றல் பெற்றது. மந்திரமும் தொழிற்படும், கேட்டாலே மந்திரம் தொழிற்படும். அடுத்தார் போன்ற என்ன செய்தார் என சொன்னார், சுந்தரர் செல்லுகின்ற அவருக்கு முன்பாக தன்னுடைய மனதை கைலைக்கு கொண்டு போயிட்டாராம். இதை சேக்கலார் சொல்லுகிறார் பாருங்க, அழகாக தம் மனத்தோடு பரியும் முன் செலவிட்டார், குதிரையையும் கைலை நோக்கி செலுத்தினாரு, தன்னுடைய மனதையும் கைலை நோக்கி செலுத்தினார் என்று வருது. அப்போ இந்த மனம் என்பது எவ்வளவு ஓட்டமுடையதுங்கிறத நாம பார்க்கணும். இந்த மன ஓட்டத்தை கெடுக்கணும். இந்த மன ஓட்டத்தை கெடுப்பதுதான் தியானம் யோகம் என்று சொல்லக்கூடியது. அது அவனை வைத்துத்தான் தியானித்துதான் மன ஓட்டத்தை கெடுக்கணும். ஆகையினாலே தான் தியான பொருளாக இருந்து மனோ ஓட்டத்தை கெடுப்பவன் சிவன் என்று காட்டுவதற்காகத்தான் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க என்ற அந்த தொடருக்கு சில ஞானாசிரியர்கள் உரை எழுதுகின்ற பொழுது மனோவேகத்தை கெடுப்பவன் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, அதை காட்டுவதற்காகத்தான் பரம்பரையாக சிவபெருமான் தன்னுடைய இடக்கையிலே மானை வைத்திருக்கிறார். மான் என சொல்லக்கூடியது மனோவேகத்தை குறிக்கிறது. ஆக இப்படியெல்லாம் இந்த மனம் என சொல்லக்கூடியது எந்த அளவிற்கு தியானத்திற்கு அது எவ்வளவு இன்றியமையாக இருந்தாலும் அது தீயதையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது. ஆகையினாலேத்தான் மாதவ சிவஞான சுவாமிகள் அழகாக சொல்லி காட்டினார். எப்படி சொல்லி காட்டினார்? சிவஞான சுவாமிகள் கருத்தை பார்க்கறதுக்குள்ள தாய்மான சுவாமிகளை பார்க்கணும். இந்த உலகத்துல எதையுமே அடைக்கிறலாம், என்ன காரியமும் செஞ்சிடலாம், ஆனா மனசை மட்டும் அடைக்கவே முடியாது என்று அழகாக நம்முடைய தாய்மான சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலேயே அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுறாங்க. மனம் எவ்வளவு மோசமானதுன்னா எதையெல்லாமே செஞ்சிடலாம், ஆனா மனசை மட்டும் அடைக்கக்கூடிய ஆற்றல் மனுஷனுக்கு கிடையாது. இந்த பாடலை ஏற்கனவே நான் அடியன் கூறி இருக்கிறேன், ஞாபகப்படுத்துறேன். மனசை அடக்கல் அறிவு. கந்துக மதக்கரியை வசமாக நடத்தலாம், கரடி வெம் புலி வாயையும் கட்டலாம், மந்திரத்தால ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம், கண் செவி எடுத்து ஆட்டலாம். என் கண் செவின்னா பாம்பை எடுத்து கூட ஆட்டிடலாம். வெண்தளலின் ரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம், ரசவாத கூட படித்து எல்லாவற்றையும் பொன்னாக்கிடலாம். வேறு ஒருவர் காணாமல் உலகத்து உழவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடும் இருக்கலாம், மற்ற ஒரு சரீரத்திலும் புகுதலாம், ஜலம் மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன் நிகரில் சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கிற திறம் அறிவு. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கிற திறம் அறிவுங்கிறார். அந்த சிந்தனையை மனத்தை மட்டும் லேசில் அடக்க முடியாது, மற்ற எதையுமே நீங்கள் செய்து விடலாம், மனத்தை மட்டும் அடக்க முடியாதுங்கிறார். தான் ஒன்றை ஓடி சென்று பற்றும், பற்றிய பின்பு அங்கே நிலை இல்லாது அதனையும் விட்டு விட்டு வேறு ஒரு கிளை தாவும். இதனால்தான் மனம் ஒரு குரங்குன்னார் மாதவ சிவஞான சுவாமிகள். ஒரு அடி மேல போறார், மனம் ஒரு குரங்குன்னு சொல்லாதப்பா, மனம் ஒரு குரங்குன்னு சொல்லக்கூடாது, அது குரங்கு இல்லை, கருங்குரங்குன்னார். கருங்குரங்குன்னார் மாதவ சிவஞான சுவாமிகள் கலசை பற்றி பத்தாதியில. உன்னும் முன் கடலும் மலையும் வானகமும் ஓடுவை, நினைக்கிற நேரத்திலே நம்ம மனம் எங்க போயிருது, எங்கெங்கோ போய் விடுகிறது. உன்னும் உன்னுதெல்லாம் நினைத்தல், உன்னும் உன் கடலும் மலையும் வானகமும் ஓடுவை மீழுவை, அரிதே பண்ணிடும் எல்லாம் கிடைத்ததாய் மதித்து பாவனை செய்து தேக்கிடுவாய். கிடைக்காததையெல்லாம் கிடைத்தது போல பாவனை செய்கிறாய், கிடைத்தது எல்லாம் இது போதாது என்று அப்பொழுதும் தன்னுடைய அதிருப்தியையும் காட்டி விடுவாய். மேலும் என்ன இதில் பயன் என்று ஓர்விலாய், ஈசனை பணிதிலாய், எதை பற்ற வேண்டுமோ அதை போய் பற்றாம அவ்வளவு செய்து கொண்டிருக்கிறது. எளியேன் சரி, மனம் போற போக்குல நம்மளையும் சேர்த்துல எடுத்துட்டு போகுது. எளியேன் தன்னை உடன் கொண்டு இழுத்து இழுத்து அலைத்தாய், தக்கதோ மன கரும் குரங்கே. அழகாய் சொல்லி காட்டாய், மன கரும் குரங்கே சொல்லிட்டு அடுத்த பாட்ட சுட்டா. மனக்கருங்குரங்கின் கைவசப்பட்டு மயங்கினேன், மனக்கருங்குரங்கின் கைவசப்பட்டு நான் மணங்கி நிற்கிறேன். அப்ப இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த மனத்தால் சிவத்தை பற்ற முடியும், மனம்தான் சிவம் இருக்கின்ற கோயில். ஆனால் அதே நேரத்துல இந்த மனம் என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது, நம்பயப்படாதது. அதற்கு உதவுவதுதான் யோக நூல்கள். இந்த யோக நூல் என சொல்லக்கூடியதிலே அதனுடைய முக்கிய சாராம்சத்தை அங்க சொல்லி காட்டுறேன். இந்த யோக நூல் படி நீ பயின்று மனத்தை நீ செல்ல வேண்டிய முறையிலே செலுத்தினால் அந்த மனத்தினுடைய பேராற்றல் உனக்கு தெரிய வரும். இந்த மனம் என்று சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு ஆற்றல் உடையது என்பதற்கு அழகாக ரெண்டு உதாரணத்தையே அங்க சொல்லி காட்டுறாங்க.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு போற்றி திரு அகவன். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

Чи мо?

శంబరము పార్వదీ కరుక్కడలాగ అంబల వాణరుడయ பெருங்கருளையினாலே இன்று திருவாசகம் போற்றி திருவகவலில் 170வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். உயிர்கள் என்பது இந்த உலகத்திலே வினைக்கு தகுந்தவாறு உடம்பெடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கும். அப்படி வாழ்கின்ற காலம் நன்மை தீமை இன்ப துன்பம் சுக துக்கம் என்கின்ற இரு தன்மையான பயன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும். நன்மை தீமை இன்பம் துன்பம் சுகம் துக்கம் என்கின்ற இரண்டு வகையான தன்மையுடைய பயன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும். அது காரணம் இரண்டு வகையான வினைகளை செய்தபடியினாலே. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இடையிலே துன்பத்தினாலே தளர்ச்சியும் இன்பத்தினாலே மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்படி இன்பத்தினாலே மகிழ்ச்சி வரும்போது அதிகபட்சம் கடவுளை பத்தி நினைவு இருக்காது. இன்பம் இருக்கும்போது கடவுள் நினைவு வர்றது சாமானியம் அல்ல. இன்பத்தை அனுபவிப்பதிலேயே அவனுக்கு மனம் போகுமே தவிர கடவுளை பத்தி பண்ணலா என்கிற ஒரு எண்ணம் வராது. சாமானியம் எதுக்கு பத்தி பண்ணவன? எல்லாம் இருக்கும் போது எதுக்கு பத்தி பண்ணணும்? அந்த இன்பத்தை அனுபவிப்பதிலேயே அவர்களுக்கு எண்ணமும் காலமும் சரியாயிருக்கும். காலமும் சரியாயிருக்கும், எண்ணமும் அதுலதான் இருக்கும். துன்பம் வந்துவிட்டால் அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ளுவதற்காக என்ன வழி என்று தேட முற்படுவார். அப்படி அந்த வழியில ஒன்றுதான் கடவுளை நாடுவது. துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக கடவுளை நாடுவது, கடவுளை கும்பிடுவது, பக்தி பண்ணுவது, நம்புவது, இந்த மாதிரியான ஒரு இயல்பு உண்டாகும். அதனால இன்பமும் துன்பமும் வைக்கலன்னா உயிர்கள் சொன்ன மாதிரி கேட்காது. துன்பம் இல்லையானா யாருமே அந்த ஆணவ மலத்திலிருந்து கீழ இறங்க மாட்டான். அதற்காக வந்து துன்பத்தையும் வச்சிருக்கிறாரு, இன்பத்தையும் வச்சிருக்கிறாரு. அப்படி அந்த இன்பம் துன்பம் வரும்போது மகிழ்ச்சியும் தளர்ச்சியும் உண்டாகும். அந்த தளர்ச்சி வாராமல் இருக்க வேண்டும் என்று இந்த 170வது வரியில வேண்டிக் கொள்கிறார். தளர்ந்தேன் அடியேன் தவியேன் போச்சு.

0: கொள்கிறார்களா? அதனாலே இப்ப மாணிக்கவாசகர் துறவு நிலை எல்லாவற்றையும் விட்டு விட்டாரு. விட்டு விட்டபடியினாலே இப்பொழுது நான் தனியனாக இருக்கிறேங்கிற தமியேங்கிற தமியேன்னா தனியன்னு அர்த்தம். சுற்றத்தார்கள் இல்லை. கடவுள் ஒரு நாள் வந்தாரு, அருள் பண்ணிட்டு போயிட்டாரு. கடவுளும் பக்கத்தில் இல்லை, ஜனங்களும் பக்கத்தில் இல்லை. அதனால இப்பொழுது நான் தளர்ந்து இருக்கிறேன் சாமிங்கிற தளர்ந்து இருக்கிறேன். அதனால இந்த தளர்ச்சியை போக்கிக் கொள்ளவனும் தளர்ச்சியை நீக்கவனும் என்று வேண்டிக் கொள்கிறார். தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போச்சு, தேவர் இருக்கு அடியவனாகி விட்டேன். இப்பொழுது தனியனாக இருக்கிறேன், ஆனா தளர்ச்சியோடு இருக்கிறேன். அந்த தளர்வை நீக்கி உலகணும். தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி களங்கொளக்கிறது அருளாகி போற்றி. களங்கொள என்றால் தேவரீருடைய சிவலோக வாழ்விலே நான் இருக்கும்படியாக நீ எண்ணவோனுங்கிற. இப்ப பூலோகத்துல இருக்கிறவ இதுவும் சிவனுடைய இடம் தான். சிவலோகம் என்பது துன்பம் இல்லாத இடம். அப்படி துன்பமில்லாத இன்பமயமாக இருக்கும் சிவலோகத்துல அடியவன் இருக்கும்படியாக எண்ணவோனுங்கிற. களம் என்றால் இடம். களம்னு சொல்றோம்ல அது இடம். அது என்ன இடம்னா இது சிவலோக வாழ்வு ஆகிய களம். அதுல தேவரீர் அடியன் இருக்கும்படியாக எண்ணுவனுங்கிறார். எண்ணுதல்னா கருத அருளாய். கருதுதல்னா எண்ணுதல் வேண்டும். தேவரீர் எண்ண வேண்டும். நஞ்சே அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி. அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி. அஞ்சேல் என்று சொன்னால் பயத்தை நீக்க தகுந்தவன் அஞ்சேல் என்று சொல்லு. பயம் உடையவனே, அச்சம் உடையவனே, அந்த அச்சத்தை நீக்க தகுந்த வலிமை உடையவன் பயப்படாதே. பயப்படாதே என்பது அஞ்சேல் என்பது உண்மைதான். பயப்படாதே என்பது இது வடமொழி. அஞ்சேல்ங்கிறது தமிழ். சிறபுறத்து மறையவனார் சென்று நின்று சிவபெருமான் தலை நோக்கி சிந்தை நொந்து பரிவுருவாள் தலை நோக்கி பயப்படேல் பருவரனும் பகர்வா என்ன என்று திருஞான சம்பந்தர் அந்த திருமருகல்ல அந்த செட்டி பெண்ணு கூட்டிக்கிட்டு போன மாப்பிள்ள இறந்துட்டார் அல்லவா, அப்போது அயால் திருஞான சம்பந்தர் போய் பயப்படாதே உன்னுடைய வரலாற்றை சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அப்படி பயப்படாதுன்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி அவனை எடுத்து கொடுத்துட்டாரு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு இங்கே திருமருகன். அதனாலே அஞ்சேல் என்று சொல்லுகிறவன் சிவபெருமான ஒருவன் தான். அதனாலதான் இப்படி வச்சிருக்கா அஞ்சேல். அந்த கை இருக்குல்லவா அஞ்சேல் பயப்படாதேன்னு சொல்லு. இப்ப மாணிக்கவாசர் வச்சிருக்காரு பாரு, அது அபயம். இது வரதம், இது வரதம், இது அபயம். இங்க அந்த சிவபெருமான் போட்டவர் அஞ்சு பயப்படாதே இந்த கை இது கொடுப்பது உனக்கு என்ன வேணும் இந்தா என்று கொடுக்கும். இந்தா என்பது பயப்படாது. ரெண்டு நமக்கு செஞ்சா எவ்வளவு நல்லா
1: இருக்கும். நெறிமயங்கி அறிவழிந்துட்டைமே

என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம், திருவையாற்று தேவாரம். அதனாலே அஞ்சேர் என்று சொல்லுகின்றவர்கள் மக்களாக மக்களுக்கு சொல்ல முடியாது. மனிதன் மனிதன் அஞ்சேர் என்று சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவு செய்ய முடிஞ்சதுதானே செய்வான். நான் இருக்கிறேன், பயப்படாத, எம்மனுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்ல முடியுமா? நான் இருக்கிறேன், ஏமே வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாம சொல்ல முடியுமா? யாரும் சொல்லி இருக்கிறானா இல்லை சொல்ல முடியுமா? அதனாலே அஞ்சேர் என்று சொல்லுவது கௌரவான் ஒருவன் தான் சொல்ல முடியும். அதுதான் திருஞான சம்பந்தர் சொன்னாரு, உலகெங்கும் குறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டை மேருந்தி அலமந்த போதாக அஞ்சேலம் தரு செய்வான் அமரும் கோயில் வலமந்த மடவார்கள் நடமாட முழவதிரமட என்றி சிலமந்தி அலமந்து மரவேறி முயல்வார்க்கும் திருவையாரே என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம். அதனால அஞ்சேர் என்று சொல்லுகின்றவன் சிவபெருமான் ஒருவன் தான் உயிர்களுக்கு அபயம் தப்பது. அபயம் சொல்லும் அபயம், பயத்தை நீக்குதல் அபயம். பயம் இல்லாதது அபயம், சுத்தம் இல்லாதது அசுத்தம் என்பது போல பயம் இல்லாதது அபயம். இது அபயகரம் சொல்லும் அபய, இது வரதம், இது அபயம், அபயம் வரதம். இப்படிதான் இருக்க சுவாமிஜி. அதனாலே என்ன பயப்படாது என்று இங்கு அருள் செய்வாயா, அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி வணக்கம். அப்படி அஞ்சேல் என்று எனக்கு அருள் செய்வாயாக என்று சொன்ன உடனே

0: எல்லாரும் விஷத்தை கண்டு பயந்து நடுங்கி இன்று ஒரே நாளிலே எல்லாருக்கும் முடிவு வந்து விட்டதே என்று சொல்லி கலங்கி அவர்கள் வந்தபோது அவர்களுக்கு அருள் செய்தாயல்லவா, பயப்படாது என்று அருள் செய்தாயல்ல. அதை அடுத்த சொல்ற, நஞ்சே அமுதாய் நயந்தாய், நஞ்சே அமுதா நயந்தாய் போச்சு. அப்படி அன்றைக்கு நீ நஞ்சு சாப்பிடவில்லையானால் தேவர்கள் எல்லாரும் இறந்து இருப்பார்கள். அவர்களுக்கான பயத்தை நீக்கி அவர்களுக்கு வாழ்நாளை தந்தபடியினாரே நீ எனக்கும் அதை செய்ய வேணும் என்கின்ற குறிப்பில நஞ்சே அமுதா நயந்தாய் போச்சு. நஞ்சு அமுதம், நஞ்சு அமுதம் ஆகுமா? அமுதம் நஞ்சு ஆகாது, நஞ்சு அமுதம் ஆகுமா? ஆகாதுல்ல. இப்ப கசப்பு பொருள் இனிப்பு பொருளாக ஆகாது, இனிப்பு பொருள் கசப்பு பொருளாகாது, வெள்ளம் வேப்பங்காய் ஆகாது, வேப்பங்காய் வெள்ளம் ஆகாது. ஆகுமா? நம்மால ஆக்க முடியுமா? வேப்பங்காய் வேப்பங்காயா வெள்ளம் வெள்ளம் தான். ஆனா சிவபெருமான் பாரு, வேப்பங்காய வெள்ளம் ஆக்கிவிட்டார், நஞ்சை அமுதம் ஆக்கிவிட்டார். அது அப்பர் சுவாமி சொன்னாரு, எனக்கு பார்ச்சுவத்துல நஞ்சு கலந்து தந்தார்கள். யகச்சான் நடந்த கதை, பார்ச்சுவத்திலே நஞ்சு கலந்து கொடுத்தார்கள், சாக வேட்டும் சாகட்டும் என்று சொல்லி சவணர்கள் தந்தார்கள். அதை அஞ்சலத்தை சொல்லி சாப்பிட்டேன், எனக்கு அந்த நஞ்சு அமுதம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாருப்பா. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்தோ நின்னாலும் அறநடிக்கு என்பதாகும். வஞ்சனை பார்ச்சோராக்கி வழக்கிலாமர்ந்த நஞ்சமுது ஆக்கு வித்தார் நனி பள்ளி அடிகளாரே என்பது அப்பர் தேவன். அப்பருக்கு நஞ்சு என்ன பண்ணாரு சிவபெருமான், அமுதம் ஆயிட்டு. ஏன்னா நஞ்சு நஞ்சா இருந்தா கொண்டு இருக்கும், அது அங்க உள்ள விஷயம். நஞ்சு நஞ்சாக இருந்தா ஆனா காலி பண்ணிக்கும். நல்லா புரியுதா? இது இருக்கிற நுட்பம் தெரியுதா? நஞ்சு அமுதமான அப்படினாலே கொல்ல, நஞ்சா நஞ்சாகவே இருந்துச்சுன்னு வச்சா தன்மையிலிருந்து மாறாம, அந்த தன்மையிலிருந்து மாறாமல் இருந்தா கொண்டு இருக்கும். தன்மை மாறி அமுதமாக மாறிவிட்டது, அதனால கொல்லவில்லை. நெருப்பற என்ன மாறிச்சு? தடாகமா மாறி போச்சு. நெருப்பாகவே இருந்துருச்சு, சுட்டு சாம்பல் ஆகி. அதனாலே சிவபெருமான் தான் ஒன்றை இன்னொன்றாக செய்ய வல்லவன், ஒன்றை இன்னொன்றாக செய்ய வல்லவன். அதனாலதான் நஞ்சே அமுதா நயந்தாய். அத சேக்கிழார் சொன்னார் பெரிய புராணத்துல, திருநாக்கர சுவாமிக்கு நஞ்சு கொடுத்தவும் புகணங்கள் எல்லாவற்றையும் சாம்பலாக்கத்தக்க விஷத்தை சிவபெருமான் சாப்பிட்டாரு. அப்படிப்பட்டவராகிய சிவபெருமானுடைய அடியவராகிய திருநாவுக்கரசுக்கு இந்த நஞ்சு அமுதமாகிறது ஒரு ஆச்சரியமான, உலகம் முழுவதையும் சாம்பலாக்கக்கூடியதா வந்தது அந்த நஞ்சு. அந்த நஞ்சை வந்து சிவபெருமான் சாப்பிட்டாரு. அவருடைய அடியவராகிய திருநாவுக்கரசருக்கு இந்த நஞ்சு இது சாதாரண நஞ்சு, அது காலகூடம் அப்போ அழகால காலகூடம் உலகம் முழுவதையும் சாம்பலாக்கும். இது சாதாரண ஒரு நஞ்சு, அதுல கோடியில ஒருவங்க கூட அதுக்கு பவர் கிடையாது. இந்த நஞ்சு திருநாகர சுவாமிக்கு அது அமுதமாகிறது அற்புதமானார். பொடியார்க்கும் திருமேனி, பொடியார்க்கும்னா திருநீறு பூசிய திருமேனியுடையவராகி சொல்லுவார்,
1: பொடியார்க்கும் திருமேனி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும் படியாக்கும் உன்னை விடாமுதானால்.
0: இந்த ராகத்தையும் இந்த சொல்லையும் இந்த விஷயத்தையும் கவனிச்சீங்கன்னா ரொம்ப நல்ல.
1: பொடியார்க்கும் திருமேனி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும்,
0: புவனங்கள்னா உலகத்தை அழிக்கக்கூடியதாக நினைச்சு, அந்த நினைச்சு
1: புவனங்கள் முடிவாக்கும் படியாக்கும் உன்னை விட அமுதானால், படியார்க்கும் அறிவறிய பசுபதியார் தம்முடைய அடியார்க்கு நஞ்சமுதாவதுதான் அற்புதமோ
0: என்பது பெரிய புராணம். அதனால நஞ்சை அமுதாக ஆக்கினாய், அதனால அது போல பொல்லாதவனாய் என்ன நல்லவனாக ஆக்கு சாமி. நஞ்சை அமுதமாக, அது போல பொல்லாதவனை நல்லவனாக உனக்கு பெருசல்.
1: நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி.
0: அத்தா என்றால் தந்தைக்கு உண்டானவர், தகப்பனுக்கு அத்தான்.

0: அத்தாவுக்கு அடுத்தாப்புல ஆறு வருவா ஆகாது. சிவருமான் அத்தா, அத்தன், பார்வதி ஆத்தா. ஆனா அவன், ஆனா அவன், புரியுதா? முதல் எழுத்தா இருக்கு, ரெண்டாவது எழுத்து அம்மா, அப்பா முதல், அம்மா ரெண்டாவது. அத்தா காலி
1: நிலையில்லாததை நிலையாக எண்ணுகின்ற மனிதர்களோடு ஞானிகள் கூட மாட்டார்கள்.
0: சிவோகதாரத்துல குருஞான சம்பந்தர் நித்தியத்தை அனித்தியத்தை நித்தியம் என்று நித்தியத்தை அனித்தியம் என்று ஒன்றை ஒன்றாக பொய்யெல்லாம் மெய் என்று சொல்லி வாழ்கின்ற பொய்யெல்லாம் மெய் என்று சொல்லி வாழ்கின்ற அஞ்ஞானிகளோடு ஞானிகள் போடப்பட்டார். பொய்யெல்லாம் மெய்ய பொய்ய பொய்யாகவும் மெய்ய மெய்யாகவும் கண்டு கொள்ளுங்கள். அதுக்காக உடம்பு போய் விட்டுட்டு போக முடியும்னா உடம்பு போய் உலகம் போய் மனைவி போய் மக்கள் போய் பணம் போய் வீடு போய் எல்லாமே பொய் தான். பொய்னு தெரிஞ்சுக்க அதுல இருந்துகிட்டே இரு. மெய்ய தெரிஞ்சுக்க அதை பிடிச்சுக்கோ. இவ்வளவு இது விட்டாரு இது பொய்ய விட்டாரு பிடிச்சுக்கோ. பொய்ய பிடிச்சுக்க மெய்ய பிடிச்சுக்கோ. அதை பிடிக்காம இதை வந்து பிடிச்சினா வீணா போடுவேன். இந்த பண்ட காலம் பிடிச்சுட்டு சுத்தணும்னா விடமாட்டேன். தனியா சுத்தனம்னு வச்சுக்க தனியா சுத்தனம்னா இவ்வளவு சுத்தம் உளுந்து அடிப்படுவோம். பந்த காலம் பிடிச்சு சுத்தன விடமாட்டேன். அது போல அவருடைய காலை பிடிச்சுக்கோ. அவன் காலம் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா விழமாட்டேன். முற்றாவெண்டிங்கள் முதல்வன் பாதமே பற்றார் என்றாரை பற்ற. அங்கே பிடிச்சுக்க இங்க இருந்துக்க. இது நிலையில்லாததுன்னு தெரிஞ்சுக்க அது நிலையானதுன்னு தெரிஞ்சுக்க. அதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வச்சுக்கோ. இங்க என்னென்னத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்ல எதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறேன். அனித்தியத்தை நித்தியம் என்று ஆதரிக்கும் எல்லாம் அனித்தருடன் கூடி வரும். அதனால நித்தன் என்று சொன்னால் சிவபெருமான் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவன் நித்தியம் நித்தம் எல்லாம் வடபடி சொல்லு. அழிவில்லாதது எப்போதும் நித்தா போற்றி நிமலா போற்றி. நிமலன் என்று சொன்னால் குற்றமே இல்லாத மலம் குற்றமுடையது. மலம் குற்றம் நீ போட்டா இல்ல. நிமலா என்றால் குற்றம் இல்லாத. அத பெண்ணுக்கு வைக்கும்போது நிர்மலான்னு வைக்கிறாங்க. நிமலின்னு பேர் அம்பாளுக்கு நிமலின்னு பேர். இவனுக்கு நிமலன்னு பேர். இவனுக்கு என்ன பேர் இருக்குதோ அதெல்லாம் அவளுக்கு இருக்கு. இவன் பூரணன்னா அவ பூரணின்னு வச்சுக்குவான். இவன் காரணன்னா அவ காரணி. இவன் நாரணன்னா அவன் நாரணி. அவன் ஆரணன்னா அவ ஆரணி. அந்த ரெண்டு சோழியும் பொருத்ததுல ஃபர்ஸ்ட் பொருத்தம் எந்த சோசியர் பார்த்து சேர்த்து வச்சாரு அது மாதிரி சோழி எங்க இருக்கு இல்லவே. அதனால நித்தா போற்றி நிமலா போற்றி குற்றம் இல்லாத.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆதலால் இப்படி அருமையான பதியம் பாடி எழுந்தா எழுந்தவுடன் ஞான சம்பந்தர் என்ன பண்ணார்? மணி இப்ப ஆறு பொழுது விடிஞ்சிருக்குது பாடினோடனே ஆறு ஆறு பத்துன்னு வச்சுங்களேன் இந்த பத்து பாட்டும் பாடியிருக்கேன் எழுந்து வச்சு உடனே பார்த்த எப்படிதான் தெரிஞ்சது இல்லை. போன் பண்ணார் சாரதா சில்க்ல அருமையா நல்ல ஒரு நாலு பட்டு புடவை நாலு வேஷ்டி போக்குவரத்து வித்தியாசம் அங்கே இருந்தது எப்படியோ அந்த காலத்துல ரொம்ப அருமையா ஐயா நல்ல பணியாளன இன்னொரு ஒரு 20 நிமிஷத்துல என்ன வரணும் அருமையான வெண்பொங்கல் அல்ல இட்லி நேற்று ராத்திரி சாப்பிட்ட மாதிரி இடியாப்பம் நீங்களே அல்ல அருமை அதுக்கு தேங்காய் பால் இதுக்கு வந்து பார்ப்பது சாம்பார் இது இதெல்லாம் வச்சு அவ்வளவுதான். 6:30 பண்ணார். 6:50 வந்துட்டு இதெல்லாம் பண்ண 7 மணிக்கு இல்லவா குளிக்கிற பிச்சைப்பா அங்கிருந்து போனார். செம்மனார் கோயிலாலும் வந்தார். இங்க வாங்க கொஞ்சம் நாதஸ்வரத்தை வாசிங்க என்ன நடக்கட்டும் கெட்டிமேளம் கெட்டிமேளம் கல்யாணம் பண்ணி பண்ணி வச்ச உடனே எல்லாம் இருந்து சாப்பிட்டு போகணும் இப்ப நீங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா என்னப்பா அங்க இலை போட்டாச்சா எல்லாம் இலை போட்டாச்சு இன்னைக்கு சார் கல்யாண சாப்பாடு யாரோட ஞான சம்பந்தரோட இருந்து சீதை சீதை இதை விட வேற என்ன ஆனாலும் ஏப்பா இந்த வழிபாடு முடிச்சுட்டு நம்ம சாப்பிடணும் அது தெரியாதுங்களா நாங்க போய் இலையில உட்காருவோமா நீங்க திருநீர் தருவீங்களே இப்போ அந்த திருநீரையும் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் இங்கே சாமியும் பார்த்துட்டு அப்புறம் அது மகேஸ்வர பூஜை அங்கே எல்லாரும் செஞ்சு அரியவர்கள் சாப்பிட்ட பிறகு நாங்கள் சாப்பிட்றோம் ஐயா அப்படின்னாங்க பார்த்தீங்க அப்படிலாம் தெரிஞ்சிருந்தாங்க. அதனால இப்போ நாம திருநீர் வாங்கி ரொம்ப அருமையா நல்ல பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அரியவர்கள் சாப்பிட்டு அதன் பிறகு நாம மகேஸ்வர பூஜை சாப்பிடுவோம். எனவே இப்போ ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இதெல்லாம் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் எவ்வாறெல்லாம் அந்த அமைப்பிலே தம்முடைய கருத்தில் ஒன்றி வாழ்ந்தால் என்பதை அறிவதற்கு நல்ல அருமையான வாய்ப்பான இடம் இந்த இடம். நம்முடைய ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் 3 முறை சந்திக்கிறார்கள் தம்முடைய வாழ்நாளில். முதல் முறை சந்திப்பு சீர்காழி. சீர்காழியில ஞானசம்பந்தர் இருக்கின்ற பொழுது நாவுக்கரசர் தில்லைக்கு வந்தவர். யாரோ சொன்னார்கள், இப்ப மாதிரிலாம் வந்து இந்த தாழ் மட்டவையெல்லாம் இல்லை, இருந்திருந்தால் இந்த மாதிரி இன்னார் வந்தது இன்னார் வருகிறார் என்ற ஆதி ஞானசம்பந்தர் போடுறவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரி இருப்பாங்க, ஞானசம்பந்தர் இங்க வந்தார் என்று கொஞ்சம் நல்ல தாள்லையாவது போடுவான், மற்ற தாள்லாம் போட மாட்டான். அப்படி வந்து ஒரு கால் இருக்கும், அப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால முதல் முறை வந்து சீர்காழியில சந்தித்து ரெண்டு பேருமா அளவினார்கள், அளவலாவினார்கள். ஆனா சந்தித்து ரெண்டு பேரும் சென்று பல தலங்கள் செல்லல, கொஞ்ச நாள் இருந்தாங்க. இந்த இரண்டு பெருமக்களும் சீர்காழியில் சந்தித்த பொழுது சில நாட்கள் தங்கி புறப்படுகிறார். புறப்படுகின்ற பொழுது திருக்கோலக்கா வரைக்கும் வந்து அனுப்பி நம்முடைய ஞானசம்பந்தர் அனுப்பியுள்ளார், விடைபெற்றுக் கொண்டு வந்துறாங்க. இப்பொழுது இரண்டாவது முறை சந்திப்பு நடக்க போகுது. இது எப்படி அமைந்திருக்குன்னு கேட்டா, நம்முடைய ஞானசம்பந்தர் திருப்புகலூர்ல இருக்க, அதான் இப்ப படிச்சுட்டு இருக்கோம். நாவுக்கரசர் திருவாரூர்ல இருந்து திருப்புகலூர் வர்றார். வருகிறார்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாருன்னா, அவர் திருப்புகலூர்ல இருக்கிற ஞானசம்பந்த பெருமான் இந்த முருகநாயன மடத்தில் இருப்பவர் எதிர்கொண்டு அழைக்க போறார். யார? நாவுக்கரசர். இப்ப எதிர்கொண்டு அழைக்கன்னா திருப்புகலூர்ல இப்ப ஓடி எல்லை தொடங்கத்துல அங்க போய் நிற்கிறார். நாவுக்கரசர் தொண்டரோடு வர்றார். வந்தா அந்த எல்லையிலேயே இருந்து என்ன அப்படின்னு கேட்டு, என் திருவாரூர் என்ன எங்க சென்று வந்தது என்று பொதுவாக கேட்டார். கேட்ட உடனே தெரியா திருவாரூர் அப்படின்னு, திருவாரூர் எப்படி எல்லாம் வழிபட்டது என்று கேட்டார். கேட்ட உடனே அங்கே எங்க எல்லையில வரவேற்கின்ற பொழுதே நம்முடைய நாவுக்கரசர் சொல்லுகிறார், என்னன்னு, எது முத்துவிதானம் மணிபொற்கவரி முறையாலேங்கிற பதியம் பாடினது. இதெல்லாம் சேக்கிடாருடைய நெறிப்பற்றி தின்றாருடைய இல்லைன்னா எங்க பாடினது முத்துவிதானம், திருவாரூரில் பாடியது அப்படின்னு, திருவாரூரை பற்றி பாடியது, திருவாரூரில் பாடியது அல்ல. அதெல்லாம் சேக்கிடாரால தான் அறிய முடியும். ஆமா, திருவாரூரை பற்றியே தவிர திருவாரூரில் பாடியதல்ல. எங்க திருவாரூரில் என்ன சிறப்பு என்று கேட்க, அது பொழுது அருளிய பதியம் முத்துவிதானம் அப்படி போட்டாதான் உண்மையா சரியான இடம். இப்ப நம்ம அரங்கல் முறையெல்லாம் எப்படி இருக்கும், திருப்பூரில் தான் போட்டிருக்கோம். நம்முடைய பன்முறையிலையும் அப்படித்தான் போட்டிருக்கோம். இதுதான் என்ன வந்து இந்த திருமுறை மற்றதுல வற்புறுத்தி இதெல்லாம் நம்ம எழுதாம விட்டுமேனு சொல்லித்தான் இந்த திருஞானசம்பந்தரை போட்டோம். திருஞானசம்பந்தரை போட்டோம். அதனால திருஞானசம்பந்தரை போட்ட போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி இடத்த விளக்கணும். நீங்க திருப்பூர்ல போடுறது இப்ப இதை வந்த பிறகுதான் இந்த மாதிரி அறிவு எண்ணமே வந்தது. அப்ப நிச்சயமா எங்க பாடினதுன்னா, திருப்புகலூர் எல்லையில் ஞானசம்பந்தர் திருவாரூர் செல்வத்தை வினவ அப்பொழுது நம்முடைய நாவுக்கரசர் அருளியது. அதான் முத்துவிதானம் மணிபொற்கவரி முறையாலே. ரொம்ப அருமையான பாட்டு இதெல்லாம். அது இப்ப நம்ம ஞானசம்பந்தர் படிக்கிறோம். ஆனாலும் திருவாரூர் திருவாதிரையை பற்றி அருமையா சொன்ன பகுதி நம்முடைய நாவுக்கரசர் தான். ரொம்ப அருமையான பதிகம் அதெல்லாம். முத்துவிதானங்கள் எப்படி இந்த திருவாரூர் திருவாதிரை அந்த செல்வம் என்று கேட்டார். கேட்ட உடனே சொல்லுகிறார், திருவாரூர்ல திருவாதிரையில தியாகராஜா அப்படி புறப்படுகிறாராம். புறப்பட்டா ரொம்ப அருமையா முத்துக்கள் அப்படியே அப்படி கீழே தொங்க விட்டு இந்த விமானம் இருக்கான் விதானம், அதுல வந்து திருவாரூர் தியாகராஜா இருக்காராம். அவர் அப்படியே வருகின்ற பொழுது அந்த ரெண்டு பக்கமும் யார் இருக்காங்கன்னா, நல்ல பெண்பாளார் இருந்து அவர்களுக்கு தியாகராஜாவுக்கு கவரி வீசுறாங்க. கவரி அப்படி கவரி வீச அந்த விமானம் அப்படி வருதான். பின்னால யார் இருக்கான்னு கேட்டா, நல்ல இல்லறத்தவர்கள் நல்ல கணவன் மனைவி யாரோடு கூட இருந்து தியாகராஜா பின்னாலேயே வர்றாங்க. அதுக்கு பின்னால யார் வர்றாங்கன்னு கேட்டா, நல்ல எங்கெங்கயோ இருந்த ஞானிகள், வடபுலத்தில் இருந்த மட்டும் எங்க இருந்து அந்த ஞானிகள் அதுக்கு பின்னால வர்றாங்களாம். இப்படியாக அந்த திருவாரூர்ல முத்துவிதானம் புறப்பட்டு செல்லும் திருவாதிரை சிறப்பு அப்படி என்று சொன்னார். எப்போ? அப்ப கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருவாரூரில் திருவாதிரை எப்படி நடந்தது என்று சொன்னால், அப்படியே படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது நம்முடைய நாவுக்கரசர் தேவார்கள். அது அப்படியே சொன்னது நம்முடைய ஞானசம்பந்தர். முத்து விதானம் மணிபொற்கவரி முறையாளி அப்படியே விமானம் வருதான். ரெண்டு பக்கமும் ரெண்டு பெண்பாளா இருந்து கவரி வீசுறாங்களாம். இந்த பெண்ணு கவரி வீசும் போது இப்படி இப்படி வீசும் போது அந்த பெண் அப்படி எடுத்துக்கும் கவரியை. இந்த பெண் இந்த பெறம் இப்படி கவரி எடுத்துட்டா இந்த பெறம் வீசும். அப்படி மாறி மாறி முறையாக வீசுறாங்க. ஏன்னா இந்த கவரி அதுல பட அந்த கவரி இதுல பட. ஆகவே கவரி எப்படி விசுறணுங்கிறத கூட நாவுக்கரசர் சொன்னேன். எந்த சொல்லால? முறையாளிங்கிற சொல்லால, முறையாளி. அதுல இந்த பெண் அப்படியே கவரி எடுத்து பெருமானுக்கு விசிறும் போது அந்தம்மா அப்படி எடுத்து, இந்த அம்மா அப்படி விசிறும் போது இந்தம்மா அப்படி எடுத்து, முறையாளி. பின்னால யார் வர்றா விமானத்து பின்னால? பக்தர்களோடு பாவையர் சூழ, நல்ல ஆணும் பெண்ணுமா பின்னாலேயே தியாகராஜா தியாகராஜா என்று சொல்லிட்டு அப்படி வர்றாங்க. முறையா பக்தர்களோடு பாவையர் சூழ பலி பின்னி, அதுக்கு பின்ன யார் வர்றாரு, வித்தக கோலம் வெண்டலை மாலை விரதிகள், நல்ல தவசியர்கள் அவங்கெல்லாம் கேட்டா ஒவ்வொருத்தர் ஒரு விதமான வேடம் கொண்டிருப்பாங்க. சில பேர் அப்படியே தலைமாலை அணிஞ்சிருப்பாங்களாம், வெண்தலை மாலை. சில பேர் பார்த்தா கோலமே கௌபீரன் மட்டுமே இருக்கும், சிலது அது கூட இல்லாம கூட இருக்கும். இப்படி வித்தக கோலம் வெண்டலை மாலை விரதிகள் அப்படி வர, அத்தனாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அப்படியாக வரும் சொன்ன. இதை நான் உண்மையிலேயே சொல்றேன் போஷிகால, இதை மாதிரி படிச்சுட்டோம்னா இந்த ஒலியும் ஒலியும் பார்க்கட்டா அதை இறுக்கி மூடிய வச்சிருக்கோம். ஆமா நம்ம அண்ணா கட்டி போயிடலாம், எங்க ஒலியும் ஒலியும்டா முத்துவிதான ஒலி. அப்ப ஏழாம் நூற்றாண்டுலே அப்படி நாவுக்கரசர் திருவாதிரிச்சரை பார்க்கும் போது தியாகராஜா இப்படி கவரி வீச பின்னால அந்த இல்லறத்தவர்கள் எல்லாம் வர, அதுக்கு பாருங்க எப்படி எப்படி முறைய கியூ கியூன்னு இல்லறத்தவர்கள் ஆணும் பெண்ணுமா வர, அதற்கு பின்னே துறவியர்கள் வர, அப்படியே விமானம் போகும். இந்த அருமையான பதிகத்தை எங்கே சொன்னார், திருப்புகலூர் எல்லையில இவர் வரவேற்க வந்த போது நாவுக்கர் சொன்னார். கேட்டார் ஞான சம்பந்தர், வரவேற்க வந்தவர் என்ன பண்ணாரு, இவரை திருப்புகலூர்ல அழைச்சிட்டு போனோம், இந்த பதியம் கேட்ட உடனே அப்படியானால் அறியேன் அறியேன் அறியேன் நான் திருவாரூர் வரை சென்று வந்துடுறேன், அது வரைக்கும் திருப்புகலூர்ல இருக்கட்டும் என்று சொல்லிட்டு அங்கிருந்து பிறப்பு. அப்ப ஞான சம்பந்தரை இந்த திருவாதிரை சிறப்பு பதியம் ஈர்த்து ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, அந்த மாதிரி பதியம் இந்த முத்துவிதானம். எனவே இந்த முத்துவிதானம்ங்கிற பதியம் ஞான சம்பந்தரை ஈர்த்த உடனே அந்த எல்லையிலிருந்து வரவேற்க வந்தவர் கொண்டு போய் விட்டுட்டு வந்த அப்புறமேல் போலாம், அது கூட தாங்கல நண்பர்கள் தானே, அதனால அப்படியே அப்படியே திருமேனி திருமேனி அங்க இருக்கட்டும் திருமேனி, தம்பி ஐயா இவங்கெல்லாம் ஐயா வளைச்சிட்டு போங்க ஐயா வளைச்சிட்டு போங்க, அரியன் நான் திருவாரூர் போய் தரிசனம் பண்ணி வந்துடுறேன் என்று அங்கேயே இருந்து கூப்பிடுது. இதெல்லாம் அப்படியே ஏழாம் நூற்றாண்டு நிகழ்ச்சியை வர்ணிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு அமைப்பு பார்த்துட்டோம், நம்ம அவங்களோடவே இருப்போம். இப்ப நம்ம யாரோட போறதுன்னு தகராறு ஏன்னு கேளுங்க. இப்ப ஏமா ஆமா வந்து வரவேற்று வந்தவர் இப்ப திருப்பூருக்கு உள்ள போறார் நாவுக்கரசோட போறதா, இல்ல இப்ப ஞானசம்பந்தரோட தான் போகணும், ஏன் படிப்பது ஞானசம்பந்தர், இதுவே திருநாவுக்கரசா அந்த யாரோட போயிடுவோம் போயிடுவோம். அதனால இப்ப யாரோட போகணும், நமக்கு வந்து ரெண்டா இரண்டாட்டாதொடிந்து என்ன இருக்குது திருப்பூரூர்ல, இது வந்த மாதிரி வந்து என்ன பெரியவர் வந்திருக்காரு இங்க இந்த இடத்துல விட்டுட்டு போறதா, கூடவே கொண்டு போய் முருகநாயனா வளத்துல விட்டா தேவலான்னு படுது. ஆனா இது ஞான சம்பந்தம் என்னன்னு கேட்டா அடியன் வரையும் திருவாதிரை அந்த சிறப்பு பார்த்துட்டு வரேன் இது போகுது, எதோட போறது இப்போ படிப்பது ஞான சம்பந்தர் ஆனதுனாலே பெருமானின்னு திருநாவுக்கரசர் திருவடியை வணங்கிட்டு அடியவங்களும் நாங்க திருவாசன் சரி திருவரும் அப்படின்னு. எனவே திருநாவுக்கரசர் ஆசீர்வாதத்தோடு இப்ப நம்ம எங்க போறோம், ஞான சம்பந்தர் சிவ சிவ சத்தியம் இதெல்லாம் அப்படி இருக்கு. அதனாலதான் இந்த ஒலியும் ஒலியும் கண்டு சிறப்பது நாட்டுக்கு நலம் நம்ம ஆன்மா கரையர் அதை திருவுவது, தண்ணியும் கெடுத்து நாட்டையும் கெடுத்து நம்மையும் கெடுவது சத்தியம். இப்போ எங்கே போறோம், ஞான சம்பந்தரோடு போறோம். எங்க இருந்தவாறு அந்த வரவேற்ற அந்த அமைப்பிலிருந்து நேரம் போறோம், போனால் சொற்பருவேந்தர் அது அது வரைக்கும் வந்துருமா, போலூரை விட்டு பிரிந்து வந்த நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருப்பூரூர் அங்கே இருக்கிற திருக்கோளிலையும் மற்ற எல்லா பதிகளையும் வணங்கினார், திருவாரூர்லாம் வணங்கினார். வணங்கிய பிறகு அவருக்கு ஒரு நினைவு வந்தது, என்ன நினைவு என்றால் திருப்பூரூர்ல நம்முடைய நாவுக்கரசர் எல்லாம் எழுந்துள்ளி இருக்கிறார், நம்ம அங்க இருக்க சொல்லி வந்தமே என்று சொல்லிவிட்டு இப்ப திருப்பூரூர் நினைவு வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது இப்பொழுது ஒரு அருமையான இடம் அருமையான, இப்பொழுது திருவாரூர் விட்டு பெருமானை வணங்கி வருகிறார். அப்படி வணங்கி வருகின்றவர் திருவாரூர் எல்லை, என்ன எல்லைன்னு கேட்டா அந்த ஊர் எல்லையில என்ன இருக்கும், இப்ப எல்லாம் பழியிருக்கா பழியிருக்காது, மீண்டும் வருக வணக்கம் அது வந்துட்டு எங்க திருவாரூர் எல்லையில இல்ல மீண்டும் வருக வணக்கம் என்று வந்தது. அந்த இடம் நிக்கிறார், நிக்கும் போது அவருக்கு ரெண்டு விதமான கவலை, ஒன்று திருப்பூரூர்ல தங்க சொல்லிட்டு வந்தோம் எனவே அங்க போனா தேவலான்னு, இன்னொன்று திருவாரூரை எப்படி விட்டு பிரியறது ஆரூர் பெருமானி அப்படி இருந்தது. அந்த ஊர் எல்லை அப்படி வரும்போது திருவாரூர் எல்லை அப்படி வருகின்ற தான்னா திருவாரூர் எல்லை போயிடுது, அந்த எல்லை அப்படி நிற்கும் போது ஒரு பக்கம் திருவாரூர்லயே இருந்துருவோமா மீண்டும் பெருமானை பார்த்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் சிவசிவா அவரை திருப்பூரூர்ல இருக்க சொல்லிட்டு வந்தோமே அது மீண்டும் போக வேணாமா அப்படின்னு. அதனால மனசு அப்படி இருக்கான் அல்ல. அந்த சூழ்நிலையில் பாடியதான் இந்த பவனம் ஆய்ச்சோடைய. இதெல்லாம் யார் சொல்ற? சேர்க்கலாம் சொல்ற. நீங்க இந்த மாதிரி விட அந்த இந்த சந்தர்ப்பம் தெரிகிற போது அதை படிக்கும் போதே நமக்கு தனி அமைப்பு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? திருவாரூர் எல்லையில். யாரோடு? ஞானசம்பந்தரோடு. ஞானசம்பந்தர் என்ன செய்கிறார்? அந்த அந்த எல்லை வந்தவன நமக்கு எல்லாம் கேட்டா சரி திருவாரூர் தாண்டோம் ஆச்சாரத்தை இப்படி போயிட்டு இருப்பான். திருவாரூர் மீண்டும் வருக வணக்கம் நன்றி. அந்த எல்லை வந்தவொடனே கால் திருவாரூருக்கும் போக மாட்டேங்குது, திருப்போலூருக்கும் வரமாட்டேங்குது. அந்த நிலையில் பாடிய பதிகம்தான் பவனமாய் சோடையா. இடங்கூறி விளக்குன்னு சொன்னா அப்படி எழுதும். எல்லா பதிப்பிலும் எப்படி இருக்கும்? திருவாரூரில் பாடியதுதான் இருக்கும். திருவாரூரை நினைந்து பாடியது, ஆனா எல்லையில் பாடியது. எந்த சூழலில் பாடியது? இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல. அந்த மாதிரி எண்ணத்துல படிச்சோம்னு சொன்னா அது ஆனா இப்ப எப்படி எல்லாம் படிக்கிறாங்களோ? யாரு? நம்ம மூர்த்திகள். அப்பா படிச்ச பாணி வேற பாவம்.

0: போல நீ வெள்ளினாயே. நெஞ்ச நோக்கி சொல்ற, நெஞ்சு என்ன சொல்லுது, திருவாரூர் எப்படி பிரியறது, பெருமானியே வணங்கிக் கொண்டிருக்கலாம் என்று சொல்லுதான் நெஞ்சு. அப்ப நெஞ்சனுக்கு சொல்ற, ஏன் நெஞ்சு அப்படி வருத்தப்படுற அப்படின்னு. ஏன் என்ன, யார் வருத்தப்படணும் என்று கேட்டா, இந்த உலகத்துல எல்லாம் முடிஞ்சு நான் தான் இருக்கிற காலத்துல எதுவுமே செய்யாம யாருக்குமே ஒரு நாள் காசு தரல, கோயில் குளமும் போகல, தான் உண்டு, வீடு உண்டு, சாப்பாடு உண்டு, அல்ல புள்ள குட்டி உண்டு, இதுலயே இருந்துட்டான். அவனுக்கு ஒரு காலத்துல அந்தி காலம் வருது. அந்தி காலம் வருகின்ற பொழுது என்ன அப்படியே எல்லாம் சொக்குது. போது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஏய் தம்பி இங்க வாடா, தாத்தா போயிட போறாங்களாட்டுக்கடா, ஒரு சொட்டு பால் ஊத்துடா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பக்கத்துல போய் நின்றுகிட்டு, தாத்தா நான் தான் பேரை வந்திருக்கிறேன் தாத்தா, ஒரு சொட்டு பால் தான் ஊத்துறேன் தாத்தா, குடிக்க தாத்தா அப்படிங்கும் போது, பவனமாய் சோடையாய் நாயடா, நாக்கு மேல அப்படி மேல வருது, உள்ள போடுது, ஆனா ஒன்னும் உள்ளே இறங்க மாட்டேங்குது. அப்போ இந்த பாலை கூட வந்து தமிழர்ல வழியா ஊத்த முடியல, என்ன பண்ண, ஏன்னா ரொம்ப வந்தா வெளியில வழி மாட்டிருக்கு, உள்ள போதாட்டிருக்கு, அதனால பஞ்சுனால அந்த பாலை தோய்த்து அதையும் முடிசு இல்லாமல் அதுல பெரும்பாலும் தமிழர்லயே முழுக்க புழிஞ்சிட்டு ஒரு சொட்டு ஒன்றரை சொட்டு இருக்கும் போது மட்டும் அப்படி எடுத்து, தாத்தா தாத்தா நான் தான் தாத்தா, என்னை தூக்கி வளர்த்தீங்களே தாத்தா, கொஞ்சம் பால் சாப்பிடுங்க தாத்தா அப்படின்னா அதுக்கு ஏ புளியறான் அப்படியே அப்படி, அது ஒரு சொட்டு அப்படிங்குது, ஒரு சொட்டு வலியுது தாத்தா, வலியுது தாத்தா, காட்சி சார், சத்தியம் காட்சி தான் கேட்கிறார். பவனமாய் சோடையாய் நான் எடா பஞ்சு தோய்த்து அட்டை உண்டு அப்படிட்டு என்ன நினைப்பான், அந்த எல்லாம் தெரியுது, இந்த மாதிரி பேரம் ஊத்துறது பேச முடியல, எனக்கு மேம்போச்சு கேம்போச்சு, சிவனதால் சிந்தியா பேதைமார் போல முட்டா பய, அந்த மாதிரி இறக்கிறவன் வந்து எப்படி வருத்தப்படுவானோ அப்படியே நீ வருத்தப்படுற. ஏழை நெஞ்சே ஏ கவலைப்படுற, ஏன் நெஞ்சே ஏன் அப்படின்னாரு, நினைச்சா திருவாரூர் வரணும்னா எதுக்க நம்ம இங்க, அவனது ஆர்வத்தோடு உய்யலாம் அடிக்கடி வரலாம், ஆனா இப்ப திருப்பூர்ல அவர் இருக்காருல்ல, அவரை போய் பார்க்க வேணா, வாடா கண்ணு என்று தன் நெஞ்சை அழைச்சிட்டு போற. அப்ப நெஞ்சு என்ன, மீண்டும் திருவாரூரில் இருக்க வேண்டும் என்று சொல்ல, ஆனால் இவர் அது சொல்லும்போது இந்த மாதிரி வாழ்நாள் போற ஒண்ணும் செய்யாதவன் வந்து கடைசி காலத்துல இறக்கும் போது அதை விட்டுட்டு போறமே, இதை விட்டுட்டு போறமே, அப்படி விட்டுட்டு போறமேன்னு சாவான் அல்லவா, அது போல நீயே வருத்தப்படுற. அவனது ஆர்வத்தோடு உய்யலாம் நினைச்சா நம்ம திருவாரூர் வரலாம்னா, மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சு கவலைப்படாத ராஜா வா என்று சொல்லி அந்த திருவாரூர் எல்லை மீண்டும் வருக வணக்கம் நன்றி சொன்னதை அப்படி தாண்டார், தாண்டி திருப்போரூர் வருவரா. இது சேக்கிழாரால் தான் இந்த இடத்தை சொல்ல முடியுது தவிர, இல்லை என திருவாரூரில் பாடியது அதான் நம்ம இது வரைக்கும் படித்தோம், அதற்காகத்தான் இந்த முற்றோதல் தான் அது அந்த அந்த பணி எனக்கு தந்தது, அது நான் குருமா சன்னிதானத்தையும் நான் ரொம்ப வணங்குறது அல்லவா, இல்லைன்னா முடியாது. 88 போய் திருப்பனந்தாள் இருந்து வாங்கன்றது போனோம், போன உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டது, என்ன உத்தரவாதம் செய்வோம், அப்பதான் நூல் எழுதுங்கன்னு சொல்லிச்சு வரலாறு. என்ன சொல்லிச்சு, ஐயா திருமறை நம்ம வந்து முற்றோதல் வந்து பண்ண என்ன, நம்ம 27 தேவஸ்தானத்துல, ஏன்னா அவங்களுக்கு கோயிலே இருக்குது, செய்யலாம் சாமி என்ன பண்ணுங்கன்னு, அப்படியானா முதல் திருமறையை போய் சீர்காழியில தொடங்குங்கன்னு, முதல் தொடங்குனது அங்கதான். என்ன பண்றதுப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இங்க இருந்தா தேவலான் இருக்கு, அந்த பயலுக்கு பிளஸ் டூ படிச்சேன், நான் இருந்தா தான் படிப்பான், என்ன பண்றது அப்படின்னு பண்ணும், சரிம்மா நீ போத்துக்கோ பாத்துக்கோ, அதான் உலகம், அவ்வளவுதான் உலகம். அந்த முதல்ல புறப்படுகின்ற பொழுது வருத்தப்படும் தாய் காலத்தை, அப்ப ஆறுதல் சொல்லி அனுப்புவோம், அது போல ஆறுதல் சொல்லுகிறார் தன் நெஞ்சுக்கு நம்முடைய ஞானத்தை. இப்படி ஒரு அருமையான பதியம், இதை பாடிவிட்டு நேரா திருப்பூர் வருகிறார். இப்பொழுது திருப்பூரூர்ல யார் இருக்கா, நம்முடைய நாவுக்கரசர் இருக்கிறார், திருமலத்து அணிந்தார். என்னன்னா இங்க ரெண்டு பேரும் வந்து மீண்டும் பூம்பூரூர்ல சேர்ந்த உடனே இரண்டு பேருமாக தலையாத்திரை மேற்கொள்ள விரும்புறாங்க, ஞான சம்பந்தர் தான் அதுல ரொம்ப விருப்பம், சரி நம்ம வந்து தலையாத்திரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞான நாவுக்கரசரும் சரி செய்வோம் அப்படின்றது. எனவே புகழூர்ல இருந்து புறப்படுறாங்க, புறப்பட்ட போது புறப்பட்டு அப்படி புறப்படுறாங்க, இதான் இந்த ஒலியும் ஒலியும் தான் மறந்துடப்படாது சரிங்களா, ஒலியும் ஒலியுமே இது அப்படி புறப்படுகின்ற பொழுது சரின்னு இப்ப முருகநாயனார் மடத்துல இருந்து ரெண்டு பேருமே வர்றாங்க, வந்தா ஞான சம்பந்தருக்கு சிவிகை உண்டு, பெருமான் கொடுத்தது, அதனால சிவிகை இருக்கு. எனவே இவங்க ரெண்டு பேரும் பெருப்பிட்டு வரும்போது சிவியை தூக்கிட்டு வர்றவன் என்ன பண்றான், பின்னாலேயே தூக்கிட்டு வர்றான். ஆனா ஞான சம்பந்தர் தான் சிவிகையில வரக்கூடாது, பெரியவர் கூட வராருன்னு ஞாபகத்தோட பேசிட்டு வர்றாரு. அப்படியே வந்தாங்கன்னா இப்ப ஊர் எல்லை, எது திருப்புகலூர் ஊர்ல எல்லை என்ன இருக்கும், மீண்டும் வருக நன்றி வணக்கம் இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்துல இருக்காது, நான் வேடிக்கையா சொல்றது அல்லவா. திருப்பூர் எல்லை வந்தவன்னா மீண்டும் வருக நன்றி வணக்கம் அந்த எல்லை வந்து அந்த உடனே நாவுக்கரசருக்கு என்ன படுதுன்னா, என்ன சிவிகை பெருமான் கொடுத்தது அதுல எல்லாம் தம்பி வரணும் நினைக்கிறார். ஞான சமத்தை நினைக்கிறான்னு கேட்டா, பெரியவர் வர்றதா நான் பாட்டு பலகளை ஏறி வர்றதா, சிவ சிவ என்ன அருமையோட இருந்தீங்களா, இதெல்லாம் உண்மையா அதெல்லாம் சொல்லல, அதை சொல்லும்படியா அமைஞ்சிருக்கார், என்ன செய்யறது. அப்ப யார் முன்ன சொல்லணும் என்று கேட்டா, நாவுக்கரசன் சொல்லணும். ஏன் தாங்கள் சிவிகேல அப்படின்னு சொல்லணும், அதனால நாவுக்கரசன் சொன்னார். ஏன் சிவிகேல நீங்க வரணும் அப்படின்னு, இல்ல இல்ல அப்படின்னு, எப்படி வர்றது, ஏன்னா இவர் வயசானவர், இவர் நடந்து வர்றார், நம்ம சிவிகேல எப்படி வர்றதுன்னு அது நினைக்குது. அவர் என்ன கருதுறார், பெருமானே தந்த அருமையான சிவிகை அதுல எல்லாம் வரணும், நாம இதுக்கு நம்ம நடந்து போறோம் சொல்லிட்டு இவர் நினைக்கிறார். அவன் சொன்னவனே, நாவுக்கரசர் ஒரு அருமையான மதிநுட்பமான செயல் செய்தார். என்னன்னு, இது கூடவே வந்தாதான் சங்கடம், என்னங்க சிவிகை கூடவே வந்தாதான் என்ன வயசானவராச்சு அவர் நடந்து வர்றாரு நினைப்பு இவருக்கு. இவர் ஒரு மைல் மின்னையே போயிடுறது, யாரு நாவுக்கரசர், இது பின்னால சிவிகையில வந்துட்டு என்ன அருமைப்பாடு தெரியுங்களா, இதெல்லாம் அருமையா செஞ்சிருக்கிறாங்க. அதனால் இல்லை நீங்கள் இதுல வரட்டும், சிவிகையில வரட்டும், அடியேன் நான் முன் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு. இந்த முன்னே போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் இவர் கொஞ்சம் உடன்பாடு வந்தது. அப்ப என்ன சொல்றார், தாங்கள் எங்கு செல்லுகிறீர்கள் அதுக்கு பின்ன நான் வந்துடுறேன். யாரு நாவுக்கரசர். அப்போ தலையாத்திரை, இந்த தலையாத்திரை மேற்கொண்டு போனது நாவுக்கரசர் திருவுள்ள எங்க கால் போகுதோ அதோட கூட பல்லக்கு போகுது. அப்படி ஒரு அருமை பார்வைத்துக் கொண்டார்கள். இதெல்லாம் எப்படி உலகியல் அறிவு அல்லவா, உலகியல்.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிளையாடல் புராணம், தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கடியவள் கடுக்கை வேணி.

பின்னுயிர் அழித்து காத்த முடியணி மாடக்காளி முனிவரே வணக்கம் செய்வாம். கடியவள் கடுக்கை வேணி தாதை போல் கணக்கண் மீன கொடியனை தேவ நோக்கே. மீன கொடியன் பாண்டியர்களுக்கு மீன் கொடி, நம்ம சோழ ராஜாவுக்கு என்ன கொடி? புலிக்கொடி. புலிக்கொடி சேரர்களுக்கு விற்கொடி வில். பாண்டியர்களுக்கு மீன். இப்ப சில ஆலயங்கள்ல பார்த்தா மீன், அதெல்லாம் பாண்டியர்கள் திருப்பணி பண்ணின அடையாளமா அது மீன் பொடி. துறை கோயில் திருப்பணி பண்ணியிருக்காங்க அடையப்பா. பாண்டியர்கள் திருப்பணி அநேகம். அந்த கூண்பாண்டியன் சிறவியிலேயே வடை முதுகு, எப்படியோ சமண சமயத்துக்குள்ள பூந்தான். ஏதோ ஒன்ன காட்டி மயக்கிறது, அதை செய்யறேன் இதை செய்யறேன். அதுக்கு மேல வந்து இலக்கண இலக்கியங்களை எல்லாம் காட்டி மன்னனை மயக்கி அந்த சமயத்துக்குள்ள இருக்கு. மங்கை கடைசி நம்ம நாட்டு பொண்ணு, இந்த சோழ நாட்டுக்கு. அவங்க அதிகாலை நேரத்திலேயே நின்றுவாங்க. விடியற்கால திருவள்ளுவர் சொன்னார், அந்த அம்மா வாசுகி அம்மையார் இறந்து போனபோது ஒரு பாட்டு பாடினார், பின் தூங்கி முன்னெழுந்த பேரையே போதியோ என் தூங்கும் என் கண்கிறா. கணவனால் உறங்குவதற்கு முன்பாகவே, கணவனால் உறங்கினதுக்கு அப்புறம் இவங்க தூங்குவாங்களாம். வாசி அம்மையார் அவர் எழுந்து எழுவதற்கு முன்பாகவே இவங்க எழுந்திருச்சுவாங்களாம். அதனால அவங்க தூங்கி பார்த்தது இல்லையா திருவள்ளுவர். பின் தூங்கி முன்னெடுந்த பேதையே போதியோ என் தூங்கும் என் கண்கிறார். இவர் காலத்துல எல்லாம் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. அந்த மாதிரி விடிய காலம் நம்ம மங்கை கடைசியார் என்ன, அவங்க தெய்வம். காலையில நீராடி விட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த விபூதியின் சந்தனத்தையும் ஒன்றாக கலந்து விபூதி பூசினா வீட்டுக்காரங்க ஆகாது, அந்த நாட்டுக்கும் ஆகாது, வீட்டுக்கும் ஆகாது, நாட்டுக்கும் ஆகாது. என்ன பண்றது? அந்த சந்தனத்தோடு கலந்து யாருக்கும் தெரியாம இப்படி மார்பில பூசி வாழும். அங்கிட்டு யாரும் பார்த்துட போறாங்க. விபூதி அணிவதற்கு இப்படி ஒரு தண்டனை. அவங்க அவ்வளவு பாடுபட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு துன்பத்தை தரவில்லையானா நாமெல்லாம் விபூதி பூச முடியாது. நாம திருநீர் பூசணும்னா அது மங்கையர் கடைசியார் போட்ட பிச்சை. அவங்க இல்லைன்னா நமக்கு ஏழு திருநீர். மங்கையர் கடைசியார் தான் நமக்கு நம்ம வாழ வைத்த தெய்வம். அதனால சேக்கிழார் சுவாமிகள் மங்கையருக்கு தனி அரசி எங்கள் குல தெய்வம். அந்த வார்த்தை ஆழமான வார்த்தை. சிவனடியார் பெருமக்கள் எல்லாருக்கும் குலதெய்வம் யாருன்னா மங்கையர்கடைசியார். அவங்க இல்லைன்னா சைவ சமயமே இல்லை. ஞான சம்பந்தருடைய வெற்றிக்கெல்லாம் அந்த கூண்டுகோளாக இருந்தவங்க மங்கையர்கடைசியார். கூடி நின்ற வக்கரமுடைய அமனரை அமன்னறி, கூடி நின்ற வக்கரமுடைய அமனறி, நாடு செந்தன துயர் மிக விழித்துயில் கூடல் இன்றி அச்சமும் மிக முதலிட திருநீரு கோதில் நெஞ்சிடு புனை ஒரு பொழுது உலகேடும் வென்ற முத்தவள் வரகனை அவன் கூவி நின்று உயிர் கணவனது உருவினி அததீர பாடி வெந்தன கிடைவுனல் இடை தமிழ் ஏடு நின்றது திரைவனு நிபுணவும் பாடி வன்குல சிறை மனம் மகிழம் அவன்மூக பால மந்துர பணியவும் மதுரையில் ஞான வெந்தி மிக்கு உரு தவம் மிக விளை பாவை மங்கையர் கலசி வந்தனை குறி பெருமாளே. அதனாலே ஏழு உலகத்தையும் வென்ற தமிழ் ஞான சம்பந்தருடைய தமிழ். அவருடைய தமிழ் என்ன சாதாரணமா, நம் காலேஜில் படித்த தமிழாது.
பதினான்கு உலகத்தையும் வெல்லக்கூடிய தமிழ் ஞானசம்பந்தருடைய தமிழ். இன்ன வரைக்கும் அவருடைய பாட்டு மாதிரி யாரும் எழுத முடியல. அவருடைய பாட்டுக்கு யாரும் இன்னும் முழுமையா உரை காண முடியவில்லை. அவர் பாட்டுக்கு பாடி வச்சுட்டார், அவர் பாட்டுக்கு நமக்கு உரை தெரியவில்லை. அதனாலே ஏழு உலகத்தையும் வென்ற தமிழ் ஞான சம்பந்தரை அவர்தான் தமிழ் ஞான சம்பந்தன், தமிழ் ஞான சம்பந்தன் ஆயிரம் இடங்களுக்கு வேற சொல்றார். தமிழ் தமிழ் தமிழ் எந்த தமிழர் நினைக்கிறார்? ஞான சம்பந்த தமிழர்கள் நினைக்கிறாங்களா? ஞான சம்பந்தத்துக்கு தங்கத்தால கோயில் கட்ட வேணாமா? தமிழர்கள் அவர் தான் அதிகமான ஒரே தமிழ் தமிழ்னு சொல்லியிருக்கார். அப்படியே அந்த தமிழ் ஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைத்து அதிசயங்களை செய்து அந்த விபூதியுடைய பெருமையை நிலைநாட்டியவர் மங்கையர்காட்சியா. அதனால அவங்களுடைய பெருமைக்கு ஈடு இணைய யாரும் சொல்ல முடியாது. அப்படி விபூதியை இப்படி பூசிக்கிட்டு இருக்கிற காலத்துல மன்னவன் சமணராய் இருந்த போது அவருக்கு ஏதா ஒரு நல்வினையும் இருந்தது, தீவினையும் இருந்தது. அப்படி ஒரு சமய காய்ச்சல், தாங்க முடியாத காய்ச்சல், அதனால ரொம்ப வேதனைப்பட்டான். உடம்பெல்லாம் ரொம்ப கொதிக்கு. என்ன செய்வேன் அப்படின்னு உச்சகட்டமான 108 டிகிரி காய்ச்சல், அது தாங்க முடியாமல் அந்த அரண்மனை வைத்தியர்கள்லாம் வந்து பார்த்தாங்க, ஒன்றும் ஆகல. தண்ணி தெளிச்சு மயில் பீரிய தடவனாங்க, அந்த மயில் பீரியெல்லாம் கருகி போச்சு. சூடான தோசைகள்ல தண்ணியை தெளிச்சா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி உடம்புல அவ்வளவு உஷ்ணம். அந்த நேரத்துல சமணர்கள் எல்லாம் ஓய்ந்து போன அந்த நேரத்துல மங்கையர்காட்சியார் பக்கத்துல போய், சுவாமி ஞான சம்பந்தர்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிறார், இப்ப திருமறை காட்டுல தங்கி இருக்கிறாரா, அவர் வந்து பார்த்தாலே உங்க பிணி தீரும், உடம்புல இருக்கிற நோயும் நீங்கும், பிறவி நோயும் நீங்கும், நீங்க உத்தரவு தந்தா அழைச்சிட்டு வரலாம். அப்படியே சமயம் பார்த்து சொல்லணும், நம்ம சமயம் பார்த்து சொல்லணும், பக்குவமா சொல்லணும். ஞான சம்பந்தர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே பாதி காய்ச்சல் குறைஞ்சிடும். ஞான சம்பந்தர் மதுரைக்கு போனார், ஒரு மடத்துல தங்கி இருந்தாங்க. சாம்ப பூஷணவன் அதுக்கு முன்பாக சாம்ப பூஷணவன் வந்திருக்கான்னு சொல்லி இவன் தீ வைக்க சொல்லிட்டான். யாரு? ராஜா. அவர் அங்கிருந்து பாடினார், பையவே சென்று பாண்டியவருக்காகவே பாடினார். அந்த நெருப்பு இவன் வைக்க சொன்ன நெருப்பு தான் இங்க வந்து காய்ச்சலா வந்துச்சு. முன்னாடியே வந்துட்டார், மதுரைக்கு வந்துட்டாரு. அந்த மடத்துல தங்கி இருக்கிற போது சமணர்கள் பேச்ச கேட்டு தீ வைக்க சொல்லிட்டான். அப்படி அந்த வச்ச நெருப்பை தான் யார சம்பந்தத்துக்கு தள்ளி விடுறார். அதான் கொடியனை வேவ நோக்கி. இப்ப என்ன பண்ணாரு, நெருப்ப பாண்டிய மன்னனுடைய மேனையில பற்றும்படி செய்தார். நெருப்புனா நேரடியா வரல, காய்ச்சலாக வந்துச்சு. செய்ய திரு ஆலவாய் மேரிய ஐயனே அஞ்சல் இந்த பொய்யராமணர் பொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே. அந்த நெருப்ப மெல்ல போய் பாண்டியனுக்கு ஆகட்டும்னார். பாண்டிய அழியட்டும்னு அப்பவே சாம்பலாயிருப்பான். என்ன பண்ணினாரு? பாண்டியர்க்கு ஆகவேன்னார்.
நெருப்ப மெல்லமா போச்சுன்னார், வேகமா போயிருந்தா அவ்வளவுதான் மெல்ல போய். அத கடைசி பாட்டுல அகைச்சார்ந்து சொல்றார், வெப்பம் தென்னன் மேலுர மேலினி குப்பன் ஞான சம்பந்தன் செந்தமிழ் செப்ப வல்லவர் தீவிலா செல்வர் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே தன்வினை தன்னை சுடும் என்று சொன்னது போல ஞான சம்பந்தர் இருந்த மடத்துக்கு வச்ச தீயானது தன்னை வெப்பு நோயாக பற்றியது. சரி, அதன் பிறகு சம்பந்தர் வந்தாரு, திருநீத்து பதிகம் பாடினார், அந்த வெப்பு நோய் நீங்கி அப்ப உடம்ப ஆடு பாதியா நீக்கிறதுன்னு சொல்லி அனல்வாரம் முரல்வாரம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பெரிய வரலாறு அப்படி அந்த காய்ச்சலை நீக்கினார் ஞான சம்பந்தர். அப்படி நீக்கிற பிறகு மங்கையக்கரசியார் வேண்ட அந்த கூம்பாண்டியனை வாழ வைத்தார், பிழைக்க வச்சார். முதல்ல காய்ச்சலை உண்டு பண்ணினார், அப்புறம் அந்த மனைவியார் வேண்ட பிழைக்க வச்சார். மன்மதனை எரிச்சாரு சிவபெருமான், அவங்க மனைவி ரதி வேண்ட பிழைக்க வச்சார். அதுபோல மங்கையக்கரசியார் வேண்ட மீண்டும் பாண்டியன் என்ன பண்ணினாரு, வாழ வைத்தார். சாதாரண வாழ்க்கையா 63 நாயன்மார்களிலே ஒருவராக வாழ வைத்தார். முதநாள் சமணன், மறுநாள் சைவ சமயத்துல நாயன்மார், ஞான சம்பந்தருடைய அருள் அப்படி. அதனாலே அவங்க அப்பா மாதிரியே பிள்ளை மீனக்கூடியவரை வேக வைத்து காய்ச்சலால துன்புறுத்தி மீண்டும் வாழ வைத்தார் என்று இப்படி ஒரு பாட்டு. ஞான சம்பந்தர் வரலாறு பின்னால விரிவா வரும், இப்ப சும்மா சுருக்கமா சொல்லு. மீன கொடியனை வேவ நோக்கி குறையிறன்.

முனிவனை வணக்கம் செய்வாம். அடுத்து திருநாள் கசுநாயனார் அகப்பெரும் செய்தி பாகத்தே அறப்பெரும் செய்தி பாகத்தே அண்ணல் அஞ்செடுத்தால் அஞ்சா மறப்பெரும் செய்கை மாறாக வஞ்சகரியிட்ட நீல நிறப்பெரும் கடலும் யாருக்கும் நீந்துதற்கு அறிய ஏழு பிறப்பெரும் கடலும் நீத்த பிராரடி வணக்கம் செய்வார. நாவுக்கரசன் பெருமான் அவர்தான் நாவுக்கு அரசர். இந்த நாவுக்கு அரசர் என்கின்ற பட்டத்தை கொடுத்தவர் சிவபெருமான். இவருடைய பாட்டை கேட்டு உன்னுடைய பெயர் நாவுக்கரசு என்று ஏழு உலகமும் புகழட்டும் அப்படின்னார். அப்படி பாட்டு பாடினவர், அருமையான பாட்டு அது. ஒரு ஜென்மங்கள் அவர் பாடல சிவபெருமான, பல ஜென்மங்களாக அவர் பாடியிருக்கார். நாவுக்கரசர சமண சமயத்தில் இருக்கிற போது அப்ப நாவுக்கரசர் சிவபெருமான தமிழ் பாடிட்டு இருந்தாராம் மனசுக்குள்ள. இது அவரே சொல்றார். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். நான் சொல்லுவேன், சிவபெருமான் தான் நாவுக்கரசரை வந்து சமண சமயத்துக்குள்ள போக முடியா விட்டுட்டார். இத சேர்க்கிடாருன்னு சொல்றார். சேர்க்கிடார் நம்ம கட்சியில சொல்றார். நம்பர் அருள் அமையினால் இவர் அருள் பண்ணதா, அதனால சமண சமயத்துக்கு விட்டார். அப்படி போனபடி இவர் விட்டுட்டார், ஆனா அவர் விடல. நம்ம குருநாதர் சிவபெருமான் விட்டாலும் அவர் விடல. யாரு? நாவுக்கரசர் சிவபெருமான விடவில்லை. அவர் சமண சமயத்தில் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள சிவபூசை, தமிழ், இசை இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. இவர் அறியாமையே அது பாட்டில் நடந்தது. வெளியிலதான் அப்படி சமணரா இருந்து பேசிட்டு இருந்தாரே தவிர, அவர் மனசுக்குள்ள பஞ்சாட்சரம், சிவலிங்கம், அந்த பூஜை அபிஷேக ஆராதனைகள், மந்திர ஜபம், அதற்கு மேல தமிழ் இசையா அவருடைய மனசுக்குள்ள ஓடிட்டே. அது என்ன காரணம்னா, முற்பிறவியில அந்த பாடல் பாடி வழிபாடு செய்த அந்த அனுபவம். அதை இங்க வந்தவுடன் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு வந்த உடனே பாடுறார். சலம் பூடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். அப்படின்னா நான் மறந்ததே இல்லைன்னா.

துறை அம்மானே. ஆவினாரே, பெருமானே, நான் உன்னை வணங்கவில்லை. நல்ல தண்ணீரும் மலர்களை விட்டு உன்னை வணங்குவதை நான் மறக்கவில்லை. உன்னை நல்ல தமிழோடு இசையோடு பாடுகின்ற அந்த பணியை நான் மறக்கவில்லை. உன்னுடைய திருநாமத்தை என்னுடைய நாவானது ஜபித்துக் கொண்டே இருந்தது. துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் உன்னனா மறக்கிற சுவாமி அப்படி பாடுறார்கள். நலம் தீங்கிலும் நலம்னா நன்மை, தீங்குனா துன்பம். இன்பம் வந்த போதும் உன்னை மறக்கிற சுவாமி, துன்பம் வந்த போதும் உன்னை மறக்கல. ஆகினாலே சிவபெருமான் திருநாவுக்கரசரை விட்டா கூட அவர் விடல. சுந்தரர் ஒரு பாட்டு பாடினார், நீ என்கிட்ட ஒட்டலைனாலும் நான் உன்னை ஒட்டுவேன் சுவாமின்னார்கள். ஒட்டியராகிலும் ஒட்டுவன் அடியினர் அந்த மாதிரி. அப்படியே வெகுகான சிவபூசை பண்ணவர் திருநாவுக்கரசர். அந்த பூஜாபலத்தை தமிழாக மாற்றினார். பல ஜென்மங்களாக செய்த சிவபூஜா பலத்தை அதைத்தான் தமிழாக மாற்றினார். இப்ப நாமெல்லாம் அவர் மாதிரி பூஜை பண்ண முடியுமா? நாவுக்கரசர் மாதிரி அவர் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்களிலே செய்த சிவபூஜா பலத்தை தான் தமிழாக மாற்றினார். அத அந்த தமிழ் ஞானத்தமிழ். அதனாலே அவருக்கு நாவுக்கு அரசர் என்று பட்டம் கொடுத்தார். அறப்பெரும் செல்வி பாகத்தை அண்ணல் அஞ்செடுத்தால் மறப்பெரும் செய்கை மாறா வஞ்சகர் இட்ட நீல நிறப்பெரும் கடன். அந்த சமணர்கள் என்ன பண்ணினாங்க, நம்ம சமயத்திலிருந்து திரும்பவும் சைவ சமயத்துக்கு போயிட்டாண்டாங்க அப்படின்னு சொல்லி வஞ்சகமா அவரை அழைச்சிட்டு வந்து அவரை நஞ்சு கலந்த பார்ச்சோறு கொடுத்தாங்க. சாப்பிட்டு நல்ல மாப்பிள்ள மாதிரி இருந்தார். விஷம் சாப்பிட்டா கொஞ்சமாவது மயக்கவரும் தலை சுத்தும், ஒண்ணும் இல்ல, தைரியமா இருந்தார். சமணர்கள் பார்த்தான், இது கதைக்காகாது அப்படின்னு சொல்லி கொல்லுகிற யானையை விட்டாங்க. அது சுத்தி வந்து கும்பிட்டு போச்சு. ஏழு நாள் நெருப்பறையில வச்சாங்க, அது தாமரை தடாகமாக மாறிட்டு. அப்புறம் கடைசியா கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க. கொல்கரியின் நீர்த்தரையின் நஞ்சு கொலை தவிர்த்தல், கல்லே மிதப்பா கரை நீண்டல். கடைசியா நீளமான கல் மாறி பாறாங்கள், பெரிய கல் தூ. அதுல நல்ல கயிறு வாங்கி நல்லா வரிஞ்சி கட்டின, ஓரத்துல போட்டா பிழைச்சிடுவான்னு சொல்லி கொஞ்சம் படங்களை ஏற்றி ஆழமான பகுதியில கொண்டு போட்டான். ஒரு குத்தமும் பண்ணல. இங்க இருந்தாலே கட்சி மாறிட்டான்னு சொல்லி இப்படி போய் சாம்ப பூசணம் கூட்டத்துல சேர்ந்து தாயின்னு சொல்லி இப்படி கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க. அவர் எந்த துணையும் நாடவில்லை. என்ன பண்ணினார், சொத்துணை வேதியன். நமக்கெல்லாம் அந்த இடத்துல பாட்டு வருமா, பேச்சு வருமா? நாமெல்லாம் கொதிச்சிருக்கோம். நாவுக்கரசர் கொஞ்சம் கூட கவலைப்படல. அதுவும் நம்ம சேர்க்கடா சொன்னாரு, கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க, அவர் கரையில ஏறி வந்தார் கிடைச்சிக்கிட்டார். இது ஒரு பெரிய அதிசயம் இல்லைன்னார். என்ன, பஞ்சாட்சரமாகிய அஞ்செடுத்து இருக்குது, அது பிறையாகிய கடல்ல ஏழு கடல்ல இருந்து தப்பிக்க வைக்கக்கூடியது, இந்த ஒரு கடல்ல இருந்து படைக்க வைக்கிறதுன்னா பெருசாங்க. அது மாதிரி அவரு பஞ்சாட்சர ஜபம் பண்ணி பஞ்சாட்சர பதிகத்தை பாடி கரை சேர்ந்தார்.

கல்லிலோடு எதை பூட்டிய அவன் கையர் ஒல்லை நீள்புக நூக்க என் வாக்கினால் நில்லு நீழ்வயல் நீளக்குடியரன் நல்ல நாமம் நவிக்கி உயிந்தே நன்றே அப்படி அந்த பஞ்சாட்சர பதிகம் பாடினார். அந்த கல்லானது தெப்பமாக மிதந்தது, கட்டின கயிறெல்லாம் அறிந்து விழுந்து இப்ப நாவுகர்கள் கல்லுல மறந்துகிட்டு அப்படி கடல் காற்று வீச சிவபெருமானுடைய திருவடிய சௌரியமா பாடிட்டு வர்றார். ஆக என்ன ஆனந்தம், கடல்ல அப்படி கல் தெப்பமா மிதக்குது, அதுல இருந்து பாடிட்டு வர்றார். பூவின் கருங்கலம் பொங்கு தாமரே ஆவின் கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவின் கருங்கலம் கோட்டம் இல்லது நாவின் கருங்கலம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே. வழி தெரியாம இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லதே என்னன்னா நமச்சிவாயவே, அதான் நல்லதே நமச்சிவாயவே. அது எந்த வேலையும் துணையா வரும். ஆகையினால அப்பர் பெருமானை கதையிலே கொண்டு போய் சேர்த்தது திருப்பாதிரி புரியுள்ள அங்க கரையேற விட்ட குப்பம் என்று ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து கரையேறினார். எல்லாம் நடந்த வரலாறு அவர் பாட்டிலே பாடியிருக்கார். மத்தவங்க பாடுறது கூட ரெண்டாவது, அவரே பாடியிருக்கார். அதனாலே கரையேற விட்ட குப்பம் அப்படிங்கிற பகுதியில கரையேறியிருக்கிறார். அப்படியே அந்த கடலை நீந்தினார். மரப்பெரு அஞ்செடுத்தால் அண்ணல் ஐந்தெடுத்தால் இப்படி அவர் கரையேறுவதற்கு துணையாக இருந்தது எதுன்னு பஞ்சாட்சரம். பஞ்சாட்சர மகிமை அளவில்லாது, திறந்தோறும் பஞ்சாட்சரம் ஜபிக்கணும். அஞ்செடுத்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய, இதுதான் பஞ்சாட்சரம். இதுதான் சிவபெருமானுடைய வடிவமாக இருப்பது. திருநீரும் பஞ்சாட்சரம் தான், விபூதியும் பஞ்சாட்சரம். விபூதி வந்து பொருள், அதனுடைய பெயர் நமச்சிவாய. ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப இந்த வடிவம், இப்ப இந்த நூல் வந்து புத்தகமா இருக்கு, இதனுடைய பேர் திருவிளையாடல் புறம். அது மாதிரி விபூதி, விபூதியினுடைய இன்னொரு பேர் பஞ்சாட்சரம். விபூதி தான் பஞ்சாட்சரம். இது ரெண்டும் ஒரே பொருள், பிரிக்க முடியாத பொருள். அதனால அந்த பஞ்சாட்சரம் திறந்தோறும் திருநீர் அணிந்து கொண்டு ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கணும். ஒன்றும் பெருசல்ல, நாம அல்ல கவனம் செலுத்துறது அவ்வளவுதான். திறந்தோறும் ஒரு காலையில எழுந்து குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் திருநீர் பூசிட்டு நமச்சிவாயின்னு சொல்றது ஒரு பெரிய சிரமம் அல்ல. ஆனால் அதை தூண்டுவதற்கும் அதை சொல்றதற்கும் அதுல ஆள் இல்லை. அதனால நாம கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கோம். அதனால நம்மால இயன்றவரையும் பஞ்சாட்சரம் ஜெபம் பண்ணும். அப்படி அந்த பஞ்சாட்சரத்தினாலே நீல நிறப்பெறும் கடலும் யாருக்கு நீந்திருக்கு அறிய ஏழு பிறப்பு எனும் கடலும் இட்ட பிரானடி வணக்கம் செய்வான். யாராலும் நீந்த முடியாத பிறப்பு என்கின்ற கடலை நீந்திய திருநாவுக்கரசு சுவாமியுடைய திருவடியை வணக்கம் செய்வான். அதை சேர்க்கிறார், இருவரை பாசமும் மலக்கல் ஆற்றலின் வருபவ கடலின் உள் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செடுத்து அரச இக்கடல் ஒருகள் ஒருகள் மேல் ஏற்றுவர் உரைக்க வேண்டுமோ என்று பாடுகிறார். அதனால பஞ்சாட்சரமானது இறையாகிய கடல்ல இருந்து கரையேற்று, அதை வந்து திருவாசகத்துல சொல்றார் மாணிக்க வாசகர். ஒரு பெரிய கடல்ல விழுந்துட்டு காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை, ஆசை என்கிற சுறாமின்

கடந்து சொல்றது அதற்கு மேல பெரிய குழல் இனி பிழைக்க வழி இல்லை அப்படின்னு நின்னேன். ஆனா அந்த நேரத்துக்கு ஒரு தெப்பம் கிடைச்சது. அது என்ன தெப்பம்னா பஞ்சாத்தம் என்கிற தெப்பம் கிடைச்சது. அதை பிடிச்சிட்டேன். அந்த பஞ்சாத்திரத்துக்கு உரியவனா இருக்கிற சிவபெருமான் என்னை கரையில கொண்டு போய் சேர்த்துட்டான். தனியனேல் பெரும்பிறவி பவத்தி எவ்வ தடந்திரையால் எட்டுண்டு பத்தொன்பிந்தி கனியினர் சுவர்வாயால் என்னும் காரால் கணக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயிர் மாறி எங்கெண்டெண்ணி அஞ்சலுக்கின் புனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவனே முதலந்தம் இல்லாமல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூக்கிறேற்கே. பஞ்சாட்சரம் என்கின்ற தெப்பத்தை பற்றினேன். அவன் முதலும் முடிவும் இல்லாத முத்தி என்கின்ற கரையில என்னை சேர்த்து விட்டான். அதனாலே நமக்கெல்லாம் தெப்பம் எது பஞ்சாட்சரம். அதை விடாது நாம பற்றி கொள்ளும். அப்படிப்பட்ட பஞ்சாட்சரத்தினாலே பிறவிக்கடலை நீந்திய திருநாவுக்கர சுவாமியை திருமதி அதற்கு மேல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் என்ன பண்ணினாருன்னா சிவபெருமான் யார் வந்து மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எல்லாம் விட்டாங்களோ அவங்களுக்கு தான் முக்தி தருவேன்னு அவர் சொல்றார். உலகத்தில் இருக்கிற பாசத்தை எல்லாம் விட்டவங்களுக்கு தான் முக்தி. அதுக்கு நம்ம பந்த பாசத்தெல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. அது பந்தமும் வீடும் படைப்பாய் போச்சு. பந்தத்தை உண்டு பண்ணினவனும் சிவன்தான். அதிலிருந்து விடுதலை தருபவனும் சிவன்தான். நாமளா வந்து பந்தத்தை உண்டு பண்ணவும் முடியாது, அதிலிருந்து விடுபடவும் முடியாது. பந்தத்தை ஏற்படுத்தணும்னு எத்தனை பேர் முயற்சி பண்றா முடியுத? சரி, விடலான சொல்லி முயற்சி பண்றா விடுதா முடியுதா? இல்ல. அது ஒரு சாமியாரு எனக்கு இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனைவி விட்டுட்டு காவி வெட்டி கட்டிக்கிட்டு காசிக்கு போனார். போயிட்டு வந்தாரு. வரும்போதே ரெண்டு பேர்த்த கல்யாணம் பண்ணாரு. மூணு தான் ஒண்ணு வேண்டான்னு போனாரு, ரெண்டு மூணு கட்டிட்டார். பந்த பாத்தங்கிறது நாமளா விடக்கூடாது, அதுவா விடணும். சாமி பார்த்து அந்த பக்குவத்தை தரணும். தானே படுக்கிறது எப்படி, நம்மளா படுக்க வைக்கிறது எப்படி? அப்படி பந்தமும் வீடும் படைப்பாக ஒற்றி அவன்தான் பந்தத்தை உண்டு பண்ணிருந்தவன். அந்த பந்தத்திலிருந்து விடுதலை. அதனாலே சிவபெருமான் எப்போது முக்திய தருகிறார்னு சொன்ன இந்த பந்தத்தை விட்டால் முக்தி தருவோம் அப்படின்னு ஆகமத்துல சொல்லி வச்சிருக்கார். ஆனா அந்த சிவபெருமானையே என்ன பண்ணினாரு, தன்னுடைய மனைவி பிணக்க தீர்க்கிறதுக்காக இரவு நேரத்துல தூது போ சொன்னார். இது எப்பேற்பட்ட அதிசயம்! யாரு பந்த பாசம் வேண்டாம்னு சொல்றான், அந்த சிவபெருமானே இந்த பந்த பாசத்துல இருக்கிற மனைவி பிணக்க தீர்க்கிறதுக்காக தூது போ சொன்னார். அப்படிப்பட்ட வல்லமை படைத்த சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடியும் ஏன் போனாருன்னா சிவபெருமான் சும்மா போகல. இவர் என்ன ஏமாந்தவரா நம்ம நந்திகேஸ்வரர்? ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆத்தோட போவானான்னு ஒரு படம். அது மாதிரி நம்ம சிவபெருமான் ஏன் போனாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பாட்டை கேட்கறதுக்காக தூது போனாலும் பரவாயில்லடா, நடந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தூது போனார். அத பட்னத்தார் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே யமக்குறவாயும் தேவரீரல்லால் திருவுளம் அறிய திசைமுகம் எனக்கு வேறுளதோ

0: தனியார் போல தம்பி போ அப்படின்னா போற மாதிரி. ஏன் போனார்னா அந்த பாவலன் ஒருவன் செல் தமிழ்க்கு இறங்கி பறவையால் உடலை மாற்ற பட்டினத்தாருங்க சொன்னார். பாவலன் இவரை சொன்னார், பறவையார சொல்லும் போது பறவையார் அந்த ஆள் விகுதி போட்டாங்க. ஏன் பறவையார் வீட்டுக்கு போனாரு? அந்த அம்மா பண்ண தவ அளவில்லாத தவ சிவபெருமான நடந்து கடை சொல்லுது, சும்மா போகாதது. ஆகையினாலே பட்டினத்தாருக்கு சொல்றார், பறவையார் உடலை மாற்ற ஏவலாளாய் ஒரு வேலைக்கார மாதிரி சிவபெருமானை தொண்டு செய்ய வைக்கிறது சுந்தருடைய தமிழ். சிவபெருமானை தொண்டு செய்ய வைக்கிறது அவ்வளவு ஆற்றல் அவருடைய தமிழ், அவருடைய தமிழ்.
1: ஊரிலான் குணம் குறியிலான் செயலிலான் உரைக்கும் பேரிலான் ஒரு முன் இலான் பின் இலான் பிரிதோர் சாரிலான் வரல் போக்கிலான் மேலிலான் தனக்கு நேரிலான் உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான். ஸ்காந்தத்திலே இதுவரை சூரபத்மாதி அசுரர்களினாலே துன்புற்று கொண்டிருந்த தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பார்வதி கல்யாணம், குமரக்கடவுளினுடைய அவதாரம் நிகழ்ந்து குமரக்கடவுளினுடைய முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் பலவும் நிகழ்ந்து தேவர்களுக்கு சேனாபதியாகி ஆட்டுக்கடாயை நாரதனுடைய வேள்வியிலே தோன்றிய ஆட்டுக்கடாயை தனக்கு வாகனமாக்கிக் கொண்டு பிரம்மனுடைய கர்வத்தை அழித்து சிவபெருமானுக்கு உபதேசம் செய்து இறைவனுடைய சிவபெருமானுடைய ஆணைப்படி சக்தி கொடுத்த வேலை வாங்கிக் கொண்டு தாரகாசுரனையும் கிரௌஞ்ச கிரியையும் அவரோடு சேர்ந்திருந்த மாயாபுரியையும் அசுரர்களையும் முருகப்பெருமான் அழித்தான். அங்கே இருந்து திருச்செந்தூர் வரை பலவிதமான திருத்தலங்களிலே சிவபெருமானுக்கு பூஜை செய்து திருச்செந்தூர் ஜெயந்தீபுரம் என்று சொல்லும்படியாக ஸ்தலத்திற்கு வந்து அமர்ந்தார் என்பதாக பார்த்தோம். அவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது, முருகப்பெருமானுக்கு தெரியாத விஷயம் உண்டா? அவர்தானே இந்த உலகத்திற்கு காரணமானவனாக இந்த உலகம் போன விரும்பும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய பரம்பொருள். ஆனா அவர் தேவர்களிடத்திலே அசுரர்கள் இந்த சூரபத்மன் முதலான அசுரர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பலம் எங்கிருந்து கிடைத்தது? அவர்கள் எப்படி உங்களை எல்லாம் துன்புறுத்துவதற்கு இப்படி துன்புறுத்துவதற்குரிய காரணம் அவர்களுடைய பலத்தினுடைய தன்மை என்ன என்று கேட்கிறார். பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு நாம் இதை சொல்வதை விட பிரகஸ்பதியானவர் தேவகுருவான பிரகஸ்பதியானவர் வாக்கிலே சிறந்தவர், அவர் சொன்னால் சரியாக இருக்கும், முறையான நெறியான விதத்திலே அசுரர்களுடைய வாழ்க்கையை அவரே சொல்லத் தகுந்தவர் என்று சொல்லி வியாழ பகவானிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றார்கள். கந்தபுராணத்திலே அவர் சொல்லுவதாக வரக்கூடிய ஒரு தோத்திரம், அவர் சொல்லுவதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்துதி தான் நாம் இப்பொழுது பார்த்தது. ஊரில்தான் இவனுக்கு ஒரு ஊர் கிடையாது, முருகப்பெருமானுக்கு இந்த இடத்துல இருப்பான்னு ஒரு தேசத்தை சொல்ல முடியாது. குணம் குறுகிலான் இவனுக்கு இந்த குணம்தான் உண்டு, இவன் இந்த இவன் நிர்குணன், சகல குணங்களையும் கொண்டிருப்பவன், இவனுக்கு இதுதான் உருவம் என்றும் சொல்ல முடியாது. ஒரு குறி அல்லது ஒரு அடையாளம் இவனுக்கு இதுதான் என்று சொல்ல முடியாது. ஊரிலான் குணம் குறுகிலான் செயல் இலான், இவன் வந்து ஒரு காரியத்தை செய்கிறான் இல்ல, சங்கல்ப மாத்திரத்திலேயே இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய பரம்பொருள். இவன் ஒரு காரியத்தை செய்கின்றான் என்பது கிடையாது, ஒரு செயல் அவனுக்கு இல்லை. உரைக்கும் பேர் இலான், நம்ம சொல்லக்கூடிய பேர் இல்லை இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு பேரே கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல, இதுதான் பேருன்னு சொல்ல முடியாது, எல்லா பேரும் அவனுடைய பேராக இருக்கின்ற காரணத்தினாலே. உரைக்கும் பேர் இலான், ஒரு முன் இலான் பின் இலான், தனக்கு முன்பாக இது இருந்தது தனக்கு பின்னாக இது இருக்க போகிறது என்று அவனுக்கு யாரும் கிடையாது. உதியா மரியா உணரா மறவா விதி மால் அரியா விமலன் புதல்வா என்று பாடுவார் அருணகிரிநாதர். உதிப்பதில்லை வரிப்பதில்லை, தனக்குத்தானே நிகராகிய தத்துவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு ஆதி அந்தம் இரண்டும் கிடையாது, ஆதி மத்தியாந்த ரஹிதன் என்று அவனை பற்றி சொல்வார்கள். அப்படி ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதுவோர் சாரிலான் சரிவன் இருக்கிறான். இவன் எதையாவது ஒன்றை சார்ந்திருக்க வேண்டுமா என்றால் எந்த விதமான பொருளையும் சாராது தனக்குத்தானே இருக்கக்கூடியவன், அசகாயன், எந்த விதமான துணையும் வேண்டாதவனாக இருக்கக்கூடியவன், தானே அனைத்துமாக இருக்கக்கூடிய பரம்பொருள். இதெல்லாம் தத்துவங்கள் அப்படியே சின்ன சின்ன வார்த்தையில குறிக்கிறார். பின்னாடி நம்ம பார்க்கும் பொழுது சில சில விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கிறோம். பிரிதோர் சாரிலான் வரல் போக்கிலான், இவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. மேல் இலான் தனக்கு, அதை தனக்கு ரெண்டு பக்கமே வச்சுக்கலாம், தனக்கு நேரிலான் தனக்கு மேலிலான், தனக்கு மேல இவர்கள் தான் இருக்கிறார்னா கிடையாது, அயனனாகி அரியனாகி அரணனாகி அவர் மேலாயிகரமுமாகி இவைகளுமாகி இனிமையுமாகி வருமோனே என்று சொல்லும்படியாக தனக்கு மேலே யாரும் இல்லாதவன் விநாயகன் என்று சொல்லுகின்றோமே, அது மாதிரி தனக்கு மேலே நாயகன் இல்லாதவன், அதே போல தனக்கு நேரிலான் அவனுக்கு சமமானவனாக வேற யாரும் கிடையாது, அவனுக்கு சமமான ஒன்று வேறு இல்லாதவர், அவனே எல்லாமாக உயர்ந்தவனாக இருக்கிறான். உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான், பரமாத்மாவாக எனக்குள்ளே இருக்கக்கூடியவன். நமக்குள்ளே ஹிருத்வத்னம் என்று சொல்லும்படியாக ஹிருதய புண்டரீகம் என்று அன்கின்ற ஹிருதய தாமரைக்குள்ளே ஆத்மாவானது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறதாம், அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதாம். அந்த ஆத்மாவுக்கு உள்ளே பரமாத்மா இருக்கிறார், அங்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலேயும் வியாபித்துக் கொண்டிருக்கின்றவனாக இருக்கிறான். உயிர் கடவுளாய் என்னுளே நின்றான், அவன்தான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பாடுவாரே மாணிக்க வாசகர். அதுபோல எனக்கு உள்ளே நிற்கின்ற பரம்பொருள் இங்கே இருக்கிறான். ஏன் இதை எடுத்தார்னா, அவனுக்கு தெரியாத ஒன்று கிடையாது, என்னை படைத்து இந்த உலகங்களை படைத்து தேவர்களை படைத்து அவர்களை தவறும் செய்ய வைத்து அவர்கள் தவறும் செய்யும் பொழுது அசுரர்களை படைத்து அவர்களுக்கு வரபலமும் கொடுத்து அவர்கள் மூலமாக தேவர்களையும் தண்டித்து என்னிடத்திலே நாடகம் ஆடுவதைப் போலவே அவர்களுடைய வரலாறு என்ன என்று கேட்கின்றானே, அவனே பரமாத்மா, அவன் எனக்கு உள்ளே இருக்கிறான், எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு பரம்பொருள் கடவுள், கந்த கடவுளாய் என் முன்னே சொந்த கடவுளாய் இருக்கிறான்ங்கிறத ஒரு கருத்தத்தை முதலே எடுத்து துதி செய்கின்றார். இந்த காண்டத்தில் அசுரகாண்டம் என்று சொல்லும் பொழுது ஸ்காண்டமாகட்டும் கந்தபுராணமாகட்டும் ரெண்டையும் பார்த்தா ஏராளமான கதைகள் இங்கே வரும், ஏராளமான கதைகள். அதாவது முருகப்பெருமானை பற்றிய கதைகள் அல்ல, அசுரர்களை பற்றி முனிவர்களை பற்றி பலவிதமான கதைகள் இங்கே சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். சுருக்கமாக சொல்லிக்கொண்டு நம்ம சொல்லிக்கொண்டு செல்கிறோம். கந்தபுராணத்திலே கச்சியப்பர் இதை மிகச்சிறந்ததாக கையாளுகிறார். ஏன்னா இதுதான் சொல்லத்தகுந்த இடம். ஒரு மனிதன் ரொம்ப நல்லா இருக்கிறான், இவன் பேர்பட்டவன் அப்படின்னு சொல்றவனை பத்தி இருந்தால் கூட யாரும் ரொம்ப அதிகமாக கவனம் செய்யும், அவனுக்கு என்ன சார், அவனுக்கு என்ன கோடீஸ்வரன், அவனுக்கு என்ன பெரிய பண்டிதன் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் நல்லா இருந்தான் அவன் நாசமா போனான், அவன் அழிந்துவிட்டான் அப்படின்னு யாராவது ஒருவரை பற்றி சொன்னால் அப்படி சொல்லும் பொழுது ஏன் போனான் என ஒரு பயம் வரும். நம்ம அது மாதிரி ஒரு தப்பு செய்திடக்கூடாதுங்கிற ஒரு பயம் வரும் இல்லையா. ராவணன் இருந்தான் வெள்ளருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி என்று சொல்லும்படியாக கைலாய மலையை தூக்கியவன், நாரத முனிவர்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் உடையவனாக இருந்தவன், 33 கோடி வாழ்நாளும் முயன்று வெட்ட தவமிலையும் எப்போதும் எவராலும் வெலப்படா என்கின்ற வரத்தையும் சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய வாளை தன் கரத்திலேயும் உடையவன் ராவணன். ஆனால் அவன் அழிந்தான் என்று சொல்லும் பொழுது ஏன் அழிந்தான் ஒரு கேள்வி வரும். இதே போல 100 பேர் அவனுக்கு தங்கைகள், இப்படி பேர் இந்த கௌரவர்கள் என்று சொல்லும்படியாக குருகுலத்திலே தோன்றிய இத்தனை பேர் அழிந்தார்களே, தங்களுடைய குலத்தோடு பல மன்னர்கள் அழிந்தார்கள் என்று சொல்லும் பொழுது ஏன் அழிந்தார்கள் என்று சொல்லக்கூடியது வரும். சக்கரவர்த்தியாக இருந்தவன் அழிந்தானே, காரணம் என்ன, என்ன தவறு செய்தான்? இப்ப ஒருவன் நன்றாக இருந்துவிட்டு அழுகிறான் என்று சொன்னால், அவன் துன்பப்படுகிறான் என்று சொன்னால் நமக்கு அங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது. கச்சியப்பர் இதை உணர்ந்தார். அசுர காண்டத்திலே அசுரர்களை பற்றி வரக்கூடிய கதைகள் எல்லாம் வெறும் அசுரர்களை பற்றி வரக்கூடிய கதைகள் அல்ல, அங்கே தன்னுடைய கருத்துக்களை நிரப்புகிறார். சைவ சித்தாந்த கருத்தாகட்டும் மாயையினுடைய தன்மையாகட்டும் அல்லது முகத்தினுடைய தன்மையாகட்டும், என்ன செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று சொல்வதையெல்லாம் இங்கே மறைத்து மறைத்து கொடுக்கின்றார். மருந்து அப்படியே கொடுத்தோம் என்று சொன்னால் மருந்து சாப்பிட மாட்டாது குழந்தைகள். அதுல சுகர் கோட்டட் பில் என்று சொல்வார்களே, அது போலத்தான் தடவி ஏதாவது வேப்பம் கொழுந்து அதுக்கு மேல ஒரு வெள்ளத்தப்பாக தடவி உள்ளே கொடுப்பதை போலவே இந்த கதைகளுக்கு உள்ளே மிகச்சிறந்த கருத்துக்களை வைத்துக் கொடுக்கின்றார்கள். இதுலதான் ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்க வேண்டும், இது வெறும் கதை அல்ல. 1008 அண்டங்களை 108 கோடி யுகங்கள் ஆண்ட சூரபத்மனும் அவனுடைய தம்பியரும் அவிழ்ந்துபட்டார்கள். தங்களுடைய ஆயிரக்கணக்கான வெள்ளம் சேனைகளோடு அசுர குலமே அங்கே அழிந்துபட்டது முருகப்பெருமானுடைய வேலினாலே என்று சொன்னால், அவர்கள் அழிவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், அவர்கள் அவ்வளவு உயர்வதற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதுல இருந்து நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இந்த ரெண்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல செய்யக்கூடாதது, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல செய்யக்கூடாதது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எது சரியா செய்யறோங்கிறது அடுத்த விஷயம், எது செய்யக்கூடாதுன்னு தெரியணும். செய்யக்கூடாததை முதல்ல தவிர்க்க வேண்டும். எது செய்யக்கூடாதோ எதை தவிர்க்க வேண்டுமோ அதை முதலிலே தவிர்க்க வேண்டும், பிறகு கொள்வனவற்றை கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான விஷயம். யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, மருந்து கொடுத்தா மட்டும் முக்கியம் இல்ல, பத்தியம் கொடுக்கிறார்கள், என்ன செய்கின்றார்கள், எதை விளக்க வேண்டும், இது இது நீ செய்யக்கூடாது, எண்ணெய் பண்டம் சேர்க்காத. இப்பதான் 1008 வியாதிகள் இருக்கிறது, ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கு, ஒவ்வொரு வியாதிக்கும் பார்ட்டு பார்ட்டா டாக்டர் வந்தாச்சு, கண்ணுக்கு டாக்டர், மூக்குக்கு டாக்டர், காதுக்கு டாக்டர், நாக்குக்கு டாக்டர், இது தெரியல. இன்னமே அடுத்தது வந்து சுண்டு வரலுக்கு டாக்டர், நடுவரலுக்கு டாக்டர், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டாக்டர் வந்துருவார் நினைக்கிறேன். இப்ப அத்தனை பேர் வந்தாச்சு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட், இவர் சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டார், அவர் சொன்னா இவர் ஒத்துக்க மாட்டார், கடைசியில நம்ம கூறு போட்டு பாத்துருவாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நான் குறையாக சொல்லவில்லை, அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு வியாதிகள் நாம் சொல்லுகிறோம். இவ்வளவு வியாதிகள் ஏராளமாக சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொல்லுகிறார்கள், இதை சாப்பிடாத, இப்படி பண்ணாத, முதல்ல அதுதான். அடுத்தது என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த மருந்தை சாப்பிடணும், இப்படி இப்படி பண்ண வேண்டும் என்று அடுத்தது வரும். முதல்ல எது செய்யக்கூடாது என்பதை தவிர்த்து விட்டாலே நம்முடைய அழிவிலே இருந்து நின்று விடுகிறோம், பிறகு ஆக்க நிலைக்கு செல்லலாம். அதனாலதான் இந்த அசுர காண்டம் ரொம்ப முக்கியமான காண்டமாக இருக்கிறது. நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் இங்கே இருக்கின்றன, இதை மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இப்பொழுது வியாழ பகவான், அதாவது குரு பகவான் முருகப்பெருமானுக்கு இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருக்கு தெரியாதது இல்லை, ஆனா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். 66 கோடி அசுரர்கள், இந்த அசுரர்கள் எல்லாம் காசியப முனிவருக்கு, காசியப முனிவர் பிரம்மாவினுடைய மானச புத்திரர், பிரம்மாவினுடைய குமாரர்கள் ஒருத்தர், மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர், பிரஜாபதியாக தர்ம நெறியிலே நின்றவர். அவருக்கு 16 மனைவியர், அதுல தித்தி அதித்தி என்றெல்லாம் சொல்லும் பொழுது தித்தி என்கின்ற மனைவியரிடத்திலிருந்து 66 கோடி அசுரர்கள் தோன்றினார்கள். அதித்திக்கு பிறந்தவர்கள்லாம் தேவர்கள், தித்திக்கு பிறந்தவர்கள் எல்லாம் தைத்தியர்கள், அதனால்தான் அவர்களுக்கு தைத்தியர்கள், தித்தியினுடைய வயிற்றிலே பிறந்தவர்கள் என்று சொல்லும்படியாக தைத்தியர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இவர்களெல்லாம் 66 கோடி அசுரர்கள். அவர்களுக்கு வந்து தலைவனாக அசுரேந்திரன், இந்த இந்திரன்கிற பட்டம்ங்கிறது வந்து தலைவன் சொல்லப்படும், மிருகேந்திரன், கஜேந்திரன், இது மாதிரி நம்ம சொல்லுகின்றோம் அசுரேந்திரன். அங்கே அவர்களுக்கு தேவேந்திரன், தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன், அசுரனுக்கு தலைவன் அசுரேந்திரன், மிருகங்களுக்கு தலைவன் மிருகேந்திரன், கஜங்கள் யானைகளுக்கு தலைவன் கஜேந்திரன், இப்படி ஒவ்வொன்றுக்கும் இந்திரன் என்று சொன்னார் தலைவன் என்கின்ற பொருள். இங்கு இவர்களுக்கு தலைவனாக அசுரன் என்று சொல்லப்படக்கூடிய அசுரேந்திரன் என்கின்ற தலைவன், அவனுக்கு மங்களகேசிங்கிற ஒரு மனைவி, அவனுக்கு ரெண்டு பேருக்குமே சுரசை என்கின்ற ஒரு மகள் பிறந்தாள். சுக்கராச்சாரியார் இவளுக்கு அவ்வளவு நுண்ணிப்பாக பலவிதமான சாஸ்திரங்களையும் பலவிதமான கல்வி கேள்விகளையும் கற்றுக் கொடுத்து மாயையிலே, மாயை ஒரு மயக்கக்கூடிய தன்னை, மாயை தொழிலிலே இவளுக்கு பலவிதமானவற்றை கற்றுக் கொடுக்கிறார். இவள் நன்கு கற்று தேர்ந்த காரணத்தினாலே இவளுக்கு பேரே மாயை என்று ஆனது. அதாவது மாயா தொழில் புரிவதிலே, பலவிதமான மந்திரமாயங்கள் செய்யக்கூடியதிலே இவளுக்கு நிகராக யாரும் இல்லை என்கின்ற காரணத்தினாலே அவளுக்கு சுரசைங்கிற பெயர் போய் மாயா என்று சொல்லக்கூடிய, மாயை என்று சொல்லக்கூடிய பெயரே நிலைத்தது. அசுரேந்திரனுக்கு ரொம்ப கவலை. ஏன்னு கேட்டா, அசுரர்கள் எல்லாம் தேவர்களாலே பீடிக்கப்பட்டு ரொம்ப கீழே இருக்கிறோம், நம்முடைய குலம் உயர்வடையவில்லையே, அசுரர்களாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பது வேற. ஆனா அவனுடைய மனத்திலே இருப்பது உயர்ந்த குணம், தன்னுடைய குலம் நன்றாக வர வேண்டும், தன்னுடைய சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும், இது எல்லாருக்கும் இயற்கைதானே, நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்ப சுக்கராச்சாரியார் இடத்துல பல முறை கேட்கிறான். சுக்கராச்சாரியார் யோசிக்கிறார், இப்போ அவருக்கு ஒன்று தோன்றியது, இதுதான் சரியான சமயம். என்ன சமயம்? தேவர்களெல்லாம் தக்ஷயஜ்ஞத்திலே கலந்து கொண்டு நந்தியன் பெருமானாலேயும் ததீசி முனிவராலேயும் சபிக்கப்பட்டார்கள். இவர்களுடைய பலம் குறைந்திருக்கிறது, இவர்கள் இந்த சாபத்தை அனுபவிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அது மட்டும் கிடையாது, இறைவனுக்கு எதிரே சென்ற காரணத்தினாலே இறைவன் இவர்களை தண்டிக்க போகிறான். அப்போ அவர்கள் கீழே செல்ல போகிறார்கள்னா இதுதான் சரியான சமயம், இதை பயன்படுத்தி கொண்டு நாம் மேலே உயர வேண்டும். உயர்ந்தது தாழும், தாழ்ந்தது உயரும், இதுதான் இயற்கை. எப்பவும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது. நம்ம பார்க்கிறோம் ராஜாக்கள் சேர சோழ பாண்டிய பல்லவர் அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாள் சேரர், கொஞ்ச நாள் சோழர், கொஞ்ச நாள் பாண்டியர், கொஞ்ச நாள் பல்லவர், அவர்கள் எல்லாம் போய்விடுவார்கள். இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, நம்ம தான் பேர் வச்சுக்கணும் இவர்கள் அவர்கள், அவ்வளவுதான். எல்லாரும் இருந்த இடம் தெரியாது. உயர்ந்தது தாழும் எல்லா விதமான தன்மையும், ரோமாபுரி பேரரசு, அந்த பேரரசு, இந்த பேரரசு, எங்க இருக்கு பேரரசு, எல்லாம் பேரரசு எல்லாம் பேர் மட்டும்தான் இருக்கிற அரசாக இருக்கிறது, பீஸ் பீஸ் ஆகிட்டது எல்லா இடத்திலையும். இவர்கள் இதை யோசிக்கிறார். யோசித்த உடனேயே சுரசையை, அதாவது மாயா என்று சொல்லக்கூடிய அவளை, இந்த சுரசையை அழைக்கிறார். அம்மா, உன்னிடத்திலே மாயை கல்வி நன்றாக இருக்கிறது, இந்த குலம் வளர வேண்டும்னா உன் கையில தான் இருக்கு. சுவாமி, நீங்கள் எது செய்ய சொன்னாலும் நான் அதை செய்கிறேன். நம்முடைய அசுர குலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய உயிரையும் கொடுக்கிறேன். அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். காஷ்யப முனிவர் தபத்திலே மிகச்சிறந்தவர், தர்மசீலர், கோபமே வராதவர். ஆனால் தவ வலிமை மிக அதிகமாக இருக்கக்கூடியவர். அவரிடத்துல இருக்கிற தவ வலிமை, தபஸ் யாரிடத்திலையும் கிடையாது. நீ அவரை மயக்கி அவர் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நம்முடைய அசுர குலம் வளரும், அவர்கள் மூலமாக அசுரர்களை பெற்றெடுக்க வேண்டும். இங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இப்ப நார்மலா இது தந்தை வழியான ஒரு மரபு பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா இடத்துலையும் இல்லை, பெரும்பாலும் தந்தை வழி மரபாக இருக்கும். ஏன் அவர்கள் ரிஷிகளாக போகக்கூடாது? இல்ல, ரிஷிகளாக போவதோ அசுரர்களாக போவதோ, அதாவது இன்னும் சரியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில சொல்ல வேண்டும் என்றால், தந்தையினுடைய மனநிலைப்படி குழந்தைகள் செல்வதோ, தாயினுடைய மனநிலைப்படி குழந்தைகள் செல்வதோ, யார் அங்கே வலிமை பெறுகிறார்கள், யார் அங்கே இதுதான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாகத்தான் செல்லும். இந்த குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவை பார்க்கும், யார் அங்கே வலிமை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வெளியில போகும். அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். சில இடத்துல அம்மாவுக்கு வலிமை ஜாஸ்தியா இருக்கும், சில இடத்துல அப்பாவுக்கு வலிமை ஜாஸ்தியா இருக்கும். அவர் சொல்றபடி அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் போவாங்க. அப்பா வந்து ஒரே பணம், பணம் சம்பாதிக்கணும், இல்ல பதவி பதவி இருக்கிறாருன்னா இந்த குழந்தைகளும் அதே மாதிரியான வழக்கத்துல போகும். இல்ல அம்மா இருக்கிறார், அவளுக்கு ஒரு வழி இருக்கிறது என்றால் அவள் வலிமை பெற்றிருந்தா குழந்தைகளும் அதே மாதிரி போகும். இங்கே மாயை வலிமை பெற வேண்டும். எப்ப வலிமை பெறுவாள்? ரொம்ப எளிதான விஷயம். எப்ப காஷ்யபர் தன்னுடைய தவத்தை இழக்கிறாரோ, மாயைக்கு வசப்படுகிறாரோ, அப்பொழுதே அவருடைய வலிமை ஒழிந்தது, மாயையானவள் ஜெயித்து விட்டாள் என்ற பொருள். இப்ப இதை தெரிந்து கொண்டார். நீ அவரை மயக்கி உன் மூலமாக அசுரர்களை பெற முடியும் என்று சொன்னால் இந்த குலம் தழைக்கும். அப்படியா? என்ன செய்ய வேண்டும்? அவர் அங்கே இமயமலை சாரலிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார், நீ செல், அவரை மயக்கு, குழந்தைகளை பெறு என்று சொல்லி அனுப்புகிறார். சுரசை, மாயை என்று பெயர் பெற்ற சுரசை இமயமலை சாரலுக்கு வருகிறார். மிகச்சிறந்த அழகிய வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். எடுத்துக்கொண்டு இவர் தவம் செய்யக்கூடிய இடத்திலே வந்து க்ஷண நேரத்திலே பூஞ்சோலைகள், மணல் மேடைகள், அப்படி இப்படி எல்லாம் ஒரு இந்திரலோகம் போல எல்லா இடத்தையும் மாற்றி விடுகிறார். கண்ணை வைத்து பார்த்த காசியவர் பார்க்கிறார், என்னடா அது, இதுவரைக்கும் காட்டுக்குள்ளே தவம் செய்து கொண்டிருந்தா இப்ப பார்த்தா தேவலோகத்துக்குள்ள தவம் செய்து கொண்டிருப்பதை போல இருக்கிறதே. அங்க பார்த்தா ஒரு பெண் அப்படியே உயிலாக நடமாடி கொண்டிருக்கிறார். குயிலை பார்த்தார், மயிலை பார்த்தார், உயிலாக நடமாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் மயிலையும் பார்த்தார். மனத்திலே காமம் தோன்றுகிறது. உடனே அந்த பெண்ணிடத்திலே சென்று, நீ யார், எப்பேற்பட்டவை, இவ்வளவு அழகியாக இருக்கிறார் என்று காமவயப்பட்ட காஷ்யபர் மயிலிடத்திலே சென்று கேட்கிறார். அவ தான் பீகு பண்ணிக்கிறார், என்னைக்குமே அவ்வளவுதானே. இல்லை இல்லை இல்லை, இந்த பாருங்க நீங்க இது மாதிரி என்னிடத்துல கேட்கக்கூடாது, பெரிய முனிவர் நீங்கள், இப்படி எல்லாம் கேட்கலாமா, உங்களுக்கு அழகு கிடையாது, நான் தனியாக இருக்கக்கூடியவன், தனியான பெண்ணிடத்திலே வந்து இப்படி எல்லாம் கேட்க முடியுமா, நீங்கள் தவம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தவம் செய்யுங்கள், நான் என் வேலையை பார்க்கிறேன். தவமா, உன்னை அடைவதே பெரிய தவம், என்னுடைய தவம் எல்லாம் முடிந்தது, நான் உன்னைத்தான் அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் இருக்கிறார். நீ யார் என்று கேட்கும் பொழுது, நான் வந்து உத்தரகங்கையில இருந்து அந்த வடக்கு பகுதியை இருந்து வருகிறேன், கங்கைக்கு நீராட வேண்டும் என்று வந்தேன், அப்படியே சென்று கொண்டிருக்கிறேன், கங்கை என்ன தேவ கங்கையே இந்த இடத்திலே உனக்கு வரவழைக்கிறேன், நீ எனக்கு மனைவியாக வேண்டும். இல்ல வேண்டாம், பெரியவரை இப்படி இருக்கக்கூடியது தகாது, நீங்கள் இடத்துல இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைந்து விட்டாள் மாயை. மறைந்த உடனேயே மயங்குகிறார் காஷ்யபர், புலம்புகிறார். அதுவும் இரவு வரும் பொழுது இது ஒரு நுணுக்கமான தன்மை உண்டு. பகல் பொழுது ஆடவருக்கு உரியது, இரவு பொழுது பெண்களுக்கு உரியது. அந்தந்த சமயத்தில் அவர்கள் பலம் பொருந்தியவராக இருப்பார்கள் என்று சொல்வார்கள். அதனால் தான் தேவி பூஜை சாத்தம் எல்லாம் இரவு பகுதிகளில் நடக்கும், பகல் நேரத்திலே தான் தேவ பூஜை எல்லாம் நடக்கும். அதாவது ஈஸ்வரனுடைய பூஜை பகல் நேரத்தில் நடக்கும், சிவராத்திரி தவிர மற்ற இடம்லாம் நடக்கும். அம்பிகையினுடைய பூஜையெல்லாம் பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் நடக்கும். இதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இப்போ அவரவர்களுக்கு ஒரு சக்தி அந்தந்த சமயம் உண்டு இல்லையா, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா. அதே போல இன்னொன்று உண்டு, பகல் பொழுது தேவ பொழுது, இரவு பொழுது ராட்சச பொழுது. இந்த வேதங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இரவு ஏற ஏற ராட்சசர்களுக்கு, அசுரர்களுக்கு, தைத்தியர்களுக்கெல்லாம் பலம் ஏறும் என்று சொல்வார்கள். அப்ப அம்பிகையினுடைய பூஜையெல்லாம் ஏன் பண்ணுகிறோம்னா, இந்த குணத்தை நீக்குவதற்காக. எப்பொழுது நம்மிடத்துல நோய் வந்து தாக்குமோ, அந்த தாக்குவதற்கு முன்பாக நாம் நம்மை தற்காப்பு வெளியிலே செல்வதை போலவே, எல்லாரும் நோய் வந்த பிறகா போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஒரு ஆரோக்கியத்துக்கு நான் இப்படி நன்றாக இருக்க வேண்டும், நான் நடைபயிலணும், எல்லாம் வந்த பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது, வர்றதுக்கு முன்னாலே தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அதே போலத்தான் இரவு வரும் முன்பாக மாலையிலே இருந்து அம்பிகையை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த அசுர சக்திகள் அழிந்து விடுகின்றன, அம்பிகையினுடைய தன்மை நம்மிடத்திலே நிலைக்கிறது. அதுதான் சாக்தத்தினுடைய தன்மை. இருக்கட்டும், இப்போ இரவிலே மிகவும் தவிக்கிறார், மறுநாள் அப்படியே அந்த இடத்திலே நின்று கொண்டு வருகிறாள் மாயையானவள் வருகிறாள். அவ்வளவுதான், என்றைக்குமே நமக்கு ஒன்று ஒன்றின் மீது ஆசைப்பட்டு அது கிடைக்கலே என்று சொல்லும் பொழுது இன்னும் ஆசை அதிகமாகிறது. ஒன்று அதை அடைய வேண்டும், இல்லை யாரும் அதை அடையக்கூடாது, அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேகமானது வருகின்றது. இங்கே ஒரு சின்ன கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். காசிபரானவர் காலிலே விழுந்து வணங்குகிறார் அந்த மாயையின் இடத்திலே, சுரசையின் இடத்திலே, கங்கையை இப்பொழுதே வரவழைக்கிறேன் என்று வரவழைத்துக் கொடுக்கிறார். அப்போ நீங்கள் இவ்வளவு கேட்டுக்கொள்வதனாலே நான் உண்மை அடையத்தையார், ஆனால் நான் நினைக்கக்கூடிய வடிவத்திலே நீ எம்மோடு கூட வேண்டும் என்று சுரசையானவள் கேட்கிறார். அவ்வளவுதான், இப்பொழுது பார், என்னுடைய தவத்தினுடைய வலிமையை பார் என்று மிக அழகான ஒரு தேவகுமாரனுடைய வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார் காசியப முனிவர். சுரசையே அதை கண்டு மயங்குகிறாளாம். இது ரொம்ப அருமையா இருக்கும். இந்த இடத்துல மயக்குவதற்காக தன்னுடைய மாயையை பயன்படுத்தக்கூடிய சுரசை, அங்கே அவள் மயங்கி நின்றாளாம். மயங்கி நின்ற உடனேயே இரவு பொழுது ஆரம்பிக்கும் பொழுது முதல் யாமத்திலே அவளும் ஒரு தேவ வடிவத்தை தேவ பெண்ணாக எடுத்துக்கொள்ள மிகச்சிறந்ததாக இரண்டு பேரும் அங்கே கூடும் பொழுது சூரபத்மனானவன் முதலிலே தோன்றுகின்றான். அவனோடு 30,000 அசுர சைன்யமானது அந்த வேர்வை துளியிலே இருந்து தோன்றுகின்றது. இரண்டாவது யாமத்திலே இரண்டு பேரும் சிங்க வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். சிங்கமுகன் 1,000 தலையுடைய சிங்கமுகன், 1,000 தலையும் சிங்கத்தலையும், 2,000 கரங்களமுடைய சிங்கமுகனும், அவனோட 40,000 அசுர சைன்யமும் அந்த வேர்வையிலே இருந்து தோன்றுகின்றன. மூன்றாவது யாமத்திலே யானையினுடைய வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது தாரகாசுரன், யானையினுடைய தலையை கொண்டிருக்கக்கூடிய தாரகாசுரன், கஜமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய தாரகாசுரனும் அவனோடு அந்த இவர்களுடைய உடம்பிலே வந்த வியர்வை துளியிலே இருந்து இன்னொரு 40,000 அசுர சைன்யமும் வருகின்றது. நான்காவது யாமத்திலே ஆட்டினுடைய தன்மையை எடுத்துக்கொண்டு கூடுகிறார்கள். அஜமுகி என்று சொல்லக்கூடிய பெண் அரக்கியானவள் அந்த இடத்திலே தோன்றுகின்றாள். மீண்டும் அங்கே அசுரர்கள் வேர்வையிலே இருந்து தோன்றுகின்றார்கள். இதை தவிர ஏராளமாக ஆடு, யாழி, புனி, புலி, மான், பசு, கரடி, பன்றி, இப்படி பலவிதமான மிருகங்களினுடைய வடிவங்களை இரண்டு பேரும் எடுத்துக்கொண்டு காம களியாட்டங்களிலே ஈடுபடுகின்றார்கள். அந்த அந்த முகத்தை உடைய அசுரர்கள், ஏராளமான அசுரர்கள் அங்கே தோன்றுகிறார்கள். அத்தனை பேரும் தோன்றுகிறார்கள். இந்த காலமானது கழிகின்றது. எல்லா மக்களும் வந்து வணங்கி நிற்கின்றார்கள். சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன், அஜமுகி, மற்ற அசுரர்கள், யானிமுகன் முதலான அசுரர்கள் எல்லாம் வந்து வணங்கி நிற்கின்றார்கள். இப்பொழுதுதான் பார்க்கிறார், ஓஹோ இத்தனை பேர் நமக்கு குழந்தைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்று. இந்த கதை இருக்கட்டும், ஒரு சின்ன கருத்து அதற்கு முன்பாக பார்த்து விடலாம். இந்த கதையில சொல்லக்கூடிய விஷயம் என்ன? காஷ்யப முனிவர் பிரம்மனுடைய மானசபுத்திரர், தபத்திலே மிகவும் சிறந்தவர், தர்மசீலர், கோபமே வராதவர். இதெல்லாம் வந்து புராணங்கள் இங்கே சொல்லுகின்றன. இதை எடுக்கும் பொழுதே ஸ்காந்தத்தில் அவரை பற்றி இவ்வளவு சிறப்பாக சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அவரே மோகத்திற்கு வசப்பட்டார், மாயையினுடைய காலிலே விழுந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகின்றார். அடுத்தது மாயையானவள் மறையப் போகின்றார். மறைந்த பொழுது இவர் மயங்கி நிற்கிறார். மயங்கி நின்று அவர் புலம்பிக் கொண்டிருக்கின்றார். பிரம்மன் வந்து தேற்றக்கூடிய தன்னையிலே அவர் தன்னுடைய மனநிலையை மறந்து, தன்னை மறந்து இந்த இடத்திலே மாயைக்கு ஆட்பட்டு மயக்கத்திலே மோகத்திலே மூழ்கி கிடந்திருக்கிறார். என்ன சார், அவரே அப்படி, ஒரு காஷ்யப முனிவரே அப்படி, நாங்கள்லாம் எம்மாத்திரம் கிடையாது. முனிவர்களையே இந்த காமமானது சுடும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சரித்திரம். அங்கே மாயை நீங்கு படலம் என்று சொல்லும்படியாக கந்தபுராணத்தில் சொல்லும் பொழுது அதை பற்றி காமத்தை தீ என்று சொல்லுவர். உள்ளினும் சுட்டிடும், நினைத்தாலும் சுடுமா, உள்ளுதல்னா நினைத்தல், உள்ளினும் சுட்டிடும், உணரும் கேள்வியில் கொள்ளினும் சுட்டிடும், இதை பற்றி கேட்டா கூட இது சுடும், குறுகி மற்ற அதை தள்ளினும் சுட்டிடும், அதை தினைத்துக் கொண்டு வேண்டாம் வேண்டாம் என்று தள்ளிவிட்டாலும் நம்மை சுடும், தன்னை ஈதினால் கள்ளினும் கொடியது காம தீயதே. இது கள்ளை விட கொடியது, ஆனா கள் தீயல்ல.
2: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் இடரினும் தளரினோ எனதொரு நோய் தொடரினும் உலகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ யமையாளு மாறு இவதொன்று யமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடே துறையரனே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று போலியர்கோன் விப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் வதம் போற்றி ஊளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் வதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரைய சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மிஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திரம்பராது ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிக புறத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரிசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைகமாதோ. திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமுனையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணி சப்பெருமான் பொன்னார திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளை நமஸ்கரித்து எனது தந்தையாரின் திருவடியையும் நமஸ்கரித்து இச்சிந்தனையை தொடரலாம். இன்றைய சிந்தனையில் நாம் சென்ற சிந்தனையில் பதிகத்தை பார்த்தோம். விநாயக புராணத்துல பதிகம் என்ற தலைப்பில் எந்தெந்த புராணங்கள் எல்லாம் இந்த இரண்டு காண்டத்துள் வருகின்றது என்பதை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது சோமகாந்தன் வனம் புகுந்த படலத்தை பார்க்க இருக்கின்றோம். சோமகாந்தன் என்பவர் யார், எதற்காக அவர் வனத்திற்கு சென்றார் என்பதை நமது கச்சியப்ப முனிவர் பெருமான் அருமையாக அருளி செய்திருக்கின்றார். திருச்சிற்றம்பலம் கண்ணி இளவாளிகய நின்று மிசைவாவ துண்ணிய பசுங்கமையின் மீது வளதூவி அன்னமெதிர் வாய்ந்தழகின் வப்பி அமர்தேயம் தன்னிகரில்லாத சௌராட்டிரம் என்று உண்டே. இந்த பூமிக்கு அழகாக திலகம் போன்று விளங்கியது பசும் கமுகி, கமுகினுடைய வளர்ச்சியும் சோலைகளாக இருக்கின்றது இந்த சௌராட்டிரம் என்ற ஒரு நகரம். நாவலர்கண்ணாவின் இடை நாட்டிய அண்ணாட்டின் ஏவலரும் மாதரும் இயற்ற எழின்மிக்க ஓவமனையார் உரியோரை மலி சோலை தேவ நகர் என்று திசை போம் இசையதுண்டே. அந்த நகர் எப்படி இருக்கின்றதா, மதில்களும் அகழிகளும் கோபுரங்களும் மண்டபங்களும் சூழ்ந்து சோலைகளாக ஒரு தேவ நகரம் போல காட்சியளிக்கின்றதா அந்த சௌராட்டிரங்கிற நகரம். மாந்தர் மகிழ் கூற பலமா நகர் இருந்தே ஏந்து இனிதோளின் இரு மாநிலன் இருத்தோம் போந்தமரின் வேந்தர் புறம் கொண்டு வரும் சோமகாந்தன் என்னோ மன்னன் அருளார் கடலை வென்றான். மாந்தர் மகிழ் கூற அந்த வள மாநகர் இருக்கின்றது, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அந்த சௌராஷ்டிர நகரத்துல. ஏனென்றால் ஒரு மன்னன் நன்றாக ஆட்சி புரிந்தால் மக்கள் நன்றாக இருப்பார்கள், இது சொல்லவே வேண்டியதில்லை. போந்து அமரின் வேந்தர் புறம் கண்டு சோமகாந்தனினுடைய மன்னன் அப்படியே வெற்றியில் திளைத்து கொண்டிருக்கின்றார். யாரு வந்தாலும் அவரு ஜெயிச்சு வென்று வென்று மக்களை காப்பாற்றி மக்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்ததனால் மக்கள் மகிழ்வாக அந்த சௌராஷ்டிர நகரத்துல இருந்தார்கள். அந்த சோமகாந்தன் மன்னன் எப்படிப்பட்டவன், எப்படி இருக்கிறான், அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி, ஒரு புராணம்னு எடுத்துக்கிட்டா அந்த புராணத்துல அந்த நாட்டினுடைய பெருமை, இப்ப கச்சியப்ப முனிவர் சொன்னார் பாத்தீங்களா, நாட்டோட படலம் நகரத்தோட படலம் அப்படி சொல்லும் பொழுது ஒவ்வொன்னையும் சொல்லும் பொழுது ஒரு மன்னனை எடுத்துக்கொண்டால் அவன் ஆண்ட அந்த நாட்டினுடைய பெருமையை கூற வேண்டும். அவனுடைய குணாதிசயங்களையும் சொல்றாரு இல்லையா, இங்க அழகா சொல்றாரு. தக்க அறிவாள் அமரர்தம் குருவை வென்றான் மிக்க பொறையான் நெடிய மேதினியை நின்றா வென்றான் தொக்க ஒளியால் இலகு சூரியனை வென்றான் நக்க புகழாளுவோன் ஆன்மதியை வென்றான். அவனுடைய அறிவு எப்படி இருக்கின்றதா, தேவர்களுடைய குருவாகிய பிரகஸ்பதி இருக்கிறார் இல்லையா அவரை வெல்கின்ற அளவுக்கு இந்த சோமகாந்த மன்னனுடைய அந்த அறிவு இருக்கின்றது. அதற்கப்புறம் மிக்க பொறையா நெடிய மேதினியை வென்றான், பொறுமேல பூமாதேவியை வென்றவர். உமாதேவி பூமியை அப்படியே பாரத்தை பூமியினுடைய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றார் இல்லையா, அப்ப எவ்வளவு ஒரு பொறுமை. தொக்க ஒளியால் இலகு சூரியனை பொழுது சேக்கலார். அப்ப அந்த சூரியனை வென்ற அளவுக்கு இந்த சோமகாந்தனுடைய பிரகாசம் அழகு இருந்ததா. நக்க புகழாளுவோ நான்மதியை வென்றான், அவனுடைய அந்த கீர்த்தி எப்படி இருக்கின்றது, அந்த நிலவை வென்ற அளவுக்கு அவனுடைய கீர்த்தி அழகிருக்கின்றது. ஆணை அதனால் வடவை அங்கி இணை வென்றான் கோணை வழியார் குளவும் ஏறுவரை வென்றான் ஏனையுரு மூல் வழியின் ஏறிமயம் வென்றான் வீண வினையான் மிதுன கிண்ணரமோ வென்றான். வடவாமுகக்கினிய வெல்கின்றான், மேருவரையை வெல்ற அளவுக்கு அவனுடைய வலி வீரம் இருக்கின்றதான். இமயத்தை வெல்கின்ற அளவுக்கு அவனுடைய வீரம் இருக்கின்றது. மிதுன கிண்ணரம் வீணை மிதுன கிண்ணரம் போல் அவனுடைய வீணை வினையான் மிதுன கிண்ணரத்துக்கு இணையாக இருக்கின்றானா அந்த சோமகாந்தன் மன்னன். கை கொடையினால் எழு கரும் புயலை வென்றான், மெய்கணல் அழகால் உருவ வேண்வதனை வென்றான், வைக்கு நிதியால் அழகை மன்னவனை வென்றான், எக்கு மிகு போக மதில் இந்திரனை வென்றான், கை கொடையினால் கரும்புயலை வென்றான். ஈகையில் மேகத்தை வென்றவன். மேகம் வந்து பாரபட்சம் இல்லாம கொடுக்கும், எந்த இடத்துக்குனாலும் சரி ஒண்ணு போல மலையை கொடுக்கிறது அந்த மேகம் இல்லையா. அது அந்த கை கொடையினால் எழு கரும்புயலை ஈகையில் மேகத்தை வென்றான், அழகால் மன்மதனை வென்றான், நிதியால் குபேரனை வென்றான், போகத்தில இந்திரனை வென்றான், தெல்லு கலையார் பெரிய சேடனையோ வென்றான், உள்ளமையில் நான் வரையும் மோதிய திறத்தால் தள்ளறிய நீதி புகழ் சாத்திரம் அறிந்தான், தொல்லையரு தத்துவ சொரூபமோ உணர்ந்தான். அவன் கலையில ஞான கலையில ஆதிசேடனை வென்றான், நான்மறையை ஓதிய திறத்தால் நீதியையும் சாத்திரத்தின் வழியையும் பின்பற்றுகிறான், தத்துவ சொரூபத்தையும் உணர்கின்றான். உருவவானேன் தீவினையை ஒருக்கும் வித்தியாதீசன் மருவுமேக அங்கரண்ணமை வளர்க்கும் ஞான கம்மியனே பொருவில் சுபலன் என ஐவர் புரைதீர் அமைச்சருள பகைஞர் குருதி பருகி தசை தெவிட்டோம் கூர்வேன் சோமகாந்தனுக்கே. அவனுக்கு அஞ்சு அமைச்சர்கள் அவர் கூட எப்போ இருக்கான். இப்ப இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட அமைச்சர்கள், அஞ்சே ஐந்து அமைச்சர்கள். உருவவான், தீவினையை ஒருக்கும் வித்யாதீசன், ஹேமங்கரன், ஞான கெம்மியன், சுபலன், இப்படி ஐந்து அமைச்சர்கள் அவங்களுக்கு ஆலோசனைக்கு இருக்கின்றார்கள். பகைஞர்கள் பக்கத்துல வராம அவருக்கு அழகாக மதியை சொல்கின்றார்கள் இந்த மந்திரிகள். இந்த அந்த அவர்களுடைய மதி அப்படியே கூர்மையான அறிவுடன் செயல்படுகிறார்கள் இந்த ஐந்து அமைச்சர்களும். ஓதி உணர்ந்த மதி ஒளியார் குடைய பொறிவோர் பயப்படலான், நீதி உணர்ந்து வழி நிற்கும் நிகரில் அமைச்சதமை கூட்டி கோதில் உலகம் பொறிவத்தா கூற கோமான் பணி முடித்திட்டு ஏதில் அரையர் நிலம் கொள்ள என்னோ எண்ணம் பெரிதுடையார். நல்ல ஒரு மந்திரி இருந்தாதான் நல்ல ஒரு மன்னனுக்கு ஒரு பெயர் கிடைக்கும், அவன் நல்லபடியாக நாட்டை ஆள முடியும். ஓதி உணர்ந்த மதி ஒளியார், அவர் நல்ல ஒரு அறிவை அவங்க அந்த மன்னனுக்கு அவர்கள் நெறிப்படுத்துகிறார்கள். அதனால் அவன் நீதி வழியாக வழி நிற்கும் அமைச்சர்களை கூப்பிட்டு என்ன சந்தேகனாலும் பேசி கோதில் உலகம் பொறிபத்தா அந்த கோமானாகிய மன்னன் அதன்படி அழகாக அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து நிலத்தை காப்பாற்றி அந்த நல்ல எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த சோமகாந்தனாகிய இந்த மன்னன். கிரணம் எரிக்கும் நனி கொடிஞ்சி கிளர்தேர் மூவாயிரத்திரட்டி கரடமத கொப்புளி திளியும் களிறு பதினாயிரமாகும் பிறவு நிறத்து பலபரியும் விளம்பிர் பதினாயிரத்திரட்டி அறவாம் அழியும் படைத்தானே அளவின்றாகும் அவன் தனக்கே. அவனுக்கு படைகள் எப்படி இருக்குன்னா 3000 தேர் இருக்கிறது, 10,000 களிறு இருக்கின்றது, 20,000 குதிரை இருக்கின்றது, தானைகள் ஏகப்பட்ட தானைகள் படைகள் இருக்கின்றது. இப்படி ஒரு அழகாக அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கின்றான் சோமகாந்தனாகிய மன்னன். அப்போ அவருடைய மனைவியினுடைய பெயர் தெரியுமா பார்க்கலாமே. கற்பால் வடமீன் புறம் கண்டாள் கவினால் ரதி சசிகாமலை பார் அரம்பை திலோத்தமையை பொருது புறங்கண்டாள் அறைய நிற்பார் கிழமை பூண்டு அறங்கள் எடுத்தாள் சுதன்மை எனும் பெயரா நற்பார் சோமகாந்தன் உயிர் இரண்டாம் என்ன நன்னினாள். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இந்த ரதி தேவி இருக்கின்றாலே ரொம்ப ரதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப அழகா இருப்பா, ரதி மாதிரி இருப்பான்னு சொல்றது போல இங்க ரதியை விட அழகாக இந்திரனுடைய மனைவி இந்திராணி இருக்கிறாளே அவளையும் விட அழகாக ரொம்ப திலோத்தமை. திலோத்தமை என்றால் பிரம்மா வந்து ஒரு சிருஷ்டிக்கும் பொழுது அழகழகாக பொருளை சிருஷ்டிக்கிட்டே வர்றாரு. அந்த அழகாக இருக்கின்ற அந்த சிருஷ்டி தொழில கொஞ்சம் கொஞ்சம் எள் அளவு எடுத்து எடுத்து எடுத்து அழகை முழுக்க சேர்க்கிறது தான் அந்த திலோத்தமை. எல் திலம் திலம் என்றால் எல் எல் எள் அளவு எடுத்து எடுத்து அழகை என்று அந்த திலோத்தமையை உற்பத்தி செய்கின்றார். அந்த திலோத்தமையை விட அழகாக இருக்கின்றாளாம் இந்த சுதன்மை என்னும் பெயராகிய சோமகாந்த மன்னனுடைய மனைவியார். அவள் அவர்களுக்கு உயிர் வந்து இரண்டு, ஆனால் உடம்பு வந்து வேறு, உயிர் வந்து ரெண்டு பேர் ஒன்னா இருக்கின்றார்கள். அப்படி ஒரு கணவனுக்கு ஏற்ற மனைவியாக இருக்கின்றாள் இந்த சுதன்மையன் அவள். இந்த சுதன்மை வயிற்றுதித்தான் ஏமகண்டன் எனும் பெயரான், கொன்னும் பதினாயிரம் யானை கோணை வழியான் பகைத்தெதிர்ந்த மன்னர் நடுங்க புகை உயிர்க்கும் மடங்கள் அணையான் இவர் வளரும் துண்டவள செங்கோல் ஓச்சி சோமகாந்தன் வாழ்ந்திடுனாள். இப்படி சோமகாந்தன் வாழ்ந்து வரும் பொழுது சுதன்மையினுடைய வயிற்றில ஏமகண்டன் என்ற ஒரு திருமகன் அவதாரம் செய்கின்றான். அவன் எப்படி இருக்கிறான்? பதினாயிரம் யானையினுடைய வலியை பெற்றவன், சிங்கத்தினுடைய வீரத்தை பெற்றவன். அழகாக தன்னுடைய தந்தையார் செங்கோல் ஓச்சி சோமகாந்தன் வாழ்ந்திருக்கிறார். அப்ப இந்த பையன் அவங்கள்ட்ட திரு அவதாரம் செய்கிறான். அப்படி ஒரு எல்லாத்திலையும் ஒரு மேன்மையானவனாகவும் இருக்கின்றான் இந்த ஏமகண்டன். பண்டு புரிந்த தீவினையார் பாலி உடம்பிற் குட்டனோய் மண்டி எழுந்து நினம் குருதி வழியோ உடை நீ சீயனைத்தோ கொண்டமணி மந்திரம் மறு

பண்டு புரிந்த தீவினையாள். எல்லாருக்கும் பிறந்தாச்சுனாலே நம்மளுடைய வினையின் பயனாக தான் நம்ம அவதாரம் செய்கின்றோம் இல்லையா. சொல்றோம் நம்ம செஞ்ச வினை அப்படின்னு சொல்றோம், அது நல்வினையா தீவினையா அப்படிங்கிறது நம்ம நம்ம இருக்கிறத பொறுத்து சொல்லிடுவாங்க, மற்றவங்களே சொல்லிடலாம். இங்க இந்த சோமகாந்த மன்னனையும் விடல, அவர் பண்டு புரிந்த தீவினையாள், அவருடைய உடம்பில் குட்ட நோய் மண்டி எழுந்து வருகின்றது. அப்படியே உடம்பெல்லாம் தொழு நோய், எங்கு பார்த்தாலும் இரத்தமும் அந்த சீலும் அப்படியே வடிகிறது. குருதி வழியும் உடை சீர் நீரா வடிகிறது சீ அனைத்தும். அதுக்கு மணி மந்திரம் மருந்து அப்படியே என்னென்ன சொல்றாங்களோ, யார் யார் சொல்றாங்களோ அத்தனையும் அவர் அந்த அதெல்லாம் செய்யறாரு. ஆனா அந்த நோய் குணமாகவில்லை. மிண்டி வளர எய்துயிர்த்து வேந்தன் மனசுல ரொம்ப வேதனையோடு இருக்கிறான். இவ்வளவு அருமையான மனைவி, நல்ல ஒரு குழந்தை, நல்ல ஒரு அரசாட்சி, நல்ல ஒரு அமைச்சர்கள், இவ்வளவு இருந்து நமக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனையில இந்த மன்னன் வெறுத்து ஏதோ ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். மயமளி மடங்கள் ஏற்றை ஏற்று அணையின் வைகியே வியவரின் அமைச்சரை விழிப்ப மற்றவர் பயனுற வந்து அடி பணிந்து எழுந்தவின் நயமொழியால் உளா நைந்து கூறினான். அமைச்சர்களை அரியாசன சிங்காசனத்துல இருந்தாலும் அமைச்சர்களை அழைக்கின்றார். அமைச்சர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து அவர்கிட்ட அப்படியே வணங்கி பணிஞ்சு கேட்கிறாரு, சுவாமி எங்களை அழைத்த காரணம் என்னவோ அப்படின்னு ரொம்ப பணிஞ்சு கேட்கிறாங்க. உடனே இவர் மனசால ரொம்ப வேதனையோட உளம் நைந்து கூறுகிறார். என்ன சொல்றாரு, பொருந்தலர் பகைகட பொருது வென்றனன் திருந்தைய உலகலாம் சிறப்பீர் காத்தனன் மருந்துணும் அமரர்க்கு முகம் மகமோ ஆற்றினன் விருந்தினர் முகமல விளக்கம் கண்டனன். அமைச்சர்களை பார்த்து இதுவரைக்கு என்ன பகச்ச சத்துருக்களை எல்லாம் நான் வென்றேன், சத்துருக்கள் என்றால் எதிரிகள், எதிரிகளை எல்லாம் வென்றேன். திருந்தைய உலகெல்லாம் சிறப்பிற் காத்தனன், இந்த உலகத்தை நீதி வழுவாமல் அழகாக தான் அரசாண்ட, யாருக்கும் எந்த குறையும் வைக்கல, அநீதிய வரவிடல, அப்படியெல்லாம் செஞ்சேன். அது மட்டும் இல்ல, மருந்துணும் அமரர்க்கு மகமோ மாட்டின், அமரர்களாகிய தேவர்களுக்கெல்லாம் நிறைய யாகமெல்லாம் வளர்த்து அவங்களுக்கெல்லாம் அவிர்வாகம்லாம் கொடுத்தேன், எந்த ஒரு இதுவும் நான் செய்யல. அது மட்டும் இல்ல, விருந்தினர் முகமல விளக்கம் கண்டனன், விருந்தினருடைய விருந்தினர்கள் சுற்றத்தார்களுக்கெல்லாம் வந்தா சுகம்பர செய்தேன், சுற்றத்தார்களை சுகம்பர செய்தேன். அதாவது சில பேர் என்ன செய்வாங்க, பெருமைக்காக மற்றவங்களுக்கு செய்வாங்க, ஆனா சுற்றத்தார்களுக்கு செய்ய மாட்டாங்க, அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க பார்த்தா அவர் எல்லாருக்கும் செய்யறாரு, தேவர்களுக்கு கொடுக்கறாரு, சுற்றத்தார்களை கவனிக்கிறாரு, குடும்பத்தை கவனிக்கிறாரு, நாட்டில் இருக்கிற மக்களையெல்லாம் கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சோலையோடு அற

நோய்தவிர் நூலையான் அறிந்திலன் நுனித்த கேள்வியீர். சோலை எங்க பார்த்தாலும் சோலை குளங்கள் அறங்கள் அத்தனையும் செய்கிறார். சாலைகள் என்ன என்ன மக்களுக்கு வேண்டியதோ அத்தனையும் செய்கிறார். எல்லாம் தர்ம செயல்கள். ஆனா இது என்னுடைய உடம்புல இருக்கிற நோய் எப்படி இருக்குது, ஆலை ஒரு ஆலை வாய் கரும்பு வந்து ஒரு இதுக்குள்ள போனா எப்படி சக்கையா புரிஞ்சு எடுத்துக்குமோ, அதுபோல என்னுடைய நோய் வந்து என்னுடைய உடம்பை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குதே அப்படின்னு சோமகாந்தன் மன்னன் அமைச்சர்களிடம் கூறுகிறான். சோமனே என ஒளி துளங்கும் ஆட்சியார் சோமகாந்த பெயர் துண்ணினேன் உடல் நாம நோய் அழிக்கவும் நாட்டின் நீங்குரா தோமரா உளத்தையும் சுடுதல் வேண்டுமாள். என்னுடைய உடம்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா, சோமனே என ஒளி துளங்கும் ஆட்சியார். சோமன் என்றால் சந்திரன், சந்திரன் போல பிரகாசிச்சு கொண்டிருந்துச்சு நிலவு போல. ஆனா அப்படிப்பட்ட சோமகாந்த பெயர் என்னுடைய உடல் அப்படி நல்லா இருந்துச்சு, நாம நோய் அழிக்கவும் இந்த நோய் வந்து என்னைய இந்த பாடுபடுத்தி நாட்டின் நீங்குரா தோமர உளத்தையும் சுடுதல் விடும். என்னுடைய மனசு வேதனை ரொம்ப சொல்லி அடங்காது, அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேதனையோட நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறேன். ஐந்து மூன்று அடுக்கிய அமளி மீமிசை இந்திரன் ஆன வீற்றிருந்த தேசர்

0: என்னுடைய இதை பார்த்தீங்களா, என்னுடைய அரண்மனையை 5-3 அடிக்கு நல்ல ஒரு பஞ்சுமெத்தையில படுத்து அழகா நான் தூங்கி நல்ல சந்தோஷமா நான் இருக்கணும். ஆனா எனக்கு இல்லை. இந்திரனோட பாக்குற, ஐயோ இவன் நம்மளை விட பெரியாளா இருக்கிறானா அப்படின்னு தேவேந்திரன் நினைக்கிற அளவுக்கு, நாணப்படுகிற அளவுக்கு என்னுடைய அந்த அரசவையில அப்படி ஒரு இது வச்சிருக்கிறேன் தேவலோகம் போல. இப்படி இருக்கின்ற நான் என்னுடைய ஒளியெல்லாம் போய் நொந்து வாழ்ந்திருக்கிறது. என்னுடைய உடல் இப்படி போயிடுச்சு, இந்த உடலை வச்சுக்கிட்டு நான் வாழணுமா? சிந்தவே வாழினா சிதர்த்தல் வேண்டுமா? பல பல உரைப்பதன் பண்டை நீர்மையோ, குளவிய பொழுது நோய் குமைக்கோ நீர்மையோ, புலமையின் மிகுந்துளீர் புந்தி செய்மினோ, நலவழி நீவன நாடி சேரலே. இப்படி என்னெல்லாமோ திருப்பி திருப்பி சொல்லி பார்க்காரு, பல பல உரைக்கின்றார். என்னுடைய ஊழ்வினை பயன் இப்படியெல்லாம் வந்து என்னை அந்த நோய் வந்து படுத்துது. முன்பு அடைந்த சந்தோஷம் கழிப்பு எதுவுமே எனக்கு இல்லையே. நான் அரசவைக்கு நான் வந்து எப்படி இந்த நோயோட வந்து நான் உட்கார்ந்து எப்படி நான் அரச ஆள முடியும்? ரொம்ப வெறுப்பு தான் வருது அப்படின்னு மனசு வேதனையோட சொல்கின்றார் அமைச்சர்களிடம். எண்ணினும் மேம்படும் ஏம கண்டனை, மண்ணினும் ஓடு மாநிலத்தை காக்குமா, பண்ணினம் பொறையவன் பாங்கராக்குதோ, தன்னினோ என்னோ சார்மின் என்றனன். நீங்க வந்து என்னோட மேம்படுகிறவன், என்னை விட மேலானவன் ஏமகண்டன் இருக்கின்றார். அவனை மண்ணின் உம்மோடு மாநிலத்தை காக்குமா, அவனை இந்த நாட்டை காக்க சொல்லலாமே. மந்திர ஆலோசனை பிரகாரம்படி அவன் இந்த நாட்டை அழகாக பாதுகாப்பான். தன்னினும் என்னினும் சார்மின் என்றனன், என்னை விட நல்லா பார்ப்பான். நீங்க அவனுக்கு நல்லபடியா ஆலோசனை கொடுங்கள். அவன் நிச்சயமாக இந்த நாட்டை நன்றாக ஆளுவான் என்று அருமையாக கூறுகிறார்கள். யார்ட்ட? சோமகாந்தன் மன்னன் இந்த அமைச்சர்களை பார்த்து
1: நடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிறத்தின் மேலாம் சிற்பரவையோ மாறு திருச்சிற்றம்பலத்தில் ஒன்று பொற்குடன் நடந்து

என்று வாழ்த்துகள். வாய வச்சது வாழ்த்துறதுக்கு வச்சான, வாய வைக்கிறது சாப்பிடறதோடு உயிராதிய வாயிலே நாக்கே குண்டாரன் நாமன் அல்லாமே ஆக்கேக்கு எழுதி எழுதி உணா போகாதீங்க அப்படின்னு வாய வச்சிருக்காங்க. வெகுவேறு வாய வையறதுக்கும் சாப்பிடறதுக்கும் தான் பயன்படுத்த. இப்ப நம்ம வாழ்த்துவதற்காக பயன்படுத்த நாவுக்கு முதலிடம், நாவுக்கு கண்ணு காது மூக்கு மற்ற உறுப்புகள் எல்லாம் நாவுக்கு முதலிடம் அப்பா. அதனாலதான் திருவாசகத்துல குலைத்த பத்துல மாணிக்க வாசல் என்ன சொன்னா தெரியுமா, கூறு நாவே முதலாக கூறும் காரணம் எல்லா நீனார். கூறு நாவே முதலாக, அதனாலதானே அவனுடைய நாமத்தை சொல்ல முடியும், அவனை பாட முடியும். அதனாலே வணங்க தலைவித்து வார்களல்வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் இத்தனையா தயார் பண்ணி வச்சு, சரி இத்தனையும் இந்த உயிருக்கு கொடுத்துட்டான், தலையை கொடுத்துட்டான், வாயை கொடுத்துட்டான், கையை கொடுத்துட்டான், கூட்டத்தையும் வச்சு கொடுத்தான், நம்ம உள்ளுக்கவே இருந்தோம்னா இவன் எப்படி கண்டு கும்பிட முடியும், வணங்க முடியும் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து ஆடுறான். ஆடினா தானே எல்லாரும் பார்த்தாங்க சிவபெருமான் ஆடுகிறது. அப்படி இந்த உயிர்கள் நம்மை கண்டு வணங்க வாழ்த்த நாம அதுக்கு தகுந்தாறு போல நடிக்க வேணும்னு சொல்லி நடிக்கிறோம். நம்ம இப்படி தரைய வச்சா, வாய வச்ச, கூட்டத்தை வச்ச, அதுக்கு வச்சு கூட நம்ம உள்ளுக்கவே இருந்தோம்னா இது எப்படி எல்லாம் கண்டு கும்பிடும் அப்படின்னு வெளியில வர்றானா வந்தானா, வெளியில வந்து சும்மா இல்லையா ஆடுறான். அது அவன் மாத்திரம் இல்ல, வீட்டுக்காரிய பக்கத்துல இருக்குதான் வணங்கத்தலை வைத்து

என்பது திருக்கோவில். ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் அவன் செய்திருக்கிற கருணை உபகாரம் அழகில்லாத நமக்கு இப்படி தன்னுதன்ன உபரமுகங்களை கொடுத்து அவன் வெளியிலே இப்படி கூத்தாடு திருமேனியாக வந்து அதன் மூலமாக நம்மை கண்டு வணங்க வச்சு வாழ்த்த வச்சு அதன் மூலமாக அறந்து விடுகிறான். கும்பிட்டு விட்டான், இவனுக்கு அருளை கொடுக்கணும், கும்பிட்டு விட்டான் இவனுக்கு அருளை கொடுக்கணும், வணங்கல வாழ்த்தன அவனுக்கு அருளை கொடுக்கணும். இத ஒரு சாதாரணமானது, இத வச்சு அருளை கொடுக்கணும். அதனாலதான் அந்த ஆடுகின்ற புலங்கூரப்பாடி நாம் ஓல்லி ஒய்யாது கொண்டார். அப்படிப்பட்ட மூர்த்திக்கு சபா நாயகன் இரு, சபா நாயகன் இரு. சபா என்றால் ஆடுகின்ற இடத்துக்கு இந்த மேடைக்கு சபான்னு பேரு, மன்றம்னு பேரு, மன்றம்னு பேரு, அம்பலம்னு பேரு, பொதுன்னு பேரு, அரங்கம்னு பேரு. அப்படி அரங்கத்துல ஆடுகிற, அரங்கத்திலே மன்றத்திலே பொதுவிலே சபையிலே ஆடுகள். இந்த மண்டபத்துக்கு என்ன பேரு, இந்த மண்டபத்துக்கு என்ன மண்டபம், சபா. ஆகையினாலே இப்படி பதஞ்சலி வியாக்கரவாதனுடைய தவத்துக்காக இறங்கி இப்படி கூத்தாடுகிறார். பதஞ்சலி வியாக்கரவாதம் பார்வதியும் காண, பார்வதியும் காண பதஞ்சலி வியாக்கரவாதம் தோத்திரம் பண்ண, யார் பிரம்மவிஷ்ணுக்கள் எல்லாம் வந்து தோத்திரம் பண்ண, அவரவர் வாத்தியங்களை எல்லாம் வாசிக்க, அன்ன சிவ காமி அவள் கண்குளிர காண, அருமுனிவர் இருமுனிவர் அதிசயித்து பார்க்க, மன்னனி அரண்மயத்தன் மனமகிழ்ந்து நிற்க, மாலையனோடு இந்திரனும் வாத்தியங்கள் கொட்ட, பண்பகையார் பாணுகம்பன் வானதிசை முழக்க, பக்தர்களும் பாக்கியமாய் நால்வர் தமிழ் பாட, பொன்மயமா நடராசன் மானடனம் செய்ய புரிந்து வைத்தார் பதஞ்சலியும் ஒளிமுடியார் என்பது இந்த பதஞ்சலி யாத்திரமாக வகுப்பு. அதனாலே அப்படி சபையிலே நின்று ஆடுகின்ற காரணத்தினால அவருக்கு சபாபதினு, சிவருமானுக்கு சபாபதினு, அதனால குழந்தை ஊட்டி பிறந்தா சபாபதினு பேர் வைக்கும். அனீசு ஜுனீசுன்னு வைக்காம சபாபதினு யாரு வைக்கிறா, அப்பெல்லாம் வைக்கிறதே இல்லை. பதஞ்சலி வியாக்கரவாதா உபமன்ய இரண்யவன்மன் இப்படிதான் பேர் வைக்கணும். ஞானசம்பந்தம் திருநாவுக்கரசு சுந்தரர் மாணிக்க வாசகர் மெய்கண்டாரு அருணந்தி இப்படி சைவ பேர் வழங்கணும். இப்ப சைவர்கள் வீட்டிலேயே அந்த பேர் இல்லையே, சைவன்னு சொல்லிக்கிறாங்க. அவ உள்ள வச்சு பேரனுக்கு அந்த மாதிரி சிவ சம்பந்தமா பேர் வைக்கிறது இல்லை, அவ சம்பந்தமா பேர் வைக்கிறாங்க. அதனாலே இப்படி சிவபெருமான ஆடுகின்ற இடத்துக்கு சபான்னு பேர், சபைன்னு பேர். அது வந்து பஞ்ச சபைன்னு சொல்லுங்க, சபையில பஞ்ச சபை

0: ரச்சித்தா சபை, மதுரை ரச்சித்தா சபை, இந்த சிதம்பரம் பொற்சபை, சிதம்பரம் பொற்சபை, அது பொன்னம்பலம் சொல்லுவோம், மதுரை வெள்ளியம்பலம், திருநெல்வேலி தாமிரம், திருக்குற்றாலம் சித்திரம் சித்திர சபை, திருவாலங்காடு ரத்தன சபை, பஞ்சசபை. எல்லா சபைகளுக்கும் மூத்ததாக முதலாக இருப்பது சிதம்பரம் பொன்னம்பலம் பொற்சபை. அந்த சபையில ஆடுகின்ற அந்த பெருமானுக்கு இந்த இளையாங்கி விநாயகர் இந்த அவிநாசி புராணத்துல விநாயகர் தோத்திரத்தை சொன்னோம்னா சபாநாயகருக்கு தோத்திரம் சொல்றாரு, சபாநாயகராகிய நடராசனுக்கு தோத்திரம் பண்றாரு. எந்த புராணம் பாடினாலும் எந்த ஊர் புராணம் பாடினாலும் அதுல வந்து நடராசனுக்கு தோத்திரம் பண்ணிட்டு தான் அந்த ஊர் சாமியை தோத்திரம் பண்றது புராண ஆசிரியர்கள் வழக்கம். எந்த ஊர் புராணம் பாடினாலும் இப்ப இந்த ஊரு புராணத்தை பாடினா முதல்ல அவிநாசி பண்ணுறது தோத்திரம் சொல்லணும், இல்ல சிதம்பரத்துல இருக்க சபாநாயகர் தோத்திரம் பண்றாரு. இப்படித்தான் புராண ஆசிரியர்கள் வழக்கம். அது சிவஞான சுவாமிகள் மாதவி சிவஞான யோகிகள் என்பவர் காஞ்சி புராணம் பாடினார். காஞ்சி புராணம், காஞ்சி புராணத்துல யாருக்கு தோத்திரம் சொல்லணும், ஏகாம்பரேஸ்வரருக்கு தோத்திரம் சொல்லணும், இல்ல நடராசனுக்கு தோத்திரம் பண்ணாரு. அதை அரங்கேற்றம் பண்ணும் போது அந்த ஊர் புலவர்கள் எல்லாம் ஆட்சேபம் தெரிவித்தார்கள், இந்த காஞ்சி புராணம் பண்றதுக்கு முதல்ல ஏகாபுரேஸ்வரன் தானே தோத்திரம் பண்ணணும், நீங்க எப்படி சபாநாயகருக்கு தோத்திரம் பண்ணிய நடராசன் தோத்திரம் பண்ணிய அப்படின்னு கேட்டார். அதுக்கு தன்னுடைய சிஷியராகிய கச்சியப்பனை வரவழைச்சாரு, கச்சியப்ப முனிவரை. அந்த கச்சியப்ப முனிவர்கிட்ட இந்த சமாச்சாரத்தை சொன்னாரு. கச்சியப்ப முனிவர் என்ன பண்ணினாரு, அந்த கோயில் ஓதுவாரை கூப்பிட்டு தேவாரம் பாட வச்சாரு. அந்த கோயில் ஓதுவாரை கூப்பிட்டு தேவாரம் பாட வச்சாரு. இது சுந்தரதேவா தேவாரத்தை பாடும் போது இந்த பிருத்திவியம்பலம் காஞ்சின்னு சொல்லித்தானே நீங்க ஆரம்பிக்கணும், ஏன் திருச்சிற்றம்பலம் சொல்லிக்கொண்டாரு, அது அப்படித்தான் சொல்ற வழக்கம். நாரு ஆனந்த ஓதுவாரு புராணம் பாடுறது இப்படித்தான் வழக்கம். நடராசர் பாடித்தான் அப்புறம் அந்த ஒரு பூர்த்திய பாடு என்று ஒரு வரலாறு. ஆகையினாலே இப்படி சபாநாயகர் தோத்திரம் பண்றாரு. சபாநாயகர் எழுந்தருடைய இருக்கிற இடம் இருக்கே பொன் பண்றேன் சிதம்பரம். அந்த சபை ஞானாகாசம் சுவாமி ஆடுறதுக்கு ஞானாகாசம் ஒரு இந்த இது பூதாகாசம், அது ஞானாகாசம். அதே பரமவிஷ்ணுக்கள் எல்லாம் கூட நெருங்க முடியாத இடங்கிறார் இவர். இப்படி ஒரு முறையா பாரு எப்படி சொல்றாருன்னா, பூமேவும் மணிமாடம் அகலாத கலைவாணி புனர் பூமான, பூமேவு மணிமாட என்பது தாமரையில இருக்கின்ற சரஸ்வதி, பூ பூ என்றால் தாமரை, பூ என்றால் தாமரை. அதே மணிமாடமாக அந்த பூவாகிய தாமரையை வீடாக உடைய அதிலிருந்து அகலாதவளாக இருக்கிற கலைவாணி, கலைவாணினா சரஸ்வதி, புனர் பூமான கலைவாணிக்கு நாயகராகிய பிரமதேவன், கலைவாணியுடைய கணவராகிய சரஸ்வதியுடைய கணவராகிய பிரமன், மாமேவு இருமானும் அலைமானும் அழகுருவம் வளர்வோமான, பெரும பொருந்திய மேகம் போன்றவ அழகு வாய்ந்த உருவத்தையுடைய மகாவிஷ்ணு, மேகம் போன்ற கருப்பு மகாவிஷ்ணு கருப்பு, அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு. காமேவு இயமானும் அணுகாத, அதனால கா என்பது சோலை, கற்பக சோலையுடைய அந்த கற்பக நாட்டுக்கு கற்பக சோலைக்கு தலைவனாயிருக்கிற இந்திரன் பரமாவும் விஷ்ணுவும் இந்திரன் அணுகாத வெளிமந்தில், அணுகாத வெளிமந்தில்னா அந்த மன்று அந்த மண்டிலே பக்கத்துல போகக்கூடா அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஆறு பரமவிஷ்ணுக்களே, பரமவிஷ்ணுக்களே அந்த மண்டிலே சென்று கூட நமக்கு தகுதி இல்லை என்று அஞ்சுகிறார்களா, நமக்கு தகுதி இல்லையே, அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய அந்த வெளிமந்தில், அதுக்கு வெளியின் வேறு, அந்த சுவாமி ஆடுறதுக்கு வெளியின் வேறு, வெளியின் வேறு, வெளியின் ஞான வெளி என்று சொல்லுவோம், அது வெட்ட வெளின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட வெளிமன்னில் கர்ம ஞான தேமேவும் மொழிமானின் உடனாடும், அதனால கருணையே வடிவமான ஞானாம்பிகையாகிய சிவகாம சுந்தரி காணும்படியாக, சிவகாம சுந்தரி காணும்படியாக நடராசர் ஆடுறாரா, பக்கத்துல பர்மனண்டா ரெண்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா பார்க்கலன்னா அவங்க ஆடவே ஞாபகம் வராது. தாண்டவமே இந்த அம்மாவுக்கு தான் ஆடுறாங்க, ஏன்னா அவளுக்கு தான் அந்த தாண்டவத்தினுடைய அருமை தெரியும், தாண்டவத்தை காண்பதற்கு ஆற்றல் உயிர்களாகி நம்மால அந்த தாண்டவத்தை காண முடியாது. அந்த தாண்டவத்தை அவள் நீங்காது என்று கண்டு அந்த தாண்டவத்திலே வருகின்ற பயன்களை எல்லாம் ஊட்டுகிறாள். தாண்டவத்தை கண்டு அந்த தாண்டவத்திலே வருகின்ற பலன்களை குழந்தைகளாக இருக்கிற நமக்கு ஊட்டுறாள். அது எது போலன்னு கேட்டா, குழந்தைக்கு வந்த நோய், பச்சை பிள்ளைக்கு 3 மாசத்துக்குள்ள 4 மாசத்துக்குள்ளக்கு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அந்த காலத்து தாய்மார்கள் அந்த நோய் நீங்கிறதுக்கான மருந்தை தான் சாப்பிட்டு
1: குமரகுருபுரர்.
0: அதுபோல உயிர்களாகிய நமக்கெல்லாம் தாயா இருக்கிற சிவகாமி அந்த மருந்தாகிய கூத்தன், அந்த மருந்தாகிய கூத்தன், கூத்தாகிய மருந்த, கூத்தாகிய மருந்த உண்டு, கூத்தாகிய மருந்த உண்டு. அந்த கூத்தினால வருகின்ற பயனை குழந்தைகளாக இருக்கிற அனுபவிக்கிறான். அதுக்குதான் அவன் வந்து பார்த்துட்டே இருக்கான். அதை வேடிக்கையா சொன்னாரு சுந்தர சுவாமி, அவனுக்கும் கூத்து தெரியும், அது சிவகாமிக்கு கூத்தாட தெரியும். அந்த குடும்பமே கூத்தாடி குடும்பம். எந்த குடும்பம்? சிவபெருமான குடும்பமே எல்லாம் கூத்தாடுறாரு. சிவபெருமான் கூத்தாடுறாரா, அவனுக்கும் அட தெரியும். அந்த பெரிய பிள்ளை இருப்பாரு, அந்த பிள்ளையும் கூத்தாடு. கூத்தாடு பிள்ளையானு பாத்திருக்கீங்களா? கூத்தாடு விநாயகன் உருவம் பாத்திருக்கீங்களா? ஒரு காலம் தூக்கிட்டு ஆடுவாரு, அது வயிறு பெருசா இருக்குதா, ஆனா நல்லா இருக்கும். முருகனுக்கும் அட தெரியும். அது அப்பன் தொழில அவனது பிள்ளைங்கிற மாதிரி பிள்ளைகளுக்கும் தெரியும். நாலுமே கூத்தாடுக்கு நல்லா தெரியும், நல்லா பழக்கி வச்சிருக்கிறாரு. மனைவிக்கும் பழகிட்டாரு, புள்ளவனுக்கும் பழகிட்டாரு. அதனாலே அவ பாத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி, கூத்த அவ பாத்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து லயம் சுத்தி தாளங்கள்லாம் தவறாம ஆடுறாரு, சுத்தறது நல்ல விஷயம் தெரிஞ்சவன். இப்ப நான் தப்புத்து வர சொன்னேன்னு வச்சுக்கோ, நீங்க கண்டுகூட மடியில போய் வணங்க தலை வைத்து வார்களல் வாக்க வைத்து அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. அப்படி சொல்ற வார்களல் வாய் வாழ்த்த வைத்துன்னு சொல்லணும், வாக்க வச்சுன்னு சொல்றியே. வாக்குன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், வாயின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனா பாட்டுல எப்படி இருக்குது? வாயின்னு தானே இருக்கு. இன்னும் வாக்குங்கிறாரு, கண்டுபிடிச்சு முடியும் இல்ல. அது போல உமாதேவி கூத்தாடு, கூத்தாடு என்ற சாமியை பாக்குற இவனுக்கு கூத்து தெரியுமா, அதனால அவர் கணக்காடுறாரு அப்படின்னு சொன்னா சுந்தர்.

0: துயர்களையாய் பாசுவதா பரஞ்சுடரே என்பது அந்த திருமுல்லைவாயின் தேவாரம் சுந்தரபுஷாவின் தேவாரம். ஆகையினாலே அதை சொல்றாருங்க,
1: பூமே

பேருளியாயிருக்கின்ற சாமி தான் பேருளியாயிருக்கின்ற சுவாமி. பெரும் பேருளியை பெரும்பற்ற புலியூராரை பேசாத நாளெல்லாம் பரவானாளே என்று அப்ப சுவாமி பாடுறார் அல்லவா பேருளி. அதைத்தான் சேர்க்கிறார் கற்பனை கடந்த சூரியங்கிறார். அந்த ஒளியே நம்மால காண முடியாது. அவன் என்ன பண்றான், அப்படிப்பட்ட ஒளி உருவமாய் இருக்கின்றவன் தான் இப்படி அருளாலே திருமேனி கொண்டு ஆடுகிறான். நீங்க என்ன நல்லா அனுபவிக்கணும். அழகு ஜோதியம் தான் அம்பலத்தில் ஆடணும். உலகலாமன் ஓதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அப்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தீவன் அழகில் ஜோதியன். ஜோதியன்னா எவ்வளவு தெரியுமா, அழகற்ற அளவற்ற ஜோதி. அப்படி அளவில்லாத ஜோதியா இருக்கிறவன் இப்படி திருமேனி கொண்டு நாம் காணும்படியாக ஆடுவோம். அதனாலே அந்த திருக்கூத்து உயிர்களுக்கு இம்மை பலன் மறுமை பலன் எல்லாம் கொடுக்கும். அதனால சிதம்பர தரிசனம் அவசியமானது. சிதம்பர தரிசனம் மிக அவசியம். சிதம்பரத்துக்கு போகாதவ எவ்வளவு இருக்காங்க தெரியுமா, தமிழ்நாட்டுல முக்கால் வாசிக்கு இருக்காங்க. சிதம்பரத்துக்கு போகாதவங்க கால்வாசி பேர் தான் புரியிருக்காங்க, முக்கால் வாசி பேர் போகலப்பா. அது ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வந்திருந்தா, அந்த அம்மா பேரு சிவகாம சுந்தரி, வீட்டுக்காரன் பேரு நடராசன், வயசு எவ்வளவு 65-70. சிதம்பரத்துக்கு போனீங்களான்னு இன்னும் போகல. நடராசா சிவகாமிப்பா, அந்த ஆளு பேரு நடராசன், அம்மா பேரு சிவகாமிப்பா, ரெண்டு பேரும் 70 வயசாச்சு சிதம்பரம் போகல. சிதம்பர தரிசனம் தான் முக்கியமானது.

நாள் செலுத்துற கிட்ட நான் கட்டாயம் எல்லாரும் சிலம்பதனம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க, இன்னும் பண்ணுங்க. அதனால இப்படி நடராஜாவுக்கு இப்படி தோத்திரம் பண்றாரு. அது எப்படி தோத்திரம்னா, பூமியேகு மணிமான அகலாத கலைவாணி புனர்வுமானும் மாமேவு இருமானும் மலைமானும் அழகுவும் வழங்குவோமானும் காமேவு ஏமானும் அணுகாத வெளிமந்தில் கவுனஞான தேவேவும் மொழிமாடும் உடனாடும் வேறுமையை சிந்தனையும் என்பது இந்த நடராஜன் தோத்திரம். அதுக்கு மேல வந்து திருவருள்னு சொல்லி ஒரு தோத்திரம் பண்றாரு. திருவருள் என்பது சிவசக்தி தான். அந்த சக்தியை பத்தி இவர் ஒரு மாதிரியாக தோத்திரம் பண்றாரு. எப்படின்னா, அந்த திருவருள் எப்படி இருக்குதுன்னு கேட்டா அஞ்செழுத்தாக இருக்குதுனா. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. திருவருள் எப்படி இருக்கிறது, அஞ்செழுத்தா. இப்ப சுவாமியே நமக்கு சொந்தக்காரனா ஆக்குறதுன்னா எத்தனை எழுத்து ஆக்கும், அஞ்செழுத்து தான். அஞ்செழுத்து தானே போய் சொல்றோம். சிவருமானுடைய திருநாமங்கள் என் இல்லாதன அதுல அஞ்செழுத்து பிரதானம். பொம சிவாய சிவாய நம்ம என்று சொல்லுவோம். அதனால நமச்சிவாய பதிகமனே பாடி இருக்கிறாரு, சுந்தரர் பாடி இருக்கிறாரு, அப்பர் சுவாமி பாடி இருக்கிறாரு, சம்பந்தர் நமச்சிவாய பதிகம்னு அஞ்செழுத்து பதிகம்னு ரெண்டு பாடி இருக்கிறாரு. அதனால நமச்சிவாயத்துக்கு மேல மந்திரமே கிடையாது, பஞ்சாக்கரத்துக்கு மேல மந்திரமே கிடையாது. ஆதி மந்திரம் மூல மந்திரம் என்று அந்த பஞ்சாக்கரத்துக்கு அது நிறைய சொல்ல பின்னாடி சொல்றேன். அதனால அஞ்செழுத்தை யாரு ஊதுகிறார்களோ அவர்களுக்கு ஓதுகிறவர்களுக்கு பயந்துகிட்டு அஞ்செழுத்தை யாராவது ஜபம் பண்ணா அவங்களுக்கு பயந்துகிட்டு பரமா வந்து அதுக்கு முந்தி தப்புத்து வர அழுதிருந்தா அந்த எழுத்து அழிச்சு போடுறாங்க. அவங்க பஞ்சாக்கள் சொல்றாங்க, அதனால முதல்ல நம்ம தப்பா அழிச்சுட்டா தப்பா அழுதுனா அழிச்சு போடணும்னு பரமா வந்து அழிக்கிறாங்க. அஞ்செழுத்தை ஓதுபவர் கஞ்சி அவர் தலையில் துஞ்செழுத்தை கஞ்சல் துடைக்குமே என்பது அருணகிரி எழுதாஜின்னு ஒரு. அதனால படுக்கும்போது அஞ்செழுத்தை சொல்லணும், எந்திரிச்சா அஞ்செழுத்தை சொல்லணும், சென்றால் அஞ்செழுத்தை சொல்லணும், நின்றால் அஞ்செழுத்தை சொல்லணும், உட்கார்ந்தா அஞ்செழுத்தை சொல்லணும், எந்திரிச்சா அஞ்செழுத்தை சொல்லணும், சாப்பிடும் போது அஞ்செழுத்தை சொல்லணும், சாப்பிட்டு போட்டு அஞ்செழுத்தை சாப்பாடு போட்டி சாமி. நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் வைத்தாலும் நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாரம் ஒரு காலம் மறவாத குன்றாத உணர்வுடையார் கொண்டாடாம உணவுக்கார் என்பது பெரிய பத்தராய் பிரிவாகிறான். அதனால இந்த மந்திரங்களை சொல்லி பழகினால் நற்றவா உடல் நான்மறைக்கணும். சுந்தரன் அந்த அளவுக்கு ஒரு நாடை பழக்கி வச்சிருக்காரு, அவர் மறந்துட்டா கூட நாடு சொல்லுதா அது வாட்டில. ஆகையினாலே அப்படி அஞ்செழுத்தாக இருக்கிறான், ஆரணமாக இருக்கிறான். ஆரணமாக ஆரணம்னா வேதம், ஆரணம் என்று சொன்னால் வேதம். சிவபெருமான் அருள் செய்த நூல் ரெண்டு, சிவபெருமான் நமக்காக பாடிய நூல் ரெண்டு, வேதம் சிவாகமும். வேத சிவாகமும் இந்த உண்மை தெரியாம நம்முடைய பக்தர்கள் இப்ப வந்திருக்கிற பக்தர்கள் அதிகபட்சம் வேத சிவாகமும் வேண்டாங்கிறார்கள். வேத சிவாகமும் வடமொழியில் இருக்கிறது, வடமொழியும் தென்றமிழும் மரங்கள் நான்கும் ஆனவன். இது இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற சமயங்களுக்கெல்லாம் மனுஷனால அதுல தகுதி உடையவர்களால எழுதப்பட்ட நூல். ஒவ்வொரு சமயத்துக்கு நூல் இருக்குமில்லப்பா சட்ட நூல், அது மனிதர் இல்ல அந்த சமயத்திலே தலைவரா இருக்கிறவர் எழுதின நூல். நம்ம சமயத்துக்குத்தான் பிறப்பு இறப்பு இல்லாத ஜோதிமயமாயிருக்கிற சிவபெருமானை எழுதின நூல் நம்ம சமயம். இவ்வளவு ஒரு பெருமையா வேண்டாம்னு சொல்றாங்க, அது ஒரு அதிசயமா இருக்கு. நம்ம சமயத்துக்கு நூறு யார் எழுதுன, சிவகுரு. மற்ற சமயங்களுக்கெல்லாம் அந்த சமயத்துல தலைவர்களாக இருக்கிற உயிர்களால அருளப்பட்டது. நம்ம சமயத்து நூல் வேத சிவாகமா கடவுளாலேயே அருளப்பட்டது. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளாளில் கதிப்பவர் இல்லையா என்பது சிவஞான சித்தியா இருக்கிற பெரிய ஞானம். ஆரணம்னா வேதம், ஆகமம் சிவாகமா, வேத நாடு சிவாகமும். இது சிவபெருமான நம்ம கல்வி கொடுத்துருக்காங்க. நம்ம சமயத்துக்கு நூல் கடவுளே எழுதுனது ஞாபகம் சொல்லுவோம். அதனால வேத சிவாகமத்தை வேண்டாம் சொல்லப்படாது. அதனாலதான் ஆகமம் ஆகிய நின்று அன்னிப்பான் தான் வாழ்ந்தார். ஆகமம் ஆகிய நின்று ஆகமம் வேற சிவபெருமான் வேற இல்லை, ஆகமே சிவபெருமான். அதனால ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வு, அன்னிப்பான தித்திப்போம். இப்ப கோயில்ல பூசை கும்பால் செய்யணும், நித்திய உற்சவம், நித்திய நைமித்திய காமிய உற்சவங்கள்லாம் இதுல நடக்குது, ஆகமம் தான். அதனாலே ஆகமமாக இருக்கிறான், ஆகமமாக இருக்கிறான், அஞ்செழுத்தாக இருக்கிறான். அஞ்செழுத்தாய் ஆரணமாய் ஆகமமாய் ஆசினிய, ஆசினியான்னா ஆகாயமாக, ஆகாயத்தை சொன்னா மற்ற பூதங்களாகும். ஆகாயம், ஆகாயம் தான் முதல் பூதம், ஆகாயம் தான்
ஆகாயத்திலிருந்து தான் காற்று உண்டாகுதான், காற்றிலிருந்து நெருப்பு உண்டாகுது, நெருப்பிலிருந்து நீர் உண்டு, நீரிலிருந்து பூமி உண்டாகுது சொல்றாங்க. இந்த பஞ்சபூதங்கள் ஆகாயத்திலிருந்து காற்று உண்டாகுதான், காற்றிலிருந்து நெருப்பு வருதா, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து மண், இப்படி

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில்
2: மண் சுமந்த சருக்கம்
1: வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: அப்பணி செஞ்சடையான அரும்பொறிமையில் ஆக்கு மெய்ப்பொருளன் தோணதாமல் வெய்யவனை பொருள் வேண்டி சிவபெருமான் மாட்டு மேலதான் வருவார். யானை குதிரையில ஏறதில்லை. இன்னைக்கு தேவரி நீங்க தான் அவரை குதிரையில ஏற்றி விட்டீங்க. யாரு? சிவபெருமான மாணிக்கவாசர் தான் குதிரையில ஏற்றி விட்டார். மாணிக்கவாசருக்காக குதிரையில வந்தார். அந்த குதிரையும் பணமுமே பெருசுன்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். பணம் பெரிது, பணம் பெரிது, பணம் பெரிது, பணம் பெரிதுன்னு நினைச்சிருந்தேன். செப்பரு தருகண்மை செய்வித்தேன், அதனாலே உங்களுக்கு இவ்வளவு வருத்தத்தை கொடுத்து விட்டேன். சிறுமை உளையன் எப்பிழையும் பொறுத்தருளாயான் நரகில் போகுதான். அதனாலே அடியன் செய்த புலையெல்லாம் பொறுத்தருளவும் நீங்க பொறுக்கவில்லையானால் நான் நரகத்துக்கு போயிருவேன். நான் நரகத்துக்கு போகாதபடி நீங்கள் தூணாக அணிந்தவரான் துங்கமிகும் பரியேறி பூனாறு சடமே என் சுமந்த புகழ் போதாதோ யானாளு நின் பணியே செய்துடுக. அதனாலே இந்த பரிமையில வந்ததும் மற்ற மண் சுமந்தது இந்த திருவிளையாடல் எல்லாம் எளிமையாக வந்தவன் செய்த திருவிளையாடல் எல்லாம் உங்க மூலமாக நான் கண்டேன். இனிமேல் உங்களுக்கு நான் அடியவனாக இருக்கிறேன். இந்த நாடு முழுவதும் நீங்களே ஆளவேணும் அப்படி இருந்தார். செய்தொழுக இவ்வுலகம் தான் ஆள வேண்டும் இனி என்று தந்தான் தமிழ் மாறன். இந்த பாண்டி நாடு முழுவதும் நீங்களே ஆளவேணும் அப்படின்னு ராசா சொல்ற மந்திரி. யானை எதும் பிறப்பஞ்சு இறப்பதனுக்கு செய்வே வாழையும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்து. தேனையையும் மலர்கொண்டை சிவனேயும் பெருமானையும் மானே உன் அருள் ஒரு நாடு இருந்தே வருந்துவனே. தேவலோக வாழ்வே வேண்டாங்கிறவர் யாரு? மாணிக்கவர். கொள்ளையன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு பிரம்மலோக வாழ்வு விஷ்ணுலோக வாழ்வுலாம் எப்படி எவ்வளவு உருசுங்கிற உனக்கு தெரியுமா? சொல்லி வாழவில்லாத பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் எல்லாம் சொல்லி முடியாது. அதுவே வந்து வேண்டான்னு குப்பையு ஒதுக்கி தள்ளுவார்கள் சிவஞானிகள். கொள்ளேன் புறந்தரம்மாள் அயன் வாழ்வு குடி கடினம் நல்லேன் எனது அடியாருடல் நரகம் புயின் எள்ளேன் எனது திருவருளால் இருக்கப்பெரிய நிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது. விரவாக தேவர் பானுகோபனை கொண்டுட்டு முருகப்பெருமான வந்து வணங்கினாரு. ரொம்ப முருகப்பெருமான் சந்தோஷத்திலிருந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு வீரவாகுதேவர். கோல நீடிய நிதிபதி வாழ்க்கை என் புரியும். நிதிபதினா குபேர வாழ்க்கை. குபேர அதை நினைக்கவே மாட்டேன். மேல இந்திரன் அரசனை கனவின்னு வைக்கேன். அரச அந்த இந்திரனுடைய அரச வாழ்வு கனவுல கூட நினைக்க மாட்டேன். மாலையம்பெரு பதத்தையும் பொருளை நான் மதியேன். அது ஒரு செல்வமா என்று நான் மதிக்க மாட்டேன். எது? பரமபதவி விஷ்ணு பதவி பின்ன என்னப்பா உனக்கு வேணும்னார். சால நண்பதத்து அன்பையே வேண்டு வந்து சால முகுதியும் தேவரையுடைய திருவடியிலே எனக்கு அன்பு இருக்கும்படியாக திருவொரு விஷயம். அப்புறம் சாமி சொன்னார், முருகப்பெருமான் நீ கேட்ட வர முத்தியை விட உசந்திருப்பாங்க. முத்தியை விட எது? அதனாலதான் அவ கேட்டா இரவாத இன்ப அன்பு வேண்டி. அன்பு வருவது ஆச்சரியம், நிறைய இருப்பது ஆச்சரியம், கடைசி வரையில அன்பு செலுத்துவது ஆச்சரியம். நம்ம எல்லாம் சாமி ஏமாற விடப்படாது, கடைசி வரையிலும் அன்புடையவனாகவே இருக்கவும். திருவாதகத்துல என்ன கேட்டாரு மாணிக்கவாசகர்? அன்புதான். இடையறா அன்பு உனக்கு என் உலகத்தை நின்று உருவ தந்தருடைய வேண்டாது ஒன்று வேண்டாது மிக்க அன்பே. அதனாலே தேவலோக வாழ்வோ மண் உலக வாழ்வோ மெய்யடியார்கள் விரும்ப மாட்டார். எல்லாமே நிலையில்லாது, எல்லாமே அது சித்தியார்ல மண்டனில் வாழ்வும் வானத்தரசயம் மாலார் வாழ்வும் எண்டரு பூத பேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரமாசால கணாக்கழு கிரதம் காட்டி உண்டு போல் இந்திராம்பன் மீன் உலகினை அசத்தும் என்பார். அதுல கனவு போன்றதுங்கிறார். எது தேவலோகத்து வாழ்வோ. அதனால இந்த உண்மையில நம்மளை உணர வச்சான அது பெரிய ஆச்சரியம். மண்ணுலக மண்ணுலகத்தை ஆழ்வதும் பெருசல்ல, விண்ணுலகத்தை ஆழ்வதும் பெருசல்ல. அதனாலே சிவபெருமானத்துல அன்பு செய்வதுதான் ஆச்சரியம். சிவபெருமானத்துல அன்புடையவனாயிருப்பதுதான் அந்த பதவியெல்லாம் விட உயர்ந்தது. அதனால இந்த நாடு முழுவதை நீங்களே ஆள வேண்டும் என்று வேண்டினான் பாண்டியன். வந்திரன் மன்னன் இவ்வாறு இறத்தரும் அத ஊரர் தென்றிசை உறக்கு நீதி தென்னவன் தென்னை நோக்கி பின்றுகள் சடையான் பெருந்துறை நகரிலேக இன்றனை விடுப்பதே மற்ற போல கழிப்பதென்று. அதனாலே நான் திருப்பெருந்துறைக்கு போக வேணும், என்ன நீ விட கொடுத்து போய் சொல்லுவதே இந்த உலகத்தை நான் ஆழ்வதுன்னு. திருப்பெருந்துறைக்கு போறது, திருப்பெருந்துறை ஞான சேத்திரம், ஞான பரமேஸ்வரன் குருவாக எழுந்தருள் இருந்தது அந்த திருப்பெருந்துறை. மற்ற இடங்களில குருவாக எழுந்தருள் இருந்தான்னு அதிக வரலாறு. பரமேஸ்வரன் குருவாக எழுந்தருள் இருந்து உபதேசம் நம்ம தலைவருக்கு செஞ்சது, நம்ம தலைவருக்கு, நம்ம தலைவருக்கு உபதேசம். நம்ம தலைவர் பெற்றாருன்னா நம்ம பெற்றவர். அதனாலே அப்படி ஆச்சாரியம் ஒருத்தவ எழுந்தருள் இருந்து உபதேசம் பண்ணியது திருப்பெருந்துறை. அதனாலே திருப்பெருந்துறை நீ திருப்பெருந்துறையிலே நான் செல்ல போனோம், அதற்கு நீ உத்தரவு கொடு அப்படின்னு கேட்டார். திருப்பெருந்துறைக்கு போக நீ விடை கொடுப்பதே இந்த உலகத்தை ஆழ்வதற்கு. தென்புல தலைவன்றான சிந்தையும் உண்டு. அதுக்கு மேல என்ன சொல்லுவான் சொல்ல முடியல. முன்னோன் அன்பருக்கு அரசர் வாழ்வில், அரசர் வாழ்வில் ஆசையும் கூடதோ என்று. சோர்வானுடைய அன்பர்களுக்கு அரச வாழ்விலே ஆசை இருக்குமா? அரச வாழ்விலே ஆசை இருக்க, அரச வாழ்வு என்பது ஆற்றங்கரையின் மரம் அரசரியை வீற்றிருந்த வாழ்வு விடும் என்பது அவைபாடு. அதனால் அரச வாழ்வு என்பதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான வாழ்வு அரச வாழ்வு. மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள். எப்படின்னா இந்த வாழ்வு எவ்வளவு பெருசு. சிற்றரசர்கள் எல்லாம் சூழ பேரரசன் யானை மேலே ஏறி, பட்டத்து யானை மேலே ஏறி பேரரசன் பலமாக வருகிறான், நகர் பலமாக வருகிறான். அவனை சுற்றி சிற்றரசர்கள் வருகிறார்கள். அப்படின்னா மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையும் வைவீர்கள். யார் சொல்றா? சுந்தரம். மத்த யானை ஏறி மன்னர் மன்னர் சூழ வருவீர்கள். சாதாரணமானதொரு பதவி அல்ல. சிற்றரசர்கள் எல்லாம் சூழ பேரரசன் அரவணைக்கு போனான். பேரரசன் அப்படி நகரவில் வந்து காலமாட்டான். அப்ப எத்தனை சிற்றரசர்கள் கூட போனான்? இல்லாதவள் மத்தையான ஏறி மன்னர் சூழ வருவீர்கள். செத்த போதில் ஆறுமல்ல சிந்தையுள்வையுங்கள். வைத்த உள்ள மாற்ற வேண்டாம். வஞ்ச மனத்தீரே அத்தர் ஓயில் எதிர்கொள் வாடி என்பது அடைவோய் தோற்ற உண்டேல் மரணம் உண்டது. நிலையாமை நல்லா சொல்றாள். எதிர்கொள் வாடி தோற்ற உண்டேல் மரணம் உண்டு துயரம் மனைவாள். அதனாலே இப்படி அரச வாழ்வு நிலையல்ல, தேவலோக வாழ்வு நிலையல்ல. அதை சும்மா சயந்தன் சொன்னான். சயந்தன் சிறையில் கிடந்துக்கிட்டு தேவேந்திரனுடைய மகன் சயந்தன் சிறையில் கிடந்துக்கிட்டு மாடே சூழ்வார் பக்கம் கூட இருந்தவர்கள் மாடே சூழ்வார் தம்மோடும் பக்கத்துல துணையாக இருந்த சுற்றத்தார்கள் சொந்தக்காரர்கள் மற்ற தேவர்களாம் மாடே சூழ்வார் தம்மோடும் மைந்தன் சிறை புக்கான் சயந்தன் சிறையில் கிடக்கிறார். காடே போனான் இந்திரன் தேவலோகத்து அரசர் எங்க போன ஒளிந்து கொண்டான். காடே போனான் இந்திரன் ஏனோர் கவலுற்றாரு சயந்தன் சிறையில் கிடக்கிறான். தேவேந்திரன் ஒளிந்து கொண்டான். மற்றவர்கள் எல்லாம் கவலையிலே அங்கங்கே பிழைப்பது ஆச்சரியமாக ஒதுங்கி ஒதுங்கி ஒளிந்து அப்படி தெரிகிறார்கள். பாடே விண்ணோர் தம்பதம் விண்ணோர் பதமாகிய பிரம்மலோக வாழ்வு இந்திரலோக வாழ்வு விஷ்ணுலோக வாழ்வு எல்லாமே துன்பமே. பாடே பாடேனா துன்பம். பாடே விண்ணோர் தம்பதம் பின்ன எது நல்லா இருக்கும் நிலையாக இருக்கும் முக்கட்பர நல்கும் வீடே அல்லால் துன்பரு ஆக்கம் வேறுண்டோ. முக்கட்பரனாகிய சிவருமானருடைய அருள்கின்ற அந்த சிவலோக வாழ்வை தவிர வேற எந்த லோகமும் துன்பம் இல்லாத வாழ்வு இருக்காது. அங்கதான் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. நல்ல வழங்குதா? நிறைய கேட்கிறமே தேவலோகத்து எத்தனை அசுரம் போய் அடிச்சு அது ஒரு வாழ்வா? ஐயோ சாமி, இதுல இருந்து நான் மீட்டுட்டினா நான் இந்த பதவியே எனக்கு வேண்டாம், தேவலோக வாழ்வே வேண்டாம் அப்படின்னு சொல்ற. அதெல்லாம் கத புராணத்தை கேட்டா தெரியும். அருமை அருமை படிந்தார் கத புராணத்துல வச்சியப்ப சிவாச்சரம் பண்ண மாதிரி யாரும் புராணம் பண்ணலை. திருமுறைகளிலே தோத்திரத்திலே மிக உயர்ந்தது திருவாசகம். சாத்திரங்களிலே மிக உயர்ந்தது சிவஞான சித்தியா வழங்குறா? ஆகையினாலே தேவபதம் ஒரு வாழ்வே அல்ல. அதே திருப்பல்லாண்டுல சொன்னார், சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மான தொண்டர் உள்ளே சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராம். சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்திரல் மேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டன்னு பதம் கிடந்தானுக்கே பல்லாண்டு ஓடு. அதனாலே தேவலோக வாழ்வு ஒரு வாழ்வே அல்ல. நீங்க கூட இந்த மாதிரி திருவாதருடைய புராணம் கேட்கிறீங்களா, ஒரு நாளைக்கு பிரம்மா போன் பண்ணுவார் உங்களுக்கு. எப்படி போன் பண்ணுவார்னா, நீங்க மாணிக்கவாசகர் புராணம் கேட்டுக்கலாமே அப்படின்னு அவரு கேட்பாரு. நீங்க ஆமான்னு சொல்லுவீங்க, ஆமான்னு தானே சொல்லுவீங்க. சரி சரி, யாரு சொன்னா? அவரு தான் அந்த ராமலிங்கம் ஒரு சொத்தவர் சொன்னார். ஓ ரொம்ப நல்லா அப்படின்னு சொன்னாரு. நீங்களும் நல்லா கேட்டிய, நம்ம லோகத்துக்கு நீங்க வாங்களே அப்படின்னு போன் பண்ணுவார். எங்கே? பிரம்ம லோகத்துக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப பக்தர்களா இருக்கு, சோகத்தர்களா, சோகத்தர்களை பார்க்கறதுக்கு எனக்கு ஆசை, நீங்க நம்ம லோகத்துக்கு வாங்களே அப்படின்னு கூப்பிடுவாரு. ஏமாந்திராதிங்க. இன்னொரு நாள் மகாவிஷ்ணு போன் பண்ணுவார். அவங்களுக்கெல்லாம் நம்ம மேல எவ்வளவு பெரிய இருக்குங்கிறீங்க, இந்த உண்மைக்காக சொல்றேன். இந்த சிவபுராணமாக இருப்பதனால அவங்க நம்ம மேல பிரியமுடையவர்களாக இருப்பார். எல்லாம் புரியுதா? எல்லாம் உலகத்து பொருளையே நம்பிக்கிட்டு அவாத காரியங்களை செய்து ஜென்மத்தை வீணாக்குறான்லவ, அவன் மேல அவங்க எரிச்சலா இருப்பாங்க, நம்ம மேல பிரியமா இருப்பாங்க. விளங்குதா? அதனால மகாவிஷ்ணு ஒரு நாளைக்கு போன் பண்ணுவார். நீங்க இந்த மாதிரி சிவபுராணமா கேட்கிறீங்களாமே, அதனால நம்ம லோகத்துக்கு வாங்கல, ரொம்ப சுகமா இருக்கலாம், ஒரு கவலை இருக்காது அப்படின்னு மகாவிஷ்ணு போன் பண்ணுவார். அப்போது நீங்க ஏமாந்துராதி. அப்போது வேணா ஒண்ணு சொல்லுங்க. கொள்ளேன் புரந்தரன் மாலாயன் வாழ்வு குடிகடின் நல்லே அப்படின்னு எங்க மாணிக்கவாசர் சொல்லி கொடுத்துருக்காரு. நல்ல வணங்குத. ஐயோ, இந்த மாதிரி உறுதி வாக்கியங்கள் எங்க கிடைக்கும்? எங்கேயும் கிடைக்காது. அதனாலே இப்படி திருப்பெருந்துறைக்கு என்னை போக விடுவதே இந்த உலகத்தை ஆள்வது. தென்புல தலைவன்றாம் சிந்தையின் வந்து முன்னோன அன்பருக்கு அரசர் வாழ்வில் ஆசை கூடவோ என்று மென்பதத்து இறங்கி ஐயா வேண்டிய செய்யுவென்று தன்புகள் கூடல் மூதூர் புகுந்தனம் தானை சூழ. அதற்கு மேலே அவரை ஒன்னும் வற்புறுத்த முடியாது. அதனாலே தங்கள் உள்ளம் திருவுள்ளம் போல நீங்க செய்வீர்களாக அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ராஜா புறப்பட்டார். சற்று அவத்தொழில் செய்யாத தானை மண் போன பின்னர் சற்று அவத்தொழில் ஒருகான் மறந்தும் கேடு வயக்கும் முயற்சியில் சிறிதும் பயிர் செய்யாத சேனைகளையுடைய பாண்டியராசன் அற்றவர்க்கு அற்றகோதி அனுப்பெரு வாழ்வு வேண்டி கொற்றவர்க்கு உற்றகோலம் குறையென நீத்து மேலான அற்றவக் கோலம் கொண்டா நம்பனுக்கு அனுப்பிவிட்டார். திருவாரூரிலாகி மாணிக்க வாசகர் அரசன் சென்ற பிறகு அந்த மந்திரி கோலம் எல்லாம் கலைந்து விட்டு சிவவேடம் கொண்டு கொண்டார். சிவவேடம் ஒருவனுக்கு அமைவது சாமானியம் இல்லை. அது முறையா அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப நல்லது. முறையா அமையர் தானா போட்டுக்கிறது வேற. தானா உத்தரத்தை போட்டுக்கலாம், கவியை கட்டிக்கலாம், இந்த திருநீர் பூசிக்கலாம். அது முறையில் சைவத்தில் ஆச்சாரியன் மூலமாக இந்த திருவிடங்கள் சைவத்தில் ஆச்சாரியன் மூலமாக இந்த திருவிடம் அமையும். அமைஞ்சு முறையை அனுப்பிச்சித்தான்னா அந்த விடத்துக்கு சிறப்பு. அவவேடம் பூண்டுங்கு அலைந்து தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பதற்காலம் பத்திரகிரியார். சிவவேடம் இல்லாதது எல்லாமே அவவேடம். அப்பூதி அடி வீட்டுக்கு திருநாகரசர் போனாரு. திருநாகரசன் அவருக்கு தெரியாது. அவரு இந்த மாதிரி வேறொரு பேர் வச்சிருக்கீங்களே தண்ணி பந்தல, உங்க தண்ணி பந்தல வேற ஒருத்த வேற வச்சிருக்கீங்களே அப்படின்னா, ஆரடியை சடைமுடியாருக்கு அடியாருக்கு நீர் வைத்த ஈரில் வரும் தண்ணீர் பந்தலின் முன்பேர் எழுதாதே வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என்கொள் கூறு என எது முடிந்தார் கோதில் மொழி கொட்டவனார். அப்படி கேட்ட உடனே அவருக்கு வந்த கோபம் சொல்ல முடியும். செம்மபுரி திருநாவுக்கு அரசு பெயர் எழுத வெம்மொழி ஆங்கிருக்க அப்படின்னு ரெண்டு உருபாடு போனாரு. கடைசி பாட்டு பொங்கு கடல் கல்மதைப்பில் போந்தேறு அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யார் உளரு. எல்லா டிவிலையும் ஒளிபரப்புனா கல்லே மிதந்துச்சு, நீ டிவி பார்க்கலையா அப்படின்னாரு. யாரு அப்போது யாரு திருநாகர் எல்லா சேனல்லையும் போட்டுவிட்டேன். இந்த மாதிரி கல் மிதக்க பாடினார், கற்றுணை கூட்டி ஒரு கடலில் பாய்ச்சின் கற்றுணையாவது நமச்சிவாயன்னு பாடினார், கல் மிதந்து திருப்பாதிரி புள்ள கரையேறினார்னு உலகமே தெரியும். நீ சாமியார் இருந்துட்டு உனக்கு தெரியலையே. பொங்குகடர் கல்மதைப்பில் போந்தேற அவர் வெறுமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யார் உடரு. அடுத்த வார்த்தையை பாரு, மங்களமாம் திருவேடத்து உடனின்று உமக முடிந்து. வேற பேர் சொல்லிட்டு கூட எனக்கு வருத்தம் வராதியா? வேற பேர் சொல்லியிருந்தானா கூட எனக்கு வருத்தம் வராது. நீ திருவேடம் போட்டுக்கிட்டு திருநாகர சாமியே வேற ஒரு பேரு சொல்லி முடிய இவ்வளவுதான் வேற ஒரு பேர் மங்களமான் திருவேடத்து உடனின்று வக முடிந்தீர் என் குறைவே நீர்தாம் யார் என எம்பினார். அதுக்கு மேல அவர் பேசாம இருக்க முடியுமா? திருமறையோர் அது மொழிய திருநாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்து உரை செய்வார். அவர் பெருமை அறிந்து உரை செய்வார் பிறதுரை நின்றேரா அருளு பெரும் சூளை நான் கொள்ள பெற்று உயிர்ந்த திருளும் உணர்வு இல்லாத சிறுமையே நான் என்ற அப்புறம் அவர் பட்ட பட சொல்ல முடியாது. அது எதுக்கு சொல்றேன்னா, என்ன சொல்றாரு, மங்களமான் திருவேடத்துடன் என்று. அதனாலே திருநீர் உருத்தராக்கம் ஆச்சாரியன் மூலமாக முறையாக நின்று அழிட்டித்தானால் அந்த வேடத்துக்கு பயன். வேட நெறி நெல்லார் வேடம் பூண்டு என் பயம் என்பார் திருமந்திரம். வேட நெறி நெல்லார் வேடம் பூண்டு என் பயம் என்பது திருமந்திரம். ஆகையினாலே இப்படி அந்த மந்திரி கோலத்தெல்லாம் விட்டு தவக்கோலம் கொண்டார் நம்பனுக்கு. அத்தனை ஆலவாயில் அண்ணலை இறங்கி சுக்கநாத மீனாட்சியை போய் கும்பிட்டுட்டு புறப்படுறேன். சாமி ஓ ஊர்ல நானும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், மந்திரியா இருந்தேன், நீ தான் சாமியார் ஆக்கி விட்டுட்ட, அதனால இப்ப நான் வந்து திருப்பரந்துறை போறேன் அப்படின்னு போய் அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கு மேல புறப்படுறாரு. ஆலவாய் பிறந்திருந்தான் அகிலத்தை துறந்திருந்தான். ஆலவாய் பிறந்திருந்தான், பிறந்திருந்தான் ஆட்சி பண்ணினாரு, அகிலத்தை திறந்திருந்தான் அப்படின்னு ஒரு மூணு பாட்டு பாடுங்க. நாலடி மேல் வைப்புன்னு ஒரு மூணு பாட்டு. அதனால இப்படி சாமி இடத்துல உத்தரவு பெற்று கொண்டு புறப்பட்டார். எங்கே புறப்பட்டாரு? திருப்பரங்குன்றம். மைத்தவள் சோலை நெடு மதுரையம் பதிய நீங்கி உத்தகர் தம்மையாண்ட மேனி கண்டு இறங்க வேண்டும் பித்தினர் கடிதி தந்தார் பெருந்துறை புரிந்த எண்ணி மிடகட வைத்தவாத வித்தகர் ஊரை நோக்கி நடையீடு மெல்ல இதனில் நன்மன விரைவும் காற்றும் தடைபடு கன்றை நாடும் கவிலையும் ததும்பி நின்று மடையினை உடைக்கு நேரும் ஆகியனர் காதவர்கள். திருப்பரங்குறைக்கு போறது வேகமா போறாராம். அது எப்படி போறாருன்னா மன வேகத்துல போறாராம், காற்று வேகத்துல போறாராம், அதுக்கு மேல கன்றை விரும்பி ஓடுகின்ற பசு போல ஓடுகிறாரா, அப்புறம் மடையை உடைக்கிற நீர் போல போறாரு. மடையை உடைச்சிச்சுன்னா நீர் என்னமா இருக்கும்? ஓ, அது போல கண் உடையாத காணும். பதிகளும் கடிதி நீங்கி என்னரு முனிவரும் மேவு எழிற்பெரும் துறையிலே இது புண்ணிய இனத்தர் சூழ முன்பு ஒரு இருந்த போது உன்னவர் அறிவன் போற்றால் விழுந்தது காணும். சாமி திருப்பரந்தூரில் எழுந்தவள் இருக்கிறாராம், ஒரு வருவார்னு சொல்லி மறுபடியும். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். தீண்டுதற் கரிய மார்பில் சேயில தளத்தினாலும் ஈண்டொரு மாற்றினாலும் எய்திய தடும்ப ஊற்றி வேண்டிய வடிவமாகி வெம்பரியை மேல் கொண்டம்மை ஆண்டலு செய்ய வந்த அண்ணரே போற்றி அடித்தடும்பு புறத்திருக்க ஆரியகோ மகன் கொடுத்த முடித்தடும்பும் கொண்டனவும் முளத்தெழும்பீர் சிறியதோ. வாட்போக்கி கிளம்புறோம். மகாவுத்தான் பண்றாரு அடித்தடும்போ புறத்து இருக்க ஆரியவோ மகன் கொடுத்த ஆரியராசன் வெட்டினது வெடுது. அந்த கிரீடத்தை காட்டலைன்னு சொல்லி தண்ணியை கொண்டு வந்து காவிரி தண்ணியை ஊத்துறான்னு சொல்ல அதுல அடியில ஓட்டையை வச்சு விட்டுட்டு அந்த கொப்பரையில அடியில ஓட்டையை வச்சு விட்டு தண்ணியை ஊத்துறப்படான்னா எங்க ரொம்ப அதுக்கு பேரு என்ன ஒரு பேர் தெரியுமா உங்களுக்கு? குடித்தெலும்பரு. ஐயர்மலைக்கு ஒரு பேரு, சாமிக்கு ஒரு பேரு. அது வெளியில அதிகமா தெரியாது. அது அந்த பட்டிக்காட்டுலாம் கூட வச்சிருந்தேன். புசிவாசின்னா புசிதல் தண்ணீர், அதுவே வாசி அவருக்கு லாபம். புசிவாசின்னா நீங்க அந்த இந்த இதுல எல்லாம் நம்ம பட்டிக்காட்டில் இந்த குழந்தை குட்டி தான் ஆளும் அதில் பேர் வச்சுருக்காங்க புசி வாசி. புசி வாசி புசிதல்னா தண்ணி கீழே போகிறது, வாசினா லாபம், வாசினா லாபம். தண்ணீர் கசி கசிந்து போனது அவருக்கு லாபமா. அதனாலே அடித்தெழும்பு கிரீடத்தை கொடுக்கலன்னு சொல்லி வச்சுக்கிட்டேன் வாடலு கொட்டினான். அடித்தெழும்பு புறத்து இருக்க ஆரியகோமானும் கொடுத்த முடித்தெழும்பும் கொண்டனை இவன் முளைத்தெழும்பு சிறியதோ. உமாதேவி தழுவிய முளைத்தெழும்பு கூட இது உசந்ததா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் தழுவு உமையால் முன்னும், தழுவும் உமையால் காமாட்சி தழுவினால அவையால் முன்னு தழும்பு இருக்குதா, முன்னால் தழும்பு இருக்குதா, மார்புல சுவாமிக்கு தழும்பு இருக்குது. தமிழ் இறையார் பின்னும், தமிழ் இறையாகிய பாண்டியனால பின்னாடி அடிச்ச தழும்பு. துளும்மிறையான் மேலும், துளும்மிறையாகிய ஆரியராசை விட்டதுனால மேல இருக்குது. காமாட்சி மூலமா முன்னால் இருக்குது, பாண்டியன் மூலமா பின்னால் இருக்குது. இன்னும் ஒரு இடத்துல தடும்பு இல்லை சாமி, அது உனக்கு குறையினார். நாலு இடம், மேலே பின்னாலே முன்னாலே, கீழே இல்லை சாமி. திருவடியில தடும்பு இல்லை பாரு, குறை தானப்பா. அட மேலே கீழே முன்னாலே பின்னாலே நாலு பக்கம் இருந்தா நிறைய, மூணு பக்கம் தானே இருக்குது, இன்னும் ஒரு பக்கம் இல்லையே சாமி. அதுக்கு அதுலேயும் தடும்பு இருந்துச்சுன்னா நிறைவா குதிரமே அப்படின்னாரு. அதுக்கு என்னடா செய்யட்டோம்னாரு, உன் திருவடிய மனசு கல்லுல வையே தழும்பு. திருவடிய திருவடி கமலத்தை மனமாகிய கல்லுல வச்சா கழி பெறும், நெஞ்ச கணகல்ல வச்சா கமலபாகம் தழும்பு உண்டாயும். அப்ப குறைய நீ தழுவுமையால் உண்ணும் தமிழறையார் பின்னும் துளுமறையால் மேலும் சுகடும் கிடுமுவகள் இன்றால் கீழே இல்லை இன்றால் எனும் குறைவோம் என் மனஞ்சீர் வாட்போக்கி அன்றால் வளர்ந்தாயடி என்பது வாட்போக்கி கிளம்பும். இப்படி அதெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி மாதவினால தெலும்பு பெற்றாய், பாண்டியன் அடிச்சா அதனால தெலும்பு, எல்லாம் சொல்லி அழுதாரு சாமியை கண்டு. அண்டருக்கு அரியாய் போற்றி அடியவருக்கு எளியாய் போற்றி வண்டமல் பாண்டி நாடு வாழ மண் சுமந்தாய் போற்றி கண்டனக்கு இனியமேனி காட்டி என் சென்னி மீது முண்டக திருத்தால் வைத்த முத்தனே போற்றி போற்றி போற்றி என்றவாறு புகன்றவர் முடிமையர் செங்கை ஏற்றி இங்கு இனிய ஊறி எழுகன எழுந்தவன்னர் நீற்றையும் உணைந்து ஞான நிறை அருட்பார்வினி வீற்றிருந்த அன்பர் கூட்ட வழங்கினர் கலங்கரை. அதனாலே அவரை கண்ணீரை துடைத்து திருக்கரத்தை வச்சு கவலைப்படாது அப்படின்னு சொல்லி எழுந்தருளி இருந்தார் சாமி. அந்தம் முதலுமெல்லா அடியவர் தம்மை நாடி வந்துள்ள கருமமெல்லாம் முடித்த நம் மகிழ்ச்சி கூற நந்திகள் வடிவங்கான நந்திகள் வடிவங்கான வேண்டினர் கையிலை உள்ளார் சிந்தன செய்தார் வல்லை ஆண்டு நாம் சேரல் வேண்டும் அப்படின்னு சுவாமி சொன்னார். இந்த மாதிரி வந்த வேலையெல்லாம் எடுக்கணும்ப்பா, வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, கைலாயத்தில் இருக்கிற சிவகணங்களெல்லாம் போன் பண்ணிட்டாங்க நான் போகணும், சிவகணங்களெல்லாம் ஃபோன் பண்ணிட்டாங்க நாங்கள் போகணும் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொன்னார். சொன்ன உடனே ரொம்ப கவலைப்பட்டார், என்னை விட்டுட்டு போறியா சாமி. உள்ளபடி மாணிக்கவாசகருக்கு ஒரு மூணு நாலு இடத்துல ரொம்ப வருத்தம். அதனால இப்படியெல்லாம் மாணிக்கவாசகருக்கு அளவில்லாத அருளை செய்தார். அந்த அருளையெல்லாம் நாம் அனுபவிக்க முடியாத ஜோரமான் கருணை பண்ணினார், அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அதனால இந்த கருணை வலுவாமல் அப்படியே இருக்கணும், நமக்கு இந்த அன்பு மாறாமல் இருக்கும், அன்பு நன்றாக செலுத்தும்படியாக நமக்கு அருள் பண்ணுவோம். நான் கூட பாடியிருக்கிற மாணிக்க மலை போற்றிப்பா மாலையில வறுமை வினி மனத்துயரம் அளவிலாமல் வந்து வந்து தாக்குதலால் மண்ணே உன்னை பொறுமையுடன் பூஷஜபம் தோத்தரங்கள் புரிவதற்கு இயலவில்லை துயர நீங்கி. பாட்டு புரியுதா? வறுமை வினி மனத்துயர அழகிலாமல் வந்து வந்து தாக்குதலால் மண்ணே உன்னை பொறுமையுடன் தோத்திரங்கள் பொறுமையுடன் பூஷகவம் தோத்திரங்கள் புரிவதற்கு இயலவில்லை துயர நீங்கி. சிறுமதியை அணிந்தவனே நன்றாய் செய்ய திருவருளை செய்தருள வேண்டும் வேண்டும். மறுமையுடன் இம்மை இன்மை யாரே செய்வார் மாணிக்க மலையானே போற்றி என்பது அந்த பாட்டெல்லாம் அருமையா. அதனாலே இப்படி நமக்கு பத்தி மாறாமல் இருக்கும்படியாக சிவபெருமான் அருள் செய்யவன், நீண்ட ஆயுளை கொடுக்கவன், நீண்ட ஆயுளை கொடுக்கவன், இன்னும் நல்லா பாடுறன்னா நல்லா பேசுறா நல்லா கேளுங்கன்னு சொல்லி வேற ஒன்றும் கேட்கல நம்ம. அதான் தேவரோக வாழ்வு வேண்டாட்டமே, இந்த அன்பு நிறையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அடுத்த போல வருவது திருவம்பல சருக்கம் வரும். சிவ சிவ சிவ சிவ

0: பார்வதி பிரியா பக்தர்கள் நேசா.
1: ஆமென்.

என்பர்க்கு அருளிய வரதா. சிவ சிவ சங்கரா, சிவ சிவ சங்கரா, சிவ சிவ சங்கரா, சிவ சிவ சங்கரா.

0: அம்மை அம்மை வாழும்
1: தருவாயின்
0: பாடும் பணியே பணியா தருவாய்
1: பணியே பணியா

0: ശിവ ശിവ ശംഭോ ശിവ ശിവ ശംഭോ ശിവ ശിവ ശംഭോ ശിവ ശിവ ശംഭോ ശിവ
1: ശിവോ നമശിവായ ശൈവണ്ടാ ടാർഗിൻ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
2: வணக்கம். சொல்லுங்கள்.
3: பிரிவிராமன்.
2: சொல்லுங்கள் ராமன். சொல்லுங்கள் ராமன்.
3: வார அவர் நான் ஐயாவுடைய பேச்சை கேட்க தவறுவது இல்லை. என்னுடைய ஒரே கேள்வி என்னவென்றால், ஐயா அவர்கள் வந்து எத்தனையோ வகையிலே இந்த ஆலய வழிபாடுகளை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்லி வருகின்றார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இறையனை தரிசனித்தவர்கள் ஞானிகள் சித்தர்கள் போன்றவர் மத்தியில் நம்மளுக்கு பாமர மக்கள் தரிசனம் பண்ண முடியாவிட்டாலும் கூட, அந்த இறைவனாக கருதப்படுகின்ற அந்த தேவனுடைய பாஷையை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும்? தேவனுக்கான மொழி என்ன?
2: தேவ பாஷை என்னன்னு? தேவ பாஷை பொதுவாக எல்லா தேவர்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே அதுக்குரிய பாஷைகள் உண்டு. மிருகங்களுக்கு கூட பாஷைகள் உண்டு. 64 கலைகளிலே ஒன்று மற்ற மிருகங்களுடைய பாஷைகளை அதனுடைய பாஷைகளை அறிதல். என்னுடைய விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் விலங்குகளுடைய பாஷைகளை அறிந்து அதோட கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு வச்சிருக்கிறார்கள். அந்த இதுகள்லாம் இருக்குது. எங்களுடைய குதிரை பயிற்றுகின்ற கலையிலேயே குதிரைக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றேன்னு நிறைய சொல்லி இருக்கிறார்கள். இப்ப அதெல்லாம் நட்டி கொண்டு போகும். அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு விலங்குக்கும் அந்த பாஷைகள் உண்டு. மனுஷர்களுக்கு பாஷைகள் உண்டு, தேவர்களுக்கும் பாஷைகள் உண்டு. அது அது ஒரு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா இறைவனுக்கு நாங்கள் எங்களுடைய இவர் கேட்டுட்ட கேள்வி என்னன்னு கேட்டால், இறைவனுக்கு பாஷை கிடையாது. உங்களுடைய வார்த்தையிலேயே உங்களுடைய எதிரே நீங்கள் இறைவனை வழிபடுகின்ற பொழுது இறைவன் அங்கே விழுந்தருகின்றான். அது ஒன்று. ஆனால் எங்களுடைய மந்திரங்கள் என்ன பாஷையில் இருக்கின்றன, ஏன் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றன என்று கேட்கின்றார்கள். அது ஒரு கேள்வி இருக்கின்றது. சமஸ்கிருதம் என்பது ஒரு தனிப்பட்ட மக்கட்கூட்டத்தினுடைய மொழி அல்ல. இட்ஸ் நாட் எ ரீஜனல் ஓ எத்னிக் லாங்குவேஜ் இன் எனி டைப். There is no linguistic, archaeological or historical evidence for Sanskrit. எந்த ஒரு மக்கள் கூட்டம் வந்து பேசிக் கொண்டிருந்த என்பதற்கு ஆதாரம்
4: ஆரம்பிச்சது.
2: சமஸ்கிருதம் என்பாலே பண்படுத்தப்பட்ட மொழி என்றுதான் கருத்து. இது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மாதிரி. ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஆரம்பிச்சது?
4: தோற்றுவாய்
2: இறைவனிடம் இருந்து வந்தது. ஆரியமன் தமிழன் காரிகையாருக்கு கர்ண செய்தானே, இது திருமந்திரத்தில் இருக்குது. அவர் வந்து இந்த சமஸ்கிருத மொழியுடைய பண்பு என்று கேட்டால், ஒன்று இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். அது ரூட் வேர்ட் இருக்குது. ஒவ்வொன்றுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக எடுத்து பார்த்தால் திதி என்ற சமஸ்கிருதம் சொல்லியிருக்கு. அதில் இருந்தால் இன்றைக்கு திகதி வந்தது. ஹோரா என்ற சமஸ்கிருத வேர்ட் இருக்கு. அதில் இருந்தால் அவர் வந்தது. ஹோரா அவர் இந்த மணி இந்த நேரத்தில் கல் என்ற சமஸ்கிருத சொல்ல இருந்துதான் காலம், காலன், கல்குலேட்டர், கலண்டர். மென் என்று சமஸ்கிருத சொல்லிருந்தான் மேன், வுமன், மேன்ஹூட், மனுஷன், மனுஷி, மனுநீதி, மனு தர்மம். அப்ப இந்த வேர்ட் வந்து இலங்கிக் கொள்றதும் பெற்றுக்கொள்றதும் இலகு. இதை பதிவு செய்து வைப்பது இலகு, இதை போடுவது இலகு, அந்த காலத்தில் எழுதி வைக்கிறேல மெமரைஸ் பண்றது இலகு, இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுப்பது இலகு. திரித்து கொள்ள முடியாது, வருஷங்களுக்கு முன்னர் இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பற்றி எழுதின கட்டுரைகள்ல இந்த சமஸ்கிருத கட்டுரை ஒளியை பற்றி விதந்து பாராட்டி சிலாகித்து எழுதியிருக்கிறார்கள். இது பல பேர் விளங்கிக் கொள்றதுல பல பேர் வந்து இது ஏதோ ஆரியுடைய மொழி, பிராமணனுடைய மொழி, வடக்கில இருந்து வந்த மொழி, திணிக்கப்பட்ட மொழி என்று தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம், தமிழும் சொல்லிக் கொடுக்கின்றோம், சமஸ்கிருதத்தில் இருக்கிற சுலோகங்களையும் சொல்லிக் கொடுக்கின்றோம். தேவாரம் ஒரு தேவாரம் பாடமாக்குறதுக்கு முந்தி பையன் 10 சுலோகம் பாடமாக்குறான். ஐயா வகுப்பில் ட்ரை பண்ணி பாருங்க. இலகுவாக அர்த்தம் புரியுது, இலகுவாக விளங்குது. இப்போ இங்கே இருந்து நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோம். அங்கே இருந்து இப்போ பேசாத பாஷையெல்லாம் இப்போ பேசுகிறோம். இங்கே ஆங்கிலம் பேசுகிறோம், இங்கே அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுகிறோம், பிரிட்டனில் போயிருக்கிறவன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஜெர்மனில் இருக்கிறவன் ஜெர்மன் பேசுகிறான், சுவிஸ்ல இருக்கிறவன் சுவிஸ் பாஷை பேசுகிறான், பிரெஞ்சில் பிரான்ஸில் இருக்கிறவன் பிரெஞ்சு பாஷை பேசுகிறான், நோர்வேல இருக்கிறவன் நோஸ் பாஷை பேசுகிறான். ஆனா ஏன் சமஸ்கிருதம் மட்டும் ஒரு விதண்டாவாதம்? உங்களுக்கு உழைக்க வேணும் சாப்பிட வேணும் என்று சொன்னால் என்னெல்லாம் செய்கிறார்கள்? வலது பக்கம் கார் ஓடுறவர் இடது பக்கம் கார் ஓடுறார், இடது பக்கம் கார் ஓடுறார் வலது பக்கம் கார் ஓடுறார். நாங்கள் மலசலம் கழிக்கிற விதத்திலிருந்து சாப்பாடுற விதம் வரைக்கும் எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கிறோம். ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு விதண்டாவாதம், ஏனென்றால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை.
4: புதுவருடம் பிறந்து 2015 ஆண்டின் முதல் நிகழ்ச்சியிலே டாக்டர் கலந்து கொள்கின்றார் ஞானமல்லல். டாக்டர் லம்போதரன் அவர்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் நடா ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. வானிலையில் உங்களை மீண்டும் இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்வினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
4: இந்த நேரத்திலே தை மாதம் தமிழுக்கு பிறப்பதற்கு இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கின்ற நேரத்திலே, தை மாத பிறப்பை எல்லோரும் எதிர்பார்க்கின்ற நேரம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இது மிகுந்த ஒரு புண்ணியமான காலமாக இருக்கிறது. இதை பற்றிய முதல் ஆரம்ப கருத்துக்களை கேட்டறிவோம்.
0: தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். தை மாதம் என்பது தமிழர்களுடைய மரபிலே மிகவும் சிறப்பாக இருப்பதனாலே தையை தமிழர் மரபு திங்களாக பல மாநிலங்களிலே இங்கே வட அமெரிக்காவிலே பிரகடனப்படுத்தி அதை கொண்டாடி வருகின்றோம். மரபு திங்கள் என்பதாலே எங்களுடைய தமிழ்மொழி, தமிழ் இலக்கியங்கள் தமிழர் மரபோடு சம்பந்தப்பட்டதாக இந்த தை மாதத்தை மிகவும் பிணைத்து கொண்டுள்ளோம். ஏனென்றால் தைப்பொங்கல் வந்து தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுகின்றது. இந்த தை மாதம் என்பது வானத்திலே இந்த நீள்வட்ட பாதையான சஞ்சாரத்திலே இந்த சூரியன் மகரத்துக்கு பிரவேசிக்கின்ற நாள், மகர சங்கராந்தி என்று சொல்லுவோம். அதுதான் சமய முக்கியத்துவம். தைப்பொங்கலுடைய சமய முக்கியத்துவம் என்னென்று கேட்டால் சூரியன் மகரத்துக்கு பிரவேசிக்கின்ற நாள், அது உண்டு. இதை மகர சங்கராந்தி, ஒவ்வொரு மாசப்பிறப்பையும் நாங்கள் சங்கராந்தி என்றுதான் சொல்லுவோம். சூரியன் மகர ராசிக்குள் பிரவேசிக்கின்ற

வட்டப்பாதை இஸ் அன் ஓபிட். அந்த அந்த நீள்வட்டப்பாதையிலே அந்த ஓபிட்ல இவ்வளவு காலமும் இப்பொழுது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியதாக அந்த பயணம் இருக்கின்றது. இதை தட்சணாயனம் என்று சொல்லுவோம். தட்சணம் என்றால் தெற்கு, அயனம் என்றால் நடக்கின்ற பாதை, ராமாயணம் என்றால் ராமன் நடந்த பாதை. தட்சணாயனம், தட்சணம் தெற்கு நோக்கிய சூரியன் பயணம். தெற்கு நோக்கிய சூரிய பயணத்திலே நமது தாயகத்திலேயும் அதற்கு சரி எதிர்ப்புறமாக உள்ள இந்த வட அமெரிக்க தேசங்களிலேயும் பார்த்தீங்கள் என்றால் பகல் பொழுது குறைந்து கொண்டு போகும். இது வந்து ஆரம்பமானது ஆடிப்பிறப்புடன். இந்த ஆடிப்பிறப்பிலே ஆரம்பமாகும். எங்களுடைய ஆடிப்பிறப்பில இருந்து இந்த தை மாசம் வரைக்கும் பார்த்தீங்கள் என்றால் பகற்பொழுது சுருங்கி இருக்கும், இரப்பொழுது நீண்டு இருக்கும். அப்ப எங்களுடைய சூரிய அஸ்தமன நேரம் வந்து மிகவும் வெள்ளனவே சூரியன் அஸ்தமித்து விடும். 4 மணி, 4.5 மணி, 5 மணிக்கு அஸ்தமித்து விடும். சூரியன் உதிக்கின்ற நேரம் 7.5 மணி, 7.5 மணி அப்படி ஆகும். அப்ப பகற்பொழுது சுருங்கியும் ராப்பொழுதும் நீண்டிருக்கின்ற காலம் இந்த தட்சணாயன காலம். இந்த தை மாதத்திலே மகரத்திலே சூரியன் பிரவேசித்த காலத்திலிருந்து இது மாறத் தொடங்கும். நீங்களே கவனிக்கலாம், இங்கே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வானிலை அறிக்கையிலே அல்லது உங்களோட செல்போன்ல கூட அன்றன்று காலநிலைகளை பார்க்கின்ற போது சூரிய உதயம், சூரிய அஸ்தமன நேரம் பார்க்கலாம். முன்ன இது எங்களுடைய இணையதளத்திலே கூட பார்க்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இனி வர வர தை மாதத்துக்கு பிறகு சூரியன் உதயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில ஒன்று 2 நிமிடங்களாக நாளுக்கும் ஏழியாக விரைவாக வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரியாக சூரிய அஸ்தமனம் நிமிடத்துக்கு நிமிடம் பிந்தி பிந்தி போய்கொண்டிருக்கும். அதாவது பகல் காலம் கூட தொடங்கும், பிரகாசமான காலம். அந்த காலத்தை சொல்லுவார்கள் உத்தராயணம். உத்தரம் என்றால் வடக்கு. அந்த உத்தராயணம் அந்த வடக்கு நோக்கிய அந்த பயணம் வந்து ஆரம்பிக்கின்றது இந்த காலம். ஆகவே பிரகாசமான காலம் தொடங்குகின்றது தையுடனே. ஆகவே தைப்பொங்கல் அந்த தை மாசம் வந்து சிறப்பான மாதமாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக மூன்றாவதாக ஹார்வெஸ்டிங் சீசன், அதாவது அறுவடை காலம் ஆரம்பமாகின்ற காலம். இப்போதுதான் தாயகத்திலே போய் வந்துவிட்டு நெல் பயிரெல்லாம் விளைந்து கதிர்கள் வந்திருக்கின்ற காலம். இந்த கதிர்கள் எல்லாம் முட்டி அறுவடை காலம் ஆரம்பமாவது தை மாதத்திலே. அப்ப அறுவடை காலம் ஆரம்பமாகினாலே எங்களுடைய உழவர்கள், விவசாயிகள், நாங்கள் விவசாய நாட்டிலிருந்து வந்தவர்கள், விவசாயத்தை பொருளாதார கொண்டவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய பொருளாதாரம் வந்து அடிப்படையாக மண்ணோடு தொடர்புடைய பொருளாதாரம், விவசாயத்தோடு தொடர்புடையது. அப்ப இன்றைக்கு இருக்கிற அந்த எக்கனாமிக் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து எங்களுக்கு மழையை பொறுத்து தான் இருந்தது அக்காலத்தில். அதுதான் திருவள்ளுவர் 2வது அத்தியாயமாக வான் சிறப்பை சொன்னேன். அப்ப இந்த மழையை சார்ந்து இருக்கின்றது. அப்ப இந்த விளை பொருட்கள் வந்து விளைவை தருகின்ற காலம். ஆகவே பண வரவு வருகின்ற காலம், தானிய வரவு வருகின்ற காலம். அப்ப இனிமேல் விழாக்கள் தொடங்கிவிடும். பெரும்பாலான ஆலய விழாக்கள், திருவிழாக்கள் எல்லாம் நடப்பது அப்ப பார்த்துக்கொண்டால் மார்கழி மாதத்திலே, ஆடி மாதத்திலேயும் மார்கழி மாதத்திலேயும் நல்ல நாட்கள் கிடையாது. ஏனென்று கேட்டால் ஆடி மாதம் விதை விதைக்கின்ற காலம். அத்தோடு தொடர்புடையதாக இருந்தார்கள். தானிய இருப்பு குறைவாக உள்ள காலம், தானியத்துக்கு டிமாண்ட் கூடுதலாக உள்ள காலம், விளைத்தலுக்கும் விளைவித்தலுக்கும் நிலத்தை தயார்படுத்துகின்ற காலம். இந்த காலத்திலே விழா கொண்டாடி கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? அந்த காலத்திலே எங்களுக்கு திருமண நாட்கள், நல்ல காரியங்களுக்கு நாள் கிடையாது. மார்கழி மாதமும் அதே மாதிரி இருக்கிற ஸ்டோரேஜில் இருக்கிற தானிய இருப்பு மிகவும் அடிமட்டத்துக்கு வந்திருக்கின்ற காலம். ஏன்னா தையிலே இனி அறுவடை வந்தால் தான் தானியம் வரப்போகின்றது. ஆகவே இந்த காலத்திலேயும் கூட நல்ல நாட்கள் கிடையாது. அது இறைவனுக்கென்றே விதிக்கப்பட்டிருக்கின்ற மாதம், இறை வழிபாட்டுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கின்ற மாதம். அப்போ இந்த இதை கடந்து நாங்கள் தை மாதத்துக்கு போகின்றோம். அறுவடை திருநாள், உழவர் திருநாள் என்று தைப்பொங்கலை கொண்டாடுகின்றோம். அது மூன்றாவது. 4வது முக்கியத்துவம் இந்த பொங்கலுடைய முக்கியத்துவம். பல பேர் தமிழர் திருநாள் பொங்கல் என்று கொண்டாடுகின்றோம். எங்களுடைய தமிழருடைய தேங்க்ஸ் கிவிங் டே என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தமிழருடைய தேங்க்ஸ் கிவிங் ஆருக்கு நாங்கள் தேங்க்ஸ் கொடுக்கின்றோம், நன்றி சொல்லுகின்றோம் என்று பார்க்க வேண்டும். இப்ப தேங்க்ஸ் கிவிங் டேயில் யாருக்கு நன்றி கொடுக்கின்றோம் என்றால் உழவர்கள், மாடுகளுக்கு, உழைத்தவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி அது ஒரு பக்கம் இருக்க. எங்களுக்கு தெரியும் இந்த சூரியன் இல்லாவிட்டால் இந்த இருப்பு கிடையாது. சூரிய ஒளி இல்லாவிட்டால் தாவரங்களே இல்லை, மழை இல்லை, வாழ்க்கை இல்லை. அப்ப அந்த ஒளியாகிய சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற காலம், சூரியனை வழிபடுகின்ற காலம். தைப்பொங்கல் நாங்கள் பொங்கல் செய்வது சூரியனுக்கு, அது எல்லோருக்கும் தெரியும்.
ஆனால் இன்றைக்கு தமிழர் மரபு

0: அதை பற்றி பெரிதாக சொல்லுவதில்லை. அது முக்கியமான விடயம், சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிக் கொண்டு தேங்க்ஸ் கிவிங் தான். யாருக்கு நன்றி சொல்லுகின்றோம் என்றால் சூரியனுக்கு. ஏனென்றால் சூரியனுடைய ஒளி இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை, மழை இல்லை, பயிர் இல்லை, நாம் ஒருவருமே இல்லை. அவனுடைய நிழலாலதான் இதெல்லாம் நடக்குது. அவனுடைய நாள் சூரியனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பொங்கல் செய்து படைப்பது சூரியனுக்கு, அது எங்களுடைய மரபாக இருக்கிறது. ஆகவே இது சூரிய வழிபாடு. எம்முடைய மரபிலே சூரிய வழிபாடு ரெண்டு முறை வரும். ஒன்று தைப்பொங்கல், இரண்டாவது ஆவணி ஞாயிறு. ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதத்திலே சூரியன் தன்னுடைய சொந்த ராசியாகிய சிம்ம ராசியிலே பிரகாசிக்கு பிரவேசித்து சஞ்சரிக்கின்ற காலம் சூரியன். அப்ப அந்த சிம்ம ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலத்தில் இவர் முழு பலத்தோடு இருப்பார். அதே நேரம் வாரங்களிலே ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய வாரம். அப்ப அவருடைய பலம் கூடுதலாக இருக்கிறார். ஆகவே அந்த சூரியனுக்குரிய மாதமாகிய ஆவணியிலே, சூரியனுக்குரிய வாரமாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவானை நினைந்து வழிபட்டு விரதம் இருந்து பொங்கலிட்டு வழிபடுவது ஆவணி ஞாயிறு. அதே மாதிரியாக இந்த சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணம் ஆரம்பமாகதை குறித்து தை மாச பிறப்பு அவர் மகரத்திலே பிரவேசிக்கின்ற காலத்தில் அன்று சூரியனுக்கு வழிபாடு செய்து பொங்கல் படைத்து வழிபடுவது தமிழர் மரபு. ஆகவே அது சூரிய வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கின்றது இந்த தைப்பொங்கல். ஐந்தாவதாக ஒன்று இருக்கின்றது, முன்னரே சொல்லி இருந்தது தான், இருந்தாலும் மீண்டும் சொல்ல வேண்டியதற்காக சொல்லுகின்றேன். இந்த சூரியன் வந்து ஒரு ஜடமான எரிகோளம், அது ஒரு எரிகின்ற எரி நட்சத்திரம், அதிலிருந்து எரிஞ்சு கொண்டிருக்குது. அதில் தான் எங்களுக்கு சக்தி வருகிறது. நாம் செய்கின்ற வழிபாட்டை அறிந்து கொள்வதற்கு இந்த சூரியனுக்கு அறிவும் கிடையாது, உணர்வும் கிடையாது. அது வெறும் ஜடம், ஜஸ்ட் அன் இனர்ட் ஃபயர் பால், அவ்வளவுதான். அப்ப அதுக்கு என்னென்று நாங்கள் வழிபடுறது தெரியும், அதால என்ன பயன்? இது ஒரு முக்கியமான ஒரு அறிவுபூர்வமான கேள்வி. நாங்கள் வழிபடுவது இந்த ஜடமான சூரியனை அல்ல. நாங்கள் யாரை வழிபடுகின்றோம் என்றால், இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகின்றது இந்த சூரியனுக்கு ஒளி உண்டு, சூரியனுடைய ஒளியை பெற்றே சந்திரன் பிரகாசிக்கின்றது. ஆகவே சந்திரனர் ஒளியை இரவிலே பார்த்தாலும் கூட அது சந்திரனுடைய ஒளி அல்ல, அது சூரியனிலிருந்து பெற்று பிரகாசிக்கின்ற ஒளிதான் சந்திரனுடைய ஒளி. இது விஞ்ஞானம் படிக்கின்ற, இன்றைக்கு நாலாம் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்கே அது தெரியும். ஆனால் விஞ்ஞானம் சொல்லுகின்றது சூரியனுக்கு சுய ஒளி உண்டு என்று, அப்படித்தான் நாங்கள் எல்லாரும் படிக்கின்றோம். ஆனால் சைவன் சொல்லுகின்றது இந்த சூரியனுக்கும் கூட சந்திரனைப் போல சுய ஒளி கிடையாது, சூரியனும் கூட இன்னொரு இடத்திலிருந்து ஒளியை பெற்று பிரகாசிக்கின்றது. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய சூரிய குடும்பத்திலே நாங்கள் எட்டு கிரகங்கள், முன்னர் ஒன்பது என்று சொன்னார்கள், இப்ப புளூட்டோவை நீக்கிவிட்டால் எட்டுத்தான், எட்டு கிரகங்கள் உள்ளன என்று சொல்லுகிறார்கள். இந்த எட்டு கிரகங்கள் உள்ள இந்த எதிரே தான் பூமி இருக்குது, இதுக்குத்தான் இந்த சூரியன் ஒளி முதலாக இருக்கின்றான். இதே மாதிரியாக கிட்டத்தட்ட 200-400 மில்லியன் சூரிய குடும்பங்கள் எமது வான் அண்டத்தகுதி, இந்த மில்கிவே பால்வீதி ஆகாய கங்கை சொல்ல என்று சொல்லப்படுகின்ற எமது பால்வீதி தொகுதியிலேயே இருக்கின்றன இவ்வளவு அண்டத்தொகுதிகள். இது மாதிரியாக கோடிக்கணக்கான அண்டத்தொகுதிகள் இருக்கின்றன, இதுக்கு பவுண்டரி கிடையாது. இஸ் நோ பவுண்டரி. இதுக்கு அதான் மாணிக்கவாசகர் சொன்னார், அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடி என்று சொல்லல, 101 கோடியின் மேற்பட விரிந்தன என்று சொன்னார் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்ற விஞ்ஞானி. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விஞ்ஞானி, அவருக்கு நான் நினைக்கிறேன் 70வது பர்த்டே 9ஆம் தேதி ஜனவரி மாதம் பல பேர் வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள். அவர் இங்கிலாந்திலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே அவர் பேராசிரியராக இருந்தவர். அண்டவியலில் அவருடைய கண்டுபிடிப்புகளும் இதுகளும் மிகவும் முக்கியமானவை. அவருடைய வரலாறு இப்பொழுது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திரைப்படமாக வந்திருக்குது, தியரி ஆஃப் எவ்ரிதிங். நான் இந்த சுற்றுப்பயணம் செய்த போது இங்கிலாந்திலே அதை பார்த்து மகிழ்ந்தேன். அது இந்த தியரி ஆஃப் எவ்ரிதிங் வந்து எப்படி என்றால், ஐன்ஸ்டைன் வந்து ரெண்டு விதமான கொள்கைகளை, விஞ்ஞான கொள்கைகளை வைத்தார். அவருடைய ஒரு கொள்கை வந்து குவாண்டம் தியரி. குவாண்டம் தியரி அணுக்களுடையதும் அணுக்களுக்குள்ளே இருக்கின்ற துணிக்கைகளுடையதும் இயக்கத்தை பற்றியும் தோற்றத்தை பற்றியும் மர்மங்களை பற்றியும் ஆராய்வது அந்த குவாண்டம் தியரி. அவர் சொன்னதிலிருந்து தான் அணுக்குண்டு தயாரித்தார்கள், அது எங்களுக்கே தெரியும். குவாண்டம் தியரி அவருடைய இன்னொரு தியரி ரிலேட்டிவிட்டி தியரி. ரிலேட்டிவிட்டி தியரி அண்ட சராசரங்கள் இருக்கிற பெரிய கோளங்கள் அண்டத்தொகைகளுடைய இருப்பு, இயற்கை, இயக்கம், அதனுடைய தோற்றம், அதனுடைய மரபை பற்றி ஆராய்வது இந்த ரிலேட்டிவிட்டி தியரி. அப்ப ஐன்ஸ்டீன் வந்து அணுக்களை பற்றி, அணு துணிக்கைகளை பற்றி, அவற்றின் அசைவை பற்றி, ஆட்டத்தை பற்றி ஆராய்ந்தது குவாண்டம் தியரி. அண்ட சராசரங்களை பற்றி, அங்குள்ள கோள தொகுதிகளை பற்றி, அண்டங்களை பற்றி ஆராய்ந்தது ரிலேட்டிவிட்டி தியரி. அதிலேயே மேலும் பல கண்டுபிடிப்புகளை செய்தவர் தான் எங்களுடைய ஸ்டீவன் ஹாக்கின்ஸ். எங்களுடைய பிக் பேங் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருநாத வெடிப்பினூடாக இந்த உலகம் தோன்றியது என்று முதல் முதல் அதை கருத்துருவை வெளியாக்கி தந்தவர் இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ். இந்த பெருநாத வெடிப்பை மாணிக்க வாசக திருவாசகத்திலே சொல்லியிருக்கிறார். அதான் அண்டைப் பகுதியின் உண்டை புறப்பம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன என்று சொன்னார். அவர் சொன்னார் அதே மாதிரியாக சிவஞான இந்த தோற்றி விரிந்த, இந்த வெடித்து விரிந்த அண்டத்தொகுதியைத்தான் நமது சமயத்திலே பிரபஞ்சம் என்று சொல்லுகின்றோம். பிரபஞ்சம் என்றால் பஞ்ச என்றால் விரிந்தது, பிரபஞ்சம் என்றால் இப்படி அல்லது இவ்வாறு விரிந்தது, thus is expanded இந்த மீனிங்ல தான் அது வருகிறது. அப்படி அந்த சமயத்திலே சொன்னதை, திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொன்னதை இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் முதன் முதலாக அதை மேலும் ஆழப்படுத்தி, அதை நிறுவனப்படுத்தி பிக் பேங் தியரியாக சொல்லி, அதை அவர் பொதுமக்களுக்கும் விளங்கக்கூடிய வகையிலே இந்த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்ஸ் என்று சொல்லி வெளியிட்டார். அப்ப அவர் இதை வெளிப்படுத்தும் பிறகு இந்த அண்டப்பகுதியுடைய பெருநாத வெடிப்பு ஒருவருக்குமே தெரியாது. திருவாசகத்துக்கு உரை எழுதியவர்களுக்கு கூட தெரியாது, இன்றைக்கும் உரையர்களுக்கும் தெரியாது. ஏனென்றா இதுக்கு சயின்ஸும் தெரிஞ்சிருக்க வேணும், திருவாசகமும் தெரிஞ்சிருக்க வேணும். அதான் அங்க இருக்கிற அப்ப இந்த அந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் வந்து அது அண்டத்தொகுதிகளை பற்றி சொன்னவர், அணுக்களுடைய இயக்கத்தை பற்றி சொன்னவர். ஆனா அங்கே ஒன்று என்னன்னு கேட்டால், ஐன்ஸ்டீனே எதிர கூறினார், இந்த ரெண்டும் இருக்குது, ஆனா ரெண்டையும் இணைக்கிறது ஏதோ ஒன்று இருக்க வேணும், தெர் இஸ் எ மிஸ்ஸிங் லிங்க். அதை கண்டுபிடிச்சார், அதுதான் தியரி ஆஃப் ஆல், தியரி ஆஃப் எவ்ரிதிங். இதுதான் ஐன்ஸ்டீன் சொன்னது, தியரி ஆஃப் ஆல் அல்ல தியரி ஆஃப், அதைத்தான் இன்றைக்கு விஞ்ஞானம் தேடிக்கொண்டிருக்கு, தியரி ஆஃப் ஆல் அல்ல தியரி ஆஃப் எவ்ரிதிங் பற்றி. அந்த தியரி ஆஃப் ஆல், தியரி ஆஃப் எவ்ரி திங் என்னென்று கேட்டால், அண்ட சராசரங்களில் எங்கும் இருக்கிற இறைவனுடைய ஆட்டம் தான் நடராஜருடைய நர்த்தனம். அணுக்களுக்குள்ளே இருக்கிற ஆட்டமும் அதுதான். இந்த ரெண்டையும் நடத்துவது சிவனுடைய நடனம். இதை ஊன நடனம் என்று சொல்லி எங்களுடைய உண்மை விளக்கத்திலே சொல்லுவார்கள் சித்தாந்த சாஸ்திரத்தை. என்னென்றா, திஸ் இஸ் அ க்ரோஸ் டான்ஸ். இது அவருடைய நடனம் செய்கின்ற தளங்களில் ஒன்று. அணுக்கள் அணுத்துணிக்கைகளிலும் அண்டசராசரங்களிலும் தளமாக வைத்து த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த காட் டான்சிங், அதில் நடக்கிற டான்ஸ் தான் இது. இரண்டாவதாக ஒரு டான்ஸ் இருக்குது, அது வந்து இந்த உயிர்களுக்குள்ளேயே நடக்கின்ற நடனம், அது ஞான நடனம். எங்களை உயிரை ஒவ்வொன்றிலேயுமே இறைவன் இருக்கின்றான், அது இரண்டாவது ஞான நடனம். மூன்றாவதாக இறைவனுடைய இன்டெலிஜென்ஸ் இல்லையா, அங்கிலேயே இறைவனுக்கு ஒரு இயக்கம் இருக்கின்றது இல்லையா, அந்த இயக்கம் இறைவனுக்குள்ளேயே இருக்கின்ற அசைவு, அவனுக்குள்ளேயே நடக்கின்ற நடனம் ஒன்று இருக்கின்றது, அதுதான் மிகவும் முக்கியமான நடனம், அது மிகவும் சூட்சுமமான நடனம். இந்த மூன்று தளங்களை பற்றி சொல்லுகின்றது. இதுதான் சைவம் கண்ட தியரி ஆஃப் ஆல் அண்ட் தியரி ஆஃப் எவ்ரிதிங். விஞ்ஞானம் அதை அணுக முயல்கின்றது. இப்படி பார்க்க வந்த நாங்கள் என்னத்துக்கு சொன்னோம் என்றால், இப்படி அண்ட தராசரங்கம் எங்கும் கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கின்றன. இந்த சூரியனுக்கு மட்டுமல்ல, அண்ட சராசரங்கம் எங்கும் இருக்கின்ற சூரிய சந்திரர்களுக்கு மட்டுமல்ல, அக்னி மின்னல் எல்லாவற்றுக்குமே சுய ஒளி கிடையாது என்று சைவன் சொல்லுகின்றது. இவை எல்லாம் தங்களுக்குரிய ஒளியை, எப்படி சந்திரன் சூரியனிலிருந்து ஒளியை பெற்று பிரகாசிக்குதோ அதே மாதிரியாக இவையெல்லாம் தம்முடைய ஒளியை ஒளி முதலாகிய சிவசூரியனாகிய சிவனிடமிருந்து பெற்று பிரகாசிக்கின்றது. அவன்தான் ஒளி முதல், ஒளியை தருவதால் அவன்தான் வாழ் முதல், போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே என்று படிக்கின்றோம் இல்லையா, அந்த வாழ் முதல் அவன்தான் என்று சைவம் சொல்லுகின்றது. அவனுடைய ஒளியை பெற்றுத்தான் சூரியன் பிரகாசிக்கின்றது. அழகாக வேத மந்திரத்தில் சொல்லுவார்கள், நாதத்ர சூரியோபாதி, அந்த சூரியன் பிரகாசிப்பதில்லை, நா சந்திர தாரகம், சந்திரனும் தாரகளாகி நட்சத்திரங்களும் அவ்வாறு, குதோயம் அக்னிஹி, அக்னியும் அவ்வாறே. தமேப பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் பிபாதி. மின்னல் பிரகாசிப்பதில்லை, அக்னி பிரகாசிப்பதில்லை, இதையெல்லாம் உன்னிடமிருந்தன்றோ ஒளியை பெற்று பிரகாசிக்கின்றன. இது எங்களுடைய வேத மந்திரம். நாதத்ர சூரியோபாதி நாசந்திர தாரகம் குதூயம் அக்னிகி தமேப பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் பிபாதி. சர்வம் எங்கும் உன்னுடைய ஒளியை பெற்றுத்தான் பிரகாசிக்கின்றன. இது எங்களுடைய வேத மந்திரத்தில் இருக்கிறதுண்டு. அப்ப இது என்னும் விஞ்ஞானம் அதுக்கு வரையல. இதைத்தான் நாங்கள் சிவசூரியன் என்று சொல்லுகிறோம். சைவத்திலே வைணவர்கள் சூரிய நாராயணன் என்று சொல்லுவார். இதுதான் ஒளி முதல். நாங்கள் செய்கின்ற வழிபாடு இந்த முழு முதற் கடவுளாகிய சிவசூரியனுக்கே. இது ஜடசூரியனுக்கு அல்ல நாங்கள் செய்கின்ற வழிபாடு. புரிந்ததா? இது அதனுடைய ஐந்தாவது விளக்கம். ஆறாவது விளக்கம் என்று கேட்டால், இந்த சூரியனுக்குத்தான், இந்த சிவசூரியனுக்குத்தான் தினந்தோறும் காயத்ரி மந்திரம் சொல்லுகிறார்கள் பிராமணர்கள். அந்த ஒளி முதல் எங்களுடைய அறிவை தூண்டுகின்ற அந்த ஒளி முதலுக்குத்தான் இந்த வணக்கம். பாத மகாபகி பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் அழகாக தமிழை சொல்லுவார். அவர் செங்கதிர்த்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. அவருக்கு கூட அதுல ஒரு சின்ன ஒரு மயக்கம். அது அப்படி அல்ல, எங்கள் அறிவினை தூண்டி நடத்துகின்ற செங்கதிர்த்தேவனாகிய சூரியனை வணங்குகின்றோம். அப்படித்தான் வர வேண்டும். அது அவர் மாறி சொன்னார். எப்படி சொன்னார்? செங்கதிர்த்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படி சொன்னார். அப்ப அந்த காயத்ரி மந்திரத்தின் பொருள் சிவசூரியன் தான். அதான் அதை சொல்லுவார்கள் எங்களுடைய ஹரதத்த சிவாச்சாரியார் என்றிருந்தவர். 15ஆம் நூற்றாண்டிலே அவர் பாடிய சுலோக பஞ்சகம் என்று அந்த பஞ்சகத்திலே சிவன் முழுமுதற் கடவுள் என்பதற்கு முதல் காரணம் சொல்லுவார், உயர் காயத்ரிக்கு பொருளாதிரி. காயத்ரி மந்திரத்தின் பொருள் சிவன் தான். அப்ப அந்த சிவனுக்கு, அந்த சிவசூரியனுக்குத்தான் நாங்கள் இந்த சூரியனுக்கூடாக நாங்கள் வழிபடுகின்றோம். இதைத்தான் ஒரு புராண கதையினூடாகவும் சொன்னார்கள் என்று கேட்டால், ஒரு முறை சொல்லுவார்கள், பார்வதி விளையாட்டாக இறைவனுடைய ரெண்டு கண்களையும் பொத்தினார். பொத்திரோடு உலகெங்கும் இருண்டது. இறவந்தனுடைய நெற்றிக்கண்ணை திறந்து ஒளியை தந்தார். ஆனபடியினாலே அவர் கண்ணை பொத்த பொழுது சூரிய சந்திரர்கள் எல்லாம் இருந்தனதானே ராஜ்குமார். எல்லா சூரியனும் இருக்குது, எல்லா சந்திரனும் இருக்கு. இங்க கண்ணை முன்னோன்னா என்னன்றது, என்ன மாதிரி என்றால், இங்க பாருங்கள், இங்க இந்த பல்ப் எல்லாம் இருக்குது, எல்லா லைட்ஸும் போட்டிருக்குது. அங்க மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணா இந்த பல்புகளால வருமா? மெயின் சுவிட்ச் அங்க இருக்கு. அந்த மெயின் சுவிட்சை தான் அவங்க சொல்வார்கள். அதான் பார்வதி இந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்ட கண்ணை பொத்தினதால. நாயகன் கண்ணையப்பால் நாயகி கண் புதைப்ப. அவருடைய கண்ணை விளையாட்டாக வெனப்பாக பார்த்த கண்ணை மூட. எங்கும் பாயிருளாகி மூட. எங்கும் பாயிருள், பிச்சிங் டார்க்னஸ். பரிந்து தன் நெட்டி நெட்டி தூய நேத்திரத்தினாலே, நெட்டியில் இருக்கிற அந்த நேத்திரத்தினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பின் உலகுக்கு ஒளி கொடுத்த பண்பினாலே தீயமார் ஒளிகள் எல்லாம் உலகங்கள் அண்ட சராசரங்கள் தேசங்கள் எங்கும் இருக்கின்ற ஒளிகள் எல்லாம் சிவன் உரு தேசது என்னார். தேசு என்றால் ஒளி. தேசனே தேனார் அமுதே சிவபுரனே என்று இதுல வரும். தேசன் என்றால் தேஜசுடையவன், தேசு என்றால் ஒளி. சிவன் உரு தேசது, அவனுடைய உருவிலிருந்து வருகின்ற ஒளிதான் இந்த ஒளி என்று சொல்லி
1: ஒளிக்குத்தான் நாங்கள் இந்த
0: வழிபாட்டை வழிபடுகின்றோம். அதான் அங்க போய் சேர்ந்தோன்னு சொல்லுவார்கள். அங்க இருக்கின்ற இறைவனுக்கு வந்து, அங்க இறைவனுடைய இடத்திலே வந்து இருள் கிடையாது, பிரகாசமாயிருக்கும். இறைவனை சோதியே சுடரேஜு, எல்லா சமயங்களும் இறைவன் ஒளி ஒளி என்று தான் சொல்லணும். ஆனால் எப்படி ஒளி என்றால், இதுதான் அந்த ஒளியினுடைய விளக்கம். அவன் இந்த சூரியன்களுக்கு எல்லாம் ஒளி கொடுக்கின்ற இறைவன். சோதியே சுடரே சுடலி விளக்கே என்று சொல்லுகின்றோம். அந்த ஒளி மிக பெரிது.
1: ஆனால்
0: அது மட்டுமல்ல, காண்பெரிய பேரொளியே, பெரிய ஒளி. ஒரு சின்ன தீபம் இருந்தாலே தெரியும், பெரிய ஒளி. ஆனா காணுகிறதுக்கு கஷ்டம். காண்பரிய பேரொளியே என்று சொல்லி மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். அந்த ஒளிதான் இந்த இறைவன். கோடான கோடி சூரிய பிரகாசம் உள்ளவன். அந்த அளவு சூரிய பிரகாசம் இருந்தாலும் வெம்மை இல்லை. சரத்கால சந்திரனை போல குளிர்ந்த குளிர்மையான ஒளி.
1: வளரார் பெருமான் அருட்பெரன் ஜோதி தனிப்பெருங்கரணை
0: கரணை என்று சொல்லுவார். அப்ப இந்த ஜோதியை வந்து சொல்லுகின்ற பொழுது இப்படித்தான் சொல்லுவார்கள். அதான் நம்முடைய ரமண மகரிஷி சொன்னார், ராப்பகல் இல்லாவிட்ட வெளியிலே ரமித்திரு பூம்பா அருணாச்சலா என்று. அங்க ராப்பகல் இல்லை, யோகசுவாமி சொன்னார், பட்ட பகல் போலொளிர நாடங்கள் நாடே, பகலிரவு தோன்றாத நாடங்கள் நாடே சொன்னார். பைபிள்ல பரிசுத்த யோவானுடைய வெளிப்பாடுகள் கடைசி அத்தியாயத்தில் இருக்குது. அங்கே சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உதிப்பதும் இல்லை. ஜீவ ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு, தேவ ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஒளியாக இருக்கின்றார். பகல் இரவுகள் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை. ஆனால் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் மாத்திரமே இதில் பிரவேசிக்கின்றார்கள். இது யோவானுடைய வெளிப்பாடு. இந்த ஒளியினுடைய வெளிப்பாடு பார்த்தீங்கன்றால் எல்லா மதங்களையும் உள்ள ஒன்று மிக அருமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இதை உணர்ந்து இந்த தைப்பொங்கலை நாங்கள் கொண்டாடி மகிழ வேண்டும் என்று எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் முன்னேற்பாடாக முதலையாகவே சொல்லி நாங்கள் மேலும் நிகழ்ச்சியை தொடர்வோம்.
1: தைப்பொங்கல் என்கின்ற பிரமாண இந்த காலத்தை தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கை காலத்திலே மிக பிரதானமான ஒன்றாக வழிகொண்டு வந்து செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நன்றி செலுத்துகின்ற மரபிலே வந்த தமிழ் மக்கள் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பெருமானுக்கு நன்றி செலுத்தி இந்த தைப்பொங்கலை செய்து வருகின்றனர். தைப்பொங்கல் உழவர் விழாவாக இருந்த போதும் பின்னர் அது தமிழர் விழாவாக கொண்டாடப்படுவதை நாங்கள் பல்வேறு இடங்களிலும் பார்த்து வருகின்றோம். தைப்பொங்கல் விழாவை அண்மை காலங்களிலே வேற்று மதத்தைச் சேர்ந்த அன்பர்களும் தங்களுடைய ஆலயங்களிலே செய்வதை ஒரு கிரமமாக வைத்திருக்கிறார்கள். அது குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த அற்புதமான இந்த ஒரு காலகட்டத்திலே, இந்த உத்தராயண காலம் என்று சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்திலே நாங்கள் பிரவேசிக்க இருக்கின்றோம். அந்த 14ஆம் தேதி தைப்பொங்கலை எவ்வாறு நாங்கள் கொண்டாடுவது என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை கேட்டு அறிவோம். இங்கே வேலைக்கு செல்கிறவர்கள் அநேகமாக பார்த்தால் மாலை நேரங்களிலே வந்து அந்த தைப்பொங்கலை தங்களுடைய அடுப்பிலே ஒரு பொங்கலை செய்து உண்ணுகின்ற வழக்கம் இருக்கிறது. அப்படி செய்வது நல்லதா அல்லது ஒன்றும் செய்ய வழியில்லை என்றால் அப்படியாவது செய்யலாமா என்கிற ஒரு கேள்வி இருக்கு.
0: புலம்பெயர் நாடுகளிலே எப்படி தைப்பொங்கலை கொண்டாடுவது? சிறப்பாக கொண்டாட வேண்டும் எங்களுக்கு தெரியும். வெளி முற்றத்திலே வீடெல்லாம் கழுவி துப்புரவாக்கி இருப்பார்கள். அதுக்கு முன்னதாகவே பழையன காலையிலிருந்து புதிய பாத்திரங்கள் கொண்டாடி இருப்பார்கள். அப்ப வெளியிலே முற்றத்திலே நாங்கள் மெழுகி கோலமிட்டு புது அடுப்பு வைத்து புது பானை வைத்து அந்த பானையிலே பொங்கல் செய்வது வழமை. இதுதான் தாயக மரபு. ஆனால் இங்கே வந்து பார்த்தால் இன்றைக்கு இப்ப ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இருக்கிறவர்கள் அப்படி கொண்டாடலாம் என்று அவர்களுக்கு இப்பொழுது கோடை காலம் சமர். அவர்கள் தாராளமாக வெளியிலே இப்படி அழகாக கொண்டாடலாம். வெளிமுற்றத்திலே புது பானை வைத்து கோலமிட்டு அலங்கரித்து அதை கொண்டாடலாம். விறகு வைத்து அடுப்பு வைத்து மூட்ட முடியாதவர்கள் கேஸ் அடுப்பையாவது அல்லது மின் அடுப்பையாவது வைத்து கூட அதை கொண்டாடலாம். அதுல தப்பு எதுவும் இல்லை. ஆனா வெளியில கொண்டாடுறது மிகவும் சிறப்பாக, சூரிய ஒளி நேரம் வருவது, சூரியனுக்கு பிரகாசிப்பது. ஆனால் இப்போது எங்களுக்கு கனடா நாட்டிலே வந்து பார்த்தால் எங்களுக்கு கடும் குளிரான ஒன்று நேற்று சொன்னார்கள். செவ்வாய் கிரகத்தை விட கனடா இப்போது குளிராக இருக்கலாம். இந்த குளிரான காலத்திலே வெளியிலே வைத்து அடுப்பு மூட்டுவது என்பதை பற்றி நினைத்து பார்க்க முடியாது. ஒவ்வொருவரையும் அப்படி வருவது கிடையாது, வேலை கஷ்டம். அப்படி இருந்து சில பேர் அந்த வேதர் கொஞ்சம் குறைஞ்சிருந்தால் வெளியில முட்டத்தில் பொங்குற மரபு வைத்திருக்கிறார். எமது வீட்டில எல்லாம் பொதுவாக என்ன செய்வோம் என்று கேட்டால் அந்த பொங்கல் அந்த நாங்கள் மின் அடுப்பு இருக்கின்றதானே அதையே சுத்தமான துணியினாலே துடைத்து மஞ்சள் போட்டு அதிலேயே கோலம் போட்டு அதிலேயே பிள்ளையார் பிடித்து வைத்து அதிலேயே ஒரு தீபம் வைத்து ஒரு விளக்கு தீபத்தை வைத்துக் கொண்டு அந்த அடுப்பிலேயே நாங்கள் பொங்கல் பானை வைத்து இப்ப பொங்கல் பானை வந்து இங்க எல்லாம் மட்பானை ஒவ்வொரு முறையும் வேண்ட முடியாது. அப்ப இதுக்கென்று பொங்கலுக்கென்று தனியாக பானை இருக்கணும், அதுக்கு மட்டும் அதை வைத்து பொங்கல் பொங்கி வெளியிலே சூரியனுக்கு படைக்க முடியாது, சூரியன் நினைத்து உள்ளுக்கு பூஜை அறையிலேயே அதை படைத்து வழிபடலாம். காலையிலேயே செய்வது சிறப்பு. அப்படி இல்லாவிட்டால் வந்து பகலிலே வேறு நேரத்தில் செய்வது பரவாயில்லை. அதுல வந்து காலங்களில் கூட சொல்லுவார்கள், ஜபத்துக்கு பூஜைக்கு எல்லாம் பார்க்கணும், இது உத்தமமான காலம், இது மத்தியமமான காலம், இது அதமமான காலம் என்று காலத்தை எதுக்கு செய்யப்படாதன் இல்லை. சொல்லுவார்கள் அட்லீஸ்ட் சம்திங் பெட்டர் தேன் நத்திங் என்று சொல்லுவார்கள். அந்த மரபு இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும். அதை செய்து வழிபடுகிறது மிகவும் நல்ல முறை. ஊர்ல சொல்லுவார்கள் வீட்டிலே பொங்கல் செய்தால் தான் அந்த வீட்டுக்கு ஒரு மங்களம் வருமரத்தோடு வரும் என்று சொல்லுவார்கள். பொங்குதல் என்ற கருத்தை பார்த்தால் அது மங்களமான ஒன்று. பொங்கல் என்று கேட்டால் அந்த சில விடயங்கள் எங்களுக்கு நிறைவை தருகின்ற விஷயங்கள். நான் முன்னரே சொல்லியிருக்கின்றேன், வீட்டிலே நாங்கள் பூஜைக்கு பாவிக்கின்ற பொருட்கள் எல்லாம் நிறவை தருகின்றது. ஒன்று ஒளி, மணி ஒளி, அதற்காக நாங்கள் பூஜைக்கெல்லாம் அதை பாவிக்கின்றோம். அப்ப மணி ஒளி வந்து நிறைவை தருகின்றது. அந்த ஒளி, ஒளி என்பது விளக்கு, விளக்கு வந்து ஒளிச்சத்தை தருகின்றது, வெளிச்சம் அங்கு நிறவும். அடுத்ததாக மணி அடித்து நாங்கள் தாளம் போட்டு கீதம் பாடி வணங்குகின்றோம், அந்த ஒளியும் வீட்டை நிரப்புகின்றது. மூன்றாவதாக நறுமண புகை, சாம்பிராணி கொளுத்தி நறுமண புகை போடுகின்ற பொழுது வீடு முழுதும் நிரம்புகின்றது. இந்த மூன்றை தவிர வேறு ஒன்றாலையும் வீட்டை நிரப்ப முடியாது. அடுத்ததாக எங்களுக்கு பிள்ளைய, பிள்ளையார பார்த்தாலே நிரம்பி வலிஞ்சு போய் இருக்கிறார், வெளிச்சபியாக நல்ல பெரிய வயிறு, வக்ரதுண்டம் ஆகாய என்றுதான் சொல்லுவார்கள், பெரிய உடம்பவருக்கு. அதோட லம்போதரன் என்றவருக்கு பெயர்ண்டா தூங்குகின்ற வயிறு, பெண்டிவுலஸ் அப்டமன். அப்ப பிள்ளையாருடைய பார்த்தாலே ஒரு நிறைவாக இருக்கும். பிள்ளையார் வீட்டுல இருந்தா நிறைவு இருக்கும். வீட்டுல என்ன இருக்கோ இல்லையோ பிள்ளையார் இருந்தா நிறைவாக இருக்கும். அதே மாதிரியாக என்ன இருக்கோ இல்லையோ பொங்கல், இந்த பானை வந்து நிறைந்து பொங்கி வெளியிலே வழிகின்றது. அதான் நாங்கள் வீடு குடிபுகின்ற போல கூட பொங்குகின்றோம், பாலை, பால் பொங்கி நிறைய வேணும், நிறை குடம்பைக்கின்றோம், இந்த குடத்திலே நிறைவாக உதிர்ந்து வைக்கிறோம், நிறை குடம்பைக்கின்றோம். அப்போ இதுவும் ஒரு வீட்டுக்கு ஒரு நிறைவை, பூரணத்தை, மங்களத்தை தருகின்றது. ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு எல்லாம் இருப்பது மாதிரியான ஒரு மன நிறைவை கொடுப்பது தி பிக் சைக்காலஜிக்கல் பூஸ்ட் and also spiritual benefit.
2: Vyakya prakadaja param brahma tattvam yuvanam vashishtam devasa sridhgadaira vratam brahma nishtaihi acharyendam karakalita janmudram anandamurti.

0: தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் பகவத்பாதாள் அனுகிரகம் பண்ணினதான ஸ்தோத்திரம். அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால் நமக்கு வாழ்க்கையில இடையூறுகள் இல்லாமலும் மனசு நிறைவோடையும் சரீரம் ஆரோக்கியமாகவும் ஞான உறுதியும் ஏற்பட்டோம்னு சொல்லிக்கொண்டு அடுத்ததாக பகவத்பாதாள் பண்ணினான எல்லா ஸ்லோகங்களையும் பார்ப்போம்ங்கிற ஒரு சங்கல்பம். இதுவரைக்கும் உபனிஷத்துகளை பார்த்தோம். இங்க பகவத்பாதாள் பண்ணதான ஸ்லோகங்கள்ல சௌந்தர்ய லஹரி, சிவானந்த லஹரி இப்படிப்பட்டதான கிரந்தங்கள் பார்த்தோம். ஆனா இன்னும் சில முக்கியமான ஸ்லோகங்கள் இருக்கு. அவைகள் சுப்பிரமணிய புஜங்கம், கணேச புஜங்கம், தேவி மானச ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான சில ஸ்லோகங்கள் இருக்கு. அத பார்க்கக்கூடியதான வாய்ப்பு ஏற்படல. அதற்காக இப்ப என்ன பண்றோம், ஆச்சாரியால் பண்ணியிருந்தான எல்லா ஸ்லோகங்களும் அத மைனர் ஒர்க்ஸ்னு ஆச்சாரியாளுடைய ஸ்லோகங்கள்னு சொல்லி போட்டிருக்க புஸ்தகமே, அத வாங்கிட்டா வரிசையா எல்லாம் பார்க்கலாம். சிவ பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் இப்படி நிறைய ஸ்லோகங்கள், சாதாரணமா யாரும் பார்க்காதான ஸ்தோத்திரங்கள் அவைகள்லாம் இருக்க. அதனால முதல்ல கணபதியினுடைய ஒரு ஸ்லோகம், கணபதி பஞ்சரத்னம், அதற்கு பிறகு சுப்பிரமணிய பஞ்சரத்னம், ஏதன் மத்தியில மாத்ரு பஞ்சகம், இப்படி சில இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வரிசையா எல்லாத்தையும் பார்ப்போம். எல்லாத்துக்கும் முக்கியமாக மனுஷாளுக்கு வேண்டியது குரு பிரசாதம். அந்த குரு அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியதான குரு ஸ்தோத்திரமா இருக்கக்கூடியதான தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு முதல்ல பார்ப்போம். இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகம்னு இருக்க, அஷ்டகம்னு சொன்னா எட்டு ஸ்லோகங்கள்னு அர்த்தம். ஆனா இதுல பத்து ஸ்லோகங்கள், பதினோரு ஸ்லோகங்கள் இருக்கு. பதினோரு ஸ்லோகங்கள்ல முதல் ஸ்லோகம் மௌன வியாக்கியான்னு சொல்லிட்டு பார்த்தல, இது தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துக்கு சேர்ந்தது இல்ல. இது அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு தியான ஸ்லோகம். இப்படி லலிதா சஹஸ்ரநாமம்னு சொன்னா ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞின்னு சொன்னா முதல்ல சிந்தூர் ஆர்ட விக்கிரகம்னு ஒரு தியான ஸ்லோகம் இருக்கா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்க சொல்லும் பொழுது முதல்ல விஸ்வம் விஷ்ணுர் வஷக்காரகம்னு சொல்றதா இருந்தாலும் பூபாதவ் யசேனாரின்னு ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா, அதே போலயே இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துக்கு தியான ஸ்லோகம் மௌன வியாக்கியாங்கிற ஸ்லோகம். கடைசியில சர்வாத்மஸ்வம் இது ஸ்புடீகிருதமிதம் அப்படின்னு இருக்கிற ஸ்லோகம் இருக்கு பார்த்தல, அது பலஸ்ருதி. இந்த ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்தையும் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கு, ஒன்பது ஸ்லோகங்கள். ஒன்பது ஸ்லோகங்கள்ல நடுவுல ஒரு ஸ்லோகம் பின்னால யாரோ சேர்த்தாரு சொல்றா, இருந்தாலும் அதுவும் நன்னா இருக்கிறதுனால இதோட சேர்த்து படிச்சுட்டோம். அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறது கடைசி கிளாஸ்ல சொல்லுவேன். இப்பதான் இன்டர்போலேஷன் எது யார் ஜாஸ் பண்ணினா இந்த கவலை வேண்டாம் உங்களுக்கு. அது ஏன் அந்த ஸ்லோகம் தனியா சேர்த்திருக்காரு எப்படி தெரியும் உங்களுக்கு, எப்படி கண்டுபிடிச்சு, அதுக்கு ஒரு யுக்தி இருக்கு. இப்படி இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகமானது பதினோரு ஸ்லோகங்களாக அமைஞ்சிருக்கு. தட்சிணாமூர்த்தி அட்டகம்னு சொல்லுவோம், இருந்தாலும் பதினோரு ஸ்லோகங்கள் இருக்கு. இப்ப தட்சிணாமூர்த்தின்னு சொல்றமே இதுக்கு என்ன அர்த்தம், தெக்க பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால அவருக்கு தட்சிணாமூர்த்தி, தட்சிணம்னு தெக்கு, தெக்க பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அதனால தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ரொம்ப பேர் சொல்ற. நன்னாதான் இருக்க, ஆனா அவர் தெக்க பார்த்துட்டு உட்கார்ந்தா நீங்க எங்க பாக்குறேன் படம் பார்த்துருக்க, ஆனா உங்களுக்கு தெக்குத்தியார் பயம் இல்லைன்னு அர்த்தம். விவகாரம் என்ன, யம தர்மராஜாவுடைய பயம் இல்ல உங்களுக்கு. சிவநாமஸ்மரணம் இருந்ததுன்னா கிங்கரிஷேவேமயமஹா, அந்த பகவானுடைய நாம சொல்லும் பொழுது அவரை மனசால் நினைச்சணும், சந்திரசேகர மாத்திரையே மம கிங்கரிஷ்யதி வையமஹா, அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு இனிமேல யம பயமானது கிடையாது அப்படின்னு விசேஷமாக சொல்றதுக்காக தட்சிணாமூர்த்தின்னு சொல்றது. இன்னொரு அர்த்தம் என்ன, தாட்சிணியம் இருக்கக்கூடியதான மூர்த்தி. தாட்சிணியம்னா நமக்கு எப்பாவது நம்ம எப்படியாவது வழக்கு ஹெல்ப் பண்ணித்தான் ஆகணும் எனக்கூடியதான எண்ணத்துக்கு தாட்சிணியம். அதே போலயே நம்ம பாருங்க, யாராவது பத்திரிக்கை கொடுக்கறா கல்யாணத்துக்கு, நம்மளால போக முடியல, இல்லாத போனாலும் போய் தான் ஆகணும் சார், தாட்சிணியம்னா அப்படிங்கிறது. இந்த தாட்சிணியம்னா என்ன அர்த்தம், நம்ம போய்த்தான் ஆகணும். நம்மளால முடியாத போனாலும் கஷ்டத்தை சகித்து கொண்டிருந்தாலும் அவளுக்கு சகாயம் பண்ணணும், அவ சொன்னபடி நம்ம கேட்கணும் என கூடியதான எண்ணம் இருக்கு. இதுக்கு தாட்சிணியம் பேர், தட்சிணனா இருக்கனுடைய பாவத்துக்கு தாட்சிணியம் பேர். சகாயம் பண்ணணும் என கூடியதான எண்ணம் இருக்கு பார்த்தேல, அவளுடைய சொல்ல தட்டப்படாதுங்கிற ஒரு எண்ணம். நமக்கு கட்டமா இருந்தாலும் பரவாயில்லை, அப்படிப்பட்டதான தாட்சிணியத்தோட கூடின மூர்த்தி அவர். என்ன குருமூர்த்தியும் இல்ல, குருங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், குகாரோ சந்தகாரஸ்யா ருகார சந்நிரோதகா. என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது போனாலும் அவளுக்கு சொல்லி கொடுத்து அவளுக்கு நல்ல கழிக்கு கொண்டு வரணும், இதுதான் குருவுடைய நிலை. குருங்கிறபடி நீங்க ரெண்டு சாஸ்திரங்கள் வாசிச்சவங்க அப்பதான் என்னால சொல்ல முடியும், எனக்கு டைம் இல்லை, எனக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லக்கூடாது. குருங்கிற எப்படி ஒண்ணுமே தெரியாம வந்திருந்தாலும் அவனுக்கு தனக்கு சமானமாக ஆக்கணும், இதுதான் குருவுடைய சுரூபம். குரு என்ன பண்ணிட்டு இருக்கார், சிஷ்யனை விட கீழ்நிலைக்கு இறங்கி சிஷ்யனை தன்னை விட உயர்ந்ததான நிலைக்கு ஏத்துறவர், அதான் குருஸ்வரூபம். ஆகையால் குகாரோ ஹந்தகாரஸ்யா ருகாரஹா தன்னிரோதகா, அவளுடைய அறியாமையை போக்கடித்து அவளுக்கு உயர்ந்ததான ஒரு நிலையை சம்பாதித்து கொடுக்கிறவருக்கு குருன்னு பேர். அப்படிப்பட்டதான குருவாக இருக்கார் தட்சிணாமூர்த்தி. எப்படி குருவா இருந்தார், அவர் பாட்டுக்கு கைலாசத்துல இருந்தார், ஆத்மாராமனா இருந்திருந்தார். ஆத்மாராமனா இருக்கக்கூடியதான அவர சிஷ்யாள் யார, சனக சனந்தன சனத்குமார சனசுஜாதர்னு நாலு பேர். இவாளுக்கு ஆத்ம ஜானம்னா ரொம்ப இஷ்டம். நாம எல்லாம் பாருங்க, லட்டு இஷ்டம் இட்லி இஷ்டம்னு சொல்றோம், காலமுறை எது வேணும்னா இது வேணும் அப்படிங்கிறோம். அந்த இஷ்டம்ங்கிற ஒரு பதார்த்தத்துக்கு என்ன அர்த்தம், இச்சா விஷயம், நாம் அதை விரும்புவது. ஸோ எது விரும்புறோமோ அது இஷ்டம்னு சொல், எனக்கு இஷ்டம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே போல எல்லோரும் ஒவ்வொன்னு விரும்புற, இவா எதை விரும்பிட்டு இருக்கா, ஆத்ம ஜானத்தை விரும்ப. ஏன்னா நாம் அதையே விரும்பல தெரியுமோன்னு நமக்கு அது இல்லை, அது வந்துருச்சுன்னா அதையே விரும்புவோம், அது தெரிஞ்சதுன்னா அதை விரும்புவோம், அதை தெரியல நமக்கு. நமக்கு இந்த லௌகிகமான விஷயங்கள் தான் இருக்கு, இதுலயே சுகம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம்னா, நாம் லௌகிகமான விஷயங்கள் எது எது இருக்கோ, நல்ல வாசனை, நல்ல சொல்லு, நல்ல தின்பண்டங்கள், இவைகள்லயும் பார்த்து இவைகள்னாலதான் நமக்கு சுகம் வருகிறது எனக்குடையதான எண்ணத்துல இருந்து கொண்டு இதையே வேணும் என்று நம்ம கருதி கொண்டிருக்கோம். ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டதான ஒரு தத்துவம் இருக்கு, எது இருந்தால் இனிமேல கஷ்டமே இருக்காதோ, எப்பொழுதுமே ஒரு துன்பமே வராதோ, துன்பமே தோணாதோ, அப்படிப்பட்டதாரும் ஒரு சுகம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால நாம் அதை ஆசைப்படல. ஏன்னா இந்த ஆசைங்கிறது எப்ப வர தெரியுமோ, நான் அதுக்கு ஒரு கிரமம் இருக்கு சாஸ்திரத்துல சொல்லி, எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். அது சாஸ்திரத்தை சொன்னா புதுசா இருக்கா மோல மாதிரி காணப்படும், கேட்ட பிறகு எனக்கு தெரியுமே சார் மொழி. இப்ப ஆசை எப்ப வருது சார், யோஜனை பண்ணி பாருங்க, முதல்ல அந்த பொருளை அறிந்தால் தான் ஆசை வரும். ஸோ ஜானாதி இச்சதி யததே, பொருளை அறிகிறான், அப்பொருளில் ஆசைப்படுகிறான், பிறகு அப்பொருளை அடைய முயற்சி செய்கிறான். தெரியாத பொருளுக்கு உங்களுக்கு ஆசை வருமா, வரவேறாது. இந்த பொருள் வேணும் எனக்கூடியதான ஆசை வரணுமே, ஆனால் உங்களுக்கு அந்த பொருள் இருக்கு என்கிறது நீங்க அறியணும், அது கண்ணால பாக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் இல்ல. சொர்க்கலோகம் வேணும்னு நினைக்கிறோம், பார்த்திருக்கோம் சொர்க்கலோகத்தை, கேள்விதான் பட்டிருக்கேன், அங்க என்ன கல்பவருஷம் இருக்கா சார், அது கீழே போய் நம்ம கேட்டோம்னா எது கேட்டாலும் கொடுக்குமா, அது போல இருந்ததுன்னா ஒரு கொடியால் அதை ஒரு சின்ன கிளைய உடச்சு கண்டு நம்ம ஆசை பாக்கடல வச்சுக்கலாம், இப்படி எல்லாம் ஆசை வருது. ஆனா விவகாரம் என்ன, அது முன்னாலும் நீங்க தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு அறியப்பட்டிருக்க பிறகு அதுல ஆசைப்படுவேன், அதுல ஆசைப்பட்ட பிறகு ஆசை உங்க மனசுல வந்துருதுன்னு வச்சுங்களேன், இனிமேல உங்களால சும்மா இருக்க முடியாது. இந்த ஆசை அந்த என்ன பண்றத மனுஷனை தூண்டிண்டே இருக்க, இது வேணும்னு நினைச்சே, இது உனக்கு இஷ்டம், நீ அதை முயற்சி பண்ணு, அடை அடை அடை அப்படின்னு அதை அடையறதுக்காக மனுஷனை தூண்டிண்டே இருக்கு. காமையே பிரவர்த்தகா அப்படின்னு அது உங்களை தூண்டிண்டே இருக்கு, இப்படி லோகத்தில் நடக்கிறது. அதே போலயே இந்த சனக்காதிகளுக்கு ஆத்ம ஜானம் தெரிஞ்சிருக்கு, அந்த அறந்த அனுபவிச்ச அந்த ஆத்ம ஜானத்தை எப்பொழுதும் அந்த நிலையிலேயே இருக்கணும்னு பார்க்கிற. ஏன்னா நம்ம என்னதான் உயர்ந்ததான் நிலையில இருந்தாலும் மறுபடியும் இந்த சம்சாரத்துக்குள்ள மாட்டிக்கிறோம், என்னதான் வேதாந்தம் வாசித்தாலும் என்ன இருந்தாலும் ஆத்துக்கு போறதுமே அந்த சூழ்நிலைகளை பிடிச்சுக்கணும். அது புடிச்சுக்காம அந்த நிலையிலயே இருக்கணும், அப்படியே ஆனந்தமான நிலையிலயே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முயற்சி வேணும். அதற்காக என்ன பண்ணின, பரமேஸ்வரனை தியானம் பண்ணின. ஏன் சார் மகாவிஷ்ணுவை வேற யாராவது தியானம் பண்ணப்படாதா? பண்ணிருக்கலாம். அவன் என்ன நினைச்சா, ஞானம் இச்சேன் மகேஸ்வராது. ஒவ்வொருத்தர் பகவான் இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துல பார்க்கலாம், அது சுலபமாக அடையலாம், நிச்சயமாக அடையலாம் அப்படின்னு. இப்ப ரெவன்யூ ஸ்டாம்ப் வேணும்னு நீங்க நினைக்கிறேன், எங்க போறேன், போஸ்ட் ஆபீஸுக்கு போனேன்னா நிச்சயமா கிடைக்கும். பெட்டி கடையில போனா கிடைக்குமா கிடைக்காதான்னு? கிடைக்கலாம். நான் வேண்டாம்னா சொன்னேன் வில கூட, அதோட மட்டும் இல்ல, சில சமயத்துல கிடைக்கும் சில சமயத்துல இல்லையம்பா. ஆனா போஸ்ட் ஆபீஸ்ல போனா நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரியே பரமேஸ்வரனிடத்துல ஞானம் எப்பொழுதும் இருக்கு. ஆரோக்கியம் பாஸ்கரா அதிச்சே, சில சிலது சில பேருட்ட எப்பவுமே இருக்கு. உடம்புல ஆரோக்கியம் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சூரியனை வழிபடணும். ஆரோக்கியம் பாஸ்கரா அதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனா. நம்மத்துல எப்பொழுதுமே காசு இருக்கணும், தொட்ட இடத்துலாம் காசு இருக்கணும், நிறைய காசு இருக்கணும், சௌக்கியமா நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிடனா என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க ஏதோ ஒரு ஹோமம் பண்ணணும், அக்னிய ஹோமம், அக்னிய பூஜை பண்ணணும் அப்படின்னு. இதை பண்ணினால் உங்களுக்கு வீடு நிழக்கிய தங்கம் இருக்கும், வசதிகள் இருக்கும், எல்லாமும் இருக்கு. ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத். பிறகு ஞானம் மகேஸ்வர அதிச்சேத். ஞானமானது வேணும்னா பரமேஸ்வரனை வழிபடணும். மோட்சமிச்சேத் ஜனார்தனாத். மோட்சம் வேணும்னா பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும் இப்படின்னு சொல்றது. இவளுக்கோ ஞானம் வேணும். அந்த ஞானத்துக்காக என்ன பண்ணின, பரமேஸ்வரனை வழிபட்ட. பரமேஸ்வரன் பார்த்தாராம், எப்ப மிக உயர்ந்ததான மனுஷன், நல்ல எண்ணம் உள்ளவா, வைராக்கியம் உள்ளவா, இவாளே கேக்குறான்னு நம்ம என்ன பண்ணணும்? நாம் நம்மளுடைய ஒரு வசதியை குறைச்சுண்டாலும் பரவாயில்ல, இவாளுக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக கைலாசவாசியா இருந்தவர், பார்வதி பரமேஸ்வராளாக இருந்தவர் என்ன பண்ணினார், அம்பாள தனியா இருக்க சொல்லி தான் வடமுட்சத்துக்கு மூலத்துல உட்கார்ந்து ஆலமரத்தடியில உட்கார்ந்துட்டு என்ன பண்ண தியானம் பண்ண தொடங்கினார். அந்த பரமேஸ்வரனுடைய திக்கு திக்குல உட்கார்ந்து இருக்கக்கூடியதான தியான மூர்த்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூர்த்திக்கு தான் தட்சிணாமூர்த்தின்னு பேர். அந்த வடிவம் அப்படி இருக்கக்கூடியதான ஒரு வடிவத்துக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர். மூர்த்தின்னா உருவம்னு அர்த்தம். தட்சிணாமூர்த்தி தாட்சிணியம் உள்ளதான உருவம், இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அப்படி உட்கார்ந்து இருக்கார். அவர் இந்த உட்கார்ந்து இருக்கிற கோலம் இருக்கு பார்த்தல, அவரை என்ன பண்ணின, பேசி சொல்றதுங்கிறது ரொம்ப குறைச்சல். சில விஷயங்களை பேசலாம், சில விஷயங்களை பேச முடியாது. உபதேசம் பண்றதுன்னு சொன்னா சாதாரணமாக சில பதார்த்தங்களை உபதேசம் பண்ணலாம், வாயால சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப சில பதார்த்தங்கள் தான் முடியும், எல்லாத்துக்கும் முடியாது. நாம சொல்லக்கூடியது ஏதாவது எடுத்து சொல்லுங்களேன் அப்படிங்கிற, எடுத்து சொல்லலாம், எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல முடியாது. டாக்டர் கிட்ட போறார், தலைவலியா இருக்குன்னு, தலைவலின்னு தான் சொல்ல முடியும். எப்படிப்பட்டதான தலைவலி உங்களுக்கு தெரியும், மைக்ரைன் தலைவலியா இல்ல சாதாரண தலைவலியா? அதுவே ஆயுர்வேத டாக்டர் வந்து ஒவ்வொன்னா கேக்குற, பின்னால குத்துறா போல வந்ததா, உலக்கையால இடிக்கிறா போல வருதா, முதல்ல கொஞ்சமா வந்து வளர்ந்துட்டே போறதா, இல்ல வரும்பொழுதே மேல வந்துடுறதா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டேன்னா, ஐயா முதல்ல எனக்கு தலைவலி, உங்க கேள்வி இதை விட ஜாஸ்தியா தலைவலியை கொடுக்கறது அப்படியும் பெண். ஆனா இந்த தலைவலி எப்படிப்பட்டதுன்னு உங்களால எடுத்து சொல்ல முடியுமோ? முடியாது. தலைவலின்னு ஜென்ரலா சொல்லலாம். அதே போலயே ஒரு சின்ன பொண்ணு 4 வயசு, உனக்கு வெக்கம் இல்லையான்னு வச்சார், வெக்கம்னா என்னதுன்னு கேட்டுட்டா, எப்படி வெக்கம்னு சொல்வேள் அந்த குழந்தைக்கு. சோ இந்த விவகாரங்கள் இன்னொரு 10-15 வருஷம் ஆகட்டும், உனக்கே புரியும் அப்படின்னு சொன்னார். நல்லா இருக்க, இப்ப என்ன கேக்குறாவ? அப்ப நிறைய விஷயங்கள் நாம் எடுத்து சொல்ல முடியாது. சிலது சால வரைக்கும் அனுபவ வேத்தியமே காணி அப்படிங்கிறது தியாகராஜா சொல்லும் பொழுது, இத அனுபவிக்கலாமே தவிர எடுத்து சொல்ல முடியாது. ஆகையால் அவர் பார்த்தாரா, இவாளோ ஞானத்தை கேட்கிறார், அவளுக்கு ஞானம் கொடுக்கணுமே, ஆனால் நான் எப்படி இருக்கணும், அந்த நிலையில நான் இருக்கணும். அந்த நிலையில நீங்க இருந்தேன்னா பக்கத்துல இருக்கிறப்ப தானா புரியும், ஒரு மனுஷனுக்கு ஞானம் வேணும், படிப்பு வேணும், அறிவு வேணும். அப்படின்னா நாம் அறிந்தவாளா இருந்துட்டு அங்க இருந்தோமே, ஏன்னா சாதாரணமா பேசும்பொழுது அறிவு தானா வந்துடும். இத நம்ம நாட்டுல சொல்லி கொடுக்க கூடியதான ஒரு வழி. ஏதோ அப்படின்னு கிடையாது, எது வேணுமையானால் அதுக்கு பரிபூர்ணமா இவரிடத்துல இருக்கணும். அந்த பூர்ணமான ஒரு நிலை இருந்ததையானால் இந்த சந்நிதியிலேயே எல்லா ஞானமும் வரும் அப்படின்னு அவர் ஞானமூர்த்தியா உட்கார்ந்துட்டு இருக்க. அறிவானது நமக்கு எப்படி வருது? ரெண்டு விதமான அறிவு இருக்க. என்னது? ஒண்ணு அப்படியே நோற்று பண்ணிட வேண்டியது, புஸ்தகம் புஸ்தகம் நோற்று. இது சாதாரணமாக ஸ்திரீகள் போட்ட நோற்றுன்னு சொல்வா, தப்பது. ஏன்னா அவாதான் நோற்று பண்ணல, புருஷன் நோற்று பண்ணலையே, இவனுக்கு தெரியல. நாங்கெல்லாம் ருக்வேதம் 1000 பக்கம் நோற்று, விவகாரம் என்ன எங்க சொன்னாலும் எனக்குன்னு டக்குன்னு சொல்லிட வேண்டியது. அந்த சின்ன வயசுல வியாக்கரம் இது சம்ஸ்கிருதம் வாசிங்கன்னா ஒரு 300 பக்கம் அமரகோஷம் டிக்ஷனரி நோற்று. விவகாரம்னா சாதாரணமா இது அது இல்லை, அமர்கோஷங்கிறது டிக்ஷனரி, அமரானு தரா தேவா அப்படின்னு ஆரம்பிச்சு நோட்டுதான். இப்படி அப்ப அர்த்தமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. சப்தமஞ்சரி நோட்டு பண்ணிட்டு இருக்கோம், தாத்து மஞ்சரி நோட்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பையனுக்கும் தெரியாது, இவ பாட்டுக்கு சொல்லிண்டே இருக்கார், அவருக்கும் அர்த்தமாக நோட்டு பண்ணிவிட்டான். ஆனா இது உபயோகப்படுத்துறப்ப நமக்கு நல்லா தெரியாது, இதனுடைய உபயோகம் நல்லா தெரியுது. ஆகையால் நோட்டு பண்றதுன்னா அந்த ஞாபகம் வச்சுக்கிறது, எப்ப எது இருந்தாலும் இது இங்க இருக்கு புத்தகத்தை பார்க்காம நோட்டு பண்றது. நம்ம நாட்டுல பண்டித்தாள்னா அவ மூவிங் லைப்ரரி, புஸ்தகஸ்தயா வித்யா பரஹஸ்தனம் காரியகாலே சமாயாதே நசா வித்யா நதனம். புஸ்தகத்துல இருக்கிற படிப்பும் பேங்க்ல இருக்கிற பணமும் சமயத்துக்கு உபயோகப்படாதுன்ட்டு. இப்படி பண்றல, பேங்க்ல இருக்கிற பணமுன்னா அது அங்க இருக்கு, போன சமயத்துல லேட்டா எடுத்தோமா, ஏடிஎம்ல போனேன்ல கார்டு உள்ள போயிட்டு வரலைன்னா அது பிறகு காசு இங்க இருந்து வாங்க போறேன், எத்தனையோ கஷ்டங்கள். நம்ம கையில காசு இருந்தா தான் இருந்தா போல கணக்கு, வேற எங்க இருந்தாலும் அது வந்தா வரலாம் இல்லைன்னு இல்ல, இப்படி ஆயிடுவேன். அதே மாதிரி நம்ம நாட்டுல புஸ்தகம் படிப்புன்னு என்ன அர்த்தம்? நான் புஸ்தகத்தை பார்த்து சொல்றேன், அப்புறம் சொல்றேன், ஒண்ணும் கிடையாது. குருவை கேட்டதுமே டக்குன்னு சொல்லி பண்ணோம், எந்த சப்ஜெக்ட் ஆனாலும். என்ன சார் நினைச்சுட்டு இருக்கேன், அதான் தட்சிணாமூர்த்தி உபாசனம். இப்ப நம்ம படிக்கிறோமே தட்சிணாமூர்த்தி அஷ்டகம், அந்த நிலை வரணும். அதனால அவருடைய மந்திரம் என்ன? மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரயச்சா, மஹ்யம் எங்களுக்கு, மேதாம் மேதாம்னு ரிட்டென்டிவ் கெப்பாசிட்டி, புஸ்தகத்துல எத்தனை பக்கம் இருந்தாலும் எந்த மூலையில எந்த கோணத்துல இருக்குன்னு எடுத்து சொல்லணும், பார்த்து சொல்றது இல்ல, ஓ அதுவா டக்குன்னு எடுத்து சொல்லணும். அப்படிப்பட்டதான அறிவுக்கு மேதான்னு பேர். இதத்தான் இப்ப இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இருக்க, இந்த மாடர்ன் பாட்டையில் ஐக்யூ அப்படிங்கிற பத்தியில இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸ் அப்படின்னா, அந்த என்ன கோஷன்? அது 10 கேள்வி கேட்பான், 8 கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்றேன்னா உங்க கோஷன் 8, 10க்கு தான் போடுறேன், 8 கோஷன். சில பேர் 2 சொல்லுவா, 2. அப்ப விவகாரம் என்னன்னு, இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு, எதை சொன்னாலும் டக்குன்னு எடுத்து சொல்லக்கூடியதான திறமை. இதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு? மேதாசக்தி. ஸோ கம்ப்ரஸ்டு மெமரி, நம்ம சமயம் நமக்குள்ள இருக்க அந்த சமயத்துல எடுத்ததுன்னா டக்குன்னு எடுத்து கொடுக்கறது. இது போல சில பேர் என்ன பண்ணுவா, ஏதோ ஒரு ஸ்லோகம் சார் கழுத்துல இருக்க வரல, என்ன வெட்டிய பார்க்க முடியும், சில பேர் கழுத்துல இருக்க வரலையே வரலையே பா, அது இல்ல. அப்படி அந்த தட்சிணாமூர்த்தி உபாசனத்தில் நமக்கு கிடைக்க கொடுக்கிறது என்ன? மேதா. இது ஒண்ணு. அதே மாதிரியே இன்னொன்னு இருக்க, எதுன்னு ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு அந்த சமயத்துக்கு தகுந்தா போல சமாதானம் சொல்லிவிடுவோம். அது ரைட்டா தப்பா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. என்ன இப்படி, அது எப்படி அப்படின்னா, இந்த ஒரு பையன் இருந்தான், அவன் என்ன பண்ணினா, இந்த ஒருத்தர் சமுத்திரத்துக்கு அழிச்சுன்னு போறேன், அழிச்சுன்னு போனதுமே அவனுக்கு ஒரு டவுட் வந்துருது. சாதாரணமாக சின்ன பள்ளம் நோண்டினாலும் அங்கிருந்து நிறைய மண் இருக்கு, இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கு, இந்த மண்ணெல்லாம் எங்க போட்டா அப்படின்னு கேட்டார். இவர் சமுத்திரத்தை நோண்டிருக்கான்னு சொன்னேல, சகரபுத்திரால் நோண்டினான்னு சொல்றல, அது இருக்கட்டும், நோண்டினா நோண்டட்டும், நான் இல்லேன்னு சொல்லல, ஆனா இவ்வளவு மண்ணும் எடுத்தாரு எங்க போட்டான்னு. இவர் பார்த்தார் மாஸ்டர் அக்கறையில போட்டான்னா அக்கறை எங்க இருக்குன்னா அதான் தெரியல கேட்டார். சமாதானம் என்னன்னா சமாதானமா இது சமாதானம் இல்ல இது அந்த பையனுக்கு அந்த சமயத்துக்கு புரியலாமல ஒண்ணு சொல்லிவிட்டார். அப்பதான் இதுக்கு என்ன பேரு இப்படி சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல பேசி அவளுக்கு திருப்தி படுத்தக்கூடியதான ஒரு நிலை இருக்கு பத்தல இதுக்கு பிரஜ்ஞான்னு பேர். இப்ப என்ன சொன்னேன் முன்னால மேதான் ஒண்ணு பிரஜான் ஒண்ணு மேதாங்கிறது வந்து ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி அது எப்பொழுதுமே ஷியூரா இருக்கணும் பர்ஃபெக்டா இருக்கணும் என்ன புஸ்தகத்துல இருக்கிறது பிராமணிகமா இருக்கிறது. இந்த பிரஜான் இருக்கு பதிலா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த சமயத்துல ஒரு மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சுன்னு வந்துடுறது. இந்த ரெண்டும் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வேணும். இந்த ரெண்டையும் கொடுக்கக்கூடியவர் யாரு தட்சிணாமூர்த்தி. ஆகையால் தட்சிணாமூர்த்திக்கு விசேஷம் இது. இப்படி இந்த தட்சிணாமூர்த்தி ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கார். சரி ஏன் சரி எத்தனையோ மரம் இருக்கு வாழை மரம் இருக்கு தென்னை மரம் இருக்கு அதெல்லாம் விட்டுவிட்டு ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கால என்ன விசேஷம் ஏன் ஆலமரத்துக்கு வட வீட்டபீனோ வடவருஷத்துக்கு கீழேத்தான் ஆலமரத்துக்கு கீழேத்தான் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றேன் எதற்காக ஆலமரம்.
1: சிவாய சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. குணம் முடிஞ்சிடுத்து. அடுத்தது கர்மம் சலனாத்மகம். கர்ம கர்மத்துக்கு லட்சணம் சலனாத்மகம். ஊர்த்வ தேச சம்யோக ஹேது உத்தேபணம் அதோ தேச சம்யோக ஹேது அபக்ஷேபணம் சரீர சன்னிகிருஷ்ட சம்யோக ஹேது குஞ்சனம் ஷரீர விபிருஷ்ட சம்யோக ஹேது பிரசாரணம் அன்யத் சர்வம் கமனம் உட்சேபணம் அபக்ஷேபணம் ஆகுஞ்சனம் பிரசாரணம் கமனம் அப்படின்னு அஞ்சு வகையான கர்மத்தை சொன்னோம். அந்த அஞ்சு வகையான கர்மத்துக்கும் அர்த்தம் என்ன அப்படிங்கறத இங்கே விளக்கிட்டாச்சு. சயோக பின்னத்தே சதி சயோக அசமவாய காரணம் கர்ம. சயோகத்திலிருந்து வேறுபட்டதா இருந்து சயோகத்தோட அசமவாய காரணமா இருக்கிறது பேர் கர்மம். ஹஸ்த புஸ்தக சயோக வாரணாய சத்யந்தம். சயோக பின்னத்தே சதி அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா கையும் புஸ்தகமும் சேர்ந்து இருக்கு இதுவும் கர்மம் ஆயிடும். இப்போ சயோக அசமவாய காரணம்னு சொல்லி சொன்னா அதனால சயோக பின்னத்வே சதி இந்த சயோக பின்னத்வே சதி அப்படிங்கறத சேர்க்கறதுக்கு காரணம் புக்கும் கையும் சேர்ந்திருக்கிறதும் கூட ஒரு கர்மம் ஆயிடும். கடாதி வாரணாய விசேஷதரம். சரி சயோக பின்னத்வே சதி மாத்திரம் சயோக பின்னத்வே அப்படின்னு மாத்திரம் கொடுத்துட்டா போதுமே சயோக பின்னத்துவம் கர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா சயோக அசமாய காரணம் கொடுக்காம போனா கடம் பட்டம் முதலியதெல்லாம் சயோக பின்னம் பாணி சயோகம் பின்னம் தான். சயோகம் இல்ல பாணி பாணி தன்மையுடையது சயோகம் இல்ல அதனால அங்க லட்சணம் போயிடும். அதனால என்ன ஆறுது விசேஷதரம் கொடுக்கணும் சயோக அசமவாய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சணத்தை சேர்க்கணும். ஊர்த்வேதி அபக்ஷேப வாரணாய் ஊர்த்வேதி. ஊர்த்வ அப்படின்றத விட்டுட்டு தேச சயோக ஹேத்து அப்படின்னு சொல்லி சொன்னா போதும். சயோக ஹேத்து உட்சேபணம்னு சொல்லி சொன்னா தேச சயோக ஹேத்து உட்சேபணம்னு சொல்லி சொன்னா எல்லாமே அபக்ஷேபணம் இன்னொரு தேசத்தை சம்பந்தப்படுத்துறது தான். மேலேந்து கீழே சம்பந்தப்படுறது ஆகுஞ்சனம் நம்ம நோக்கி சம்பந்தப்படுறது பிரசாரணம் நம்ம விலக்கி சம்பந்தப்படுறது அப்படிங்கறதுனால எல்லாமே சயோக ஹேத்து அப்படிங்கறதுனால லட்சணம் மத்ததுல ஓடி போயிடுறது. அதனால என்ன பண்ணணும் ஊர்த்வ தேசம் அப்படின்னு சொல்லுன்னா அடுத்தடுத்த தேசத்தை மேல் தேசத்தை சேர்றதுக்கோசரம் அடையறதுக்கோசரம் உண்டாடுற சம்பந்தத்துக்கு உட்சேபம் அப்படின்ற அர்த்தம் வந்துடும். காலாதிவாரணாய அசாதாரண இத்தியபிதேயம் போத்தியம். இங்கே அசாதாரணம் அப்படின்னு சொல்லி ஊர்த்வதே சயோக ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்லாம அசாதாரண ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா காலமும் ஊர்த்வதேசத்தோட சயோகத்துல சாதாரண காரணமா இருக்கு அதனால அசாதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதோ தேசியத்தி ஏன்னா ஜென்யானாம் ஜனக்கோ காலக அப்படிங்கறதுனால எல்லாத்துக்கும் ஜனக்கமானது காலம் கால சம்பந்தம் காலிக சம்பந்தத்துல இருக்கு அதனால அசாதாரணம் சொல்லி சொல்லணும். உக்ஷேபன வாரணாய அதோ தேசி. அடுத்தது அதோ தேசம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன ஊர்த்வ தேசத்தை சம்பந்தப்படுத்துறத விளக்கறதுக்கோசரம் உத்ஷேபணத்தை விளக்கறதுக்கோசரம் காலாதி வாரணாய அசாதாரண இத்தியபிதேயம். இங்கேயும் காலாதி பொதுவாக எல்லா இடத்தையும் அசாதாரணம் கொடுத்துடணும். பிரசாரணாதி வாரணாய சரீர சன்னிகிருஷ்டேதி காலாதி வாரணாய அசாதாரண இத்தியம் உட்சேபாதி வாரணாய காலாதி வாரணாய அசாதாரண அதேதான் சன்னிகிருஷ்டத்தை ஏன் சரீர சன்னிகிருஷ்டன்னு சொல்லி சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி கொடுக்கலன்னா சரீர விப்ரகிருஷ்ட பிரசாரணத்துல போயிடும் லட்சணம். சரீர விப்ரகிருஷ்டன் ஏன் கொடுக்கணும் சரீர சன்னிகிருஷ்டமான ஆகுஞ்சனத்துக்கு போயிடும். அதனால அது ரெண்டுத்தையும் விளக்கறதுக்கோசரம் விப்ரகிருஷ்ட சரீர விப்ரகிருஷ்ட சரீர சன்னிகிருஷ்டங்கிறத சேர்க்க வேண்டியதா இருக்கு. மானிய சர்வம் கவனம் மற்ற எல்லாமே கவனம், பொதுவாகவே கவனம் தான் எல்லாமே அப்படின்னு இருந்தாலும் கூட நம்மளுடைய புத்தி வைஷத்தியார்த்தத்துக்காசரம் இங்க புத்தி விஷேதமாறதுக்காக புத்தி விகாசம் அடைகிறதுக்கோசரம் ஒரு கர்மத்தை அஞ்சா பிரிச்சு சொல்லியிருக்கு. இந்த அஞ்சுமே ஒண்ணுதான், லெப்ட்ல இருந்து ரைட்டு போனாலும் சரி, ரைட்ல இருந்து லெப்ட் போனாலும் சரி, கீழே இருந்து மேல போனாலும் சரி, மேல இருந்து கீழே வந்தாலும் சரி, சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு போனாலும் சரி, எந்த பக்கம் போனாலும் எல்லாமே கவனம் தான். ஏன் அதெல்லாம் சேர்க்கல அப்படின்ற கேள்வி வரும் பின்னாடி, எல்லாமே கவனம் தான்ப்பா. இருந்தாலும் உனக்கு சும்மா கொஞ்சம் புத்தி விஷாதம் ஆறதுக்கு உன்னோட புத்தி கொஞ்சம் வளர்ச்சி அடையட்டுமேங்கிறதுக்கோசரம் இதை விளக்கி சொன்னாமே தவிர இல்ல வேற ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பதில். நித்தியம் ஏக்கம் அநேகானுகதம் சாமானியம், சாமானியம் சாமானியம்னு சொல்லி சொல்றாங்க. சாமானியம்னா என்ன? நித்தியமா இருக்கிறது, ஏக்கமா இருக்கிறது, அநேகானுகதம் பாலத்திலையும் இருக்கிறது சம்பந்தப்பட்டதா இருக்கிறது சாமானியம். திரவிய குண கர்ம விருத்தி, திரவியம் குணம் கர்மம் மூணுத்திலையும் இருக்கு. தத்விதம் பரா அபரபேதா, பரசாமானியம் அபரசாமானியம் ரெண்டு வகம் பெற்றது. பரம் சத்தா, அப்புறம் திரவியத்வாதி, பரம் இருத்தல், அப்புறம் வந்து திரவியம் முதலியதெல்லாம், திரவியத்தன்மையை முதலியதெல்லாம். சையோகாதிவாரனே நித்தியம், ஏக்கம் அநேகானுகதம்னு சொல்லி சொல்லிட்டானா, சையோகம் கூட ஏக்கம் ஒரு இடத்துல இருக்கு, மற்ற ரெண்டு விஷயத்தோட சம்பந்தப்படுறது, மூணு விஷயத்தோட சம்பந்தப்படுறதுலாம் சையோகத்தோட தன்மை. அதனால நித்தியம் சையோகம் நித்தியம் இல்லையா, பிரிஞ்சிருது விபாகம் அடுத்தது வந்துருச்சு, அதனால அதுல போகக்கூடாது அப்படிங்கிறது என்ன பண்றீங்க, நித்தியம் அப்படின்னு சேர்க்கறீங்க. காலாதி பரிமாணவ் பரிமாண வாரணாய அநேகி, நீ காலம் முதலிய பரிமாணத்தை நீக்கிறதுக்கோசரம் அநேக்கம்னு சொல்லி, காலம் ஏக்கம், அதனால அங்க சம்பந்தம் போகாது. அநேகானுகதம் ஏன்னா அதுவும் நித்தியம் தான், காலமும் நித்தியம் தான், காலமும் நித்தியம் அநேகானுகத்தம் எல்லாத்தோடும் சம்பந்தப்பட்டது. ஆனா காலம் வந்து அனுகத்தம் தான், ஆனா அநேக அனுகத்தம் இல்ல, அதனால அங்க அநேக அனுகத்தம் சொல்லு. அநேகானுகத்தம் சாமானியன போத்தியம் தேன நா அத்தியந்த அபாவோ அதிவியா அபாவே அதிவியாதி. அநேகானுகத்தம்னு சொல்றது சாமானியமா சொல்ல, இங்க சமவாய சம்பந்தத்துல புரிஞ்சுக்கணும், இங்க இப்படி சமவாய சம்பந்தத்துல பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு அப்படிங்கறதுனால அநேகானுகத்தமானது சம்பந்தமானதுன்னு. அபாவத்துல அத்தியந்த அபாவம் எல்லா எப்பவுமே நிரந்தர இன்மைங்கிறது வந்து அதிவியாப்தியாக வாய்ப்பு இருக்கு. அநேகானுகத்தம் வந்து சமவாய சம்பந்தத்துல ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரிக்க முடியாத சம்பந்தத்தை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுவும் அத்தியந்த பாவம் நித்தியம் அநேக அத்தியந்த பாவம் அநேக அனுகத்தம் எல்லாத்தோடையும் சம்பந்தம் இருக்கே. டேபிள்ல பானையின்மை இருக்கா, இருக்கு. கிளாஸ்ல பானையின்மை இருக்கா, இருக்கு. எல்லாத்துலயும் பானையின்மை இருக்கு. அத்தியந்த அபாவம் அத்தியந்த பாவம் நிரந்தர மிசிறி பானையின்மைல, முயல் கொம்பு, முயல் கொம்பு இங்க இருக்கு அங்க இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. முயல் கொம்போட இன்மை, முயல் கொம்போட இன்மை எல்லா இடத்துலயும் இருக்கு. பேனான்னு எடுத்துட்டா பேனாவை தவிர மத்த எல்லா இடத்துலயும் அதோட இன்மை இருக்கே அப்படிங்கறதுனால, அத்தியந்த அபாவம் எல்லா இடத்தையும் இருக்கு அப்படிங்கறதுனால அது லட்சணம் போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும், பேனாயின்மை பேனாவை தவிர மத்த எல்லா அநேகத்துல இருக்கு, நித்தியமாவும் இருக்கு. நிச்சயமா பானையில பேனா வரவே வர முடியாது, அதனால அந்த லட்சணம் அங்க போயிடக்கூடாது சமவாய சம்பந்தத்தோட அப்படின்னு புரிஞ்சுட்டு அப்படின்னா அத்தியந்த அபாவமான இந்த கிட்டத்தாயிடுறது. நித்திய திரவிய விருத்தியோ வியாபத்தக்கோ வியாபத்தக்கா விசேஷா, விசேஷம்னு சொல்லி சொன்ன நித்திய திரவிய விருத்தி நித்திய திரவியத்துல இருக்கிறது, அத அந்த இருத்தல பிரிச்சு காமிக்கிறது, வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு பேரு விசேஷம் அப்படின்றது. கடத்வாதி வாரணா நித்திய திரவிய விருத்தையா இது வியாபர்த்தகா விசேஷான்னு சொல்லி சொன்னா, கடத்துவம் கூட வியாபர்த்தகம் தான், பாணித்தன்மை துரித்தன்மையிலிருந்து வேறுபடுத்தி காமிக்கிறது, அங்க லட்சணம் போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணி நித்திய திரவிய விருத்தின்னு சொல்லி சொல்றீங்க, இது நித்திய திரவிய விருத்தி இல்ல அது. அதனால ஆத்மனஸ்துவாரணாய ஆத்மனஸ்துவின்னா இத்தியபி போத்தியம், ஆத்மனமும் நித்திய திவ வெட்டியா இருக்கு, சம்பந்தம் நித்திய சம்பந்தமா இருக்கு, அந்த லட்சணம் போயிடக்கூடாதுன்னு சொன்னா ஆத்ம மனஸ்துவ பின்னம் அப்படின்ற பதத்தை லட்சணத்தை கொடுக்கணும். ஆத்ம மனஸ்துவ பின்னத்தே சதி நித்திய திருத்தியோ வியாபத்தக்காக விசேஷாக அப்படின்னு லட்சணம் புரிஞ்சுருக்கணும். நித்திய சம்பந்த சமவாய சமாயங்கிறது நித்திய சம்பந்தம், திருப்பி திருப்பி பார்த்துருக்கோம், சமவாயங்கிறது நித்திய சம்பந்தம். அதுக்கு எப்படிப்பட்டது, அயுத்த சித்த விருத்தி, அயுத்த சித்த விருத்தி, அயுத்த சித்த விருத்தினா பிரிக்க முடியாத சம்பந்தம் எதுல இருக்கோ அது அதுல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னத்தம், ஏயோர் துவையோர் மத்திய ஏக்கம் அவினசத்து தது அவஸ்தா அவஸ்தம் தது அவஸ்தம் அபர ஆசிரிதம் ஏவ அவதிஷ்டதே தௌ ஐத்த சித்தௌ. ஒன்னு வந்து அழியாம இன்னொன்னத்தை சார்ந்தாவே எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு ஐத்த சித்தம்னு அர்த்தம், பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கிறது. ஏதா அவயவ அழியணும், எதுல இருக்கு அப்படின்னா அவயத்திலயும் அவயவீத்திலயும், அவயவம் அவயவி அழிஞ்சதுனாதான் அவயவமானது அழியும், குணமானது குணியானது அழிஞ்சாதான் குணங்களானது அதுல இருந்து விடுபடும், அதே மாதிரி கிரியாவந்தம் அழிஞ்சாதான் கிரியாவானது விடுபடும், ஜாத்தியானது அழிஞ்சாதான் வியக்தியானது நீங்கும், இல்ல வியக்தியானது நீங்கினாதான் ஜாத்தியானது நீங்கும் அப்படிங்கறதுனால விசேஷம் நித்திய திரவிய சேத்தி. இது எங்கெங்க இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு, ஜாதி குணம் ஜாதி வியக்தி குணம் குணி இதுல எல்லாம் பிரிக்க முடியாத சம்பந்தம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஐத்த சித்தமான சமவாய சம்பந்தமானது இருக்கு. ஆகாஷாதிவாரனை சம்பந்தித்தி நித்திய சமவாய அப்படின்னு சொல்லி சொன்னா ஆகாஷமும் நித்தியம், அதெல்லாம் லட்சணம் போயிருக்காங்க. சமவாயம் சம்பந்தம்னு சொல்லிக்கலாம், ஆகாஷம் சம்பந்தம் இல்ல அதனால. சரி, சயோக வர்ணய சம்பந்தம்னு மாத்திரம் சொல்லிட்டோம்னா சயோகம் முதலியதும் சயோகம் மத்த சம்பந்தமும் சமவாயம் ஆயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, நித்தியம் அப்படின்னு சேர்த்துருவீங்க. அது நித்திய சம்பந்தம் இல்ல சயோகம் முதலியதெல்லாம். அதனால சொரூப சம்பந்த வாரணாய தத் பின்னிக்கவே போத்தியம், சொரூப பின்னப்பே சதி நித்திய சம்பந்த சமவாய சம்பந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க புரிஞ்சுக்கணும் லட்சணத்தை. இல்லாட்டி சொரூபத்துல போயிடும் லட்சணம், சொரூப சம்பந்தத்துல லட்சணம் போயிடும். அனாதி சாந்த பிராகபவ அபாவத்தை பாக்குறோம். அபாவம் சொல்லி நாலு வகைன்னு சொல்லி சொன்னோம், அங்க உத்தேசம் சொல்லியாச்சு, இங்க லட்சணம் சொல்றோம். லட்சணம் என்ன, அனாதி சாந்த பிராகபவ உற்பத்தே பூர்வ காரியசிய, காரியமான உற்பத்திக்கு முன்னாடி அனாதியா பலகாலமா இல்லாம இருக்கிறது முடிவுடையதா இருக்கானா, அதனுடைய இன்மை முடிவுடையது, அப்படிப்பட்டது பேர் பிராகபாவம். பிராகபாவம் லட்சதி அனாதி சாந்தி கடாதிவாரனாய பிரதமதனம் சாந்தக அப்படின்னு சொல்லி சொன்னா முடிவுடையது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும், முடிவுடையது பானை முதலியும் கூடதான் அங்க லட்சணம் போயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அனாதி பானை முதலியதுல அனாதி இல்ல. சரி, அனாதி மாத்திர சொன்னோம்னா என்ன ஆகும் அப்படின்னா பரமாணு முதலியதுல அனாதி, ஆனா அது முடிவுடைய முடிவு இல்லாதது, ஆனா பிராகபாவம் முடிவுடையது. அதனால தித்தியதனம் பிராகபாவம் சேர்க்க சாந்தக அப்படின்றது சேர்க்கறது அவசியமானது. நானும் பிராகபாவ கஸ்பின் காலே அஸ்தி இச்சதா ஆக, எங்க இருக்கும் பிராகபாவமானது, எங்க பார்க்க முடியும் இந்த பிராகபாவத்தை அப்படின்னு சொல்லி சொன்னா உற்பத்தியே பூர்வசிய காரியசிய, காரியமானது உற்பத்திக்கு முன்னாடி பிராகபாவமானது பார்க்க முடியும். காரியசிய உற்பத்தியே பிராக் ஸ்வப்ரதியோகி சமவாய காரணே வர்த்ததை இத்யர்த்தம். பிராகாரியமானது உற்பத்திக்கு முன்னாடி தன்னுடைய பிரதியோகி, தன்னுடைய பிரதியோகின்னு சொல்லி சொன்னா பானையோட பிரதியோகி, பானையோட இன்மை அதோட சம்பந்தப்பட்டதா பிரிக்க முடியாத காரணத்தோட இருக்கு, தன்னுடைய பிரதியோகியோட பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். இன்மைக்கு பாத்திரம் சாதி அனந்த பிரத்வம்ச உற்பத்தி அனந்தரம் காரியசிய, சாதி தூக்க முடியாது ஆனா அனந்தமா இருக்கிறது, அதோட இன்மை எப்படி எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னா ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் இருக்கும். ஒரு பானையை உடைச்சிட்டோம்னா பானையோட அபாவம் தூங்கி எடுத்து, ஆனா அந்த பானையுடைய அபாவம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா இனிமேல் அந்த பானை வரவே வராது, முடிஞ்சு போச்சு அந்த பானையோட கதை. அது எப்படி அப்படின்னா உற்பத்தி அனந்தரம் காரியசிய, காரியமானது உற்பத்தி அனந்தது ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் துவம்சமானது உண்டாக முடியும், காரியம் இருக்கணும் துவம்சம் ஆறதுக்கு. அதனால கடாதிவாரனை அனந்தி, இங்கேயும் அனந்தம்னு சொல்ல வேண்டியதுக்கு சாதி பானையும் தொடங்கு தோக்க முடியாது ஆனா அனந்தம் இல்ல, அதனால ஆதின்னு சொல்லி சொன்னோம், அனந்த பதத்தை சேர்த்துட்டோம் அங்க. ஆத்மாதிவாரனாய சாதிருதி, சாதின்னு ஆதி உடையதுன்னு சொல்லி சொல்லாம அனந்தமானது ஆத்மா கூட தான், அது லட்சணம் போயிடும். அதனால சாதி ஆதி உடையது இல்ல ஆத்மா, அதனால லட்சணம் அங்க போகாது. எங்க இருக்கும் அப்படின்னா உற்பத்தி அனந்தரம் காரியசிய உற்பத்தி அனந்தரம் ஸ்வப்ரதியோகி சமவாயி காரண விருத்தி ரீத்தியர்த்த, காரியமானது உற்பத்தி ஆனதுக்கு பின்னாடி தன்னுடைய பிரத்தியோகி, தன்னுடைய பிரத்தியோகின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய இன்மைக்கு பாத்திரமா இருக்கிறதுக்கு சமவாய சம்பந்தத்தோட இருக்கிறது, சமவாய காரணமா இருக்கிறது இது இந்த பிரத்வம்சபாவம். சஜத்வஸ்தி பிரத்யய விஷய, அது எப்படி தெரியும் அந்த பிரத்வம்சபாவம் சொல்லி சொன்னா பானை அழிஞ்சு போச்சுன்னு தெரியும், பானை உண்டாயிட்டுங்கிறதுனால பிராகபாவம் அழிஞ்சு போச்சுன்னு தெரியும், பானை அழிஞ்சிச்சுங்கிறதுனால பிரத்வம்சபாவமானது தெரியும். திரைகாலிக சம்சர்காவ சின்ன பிரதியோகிதாக்கோ அத்தியந்த பாவ யதா பூதரே கடோ நாஸ்தி, மூன்று

சார் திரைக்காலிக்கு அவர் சின்ன பிரத்யோகிதாக்கும் சொல்லி சொன்னா சம்சர்க்கத்தை சொல்லாம இருந்தோம்னா பேதமும் கூட திரைக்காலிக்கு மூன்று காலத்தையும் இருக்கிறது அங்க லட்சணம் போயிடும். அதனால அதுல இருந்து போகாம இருக்கட்டும் திரைக்காலிக்கம் சொல்லி சொன்னேன். சம்சர்க்கம்னு சொல்ல வேண்டியது தாதாத்மிய சம்பந்த அவர் சின்ன பிரத்யோகிதாக்கும் அத்தியந்த பாவக தாதாத்மிய சம்பந்தத்தை கூடியதான தாதாத்மிய சம்பந்தம்னா சொரூப சம்பந்தம் அது கூடியதா இருக்கிற பிரத்தியோகித்தாக்க இன்னைக்கு பாத்திரமானது அத்தியந்த அபாவம் அன்யோன்ய அபாவம் ஒன்னு இன்னத்தோட இருக்கிறது அப்படின்ட்டு பிராக அபாவ பிரத்வம்ச அன்யோன்ய அபாவம் லட்சியத்தை தாதாத்மியதி பிராகம்ச பிரபா பிரத்வம்ச அபாவ வாரணாய தாதாத்மியதி தாதாத்மியம் சொன்னதுக்கு அவச்சம் பிரத்தியோகித்தாக்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அவச்சின பிரத்தியோகித்தாக்க பிராகபாவ பிரத்வம்சம் ரெண்டுமே இருக்கு அதனால அங்க லட்சணம் போயிடும். அதுல போகாம இருக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க தாதாத்மிய சம்பந்தின அப்படின்னு சொல்லி சொல்றீங்க தாதாத்மிய சம்பந்தம் அது ரெண்டுத்திலயும் இல்ல அதனால அத்தியந்த பாவ வாரணாய தாதாத்மியன சம்பந்தோ விசேஷனிய தாதாத்மியத்துவன அப்படின்றது அந்த சம்பந்தத்தை விசேஷணம் பண்றது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அத்தியந்த அபாவத்தில் லட்சணம் போயிடும் அதுக்கோசம் தாதாத்மிய சம்பந்தம் வச்சுன்னா அப்படிங்கறத அங்க விசேஷமா கொடுக்கறது. சர்வேஷா பதார்த்தானாம் யதா யதம் தேஷு அந்தர்பாவாத் சத்தைய பதார்த்தா இது சித்தம். எப்படி யதா யதாம் அப்படின்னு சொல்லியிருக்கு யதா யதம் அது என்ன அப்படின்னா சர்வேஷாம் பதார்த்தானம் சொல்லப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாத்தையும் என்னென்ன மாதிரி சொன்னோமோ என்னென்ன மாதிரி பிரிவு இருக்கோ அந்த பிரிவுல எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பக்குவத்துக்கு பேர் தான் இங்க சத்தைய பதார்த்தா. இப்படி பிரிக்க முடியும் இந்த ஏழு வகையாதான் பிரிக்க முடியும் மேல பிரிக்க முடியாத ஏழு தான் பதார்த்தம் நிரூபணம் ஆயிடுறது. இந்த ஏழுல பிரிக்க முடிஞ்சதுனால புத்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாப்போங்க. இங்க ஒரு பதக்கத்தையும் இல்ல நிகிரகஸ்தானம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அங்க நிகிரகஸ்தானம் தான் என்னது பிரதிஜா ஹானி பிரதிஜா ஹானி நிகிரஸ்தானம் இந்த நிகிரஸ்தானம் இல்லாம எந்த நிகிரஸ்தானமும் விழாம இருக்கிறது தான் தர்க்கத்தோட விசேஷம். பிரதிஜா ஹானிகின் ஒரு நிகிரஸ்தானம் பிரதிஜா ஹானின்னு எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்ம ஒரு சில நிகிரஹஸ்தானம் மாத்திரம் பார்ப்போம். பிரதிஜா ஹானிகின்னு சொல்லி சொன்னா பிரதிஜா நாம என்ன சூளுரை உரைச்சோமோ அந்த சூளுரைய விட்டுட்டு நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய சூளுரைய நாமளே கண்டனம் பண்ணிட்டு இருப்போமா இல்ல நம்மளே அதை மறந்துட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம் அதுக்கு பேரு நம்மளே அழிச்சிட்டோம்னா கண்டனம் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூளுரை அதுக்கு பேர் பிரதிஜா ஹானி. பிரதிஜாந்திரம் நான் ஒரு சூளுரை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒரு சூளுரை பண்றேன் இவன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னேன் இப்ப இப்படி சொல்றேன் அப்ப அது உண்மை இப்ப இது உண்மைன்னு நம்ம வந்து இந்த ஓஷ ஸ்டைல பேச முடியாது. ஒரு பேஜ் ஆரம்பிச்சிட்டோம்னா அதுலயும் நிலைப்படணும். பிரதிஜா விரோத நான் பண்ண பிரதிஜாக்கு விரோதம் பேசுறது நான் பிரதிஜா பண்ணதை கண்டனம் பண்ணின்றது பிரதிஜா விரோத பிரதிஜா ஹானிக்கும் பிரதிஜா விரோதத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிச்சுன்னா பிரதிஜா ஹானியானது நம்ம தர்க்கம் பண்ணும் போதே உண்டாருது பிரதிஜா விரோதம் சொல்றது நான் இன்னொரு பிரதிஜாவை பண்ணி விரோதமா ஏத்துன்றது. பிரதிஜா சந்யாச பிரதிஜாவை மொத்தமா விட்டுட்டு நான் வேற ஏதோ பேசிட்டு இருக்குது ஹேத்வந்திரம் வேற ஒரு ஹேத்துவ கொடுக்கறது அதுக்கு ஒரே விஷயத்துக்கு அர்த்தாந்திரம் ஒரு விஷயத்துக்கு வேற ஒண்ணு வேற ஒரு பொருள்படுபடியா இருக்கிறது நிரர்த்தகம்னு சொல்லிச்சுன்னா பிரயோஜனமே இல்லாம பேச்சு பேசுறது அவிஞ்ஞாசம் அபார்த்தகம் அப்பிராப்த காலம் நியூனம் அதிகம் புனர்த்தம் நியூனம் அதிகம் சொல்லி சொன்னா நம்ம என்னத்த சொல்லணுமோ அதை சொல்லாம அதோட கம்மியா சொல்றது இல்ல அதோட அதிகமா பேசுறது தேவையில்லாத பலவலான்னு பேசுறது இல்லாட்டி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றது இல்லாட்டி நம்ம பேசுறதுக்கு சம்பந்தப்படாம கண்டுமீசா பேசிட்டே இருக்கிறது ஆனா ஒரு ஒருத்தரும் பேசும்போது ஒன்னொன்னு புதுசு புதுசா பேசிட்டு இருக்கிறது இல்லாட்டி நம்ம என்னத்த பேசுறோமோ அந்த பேசுறத குறிச்ச ஞானமே இல்லாதது அஜ்ஞானம் அப்பிரதிபா நம்ம பேசினது தெளிவில்லாம இருக்கு. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னன்னு புரியணும் அடுத்த ஆளுக்கு அது புரியாம போச்சுன்னா அதுவும் ஒரு நிகிரஸ்தானம் விக்ஷேபம் பேசுறதுல நிறைய பிரச்சனை இருக்கிறதா இருந்தது அப்படின்னா மத அனுக்யா பரியோணம் யோகம் அபசித்தாந்தம் அபசித்தாந்தம் சொல்லி சொன்னா நான் என்ன சித்தாந்தத்தை எடுத்துட்டு இருக்கேன் அந்த சித்தாந்தத்தை நானே கண்டனம் பண்ணிட்டு சித்தாந்தத்தை விரோதமா பேசுறது அபசித்தாந்தம் ஹேத்வாபாசம் ஹேத்வாபாசம் தான் நம்ம பார்த்துட்டோம் ஹேத்துவ மாதிரி பிரயோகம் பண்றோம் ஆனா ஹேத்து இல்ல அதுக்கு பேரு சரி காணாத நியாய மதையோர் பால வியுற்பத்தி சித்தையே அன்னம் பட்டேன விதுஷா ரச்சித தர்க்க சங்கிராக முடிக்கிறாரு. காணாத நியாய மதம் ரெண்டு ரெண்டு சித்தாந்தத்துக்கும் பாலர்கள் வந்து பிரவேசம் அடையறதுக்கோசரம் பாலர்களோட புத்தியானது அதுல ஞானம் உண்டாகிறதுக்கோசரம் அவங்களுக்கு ஞானம் உண்டாகிறது அன்னம் பட்டன்ற விதுஷ் வித்வான்னால எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தர்க்க சங்கிரகமானது அப்படிங்கறத சொல்லி முடிக்கிறாரு. வி ஸ்ரீ மகா மகோபாத்யாய அன்னம் பட்ட விரச்சித தர்க்க சங்கிரக சமாப்த பதகிருத்தியம் பதார்த்த ஜானத்திய பரம பிரயோஜனம் மோக்ஷ இதி ஆமணந்தி. இந்த பதார்த்தத்தை பத்தி பேசுனீங்க சத்தையோ பதார்த்தான்னு சொல்லி வேற நிரூபணம் பண்றீங்க திருப்பியம் என்னட்டுக்கு இது அப்படின்னா இந்த பதார்த்தத்தை பிரிவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது கிளாசிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா அதான் மோட்சம் அப்படின்ட்டு இவங்க ஒத்துக்கிறாங்க ஆமணந்தினா இவங்க ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சச்ச ஆத்தியந்திக விம்ச ஆத்தியந்தி ஏகவிம்சதி துக்கத்தம் சார் அது எப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மோட்சம் எப்படிப்பட்டதுன்னா நிரந்தரமாக திருப்பியும் வராததாக நிரந்தரமான ஏக விம்சதி 21 வகையான துக்க துவம்சம் தான். 21 வகையான துக்கம் துவம்சமா இப்ப இது வரைக்கும் பேசவே இல்லையா பத்தி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆத்தியந்திகம்னு சொல்லி சொன்னாங்க ஆத்தியந்திகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆத்தியந்திகத்துவம் ச

സമാനാധികരണ ദുഃഖ പ്രാഗഭാവ അസമാന കാലി കാലിനത്വം ആത്യന്തികം சொல்லி சொன்னா നിരന്തരമാക അതായത് തന്നുടേ സമാന കാലത്തിലെ ദുഃഖമാണത് ഇല്ലാമ ഇരിക്കുന്നത് ദുഃഖമാണത് മുഴുമയാ നിരാകരിക്കുന്നത് തിരിക്കും ദുഃഖമാണത് തന്നുടേ കാലത്തിലെ തന്നുടേ നികൾ കാലത്തിലെ വരാമ ഇരിക്കുന്നതിന് പേര് ആത്യന്തികം ദുഃഖ ധ്വംസസ്യ ഇദാനിമപി സത്വേന അസ്മദാദീനാമപി മുക്തത്വ ആപത്തി വാരണായ കാലീനത്വം കാലീനത്വം എന്ന് சொன்னது அப்படினு சொல்லி சொன்னா இப்போவும் துக்க தம்சமானது இருக்கு ஒரு ஒரு துக்கமாத்தா ஒரு துக்கத்தை நம்ம அழிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒரு சமயத்திலயும் அதுல லட்சணம் போயிடக்கூடாது அப்ப நம்மளும் முக்தான் ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த அந்த தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் சமான காலீனத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றது நித்தியாத்மக துக்க தம்சசிய அன்னதிய துக்க பிராகபாவ சமான காலீனத்துவாது வாமதேவாதீனாம் முக்தாத்மானாம் அபி த முக்தத்துவ பிரசங்காது அமுக்தத்துவ பிரசங்காது சமானாதிகரணி தி பிராகபாவ விசேஷனம் சமானாதிகரண அப்படின்னு சொல்லி பிராகபாவத்தை சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா ஞானிகளான வாமதேவர்கள் முதலியவர்களும் கூட இந்த வகையை சம்பந்தப்பட்டவர்களா ஆயிடுவாங்க அந்த சமானாதிகரண தன்னுடைய நிலையில அதே சமான நிலையில துக்கமானது இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லாம விட்டோம்னா வாமதேவர் முதலியவர்களுக்கும் அவங்களுக்கு மோட்சம் உண்டாயிடுது ஆனா சமானாதிகரணத்தை துக்கமானது இல்ல அதை சொல்லாம விட்டான துக்க துவம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு துக்க பிராகபாவ அப்படி மாத்திரம் சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க துக்க பிராகபாவ அசமான காலினத்துவம்னு மாத்திரம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கும் வந்து அசமான காலினத்துவம் மாத்திரம் சொல்லியிருக்கிறதுனால அவங்களுக்கும் துக்கமானது இருக்கு அதனால சம்சாரமானது இன்னும் நஷ்டமாகல அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும் அதனால அதை நிராகரிக்கிறதுக்கோசம் சொல்லியிருக்கேன் சரி துக்கம் துக்கம்னு சொல்றீங்களா அந்த துக்கம் என்ன அப்படின்னு கேட்டா ஏச்சா ஏகவிம்சதி துக்கம் வந்து 21 வகைப்பட்டது என்னது ஷரீரம் ஷடிந்திரியாணி ஷட் விஷயா ஷட் புத்தய சுகம் துக்கம் சேதி ஷரீரம் 6 இந்திரியம் அந்த 6 இந்திரியத்தோட விஷயம் அந்த 6 இந்திரியத்தோட ஞானம் அந்த விஷயத்தோட ஞானம் 6 இந்திரியம் அந்த இந்திரியத்தோட விஷயம் அந்த விஷயத்தோட ஞானம் இது 6, 3, 18 19 ஷரீரம் அடுத்தது 20 சுகம் 21 துக்கம் இதுதான் 21 வகையான துக்கம் துக்கமும் கூட துக்கமா இருக்கீங்க துக்க அனுசஞ்சி அனுசங்கித்வாது ஷரீராதோ குண கௌணம் துக்கத்துவம் துக்கமானது துக்கமான காரணத்தினால துக்கத்தினால உண்டானது அப்படிங்கறதுனால துக்கத்தோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கறதுனால சரீரமும் துக்கம்னு சொல்லிடுறோம் நம்ம ததாச்ச ஆத்மாவாரே திரஷ்டவ்யோ ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா இதி ஸ்ருதேஹே ஆத்மஜான சாதன நிதித்யாசன நிதித்யாசனம் நிதித்யாசன மனன சாதனத்துவம் பதார்த்த ஜானே சஞ்சா கடதி கடிதி இதனாலதான் என்ன ஆகுது ஆத்மாவைத்தான் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆத்மாவைதான் கேட்டுட்டு இருக்கணும் ஆத்மாவைதான் சிந்திக்கணும் ஆத்மாவைதான் நிரந்தரமா அபியாசம் பண்ணணும்னு சொல்லி சொன்னதுனால வேதத்துல சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல ஆத்ம விஷயத்தை விசாரம் பண்றது அப்படிங்கிறது சரீரத்தை விட்டுவிட்டு ஆத்ம விஷயத்தை விசாரம் பண்றது அப்படிங்கிறது நியாயமாறுது இல்லாட்டி சரீரம் தான் ஆத்மான்னு ஆயிடும் அதனால சரீரமும் துக்கம் அப்படிங்கறதுனால அதை நிராகரிச்சுட்டு ஆத்மா குறிச்சு சிந்திக்கிறதுக்கான நிலையானது உண்டாகும் ஏச்ச தத்துவ ஜானிஸ்தி ஷரீர புத்திர புத்திராதோ ஆத்மத்துவ ஸ்வீயத்துவ அபிமான ரூப மித்திய ஞானசிய நாஷா அப்படி தத்துவஞானம் சரி பதார்த்த ஞானத்தை நான் வந்து விசாரம் பண்றேன் வேதத்தை சொல்ல மாதிரி இந்த பதார்த்த ஞானம் பதார்த்தத்தை விசாரம் பண்ணிட்டு அந்த ஞானத்தை அடையலாம் தத்துவ ஞானம் உண்டாததுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொன்னா சரீரத்துல நான் அப்படிங்கிற புத்தி அதே மாதிரி பாரியா மகன் முதலீதுல மனைவி மகன் முதலீதுல சொத்து முதலீதுல நான் எனதுங்கிற புத்தி இந்த இதெல்லாம் ரெண்டுமே தப்பு இது ரெண்டுமே தப்பு அதனால இந்த மித்யா ஞானமானது நாசமாறது தேன தோஷாபாவ அதனால ஞான் மித்யா ஞானமானது நீங்கிறதுனால மித்யா ஞானம் தான் தோஷம் அந்த தோஷமானது நீங்கிறது தேன பிரவருத்தி அனுபத்தி அப்போ திருப்பியும் அதனால என்ன ஆறுது பிரவருத்தி ஆனது திருப்பியும் நம்ம ஒரு விஷயத்தை ஈடுபடுறதானது உண்டாகாம போறது அதனால தற்காலீன ஷரீரேன காயவியூகேனவா போக தத்துவ ஜானாபியாம் பிராரத கர்மம் நாச அதனால அந்த காலில அந்த காலத்துல எந்த சரீரம் இருக்கோ பிராரத கர்மத்தினால எந்த சரீரமானது உண்டாச்சோ அந்த பிராரத கர்மமும் அழியிறது தத்துவ ஜானத்தினாலையும் போகத்தினாலையும் சரீரமானதும் அந்த சரீர கூட்டம் இந்திரிய கூட்டமானதும் எப்படி நாசமாகும்னா போகத்தினாலையும் தத்துவ ஜானத்திலையும் நாசமானது தத்தோ ஜென்ம அபாவ அதுக்கப்புறம் என்னது அந்த பிராரத கர்மத்தினால போகத்தினால அதை அழிச்ச பின்னாடி திருப்பி புனருத்தியானது உண்டாறதில்ல திருப்பியும் ஜென்மமானது உண்டாறதில்ல நித்திய நைமித்திகைரேவ குர்வானோ திருத்தக்ஷயம் ஞானம் ச திமலி குர்வன் அபியாசேன ச பாசயேத் அபியாச அபியாசாத் பக்வ விஞ்ஞான கைவல்யம் லபதே நரஹ இத்யாதி வசனாத்
சொல்லிருக்கு. நித்திய நைமித்திகரேவ குர்வானோ துரிதக்ஷயம். நித்திய நைமித்திக கர்மத்தை செஞ்சுட்டு இருந்தோம்னா இங்க தோஷமானது உண்டாது, பாவமானது நீங்கிறது. என்ன பிரத்யவாயங்கிற தோஷம் உண்டாகும் நித்திய நைமித்தி கர்மத்தை செய்யாம விட்டோம்னா, அந்த தோஷமானது நீங்கிறது. ஏன்னா மத்த கர்மத்தெல்லாம் அழிச்சிட்டோம். இப்ப நித்திய நைமித்தி கர்மத்தை செய்யாம இருந்தா ஒரு தோஷம் உண்டாருல, அது அழிக்கிறதுக்கோசம் நித்திய கர்மத்தை செஞ்சுட்டே இருக்கணும். செஞ்சுட்டு ஞானச்ச விமலி குருவன் அபியாசீன சபாசி ஏத ஞானத்தை தெளிவு பண்ணிட்டே இருக்கணும். இப்படி திருப்பி திருப்பி அபியாசம் பண்றதுனால, பழகிறதுனால, ஞானத்தை பழகிறதுனால பாட பாட ராகம் அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி பழக பழக ஞானமானது தெளிவாகும், புத்தியான தீக்ஷ்ணமாகும். அபியாசா பக்குவ விஞ்ஞான, அப்படி அபியாசத்தினால பக்குவமாச்சுனா ஞானமானது கைவல்யத்தை மோட்சத்தை நாம் அடையிறோம். கேவல பாவம் கைவல்யம், அதாவது மோட்சம். மோட்சத்தை இந்த மனுஷனான லபத்தே நட மனுஷனான நடையலாம் இத்தியாதி வச்சனா இந்த வச்சனமானது சொல்லியிருக்கு. அது மாத்திரம் சுத்தியும் சொல்லியிருக்கு. யாரு தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க இந்த ஸ்லோகத்தை, அந்த அர்த்தத்திலேயே அமையும் நம்ம அதை நம்ம ஏத்துக்கணுமா என்ன அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல. சுத்தியும் சொல்றது என்னது, தமை விதிப்பா திமிருத்தி மேத்தி, அந்த ஒரு ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுட்டு தான் மிருத்திய மரணத்தை கடக்கிறாம கடந்த நிலையை அடையறான் அப்படின்ட்டு. சகுன உபாசனா காஷி மரணாதிரபி தத்துவ ஜான துவாரா முக்தி ஹேதுத்வம். சகுன உபாசனை பண்ணினா அப்ப பிரயோஜனம் இல்லையா, ஈஸ்வரனை கும்பிடுறதுனால பிரயோஜனம் இல்லையா? ஏன்னா நீ அப்படிதான் ஈஸ்வரன் கும்பிடுறதா தான் ஆரம்பிச்சேன்னா அதுக்கும் பிரயோஜனம் இருக்கு. அப்ப அதே நான் பண்ணிட்டு போறேன், அதே சிம்பிளா இருக்கு அவனோட தத்துவ ஜானத்தினால அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல. அது பண்ணினா இந்த தத்துவ ஜானத்துக்கு புத்தியானது வரும், தர்க்கசாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு புத்தியானது வரும். தர்க்கசாஸ்திரத்தை படிச்சு அப்புறம் விசாரம் பண்ணி திருப்பி ஞானத்தை அடையணும். அதே மாதிரி காசியில போய் செத்தானா மோட்சம் சொல்லி சொல்லியாச்சே, ஈஸ்வரனே நம்ம காதுல வந்து பிரணவ மந்திரத்தை சொல்லுவாரு, அதனால நாம வந்து தாரக மந்திரத்தினால மோட்சம் அடைஞ்சிடலாம் அப்படின்னா, அவரும் அங்கே தாரக மந்திரத்தை சொல்லி உங்களை மேல கூப்பிட்டு போய் தர்க்க சங்கலம் தான் கத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சாஸ்திர பிரகாரம் அதுதான் முக்தி காரணமா இருக்கு. பரம்பரையா சகுன உபாசனையும் காசி மரணம் முதலியதிலும் பரம்பரையா அந்த இடத்துல பிறந்ததுனாலயோ அந்த இடத்துல இறந்ததுனாலயோ அந்த லோகத்தை போய் அடையிறோம், ஈஸ்வர லோகத்தை. அங்க போய் இந்த சாஸ்திரத்தை படிக்க வேண்டியது இருக்கும். அப்ப ஏவ பரமேஸ்வர காஷியாம் தாரம் உபதிசதி இது சாரம். அதனாலதான் பரமேஸ்வரனானவர் காசியில தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றார் அப்படிங்கறதோட அர்த்தம் இப்படிதான். இதுதான் இங்க படிச்சுட்டு இங்க இந்த தாரக மந்திரத்தை கேட்டு அங்க போய் தர்க்க சங்கரத்தை படிக்கணும். சக்கரே சந்திரஜ சிங்கோஹி பதகிருத்தியம் இதம் சுபம் பரோபகாரஜ பரோபகரணம் மாதவோ வீக்ஷம் வீக்ஷதாம் இதம் சக்கரே சந்திரஜ சிங்க. சந்திரஜ புதசிங்கரான என்னால் செய்யப்பட்டது, சக்கரே என்னால் செய்யப்பட்டது, ஏற்றப்பட்டது என்னது, பதக்கிருத்தியம் இதம் சுகம், மங்களமா நன்மை முழுமையாக அழகாக நன்றாக செய்யப்பட்டதா இருக்கு இந்த பதக்கிருத்தியம் கிரந்தம். பரோபகாரணம் பரோபகாரகரணம் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, மத்தவங்க பரோபகாரம் பண்றதுக்கோசம். ஏன்னா இந்த இந்த இந்த சரீரம் எதுக்கு அப்படின்னா, பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு சொல்லியிருக்கு. இந்த சரீரமானது அடுத்தவங்களுக்கோசரம் மத்தவங்களுக்கோசம் உபகாரம் பண்றதுக்கோசரம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பரோபகாரம் பண்றதுக்காக நான் இந்த சாஸ்திரத்தை பண்ணியிருக்கேன். மாதவ வீக்ஷதாமிதம் மாதவனானவர் கிருஷ்ணனானவர் இந்த இந்த கிரந்தத்தை ஆசீர்வாதம் பண்ணட்டுமாக, இந்த பராபகாரமானது எல்லாருமே அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணட்டுமாக, இந்த கிரந்தம் பிரச்சாரம் அடைக்கணும் ஆசீர்வாதம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இது ஸ்ரீமத் தத்ர பகவத் தத்ர பகவத் குரு தத்த சிங் குரு தத்த சிம்ஹ சிஷ்ய ஸ்ரீ சந்திரஜ சிம்ஹ விரச்சிட்டம் பதகிருத்தியம் சமாப்தம். அப்படி குருதத்த சிங்கரோட சிஷ்யரான சந்திரஜ சிங்கர் அப்படிங்கிறவருடைய புத சிம்ஹர் அப்படிங்கிறவருடைய பதகிருத்தியமானது முழுமையடையாவது. சரி, பதகிருத்தியம் பார்த்தாச்சு. பதகிருத்தியத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பொதுவா நியாய இங்க இருக்கிறது நியாய முக்தாவளி அடுத்த கிரந்தம். இங்க ஒரு டீக்கா இருக்கு நியாயபோதினி, இந்த நியாயபோதினி டீக்காவை படிப்பாங்க. நியாயபோதினி டீக்கா படிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நியாய சித்தாந்த முக்தாவளின்னு ஒரு கிரந்தம் இருக்கு, இதுல என்டர் ஆவாங்க. இது வரைக்கும் நியாய சித்தாந்த முக்தாவளி வரைக்கும் இது வந்து என்ன ஆகும், நியாய வைசேஷிக நிலையிலதான் இருக்கு. இதோட எக்ஸ்ட்ராவானது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் நியாய சித்தாந்த முக்தாவளி. இத்தனை நியாய வைசேஷிக கிரந்தமா இருக்கும். அதுக்கப்புறம் நவ்ய நியாயத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல வைசேஷிக்கிறது, வைசேஷிக்கம்னா மானமனோகம் அப்படிங்கிற கிரந்தத்துக்கு போவாங்க. நவ்ய நியாயம் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சித்தாந்த பஞ்சலக்ஷ்மி முதலிய பல கிரந்தங்கள் இருக்கு. அந்த மாதிரி கிரந்தத்துக்கு எல்லாம் போய் நவ்ய நியாயத்தை படிப்பாங்க. திவிதி மத முதலிய பலரும் பல கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க. அப்படி அந்த கிரந்தத்தை எல்லாம் படிப்பாங்க. இப்ப நாம நம்மளுடைய வேதாந்தத்துக்கு இவ்வளவு போதும் அப்படிங்கறதுனால அந்த வாக்கியத்தை படிச்சா புரிஞ்சுக்கணும். அதுல என்ன அந்த லாங்குவேஜ் என்ன, அந்த விசேஷங்கள்லாம் பிராகபாவம் பிரத்வம்சாவம்னா என்ன, பிரத்தியோகினா என்ன, அணியோகினா என்ன, விசேஷத்தா என்ன, விசேஷணத்தா என்ன என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கும்போது சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்கோசம் இதை படிச்சோம். சோ இது இப்போதைக்கு இதை நிறுத்திடுவோம். ஏன்னா அது தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து இன்னும் என்டர் பண்ணுவோம் இந்த நியாயசாஸ்திரத்துல. சரி.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.

நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாதகமும் திருத்தேவாரமும் திருவாதகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே.

0: சோழ நாட்டில் சக்தி முற்றம் அப்படின்னு ஒரு திருத்தலம். என்ன பொருள்? சக்தி பூசை பண்ணிவிட்டு ஒரு முத்தம் கொடுத்தா இல்லையா, அதுக்கப்புறம் சக்தி முற்றம்னு பேர். இப்படி காரண பெயராகவே நமது திருத்தலங்கள் இருக்கிறது. ஆடானைன்னு ஒரு ஊர், ஆடு தலை ஒரு பக்கம், ஆனை தலை ஒரு பக்கம், இப்படி ஒரு மிருகம், அது பூசை பண்ணதுதான் ஆடானைன்னு பேர். திருக்கோலக்கான்னு ஒரு ஊர், என்ன அர்த்தம்? அழகுடைய சோலையை உடைய ஊர் என்று திருப்பேர். எப்படி ஒரு தூய தமிழ் அது இருக்கு பாருங்க. தமிழும் இசையும் கலந்துதான் தேவார திருவாசகம். இதை விட்டு அது இல்லை, அதை விட்டு இது இல்லை. அதனாலதான் அவர் சொன்னார், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் அப்படின்னு. இதை விட்டு அதை பிரிக்க முடியாது, அதை விட்டு இது பிரிக்க முடியாது. இதை விட்டு அது பிரிஞ்சாலும் பெருமை இல்லை, அதை விட்டு இது பிரிஞ்சாலும் பெருமை இல்லை இல்லையா. இப்போ சிலப்பதிகாரம்னு சொல்றாங்க, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு சொன்னார் ஒரு பெரியவர். ஆனா அது இசை நூல இல்லை, சீவக சிந்தாமணி இல்லை, திருக்குறள் இல்லை. ஆனா தேவார திருவாசகம் இசை வடிவமாகவே வந்தது. ஆமா, அன்னைக்கு இசை வடிவமாகவே வந்தது, இன்னைக்கு இசை வடிவமாகவே இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு நாம் அதனை போற்றிக் கொள்ளுகிறோம் என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை இல்லையா. ஆமா, அந்த போற்றிக் கொள்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, 1943 இருந்து நான் வெளியில தேவாரம் பாடுறேன். இன்னைக்கு 2004 இல்லதா, என்னுடைய கணிப்பை கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, 100 பேரிட கூறு கூட இதனை விரும்பி கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நீங்க சொல்லலாம், நாங்க இத்தனை பேரு வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கோமே ஐயா, நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு உங்களை வைத்து நீங்கள் கணக்கு போட்டு விடாதீர்கள் இல்லையா. பொதுவாக கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது அவ்வளவுதான் இருக்கிறது. அதோட இன்னொன்னு இருக்கு, கொஞ்சம் கவனமா கேட்கறீங்களா. இந்த தேவார திருவாசகம் மக்களுடைய பரவவிடக் கூடாதுன்னு தடுப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆமா, அதற்குன்னு ஒரு கூட்டம் இந்த வேலையை செய்துகிட்டே இருக்கு, அதையும் மீறி இந்த தேவாரம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. அதுதான் சிவபெருமானுடைய திருக்கருணை. என்னுடைய அபிப்பிராயம் அதுதான். பெரும் முயற்சி பண்றாங்க இந்த தேவார திருவாசகத்தை வெளியில காட்டக்கூடாதுன்னு. ஆமா, யாரு? ருத்ராட்சம் விபூதி போட்டவனே இந்த வேலையை செய்யறான். அதான் அதுல ஆச்சரியம். நாய் வந்து நாயத்தான் கடிக்கும், எரும மாடு நாய கடிக்காது இல்லையா. இந்த நாய் எல்லாத்தையும் கடிக்கும், அதே கதை தான் இது என்பது என்னுடைய அபிப்பிராயம். என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டேன், இதுல தப்பு இருந்தா விட்டுடுங்க, அதை பத்தி நான் கவலைப்படலை. அந்த சக்தி முற்றம் எந்த ஊர்ல, திருநாவுக்கரசர் போனார், சுவாமி கிட்ட சொன்னாரு, சுவாமி என்னைக்கோ எந்த நிமிஷம் என்னை வந்து யமன் இழுத்துக்கிட்டு போவான்னு எனக்கு தெரியல, ஆனதுனாலே அவன் என்னை இழுத்துக்கொண்டு போயிட்டான்னா அப்புறம் இந்த உடலும் போச்சு, உயிர் அவனோட போயிடுது, உயிர் வேறு உடல் வேற பிரிச்சு விடுவான். ஆனாதான் அவனுக்கு கூற்றுவன் பேர், கூறு செய்கிறவன், அதனாலே கூற்றுவன் போயிடுதுன்னு சொன்னா அப்புறம் இந்த உடல்ல அந்த உயிரை நாம புகுத்த முடியாது. ஆனதுனாலே இந்த உடம்புல அந்த உயிர் இருக்கும் பொழுதே உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டிவிடு. அவர் பங்களா கேட்கல, சொத்து கேட்கல, பிளாட்டு கேட்கல, எனக்கு சொத்து கொடுன்னு கேட்கல, பணம் கொடுக்குன்னு கேட்கல, இதைத்தான் அவர் கேட்டார். கோவாய் முடுகி யமன் அடுத்திறர் கூற்றம், நல்ல திறமையானவன் அவன் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டார். ஏன்? அவனுக்கு காலன் என்று ஒரு பேர் உண்டு, காலமறிந்து அந்த வேலையை செய்து விடுவான். அதுல ஒரு செகண்ட் இந்த அண்டையும் போகாது, அந்த அண்டையும் போகாது. அதனால அவனுக்கு காலன் என்று பேர். அவன் வருவதற்கு முந்தி உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டிவிடு அப்படின்னு கேட்கிறார் அவர். இந்த வேளையில நாம ஒன்னு எண்ணணும், திருமால் எத்தனையோ ஆண்டுகள் தேடினா அந்த திருவடியை கிடைக்கல இல்லையா. திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை என்று சொல்லுவார் மணிவாசக பெருமான். சுந்தரர் போய் படுத்திருந்தார், இவருடைய திருவடியை அவர் தலையில சூட்டினார். எவ்வளவு எளிமை பார்த்தீங்களா, படுத்து தூங்கினார். ஆனா சுந்தரர் என்ன சொல்றார், உன்னுடைய திருவடியை என் தலைமையில் சூட்ட வேண்டும் என்று எண்ணினார். அப்படி அவருக்கு எண்ணும் போது அவருக்கு வயசு என்ன இருந்திருக்கும் சுந்தரருக்கு? சுந்தரர் ஆண்டவன் திருவடியை சேர்ந்தது 16வது வயசு. இவர் கேட்டது எத்தனாவது வயசுல இருக்கலாம்? 10வது வயசுல. 10வது வயசுல ஒரு மனிதனுக்கு இந்த எண்ணம் வருமா? வருமா? வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை சொல்றார், உன் திருவடியை என் தலைமையை சூட்டுவாய் என்று ஏங்கி கிடந்த நான், நீ வலிய வந்து சூட்டும் போது நீ யார் என்று நான் கேட்டேனே. நான் அறிவில்லாத நாய், நான் அறிவில்லாத நாய் அப்படின்னு சுந்தரர் சொல்லிக்கிறார். இந்த திருத்தாண்டகம் முடிய விட்டு நான் சுந்தர தேவாரத்துக்கு போகும்போது சொல்லுவேன். இந்த அறிவில்லாத நாய் ஏ சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் சொன்னார். ஓரளவுக்கு அது பொருத்தமாக எனக்கு தெரிகிறது. அதாவது நாயினுடைய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எட்ட வருவரை வர்ற ஒருத்தனை பார்த்து அந்த மோப்பத்தினாலேயே இவன் தலைவனா திருடனா அல்லது போக்கிரி பயலா அப்படி என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு உடையது அந்த நாய். இப்ப தலைவனே வந்து திருவடியை சூட்டி விட்டான், நான் யார் என்று கேட்டு விட்டேன். அப்போ உடல்ல ஸ்பரிசம் பட்டும் போது கூட உன்னுடைய நினைப்பு எனக்கு வல்லில்ல. அந்த வராதனு தான் தன்னை அறிவில்லாத நாயேன் என்று அவர் சொல்லிக் கொண்டார் என்று சொன்னது ஓரளவுக்கு பொருத்தம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இல்லையா? ஆமா, அந்த மாதிரி திருவடியை இவர் கேட்கிறார். உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்டிவிடு. கோவாய் முடுகி அழுதிரர் கூட்டம் குமைப்பதன் முன் கூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை போக விடின். அப்படி என்ன திருவடியை சூட்டாமல் போய்விட்டால் உனக்கு பழி வந்து சேரும். ஏன்? ஒருத்தன் கேட்டான், கேட்டதை கொடுக்காதனால உனக்கு பழி வந்து சேரும் இல்லையா? ஆமா. முழங்கும் தடர்க்கை தேவா திரு சத்திமுத்தத்துவரையும் சிவக்கொழுந்தே. இதுல இன்னொரு பாட்டு, வெம்மை நமன் தமர் மிக்கு விரவி இழுப்பதன் முன் இம்மை உன்தாள் என் நெஞ்சத்து எழுதிவை. அங்கேயேதான் சொல்றார், யமன் வருவதற்கு முந்தி என்னுடைய உன்னுடைய திருவடியை என்னுடைய நெஞ்சத்தில் எழுதிவிடி. அப்படி வெம்மை நமன் தமர் மிக்கு விரவி இழுப்பதன் முன் இம்மை உன்தாள் என் நெஞ்சத்து எழுதிவை. ஈங்கு இகழில் இங்க நீ அதை செய்யாம விட்டுவிட்டால் அம்மை அருளே அடியேற்கு அருளுதி என்பது இங்க யாரு வரும்? நான் செத்து போனதுக்கு அப்புறமா எனக்கு சிவலோகம் கொடுக்க போறேங்கிறத இங்க இருக்கிறவன் யாரையா தெரிஞ்சுக்குவான்? செம்மை தரு சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே என்பது பாட்டு. இப்படி கேட்டாரே சிவன் என்ன சொன்னான்? சூட்டி இருக்கலாம் இல்ல உடனே? இல்லை, திரு நல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே வா நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்? இந்த ஆன்மாவுக்கு அப்பதான் இந்த நல்ல நேரம் கூடி வருகிறது. அதனால தான் திருநல்லூருக்கு வர சொன்னார். இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, இந்த தீட்சை பண்ணி வைக்கிறது ஒண்ணு இருக்கு சைவ சமயத்தில், அது வளராத கலையாக போய்விட்டது. அது அப்புறமா பார்த்துக்கும். தீட்சை என்பது வளராத கலையாக போய்விட்டதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். எத்தனை பேர் சிவ தீட்சை எடுத்துக்கொள்றாங்க, எத்தனை பேர் பஞ்சாட்சரம் சொல்றாங்கன்னு எண்ணி பார்த்தா 1000ல் 10 பேர் கூட தேரல. என்ன காரணம்? அதுல கட்டுப்பாடு ஜாஸ்தியாக இருக்கிறது. கட்டுப்பாடு ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். அந்த கட்டுப்பாடையும் மீறி அவன் செய்தான்னு சொன்னாத்தான் அவன் அந்த உயிருக்கு நன்மை. சரி, இப்ப யாராரோ தீட்சை பண்ணி வைக்கிறாங்க, அதாவது தீட்சை செய்வதற்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதி இல்லாதவர்கள் தான் அந்த தீட்சையை செய்து வைக்கிறார்கள். நான் ஒரு பெரியவரை கேட்டேன், தகுதி இல்லாதவர்கள் தான் தீட்சை செய்து வைக்கிறாங்களே, இது என்ன அப்படின்னு நான் கேட்டேன். இந்த தீட்சை பெற்றுக் கொள்ளுகிற உயிருக்கு அவ்வளவுதான் கொடுப்பனை. சரியா பச்சா? தீட்சை இந்த உயிர் நல்ல குருநாதனத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது போட்டோம். அதனால்தான் அது வளராத கலை என்று சொன்னேன். அதோட இல்லாம தீட்சை பெற்றவர்கள் எல்லாம் அதை முறைப்படி செய்கிறார்களா? அது ஒரு கேள்விக்குறி. விநாயகர்கிட்ட ஒரு ஊர்ல ஒருத்தன் போய் பார்த்தான், தலையில அங்க குட்டிக்கிட்டாங்களாம். எப்படி சத்தம் கேட்டுதான் தெரியுமா? தடபட தடபட தடபட தடபடன்னு சத்து கேட்டுதான் இந்த தலையில குட்டிக்கிறது. அப்படி குட்டி கொண்டு தோப்பு கரணம் போட்டாதான் இந்த விநாயகர் பெருமா நமக்கு வேண்டியதை கொடுப்பார்னு இருக்கு. இவன் என்ன பண்றான் தெரியுமா? கிராமரதம் விஷ்ணு சைதம் தர்ப்பஜம் சொல்லிட்டு இந்த கை ஆடுதே தவிர இந்த கை தலையில குட்டல இல்லையா. அப்போ அந்த லூஸ் கண்டக்ட்ல அது இருக்கிறதுனால நமக்கு சரியான பலன் வந்து சேர்றதில்லை. அதுபோல தீட்சை பெற்றுக்கொண்டு அதனை செய்கிறவன் அந்த கிரியையை சரியாக செய்கிறானா? தண்ணியை மூடி இந்த மந்திரத்தை சொல் என்று சொல்லுகிறார்கள். அவன் ஒழுங்கா மூடினானா அந்த கைய? தண்ணியை குடி என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒழுங்கா குடிச்சானா? இல்லை. இல்ல பஞ்சாட்சரம் சொல்லும் போது ஒழுங்கா சொன்னானா? இல்லை. இந்த கிரியாங்கம் எல்லாம் ஒழுங்கா செய்யும் போதுதான் நமக்கு முழு பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு. நீங்க சொல்லலாம், நீ செய்யறதுக்கே எங்களுக்கு முடியல, முழு பலனை பத்தி எங்களுக்கு என்ன கவலைன்னு. இப்படி சரியா செய்யாதவனுக்கே பர்சன்டேஜ் போட்டு கிடைக்குது புண்ணியம், செய்யாதவனை பத்தி நாம என்ன சொல்ல முடியும்? விட்டு விடுகிறேன். ஆனதுனாலே இவர் என்ன பண்ணார், நல்லூருக்கு வான்னு சொல்லிட்டார். சுவாமி நல்லூருக்கு போனார், திருவடியை சூட்டினார். திருவடியை சூட்டி விட்டான் சிவன். அப்போ ஒரு திருத்தாண்டகன் சொல்றார், வைத்தார் வைத்தார் வைத்தார் வைத்தார் என்று அந்த பாட்டில் வருகிறது. என்ன அருமை தெரியுமா? ஆமா, அந்த செய்யுளை படிக்கும் போது நாக்கு இனிக்கிறது, வாக்கு இனிக்கிறது, உடம்பெல்லாம் இனிக்கிறது. ஆமா பாருங்க, நினைந்துருகும் அடியாரை நைய வைத்த, இந்த வைத்தார் வைத்தார் என்ற சொல் எப்படி வருது பாருங்க, நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், வைத்தார் வைத்தார்னு எப்படி வருது பாருங்க அதுல. அதனால அவருக்கு தாண்டக வேந்தர்னு பேர். இதற்கு முந்தி தாண்டகம் பாடினவனும் கிடையாது, திருஞான சமுதரும் பாடல, சுந்தரரும் பாடல அல்லவா.
1: ஓம் சிவாய நமன். சைவம் தாட் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பொற்சுண்ணம், வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தங்கம் அறத்த வளையல்கள், சிலம்பு ஒலிப்ப, தாழ்குழல் சூழ்தரும் மாலை ஆட, செங்கனி வாய் இதழும் பிடிப்ப, செயலையீர் சிவலோகம் பாடி நாம் சிவலோகத்தை பாடுவோம். பெரியவர்களே, சிவலோகம்னா என்ன? அது ஒரு கேள்வி. சிவலோகம் காட்டிய படமும் இருக்கு. இந்த உலகத்தையும் சிவலோகம் ஆக்கலாம், ஆக்கினானா பெருமான்? அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பா தடையப்பன் பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கணும். நீங்க பரஞ்சோதி முனிவருடைய திருவிழா பார்க்கணும். சிவலோகம் ஆக்கி வித்தார், சிவலோகம் காட்டினான்னா அந்த சிவலோகம் எப்படி இருந்தது? பூ நந்தவனம், பூ பறித்தல், பூ கட்டுதல், இதெல்லாம் தெரியல் அவங்களுக்கு சிவலோக பிராப்தி. அடுத்து பிரியை கோயில் நெருக்குடல், பூசை பண்ணுதல், இதெல்லாம் அவங்களுக்கு சிவபுரத்தை சேர்ந்தல். அடுத்து சாலோகம் சாமீப. அடுத்து யோகத்தில் இறைவனோடு ஒன்றி அந்த பாட்டு பாடி மகிழ்ச்சி அடைவதற்கு மகிழ்ச்சி வந்துட்டு யோகம். அதுக்கு சாமீபம், அதில் இன்புற்று உருகி நிற்பது சாயுச்சம். சரியைக்கு சாலோகம், சிவபுரம் சோகலோகம் சேர்ந்து, கிரியைக்கு சாமீபம், சிவபுரம் சேர்தல். பொழுது கொஞ்சம் சித்தியார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சிடுவான். இந்த சரிய கிரியை நாலு மட்டுமே நடத்துறதுன்னு வந்தால் இந்த நாலுமே தான் ஒருத்தரே செய்யணுமா? செய்யணும் தான். முடியாத போது பெரிய கோயிலில் வரும்போது நந்தவனம் ஒருத்தர் பார்ப்பாரு, ஒருத்தர் கோயிலில் பார்ப்பாரு, ஒருத்தர் விளக்கேற்றுவார், ஒருத்தர் பூசை பண்ணுவார், ஒருத்தர் பாடுவார் அப்படின்னு அவர் பிரிச்சுட்டாங்க. பிரிக்க வேண்டியதாயிட்டு பெருசாக அனுப்பப்பாடு. ஆனால் இதை ஒருத்தரே செய்யணுமா? ஒருத்தர் தான் செய்யணும். ஒருத்தருக்கே செய்வது அவர் பெரும் பேர். சென்னைக்கு வராத மன்றத்துக்கு வர முடியுமா? இப்போ நான் சென்னைக்கு வந்து தானே சார் இங்கே மன்றத்துக்கு வர முடியும். சென்னைக்கு வரணும், மயிலாப்பூருக்கு வரணும், மயிலாப்பூருக்கு வந்து இந்த தெருவுக்கு வரணும், தெருவுக்கு வந்து போய் மன்றத்துக்கு வரலாம். இது ஆகாயத்தில் வந்து இருக்கார் படிமுறை. அதுதான் சிவலோகம் சாரணும், சிவபுரம் சேரணும், அடுத்து இறைவனோடு கலக்கணும், அதில் இன்பத்தை எழுதணும். சாலோக சாமீப சாரூப சாகித்யம் என்பது இந்த கருத்து சொல்லப்படுது. இதுதான் சொல்றார். சிவலோகம் பாடி என்பது அந்த தூய நிலையிலே இருக்கின்ற இயற்கை அழகுகளை எல்லாம் போற்றுவது என்ற பொருளே வைக்கணும். சிவலோகம் பாடி சித்தம் புகுந்து சித்திக்க வல்ல கோணை இல்லை. சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப, அரா இறைப்ப, இந்த பேர்க்கிழாருக்கு ஒரு அற்புதமான தொடர் கொடுத்துருக்கு. கங்கை இறைப்பா, அரா இறைப்பா. கங்கை இறைத்தல் என்பது அலைவீசுதல், அரா இறப்பு என்பது பாம்பு மூச்சு விடுதல். நீர் அலையும் பாம்பின் மூச்சும் அது அப்படியே வச்சுவார். நீர் ஒலிக்க அரா இறக்க நிலா முகிழ்க்கும் திருமுடியா. கங்கையை அரைக்கதான் பாம்பு மூச்சு இறக்குதான், அதிலே நிலா என்கின்ற மலர் மலர்கிறதான். அவரு கடா முடியல. நீர் ஒலிக்க அரா இறக்க நிலா முகிழ்க்கும் திருமுடியார்ன்றார். கற்றை சடைமுடியான், அவன் கற்றை சடைமுடியிலே கங்கை இறைக்க அரா இறைக்கிறது. இந்த இரண்டும் இருக்கிறது. கங்கையினுடைய கருணையும் பாம்பினுடைய விஷமும் ரெண்டும் அவனுடைய முடியில தங்கி இருக்கிறது. அதாவது பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொற்றிரு சுண்ணம் இடித்து நாகே. இந்த காதலினால் கொங்கைகள் பொங்கும். நீராடுகிற தன்மையை சொல்வாள் கொங்கை பொங்கல்வார். அந்த பொங்குதல் என்பது பெண்மை தன்மையினுடைய உயர்ந்த தன்மையை காட்டுகிறார். அடுத்தது ஞான கரும்பின் தெளியை பாகை. கரும்பு தான் உண்மை, கரும்பை எடுத்துக்கொள்ளுங்க. ஞான கரும்பின் தெளியை பாகை. கரும்பினுடைய சாறு தெளிவாக வரணும், அதில் காட்சி முழுகலாக எடுப்பது பாகு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞானம் சிந்திக்கப்பட வேண்டும். கரும்பு என்பது சிந்தித்தல். கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேரூறி நின்று. முன்ன சொன்ன ஓமையை இந்த பொருளோடு சேர்த்து பார்க்கலாம். அதனால ஞான கரும்பின், ஞான கரும்பு என்பது ஞானத்தினுடைய சிந்தனை நுழைஞ்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், தெளிவு கிடக்கணும், அதுல உறுதிப்பாடு வரணும். சிந்தித்து தெளிந்து கடைபிடிக்கிற தன்மை தான் சொல்றார். ஞான கரும்பின் தெளியை பாகை, நாடக்கரிய நலத்தை பெற முடியாத ஒரு பெரிய நலம் அதுல. வழிபடும் நலத்தின் மிக்கார் பெருமானை வழிபடுகின்றது ஒரு பெரும் நலம். அதாவது நாம உலகத்துல இதை பெறது அது பெறது எல்லாம் நலமாக கருதுறோம், உடல் நலமாக இருக்கிறதான் கேட்கிறோம், உயிர் நலமாக இருக்கிறதான் கேட்கலையே. உடல் நலமாக இருக்கிறீங்களா, நலமாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறோம், அது நலம்ன்றோம். இவங்க கருத்துவதெல்லாம் உயிர் நலமாக இருக்கிறதா, அது என்ன நலமாக இருக்கிறது உயிர் அப்படின்னா, நாடோற இறை வழிபாடு செய்வது உயிர் நலம் பெறுதல். இதை இவரு கூட்டு சொல்ல, அவரு கேட்டார் உயிர் நலம் பெறுதல் என்பது உணர்வுகளிலே அனுபூதியாக நாடோறும் இறை வழிபாடு செய்து கொண்டு வருவது உயிர் நலம். அதைத்தான் வழிபடும் நலத்தின் மிக்கா திருநீல கண்ட புராணத்தை சொல்லும்போது இதை கருத்து சொல்வார். அதைத்தான் இங்க சொல்றார், நாடற்கரிய நலத்தை எடுத்துக்காட்டு சொல்லுறேன். உண்பதன் மலர் பறித்திட்டு உண்ணாவூரும் அப்படின்ற அந்த கருத்து தான். உண்பது உடல் நலம், அதுக்கு முன்னதாக உயிர் நலத்தை நீங்க பார்த்தது உண்டா, இறைவன் திருவருளை வழிபட்டு உண்டா அப்படின்ற அந்த கருத்து சொல்றார். சித்தம் புகுந்து சித்திக்க வல்ல கோனை பிறப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும் பேர வாத்தி வாழ்த்தி ஆனல் தடங்கன் மடந்தை நல்லி பாடி கொச்சுண்ணம் இடித்து நாமி ஆவகை நாமும். இப்படியாக ஆகின்ற வகை, இப்படியாக ஆக்க முருகின்ற வகை நாமும் வந்து அன்பர் தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடி அன்பரோடு கூடி நம்மை ஆள் கொள்ளுகின்ற அந்த அழகை எப்படியெல்லாம் ஆண்டு கொண்டார் என்பதை அழகை பாடி விண்மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா, விண்மேல் இருக்கிறார்கள் தேவர்கள் அவர்கள் கனவில் கூட கண்டறியாத பாதம் செம்மலர் பாதங்கள் இங்கே வந்து காட்டுகின்றானே அந்த செல்வ சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சேவகம் எழுது சிவபெருமான் புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன்சை சுண்ணம் இடித்து நாமே. இங்கதான் எட்டாவது பாட்டு பதினாறாவது பாட்டு. இந்த பேரு அடைதல் என்பது ஒரு கருத்து உண்டு. சுண்ணம் என்பது என்ன நிறத்துல உருமாறி வரும்னு சொன்னார்களா தெரியும். இங்க சொல்றாரு மஞ்சளை வைத்து இடிப்பாங்க, கிழங்குகளை வைத்து இடிப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ அதனுடைய வண்ணம் எப்படிப்பட்டு வரும் அப்படின்றார். இந்த வரியில செம்பொன் செய் சுண்ணம், செம்பொன் போல வண்ணமாக வருகின்ற அந்த சுண்ணப் பொடியை நாம் இடிப்போம். ஐயா இவர் அருளிலையும் பேசுறார், ஆடுகின்ற நிலையிலையும் பாடுறார், பாடுகின்ற நிலையிலையும் அற்புதமா பேசுறார். இந்த உலகியல்லையே அந்த பொருள் வண்ணம் எப்படி வருவதுன்னு பாடுறார். இப்படி ஒரு கட்டுக்கோப்புல பாடுவது என்பது யாராயும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் அவங்க அதை போனாங்கன்னா அதே தான் போடுவோம், அதில் போனாங்கன்னா அதே தான் இந்த இலக்கியமும் இந்த இதெல்லாம் பாக்குது. வாசகத்துல பீடமே உலகியல் தான், அதுல வருகின்ற உயிர் நாடிதான், அதுல இருக்கின்ற உயிர் தன்மைதான் இறையருள். இந்த உலகியல் இருக்கிற மக்கள் இதை விட்டு நீங்கி அதனோடு சேர்வதற்கு ஒவ்வொரு உபாயம் தான் அவருடைய பாடல்கள். இதுல இருந்து நீங்கி அதுல இருந்து எப்படி சேரணும் என்பதுதான் அவருடைய பாடல்கள். ரொம்ப அழகா அடுத்த பாட்டு பாடுறாங்க. நேற்று கூட இவங்க கேட்டாங்க, தேனக மாமலர் கொன்றை, தேனை உள்ளே இழுத்தி கொண்டிருக்கிறதா மாமலராம் கொன்றை. தேன் அக, அகம் என்பது தன்னுள்ளே நிறைந்து நிற்கிறது, தேன் துளிர்க்கின்றது. அதெல்லாம் நீங்க அந்த கையில் எடுத்து பார்த்தோம்னா கூட தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப மென்மை, எவ்வளவு மென்மை. ஓங்கார வடிவத்திலே வட்ட வட்டமா இருக்கும், ஐந்து இதழ்களை கொண்டிருக்கும், அப்படியே சரஞ்சரமா இருக்கும். ஒவ்வொரு மலரிலும் மனம் கவழ்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு நேரம் ஒரு நாளெல்லாம் முழுந்திருக்கும். மனம் வீசுதல் வேறு, மனம் கமழ்தல் வேறு. மனம் கமழ்தல் இருந்து அதை விட்டு நீங்கவே நீங்க மனம் கமல் கொன்றை. தேனாக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி திருச்சடை மேல். வானகத்திலே இருக்கின்ற மாமதி பெருநிலா, அதனுடைய பிள்ளை. மாமதி என்பது பெருநிலா, அதனுடைய பிள்ளை என்பது பிள்ளை நிலா, அது பிறை நிலா. சொல்றார், மாமதி பிள்ளை பாடி மால்வீடை பாடி வழக்கை ஏந்தும். மால்வீடை என்பது திருமால் விடையாக சுமந்த கருத்தையும் பாடுகிறார். அது உப்புற உங்குறோம். உனக மாமழு சூலம் பாடி உங்கரும் இம்பரும் உய்ய அன்பு, உனக மாத நஞ்சுண்டல் பாடி பொற்றிரு சுண்ணம் இழித்து நாவி. உம்பரும் இம்பரும் வானுலகம் மண்ணுலகம் வாழ அந்த நஞ்சினை உண்டானே அதை பாடி பொற்றிரு சுண்ணம் இடித்தும் நாம் என்று சொல்லிட்டு அடுத்ததுதான் நான் அன்னைக்கு சொன்னேன், அயன்தலை கொண்டு செல்லார் எதை இதெல்லாம் பாடணும் என்பதில் அயன்தலை கொண்டு செல்ல ஆடல் பாடி, அருக்கன் எயிறு படித்தல் பாடி, கயந்தனை கொன்று பார்த்தல். இது அட்ட வீரக்கத்தை பற்றி சொல்லுது. வீர வேகத்தலை கொண்டு குடிக்கிறார்கள் வேக வடிவம். கயந்தனை கொன்றுரி பார்த்தல் பாடி காலனை காலால் உரைத்தல் பாடி, இயந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட, நயந்தனை பாடி நின்றாடியாடி நாதற்கு சுண்ணம் இடித்து நாமி. ஆண்டு கொண்ட நயம், ஆண்டு கொண்ட அழகுன்னு சொல்லலாம், மென்மைன்னு சொல்லலாம், கருணைன்னு சொல்லலாம். அந்த நயம் என்ற சொல்லுக்கு பாடல்களுடைய நயம் பாராட்டுதல்வாங்க. அது எப்படி நயத்தை சொல்வது? கையில தடவுவதும் நயம்தான், உள்ளத்தால் தடவுவதும் நயம்தான், உணர்வினால் தொடவுவதும் நயம்தான். அப்படி எல்லாம் வைக்கிறார் அவன். நம்மை ஆண்டு கொண்ட நயம் இருக்கிறதே, அதை பாடி பாடி ஆடுங்கள் அப்படின்றார். மீண்டும் மீண்டும் இங்கே வர்ற உயர்ந்த தமிழ பாடு, அயங்கலை கொண்டு சென்றாடல் பாடி, அருக்கணை இருபறித்தல் பாடி, அயங்கனை கொண்டு ஊறி போறுதல் பாடி, இதெல்லாம் பெருது. நம்மை ஆண்டு கொண்ட நயம் இருக்க, அது நமக்கே தெரிந்த செய்தி. அதை பாடிக்கொள்ளுங்கள், எதுல வந்தாலும் அங்க வந்து நின்றுவார். காரணம் என்னன்னு கேட்டா, நம்மை உயர்த்தி கொள்வதற்காகத்தான் இவைகள் எல்லாம், நம்மை இறைவனோடு ஆட்படுத்திக் கொள்வதற்கு தான் இதெல்லாம் அப்படின்ற அந்த கருத்தை சொல்லாமல் சொல்லிக்கொண்டே வருவார். அடுத்ததாக வட்ட மலர் கொன்றை பாருங்க, கொன்றையை வழங்கு விரிக்கிறார், வட்டமா இருக்கும் ஓங்கார வடிவத்தில் இருக்கு சொன்னேன். அதுதான் சொல்றார், வட்ட மலர், ஒவ்வொரு இதழும் வட்டமாக இருக்கும். மலர்கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி. மத்தம் என்பது ஊமத்தம். இந்த ஊமத்தம் இன்னும் சொல்ல போனா புறநானூர் போன்ற சங்கீத இயக்கத்திலே உண்டு. அவர் இன்னொன்று ஒரே வார்த்தையில் சொல்லுவார், இவங்க சிவன் சிவன் இல்லைன்னு வாங்க. அவர் போட்டது என்னன்னா, புள்ளிலை எதுக்கமாயும் கடவுளர் பேனையும் என்ன. அற்பமான இலை புள்ளிலை, அற்பமானது வடிவத்தில் இல்லை கண்ணிலே இல்லை, அது உண்மையிலேயே எருக்க இலை அற்பமானது, அது வேற கண்ணுக்கெல்லாம் வரும். அதில் இருக்கிற எருக்க மலராக இருந்தாலும் கடவுளர், கடவுள் என்ற சொல்லி இவனுக்கு மட்டும்தான், பேனையும் என்ன. எனக்கு அது விரும்பத்தகாதுன்னு சொல்ல மாட்டான், அந்த வெள்ளருக்கத்தான் சொல்லுவோம். பெருமானுக்கு அது உடப்பு. கம்பராமாயணத்தில் மந்துவாதிரி பாடுவதாக ஒரு பாட்டு சொல்வார் கம்பர். என்ன சொல்வார், இந்த ராவணனுடைய உடம்பு செல்லடிச்சு போயிருக்கு, அது அம்பா சுற்றி போயிருக்கு. அப்போ மந்துவாதிரி பாடுவார், வெள்ளருக்கன் கடை முடியான் வெப்பெடுத்த திருமேனி, மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. என்ன இத ராவண உடம்ப போய் திருமேனின்றாவா, உள்ளபடியே தகாது. அது எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடமும் தள்ள எத்தனை கண்ணா தொலைச்சிருக்கு ராமபானம். என்னன்னு அவன் கேட்கிறான், இந்த உயிர் எங்க இருக்குதுன்னு தேடி தேடி அழைச்சுதா அப்படின்னு பாடுறா. அதெல்லாம் சேர்ந்தான். ஆனா இவரு என்ன பாடுறாரு கம்பரு, வெள்ளருக்கன் கடை முடியான் வெற்றெடுத்த திருநீர் ஒன்றையும் பாடுகிறார் எருக்கையும் பாடுன்றார். அந்த எருக்கம்பூ மாலையும் பாடுன்றார். இந்த எருக்கம்பூ மாலை சிவபெருமானுக்கே உகந்ததா, அவன் தான் பின்னால வரப்போகுது. நன்மையும் தீமையும் ஆகினாருக்கு ஒன்றையும் சூடுவான், ஒன்றை உயர்ந்தது எருக்கமே சூடுவான். இருக்கைய எருக்கை வேண்டான்னு விடமாட்டான். சொல்றார், ஏங்க வட்ட மலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி ஊமத்தங்காய் ஊமத்தம்பூ. அந்த ஊமத்தம்பூ என்பது பைத்தியத்தன்மையை கொண்டாந்துடும். கொஞ்சம் கரைச்சி கொடுத்தா போதும் அவனுக்கு பைத்தி முடிச்சிடும். அந்த ஊமத்தங்காய கொன்றது அந்த ஊமத்தம் பூவையும் சூடுகிறான். மத்தமும் பாடி மதியும் பாடி நிலவையும் பாடி சித்தர்கள் வாழும் தென் தில்லை பாடி. அந்த சித்தர்கள் என்று சொல்வது சித்தர்களை சொல்கிறாரா, இந்த அருமைக்கு தங்களை ஆளாக்கி கொண்டார்கள் அவர்களை சொல்றாரா அப்படின்னு பல விதமான கருத்துக்கள் உண்டு. சித்தர்கள் அந்தணர்களைத்தான் பாடினார்கள் என்று ஒரு காரா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சித்தர்கள் என்ற வார்த்தையினால் அவங்களை சொல்ல முடியாது. சித்தர்கள் என்கின்ற தன்மையை தனி இலக்கணம் கொண்டிருக்குது. அது சொல்றார், சித்தர்கள் வாழும் தென் தில்லை பாடி சித்தம் பலத்து எங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி. இந்த கடைசி வரி மட்டும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. கவித்த கை மேல் நீண்டு வீசிய கை இருக்கிறதே, வீசி இருக்கிற கை, அந்த வீசிய கை மேல் இட்டு நின்று ஆடும் அறவம். படம் எடுத்து அந்த கையில இருந்து ஆடுதான். இன்றைக்கு கூட இங்க இருக்கா பாருங்க, இங்க இல்ல அப்படி சில நடராஜா தன்மையில அந்த கை மேல பாம்பு படம் எடுத்து நிற்கும். அதான் கட்டிய கை அதாவது கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கை மேல் கவித்திருக்கிறதே அந்த கை அதன் மேலே இட்டு நின்றாடும் அறவம் பாடி ஈசத்து சுண்ணம் இடித்து நாமே. அப்படிப்பட்ட ஈசனுக்கு சுண்ணம் இடிக்கும். உயர்ந்தது வாழ்ந்தது எல்லாவற்றையும் தன்னுள்ளே கொண்டிருக்கின்ற பெருமான் என்று சொல்லிட்டு அதுக்கு ஆயத்தம் பண்ணியாச்சு. இங்க சொல்றார், வேதமும் வேள்வியும் காரணமும் காரியமும் ஒண்ணு. அதான் வேதமும் வேள்வியும், வேதம் படித்தவர்கள் வேள்வி செய்யணும், வேள்வி செய்தால் செய்வதற்கு வேதம் உதவும் பாடி வேதியும் வேதமும் வேள்வியும் ஆயினவர் அவர்தான். மெய்மையும் பொய்யின்மையும் ஆயினார் சோதியுமாயிருள் ஆகினார் துன்பமுமாய் இன்பம் ஆகினார் பாதியுமாய் முற்றும் ஆகினார் பந்தமுமாய் வீடும் ஆகினார். இதெல்லாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நிலைக்கு கொண்டு வந்து காட்டணும். என்ன அப்படின்னா, நூல் அறிவு, வேதம் என்பது அறிவு நிலை. அந்த அறிவிலே செய்கின்ற செயலாகவும் வருகிறான் அறிவாகவும் நிற்கிறான். மெய்மையும் பொய்மையும் என்பது நிலைபேறு அழிவு. பொய் அழியும், பொய் என்பது நாங்க சைதத்துல இன்மை மேற்கல்ல நிலையின்மை மேற்கு, நிலையில்லாதது பொய். இந்த உலகம் உள்பொருள் தான் ஒத்துக்கும், ஆனா அசத்துன்னு சொல்லும். சத்து என்பது நிலைபேறானது, இது நிலையில்லாதது. அதாவது மெய்மையும் பொய்மையும் என்பது மெய் என்பது நிலைபேறு நிலையில்லாமல் செல்லுகின்றத அதிலையும் கூட அவன் கலந்திருக்கிறான் அவனுடைய தன்மை. சோதியும் ஒளி இருள் அதனுடைய நிழல் அதனுடைய தன்மை. அதை அது சொல்ற ஆயினாக்கு துன்பம் உலகத்தினுடைய துன்பமும் அவன்தான், இன்பம் இன்பமும் அவன்தான். பாதியுமாய் முற்றும் ஆயினாக்கு இறைவனுடைய தன்மை பாதிதான், ஆனால் முழுவதுமாக இருக்கின்ற தன்மை அதுதான். இறைவனுடைய பெருங்கருணை சிவத்தோடும் ஓதம் பண்ணிருக்கிறது, இவனுடைய தன்மை அங்கேயும் ஓதமாக இருக்கிறது அப்படின்னு அந்த கருத்துல சொல்றது உண்டு. பந்தமுமாய் வீடும் ஆயினாக்கு ஆதியும் அந்தமும் அவனுக்கு இல்லை, ஆனா இந்த உலகத்திற்கும் வானுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் அண்டாண்டங்களுக்கும் அவன்தான் ஆதி அவன்தான் அந்தம். அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பது அதுதான். ஆதியுமாய் அந்தம் ஆயினாக்கு ஆட பொற்சுண்ணம். இந்த ஆடை என்பது அவருக்கு வீராக அபிஷேகம் பண்ண நாம் பொற்சுண்ணத்தை இடிப்போம் அப்படின்றார். பூ கொய்தலும் அப்படிதான், அவருக்கு மாலை சூட்டி போடுவதற்காக மாலை பூ மாலை கொய்யணும் அப்படின்ற அந்த கருத்துல தான் பேசுவார். அப்ப அதே நாமையே தான் செய்யணும் செய்யணும். இன்னும் சொல்ல போனா பூசணிக்கு நாமே செடிகளை வைத்து வளர்க்கணும்னு வார்த்தையான சம்பந்தம். யாரோ வச்சு பரிச்சாந்து கொடுத்து அவங்க மாலை கட்டி கொடுத்து இவர் பூஜை இடுப்புல ஒரு பெண்பட்டு வேஷ்டி கட்டினு அதை பண்றது இல்ல. ஆஹ் அதை நாமே செய்யணுமா? நாம் செய்யணும். தப்பில்ல ஐயா. ஓ கொஞ்சம் கவனிக்கணும். என்னால முடியவில்லை என்பதற்காக இவர் உதவி பண்றார். என்னால முடியல, அதை எடுத்து வைக்கிறார். இப்ப என்னால முடியல, தண்ணி எடுத்தாந்து கொடுக்குறார். இப்ப தண்ணி நான் சாதாரண உட்காந்துக்கிற போது எனக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்தா கொடுக்க என்ன மனோபாவம்? அது உள்ளபடியே முடியாத போது ஒருவருக்கு ஒருவர் உதவுதல். ஒரு திருக்கோயில்கள் விளக்கேற்றுவர் ஒருத்தர் செய்யறாரு, ஒருத்தர் பூ கொடுக்கிறாரு, ஒருத்தர் பண்றாரு. பூ கொடிப்பதெல்லாம் என் வேலை இல்ல சொல்லாமோ? நானு விளக்கேற்றது என் வேலை இல்ல சொல்லாமோ? சொல்லக்கூடாது. முன்னெல்லாம் திருக்கோயில் இருந்தவங்க அந்த பேத்துக்காக இயங்கினாங்க. ரெண்டு பேருக்காக விளக்கேற்றுவது நான் ஏற்றணும். அதுதான் இந்த பாட்டு சொல்றார். அருகடுப்பார் அயமும் அறியும் அன்பி மற்ற இத்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம் பின்பு அல்லது எடுக்கவட்டோம் அப்படின்வார். அதனால பூப்பறித்தல் பூ செய்தல் என்பது எல்லோருக்கும் உரிய கடமை. ஏழாமையினால் ஒருவர் ஒருவர் செய்ய ஒருவருக்கு ஒருவர் போவது வேற. அதே போலதான் உலகியல் நடைமுறைகளை, உலகியல் வாழ்வு நிலைமைகளை, அவரவருக்கு வாய்த்த வேலைகளை நாம் செய்கிறோமே தவிர ஒன்றுக்கொன்று உயர்வு தாழ்வு அல்ல. இந்த கையை செய்யறதுக்கு பதிலாக இந்த கையை கொண்டு சில வேலைகளை செய்கிறோம். இந்த கையை கொண்டு அதனால இந்த கை தாழ்ந்த கை அல்ல. சந்தர்ப்பம் வர்றபோது இந்த கையினால ஒரு பலவீனம், இந்த கையை செய்து வேண்டித்தான் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அது அறிவுடைமையும் ஆகாது. அதே போல உலகியல் நடைமுறையில் எல்லாரும் இறைவனுடைய குழந்தைகள், எல்லோரும் இறைவனுக்கு பணி செய்ய வேண்டியவர்கள். அவருக்கு வாய்த்த பணியை அவர் செய்கிறார், நமக்கு வாய்த்த பணியை நாம் செய்கிறோம். நாம் செய்யறதுதான் உயர்ந்த பணி, அவர் செய்வது தாழ்ந்த பணி என்ற எண்ணம் அடியார் பெருமக்கள் இடத்திலே வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆட அவன் அபிடேகம் செய்து கொள்ள நாம் எல்லோரும் சேர்ந்து பொற்சுண்ணம் இடிப்போம் என்று அவர் பாடுகிறார். திருப்பொற்சுண்ணத்திலே மறைந்து போன இலக்கிய வழக்கு இருக்கிறது. முதன்மையானது மறைந்து போன இலக்கிய வழக்கு என்ன? புண்ணம் இடிப்பார்தம் தோய் மிகுந்த பாட்டுன்னு பாரதி பாடினார். ரைஸ் மில்லு என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு போயிடுது நெல் குத்துற வேலை. ஆமா, அப்போ அதுக்கு முன்னே திருமணம்னா ஒரு வாரத்துக்கு முன்னதாக உறவு மக்கள்லாம் வந்துடுவாங்க. அரிசி குத்தணும், மற்றதெல்லாம் எடுத்து ஆக்கணும், மற்றதெல்லாம் செய்து வைக்கணும் அப்படின்னு செய்வாங்க. மூணு நாள் கல்யாணம் நடக்கும். என்னன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் செய்துட முடியாது அவங்களால. இன்னைக்கு ஒரே நாள்ல இல்லை, ஒரே வேலையில அனைத்தும் துட்டு கொடுத்தா மொத்தம் நடந்துட்டு கொடுக்கு. பணத்தை கொடுத்தோம்னா மொத்தமே இவர் வேலையே ஒண்ணும் கிடையாது, அக்கட போய் நிற்க வேண்டியதுதான் அப்படின்னு வர்றாரு. ஆனா அவங்களே செய்து அவங்களே பண்ற போது ஏற்படுற இன்பம் இதுல கிடையாது. அவங்க கையினால எடுத்து அவங்களே பரிமாறி அவங்களே செய்யற போது ஏற்படுற இன்பம் அதை இழந்துட்டோம் நாம. இன்னைக்கு எல்லாத்தையும் பணம் கொடுத்துவாங்க. அது போல திருப்பச்சுண்ணம் அற்புதமான ஒரு பகுதி. வழக்கிழந்து போன ஒரு இலக்கிய வழக்கை நிலைநிறுத்துகிறது திருப்பச்சுண்ணம். அதுதான் என்னுடைய முதன்மையான கருத்து. ரெண்டாவது கருத்து, ஆடுதலும் பாடுதலும் மக்களுக்கு இயற்கையாக இருக்க வேண்டிய ஒரு ஊக்க உணர்வு, உள்ள எழுச்சி, உள்ளத்திற்கு ஒரு இன்பத்தை தருவது. பாடுவது சாதாரணமானது, இன்னொருத்தர் பாட கேட்பது என்பது இரண்டாம் பட்சம்தான். முதல் பட்சம் நாமே பாடுவது. குழந்தைகளுக்கு அது இயற்கையா உண்டு, அந்த மாதிரி வளர்க்கணும். அந்த குழந்தைங்க பாடப்படணும். பெரியவங்கிறாங்க பாடாத, அவரோட பெரியவங்கிறாங்க பாடாத, பாடும் இளமையில பாடும். அது கண்டபடியே பாடக்கூடாது. கண்ட பாடல்களை வைக்காம கடவுள் பாடல்களாக வைத்து இறைவனை உணர்த்தினார்கள். அதுதான் இவருடைய பாடல்களில் தெரிய வருகிற செய்தி. திருமுறைகளிலேயே மகளிர் விளையாட்டு பாடல்களாகவே வைத்து பாடியிருக்கிறார். அதனால இசைக்கும் ஆடலுக்கும் பெருமான் கொடுக்கிற சிறப்பில் அவ்வளவு சிறப்பு வைக்கிறார். வாழ்வியல் நிலையிலே இன்பமாக அனுபவிக்க வேண்டிய பேரின்ப அனுபூதியை இன்னமும் அறிவ கசக்கி பிழிந்து காண வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு அடிப்படை கருத்து இதில் வைக்கிறார் என்று சொல்லி வாய்ப்பளித்த திருவர்களுக்கும் பெருமக்களுக்கும் நன்றி கூறி சொல்லுங்க. உற்சவத்தில் முதல்ல இவரே சொல்றது மஞ்சள் நம்பர் ஒன்னு. அப்புறம் செம்பன் செய் சுண்ணம்ன்றார் பாருங்க, சுண்ணம். நாம எனக்கு தெரியாத ஒன்று நான் சொல்லிவிடுறது, நான் எனக்கு இதுல இருந்து தெரியுது நான் உங்களுக்கு சொல்றேன். மஞ்சள்னால் வையகம் எல்லாம் உரளதாக மாமேரும் என்னும் புலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய ஆட்சி 90 விழுக்காடு மஞ்சள் தான். செம்பொன் நிறம், செம்பொன் நிறம் அது மாதிரி இருக்கணும் அப்படின்றார். மஞ்சள் தான் அது, வேற ஒண்ணு இல்லைங்க. வேற என்ன இந்த அமுக்குறாங்க கிழங்கு அது இதெல்லாம் போடுறாங்க. நீங்க கடவு பொடி வாங்க போனீங்கன்னா ஒரு கிலோ கடவு பொடி இன்னைக்கு 35 ரூபா. அதே கூயல பொடியா இல்ல அது மாவு நீராக்கி தாளிச்சாரு. கிழிஞ்சல் அதை வேக வச்சு கொண்டு வர்றான், அதை கொண்டு வந்து வேக வச்சு பிற்பாடு தண்ணி தெளிக்கிறான். தண்ணி தெளிச்சு ஆன பிற்பாடு அதுக்கு பேர் என்ன? சுண்ணாம்பு. சுண்ணம் அந்த மாவாக்கத்தான்.
3: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: கூட்டாளிகளை இறைவன் ஏற்றுகிறார். இது ஒரு அனுபவம், இது யாரும் சொல்லல.
1: இந்த வேலைகள் புத்தகங்கள்லாம் வந்தால் அது கவலைப்படுறதுதான் அற்புதமான அங்குதாரிகள் எப்பவும் துணைகளும்
0: உருகுவது உள்ளம் கொண்டோர் உருத்தைதாங்கு எனக்கு அழு உருவாக்கை அமைக்கிறது. இந்த உடம்பிலேயே இறைவனை அனுபவிக்க முடியும் என்பதை காண்பித்தவர் நமக்கு சொல்லி காட்டியவர் மறுப்பார். பெரியவனத்துல முதல்ல ஆரம்பிக்கிறது சொல்வார், மூணடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை பாருவார். இது புன்குலால் யாக்கையாச்சு, புல் பெய்த பண்டமாச்சு, புல்விடை முறைகளாக்கு. இந்த உடம்பிலே பரம்பொருளாகிய இறைவனை இந்த உடம்பிலே வைத்து அனுபவிக்க முடியுமா என்ன நினைக்கிறதா? அதான் சொன்னார், ஊனடைந்த உடம்பின் பிறவியே. பிறவி உடம்புன்னு சொன்னா ஊனடைந்த உடம்புன்னு என்ன? நாசம் எடுக்கக்கூடிய உடம்பு. இந்த ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை காரணம். இந்த உடம்பு மோசமானதுதான், இறைவனுக்கு நெருக்கமாக போகக்கூடிய அவ்வளவுக்கு உயர்ந்த தகுதி எதுவும் இந்த உடம்புக்கு இல்லை. ஆனால் இந்த உடம்பினாலே நாம் ஆண்டவரை தரிசனம் செய்ய முடிகிறது. இந்த உடம்பில் இருக்கிற கருவி கரகங்களை கொண்டுதான் ஆண்டவனை தரிசனம் செய்ய முடிகிறது. அவ்வளத்தில் நடராஜ பெருமான் இருக்கிறார் என்றால் அவரை தரிசனம் செய்வதற்கு, அவரை கண்டு அனுபவிப்பதற்கு இந்த உடம்பில் இருக்கிற கருவி கரணங்கள் தானே உபயோகப்படுகின்றன. அதான் சொல்றார், பேரடைந்த மலர்கோயில் திருநெய்வு மானடங்கை வரதற்கும் தாழ் கூட ஊரடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை காருவார். நாகம் என்று சொல்லுகிற பொழுது உணர்வின் நேர்வர வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி அணையும் ஐம்புரி அளவிலும் பெற அருவினை. இதுதான் ஞானசம்பந்தருடைய அனுபவம். உணர்வின் நேர்வர வரும் சிவபோகம், உயிர் உணர்வும் இறை உணர்வும் சமமாகின்ற நிலையிலே கிடைக்கக்கூடியது சிவபோகம். உயிர் உணர்வும் இறை உணர்வும் சமமாகணும். சிவஞானத்துக்கு சரியாக இந்த பசுஞானம் வரணும். அப்பத்தான் ரெண்டு கலந்து அனுபவிக்கணும். ரெண்டும் கலந்து அனுபவிக்கிற பொழுது ரெண்டும் ஒரே தன்னுடைய பொருளாக ஆக வேண்டும். அதுக்கு தான் நாம் இவ்வளவு பயிற்சி பண்ணோம். என்ன கீழே இருக்கு, அது உயர்ந்திருக்கிறது. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சரீரிய யோக ஞானங்களினாலே அதுக்கு லெவலுக்கு கொண்டு வருகிறோம். அப்போ ரெண்டும் அந்த லெவலுக்கு இது வந்த உட்பாடு ரெண்டும் உண்டாக்கிறது. உணர்வின் நேர் பெற, ரெண்டு சமநிலை பெற வரும் சிவபோகம். அப்பொழுதுதான் சிவபோகம் அனுபவிப்பவனும் அனுபவிக்க தன்னை தருவாரும் இரண்டு பேரும் ஒரே நிலையில இருக்கணும். இல்லை அனுபவிக்கிறவன் மட்டமாக இருந்து அனுபவிக்க தருகின்றவன் பெரியவனாக இருந்து விட்டால் இவனுக்கு தாழ் மனப்பான்மை உண்டாகுமாகினாலே அனுபவம் இன்பம் அளிக்காது. இவன் மனசுல குறையை காட்டிக்கொண்டே இருக்கும். இவன் அவன் அளவுக்கு உயர்ந்து கொண்ட ஒருபாடு கௌரவமான ஒரு சந்திப்பு இறைவனோடு இந்த ஆன்மாவுக்கு நிகழ்கிறது. உணர்வின் நேர்வேற உயிர் உணர்வும் இறை உணர்வும் சமமாக இருக்கிற நிலையிலே வரும் சிவபோகத்தை அதை ஒழிவின்றி அணையும் ஐம்புரி அளவிலும் இந்த ஊரடைந்த உடம்பின் பிறவியிலேயே பெற அறிவி நான் அனுபவிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். அப்ப சுயாச்சாரிய பெருமக்கள் இறைவனை இந்த பிறவி வாழ்க்கையிலேயே அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் சாதிக்கத்தில் என்ன நடக்குமோ அதை இப்பொழுதே வெற்றி கொண்டிருந்த நிலையை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அது என்ன நிலை எப்படி என்பதை ஆனந்தவாசகமான உருகுவது உள்ளங்கொண்டோர் உச்சை தாங்கு அழு ஒரு வாக்கை அழைத்த பாட்டை நாம் பார்த்தோம்னா அனுபூதி செல்வர்களாக இருந்தவர்கள் எல்லாரும் தாம் பெற்ற அனுபூதியாகிய இன்பத்தை இந்த மண்ணுலகத்தில் மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட இன்பம் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்கு உரிய வகையிலே பார்க்கிற பொழுது மாணிக்கவாசகர் செய்த செயல் மிக அளப்பது. இன்பம் இருக்கிறது ரெண்டு விஷயம், ஜைனம் வளர்ச்சி அடைகிற போது அது என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் நிலையாதது, செல்வம் நிலையாதது, இளம் நிலையாதது, டாக்டர் நிலையாதது என்று இந்த உலக துன்பத்தை பற்றியே சொல்லி நிர்வாணத்துக்கு முயல செய்கிறது. ஆனால் சைவம் என்ன சொல்லுகிறது என்றால், இதை விட பெரிய இன்பம் உனக்காக காத்திருக்கிறது என்று அந்த இன்பத்தின் சிறப்பையை சொல்லி அதை நீ பெற வேண்டாமா?

0: துன்பத்தையும் எதிர்கொள்ளக்கூடியா என்று கேட்கிறது. துன்பத்தை சொல்லி நம்மை மிரட்டி அனுப்புகிறது ஒரு சமயம். இதை விட்டு இவ்வளவு அவல கவலை கையாறு அழுங்கல் இத்தனையும் உடையது வேண்டாம். அதனால ஜைன சமய நூல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் இந்த நிலையாமையை பற்றியும் இந்த நிலையாமை உடைய பொருள்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லும். இது துன்பம் தருகின்ற வாழ்க்கையிலிருந்து நம்மை விளக்கும். ஆனால் சொன்னார், இன்பத்தை காட்டி நம்மை மேலேற்றுகிறது சைவ வைணவம். வைதிக சமயங்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்பம் இருக்கிறது, பரமபதம் கைதாயம் இருக்கிறது, அங்கே ஒரு சாகித்யம் இருக்கிறது உங்களுக்கு, அது பிறலரும் இன்பம் இப்படி காட்டுதல். அழுந்தாதே பாசத்து அனுதினம், ஐயோ விழுந்தால் எழுந்திருக்க வேண்டும். சரி, நீ இதில் அழுந்தாதே என்று சொல்லிவிடுகிறீர்கள், இதனுடைய அவலத்தை சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொன்னா போதுமான கெடும்பாக நீரித்தரும் இறது விழுத்து இன்பம் ஆமலையே திரும்பலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணினா கெடும் பாகை நீரித்தரும் ரசம் உடைய வீட்டு இன்பம் ஆமலையே மோட்சின்பமாகி அந்த பெரிய மலைகளை ஏறி திரும்பலாம். இதுல போய் இருக்கிறார். அப்போ உலகியல் துன்பங்களை எடுத்து காட்டுவதை காட்டிலும் இறை இன்பம் எத்தகையது என்பதை எடுத்து காட்டுவிட்டால் இந்த உயிருக்கு நாம் அனுபவிக்கிற இன்பத்தை காட்டிலும் அது மிக மிக உயர்ந்தது, அதை பெற வேண்டும் என்னும் ஆசையை அடையும். அதனால்தான் நாம் அனுபவித்ததையும் மற்றவர்களுக்கு எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லணும். இவருக்கு பிறகு தரவே உண்டார், அவர்கள் அந்த இன்பத்தை கொடுத்தார். அதனால மாணிக்க வாசகருடைய பெருவாரம் ஒரு வாழ்க்கை அனுபவம், அதோடு கூட ஒரு இறை அனுபவம். உலக வாழ்க்கையையும் முழுக்க அனுபவித்து அதை எடுத்து சொல்லுகிறார். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் தன்மேல வச்சு நிறைய காணும். நம்முடைய பொறிகள் எப்படி தடுமாற்றம் செய்யும் அதை பல இடங்களில் சொல்லியிருக்கார். நீச்சல் விண்ணப்பம் எல்லாம் அது உலக வாழ்க்கையினுடைய இழிவையும் அதனுடைய தொல்லைகளையும் இங்கே ஆனந்தாரியம் பரவசத்தழுத்தல் என்றெல்லாம் திருச்சதகத்தில் வருகிற பகுதிகளை நீங்கள் பார்த்தால் அதெல்லாம் இறையருள் அனுபவம் எப்படிப்பட்டது என்பது ரெண்டு பக்கத்தில் சொல்லுகிறார். ஆக உலக வாழ்க்கை அனுபவத்தையும் அவர் சொல்லுகிறார், இறையருள் அனுபவத்தையும் அவர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு பெரிய பாடம் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் நம்முடைய சரித்திரத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலையும் கொண்டு போய் சொல்லுவோம். பெரிய விஷயம் என்னன்னா உயர்ந்த நிலைக்கு போற முற்பாடு திரும்பவும் அதிலிருந்து சரிதலும் திரும்பவும் மேலேறுவதும் என்ற காட்சிகளை எல்லாம் திருவாசகத்தில் நீங்க பார்க்கலாம். இழம்புவார், வெளியிலும் இழம்புவார், திரும்பி மேலே பல பாடங்கள்ல அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். வழங்கு நின்றாய்க்கும் அருளாரபுரத்தை வாய் வாய் விழுங்குகின்றேன், நிக்கினேன் இணையன் இனியின்மையா. இவ்வளவு பெரிய அனுபவம் வந்திருக்கிறது. ஆனால் அது கை கழுவி போன மாதிரி கழண்ட மாதிரி ஒரு நிலை உண்டாகி இப்ப நீதான் என்னை காப்பாற்றணும். அதாவது உலக வாழ்க்கையில இறைவனோடு தன்னை தொடர்புபடுத்திக் கொள்ள விரும்புகிறவனுக்கு சில நேரங்களில் சரிவுகள் ஏற்படும். அந்த சரிவுகளிலிருந்து திரும்பியும் அவனை காத்து அவன் எந்த நிலையில் அவனை நிறுத்துவது இறையருள்தான். அந்த இறையருளை வேண்ட வேண்டுமோ இதை காட்டுவதற்காக தன்மையில இடங்களை அவன் எங்க போய் விற்கிறார்கள். ஏதோ நிறாந்த பெருவாழ்வுகளுக்கு கொடுத்த மாதிரியாகவும் அது கிடைக்கத்தகாத பொருளாகினாலே மகுபாகிகள் சோர்வு என்ற வாழை அகமாக்குமா போலே மகம் பூரா பட்டு கிடந்தவன் சோர்வுன்னு எவனா சொன்னான்னா எங்களுக்கு அறிவார்ந்ததா. அதை போல இவர் ஏதோ இறைவன் கொடுத்ததை வாய் வாய் விழுங்கிறார் அப்ப நிக்கிருப்பான். அவசரத்தில் சாப்பிட்டதுனாலே அந்த திருவருள் இவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இவர் திணற அடித்துவிடும். அப்போ பிக்கினேன் திணையே விதியின்மையா. இப்போ தடங்கரும் தேனென்ன தண்ணீர் முருகத்திலிருந்து உயக் கொள்வார். நல்ல தண்ணீரை கொடுத்து இப்படி நிக்கலை நிறுத்துகிறார். என்ன தண்ணீர் உங்களுடைய திருவருள் இன்பத்தை எனக்கு வேறு கொஞ்சம் கொஞ்சமாக வழங்கி அதற்கு அதுவேதான மருந்து. ஏனால் அதனால் அந்த விக்கலை அதனாலேயே அப்போ இந்த மாதிரி தடுமாற்றங்கள் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும். இறைவனோடு கிட்ட நெருங்கிற மாதிரி ஒரு அனுபவம் வரும். தடால் என்ற அந்த அனுபவத்திலிருந்து ஒரு வீழ்ச்சி வரும். அந்த வீழ்ச்சியிலிருந்து திரும்பவும் மேலேற வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் மாணிப்பாகவே சொல்லிதான் நமக்கு தெரியும். இப்படி கூட ஒரு சில அனுபவங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நாம் தெரிந்து கொண்டதெல்லாம் முயற்சி செய்து அப்படியே விடுபேருக்கு போயிடுவோம். விடுபேருக்கு போயிட்டு அப்போ வேற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு விடுபேருக்கு போவதை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சுங்கள். அவசரம் இல்லை. இந்த உலகத்திலே இறைவனை அனுபவிக்க நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று இன்னும் பல பேரும் சொல்லுகிறது. அண்ணன்தான் தண்ணிலா வளர்ந்த வேலியாய் உடன் திருகடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த விரணியே எனக்கு வாழிதான் என்பார். இது திரும்ப திரும்ப உன்னோடு என்னுடைய அனுபவத்தை நான் செய்து கொள்வதற்கு இது வசதியாக இருக்கும். நூலுக்கு பேரை பாருங்க, திருவாக திருவா இல்லை வேற ஒரு திருவா. இந்த உலகம் ஒரு செல்வமா? செல்வன் கடலேக்கும் செல்வம் செல்வம். இந்த உலகம் ஒரு செல்வம் அல்ல, உலகத்தை பற்றி நிற்காதேன்னு சொல்லுகிறது. அது திருவாசகம் இருந்தாலும் அது நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன? இந்த உலகம் செல்வம் அல்ல, இறைவன் தான். அந்த செல்வத்தை அடைய விருப்பி செய்ய வேண்டும். இந்த செல்வம் உனக்கு இறைவன் தந்தது, இதையே பற்றி நிற்காது, அதை அடைவதற்கு உபகாரமாக தந்தது, இதையே அனுபவிக்கிறதுக்கு இல்லை. நாம் படித்திருக்கமே, அறவோர் கடித்தலும் அந்த ரொம்பலும் துறவோருக்கு எதிர்தலும் ஆகிய காரியங்களை செய்வதற்காக ஒரு திருமணத்தை செய்து கொள்கிறான். அவன் கடைசியில் என்ன நினைக்கிறான்? அவளை அனுபவிக்கிறதுக்காக தான் திருமணம்னு நினைக்கிறான். அதுக்கு இல்லை, நீ இந்த காரியங்களை எல்லாம் செய்யறதுக்கு தான் இந்த திருமணம் நடக்கிறது. மேடம் ஒட்டி இவ்வளவு தூரம் வரவேற்பு செய்கிறதெல்லாம் என்ன திருமண காலத்தில் பாருங்க? நான் திருமணம் செய்து கொண்டு விட்டேன், இது எல்லாரும் என் வீட்டுக்கு வரலாம், எல்லாருக்கும் உணவு கொடுப்பேன் சொல்றதுக்காகத்தான். அதுக்காக தான் அவ்வளவு ஆர்ப்பாடும். ஒவ்வொரு சடங்குலையும் அப்படி இருக்கும். ரெண்டு வயசுக்கு வந்தால் ஒரு சடங்கு செய்வார்கள். இந்த சடங்கு எங்கள் வீட்டில் பெற்றிருக்கிறது, தகுதியான மாப்பிள்ளைகள் அதை போராட்டிக்கலாம் என்று உறவினர்களுக்கு தெரியப்படும். அங்கே அந்த காலம் அப்புறம் திருமணம் ஆகும் பொழுது எல்லாருக்கும் அவர் தெரிஞ்சு கொடுப்பார். என்ன காரணம்? நான் திருமணம் செய்து கொடுப்பேன், பழைய மாதிரி பிரம்மச்சாரி இல்லை, வந்தவங்களுக்கு ஜோறு போட முடியாது, நானே ஹோட்டலில் கேட்டேன், நீ இனியாங்கிட்ட கேட்கணும், எனக்கு மனைவி இருக்கிறார், நாங்கள் ரெண்டு ரூபாய் சேர்ந்து உங்களை எல்லாம் வரதற்கு தயாராக இருக்கணும், எங்கள் வீட்டை தேடி நீங்கள் எல்லாரும் வரணும் என்று அறவோருக்கு அடித்தலும் அந்தன ரொம்பலும் துறவோருக்கு எதிர்தலும் சொல்லுவோர் சிறப்பின் விரும்பியதை உடலும் அது திருமணம் இல்லாத வீட்டை அப்படின்னு சொல்லுகிற வாரம் இருந்துகிறது. அதுக்காகத்தான் இந்த திருமணம் நடக்கிறது. அறவோர்
1: கடித்தல்
0: அன்னைக்கு வருங்கிற நான் உன்ன திரிக்க போயிட்டேன், மாலுமியோட இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்தில் சொல்றா, நான் இதெல்லாம் இழந்து விட்டேனே என்று வளர்ந்து விடுகிறேன். என்ன நீங்க பிரிந்திருந்ததுக்காக நீங்கள் வருந்துகிறீர்கள், ஆனால் இவ்வளவு பேருக்கும் உபயோகப்படாமல் என்னுடைய இதரம் போய்விட்டதே. அதனால விட்டு விட்டு இறைவனை பெறுகின்ற இன்பம் அல்ல. இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுதே இறைவனை அடைகிறோம், அதில் இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நமக்கு புலப்படுத்துவதுதான் திருவாசகத்தினுடைய சிறப்பு. நீங்க தேவாரத்தில் இதை பார்க்க முடியாது. அனுபவத்தை எடுத்து சொல்லுகிறவர் மாணிக்கவாசகர். இந்த அனுபவம் ஒவ்வொரு உயிருக்கும் வெவ்வேறு விதமாக அமையும். இப்படி பல்வேறு உயிர்களுக்கும் கிடைக்கக்கூடிய இறைவனுடைய அனுபவத்தை, அவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்பட கிடைக்கக்கூடிய அந்த அனுபவத்தை, தன்னிடத்தில் அந்த அனுபவங்களை எல்லாம் வைத்து சொல்லிக் கொண்டே எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. புலன்கள் எப்படி தடுமாறும், மனம் எப்படி பழி விலகும், இந்த உடல் எப்படி இறைவனை அடைவதற்கு தடையாக வந்து நிற்கும், எல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு பாடல்கள்ல ஒவ்வொரு விதமா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் சேர்த்து நாம் மொத்தமா பார்க்கிற இவ்வளவு சங்கடங்கள் இருக்கின்றாலும் இந்த உடம்பை கொண்டுதான் இறைவனை அடைய என்பதையும் சொல்லுவாங்க. அனுபவிக்கிறத பொறுத்து நமக்கு ஒருவன் தனக்குள்ள தகுதியை ஆராய்ந்து கொள்ள வேண்டும், இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவனை பெறுவதற்குரிய தகுதி உடையவனாக தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்படி தயார் செய்து கொண்டு போனால் இறைவனை நெருங்க முடியும். அப்பொழுதும் கூட இறைவனுடைய திருவருள் இருந்தால்தான் இவனுடைய முயற்சிகள் பயனளிக்கும். இவனுடைய முயற்சியின் தேவை இறைவனுடைய திருவருள் இறக்கம் தேவை, ரெண்டும் சேர்ந்தால்தான் இவன் இறை இன்பத்தை வாழ்வியலில் பெற முடியும். இறைவனே வந்து எல்லாத்தையும் செய்து கொள்வான் என்று நினைத்துக் கொண்டு அவர் அப்படித்தான் சொல்வார். ஆனால் இவர் நான் செய்யல என்றார். ஆடுகின்றேன், கூட்டுடையான கடற்க அன்பிலை எங்குறி பாடுகின்றேன், பதைப்பதும் செய்கிறேன், பணிகளை பாதபலன் சூடுகின்றே, சூட்டுகின்றே, உடையிலை புலரங்கே, ஏடுகின்றே, எழுவதோர் அறநிலை செய்வதொன்று அருகே கேடணும் தேடினால் அந்த இறைவன் கிடைப்பான். காலையே வந்து என்னை தலைவர்கள் நிலையும் இருக்கிறது சில பேருக்கு. தேடித்தான் இறைவனை பெற வேண்டும் என்ற நிலையும் இருக்கிறது சில பேருக்கு. மதிமாற்றியில் ரெண்டு நிலையும் இருக்க ரெண்டையும் அவர் சொல்ற. நாம தேடாம சும்மா இருக்கிற பொழுது தானியை வந்து என்னை தலைவர்கள் ஆட்கொண்டு வருகிறான். ஆனால் தேடினால் இறைவனை காண வேண்டும் என்று ஒருவன் சொன்னான். ஒரு சாது அவரிடத்தில் வந்தார். அவர் கேட்டார், நீ இறைவனை கண்டிருப்பாய் எப்பொழுது? தலைவினை தீப்பற்றியவன் தண்ணீர் எடுத்துடுகிறான் இல்லையா அணைக்கிறதுக்கு? அந்த மாதிரி வேகம் உள்ளது. வண்டியில கட்டுற மாட்டுக்கு குளிப்பாட்டணும்னு சொன்னா அதுக்கு ஒரு மாதம் காத்திருக்கலாம், தண்ணி இல்லைன்னாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். தாகம் இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் காத்திருக்கலாம். தலையில நெருப்பு பிடிச்சு போச்சுனாக்கா 10 நிமிஷம் காத்திருக்க முடியுமா தண்ணிக்காக? அந்த மாதிரி நீ என்னைக்காவது அழைத்திருக்கியா? இறைவனை பாராமல் என்னால் இருக்க முடியாது. அந்த அளவு மாணிக்கவாசிகள் இடத்துல பார்த்து இந்த புரிந்து என்னால் இருக்க முடியாது. அந்த மாதிரி என்னைக்காவது துடிக்கிருக்கியா? அப்படி துடிக்கிருந்தால் இங்கேயும் உனக்கு சிவன் காட்சி ஆயிடுச்சு, தன்னை காட்டி இருப்பார். நீ என்னென்னமோ உபகாரத்தில் இருக்க தேடு இருந்திலை தெருவது ஒரு அழகிலே தெருவா தாண்டும். கிரி ஒரு தெரு, கிரி ஒரு தெரு, யோகம் ஒரு தெரு, ஞானம் ஒரு தெரு, தெருக்கண்டை அழைச்சாதான் செய்வது வந்து அறியே. அதாவது நாம் என்ன நினைக்கிறோம், அவருடைய கதையை சொல்றாருன்னு நினைக்கிறோம், சில நேரத்தில் நம்முடைய கதையை சொல்றாருன்னு நினைக்கிறோம். உயிர்களினுடைய பல்வேறுபட்ட உயிர்களினுடைய வாழ்க்கையில, உலக வாழ்க்கையிலேயும் இறை வாழ்க்கையிலேயும் அதற்கு ஏற்படுகிற அனுபவங்களை எல்லாம் தன் அனுபவமாக சொல்லும். ஒரு சிறு அனுபவம் அல்ல, பலவேறு விதமான பல வகையான அனுபவங்கள். அதனாலதான் ஒரு பாட்டில் இருக்கிறது வேற ஒரு பாட்டில் இருக்காரு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இவர் இறைவனை அடைந்து விட்டாரா இல்லையான்னு தேவம் தோன்றும். பல இடங்கள்ல போவார், வருவார், திரும்பவும் போவார், இப்படி வரும். அது உயிர் துடிப்பு. உயிரானது இறைவனை பெறுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் பல்வேறு வகையான, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு. எல்லாரும் ரமண மகரிஷி மாதிரி அப்படியே வந்து மோன ஞானியாக ஆகிவிட்டார் இல்லையா? ராமன் பாங்கர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய இளமை காலத்தை பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அனுபவத்தை பெற வேண்டும்ங்கிறதுக்காக அவர் கொடுத்த துடிப்புகள் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறார். அனுபவம் சரி, அனுபவங்களும் இந்த உலகத்திலே உண்டு. இறைவன் உயிரை வழிபடுத்துவதற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் பல்வேறு வகையானவை. அவைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நாம் எந்த ரகத்தில் போய் சேருவோம்? இதுக்காக முதல்ல ஒரு பாகம் எழுதினார். நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன், நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் இறைவனை பெற முடியும், இவ்வளவையும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, ஒரு அறிமுக உரை மாதிரி எழுதப்பட்டதுதான் சிவபுராணம். உயிரின் வாழ்க்கை ஓட்டம், உயிர் பிரதிநிதித்து வாழ்கிற வாழ்க்கை. அதில் இறைவனை அடைவதற்கு உயிர் செய்கின்ற முயற்சிகள், முயற்சிகளின் ஊடாக இறைவன் அந்த உயிருக்கு அருளுகின்ற கருணை திறம், இவ்வளவும் அதில் வரும். இது இந்த நூலில் இதுவே ரெபுடேஷன் தான். இது திரும்ப திரும்ப அந்த சில விஷயங்களை எடுத்து கையாளுவார். ஒருவேளை இவர் திருவாசகத்தை எல்லாம் எழுதி முடித்த ஒரு பாடு சிவபுராணத்தை அது முதல்ல எழுதி கேட்டிருக்கான். அதுக்கு ஒரு முகவரை எழுதுறது எப்போ எழுதுவாங்க? நூல் முடித்த ஒரு பாடு தான் முகவரை எழுதுவாங்க. அந்த மாதிரி இந்த நூலை முடித்து விட்டு சிவபெருமான் அதை எழுதி கொள்ளுகிறேன் சொல்ற பொழுது இருந்த ஒரு முகவரையும் எழுதி கொடுத்தாங்க. இதுக்கு பேர் வைக்கிற போது அவர் சிவபுராணம். என்ன பேரு? நம்ம புராணம் தானே அதில் சொல்ற மாதிரி தெரியுது. பாதிக்கு மேல நம்ம புராணம் இருக்கும்போது ஜெவபுராணம்னாங்கே உள்ளாகி கூட இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம புராணம் தானே. சிவபுராணம்னு எழுதாவில் ஜீவபுராணம்னாவே எழுதிக்கலாம். அது சிவபுராணம், சிவனது அனாதி முறைமையான பழமை என்று அதற்கு விளக்கம் சொல்லியிருக்கான். அதுவே பிரச்சனை, சிவனது பழமைன்னு எழுதியிருக்கலாம். அனாதி முறைமையான பழமைன்னா என்ன? பழமை என்று சொன்னால் ஒரு வருஷத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்த்தா 10 வருஷத்தில் இருக்கிறது படமை தான், 100 வருஷம் ஆனதும் படமை தான், 1000 வருஷம் ஆனாலும் படமை தான். 100 படமை தானே, அது படகா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே படமையை சொல்லுகிறார்கள் பார்த்தால் கொஞ்சம் நாளாயிட்டா படமைன்றாங்க. அது எவ்வளவுலையும் போகலாம். இறைவனது பழமை என்று சொன்னால் அதுக்கு மேலே ஒரு பழமையான பொருள் இருக்கும் என்பதாக கூட கொள்ள முடியும். அதுக்காக அது மாதிரி வரக்கூடாது என்பதற்காகத்தான் அனாதி முறைமையான பழமை. இதுக்கு மேல ஒரு பழமை இல்லை. சரி, இவர்கள் எழுதிய உரையை எங்கிருந்து இவர்கள் கண்டுபிடிச்சு எழுதினாங்க? சிவ புராணம்ன்றதுக்கு பழமைன்றதுதான் புராணம் என்பது. புராணம் என்று சொன்னால் பழமையானவன் என்பது அர்த்தம். புராதனம் நவம், பழமையாகவும் புதுமையாகவும் இருக்கும். பயன்பாட்டினாலே புதுமை, பொருளாலே அது பழமை. பயன்பாட்டினாலே சூரியன் வச்சுக்கொள்ளுங்க, சூரியன் பயன்பாட்டினாலே புதியவன், ஆனால் அவன் எப்பொழுது என்று சொல்ல முடியாது. ஆகினால காலத்தால் பழைய இப்படி இருக்கக்கூடியதுதான் இங்கே புராதனம் நவம். இதுக்கு அனாதி புறமையான இந்த வார்த்தை இங்க மாணிக்க வார்த்தைகளே தான் அந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இங்க உன்னை பழம்பூருக்கும் உன்னை பழம்பு இல்லையா? அப்ப அனாதி புறமையான பழமையா? பழம்பொருளுக்கும் முன்னே பழம், அதுக்கு மேல உள்ள அதுக்கு முன்னால பழமையான பொருள் என்று எதுவுமே கிடையாது என்பதை தெரியும். அப்ப இதுதான் டாக், அது கண்ட ஒன்று இல்லை. இதே 100 வருஷம் பழமை, 1000 வருஷம் பழமை, 1000 வருஷம் பழமை என்று அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு மேல ஒரு பொருள் அதுக்கு முன்னால கிடையாது. இதை வந்து திருவம்பாவையில சொன்னதை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் சிவபுராணம் இவனது அனாதி முறைமையான பழமைன்னு நீங்க சிந்திக்காம இருந்திருப்பீங்கன்றதுக்காக நான் சொல்றேன். அதை நம்ம படித்து முடித்து பார்க்கணும். அதனால எதிர்கிறது இல்லை. பார்க்கிற போது நமக்கு யோசனை வருது, ஏன் இந்த மாதிரி எழுதணும்? பழமைனாலே பழமை தானே அது, அது அனாதி முறைமை என்று எழுதணும். ஆதியா இருக்கிறது எல்லாமே பழமை தான். ஆனால் இந்த அனாதி முறைமை இல்லை, இதுக்கு மேல ஒரு ஆதின்றது ஒரு பொருள் கிடையாது. அப்பா இறைவனுக்கு மேலாக ஒரு பொருள் இல்லை. அப்ப இறைவனை நாம் அடைகிறோம் என்று சொன்னால் நாமும் இறைவனுடைய நிலைக்கு வந்துடும். இறைவனுக்கு மேலாக ஒரு பொருள் இல்லாதது போல இறைவனை அடைந்த உயிருக்கும் அதுக்கு மேல வேற ஒன்றும், இறைவனை அடைவதுதான் உயிரினுடைய குறிக்கோள், அதுக்கு மேல உயிருக்கு வேற ஒன்றும் ஏன்னா அங்க போய் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் இருக்காருன்னா அங்க போய் அவர் அடையும் அது மாதிரி போகும். அது இல்லை என்பதைத்தான் இங்கே. இதுல வந்து சில பேர் வந்து முதல்ல வாழ்கை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் எருகை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் பூர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எத்தனை வாழ்கை எத்தனை வெறுகை எத்தனை பூர்த்தி என்று இது எல்லாத்தையும் எண்ணி எந்த அளவுக்கு அது தகுதி உடையதாக இருக்குன்றதோ நம்மளாம் பார்க்கணும். இதெல்லாம் ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா, எந்த கணக்குக்கு ஏதாவது இருக்கலாம். எடுத்த எடுப்பிலே ஒரு நூலை தொடங்குகிற பொழுது வாழ்த்து வணக்கம் வரும்பொருள் உரைத்தல், இது ஒரு நூலுக்கு முக்கியம். அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து திருவாசகத்துக்கு அவர் முதல்ல தயார் பண்ணி எழுதின ஒரு முகவுரை. இந்த வாழ்த்து வரும் இப்போ கிளப்பதி அந்த பாருங்க, ஞாயிறு போட்டுக்கும் ஞாயிறு போடும் மாமழை போட்டுக்கும் திங்கடை போட்டுக்கும் இதெல்லாம் வருதுல்ல வாழ்த்து. இந்த மாதிரி ஒரு நூலை ஆரம்பிக்கிற பொழுது வாழ்த்தி தொடங்குதல் திருவிழாத்துல பாருங்க, வாழ்த்தி வணங்குவா முதல் பாட்டு முதல்ல ஆரம்பிக்கிறது வாழ்த்து இருக்கிறது வணங்குவது. இந்த வாழ்த்து தான் முதல்ல நமக்கு கிடைத்திருக்கிற நம சிவாய வாழ்க நாதங்கள் வாழ்க. நம சிவாய என்பது மந்திரமாகவும் இருக்கிறது, இறைவனுடைய திருப்பெயராகவும் அதனால் இருக்கிறார். உயிர்களுக்கு உறுதி பயப்பதற்கு ஏதாவது ஒன்றை இந்த உயிர்கள் பற்றி கொள்ள வேண்டுமானால் அதுக்கு இந்த திருமந்திரம் அவசியமாகும். எடுத்த எடுப்பிலேயே அந்த திருமந்திரத்தை நம்முடைய கைக்கு உபகாரமாக சிவாய நமகன்று நீரணிந்து வாழ்த்துவது என்பது வாயால் செய்யக்கூடிய காரியம். ஆனால் செய்யக்கூடிய வாய் தூய்மை அடைய வேண்டுமானால் திருவிந்தெடுத்து அது இடையிறாது சொல்ல வேண்டும். அதனால தான் நமச்சிவாய வாழ்க, வாழ்த்தி அப்புறம் நமச்சிவாய சொல்றது இல்லை, நமச்சிவாயை சொல்லி அப்புறம் வாழ்த்து. இது இறைவனுடைய பெயராகவும் இருக்கிறது, உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்புகளை விளக்குகின்ற மந்திரமாகவும் அது இருக்கிறது. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, நான் என்றால் குரோதாகி என்றும் மா என்றால் மலம் என்றும் இந்த நமவின் தொடர்பை விட்டு விலகி ஆ என்கின்ற அருளின் தொடர்பினாலே சி என்கிற சிவத்தை இந்த உயிரானது யார் என்கிற உயிர் அடைகிறது. இந்த குறிப்பை தான் அந்த நமசிவாய என்கிற திருமந்திரம் சொல்லுகிறது என்று சொன்னால் அப்ப திருவாசகம் முழுமையும் இந்த நமசிவாய என்கிற முதல் வார்த்தையிலே முடிந்து விட்டார். ஆகவே இது வந்து உயிரானது இறைவனை அடைகின்ற திருவரு குறிப்பையும் அதற்கு தடையாக இருக்கின்ற மலத்தினுடைய சேட்டையும் எல்லாவற்றையும் குறிக்கிறது. பெருவான் யாரும் உயிர் பேரு இறைவன், வேட்டை தருவதற்கு உபகாரமான வழி எது திருவரு, வேட்டுக்கு தடை மலம், தடையை நீக்குவது குருதாய், இவ்வளவும் இருக்கிறது. வைஷ்ணவத்திலே அருதி என்று சொல்வார், அது அவ்வளவும் நமச்சிவாயை என்கின்ற திருமந்திரத்தை வச்சு திருவாசகத்தில் முதலிலேயே நமக்கு யார் என்பது பெருவா, அது உயிர், அது அடையக்கூடிய பேரு சி என்கிற சிவம், அடைதற்குரிய வழி வா என்கிற திருவரு. இந்த பேச்சை அடைவதற்கு உயிருக்கு தடையாக இருக்கிறது மா என்கிற மலம். இந்த தடையை நீக்கி நம்மை திருவருளாகிய வழியை அடையும்படியாக செய்வது நாய் என்கிற திருவாய். இந்த ஐந்தும் தான் ஐந்தாக எழுதப்பட்டிருக்கின்ற இந்த எழுத்துக்களுக்கு உள்ள விளக்கம் என்று நாம் சொல்லுவோம். இது வேறு வேறு நம சிவாய சிவனை வணங்குகிறேன், அது வாக்கியம் மந்திர புறா வந்து ஒவ்வொரு சொல்லும் இதை குறிப்பிடுகிறது என்று சொல்லுகிற பொழுது மந்திரம் இதை வந்து சிவனை வணங்குகிறேன் என்று சொல்லி அப்படியே முடித்து விடலாம். சிவனுக்கு வணக்கம், சிவனுக்கு வணக்கம் சொன்னால் மந்திரமாகாது. மந்திரம் என்பது குறிப்பிட்டு சொல், அது தனக்குள்ள விரிந்த பொருளை உடையது. அதனால்தான் ஒவ்வொரு எழுத்துக்கள் இன்னென்ன பொருள் என்று சொல்லுது. பல இடங்களில் அதை குறிப்பிட்டிருப்பார். மந்திரம் நமக்கு வாய ஆகரியர் அணியம் பெற்றால் வெங்கலும் இணையும் நோய் எவ்வாழ் விலகட்டன்றி நம சிவாய என்று ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு இறைவன் திருவருளை அடைவதற்கு ஒரு மந்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். அதோட அதிலேயே சிவனுக்கு வணக்கம், சிவன் வாழ்க என்பதையும் நம சிவாய வாழ்க. அதனால சிவனுக்கு வணக்கம், சிவன் வாழ்க என்ற ரெண்டும் அதிலேயே வந்து அதோடு கூட நம சிவாய என்பதை சொன்னதனாலே வேறு வார்த்தைகளை சொல்லாமல் அதை சொன்னதனாலே ஒரு மந்திரம் நமக்கு முதலில் கொடுக்கப்படும். இந்த மாதிரி மந்திர ரூபத்தை ஒவ்வொரு இடத்திலேயும் சுருக்கமாக முதலிலே சொல்லுவது என்பது வழக்கம். நம்முடைய ஞான பெரியவர்களுக்கு அந்த பழக்கம் ஞான சம்பந்தன் பதியத்தை தொடங்குற பொழுது தோனுடைய தோ என்கின்ற ஓகாரமாகிய பிரணவாரத்தை தவிர தா என்பதில் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். மந்திரத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடாது என்பதற்காக இதுவே பெரிய புராணம் தொடங்குற பொழுது உலகெல்லாம் ஊதானே நீங்க எப்பொழுதாலும் விளையாட்டு அதான் முதல்ல அது மந்திரம் தான். ஊ என்பது எதை குறிக்கிறது என்று கேட்டால் அது சக்தியை குறிக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திர குறிப்பு சொல்லை அந்த எழுத்தை முதல்ல வைத்துக் கொள்வது என்பது ஒரு முறை. அதுக்காக தான் அவர் அதை இறைவனை வாழ்த்துவது என்பது இறைவனுக்கு மேலே இவன் பெரியவன் என்றிருந்து வாழ்த்துகிறான் என்று பொருள் அல்ல. இவன் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனை வாழ்த்துகிறான். நான் வாழணும்னு சொன்னால் நல்லா இருக்கார். நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் நீ நன்றாக வாழ்க. நம்ம புலவர்களெல்லாம் கொரோனா நோக்கில் பாடிப்பான். நடுவேவெல்லையே காமன் இயந்துரை வடுவாழைக்கர் மணலிலும் பலவே நீ வாழ்க. வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் கவலை இல்லாமல் இருக்கிறேன். வேறு யாருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லையே. மூட்டை திரும்பி வந்திருக்கான் என தெரிஞ்சவன். அதுபோல இந்த உயிர் தன்னை வாழ்வித்துக் கொள்வதற்காக இறைவன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். இப்ப சிவபெருமானை பற்றி அழைத்து விட்டார். அவரை அழைப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டவரா தெரியணும். அதுக்காக தான் சொன்னார் நாதன் தான் வாழ்க. வேறு வார்த்தைகளை சொல்லாமல் நாதன் என்று அவன் என்னுடைய நாதன், நான் அவனுடைய மனைவி. அப்பா மனைவியை ஏற்று உயர்த்த கடன்பட்டவன் உறவு இருக்கிறதுனால தான் அவனை நான் அழைக்கிறேன். மற்றவர்களை எல்லாம் கூட பொறுப்புடையவன் இல்லையா? நாகந்தானே மற்றவர்கள் எல்லாரை காட்டிலும் பொறுப்புடையவன். திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசகரை ஆட்கொண்ட பெருமானுடைய திருநாமம் ஆத்மநாதன் என்று. ஆத்மாவுக்கு நாதன் அதைத்தான் அங்கே சொல்லார். திருப்பணி என்று சொல்வார் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு புரியும் எம்பெருமான். ஆண்டு என்ன பயன்படுத்துவது ஆட்சி என்றால் இந்த உயிரை பயன்படும்படியாக செய்கிறவன் அவன் தான் ஆழம். நாதன் தாழ் வாழ்க. ஆள் என்பது திருவடியையும் குறிக்கும் முயற்சியையும் குறிக்கும். முதல்ல தாழ் வாழ்க என்பதைத்தான் நாம் பார்க்கணும். திருவடியை சொல்லணும்னு வர பாருங்க. ஆரம்பத்திலே அது முயற்சி முடிந்தால் பயன் ரெண்டு இருக்கிறது. தாழ் என்பது முயற்சி என்ற பொருளில் வருகிற பொழுது இறைவன் உயிரை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வதற்காக எடுக்கின்ற முயற்சிகளை குறிக்கிறது. அவன் செய்கின்ற முயற்சிகள் வாழ்க என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த முயற்சி வெற்றிகரமாக ஆகி இறைவனை அடையவர் இல்லைன்னா அந்த முயற்சி வாழ்ந்ததாக அர்த்தம். ஆரிய நாட்டினர் ஆண்மையுடன் செய்யும் சீரிய முயற்சிகள் திறந்து நிற்கோம்புக பாருங்க. நாட்டில் அந்த சுதந்திர போராட்டம் நடத்த பொழுது அவர்கள் எல்லாம் செய்கின்ற அந்த முயற்சிகள் எல்லாம் திறந்து நிற்போங்கன்னா சுதந்திரம் கிடைக்கணும். கிடைக்கலன்னா அந்த முயற்சி மயங்குது. நாதன் தாழ் வாழ்க. அந்த இறைவன் செய்கின்ற முயற்சி என்ன முயற்சி? சுத்தமாய தாரியமாகிய தனுகரண போகபோகங்களை கொடுத்து இந்த உயிரை உலகத்திலே உலாவிட்டு ஆச்சாரியனாக தானே வந்து இந்த உயிர்களுக்கு உபதேசம் செய்து இந்த உபதேசங்களை உபதேசத்தினாலே இந்த உயிர்களை தன்னிடத்துக்கு அழைத்துச் சொல்லுகிறான் இல்லையா? அப்ப அது அவனுடைய முயற்சி தானே. அந்த முயற்சி வாழட்டம்னா என்ன அர்த்தம்? வெற்றி வெற்றி இந்த உயிர்கள் எல்லாம் இறைவனையும் அடைய வேண்டும். இப்போ தாழ் என்பது முயற்சி என்கின்ற பொருளை வரும் பொழுது அதே மாதிரி. அப்புறம் பயன் என்ன? காட்டாதனெல்லாம் காட்டி சிவன் காட்டி தாழ் தாமரை காட்டி தங்கர்களை தேங்காட்டி திருவடியே விடாது. ஒரே சொல்லுல திருவடியை பெறுவதற்குரிய உபாயமாகிய முயற்சியையும் சொல்லியிருக்கிறார். பெற்றால் உணர்க்கூடிய அடையக்கூடிய பயனாகிய திருவடியும் சொல்லிடுறார். அதான் காட்டு ரொம்ப ஆழமா பார்க்கிற போது இறைவன் எவ்வளவு முயற்சி செய்கிறான். முயற்சி எல்லாம் நம்ம இறைவனை அடையறதுக்காக அவன் செய்கிறதா. அப்ப கடைசியா அடையிறது தாழ்லாம் பயன் ஒரு சொல்லுக்குள்ள ரெண்டு விஷயத்தையும் வச்சிருக்கிறார். இறைவன் பல முயற்சிகளை செய்கிறான். அந்த முயற்சிகளினாலே தன்னையே உனக்கு தருகிறான். தன்னுடைய திருவடியை உனக்கு தருகிறான். திருவடியை விடாது அடின்னு சொன்னா அந்த பொருள் வரமக்கு கிடைக்காது. தாழ் என்று சொன்னால் மடிகுழாள் மாமுகடி என்ப மடிகிலான் தாழுழாள் தாமரையினார். கொம்பல் இல்லாதவனுடைய தாழ் முயற்சியிலே இருக்கிறாள் தாமரையினார். அங்கே தாழ் என்பது அவனுடைய காலடியிலே தாமரையால் லட்சுமி வாசம் செய்வாள். அவனுடைய முயற்சியிலே லட்சுமி வாசம் செய்வாள். கொம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே லட்சுமி இருப்பாள். எங்கே செல்வன் சேரும்? கொம்பல் இல்லாமல் முயற்சி உடையவனாயிருந்தால்தான் செல்வன் சேரும். அந்த அர்த்தத்தில் சொன்னார். தாழ் என்பது முயற்சி. அவன் காலடியிலே இருக்கும் லட்சுமி கடப்பா. அவன் காலடியிலே ஒரு அர்த்தம். கொம்பல் இல்லாதவன் யாரோ அவன் காலடியிலே இலட்சுமி கடப்பான். சரி, நாதன் ஒரு இடத்துல இருக்கான், நாதன் ஒரு இடத்துல இருக்கான். இன்னும் பிரயோஜனம் புருஷன்னு பேர் சொல்றதுக்கு புருஷன் துபாயில் இருப்பான். மறைய கல்யாணம் பண்ணி இங்க விட்டுட்டு இவனுக்கு அவளுக்கு என்ன பழக்கம்? இப்படி இருந்தா அட்ரஸுக்கு மாத்திரம் தான் நாதன். அடுத்து வந்து சொல்றாரு பாருங்க, அவன் அட்ரஸுக்கு மாத்திரம் நாதன் இல்லை என்று என்னுடனாய் இருக்கும். இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் கண்டிப்பிக்கின்ற காலம் இயல்பெழுமாந்தர் இவை. நாமா கண்ண மூடி திறக்கிறது இல்லை. அது ரொம்ப நேரம் முள்ளமா மூடி விட்டு கண்ணியும் மூடிட்டே இருப்பான். அரை மணி நேரம் கழித்து கூட திறப்பான். அதுக்கு மாத்திரம் இயல்பாக இரண்டு இவையும் ஒரு கால் கூடி நீங்கின காலம். இயல்பாக நம்முடைய இரண்டு இமைகளும் ஒரு கால் கூடி பிரிந்து போகின்ற அந்த காலம் அது எந்த அளவோ அந்த காலம்தான் ஒரு மாத்திரை. இந்த இவை பொழுதும் அப்படின்னு சொன்னா மிக மிக நுட்பமான அந்த காலத்திலேயும் கூட என் நெஞ்சில் நீங்காதான், என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காதான் விலகி இல்லாதவன் அவனுடைய காலம். இந்த வேறு விதமான இமை பொழுதும் என்னிடத்தில் இருப்பவன் தன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என்னிடத்தில் இருப்பவன் தாழ்வாழ்க அப்படின்னு சொன்னா இமைப்பொழுது என்னிடம் இருப்பவன் என்று சொன்னால் இந்த சீர்தோறும் ஓலை வரும் இன்னும் அழகா கூட இருக்கும் பாட்டு. இமைப்பொழுதும் என்னெங்கில் இருப்பவன் சொல்லாம நீங்காதான் ஒரு சொல்லை சொல்லும் பொழுது விதிவினையாக சொல்லலாம், மறைவினையாக உடன்பாட்டில் சொல்லலாம். சமீபத்தில் இந்த கோயம்புத்தூர்ல ரெண்டாம் நாள் பேச்சு சுதாசேசியனுடைய பேச்சு ரமணரை பற்றி அந்த அப்போ இதை சொல்லணும் வந்திருக்கிறாங்க. ஆனால் இதை என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு புரியல. இதுதான் புலமை அப்படின்னு படிக்கணும். மற்றொன்று நேரோட அந்த கதையை சொல்ற அளவோடு தான் ஆடமான அவங்க சொல்ல வந்தாங்க. நான் கூட ஒரு வேளை சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. செய்தினை செய்யப்பாட்டுவினை அப்படின்னு இதுவோ சொன்னாங்க. அண்ணா அவர்கள் இங்கே எதிரில் உட்கார்ந்துருக்கிறார்கள். எனக்கு அவர்கள் எதிரே பேசுவதற்கு அச்சமாயிருக்கிறது. அது செய்வதில்லை செயற்பாட்டு இல்லை. அது எதிர்மறையில் சொல்லப்பட்டது. எதிர்மறை வினை அது உடன்பாட்டுவினையாக சொல்லலாம். நீங்காதவன் என்று சொன்னால் இருப்பவன் என்று சொல்லலாம். ஆனால் உடன்பாட்டு வினையில் அவர் சொல்லலை மாணிக்கார். அந்த வார்த்தை எடுத்துட்டு வேற வார்த்தை போட முடியாது. நான் போட்டுட்டேங்கன்னு கேட்காது. நான் போட்டது குட்டி போடாது. அது அவர் போட்டது தான் சரி. ஆ, இந்த நெஞ்சு இருக்கிறத அவன் இருந்து கொண்டேதான் இருக்கிறான். ஆனா இருக்கிறதாவே இது நினைக்கிறது இல்லை. அவன் விலகி விட்டதா தான் நினைக்கிறது. அவன் இல்லைன்னு தான் நினைக்கிறதே தவிர இருக்கிறதா இது. நாம் என்னைக்காவது இறைவன் என்னிடத்துல இருக்கிறான்னு நினைச்சிருக்கோமா? நம்ம கூட தான் இருக்கான் அதை நினைக்கிறது இல்லை. நாமும் பல காரியங்களை செய்து கொண்டு போகணும். நாம் ஒருவேளை இறைவன் நம் உடத்திலே இருப்பதாக நினைச்சிருப்போமானால் சில காரியங்களை செய்வதற்கே நமக்கு அச்சமா நமக்கு நினைக்கிறதே இல்லையே. அதனால நீங்காவான். யா அவன் போகல இருக்கான். நீ போறதாக நினைச்சிருக்கியா? அவன் கிட்ட இல்லைன்னு அது தப்பு. அவன் போகாதவன் அப்படின்னு இருப்பவன் வேறு போகாதவன் இருப்பவனை இருப்பவனாக நாம் நினைத்தால்தான் இருப்பவன் சொல்ல முடியும். எந்த இடத்துல இருக்கிறானோ அவன் நினைக்கணும் இருக்கிறான் இது இருக்கிறான் என்று அவன் நினைக்கிறதே இல்லையே. அவன் தன்னை விட்டு விலகிவதாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இரண்டாவது அவன் விலகி போவதற்குரிய காரியங்களை எல்லாம் இவன் செய்து கொண்டிருக்கிறான். இவன் நெஞ்சில என்னென்ன அசுத்தங்கள் வேண்டுமோ அவ்வளவு அசுத்தமும் நெஞ்சில இருக்கு. அப்ப எல்லாரும் ஓடி பண்ணும் நினைக்கிறான், ஆனால் ஓடாமல் இருந்து கொண்டிருக்கிறான். அவனை துன்புறுத்தி என்னை விட்டு போயிட்டு எனக்கும் உனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லக்கூடிய ஆளுவன், ஆனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று உன்னிடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையில் எவ்வளவு ஆழமாக வச்சிருக்கார்கள். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அவன் நீங்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனாலும் அவன்
1: நீங்கிறதில்லை. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
2: வாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி திருச்சதகம். மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசக பாடல்களை 51 பகுதிகளாக நாம் பகுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த 51 பகுதிகளும் மாணிக்கவாசகர் தாம் பாடிய வரிசை முறையிலே தொகுத்ததாக தெரியவில்லை. இதை தொகுத்தவர்கள் வேறு ஏதோ ஒரு காரணம் பற்றி இதை வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று அறியப்படுகிறது. அவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது மிகவும் நீளமான பாடல்களாக இருக்கின்றவற்றை முதலிலே வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி நீளமான அதிக வரிகளை உடைய பாடல்கள் 4 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 4 பாடல்களை முதலிலே நிறுத்தினவர்கள் அதற்கு பிறகு சிறு சிறு பாடல்களை கொண்டிருக்கிற பகுதிகளை வரிசைப்படுத்தும் போது மிக அதிகமான எண்ணிக்கை உள்ள பகுதியை முன்னும் அதைவிட குறைந்த எண்ணிக்கை உள்ள பகுதியை அதற்கு அடுத்தும் என்று வருகிற முறையிலே அமைக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த 51 பகுதி திருவாசகத்திலே 100 பாடல்களை கொண்ட திருச்சதகம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதன் பிறகு 50 பாடல்களுடைய நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. 20 பாடல்களை கொண்ட பகுதிகள் பல இருக்கின்றன. 10 பாடல்களை கொண்ட பகுதிகளும் இருக்கின்றன. அதனாலே மிக அதிகமான பாடல்களை உடைய திருச்சதகத்தை 5வதாக கொண்டு வந்து இங்கே அமைக்கிறார்கள். இந்த திருச்சதகம் என்று சொல்லப்படுகிற ஒரு நூல் அமைப்பானது ஒரு பிரபந்தத்தினுடைய பெயர். பாடல் என்பது ஒரு செய்யு, பிரபந்தம் என்பது பல செய்யுக்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நூல். ஒரு செய்யுளால் கூட ஒரு நூல் இருக்கலாம். பிரபந்தம் ஒரு செய்யுளாலும் வரும், பல செய்யுள்கள் கூடியும் வரும். சிவபுராணம், கீழ் திருவகவல், திருவண்டப்பகுதி, போற்றி திருவகவல் என்ற 4 ஒரே ஒரு 100 பாடல்களை கொண்ட பிரபந்தங்கள். அதற்கு பின்வருகின்ற மற்ற பகுதிகளெல்லாம் பல பாடல்களை கொண்ட பிரபந்தங்கள். அந்த முறையில் 100 பாடல்களை கொண்ட திருச்சதகம் 5வதாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. சதம் என்ற ஒரு வார்த்தைக்கு 100 என்று பொருள். சதகம் என்ற சொல்லுக்கு 100 செய்யுக்களை கொண்ட ஒரு நூல் என்பது பொருள். ஆகவே சதகம் என்று ஒரு பிரபந்தத்துக்கு பெயர் இருக்குமானால் அங்குள்ளே 100 பாடல்கள் இருக்கிறது என்பதை அறிஞர்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த முறையிலே திருச்சதகம் என்று இங்கே திருவாசகத்தில் வருகிற ஒரு பகுதியும் தனக்குள்ளே 100 பாடல்களை கொண்டிருக்கிறது என்பதை நாம் சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் அந்த சதகம் என்பதிலே சில வித்தியாசம் இருக்கிறது. 100 பாடல்களை கொண்ட நூலை அமைக்கிற ஒரு ஆசிரியன் 2 விதமாக அந்த பிரபந்தத்தை அமைக்கலாம். அதாவது 10 பாடல்களை ஒரே மாதிரியாக பாடி அதே போல வேறு வேறு விதத்திலே 10 பகுதிகளை உண்டாக்கி 10 10 என்றை சேர்த்து 100 பாடல்கள் உண்டாகும்படி ஒரு பிரபந்தத்தை அமைக்கலாம். அப்படி அமைத்தால் அதற்கு 10 10 என்று பெயர். சங்க காலத்தில் 10 பாட்டு 8 தொகை 11 கணக்கு என்ற நூல் பற்றியிலே 10 10 என்ற ஒரு நூல் உண்டு. அந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பார்த்தோமானால் ஒரு அரசு பேரில் 10 பாடல்கள் பாடினார்கள். அதுபோல் பத்து அரசன் பெயரில் பத்து பத்து பாடல்களாக பாடியிருக்கிறார்கள். அந்த பத்து அரசன் பெயரிலும் பாடப்பட்ட நூறு பாடல்களையும் தொகுத்து அதற்கு பதுக்கு பத்து என்று பெயர் கொடுத்தார்கள். அதே போல பத்து செய்யுக்கள் ஒரு இனமாகவும், இரண்டாவது பத்து வேறொரு இனமாகவும், மூன்றாவது பத்து மற்றொரு இனமாகவும், இப்படியே பத்து வகைகளும் பத்து இனமாக அமைய மொத்தம் பத்து பத்து நூறு பாடல்களை உடையதாக அந்த பிரபந்தம் இருக்குமானால் அதுக்கு பதிற்று பத்து என்ற. இந்த பதிற்று பத்தை வெறுமனே நிறுத்திவிடாமல் ஒரு பாடலுடைய இறுதி அடுத்த பாடலுக்கு ஆரம்பமாக வைத்து பாடியிருக்கிறார். சங்ககால பதிற்று பத்து கூட ஒரு சில பத்துக்கள் இவ்வாறு அந்தாதியாக அமைந்திருக்கின்றன. முழுவதும் அப்படி அமையவில்லை. ஆனால் பிற்காலத்தவர் பிரபந்தம் செய்தவர்கள் இந்த அந்தாதி கணக்கை மிக அவசியமாக கடைபிடித்தார்கள். ஒரு பாட்டினுடைய இறுதி அடுத்த பாட்டுக்கு ஆரம்பமாக அமைதலாலே அதற்கு பதிற்று பத்து என்பதோடு அந்தாதி என்ற பெயரையும் சேர்த்து பதிற்று பத்துந்தாதி என்று பெயர் வைத்தார்கள். இந்த மாதிரி நம்முடைய தமிழ் நூல்களில் கருவை பதிற்று பத்தந்தாதி என்று ஒரு நூல் இருக்கிறது. இதுபோல் வேறு பதிற்று பத்தந்தாதிகள் இருக்கின்றன. இப்பொழுது இந்த திருவாசகம், அந்த திருவாசகத்துள் திருச்சதகம் இது எப்படி நூறு பால்களை கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், பதிற்று பத்தந்தாதியைப் போலவே இந்த சதகத்துக்குள் பத்து வெவ்வேறு பகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் பத்து பத்து பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த ஒவ்வொரு பத்திலும் வருகிற பாடல்கள் ஒரு இனமாக அமைந்திருக்கிறது. அதனால் இது சதகம் என்று பெயர் பெறுவதோடு கூட பதிற்று பத்து அந்தாதி என்று பெயர் பெறுவதற்கு முழுக்க தகுதி உடையதாக இருக்கிறது. ஆனாலும் இதை பழங்காலத்தவர்கள் பதிற்று பத்து அந்தாதி என்று பெயர் கொடுக்காமல் நூறு பாடல் மொத்தத்தில் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு சதகம் என்று திருவாசகத்தில் பெயரிட்டிருக்கிறார்கள். ஆனால் பிற்காலத்தில் சதகம் என்ற பெயரிலேயே பல நூல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நூறு பாடல்களும் ஒரே மாதிரியாக இருக்கும், அதாவது ஓர் இன பாடல்களாக இருக்கும். பாடல்கள் ஒன்றுக்கொன்று அந்தாதி வராது. ஒவ்வொரு பாட்டினுடைய கடைசி வரி ஒரே விதமான மகுடம் பெற்றிருக்கும். அதாவது எந்த ஒரு நூல் எந்த ஒரு அரசன் பெயரிலோ எந்த ஒரு நாட்டின் பெயரிலோ எந்த ஒரு இறைவன் பெயரிலோ பாடப்படுகிறதோ அந்த அரசன் அல்லது நாட்டினுடைய ஊரினுடைய பெயர் கடைசி வரியிலே மகுடமாக அமைந்திருக்கும். தண்டலையார் சதகம், அறப்பளீஸ்வரர் சதகம், தொண்டை மண்டல சதகம் என்ற இந்த நூல்கள் எல்லாம் இதே மாதிரியான இலக்கணத்தில் அமைந்திருக்கின்றன. பாடல்கள் நூறு என்ற முறையிலே சதகமும் பதிற்று பத்தந்தாதியும் ஒன்றுதான். ஆனால் சதகம் என்பது ஒரே இனமான பாடல்களாலே நூறு கொண்டிருக்க வேண்டும். பதிற்று பத்தந்தாதி என்பது இனங்களிலே ஒரு இனத்துக்கு பத்து பாடல் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் பெற்றிருக்கும். இந்த பதிற்று பத்தந்தாதியிலே அந்தாதி இருக்கும், சதகத்திலே அந்தாதி இருக்காது. ஆனால் இந்த திருச்சதகம் பத்து பகுதி உடையதாக அந்தாதி அமைப்புடையதாக இங்கே அமைந்திருக்கிறது. ஒரு முக்கிய வேறுபாடு உடையதாக இருக்கிறது. ஆகவே இதனுடைய பெயர் சதகம் என்று இருப்பதை விட பதிற்று பத்து அந்தாதி என்று இருந்திருந்தால் அது இந்த நூலினுடைய அமைப்புக்கு மிக பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் என்ற அளவிலே திருச்சதகம் என்று சொல்லுகிற இந்த பகுதிக்கு பழைய உரை ஒரு விளக்கம் தந்திருக்கிறது. பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று அதற்கு ஒரு தத்துவ குறிப்பு தருகிறது. இதிலே பக்தி என்ற ஒரு சொல் பலருக்கும் பொருள் தெரிந்த ஒன்றுதான். இறைவனிடத்திலே அன்பு செலுத்துவதை நாம் பக்தி என்று சொல்கிறோம். அதுபோல மெய்யாலும் வாயினாலும் மனத்தாலும் இறைவனிடத்திலே நாம் செலுத்தும் அன்பை பக்தி என்று சொல்கிறோம். இந்த திருச்சதகத்தில் வருகிற பாடல்களில் பல பாடல்களில் பக்தியை பற்றிய செய்திகள் விவரிக்கப்பட்டிருக்கும். இனி வைராக்கியம் என்ற இரண்டாவது ஒரு பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் வைராக்கியம் என்ற சொல் விராகம் என்ற சொல்லில் இருந்து வருகிறது. அதாவது அராகம் என்று சொன்னால் ஆசை, அந்த அராகம் என்ற சொல்லுக்கு எதிர்மறை விராகம் என்று சொல்வோம். விராகம்னா வெறுப்பு என்பது பொருள். வெறுப்பை உடையதாக இருக்கிற மனப்பண்பாடுக்கு வைராக்கியம் என்று பெயர். தனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற மன வெறுப்போடு ஒன்றை எவன் ஒருவன் பிடிவாதமாக பற்றி இருக்கிறானோ அந்த செயலுக்கு வைராக்கியம் என்று பெயர். கூட அவன் ரொம்ப வைராக்கியமா இருக்கான்யா, அவங்க வீட்டுக்கு போவாதான், அவங்க வீட்டுக்கு வாசலை மிதிக்கிறது இல்லை அப்படின்னு வைராக்கியமா இருக்கிறார் என்பதை நாம் பேச்சில பேசுறதை கேட்கிறோம். அதனால வைராக்கியம் என்பது ஏதோ ஒரு பிடிவாத குணத்தினாலே ஒன்றை பற்றி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுல வெறுப்பு வந்ததினாலே அந்த வைராக்கியமாகிய பிடிவாதம் ஏற்படுகிறது. ஆகவே இறைவனிடத்திலே ஒரு பிடிமானமாகிய பக்தியும் அதற்கு நேராக உலகத்திலே வேண்டாம் என்ற வெறுப்பினால் ஏற்படுகிற வைராக்கியமும் ரெண்டும் சேர்ந்ததுதான் பக்தி வைராக்கியம். பக்தி என்பது ஆண்டவனிடத்திலே பிடிமானம், வைராக்கியம் என்பது உலகத்திலே வேண்டாம் என்று விட்டு விடுகிற வெறுத்து ஒதுக்குகின்ற நிலை. ஒன்றிலே பிடிப்பும் ஒன்றிலே விட்டு விடுகிற நிலையும் வருகிற ஒரு நிலை. இந்த நிலையிலே சில பாடல்களில் இந்த உலக ஆசை முதலியன தனக்கு வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குவதாக சில செய்யுக்கள் வரும். அதை வைராக்கியம் என்று பார்க்கிறோம். இந்த ரெண்டுக்கு அப்பால் விசித்திரம் என்ற ஒரு செய்தி வருகிறது. அது ரொம்ப ஆழ்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சித்திரம் என்றால் அழகு, விசித்திரம் என்றால் பேரழகு என்று இறைவனிடத்திலே ஒருத்தர் பக்தி வைக்கிறார். அப்படி பக்தி வச்சு நடந்து கொண்டிருக்கிற போது பக்தியோடு நடக்கிறவன் எந்தெந்த விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சில சட்டம் இருக்கிறது. நாம் உலகத்திலே வாழ்கிற போது உலகியலில் நாம் நடந்து கொள்வதற்கு சில சட்டம் இருக்கிறது, அதுக்கு உலகியல் வழக்கம் என்று பெயர். அதே போல கோயிலுக்கு சென்று அங்கே நாம் நடந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கென்று சில சட்ட திட்டம் இருக்கிறது, அதுக்கு வைதிகம் என்று பெயர். லௌகீகம் உலகியல், வைதிகம் தெய்வியல், வேத சம்பந்தமான இலக்கணம் உடையது. நம்முடைய வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வருகிறார் என்று சொன்னால் அந்த விருந்தினருக்கு முதலில் சாப்பாடு போட்டுவிட்டு பிறகு நாம் சாப்பிட வேண்டும் என்பது விதி. அந்த விதிப்படி விருந்தினருக்கு முதல்ல சாப்பிட்டு வீட்டுக்காரர் பிறகு சாப்பிடுவார். ஆனால் ஒரு சந்தர்ப்பம், 12:00 வீட்டுல சமையல் ஆயிட்டு வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்டு விட்டார்கள், 1 மணிக்கு மேல விருந்தாடி வருகிறார். அந்த விருந்தாடிக்கு சாப்பிட்ட பிறகு போடுறதா இல்ல நீங்க வெளியில போகணும் நாங்க சாப்பிட்டோம்னு அனுப்பிட முடியுமோ? வந்தவர்களை சாப்பாடு போட்டுதான் தாம் சாப்பிட்டதனுடைய மீதி இருந்தாலும் அதை அந்த விருந்தினர் உட்கார வைத்து சாப்பாடு போடலாம். விதி முன்னாடி போட வேண்டும் என்று இருந்தாலும் சில சந்தர்ப்பத்தில விருந்தினருக்கு பிறகு போடவும் செய்யலாம். இந்த லௌகீகத்துல விதி முன்னும் பின்னும் மாறும். இனி நாம் கோயிலுக்கு வரோம். கோயில்ல சுவாமிக்கு நிவேத்தியம் பண்றதுக்கு என்று சமைக்கிறதுக்கு தனி இடம் இருக்கு, அதன் பெயர் மடைப்பள்ளி. அந்த மடைப்பள்ளியிலே பிரசாதம் தயார் பண்ணுகிறார்கள். தயார் பண்ணி கொண்டிருக்கிற போது ஒருத்தருக்கு பசியா இருக்கிறது என்று சொன்னால் உடனே மடப்புள்ளியில் இருக்கிறது எடுத்து சாப்பிட முடியுமோ? முடியாது. அது கடவுளுக்கு நிவேத்தியம் பண்ணித்தான் சாப்பிட வேண்டும் என்பது சட்டம் இருக்கிறது. ஆகவே கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்கு உள்ள நிவேத்தியத்தை சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ண பிறகு நாம் சாப்பிட வேண்டும் என்பது சட்டம். அந்த சட்டம் மீறவே கூடாது. அந்த சட்டம் சட்டமாகத்தான் இருக்கும். லௌகீகத்துல விருந்தினர் முன்னே சாப்பிட வேண்டும் என்ற விதி இருந்தாலும் ஒரு சமயத்துல விருந்தினருக்கு முன் வீட்டுக்காரர் சாப்பிடுறதும் நேர்ந்து போகும். ஆனா கோயில்ல சுவாமி சாப்பிட்டு நிவேத்தியமான பிறகுதான் மக்களுக்கு அது பிரசாதமாக கொடுக்கப்படும்னா அது மீறவே முடியாது. ஆகிய உலகியல் சட்டம் முன்னும் பின்னும் மாறும், தெய்வீக சட்டம் மாறக்கூடாது என்பது. இந்த ரெண்டு விதி இப்படி இருக்க இதற்கு மேல் 3வதாகிய ஒரு விதி ஒன்றை நான் பார்க்க போகிறோம். கண்ணப்பர் என்ற ஒரு நாயனார், அவர் சுவாமிக்கு நிவேத்தியம் எடுத்து கொண்டு போகிறார், அபிஷேகத்துக்கு தண்ணியை கொண்டு போகிறார், சாத்த பூ எடுத்து கொண்டு போகிறார். அப்பொழுது நிவேத்தியத்தை அவர் வாயால் மென்று சுவை சரியா இருக்கா, நன்றா இருக்கா என்று ருசி பார்த்து அப்புறம்தான் கொண்டு போய் சுவாமிக்கு அங்கே வைக்கிறார். பூவை தன் தலையிலே அணிந்து கொண்டு போய் தன் தலையில் இருந்த பூவை சுவாமிக்கு வைக்கிறார். இதெல்லாம் கோயில் சட்டப்படி தெய்வக சட்டப்படி செய்யக்கூடாது. நாம் சாப்பிட்டு இறைவனுக்கு படைக்க கூடாது. நாம் கழுத்திலே மாலையா போட்ட மாலையை சுவாமிக்கு போடக்கூடாது. சுவாமிக்கு போட்ட மாலையை நாம் கொண்டுக்கலாம். சுவாமிக்கு நிவேத்தியமானதை நாம் சாப்பிடலாம். நமக்குள்ளதை அவருக்கு கொடுக்கூடாது. ஆனா கண்ணப்பருடைய வாழ்க்கையில இது வேறு விதமாக நடந்து விடுகிறது. இவர் வாயினாலே சாப்பிட்டு பார்த்து சாமிக்கு படைக்கிறார். இவர் பூவை தான் அணிந்து கொண்டு சாமிக்கு சாக்கிறார். ஆனா சுவாமி இதை ஏற்றுக்கிறார். கோயில் சட்டம் ஒன்று இருந்தால் கண்ணப்பர் செய்த செயலை ஏற்றுக்கொண்டு விடுகிறார். ஆண்டாள் என்றவர் வைணவத்திலே ஒரு முக்கியமான ஆழ்வார். அவர் தான் திருமாலுக்காக கட்டின மாலையை தான் கழுத்தில் போட்டு பார்த்து அழகா இருக்கா என்று பார்த்த பிறகுதான் சுவாமிக்கு அனுப்புகிறார். அப்போ சுவாமிக்கு அனுப்பி தான் போட்டுக் கொள்ளாமல் தான் போட்டுக்கொண்டதை சுவாமிக்கு அனுப்புறதும் அங்க கோயில் சட்டத்துக்கு அதாவது தெய்வ விதிக்கு முரணானது தான். அப்படி முரணா இருந்தாலும் பெருவக்தி என்ன பண்ணுகிறார் என்று பார்த்தால், ஆண்டாள் போட்டு அனுப்பியது தான் தனக்கு நன்றாயிருக்கிறது கனவிலே வந்து ஆண்டாளுடைய தகப்பனாருக்கு தெரிவிக்கிறார். இந்த இடங்களிலே கோயிலுடைய சட்டம் கண்ணப்பெருனாலும் ஆண்டாளாலும் மீறப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படி மீறி இருந்தாலும் அதை தெய்வம் ஏற்றுக்கொள்கிறது என்பதையும் நாம் அறிகிறோம். இதுதான் விசித்திரம். விசித்திரம் என்றால் கடவுளுக்குரிய சட்டத்திலே மாறுபட்டு சில பேர் நடப்பார்கள். அந்த மாறுபட்டு நடக்கிற செயலையும் கடவுள் ஏற்றுக்கொள்வான். அப்படி ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பெயர் விசித்திரம். இது ஆச்சரியகரமானது, நம்ப முடியாதது என்று உலகியலுக்கு சற்று மாறுபட்டு அழுத்தம் திருத்தமாக இருப்பது வைதீகம் அல்லது கோயில் பூசை முறை. அந்த கோயில் பூசை முறையிலும் சில மாறுதல்கள் முன்னுக்கு பின் முரணாக சில அடியார்கள் செய்து விடுகிறார்கள். அதையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு விடுகிறான். அப்படி ஏற்கிறது தான் விசித்திரம். இது மாதிரி இறைவனிடத்திலே செய்யப்படுகிற பக்தியும் உலகத்திடத்திலே தாம் கொள்ளுகிற வெறுப்பாகிய வைராக்கியமும் அடியார்கள் தாம் தெய்வ இயலுக்கு மாறாக நடந்து கொள்ளுகிறதாகிய விசித்திரமும் ஆகிய மூன்று விதமான செய்திகள் இந்த திருச்சதகத்தில் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு பாட்டிலும் இந்த மூன்றும் வராது. இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றொன்று ஒவ்வொரு பாட்டில் வந்து கொண்டிருக்கும். சில பாடல்களில் இந்த மூன்றும் இல்லாமல் கூட இருக்கலாம். அதை பற்றி நான் அதிகமாக இந்த இடத்திலே சிந்தனை செய்ய முடியவில்லை. ஆனால் சில பாடல்களில் பத்தியும் பல பாடல்களில் வைராக்கியமும் ஒரு சில பாடல்களில் விசித்திரமும் இருக்கிறதுனாலே முன்னோர்கள் இந்த பகுதிக்கு பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று பெயரிட்டு அழைத்திருக்கிறார்கள் என்று இந்த விளக்கத்தை பார்த்துவிட்டு இனி நூலுக்குள் நாம் வருகிறோம். நூலிலே முதல் பாடல் மெய்தான் அரும்பி

உடையாய் என்னை கண்டுகொண்டே. இந்த பாடலில் பக்தி மிகுதியாக மிகச்சிறப்பாக பேசப்படுகிறது. இடவிடத்திலே இறைவனிடத்திலே செய்யப்படுகிற பக்தி உடம்பின் செய்கையாலும் வாயின் செய்கையாலும் மனத்தின் செய்கையாலும் மூன்று விதமாக பிரிந்து நிற்கு. ஆகவே அந்த மூன்றினாலும் வருகிற செய்கைகள் பற்பலவாக இருக்கிறதுனாலே உடம்பினால் வருகிற பக்தியில நாலு செயலையும், அடுத்தது தன் மனத்தால் வருகின்ற பக்தியிலே ரெண்டு செயலையும், தன் வாயினாலே வருகிற பக்தியிலே ஒரு வகையையும் சேர்த்து மொத்தம் ஏழு விதமான பக்தி நிலைகளை இந்த பாடல் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த ஏழு விதமான பக்தியையும் மாணிக்க வாசகர் தான் ஒன்று கூட விடாமல் பின்பற்றியதாகவும் இந்த பாட்டில் சொல்லிக் கொள்கிறார். மெய்தான் அரும்பி, இது ஒரு பக்தி. மெய் என்றால் உடம்பு. அந்த பக்தி வரும்போது உடம்பிலே மயிர் கூச்சி எரியும். ஒரு குளிர் காலத்திலே அந்த குளிர் தாங்க முடியாமல் உடம்பில் கையிலே இருக்கிற ரோமம் அப்படி நட்டுக்கொண்டு நிற்கிறது அல்லவா, அதுதான் மயிர்கூச்சல் அல்லது அரும்புதல் என்று சொல்வார். இறைவனிடத்திலே பக்தி உண்டாகிற காலத்திலும் இப்படி மயிர் கூச்சிட்டு எழுகிற அரும்புதலாகிய செயல் நடக்கும். இது உடம்பில் நடக்கிற செயல். இது ஒன்று சொல்லியிருக்கிறார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து, அப்புறம் அந்த உடம்பு திடீரென்று ஒரு நடுக்கம். நாம் ஏதாவது ஒரு செய்தியை கேட்டால், பயமான செய்தியோ அதிர்ச்சியான செய்தியோ இருந்தால் உடம்பு அப்படி துள்ளும். அப்படி துள்ளி நடுங்குகிற நடுக்கத்துக்கு தான் விதிர்ப்பு. அதுபோல தெய்வ நிகழ்ச்சியை கேட்கிற காலத்திலும் உடம்பிலே விதிர் விதிர்ப்பு ஏற்படும். அதையும் சொல்லுகிற உன் விரையார் கிழக்கு என் கைதான் தலை வைத்து. இறைவனே, உன்னுடைய வாசனை பொருந்திய திருவடிக்கு என்னுடைய இரண்டு கைகளையும் நான் தலைமேல் வைத்து குவித்து வணங்குகிறேன் என்று மூன்றாவது செயல் சொல்கிறார். உடம்பிலே வீர்கூச்சி எழுந்தது ஒன்று, உடம்பு நடுங்கியது ஒன்று ரெண்டு, இனி கை தலைமேல் ஏறப்போகிற செய்தி மூணு. அந்த திருவடிக்காக தன்னுடைய கைகளை தலைமேல் வைத்து வணக்கம் செலுத்துகிறாராம். அடுத்து கண்ணீர் ததும்பி, கண்ணினுடைய செயல். கண்ணிலிருந்து நீர் பெருகி கீழே ஒழுகிறது. இதுவும் மெய்யினுடைய செயல் தான், உடம்பு செயல். கண்ணும் கையும் மெய்யினுடைய பகுதிகள். இது நாலு விதமான மெய்ப்பாடு. அதாவது மயிர்கூச்செறிதல், உடம்பு நடுங்குதல், கையை தலைக்கு மேல் குவித்தல், கண்ணீர் விட்டு ததும்புதல். இந்த நான்கும் மெய்யின் மெய்ப்பாடுகளாக சொன்னவர் உடம்பு உள்ளத்துக்கு சொல்ற. வெதும்பி உள்ளம், உள்ளம் வெதும்புகிறது. வெதும்புதல் என்றால் ஒரு பொருளை நாம் காணாமல் போக்கிவிட்டோமானால், ஐயோ காணா போச்சு காணா போச்சுன்னு அதே நினைச்சு நினைச்சு நினைச்சு உள்ளத்திலே ஒரு வேகம் உண்டாகுது. பாருங்கள், வருந்துகிறோமே, அந்த மாதிரி ஒரு நினைப்பு தான் வெதும்புதல்னு பேர். தனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காமல் போய்விட்டால் அப்ப உள்ளத்தில் எழுகின்ற ஒரு நிலை வெதும்புதல்னு பெயர். அது மாதிரி உள்ளம் வெதும்பணும். கடவுளை இன்னும் வரலையே, கடவுளை நான் பெற முடியவில்லையே என்று உள்ளத்திலே வெதும்பு கொள்ளுதல் என்று மனத்தினுடைய மெய்ப்பாடு சொன்னார். பொய்தான் தவிர்ந்து, அடுத்து உள்ளத்திலே இன்னொரு செயல் என்ன என்றால், உள்ளத்தில் பொய் இருக்கக்கூடாது. பொய்யில்லாத உள்ளமாக உண்மையை பேசுகின்ற மனம் உடையதாக அமைய வேண்டும். ஆகவே பொய் தவிர்தல் என்பது மனத்துக்குள் பொய்யில்லாமல் நடப்பது என்பது. வெளியில் இருக்கிற செயல் ஒன்றும் மனத்தில் நினைக்கிறது வேறொன்றும் இல்லாமல் வெளியில் எதை செய்கிறோமோ அதையே மனத்தில் நினைப்பதாக இருப்பதுதான் இங்கே உள்ளத்தில் பொய் நீக்குதல் என்று சொல்கிற மெய்ப்பார். ஆக உள்ளத்திலே வெதும்புதலும் உள்ளத்திலே பொய் நீங்குதலும் ஆகிய ரெண்டு மெய்ப்பாடுகள் மனத்தின் மெய்ப்பாடாக சொன்னார். கடைசியாக வாயிலே வாயினால் செய்யப்படுகிற ஒரு மெய்ப்பாடை சொல்ல வருகிறார். உன்னை போற்றி சய சய போற்றி என்னும். இறைவனை நாம் என்ன செய்கிறோம்? போற்றி போற்றி போற்றி என்று சொல்வது, சய சய சய என்று இறைவனுக்கு ஜெய கோஷம் போட்டு. இது வாயினாலே செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. இறைவனை நாம் பக்தி பண்ணுகிற போது அதை அந்த இறைவனுடைய பாடல்களை
சங்கீர்த்தனம் என்று அந்த பஜனை பாடுதல் அல்லது அவனுடைய பாடலை சங்கீர்த்தனம் பண்ணுவதிலே ரொம்ப ஈடுபாடு உடையவர்களுக்கு இறைவன் சீக்கிரத்தில் காட்சி தருவார் என்பது வைதிகம். அதனால்தான் நம்முடைய சிவபுராணத்தை தொடங்குகிற போது கூட வாழ்க வாழ்க என்று சொல்லி, அடுத்தது வெல்க வெல்க என்று சொல்லி, அடுத்தது போற்றி போற்றி என்று அந்த பாடல்களை பாடுகிறார். அவர் போற்றி போற்றி என்பதைத்தான் இங்கே போற்றி என்றும், வெல்க வெல்க என்று அங்கே பாடியதைத்தான் இங்கே சய சய என்ற சொல்லாலும் குறிப்பிடுகிறார். போற்றி சய சய போற்றி என்னும் கை என்று சொல்லுகின்ற இந்த ஏழு விதமான ஒழுக்கங்கள், கை என்றதற்கு ஒழுக்கம் என்பது இந்த பாட்டிலே இரண்டாவது வரியிலே கை என்று சொல்லும், நான்காவது வரியிலே கை என்று சொல்லும் வருகிறது. இந்த ரெண்டு சொல்லுக்கும் பொருள் வேறுபாடு. இரண்டாவது வரியில் வருகிற கை என்பது நம்முடைய உறுப்பில் ஒன்று, கரம் கை என்று சொல்லுகிற உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்பை குறிக்கும். நாலாவது வரியில் வருகிற கை என்பது ஒழுக்கத்தை குறிக்கிறது, ஒழுக்கத்துக்கு கை என்று ஒரு பெயர். கைதான் நெகிழவிடேன், இந்த ஒழுக்கத்தை நான் கைவிட மாட்டேன். ஏழு விதமான ஒழுக்கங்களை இந்த பாட்டில் வரிசையாக

0: திருச்சபதம் எங்கே பாடப்பட்டது என்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் கொஞ்சம் நடுவிலே சிந்திக்க வேண்டும். இதற்கு நூல் அச்சிட்டவர்கள் திருச்சபதம் திருப்பெருந்துறையில் அருளியது என்று எழுதியிருக்கிறார். இந்த 100 பாட்டையும் நாம் படிச்சு பார்த்தோமானால் சில பாடல்களில்தான் திருப்பெருந்துறை என்ற பெயர் வருகிறது. இனி வேறு ஊர் பெயர்களும் இடையிடையே வருகின்றன. அதனால் இது திருப்பெருந்துறையில் பாடப்பட்டது என்பதை உறுதியாக ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இன்னும் பிற்காலத்து பக்தரோடு வாதிட்ட செய்தி பற்றிய குறிப்புகள் இந்த திருச்சதகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. பல அடியாரை பற்றிய செய்திகள் எல்லாம் இந்த திருச்சதகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இவர் திருப்பெருந்துறையை விட்டு கிளம்பி சிதம்பரத்தில் தான் தங்கியிருந்த காலத்திலே பக்தர்களோடு வாதிட்டு அந்த பக்தர்களை வெற்றி பெற்ற பிறகு ஒரு சாவகாசமாக இருந்த ஒரு காலத்தில் இந்த திருச்சதகம் பாடியிருக்க வேண்டும் என்று நமக்கு தெரிய வருகிறது என்று அந்த பாடிய இடம் காலம் இவைகளை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொன்னதாக நினைக்கிறேன். இனி பாடல்கள் இடையிடையே வரும்போது இந்த கருத்து கதைகள் அதில் வருகிற கதை பகுதி எந்த இடத்திலே எப்பொழுது நடந்தது எதற்கு பிறகுதான் இது பாடியிருக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை எல்லாம் நான் விளக்கி காட்டுகிறேன். இனி இரண்டாவதாக ஒரு பாடலுக்கு வருகிறோம். முதல் பாடல பக்தியை சொன்னவர் இரண்டாவது பாடலே வைராக்கியத்தை பற்றி பேசுகிறார்.
1: எங்கள் உத்தமனே, எங்களுக்கெல்லலாம் மேலான பரமேஸ்வரனே, உன்னை அல்லா பிற தெய்வம், உன்னை அல்லாமல் வேறு தெய்வத்தை உள்ளே நினைக்க மாட்டேன். சிவனே, உன்னைத்தான் நான் நினைத்து வணங்குவேனே தவிர, உன்னை தவிர பிரம்மா, இந்திரன், திருமால் எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன். எந்த சிறு தெய்வங்களையும் நான் வணங்குவது இல்லை. இது உறுதியா சொல்றார் பாருங்க. இந்த வார்த்தை தான் வைராக்கியம். அப்ப இந்த பாட்டில என்ன வருகிறது? வைராக்கியம் வந்து நிற்கிறது. மற்றவர்லாம் அந்த வாழ்க்கை நிலையாது என்று அதில வெறுத்து அப்புறம் ஒரு உறுதிக்கு வந்துடுறார். வெறுப்பினால் வந்த உறுதி தான் வைராக்கியம். உத்தமன் அத்தன் உடையான், இது மூணும் சிவனுக்கு உரிய வார்த்தை. அந்த மூன்று பெயர்களை உடைய சிவனது அடியே நினைந்து அந்த இறைவனுடைய திருவடியை நினைக்கிறேன். உருகி நினைந்த மாத்திரத்தில் உள்ளம் உருக ஆரம்பிக்கிறது. மத்த மனத்தோடு அந்த உருகன உடனே எனக்கு பித்து பித்தேறி விடுகிறது. மத்தம் பித்து, பித்தேறிய உள்ளத்தோடு மால் இவன் என்ன, உலகத்தார் என்னை பார்த்து இவன் ஒரு பித்தன், இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று என்னை இந்த உலகம் பழித்தாலும், மால் இவன் என்ன என்று உலகம் சொல்ல, மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட, உலகத்தவர்கள் ஒவ்வொருவர் தம் மனத்துக்கு வந்தவாறெல்லாம் சொல்ற, ஒருத்தன் பைத்தியக்காரன், ஒருத்தன் பித்து பிடிச்சு போச்சு, ஒருத்தன் அறிவில்லாதவன், ஒருத்தன் மூடன் என்று இப்படி மாணிக்க வாசகரே வேறு வேறு வார்த்தைகளாலே சொல்லுகிறார். ஒருத்தர் நல்லவர், அவர் ஞானிப்பான் அப்படின்னு சொல்றார். ஒருத்தன் ஞானிங்கிறான், ஒருத்தன் மூடங்கிறான், ஒருத்தன் பித்தங்கிறான், மனசுக்கு வந்ததெல்லாம் உலகத்தில் சொல்றான். யார் எது வேணாலும் சொல்லட்டும், அதற்கு எனக்கு கவலை இல்லைங்கிறார் அவர். மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட, ஊர் ஊர் திரிந்து ஒவ்வொரு ஊராக நான் போக வேண்டும். நான் ஒரே ஊரில் இருக்கக்கூடாது, பல ஊருக்கும் நான் திரிந்து போக வேண்டும். திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச, நான் போகிற ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கேயும் தம் மனத்துக்கு வந்தவாறு அந்தந்த ஊர் மக்கள் பேச, எஞ்ஞான்றுகொள் சாவதுமே, நான் என்றைக்கு சாவேன் என்று சொல்கிறார். சாவது என்பது இங்கு உயிர் விடுவதுன்னு அர்த்தம் இல்லை. சாவது என்பதுக்கு வேறு அர்த்தம். சாதல் என்பது தற்போதம் இழத்தல். நான் என்ற ஒரு முனைப்பு இருக்கல்லவா, நான் நான் நான் என்று தன்னையே சொல்லிக் கூற தற்போதம் என்ற முனைப்பு, அந்த முனைப்பு எனக்கு என்றே அழியும். எவனால் ஒருத்தன் என்ன பைத்தியன் சொன்னா அவங்ககிட்ட சண்டைக்கு போட்டேன்னு வச்சுங்கோ, அப்ப என்கிட்ட ஆணவம் இருக்குன்னு. இன்னொருத்தன் பித்தன் சொன்னா, நான் பித்தன் இருந்தா என்ன உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துருப்போம்னு நான் கோபமா பேசினேனானா, அப்பவும் எனக்கு ஆணவம் இருக்குன்னு அர்த்தம். யாரு எது சொன்னாலும் காதலியே வாங்கி கொள்ளாமல் போகிற நிலை இருக்கே, அதுதான் தற்போதம் அழிந்து போன நிலை. அந்த நிலை எனக்கு என்று கிடைக்கும்? என்ன யாரு எது சொன்னாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியக்கூடாது,

எதுவும் தெரியாத ஒரு அப்பேற்பட்ட ஒரு ஞானியாக நான் போக வேண்டும். அதுதான் ஜீவன் முத்த நிலை. ஜீவன் முத்தராக போய்விட்ட ஒரு ஞானியிடத்திலே போய் நீங்க என்ன வயசானவன் அவனுக்கு காதல விழாது, அவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், எதுவும் அவனுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் விட்டவன், அவன் தற்போதம் அழிந்து போனவன். அந்த தற்போதம் அழிதலைத்தான் சாதல் என்று கேட்கிறார். எஞ்ஞாண்டுகள் சாவது, அந்த தற்போதம் எனக்கு என்றைக்கு அழியும், நான் என்றைக்கு சீவன் முத்தனாக வருவேன் என்று இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்கிறார். இதுல உத்தமன், இறைவன் எல்லாரை விட உயர்ந்தவன் உத்தமன், அத்தன் எனக்கு தந்தையாயிருக்கிறவன், உடையான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்குமும் எஜமானனாக இருக்கிறான் உடையான். இதான் மூணு விதமாக இறைவனை பார்க்கிறார். அவன் தூயவன் என்றும், அவனை தந்தை என்றும், அவனை ஒரு எஜமானன் என்றும் மூன்று விதமா பார்த்து இந்த மூன்றின் காரணமாக அவன் அடியன் நினைக்கணும். எதுக்காக இறைவன் திருவடியை வணங்கணும், அவன் உத்தமன், எல்லாரோட தூயவன், தூயவனானதுனாலே அவன் திருவடியை நான் வணங்க கட்டாயம் வணங்கணும். அத்தன் எங்க அப்பா, அப்பா இருந்தனால மகன் அப்பா காலில் வணங்கித்தானே ஆகணும். தந்தையனுடைய தந்தையனுடைய திருவடியை வணங்கணும். உடையான் எனக்கு எஜமானன், அதனால நான் கீழனா அவனுக்கு அடிமை, அவன் திருவடியை வணங்கணும். இந்த மூன்று சொல்லாலும் இறைவனை வணங்குதற்குரிய பெருமை இறைவனிடத்தில் இருக்குன்னு காட்டி அடியே நினைந்து அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடியை நான் நினைக்கிறேன். நினைந்த மாத்திரத்தில் உருகி மத்த மனத்தோடு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மனமுடையவனாக நான் மாறிவிடுகிறேன். அப்ப என்னுடைய செயல்கள் உலகியலுக்கு மாறுகிறது. அதனால் உலகத்தார்கள் என்னை பார்த்து பித்தன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் போது நான் அதை உணராமல் இருக்கிற ஒரு நிலை எனக்கு வர வேண்டும். அதான் சாவது எப்பொழுது எனக்கு கிடைக்கும் என்று கேட்டார். இதனை பத்தியோ வைராக்கியமோ விசித்திரமோ பார்க்க முடியல. இதுலதான் பக்தியை பத்தி சொல்லியிருக்காரா, அல்லது வைராக்கியம் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று வெறுத்து சொல்லியிருக்காரா? இல்ல, என்னுடைய தற்போதம் அழிய வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறார். அதனால இது ஒன்றும் சாராத ஒரு பொதுநிலை பாடலாக இருக்கிறது. முன்னாள் தக்கன் வேர்வியில் தகரு தின்று நஞ்சம் அஞ்சி ஆ என்று அவிதாவிடும் நம் அவர்

0: தேவர்களை பற்றி அவருடைய செயல்களை இங்கே அளந்து காட்டுறார். தேவர்கள் ரொம்ப பாவம் பண்ணுகிறார்கள். என்ன பாவம் திரிதவரே, என்ன பாவம் செய்து இந்த உலகத்திலே சுழன்று கொண்டு கிடக்கிறார்கள் தேவர்கள். அவர் என்ன பாவம் செய்தார் அதெல்லாம் வரிசையா சொல்ற. சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகரு தின்றி, அதை கொஞ்சம் மாத்தி படிக்கணும். முன்னாள் முன்னொரு காலத்திலே தக்கன் தக்கன் ஒரு யாகம் செய்தான். தக்கன் வேள்வி தக்கனுடைய வேள்வி சாலைக்கு போனார்கள். தகரு தின்றி அங்க அவன் வெட்டி வெட்டி போட்ட ஆட்டை அதில் சாப்பிட்டு கடைசியில் அவர் உயிர் வாழ்ந்தார்களா தேவர்கள்னா இல்ல. சாப தங்களுடைய காலம் ஊழிக்காலம் வினை முடிஞ்ச உடனே செத்துத்தான் போனார்கள். இத்தனை தேவர்களும் யாகத்துல போய் கொடுக்கப்படுகிற அபிஷை சாப்பிடுகிறார்களே, அபிஷை சாப்பிட்டதுனால இவர்கள் என்றைக்கும் அழியாதவளா இருந்தார்களா? மாம்சம் சாப்பிட்டு உடம்பை பெருக்கிக்கிறேன்னு சில பேர் இந்த உலகத்துல சொல்றாங்களா, அவங்களுக்கு கேட்கிற கேள்வி இது. என் உடம்பு நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கறதுதான் நான் மாம்சம் சாப்பிடறேன். நீ சரி சாப்பிடு, சாப்பிட்டு நீ சாகாம இருக்க உன்னால் முடியுமோ? என்னைக்கு இப்போ உடம்பா வளமா காட்டலாமே தவிர கடைசியில் செத்துத்தானே ஆகணும். தேவர்களும் அதானே செஞ்சார்கள். மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது, நீதி சொல்லுகிறது. ஆனா தேவர்கள் திருட்டுத்தனமா மாம்சம் சாப்பிட நினைத்தார். நாங்க வேதத்துக்கு புறம்பா போகல, அந்த வேதம் யாகம் செய்ய சொல்லுது. யாகத்துல பசுவை வெட்டி யாகத்துல போட சொல்லுது. அந்த மாம்சத்தை போய் நாங்க சாப்பிட்டோம், தனியா எங்க வீட்டுல சமையல் பண்ணி மாம்சம் சாப்பிடல அப்படின்னு திருட்டுத்தனமா பேச ஆரம்பிச்சா இந்த தேவர்கள். ஐயோ பாவம், இப்படி ஒரு பாவத்தை பண்ணுகிறார்களே. இவங்க வீட்டுல மாம்சம் சாப்பிட்டா என்ன, வேள்வி செய்து அதில் வருகிற மாம்சம் சாப்பிட்டா, சாப்பிட்டது புலால் தானே. கடைசியில் சாப்பிட்டு என்ன பாவம், என்ன பாவம் செய்தார்கள் இவர்கள் என்று இதை கூட பாவமாக சொல்ற. ஏன் சொல்றா? வீட்டுல மாம்சம் சாப்பிடுறது பாவம் நீதி நூல், யாகத்துல இருந்து வருகிற மாம்சத்துங்கிறது பாவம் இருக்கிறதாக வேதங்கள் சொல்லல. ஆனா மாணிக்கவாசர் யாகத்துல போடுற மாம்சம் கூட பாவங்கிறார். வள்ளுவராதான் திட்டுறார், அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செலுத்து உண்ணாமையின் அன்று. நீங்க ஆயிரம் யாகத்துல வெட்டி போட்டு ஒரு புண்ணியமும் வராது, ஒரு உயிரை கொலைச்சியாம இருந்தா உங்களுக்கு பெரிய புண்ணியம் வரும்.
1: சிவாய நம சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எம்பெருமான். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 7. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நம்பிரான் திருமூரன் அடியாக்கும் அடியேன், நாட்டை மிகு தண்டிக்கும் மூர்க்கும் அடியேன், அம்பராம் சோமாசிமாறனுக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளேவே, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருணே, மன்னப்பணித்து என்னை வாவென்றவான் கருணை, சொன்ன பன்னீற்றற்கே சென்றுவதாய் போத்துண்டே, பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போனும், என் ஆறுயிர் போகமா புறகால காம புறாண்ட, சேனும் கயிலும் அஞ்சழுக்கும் நீர் திருபாவடி துறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம், அறிந்தோம் அறிவை பொய்யாதே, சேவிக்க வந்தையன் என்கிறன் செங்கன்மான் எங்கும் திசை திசையன, கூவி கவர்ந்து நெருங்கி குடாம் குடாவான் என்று கூத்தாலும், பாவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனே ஒப்பமர, பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பதாண்டு கூறுதுமே, வேதனறி தனித்தோங்க மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொனிய புனிதவாய் மறந்து அருடைய சீதவழபகல் புகழி திருஞான சம்பந்தர் ஆதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரபுவான் கோழியர்கோன் வப்பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிடப்பில் அணிந்த விராணி போற்றி வாழி திருநாவலோ வன் தொண்டல் பதம் போற்றி ஊடிமறி திருவாத உரர் திருத்தாள் போற்றியே திளை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொழையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றியே ஒன்னையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமடி குண்டத்தூர் சேக்கிழார் அடிபோற்றியே சீலனிகள் முழு ஆகம பொருள் ஒன்றொன்றாகி பிறம்புறாது ஞானிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் முய சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம்.

என்னாம் பண்ண அன்னை ஸ்ரீ கொடியிலை நாயகி அவர்கள் சமையல இந்த ஸ்ரீ மசுராமணீஸ்வர பெருமாட்டை போனார் திருப்படி மலர்களே அடியின் மனமுடி மைகளாலே பணிந்து நாம் செலுத்திக் கொண்டு இந்த புனிதமான பேரவையை குறிக்கின்ற பெண்ணிற்காக உங்கள் அனைவரையும் வணங்கி நோக்குகிறேன். சிவகர்மையாலே நமது திருப்பந்தமுறான சிந்தனை இந்த புனிதமான வேலையிலே தொடங்கியிருக்கிறேன். இதற்கு முந்தைய சிந்தனையிலே இடம்பெற்ற செய்திகள் மீண்டும் நாம் நினைவிலே கொள்வது சாதிச்சிறந்தது. திருஞான சம்பந்த சுவாமிகளை மாறன் பாடலில் இருந்து நம்முடைய மகேஸ்வரன் வரைவிருக்குமாறு அஞ்சனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கனவிலே அனுசிய அப்பெருமக்கள் எல்லாம் காலையிலே புண்ணிய நேரத்திலே தென்காப்பு அவிழ்க்கின்ற பொழுது உங்களுடைய அற்புதமான ஒரு சிறிதையும் முத்துக்குடையும் முற்று சின்னங்களில் இருக்கின்ற காட்சி கண்டு உளமகிழ்ந்து மாறன்பாடியிலிருந்து வருகின்ற மண்டலை இவற்றையெல்லாம் வழங்கி வரவேற்கின்ற காட்சியை நாம் சென்ற சிந்தனையிலே இருக்கின்றோம். அந்த அற்புதமான அருள் கொடையை கண்ட நமது ஞானசம்பந்த மூர்த்திகள் அந்த முத்தி சிவியை வளம் வந்து அருமையான பெருமாளுடைய அருள் பிரசாதம் என்பதை உடத்திலே கொண்ட காரணத்தினால கீழே விழுந்து வணங்கி அதன் ஆரோகணம் செய்து திரு அறத்துறையை நோக்கி திரு நெல்வாயில் அறத்துறை நோக்கி சொல்கின்ற அருமையான செய்திதான் நாம் நிறைவாக பெற்ற செய்தியான். திரு நெல்வாயிலே அறத்துறையிலே சென்ற வழிபாடு செய்ய கொள்ளும் போது அங்கிருக்கிற அறியாத மக்கள் எல்லாம் அதை வரவேற்கிறார். வரவேற்று இப்பெருமான் மண்ணு பலம் மண்ணு கோயிலை பலம் கொள்கிறான். திருமுன்பு வருகிறார். செம்மியில் கரங்குவிட்டு வீழ்கிறார். அன்புடன் திளைக்கிறார். என்னையும் பொருளாக இன்னும் புரிந்து அருளும் பொன்னடித்தர தாமரை போற்றி என்று எழுந்தார். இந்த அற்புதமான முத்தி செடிக்கு முதலிய அருள் குடைகளை எல்லாம் என்னையும் ஒரு பொருளாக வழங்கினேரே என்று சொல்லி அந்த நன்றி உணர்வோடு அப்பெருமான் பொன்னடிகளை தன் சிரசிலே சூழி வழிபாடு செய்து ஒரு சொல்மாலை ஏற்றிய அந்த தன்மைதான் நாம் இதற்கு முந்தைய பதிவு சிந்தனையிலே கிடைத்த ஒரு செய்தியாகும். சூடினார் கர கமலங்கள் சொரிந்து இடி கண்ணீர் ஆடினார் திருமேனியில் அறத்துறை விரும்பி நீடினார் திரு அருள் பெரும் கருணையே நிகழ பாடினார் திரு பதிகம் ஏடிசையோடும் பதினே அந்த அற்புதமான கேத்திரத்திலே பாடினார் ஆடினார் சுடினார் என்று மேற்பாடுகளை நாம் கிடைக்கிறார். என் நெல்வாயில் அறத்துறையில் வழிபாடு செய்த நிபுணர் அங்கிருந்து அருகே விமலனால் இருக்கிற திரு நெல்வெண்ணை இந்த கேத்திரத்திலே வழிபாடு செய்கிறார். அந்த பிரபு அதனை வழிபாடு செய்த பிறகு மீண்டும் திரு அறத்துறை வருகிறார். அங்கே உள்ளடைந்த அன்போடு உன் கடல் என்னை உச்சிமே கொண்டே எண்ணிலாம் அட நித்திர செடிகளே மேற்கொண்டார். உலகமெல்லாம் பார்க்கிற அந்த அதிசயம் முத்து பள்ளத்திலே சுவாமிகள் ஆரோகணம் செய்தவுடனே எங்க வாழ்த்தாலும் மழை முழங்கின தழங்கின வந்தவள் வயிறின் குறை கரந்தன நடந்தன முரண்டன வழிக்குரங்கள் ஆன முறை இயம்பின இயம்பன ஒலித்தன முரச குறை கரைஞ்சின பிறங்கின ஒற்றிசை அரங்கம். இங்கு பார்த்தாலும் அழகர ஓசையும் இங்கு பார்த்தாலும் வேத கீதங்களினுடைய இன்னிசையும் முழக்கமும் சுவாமிகளுடைய அந்த முத்துப்பள்ளத்தை ஆரோகணம் செய்த காட்சியைக் கண்டு திரைத்தன. இவ்வாறு என் பெருமான் திரு அறத்துறையிலிருந்து புறப்பட்ட அருளி அருகே இருக்கின்ற பல சடங்கை தரிசிக்க வருகிறார். அவ்வாறு வருகின்ற போது அப்பிரபு தரிசித்த முதல் சனம் திரு விஜயநம்பி. திரு விஜயமந்திர கஷேத்திரம் விஜயன் என்று சொன்னார் அர்ஜுனன். மகாபாரத அர்ஜுனன் வில்லுக்கு வேந்தன் விஜய் என்று சொல்வார் சேர்ந்த சிவபக்தன். அந்த விஜயன் ஆகிய அர்ஜுனன் சிவபெருமானை வழிபட்டு அவனிடம் வாசுதாசனம் பெற்ற சரம் இந்த விஜயமந்தி. எனவே அது அந்த சரத்தின் பெயரில் அர்ஜுனனை திருநாம் என்று காவிரியுடைய தென்கரையில 47வது சரம் திரு விஜயமந்தி. அங்கே அப்பிரபுவை அலங்காரம் செய்து செந்தமிழ் மாலையில் சிறப்பித்து ஏகினார் சுவாமிகள்.
இனி அதனை அடுத்து மற்றொரு தீவிரமான ஸ்தலம். அந்த ஸ்தலம் நம்முடைய வைகாவில் அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஸ்தலமாகும். விஜய் முந்தி இளமகன்றார் மெய்யர்தாம் அசையில் வைகாவில் அணைந்தார். திரு வைகாவில் அழைக்கப்படுகிற கேத்திரத்தில் சுவாமிகள் வந்து சேர்கிறார். அங்கே பாடி பரவுகிறார் இசைவர் ஞான சம்பந்தர். அங்கே அருள் செய்த ஒரு அற்புதமான பதிகம் நவதான் இன்னும் மனதிலே வைக்க வேண்டிய பதிகமாகும். அந்த திரு வைகாவில் என்ற கேத்திரத்தில் அடியார் பெருமக்கள் எல்லாம் திருமறைகளை படிக்கிற சமயத்தில் பன்னொன்றை இசைவாட முடியாவிட்டாலும் கூட தங்களால் இயன்றவாறு பதியங்களை பாடினால் சிறிதான அருள்வாய்ப்பா என்று விதி கிடக்கிறது. எது விதி பதி தவறாம பதியங்களை நம்முடைய அருளாளர்கள் அருள் செய்த மூவர் தேவாரத்தில் எந்த பதிகத்துல எந்த எந்த பதிகத்தை எந்த பதில பாட வேண்டுமோ அதை பாட மரபுமே கூட இன்று பல ஓதவ மத்தியில் மரபு மீறி சங்கீதத்தை இணைக்கிறேன். அது தவறு. எந்த நேரத்தில் எந்த பண்ணப்படணுமோ அது விதி இருக்கு. ஆயினும் பண்ணோட பாட முடியாத பாட முடியுமா? மறு ஓதவ மத்திய 5 வருஷம் படிச்சிருக்கிறாரு. எந்த பண் அவர் தெரியும் நமக்கு பண்ணி எந்த பண் கேள்விப்படும் இந்த பண் கட்டராக பண் கேள்விப்பட்டிருக்க. ஆனால் அதை பாடும்போதுதான் இந்த பண் இதுவா அப்படிதான் நம்மள பாடுச்சுன்னா பண் மாறி விஷயம் தெரியாத. இங்க திரு வைகாவில திருஞான சம்பந்த பெருமான் அன்னோட பாட முடியும் வச்சுருங்க தொண்டையில பாடும்போது டக்குன்னு சரி அடைக்க பண்ணுவாங்க. அப்படி பாடினா சுதமா அருள் பார்ப்பாரா? ஒரு கேள்வி. எல்லாரும் ஓதாம மாதிரி வர முடியாது. தருமபுரம் சுவாமிநாத மாதிரி எல்லாரும் வர முடியுமாயா? திருத்தணி சுவாமிநாத மாதிரி எல்லாரும் வர முடியுமா? அப்ப அதற்கு ஒரு விதிவிலக்கான நம்முடைய பரமகுரு சம்பந்தமா. அதனால என்னால 35 மாதத்தான் வாங்க முடியும்னு ஒரு மெயின் சொல்லலாம். சரிமா கண்டிப்பா 70 வயசு கூடும் வகையால் இசை கூடும் வகையால் ஏழை அடியார்கள் யாவை கொள யாவை சொன சொல் மகரும் இசன் இடமாகும் தாழ இளநி முதிய காய் கம்புதின் மீள நிறை தாறு சிதறி வாழை முதிர் வீழ்கனிகள் ஊறி வயல் சேறு செய்யும் வை

இது மைதாவில் இதனை செற்றமலினார் செருபுறத் தலைவன் ஞான சம்பந்தன் முறை உற்ற தமிழ் மாலை இறைந்து மிமை வல்லவர் உரித்தினர் என

மிடராக மிடராக கழுத்துல சைட் அப் இந்த மாதிரி கூட்டி சொல்லிட்டு அடைக்காது. அதனால அப்படி அடைய டபார் அடைக்கும் கோடை மிடராக. ஆனா அப்படி சளி அடைச்சிருந்தாலும் பரவாயில்லப்பா, ஒரே ஒரு கண்டிஷன், கவி கோல நிலவாக பாடுற பாட்டுல தப்பு கூடாது. தப்புதான் காருடைய சுடலை பொடி பூசி கடலை பொடி பூசி அப்படி ஒரு ரோஜா பாட்டு என்ன புதுசா இருந்தா உடனே ஒரு பண்ணி கொஞ்சம் தேவாலயத்தை திருப்பாத்த காருடைய கடலை பொடி பூசி கடலை பொடி பூசி இருக்காங்க சாமி அப்படி பூசினாங்க. இதெல்லாம் தேவாலயத்தை சில பேர் அப்படி நான் திருச்செந்தூர் பார்த்தேன். அந்த கிராமத்துல ஒரு போதுவா பண்ணுறேன் ஒரு போதுவா சொல்லிட்டேன். எனவே குரலை விடவாக கவி கோல நிலவாக பாடுகிற பாடல் விளையாம பொருட்கள் சொற்கள் இல்லாமல் இசை கூடும் வகையா யாராருக்கு என்ன இசையில பாட முடியுமோ அந்த வகையில ஏழை அடியாரவர்கள் கண்ணுல பாட முடியாத இணை ஏழை அடியாரவர்கள் யார் சொன்னார்களோ அந்த சொல்லை கேட்டு மகிழ்கிறாராம் இசை. ஏழை அடியாரவர்கள் யாவையும் சொல்ல சொல் மகிழும் ஈசன் எனமா. அந்த ஈசன் இருக்கின்ற அற்புதமான கேத்திரம் தான் திரு வைகாவின் அருமையான கேத்திரம். இந்த கேத்திரத்துல ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு வேடன் ஒரு புனிங்க அஞ்சு மரத்திலேயே அந்த புனிய அவன் விடுவதாக காலையில ஏற மாலை வைத்திருக்கிறான். அந்த புனி சுற்றி சுற்றி பார்க்கணும் இரவு அந்த மரத்திலேயே அவன் தங்க முடியாது. அவ்வாறு அந்த புலியை ஏற முடியாம சுத்தி வருகிற சமயத்துல இரவு வர வர மரத்திலிருந்து நம்ம விழுந்துடக்கூடாது தூங்கிவிடக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற இரவுகளை எல்லாம் பறிச்சு பறிச்சு பறிச்சு போடுது. காலையில பார்த்தா ஒரு புருஷ விமானம் அவனை அழைக்கிறது. அப்படியே புருஷன் கந்தர்வ வேடத்தோட அப்படியே சிறுவத்திருப்பான். என்னடா நீங்க ஆசிரியர் அவன் ஏறின மரம் விடு மரம் திரு வைகாமியே சுவாமி ஒரு அற்புத பிரிகம்பாரி பண்ணோன்ற பாட இயலாதவர்களுக்கு விதிவிலக்காக ஒரு அற்புத நடையினையும் அருமினார் ஆரம்பி பிள்ளையார். அதன் அருகே இருக்கிற திருப்புறம்பயம் காவி தெரிஞ்ச 46 சரம் திருப்புறம்பயம் பயம் சொன்ன தண்ணீர் புறம்பன வெளியே இடைக்காலத்துல இந்த கோயிலுக்கு வெளியில் வரைக்கும் வெள்ளம் வந்துடும் சாமி கிடைச்சேன் உள்ள வரவிட வெள்ளம் காத்த விநாயகர் மதுராஜன கோயில் மதுராஜனுடைய பரம்பரை பாரம்பரிய திரு பரம்பரையும் உத்தர பரம்பரையும் என்ற அருமையான கேத்திரத்துல சுவாமிகள் தேவார சொல்வாரு அதிக சிந்தமில் பாடினார். சிறிது நாள் அங்கு தங்கினார். அதன் பின்னர் அங்கிருந்து சுவாமிகள் புறப்பட்டு அருகே இருக்கிற ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்றார். அதுல குறிப்பிடத்த தேர்வு ஸ்தலங்கள் திருவியலூர் என்ற ஸ்தலம், திருந்து தேவன்குடி, திருந்து தேவன்குடி என்ற ஸ்தலம், திருந்து தேவன்குடியில நண்டு சிவபெருமான் நண்டு தேவலோகத்தில் இந்திரன் பூலோகத்துல வந்து தாமரை பூக்களை தன்னுடைய சிறுவதிக்காக கொண்டு போவான். கொண்டு போகிற கடல் மேல ஒரு இடத்துல மத்தனா ஊரு கூட்டி அங்கிருந்து நடைபெறும் ஜனாவற்படி பூ நடைகிறது கண்ட தேவேந்திரன் நேரத்தை பூ விழுகிறது. கடலுக்குள்ள பார்த்தா அடியில சிறீங்க அந்த இடத்த சிறீவரம் நண்டு அந்த தாமரை பூச்சி போயிருந்த அதன் பூஜைங்கிறத தாமரை பூ விழுந்திருக்கு அந்த நண்டு பூஜை இடத்தை கண்டு மகிழ்வுடைய

சுரணியாக வச்சு நல்ல நண்டு நம்மால் ஒதுக்கப்பட்டு பரிகாசத்துக்குள்ள அந்த அந்த நண்டு சுகமாக அந்த ஸ்தலத்துல சுவாமிகள் அற்புதமான ஒரு அதிகம் பாடுற

இன்றி மருந்து வேணுமா, இன்றியம் வேணுமா, திரும்பி தேவன் குடியினுடைய எழுந்திருக்கிற பெருமாவுக்கு பாதங்கள் வேணும். அந்த அடிகளை வேலை வேண்டாம் பாடுறார் அவருடைய. அதன் பின்னர் அங்கிருந்த சுவாமிகள் வருகிற ஒரு அழகான கேத்திரம் திருச்செயங்கலூர். அந்த திருச்செயங்கலூர் சேர்க்கிறது சுவாமி என்ன சிறப்பு செய்மக்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகின்ற சனாதசன் பண்டமூர்த்தி இட சண்டிகேஸ்வர நாயனார் இரு அவதாரம் செய்தார். செய்கிறார் சே ஆகிய முருக பிரமாண்ட வழிபாடு செய்தனர். அது செய்யலூர் என்று பயணிச்சு முருக பெருமான் வழிபட்டார். பின்னால விஷாண சர்மனராகிய சண்டேஸ்வர நாயனார் இரு அவதாரம் செய்தார். அந்த அற்புத கேத்திரத்துக்கு சுவாமிகளுடைய பல்லக்கு பரிவாரங்கள் எல்லாம் வந்தாச்சு. என்ன செய்யுமா திருச்செயங்கலூர் வந்தாச்சும் கேள்விப்பட்ட உடனே ஞான சம்பந்தனும் நாயனார் சடை தூணரும் துடையல் முன்சூட்டும் பான்மையில் வரும்பது என்று நித்திரையானமும் இழந்து எதிரிறங்கி எழுதினார் ஞான சம்பந்தனும். அந்த தளத்துக்கு அருகே வந்த உடனே நாயனார் சடை தூணரும் சொடை பரமேஸ்வரனுடைய ஜடாபாரத்திற்கு அருமையான மாலை பொருளை மாலைய வாங்கிக் கொண்ட பெருமான் சண்டேஸ்வரர் அந்த சிலத்தை அவதாரம் பண்ணிருக்கிறார். ஆகவே அந்த சிலத்துல நம்ம பக்கத்துல போகக்கூடாது என்று தூ நரும் தொடையர் முன்சூட்டும் பிள்ளையார். இவர் ஒரு பிள்ளையார், அவர் பிள்ளை இந்த பிள்ளையார் அந்த பிள்ளையார் சிலத்துக்கு வந்த உடனே என்ன செய்தார் பான்மையில் வரும் பதி அஞ்சு நிந்தில யானமும் எழுந்து நடந்து அவ்வாறு நடந்து வருகிறார்கள். பெரியவர்கள் அவதாரம் பண்ண ஸ்தலத்துல நம்ம வாகனத்துல போய் இறங்க கூடாது. அங்க இறங்கி நடந்து வரணும். டிரைவிங் டெம்பிள் இருக்கா நம்ம பாப்பா கோயிலுக்குள்ளேயே நம்ம கார் போகமா எந்த கோயில கேட்டு அந்த காரை வந்து 11 வருஷம் சுத்திடலாம். பிள்ளையார் அவதரித்த சடமதவா அவ்வாறு அந்த உடனே அவரை பயிரிப்பதற்கு மாமறையாளர் வன்புகனி பிள்ளையார் தாம் எழுந்து அருவிட தங்கள் பிள்ளையார் காமரும் பதியினர் வந்து அருள கண்டனராம் மகிழ்வுடன் பணிந்து ஆடி அத்தனர். அந்த ஸ்தலத்தில் உள்ள பிராமணர்கள்லாம் ஏன் நமது சண்டேஸ்வர பெருமான் திரும்ப வந்துட்டாரு என்ன அவர் வரவேற்கிறார் பார்த்த உடனே அவரும் பிள்ளை இவரும் சண்டேஸ்வரனானா மீண்டும் நம்முடைய ஸ்தலத்துக்கு வந்து விட்டார் என்று அந்த ஆசையோடு அவர் வரவேற்கிறாராம். சமந்தமா தெரிஞ்சாலும் கூட சண்டேஸ்வரனார் நினைவூட்டு உயர்வு அவர் வரம் அமைந்திருக்கிறது. கழித்தனர் பண்ணியும் கரக வாசனையும் தெளித்தனர் பொறிகளும் மலரும் சிந்தினர் துளித்தனர் கண்மலை சுருகி ஆயிரம் அளித்தவர் கோயில் அவர் முன்பு எழுதினார் வரவேற்கிறார். சுவாமி உள்ளே எழுந்தவினார். சுவாமி அச்சன்னியிலே பாடுகிறார் வேதியர் செய்யலூர் விமலர் தங்களல் காதலில் பணிந்து அவர் கருணையை போற்றுவார் காதை தாழ் தடிந்த சண்டீச பிள்ளையா பாதக பயன்பெறும் பரிசு பாடினார். நம பார்வதி பவையே காதை தாழ் தடிந்த சண்டீச பிள்ளையா சண்டிகேஸ்வர பெருமான் தன்னை தந்தையுடைய தாழ்களை பாதத்தை பெற்றவர் சிவபெருமான அபிஷேகம் மாலை சிங்கி காரணத்தினால கையில இருக்கிற அந்த கம்பு மறுவாக மாற பெற்ற காதையை தனக்கு குருவாக இருக்கிற விஷால் அந்த எச்சகத்தனை பிராமணனாக இருக்கிற எச்சகத்தனை இரண்டு காதலை பெற்றுக்கிறார். அந்த பாதகத்துக்கு பரிசு வைத்தானக்கே பண்ணாந்து கூறுவேன். அந்த பரிசு எடுத்த காரணத்தை இந்த பாடல்ல பதிகத்துல அழகா பாடுற சுவாமி அந்த
திருப்பானரை பார்க்கறேன். செய்யுள்ள கஷேத்திரத்துல சுவாமிகள் பாடுகின்ற அற்புதம் திருப்பாடல். வீரடைந்த பாரதாட்ட பேணாதவன் தாதை வேரடைந்து பாழ்ந்த தாளை வேர்த்தடிந்தான் தனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்தது இன்னே சீரடைந்த கோயில் மனது வீரடைந்த பாலது ஆட்ட அபிஷேகப்பாலும் பேணாதவன் அபிஷேகப்பாலும் அறிக்காம அவன் தாதை அந்த சுவாமியுடைய தந்தை என்ன செய்தான் வேரடைந்து பாய்ந்த தாழை அந்த குளத்தை ஒரே

காரடைந்த மாலை சூட்டி தன் திரவாத்து கொண்டுமாறு எடுத்து சாமி அளவு சூட்டாங்க. தலைமை சண்டீஸ்வரர் என்ற பதவி கொடுக்கிற திருக்கோயில வழிபாடு செய்தவர்கள் முழுமையான பலன் பெற வேண்டுமானால் உங்களுடைய சன்னதியை வழங்கி போனாத்தான் பலன் சாமி கொடுக்கிறார். தலைமை வகித்தது என்ன சீரடைந்த கோயில் மல்லு மல்கு செய்தோ என்று செய்வன் சேர்க்கிற அற்புதமான சொன்னாரை பாடி சண்டேஸ்வர நாயனாரை வழிபாடு செய்கிறார். இனி அடுத்தபடியாக இன்பனந்தாள் என்று கேட்டேன். ஆங்கில வந்து சுவாமிகள் பாடியபடி அப்பெருமாளுடைய பாத மலர்களை வணங்கினார். இன்பனந்தாள் சைவ ஆஜினம் கிட்ட தர்மராஜினத்தோட தொடர்புடையது. இன்பனந்தாள் ஸ்ரீ காசிமடம் குமரகுரு சுவாமிகளால் ஸ்தாபிக்கப்பட்டது. இன்பந்தாள் காசிவாசி என்றெல்லாம் அந்த இடத்துடைய யஜமான சுவாமி யஜமான சுவாமி சன்னிதான சுவாமி சன்னிதான தர்மபுராஜினம் திருவாளராஜி சிறு சிறு குருவாசியார் அவருடைய திருவடியை வழங்கியிருக்கிற காரணத்தினாலே திருப்பந்தா சுவாமிக்கு யஜமான சுவாமிகள் சொல்வார். நல்ல ஒரு பெரிய சான்றோ இன்றைய விட அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் மூன்றாம் தேதி கிடந்த மூன்றாம் தேதி குமரவர் சுவாமியுடைய குருமுக்கு அந்த திருப்பந்த ராஜினத்திலிருந்து மிக குறைந்த விலையில வெளியிடுவோம்.

0: என்று தான் 25 நிமிஷம் என்று 25 நிமிஷம்
1: 61
0: நிமிஷம் அப்புறம் மணி மதிப்பாக திருப்பந்த ஆலயத்தில் அவர் செய்திருக்கிறார்கள். நல்ல தலை சிறந்த தமிழ் அறிஞர் நம்முடைய தர்மியாதீனம் அவர்கள் எங்காவது சலையாத்திர செல்வார்களான சுக்கராதர் பூஜை பெட்டிய திருப்பந்தா சனியான தான் சிரசு வச்சு கொண்டு போவார். சிரசு வச்சு பாதயாத்திர நடந்தாமோ அந்த போல திருப்பந்தா ராஜ்யிருக்கிறது. நானே இந்த பெருமாட்டி அந்த இடத்துல வாரத்துல கௌரவத்துடன் வந்து சுவாமி பூஜை பண்ணும் போது ஒரு நாள் அபிஷேகம் பண்ணும் போது அந்த அம்மையாருடைய மேலாடை மேலாடை சரிஞ்சு வந்துச்சுன்னா அந்த பெண் வெட்கமடைந்து பூஜை தடவு சுவாமி என்ன பண்ணாரு ஆபீஸ் அகேசர் அந்த மேலாடை அந்த அம்மா அப்படியே பிடிச்சுக்கிட்டு போய் அபிஷேகம் பண்றாப்புல சாஞ்சி விட்டார். இந்த பக்கம் செங்கு அம்மா அப்படி சாஞ்சி மேலோட சரிஞ்சு உடனே அப்படி நாளைக்கு அவர் பிடிச்சுட்டு அபிஷேகம் பண்றாப்புல சாமி உடஞ்சு விடுத்தார். சாஞ்சிருக்கிறேன் அதைத்தான் பிற்காலத்துல கரைய நாயனார் உங்கிலேக்கரை நாயனார் வெண்மலை அணி வேணி பிங்ககர் மண்ணிய திருப்பந்தால் வணங்கினான். அதனை அடுத்து அருகே இருக்கிற திருப்பந்தனை நல்லூர் அங்க பாடிய தேவார பாடல்களை எல்லாம் ஆங்காங்கே நீங்கள் கண்டுகொள்வீர்கள். என்ன படிக்கணும் ஆசைதான், ஆனா நீண்ட சரித்திரமா இருக்கிற காரணத்தினால அதை தாவி கொண்டே செய்யும். இது பந்தனை நல்லூருடைய சுவாமியில் பாடிய பதிகம் அதன் பின்னர் 31வது சதமாகத்தில் எழுதுகின்ற திரு ஓமமாம் குடியூர் திரு ஓமமாம் குடியூர் என்ற அழகான சலத்திரையும் சுவாமி தரிசிக்கிறார் அதிகம் பாடுறார். அதற்கப்புறம் அதன் வடக்கு செய்ய திரு வாழ்கொடி குடியூர் சுவாமி உரிமையமா வாழ்கொடி குடியூர் அந்த வாழ்கொடி குடியூர் சலத்தை வணங்கிட்டு அங்கிருந்து திரு கடம்பூர் நம்கடம்பனை பெற்றவர்கள் பங்கிடன் என்று அப்பர் பெருமான் பாடுகின்ற அந்த ஸ்தலத்துல ஆண்டே பிள்ளையாரும் அற்புத ஸ்தலம் பதியம் பாடுற அது 34வது ஸ்தலம். அதன் பின்னர் அங்கிருந்து சுவாமிகள் புறப்பட்ட அருளி திரு நாளையும் என்று கேட்டிருந்த வழிபாடு செய்தி அது 33வது ஸ்தலம். பம்பர் செந்தமிழ் நாளை பாடினின்றி எம்பிரான் கவுனியர் தலைவர் ஏற்றினார். அதன் பின்னர் அதன் அருகே இருக்கிற மற்றொரு கேத்திரம் திரு கருப்பரியலூர் அதுவும் அட்ட வீர பிரசங்கம் அங்கே திரு கருப்பரியலூர் பாடி பரவரை பாடி சிறவுறச் செல்வர் எழுந்தருடி அங்கிருந்து அதை அருகே இருக்கிற பல சரங்களெல்லாம் தரிசிப்பதற்காக புறப்பட்டு அப்படின்னா அவ்வாறு அற்புதமான பல சரங்களெல்லாம் தரிசித்த பிறகு சுவாமிகள் மீண்டும் பிரம்மபுரம் வருகிறார். பிரம்மபுரம் என்று சீர்காழி சீர்காழித்தன் தொழுந்த அருமையான சரணாலயத்தில் இருந்த சீர்காழிக்கு சுவாமிகள் வருகிறார். கொஞ்ச நாளைக்கு நான் புறப்படும்போ எப்படிப்பட்ட தந்தையும் தோன்று இப்பொழுது வரும்போது எதிரான புத்திச்சுவையோடு எனவே சீர்காழியில ஆயிரக்கணக்கான அந்தர பெருமக்களும் அடியார்களும் இந்த காட்சியை காண்பதற்காக ஊர்கடி வந்தேன். சுவாமிகள் முத்து பக்கத்தில் வர சுவாமியார் வழங்கிய நற்கொடையில் அவர் வருதான் அந்த பந்தனும் கொடையும் கண்டு அழகிய சிந்தனையெல்லாம் கண்டு மகிழ்வதற்காக சீர்காழி நகரமே இன்னைக்கு வந்துட்டு சுவாமியிடம் வரவேற்கிறார். கண்ட பொழுதே கை தலைமேல் கொண்டு கண்கழிப்ப மனம் கழிப்ப காதல் பொங்கி தொண்டர்களும் அறையவரும் சென்று சூழ்ந்து சொல்லியிருந்த மகிழ்ச்சியினால் துதித்த ஓசை எந்தி செய்யும் நிறைவித்தார் ஆடை வீசி இருமை சென்று வழிகூர்த்தார் ஏறு சீர்த்தி மண்டல் நாயகரும் இழிந்து எதிரே சென்று வணங்கி அவருடன் கூடி மகிழ்ந்து புக்காரு. அப்படி அருமையான வரவேற்பு சுவாமிகளும் படையை பதற்கூட்டு கீழே இறங்கி அவர்களோடு சேர்ந்து நடந்து வர நமேஷா புசார் காரணம் அப்படி கேட்டா கண்டிப்போம் வரவேற்கிறேன் செல்லும்போது அவர் கூடவே திருநகரை யாழ்ப்பாணரும் மகந்த சூடாமணியரும் இதற்குள்ள வருகிறார்கள். இல்லத்திலே வந்து அவருக்கு அந்த வரவேற்பு துருவப்பு செய்கிறார், சேமிக்கிறார். இந்த சமயத்துல மறைவர்களெல்லாம் அவற்ற ஒரு விண்ணப்பம் பண்றார். வயது 7,
1: சுவாமி 7 வயது,
0: 3 ஆண்டுல இருந்து 4 வருஷம் சரியாத்திரம் மைதாப்பூர் ரொம்ப பண்ணாரு. திருவற்றூர் இருந்த மைதாப்பூர் ரொம்ப 16 வயசு, 7வது பிராயத்துல வந்தாச்சு. அப்பொழுது பிராமண தேவர்களா அவற்றை வந்து தோடோடு நூல் தாங்கினார், சுவர்களை போற்றினார். அவர் சுவாமி நாங்கள் செய்கின்ற உபநயன சடங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களா உலகத்துக்கெல்லாம் தலைவர், ஞானப்பா இந்த மூர்த்தி வேதங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவசியம். ஓதாது உணர்ந்த உத்தமர்கள், ஆயினும் உலகவருக்கு வழிந்து காட்டுவதற்காக நாங்கள் உபநயன சடங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிந்து வேண்டுகிறார்கள் எல்லா பிராமண உத்தமர்கள். அவர் சொந்தக்காரர்கள் ஒரு பிறப்பும் எங்காமை உடையார், தம்மை உலகு என்கிற உபநயன முறைமையார் ஆகும். இரு பிறப்பின் நிலைமையினை சடங்கு காட்டி எழுதிக்கும் மறை முனிவோர் முனிவர் எதிரே நின்று வருகிறத்தின் மறை நான்கும் தந்தோம் என்று மந்திரங்கள் முடிந்தவர்க்கு மதுரமாக்கால் ஒரு பிறப்ப ஓதினார் புகழி வந்த புண்ணியரா எண்ணிருந்த புனித வேதம்.

இனிமிறப்பாளர். உபநயனம் ஆகுவதற்கு முன்னால ஒரு குரம், பூர்வீகம் உபநயனம் ஆனவுடன் மறுபுறம், ரெண்டு குரம் இருபுறம். உபநயனம், நயனம்னா கண், கண். இந்த ரெண்டு கண்ணுக்கு உதவியாக இன்னொரு கண், நெற்றி கண், ஞானக்கண். அந்த ஞானக்கண்ணை திறக்கிற விழாதான் உபநயனம். வேத தீவங்களையும் பயிர்வதற்காக அந்த குழந்தைய அந்த பாதையில செலுத்துகின்ற சடங்கு அதான் உபநயனம். உதவி செய்கிற மற்றொரு கண் வேத கண்ணை திறந்து விடுகின்ற ஒரு சடங்கு. ஆனால் இது சுவாமிகளுக்கு பொருந்தமா? அவரோ ஞானம் உண்ட என்னடிய சிவஞானத்தை இன்னமும் உண்டு. ஆயினும் அந்த சடங்குகளை ஏற்றுக்கொண்ட பிற பிராமண சிறுவர்களுக்கு உபநயனம் ஆடவுடன அந்த பிராமண குருமார்கள் ஓ என்று சொல்லி வேதத்தை அவர்களுக்கு முதலாவதாக அவர்கள் பயிற்றுவிப்பார்கள். ஆனா இந்த தலையர் இவரோ வேதத்தின் உச்சியில் இருக்கிற பெருந்தகையா. சடங்கை செய்தவுடனே புண்ணிய கன்று அணையார் மதுர வாக்கால் பொறியில் பொறுவிறப்ப ஓதினார் எண்ணிலும் புனித வேதம். வேதத்தில் உள்ள பல ஸ்லோகங்கள அற்புதமான சுவாமி அவர்களுக்கு எடுத்துடைக்க காட்சி வேண்டிக்கிறாங்க. எல்லாரும் புகழில் வேந்து புனித வேதத்தில் அவர்களுக்கு உமேசிக்கிறார். ஆயிரக்கணக்கான கோடி வெள்ளம் போல பரஞ்சிருக்கிற வேதத்துல பல அற்புதமான பரஞ்சோதியா அருள் பெற்ற பிள்ளையா பல அற்புத சிரவங்களை எடுத்து சொன்ன உடனே உலகத்தவர்களெல்லாம் என்றும் நீதி கொடும் பொருட்டு நல்ல முந்திரம் அருளுங்களை வேண்டும் சாமி நம்ம பண்ண மந்திரங்கள் ஆணையெல்லாம் அருளி செய்து மற்றவற்றின் வைதிக நூல் சடங்கில் வந்த சிந்தையை மயக்குருமயம் தடிய எல்லா அம்சம் அறையோர்க்கு அருளிய அருளியவர் திருடு மாட்டார் முன்பை முதல் மந்திரங்கள் எல்லாம் ஒன்றும் முதலாகும் முதல்வனா எழுத்து அஞ்சு என்பார் அந்த

0: മന്ദിരങ്ങളെല്ലാം അപേക്ഷിത നടത്തുവാണി എന്ന് പാഠകങ്ങളുടെ പഠിച്ചുണ്ട്. പഠിച്ചു പാടും ഇന്ന് ഐന്തി പാടുക. ഇന്ത്യയിലേക്ക് തമിഴ്നാട്ടില്
1: நம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: நமஸ்காரம்னா வணக்கம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம இப்ப எடுத்துட்டு போறோம். இதை அவங்களும் நீங்க பயன்படுத்துறாங்க இந்த வார்த்தையை. சிலவாதி கிறிஸ்தவர்கள் நம்ம இந்த வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பதம் பாக்குறாங்க. அவனும் இந்த சொல்றான், சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். அவனும் பாட்டெழுகிறான். மணிப்பிரவாளம் என்பது ஒரு காலத்துல மணிப்பிரவாளத்துல எழுதினாதான் அறிஞர் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று அது மணிப்பிரவாளம்ங்கிற நடைய புகுத்தினவங்க வந்து வைணவர்கள் தான், வைணவ ஆச்சாரியர்கள் தான் முதல்ல அதை புகுத்தினாங்க. எப்பொழுதுமே என்ன வந்ததுன்னு கேட்டா, இப்ப நீங்க வந்து ஒரு முறைய நீங்க கையாள ஆரம்பிச்சோம்னா நான் என்ன பண்றேன்னா உங்களை மறுக்கணும். அப்ப உங்க மெத்தட்லயே நானும் வந்துடுறது. இப்ப நீ இங்கிலீஷ்ல பேச, நானும் இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்படின்னா என்ன ஆகுது? அது போலதான் அந்த மணிப்பிரவாளம்ங்கிற நடை வந்து வைணவ ஆச்சாரியர்கள் தான் கொண்டு வந்தாங்க முதல்ல.
3: தமிழும் சமஸ்கிருதமும்
2: கலந்து எழுதுறது,
3: கலந்து எழுதுறது நாகரிகமாக இருந்தது.
2: அதான் பெரிய விஷயம். பெரிய ஐயா சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு உள்ள கவிதைகள் எப்படி காலமான அகில நினைக்கப்படுதுனாரு, நாப்பரசாரை எப்படி இருந்தாரு, இன்னைக்கு உள்ள எப்படின்னு வருத்தப்படுறாரு இல்லையா, அது போல அது கால ஓட்டத்துல நாம தடுக்க முடியாத ஒன்று. ஆகவே அங்க என்ன சொன்னார்கள், சிவன் கோயிலிலே நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த பலிபீடத்திற்கு இப்பதான் இந்த பக்கம் தான் நமஸ்காரம், வேற எந்த இடத்துலயுமே நாம வந்து விழுந்து கும்பிடக்கூடாது சிவாலயத்துல. நமஸ்காரம் முத்திரை, இதை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். பெரிய புராணத்தை எங்க நான் சொல்லுகின்றதுக்கெல்லாம் எங்கெங்க திருமுறைகள் ஆதாரம் வருங்கிறது நீங்க குறிச்சுக்கிட்டே வரணும், அதான் ரொம்ப முக்கியம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு சென்ற பொழுது அவர் எப்படி நமஸ்காரம் பண்ணினார்னு சேக்கலார் சொல்ற தடுத்தாட்கொண்ட புராணம் 126. நீங்க குறிச்சுக்கிட்டே நீங்க வந்திருக்கவங்க எல்லாருமே ஓரளவு நூல் பயிற்சி உள்ளவர்கள், ஆர்வம் உடையவர்கள். வீட்டுல போய் நம்ம பார்க்கணும் நூல்ல அந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்க்கணும். திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி நமஸ்காரம் பண்ணினார் என்று சேக்கிழார் தடுத்தாட்கொண்ட புராணம் 126 சொல்ற. அதே போல மதுரைக்கு வந்திருக்கும் பொழுது ஞானசம்பந்தர் எப்படி நமஸ்காரம் பண்ணினார் என்று ஞானசம்பந்தர் புராணம் 666 பாட்டுல சேக்கிழார் சொல்லுறேன். 666 சம்பந்தர் மதுரையில எப்படி நமஸ்காரம் பண்ணார்னு சொல்ற. அதே போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல எப்படி நமஸ்காரம் பண்ணார்னு தடுத்தாட்கொண்ட புராணம் 126 சொல்ற. அந்த நமஸ்காரம் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே பலிபீடத்திற்கு இந்த பக்கம் தான் நமஸ்காரம் பண்ணணும். பலிபீடத்தை தாண்டியாச்சுன்னா எந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இன்னொன்னு என்ன ஒரு கட்டுப்பாடு வைத்தார் என்றால், அபிஷேகம் கால பூஜை அல்லாத சமயத்துல தான் நமஸ்காரம் பண்ணும். பூஜை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமஸ்காரம்
4: பண்ணக்கூடாது.
2: அதே போல கால பூஜைகள், அது போல அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அபிஷேகம் கால பூஜை அல்லாத சமயத்துல தான் நமஸ்காரம் பண்ணணும், அது டைம். ரெண்டாவது லொகேஷன், லொகேஷன் வந்து பலிபீடத்துக்கு இந்த பக்கம் தான் பண்ணணும். பெண்களை பொறுத்தவரை அந்த காதுகளும் மார்பகங்களும் படக்கூடாது. பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம், பெண்களுடைய மார்பகங்களும் காதுகளும் படக்கூடாது. அப்படிதான் ஆலயத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆலய வழிபாடு என்பது அதுபோல கொடிமரத்தை எடுத்துக்கொண்டால் மிக அருமையாக, கொடிமரம் என்பது துவஜஸ்தம்பம். பொதுவாக இலங்கை குருமார்கள் பூஜை பண்ணுகின்ற கோயில்கள்ல நான் உன்னை பார்த்தேன் லண்டன்ல, எல்லாத்திலையும் பார்க்கும்போது இந்த துவஜஸ்தம்ப பூஜைங்கிறது ரொம்ப விரிவா செய்யறாங்க. இங்க தமிழ்நாட்டில் கூட அப்படி இல்லை. இந்த கொடிமரத்துக்குன்னு பூஜை அதுக்கே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்தாங்க லண்டன்ல முத்துமாரியம்மன் கோயில நான் பார்த்தேன்.
3: கொடி
2: துவஜஸ்தம்பம், இந்த கொடிமரம. இந்த கொடிமரம் என்பது பொதுவாக அந்த கொடி ஆலயத்தினுடைய அமைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த கொடிமரம் வந்து எங்க உச்சியில பறக்குதோ அந்த ஹைட்டை விட விமானம் வந்து அதிகமா இருக்கும். இந்த கொடிமரத்தோட ஹைட் வந்துருக்கு பாருங்க, அது வந்து விமானம் இருக்கு இல்லையா, அந்த ஆலயத்தினுடைய விமானத்துக்கு மேல போகக்கூடாது. இதெல்லாம் ஆகம விதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அது குண்டலினி சக்தியை அது எழுப்புவதற்காக தான் பொதுவாக கொடியேற்றம் என்பது அரசியல்வாதிகள் நாட்டு கொடியும் ஏத்துறாங்க. இன்னைக்கு கத்தோலிக்க அதாவது ப்ரொடெஸ்டன்ட்ல கிடையாது, ஆனா கத்தோலிக்க ஆலயங்களை பொறுத்தவரை இந்தியாவிலே அவங்களும் கொடியேற்றம் வச்சுட்டாங்க. அதாவது ப்ராட்டஸ்டன்ட் வந்து தேரோட்டமும் செய்ய மாட்டாங்க, கொடியேற்றம் செய்ய மாட்டாங்க ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சில். ஆனா கேத்தலிக் சர்ச்சில் இந்தியா பூரா வந்துருச்சு. கேத்தலிக் சர்ச்சில் அவங்க என்ன பண்றாங்க, நம்மள மாதிரி தேரோட்டம் நடத்துறாங்க. ஆமா, நம்மள மாதிரி குடியேற்றம் பண்றாங்க. அங்கே அந்த கொடிமரமே என்னன்னு கேட்டா அங்கேயே அங்கேயும் ஒரு சைவ சித்தாந்தம் இருக்கிறது என்று அச்சிவேலி குமாரசாமி குருக்கள் எழுதுற, அதை குறித்துக் கொள்ளுங்கள். கொடிமரம் என்பது பதி, கொடிச்சீலை என்பது திரோதான சக்தி. அந்த கொடியிலே ஒரு ரிஷபம் இருக்கும், அந்த ரிஷபம் ஆன்மா. அதாவது சிவாலயத்திலே பறக்கக்கூடிய கொடி இருக்கு, அந்த கொடியில இருக்கக்கூடிய அந்த நந்தி வந்து நந்தி கிடையாது, ஆன்மாதான். கொடி கயிறு தர்ப்பை கயிறு ரெண்டு கயிறு உண்டு. அதாவது இந்த நூற்கையில ஏத்தும் போது தர்ப்பை கயிறு கீழே இறங்கும், அப்படிதான் அதை அமைப்பாங்க. அவையல்ல, மரம் என்பது பதி, அந்த கொடிச்சீலை என்பது திரோதான சக்தி. கொடிச்சீலைன்னா அந்த துணி, அது தமிழ்ல படம். திருமந்திரத்துக்கே சில பேர் தப்பா அர்த்தம் பண்ணிருக்கிறாங்க. படமாட கோயில் அப்படின்னு வருது பாருங்க, அதுக்கு என்ன உரையில இருக்கிறாங்கன்னா, சித்திரங்கள் தீட்டப்பட படம்னா பிக்சர் நினைச்சுட்டாங்க, படம்னா பிக்சர் தானே பெரும்பாலும் இருக்கு. ஆகவே சித்திரங்கள் தீட்டப்பட்ட ஆலயம் எழுதியிருக்கிறான் திருமந்திரத்துக்கு உரையிடுறவங்க. அப்படி இல்லை, அங்கே படம் என்பது துணின்னு அர்த்தம், தமிழ்ல படம் என்பது துணின்னு அர்த்தம் இருக்கு. படமாட கோயில் என்று சொன்னால் ரிஷப கொடி பறக்கிற கோயில்னு அர்த்தம்.
5: பரவாத கோயிலும் இருக்கும்,
2: இருக்கணும், சிறப்பு தானே. அதாவது அது வந்து எப்ப வரும், ஒரு விஷயடனம் என்பது பிரிதின் இயவி தன்னிதான் வரும். நீங்க சொல்ற தமிழ்ல ஒரு அருமையான கேள்வி, அது பிரிதின் இயவு நீக்கிய விஷடனமா வந்தாலும் அப்படி வரும். இப்ப செஞ்ஞாயிறு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கருப்பு சூரியன் ஒண்ணு இருக்கான்னு கேள்வி வருது இல்லையா, அது வரக்கூடாது, அது இயற்கை அடை. செஞ்ஞாயிறு தோண்டினான் அப்படின்னா அப்ப கருஞாயிறு, சிவப்பு ஞாயிறு, பச்சை ஞாயிறு, மஞ்சள் ஞாயிறுன்னு இருக்கான்னு ஒரு கேள்வி வரக்கூடாது இல்லையா, இயல்பு அடை.
5: செஞ்ஞாயிறு அடை, செஞ்ஞாயிறு என்பது காலை சூரியன்,
2: அது காலை சூரியன். அவங்களா அது பிரிதின் இயக்கிய நிச்சயம் விஷடனமாக வரலாம், இயற்கை விஷடனமாக வரலாம். இங்க படமாட கோயில்ங்கிறது இயற்கை விஷடனம் அவ்வளவுதான். ஆகவே அங்க அங்க சித்திரங்கள் தீட்டப்பட்ட கோயில்னு அர்த்தம் பண்ணா என்ன வருதுன்னா, சித்திரம் வந்து ஆடுமா, படம் ஆட கோயில்ங்கிறாரே, கொடிதான ஆடும், சித்திரம் ஆடுமா?
5: இவங்க ஆட ஆட என்ன, மாடம் மாடம் மாளிகை நிறைந்த கோயில்
2: படம் படம் படம் மாட கோயில்ங்கிறாங்களா. மாட கோயில்னா சிவன்கோயில் ஒரு கோச்சங்கன் சோழன் கட்டின கோயில் தான் மாட கோயில். மற்ற கோயிலுக்கெல்லாம் மாட கோயில் சொல்றது இல்லையா. அது அந்த கொடியேற்றம் என்பது அதுக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, அது எழுதி கொள்ளுங்கள். கொடி கயிறு வந்து அருள் சக்தி, தர்ப்பை கயிறு வந்து மலம், அதாவது ஆணவம்,
5: ஆணவம் ஆணவம்.
2: அந்த குடியேற்றம் என்பது திரோதான சக்தி கீழே வர அருட்சக்தி மேலே செல்கிறது என்பதுதான் அங்கு பொருள். குடியேற்றம் சிக்னிபிகன்ஸ் வந்து அது காரணாகமத்திலே சொல்லப்பட்டது என்று அச்சிவேலி குமாரசாமி குறிப்பில் எழுதுறார்.
5: கயிறு மலச்சக்தி,
2: ஆமா, தர்ப்பை கயிறு என்பது மலம், அந்த அருள் சக்திங்கிறது கொடிக்கயிறு. அந்த கொடிக்கயிறு மேலே செல்லும் பொழுது தெப்ப கயிறு கீழே வரும், அதாவது திரோதான சக்தியை கீழ்ப்படுத்தி தான் அருள் சக்தி வந்து மேலோகும் அப்படிங்கிறது. அதாவது சிவபெருமானுக்கும் நமக்கும் இப்பொழுது என்ன தொடர்புன்னு கேட்டா, திரோதான சக்தியின் மூலமாக தொடர்பு இருக்கு இப்போ, அது அருள் சக்தியின் மூலமாக தொடர்பு வருவதற்கான் இவ்வளவு முயற்சி பண்றோம். அதாவது சிவனுக்கும் நமக்கும் இப்பயும் தொடர்பு இருக்கு,
5: இது ரெண்டுக்கும் கொஞ்சம் அருள் சக்தியும் திரோதான சக்தியும் விளக்கம்
2: சொல்றேன். அப்ப ஆலை வழிபாடும் நாளைக்கு தொடர்ந்து சொல்லலாம், நல்ல முக்கியமான நடைமுறையில் உள்ளதானே. சிவஞான போதம் சித்தியா எல்லாம் நூல்கள், நடைமுறை. அதாவது திரோதான சக்திங்கிறது என்னன்னு கேட்டா அதுக்கு ஆதிசக்தின்னு இன்னொரு பேர் உண்டு. ஆதிசக்தி சாமி எழுதுகிறார், திரோதான சக்தி எனினும் ஆதிசக்தி எனினும் ஒக்கும். அதாவது ஆன்மாவிடத்திலே சிவனுக்குள்ள சம்பந்தம் முதல்ல திரோதான சக்தி தான் சம்பந்தம் வருது முதல்ல. ஏன்னா அது மலத்தோடு கூடியிருக்கிறது அல்லவா. திரோதான சக்தி என்ன பண்ணும்னா நாம் செய்த வினைகளை நம்மை அனுபவிக்க வைக்கும். திரோதான சக்திங்கிறது
5: முக்கியமான
2: ரொம்ப முக்கியதான். திரோதான சக்தி என்ன செய்யும் என்றால் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எந்த சமயத்தை சேர்ந்தவனாலும் இருக்கலாம். அதுதான் நம்ம யூனிவர்சல் சொல்ற காரணம். இக்கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அல்ல வேறு கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், ஆனால் இறைவன் செய்யக்கூடிய அந்த வினையினுடைய அந்த வினை கொள்கையை பற்றி விளக்கும் போது நிறைய சொல்லான்னு இருக்கிறான் இருந்தேன் நான். அந்த வினை கொள்கையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இறைவன் நம்முடைய செயலை வைத்து வினையை முடிவு செய்வதில்லை. இறைவனுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டா செயல் இல்லை. ஒரு செயலை என்ன நோக்கத்திற்கு செய்கிறாயோ அதை வைத்து தான் அவர்கள் கிடைக்கிறார்.
5: இவருக்கு நிறைய பலம் கிடைக்கும்.
2: ஏன்னா நோக்கம் என்பது கடவுள் தான் முடிவு பண்ண முடியும். செயலை நீங்க சொல்லலாம், செயலை ஆஸ்திரேலியாவுக்கு கனடாவுக்கு ஏன் வந்திருக்கேன் என்னுடைய நோக்கம் என்னங்கறத உங்களால அறிய முடியாது. நான் பேசுறது ஒண்ணு பேசலாம், நோக்கம் என்ன நோக்கத்துக்கு வந்து எனக்கு தான் தெரியும். அது போல நோக்கம், அதனாலதான் அது சித்தியால அருமையா சொன்னார், அரணடிக்கு அப்படி வரும் பொழுது அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்று. நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்து உன்னுடைய செயல் பாவமாக இருந்தாலும் அதை நல்லது என்றுதான் எடுத்துக்கொள்கிறேன்.
5: இப்ப நீங்க சொன்னீங்க நோக்கத்தை, உங்களுடைய நோக்கத்தை என்னால அறிய முடியாது,
2: முடியவே முடியாது. ஒரு மனிதன் செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா வேடிக்கையா சொல்ல போனா, ஒரு 40 வருடம் 50 வருடம் கணவன் மனைவியாக வாழ்ந்து கூட மனைவியின் நோக்கம் என்னன்னு கணவனுக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனைய விஜயங்கள், உலக விஜயங்கள்ல
5: இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
2: அது உங்க வீட்டு அம்மாவும் இருக்கும் போது அப்படி சொல்ல
6: எல்லாமே சொல்ல போறீங்களா அம்மா சொல்ல. உங்களை பற்றிய சகல இதும் வயதுக்கு தெரியுமா? தெரியாது,
2: தெரிய முடியாது,
6: தெரியாது. நீங்க ஏதாவது ஒண்ணு மறைச்சிதான் நாங்க
2: அந்த நோக்கம் தான் இறைவன். அதாவது இறைவன் வந்து செயலை வைத்துக் கொண்டு மார்க் போடுறது இல்ல நோக்கத்தை. அதனாலதான் என்னன்னு கேட்டா, அந்த இப்ப அவங்களுக்கு எல்லாம் இல்லையா, பிற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு தேவலோகம் இல்லையான்னு இங்க கேட்கறாங்களே ஒரு கேள்வி. நோக்கத்தை வைத்துக் கொண்டுதானே தேவலோகத்தை கொடுக்கிறாரு. தேவலோகத்துக்கு பிற சமயத்துக்காரன் எரிஞ்சு தானே சொல்றோம் நம்ம சமயத்துல. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எந்த சமயமும் இப்படி ஏற்றுக்கொள்ளாது. அப்படியே சமயம் அது என்ன

0: போனாலும் அப்படித்தானே சொன்னார், மிலேச்ச மதம். அந்த மிலேச்ச மத விதர்ப்பம் கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒண்ணு எப்படி டெவலப் ஆகி வந்து கொண்டே இருந்தது, அது ஹிஸ்டரி, த ஆரிஜின் டெவலப்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அது மிலேச்ச மத விகற்பம். அடுத்தார் என்ன சொல்லுவாரு, அந்த கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுகிறதுங்கிறதே அவர் சொல்லுவார், அது கிறிஸ்தவ மத சாரம் அப்படியே. ஐ பிரசன்ட் வாட் பைபிள் சேஸ், எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க, ஐ பிரசன்ட் வாட் பைபிள் சேஸ், எல்லாம் பைபிள்ல வசனத்தோட மேற்கோ. அதுக்கப்புறம் ஏன் பொருந்தாது, மிலேச்ச மத கண்டனம், மிலேச்ச மத சாரம், மிலேச்ச மத விகற்பம், மிலேச்ச மத சாரம், மிலேச்ச மத கண்டனம். சிவசங்கர பண்டித பிரபந்த திரட்டுன்னு ஒரு நூல் இருக்குது, வேணும்னா நான் அந்த நூலை வேணா தர்றேன், நீங்களே கூட ரீபிரிண்ட் போடலாம். அந்த நூல் கிடைக்காது எங்க தமிழ்நாட்டிலேயே, எங்கிட்ட அபூர்வமா அந்த நூல் கிடைச்சது, அதை பத்திரமா வச்சிருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 120 பக்கம், 140 எல்லாம் அவுட் அண்ட் அவுட் பைபிள்
1: தான்.
0: கிறிஸ்டியானிட்டி பற்றியும் இஸ்லாம் பற்றியும் நம்முடைய இந்து நூல்கள்ல வரல இல்லையா, நம்முடைய நூல்கள்ல வரல, சிவஞான சித்தியார் சிவபிரகாசத்துல வரல இல்லையா, ஆகினால அதை நம்முடைய அதாவது சைவ நோக்கத்துல அதை அனலைஸ் பண்ற. ரொம்ப நம்ம 1000 தடவை பைபிள படிச்சா கூட அந்த பாயிண்ட் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. நீங்க 1000 தடவை பைபிள படிச்சாலும் சரிதான், அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைக்
2: ஆகாது. ஹியூமன் ரைட்ஸ் ஒருவருடைய நம்பிக்கை அப்படி படிக்க
0: கூடாது,
2: வழக்கம் வச்சிருவாங்க.
0: அதாவது
1: மதம் மாத்திரத்துக்கே கூட்டம் தெரியுது.
0: ஆமா,
1: அப்படியான ஆக்களுக்கு எதிராக
0: அருமையான ஒரு டாவின்சி கோட், டாவின்சி கோடு. அதை இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அதை சட்டமூலம் தடுக்க முடியலையே, இன்னைக்கு எவ்வளவு பெரிய கிரிட்டிசிசம். அது வந்து அந்த டாவின்சிங்கிற லியோனார்டோ டா வின்சி என்பவள் எழுதின அந்த மோனாலிசா ஸ்மைல் இல்லையா, அந்த பெண் வந்து இயேசு கிறிஸ்துடைய காதலி அப்படிங்கறதான அதோட கான்செப்ட். சோ டாவின்சி லியோனார்டோ டிரா பண்ணவன் டாவின்சி தானே, லியோனார்டோ வின்சி, அவன் தானே அதை போட்டான் மோனாலிசா.
2: அவன் பெரிய ஆர்டிஸ்ட்.
0: அவன் அந்த மோனாலிசா வந்து அது வந்து தட் இஸ் அ லவ்வர், லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கறத அவருடைய கான்செப்ட். டாவின்சி கோடு எடுத்தான், ஒண்ணு எந்த நாட்டுல சட்டம் போட்டு தடுக்க முடியலையே. போப்பே ஒண்ணும் சொல்ல முடியாது அதை பத்தி.
1: இல்ல, ஜீசஸ் குறிப்பிட்ட ஏஜ்ல வந்து அவர் 16 to 32 வரையில அவர் அவருக்கு
0: இந்தியால என்ன, இந்தியாவில என்னாச்சுன்னா சில ஸ்டேட்ஸ் வந்து அதை பேன் பண்ணான். இந்தியால குழப்பம் வந்துச்சு, நார்த் இந்தியால எல்லாம் ஒன்றும் பிரச்சனை வரல, இங்க கர்நாடகா இவங்க ஜூயிஷ் கிறிஸ்டின் கொஞ்சம் இதுல இருக்கிறாங்க, சில பகுதியில வந்தது அவங்க அந்த அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை எங்க நாட்டுல நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னான். நிறைய கிறிஸ்டின் எதிர்ப்பு வந்து கடையில என்ன பண்ணான்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டான். கேஸ் போட்டு என்ன சொல்லிட்டான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரு படம் வந்து சென்சார் போர்டுங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல், யூ கான்ட் என்க்ரோச், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேன் பேன் இட், பட் ஸ்டேட் கவர்மெண்ட் கேனாட் பேன் அப்படின்ட்டான் சுப்ரீம் கோர்ட்ல.
2: அது சென்சார் போர்ட் வந்து மத்திய
0: கவர்மெண்ட். ரயில் எப்படி ஓடணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல முடிய, எங்க நாட்டில் ரயில் இத்தனை மணிக்கு ஓடணும் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல முடியுமா, ஏன்னா அது சென்ட்ரல் சப்ஜெக்ட், நாட் யுவர் சப்ஜெக்ட். அப்படி வரத்தன செய்யுது இந்தியாவில ஓடிச்சு. அதுபோல அப்படிலாம் இருக்கும்போது ஒன்றும் பயம் வேண்டியது.

0: நிரம்ப போடலாம். அதாவது உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது. ஒழிய கண்டம் என்றது கொள்கை அளவுல மறுக்கிறதுங்கிறது சட்டத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்று தானே. அந்த ஆலய வழிபாடுடைய அடுத்து வந்து இந்த நந்தியை பற்றி பேசிக்கொண்டு இருந்தோம் இல்லையா. அப்புறம் இந்த பிரதட்சணம், அதாவது ஆலயத்திலே வலம் வருதல். அந்த வலம் வருதல் என்பது ஒற்றைப்படையில எத்தனை முறை வேணாலும் வலம் வரலாம் என்று இருக்கு. 3, 5, 7, 9, 15, 20 இரட்டைப்படையில வலம் வரக்கூடாது. உங்களால வந்து அதோட அந்த பிரதட்சிணம் வரும்பொழுது கைகள் தொங்கி இருக்கக்கூடாது, கைகள் வீசக்கூடாது. கை வீசி சிவாலயத்துக்குள்ள கை வீசி நடக்கக்கூடாது, கையை தொங்க போட்டுக்கொண்டு நடக்கக்கூடாது. அதுக்கப்புறம் துவாரபாலர்களை பற்றி பல செய்திகள், அது முக்கியமான விஷயம். அதாவது சிவன் கோயில்ல துவாரபாலகர், அந்த துவாரபாலகர்கள் என்பதை பற்றி அருமையான வரலாறு எங்கே வருகிறது என்று கேட்டால், காஞ்சி புராணத்திலே அந்த முழு வரலாறு, அதாவது அது ஒரு பதம். அதுக்கு என்ன பதம்னு பேருன்னா டிண்டி உண்டின்னு பேரு. எல்லா பதங்கள்லையுமே என்ன இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது இந்த சைவத்துல என்ன சொல்லப்படுகிறதுன்னா, இப்பொழுது சண்டிங்கிற பதத்தை அலங்கரிக்கின்றவர் நம்முடைய நாயன்மாரில் ஒருவராக இருந்தவர். அந்த அதிகார நந்திங்கிற பதம் இருக்கு இல்லையா, அதை அலங்கரிக்கிறவர் யாரு? அவர் தான் செப்பேஸ்வரன் என்ற பெயரோடு நம்முடைய திருவையாற்றில் அவதாரம் பண்ணவர் தான் இப்போ அந்த பதத்தில் இருக்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு, அதே போல மாரி காளி, மாரி என்ற பதத்தில் இருக்கிறவர் தான் பரசுராமனுடைய அம்மா, அவள் தான் ரேணுகா தேவி. ரேணுகா தேவி தான் இப்பொழுது மாரியம்மனாக இருக்கிறார். அந்தந்த பதங்கள்ல ஒவ்வொரு பதங்களும் இப்பொழுது அதெல்லாம் புராணங்கள்ல தான் வருது. இந்த செய்திகள் எல்லாம் புராணங்கள்ல தான் விரிவாக எந்தெந்த பதங்கள்ல எந்தெந்த ஆன்மா இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது, அது எப்போ, அது போஸ்ட் எப்போ முடியுங்கிறதுக்கு நமக்கு ஆயுள் இல்லை இல்லையா, அதுக்குள்ள நம்ம ஆயுள் முடிஞ்சிடும் இல்லையா, அது ஒரு பரந்த ஆயுள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அது இன்னொரு நாளைக்கு நான் விளக்குறேன், இந்த காளி மாரியனுடைய கான்செப்ட் என்னங்கிறத. ஆகவே துவாரபாலகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பதத்துல இப்ப யார் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, திரிபுரத்து அசுரர்கள். திரிபுரத்து அசுரர்கள் திரிபுரம் சமகாரம் பண்ணுகின்ற காலத்துல அந்த வரலாறு கொஞ்சம் அதிக நேரம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இலக்கியங்களே அந்த வரலாறு வருகிறது, அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முப்புறம் எரித்த பொழுது அங்கே 3 பேரை மட்டும் அவர் வந்து என்ன பண்ணுகின்றார், எரியாமல் காப்பாற்றினார். அந்த திரிபுர அசுரருடைய வரலாறு வந்து மிக அருமையாக எங்க வந்து கந்தபுராணத்தை கூட விரிவா வரல. அதாவது 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, மகாஸ்காந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நூல், 81,800 ஸ்லோகம் மகாஸ்காந்தம். அந்த புராணங்களை பத்தி இன்னொரு நாள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. புராணங்களை வந்து ரோல்ஸ் என்ன, புராணங்கள் வந்து சைவத்துல என்ன ரோல் பிளே பண்ணுது. ஆமா, அதனால அவரு அவர்கிட்ட சொன்னாரு, எங்களுடைய நண்பர் ஒருவர் இதே கருத்தை ஒன்று சொன்னார், நீங்கள் அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்றேன்னு சொல்லாம போன செய்திகள்லாம் இது ஒரு பணியில் ஊர்ல பேசும்போது அவர் எல்லாத்தையும் குறிச்சு வச்சுட்டு கடைசியில முடிஞ்சு போச்சு, நீங்க அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்றேன்னு சொல்லாம போன செய்திகள் இதெல்லாம் அப்படின்னு காமிச்சாரு. ரொம்ப பாராட்டினேன், இப்ப கவனமா கவனிச்சிருக்கீங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே, அதாவது நூல்கள் வந்து அவ்வளவு பறந்து விரிந்து கிடக்கு. 81,800 ஸ்லோகங்கள். அந்த 81,800 ஸ்லோகத்துல சங்கர சம்ஹிதை என்ற ஒன்றை மட்டும்தான் 10,345 பாடல்ல கச்சியப்ப சிவாச்சாரியா நமக்கு தமிழ்ல சொன்னாங்க. நமக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய கந்த புராணம் இருக்கு, இந்த கந்தபுராணத்தினுடைய டோட்டல் வெர்சஸ் செய்யுள்ள 10,345 பாடல்கள். அந்த 10,345 பாடல்களும் சங்கர சம்ஹிதை என்று சொல்லக்கூடிய மகாஸ்காந்தம், அதாவது அங்கே என்ன சொல்லப்படுகிறது, புராணங்களை தொகுத்தவர் தான் வியாசர். அதே போல வேதத்தை தொகுத்தவர் தான் வியாசர், புராணங்களை சொன்னவர் அவர் இல்லை. சைவத்துடைய தாக்க கதை பாணத்துல சொல்றேன் செய்தியெல்லாம். அந்த சங்கர சமீதையில பெரும்பகுதியை தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னார். இன்னொரு சங்கீதை இருக்கு, சனற்குமார சங்கீதை. அந்த சனற்குமார சங்கீதைய தமிழிலே கொடுத்தவர் தான் சிவஞான முனிவர். அவர் தான் காஞ்சி புராணம் என்ற பெயரிலே கொடுத்தார். அதுலதான் நிறைய பல புராணங்களுடைய தாற்பரியங்கள், சைவம் எப்படி கொள்ள வேண்டும், அந்த புராணங்களுக்கு உபதேச மூலமாக கொடுத்தவர் தான் சூத மகாமுனிவர். ஆகவே அந்த இப்ப நாம வந்து இன்னைக்கு ஒரு ஆலய வழிபாடு என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்கும் பொழுதே பல செய்திகளை நாம் பார்ப்போம். ஆகவே அடுத்து சந்திக்கும் பொழுது இதை தொடர்ந்து வந்தால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த திரிபுரத்து அசுரர்களுடைய செய்தி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா நாம ஏன் அவர்களை வந்து பெரிய உருவத்துல போடுறோம், அவங்கள ஏன் மீச இப்படி பல்லோட அசுர பல்லோட போடுறோம். சிவாலயத்துல அவர்களை ஒருக ஒருத்தர் இடது கால ஊனியிருப்பார், இன்னொருத்தர் வடது கால ஊனியிருப்பார். இதுக்கெல்லாம் பதில் இருக்கிறது. ஆலயங்களிலே சிவாலயங்களிலே எப்படி அமைக்க வேண்டும், ஒவ்வொருத்தருக்கும் சிவாலயங்கள ஒவ்வொரு திருமேனிகளை எப்படி அமைக்க வேண்டும் என்பது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிற்ப செந்நூல் ரெண்டு சிவாலய திருமேனிகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற திருவாரூர் ஆதீனத்திலிருந்து ஒரு நூல் வந்திருக்கு, சிவாலய திருமேனிகள். இப்போ சிவாலயத்துல வரும்பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றுல எத்தனையோ நிகழ்ச்சி இருக்குது, அந்த நிகழ்ச்சி எல்லாம் வைக்க கூடாது. சிவாலயத்துல ஞானசம்பந்தர் இருக்காருன்னா எப்படி இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஞானசம்பந்தர் ஒரு காலம் நல்லா ஊனி இன்னொரு காலம் லூசா வச்சிருப்பார், கையில தாளம் இருக்கணும். இதெல்லாம் எப்படி அமைக்கிறாங்க, இதை மாத்துறதுக்கு யாருக்குமே அதிகாரமே கிடையாது. நால்வர்கள் நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும், சமயக்குறவர்கள் நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும், சந்தானக்குறவர்கள் உட்கார்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை மாற்றி அமைக்க கூடாது. சந்தானக்குறவர் நாலு பேரும் பாருங்க அமர்ந்து கொண்டிருப்பார்கள், சமயக்குறவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அது மட்டும் இல்ல, சந்தானக்குறவர்கள் வீராசனத்தில் இருப்பாங்க, சிவன் கோயில காலை தொங்க போட்டு உட்காரக்கூடாது, ஆனா அவங்க காலை தொங்க போட்டு தான் உட்கார்ந்துருப்பாங்க. வீராசனம் ஒரு கால மடைக்கு ஒரு கால தொங்க போடுறது, இதெல்லாம் எங்க இருக்கு எல்லாம். அதாவது நம்ம மாதிரி ஒரு கட்டுப்பாடு வந்து ஒரு வரையறை. அதுபோல சாமி புறப்படும் பொழுது நாதஸ்வர வித்வான் மல்லாரி ராகம் தான் வாசிக்கணும், வேற ராகம் வாசிக்க கூடாது. அப்படின்லாம் நியதிகள் ஆகமங்கள்ல சொல்லப்பட்டு சில விஷயங்களை வந்து எஜுகேட் பண்றதுக்காக சொல்றமே ஒழி அது ஒரு பிரச்சனையா வந்துடக்கூடாது. அதுக்கு அதையும் பாத்துக்கணும், பரவாயில்லை. இன்னைக்கு அது இன்னொரு நாளைக்கு நான் விளக்கி சொல்றேன். அது எல்லா ஊர்லயும் இருக்கு அந்த பிரச்சனை, எல்லா ஊர்லயுமே தமிழ்நாட்டிலயும் இந்த பிரச்சனைகள் வருகின்றன. அது நம்ம மடாலயங்களுக்கு சிலது ரெஃபரன்ஸுக்கு வருது, அவங்களும் பதில் சொல்றாங்க. இருந்தாலும் வந்து அதான் சொல்றேன் இல்லையா, இன்னைக்கு சைவ சமயம் என்பது எப்படியோ யாராரோ புது விளக்கங்களை கொடுக்கிறார்கள். அந்த இந்து சமயம் சைவ சமயம் எப்படி வருது, இதெல்லாம் வந்து நமக்கு என்ன பார்க்கறோம், நம்ம என்ன சிந்திக்கிறோம்னா, நாம சிந்திப்பது சைவ சமயத்திலே அங்கீகரிக்கப்பட்ட நூல்கள், அந்த வழியில நம்ம சிந்திக்கிறோம். எப்பொழுதுமே என்ன மரபு போயிடுச்சுன்னா, இப்பொழுது ஒரு கருத்தை சொன்னால், நீங்க நான் சொல்வதற்கு மாறாக ஒரு கருத்தை சொன்னால், அந்த பிரமாணமாக கொள்ளக்கூடிய நூல்கள்ல இருந்து எடுத்து காட்டி சொல்லக்கூடிய ஸ்காலர்ஸ் இப்ப இல்லை. அதனால என்ன வருது, கண்டதே காட்டி கொண்டதே கோலம். அதான விஷயம். சட்டத்துல ரெண்டு வக்கீல் சொல்றாங்கன்னா, ஒரு சட்டத்துல மறுக்கிறாருன்னா மறுக்கிறதுக்கு இன்னொரு சட்டத்தை கோட் பண்ணி தானே மறுக்கிற, அந்த சட்டத்துக்குள்ள விளக்கத்தை சொல்லி தானே மறுக்கிற. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கு அங்க. ஆனா சமயத்துல கட்டுப்பாடே இல்லை. எல்லாருமே அந்த கட்டுப்பாடு இல்லாதனாலதான் என்ன ஆச்சுன்னா, அதோட இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு இன்னொரு சூழ்நிலையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆலயம் வருவதற்கோ ஆலயம் கட்டுவதற்கோ ஆலய கும்பாபிஷேகத்துக்கோ இன்னைக்கு நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அந்த பொருள் உதவிக்காக சில செல்வந்தர்களை நாட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அந்த காலத்துல அப்படி இல்லை, அரசர்களே செஞ்சார்கள். அவங்க போய் யாருக்கு டொனேஷனுக்கு போய் நிக்கல. அந்த காலத்துல கோயில்கள்ல அரசர்கள் தான் செஞ்சாங்க, கோயில் கட்டுறதுன்னு யாரும் நன்கொடை கொடுக்கல. அப்போ அரசர்கள் என்ன செய்யறாங்க, தகுந்த கல்விமான்களை வைத்துக்கொண்டு அவர் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இடிப்பாறு இல்லா ஏமரா மன்னன் என்று, அவன் தவறாக சென்றால் அதை திருத்தக்கூடிய ஆற்றல் உடைய மந்திரிகள் இருந்தார்கள். அதை கேட்டு அவன் நடந்ததுனால அது ஒழுங்காக செய்ய முடிந்தது. அது இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு நிறைய பணம் கொடுக்கிறாரு ஆலயத்துக்கு, அவருடைய விஷயம் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு நம்ம. சொல்றேன், யாரையும் நான் கூட சொல்ல. இப்ப பாருங்க, மலேசியாவில் உள்ள ராமலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போனேன், கோயில் நல்லா இருக்கு. மலேசியாவில் அந்த பகுதியில் நம்ம சித்தாந்த மண்டலத்தை பக்கத்தில் ராமலிங்கேஸ்வரர் கோயில் இருக்கு. அங்க போனா முதல்ல இருக்கிறவர் ஆதிசங்கர் இருக்கிறார். என்ன சொல்ல முடியும்? அவருக்கு ஆகம உடன்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம எங்கேயுமே அங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. ஆதிசங்கரை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? ஒரு அது என்னன்னு எனக்கு காரணம் புரியல. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாடல் பெற்ற தலங்கள்ல அது வந்து இன்னும் வரல, அந்த அளவுக்கு போகலை. தமிழ்நாட்டுல ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டா, புதுசா கட்டுற கோயில் அங்கேயும் குழப்படி வந்துட்டு தான் இருக்கு இந்தியாவிலே. ஆனால் நம்முடைய மூவர்கள் பாடல் பெற்ற தலங்கள் என்று இருக்கக்கூடிய தலங்கள்ல கூடிய வரைக்கும் இந்த மரபை பாதுகாத்துட்டு வர்றாங்க தமிழ்நாட்டுல. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு இருக்கு, ஆனா அதுவும் இந்த கால வெள்ளத்துல எப்படி போகும் சொல்ல முடியாது.
1: தஞ்சாவூர்ல, தஞ்சாவூர்ல ஒரு இடத்துல வருஷத்துக்கு முதல் உள்ள சிவலிங்கத்தை வந்து
0: அதாவது எங்களுடைய தொல்பொருள் ஆராய்ச்சிகளாக்கான உனக்கு இந்தியால அவங்க எடுத்துருவாங்க. அதாவது அங்க ஒரு சட்ட பிரச்சனை கேட்டா அது மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து இந்து அரசமை ஆணைக்கிட வராது. அதாவது ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க எடுத்துருவாங்க. இப்ப தஞ்சாவூர் கோயிலே பாத்தீங்கன்னா சிலவற்றை மாற்ற முடியாது. தஞ்சாவூர் கோயில் ரெண்டு டியூவல் ஹெச்ஆர்என் சீட்டை ஒண்ணு இருக்கும், ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அது நடைமுறையில அதுவும் வேண்டியது இருக்கு. சில சமயங்கள்ல அந்த தொல்பொருள்களை பாதுகாப்பது என்று அது ஒண்ணு வச்சுக்கிறாங்க, ஆர்காலஜிக்கல் சர்வே. அது வந்து தஞ்சாவூர்ல ரெண்டு டியூவல் கண்ட்ரோல் வந்துடும். இந்த கோயில் தஞ்சாவூர் கோயில் வந்து இந்த அளவுக்கு மேல ஹெச்ஆர்என்சிய தொடவே கூடாது, வெள்ளையடிக்கவே கூடாது. கேட்காம ஈவன் ஒயிட் வாஷ் கூட கேனாட் டூ தஞ்சாவூர் கோயில. ஏன்னா அது ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அது போல சில நடைமுறை சிக்கல்களும் இருக்கு, அதையும் பார்க்கணும். அது சூழ்நிலைகளும் காரணம். அதாவது நல்ல ஆலயங்களும் வரணும், ஆனா இது மாதிரி வரும்போது எப்பொழுதுமே செல்வந்தர்கள் இல்லாம ஒரு காரியத்தை செய்ய முடியாது. பிராக்டிக்கலா அது ஒரு கஷ்டம் இல்லையா? அது தல்லா விளையதும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடுன்னு திருவள்ளுவர் கல்விட்டாரு.
2: சரி, நல்லது. இந்த அருமையான சொற்பொழிவை இத்துடன் நாங்கள் நிறைவு
0: செய்கிறோம். தனிவேல் வாழ்கூடமும் வாழ்க செல்வே, ஏரிய மங்கை வாழ்க, யானை நடந்து வாழ்க, மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்,
3: நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஸ்ரீ ருத்ர மகிமா. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
4: கோபமந்திர கோடுன்றதுக்காக உன்னுடைய மனசானது சோபனமா இருக்கும், எங்களின் பொருட்டு நீ நல்ல மனதை உடையவனாக ஆவாயாக என்று சுமனாபவன் அதையும் பிரார்த்தனை பண்ணிட்டார். அவர் தலையில் ஒரு விசேஷமான கபர்தோசிய ஜட்டாஜூட்டா என்று சிவபெருமான் மட்டுமே போட்டிருக்கக்கூடிய ஒரு வகையான ஜட்டையின் அமைப்பிற்கு கபர்தஹா என்று பெயர். அந்த கபர்தியை கபர்தத்தை உடைய கபர்தியானவர் இப்பொழுது எப்படி ஆட்டார்? விஜ்யம். அவர் விஜ்யம் தனுகு, நானற்ற ஒரு பானத்தை உடையவராக இருக்கிறார். தனுகு விஜ்யம் விகத ஜாகமஸ்து உதாபித்த பானாக அஸ்மின் திஷ்டந்தி இது பானவான் இஷுதிஹி சத்த விஷல்யா அஸ்து. அதாவது வில் நானற்றதாக இருக்கிறது, அம்புராத்தூணி எந்த விதமான சல்யமும் நம்மை துன்புறுத்தக்கூடிய ஆயுதங்கள் அற்றதாக இருக்கிறது. இஷுகதானாம் சல்யானாம் ததுதரே கோபிதத்வேன பகிஹி ஆவிர்பூத சல்ய ரஹிதா அஸ்து. அசிய ருத்ரஸ்ய இஷமஹா பானாஹா இஷதோ பிரக்ஷித்தாக அனேஷன் வேத்தும் அசமர்த்தாக பவந்து. இவன் கவுத்து போட்டாலே அது கூறு மழுங்கிடும். கூட ஒரு பிரார்த்தனை வேற என்னன்னா, நீ கவுத்து போட்டதுனால அது கொஞ்சம் பாக்கி ஏதாவது எழுந்துட போதேன்றதுக்காக அந்த நுனியெல்லாம் மழுங்கி விட வேண்டும் என்ற பிரார்த்தனை. விஷல்யஹா பானவான், பானவான் என்றால் பானங்களை தாங்கியிருக்கக்கூடிய அம்புராத்திற்கு பானவான் என்று பெயர். விஷல்யோ பானவாகும் உதம் அனேசன், அனேசன் என்றால் எதிராளிகளை துளைக்கக்கூடிய சாமர்த்தியம் அற்றவைகளாக அந்த பானங்கள் எல்லாம் ஆக வேண்டும். அனேசன் அத்தியேஷவஹ ஆபுரஸ்ய நிஷங்கதஹ அத்திய ருத்ரஸ்ய நிஷங்கதிஹி பான ஆதாரஹ ஆபுஹு அஸ்து ஈஷத் பிரபு அஸ்து. அப்புறம் அந்த அம்புராத்துனி இருக்கு பாருங்க, அதையும் விட்டு வைக்கல. அதுக்கும் சாமர்த்தியம், இந்த பானங்களை தாங்கக்கூடிய சாமர்த்தியம் ஏதோ கொஞ்சம் போனா போகுது, கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்றார். அதாவது வேண்டாம்ன்ற சொல்லாம சக்தி கொஞ்சம் இருக்கட்டும் பிரார்த்தனை பண்றார். மீடுஷ்டம இந்த விசேஷனம், இந்த உரிச்சொல்னு சொல்றா இல்லையா, அந்த சாபிப்பிராயமான ஒரு விசேஷனம். மீடுஷ்டமன் சொன்னா அனைவரையும் சந்தோஷம் செய்வதற்காகவே, இந்த சந்தோஷத்தில் அனைவரையும் நனைய செய்வதற்காகவே இருக்கக்கூடியவர் சிவபெருமான். மீடுஷ்டம யாத்தே ஹேதிஹி தவ ஹஸ்தே பபூவ தனுஹு, அனைவரையும் அடிப்பதற்காக உன் கையில் எந்த ஒரு ஆயுதமானது இருக்கிறதோ அந்த கையினால் எங்களுக்கு எல்லா விதமான ரோகங்களையும் நீக்குவாயாக, மங்களங்களை எல்லாம் கொடுப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார். அதாவது வில்லு போயிடுத்தேன்னு அவருக்கு வந்து மனசுல கஷ்டம் வரக்கூடாது இல்லையா, அதனால அந்த வில்லானது எங்களுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ண வேண்டும். முதல்ல சாதாரணமா நமஸ்காரம் சொன்னார், கடைசியில் எப்படி ஆக்கிட்டார் பாருங்க, இந்த ஒரு அனுவாக்கத்துல அவர் ஒண்ணுமே இல்லாதவரா ஆக்கிட்டார். யாதே ஹேதுருமீ ருஷ்ட மகஸ்தே பபூவ தே தனுஹு தயாத்மான விஸ்வதஸ்தம யக்ஷ்மயா அயக்ஷ்மயா பரிபுஜ. அப்புறமா நமஸ்தே அஸ்வாஜுதாஜானா ததாஜ திருஷ்ணவே உபாபியாமுகதே நமோ பாஹுபியாம் தவதன்வனே. முதல்ல சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறார். நமஸ்தே அஸ்து ஆயுதாய அநாததாய திருஷ்ணவே உபாபியாமுகதே பாஹுபியாம் தவதன்வனே, உன்னுடைய தனுசுக்கு. அது மாதிரி அநாததாய, அதாவது பிரயோகம் பண்ற சமயத்துலதான் பானங்கள்லாம் ஆத்தமா இருக்கும், எல்லாருக்கும் வியாபிச்சுதாக இருக்கும். பிரயோகம் பண்றதுக்கே ஒன்றும் இல்லைன்னா எல்லாம் என்ன ஆகும், ஒரே இடத்துல குவிந்ததா, ஏதோ ஒரே இடத்துல சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பானங்களுக்கும் அந்த வில்லிற்கும் அந்த இரண்டு கைகளுக்கும் எல்லாத்துக்கும் நமஸ்காரம்னு ஆரம்பத்துல எப்படி கொண்டு வந்தாரோ அதிலே கொண்டு வந்து முடிச்சிட்டார். நமஸ்தே அத்வாஜு தாஜானா ததாஜு திருஷ்ணவே உபாபியா முததே நமோ பாஹுபியாம் தவதன்வனே பரிதே தன்வனோ ஹேதி ரஸ்மான பிரணத்து விஸ்வதஹ அசோஜிஸ்தவாரே அஸ்மன்னிதே ஹிதம். இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது உன்னுடைய வேறு ஏதாவது உன்னிடத்தில் ஆயுதங்கள் இருந்தால் அந்த ஆயுதங்கள்லாம் கூட எங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் கொடுக்க வேண்டும். தே தன்வனஹா தே ஹேதிஹி அஸ்மானு விஸ்வதஹா பரிவிரணத்து, வில்லாளியான உனது ஹேதிஹி வேற ஏதாவது ஆயுதங்கள் இருக்குமேயானால் அந்த ஆயுதங்கள் எங்களை விஸ்வதஹா முற்றிலுமாக பரிவிரணத்து சுற்றிலும் காப்பாற்ற வேண்டும். அசோஜிஸ்தவாரே அஸ்மன்னிதே ஹிதம் அத அபிச்ச யஹ தவ இஷுதிஹி தம் அஸ்மதாரே அஸ்மதா தூரே நிவே நிவேஹி ஸ்தாபய. எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை. கடைசியாக அந்த அம்புரா தூணிய கூட பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அதனால அதையும் கொஞ்சம் தூர வச்சிரு. அவர் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டார். பரிதே தன்வனோஹேத் ரஸ்மான ஹிருணத்து விஸ்வத அதோஜிஸ்தவாரே அஸ்மன்னிதே ஹிதம். இத்துடன் இந்த ருத்ரத்தினுடைய ருத்ராத்தியாயத்தினுடைய சதருத்ரியத்தினுடைய முதல் அனுவாகமானது பூர்த்தி அடைகிறது. இதற்கு அடுத்து நமோ ஹிரண்யபாகவே என்று ஆரம்பித்து சிவபெருமானது பல நாமங்கள், அதாவது சராசர ரூபமாக இருக்கக்கூடிய சுவாமி எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகவே நமோ ஹிரண்யபாகவே சேனானியே திசாந்த பதகே நமஹா நமோ பிருக்ஷேபியாக என்றெல்லாம் வருகிறது. இதில் இந்த பாஷ்யக்காரெல்லாம் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய அடியார்களினுடைய சரித்திரங்களையும் சிவபெருமானது லீலைகளையும் அந்த 64 அஷ்டாஷ்ட விக்கிரகங்கள் என்று 64 விக்கிரகங்கள் அந்த லீலைகள், மதுரையில் நடந்திருக்கக்கூடிய 64 புராணங்கள் திருவிளையாடல்கள், அதுபோல ஆயன்மார்கள் சரித்திரங்கள், இந்த எல்லாவற்றோடு கூட இந்த எல்லா நாமங்களையும் புகுத்தி பார்த்து நாம் அர்த்தம் செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு அது அவரவர்கள் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். இப்ப நமோ விரக்ஷேபியா ஹரிகேஷேபியா என்று வருகிறது. இப்ப விரக்ஷஸ்வரூபமாக சுவாமி இருக்கார்னு வருது. இதுக்கு நாம என்ன அர்த்தம் பண்றது? எல்லா பல கோவில்கள் ஸ்தல விரக்ஷமாக சுவாமி இருக்கார். இப்ப ஸ்தல விரக்ஷங்களை பார்க்கும்பொழுது நமோ விரக்ஷேபியான்ற மந்திரத்தை நாம சொல்லிக்கணும். அதுபோல் பல இடங்கள்ல ஹரிகேஷாயோ உபவீத்தினே என்று வருகிறது. பிரம்மச்சாரியாக பிரம்மச்சாரி ஸ்வரூபமாக இருக்கிறார். அடுத்தது வியுக்த கேஷாய என்று வருகிறது. அந்த யதிஸ்வரூபமாக இருக்கிறார் என்று. அதுபோல் க்ஷேத்ரானாம் பதகே நமஹா என்று க்ஷேத்ரபால ஸ்வரூபமாக இருக்கிறார். குலாலானாம் பதகே நமஹா என்று வரும்பொழுது 63 நாயன்மார்களுள் திருநீலகண்ட குயவனாராக இருக்கிறார் என்று அந்த சரித்திரத்தை நாம் நினைக்க வேண்டும். நமோ மந்திரனே வாணிஜாய என்று வணிக் ஸ்வரூபமாக செட்டியார் வடிவத்தில் இருக்கிறார் என்று நம்ம சரித்திரத்திலெல்லாம் நாம் இது ஸ்வேச்சையா கதாச்சித் ததா சம்பவா என்று குறிப்பிடுகிறார் பட்டவாஸ்கர். ஒரு செட்டியார் வடிவத்தில் சிவபெருமான் இருப்பாரா என்று கேட்டுக்கொண்டு வணிக்ரூப தாரினே இத்யர்த்தா ஸ்வேச்சையா கதாச்சித் ததா சம்பவா. நம்முடைய பல க்ஷேத்ர வரலாறுலாம் எடுத்து பார்க்கும் பொழுது வாணிபம் செய்தார், சுவாமி வாணிபம் செய்தார் என்றெல்லாம் வருகிறது. எனவே அந்த சொரூபத்தில் வரக்கூடிய சிவபெருமானை வேதம் வந்து திருக்காலங்களில் 3 காலங்களிலேயும் நடைபெறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சத்தியமான ஒரு வாக்காக இருக்கும் காரணத்தினால் நிகழ்ந்தவைகள் நிகழப்போக நிகழ இருப்பவைகள் என்று அனைத்தையும் சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். சேனானாம் பதகே நமஹா ருத்ரோஹி லீலையா நடஹா இவ தத்த துவேஷம் தத்த. பாருங்க, திருடர்களுக்கு பதியாக இருக்கிறார் என்று சுவாமி திருடின விஷயம். சக்கரானாம் சக்கராகா பிரகடச்சோராகா, அதாவது நாம் கண்ணுக்கு பார்த்து கொண்டு பஷ்யத்தோகரகா என்று குறிப்பிடுவார்கள். பார்க்கும் பொழுதே திருடக்கூடியவர்களை சக்கரகா என்று குறிப்பிடுகிறார்கள். மறைந்திருந்து திருடக்கூடியவர்களை தேனகா என்று குறிப்பிடுகிறார்கள். ருத்ரோஹி லீலையா நடஹா இவ தத்தத்வேஷம் தத்தே தஸ்கராகா பிரகடச்சோராகா தேஷாம் என்று வருகிறது. நட்டஞ்சரப்யா என்று வருகிறது. இரவு நேரத்தில் நடமாடக்கூடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்தை தூத்தம் தூத்தரா போகும்போது ராத்திரியில தானே போனார் அவர் இல்லையா. நமோ நமஹா அசிமத்யா நக்தன்சர நக்தன்சரப்யா என்று வருகிறது. ஏ ராத்திரோ சரந்தஹா வீச்சாம் நிர்கதான் நிர்கதான் மாணினஹா பாதமானஹா சோராஹா நக்தன்சரந்தஹா நக்தன்சரப்யா ராத்திரோ சரப்யா ருத்ர அனுசரேபியா நம உஷ்ணீஷினே என்று வருகிறது. இது பாருங்க, நம உஷ்ணீஷினே கிரிச்சராஜ புலுஞ்சா நாம் பதகே நமஹா. அதாவது தலைப்பாகையை கட்டி கொண்டிருக்கும் யார்னா யாகங்கள் பண்ணும்போது சிரோவேஷ்டனவான் உஷ்ணீஷி அப்படின்றார். அடுத்தது பாருங்க, யஹா கிராம ஜனபத்து உஷ்ணீஷின சிரஹா வேஷ்டயித்வா தன்மத்தியே பிரவிஷ்ய வர்த்தமான சோரஹா உஷ்ணீஷி. அந்த திருடர்களுக்குள் அந்த தலப்பா போட்டு முண்டாசு போட்டுண்டு அதாவது இந்த முகமூடி போட்டுக்கொண்டு திருடக்கூடியவர்களை உஷ்ணீஷினே என்று குறிப்பிடுகிறார். அதுபோல் யாகம் செய்பவர்கள் கும்பாபிஷேக சமயத்தில் சிவாச்சாரியர்கள் கூட உஷ்ணீஷத்தை தரித்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள். அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை நம உஷ்ணீஷே என்று குறிப்பிடுகிறார். நமஹா அஸ்வபியா நமஹா அஸ்வேபியா அஸ்வபதிபியா என்று வருகிறது. லீலா விக்கிரக சர்வே வை தே தேவஸ்ய அனுச்சராக தேவஸ்யவ லீலா விக்கிரக விசேஷாக. இதுக்கு என்ன அஸ்வேபியா அஸ்வபதிபியா? மாணிக்க வாசகனுடைய சரித்திரத்துல வரலையா, குதிரையா வரார் அஸ்வபதியாகவும் வருகிறார். அது உடனே மாறிடுது, நரியாக மாறி விடுகிறது. இந்த கதைகளை எல்லாம் நாம் அனுசந்தானம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதுபோல் அஸ்வேபியா அஸ்வபதிபியா என்ற இந்த நாமத்திற்கு மகாபெரிவா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அதாவது அஸ்வமாகவும் அவரே இருக்கிறார், அஸ்வபதியாகவும் அவரே இருக்கிறார்ன்றது நமக்கு. அதனால்தான் ஆலயங்கள்ல இந்த பொய்க்கால் குதிரையை நாம வச்சுருக்கோம். இந்த பொய்க்கால் குதிரையில வந்து குதிரையா இருப்பதும் அந்த நடனே, குதிரையின் பதியாக இருப்பதும் அவனே. இந்த நமஹா அஸ்வேபியா அஸ்வபதிபியா என்ற இந்த வேதத்தினை இந்த பகுதியை வெளிக்காட்டுவதற்காகவே பொய்க்கால குதிரை நாம கோவில்ல வைக்கணும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்கார். அது இந்த தெய்வத்தின் குரல் போன்றவற்றில் நாம் பார்க்கலாம். இது போல் பல நமோ பிராதேபியா விராதபதிபியா என்று நானா ஜாத்தியினாம் இந்த ஜாதி சங்கங்கள், அந்த ஜாதி சங்கங்களின் வடிவமாகவும் சிவபெருமான் இருக்கிறார். நானா ஜாத்தியினாம் சங்காக விராதாக தேஷாம் பாலகாக விராதபதையா என்று சங்க தலைவராகவும் இருக்கிறார். அதுபோல் நமோ ரதிபியா அரதேபியா நமஹா ரதேபியா ரதபதிபியா என்று தேர் பாருங்க, தேராகவும் இருக்கார், தேரை வச்சின்றிருக்கிறவராகவும் இருக்கார், தேரை உடையவராகவும் இருக்கார், தேரின் தலைவனாகவும் இருக்கார். நாலு வருது பாருங்க. தேர் யாருன்னா ரதஸ்வரூபமாகவும் இருக்கார். தேரை உடையவர் அப்படின்னு கேட்டா அந்த சாரத்தியை வாங்கிக்கலாம், அல்லது வாடகை தேரை ஒருத்தர் இடத்துல தேர்கள் வாங்கி கொண்டு அதை சில காலங்கள் வைத்துக் கொண்டிருப்பவர் தேரை உடையவர். அதுபோல் அரசேபியகான தேர் அற்றவர் ரதபதிகி என்றால் தேருக்கு சொந்தக்காரர். இந்த ரதேபியகா ரதபதிபியகா இந்த ரெண்டு விஷயம் இந்த இரண்டு விஷயம் சிவாகமங்கள் நிரூபணம் பண்றது. அதாவது ஆலயங்கள்ல ரத பிரதிஷ்டை செய்வா. இந்த ரத பிரதிஷ்டை ரதம்னா என்னன்னா நடமாடக்கூடிய ஒரு ஆலயம் தான் ரதம். ஆலயம்னா சுவாமி சிவபெருமான் அந்த கர்ப்பகிரகத்துல இருக்கார் இல்லையா, அந்த கர்ப்பகிரகத்தில் மேலே இருக்கக்கூடியது பிராசாதம் அல்லது விமானம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த விமானம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் தேர் இருக்கும். இந்த விமானத்தினுடைய நான்கு புறங்களிலேயும் கிழக்கு திசையில் சோமாஸ்கந்தர் அல்லது ஸ்கந்தர், தெற்கு திசையில் தட்சிணாமூர்த்தி, மேற்கு திசையில் பிரம்மா, மேற்கு திசையில் விஷ்ணு, வடக்கு திசையில் பிரம்மா, அந்த விமானத்தினுடைய நான்கு திசைகளில் நான்கு தேவதைகள், இதேதான் அந்த தேரிலையும் நாம் காணலாம். என்னன்னா அந்த விமானம்ன்றது ஸ்தூலலிங்கம் என்று பெயர், உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு சூக்ஷ்மலிங்கம் என்று பெயர். அதே விமானம் அசைந்தால் எவ்வாறு இருக்குமோ அதுதான் தேர். எனவே தேரின் அந்த தேர்ல யார திரமா பிரதிஷ்டை பண்ணுவோம்னா சுவாமிய சதாசிவன் மகா சதாசிவனை பூஜை பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த ரத கலசஸ்தாபனம் என்ற ஆலயத்தில் வரும். அந்த கலசத்தில் சதாசிவனை பூஜை செய்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய சக்கரத்தில் அதாவது அந்த குடையில் சந்திரனை பூஜை செய்து பிராசாதத்தை பூஜை செய்து அந்த ரத கலசஸ்தாபனத்தில் சதாசிவரை ஸ்தாபனம் செய்வோம். எனவே சிவபெருமான் பிறகு அந்த சோமாஸ்கந்தர் அலங்கிருதமான சோமாஸ்கந்தர் அந்த தேரில் எழுந்திருள்வார். சிவஸ்வரூபமான தேரில் சிவபெருமானே எழுந்திருளார். அப்போ நமோ ரதிபியா நமோ ரதேபியா ரத பதிபியா, தேருக்கு சொந்தக்காரர் அவர்தான், தேரை உடையவரும் அவர்தான், தேராகவும் அவரே இருக்கிறார். அதனால இந்த திருவதிகி என்ற கஷேத்திரத்தில் செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய விமானத்தில் இரண்டு பக்கங்களிலேயும் அவர் திருவதிகி அந்த ரதத்தில் சென்றுதான் திபுர சம்ஹாரம் செய்தார் என்ற காரணத்தினால் அந்த விமானத்திற்கு இருபுறமும் சக்கரங்களை வடித்திருப்பார்கள். நம குலாலேபியா கர்மாரேபியா தேவ அதிஷ்டான சங்கையா நமஸ்கிரியதே, இதெல்லாம் குயவன் வடிவாக திகழ்கிறார் என்று நம்ம திருநீலகண்ட குயவனார் சரித்திரத்தில் பார்க்கிறோம். நம ஸ்வப்யா ஸ்வபதிபியா என்று நாயாகவும் நாயின் தலைவனாகவும் நாயின் தலைவனாக திகழக்கூடியவர் பைரவர், நாய் வடிவமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அப்பைய தீட்சிதால் இந்த கதையில வந்ததுன்னு ஒரு சிவவிழி செய்தி ஒண்ணும் அவர் இந்த ருத்ரத்தை சொல்லிக் கொண்டு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சமீபத்தில் இருக்கக்கூடிய அவர் பூஜைக்கு வைத்திருக்கக்கூடிய ஜலத்துல வந்து ஒரு நாயானது அது முகந்ததான். இந்த நாய் முகரதேன்னு சொல்லிட்டு அதை விரட்ட போகும்போது இந்த பதம் வந்ததாக சொல்வார். நம ஸ்வப்யா ஸ்வபதிபியா என்ற வரவே அவர் அதை விட்டுட்டார்னு சொல்வார். அதே போல் அவருடைய சரித்திரத்தில் இந்த சாமவேதத்தில் வரக்கூடிய ருத்ரத்துல வந்து யசக பர்தீனே என்று வருகிறது. நமோ ருத்ரா கபர்தினே என்று வர வேண்டும். ருத்ரனுக்கும் கபர்தியாக திகழக்கூடிய சிவபெருமானுக்கும் என்று வர வேண்டிய இடத்தில் சாமவேதத்தில் என்று வரும். அந்த இடத்துல அவர் நினைச்சாரா என்ன சாமவேதம் தப்பா இருக்கு, அதாவது வேதத்துல வந்து எழுத்துக்களுக்கும் அமைப்பிற்கும் ஸ்வரத்திற்கும் மிகவும் பிராதான்யம் உண்டு, அதை நாம திருத்தறது தவறாக நமக்கு தென்பட்டாலும் கூட அதை திருத்துவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இந்த இடத்துல வரும்பொழுது ருத்ராயச்ச பர்தினே என்பதை மாற்றி ருத்ராயச்ச கபர்தினே என்று சொல்லலாம் என்று ஆரம்பித்தாராம். கபர்தி என்றால் அந்த ஒரு விதமான ஜடகை, கபர்தோசிய ஜட்டா ஜூட்டகா என்று ஒரு விதமான ஜடகையை தரித்து கொண்டிருப்பவர். இவர் சொல்லும் பொழுது என்ன ஆயிடுதா, அந்த தாரையிலேருந்து வந்திருக்கக்கூடிய தாராபிஷேகம் பண்ணும்பொழுது தாரையில வந்திருக்கக்கூடிய ஜலம் நின்றுத்தான், ஒரு க்ஷணம் நின்றுத்தான், அப்புறம் மாத்தி திருப்பி அச்சக்கா பர்தினே என்று சொன்னவுடன் அந்த தாரையிலிருந்து அபிஷேக ஜலம் வந்தது என்று சொல்வார்கள். எனவே இந்த வேதத்திற்கு சொல் பொருள் இரண்டுமே மிகவும் முக்கியமானது. நமோ நீலகிரீவாயச்ச சிதிகண்டாயச்ச என்று வருகிறது. இதற்கு நம கபர்தினேச்ச வியுக்தகேஷாயச்ச என்று ஜடையை தரித்திருக்கக்கூடியவர், அதாவது சிவாச்சாரி இப்ப கூட யாரோ கேட்டா நம்ம தேசத்துல வந்து உச்சுக்குடிமை வச்சுக்கூடாதுனா சம்பிரதாயம் இந்த சிஷ்டாச்சாரத்துல, ஆனா ஆகமங்கள்ல சிகிவா முன் சிகிவா பத்தகேஷோவா என்று வருகிறது. சிகி என்றால் அந்த உச்சு குடிமை வைத்துக் கொள்வது, பத்தகேசகா என்றால் குடிமை வைத்துக் கொள்வது. இந்த தமிழ்நாட்டு பிரதேசங்கள பத்தகேசனாக இருப்பது என்று சம்பிரதாயத்தில் இருக்கிறது. எனவே இரண்டு ரூபமே இருக்கிறது. நமக்க பர்தேச வியுக்த கேசாயச என்று யதிவேஷ யதிவேஷ தாரியனே யத்யாதிவேஷேன முண்டித கேசத்துவம் என்று சொல்கிறார். அடுத்து நமோ கிரிசாயச்ச சிபிவிஷ்டாயச்ச என்று சிபிவிஷ்டா சிபி சிபிர்வை ஆத்மா என்று சிபிவிஷ்டான சிவபெருமானுக்கு ஒரு சிறந்த பெயர். சிபினா அனைவரின் உயிர்களுக்கு உயிருக்கு சிபி என்ற பெயர். சிபி விஷ்டகான எல்லா உயிர்களிலேயும் பிரவிஷ்டா புகுந்து இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சிபிவிஷ்டா என்ற பெயர். இவ்வாறு பல வடிவங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறது இந்த 9 அனுவாகங்கள். கடைசியில் சிவபெருமான இடத்தில் பிரார்த்தனை செய்வது போல் அமைந்திருக்கிறது. நமோ தூதாயச்ச பிரஹிதாயச்ச என்று அந்த சிவபெருமான் தூதுவராக 2 இடத்துல தூதுவராக போயிருக்கார். தேவி மகாத்மா சிவதூதி என்று வருகிறது. தூதத்வம் கச்ச பகவன் பார்ஷ்வம் சிப நிசும்பயோஹோ ப்ரூஹி சும்பம் நிசும்பம் ச தானவாவதி கர்வித்தௌ ஏசான்யே தானவாஸ்தத்ர சுத்தாய சமுபஸ்திதாஹ த்ரைலோக்ய மிந்திரோ லபதாம் ஜெயவாஸ்தந்து ஹவிர்புதஹ என்று தேவி மகாத்மத்துக்கு சும்ப நிசும்பால வதம் பண்ணும் பொழுது அம்பாள் சிவபெருமான கூப்பிட்டு பாருங்க, நமோ தூதாயத தூதாயச்ச என்று வேதம் சொல்கிறது. இந்த வேதத்தினுடைய உபபிரமணமாக தான் புராணம் இருக்கிறது. நமக்கு அந்த புராணத்துல மார்க்கண்டேய புராணத்துல அம்பாள் சிவபெருமான கூப்பிட்டு இங்க அந்த அசுரர்கள் சும்ப நிசும்பால் கிட்ட போட்டு இந்த யுத்தத்தை விட்டுடுங்க. தூதத்வம் கச்ச பகவன் பார்ஷ்வம் சும்ப நிசும்பயோஹோ ப்ரூஹி சும்பம் நிசும்பம் ச தானவோ அதி கர்வித்தவ் ஏதானிய தானவா சுத்திர யுத்தாஜி சமுபஸ்திதா. அவங்கள்ட்ட போய் என்ன சொன்னோம், த்ரைலோக்கிய மிந்திரோ லபதாம், இந்த 3 லோகங்களையும் வந்து இந்திரன்ட்ட கொடுத்துருங்கோ. தேவாஸ்தந்து ஹவிர்புஜா, அந்த யாகத்தில் இடப்பட்டிருக்கக்கூடிய ஹவிஸ்தெல்லாம் வந்து தேவதைகளே போஜனம் பண்றோம், அவா சாப்பிட்டோம். தேவாஸ்தந்து ஹவிர்புஜா யூஜம் பிரயாத்த பாதாளம் எதி ஜீவித்து மிச்சதா, உங்களுக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருந்ததுன்னா பாதாளத்துக்கு போங்கன்றார். அப்ப அம்பாளே சிவபெருமானை தூதுவராக அனுப்பித்த காரணத்தினாலே அம்பாளுக்கு சிவதூதி சிவதூதி விக்யாதா என்று வருகிறது. எனவே நமோ தூதாயச்ச பிரஹிதாயச்ச, தூது போனா மட்டும் போறாது, போயிட்டு நல்லது பண்ணிட்டு வரணும். சும்மா சில பேர் தூது போயிட்டு வந்து ஏதோ தவறான இதுக்கு கெட்டதுக்கு காரணமா இருக்கக்கூடாது. நமோ தூதாயச்ச பிரஹிதா, பிரஹிதான் 2 அர்த்தம், அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம், ஹிதத்தை செய்யக்கூடியவர் என்ற அர்த்தம் என்று இவ்வாறாக அதுபோல் பலவிதமான ஜலத்தினுடைய ரூபத்தை எல்லாம் சொல்கிறார். அதாவது குட்டையில் இருக்கக்கூடியது, மேகத்தில் இருக்கக்கூடிய ஜலம், சுத்தியாயச்சா அதாவது வடிந்து ஓடக்கூடிய ஜலம், இவ்வாறு பல நீர்நிலைகளின் சுரூபமாக சுவாமி இருக்கிறார் என்று பிரார்த்தனை செய்கிறது. இதெல்லாம் நமக்கு ஆலயங்கள்ல தீர்த்தம் பிரதானம் இல்லையா, மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் என்று குறிப்பிடுவார்கள். எனவே அந்த தீர்த்த சுரூபமாக சுவாமி இருக்கிறார் என்பதை இந்த ருத்ரத்தின் பல நாமங்கள் எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு. கூப்பியாயச்சா அவட்டியாயச்சா என்று கிணற்றின் வடிவத்தில் இருக்கக்கூடிய, கிணற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜலம், அவட்டியாயச்சா என்று மிகவும் மிக மிக அவட்டம் என்றால் மிகவும் சிறிய பள்ளம், அதில் இருக்கக்கூடிய ஜலம் அவட்டியாயச்சா என்றெல்லாம் வருகிறது. அடுத்து நம சோமாயச்ச ருத்ராயச்சா என்று இந்த ஒரு 8 அனுவாக்கத்தில் சோமஹா என்று உமையா சக வர்த்தத்தை இது சோமஹா, சோமாஸ்கந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தியானம் செய்து கடைசியில் நம சிவாயச்ச சிவதராயச்சா என்று மத்தியில் வருகிறது. சிவ சப்தத்திற்கு நிறைய அர்த்தம், 8 விதமான அர்த்தங்கள். சிவ சிவத்வம் அதாவது ஒரு ஜாதி, சிவத்வம் என்பது ஒரு ஜாதி, கடத்வம் ஜாத்தினா தன்மை. தமிழ்ல வந்து ஒரே ஒரே சொல், ஒரே வார்த்தையானது சம்ஸ்கிருத பாஷையை விட்டுட்டு இன்னொரு பாஷைக்கு போகும்போது வேற வேற அர்த்தத்தை கொடுக்கறது, அதனால பல குழப்பங்கள்லாம் வருது. ஒரு உத்தியோகம்ன்ற வார்த்தை, பல வார்த்தைகள், இங்க வேற பொருளை கொடுக்கறது, அந்த பாஷையில வேற பொருளை கொடுக்கறது. சம்ஸ்கிருதத்துல உத்தியோகம்னு சொன்னா முயற்சி, தமிழ்ல உத்தியோகம்னு சொன்னா வந்து வேலைன்ற அர்த்தம் வருது. அதே மாதிரி பாருங்க, நிறைய அது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வருது. இப்ப வந்து பிரசாதம், பிரசாதம்ன்ற வார்த்தை, இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. அது போல் இந்த சிவம் ஜாதிக்கு சொல்ல வந்த சிவத்துவம் என்பது ஒரு ஜாதி, கடத்துவம் என்பது ஒரு ஜாதி, கடத்தன்மை. அது போல் சிவத்துவம் என்பது ஒரு தன்மை. இந்த சிவத்துவன்ற தன்மை எந்த இடத்துல இருக்கிறதோ அவருக்கு சிவன் என்று பெயர். இந்த சிவத்துவன்ற தன்மை என்ன, சிவத்துவம் நிர்மலத்துவம், பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை சிவத்துவம், அந்த நிலைக்கு சிவத்துவம். கடத்துவம் என்றால் கம்பு குரீவாதிமத்துவம் என்று குறிப்பிடுவார்கள், அதாவது தங்கு போன்ற கழுத்தினை உடையதாக இருத்தல், அகண்ட ஒரு வயிறு பகுதியை உடையதாக இருத்தல், இதெல்லாம் வந்து கடத்தன்மை. அதுபோல் சிவத்தன்மை என்பது நிர்மலத்துவம், எப்பொழுதும் 3 காலங்களிலேயும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு சிவத்துவம் என்று பெயர். எனவே சிவத்துவத்தை உடையதாக இருக்கும் காரணத்தால் அவருக்கு சிவஹா என்று பெயர். அடுத்து இன்னொரு இது போல் பல காரணங்கள், சிவஹா என்றால் ஐஸ்வர்யாதி குணாகா, ஒரு 8 விதமான குணங்கள், அந்த குணங்களோடு கூடி இருக்கும் காரணத்தினால் சிவஹா என்று பெயர். வச வச காந்தௌ, அந்த காந்தி என்ற சொல்லிருக்கு இச்சா என்ற பெயர். வஷ்டி இதி சிவஹா, வஷ்டி என்ன ஆசைப்படுறார், நல்ல அர்த்தம் இது. வஷ்டி இதி சிவஹா ஆசைப்படுறதுனால அவருக்கு சிவன் பெயர். சுவாமிக்கு தான் ஆசையே கிடையாது என்ன, இல்ல லோகத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று விரும்பும் பொழுது வச காந்தௌனா காந்தி என்ற சொல்லிருக்கு 2 பொருள், ஒன்னு வந்து பிரபை பிரகாசம் என்று ஒரு பொருள், இன்னொரு பொருள் காந்தினா இச்சை, கமுக் காந்தோ என்று காந்தி சொல்லிருக்கு ஆசை என்று பெயர். பஷ்டி என்றால் ஆசைப்படுகிறார். ஆசைப்படுகிறார் என்றால் இச்சா சக்திக்கு ஆசிரியமாக இருக்கிறார். சோகாமயதா என்று வருகிறதா இருக்க. எனவே லோகத்தை சிருஷ்டி செய்யக்கூடிய காரணம் சந்தர்ப்பத்தில் உலகத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த தருணத்தில் இச்சாசக்திக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பிரம்மத்திற்கு வரக்கூடிய முதல் பெயர் சிவஹா என்பது. வஷ்டி இது சிவஹா, வஷ்டி லோகஹிதம் இது சிவஹா. அடுத்து லோகஹிதம் உலகத்திற்கு ஹிதமானவற்றை வஷ்டி இப்ப வச பரிபாஷனை சொல்கிறார் என்ற காரணத்தினால் அவருக்கு சிவஹா என்ற பெயர் என்று சிவ என்ற நாம் நம சிவாயச்ச சிவதராயச்ச அதிசயேன சிவஹா. பிற அனைவரும் செய்யக்கூடிய சிவசப்தத்திற்கு மங்களம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. எல்லா பிறர் செய்யக்கூடிய மங்களங்களை காட்டிலும் விசேஷமான முறையில் மங்களங்களை தரக்கூடிய காரணத்தினால் சிவதரஹா என்ற பெயர். இவ்வாறு சிவபெருமானின் பல நிலைகள் எல்லாம் வர்ணனை செய்யப்பட்டு அவருக்கு அவரிடத்தில் கடைசியில் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. கடைசியில் 11வது அனுவாக்கத்தில் அந்த 10 திசைகளிலேயும் இருக்கக்கூடிய சிவபெருமானானவர் வணங்கப்படுகிறார். யோ ருத்ரோ அக்னௌ யோ அப்சுய வோஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா புவனா விவேச தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. நமோ ருத்ரேபியோ ஏ பிருத்திவ்யாம் ஏ ஏந்தரிக்ஷே ஏ திவியேஷா மன்னம் வாதோ வர்ஷமிஷவஸ்தேபியோ தஶ ப்ராசீர் தஶ தக்ஷிணா தஶ ப்ரதீசீர் தஶோ தீசீர் தஶோர்த்வாஸ்தேபியோ நமஸ்தே நோ நுடயந்து தேயம் விஷ்ணோ யஸ்ச நோ த்வேஷ்டி தம் போஜம் பேததாமி என்று ஆயிரக்கணக்காக அந்த ருத்ரத்துடைய பிரார்த்தனா ஸ்லோகத்தில் ஆபாதாள நபஸ்தலாந்த புவன பிரம்மாண்டம் ஆவிஸ்புர ஜோதிஸ்பாட்டிக லிங்க மௌலி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிரதை அஸ்தோகாப்ளுதம் ஏகமீச மனிஷம் ருத்ரானுவாகான் ஜபன் தியாயேது ஈப்சித சித்தயே துருவ பதம் விப்ரஹா அபிஷிஞ்சேது சிவம் என்று வருகிறது. அதில் அடுத்த ஸ்லோகம் என்ன, பிரம்மாண்ட வியாப்த தேகாஹா. இந்த முதல் ஸ்லோகத்தில் அந்த சிவபெருமான் பிரம்மாண்ட ஸ்வரூபமாக இருக்கிறார் என்பதை தியானம் செய்து அவரை அபிஷேகம் செய்தால் எல்லா விதமான நலன்களும் கிட்டும் என்று பிரார்த்தனை செய்யப்பட்டது. அடுத்து பிரம்மாண்ட வியாப்த தேகாஹா, சிவபெருமானின் பல ருத்ரர்களின் அந்த ஸ்வரூபமானது சாயுஜ்ய சாலோக்கியம் சாமீப்யம் சாரூபியம் சாயுஜ்யம் என்று அந்த சாரூபிய பதம் சிவபெருமானுக்கு இருப்பது போன்ற மூன்று கண்கள். அதே போன்று நம்ம நந்திகேஸ்வரர் பார்த்தா மான்முழு வச்சுருப்பார், அதிகார நந்தினா பார்த்தா மான்முழு வச்சுருப்பார், மூன்று கண் இருக்கும். நம்மளா சாரூபியம்ன்ற ஒரு பதத்தை அடைந்தவர்கள். அது போலவே இந்த சத ருத்ரர்களும் பிரம்மாண்ட வியாப்த தேகாகா, சிவபெருமான் பிரம்மாண்டத்தை வியாபித்து இருப்பது போலவே பிரம்மாண்ட வியாப்த தேகாகா பசித ஹிமருச்சா பாசமானாக விபூதி அணிந்திருக்கிறார்கள். புஜங்கை பாசமான புஜங்கை கண்டே காலாக கபர்தாக கலித சசிகலாக சண்ட கோதண்டஹஸ்தாக ரக்ஷாக ருத்ராட்சமாலாக ருத்ராட்சமாலாக பிரகடித விபவாக சாம்பவாக மூர்த்தி பேதாக என்று சிவபெருமானின் மூர்த்தி பேதங்களாக அவரது பல்வேறு நிலைகளாக அந்த தியான ஸ்லோகத்தில் தியானம் செய்யப்பட்டது. அந்த ருத்ரனானவர் இந்த கடைசி இருக்கில் நமோ ருத்ரேபியா ஏ பிருத்திவ்யாம் ஏந்தரிக்ஷே ஏ திவி என்று மூன்று உலகங்களிலேயும் வியாபித்திருக்கக்கூடிய ருத்ரனை ஸ்தோத்திரம் செய்து தேனஹா மிருடயந்து அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு சுகத்தை ஏற்படுத்த வேண்டும். தே எம் விஷ்மஹ எஸ்த நகா கோபத்தோட ஒரு ஆள் வந்தான், கோபத்தோட வந்த ஆளை வந்து நான் இங்க சமணம் பண்ணிட்டீங்க, ஆனா அவருடைய கோபம் ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு விஷயம் கொடுத்தாகணும். நீ என்ன பண்ணு, எங்களை யாரு துவேஷிக்கிறாளோ நாங்க யார துவேஷிக்கிறோமோ அந்த அந்த ஒரு ஆசாமிகளை உங்களுடைய கோபத்தை காமிங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். தேனோ மிடயந்து தே எம் விஷ்மஹா எஸ்த நகா துவேஷ்டி தம்பஹா ஜம்பே ததாமி. இப்ப என்ன எடுத்து கோபத்தை, ஆனா ஒரு விதத்துல இதை நன்னா பண்ணிருக்கேன்னா அவருடைய கோபம் கிட்டத்தட்ட ஒரு 99% கம்மியாயிருக்கு. ஒரு 1% கோபம் அந்த அக்னிக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம். ஏ எம் விஷ்மஹ எஸ்டனஹா துவேஷ்டின்னு சொன்ன உடனே பயங்கர கோபத்தோட வந்திருக்கக்கூடிய ஒரு ஆசாமி கூட எப்படி அவனை அடக்கலாம். அது மட்டும் இல்லாம நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2வது அனுபாக்கத்திலிருந்து ஆரம்பித்து இந்த 10வது 9வது அனுபாக்க பர்யந்தம் நீ தான் என்னன்னு சொல்லியாச்சு. முதல்ல கோபத்தை அடக்கியாச்சு முதல் அனுபாக்கத்துல. இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த 9 அனுபாக்கங்கள்ல உன்னை விட்டா வேற ஆசாமி யாரும் கிடையாது, நீ தான் வந்து ஆடாமும் இருக்க, நீ தான் மாடாமும் இருக்க அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணி கடைசியில நம்முடைய காரியத்தை நாம சாதிச்சுட்டோம். எனவே எப்படி பேசணும்ன்ற விஷயத்தை கூட நாம ருத்ராத்தியாயத்தை வச்சு நாம கத்துக்கலாம். எனவே இந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கு, விசாரம் செய்வதற்கு, ஒரு அபியாசம் செய்து கொள்வதற்கு ஒரு இடமாக இதை நாம் அமைத்து கொண்டேன் என்று சொல்லி, இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சொல் குற்றம், பொருள் குற்றம் ஆகிய அனைத்து குற்றங்களையும் பொறுத்து அனுகிரகிக்க வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.
3: Dear listeners of shaivam.org, the following is Shaivagama Parichaya presented by Agora Shivacharya Brahmashti Dr. Shri Arunasundara Gurukal.
5: ஆகம சப்தஹ ஆகமம் இதி நபும்சகலிங்கஹ அபி வித்யதே இதி அஸ்மாபிஹ அவகந்தவ்யம். ஏதே சர்வேபி கிரந்தாஹ ஏவ சைவானாம் பிரமாணபூதாஹ. அஹம் உக்தவான் இதானி சர்வேஷாமபி சைவானாம் தத்தத் சம்பிரதாயிகானாம் தாவத் பிரமாண கிரந்தஹ கஹ இத்யுக்தே சைவானாம் ஏதே அஷ்டாதஷ ஆகமாஹ பிரமாணபூதாஹ. தத்ர அப்யாசஸ்தானம் கிம் இத்யுக்தே சர்வாண்யபி சைவ மந்திராணி அப்யாசஸ்தானானி கிஞ்ச சைவாஹ சர்வேபி அனுயாயினஹ இதி சித்தம். அஷ்டாதஷ ஆகமாஹ ஏவ பிரமாணபூதாஹ வா இதி பிருஷ்டே ந வேதாஹ அபி பிரமாணபூதாஹ. கிமர்த்தம் அஹம் வதாமி இத்யுக்தே சைவஹ ஏவ சம்ப்ரதாயஹ முக்கியதயா த்வேதா அஸ்தி வைதிக சைவஹ அவைதிக சைவஹ இதி அஸ்தி. வைதிக சைவஹ நாம கஹ இதானீம் தமிழ்நாடு பிரதேசே வித்யமான சைவஹ வைதிக சைவஹ ஏவ. வைதிக சைவஹ நாம வேத அனுசாரீயஹ சைவஹ சம்ப்ரதாயஹ சஹ வைதிக சைவஹ. வேத அனுசாரீ நாம கஹ இத்யுக்தே வேதே ஏ ஏ தர்மாஹ சந்தி தேஷாம் தர்மாணாம் அவிரோதேன யதி சைவாஹ சைவ சம்பிரதாயஹ ஸ்யாத் தர்ஹி தே தாவத் வைதிக சம்பிரதாயஹ வைதிக சைவ சம்பிரதாயஹ. தத்ர வேத விருத்த தர்மஹ யஹ வித்யதே தஸ்யாபி தர்மஸ்ய விரோதி அஸ்தி இதி காரணாத் ஏதே சம்பிரதாயஹ வைதிக சம்பிரதாயஹ இத்யுக்தே வேதே வித்யமானாஹ ஏவ தர்மாஹ அத்ர அவசியம் பரிபாலனீயாஹ இதி ந வேத விருத்தாஹ யே சந்தி தேஷாமபி ஏதே விருத்தாஹ இதி காரணாத் ஏதே ஏதே வைதிகாஹ இதி ஏவம் ரீத்யா விவரணம் அஸ்தி இத்யுக்தே அயம் சம்பிரதாயஹ வைதிகஹ ஏவ இதி ஞேயம். கிமர்த்தம் அஹம் வதாமி இத்யுக்தே இதர ஏதத் சைவ சம்பிரதாயாபேக்ஷயா இதரே கேச்சன சம்பிரதாயா சந்தி தே அவைதிகாஹ தே தாவத் வேத நிந்தாம் குர்வந்தி ஏதத் விபின்னதயா வீரசைவஹ இத்யபி கஷ்டன சம்பிரதாயஹ அஸ்தி தே சர்வேபி பின்ன பின்னாஹ. அஸ்ய சைவஸ்ய ஏகம் ஏகா சம்ஞா அஸ்தி சித்தாந்த சைவஹ இதி. அத்ர அஷ்டாவிம்சதி சைவ கிரந்தானாம் தத்வதி ஏதத் அனுயாயினாம் ச கிம் நாம சித்தாந்த சைவஹ சித்தாந்த சைவ கிரந்தாஹ சித்தாந்த சைவ சம்பிரதாயஹ இதி சித்தாந்த சப்தஹ பூர்வத்ர ஏவம் ரீத்யா அஸ்தி. அஷ்டாவிம்சதி ஆகம் இதானீம் சைவாகமானாம் பரிச்சயஹ மயா சாமான்யதயா காரிதஹ. அஷ்டாவிம்சதி ஹி ஏவ ஆகமாஹ இதி ந ஏதத் அதிரிச்ய சப்தோத்தர த்விஷதம் 207 சப்தோத்தர த்விஷதம் ஆகமாஹ சந்தி தேஷாம் ஆகமானாம் உபாகமாஹ இதி நாம உபாகமாஹ யதாவா வயம் தாவத் தத்ர சத்வாரஹ வேதாஹ உபவேதாஹ இதி வயம் வதாமஹ தத்வத் மூல ஆகமாஹ உப ஆகமாஹ இதி சப்தோத்தர த்விஷதம் ஆகமாஹ. தே ஆகமாஹ கேன கிருதாஹ இதி பிருஷ்டே யே ரிஷயஹ ஸ்ருதவந்தஹ ஏவம் க்ரமஹ அஸ்தி சிவஹ தேவ்யை உபதிஷ்டவான் தேவி தாவத் தேவேபியஹ உபதிஷ்டவதி தேவாஹ தாவத் ரிஷிபியஹ உபதிஷ்டவந்தஹ ரிஷயஹ தாவத் மனுஷேபியஹ உபதிஷ்டவந்தஹ இத்யேவம் ரீத்யா க்ரமஹ கஷ்டன அஸ்தி. உத்தரோத்தரம் யே யே ஸ்ருதவந்தஹ தே சர்வேபி காம்ஷ்சன ஆகமானு ப்ரணீதவந்தஹ தேஷாம் ஆகமானாம் உபாகமாஹ இதி நாம தே உபாகமாஹ தாவத் சப்தோத்தர த்விஷதம். கதம் சந்தி இத்யுக்தே ஏகைகஸ்ய ஆகமஸ்ய ஏதாவந்தஹ உபாகமாஹ இதி நிர்தேஷஹ அஸ்தி. ஸ்ரீமத் காமிகாகமஹ பிரதம ஆகமஹ தஸ்ய க்ருதே ஏதாவந்தஹ உபாகமாஹ யோகஜாகமஹ தஸ்ய ஏதாவந்தஹ உபாகமாஹ இதி ஏகைகஸ்யாபி ஆகமஸ்ய உபாகமாஹ இதி நிர்தேஷஹ அஸ்தி ததனுரோதேன சப்தோத்தர த்விஷதம் ஆகமாஹ ஏதே அபி சைவ சம்பிரதாயஸ்ய பிரமாணபூதாஹ ஏதாவதா ந பர்யாப்தம் ஏதத் அதிரிச்ய பத்ததி க்ரந்தாஹ அப்படி சந்தி தத்திர வைதிக சம்பிரதாயம் இது ஸ்வீகுருமா பசியந்து வேதாக சந்தி முக்கியதையா வயம் யஜுர்வேதம் ஸ்வீகுருமா தத்திர தாவத்து கிருஷ்ணயஜுர்வேதா சுக்லயஜுர்வேதா இது பேதா அஸ்தி கிருஷ்ணயஜுர்வேதா அஸ்தி இத்யுக்தே தத பரம் தாவத்து தேஷு வேதேஷு தத்திர தத்திர பிரசிருதான் சங்கலைய மகர்ஷய கிம் கிருதவந்தா சம்பிரதாய கிரந்தான் பிரணீதவந்தா வயம் கிம் ஆபஸ்தம்பா போதாயனஹ இது வயம் வதாமஹ தத்வத் கேதே கிம் கிருதவந்தா வேதேஷு தத்ர தத்ர பிரசிருதான் விஷயான் ஸ்வீகிருத்ய பிரயோக அனுரோதேன முக்கியான் விஷயான் தாவத் சங்கலைய கிரதிதவந்தா தே தாவத் கல்பகிரந்தாஹ இது உச்சந்தே ஆபஸ்தம்ப கல்பசூத்ராணி பௌதாயன கல்பசூத்ராணி இது சாமான்யதையா வயம் வதாமஹ தத்வத் சைவ சம்பிரதாயே அபி அஷ்டாதஷ பத்ததிகாராஹ ஆசன் உக்ரஜ்யோதிஹி இது ஏவம் ரீத்யா அஷ்டாதஷ பத்ததிகாராஹ தே கிம் கிருதவந்தஹ ஏதேஷு மூலாகமேஷு அதவா ஏதேஷு உபாகமேஷு ஏயே விஷயாஹ தத்ர தத்ர பிரசிருதாஹ சந்தி தான் சர்வான் அபி சங்கிரஹ்ய சங்கலய்ய ஏகஸ்மின் புஸ்தகே தாவத் கிரதிதவந்தஹ தஸ்ய பத்ததி கிரந்தஹ இதி நாம அஷ்டாதஷ பத்ததி கிரந்தாஹ சந்தி அஷ்டாதஷ பத்ததி கிரந்தாஹ தாவந்தஹ ஏவ வா இதி பிரஷ்டே ந தத் அதிரிச்ய இத்யுக்தே அஷ்டாதஷ பத்ததி கிரந்தேஷு அனந்தர்பூதாஹ அபி பஹவஹ கிரந்தாஹ உபலப்யந்தே ஏவம் ரீத்யா சைவ வாங்மயஹ சைவ சம்பிரதாயஹ சைவ கிரந்தாஹ ஏவம் ரீத்யா சந்தி இதி சாமான்ய பரிச்சயஹ ஏதே சர்வேபி கிரந்தாஹ உபலப்யந்தே வா இத்தி பிருஷ்டே உபலப்யந்தே பரந்து சாகல்ய ரூபேன ந உபலப்யந்தே இத்யுக்தே ஏகைகஸ்மின் அபி ஆகமே ஏதாவந்தஹ கிரந்தாஹ கிரந்தாஹ நாம அனுஷ்டுப் ஸ்லோகஹ கிரந்த சப்தேன உச்சதே தத்ர ஏதாவந்தஹ ஸ்லோகாஹ சந்தி இத்யபி நிர்தேஶஹ அஸ்தி ஏவம் ச ஏகஸ்மின் ஆகமே தாவத் லக்ஷ ஸ்லோகாஹ ஏகஸ்மின் பரார்த்த ஸ்லோகாஹ இதி நிர்தேஶஹ அஸ்தி பரந்து தாவந்தஹ ஸ்லோகாஹ ந இதானீம் உபலப்யந்தே தத்ர கேவலம் தத்ர உதாஹரணார்த்தம் ஏக் சர்வோபி ஆகமஹ உபலப்யதே தத்ர நிஸ்வாஸஹ இத்யுக்தே தத்ர த்வௌ படலோ அதவா த்ரயஃ படலாஹ இத்யேவம் ரீத்யா உபலப்யந்தே ஏவ பரந்து சமூஹ ரூபேன சம்பூர்ண ரூபேன ந உபலப்யந்தே இதி வஸ்துஸ்திதி கேச்சன ஆகமஹ தாவத் அதிகதயா இத்யுக்தே அதிக அதிக ஸ்லோக சம்பூர்ண ஸ்லோக கடிததயா இதி ந வக்தும் சக்னுமஹ அதிக ஸ்லோக கடிததயா கேச்சன ஆகமஹ உபலப்யந்தே தத்ர இதானீம் காமிகாகமஹ பிரசித்தஹ அஸ்தி காரணாகமஹ பிரசித்தஹ அஸ்தி தத்வது சுப்ரபேதாகமஹ பிரசித்தஹ ததனந்தரம் கிரணாகமஹ மகுடாகமஹ இத்யேவம் ரீத்யா ஏதே ஆகமஹ பிரசித்தஹ சம் ஏவ அன்யஹ விஷயஹ வைதிக வாங்மயே யதாவா யத்யபி சத்வாரஹ வேதாஸ் சந்தி ததாபி ஏகைகஸ்யாபி புருஷஸ்ய பிருதக் பிருதக ஏகஹ ஏகஹ ஏவ ஸ்வகீயஹ ஸ்வாத்யாயஹ இதி உச்யதே கஷ்டன தாவது யஜுர்வேதி சாமவேதி அதர்வவேதி யத்யபி சதுர்ஷு அபி வேதேஷு அத்யயனார்த்தம் அதிகாரஹ அஸ்தி ததாபி தஸ்ய பிரதமதயா அத்யேதவ்யஹ வேதஹ அயம் இதி ஏகஹ அஸ்தி தத்ராபி முக்கியஹ ஏகா ஏவ சாகா அத்யேதவ்யத்வேன அஸ்தி கில இதானீம் கிருஷ்ணயஜுர்வேதாத்யாயி சுக்லயஜுர்வேதாத்யாயி கான்வசாகாத்யாயி இத்யேவம் ரீத்யா ஏகைகா ஏவ சாகா அதீயதே தத்வத் அத்ர ஆகம சம்ப்ரதாயே அஸ்தி வா இத்யுக்தே அஸ்தி அத்ர கதம் இத்யுக்தே ஏகம் ஆகமம் அவலம்பிய ஏவ ஏகஸ்ய மந்திரஸ்ய சம்ப்ரதாயஹ பிரதானதயா ஸ்யாத் இதானீம் காமிகாகமானுரோதேன யதி ஏகஹ ஏகஸ்மின் ஆலயே சம்ப்ரதாயஹ அஸ்தி தர்ஹி காமிகாகமஹ ஏவ தத்ர பிரதானஹ ஸ்யாத் அத ஏவ காமிகாகமானுரோதேன இதம் மந்திரம் அஸ்தி காரணாகமோனோதினே இதம் மந்திரம் அஸ்தி இத்யேவம் ரீத்யா வ்யவஹாரஹ அஸ்தி இதானீமபி தத் அஸ்தி பரந்து தத்ர கஷ்சன விசேஷஹ கஹ இத்யுக்தே யதி ஏகஸ்மின் ஆகமே இதானீம் ஏகஹ ஏகம் மந்திரம் அஸ்தி தத்ர ஏகஹ ஆகமஹ அஸ்தி தஸ்மின் ஆகமே யதி கஷ்சன விஷயஹ ந உபலப்யதே பரந்து சஹ விஷயஹ தஸ்ய மந்திரஸ்ய கிருதே ஆவஶ்யகம் அஸ்தி தர்ஹி இதர ஆகமேப்யஹ சஹ விஷயஹ கிரஹீதும் சக்யதே இதர ஆகமாஹ நாம அஷ்டாவிம்சதி ஆகமானாம் மத்யே யஸ்மின் ஆகமே முக்கியதயா அஸ்தி தஸ்மாத் ஆகமாத் ஸ்வீகர்த்தும் சக்னுவந்தி பிரதான ஆகமஸ்ய யதாவா விரோதஹ ந பவேத் ததா இதர அஷ்டாவிம்சதி ஆகமேஷு அந்யத்தமாத் அதவா அந்யத்தமேப்யஹ ஆகமேப்யஹ ஸ்வீகர்த்தும் சக்னுமஹ ஏவம் அஸ்தி. யதி மூலாகமேஷு அபி ந உபலப்யதே தர்ஹி உபாகமேப்யஹ அபி ஸ்வீகர்த்தும் சக்னுமஹ. பரந்து உபாகமானாம் மூலாகமானாம் ச மூலாகமாஹ இதி அஷ்டாவிம்சதி ஆகமாஹ உச்யந்தே. உபாகமானாம் மூலாகமானாம் ச மத்யே யதி கஷ்டன விரோதஹ ஸ்யாத் தர்ஹி உபாகம விஷயஹ த்யாஜ்யஹ மூலாகமஹ ஏவ ஸ்வீகர்த்தவ்யஹ யதாவா தத்ர ஸ்ருதி அனுரோதேன ஏவ ஸ்மிருதிஹி க்ரியதே. பரந்து யதி கதாசித் கஸ்மிஞ்சித் விஷயே ஸ்மிருதிஹி தாவத் ஸ்ருதி விருத்தா ஸ்யாத் தர்ஹி ஸ்மிருதிஹி த்யாஜ்யா இதி தத்ர சம்ப்ரதாயஹ. தத்வத் அத்ராபி உபாகமஹ யதி விருத்தஹ ஸ்யாத் மூலாகமாபேக்ஷயா தர்ஹி உபாகமஹ த்யாஜ்யஹ. ஏவமேவ பத்ததி க்ரந்தாஹ யதி விருத்தாஹ பவேயுஹ் தர்ஹி த்யாஜ்யாஹ இத்யேவம் ரீத்யா சந்தி. இதானிம் மயா பிராயஹ சாமான்யதயா சர்வே விஷயாஹ உக்தாஹ. தத்ர மந்திரேஷு மா இதானிம் கல்பசூத்திரம் ஸ்வீகுர்வந்து. கல்பசூத்திரம் கதம் அஸ்தி இத்யுக்தே த்ரேதா அதவா சதுர்தா கல்பசூத்திரம் த்ருஷ்யதே. தத்ர தர்மசூத்திரம் க்ரிஹ்யசூத்திரம் ஸ்ரௌதசூத்திரம் ஷுல்பசூத்திரம் இதி வயம் பஷ்யாமஹ. ஸ்ரௌதசூத்திரமேவ பிரதானம். ஸ்ருதௌ இத்யுக்தே வேதேஷு யாகாஹ விஹிதாஹ தே யாகாஹ கதம் அனுஷ்டேயாஹ இதி யாக சம்பந்த விஷயாஹ பிரதானதயா ஸ்ரௌதசூத்ரே நிரூப்யந்தே. தத்ர ஸ்ருத்யுக்தம் கர்ம யாகாதிகம் யஹ கரோதி யஹ அதிகாரி அஸ்தி சஹ ஸ்வஸ்ய க்ருதே கிம் கிம் குர்யாத் இதி தத்விஷயே நிர்திஷதி க்ரிஹ்யசூத்ரம். க்ரிஹ்யசூத்ரே ஏவ அஸ்மாகம் ஷோடச சம்ஸ்காராதயஹ விசேஷேன நிரூபிதாஹ சந்தி. ஏவஞ்ச ஸ்ரௌதசூத்ரே ஸ்ருத்யுக்த யாகாதிகம் தத் யாகஸ்ய அனுஷ்டாதாயஹ வித்யதே யாக கர்த்தாயஹ வித்யதே தத் சம்பத்த விஷயாஹ தாவத் க்ரிஹ்யசூத்ரே விவிச்யந்தே. ததனந்தரம் தாவத் சாமானிய தர்மாஹ விவிச்யந்தே தர்மசூத்ரே. சுல்பசூத்திரம் தாவத் யாக சம்பத்த உபகரண தத்ர விஷயான் தாவத் பிரதிபாதயதி சுல்பசூத்ரம். ஏவம் தத்ர அஸ்தி தத்வத் அத்ராபி பிரதானதயா ஏகைகஸ்மின் அபி சைவாகமே சத்வாரஹ விபாகாஹ சந்தி. தத்ர விபாகஸ்ய தாவத் பாதஹ இதி நாம. ஏகேன விபாகேன ஏகேன பாகேன மந்திராதிஷு பூஜாதிகம் கதம் வா கர்த்தவ்யம் இதி விவரணம் தீயதே தஸ்ய பாகஸ்ய க்ரியா பாதஹ இதி நாம. ஏவஞ்ச ததேவ பிரதானம் பூஜாயேவ பிரதானீபூதா தஸ்ய பூஜா தஸ்யாஹ பூஜாயாஹ கர்த்தா அதிகாரி யஹ வித்யதே சஹ கதம் வா ஆசரணாதிகம் குர்யாத் கதம் வா சஹ ஆசரயத் கதம் வா அனுஷ்டானாதிகம் சஹ குர்யாதி இதி தத்ர அனுஷ்ட அதிகாரிணஹ ஆச்சரண சம்பந்தாஹ விஷயாஹ சர்யாபாதஹ இதி தேன விபாகேன உச்யதே. ததனந்தரம் சயேவ தத்ர பூஜாதிகம் கர்த்தும் ஸ்வஸ்ய தேஹம் தாவத் சுத்ருடம் சஹ சம் பரிரக்ஷேத் இதி காரணாத் தத் உபாய பூதாஹ விஷயாஹ ஏகேன பாகேன பிரதிபாத்யந்தே தஸ்ய பாகஸ்ய தாவத் யோக பாதஹ இதி நாம. தஸ்மின் பாதே யோக விஷயாஹ சர்வேபி இதானிம் பாதஞ்சல யோகாஹ இதான் அன்யே கேச்சன யோகாஹ உபலப்யந்தே கிள ததபேக்ஷயா பிராச்சீனாஹ அத்யந்தம் பிராச்சீனதமாஹ விஷயாஹ அத்ர விலக்ஷண திருஷ்ட்யா அத்ர பிரதிபாதிதா சந்தி யோக பாதி ஏவஞ்ச ததா ஏக பாதஹ. ததனந்தரம் யதாவா வைதிக சம்பிரதாயே வயம் வேதாந்தஹ இதி வேதஸ்ய அந்திம பாகஹ இது வேதாந்தஹ இது உபனிஷத் பாகஹ தேன பிரதிபாத்யஹ கஷ்டன தார்ஷனிக விஷயஹ அஸ்தி தத்வத் அத்ராபி சைவாகமே அபி ஏகைகஸ்மின் ஆகமே ஏகைகஸ்மின் ஆகமே அபி ஏவம் சத்வாரஹ பாகஹ ஏகேன பாகேன தார்ஷனிக விஷயஹ பிரதிபாத்யந்தே. தார்ஷனிக விஷயஹ நாம சிவஹ நாமகஹ சஹ கதம் வா உபதேசம் கரோதி உபதேசகரண சமய தஸ்ய சரீரம் வித்யதே வா ந வா தஸ்ய சரீரம் தாவத் பாஞ்சபௌதிகம் வா அதவா அன்யேன பிரகாரேன உற்பன்னம் வா தஸ்ய சரீரஸ்ய உற்பாதயிதா கஹ இத்யேவம் ரீத்யா தார்ஷனிக விஷயாஹ ஏகேன பாகேன உச்யந்தே தஸ்ய பாகஸ்ய ஞான பாதஹ இதி நாம. பாதஹ இதி சப்தஸ்ய தாவத் யதா பூர்ணம் தத்ர பூர்ணஹ கஷ்டன பதார்த்தஹ யதா சதுர்தா க்ரியதே தத்ர சதுர்த்தாம்சஹ பாதஹ இத்யுச்யதே அயம் ஏகஹ. அன்யஹ அர்த்தஹ பாதயதி இதி பாதஹ பாதயதி நாம பிரதிபாதயதி ஏவஞ்ச க்ரியாம் பிரதிபாதயதி இதி க்ரியா பாதஹ சர்யாம் சர்யா நாம ஆசரணம் சர்யாம் பிரதிபாதயதி இதி சர்யா பாதஹ யோகம் பிரதிபாதயதி இதி யோக பாதஹ ஞானம் ஞானம் நாம ஞான அனுகூல விஷயான் பிரதிபாதயதி இதி ஞான பாதா இத்யேவம் ரீத்யா ஏகைகஸ்யாபி ஏகைகஸ்மின் அபி ஆகமே சத்வாரஹ விபாகாஹ சந்தி பரந்து

0: सिद्धा उक्ता आत्मार्थ पूजा परार्थ पूजा इति। आत्मार्थ पूजा नाम स्वस्य स्वस्य गृहेषु अनुष्ठेया पूजा आत्मार्थ पूजा, मन्दिरादिषु अनुष्ठेया पूजा परार्थ पूजा इत्येवम्। परार्थ पूजायाम् अधिकारिणः एते एव, एतेषां प्रमाणभूत ग्रन्थाः शैवागमाः एव, तदनुरोधेन वयं तत्र शैवमतस्य परिपालनं कुर्मः। एवं रीत्या एव तमिळ्नाडुप्रदेशे प्रचलति। एवं शैवागमविषये मया परिचयः कारितः, इतोपि बहवः सामान्यतया अहम् उक्तवान्। इदानीं समयः प्रायः अतीतः, इदानीं प्रश्नान् प्रष्टुं शक्नुवन्ति, तदनन्तरं यदि समयः स्यात् विशिष्य वक्तुम् अहं सन्नद्धः अस्मि। श्रीगुरुभ्यो
1: ॐ शिवाय नमः। शैवम् .org அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மூன்றாம் திருமுறையிலே மையலின்றி மலர் கொய்து வணங்கிட என்று சொல்லுகின்றார். அந்த பூ பறிக்கும் போது நம்ம மனசு எப்படி இருக்கணும்? மையலின்றி, மனசுல எந்த விதமான மயக்கமும் இருக்கக்கூடாது. பூ பறிக்கும் போது கூட நம்ம மனசு சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்படி வணங்கினா நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டாரு. செய்ய உள்ளம் மிக நல்கிய செல்வத, செய்யன்ன செம்மையான மனம், நம்ம மனசு நல்லா இருக்கணும் இல்லையா. மனமது சித்தியானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனத்துக்கண் மாசினன் ஆதல் அனைத்து அறம் என்று வள்ளுவர் பெருமானும் சொல்லி இருக்கின்றார். ஆக நம்ம மனசு நல்லா இருக்கணும்னா பொடிமை பூசி மலர் கொய்து புணர்ந்துடன் செடியரெல்லாம் உள்ளம் நல்கிய செல்வத்தர் அப்படின்னு தண்ணி நல்ல வெண்ணீற்ற பூசி மலர் கொண்டு யாரெல்லாம் தூவி வழிபடுகின்றார்களோ அவங்களுக்கு செடியர் அல்லா உளம் உள்ளம் அப்படின்னா குற்றம் இல்லாத செழுமையான உள்ளத்தை நமக்கு தருகின்றார். நல்ல உள்ளம் இருக்கணும், அப்பந்தான் முதல்ல இங்க சாமி வருவார். அங்க அறுபகையும் இருந்தா வரமாட்டார்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த உள்ளம் செம்மையான செழுமையான தூய்மையான உள்ளமாக இருக்கணும்னா நாம மலர் தொண்டு செய்யணும். அந்த பூ பறிக்கும் போது கூட நம்ம மனசு வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதே பதிகத்துல மற்றும் என்ன சொல்றாரு, விமுத வல்ல சடையான் வினை உள்குவார்க்கு அமுத நீழல் அகலாததோர் செல்வம் அப்படிங்கிறாரு. அதாவது சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய்யக்கூடிய அடியவர்களே, அந்த இடத்துல வினை அப்படிங்கிறது இந்த இடத்துல செயல், அதாவது பணி அப்படின்னு வருது. உங்களுடைய பணியானது அமுதம் போல உங்களுக்கு இன்பம் விளைவிக்கும், அதுவே உங்களுக்கு இறைவன் திருவடி நிழலை விட்டு நீங்க விலகாம இருக்கக்கூடிய ஒரு அழியாத செல்வமா உங்களுக்கு இருக்கும். நீங்க செய்யற பணி இறைப்பணி. இப்ப சைவன்.org செய்யறது ஒரு இறைப்பணி தான் இல்லையா. அவர்களுக்கெல்லாம் இது போன்ற பலன் நிச்சயமாக சித்திக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. சரி, அடுத்து அதே பதிகத்தில் மீண்டும் சொல்கிறார், மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட ஆசையார அருள் நல்கிய செல்வத்தார் அப்படிங்கிறார். மாசில் தொண்டர் நமக்கு தெரியுது, குற்றம் இல்லாத நல்ல தூய்மையான தொண்டர்கள் மலர் கொண்டு வணங்கினா ஆசை ஆறுதல், ஆறுதல்னா நிறைதல், ஆசை தீர கொடுப்பார்னு இவரே மற்றொரு பதிகத்துல சொல்றார். அதனால அடியார்க்கு என்ன வேணுங்கிறத ஆசை தீர கொடுப்பார் என்று நமக்கு அதிலே தெளிவாக அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் எங்கேயோ இருந்து அவர் செய்யலையா, சிந்தை நின்றருள் நல்கிய செல்வத்தன் அப்படிங்கிறார். நம்ம மனசுக்குள்ள அடியாருடைய மனசுக்குள்ள இருந்த சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருவாசகத்துல வருது இல்லையா, அது போல நம்ம மனசுக்குள்ள இருந்தே நமக்கு அந்த அருளை தருகின்றார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இந்த உளவாரப்பணியை சொல்லும் பொழுது, அழகினால் வீசி நீர் கொண்டு அடிமேல் அலறிட்டு முட்டாது உலகினர் ஏத்த நின்றான் உறையும் இடம் ஒற்றியூரே என்று மூன்றாம் திருமுறையிலே மிக அழகாக கோயிலை அலகிடுதல் நீர் கொண்டு கழுவுதல் போன்ற பணிகளை எல்லாம் சொல்லுகின்றார். துண்ணன விரும்பு சரியை தொழிலர் தோணிபுரமாமே என்றும் மூன்றாம் திருமுறையிலே இந்த சரியை தொழில் என்ற இந்த செய்தியையும் பதிவு செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதாவது முக்கியமா அதுல இன்னொன்று சொல்லப்படுறது விளக்கிடுதல் இல்லையா. விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவா என்று அதையும் பதிகத்தை வச்சு விளக்கீடுதல் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறதையும் நமக்கு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். ஆசானுக்கும் செய்யணும், அடியார்களுக்கும் செய்யணும், மூர்த்திக்கும் செய்யணும். இவங்க எல்லாருமே இறைவனுடைய உருவ திருமேனி தான். ஆகையால் அவங்களை வழிபடுவதெல்லாம் சரியை தொண்டு. அது மாதிரி பழமையான கோயில்களை எல்லாம் கண்டிப்பாக புதுப்பிக்கும் பணி நடந்தால் அதற்கு நாம் நிச்சயமாக செய்யணும். அதெல்லாம் வந்து அழியாத சிவபுண்ணியம், பதிப்புண்ணியம். அது மாதிரி நித்திய நைமித்திக வழிபாடெல்லாம் ஒரு கோயிலை நடக்காம இருக்குன்னா கண்டிப்பாக நடத்த வைக்கணும். அந்த பூஜைக்குரிய குடம் கலசம் அப்புறம் தூப தீபத்துக்கு உண்டான பொருட்கள் அதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். சரி, அப்ப எப்போதும் தல யாத்திரை போனோம், தீர்த்த யாத்திரை போனோம், இறைவனுடைய புகழை எங்கும் பாடியும் பேசியும் இதை இப்போ செஞ்சிட்டு இருக்காங்களே, இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை எல்லோரும் கேட்கும்படி திருமுறைகளை ஓதுவா மூர்த்திகளை கொண்டு இல்லையா, பண்ணொன்ற இசைப்பாடும் பலனஞ்சேர் அப்பநல்லவன் நம்ம நாம் வழிபடக்கூடிய பெருமான் அவருக்கு பண்ணொன்ற இசைப்பாடக்கூடிய ஓதுவா மூர்த்திகளை வைத்து மிக அழகாக ஒரு குறிப்பிட்ட பதியங்களையே பரிச்சயமாக எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கும் போது அனைத்து பதியங்களையும் வீட்டில் இருந்தபடியே கேட்டு வீட்டில்னு சொல்லியாச்சுன்னா அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒலிபரப்புறாங்க, இன்னைக்கு உலகம் பூரா இதனால் பயனடைகின்றது. அந்த ஒரு அரிய பணியை அரும்பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சைவன்.org-ல் அன்பர்கள். அந்த பொறுப்பாளர்கள் மிக மிக ஒரு தீவிரதரமான ஒரு சைவ பற்று இருப்பதால் தான் இதெல்லாம் செய்வதற்கு சாத்தியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதெல்லாமே சரியை பணிதான், எல்லாரையும் கேட்க வைக்கிறது. இன்னும் இது ஆரம்ப நிலையில சரியைன்னு சொல்லுவோம், இதையே ஞான நிலைக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நட்பொருளை தான் கேட்டல் கேட்பித்தல் நன்றாய் ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை. இது சரியையாவும் இருக்கு, இதனால இது ஞான பூஜையாகவும் இருக்கு. அப்ப இதையெல்லாம் தவமாக செய்து கொண்டிருக்கின்றனர் இவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு எல்லோருக்கும் அவர்களுடைய பணிகள் அப்புறம் குடும்பம் எல்லாம் இருக்கிற நிமித்தங்களில் ஒரு பரபரப்பான உலகம்தான். ஆனால் இதற்கு நடுவிலும் இந்த நிகழ்வினை மிக அழகாக செம்மையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சரி, அடுத்து அருவுருவ திருமேனியை நோக்கி செய்யக்கூடிய வழிபாடு, அதில் அக வழிபாடு புற வழிபாடு ரெண்டும் இருக்கும். அதுக்கு கிரியைன்னு பேர். சரியையிலேருந்து அப்படியே பக்குவம் வரும்போது கிரியாதான், அரும்பிலிருந்து மலர் வருவது போல என்று தாய்மான சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த கிரியை நெறி அது சத்புத்திர மகம், முதல்ல சொன்னது தாச மார்க்கம் அடிமை நெறின்னு சொல்லுவோம், அடுத்து சத்புத்திர மார்க்கம் இல்லையா மகன்மை நெறின்னு அப்படின்னு சொல்லுவோம். அதில் எஜமானும் பணியாளும் இருப்போம், இதில் அப்பாவும் பிள்ளையும் தந்தையும் மகனும் போல இருப்போம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால இதில் மிக அழகாக வேதத்தின் மந்திரத்தால் வெண்மலனே சிவமாக போதத்தான் வழிபட்டான் போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே என்று இரண்டாம் திருமுறையிலே அருவுருவ வழிபாட்டை பற்றி சொல்லுகின்றார். நித்தலும் நியமம் செய்து நீர் வலம் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சிவன் இல்லையா அப்படின்னு சொல்லியாச்சு. நியமம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தினந்தோறும் நியமமா பூஜை பண்ணணும். நீர் வலம் தூவிங்கிறது புற பூஜை, சித்தம் ஒன்ற வல்லாருங்கிறது அகபூஜை. அகபூஜையும் புற பூஜையும் உண்டு சிவ பூஜையில, அதை மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். கண்டிப்பாக மலர் தூவி தான் பூஜை பண்ணுவோம். அத்தன் ஆரூரை பக்தி மலர் தூவே முக்தி ஆகுமே என்று அதையும் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இதுக்கு வந்து வேள்வி தீ எல்லாம் வளர்க்கப்படும். புந்தினான் மறைவழியே பொற்பரப்பி நெய் செமதியை கையில் கொண்டு வெந்தளலின் வேட்டுலகின் மிக அழிப்போர் என்று அந்த வேள்வி செய்வதையும் அதிலே மிக அழகாக உணர்த்தியிருந்தார். நாம் அன்றும் ஒரு பாடல் பார்த்தோம், நரைமலி என்ற பாடலும் நாம் அன்று சிந்தித்தோம் என்று கூறிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக அப்ப அடியார்கள் வந்து சிவபூஜை பண்றாங்க அப்படின்னா அந்த சிவபூஜைக்குள்ள திருமஞ்சன பொருட்கள், பூக்கள், பச்சிலைகள், நரும்புகை பொருட்கள், திருவிளக்கு, அமுது இதையெல்லாம் திரட்டி ஐந்து வகையான சுத்தி இல்லையா பஞ்சவித சுத்தி செய்து உன்னை பாவிக்கும் நாள் என்னாலும் கேட்கிறார் இல்லையா தாய்மான சுவாமி. அது மாதிரி பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்திங்கிற அஞ்சு சுத்திகளையும் செய்து இறைவனுடைய திருமேனியை பக்தியோடு வழிபடுவது கிரியை அப்படிங்கிறது சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நமக்கு இவர் மிக அழகாக படம் பிடித்து காட்டினார் என்று நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக மிக அழகாக யோக நிலை, அதையும் நம்ம சினமலி அறுபகை என்ற பாடலின் மூலம், அதுவும் பக்தி பேர் வித்திட்டே என்ற பாடலின் மூலமாக நாம் ஏற்கனவே சிந்தித்திருந்தோம். ஐம்புல ஒடுக்கம் அவசியம், பிராணாயாமம் செய்ய வேண்டும் அதுவும் அவசியம். சரி, ஆக அந்த கருத்துக்கள்லாம் அதில் வந்திருக்கு. இதே கருத்து தான் திரு எழு கூட்டிருக்கை என்று ஒரு நூல், மிக அருமையான நூல். அதில் வந்து இருவழி ஒடுங்கிய வானோர் ஏத்த நின்றனை என்று இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, யோகத்தில் அருவத்திருமேனியை நோக்கி வழிபாடு பண்ணுறோம், அகத்தில் வழிபண்டுகின்றோம் அந்த வழிபாடு. அதுக்கு சகமார்க்கம் தோழமை நெறி அப்படிங்கிறது பெயர் என்று நாம் பார்க்கின்றோம். அதில் வந்து அட்டாங்க யோகமும் அதில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதன் மூலம் அட்டமா சித்திகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த யோக மார்க்கத்தில் அந்த பிராணாயாமம் அதோட விளக்கங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அந்த இவரும் நமக்கு யோக நிலையை வலியுறுத்தி சொன்னார் என்று பார்த்து கொண்டு அதன் பின்பாக நாலாவதாக இந்த மூன்றிலும் ஒழுகுபவர்களுக்கு கிடைக்கக்கூடியது ஞானம். மேல் சரியை கிரிய யோகத்தை செய்துள்ளி ஞானத்தை காட்டிய அல்லது மோட்சத்தை கொடாவாகலான்ங்கிறது நமக்கு சித்தாந்த கருத்து. அத புறத்தொழில் அகத்தொழில் இரண்டும் இல்லாமல் அறிவு தொழில் மாத்திரையாக அந்த மூன்று திருமேனி, அதாவது அருவம் உருவம் அருவுருவம், இந்த மூன்றுக்கும் மேலாக அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்த பிழம்பாக நிறைந்து நிற்கக்கூடிய சிவபெருமானிடம் செய்யக்கூடிய வழிபாடு ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? சரி. இந்த அந்த ஞான மார்க்கத்தில் வழிபடுறதுக்கு இவர் அழகா ஞான விளக்கினை ஏற்று நண்புலத்தே ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமேனு அந்த பதிகத்துல மிக அழகாக ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழிபுறந்து ஏத்துவார் அப்படின்னு சொல்றார். உயர் பாதமே ஞானமாக நின்று ஏத்த வல்லார் வினை நாசமே என்று மற்றொரு இடத்துலையும் ஞான வழிபாட்டை பத்தி நமக்கு சொல்லுகின்றார். அந்த அதாவது அறிவால் வழிபடணும் அப்படிங்கிறது, நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் கால் உடையான் என்று மற்றொரு ஒன்றாம் திருமுறை பாடலிலும் இந்த கருத்தை நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அப்போ சைவ சித்தாந்தம் உணர்த்திய தவம், அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம், இந்த நான்கு நெறிகளையும் கடைபிடித்து ஒழுகினால் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் ஆகிய முக்திகளெல்லாம் அடையலாம் என்பதை மிக அழகாக நமக்கு சிவஞான சித்தியார் 271, 272, 273, 274 பாடல்கள் வலியுறுத்துகின்றன. அந்த கருத்துக்களை எல்லாம் இவர் தனது மூன்று திருமுறைகளிலே நமக்கு வள்ளலாக வாரி வழங்கி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரியா? கொன்றையான் தொழிலே பரவி நின்று ஏத்தினால் இடையிலார் சிவலோகம் எய்துதற்கு இது காரணம் காண்மீனே அப்படின்னு சொல்றார். அந்த இறைப்பணி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் என்றால் கவலையே கிடையாது, எங்க இருக்கலாம் சிவலோகத்துக்கு செல்லலாம். இச்சரியை செய்வோர் ஈசன் உலகு இருப்பர்னு அருள்நந்தி சிவாச்சாரியார் சொன்னதுக்கு இவருடைய வாக்கும் மிக அழகாக பொருந்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து இறைவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைவனுடைய திருவடியில நம்மளை கொண்டு சேர்க்கக்கூடியது ஞானம், ஆகையால் அடிஞானம் வல்லார் அடி சேர்வார்களே அப்படிங்கிறாரு. நமக்கு அந்த திருவடி ஞானம் இருந்தால்தான் இறைவன் திருவடியை நாம் அடைய முடியும். இதே கருத்தை தான் அருளந்தி சிவாச்சாரியாரும், மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர் வீடு எய்த அறிந்தோர் எல்லாம், வீடு பேர் வேணும்னு நினைக்கவங்க எல்லாம் இறைவனை வழிபடுவார்கள் என்று மிக அழகாக நமக்கு அவரும் சுட்டி காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அந்த நமக்கு பக்குவத்துக்கு தகுந்தால ஒரு பிறவியிலேயே முக்தி அளிக்கணும் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து திரிகரண வழிபாட்டை நம்ம பார்க்கலாம். முக்கரணங்களாலும், அதாவது மனம் வாக்கு காயத்தால் நாம் வினை ஈட்டுகின்றோம், அதற்கு நமக்கு திரிகரணம் அல்லது முக்கரண வழிபாடு கண்டிப்பாக அவசியம். மனம் மனசால நம்ம நினைக்கணும், அது அழகா உள்ளமே கோயிலா உள்ளும் என் உள்ளமே என்று ஒரு பாடலிலும், மனவிலும் வழிபடல் மறவேன் அம்மான் என்று ஒரு பாடலிலும் சொல்லுகின்றார். ரெண்டுமே மூன்றாம் திருமுறை. அப்ப மனதால் தியானிக்க வேண்டும் என்பது அதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து வாக்கு, அதை எடுத்துக்கொண்டால் துண்ணும் இமையோர்கள் துதி செய்து முன் வணங்கும் என்று, இமையோர்களே துதிக்கின்றார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன், தொழிலால் மிகு தொண்டர்கள் தோத்திரம் சொல்ல என்று ஒன்றாம் திருமுறையிலும் சொல்கிறார். கண்டிப்பா இறைவனுக்கு நாம் தோத்திரம் சொல்ல வேண்டும், அதாவது அவருடைய பொருள் சேர்ப்புகளாகிய திருமுறைகளை பாட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் காயம் அல்லது உடம்பு அல்லது மெய் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாத்தூர் அம்மானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களே அப்படின்னு சொல்றாரு. இறைவனை தரிசிக்கலைன்னா அது கண்ணு கண்ணே கிடையாது, அது வெறும் குருட்டு கண்ணு தான். அதாவது அவர் வந்து நேர்மறையில எல்லாம் பாடியிருக்கிறார் அங்க மாலையில நமது அப்பர் சுவாமிகள். இவர் எதிர்மறையாக நீங்க பார்க்கலன்னா உங்க கண்ணு குருட்டு கண்ணு, ஆமாத்தூர் அம்மானை கேளா செவியெல்லாம் கேளா செவிகளே, அப்ப உங்களுக்கு வந்து அதெல்லாம் செவிட்டுக்காது, இறைவன் புகழ் கேட்கலன்னா அதெல்லாம் செவிட்டுக்காதுன்ட்டாரு. நல்ல வேளை நமக்கு இந்த நிகழ்வின் மூலமாக நம்ம காது வந்து செவிட்டுக்காதாக இல்லாமல் தவிர்க்கப்படுகிறது, நமக்கு அது ஒரு பெரும்பயன். அடுத்து ஒரு அருமையான பாடல், நீ நாளும் நன்னெஞ்சே நினைக்கண்டாய், நாளும் நினைக்கணும் நன்னெஞ்சேன்னு நெஞ்சுக்கு அறிவுறுத்துறாரு. யார் அறிவார் சாணாலும் வாழ்நாளும், அடுத்த நொடி என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, எங்க புயல் வரும், எங்க சுனாமி வரும், எங்க வெள்ளம் வரும், எங்க கொரோனா வரும், இது போன்ற ஆதி பௌதீகம் ஆதி ஆன்மீகம் ஆதி தெய்வீகத்தால் எங்கெங்க என்னென்ன பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. அதனால பூநாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நானாளும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இதெல்லாம் தான் செவி கேட்கணும், புகழ்நாமத்தை செவி கேட்கணும், நானாளும் நவீன்றேத்தன் இதெல்லாம் உடம்போட இது, தலை வந்து பூ சுமந்துட்டு போகணும் கோயிலுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கட்டலர்த்த மலர் தூவி கைதொழுமின் என்றும் நமக்கு மிக அழகாக இந்த அங்கங்களோட பலனை புறம் நம்ம அருணந்தி சிவாச்சாரியம் சொல்வார் இல்லையா, மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாக்காயம் ஆனிடத்து ஐந்து மாடும் அரண்மனைக்காக அன்றோ அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த கருத்துக்களை புறம் இவர் நமக்கு தெளிவாக வலியுறுத்தியிருக்கின்றார். சிவபெருமான வழிபடணும், அதாவது லிங்க வழிபாடு எல்லா இடத்துலையும் பேசப்பட்டிருக்கு. அடியார் வழிபாடு அது எங்க பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடியார் வேடம் வந்து சிவவேடம், அதனால அடியார் வேடத்துல சிவரூபத்தை தான் நம்ம பார்க்கணும். சிவஸ்வரூபம் தான் சாரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சிவஸ்வரூபமான அடியவர்களை நாம் வழிபட வேண்டும், அதாவது விபூதி ருத்ராட்சம் தரித்திருப்பவர்களை கண்டால் நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறத வெந்த வெண்ணீர் அணிவார். அடுத்து இன்னொரு இடத்துல பூசு வெண்பொடி மேவிய மிக்கவர் வழிபாடு செய் விளநகர் துண்ண வாடை ஒன்றுடுத்தும் தூய வெண்ணீட்டனராகி உன்னி நைபவர். அடுத்து அடியார் வேடம் ஒழியான பொடி பூசி இசைமேவு திருவேதிக்குடிய என்று அந்த விபூதி ருத்ராட்சம் அணிந்திருப்பாங்க அப்படிங்கிறத மிக அழகாக இவங்கள்லாம் இவங்களை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, எப்படி எந்த அளவுக்கு நம்ம இறைவனை வழிபடுகின்றோமோ அந்த அளவுக்கு குறைவில்லாம அடியாரை வழிபடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நமக்கு சொல்லியிருக்காரு. அடியார்களை பேணி வழிபடணும் அப்படிங்கிறது, தொண்டர் தொண்டரை தொழுதடி பனிமீன்கள் தூ நெறி எளிதாகுமேங்கார். நீங்க அடியார்களை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு தூ நெறி எளிதாகும். தூ நெறினா என்னது, நன்னெறி சிவநெறி. அப்ப நம்ம அழகாக இறைவனை அடைய முடியும் என்பதை இப்போ அடியார் வழிபாட்டை நமக்கு யாரை வச்சு காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் கிட்டத்தட்ட ஒரு 16 பெரிய புராணத்து தனி அடியார்களை வணங்கி நமக்கு அவங்களுடைய செயல்களை எல்லாம் பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார். ஒரு குறிப்பாக இப்ப நான் வந்து குலச்சிறையார் இல்லையா, கணங்களாய் வரினும் தமியராய் வரினும், அதாவது கூட்டமா வந்தாலும் தனியாளா வந்தாலும் விழுந்து வணங்குவார் அவர் அப்படிங்கிறத மிக அழகாக, கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் அடியவர் தங்களை கண்டால் குணங்கொடு பணியும் குலச்சிறை. இன்றும் சில தலங்கள்ல இப்படித்தான் நாம இருக்கணும்னு அமைப்புல வந்து அதெல்லாம் பின்பற்றாங்க. யாராவது விபூதி ருத்ராட்சம் தடிச்சிருந்தாங்கன்னா அவங்கள முன்ன பின்ன தெரியாட்டாலும் அவங்கள வந்து அடியார சிவமா பாவிச்சு உடனே அந்த இடத்துல பணிகின்றார்கள். அந்த அந்த வழக்கம் நிறைய இடத்துல இப்ப இருக்கிறத நம்ம பாக்குறோம். நாவணங்கு இயல்பாம் அஞ்செழுத்து ஓதி நல்லவராய் நல் இயல்பாகும் கோவணம் பூசி சாதனம் கண்டால் தொழுதொழு குலச்சிறை என்று அவரை பற்றி நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அடுத்து கண்டிப்பாக அடியார்களுக்கு அமுது படைத்தல், மண்ணினால் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். இந்த ரெண்டும் கண்டிப்பா செய்யணும் மண்ணில் பிறந்தா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனால அந்த அமுது படைத்து தொண்டு செய்தத மயிலாப்பூர் பதிகத்துல உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவைன்னு பூம்பாவை பதிகத்துல வச்சு அழகாக எடுத்துரைத்திருக்கு. அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து அடியார்கள் கூட இருந்தால் நமக்கு வினை நீங்கும் அப்படிங்கறத, விண்டொழிந்தன நம்முடைய வல்வினை தொண்டரோடு இனிது இருந்தமையால் என்று மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அடியார்களோட தொடர்பு நமக்கு வேணும், வினை தொடர்ச்சி வேண்டாம்னா வினை தொடர்பு வேண்டானா அடியார்களுடைய தொடர்பு வேணும். வலஞ்சுழி மன்னி அவர் தொண்டரோடு கூடி துதைந்து நின்ற தொடர்பை தொடர்வோமே என்று 3 திருமுறையிலே வலஞ்சுழி தலத்து பதிகத்திலே பாடியிருக்கிறார். 12 சூத்திரம் என்ன சொல்லுது, செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்கழியி அன்பரோடு மரியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே என்று சொல்லியிருக்கு. சித்தியாரும் அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுது இறைஞ்சி ஆடி பாடி என்று நமக்கு இந்த கருத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறது. இதனை நமது ஞான சம்பந்த பெருமான் காதலால் நினைவார்த்தம் அகத்தன் இறைஞ்சுவார் சிந்தையுள்ளே கோயிலாக திகழ்வான் என்று மிக அழகாக இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார். திருமூல தேவ நாயனார் அடியார்களை நடமாடும் சிவம் என்று சொல்லுவார். அருணந்தி சிவாச்சாரியார் பராவு சிவர் என்று சொல்லுவார். ஆகையால் இவர்களை நாம் வழிபட்டால் சிவத்தை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஆலய வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. அந்த ஆலய வழிபாட்டில் ஆலயத்தில் நடக்கூடிய திருவிழாவிலெல்லாம் நம்ம கண்டிப்பாக கண்டு அதனால் இறைவனுடைய நயன தீட்சின் மூலம் நாம் பயன்பெறணும். அதனால் அவர் வந்து உயிர்களுக்கு என்னெல்லாம் துன்பங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் தூங்கானை மாடத்து இறைவனை தொழுங்கள் என்று சொல், ஆலயந்தானும் அரணென தொழுமேன்னு அவர் சொன்னது போல அந்த பதிகம் பூரா சொல்றார், தூங்கானை மாடத்து இறைவனை தொழுங்கள் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அந்த பூம்பாவை பதிகத்தில் இதற்காகவே எல்லா திருவிழாக்களையும், ஐப்பசி ஓணம் இல்லையா, கார்த்திகை விளக்கீடு அப்படி வரிசையா சொல்ற, மார்கழி திருவாதிரை இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போறார். சொல்லி இந்த திருவிழாக்களை எல்லாம் நீ கண்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லுகின்றார். மிக அழகாக ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்திலே வகைகள் பல உண்டு என்று நமக்கு சித்தாந்தம் அறிவுறுத்துகின்றது. அது நமக்கு சிறந்த சாதனம் முக்திக்கு. அந்த ஐந்தெழுத்துல வந்து அந்த பஞ்சாக்கர மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. அதுல வந்து ஒரு பதிகம் வந்து பஞ்சாக்கர திருப்பதிகம்னு ஒன்று சொல்லப்படுது. அது ஐந்தெழுத்துமே ஐந்தெழுத்துமே வரும், அந்த துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதுங்கிற பதிகம். இன்னொன்று வந்து காதலாகி கசிந்து வந்து நமச்சிவாயவே என்று அந்த ஐந்தெழுத்தையே சொல்லப்படுகிறது. சரி, ஆக இந்த இதையெல்லாம் நாம் எப்படி கணிக்க வேண்டும் என்று, அதாவது கணித்தல் என்றால் மனதால் தான் அந்த ஜபத்தை பண்ணணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிய ஓதுவார் தம்மை, வாயை விட்டு நாமத்தை இறை நாமத்தை சத்தமா சொல்லாம மனசுக்குள்ள கணித்தால் நன்னெறிக்கு நம்மை அழைத்து செல்லும் என்பதையும், அதுல அதாவது மனம் ஒளி மெய் மூணும் நம்ம ஒன்னா சேரணும் இதுல. அதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லும்போது முக்கரணங்களாலும் அதுல இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லி, அதை எப்படி பண்ணணும்னா ஏனோ கடனேன்னு செய்யாம நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு. அக்கு மாலைனா ருத்ராட்ச மாலை, சிவச்சின்னங்கள்ல ஒன்று. அந்த மாலையை வச்சு அங்கையில் எண்ணுவர் என்று மிக அழகாக அதை பற்றியும் நமக்கு சொல்லி இருக்கின்றார். அடுத்து இந்த ஐந்தெழுத்தை சொல்லுவதால் நமக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், இம்மை வினை அடர்த்தும் அடர்த்து எய்தும் போழ்தினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே என்று, அதாவது இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய துன்பத்தை தாங்கக்கூடிய தன்மையும் மறுபிறப்புக்கும் இது நமக்கு, அதாவது அந்த பிறவிலையும் வந்து நமக்கு இதை சொன்னதோட புண்ணியம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இடரான கெழுப்பன அஞ்செழுத்துமே, அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமில்ல, செல்வம் கிடைக்குமா, சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லுகின்றார். அடுத்து முக்தியையும் தரும் என்பதையும் மிக அழகாக சொல்லி நமக்கு இந்த வழிபாட்டினால், அதாவது ஏகனாகி இறைவனை நிற்பதால் மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என்ற அந்த சூத்திர கருத்துக்கள் வந்து இதுல மிக அழகாக இவருடைய பதிகங்களிலே நமக்கு வந்து, துன்பம் நீங்கும் நோய் அடையா பாவம் நீங்கும் வினை நீங்கும் மறுபிறப்பு இல்லை வீடு பேறு பெறுவர், அதாவது இந்த வீடு பேரை தவிர்த்து மித்தது எல்லாமே பாச நீக்கம்தான். அதனால இது பாச நீக்கத்தையும் இந்த வழிபாடு நமக்கு செய்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக வெறும் பாச நீக்கம் மட்டும் போதுமா, துன்பம் நீங்கினா அதையே வந்து எல்லாரும் வந்து சில பேர் வந்து முக்தின்னு சொல்றாங்க. நமக்கு சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லல, அது சைவ சித்தாந்த முக்தியே கிடையாது. அப்போ அந்த வீடு பேறு அப்படிங்கிறதுனா விடுதல் பெறுதல் அப்படிங்கிறது, பாசத்தை விடணும் இறை இன்பத்தை பெற வேண்டும். ஆகையால் அந்த கருத்தினை வலிதாயம் உய்யும் வண்ணம் நினைமின் நினைந்தால் வினை தீரும் நலம் ஆமே என்று சொல்கின்றார். அதாவது வினையெல்லாம் நீங்கிறது நலம் ஆமேங்கிறது முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத மிக அழகாக அதில் எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஊழின் மலி வினை போயிட உயர்வான் அடைவரே என்று மற்றொரு இடத்திலும் இதே கதையை சொல்லியிருக்கின்றார். பல இடங்களில் வீடு பேறு சிவகதி முக்தி என்ற சொற்கள்லாம் வரக்கிற மாதிரி கையாண்டிருக்கார். அடி சேர்வார்களே என்று இதைத்தான் அவர் முக்தியை பற்றி நமக்கு மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் வந்து அவற்றை போய் உயிர் வந்து சிவத்தை அடைந்தால் சிவமாம் தன்மையை பெறும். சங்கரனார் தம்மை போல தம் அடியார்க்கு இன்பம் அளிப்பவர் இல்லையா, அந்த சிவமாம் தன்மையை அவர் வழங்குகின்றார் என்பதை அதில் மிக அழகாக சொல்லி, அடியார்னா எப்படி இருக்கணும், சிவன் சேவடிக்கே செல்லும் சிந்தையார் அப்படின்னு சொல்றாரு. அடியவர்கள்னா அவங்களுக்கு அடி, அதாவது திருவடியத்தான் நினைக்கணும், அவங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் இருக்காது, காதல வேற எதையுமே கேட்க மாட்டாங்க. செவி துளைகளால் யாவும் கேளார் அவன் பெருமை அல்லால் அடியார் என்று இரண்டாம் திருமுறையிலே மிக அழகாக சொல்லுகின்றார். சீவன் முத்தர் சிவமே கண்டிருப்பர் என்று சிவஞான சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த சிவப்பிரகாசத்திலையும் சீவன் முத்தர்கள் மெய்ப்பொருள் உணர்ச்சி தவிர ஏனையவர் ஒளி ஏனையவை ஒளிந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த கருத்தை மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். புலன்களை செற்று பொறியை நீக்கி புந்தியுள் நினை சிந்தை செய்யும் அலங்கள் நல்லார் என்று மிக அழகாக அத்தகு சிவஞானியர்களை புலனடக்கம் உடையவர்கள் என்று நமக்கு மிக அழகாக அணைந்தோர் தன்மையை படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் அடியார்களுக்கு வராது. கொன்றை தொங்கலான் அடியார்க்கு ஸ்வர்க்கங்கள் பொருள் அளவு இந்திரலோகத்தெல்லாம் அவங்க விரும்பவே மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த அணைந்தவர்கள் வந்து எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, அடியார்களுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னா, ஒன்றாம் திருமுறையிலே அச்சம் இலர் பாவம் இலர் கேடும் இலர் அடியார் என்று சொல்லியிருக்கின்றார். அடியார்களுக்கு அச்சம் பாவு பாவம் கேடு இதெல்லாம் பழைய வினைகளின் காரணமா வருது, அதெல்லாம் அடியார்களுக்கு கிடையாது அப்படின்னா குறிப்பால் உணர்த்துகின்றார் இல்லையா. நமக்கு வந்து அவங்க வந்து சிறப்பாக வாழலாம், அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் இருக்காது என்பதை தெளிவாக அதிலே நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்படி அவர் நமக்கு கிட்டத்தட்ட தன்னுடைய மூன்று திருமுறைகள் இல்லையா, 385 பதிகங்கள், அந்த பதிகங்களில் அவர் கொடுத்திருக்கிற கருத்துக்களை எல்லாம் சிந்திப்பதற்கு நமக்கு நிச்சயமாக வாழ்நாள் போதாது. அதிலே அவர் ஒரு ஆச்சாரியன் அல்லவா, அதனால் மிக அழகாக சொல்லுகின்றார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, நச்சியே தொழுமின் நும் மேல்வினை நெய்யுமேங்கிறார். ஆகாமியமே வராது, அதாவது நீங்க விரும்பி வழிபட்டால் என்று சொல்லுகின்றார். எம்மானை சேராதார் இன்பமாய் அந்நெறி சேராரே அப்படிங்கிறார். நீங்க சார்ந்ததன் வண்ணம் தான், நீங்க சேர்ந்தாதான் அதுக்கு தகுந்தாற் போல் இருக்க முடியும் என்பதை நமக்கு அதிலே சொல்லி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக சென்றேக்கும் சிந்தையார் மேல் வினை சேராவே என்று சொல்லுகின்றார். அதாவது மனம் பொருந்தும்படி இவரை சிந்தித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் ஆகாமியம் நமக்கு நிச்சயமாக சேராது என்று நமக்கு அந்த கருத்தையும் வலியுறுத்தி சொல்லி, தொழுவார் விழுமியார் மேல் வினை துண்ணாவே அப்படின்ட்டு ஏற்கனவே சஞ்சிதம், அந்த சஞ்சிதமும் நமக்கு அப்படியே பயந்தராத அளவுக்கு விண்டு போகுது. பிராரத்தத்தை தாங்கக்கூடிய வலிமை அல்லது அந்த தண்டனையை குறைச்சிருந்தாரு. அடுத்து ஆகாமியத்தை என்ன பண்ணது, விழுமியார்னா சிறந்தவர்கள், வழிபாட்டிலே சிறந்தவர்களுக்கு துண்ணாவே அப்படின்னா அணுகாது, மேல் வினைகள் ஆகாமியமானது நிச்சயமாக அணுகாது என்று சொல்லுகின்றார். இவரும் அடியார்களை வணங்க வேண்டும் என்பதால் தூயானை மேவுவார் என் தலை மேலாரே அப்படின்னு சொல்றார். அதாவது சிவபெருமானை வழிபடுபவர்கள் துதிப்பவர்களை எல்லாம் என் தலைமையிலாக அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாங்க இல்லையா திருத்தொண்ட தொகையில, தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் உண்டாமோன்னு கேட்கிறாரு நமது அப்பர் சுவாமிகள். அதுபோல இவரும் இங்கனம் நமக்கு அந்த அடியார்களை நாம் வழிபட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சொல்லி, அதை நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது, நீதியால் தொழுமின் நும்மேல்வினை நில்லாவே என்று சொல்லி, சிவாகம விதி அதான் நீதினா சிவாகம முறைப்படி வழிபடுங்கள், உங்கள் மேல புதிதாக கர்மங்கள் பற்றாது. கர்மான்னு சொல்லலாம், கன்மம்னு சொல்லலாம், வினைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி துன்பங்கள்லாம் வராது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லி, அது மட்டும் அல்ல இந்த புறச்சமைகள் சொன்ன எதையும் நீங்க கேட்காதீங்கிறத ஒவ்வொரு பாடல் பதிகந்தோறும் வலியுறுத்திக்க. நான் அன்றே சொன்னது போல ஆணவத்துக்கு 8வது பாடலும் கன்மத்துக்கு 9வது பாடலும் மாயைக்கு 10வது பாடலும் பதிவு செய்து அந்த கருத்துக்களை சொல்லி இருப்பார். அதிலே பாருங்க மிக அழகாக, இறைவனை வழிபடணும், வழிபடாதவங்க என் செய்வார் ஏழை அப்பேய்களே அப்படின்னு சொல்லிட்டார். நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன்னு சொல்வார் இல்லையா சுந்தரமுனி சுவாமிகள். வழிபடாதவங்கலாம் பேய்கள் தான், அதனால அவங்களை ஏழை என அருள் பெற்றவங்கெல்லாம் செல்வர்கள், அருள் பெறாதவர்கள் ஏழைகள். அதை சொல்லி தோத்திரத்தால் துதித்து வழிபடாதவர்கள் மனித உருவில் இருந்தாலும் அவர்கள் பேய்கள் தான் அப்படிங்கறத சொல்ல, அதாவது வையத்து அழகைன்னு வள்ளுவரும் இதைத்தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்த்து கொண்டு, மிண்டவர் மிண்டவை கேட்டு வெகுளன் மின் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரொம்ப மிடுக்கா இருக்கிறாங்க இந்த புறச்சமிகள், அதாவது சமணர்களும் பௌத்தர்களும், அவங்க சைவ ஆகம பொருள் உண்மைகளை எல்லாம் கோபித்து அவங்க தூற்றுதாங்க, அதை கேட்டு நீங்களும் அதன் வழி செல்லாதீர்கள், நம்முடைய சமய நெறிகளை வெறுக்காதீர்கள் என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி, அந்த புறச்சமய தாக்கம் நமக்கு இருக்கக்கூடாது, அவங்களோட சொல்லெல்லாம் வந்து தீர்த்தம் என்று தெளிவீர் தெளியேன் மின் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதை போய் ரொம்ப நமக்கு நல்லதுன்னு நினைச்சு கேட்காதீங்க, அது உங்களுக்கு நன்மை செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அதனால நமக்கு இந்த வழிபாடுங்கிறது முற்பிறவிகளில் செய்த தவத்தின் பயனாகத்தான் கிடைக்கும் என்பதை சித்தாந்த நூல்கள் சொல்லுகின்றது. இவரை பற்றி சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் முன்பு செய் தவத்தின் ஈட்டம் என்றும் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று நான் இந்த இடத்துல ஞானசமுத பெருமானை சொல்லும் போது மிக அழகாக சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த வகையிலே சீகாழியிலே அவதரித்து மூன்று வயதிலே ஞானம் பெற்று சைவ சமயத்தை நிலநிறுத்தி சமண பௌத்தங்களின் கொட்டங்களை எல்லாம் ஒடுக்கி தன்னுடைய 16வது வயதிலே மிக அழகாக திருமணத்திற்கு வந்த அனைவரையும் அழைத்து கொண்டு அது ஒரு சிறந்த திருமணம், திருமணத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் பெருமணமாகிய முக்தியை அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அத்தகு ஒரு பெருமானின் வாக்குகளை சிந்திப்பதற்கு நமக்கு குருவருளும் திருவருளும் துணை செய்தது. ஆகையால் குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று சொன்னது போல இந்த நிகழ்வை வந்து இன்னைக்கு நம்ம நான் வந்து ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு உழைக்கணும், நீங்க எல்லாரும் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து கேட்கணும். ஆகையால் இத்தனை பேரும் பயன் பெறணும் அப்படிங்கறத எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அரும்பணியை செய்து வரக்கூடிய சைவம் .org பொறுப்பாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று சொல்லி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்
3: இளையும் எந்த ஆபரணமும் நமக்கு சிறப்பு தராது, எந்த ஆபரணமும் சிறப்பு தராது. எது அணிகலன்கள், எது உண்மையான அணிகலன், அதைத்தான் இங்க மூர்த்தியார் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கேளும் துணையும் முதற்கேடில் பதங்களெல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லதில்லார் மூளும் பெருகன்பென்னும் மூர்த்தியார் மூர்த்தியார்தான். யாரு? உண்மையால் உலகாண்ட மூர்த்தியாரை பற்றி பேசுவார். அவர் எதையெல்லாம் தனக்கு அணிகலனாக வைத்துக் கொண்டாராம்? மையம் உரை செய்குவனாகில் பயங்கு நீரே செய்யும் அபிடேகமுமாக செழுங்கலன்கள் ஐயன் அடையாளமுமாக அணிந்து தாங்கும் மொய் புன் சடை மாமுடியே முடியாவது என்றார். செழுங்கலன்கள், இதுதான் இங்க நேரடையா, வேற ஒண்ணும் இல்ல. செழுங்கலன்கள் ஐயன் அடையாளமுமாக, ஐயன் அடையாளம் என்ன? ருத்ராட்சம், வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு அணிகலன் ருத்ராட்சம் விபூதி, அதுதான் அணிகலன். வேற எந்த விதமான அணிகலனும் நமக்கு சிறப்பு தராது. இறைவனுடைய திருவடி தொழக்கூடிய அடியவர்களுக்கு இறைவனுடைய அந்த பஸ்மோத்தாரணம் இருக்கிறதே, விபூதி தாரணமும் திருநீற்றை அணிந்து கொள்ளக்கூடியதும் ருத்ராட்சத்தை தரிக்கக்கூடியதும் மட்டும்தான் ஆபரணமாக இருக்க முடியும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, இந்த தமிழ்நாட்டு பக்கம் எல்லாம் பெண்கள் அவ்வளவு பெரிதாக விபூதி வைத்துக் கொள்வதில்லை, ஆனால் கர்நாடக பக்கம் வீரை சைவத்திலே மிகச்சிறப்பாக விபூதியை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களும் லிங்கம் கழுத்திலே கட்டிக்கொண்டு அந்த ஆத்மலிங்கத்துக்கு தினமும் பூஜை செய்வார்கள். பெண்களும் கூட பூஜை செய்வார்கள். மிக உயரிய நடத்தை அது. செழுங்கலன்கள் என்று சொல்லக்கூடிய இழைகள் ஆபரணங்கள் இருக்கிறதே, அது ருத்ராட்சமாகத்தான் இருக்கும் என்று செழுங்கலன்கள் ஐயன் அடையாளமுமாக என்று இந்த மூர்த்தி நாயனார் இருந்தார் என்று சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். அந்த பெருமானைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அவர் எப்பேற்பட்டவர்னார் அதை முதலே பார்த்தமே. கேளும் துணையும் முதற் கேடிற் பதங்களெல்லாம் யார் அது? கேள் மனைவி, துணை கூட இருக்கக்கூடியவர்கள், அதாவது சுற்றத்தார் உறவினர்கள் மனைவி மக்கள் எல்லாரும் கேடில் பதங்களெல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லதில்லார். எனக்கு வேற எதுவுமே கிடையாது, எனக்கு எல்லாம் இருக்கக்கூடியது, என்னுடைய சுற்றம் எல்லாமாக துணையும் தொழும் தெய்வமாக இருக்கக்கூடியது, எனக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்தும் இறைவனுடைய திருவடிகள் என்று இருக்கக்கூடியவர் திருவடி தாமரை அல்லதில்லார். மூளும் பெருகு அன்பெனும் மூர்த்தியார், அன்பே வடிவாக இருக்கின்றாராம். அன்பெனும் மூர்த்தியார் மூர்த்தியார் தான், இவருக்கு பேரு மூர்த்தி, இவரோ அன்பின் மூர்த்தியாக இருக்கிறாராம். அதை சேக்கிழார் பெருமான் பாடுவார். அவர் தான் அரசால வந்த பொழுது இப்படி சொல்லுகிறார், நான் இப்படித்தான் இருப்பேன். எப்படி இருந்தது? பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் என்ன சொல்லுகின்றார்? பாசம் பரஞ்சோதிக்கு என்பார். அதான் நம்ம முதலே பார்த்தோம். பாசம் என்ன? இந்த பாசம் என்பது இந்த குளத்திலே இருக்கக்கூடிய பாசத்தை போலவே நம்மை புனித்திருக்கக்கூடிய பக்கி சுற்றாக இருக்கவென்றால் இந்த சம்சாரத்துல தள்ளிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவரோ கேடும் துணையின் முதற் கேடில் பதங்களெல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரைனார். அதனால தான் மூழும் பெருகன்பன் மூர்த்தியார் என்று பாடுவார். அதை சேக்கலார் பெருமான் இன்னும் அழகா சொல்லுவார். எப்பற்றினையும் அறுத்து ஏறுகை தேருமார் தாழ் மெய்ப்பற்றன பற்றி விடாத விருப்பின் மிக்கார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று பாடுவார் திருவள்ளுவர். இதுல என்ன அழகு, எல்லாருக்கும் தெரிந்ததுதான், இந்த தமிழ் அடிக்கடி கேட்கக்கூடாது. இந்த ஒவ்வொன்றும் உதடு ஒட்டும், உதடு ஒட்டும். பற்று எதுக்காக, பிடித்துக் கொள்வதற்காக, இறைவனை பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த இறைவனை பிடித்துக் கொள்வதற்காக பற்றுக, அதை சொல்லி பாருங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த பாங்கிற, இந்த பாங்கிற எழுத்து பாமா இதெல்லாம் வரும் பொழுது உதடுகள் ஒட்டும். இரண்டும் ஒட்ட வேண்டும் என்பதற்காகத்தான், இரண்டு வினையும் ஒட்டி இறைவனிடத்திலே செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடலை வச்சாரியே. இறைவனை பிடித்துக் கொள்ள வேண்டும், சிக்கென பிடித்தேன் எங்களும் தருள்வது இனியே என்று சொல்லும்படியாக இறைவனை பெற்று நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதனால எப்பற்றினையும் அறுத்து, எல்லா எந்த எல்லா பற்றுக்களையும் அறுத்து ஏறுகை தேருமார்த்தால் மெய்ப்பற்றன பற்றி விடாத விருப்பின் மிக்கார். ஏறுகை தேறுவார் யார், ரிஷபாருடனாக இருக்கப்பட்ட அவருடைய தாள் திருவடி தாமரை மெய்ப்பற்றன பற்றி விடாத விருப்பின் மிக்கார். பற்றுவது ஒரு பெரிய விஷயம், ஆனா பற்றி அதை விடாமல் இருப்பது அதை விட பெரிய விஷயம். ஒன்றை இது உயர்ந்தது என்று தெரிந்து கொள்வதே பெரியது, ஆனா தெரிந்து கொண்ட பிறகும் பிறவிக்கட பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவன் அடி சேர வேண்டும் என்பதற்கு அறிவு வேணும். அது மட்டுமல்ல, அதை விடாத தன்மையும் வேண்டும். அதை பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த எய்த்து, அதாவது அந்த எய் சலிப்பு வந்துடும், அந்த சலிப்பு எய்யாமல் காப்பாய் எமையேனோர் எம்பாவா என்று மணிவாசக பெருமானும் பாடுவார் திருவம்பாவையில். அந்த சலிப்பில்லாதபடியாக இறைவனை பற்றி மட்டுமே எப்பொழுதும் விடாது பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் விடுறதில்லை, புறம் விடாது தொடர்ந்து என்னை அப்படி என்ன செய்கின்றான், புறம் புறம் பெருந்த செல்வமாக சிவபெருமான் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனா நம்ம தான் விட்டுடுவோம், இன்னைக்கு பிடிச்சுக்கோ இன்னைக்கு சார் கடவுள், அதை நம்ம அதாவது பிரசவ வைராக்கியம் மசான வைராக்கியம் சொல்லும் இல்லையா, அது மாதிரி தான். இது மாதிரி ஏதாவது கேட்போம் படிப்போம், என்ன பாருங்க அடியாருடைய அனுபவங்கள், எப்பேற்பட்ட அனுபவம். நாம எல்லாம் எனத்துக்கு இருக்கிறோம், அவ்வளவுதான், இன்னமே விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டாச்சு சார், நான் என்ன பண்ண போறேன், இறைவன் தான் எனக்கு கதி, இப்படித்தான் பேசுவோம், அவ்வளவுதான். ஒரு ரெண்டு நாள் ஆகும், நாலு நாள் ஆகும், அப்படியே ரொம்ப நின்று அப்படியே தினமும் சிவமந்திரம், அதாவது பஞ்சாட்சர மந்திர ஜபம் என்ன, பூஜை என்ன, கோயிலுக்கு போறது என்ன, அந்த புத்தகம் படிக்கிறது என்ன ஆகும், அவ்வளவுதான். ஒரு வாரம் ரெண்டு வாரம், ஒரு வாரமே பெரிய விஷயம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஓடும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் கடவுள், அதுக்கு ஒரு அது உடலை சமாதானம் வர ஆரம்பிக்கும். பற்றுவது பெரிய விஷயம் இல்ல, பற்றி விடாத விருப்பின் மிக்கார். பற்றி விடாத விருப்புனர் இத ரொம்ப அருணை பெருமான் பாடும் பொழுது ஆசை கூர்பத்தோ பத்மமான பூ வைத்து நடுவே சொல்ல முடியல, ஆசை கூர் பத்தனேன் என்று பாடுவார். அது மட்டும் கிடையாது, தமரும் அமரும் அன்னையும் இனியதனமும்

0: அடியன் அறிவு தர வேணும் தமரும் அமருமனையும் இனியதனமும் அரசும் அயலாக.
1: ரொம்ப அழகான திருப்புகள். இந்த திருப்புகளையே ஒரு தமையும் நம்ம கந்தசஷ்டி சமயத்தில் நம்ம சிந்தித்தோம். இந்த ஒரே ஒரு திருப்புகளை எடுத்துக்கொண்டு தனிமை கழிய வர வேண்டும். என்ன தனிமை? நம்ம எல்லாம் இதான் உற்றம் சுற்றர் உறவினர் மாந்தர் எல்லாம் நமக்கு சேர்ந்திருக்கிறது என்ற தமரும் அமரும் மனையும் இனிய தனம் அரசும் இப்படி எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனா சாவு என்கிற அந்த மறதி வரக்கூடிய சமயத்துல எல்லாம் ஓடி போயிடும். அப்ப வந்து இந்த பற்று எதுவுமே பிரயோஜனப்படாது. எப்பற்று நமக்கு பிரயோஜனப்படும்? இறைவனுடைய திருத்தாள், இறைவனுடைய திருவடி தாமரை என்று சொல்லக்கூடிய அதுதான் வரும். அந்த பற்று மட்டுமே நம்மை காப்பாற்றும். அதனால தான் தாழ் ஏறு கைத்தேறுவார்த்தாள் மெய்ப்பற்றன பற்றி பற்றி கொண்டார் விடாத விருப்பின் மிக்கார். அது என்ன ஆகணும்? ஆசை அடுத்தது அடுத்தது வளர வேண்டும். நம்ம கோயிலுக்கு போனா நாலு நாள் போவோம், அஞ்சாவது நாள் சோம்பல் வந்துடும். ஆனா இது அப்படி இல்லை. அது போக போக ஆகா கோயிலே இருக்க வேண்டும், எப்பொழுதும் இறைவனை நினைக்க வேண்டும் என்று அந்த ஆசையானது கூற வேண்டும். ஆசை கூர் பத்தனேன் என்ற பார்த்தோமே, அது மாதிரி ஆசை வளர வேண்டும். அந்த ஆசை வளரும்படியாக இருக்கக்கூடியவரான் பற்றி விடாத விருப்பின் மிக்கார். அவர் தான் பாசம் பரஞ்சோதிக்கு என்னுடைய பற்று பரமேஸ்வரனாக இருக்கப்பட்ட பரஞ்சோதி ஸ்வரூபனாக இருக்கப்பட்ட சிவபெருமானுக்கு மட்டுமே என்று சொல்லக்கூடியவர். அடுத்தது என்பாய் பாசம், அதாவது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், என்பாய் என்பது இந்த சரியா சொல்லணும்னா என்று சொல்லுவாய் அப்படின்னு பொருள். ஆனா இங்கே நம்ம கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்பாய் பாசம் பரஞ்சோதிக்கு, அது என்னது என்பாய்? என்பாய்னா என்பாக அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் எடுத்துக்கொள்கிறோம். அது என்னது என்பாக? மூர்த்தியாருடைய உண்மையால் உலகாண்ட மூர்த்தியாருடைய என்ன சரித்திரம்? மதுரையிலே இறைவனுக்கு சந்தன காப்புக்காக சந்தனக்கட்டைகள் கொடுத்து சந்தனத்தை அரைத்து கொடுத்து திருத்தொண்டு புரிந்து வந்தவர் மூர்த்தி பெருமான். கர்நாடகத்திலே இருந்து வடுக மன்னன், அதாவது சமண மதத்தை சேர்ந்த மன்னன், மதுரையை தென் தமிழகத்தை கைப்பற்றி சமண மதத்தை இங்கே நிறுவிய பொழுது சமணமயம் மதமே உயர்ந்தது, சைவநெறி தாழ்ந்தது என்று சொல்லி எல்லா கோயில்களையும் அடைக்கின்றார்கள். அதில் இருக்கக்கூடிய திருப்பணிகள் எல்லாம் தடை செய்கின்றார்கள். திருப்பணி செய்து வந்த மூர்த்தியாரையும் எள்ளல் செய்கின்றார்கள். இவருக்கு எல்லாம் தடைப்பட்டது. அப்படியே தன்னிடத்திலே இருக்கக்கூடிய சொத்தை விற்றும் என்ன செய்கிறார் அந்த எம்பெருமானுக்கு, மதுரையில் இருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமானுக்கு அந்த சந்தன திருக்காப்பு இடுவதற்கான திருப்பணியை தொடர்ந்து செய்கிறார். ஆனால் இதையும் பார்த்து இவருக்கு இந்த சந்தன கட்டைகள் கிடைக்காதபடியாக அரசாங்கமானது தடுக்கிறது. வருந்துகிறார் மூர்த்தியார். அவர் சொல்லுகிறார், சந்தன கட்டை கிடைக்கலன்னா என்ன? என்னுடைய உயிர்ந்த நான் ஒரு திருப்பணி செய்கிறேன், அந்த திருப்பணி முட்டு வரும், அதற்கு ஒரு தடை வரும் என்று சொன்னால் நான் எப்படியாவது அதை செய்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய உடல் இருக்கிறது, இந்த உடலை தேய்த்தாயினும் உனக்கு அந்த நான் அறிவிப்பேன் என்று சொல்லி நட்டம் புரிவார் அணி நற்று மெய்ப்பூச்சி என்று முட்டும் பரிசாயினும். அந்த நடனமாடக்கூடிய எம்பெருமானுடைய நற்று மெய்ப்பூச்சு, அந்த சந்தன பூச்சு இன்று முட்டும் பரிசாயினும் தடையாக கூடிய தன்னை வந்தாலும் தேய்க்கும் கை முட்டாது என்று என்னுடைய கை இருக்கிறது, இந்த கையால தானே இறைவா உனக்கு சந்தன காப்புக்காக அரைத்து கொடுத்தேன், என்னுடைய கை இருக்கிறது, இந்த கையை அரைத்து கொடுக்கின்றேன் என்று தேய்க்கும் கை முட்டாதென்று வட்டந்திகள் பாறையின் வைத்து முழங்கை தேர்த்தார் கட்டும் புறந்தோல் நரம்பு என்று கரைந்து தேய என்று எவ்வளவு மனத்தில் இருக்க வேண்டும், ஆர்வம் இருக்க வேண்டும் பாருங்கள். கையால், இந்த கையால தானப்பா உனக்கு அரைச்சு கொடுத்தேன், எதுவுமே கிடைக்கல, இந்த கையையே அரைச்சு கொடுக்கிறேன், என்னுடைய கையையே அரைத்து கொடுக்கிறேன், நீ அந்த சந்தன திருக்காப்பாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய கையாலே தேய்க்கின்றாராம். தேய்த்து தோல் போனது, தசை போனது, எலும்பானது தேய்ந்து வருகின்றதாம். தேய்த்தார் கட்டும் புறந்தோல் நரம்பு என்பு கரைந்து தேய என்று பார்க்கின்றோமே, கல்லின் புறந்தேத்த முழங்கை கழுந்து சோரி செல்லும் பரப்பு எங்கனும் என்பு திறந்து மூளை புல்கும்படி என்று சேக்கலார் பாடுவாரே, அப்படி என்பினாலே தேய்த்தாரே. அதனால தான் என்பாய் பாசம் பரஞ்சோதிக்கு, என்பாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இராப்பகல் நாம் பேசும் போதே போதும், இராப்பகல்னா என்ன? பகல்னா நல்ல நிலை, இரவுங்கிறது இது மாதிரி ஒரு திருப்பணிக்கு முட்டு தட்டுப்பாடு வந்த சமயத்திலேயும் அதான் நல்ல நிலைமை, தீய நிலைமை. இரண்டு தன்மை இருந்தாலும் சரி, வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இறைவனையே வாழ்த்தக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இராப்பகல் நாம் பேசும் போதும் எப்போதும் நாம வந்து இப்போ இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் கூட அது வந்து மூன்றாவது நூற்றாண்டு அல்லது முதல் நூற்றாண்டில இருந்து மூன்றாவது நூற்றாண்டு அல்லது மூன்றுல இருந்து ஐந்து நூற்றாண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அத்தான காலத்துக்கு அப்பறமும் கூட அவருடைய திருப்பணியை நாம் பேசுகின்றோமே, அப்படி நாம் பேசும் போதும் எப்போதும் என்று மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்குமிடையேன் என்று சுந்தரமூர்த்தி பெருமான் பாடும்படியாக மும்மையால் உலகாண்ட மூர்த்தி என்று நாம் பேசும் போதும் எப்போதும் நாம் அந்த சிறப்பை பெற்றிருக்கின்றாரே. நாம் பேசும் போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. இந்த அமளினா இந்த இடத்துல படுக்கை கிடையாது, அரசனைன்னு அர்த்தம். அரசனாக ஆகிறார். இப்ப அடுத்தது கொஞ்சம் கதை பார்க்கலாம். தேய்ந்தது எலும்பு தேயும்படியாக தேய்க்கிறார். இறைவனுடைய திருவருளாலே அது நிறுத்தப்பட்டது. இறைவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், நீ வருந்தற்கு உன்னை ஊறு செய்யக்கூடிய இந்த மன்னன் அழிவான் நீ மன்னனாவாய் சைவனரி தழைத்தோங்கும் என்று சொல்ல மீண்டும் அவருக்கு கையானது வரப்பெறுகிறது. அதே சமயத்திலே அந்த வடுக மன்னனாக இருக்கப்பட்ட சமண மன்னன் இறக்கிறான். அவனுக்கு வந்து புத்திரப்பேர் கிடையாது. அதான் சொல்றது, இது வந்து வாழ்முனையிலே வந்தவர்கள் எல்லாம் இருந்தது கிடையாது. நீதி நெறியிலே வளைந்தவர்கள், நல்ல நெறிமுறையிலே வரக்கூடியவர்கள் தான் ஆண்டு இருக்கிறார்கள். இப்படி அமன் நெறியிலே இருந்த காரணத்தினால ஒன்னும் தெரியாத பொழுது தெய்வமே கதி என்று யானையினுடைய கண்ணை கட்டி அனுப்புகிறார்கள். யானையானது கண்ணை கட்டப்பட்ட யானை ஒரு மாலையை எடுத்துக்கொண்டு வந்து கோயிலிலே இருந்த பொழுது வெளியில வந்த மூத்தியாருடைய கழுத்திலே இடுகின்றது. அவர் மன்னனாகிறார். அவர் மன்னனான பொழுது அவர் அரசு கட்டிலே ஏறிய பொழுது நம்ம அதைத்தான் சொல்கிறோம், இப்போதார் அமளிக்க போதுன்னா புஷ்பம் அழகிய புஷ்பம் இருக்கக்கூடிய பூ படுக்கையாக பஞ்சனை இருக்கிறதே, இந்த பஞ்சனை மீது நீ நேசம் வைத்தாயா, அதாவது உனக்கு அரச போகம் ஆனந்தத்தை கொடுத்ததுன்னா அது விரும்பலையாம். சேக்கலார் பெருமான் பாடுவார், திருநீறு உயர் கண்டிகை கொண்ட வேணி முதன் மும்மையினால் உலகாண்டவர் மூர்த்தியார்தாம் என்று அவருக்கு வேற எதுவுமே பற்று இருக்கவில்லை, இறைவன் மீது மட்டுமே பற்று இருந்தது. அவருக்கு எந்த குற்றம், அதாவது ஆனந்தம் அரசர் அரச நிலையிலே கிடைக்கவில்லை. ஏலங் கமல் கோதையர் தந்திரம் என்றும் நீங்கும் சீலம் கொடு வெம்புலன் தெவ்வுடன் வென்று நீக்கி ஞாலம் தனி நேமி நடாத்தி என்று சொல்லும்படியாக சிச்சி வையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ என்று சொல்லும்படியாக ஆரமடிக்கு நேசம் வைக்காமல், அதாவது அந்த அரச சுகத்திலே அரச போகத்திலே இவருடைய மனம் செல்லவில்லை. ஏலங்கமிழ் கோதையர் தந்திரம், அவ அந்த பெரிய அரசு, அந்த அரசு வந்த பொழுது நல்ல மனைவி அழகான மனைவி பட்டத்தரசி எனக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நினைச்சிருக்கலாமே, கிடையாது. ஏலம் கமிழ் கோதையர் தந்திரம் என்றும் நீங்கும் சீலம் கொடு வெம்புலன் தெவ்வுடன் வென்று நீக்கி ஐம்புலன்களையும் வென்றவராக ஞாலன் தனி நேமி நடாத்தி என்று இருந்ததே, அப்படிப்பட்டவராக பாசம் பரஞ்சோதிக்கு என்பா இராப்பகல் நாம் பேசும் போது எப்போதும் இப்போதார் அவளிக்கே நேசமும் வைத்தனையோ சிச்சி வையும் செலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலற்பாதம் இன்னொன்னு உண்டு இவையும் சிலவோ என்பதற்கு. இப்போ இந்த பலவிதமான சரித்திரங்களை நம்ம பார்க்கிறோம். சில சரித்திரங்கள் பெரிய நீண்டு இருக்கும், சில சரித்திரங்கள் 9 பாடல்கள் 13 பாடல் 10 பாடல் இதுலயே முடிஞ்சிடும். பல சரித்திரங்கள் எல்லாம் 9-10 பாடலே முடிஞ்சிருக்கும். ஆனா அதுக்காக அவர்களுக்கு நிகழ்ச்சி நடந்திருக்காதா, நமக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான் இறைவன் அருளாய், அவ்வளவுதான் தெரிந்திருக்கிறது. அந்த நாயன்மாரை பற்றியா தெரிந்திருக்கிறது, அதை சொல்ல வேண்டும். இப்போ இது மட்டும் இல்லை, எவ்வளவோ நடந்திருக்கலாம் மூர்த்தியாருடைய வாழ்க்கையிலே. இவை சில கொஞ்சம் நமக்கு தெரிந்திருக்கிறது. இவையும் சிலவோ பிள்ளையாடி இயேசு இடம் மீதோ விண்ணோர்கள் எத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தனும் ஈசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பரத்துள் ஈசனார்க்கு அன்பாரியாம் என்று சொல்லும்படியாக, அன்று தேய்த்த இகலார் கழிற்று அன்பர் என்று சொல்வாரே, அப்பேற்பட்ட தில்லைய அந்த நடராஜ பெருமானுக்கு அன்பராக இருக்கப்பட்ட நாதன் களர்ச்சேவடி நன்னினர் என்று அரு பேரரசு ஆளப்பெற்று நாதன் களர்ச்சேவடி நன்னினர் என்று சேக்கலார் பாடுவாரே. அப்படியாக உமையால் உலகாண்ட மூர்த்தியாரை பற்றி பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும் போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரடையாய் நேரடைக்கு சீச்சி இவையும் செலவோ விளையாடி நேசும் இடம் மீதோ பின்னோர்கள் ஏத்துதற்கு கூசுமலற்பாதம் தந்தருள வந்தருளும் தேஜன் சிவலோகன் தில்லை சிற்றம்பனத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் அரேலோர் இம்பாவா என்று உம்மையால் உலகாண்ட மூர்த்தி பெருமானை இங்கே சிந்திக்கிறோம், வணங்குகிறோம்.
2: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
1: திருவம்பாவையிலே மூன்றாவது பாடல். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். வந்தும் கடைதிரவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர். புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ. எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவா என்று மூன்றாவது பாடல். இதுல மிக அழகான ஒரு வரி வரும். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. இந்த மணிமாஜகர் அரமனையில இதை எழுதி வைத்திருப்பார்கள். ரொம்ப அற்புதமான வரி. இன்னொரு வகையா சொல்ல போனோம்னா சித்த அழகு உடையவர்கள்தான் சிவனை பாட முடியும். சித்த அழகு இல்லாதவர்களெல்லாம் அவன் பரம்பொருள் இவன் பரம்பொருள் என்று போய்கொண்டிருப்பார்கள். யாருக்கு சித்த அழகு இருக்கிறதோ, சித்த சுத்தி இருக்கிறதோ, தெளிவான சித்தம் இருக்கிறதோ, அவர்களால் தான் சிவபெருமானை பாட முடியும். பலவிதமான ரொம்ப அருமையான வார்த்தை இது. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சரி, இந்த பாடலிலே யாரை பார்க்கிறோம்? ரொம்ப அற்புதமா நமக்கெல்லாம் இந்த திருவடியார்களை பற்றிய ஒரு ஞானத்தை முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷனாக முதல்ல ஒருத்தர் கொடுத்தார் தெரியுமா? இறைவனோடு மிகச்சிறந்த நட்பு பாராட்டிய தேன்படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன். நான் வன்றோ நாக்கு பட்டுமா படிக்கும், ஊன் படிக்கும், உளம் படிக்கும், உயிர் படிக்கும், உயிர்க்கு உயிராம் தான் படிக்கும் அனுபவங்கான் தனிக்கருணை பெருந்தகையே என்று பாடுவாரே, அது மாதிரி அப்பேற்பட்ட பாடல்களை நமக்கு கொடுத்த சுந்தரமூர்த்தி பெருமானை பற்றி இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். சுந்தரமூர்த்தி பெருமானை பற்றி சொல்லும் பொழுது முத்தன்ன வண்ணகையாய் முன்வந்ததிரெழுந்தன் முத்தன்ன வண்ணகையாய், இதுல எதெல்லாம் வரும்? அந்த விழிச்சொல் என்று சொல்லுவார்கள், அழைப்பு சொல், போதனா என்று சொல்லும்படியாக முத்தன்ன வண்ணகையாய் அபுத்தன்ன முதன் ஆனந்தன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். பத்துடையீர் ஈசன் படி அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் சித்தம் அழகியார், இப்படி எல்லாம் வரும். இது யார் யார் சொல்றாங்கிறதுல இத்தனையும் பொருத்தமாக இருக்கக்கூடியது சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு. தித்திக்க பேசுவாய், எப்படி அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். முத்தன்ன வெண்ணகையார் பத்துடையீர், அவர் ஈசன் பல அடியார், ஈசன் பல அடியீர், பாங்குடையீர் தோழமை கொண்டவர், பாங்குடையீர் சித்தம் அழகியார், இதோட என்ன சிறப்பு வேணும்? எத்தனையும் பாடக்கூடியவர், அன்பு மிகச்சிறந்ததாக உடையவர். அதனால்தான் சிவபெருமான் இதை சிவபிரா சுவாமிகள் சொல்லும் பொழுது சொல்லுவார், அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியால் தோழமையை கொண்டு ஒரு நட்பு வேணும்னா எப்படி இருக்கணும்? நல்ல அறிவாளி ஒருத்தன் ஃப்ரெண்டா இருக்கணும், பணக்காரன் ஒருத்தன் ஃப்ரெண்டா இருக்கணும். பொருள் ரீதியா கஷ்டம் வரும்போது பணக்காரன் ஹெல்ப் பண்ணுவான். நம்ம வாழ்க்கையை நல்லபடியா நடத்தணும்னா அறிவு ரீதியா ஒருத்தன் நமக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படி இருக்கணும். சிவபெருமானுக்கு யாரானா ரெண்டு பெரிய நண்பர்கள். யாரு பெரிய நண்பர்? ஒருத்தர் என்னன்னா குபேரன், வடதிக்கு காவலன். அந்த குபேரன் பெரிய தோழனா தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார் பாருங்க. இவரும் கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாய்மினி தந்தையிலின்னு இருக்கக்கூடியவர். அப்படி பிட்சை உகந்திருக்கக்கூடிய காப்பாளிக்கு யாரு நண்பன்? உலகத்துக்கே எவன் செல்வந்தனோ, உலகத்திலே எவன் செல்வந்தனோ அவன். யாரு? அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியால் தோழமை கொண்டு. அடுத்தது அது மட்டும் போதுமா? காசு இருந்தா போதுமா? அறிவு வேண்டாமா? உறைந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும் என இருந்து துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டான். பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் ரெண்டு பேரை மனம் புரிந்தவர். ஆனால் இந்த பறவை கோபத்துக்காகத்தான் சிவபெருமான் பறவை மீதிலென்று ஒரு பொழுது தூது சென்ற பறவன் என்று பாடப்பட்டார். அப்படி பறவை மனைக்கு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமி இடத்திலிருந்து தூது போனானே, அப்படி தூது நடத்தினவர். இவர் நல்ல கல்வி உடையவரான், நல்ல கல்வி உடைய உறந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும் என இருந்து துறந்த முனிவர் தோழும் பறவை துணைமான் இணை தோழமை கொண்டான். சிறந்த அறிவு வடிவாய்த்துகளும் முதற்கட் பெருமானே என்று எவன் ஞானஸ்வரூபனாக சச்சிதானந்த ஸ்வரூபனாக இருக்கிறானோ, சிறந்த அறிவு வடிவமாய்த்திகளும் முதற்கட் பெருமான், தன்னுடைய நெற்றிக்கண்ணை உடையவனாக இருக்கப்பட்ட அந்த பரமேஸ்வரன் ஒன்ன தேர்ந்தெடுத்தான். ஒரு அறிவாளி இன்னொருத்தன் அறிவாளின்னு சொல்றது பெரிய விஷயம். படிச்சவன் என்னைக்குமே சொல்ல மாட்டான், கவலையப்படாதீங்க. படிச்சவன் ஒருத்தன் வந்து இவன் ஒருத்தனை படிச்சவன் புத்திசாலின்னு சொன்னதே கிடையாது, சரித்திரமே கிடையாது. இவர் என்னடா, இவர் ஞானஸ்வரூபர், யாரு பரமேஸ்வரர், அவர் சொல்றாராம் அறிவாளியான ஒருத்தன் வேணும்னு சொல்லி இவனை தோழமையாக கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை. அப்பேற்பட்ட சிறப்பு உடையவர், முத்தன்ன வெண்ணகையாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் சித்தம் அழகிய, அப்பேற்பட்ட அழகிய சித்தம் இருந்து எம்பெருமானையே பாடக்கூடியவர். அவர் என்ன சொல்றாராம், முத்தன்ன வெண்ணகையாய், முத்து போன்ற வெண்மையான பற்களை உடையவிடையங்கிறது பொருள். ஆனால் இங்கே முத்தன்ன வெண் நகையாய், நகையை அணிந்தவளே, அது என்ன, நகையை அணிந்தவள், வெண்மையான நகையை அணிந்தவள், முத்து போன்ற நகையை அணிந்தவள். எது நகை, நம் முதலே பார்த்தோம், இது ஆபரணம். காசம் பரஞ்சோதிக்கென்பாயிராப்பகல் நாம் பேசும் போது இப்போதா இப்போதா அரவழிக்கே நேசம் வைத்தனையோ நேரடையாய் நேரடையீர் என்று பார்த்தமே, அந்த நேரடையாய் நேரடையீர் என்று வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம பார்த்ததை போலவே

இதானே வழக்கு சொல். மாலை சாற்ற எம்பெருமானுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது, எம்பெருமானுக்கு மாலை சாற்றப்பட்டது, ஆபரணங்கள் சாற்றப்பட்டன, பட்டு வஸ்திரம் சாற்றப்பட்டது, நம்ம தானே சொல்லுகிறோம். இங்கே விபூதியை சொல்லும்போது சொல்றார் தகும் திருநீர் சாத்தினர், இது ஆபரணம். ரொம்ப அழகான விஷயம். அதுக்கு ஆபரணம்னா இது தனியா எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஆபரணம். ஏன், இறைவன் நம்முடைய மனத்துக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறான். அந்த இடத்துக்கு வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார், ஒருத்தம் வசிக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளையடி. அவர் ஏதோ ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாராம், போகும்பொழுது ஒரு நாஸ்திகன் போறாரு. அதெல்லாம் ரொம்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்தது. அது ஒரு பெரிய அறிவாளிகள் தான், அதை கடவுள் இல்லைன்னு சொல்றது பெரிய அறிவுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர்த்த கேட்டானா, நீ ஏன் இப்படி வெள்ளையடிச்சுக்கிட்டு இருக்க, எங்க பார்த்தாலும் உடம்புக்கெல்லாம் அப்படின்னு கேள்வி பண்ணானா வாரியார் சுவாமிகள்ட்ட. உடனே சொன்னாரா, அவர் சுருக்குன்னு சொல்லக்கூடியவர், ரொம்ப நயமாக பேசக்கூடியவர் இல்லையா. அவர் சொன்னாரா, ஒருத்த மனுஷன் குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளையடிப்பாங்க, குட்டி சோத்துக்காக வெள்ளையடிப்பாங்க. அவர் சொன்னாராம், இறைவன் என்னிடத்திலே குடிகொண்டிருக்கிறான், உயிருக்கு உயிராக இருக்கிறான், அதனால நான் வெள்ளையடித்துக் கொண்டிருக்கிறேன். எது விபூதி பூசி இருக்கிறாராம், உடம்பெல்லாம் விபூதி பூசி இருப்பார். அப்படி நான் விபூதி பூசி இருக்கிறேன், உனக்கு விபூதி இல்லையே, குட்டி சோத்துலயே உனக்கு இறைவன், நீ இறைவனை நினைக்கவில்லை, குட்டி சோத்துக்காக வெள்ளையடிப்பாங்கன்னு கேட்டாராம். இப்போ வெள்ளை அந்த திரு வெந்நீர் சாத்தி இருக்கிறார், தகும் திருநீர் சாத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இவருக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு, அணிகலன்களையும் அணிந்து கொண்டிருந்தார். அதான் இவருக்கு சிறப்பு. முத்தன்ன வண்ணகே, அது மட்டும் இல்ல, இறைவனுடைய அருளாலே கல்யாண கோலத்துல இருக்கும்படியாக சுந்தரமூர்த்தின்னு இவருக்கு தான். நீங்க பாத்தீங்கன்னா அப்படி மேல கிரீடம் என்ன, கையில செங்கோலம், அப்படி பார்த்தா ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர் இவர் ஒருத்தர் தான். ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, இவர் ராஜாவும் கிடையாது. சேரமான் பெருமாள்னா என்ன இருந்தார், நின்றசீர் நெடுவார்னா என்ன இருந்தார், எத்தனையோ பேர் ராஜாக்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா இவர் ஒருத்தர் தான் என்ன பண்றார், அந்த ராஜா இல்லாட்டிலும் ராஜா மாதிரி எப்பவுமே இருந்தார், எப்பவுமே இருந்தார். இறைவனை பார்க்கும் பொழுது ரொம்ப பரம ஆனந்தமாக சுகமாக இறைவனை அனுபவித்தவர். எப்ப பார்த்தாலும் பட்னி கிடக்கணும், கந்தை உடுத்து, காவி உடுத்து, தாடி வச்சு, இதெல்லாம் இல்லை. இவர் ரொம்ப பரம சுகுமாரராக இறைவனை அனுபவித்த தன்னை இவருக்கு உண்டு. இறைவன் அருள் செய்கின்றாராம் திருவாரூர்ல. அப்போ நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர வாழி என்று சொன்னாராம் சேக்கலார். அவர் ரொம்ப அழகாகப்படுவார். எப்போ அன்றைக்கு நீ திருமணம் செய்யும் பொழுது நாம் வந்து தடுத்தாட்கொண்டோமே, உன்னை தொண்டு கொண்டோமே, அப்ப எப்படி திருமண கோலத்தில் இருந்தாயோ அது மாதிரி தினமும் இருந்தாராம். எப்பவும் அதே மாதிரி இரு. ஏன், பார்க்கறதுக்கு எல்லா பசங்களும் என்கிட்ட வரும்போது அப்படியே பரதேசியா என்ன மாதிரி தான் வர்றான். நீயாவது என்னுடைய நண்பன் மாதிரி, ஏன் ஒருத்தன் குபேரன், இவர் இன்னொருத்தர் சுந்தரமூர்த்தி சுவாமியர், ரெண்டு பேரும் அப்படி போட்டி போடும்படியாக அந்த அலங்காரமுருடராகவும் இருந்திருக்கிறார். முத்தன்ன வெண்ணகையாய், அடுத்தது இன்னொன்னு என்ன பார்த்தோம், தித்திக்க பேசுவாய். எப்படி பேசுகிறார், அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூறு தித்திக்க பேசுவாய். எம்பெருமானை பத்தி அவ்வளவு ஆனந்தமாக பேசக்கூடியவர், எத்தனை பாசுரங்கள் அவர் பாடக்கூடியது, எத்தனை பாசுரங்கள் எம்பெருமான் இடத்துல பாடியிருக்கிறார். அதனால தானே இவர் வள்ளல் பெருமான் பாடும் பொழுது, நான் படிக்கும் போதென்னை நான் அறியேன், நாவன்றோ உன்படிக்கும் உளம்படிக்கும் உயிர் படிக்கும் உயிர்க்குயிராம் தான் படிக்கும் என்று பாடுவாரு. அது மாதிரி எல்லாம் படிக்கக்கூடிய தன்மையிலே எம்பெருமானை பற்றி அவ்வளவு பேசியிருக்கக்கூடியவர், தித்திக்க பேசியிருக்கக்கூடியவர். அதே இறைவனே கேட்கிறார், இன்னும் பல்லாறு உலகினில் நம் புகழ் பாடு என்று சொல்லும்படியாக இறைவனாலே சொல்லப்பட்டு அடியெடுத்து கொடுக்கப்பட்டு இறைவனை பாடியவர் பித்தா பைசூடி பெருமானே அருளாளார், எத்தால் வரவாரே நினைக்கின்றேன், மனத்து உன்னை வைத்தாய், பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்காளா என்று சொல்லும்படியாக இறைவனாலே அடியெடுத்து கொடுக்கப்பட்டு ஆனந்தமாக இறைவனையே பாடிக்கொண்டிருந்தவர். இது ஒரு பொருள். இன்னொரு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், தித்திக்க பேசுவாய்ன்னு அந்த பேசுவாய்ங்கிறதுக்கு நம்ம சொல்றோம்ல, ரொம்ப பேச்சு பேசுறான் சார் அப்படிமோ, பேச்சுன்னா ஏச்சு என்பதுக்கும் சொல்லுவான், ரொம்ப பேசுறான், ரொம்ப பேச்சு, பேச்சு வாங்கியனால மாளல அப்படின்னு சொல்லுவோம். பேச்சுனா என்ன, திட்டு. இங்க என்ன திட்டினார், பித்தனோ மறையோன் என்றார் சேக்கலார் பெருமான் பாடுவார். அந்த சிவபெருமான் ஒரு கிழ வேதியனாக வந்த பொழுது அவர் என்ன சொன்னார், பித்தனோ மறையோன், இவன் என்ன இவன் வைத்தியம் முடிச்சிருக்கிறா அப்படின்ட்டு. அதனால்தான் திருவண்ணை நல்லூரிலே போய் அப்படியே நின்ற பொழுது இறைவன் ஆட்கொண்ட பொழுது பாடுனர், நம் புகழ் பாடுனர், எப்படி பாடுறதுன்னர், நீ எப்படி என்ன திட்டினியோ அதை வச்சே பாடுனர். இதை விட எப்படி ஆண்டவன் பாருங்கள் எப்படி எல்லாம் ஆட்கொள்ளுகிறார், நீ எப்படி திட்ட ஆரம்பியோ அப்படியே பண்ணினார் என்ன.

0: அப்படி சொல்றேன், பித்தான் தானே திட்டினேன், பைத்தியம் தானே திட்டினேன், திட்டிட்டு போ பாடு. அவர் பாடினாராம், பித்தா திரைசூடி பெருமானே அருளாளா என்று அவரை பாடுகிறார். அப்படி இறைவனை அப்படியே மனம் தித்திக்கும்படியாக பாடுகின்றாராம். இன்னொன்னு உண்டு, அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவார். அவர் பேசினார், அந்த பாட்டை நம்ம பாடும் பொழுது அந்த ஊன் கரையும் உயிர் கரையும், உண்மைதான், உயிர் படிக்கும், ஊன் படிக்கும், உயிர் படிக்கும், நான் மட்டுமா படிக்கும். அந்த பெருமாநிலத்துல பார்க்கும் பொழுது எவ்வளவு சுவாதீனமா பாடுறார். ஒரு பாட்டை நம்ம பாடும் பொழுது அந்த சுவாதீனம் உணர்வு என்னமோ இறைவனை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய கிடையாது. வாழ்ந்தே போதி நட போய நல்லறிய போய சிவபெருமானத்துல போய் யார் இறைவனத்துல போய் எப்படி சொல்ல முடியும்? ஆனா இவர் சொல்லுவார், வாழ்ந்தே போதிரே திருவாரூரில், வாழ்ந்தே போதிரே திருவாரூரில் இருக்கிற எம்பெருமானே நல்லா இருப்போய்யா, நீனே நல்லா இருப்போய்யா, யார் சொல்ல முடியும்? அப்படி சொல்லக்கூடியவர் பத்துடையீர். பத்துனா என்ன? பக்தி உடையவர். அப்படி பக்தி உடையவனாக இருக்கக்கூடியவர். இன்னொன்று, பத்து குணம் உடையவர், அடியார்களுக்கு இருக்கக்கூடிய பத்து விதமான குணங்களையும் உடையவர். இன்னொரு பொருளும் சொல்ல முடியும், பற்றுன்னா கடன்னு சொல்லுவாங்க. கடன் என்ன? அடிமை உடையவர். மீளா அடிமை உமக்கே ஆளா என்று பாடுவார். ஆனா சேக்கடார் அங்கே சொல்லும்போது சொல்லுவார், என்னிடையும் நின்னிடையும் நின்ற இசைவால் யான் முன் உடையதோர் பெரு வழக்கினை முடித்தே நின்னுடைய வேள்வியினை நீ முடித்தி. எனக்கும் உனக்கும் பெரிய வழக்கு இருக்கிறது. ஏன், என்ன வழக்கு? என் அடியான் என் நாவல் நகர் ஊரன் இது நான் முடிவது என்றான். நீ என்னுடைய அடிமை என்று இறைவன் சொல்லுகின்றானே. அப்படி இறைவனிடத்திலே பற்று, இறைவனிடத்திலே கடன் பெற்று இருக்கிறார். என்ன கடன்? அவனுடைய அடிமை தொண்டு என்கின்ற கடன் பெற்று இருக்கிறார். வரும்போது அதான் அலால சுந்தரர் கேட்டாரா, நான் இங்க உன்னை மறக்கும் பொழுது என்னை நினைப்பிக்க வேண்டும் என்று நினைப்பித்தார். அப்படி கடன் பெற்றவர். அது மட்டுமல்ல, பத்துடையீர் ஈசன் பழ அடியீர், கைலாயத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து அங்கேயும் நினைந்து இங்கேயும் நினைந்தவர், நீள நினைந்தடியேன் என்று சொல்ல முடியாது, அங்கே இங்கே நினைத்துக் கொண்டிருந்தவர் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர். பங்குடையீர் நண்பனாக உடையவர், வேற யாருக்குமே இப்படி கிடையாது, இறைவனை நண்பனாக உடையவர். தம்பிரான் தோழர், அவர் எப்படி இருக்கிறாராம், வாடிய மாமரை புற்றிடங்கோள் மன்னவன் ஆரருளால் ஓர் வாக்கு தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம். சிவபெருமான் கொடுத்தாராம், தன்னை கொடுத்தாராம் தம்பிரான் தோழன் என்று சிவபெருமான் தன்னை தோழனாக சுந்தரருக்கு கொடுத்தார். பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர், சித்தம் அழகியார். அவர் எப்பேற்பட்டவர்? இதே எப்படிப்பட்டதுன்னு அன்பருடைய சிந்தையை பற்றி சொல்லும் பொழுது சேக்கலார் பெருமான் பாடுவார், அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை என்று பாடுவார். அடியவர்களுடைய சிந்தை அலர்ந்த செந்தாமரை என்று, அதில்தானே அவன் வந்து விற்றிருக்கிறான் எம்பெருமான். சித்தம் அழகியார். அது மட்டுமில்ல, இது இன்னொரு இடத்துலயும் சேக்கலார், ஏன்னா சேக்கலாரையே திருப்பி திருப்பி சொல்லுகிறேன்னா, நாம இப்படி வலிந்து பொருள் கொள்வதற்கெல்லாம் சேக்கலார் இழந்திருக்கிறார். அதான் முக்கியமான விஷயம். தேராறும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார்க்கு ஆறாத காதலின் நம் ஆரூரன் நாம் அழைக்க வாரானின்றான் என்று சிவன் சொல்லுகிறார். சேக்கலார் அங்கே பாடும் பொழுது சிவன் என்ன சொன்னாராம், திருவாரூர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அந்தன் வருகிறான். யார் அவன்? ஆறாத காதலின் நம் ஆரூரன், என் மேல நல்ல அன்பு வைத்திருக்கக்கூடியவன், ஆறாத குறைவே இல்லாத அன்பு வைத்திருக்கக்கூடிய என்னுடைய ஆரூரன் வருகிறான், நம்பி ஆரூரன், அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய பக்திமை உடையவர். அது மட்டுமில்ல, இதுல இன்னொரு ரொம்ப நுட்பமானது எல்லாரும் பார்த்திருப்பீர்கள், இந்த கோயிலுக்கு போனா சாமி ஞாபகம் வரும், சரி, மற்ற எல்லா சமயத்திலையும் ஞாபகம் வருமா? நமக்கு கோயிலுக்கு போனாலும் சாமி ஞாபகம் வரல, அது அடுத்த விஷயம். ஆனா அவருக்கு பறவை நாச்சியார் அங்கே திருவாரூரிலே சென்று கொண்டிருக்கிறார் கோயில் வளாகத்துல. இவர் பார்த்த உடனே என் மனம் அவர்பால் சென்றது. அப்ப அவர் பாடும்போது சேர்க்கிறார், அங்கே சொல்லுவார், இவர் சிந்திக்கிறாராம், கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குமலை பவளமலர் மதிபூத்த விரை கொடியோ அற்புதமோ. அடுத்த வார்த்தை தான் அழகு, சிவன் அருளோ அறியேன் என்ற அதிசயித்தார். இப்ப பறவை நாச்சியார் செல்லுகிறார், அவரை பார்த்து என்னுடைய மனமும் செல்லுகிறது. இவ்வளவு காலம் சிவனை நினைந்த மனம் இந்த பெண்மணியின் பின்னாலே செல்லுகிறதே, இது சிவன் அருளா? ஒரு பெண்ணை பார்த்தாலும் கூட சிவன் அருளை சிந்திக்கிறவரை தவிர சித்தம் அழகியார் வேற யாரு இருக்க முடியும்? என் சிந்தை மயக்கிய ஈசனார் அருள் தந்தம் வீடு தரும் பரமன் கழல் சிந்தை ஆரவும் உண்ணும் என் சிந்தை என்று செக்கிழார் பெருமான் சொல்லுவதைப் போலவே நம்முடைய பற்றுக்களையெல்லாம் நீக்கக்கூடிய இறைவன் பாலே இருக்கக்கூடிய சிந்தை அவருடைய சிந்தை சித்தம் அழகியா. அது மட்டுமல்ல, முன்வந்து எதிர் எழுந்து உன்னுடைய வாய் திறவாய். எப்போ நாயகராக பெரிய புராணத்தினுடைய நாயகராக இருக்கப்பட்டவர் முதலிலே பாடப்படுகிறார், இடையிலே பாடப்படுகிறார், கடையிலே முடிவாகவும் பாடப்படுகிறார். அப்படி பாடியிருக்கின்ற காரணத்தினாலே முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் எமது என்று அமுது அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய். என்ன கடை? கடைனா இந்த இடத்துல உன்னுடைய வாயை திறந்து பேச வேண்டும். இன்னொன்னு, உன்னுடைய வாசற்கதவை திறக்க வேண்டும். என்ன வாசற்கதவு? அந்த மோட்சத்துக்கு சிவலோக நாதனை சேவிக்க நீ தான்ப்பா எனக்கு அருள் செய்ய வேண்டும். எப்ப ஏன் அவர் இறைவனுடைய தோழர், அங்கிருந்து சிவருமான் வெள்ளையானை அனுப்பிச்சார், வெள்ளையாளர் அவர் ஏறி போறார். இப்ப இவருக்கு தோழராக இருந்த காரணத்தினாலே சேரமன் பெருமான் நாயனார் தன்னுடைய குதிரையிலே பஞ்சாட்சரத்தை சொன்னார், அவர் அவருக்கு முன்னாடி போனார். இப்ப அவருக்கு தொண்டராக சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தொண்டராக இருந்த அவருடைய வீரர்கள் எல்லாம் அவருக்கு முன்னாலே செல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், சிவபெருமான் தொண்டரை விட தொண்டருக்கு தொண்டரை விட தொண்டருக்கு தொண்டருக்கு தொண்டராக இருந்தவர்கள் கைலாயத்திற்கு முன்பாக செல்கிறார்கள். ஆக இவர் தான் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு அந்த கைலாய வழியை காட்டித்தர வேண்டும். வந்து உன் கடைதிரவாயே, நீ கைலாயத்திலே இருந்தவன், கைலாயத்திற்கு உரியவன், இறைவனையே உடையவன், நண்பனாக உடையவன், வந்து உன் கடைதவாய் அந்த மோட்ச வீட்டை எங்களுக்கு தர வேண்டும். அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற உள்ளூர் இந்த அத்தாங்கிற வார்த்தையை தான் முதல்ல பயன்படுத்துகிறார். பித்தா பிரச்சூடி பெருமானே அருளாளால் அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணகன்பால் வெண்ணை நல்ல ஒரு அருட்துறையுள் அத்தா உனக்கால் ஆயினி அல்லேன் எனலாமே என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை முதல் பாடலிலேயே அத்தன் என்று ஆரம்பித்தவர். அதனால்தான் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் என்று அவனை அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி இங்கே பாடுவதாக சொல்லலாம். புத்தடியோம் பொன்மதித்தொன் ஆட்கொண்டார் பொல்லாதோம், நாங்கள் எல்லாம் ஒன்னும் தெரியாத அடியவர்கள், புத்தடியவர்கள், புதிய அடியவர்கள், நீ எல்லாம் பழைய அடியவர், எங்களுக்கெல்லாம் அடிமைத்தரம் பற்றி சொல்லித்தரக்கூடாதா? எத்தோ நின் அன்புடமை எல்லோரும் அறியோமோ, நீ என்ன உன்னுடைய அன்பு பொய்யான அன்பா? நீ சொல்லி பகவானிடத்திலே நீள நினைந்தடியேன் உமை இத்தனங்கையோடுவேன் வாழ் என்ன கண்மடவாள் அவள் வாடி வருந்தானே என்று சொன்ன உடனே கொண்டு வந்து நெல்லு கொட்டுகிறான். மணிமுத்தாளன நதியிலே போட்ட பொன்னை நீ திருவாரூர் கமலாலய கூழத்திலே எடுக்கிறாய். இப்பேற்பட்ட அன்பு யாருக்குப்பா? அவரும் அப்பேற்பட்ட அன்புடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளே எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதாக முத்தன்ன வண்ணகா என்று சொல்லக்கூடியது சித்தம் அழகியார் பாடாரோனம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவா என்று இந்த இன்ப அன்பு இருக்கிறதே, இரவாத இன்ப அன்பு இருக்கிறதே, அந்த அன்பை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்தில் இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய பிரார்த்தனையாக இந்த மூன்றாவது திருவம்பாவை பாடல் அமைந்திருக்கிறது. நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பிரார்த்தித்துக் கொள்கிறோம், எங்களுக்கும் இத்தனையும் வேண்டும். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பெல்லாம் இத்தனையும் வேண்டும் எனக்கு எல்லோர் எம்பாவா என்று பிரார்த்தனையாக.
1: அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த பத்தாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஸ்ரீபதயே அரஹர மகாதேவா சித்சபேசா சிவசிதம்பரம்

0: திரு சிற்றம்பலம் எல்லாம் வல்ல மகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி கொண்டு திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வரையும் திருமூலதேவ நாயனாரையும் மனமொழி மெய்களால் பணிந்து 24வது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சைவன்.org பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். நாம் இப்போது 8ஆம் தந்திரத்திலே அனாதி என்று துவங்கக்கூடிய பாடல், அந்த பாடலை எடுத்துக்கொள்ளலாம். அனாதி பசு வியாத்தியாகும் இவனை அனாதியில் வந்த மலம் ஐந்தால் ஆட்டி அனாதியில் கேவலம் அச்சகலத்து இட்டு அனாதி பிறப்பர சுத்தத்துள் ஆகுமே. இது பாடல். அதாவது ஆன்மாக்கள் அவை வந்து அனாதியானவை, அதனால பசு அனாதி என்பதை அனாதி பசு என்று முதல் வரியில், அதாவது உயிர்கள் நித்திய பொருட்கள் என்பது அதிலே சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து வியாத்தி என்ற சொல், வியாப்திங்கிறதோட திரிபுதான் வியாத்தி. வியாபி அப்படின்னா மற்றவைகளை தனக்குள்ள அடக்கி நிற்பது, வியாத்தினா ஒன்றனுள் தான் அடங்கி இருப்பது. இந்த இடத்துல ஆன்மா வந்து எந்த வகையிலும் அசித்தாதல் இல்லாத வியாபக பொருளாகிய இறைவன் போல பூரண வியாபகமும் அதிசூக்குமமான சித்தாதலும் இல்லாம சார்ந்த பொருள், எந்த பொருளை சார்ந்தோ அந்த பொருள், அந்த பொருள் அளவாகவே வசிப்புண்டு வியாபிச்சு இருக்கும். ஆனா ஏகதேச வியாபிதான், இறைவனை போல சர்வ வியாபகம் கிடையாது. அப்படி ஏகதேச வியாபியா இருந்தாலும் ஆணவ மலத்தால மறைப்புண்டு கிடக்கிறது, அதனால அதை இந்த இடத்தில் வியாத்தி என்று சொல்லி இருக்கின்றார். அதான் அனாதி பசு வியாத்தியாகும் அவனை, இல்லையா, இவனை என்று சொல்கிறார். அப்போ பசுக்கள் அனாதி நித்தியமாக இருக்கின்றன, ஆணவ மலத்தால் வியாபிக்கப்பட்டன, வியாபிக்கப்பட்டவை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இருந்தாலும் இந்த ஆன்மாவை அனாதியிலும் ஆதியிலுமாக சேர்ந்த அந்த ஐமலங்களையும் அதை வந்து அலைக்கழித்து, அந்த ஐமலங்களால் அலைக்கழித்து அல்லது அதிலே மூழ்க வைத்து ஆன்மாக்களுடைய தீமைகளை எல்லாம் போக்கி அனாதி கேவல சகல அவத்தைகளோடு அந்த அவத்தைகளை எல்லாம் எய்து வைத்து இந்த தொடர்ந்து வரக்கூடிய பிறவி நீங்க அந்த ஆன்மா வந்து சுத்த நிலையை அடையும் என்று நமக்கு அழகாக இந்த பாடலில் எடுத்துரைத்துள்ளார். அப்போ ஆன்மாக்களை இறைவன் கேவல சகல அந்த நிலைகளுக்குள் ஆட்டி வைத்து அப்புறம் பிறவி நீங்கும் போது சுத்த நிலையை அடைவிக்கின்றார் என்பது கருத்து. இப்போ இந்த மலங்கள் எப்படி உயிரோடு எப்போது இணைகின்றன பார்த்தோம்னா, ஆணவ மலம் வந்து இயல்பாகவே உயிரோட இருக்குது, அதனால அதுக்கு சகஜ மலம்னு பேரு. அடுத்து அது வந்து இந்த மலங்கள் அப்படின்னு கொடுத்திருக்கிறத நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐந்து மலங்கள்ல அனாதி மலம் வந்து ஆணவம் மட்டும், ஆதி மலம் அப்படின்னா இடையில் வந்து சேர்ந்தவை, இந்த ஆன்மாக்கள் உயும் பொருட்டு இறைவனால் ஒரு அழுக்கை நீக்கும் பொருட்டு இவை எல்லாம் தரப்பட்டன, ஆணவமாகிய அழுக்கை நீக்கும் பொருட்டு இவை எல்லாம் தரப்பட்டன. அப்போ எதெல்லாம் இந்த அஞ்சுல ஒண்ணுதான் ஆணவம் மட்டும்தான் அனாதின்னு பார்த்தோம். அப்ப மீதி நாள் என்னது, கன்மம் மாயை மாயேயம் திரோதாயிங்கிறது. இந்த நான்கும் ஆகந்துக மலங்கள் இடையில் வந்து ஆதின்னு சொல்லப்பட்டிருக்கு, அது மட்டும்தான் அனாதி, ஆணவம் மட்டும்தான் அனாதி, மீதி எல்லாம் ஆதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதை என்ன செய்கின்றார் என்று பார்த்தோம் என்றால், ஐமலங்களால் ஆட்டி இல்லையா அப்படின்னு சொல்றது, இறைவன் வந்து எதற்காக ஆன்மாவை மலங்களோடு, ஏற்கனவே ஒரு மலத்தோட தானே இருக்கு, மேல்கொண்டு ஏன் மலங்களோடு கூட்டுகிறார் என்று பார்த்தோம் என்றால், ஆன்மாவினுடைய தீய குணங்களை போக்கும் பொருட்டு இல்லையா, அதை நம்ம நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அந்த அனாதியில் கேவலம் அச்சகலத்தில் இட்டு இல்லையா, கேவல சகல நிலைகள்னா அனாதியானது, அதுல இட்டுன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவற்றுள் படுத்துவதை, இந்த ஆன்மாவை அவையெல்லாம் அனுபவிக்கும்படி செய்வதை, இதனால் பிறவி நீங்கும் இல்லையா. அந்த சகலத்தை அச்சகலம்னு ஏன் சொல்றாருன்னா, ஆன்மா சகலப்பட்ட போதுதான் இந்த சுட்டி அறியப்படக்கூடிய தன்மைகளை எல்லாம் அது அறிகிறது. கேவலத்துல இருந்து அதால அறிய முடியாது என்று சொல்லுகிறார். இந்த பிறவியானது பிரவாகம் மாதிரி மேல மேல வந்துகிட்டே இருக்கு, அனாதி. அதனால அனாதி பிறப்பு என்று சொல்லப்பட்டது. அனாதி பிறப்பு அற சுத்தத்துள், அவங்க சுத்தம்னா சுத்தாவத்தை இல்லையா. அப்போ பசுக்களாகிய ஆன்மாக்கள் அனாதி நித்தியமானவை, ஆணவ மலத்தால் வியாபிக்கப்பட்டவை. இதுல அனாதியா அது இருக்கு, அப்புறம் ஆதியில ஒரு நான்கு மலங்கள் சேர்க்கப்பட்டு அதன் மூலம் இறைவன் ஆன்மாவுக்குள்ள தீமைகளை எல்லாம் நீக்கி, அப்புறம் கேவல சகல அவத்தைகளை எய்து வைத்து, அப்புறம் அந்த அனாதியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிறவி நீங்கும்படியாக செய்து அந்த ஆன்மாவை சுத்த நிலைக்கு உரித்தாக்குகிறார் என்பது இந்த பாடலின் சாராம்சம். மொத்தத்துல இறைவனால் ஆட்டுவிக்கப்படுபவர்கள்தான் நாம் என்பது இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. அந்தரம் சுத்தாவத்தை கேவலத்தாறு தந்தோர் தம் சுத்த கேவல கேவலத்து அற்ற தற்பரத்து இன்பால் துரியத்திடையே அறிவுற தன்பால் தன்னை அறி தத்துவம் தானே என்று சொல்கிறார். அதாவது இறைவனை அவனோட நிலையில் இருந்தே காண வேண்டும், அதற்கும் ஒரு பக்குவம் வேணும். சுத்த கேவலத்துல இந்த உயிரானது சுத்த துரியத்தின்பால் தன்னை அறியும். தன்னை அறியும் போது தன்னோட உயிருக்கு உயிரா இருக்கக்கூடிய சிவத்தையும் அறியும் என்பதை இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்த வருகின்றார். சரி, கேவலத்து ஆறு, ஆறு என்பது வழி, இந்த இடத்துல வழியை குறிக்கிறது. அப்ப சுத்த கேவல அவத்தையின் வழியாக பரவெளியை அடைந்தவர்கள்லாம் சுத்த கேவலம் நீங்கிய தற்பர சிவத்தின் பால் தன்னோட அறிவானது சுத்த துரியத்தை பொருந்த ஆன்மாவாகிய தன்பால் சிவமாகிய தன்மை உணர தன்னை உணர அதாவது தானாக உண்மை எல்லாம் விளங்கும் என்பது உணர்த்தப்பட்டுள்ளது. சரி, அப்போ அந்த சுத்த கேவலத்தை வழியாக கொண்டு எந்த வழி, அதாவது பரவெளிங்கிறது ஞானமாகிய ஆகாசம், அதை அடைந்தவர்கள் அந்த நிலையை கடந்த தற்பர சிவத்தின் பால் எப்ப பொருந்த முடியும், சுத்த துரியா அவத்தையில். இப்ப இருக்கிறது கேவல அவத்தையில, அப்புறம் துரிய அவத்தையில பொருந்தி சிவத்தை தன்னுள் கண்டு அப்ப சிவத்தை நம்மால் உள்ளே காண முடியும். அது மட்டும் இல்ல, தாம் அதாவது ஆன்மாவாகிய தாம் வந்து நித்திய பொருள் அப்படிங்கறதும் தெளிவாக புரியும். இப்போ இந்த சுத்த கேவலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது என்ன என்று பார்த்தோம் என்றால் திருவருளிலே தோய்ந்து இந்த நுகர்வும் கூட இல்லாம கிடக்கக்கூடிய ஒரு நிலை. தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளின்னு சொல்றாரு இல்லையா அப்பர் சுவாமி, அந்த மாதிரி. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு குடத்துல தேன் இருக்கு, அத தேனி அல்லது வண்டு அல்லது தேன் வண்டுன்னு சொல்றாங்க, அந்த தேனி உறிஞ்சக்கூடிய வண்டு. அது வந்து அந்த தேனியானது அந்த குடத்தோட விளிம்புல உட்கார்ந்து நாக்க நீட்டி தேனை சுவைக்குது. அப்ப அத அந்த தேனை நுகரும் போது அதோட இனிமைய அது வந்து அழகாக அனுபவிக்கின்றது. அதே சமயம் அந்த தேனில சமயத்துல உள்ள விழுந்துரும் இந்த தேனி, அந்த தேன் வண்டு. அப்போ அந்த இனிமையை நுகரும் ஆற்றலை இழந்து, அது இனிமையானது தானே தேனு, அதுக்குள்ள அப்படியே மூழ்கி கிடக்கும். அதுபோல ஆன்மா திருவருளில் தோய்ந்து ஒன்றும் அறியாது கிடக்கும் நிலை சுத்த கேவலம் என்று சொல்லப்படுகிறது. எதையும் உணரலைன்னா முதல்ல இருக்கிற கேவல நிலையை நினைக்க கூடாது. இது அது முழுக்க முழுக்க ஆணவத்தோட பிடியில இருக்கிறோம். இது வந்து சுத்த கேவலம் போது திருவருளையே தோய்ந்து தன்னை மறந்து இருப்பது. ஆனா அந்த தேன்ல விழுந்த வண்டானது என்ன செய்யும், அப்படியே கொஞ்சம் உதறி அப்படியே எந்திரிக்கும், எழுந்து அப்படியே மேல பறக்க ஆரம்பிக்கும். பறக்கும் போது தான் மேல இருக்கக்கூடிய தேனை நாவால் நக்கி கொண்டே செல்லும். அது மாதிரி அருளில் ஆழ்ந்த இந்த ஆன்மாவானது அருளானது இன்பம் அதனை நுகர்வோன் யான் அப்படின்னு அருளில் நீங்காமல் நீங்கி கொஞ்சம் புறம் போய் அப்புறம் வேறாயின் இல்ல கொஞ்சம் புறம் போய் வேறானால் அருள் மேலானது மேலான சிவத்தின் தன்மையாய் மிகச் சிறந்தது அப்படிங்கிற உணர்வு இந்த ஆன்மாக்கு வரும். அப்படி வந்தவுடன் திருவருளை இந்த ஆன்மாவானது அனுபவிக்கின்றது. அதோட மேலான நிலையை அது எய்த அது மிகவும் உபகாரமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக இந்த பாடலிலே சுத்த கேவலத்து அற்ற தற்பரத்தின் பால் அறிவு உற என்ற வரியின் மூலம் நமக்கு இரண்டாவது வரியிலிருந்து மூன்றாவது பால் இரண்டாவது மூன்றாவது வரி வரைக்கும் அதனால அதை அழகாக நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார் என்று நாம பாக்குறோம். அப்ப சிவபெருமானுடைய அருளை அந்த சிவன் அருளை நுகர்தல் சுத்த துரியம் அதுதான் தன்னுள் தன்னை அறியும் தத்துவம் என்று அழகாக இந்த பாடலிலே நமக்கு திருமூல தேவநாயனார் தன்னுடைய 3000 ஆண்டு யோக நிலையிலே தான் உணர்ந்த ஒரு அனுபவத்தை நமக்கு தந்துள்ளார். அவர் ஞானி யோகி இல்லையா, சிவயோகத்தில் இருந்தவர். அவருடைய அனுபவங்கள் எல்லாம் அது அவருடைய அனுபவமா இருக்கனால அவர் நமக்கு பாடலா தந்துட்டார். நாம் இன்னும் அந்த நிலையை எட்டாத வகையிலே நாம் இதையெல்லாம் பாடமாக மட்டும்தான் நம்மால் சிந்திக்க முடிகிறது என்று சொல்லி கொண்டு அடுத்து ஐயைந்தும் ஒடுங்கும் ஆன்மாவில் ஆன்மாவும் மெய் கண்டிடும் சுத்த வித்தையில் வீடாகும் துய்ய அவ்வித்தை முதல் மூன்றும் தொல் சக்தி ஐயன் சிவசக்தியாம் தோற்றம் அவ்வாறே என்பது அடுத்த பாடல். இதுல என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கலாம். 25 அதாவது ஆன்ம தத்துவங்கள் 24 புருட தத்துவமும் சேர்ந்து ஆன்மாவில் ஒடுங்கும். அடுத்து ஆன்மா சிவ தத்துவங்களில் சுத்த வித்தை நீங்காமல் நீங்கிய அவதரம் அதாவது நிம்மல சாக்கரம் என்று சொல்லப்படுகிறது. அது இந்த 5ங்கிறது என்னன்னு பார்த்தோம், மண் முதல் புருட தத்துவம் ஈரான ஆன்ம தத்துவங்கள். இது ஆன்மாவில் காரியப்படாமல் அடங்கி இருப்பதைத்தான் ஆன்மாவில் 5 ஒடுங்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆன்மாவும் சுத்த வித்தையில் மெய் கண்டிடும் அப்படின்னு சொல்றார். ஆன்மா சுத்த வித்தை ஒடுங்கின நிலையில அதாவது நின்மல சாக்கிற நிலையில் நின்று இதை உணரும் என்று சொல்லுகிறார். அந்த நின்மல சாக்கிர நிலையில் நின்று உண்மையை ஆன்மா உணரும் என்று சொல்லி இருக்கின்றார். அடுத்து என்ன சொல்லுகின்றார், துய்ய அவ்வித்தை முதல் மூன்றும் வீடு ஆகும் என்று சொல்லுகிறார். அதாவது சுத்த வித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம் இந்த மூன்றும் நீங்கிய நிலை வந்து நின்மல சுழுத்தி என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்கிறார், தொல் சக்தி ஐயன் என்று சொல்கிறார். சக்தியும் ஐயனாகிய சிவத்துக்குள்ள அடங்க நின்ற நிலை, சிவ தத்துவம் நீங்காமல் நீங்கிய நிலை இல்லையா, அதான் நின்மல துரியாதீதம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மீண்டும் தோற்ற இது வந்து ஒடுக்கம், மீண்டும் தோற்ற காலத்துல சிவ தத்துவத்துல இருந்து சக்தி தத்துவம் அப்படியே இப்ப நம்ம பார்த்தபடியே எல்லாம் மீண்டும் தோன்றும் என்று நம்ம பார்க்கிறோம் புனர் உற்பவத்தின் போது. இந்த பாடலுக்கு சித்தியாரில ஒரு அருமையான ஒரு பாடல் நமக்கு தரப்பட்டுள்ளது. அந்த பாடலை இப்போது நாம் பொருத்தி பார்க்கலாம் இதனோடு என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சித்தியாரிலே 2ஆம் சூத்திரம் 3ஆம் அதிகரணம் 22வது பாடல், தத்துவம் 83 சென்று ஆன்ம தத்துவத்து ஒடுங்கும் வித்தையின் ஒடுங்கும் 6 சிவத்தினில் ஒடுங்கும் 3 நித்த தத்துவம் இம்மூன்றும் என்பார்கள். 2 நின்ற சுத்தமாம் சிவத்து ஒடுங்கும் தோற்றமும் இது போல் ஆகும் அப்படின்ட்டு. அதாவது சம்ஹார காலத்துல 36 தத்துவங்களும் தத்தம் காரணங்களில் ஒடுங்கும். இது நமக்கு சித்தாந்தத்துல நம்ம படிச்ச விஷயம்தான். அப்போ நிலம் முதல் மூல பிரகிருதி ஈராக 24 தத்துவங்களும் சென்று எதுல ஒடுங்குது, சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு அதிதெய்வமாகிய ஸ்ரீகண்ட ருத்ரரால் ஒடுங்கும். அப்புறம் மூல பிரகிருதிக்கு மேல இருக்கக்கூடிய 6 தத்துவங்கள் அது வந்து வித்தை ஈஸ்வர் என்று சொல்லக்கூடிய அனந்த தேவரால் ஒடுங்கும். சுத்த வித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம்ங்கிற 3 தத்துவங்களும் அதாவது சிவ தத்துவத்துல உள்ளது அது லய சிவனால் ஒடுங்கும். நம்ம இதுக்கு முந்தி பார்த்தது வித்யா தத்துவம், முதல்ல ஆன்ம தத்துவம் பார்த்தோம், அடுத்து வித்யா தத்துவம் பார்த்தோம், இப்ப சிவ தத்துவம் அது லயசி அதுல இருக்க 3 வந்து லய சிவனால் ஒடுங்குங்கிறது. ஏனைய சக்தி தத்துவமும் சிவ தத்துவமும் 2 சுத்த சிவனால் ஒடுங்குகிறது. அப்புறம் மீண்டும் தோற்றம் அதாவது புனர் உற்பவம் நடக்கும் போது அந்தந்த தத்துவங்கள் அவரவர்களால தோன்றுகிறது. சுத்த சிவன் ஒருவனே தோற்ற ஒடுக்கம் இல்லாத நித்தியன். லய சிவன், போக சிவன், அதாவது போக சிவத்தை தான் நம்ம அனந்த தேவன் சொல்றோம். அப்புறம் அதிகார சிவம் ஆகிய அந்த ஸ்ரீகண்ட ருத்ரர், இந்த மூவரையும் அவ்வாறு நித்தியர் என்று சொன்னாலும் அது வந்து உபச்சாரம்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆக இந்த சித்தியார் பாடலின் கருத்து தான் நமக்கு இந்த திருமந்திர பாடல இந்த ஒடுக்கத்தை பத்தி அழகாக திருமூல தேவநாயனார் எடுத்து சொன்னார் என்று நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக அடுத்த பாடலை இப்போது நாம் பார்க்கலாம். ஐயைந்தும் ஆன்மாவில் ஆறோடு அடங்கிடும் மெய்கண்ட மேல் மூன்று மேவு மெய்யோகத்தில் கைகண்ட சக்தி சிவபாகத்தே காண எய்யும் படி அடங்கும் நாளேள் எய்தியே என்று. இந்த பாடல் இப்படித்தான் இருக்குன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. ஒரு சாரார் இந்த பாடல்ல கொஞ்சம் சில சொற்களை எல்லாம் மாற்றி இப்படி இருந்தால் பொருள் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். இதுல திருமூல தேவநாயனார் இதை எந்த சொன்னது சரியானது எந்த பாடல் என்பது நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் தத்துவங்கள் எப்படி ஒடுங்கும்னு இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் மீண்டும் நம்ம அதையேதான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மூவகையான ஆன்மாக்கள், ஒருமலமுடைய விஞ்ஞானகலர், இருமலமுடைய பிள்ளையாகலர், மும்மலமுடைய சகலர்கள், அந்த மலங்கள் என்னது, அவங்களுக்கு என்ன பேரு, அது எப்படி ஒடுங்குது, அது எப்படி மீண்டும் உற்பத்தி ஆகுது, இதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டே வருகிறோம். அப்போ அந்த ஆன்ம தத்துவங்கள் 24 புருட தத்துவமும் சேர்ந்து 25, வித்யா தத்துவம் 7 புருட தத்துவம் போனதுனால 6, இது எல்லாம் ஆன்மாவில் அடங்குகிறது. உண்மையான சிவ தத்துவங்கள்ல சுத்த வித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம் இந்த மூன்றும் சிவத்துல அடங்க, சக்தி வந்து சிவத்தின் பகுதியாக காண 28 எய்தி, நாலேழு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது 28 அப்படி 28 ஒடுங்கி மீண்டும் அதே மாதிரி அடங்கும், தோன்றும் அடங்கும், தோன்றும்படி அடங்கும் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அப்ப ஆன்மாவில் ஆன்ம தத்துவமும் வித்யா தத்துவமும் வியோமமாகிய சிவத்துள் சுத்த வித்தையாதி மூன்றும் சக்தி சிவத்துக்குள்ளேயும் அடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாச்சு. அந்த சிவ தத்துவத்துல மூன்று வந்து சிவத்துள்ளையும், அதாவது வியோமமாகிய சிவத்துள் சுத்த வித்தையாதி மூன்றும் இல்லையா, அந்த மூன்றும் ஒடுங்க, அடுத்து சக்தி வந்து சிவத்திலும் அடங்கும் என்று நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. இந்த பாடல வந்து அந்த 2 வரியில வந்து மெய்கண்ட மேன் மூன்று அடங்கும் வியோமத்தில் அப்படின்னு ஒரு சிலர் வந்து இப்படியும் பாடல் இருக்கலாம்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 4 வரி வந்து எய்தும்படி அடங்கும் நாலேள் எய்தியேங்கிறதுக்கு பதில் எய்தும் நாலேழும் இவைகள் அடங்குமே என்றும் பொருள் பாடலே வந்துள்ளது. சரி, நமக்கு எப்படி இருந்தாலும் அதாவது மெய்கண்ட மேல் மூன்று அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் நம்ம பார்க்கணும் இந்த பாடல்ல அப்படின்னா, உண்மை உணர்வதற்கு ஏற்றதாக ஆன்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அறிவு விளக்கம் தரக்கூடிய ஆன்ம தத்துவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய வித்யா தத்துவங்கள். சரி, அடுத்து அந்த மெய் யோகம் என்பது தவம், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவத்தை உணர்த்துகிறது. கைகண்ட சக்தி அப்படின்னா இதை இப்படி எல்லாம் ஒடுங்குது எல்லா விஷயங்களும் அப்படிங்கறத அறிவதற்கு துணையாக இருப்பது சக்தி தத்துவம், அதை உணர்த்துகின்றது. சிவபாகத்தை காண சக்தி ஒடுங்க இல்லையா அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. சிவ சக்தி சிவம் பரத்தே காண அப்படின்னு ஒரு பாடபேதம் கொடுக்கறாங்க. அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சக்தி சிவ தத்துவத்திலும் சிவ தத்துவம் பரத்திலும் ஒடுங்க அப்படின்னு பொருள் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து கேவலன் தன்னில் கிளர்ந்த விஞ்ஞாகலர், கேவலன் தன்னில் கிளர் விந்து சக்தியால் ஆவையில் கேவலத்து அச்சகலத்தையும் மேவிய மந்திர மாமாயை மெய்மையே என்று பாடல். விஞ்ஞானகலர் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய வடிவெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடல். இதற்கு நாம் சித்தியாரிலே சுத்தமாம் விந்து தன்னில் என்று தோன்றக்கூடிய ஒரு பாடல், அதாவது 1 சூத்திரம் 2 அதிகரணம் 29 பாடல். சுத்தமாம் விந்து தன்னில் தோன்றிய ஆதலானும் சக்திதான் பிரேரித்து பின் தான் அதிட்டித்துக் கொண்டே அத்தினால் புத்தி முத்தி அழித்தலால் அரணுக்கென்றே வைத்தவாம் மந்திரங்கள் வடிவன மறைகள் எல்லாம் என்ற சித்தியார் பாடலை இதுக்கு சிந்தித்து இந்த பாடல் கருத்தையும் சிந்திச்சா நமக்கு புரியும். அதாவது சுத்தமாயையாகிய விந்துவில் மந்திரங்கள் முதலாவதாக தோன்றியது, அதனால மந்திரங்கள் தலைமை உடையன. அந்த மந்திரங்களை சாதகம் செய்பவர்கள் கணிக்கும்படி சிவசக்தி செலுத்துகின்றது. அப்படி அவற்றை கணித்த பிறகு அதற்கு பயன் கொடுக்கும் பொருட்டு போகத்தையும் முதல்ல இம்மேல போகம், அப்புறம் மறுமேல அதாவது அம்மையில வீடு வேறு, அதையும் சிவசக்தி தான் நமக்கு வழங்குகிறது. ஆகவே ஆகமங்கள்ல எல்லாம் இறைவனுக்கு மந்திர வடிவம் சிறப்பான உரிமை உடையது என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. சரி, ஆக சிவசக்தி ஆகிய சதாசிவ வடிவம் வந்து மந்திர வடிவில் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ நம்ம இந்த திருமந்திர பாடலோட கருத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ விஞ்ஞானகலர் அவங்க வந்து விந்து சக்தியால் செயல்படுவார்கள், சுத்தமாய காரியமான மந்திர வடிவு பெறுவார்கள், அப்போது அவர்கள் விஞ்ஞானகலர் என்று அழைக்கப்படுவார்கள் என்று நாம பார்க்கிறோம். அதாவது அவர்கள் வந்து அந்த சுத்தமாயையின், அதாவது மாமாயை ஆகிய சுத்தமாயையின் காரியமான மந்திர வடிவாகவே இருப்பார், மந்திர வடிவை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ கேவல நிலையில் விளங்கக்கூடிய விஞ்ஞானகலர் அந்த அபத்தையில எழுச்சி பெறுவது விந்து சக்தியால தான். அங்கு கேவல நிலையில சகல நிலையை அடைவதற்காக அவர்கள் மாமாயையாகிய அந்த சுத்தமாயின் காரியமான மந்திர வடிவை அடைகின்றார்கள் என்பது உணர்த்தப்பட்டுள்ளது. மாயையின் மண்ணும் பிரளயா கலர் வந்து மாயையும் தோன்றா வகை நிற்க ஆணவ மாய சகலத்து காமிய மாமாயை ஏயமன் நூற்றெட்டு ஒருத்திரர் என்பவே அப்படின்னு இது பிரளயா கலரை பத்தி நமக்கு சொல்லுது. அதாவது பிரளயா கலருக்கு ஆணவம் மிஞ்சி இருக்கும், மாயை ஒடுங்கி இருக்கும். அந்த ஆணவத்தோட வலி ஒடுங்கும் பொருட்டு இச்சை வடிவான சுத்த மாயையே அவர்கள் உடலாக கொள்ளுவார்கள். அவர்கள் 108 உருத்திரர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. உருத்திரர்கள் வந்து பக்குவா பக்குவ மலம் உடையவர்களாக பிரம்மாண்ட தாரகராக இருக்கக்கூடிய சதருத்ரரும் காலாக்னி ருத்ரரும் ஆவார்கள். இவங்கெல்லாம் இந்த கலாதிகளுக்கு வசப்பட்டவர்கள். அதனால மாயா சம்பந்தம் இருந்தாலும் இந்த இச்சி, அதாவது அது வந்து இச்சித்தல் மாத்திரையாகத்தான் இருக்கும். அதைத்தான் நமக்கு காமிய மாமாயை என்று காட்டியிருக்கின்றார். அடுத்து அவங்களை சொல்லும் போது ஏயமன் ஒரு திரர் என்று சொல்லுகிறார். அடுத்து இவங்களுக்கு ஆணவம் மாய, இரண்டாவது வரிலையும் மூணாவது வரிலையும் சொல்றாரு. அதாவது ஆணவத்தோட ஆணவம் மாயுதல், ஆணவத்தோட வலி தொலைதல். சரி, அடுத்து சகலத்து என்று சொல்லும் போது சகல திருமேனி தாங்கும் போது இல்லையா என்று சொல்லுகிறார். அப்போ சுத்தமாயையோட கூடி பிரளயாகலர் ஆவார். அவங்க வந்து தன்னை பற்றிய மாயை தோன்றாம ஆணவம் விஞ்சி நிற்கும், அந்த ஆணவத்தோட வலிமை குறையும் பொருட்டு அவங்க வந்து சகல திருமேனி கொள்ளும் போது இச்சை விளைவிப்பதாகிய சுத்த மாயையே உடலாக பொருந்திய 108 உருத்திரர்கள் என்று சொல்லலாம். மட்டிட்ட என்ற பாடல்ல பூம்பாவை பதிகத்துல அழகாக உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாயின்னு சொல்லுவாரு. அதனால உருத்திர பல்கணத்தவர்களை பற்றிய ஒரு செய்தி வந்து நமக்கு இந்த பாடல்ல அழகாக வந்திருக்கு. அதுல ரெண்டு வகையான உருத்திரர்களை சொல்லி இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து மும்மலம் கூடி முயங்கி மயங்குவோர் அம்மை சகலத்தர் தேவா சுரர் நரர் மெய்மையில் வேதா விரிமால் கீடாந்தம் தம்முறை யோனி புக்கார்க்கும் சகலரே. சகல ஆன்மாக்களை பற்றி அடுத்து சொல்ல வர்றார். இவங்க எத்தனை மலம் இருக்கு, இவங்களுக்கும் மும்மலங்களும் இருக்கும். அதுல கலந்து மயங்கி கிடப்பாங்க, முயங்கினா கலந்து, அப்படி கலந்து மயங்கி கிடப்பாங்க. அம்மை சகலத்தன்னா அந்த மெய்மையான சகல ஆன்மாக்கள் யாரெல்லாம், தேவர்கள் அசுரர்கள் நரர், நரர்னா மனிதர்கள் பூமியில் வசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நரர்களும் அடுத்தால என்ன சொல்லச்சு மெய்மையில் இல்லையா, பொய்சாட்சி சொன்னார்ல இறைவனுடைய முடியை நான் கண்டேன் என்று அடிமுடி தேடும் போது அந்த பொய் புகன்ற பிரம்மனை சொல்லுவதற்காகத்தான் மெய்மையில் வேதா, வேதா என்பது அவரைத்தான் குறிக்கும். அவர் இருக்கிறது சத்தியலோகம், ஆனா அவரு பொய் பேசிட்டாரு அப்படிங்கறதையும் சொல்லி விரிமால் கீடாந்தம், அதுக்கு அடுத்தால பிரம்மன், அப்புறம் திரு திருமால் புழு வரைக்கும் எல்லாமே பிறவி குழியில் பட்டு கட்டுப்படுகிறது இல்லையா, அதான் யோனி வாய்ப்படுதல் அப்படின்னு சொல்றார். இப்ப இவங்க எல்லாருமே சகலர்கள் தான் என்று இந்த பாடலிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். அடுத்து சுத்தாபத்தையில் தோய்ந்தவர் மும்மல சத்தசத்தோடு தனித்தலை பாசமும் மத்த இருள் சிவனான கதிராலே தொத்தர விட்டிட சுத்தராவார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சுத்தாவத்தையில் தோய்ந்தவர்கள், அதுல நிலை பெற்ற சகல ஆன்மாக்கள் மும்மல இல்லையா, மும்மல மும்மலமும் மல காரியங்களும் நீங்க அவற்றில் விளையக்கூடிய பாசமும் அறியாமையும் சிவஞான கதிரால் அகலும் இல்லையா. பௌதீக சூரியனுடைய கதிரால பௌதீக இருளானது அடியோடு அழிவதில்லை, அகலதான் செய்யுது. ஆனாலும் இங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசமும் மத்த இருளும் அழிய சிவபெருமான் சூரியனாக நமக்கு உருவகித்து காட்டப்பட்டுள்ளார் என்று நம்ம பார்க்கிறோம். மத்த இருள் சிவனான கதிராலே என்று உணர்த்துகிறார் இல்லையா. அந்த மயக்கத்தையும் அறியாமையும் செய்யக்கூடிய அந்த இருள், அது வந்து அந்த சிவசூரியன் அதாவது சுவாமி அவருடைய ஞான கதிரால் தொடர்பு அறவே விட்டிட இல்ல தொத்தர விட்டிட அறவே விட்டுறணும். அது வந்து இந்த பௌதிக இருளும் பௌதிக ஒளியால வந்து முழுமையாக அகலாது, அதாவது அழிவதில்லை, அகலுது, அப்பப்ப போகும் திருப்பி வந்துடும், அழியாது. ஆனா இங்க இது தொத்தர அழிந்து விடும், சிவபெருமானால் ஆன்மாக்களுக்கு உள்ள இருளானது நீங்கும் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். மத்த இருள் அப்படின்னா மயக்கத்தால் விளையக்கூடிய அறியாமை. சரி, அப்படி வந்து இறைவன் வந்து நம்மை தூய்மையாக்கும் போது சுத்தான் மக்கள் ஆகும் என்று மிக அழகாக கூறியுள்ளார். மும்மல சத்து அப்படிங்கிறது தான் ஆணவம் கண்மம் மாயை ஆகிற நிலையான பொருட்கள் இந்த மூன்றும். அடுத்து கண்மம் வந்து நுகர்ச்சி, அந்த நுகர்ச்சி முடிஞ்சிட்டுனா அழிவதால் அது அனித்தம். அப்ப எப்படி இதையும் வந்து நித்திய பொருள்னு சொல்ல முடியும்னு பார்த்தா, அதற்கு மூல கண்மம் இருக்கு இல்லையா, அதற்கு காரணமான மூல கண்மம், அதனால அது நித்தம், அதோட நித்தம் என்று வைத்து உடனாக எண்ணப்பட்டுள்ளது என்று நாம் காண்கிறோம். அப்போ சுத்தாவத்தையில தோய்ந்த சகலான் மக்கள் மும்மலங்களாகிய உள்பொருள்களும் மும்மல காரியங்களாகிய இல் பொருள்களும் ஓட மாயேயங்கள்ல தனித்தழையான நாம ரூப இச்சை வடிவாக எழக்கூடிய பாசமும் அதால் விளையக்கூடிய மயக்கத்தை செய்யக்கூடிய அறியாமையும் சிவசூரியன் இல்லையா அவருடைய ஞான கதிரால் தொடர்பு அறவே விட்டிட சுத்த ஆன்மாக்கள் ஆவார்கள் என்று உணர்த்தப்பட்டுள்ளது இப்பாடலின் மூலம். ஆன்மா வந்து சுத்தான்மாவா வாரது யார் கையில இருக்குன்னா, சிவபெருமான் கையில இருக்கு. ஆனால் அவர் நமக்கு இந்த பிறவியும் தந்து சாதனங்களையும் தந்து சாதனைகளையும் குரு மூலம் உணர்த்தும் போது அதை விடாது பின்பற்றினால் நமக்கு இது வாய்க்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம் மனதில் கொள்ள வேண்டும்.
1: சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்வேதஸ்வதாரா உபநிடதம் பகுதி 1 மந்திரம் 10 சரம் பிரதானம் அமிர்த சரம். வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியதான மாயை என்று சொன்னேனே அதுக்கு க்ஷரம்னு பேரு. அமிர்தமாட்சரம் ஹரஹா, அமிர்தமாகவும் அக்ஷரமாகவும் இருக்கிறவர் பரமேஸ்வரன். ஏன்னா இந்த மாயை சாப்பிடுறாரோ இல்லையோ, அவர் ஞானம் வந்தா மாய போயிடுறதோ இல்லையோ, அதனால ஹர ஹரதீட்டி ஹரஹா எல்லாவற்றையும் நாசம் பண்ணுகிறார். அதனால அவருக்கு ஹரன்னு பேரு. ஷராத்மானோ ஈசதே தேவ ஏகா, இந்த ஷரமான மாயையும் ஜீவனையும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றவர் ஒருத்தர் இருக்கிறார். யார்? இஜீவா இதே வயேகா தத்யாபித்யானாத், அவரை தியானம் பண்றதுனாலையும், யோஜனாது உங்களுடைய மனசு அவரோட சேர்த்து வைக்கிறதுனாலையும், தத்வபாவாத் தத்வபாவாத் அந்த தத்துவம் அறியறதுனால, பூயஸ்தாந்தே பூயஸ்தா மறுபடியும் அந்த அகண்டாகார விருத்தி வரும் சமயத்தில், விஸ்வமாயானி விருத்தி பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா மாயையும் அழுது அப்படின்னு அகண்டாகார விருத்தி ரூபமான நிஷ்பிரகாரக ஞானத்தினால் மோட்சமானது ஏற்படுகிறது, மாயா நிவர்த்தி ஏற்படுகிறது அப்படின்னு அடுத்த மந்திரத்துக்கு அர்த்தம். இப்ப பாப்போம். ஜீவேஸ்வரயோகோ விபாகம் தர்சயித்வா, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடியதான விபாகத்தை வேற்றுமைகளை காண்பித்து விட்டு, தத்விஜானால் அமிர்தத்துவம் தரிசிதம், அவரை அறிந்ததனால் ஞானம் வருது மோட்சம் வருது. த்ரயம் யதா விந்ததே பிரம்மமேதது அப்படின்னு சொல்லியாச்சு. இதானீம் பிரதான ஈஸ்வரயோகோ வைலட்சண்யம் தரிசயித்வா, ஈஸ்வரனுக்கும் மாயைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பித்து விட்டு, தத்விஜானால் அந்த பரமாத்ம ஞானத்தினால் மோட்சமானது அமிர்தத்துவம் தரிசயதி. எப்படி? க்ஷரம் பிரதானம், க்ஷரம்னா பிரதானம் மாய, அமிர்தாட்சரம் ஹரஹா இதி அவித்யாதேகே ஹரணாத் பரமேஸ்வரஹா ஹரஹ. பரமேஸ்வரனுக்கு ஏன் சார் ஹரன்னு பேர் வச்சிருக்கேன்? அவித்யாதேகளை திருடுறார் அழிக்கிறார், அதனால ஹரஹா. சில பேர் ஹரிணின்னு பேர் வச்சிருக்க, நியாயமா? என்ன பண்றது? தெரிகிற ஹாரிணின்னு வச்சுக்கலாம், மாலினி ஹம்சினி மாதா மலையாச்சல வாசினி அப்படின்னு வச்சுக்கலாம். மாலினின்னு சொன்னா மாலையுடையவள், அதனால ஹாரங்கள் உடையவள் ஹாரிணி. அதுல இங்கிலீஷ ஹெச்ஏஆர்ஏங்கிறான், படிக்கிறான் ஹரிணிங்கிறான். ஹரங்கிற சப்தத்துக்கு நாசம் பண்றவள் அர்த்தம். ஹரஹா அவித்யாதேகே ஹரணா
1: ஹரிணி வருது,
0: என்ன அர்த்தத்துல வருது?
1: மான்
0: அது மான் கண்களை, மான் போல கண்களை ஹரிண லோச்சனா, அதுதான் ஹரிணின்னு வருது. வசுதான் அங்கேயும் அஜானத்தை திருடுறவள் அர்த்தம். அமிர்தம் சதக்ஷரம் ச அமிர்தாட்சரம், அமிர்தம் அக்ஷரம் அந்த ரெண்டா இருக்கிறதுனால அமிர்தம். பிரம்மை வைஸ்வரஹா இத்யர்த்தஹ, சஹ ஈஸ்வரஹ க்ஷராத்மானோ பிரதான புருஷோ, க்ஷர ஆத்மானோ க்ஷரமான பிரதானமான மாயையும் புருஷனான ஜீவனையும் இரண்டு பேரையும், ஈசதே பிரதான புருஷோ ஈசதே ஈஷ்டே தேவஹா ஏகஸ்தித் ஏக சித்ததானந்த அத்விதீய பரமாத்மா, ஒருவர் சித்ததானந்தமான அத்விதீயமான பரமாத்மா. சத்ய பரமாத்மனா அபித்யானாது, அந்த பரமாத்மாவை ஆபிமுக்கேன தியானாத், விடாம அவரே நன்றா தியானம் பண்ணி, நாம அப்பப்ப தியானம் பண்றோம் ஒரு செகண்ட், அது லாபம் இல்ல, 24 மணி நேரமும் தியானம் பண்ணும். ஆபிமுக்கேன தியானாத் கதம், எப்படி தியானம் பண்ற சார்? யோஜனாத் ஜீவானாம் பரமாத்ம சயோஜனார், இந்த நானான் இருக்கிறவன் பரமாத்மாவுக்கு சேர்ந்தவன் இல்ல, பரமாத்மாவே அப்படி. சயோஜனாத் தத்வபாவாத் அகம் பிரம்மாஸ்மிதி தத்வபாவாத், நானே பிரம்மம் நானே பிரம்மம் என்று தியானம் பண்ணுவதனால், பூயஸ்த அசகிருது, பூயஸ்தான் என்ன நிறைய தரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அந்த பிராரப்த கர்மா, அந்த எப்படி பிராரப்த கர்மா முடியறதோ அப்படி, எத்வா ஸ்வாத்ம ஜான நிஷ்பத்தி அந்த, எப்பொழுது ஆத்ம ஜான அகண்டாகார விருத்தி வருகிறதோ அப்பொழுது, தஸ்மின் ஸ்வாத்ம ஜான உதய வேளாயா, அந்தேன்னு சொன்னா முடிவுன்னு அர்த்தம் இல்ல, ஸ்வாத்ம ஜானம் உண்டாகிற காலத்தில், அகண்டாகார விருத்தி ஞானத்தில் காலத்தில், வேளாயாம் விஸ்வமாயா நிவர்த்தி, விஸ்வமாயா எல்லா விதமான மாயைகளும் அழிகிறது. சுக துக்க மோகாத்மக அசேஷ பிரபஞ்ச ரூப மாயா நிவர்த்தி, சுகம் துக்கம் மோகம் எனக்கூடியதான எல்லா விதமான பிரபஞ்ச மாய, பிரபஞ்சம் எனப்படும் மாயையினுடைய அழிவு, அப்பொழுது பரமாத்மா வடிவமாகவே அவன் ஆகிறான் அப்படின்னு அர்த்தம். ஆய இந்த ஜீவனானவன் பரமாத்மாவே அகம் பிரம்மாஸ்மி என்று சர்வதா சர்வ காலமும் நினைத்துக் கொண்டு சரீரத்தை கழித்துக் கொண்டிருந்தானே ஆனால் பிராரத கர்மாவனுடைய தம் முடிவுற சமயத்திலேயோ அல்லது இவனுக்கு விஸ்வகாரகமான அகண்டாகாரவர்த்தி வரும் பொழுதோ இவனுக்கு ஆத்ம ஜானம் ஏற்படும், சம்சாரத்திலிருந்து முக்தி ஏற்படுகிறது அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். சரம் பிரதானம் அமிர்தம்.

0: காமா அப்படின்னு அடுத்த மந்திரம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கதோபனிஷதம் வள்ளி 1 மந்திரங்கள் 20-24 வரை. தலைப்பு ஏயம் பிரேத்தே. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ் சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நமக்கு இப்படி ஒரு கதையாக சொல்லி வாஜஸ்ரவர் பண்ணின யக்ஞத்துல தானத்துக்காக கொடுக்கப்பட்டதான அந்த பசுக்களை எல்லாம் பார்த்து இப்படி ரொம்ப கழமாக இருக்கக்கூடியதான பசுக்களை தானம் பண்ணினா ஆனந்தமான லோகங்கள் கிடைக்காதேன்னு சொல்லி எப்படியாவது அப்பாவுடைய அப்பாவுக்கு உயர்ந்ததான லோகங்களை வாங்கி கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல என்னை யாருக்கு கொடுக்க போகிறா என்ற 2-3 தரம் கேட்கும் பொழுது கோபித்துக் கொண்டு யமனுக்கு கொடுக்கிறேன் எப்படி இருந்து எப்பொழுது சொன்னாரோ யஜ்யம் முடிஞ்ச பிறகு அப்பாவுடைய வார்த்தையை பொய்யாக்கப்படாது என்பதற்காக என்ன யமலோகத்துக்கு அனுப்புங்கன்னு அவர்கிட்ட பிரதிஜை வாங்கிட்டு இவர் கிளம்பினார். போன சந்தர்ப்பம் யமதர்மராஜா ஊர்ல இல்ல, 3 நாள் இருக்க வேண்டியதா போயிடுச்சு. 3 நாள் ஆன பிறகு அவர் வந்தார். யமனுடைய பார்வையோ மந்திரிகளோ சேர்ந்து இதுபோல ஒரு அதிதி வந்திருக்கார்னு சொன்ன காலத்துல யமன் வந்து அதிதி சத்காரங்கள்லாம் பண்ணினார். பிறகு தாங்கள் 3 நாட்கள் எங்க ஆத்துல காத்து கொண்டிருக்கிறதுனால 3 வரங்களை கொடுக்கிறேன் அவரா வரத்தை சொன்னார். அந்த வரங்களை கொடுத்தேன் எப்ப வரத்தை கேட்டுக்கோன்னு சொன்னாரோ முதல் வரத்தினால அப்பா சௌக்கியமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டார். 2வது வரத்தினால ஸ்வர்கலோகத்துக்கு வேண்டியதான அக்னி வித்தியை கேட்டார். அவர் சொன்னார், சொன்னதுமே எல்லாத்தையும் திரும்பி சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமா எடுத்து வெறும் அக்னி வித்தியை மட்டும் இல்ல, இந்த வேதத்துல எத்தனை கர்மாக்கள் உபாசனை அத்தனையும் பலமெல்லாம் உங்களுக்கு வரட்டும் அனுகிரகம் பண்ணி தன் கழுதுல இருக்கிற மாலையும் போட்டு சந்தோஷப்படுத்தினார் யமதர்மராஜா. ஆனா நசிகேதத்துக்கோ அவன் எல்லாம் அந்த கர்மாக்களுடைய பலம் வேணும்னு ஒரு விருப்பம் இல்ல, இவன் கேட்கவும் இல்ல. அடிஷனலா அவரா கொடுத்தார். கொடுத்த கூட அவரை 3வது வரத்தை கேட்டோம்னு சொன்னார். இவர் 3வது வரத்தை கேட்க தொடங்குற, ஏன்னா 3 வரம் கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 3வது வரம் கேட்டதுல என்ன கடனாளியா தானே இருப்பேன் நான், அதை கேட்டோம்னு அவர் சொன்னார். சரி, இவர் கேட்டார். அந்த 3வது வரம் தான் ஆத்ம தத்துவத்தை பத்தி சொல்லக்கூடியது. அது 3வது வரம் ஆரம்பம் ஏயம் பிரேதே விசிகித்தா மனுஷ்ய அஸ்தீபி ஏகே நாயம் அஸ்தீபி ஜெயிக்கே யா இயம் பிரேதே விசிகித்தா யா விசிகித்தா மனுஷ்ய இந்த சரீரத்திலிருந்து பிராணம் போன பிறகு அங்கே ஒரு சந்தேகம் இருக்கு. விசிகித்தான சந்தேகம் அர்த்தம். என்ன சந்தேகம்? அஸ்தீபி ஏகே நாயம் அஸ்தீபி ஜெயிக்கே. சில பேர் சொல்ற பரலோகத்துக்கு போனதான ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இருக்குங்க. இது வரைக்கும் இந்த சரீரத்துல அந்த ஆத்மா இருந்தது, சில பேர் பரலோகத்துக்கு போச்சு அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். நான் பரலோகம் ஒன்னும் போறதில்ல, இல்ல இங்கேதான் போயிடுது அப்படின்னு சில பேருக்கு. இப்போ பரலோகத்துக்கு போகக்கூடியதான லிங்க சரீரம் எனக்கூடியதான ஆத்மா ஒண்ணு இருக்குன்னு சில பேர் சொல்ற, மற்றும் சில பேர் அப்படிப்பட்டதான லிங்க சரீராதைகள்னா ஒண்ணும் இல்லைங்கிற ஏதத் வித்யாம் இவ்விஷயத்தை ஸ்வயாஹம் அனுசிஷ்ட தங்களால் நான் உபதேசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏக வராணாம் வரஹா திருத்தீயா இதுதான் வரங்களுக்குள்ள 3வது வரம் அப்படின்னு கேட்டேன். என்னச்சா இந்த மரணானந்தரம் இந்த சரீரத்தை விட்டு பரலோகத்துக்கு போகக்கூடியதான ஒரு ஆத்மா இந்த சரீரா வச்சுன்னு சைத்தன்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறா இல்லேன்னு சில பேர் சொல்றா. அது சந்தேகமா இருக்கு, இதனுடைய அம்சத்தை தாங்கள் தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு 3வது வரத்தை கேட்டேன். பரலோக காமியான ஒரு ஆத்மாவையும் அதுல அந்த உபாதியும் போன பிறகு சுத்தமான ஒரு சைத்தன்யமோ எதை இருக்கோ அதை அறிந்து கொள்வதற்கு ஒரு மனுஷனுக்கு முக்கியமா வைராக்கியாதிகள் அது இருந்தாத்தான் சொல்ல முடியும். இந்த பையனுக்கும் அந்த வைராக்கியாதிகள் இருக்கான்னு தெரியல, இப்பதான் வந்திருக்காரு அவர். அது வேற அக்னி வித்தியை கேட்டிருக்காரு, பிதிருகவமனத்தை கேட்டிருக்காரு, அதனால மீதி வைராக்கியம் இருக்கான்னு தெரியலையே, தெரியாம சொல்ல முடியுமா? அயல் என்ன, இது வந்து யோக்கியனான சிஷியனுக்கு தானே சொல்லிக் கொடுக்கணும், அவனுக்கு அந்த யோக்கியதை இருக்கா என்று தெரியலையே அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் அசைச்சு பார்த்தா யமதர்மராஜா. நிஜமா இவனுக்கு வைராக்கியம் இருக்கா இல்லையாங்கிறது, அங்கே அந்த வைராக்கியம் இருக்கான்னு பாக்கிறதுக்காக இந்த வரம் வேண்டாம், வேற வரங்களை கேட்டுக்கோங்கல. இந்த வரம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது போல நாலஞ்சு காரணங்கள் சொல்ற. முதல்ல ஒரு காரணம், ரொம்ப கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயத்தை கேட்டுட்டு என்ன பிரயோஜனம், அது புரியணுமோ இல்லையோ, நமக்கு எதுவான எது கிடைக்குமோ, எது சொன்னா புரியுமோ அதை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கிறது புரிஞ்சுட்டு நமக்கு என்ன உண்டு. ரெண்டாவது, இதனால பிரயோஜனம் இருக்கா போல தெரியல, அதனால இது இருக்கு. மூணாவது, இதை விட இப்பொழுதே நம்ம அனுபவிக்க கூடியதான மாத்திரமான பிரயோஜனங்கள் வாழ்க்கையில எத்தனையோ இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோ. இப்படி அநேக விதமாக சொல்லி அவரை திசை திருப்ப பார்க்கிறார். அதுதான் இப்பொழுது நம்ம பார்க்க வேண்டியது. ஆகையால் வேதாந்தத்துக்கு இதெல்லாம் பிரயோஜனம் இல்லையே, கதையத்தான் நினைக்கப்படாது. இந்த மந்திரங்கள்லாம் என்ன சொல்றது, ஒரு மனிதனுக்கு வேதாந்தம் வாசிக்கிறதுக்கு முன்னால அவனுக்கு எந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கு என்கிறது, இருக்கணும் என்கிறது நமக்கு சொல்லக்கூடியதான பாதம். இப்ப அந்த மந்திரம் பார்ப்போம். தேவைரத்ராபி விசிகிச்சி தம்புரா நகி துக்கே யமனுரேஷ தர்மா அந்யம் வரம் நசிகேதோ புருணேஸ்வ மாமோ பரோஸ்தி அதிமாத்ருஜைனம். தேவைரத்ராபி விசிகிச்சி தம்புரா, புரா முன்காலத்தில், தேவைரபி தேவதைகளாலையும், அத்ர இந்த விஷயத்தில், விசிகிச்சிதம் சந்தேகப்படப்பட்டது, விசாரம் செய்யப்பட்டது, விசிகிச்சான சந்தேகம். தேவதைகளும் இவ்விஷயத்தில் முன்பு விசாரம் பண்ணினார்கள், சந்தேகப்பட்டார்கள். நஹி சுக்கேயம் அணு ஏஷ தர்மா, இது வந்து அவளால அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த வஸ்துவானது ரொம்ப அணுவா இருக்கிறதுனால அது அறிந்து கொள்ள முடியலை. இங்க சுக்ஞேயம்னு நம்பகலிங்கம் இருக்கு, சுக்ஞேயான்னு இருக்கணும், சுக்ஞேயம்னு இருக்கு. ஆயால் விசேஷம் வஸ்துன்னு வச்சுக்கணும். இந்த வஸ்து இருக்கு ரொம்ப சூட்சமான வஸ்து, அதனால அவளை சுலபமாக அறிய முடியாது. இந்த தர்மமானது அதி அணு, ரொம்ப சூட்சமானது. ஆய தேவதைகளே விசாரம் பண்ணி அவளுக்கும் கிடைக்காமல் ரொம்ப சூட்சமா இருக்கக்கூடியதான இந்த தர்மம், இதுக்கு போய் ஏன் கஷ்டப்படுறாள். ஆகையால் அந்யம் வரம் நசிகேதோ புருணேஷ்வா, ஹே நசிகேதா, அந்யம் வரம் புருணேஷ்வா நசிகேதா அப்படின்னு, சத்ய நசிகேதா நாம புத்திர ஆதா அப்படின்னு நசிகேதான்னு முதல்ல சொல்லியிருக்க, இங்க நசிகேதோன்னு அட்ரஸ் பண்ற. இது வேதத்து சப்தம் மாதிரி, பிரதமாவித்தேகம் நசிகேதான்னு வரும், அதே சம்போதனத்துல நசிகேதா அப்படின்னு, ஹே நசிகேதா அப்படின்னு வரும். ஆகையால் இங்கே சம்போதனம், அந்யம் வரம் நசிகேதோ புருணேஷ்வா, ஹே நசிகேதா, நசிகேதத்தே அந்யம் வரம் புருணேஷ்வா, வேற இன்னொரு வரத்தை வாங்கிக்கொள். மாமோ பரோஸ்தி, மாமாம் மா உபரோஸ்தி, என்னை தொந்தரவு பண்ணாதையும் உபரோதம் பண்ணாதையும், மா மாம் என்னை மா உபரோத்தி தொந்தரவு பண்ண வேண்டாம். ஏன் அதிமா சுருஜைனம், ஆயால் மா அதிசுருஜ ஏனம், மா என்னை இந்த விஷயத்தில் அதிசுருஜ விட்டுருந்தோம், இந்த வரம் வேணும்னு ஹிம்சப்படுத்தாதீங்க, இந்த வரம் வேணும்னு விட்டுருக்கோ அப்படின்னு இந்த மூல மந்திரத்துக்கு அர்த்தம். ஆகையால் இதுல மான்னா மாம்னு அர்த்தம், மாம்ங்கிற அர்த்தத்தில் ஆத்மபியம் மாம்னு பல்யம், இந்த மாம்னா என்னைன்னு அர்த்தம். அதனால மாம்ங்கிறதுல ஒரு அனுசாரம் விட்டு போச்சு, மாம் அப்படின்னு சொல்லணும், மா மாம், ரெண்டு மாம் இருக்கிறதுனால மாம்னு சொல்லிருக்க. அதனால தேவைரத்ராபி சிதம்புரா நஹி துக்கேயம் அணு ஏஷ தர்ம அந்யம்பரம் வசிகேதோ புருணேஸ்வரா மா மோபரோஸ்தி அதிமாசுஜ ஏனம் அப்படின்னு பதங்கள். இப்ப இது கட்டம் பார்ப்போம். கிமயம் ஏகாந்ததா நிச்சயத சாதன ஆத்ம ஞான அர்ஹா, அயம் இந்த நசிகேதஸ்தானவன் கிம் ஏகாந்ததா நிச்சயமாக நிச்சயத சாதன ஆத்ம ஞான அர்ஹா, நிச்சயத்துக்கு மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடியதான யாதொரு ஆத்ம ஞானம் உண்டோ அந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு இவனுக்கு குவாலிபிகேஷன் அர்ஹதை உண்டா இல்லையா, இத பாத்துக்கணும். சொல்றதுக்கு முன்னால புரிந்து கொள்ளக்கூடியதான கெபாசிட்டி அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கிம் என்ன, அயம் இந்த நசிகேதத்து ஏகாந்ததா சந்தேகம் இல்லாமல் நிச்சேஷ சாதனமா இருக்கக்கூடியதான யாதொரு ஆத்ம ஞானம் உண்டோ அந்த ஆத்ம ஞானத்துக்கு அர்ஹா, தகுதி உள்ளவனா தவா இல்லையா, இத்தேதத் பரீட்சணார்த்தம், இத பார்த்து தானே பரீட்சை பண்ணித்தானே பார்க்கணும். பரீட்சைனா எக்ஸாமினேஷன் அர்த்தம் இல்ல, பரிதா ஈட்சணம் நன்றாக பார்க்கிறது. அப்பெல்லாம் புத்தகத்தை வச்சுட்டு பார்த்து எழுதுன்னு சொல்லுவாளோ என்னமோ பரீட்சைக்கு, அதனால பரீட்சைன்னு பேர் வந்துருக்கு. பரீட்சைன்னு என்னதுன்னா நன்றாக பார்க்கிறதுன்னு அர்த்தம். பரீட்சைன்னா ஏதோ புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஏதோ கேட்கறா ஏதோ சொல்றான்னு அப்படி அர்த்தம் இல்ல. பரீட்சணம்னா நன்றாக பரிதா ஈட்சணம் பரீட்சணம், அதனால அதை பரீட்சை பண்றதுக்காக நன்றாக பார்க்கறதுக்காக ஆஹா சொல்கிறார். தேவைரத்ராபி தேவைரபி அத்ர தேவைரபி தேவதைகளே அத்ர இந்த விஷயத்தில் ஏதஸ்மின் வஸ்துனி, அதான் வஸ்துனி எதற்கு வஸ்துன்னு போட்டா மூலமந்திரத்துல இல்லையே, வஸ்துங்கிற பதம் மூலமந்திரத்துல இல்ல ஆச்சாரியால் போட்டிருக்கார். காரணம் என்னன்னா சுக்கேயம்னு சொல்லியிருக்கு நம்சகலிங்கம், அதனால விசேஷம் ஏதாவது கொண்டு வரணும், அதனால வஸ்து ஏதஸ்மின் வஸ்துனி விதிகித்திதம்

पूर्वं नहि तु ज्ञेयम् सुष्ठु ज्ञेयम् श्रुतमपि அறிந்து கொள்ள முடியாதுன்னு கேட்டாலும் அறிந்து கொள்ள முடியல. ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னாலும் புரியல. ஸ்ருதமபி பிராக்கிருதயர்ஜனை, பிராக்கிருதமான ஜனங்கள் ரொம்ப சூட்சமான ஒரு புத்தி இருந்தவர்களால தான் முடியும். சாதாரணமான மனுஷனாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏதா அணு சூக்மா ஏக ஆத்மாக்கா தர்மா. என்ன இந்த ஆத்மா எனப்படும் இந்த தர்மம் இருக்க, இந்த பிரம்மமும் தர்மம் தான். ஞாபகம் பிரம்மம்னு நாம சொல்றோமோ இது வேதத்தினால சொல்லப்பட்டது, வேதத்துல சொல்லப்பட்டது. எது வேதத்துல சொல்லி இருக்கோ அதுக்கு என்ன பேரு? தர்மம்னு பேரு. சோதனா லட்சணார்த்தோ தர்மா. வேதத்துல பிரயோஜனத்தை உத்தேசித்து எதை சொல்லப்பட்டதோ அவைகளுக்கு எல்லாமே தர்மான்னு. ஆகையால் இது வேதத்துல தானே சொல்லிருக்க பிரம்மமோ? தந்தா உபனிஷதம் புருஷம் பிரித்தானி. உபனிஷத்துல தான் சொல்லிருக்கு, வேதத்தினால சொல்லிருக்கு. வேதத்திலேயே சொல்லி இருக்கிறதா அதுக்கு என்ன பிரயோஜனம் உண்டா? பிரம்மஜானத்துல அது மகத்தரமான பிரயோஜனம். இப்போ பிரயோஜனத்தை உத்தேசித்து வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான பிரம்மமும் தர்மம் தான். ஆயால் இது தர்மம். அணு சூக்மா ஏக ஆத்மாக்கியா தர்மா. அத ஆயால் அந்யம் அசந்தித்த பலம் வரம் நச்சிகேதோ புரணீஸ்வா. ஏ நச்சிகேதத்தே, வேற ஏதாவது வரத்தை கேட்டதோ என்ன அசந்தித்த பலம்? இதை கேட்டா நிச்சயமா நமக்கு புரியும்னு இருக்கிறத கேட்டதோ? நான் சொல்றேன், ஏதோ நீ கேட்கற, நான் சொல்றேன். உனக்கு புரியுமா புரியாத போனாலும் புரியலையேன்னு சந்தேகமா இருக்கேன். ஒருவேளை புரியலையா வேஸ்ட் தானே, வரம் வேஸ்டா போயிடும். ஏதோ அவர் சொன்னா நமக்கு புரியல, அவர் வாக்கு தானே கட்ட போச்சு, அவருக்கு தானே வாய்வழி, நமக்கு என்ன போச்சு? அப்படி இருந்தா அது சரி. ஆனா அப்படி இல்லையே, உனக்கு இது வேணும்னு வரம் கேட்டு நீ வரம் வாங்கி கொள்றேன். எப்பொழுது நம்ம வரத்தை கேட்டு வாங்கி கொள்றோமோ அது எப்படி இருக்கணும்? நிச்சயமா நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கணும். ஆயால் நமக்கு பிரயோஜனப்படக்கூடியதா இருக்க வேண்டும். ஆயால் அசந்தித்த பலமா இருக்கக்கூடியதான வரத்தை நிச்சயமா நமக்கு அதனால லாபம் உண்டு, அதை நாம் அறிய முடியும் எனக்கூடியதான வரத்தை கேட்டுக்கொள். அந்யம் அசந்தித்த பலம் வரம் நச்சிகேதோ புருணேஸ்வா கேட்டுக்கொள். மா அடுத்தது மான் ஒரு பலம், அதுக்கு என்ன அர்த்தம்? மாம வேண்டாம். உபரோதம் மாகாரிஷி, என்னை தொந்தரவு பண்ணாதையும். உபரோதம் பண்றதுன்னு தொந்தரவு பண்றது எப்படின்னு? அதமர் நமிவ உத்தமர்னா, கடன் யாரு பெற்றுக் கொள்கிறானோ அவனுக்கு அதமர்ணன்னு பேரு. கடனை யார் கொடுக்கிறாரோ அவருக்கு உத்தமரணன்னு பேரு. இந்த உத்தமரணனானவன் யாருக்கு கடன் கொடுத்தானோ அவனை போய் அப்பப்ப கேட்பான், என் கடன் திருப்பி கொடு, என் கடன் திருப்பி கொடு. பழைய நாள்ல இப்ப நம்ம டிபாசிட் பண்ணோம்னா நம்ம தான் சுத்த வேண்டியது அதுக்கு விவகாரம். பழைய நாள்ல யாரு கடன் கொடுத்தானோ, கடன் கொடுத்தவன் சமயம் பார்த்துட்டு மறுபடியும் கேட்டே இருப்பான், கேட்டா கொடுத்துதானே ஆகணும், உங்களால கொடுக்க முடியாது. இன்னொரு இடத்துல போய் அதிக வட்டி கடன் வாங்குகள், இப்படி எல்லாம் இம்சை பண்ணிட்டு இருப்பான். ஆகையால் கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனை எப்படி இம்சப்படுத்துவானோ அப்படி என்னை நீ இம்சை பண்ண வேண்டாம் அப்படின்னு. மா காரி அதவன் நமிவ உத்தமர்ணா அதிசுருஜா விமுஞ்சா. அதிசுருஜா ஏ நம்முன்னு போட்டிருக்க, அதிசுருஜான விமுஞ்சா விட்டுப்படுங்கோ. ஏ நம்பரம் மாம் மாம் பிரதி, என்னை பார்த்து இந்த வரத்தை கேட்கறத விட்டுருங்க. இது வேண்டாம் வேற வரத்தை கேட்டுங்க. என்ன எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சொல்ல தயாரா இருக்கேன், அதை சொன்னா நமக்கு புரியணுமே. இது புரியலன்னா வரம் வேஸ்டா தான் போயிடும். நான் மட்டும் நான் கேட்டேன் நான் சொல்லிவிட்டேன்னு போயிட்டே இருப்பேன். ஆனா உமக்கு என்ன வரத்தை பெற்றுக் கொண்டாலும் அதனுடைய பிரயோஜனம் இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். ஆகையால் இந்த வரத்தை விட்டு வேற வரத்தை ஏதாவது கேட்டுக்கொள் அப்படின்னு நச்சிகேதத்துக்கு யமதர்ம ராஜா சொன்னது. இதை கேட்டதுமே நச்சிகேதத்து என்ன சொல்லி இருக்கணும்? சரி நான் வேற வரத்தை கேட்டுக்கலாம் சொல்லி இருக்கலாம். ஆனா நச்சிகேதத்து என்ன இந்த ஒரு சந்தர்ப்பத்துல என்னமா ரியாக்ட் பண்ணினாங்கிறது அடுத்த மந்திரம் சொல்லு. ஏன்

அத்ர இவ்விஷயத்தில் தேவயிரபி விசிகித்திதம் கில, தேவதைகள்னாலையும் சந்தேகப்பட்டு விசாரப்பட்டிருக்கோ இல்லையோ, விசாரம் பண்ணினார்களோ இல்லையோ அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவதைகள் சந்தேகப்பட்டு விசாரம் பண்ணினா அவளுக்கு கிடைக்கலன்னா, அப்ப தேவதைகள்னாலேயே விசாரம் பண்ணப்பட்டதான் நமக்கு சந்தேகம் வந்ததுன்னா பெரிய கேள்வி தான். நமக்கு இதுபோல சந்தேகம் வந்ததுன்னா ரொம்ப

0: நல்ல உயர்ந்ததான ஒரு விஷயம்னு தெரியுது. வஸ்து கௌரவம் இருக்குன்னு தெரியுது. ஏதோ சாதாரணமான ஒரு கேள்வி இல்ல. எந்த கேள்விக்கு தேவதைகள்னாலையும் வந்து தெரிய முடியாம விசாரம் பண்ணி அறிந்து கொள்ள வேண்டியதாக ஆயிற்றோ, அப்படிப்பட்டதான விஷயம். ஆகையால் மிக சிறந்ததான ஒரு பொருள் அப்படின்னு தெரியுது. பஞ்சமிருத்தோ மிருத்யோ என்ன சுக்யே யமாத்தா, ஏ மிருத்யோ யமதர்ம ராஜாவே, துவந்த தாங்களும் ந சுக்யேயம் ஆத்தா, இது சுலபமாக அறிந்து கொள்ள முடியாது என்று வேற சொல்லிவிட்டு. அவளுக்கு ஏதோ தெரியலேங்கிறது இருக்கட்டும், தாங்களே இது அவ்வளவு சுலபமாக அறியக்கூடியதான விஷயம் இல்ல, மிகச்சிறந்ததுன்னு நீங்களே சொல்லிவிட்டு. ஆயால் இந்த விஷயமானது, இந்த வஸ்துவானது ரொம்ப சிறந்தது என்கிறதுக்கு முதல் அடையாளம் என்ன? தேவதைகளுக்கே சந்தேகம் வந்து விசாரம் பண்ணி அறிய வேண்டியதான விஷயம் அது. ரெண்டாவது, இது அறிந்த தாங்களே பதில் சர்டிஃபை பண்ணிருக்கேன், அவ்வளவு சுலபம் இல்லை இது, இது ரொம்ப சூட்சமான பதார்த்தம் அப்படின்னு. இப்ப நீங்க சூட்சமான பதார்த்தம்னு எப்ப நீங்க சொல்லிட்டீங்களோ அப்ப எனக்கு ஒன்னும் தெரிஞ்சு போயிடுது, உங்களுக்கு நன்னா தெரியும். ஏன்னா ரொம்ப சூட்சமானது அதை கேட்காதேங்கிற நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு நான் அர்த்தமா தெரியாம நீங்க சொல்லுவா. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்ச அடுத்து ரொம்ப சூட்சமானதுன்னு வேற கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டேள். இது சூட்சமானதுன்னு நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியணுமே கவலைப்படுறேங்கிறேள். அப்ப உங்களுக்கு நன்னா தெரியும்னு தெரிஞ்ச அடுத்து ஆகியால் உங்களை விட இது நன்னா சொல்றதுக்கு வேற ஆள் கிடைக்காது உலகத்துல. வக்தா ஜாஸ்ய துவாதிரகன்யோ நலப்யா, என்ன அது சொல்ற காலத்திலேயே ஔதாரியம்னு ஒண்ணு இருக்கணும். ரெண்டு வரத்தை கேட்டேன், ரெண்டு வரத்தையும் கேட்கறது முன்னாலே கொடுத்துட்டேன். நீங்க பிதிருதோ மனுஷ்யம் வரம் கேட்கறதுங்கிறது அது கொடுக்கறது ரொம்ப கட்டம். ஏன் தெரியுமா? உத்ரசோகத்தினால அந்த அப்பா கட்டப்படணும்னு இருக்க, அவருக்கு பரலோகத்துக்கு போக வேண்டியது பையன்னு இருக்க, அப்பொழுது நான் கேட்ட வரத்துக்காக அவருடைய பிராரம்ப கர்மாவை அதிலங்கனம் பண்ணி கொடுத்துட்டு சௌக்கியமா இருக்கா சந்தோஷமா தூங்குவார் அப்படின்னு கொடுத்துட்டு லோகத்துல போய் நடக்கமா? இது எவ்வளவு பெரியதான வரம், சாதாரண வரம் நமக்கு புரியலாது. பிராரப்த கர்மா அவருக்கு பையன் பரலோகத்துக்கு போகணும், அதனால கட்டப்படணும், வாழ்நாள் முழுக்க அந்த பையனை நினைச்சிட்டு கவலைப்படணும் என கூடியதான பிராரப்த கர்மா இருக்கும் காலத்தில் நான் கேட்ட வரத்தினால எல்லாத்தையும் கொடுத்துடுறேன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ரெண்டாவது, அக்னி வித்தியை நான் கேட்டேன், அக்னி வித்தியை மட்டும் கொடுத்ததுன்னா பரவாயில்ல, ஆனா நான் கேட்ட அக்னி வித்தியை கேட்டுன்னு அதை திரும்பி சொன்னதுமே உங்களுக்கு சந்தோஷம் வந்து வேதத்துல எத்தனை கர்மாக்கள் உண்டோ, எத்தனை உபாசனங்கள் உண்டோ, அத்தனை கர்மா உபாசனங்களுடைய பலம் முழுக்க உமக்கு வந்து சேரட்டும்னு சொன்னேல, கர்மாவை பண்ணாம கர்ம பலம் எனக்கு கொடுக்கறேன்னா உமக்கு எவ்வளவு புண்ணியம் பறந்துருக்கும். நம்மகிட்ட இருந்தா தான் கொடுக்க முடியும். எங்கிட்ட 10,000 வந்தாதான் நீங்க 10,000 கேட்டா கொடுக்க முடியும். அதே போல அவ்வளவு புண்ணிய பலம் அவர் இருக்க தொட்டதான அத்தனையும் உனக்கு வந்து சேரட்டும்னு கொடுத்தார். அயல் இவன் கர்மாவை பண்ணிருந்தாரேயானால் இந்த கர்மாவனுடைய பலமா வந்திருக்கும். இவன் கர்மாவை பண்ணாமலேயே கொடுத்திருக்காருன்னா அந்த கர்ம பலம் அவர்கிட்ட இருந்திருக்கணும். ஏதோ பாதனை பண்ணி கொண்டிருக்கார், அத்தனையும் அவருக்கு திருப்பி கொடுத்தார். எவ்வளவு ஔதாரியம். ஆகையால் ஒரு மனுஷன் கேட்டால் அதை சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஔதாரியம் இருக்கு, அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி நாளைக்கு பாப்போம், அப்புறம் பாப்போம், இப்ப என்ன போச்சு வேற எங்கேயாவது தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்ற வரலை தவிர, சொல்லித்தரையேன்னு மன சந்தோஷமாக கட்டப்பட்டு சொல்லிக் கொடுக்கறவா ரொம்ப கஷ்டம். தாங்களும் ரெண்டு வாரத்துல பாத்துக்கோ அவ்வளவு விசேஷமாக சொல்லியிருக்கேன். அயல் வக்தா காபி துவாதிரகன்யோ நலப்யா, துவாதிருக்கு தங்கள் போன்றதான ஒரு வக்தா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்னு ஔதாரியம் இருக்கணும், ரெண்டாவதானது முதல்ல விஷய ஞானம் இருக்கணும், ரெண்டாவது ஔதாரியம் இருக்கணும், மூணாவதானது சொல்லி கொடுக்கக்கூடியதான ஒரு நாக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மூணும் துவாதிருக்குங்கிற பதத்துக்கு அர்த்தம். சுக்யேயம்னு சொன்னதுனாலேயே அவருக்கு அறியப்பட்டதுன்னு தெரிஞ்சு கொண்டிருக்கார். பழைய இரண்டு வரங்கள் கொடுத்ததுனால அவருக்கு ஔதாரியம் இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டிருக்கார். அதோட இல்ல சொல்லக்கூடியதான விஷயம் சொன்னதுமே நன்னா புரிஞ்சிருக்கு எனக்கு அக்னி வித்ய. ஆகையால் எனக்கு புரிகிறா போல சொல்லக்கூடியதான யோக்கியதா அவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சது. குருவிட்ட இருக்கக்கூடியதான 3 லட்சணங்களும் பரிபூர்ணமா இருக்குன்னு இவன் கண்டுபிடிச்சுட்டான். ஆகையால் வக்தா காத்ய துவாதிரகன்யோ நலப்யா, அதோட மட்டும் நிக்கலாம் நச்சுக்கேது. நான்யம் வரம் துல்லியே தத்ய கத்தியது, நீங்க அந்யம் வரம் சொன்னேள். போன மந்திரத்துல 2 பதம் என்ன இருக்கு? அந்யம் வரம் நச்சுகேதோ உருணீஷ்வா, இன்னொரு வரத்தை கேட்ட சொன்னார். இன்னொரு வரம் இதை விட ஈஸி ஈக்குவலா இருந்தா நான் கேட்டுவேன். இதை நீங்க கொடுக்க தயார்னு சொல்லிவிட்டேள். ஒண்ணு எனக்கு பெற்றுக் கொள்ளக்கூடியதான யோகியதை இருக்கா இல்லையாங்கிறத நீங்க கொடுக்க தயார். அதனால அந்யம் வரம்னு நீங்க சொன்னேள். இதுக்கு ஈக்குவலண்டா வரம் எங்கேயாவது இருக்கான்னு நான் பார்த்தேன், ஒண்ணு புரியல. இதுக்கு ஈக்குவலண்டா ஒரு வரமும் இல்ல. இதுக்கு என்ன பிரயோஜனம் உண்டோ, இந்த பிரயோஜனத்தை அளிக்கக்கூடியதான வரம் வேற ஒண்ணும் தெரியல. ஆகையால் இதுக்கு ஈக்குவலண்டா வரம் இல்லையே, நான் என்ன பண்றது? அதனால நாண்யம் வரம் துல்லியா துலான திராசு. இந்த திராசுல ஒரு தட்டுல போட்டா கல்லை இன்னொரு தட்டுல ஒரு பொருள் போட்டுக்கிறேன், அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணுமா இல்லையோ, சமமா இருக்கணும். அப்படி இந்த வரத்துக்கு சமமாக ஏதாவது வரம் இருக்கான்னு பார்த்தேன், வேற வரமும் இல்ல. என்ன எப்படி கேட்க சொல்றேன்? ஒண்ணு இல்லையே, கேட்க முடியாது. தேவை ரத்ராபிவிஜகித்திதம் கில துவந்தமிருத்யோ என்ன துக்கேயமாத்தா வத்தாத அத்திய ஸ்வாதிருக்கு அந்யானலப்ய நான்யா வரஹ துல்யே தத்ய கத்தித். இப்ப ஏவ முக்தா இப்படி சொன்னப்பட்டதுமே நச்சிகேதாஹ ஆஹா நச்சிகேதத்து கேட்டான். தேவைரபி அத்ரா தேவதைகள்னாலேயே இங்கே ஏதஸ்மின் வஸ்துனி தேவைரத்ராபி ஏதஸ்மின் வஸ்துனி வித்திகித்திதம் கிலா அவா சந்தேகப்பட்டார்களோ இல்லையோ. இது பவதேவன சுருதம் எனக்கு தெரியாது இத்தனை நாளா இது ரொம்ப இதுன்னு கேட்ட, இப்ப நீரே சொல்லிவிட்டு. அதனாலதான் சில சந்தர்ப்பத்துல நான் ஜாஸ்தியா பேசக்கூடாதுன்னு, கொஞ்சம் பேசினோம்னா அவளுக்கே தெரியும். இந்த நாடி ஜோசி எல்லாருக்கும் நீங்க போனீங்கன்னா அது என்ன இது என்ன முன்ன கேட்கறதுலயே விஷயங்கள்லாம் புரிஞ்சுப்பா பாட்டுக்கெல்லாம். சில பேர் நீங்க சொல்றதுக்கு முன்னாலேயே ஓ என்ன இது ஒரு பத்து நிமிடம் உங்களை பார்த்தாலே விஷயங்கள்லாம் தெரிஞ்சு போயிடும் அவளுக்கு. அது எப்படின்னு அது ஒரு நாக்கு இருக்கு. ஆகையால் ஜோசியர்கிட்ட கேட்போ போனதுமே நமஸ்காரம் டக்குன்னு கேள்வி கேட்டுறோம் நீங்க. அதுக்கப்புறம் நீங்க அது என்ன இது என்ன விசாரிச்சுட்டே இருந்தா நிலைய விடையும் உங்கள்கிட்டயே அவளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவ அதுக்கு சமாதானமா சொல்லுவான். அது தப்பு அவளுக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. ஜெனரலா நம்ம பண்ணக்கூடிய நம்மகிட்ட இருக்கிற வீக்னஸ், நம்மள பத்தி என்ன முதலே கேள்வி கேட்கறது முன்னால நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணுமே நம்ம கட்டங்கள்லாம் சொல்லிவிடுவோம். அது போல ஆபடாதுங்கிறது. அதனால இப்ப என்ன யவதர்மராஜா சொன்னதை வச்சுட்டு இவரே சொல்லிவிட்டார், நீங்க அந்த வஸ்துவானது மிக சிறந்தது நீங்க தான் சொல்லி எனக்கு தெரிகிறதுங்கிறான். ஏதஸ்மின் வஸ்துனி விஜிகித்திதம் கிலா இது அவதையேவனஹ ஸ்ருதம், எங்களால் கேட்கப்பட்டது உங்களிடத்துல இருந்தா. எனக்கு முன்னால இதெல்லாம் தெரியாது, வயதுதான வரம்னு எனக்கு தெரியும். தேவதை எல்லாம் இதுல சிரமம் பட்டுண்டா மண்டி போட்டு அவசப்பட்டு இப்படி எல்லாம் இருந்தா நமக்கு தெரியுமா? இப்ப நீங்க சொல்லிருக்கோ ஏ மிருத்யோ அது மட்டும் இல்லாமல் எஸ் யஸ்மான் நசுஜேயம் இதானது நசுஜேயம் சுலபமாக அறியக்கூடியதல்ல அப்படின்னு என்னதான் தான் அறிந்து கொண்டிருக்கேன் அர்த்தம். ஒரு விஷயம் அறிந்தாத்தானே இது ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப சுலபம்னு நமக்கு தெரியும். அறியறதுக்கு முன்னாலேயே கட்டம்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆத்ம தத்துவம் ஆத்மா கதையசி சொல்லிங்க, இது ரொம்ப சுலபம் இல்ல அப்படின்னு வேற சொல்லிருக்கேன். ஆத்தான்னா கதையசி அர்த்தம். அதா ஆகையால் பண்டிதை ரவி அவேதனீயத்வாது, பண்டிதாளுக்கும் அறியப்படாதது பண்டிதர்கள்னாலையும் அறியப்படாதது அப்படின்னு இருக்கிறதுனால வக்தா தாத்யா அதோட இல்ல அத சொல்லக்கூடியதான திறமை உள்ளவர் இருக்க பதில இதுக்கு அத்திய தர்மத்யா இந்த மிக சிறந்ததான இந்த தர்மத்துக்கு சுவாதிருக்கு சத்துல்யா அந்யா உங்க மாதிரி வேற யாரும் அந்யா பண்டிதத்த நலப்யா உலகத்துல கிடைக்காது. ஏன்னா தேவதைகளையும் கிடைக்காதுன்னு மனுஷர்கள்ட்ட இருக்குமா யோஜனை பண்ணி பாருங்க. தேவதைகளே யோஜனை பண்ணி அவளுக்கே புரியலேன்னு இருக்கிறது. அப்ப அத்தியதிகமான ஞான சம்பத்தி உள்ள தேவதைகள்னாலேயே அறிய முடியாததான எந்த விஷயம் உண்டோ அவ்விஷயத்தை மனுஷர்கள்ட்ட தேடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகையால் தாங்களோ எதிர்க்க இருக்கள் தெரிஞ்சிருக்கள் தேவதைகள்னாலேயும் தெரியலையேன்னு சொல்றேள். அதனால உங்க மாதிரி வேற யாராவது கிடைக்குமா? அந்யா பண்டிதஸ்ய நலப்ய அன்விஷ்யமானோ அப்படின்னா தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஏன்னா நமக்கு ஒரு சம்பாதம் இருக்கும் இல்லையா? லோகத்துல தேவதைகள்னாலேயே கிடைக்க முடியாதுன்னு சொன்னால் அறிய முடியாத பொருள் என்று சொன்னால் மனுஷனால அறிய முடியுமா? அது முடியாது. ஆகையால் நம்ம தேடி பிரயோஜனம் இல்லை. அயம் துவர அப்ப அந்த வரத்தை விட்டுருவோமான்னு பார்த்தேன். அயம் துவரா இந்த வரமோ என்றால் நித்ரேயத பிராப்தி ஹேது நித்ரேயதம் மோட்சம் நிச்சயமான ஸ்ரேயசத்தை தான். மற்ற ஸ்ரேயசெல்லாம் இது அப்பப்ப இருக்கு, இது நிச்சயமான ஒரு ஸ்ரேயசத்தை கொடுக்கிறது. அந்த நிச்சயத்தை அடைவதற்கு காரணமா இருக்கக்கூடியது இந்த வரம் நிச்சயத பிராப்தி ஹேது அதால் நான்யா வரஹா நிச்சயத்தை கொடுக்கக்கூடியதான வரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா மோட்சத்துக்கு ஒரே காரணம் தான், ஒன்னாலதான் மோட்சம் வரும். இது ஆத்ம ஜானம். ஆத்ம ஜானத்தை தவிர வேற எதனாலையும் மோட்சம் வராது. மோட்சத்துக்கு காரணம் அது ஒண்ணுத்தான வேதங்கள் சொல்றது. என்ன சமேவ விதித்வா அதிமிருத்யமேதி நான்ய பந்தா வித்யதே அயனாயா, அயனாயா மோட்சத்திற்கு, அந்யா பந்தா வேறு மார்க்கமானது நான்யா இல்லையே, இது ஒண்ணுதான் உண்டு, அவரே இருந்தால் தான் மோட்சம். அதுதான் நான் மூணாவது வரமா கேட்டிருக்கேன். இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேற கேளுங்க, சப்ஸ்டிட்யூட் பண்றோம், இதுக்கு சமானமாக தானே இருக்கணும். இதே மாதிரி சமானமாக ஒரு வரம் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம், வரம் இல்லையே எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அவ்வளவு அந்யம் அந்யம் துவரா அயம் துவரா நிச்சய பிராப்தி ஹேதோ அதா அந்யாவரா துல்லியா சதுருதா அஸ்தி, துல்லியான சதுருதா ஈக்குவலன்ட் அஸ்தி ஏ சத்திய கத்திதபி என்ன அனித்ய பலத்வாத், வேற எதுவா இருந்தாலும் அனித்ய பலம், இது ஒண்ணுதான் மோட்ச பலம். என்ன நித்தியமான பொருள் உலகத்துல ஒண்ணுதான், எனது ஆத்மா, இப்ப மற்றது எல்லாமே அனித்யம். அனித்யமான பதார்த்தங்களை கொடுக்கறதா மற்ற வரங்கள், இந்த ஒரு வரம் மட்டும் நித்தியமான ஆத்ம ஜானத்தை கொடுக்கறது. ஆகையால் நித்தியமோ ஒண்ணு, நித்தியமான சொல்லக்கூடிய சாதனமோ ஒண்ணு, அப்படி இருக்கும் பொழுது இதை விட வேற எதுவா இருந்தாலும் அனித்ய பலத்தை தான் கொடுக்கும், அது இதுக்கு சமானமாக ஆகாது. ஆகையால் அந்நிய சர்வசைவ, மற்றது எல்லாமே அனித்ய பலத்வாபிப்ராய. ஆகையால் இதனால் என்ன தெரிகிறது, நான்யோ வரம் வரஹா துல்யஹா ஏதத்ய கத்திதுன்னு கேட்டதுனால நித்தியமானது பிரம்மம், அதற்கொரு சாதனம் ஆத்ம ஜானம், அதை தவிர மற்றதெல்லாமே அனித்தியமான பலத்தை கொடுக்கும், அனித்தியமான பலத்தை கொடுக்கக்கூடியதான வரங்களை விட சிறந்ததான வரம் ஆத்ம ஜானத்தை கேட்கக்கூடியதான வரம் என்று சொன்னதுனால நச்சிகேதத்துக்கு நித்தியானித்ய வத்து வேகம் என்கிறது முன்னால இருக்குன்னு தெரியுது. இவன்கிட்ட இந்த யோகியதா இருக்குன்னு யமதர்ம ராஜா எப்படி கண்டுபிடிச்சார், இதை கேட்டு அவர் யமதர்ம ராஜா வீக்னஸ் இவர் கண்டுபிடிச்சார், சுக்யம் சொன்னதுனால உங்களுக்கு தெரியும் கண்டுபிடிச்சார், தேவேரத்ராப விஜயித்தம் சொன்னதுனால உமக்கு தெரியும் கண்டுபிடிச்சார், இவனுக்கு நித்தியானித்ய வத்து வேகம் இருக்குன்னு யமதர்ம ராஜா கண்டுபிடிச்சிருக்காரு. குரு சிஷ்யாளுக்குள்ள ஒத்தருக்கு மேல திருவாரம் இப்படி இருக்கு. ஏவ முக்தேபி, இப்படி சொன்ன மாதிரி போதிலும் புன பிரலோபயன்னுவாதம் மிருத்யோ, மறுபடியும் இவனை ஏமாத்தணும். ஏமாத்தணும்னு என்ன அர்த்தம்னு, இவனுக்கு நித்யானித்ய வஸ்து விவேகம் இருக்கப்பா, வைராக்கியம் இருக்கோ, அதுதான் முக்கியம். நித்யானித்ய விவேகம் சாதாரணமா வந்துடும், பிரம்மன் தான் நித்யம் அது பரவாயில்ல, நமக்கெல்லாம் மற்ற பதார்த்தங்கள் அனித்யம் சாஸ்திரம் சொல்றது, இருந்தாலும் அனித்யமா இருந்தாலும் நம்ம அனுபவிச்சுட்டு போவோம், இதை விடுறதுக்கு மனசுக்கு இஷ்டம் இல்லையப்பா. விவகாரம் என்ன, நித்யானித்ய வஸ்து விவேகம் பௌத்தமாக இருக்கு, இன்டலக்சுவலா இருக்கு, அது அனுஷ்டானம் பண்ற அளவுக்கு வைராக்கியம் இருக்கா உமக்கு, புரிந்து கொண்டிருக்கலாம் தாங்கள், உங்க வாழ்க்கையில் அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்கா அப்படிங்கறத தெரியணும். அதற்காக புனக மறுபடியும் பிரலோபயன்னு இவன் திசை திருப்பதற்காக உவாத மிருத்யு இவரன் ராஜா சொன்னார், ததா இட புத்திர பௌத்திரான் புருணீஷ்வா பகூன் பசூன் அஸ்தி ஹிரண்யமத்வான் பூமே மகதாயதனம் புருணீஷ்வ ஜீவ சரதோ யாவதிச்சசி ததாயுடா புத்திர பௌத்திரான் புருணீஷ்வர. உனக்கு நிறைய குழந்தைகள் வேணுமா கேட்டுப்போ தரேன், நிறைய குழந்தைகள்னா குழந்தைகள்லாம் நம்ம இஷ்டமா கிடைக்காது, அதெல்லாம் பகவத் அனுகிரகம் வேணும். அப்படி ததாயுஷ அதுல குழந்தைகள்லாம் 100 வயசு இருக்காபோ தரேன், குழந்தைகள் மட்டும் இல்ல பௌத்திரான் என்ன இவருக்கு குழந்தைகளுக்கு குழந்தைகள் அப்ப இருந்தா தான் மேல் லோகங்கள்லாம் கிடைக்கும். புத்திர பௌத்திரான் உரணேஸ்வர, அதுக்கப்புறம் பகூன் பசூன் நிறைய பசுமாடுன்னா தரேன், ஆயிரக்கணக்கா தரேன் வாங்கிக்கும், பெரிய பான் பண்ணையே வைக்கலாம், சிரமப்படாம இருக்கலாம். பகூன் பசூன் அதோட மட்டும் இல்ல ஹஸ்தி யானைகள் எல்லாம் கொடுக்கறேன், எல்லாம் கொடுத்தா நமக்கு எப்படி தர முடியும், நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அது கிடைச்சா இந்த உலகத்துல பிசினஸ் எப்படின்னு குப்பையை கொடுத்தாலும் வாங்கிக்க தயாரா இருக்கும், ஏன்னா அதை வச்சு காசு பண்ணலாம்னு நினைக்கிறான். யானையை கொடுக்கணும், 1000 யானை கொடுக்கணும், உமக்கு கஷ்டமா இருக்கலாம், அதை வாங்கி ஒரு பிசினஸ் மேன் இருந்தா அதை அப்படியே காசா பண்ணிவிடுவான், அதனால அவர் தயார் இருக்காரு. ஹஸ்தி அதுக்கப்புறம் தங்கத்தை கொடுக்கறேன், ஏதோ 10 கிலோ தங்கம் அட்டாச் பண்ற பாருங்க அப்படின்னா கோல்டு ஃபெஸ்டிவல், உங்களுக்கு எத்தனை 1000 கிலோ தரேன்னா வேண்ட ரெடி வச்சுக்கோங்க, அது எப்போ லாட்டரியில விழுந்தா இல்ல கேட்டதுமே கொடுத்துருவேன், அப்புறம் நீங்க எடுத்துன்னு போறது உங்களுக்கு இஷ்டம். ஹஸ்தி ஹிரண்யம் அஸ்வான் குதிரைகளை கொடுக்கறேன், பூமேர் மகதாயதனம் புருணீஷ்வ பூமியில எவ்வளவு வேணாலும் அவ்வளவு கேட்டுப்போம், மகதாயதனம் ஏன்னா பூமியை கொஞ்சமா வாங்கிறது, ஏதோ 1 கிரவுண்ட் வாங்கினா 1/2 கிரவுண்ட் வாங்கினா எவ்வளவுதான் இருக்குன்னா 600 ஸ்கொயர் விட்டீங்க 16வது மாடி, கிழியும் இல்ல வேலையும் இல்ல, ஏதோ வாங்கிட்டு இருக்கேன், நமக்கு ஏதோ ஒரு வீடு இருக்கு, குடிசை இருக்குங்கிறான், பிளாட் இருக்குங்கிறான், அது எங்க இருக்கு தனியா எடுத்து காட்ட முடியாது, இதனால வியாசத்தீவிரத்து தர்மமா தான் இருக்கு, ஆனா என்னடா அவருக்கே கௌரவ கர்வப்படுறான், என்ன பூமேர் மகதாயதனம் புருணீஸ்வ, இந்த பூமியில எவ்வளவு பரப்பளவு வேணுமோ அவ்வளவு கேட்டதம் ஆயதனமா இடம் எவ்வளவு வேணும் பெருசா வேணும் கேட்டுக்கிறேன் கொடுக்கறேன் சார். நமக்கு தான் ஆயுசு இல்ல என்ன பிரயோஜனம் தான். குழந்தைகள்லாம் நிறைய இருப்பா, பேரம் பேச்சைகள்லாம் நிறைய நூறு கட்டக்கணக்கான வட்டங்கள் இருப்பா, பசுக்கள் யானைகள் தங்கம் எல்லாமும் இருக்கு. ப்ரொவைடட் இவருக்கு ஆயுசு இல்லன்னா இத்தனை இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையே. அப்படியே ஸ்வயம் சஜீவ நீரும் எத்தனை நாடுங்க உம இஷ்டம் சார். தரதோ யாவதி எத்தனை வருஷங்கள் வேணா அத்தனை வருஷங்கள் இருந்தோம். என்ன நம்ம டிபார்ட்மெண்ட் இங்க இருந்து மேல ஃபைலுக்கு போனதானு என்ன ஏதுன்னு கேப்பா. நான் இங்கே ஃபைல் க்ளோஸ் பண்ணிடலாம், டோன்ட் வரி. எத்தனை வேணாலும் எத்தனை நாள் வேணாலும் அத்தனை நாள் இருந்துக்கும் அப்புறம் பாத்துப்போம் அப்படிங்கிற தைரியமா கேள்வி கேட்கறது கேட்கிறார் யமதர்மராஜா. கேட்டுக்கோன்னு இதுக்கும் பதில் சொல்ல போறான். இப்ப இதுக்கு பாட்டியம் ஏவ முக்கோபி குண பிரலோபயன்னு வாத மிருத்யு ததாயுஷ சதம் வருஷாணி ஆயுஷி ஏஷாம் தான் சதாயுஷா. நூறு வயசு பரிபூர்ணமாக ஆயுசு இருக்கக்கூடியவர்கள் புத்திர பௌத்திரான் குணேஸ்வரா பையன் பேரங்கள் அவருக்கும் கிஞ்ச ஜவாதி லட்சணான் பகூன் பசூன். பகூன் பசூன் வெறும் பசுமாடு மட்டும் இல்ல என்ன ஆடு தமிழ் ஆடு அதெல்லாம் வேணும் எல்லாம் கேட்டுக்கிறான். பசுங்கிற பதமானது சம்ஸ்கிருதத்துல மிருகம்னு அர்த்தம். என்னென்ன உங்களுக்கு வேணுமோ எல்லாம் மகத்வித்தீர்ணம் ஆயதனம் ஆசிரயம் மண்டலம் ராஜ்யம். ராஜ்யம் வேணுமா கேட்டோம், சக்கரவர்த்தியா இருக்கணுமா கேட்டதும் எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். புரணீஸ்வர கிஞ்ச சர்வமபி ஏதது இத்தனையும் அனர்த்தகம் வேஸ்ட் போயிடும். எப்ப ஸ்வயம் சேத் அல்பாயு தாங்கள் அல்பாயுசா இருந்ததுன்னா இவைகளை உங்களுக்கு கொடுத்த என்ன பிரயோஜனம். உயிரோட இருந்தா தானே இவைகளை அனுபவிக்க முடியும். நமக்கு எல்லா வசதியா இருந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடைகளை போட்டுன்னு போயிட்டு இருக்கா வேற யாருக்கும் என்ன பிரயோஜனமா இருக்கா. ஆயால் இத்தனையும் நீங்க தீர்க்காயுசா இருந்தா தானே முடியும். ஆயால் சர்வமபியேததனர்த்தகம் ஸ்வயம் சேத் அல்பாயு இத்யதாஹ ஸ்வயம் ஜீவத்வம் ஜீவ தாரய சரீரம். சரீரத்தை தாரணம் பண்ணிட்டு இருந்தார். வெறும் உயிரோட இந்த சரீரம் வந்து எனக்கு பிரயோஜனம் அனுபவிக்க முடியணும். அப்படி இருந்தா தானே நன்னா கையும் காலம் கரெக்டா இருக்கணும், இந்த வேலையான செய்யணும், நன்னா சாப்பிடணும், சாப்பிட்டா ஜெரிச்சுக்கணும், அப்படி எல்லாம் இருக்கணும், கண்ணு காத பார்வை நன்னா இருக்கணும், அதுல வேணுமே இன்னொரு ஹெல்ப் இல்லாம இருக்கணும். அதுவும் சரியினர் சமக்கிர இந்திரிய கலாபம் ஒன்னும் குறைச்சல் இல்லாம நீங்களே பண்ணலாம், பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், அப்படி உடம்புல நல்ல சக்தியோட இருக்கிறவாடாம். சரதோ வருஷாணி சாதாரணமா நூறு வருஷம் ஜீவேவ சரதம்னு சொல்வா. இவர் என்ன சொன்னார் சரதோ யாவதிச்சதுன்னு. அந்த நூறுங்கிறது நீ என்ன நம்பர்ல போட்டுக்கிறியோ போட்டுக்கோ. எத்தனை வருஷமாவது இருந்தார் சரதோ வருஷாணி யாவதிச்சது ஜீவிதம் நூற்று கணக்கான வருஷங்கள் எவ்வளவு வேணாலும் வாழலாம் அத்தனையும் கேட்டுக்கொண்டார். இதோட ஏதோ அப்படின்னு கேட்டப்பா உனக்கு இதை விட ஜாஸ்தியா கேட்கணும்னா அதையும் கேட்டுப்போ தரையினர். ஆத்ம ஜானம்ங்கிறது ஒரு பக்கம், அதை தவிர நீ எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயார் அப்படிங்கறது. ஏதத் துல்யம் யதி மன்யதே வரம் வ்ருணீஷ்வமித்தம் திரவிகாந்த மாபூமௌ நசிகேதஹ த்வமேதி காமானாம் த்வா காமபாஜம் கரோமி. இதுக்கு சமானமாக வேற ஏதாவது வரம் இருக்கு என்று நீ கருதுவேயானால் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இரு, நான் தயார பண்ணிட்டு இருக்கேன். நீ எதை கேட்டாலும் காமானாம் காமபாஜம் த்வா கரோமி. உனக்கு என்னென்ன ஆசைகள் உண்டோ அத்தனை ஆசைகளும் நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். இன்னும் அவன் கேட்பான்னு அதர்பார்த்தி மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம கேட்கற ரிஸ்க் எடுத்துக்கிறார். ஏன் தெரியுமோ ஆத்ம ஜானத்தை தவிர வேற எதாரும் கொடுக்கலாம், தலையாவதும் கொடுக்கலாம், ஆனா இதை மட்டும் கேட்கக்கூடாது. ராஜ்யம் தேயம் சிரோதயம் எதை வேணாலும் கொடுக்கலாம், இதை மட்டும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல எதை வேணும்னாலும் கொடுக்க தயார். எதை துல்லியம் எது மன்ய தேவர இதற்கு சமானமாக வேற ஏதாவது வரம் இருக்கும் என்று நீ கருதுவியேயானால் புருணீஸ்வா கேட்டுக்கொள். வித்தம் சிரஜீவி காஞ்ச காசு எவ்வளவு வேணும் சொல்லு கேட்டுக்கோ. சிறுதீவி காஞ்ச எத்தனை வருஷம் ஆயுசு இருக்கணும்னு கேட்டுக்கோ. அதையும் தர மகாபூதோ ந மகாபூமோ நச்சிகேதமேதி. எவ்வளவு பூமி வேணும், ராஜ்யம் வேணுமா, சக்கரவர்த்தித்வம் வேணுமா, எவ்வளவு வேணாலும் தர. நச்சிகேதமேதி அதோட நீ சௌக்கியமா இரு. ஏதினா பகவான் அர்த்தம் ஏத விருத்தவுங்கிற காது விருத்தி ஆயிட்டே இருன்னு அர்த்தம் சொல்லணும். ஆனா இவனை மேக்சிமமா கேட்டானே ஏன அதுக்காக வளர்றதுக்கு என்ன வழி இருக்கு. அதனால பகவான் ஏதி ராமநாம் இப்படி எல்லாம் அவர் கேட்கறதும் இவர் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே ரைட்டுன்னு இவர் கொடுக்கறேன்னு சொல்றாரு. ஏதாவது கேட்டார்னா இவர்கிட்ட இல்லையனே என்ன சார் பண்ணுவ, வரத்தை கேட்டதோன்னு கேட்கிற, எதையாவது கேட்டதோ தரேங்கிறார், எதை தரேன்னாலும் நான் பாட்டுக்கு ஏதாவது கேட்டுட்டு, அப்ப அவருக்கு அது ஸ்டாக் இல்லைன்னா என்ன பண்ணுவார், அது ஒண்ணு சொல்லியா அதான் சத்திய கும்பல் பதிவம். இந்த கேள்விக்கு, இந்த கேள்வி கேட்டதுனாலயே நதிகேச கண்டுபிடிச்சா அது ஆத்ம ஞானம் தெரியும். ஏன் தெரியுமா, நான் எதை வேணும்னாலும் அவருக்கு தரேன்னா எதையும் கொடுக்கக்கூடியதான கெபாசிட்டி அவருக்கு இருக்கு, எதையும் கொடுக்கக்கூடியதான கெபாசிட்டி. தஸ்மாத் ஆத்மக்யம் யக்ஷயே பூதி காம அப்படின்னு ஆத்மக்யனா இருந்தா தான் முடியும். மற்றவர்களுக்கான அல்பஜானா இருக்கிறவா, அல்பசக்திக்காரனா இருக்கிறவாளால முடியாது. ஆத்மக்யான அனுபவத்தோட இருக்காரு, எதை வேணும்னாலும் கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கு. அதனாலதான் அவர் கேட்டார், காமனா நாம் தாம் காமபாஜம் கரோமி, கேட்டீரோ இல்லையோ ரைட், நான் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆத்மக்யானம் இருக்குன்ற. அதாவது ஆச்சாரிய சத்திய சங்கல்போ அயம் தேவான்னு சொல்லப்படுற இந்த பகவர் சத்திய சங்கல்பத்தோட இருக்கார். சத்திய சங்கல்பதா இருக்கிறவன் பரமேஸ்வரன் ஒருவர் தான், மற்றவர்கள் எல்லாரும் அசத்திய சங்கல்ப. நம்ம சங்கல்பம் பண்ணிடுறோம், அது நடக்கணும்னு அது பகவானுடைய அனுகிரகம் இருக்கும். தெய்வம் தெய்வாக்கிர பஞ்சமம் அதெல்லாம் நீதியெல்லாம் இருக்கு. ஐந்தாவதான ஈஸ்வர அனுகிரகம் ஒண்ணு இருந்தால் அது நிறைவேற்றியாகும். அப்படிப்பட்டதா அந்த ஈஸ்வரனுக்கு இவர்கள்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லை. அவர் சத்திய சங்கல்பரா இருக்கார், அவர் மாதிரி சத்திய சங்கல்பரா இருக்கிறவர்னா அவரோட அபிமனா இருக்கக்கூடியதான் ஆத்ம ஜானி தான். ஆகையால் இவர் ஆத்ம ஜானின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு காட்டத்தில் ஒரு அஞ்சாறு காரணங்கள் இருக்கு. நச்சுக்கேசுக்கு கேட்கறதுக்கு முன்னாலேயே தேவதர் அழகா ஆத்ம ஜானம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. இது ஒரு காரணம். இன்னைக்கு மூணு நாலு காரணங்கள் சொல்லிட்டாங்க.
1: சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கம் மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளனர். சிவஞான சித்தியாரிலே இரண்டாம் சூத்திரத்து இரண்டாம் அதிகாரத்திலே சிந்தனை இருந்து வருகின்றது. அதிலே இன்ப துன்பங்களாகிய வினைப்படன்களுக்கு முன்வினையே காரணம் என்று சொல்லி அருமையாக நிலைநாட்டினார். முன்வினைக்கு தக்கபடி இன்னென்ன பலன்களை உயிர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, எடுத்துள்ள பிறவியிலே என்னென்ன அனுபவங்களை அனுபவிக்க வேண்டுமோ அவையெல்லாம் அந்த பிறவியை உயிர் சாரும்போது கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்டவை. அனுபவங்களை அழகாக ஆறாக தொகுத்து சொல்லி அருளினார் ஆசிரியர் மிகச் சிறப்பாக. அந்த ஆறு அனுபவங்களுக்குள்ளே எல்லாம் அடங்கும். இன்ப துன்பங்கள் என்பது மிகச் சுருக்கமாக சொல்வது, இரண்டாக சொல்வது. இன்ப துன்பத்துக்கு காரணம் என்ன, வாழ்க்கையில ஏற்ற தாழ்வு வரும்பொழுது இன்ப துன்பங்கள் வருகின்றன. ஏற்ற வந்தா இன்பம், தாழ்வு வந்தா ஏற்ற தாழ்வு தான் உயர்வு தாழ்வுன்னு சொன்னார். உயர்வு தாழ்வுக்கு பெரும்பாலும் என்ன காரணம், செல்வம் வறுமை தான் காரணம். உயர்வுக்கு செல்வமும் தாழ்வுக்கு வறுமையும் தான் காரணம். எனவே எடுத்துள்ள பிறவியிலே பெறக்கூடிய செல்வ வறுமைகளும் அந்த செல்வ வறுமைகளின் காரணமாக வரக்கூடிய உயர்வு தாழ்வுகளும் அந்த உயர்வு தாழ்வுகளின் காரணமாக எய்தக்கூடிய இன்ப துன்பங்களும், செல்வ வறுமை, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பம், மூவி ரெண்டு ஆறு, இந்த ஆறும் அப்போதைக்கு அப்போது உண்டாகின்றன என்று தோன்றினாலும் உண்மையில் அப்படி அல்ல. இந்த ஆறும் ஓர் உயிரானது கருவை சாரும் பொழுதே அந்த கருவிலேயே விதிக்கப்பட்டன இந்த ஆறும் என்று சொன்னார். அப்போது அற்புதமாக சுவாமிகள் நயம் கூறினார்கள், கருவிலே இன்ப துன்பம் என்ற பேதம், உயர்வு தாழ்வு, செல்வ வறுமை என்ற பேதம், அந்த அறுவகையான பேதங்கள் தோன்றாமல் வினைப்பலன் என்று ஒன்றாக ஆற்றல் மயமாக கருவிலே கிடக்கும். உரிய காலங்கள் வரும்பொழுது அந்த வினைப்பலனானது செல்வம் என்றும் உயர்வு என்றும் இன்பம் என்றும் வரும். அது மாதிரி வறுமை என்றும் தாழ்வு என்றும் துன்பம் என்றும் கருவில் கிடக்கும் பொழுது பகுக்கப்படாமல் ஒன்றாய் கிடக்கும். எனவே ஆறும் முன் கருவுட்பட்டது, பட்டனன்னு பன்மையில சொல்லாமல் கருவுட்பட்டது என்று ஒருமையார் கூறினார் என்று அற்புதமாக சொன்னார். அடுத்த கருத்துதான் மிக முக்கியமானது. ஏன்னா இப்படி வினைப்படங்கள் கருவிலேயே விதிக்கப்பட்டவை, இந்த விதிக்கப்பட்டவை தான் விதிக்கப்பட்டவற்றை தான் விதின்னு சொல்றோம், ஊழ் என்று சொல்கின்றோம். ஆகவே விதியைத்தான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு முயற்சிக்கு ஒன்னும் அர்த்தம் இல்லாம இந்த கருத்து அமைந்துள்ளதே என்று உடனடியாக தடையெழுப்புவார்கள். அப்போதுதான் வந்து அடுத்த முக்கியமான கருத்தை நாம் சேர்த்து சிந்திக்க வேண்டும். கருவிலே விதிக்கப்பட்டவற்றைத்தான் உயிரானது அனுபவிக்க முடியும் என்றாலும் அவை தானாக வந்து உயிரிடம் சேர்ந்து கொள்ளாது. ஆகவே வரக்கூடியதெல்லாம் தானா வரும்னு சொன்னா அதனுடைய கருத்து வேறு. தானா வராது, உயிர் முயன்றுதான் அவற்றை பெற வேண்டும். அந்த கால விசேடம் பற்றி அந்த முயற்சி வந்து கடினமான முயற்சியாக இருக்கலாம் அல்லது எளிய முயற்சியாக இருக்கலாம், அது காலம் கைகூடி வருவதை பொறுத்தது, அந்த முன்வினையினுடைய தன்மையை பொறுத்தது. சிறந்த புண்ணியங்கும் போது அதற்கு இன்பம் கொஞ்சம் எளிய முயற்சியிலே வந்தது. ஆகவே அது இந்த முன்வினையின் தன்மையை பொறுத்து காலம் எப்படி கணிந்து வருகின்றதோ அதற்கு தக்கபடி செய்யக்கூடிய முயற்சி கடின முயற்சியாகவோ அல்லது எளிய முயற்சியாகவோ, எப்படி இருந்தாலும் சரி, ஓர் உயிரானது எடுத்துள்ள பிறவியிலே அனுபவிக்க வேண்டிய வினைப்பலனை முயற்சியின் மூலமாகத்தான் அடையும் என்பது மிக முக்கியமானது. விதிக்கொள்கையிலே முயற்சிக்கு எப்படிப்பட்ட இடம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் தெளிவாக எடுத்து முயற்சி என்று முயற்சியையே முழுமுதற் காரணமாக சொல்லுவோரிடம் நாம் சாதிக்க வேண்டும். ஆகவே முயற்சியின்றி வினைப்பலனை உயிர் அனுபவிக்கும் என்று விதிக்கொள்கை, சைவ சித்தாந்த விதிக்கொள்கை கூறவில்லை. ஆகவே எவரேனும் ஐயா எனக்கு என்ன விதிச்சிருக்கோ அது தானா வருமையா, அதனால நான் ஒன்னும் முயற்சி செய்யல அப்படின்னா அவன் அந்த கருத்தை விதிக்கொள்கையை புரிந்து கொண்டு அவன் பேசவில்லை, சோம்பலின் மீது பற்று வைத்து பேசுகிறான். தனக்கு சோம்பல் மீது உள்ள பற்றை வெளிப்படையாக சொல்லாமல் விதி விதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அவர்கள் அவனுக்கு சோம்பி கிடப்பதிலே ரொம்ப ஆனந்தம். அது விதிக்கொள்கையை அவன் தனக்கு துணை கொள்கின்றான். ஆனால் விதிக்கொள்கை அவனுடைய அந்த சோம்பல் விழித்த மனதிற்கு ஏற்றதாக இல்லை. விதிக்கொள்கை என்ன சொல்கின்றது? ஒரு சமயம் விதியை பற்றி சொல்கின்றதால் அந்த சமய நூலை பார்ப்பது கிடையாது. இப்படி யாராவது நாலு சோம்பேறிகள் சொல்வதை கேட்டு விதியெல்லாம் சோம்பேறி வாழும் என்று கூறி நம்முடைய அறியாமையை வெளிப்படுத்துகின்ற எந்த ஒரு கருத்தை ஏற்பதாயினும் மறுப்பதாயினும் அந்த கருத்து பேசப்படும் நூல் எது அந்த நூலை ஆழமாக கற்று அதற்கு பிறகு அதுதான் ஒரு விதிக்கொள்கை சொல்கின்றது. சித்தாந்த சாஸ்திரம் எவ்வாறு சொல்கின்றது? முயற்சியின் முடிவாக ஒரு உயிரானது தன் வினைப்பலனை அடைகின்றது. ஆகவே எவ்வளவு முயன்றாலும் எது விதித்துள்ளதோ அதைத்தான் அடைய முடியும், அதில் மாற்றமில்லை. ஒருவேளை முயற்சி மிக சிறப்பானதாக இருந்து அது அடைகின்ற பலனானது தோல்வியாக இருக்குமே ஆனால், துன்பமாக இருக்குமே ஆனால், அதற்கு தக்கதொரு விளக்கத்தை விதிக்கொள்கை தான் கொடுக்க முடியும். சித்தாந்தம் கொடுக்கின்ற விதிக்கொள்கை தான் கொடுக்க முடியும். மற்றபடி நாம உலகியதா சிந்திச்சா அதுக்கு எந்த நாம ஒரு தெளிவான விளக்கம் பெற முடியும். அவங்களுக்குத்தான் இவங்களுக்குத்தான் மேலிருந்த வரைய பேசுகிறது தெளிவாக சொல்கின்றது. யார் கெடுத்தாலும் கெடுக்க விடாமல் ஏதாவது ஒரு சூழலை ஏற்படுத்தி அந்த கேட்டினை இறைவன் தவிர்க்க வேண்டும் நினைச்சா இறைவனால் தவிர்க்க முடியும். அவன் வந்து எல்லாம் வல்லவன். ஆனால் நம்முடைய முயற்சிக்கு ஒரு இடையூறு பிறரால் வறுமையானால் அந்த இடையூறை இறைவன் அனுமதிப்பதால் தான் அந்த இடையூறு நமக்கு வருகின்றது. ஏதாவது ஒரு வழியில் தடுக்கணும்னா சுவாமி தடுத்திருப்பார். அப்ப நமக்கும் வந்து முன்னை தீவினையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றபடியினாலே முயற்சியின் பலன் அப்போது கிடைக்கவில்லை. ஆகவே எவ்வளவு தெளிவாக சொல்கின்றார்கள் பாருங்கள், நல்ல சிறந்த முயற்சிக்கு தோல்வி ஏற்பட்டதென்றால் அது அந்த முயற்சியினால் கிடைத்த தோல்வி அல்ல, முன்னை தீவினையின் பலனை அனுபவிக்க வேண்டி இருப்பதனால் வந்த தோல்வி. ஆகவே ஒருவன் சிறந்த முயற்சி செய்பவன் ஒரு தோல்வியை சந்திக்கிறான் என்றால் அந்த தோல்விக்கு காரணம் அப்போது அவன் செய்த சிறந்த முயற்சி அல்ல, அந்த தோல்விக்கு காரணம் அவனுடைய முன்னை வினையே ஆகும். ஆக முன்னை தீவினையானது எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலும் வலுவாமல் வந்து துன்பமாகிய பலனை தந்துவிடுகின்றதல்லவா? அதை போலவே இப்போது செய்த இந்த நல்ல முயற்சியும் பின்னொரு காலத்திலே தவறாமல் வந்து அதற்குரிய சிறந்த பலனை தந்தே விடும் என்று சொல்லி ஒரு தெளிவை தந்து வாழ்க்கையை விரக்தி போக்கிலே செலுத்தாமல் தெளிவு போக்கிலே செலுத்துவது சைவ சித்தாந்தம் கூறுகின்ற வினைக்கொள்கை, விதிக்கொள்கை. அதிலே மிக முக்கியமானது என்னவென்றால், இந்த முயற்சியின் மூலம் வினைப்பலனை எட்டும் பொழுது இந்த முயற்சியானது இரண்டு வகையாக அமைகின்றது என்று சொன்னார்கள். ஒன்று செயல் வகை, இன்னொன்று கருத்து வகை. செயல் வகை பார்ப்பவர்களுக்கு செயல் வகை தான் தெரியும், கருத்து வகை யாருக்கு தெரியும்னா, யார் முயற்சியை செய்கின்றானோ அவனுக்கு தான் கருத்து வகை தெரியும். பார்ப்பவர்களுக்கு செயல் தான் தெரியும், கருத்து வந்து செய்பவனுக்கு தெரியும். அந்த செய்பவனை செலுத்துகின்றானே, உயிர்ப்புனா இருந்து செய்பவனை செலுத்துகின்றானே, அந்த முதல்வனுக்கு கருத்து வகை தெரியும். சாக்கிய நாயனார் சிவலிங்க திருவேணியிலே கல்லெறிந்து வழிபட்டார்கள். செயல் வகையாக பார்க்கும் பொழுது கல்லை போடுதல் என்பதுதான் பிரத்தியாக தெரியும் பார்ப்பவர்களுக்கு. ஆனால் என்ன கருத்திலே அவர் கல்லை வீசினார் என்பது சாக்கிய நாயனாருக்கும் அவரை உயிர்ப்புயிரா என்று செலுத்துகின்ற முதல்வனுக்கும் தெரியும் அல்லவா. ஒரு எடுத்துக்காட்டு. அதுபோல உலகியல் முயற்சியாக கூட இருக்கட்டும், எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி செயல் வகையால் வினைப்பலனை தந்துவிடும். முயற்சியின் மூலம் எதை அனுபவிப்பான், வினைப்பலனை அனுபவிப்பான். ஆகவே முயற்சி செயல் வகையால் வினைப்பலனை தரும், கருத்து வகையால் அடுத்துள்ள பிறவிக்கு வினையாகிவிடும். இப்ப செய்யற முயற்சி ஏன்னா கருத்து எப்படி இருக்குன்னா, நான் இந்த முயற்சியை செய்கின்றேன், நாம் என்ற முனைப்போடு அந்த முயற்சி செய்யப்படுவதால் அந்த கருத்திலே செய்யப்படும் பொழுது அந்த முயற்சி அந்த பிறவியிலே வினைப்பலனை தருவதோடு மேலும் ஒரு பிறவிக்கு அது வித்தாகி விடுகின்றது. இந்த உலகத்திலே விளைந்த கனிகள் எல்லாம் அப்போதைக்கு உணவாகி அடுத்து ஒரு கனியை தருகின்ற மரத்திற்கு வித்தாகவும் அந்த கனிகள் அமைவது போல. இது எளிமையான சிறந்த உதாரணம். ஒரு கனி அப்போதைக்கு உணவாக இருந்து பலனை கொடுக்கின்றது, அதற்கப்புறம் இன்னொரு மரம் உருவாவதற்கு அது கொட்டையாக அது கொட்டையையும் தந்துவிடுகின்றது. அதுபோலத்தான் முயற்சி செயல் வகையால் அந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டிய வினைப்பலனை நோக்கி உயிரை செலுத்தி அந்த வினைப்பலனை அனுபவிக்க காரணமாகின்றது செயல் வகையால். அந்த முயற்சி கருத்து வகையால் நான் முயல்கின்றேன், என்னுடைய உழைப்பு, என்னுடைய உறுதிப்பாடு, என்னுடைய பெருமுயற்சி என்ற அந்த தன்னை மதித்து நிற்கின்ற அந்த கருத்து வகையினாலே அவ்வாறு தன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் பிறர் பாராட்டும் போது பெறக்கூடிய அந்த பெருமிதம், அதிலே பெருகுகின்ற விருப்பு, அந்த பெருமிதத்தினாலே அது மேலே பிறவிக்கு புதிய வினையாக ஏறு வினையாக அந்த ஏறு வினையத்தான் ஆகாமியம் சொல்லுவார்கள். அதான் இந்த பிறவியிலே நாம் ஈட்டுகின்ற வினைகள், முந்தைய வினைகளுக்கு ஈடாக பலன்களை அனுபவிக்கின்றோம். அந்த அனுபவிக்க செல்கின்ற பாதையிலேயே புதிய வினைகளை ஈட்டிக் கொண்டு செல்கின்றோம். அடுத்த பிறவிகளுக்கு வந்து வித்திட்டுக் கொண்டே நாம் ஊழ்வினையை அனுபவிக்கின்றோம். சும்மா ஊழ்வினை மட்டும் அனுபவிச்சா பிரச்சனையே இல்லை. ஊழ்வினையை வந்து எல்லாம் ஈசன் செயல் என்ற உணர்வோடு அனுபவித்து வந்தால் பழைய வினைகள் இந்த அனுபவத்தினால் தொலைகின்றன, புதிய வினைகள் ஏறப்போவதும் இல்லை. ஆனால் சித்தமானது சிவபெருமான் திருவடியிலே நிலைத்தில் இருக்காதனாலே நாம் என்ற ஒரு முனைப்போடு அந்த முனைப்பை ஏற்படுத்துவதுதான் கூடையே இருக்கின்றதே ஆனவம். அதுதான் சித்தாந்தம் வந்து தெளிவாக சொல்லுது. இந்த நாம் என்ற முனைப்பு ஏயா வருதுன்னு கேள்வி கேட்டா அதுக்கு விட சொல்ல முடியாம போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு வினை கொள்கை பற்றிய கருத்துகளும் வீணாகிவிடும். இவன் ஏன் நாம் என்ற முனைப்போடு முயற்சியை செய்கின்றான் அப்படின்னா, அந்த பொய்யான முனைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விபரீத பொருள் ஆணவம் என்ற அந்த விபரீத பொருள் இந்த உயிரோடு உடனாய் இருக்கின்றது. அந்த அந்த ஆணவ சக்தி ஒன்றும் முழுமையா நீங்கவில்லை, முழுமையா நீங்கிட்டு அது முத்தி நிலை ஆயிரும். முத்தி நிலையில ஆணவ சக்தி முழுமையாகவே நீக்கி விடுகின்றது, அதுல எந்த ஐயமும் இல்லை. அது கொஞ்சம் இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது. ஆணவமலம் பற்ற கடுகின்றது. ஆனால் இப்பொழுது பிறவி எடுத்து உழலுகின்ற நிலையிலே ஆணவமலத்தினுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதான் தசகாரியத்திலே நம்முடைய அருள் திரு அம்பலவான தேசிக பெருமான் ரொம்ப அற்புதமா சொன்னார், என்னையா சகலாவத்தையும் பெரிய பிரமாதமா சொல்லிட்டு இருக்கீங்க, கேவலாவத்தையில ஆணவமலமானது முழுக்க முழுக்க உயிர்களை அறியாமையில் தள்ளிவிட்டது, சகலாவத்திற்கு வந்த பிறகு என்ன ஆணவ மலத்தின் ஆதிக்கம், அது வேலையை காட்டாமலையா இருக்கு. கூட்டி கழிச்சு

0: பார்த்தா ஆணாமலத்தினுடைய ஆதிக்கம் தான் அதிகம். வினைகளை பெருக்கியதுதான் மிச்சம் சகலாவத்தில். ஆகவே இங்கும் ஆணாமலத்தின் ஆதிக்கம் தான். முத்தியை நோக்கி எங்க உயிர்கள் முன்னேறி இருக்கின்றன. மேலும் மேலும் பல்வேறு பிறவிகளை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறேன். அப்படியே முத்தி சிந்தனை என்பதே இல்லை. பாலநாய் கழிந்தனாலும் பனிமலர் போதை மாறுதம் மேலநாய் கழிந்தனாலும் மேலநாய் கழிந்தனாலும் மூப்பு வந்து கோலநாய் கழிந்தனாலும் என்றெல்லாம் கழிந்து கொண்டிருக்கின்றன பொழுதுகள் நாளும் பொழுதும். அப்ப மேலும் மேலும் பிறவிக்கு வித்திடுகின்ற வகையில் தான் நான் வினைப்பலனை நாம் என்ற முனைப்போடு நாம் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் செயல் வகையால் வினைப்பலனை தருவதோடு கருத்து வகையால் நாம் என்ற அந்த முனைப்பான கருத்து வகையால் மேலை பிறவிக்கு வித்திடுகின்றனவே. பரிசறியாமல் அருட்பண்பறியாமல் பற்றும் வினையில் கரிசறியாமல் உயிர்கள் எல்லாம் செல்வதனாலே இந்த சகலாவத்தையிலும் ஆணவமல ஆதிக்கமே மிஞ்சுகின்றது. எனவே சகலாவத்தையும் கேவலாவத்தை போன்றதுதான் என்று சொல்லி அற்புதமாக சிவசிந்தனை இல்லாமல் வாழ்ந்து விட்டோம் என்றால் சகலாவத்தையும் கேவலாவத்தை போன்றதுதான். அதாவது பிறவியை பெற்றதுனால என்ன பயனோ அந்த பயனை இழந்து விடுகின்றோம் என்று சொல்லி நம்மை அருமையாக விழிப்புணர்வு ஊட்டுகின்றார்கள். பெருமகனாருடைய திருவாக்குகளை சிந்திக்கின்ற வரை நமக்கு தெளிவு. அதை மறந்துட்டா அப்புறம் இருள்மயமான ஒரு உலக வாழ்விலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய திருவாக்குகள் அவ்வளவு சிறப்பாக உள்ளன. நமச்சிவாயமூர்த்தியினுடைய அந்த குருவருடானது முழுமையாக அவரிடத்திலே தங்கி அந்த சாத்திரங்களை எல்லாம் அருளி நம்மை எல்லாம் நல்வாழ்வை நோக்கி ஈழேற்றுகின்றது. ஆக இவ்வாறு அந்த முயற்சியானது செயல் வகையால் வினைப்பலனை தரும், கருத்து வகையால் மேல்வினையை தரும் என்பது மிக மிக முக்கியமான கருத்து. இவ்வளவு தூரம் நம்ம சிந்திச்சனுடைய சாரம் அதுதான். அப்போ கேட்கிறார்கள், கருத்து வகையால் அது வந்து மேல்வினையை தருகின்றதே, அந்த மேல்வினையும் இருவகைப்படும், நல்வினை தீவினை. அது அந்த சாத்திரத்தில் எப்படி சொல்றாருன்னா, சித்தியாரில் நல்வினையை இதம் என்ற வாக்கினால் சொல்கிறார். இதம் என்றால் நல்வினை, அகிதம் என்றால் தீவினை. இவை வடமொழி சொற்கள். ஹிதம் அகிதம் வரும். ஹீங்கிற எழுத்து தமிழ்ல கிடையாதுனால அதுக்கு பதில் ஈ போட்டுக்கிடுறோம். இதம் அகிதம்னு போட்டுக்கிறோம். சேர்த்து சொல்லும்போது இதாகிதம்னு சொல்லுவாங்க. அதாவது நன்மை தீமைகள், நல்வினை தீவினைகள். ஆகவே முயற்சி தானே, முயற்சியால் தானே மேல்வினை உண்டாகுது. அந்த முயற்சியால் உண்டாகின்ற அந்த மேல்வினை அவையின் நல்வினை தீவினை இருவகைப்படுது. அந்த நல்வினை தீவினைகளுடைய இயல்பையும் அந்த நல்வினை தீவினைகள் மேல் பிறவியிலே வந்து எப்படி இன்பதுன்பமாக ஆகும் என்பதை பற்றியும் தான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களே என்று மாணாக்கர் ஐயன் கேட்கின்றார். அந்த ஐயத்தை விளக்குவதற்கு வருகின்ற பாடல் தோன்றுகின்றது என்று சொல்லி ரொம்ப அற்புதமா சுவாமிகள் உரையில வந்து ஒரு பாடல் இருந்து அடுத்த பாடலுக்கு அவர்கள் நம்மை அழைத்துச் செல்கின்ற பாங்கு இருக்கின்றதே ரொம்ப அற்புதமானது. அற்றேல் அப்படியானால் அப்படிங்கறத சுவாமிகள் எப்படி எழுதுவாங்க? அற்றேல் எழுதுவாங்க. அற்றேல் அப்படியானால் அற்றேல் அம்முயற்சியின் உளவாகிய இதாகிதங்களது இயல்பு அமாறும், அவை பின்னர் பயப்படுமாறும் யாஞ்சனம் எனில் அது முன்னர் கூறப்படும். முன்னர்னா இடம் பற்றி முன்னர், இனி வரக்கூடிய இடங்களில் கூறப்படும். பயப்படுதல் என்னன்னா பயனாகுதல். பயம் என்று சொல்லியிருக்கின்றதே அந்த வடமொழி சொல்லைத்தான் நாம் பயன்படுத்தி வருகின்றோம். அந்த பயம் என்பது வடமொழி சொல்லாக இருக்கும் பொழுது அச்சம் என்ற பொருளை தரும். ஆனால் தமிழ் சொல் பயம் என்பது பயன் பிரயோஜனம் என்ற பொருளை தரும். இந்த தமிழ் சொல் பயம் வந்து, ஆகவே பயப்படுதல்னா என்ன அப்படின்னா பயனாக வருதல். ஆகவே இந்த பிறவியிலே நாம் செய்கின்ற முயற்சிகள் செயல் வகையால் வினைப்பலனை தருவதோடு கருத்து வகையால் நாம் என்ற முனைப்பாகிய அந்த கருத்து வகையால் மேல்வினையை தந்து அந்த கருத்தே மேல்வினையாகி வரக்கூடிய பிறவிக்கு அது இன்ப துன்பங்களை தருகின்ற வகையிலே நாம் என்ற முனைப்போடு நல்லதை செய்யும் போது அது நல்வினையாகின்றது. அதே நாம் என்ற முனைப்போடு அடுத்தவனுக்கு ஊறு விளைவித்து தீமையை செய்யும் போது தீவினையாகும். அந்த நல்வினை தீவினைகள் வேறொரு பிறவிக்கு காரணமாகி அந்த பிறவியில அனுபவிக்க வேண்டிய அந்த செல்வ வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம் ஆறாக கருவிலே விதிக்கப்பட்டு விடுகின்றது. இந்த பிறவியில நாம் என்ற முனைப்போடு செய்கின்ற அந்த கருத்தோடு செய்கின்ற வினைகள் தான் வருகின்ற பிறவியில் அனுபவிக்க வேண்டிய ஆறாக கருவில் விதிக்கப்பட்டு விடுகின்றது. சரி, அப்ப நல்வினை நீங்க எதை சொல்கின்றீர்கள், தீவினை எதை சொல்கின்றீர்கள், இதம் என்பது என்ன, அகிதம் என்பது என்ன, அடுத்த கேள்வி. இது அவசியம் வந்து இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இந்த காலங்கள்ல ஐயா ஒரு தேசத்துல வந்து ஒரு காரியம் நல்ல காரியமா இருக்கும், ஐயா இன்னொரு தேசத்துல அதையே தீவினைன்னு சொல்லிடுவான், இடத்துக்கு இடம் மாறும். ஆகவே இதுதான் நல்லது, இதுதான் செய்து தீயது அப்படின்லாம் ஒண்ணும் சொல்லிட முடியாது அப்படின்னு பேசி வருகின்றார்கள். இந்த காலத்தில் இந்த நாட்டுக்கு இது பாவம், யா அந்த நாட்டுல பாவம் இல்லை. ஆகவே அது இடத்துக்கு இடம் வேறுபடும், இதுதான் நல்லது அதெல்லாம் கெட்டதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு பேசி வருகின்றார்கள். ஆகவே இங்க அற்புதமா சொன்னார்கள், அதெல்லாம் இதம் என்பது என்ன, அகிதம் என்பது என்ன, தெள்ள தெளிவாக சொல்கின்றார். இதம் அகிதங்கள் என்பது இகழ் மன வாக்கு காயத்து, இதம் உயிர்க்கு உறுதி செய்தல், அகிதம் மற்ற அது செய்யாமை. என்ன இதம் அகிதங்கள் என்பது, நமக்கு கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல என்ன இதம் அகிதங்கள்னு பன்மையில சொல்லிட்டு என்பதுன்னு ஒருமையில சொல்றாங்களே, இதம் அகிதங்கள் என்பது பன்மை, இதங்கள் அகிதங்கள் பன்மையில சொல்லியாச்சு. அப்ப என்பன அப்படின்னா சொல்லணும், இதம் அகிதங்கள் என்பன அப்படின்னு சொல்லணும். ஆனா என்பதுன்னு ஒருமையில சொன்னாங்க முந்தைய பாடல்லே, இதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க சுவாமிகள். இதுக்கு முந்தைய பாடல்ல மூலத்ததுன்னு வந்தது, மூலத்தது என்னும் ஒருமை அத்தருமத்தின் மேல் நின்றது அப்படின்னு சொல்லிட்டு இதமகிதங்கள் என்பது என வருகின்றதும் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வருகின்ற பாடல்ல உள்ள அதுவும் அப்படித்தான், அதாவது தருமம்னா அந்த இடத்துல என்னன்னா பண்பு, இதமகிதங்களின் பண்பு என்பது அப்படின்னு அந்த இடத்துல பொருள் பண்ணுனா அந்த ஒருமை பன்மை வலு வராது. இதமகிதங்களின் இயல்பு தானே கேட்கிறான், எது இதம் எது அகிதம், அதாவது எது நல்வினை எது தீவினைன்னு அதனுடைய இயல்பை கேட்கிறான். அதனால இதமகிதங்கள் என்பதுன்னா அதை பொருள் பண்ண வேண்டியது எப்படி அப்படின்னு கேட்டா, இதமகிதங்களின் இயல்பு என்பது என்று பொருள்படணும். அப்ப நம்ம பதவுரையில பார்த்தோம்னா தெளிவா சொல்லியிருக்காங்க, நம்ம 16வது குருமூர்த்திகள் சுவாமிகளுடைய அந்த குறிப்புகளை கடைபிடித்து அவர்கள் பதவுரை செய்யவில்லை என்றால் பொழிப்புரை இன்று பலருக்கும் பயன்படாமல் போயிருக்கும். மகாவித்வான் அவர்களே வந்து பாயிரத்திலே சொல்லியிருக்கின்றார். ஆகவே இதாகிதங்களாகிய கண்மங்களது இயல்பு யாதனின் பதவுரை சொல்றாங்க. இதாகிதங்களாகிய கண்மங்கள், கண்மங்கள்னா வினைகள், இதாகிதம் நன்மை தீமை, நன்மை தீமைகளாகிய வினைகளின் இயல்பு யாது எனின், இகழ் மனம் வாக்கு காயத்து, இகழ்னா மாறுபட்டேன்னு இருக்கும், மனம் மாதிரி வாக்கு இல்ல, வாக்கு மாதிரி உடம்பு இல்ல, மூணு மூணு விதமானது, மனம் வாக்கு காயம் மூணு மூணு விதமா உள்ளது. அதனாலதான் ஒன்றோடு ஒன்று மாறுபட்டது மனமும் வாக்கும் காயமும், அதனால இகழ் மனம் வாக்கு காயம், இகழுதெல்லாம் மாறுபடும். மாறுபட்ட மனவாக்கு காயங்களால் உயிர்க்கு உறுதி செய்தல் இதம், யா மனத்தாலோ அல்லது வாக்கினாலோ அல்லது காயத்தாலோ உயிருக்கு உறுதி வயக்கும் செயலை செய்தால் அது என்னது, அதான் இதம், அதான் நல்வினை. உயிர்க்கு உறுதினு எதை வச்சு தெரியும்னா, வேத சிவாகமங்கள்ல உயிர்க்கு எது உறுதினு சொல்லியிருக்கோ அதுதான் உயிர்க்கு உறுதி. பிரமாணம் அங்க பிரமாண நூலுக்கு போயிடும், ஒவ்வொருத்தன் ஒரு உறுதி அது உறுதியுமா, எனக்கு என்னென்ன காரியங்கள் செய்யாத ஏன் உயிர்க்கு உறுதி அப்படிமா. வேத சிவாகமங்களில் உயிர்க்கு உறுதியான செயல் என்று எதை சொல்லியிருக்கின்றார்களோ அதை செய்தால் அது நல்வினை. உயிர்க்கு உறுதி தராத அந்த நல்வினைகளுக்கு மாறான செயல்களை செய்தால் அது தீவினை. மறுதலையான, மறுதலையான நேர்மாறான, அதான் சொல்றாங்க. உயிர்க்கு உறுதி என வேதாகமங்களில் விதித்தவற்றை செய்தலே இதம், அவற்றது மறுதலையை செய்தலே அகிதம், மற்றது செய்யாமை அகிதம் இருக்கு. மற்றது செய்யாமைனா அந்த நல்வினைக்கு மாறான தீவினைகளை செய்தல் அகிதம். சில அந்த நல்வினைகளை செய்யாமல் தவிர்த்தலே அதிகம் அகிதம் என்றும் சொல்வார். வள்ளுவ பிறந்தவர் சொல்வார், செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யத்தகாததெல்லாம் செஞ்சா மட்டும் கேடு வருதுங்கிறது கிடையாது, செய்யத்தகாததை செஞ்சா கேடு வரும் உண்மைதான், ஆனால் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்டுவிட்டாலும் கேடு வரும், ரெண்டாலையும் கேடு வரும், கேடு ரெண்டு வழியில வரும்னார் வள்ளுவ பிறந்தவர். என்ன செய்தக்க அல்ல செய்யக்கெடும், இது ஒண்ணு செய்யக்கூடாதவற்றெல்லாம் செஞ்சா, வேண்டாத காரியத்தெல்லாம் பண்ணா கேட்டு எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறான். சரி, இன்னொன்னு என்னன்னா, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தவிர்ப்பது. நான் ஒன்னும் வேண்டாதெல்லாம் செய்யறியே அப்படிமா, இல்ல நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கின்றாய், அதுவே தவறுதான். ஆகவே இதத்தை செய்யாமல் இருப்பதும் அதற்கு மறுதலையான காரியங்களை செய்வதும் அகிதமாகிய தீவினை. அடுத்தார் என்ன சொல்றார், இறைவனே இதமகிதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இங்கு இதமகிதத்தால் இன்பத் துன்பங்கள் ஈவனன்று. உயிர் செய்த நல்வினை தீவினை இவற்றையெல்லாம் இறைவன் தன்னுடைய திருவுள்ளத்திலே கொண்டு அந்த நல்வினைக்கும் தீவினைக்கும் உரிய பலன்களை உரிய பிறவியை தந்து அதிலே உரிய காலத்தை கூட்டுவித்து முன்னை வினைகளுக்கு ஏற்ற பலன்களை அவன் அருள்வான். இறைவன் தான் அந்த பலனை ஈவன் இன்பத் துன்பமாகிய பயனை அளிப்பான். ஆகவே எது தந்தாலும் அது இறைவனால் கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல தெளிவு வந்தது. அதான் மணிவாச பிறந்தகை எப்பேற்பட்ட பக்குவ நிலையில் இருந்து அவர்கள் பாடுகின்றார்கள். நரகம் புகினும் எல்லே என்னன்னா திருவருளால் இருக்க பெரிய அங்கு இருக்கணுங்கிறதுதான் திருவருள் சங்கல்பமா இருக்கும் பொழுது எனக்கு நரகத்தை வந்துட்டு பாருன்னு உன்னை இகழ்ந்து நான் சினந்து பேச மாட்டேன்னு சொல்றான். ஏற்பட்ட பக்குவ நிலை அதுதான் சொன்னார். வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் நரகத்திலே போய் விழுந்தாலும் சரி உணகடல் விடுவேன் அல்லே. அந்த கடலை விடாதவர்கள் என்ன கருத்துள்ள இருப்பார்கள், திருவருள் நமக்கு இந்த அனுபவத்தை ஊட்டியுள்ளது அப்படின்ட்டு அமைஞ்சிருவார். அதுதான் அங்க அற்புதமான விளக்கம். ஆகவே இறைவனே அதை அந்த பலன்களை நமக்கு ஈவான் என்று அந்த தெளிவுணர்ச்சியின் அடிப்படையிலே பேசுகின்றார் அருளந்தி சிவன். உயிர்க்கு உறுதி என வேதாகமங்களின் விதித்தவற்றை செய்தலே இதம், அவற்றது மறுதலையை செய்தலே அகிதம் ஆகலான். அவ்விரண்டனையும் அறியவல்ல முதல்வனே அவற்றைக் கொண்டு பயனளிப்பான். வினையை செய்த உயிர் கூட சமயத்தில் அறியாமல் செய்யலாம். அபுத்தி பூர்வமான வினைன்னு அதை சொல்றாங்க. அறிஞ்சு செஞ்சா புத்தி பூர்வமான வினை. உயிரே தான் என்ன செய்யறோம், இது என்ன விதமான விளைவை பிறருக்கு ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற கவனம் இல்லாம செஞ்சிடலாம். அது அபுத்தி பூர்வமான வினை. ஆனா உயிர் புத்தி பூர்வமா செஞ்சாலும் சரி அபுத்தி பூர்வமா செஞ்சாலும் சரி அதை எக்காலத்துக்கும் நினைவில் வைத்திருப்பவன் யாரே சிவபெருமானாகிய முதல்வன் தான். உயிர் நினைவோடு செய்த காரியங்களை கூட பிற்காலத்திலே மறந்து போகலாம், அப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு நினைவில் இருக்கும். எத்தனையோ காரியம் செய்தையா எல்லாம் என் நினைவில் இருக்குமா அப்படின்னு உயிர் கேட்கும். ஆனா முதல்வன் அப்படி அல்ல. ஓர் உயிர் செய்கின்ற எண்ணற்ற வினைகளை மட்டுமல்லாமல் எண்ணற்ற உயிர்கள் செய்கின்ற எண்ணற்ற வினைகளையும் தன்னுடைய சிந்தையிலே மறவாமற் கொண்டு எந்தெந்த உயிருக்கு எந்தெந்த உயிர் மூலமாக எந்தெந்த காலத்திலே எப்பேற்பட்ட பிறவியிலே தள்ளி பலனை ஊட்டலாம் என்று எல்லாவற்றையும் வந்து ஒரு சேர அறிந்து ஒரு சேர செயல்படுத்துகின்ற ஒரு பேராற்றல் வரம்பில் ஆற்றலுடைமை. அந்த விளைப்பணங்களை ஊட்டுவதன் மூலம் உயிர்களுடைய முன்வினைகள் கெட வேண்டும், அந்த உயிர்கள் முத்தியை நோக்கி முன்னேற வேண்டும் என்ற நல்ல கருத்தாகிய அந்த பேரருள் உடைமை. இந்த இப்படிப்பட்ட பெருஞ்ச பெருங்குணங்களை எல்லாம் உடைய பெருமானாக எண்குணத்தானாக விளங்குகின்றார். ஆகவே இறைவன் தான் உயிர் செய்கின்ற இரு வினைகளையும் அறிந்து அதற்கேற்ற பலன்களை ஊட்டுவான். அறிய வல்லவன் அவன் தான். தேவர்களுக்கு மற்றவர்கள் செய்கிற வினைகள்லாம் அறிய முடியாது. அவர்கள் அவர்களும் உயிர் வர்க்கம் தான், அவர்களே வினையை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இதுக்கு அடுத்த உயிரோடு செய்கிற வினையை அறிந்து பலன் ஊட்டுவதற்கு அவர்கள் யார்? தேவர்களில் இருந்து புழுப்பூச்சிகள் வரை எல்லா உயிர்கள் செய்கின்ற எல்லா வினைகளையும் அறிந்து அவற்றுக்கு உரிய பலனை கூட்ட வல்லவன், அந்த வினைகளையெல்லாம் அறிய வல்லவன் ஆகிய சிவபெருமான். ஆகவே எல்லாவற்றையும் அறிய வல்லவன் தான், எல்லாவற்றையும் செய்ய வல்லவன் என்று அற்புதமாக கூறுகிறான். அடுத்த பாடல், இறைவன் இங்கு ஏற்பதென்னை இதமகிதங்கள். அமையா ஏற்கிறான் இந்த உயிர் நல்வினை செஞ்சுட்டு போது தீவினை செஞ்சுட்டு போது இதையே அவன் அறிந்து அதை மறவாமல் கொண்டு இந்த உயிருக்கு பலனை ஊட்டி கொண்டிருக்கின்றான். இந்த வேலையை அவன் செய்யணும் அப்படிங்கிறான். நீ எப்படினாலும் கேள்வி கேட்பா அப்படிங்கிற சித்தாந்தத்தில் வந்து எப்படி கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் வைத்திருக்கின்றான். இப்ப உங்களுக்கு கேட்கிறான் பாருங்க, இறைவன் ஏன் வினைப்பலன்களை ஊட்டணும்? அந்த வேலை அவனுக்கு இருக்கு. இப்படியும் ஒரு கேள்வி கேட்கிறான், இறைவன் இங்கு ஏற்பதென்ன இதமகிதங்கள் என்னில். ஏன் அவன் இந்த நல்வினை தீவினைகள் எல்லாம் அறிந்து வைத்து பலன் ஊட்டுகின்றான் கேட்கிறாயப்பா? நல்லா கேள். நிறைவரன் உயிர்க்கு வைத்த நேசத்தின் இளமையா. இந்த கேள்வியை கேட்க மூலமா தான், இதுக்கு பதில் சொல்றது மூலமா தான் இதனுடைய பெருங்கருணை வந்து வெளிப்படும். உயிர்கள் மேல அவனுக்கு அப்பெயர்பட்ட ஒரு பெருங்கருணை. இந்த உயிர்களை ஈடேற்ற வேண்டும், இந்த உயிர்கள் எத்தனை வினைகளை செய்தாலும் அதுக்கு உரிய பலனை ஊட்டி ஊட்டி ஊட்டி அவை தாம் தலைமை உடையன அல்ல, தமக்கு உயிர்க்குயிராக ஒரு தலைவன் இருக்கின்றான் அந்த பக்குவம் வருத வரைக்கும் அந்த வினைப்படனை ஊட்டி எப்படியாவது இந்த உயிர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் நினைக்கிறானே, அந்த பெரும் கருணையினால்தான் அவன் உயிர்கள் செய்கின்ற வினைகளை முதல்வன் ஏற்றுக்கொண்டு பலன் ஊட்டுகின்றான். அந்த பலன் வந்து ரெண்டு வகையா இருக்கு. ஏன்னா உயிர் செய்யற வினை ரெண்டு வகையா இருக்கு, அதை பேச மாட்டான். பலன் ஊட்டுனா இன்பமாவே ஊட்ட வேண்டியதானே, துன்பத்தையும் இல்ல ஊட்டுறான் அப்படின்னா. ஆமா ஐயா, உயிர் செய்யற வினைகள் நல்வினையா மட்டுமே இல்ல தீவினையாகவும் இருக்கின்றன. ஆகவே வினைகள் ரெண்டு விதமா இருப்பதனால வினை பலன்களும் ரெண்டு விதமா இருக்கு. சிலர் வந்து கேட்டேன், எல்லாம் நல்ல நேரமா படைச்சான் ஐயா, நேரத்தை படைச்சு தெரியும், ஏன் கெட்ட நேரத்தை படைச்சான்? கெட்ட வினைக்கு உண்டான பலனை அனுபவிக்கும் போது கெட்ட நேரமா தான் அது இருக்கும். நேரம் அப்படியேதான் இருக்கு. நாம துன்பத்தை அனுபவிக்கும் போது அது கெட்ட நேரம். துன்பத்தை ஏன் அனுபவிச்சிடும்? முன்னை வினை, அதற்குரிய முன்னை வினையை செய்திருப்பு தான் அனுப்பு. ஆகையினாலே வினைகள் இருவிதமா இருப்பதனால் பலன்கள் இருவிதமா இருக்கும். அறமளி இதன் செய்வோருக்கு அனுக்கிரகத்தை செய்வன். அறங்களை செய்யும் பொழுது
1: ஓம் சிவாய கைவுண்டார் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த விளக்கமுறை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கல் பகுதி 1. வழங்குபவர் சௌரிராசன் சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: கொடிக்கவி என்ற நூலே ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். கொடிக்கவி, அதுல வந்து கொடிக்கவி சைவ சித்தாந்த சாஸ்திரங்களில் மிகச்சிறிய நூல். அதுல அமைந்திருக்கின்ற பாடல்களுடைய தொகை 4 பாடல்கள். இதை உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் அருளியிருக்கிறார்கள். இந்த பாடல்ல கட்டளை கழித்துறை பாடல், முதல் பாடல் கட்டளை கழித்துறையாக அமைந்திருக்கிறது. மற்ற 3 பாடல்கள் வினாவாக அமைந்திருக்கிறது. ஆக மொத்தம் இந்த நூல்ல 4 பாடல்கள் இருக்கின்றன. உமாபதி சிவாச்சாரியார் இதை ஒரு அற்புத நிகழ்ச்சிக்காக இதை நடத்தி காட்டுகிறார். முதலே உங்களுக்கு வரலாறு தெரியும், தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தமூர்த்தியினுடைய அவருடைய அவர் குடித்து அதிலிருந்து மிச்சம் ஒழுகிய கூழை அவர் உமாபதி சிவாச்சாரியார் சாப்பிட்டார். குருநாதருடைய எச்சிலை சாப்பிட்டதுனால அந்தனர்கள் எல்லாம் இவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. முதல்ல வரலாறு வெளிவா சொல்லியிருக்கோம், அதனால திரும்ப வேண்டாம். அப்படி ஒதுக்கி வைத்த உடனே இவர் கொற்றவன்குடி என்ற ஊரில் ஒரு ஆசிரமம் அமைத்து அங்கேயே தங்கி இருந்து இந்த நூலை, இந்த தன்னுடைய பூஜையை அவர் செய்து வந்தார். அப்படி பூஜை செய்து வரும் பொழுது எல்லாரும் இவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டு இனிமேல் சிவபெருமானுக்கு இவர் பூஜை செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைத்துட்டு தில்லையம்பலத்துக்கு இவரை கூப்பிடல, வரக்கூடாதுன்னு தடை போட்டார். அந்த நிலையிலேயே தில்லை திருக்கோயிலுக்கு பிரம்மோத்சவம் நடைபெற இருந்தது. அந்த பிரம்மோத்சவத்துக்கு கொடி ஏற்றுவாங்க இல்லையா, கோயில் விழா நடக்கிறது கொடி. அப்படி கொடி ஏற்றும் பொழுது கொடியை ஏற்றினார்கள், கொடி ஏற மறுத்தது, கொடி ஏறல. எவ்வளவுதான் குச்சி வச்சு என்னென்னமோ பண்ணி தள்ளி இல்லி விட்டு எல்லாம் பண்ணியும் அந்த கொடி ஏறவே இல்லை. அசரீரி ஒன்று சொன்னது, உமாபதி வராவிட்டால் கொடி ஏறாது, உமாபதி வந்தால்தான் கொடி ஏறும் அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே அங்கிருந்த அந்த மறையவர்கள் எல்லாம், அந்த வேதியர்கள் எல்லாம், அந்த கோயில் அர்ச்சகர்கள் எல்லாம் பண்ணாங்க. தில்லைவாழ் அந்தனர்கள் நேரா உமாபதி சிவாச்சாரியாரிடம் கொற்றவன்குடிக்கு சென்றார்கள். அங்கு போய் அவரை பணிந்து நீங்கள் வந்து இந்த கொடியை ஏற்றித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அவர் வந்தார். வந்த உடனே அவர் இந்த 4 பாடல்களையும் பாடினார். ஒரு பாடல் பாடினவுடனே கொடி சிறிது ஏறியது, ரெண்டாவது பாடல் அரை கம்பம், அப்புறம் முக்கால் கம்பம், முழு கம்பத்துக்கும் ஏறிச்சு. இந்த பாடல் சிவபெருமானுடைய அவனுடைய திருவடி பேச்சினாலே உயிர்களுக்கு மலமெல்லாம் நீங்கி போய் உயிர் தூய்மை அடையும் என்ற செய்தியையும், திருவைந்தரத்தினுடைய பெருமையும் இந்த நூல் சொல்லுகிறது. உயிர் எப்படி ஈடேற வேண்டும், உயிர் முன்னேறதுக்கு இறைவனை அடைவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் அது கை கொள்ள வேண்டும் என்பதை இந்த நூல் மிக சுருங்கிய வகையிலே தெரிவிக்கின்ற ஒரு அற்புதமான நூல். இந்த நூல் கொடி தத்துவத்தை, கோயில்ல கொடி ஏத்துறாங்களா இல்லையா, விழாவுக்கு கொடி ஏத்துறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தினை இந்த நூல் மிக தெளிவாக தெரிவிக்கிறது. கொடிமரம் ஏற்றும் பொழுது கொடிமரத்துல உள்ள அங்கங்களை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொடிமரம் உயரமா இருக்கு இல்லையா, அந்த கொடிமரம் உயரமாக இருக்கின்ற கொடிமரம் அது மண்ணுக்குள்ளும் புதைந்து இருக்கிறது. அடியும் முடியும் ரொம்ப நீண்டிருக்கு, அடி தெரியவே இல்லை, முடி இப்படி அண்ணாந்து பார்த்தா தெரியாத அளவுக்கு அதனுடைய மேல் பகுதி நமக்கு தெரிய வரதில்லை, அடி முடியும் தெரியாதவாறு இருக்கிறது. ஆகவே இது வந்து சிவபெருமானையினுடைய சின்னமாக விளங்குகிறது, இது கொடி. அதற்கு அடுத்தபடியாக அந்த கொடிமரத்திலே ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது கொடி ஏத்துறதுக்கு. அந்த கயிறு இந்த கொடியை அதனுடைய உச்சியிலே கொண்டு செலுத்துவதற்காக அந்த கயிறுடைய அமைப்பு இருக்கிறது. அந்த கயிறுனா கொடி ஏறுமா மேல. ஆகவே இந்த உயிரை சிவனுடன் சேர்க்கின்ற திருவருளாக அந்த கயிறு விளங்குகிறது. கயிறு வந்து திருவருளுக்கு சின்னமாக இருக்க, பராசக்திக்கு சின்னமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அந்த கொடியில இருக்கக்கூடிய ஒரு துணி இருக்கு, கொடி துணி இருக்கா இல்லையா, அந்த கொடி துணிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு படம் இருக்கிறது.

ஆன்மா பாசத்தோடு கட்டப்பட்டிருப்பதை நமக்கு தெரிவிக்கிறது. ஆன்மா பாசத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது, அது திரோதான சக்தியினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடி பிரம்மோத்சவத்தின் பொழுது மேலே ஏற்றப்படுகிறது. அப்ப மேலே ஏற்றும் பொழுது இந்த பாசமும் இருக்கிறது, மறைப்பாற்றலும் இருக்கிறது. ஆனால் கொடி எங்க போய் சேருது? சிவபெருமானை சென்று சேருகிறது. ஆகவே இந்த மறைப்பாற்றலும் தன்னுடைய வலிமையை இழந்து விடுகிறது, அந்த பாசமும் தன்னுடைய வலிமையை இழந்து விடுகிறது. இந்த உயிர் திருவருளின் காரணமாக எங்க போய் சேருது? சிவபெருமானை சென்று அடைகிறது. இவ்வளவு கருத்துக்களை உள்ளடக்கியதாக அந்த கொடிமரம் விளங்குகிறது. அந்த கொடிமரத்தை பார்த்தவொடனே நம்ம திருவருளுடைய துணை கொண்டு நம்மைக்கு மலமாக இருக்கக்கூடிய விரோதான சக்தியையும் பாசமாகிய ஆணவம் கண்ணம் மாயை மூன்றையும் இருந்தும் விடுபட்டு நாம் இறைவனை சென்று அடைவதற்கு பிரதிசனமாக இந்த கொடியேற்றம் நடைபெறுகிறது என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். அதற்காகத்தான் இந்த கொடியேற்றம் நடைபெறுகிறது. இப்போ இந்த பாடல்கள், நான்கு பாடல்களும் அற்புதமான சைவ சித்தாந்த உண்மைகளை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் இதனுடைய செய்திகள். முதல் பாடல், உயிரினுடைய கொடி குறிக்கோள் என்ன விஷயத்திற்காக? இந்த கோயிலுக்கு முன்னதாக இறைவன் தூலலிங்கமாக ராஜகோபுரமாக விளங்குகிறான். தூலலிங்கம் அவனுடைய திருமுன்னிலையில் இந்த கோயிலில் ஏற்றப்படுகிறது. ஆகவே இறைவனுடைய தூலலிங்க வடிவத்திற்கு முன்னதாக அவனுடைய திருவருள் துணை கொண்டு இந்த ஆன்மா இறைவனை சென்று அடைகிறது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேவிடில் ஒன்று ஒளிக்கும், எனினும் இருள் அடராது, உள் உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். இந்த இடத்துல ஒளி என்பது திருவருள், இருள் என்பது ஆணவமலம். இந்த ஒளியாகிய திருவருளையும் இருளாகிய ஆணவமலத்தும் எதுல இடம் கொள்ளுதுன்னா உயிர்ல தான் இடம் கொள்ளுது. உயிர் தான் ரெண்டுக்கும் இடம் கொடுக்குது. ஒன்று ஆணவமலத்தோடு சேர்ந்திருக்கிறது, இல்லைன்னா ஒளியோடு சேர்ந்திருக்கிறது. ரெண்டும் குடிபோகின்ற இடம் எது? உயிர் தான். கடவுள்கிட்ட ஆணவமலம் போக முடியுமா? யாவையும் சூனியம் சத்ததிராகலின் என்று சாஸ்திரம் சொல்கிறது. கடவுள்கிட்ட ஆணவமலம் போக முடியாது. ஆகவே திருவருள் தான் ஆணவமலத்தையும் அது அனுபவிக்கிறது, திருவருளையும் அனுபவிக்கிறது. அந்த உயிர் ரெண்டுக்கும் இடம் கொடுத்து விளங்குகிறது. அப்படி ரெண்டுக்கும் இடம் கொடுத்து விளங்கினாலும் இந்த திருவருள் உயிருக்கு அறிவு விளக்கம் செய்கிறது, அதனாலதான் ஒளி என்று சொல்கிறார். ஆணவமலம் உயிருக்கு அறியாமை செய்கிறது, அதனால அதுக்கு என்ன சொல்றோம் நம்ம? இருள்னு சொல்றோம். இருள் எப்படி வருதோ அந்த உயிருக்கு, அது ஆவாகர சக்தி முழுமறைப்பை செய்கிறது. உயிர் பிறவிக்கு வருவதற்கு முன்பு உயிரை ஆணவமலம் பிடித்த உடனே அந்த உயிரினுடைய அறிவீச்சை செயல்கள் வேலை செய்யாம போய் அது முழுமறைப்பு உண்டாகி விடுகிறது. கடவுள் தன்னுடைய கருணையினால் இந்த உடம்பை கொடுக்கிறான். உடம்பை கொடுத்து வந்ததுக்கு பிறகு இந்த உயிர் உடலோடு இருக்கும் பொழுது இந்த உயிருக்கு அதோனிமியா நியாமிகா சக்தி என்று ஒரு சக்தி வருகிறது. ஆணவமலம் மறைப்பு இருக்கிறதுனால இந்த உயிருக்கு பொருள்களுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் போகிறது. ஆணவமலம் முழு மறைப்பை செஞ்ச பொழுதும் உயிர் அறியாமையில் இருக்கிறது. கொஞ்சோண்டு அறிவு வந்தது. இறைவன் வந்து இறைவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த உடம்பை கொடுத்து கொஞ்சம் அறிவு உலகம் உண்டாகியிருக்கான். அப்படியும் கூட உண்மையான அறிவு வந்துருச்சானா வரல. என்ன அறிவு உண்டாகிறது? விபரீத ஞானம் உண்டாகிறது. ஒன்றை மற்றொன்றாக நினைத்துக் கொள்கிறது. நன்மையை தீமையாக நினைக்கிறது, தீமையை நன்மையாக நினைக்கிறது. இப்போ இருள் கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் அப்படி மங்கின வெளிச்சமா இருக்கு. ஒரு தட்டு, அந்த தட்டுல வெள்ளையா இருக்கு ஏதோ ஒண்ணு. நம்ம நினைக்கிறோம் அது பால் சோறு நினைச்சு சாப்பிடுறோம், ஆனா உண்மையிலேயே அது என்ன? சுண்ணாம்பாக இருக்கிறது. அது போல நம்ம என்ன செய்யறோம்னா பொய்யெல்லாம் பார்த்து நெசம் நினைக்கிறோம், நெசத்தெல்லாம் பார்த்து என்ன நினைக்கிறோம்? பொய்யா நினைக்கிறோம். அப்படிப்பட்ட விபரீத ஞானம் உண்டாகிறது. அது அதோ ஞாமிகா சக்தி என்று பெயர். ஆகவே ரெண்டும் ஒளியும் இருளும் சூக்கும பொருள்கள், ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கு. இப்ப இந்த இடத்துலயே வெளிச்சம் இருக்கிறது, இருளும் இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல வெளிச்சம் இருக்குது, லைட் இருக்கிறதுல வெளிச்சம் இருக்கு, அந்த நிழல் உள்ள இடத்துல இருட்டு இருக்கு. ரெண்டுக்கும் ஒரு இடம் தான். அது போல உயிருக்கு உயிரிலேயே வெளிச்சமும் இருக்கிறது, திருவருளும் இருக்கிறது, ஆணவமலமும் கலந்து இருக்கிறது. ஒளி உள்ள போது இருள் தெரிவதில்லை, இருள் உள்ள போது ஒளி தெரிவதில்லை. எதை? உயிர். உயிர் சார்ந்ததன் வண்ணமும் தன்மை உடையது. ஆகவே ஒளி இருக்கும் பொழுது இருள் தெரியறதில்லை, இருள் இருக்கும் பொழுது ஒளி தெரியாம போயிடுது. ஆனா சாதாரணமா பார்த்தா ஒளி இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காதுன்னு நினைப்போம்,
இருள் இருக்கு.

0: வெளிச்சம் இருக்காது நினைப்போம், ஆனா ரெண்டும் ஒரு இடத்தில் தான் இருக்கிறது. ஆகவே ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். ஒளி அதிகமாக இருந்தால், திருவருள் இந்த உயிரிலே அதிகமாக பொலிந்திருந்தால், ஆணவ மலம் தன்னுடைய செல்வாட்டை விலக்கிக் கொள்ளும். அதே மாதிரி ஆணவ மலம் இந்த உயிரிலே படிந்திருந்தால் திருவருள் மறைந்து நிற்கும், வெளிப்படாம அது மறைந்திருக்கும். ஆகவே ஒரே இடத்தில் ரெண்டும் இருக்கும் என்று இந்த சாஸ்திரம் சொல்லுகிறது. எனினும் இருள் அடராது என்றாலும் ஆணவ மல இருள் திருவருள் ஒளியை வெற்றியடைய முடியாது. திருவருள் உள்ள இருக்கு, எப்ப இந்த உயிருக்கு நன்மை செய்யலாம் என்று பார்த்து கொண்டே உள்ளே இருக்கிறது. ஆணவ மலம் அடர்த்திருந்தாலும் திருவருள் தன்னுடைய சக்தியை அது வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. ஆணவ மலம் பழுத்து ஆணவ மலம் உண்மையாகவே இந்த உயிரிலிருந்து கலருகின்ற காலம் வரையிலும் திருவருள் மறைந்து நின்று கொண்டிருக்கிறது. ஆணவ மலம் பக்குவமாகின்ற காலத்தில் திருவருளானது மேலிடுகிறது. எனினும் இருள் அடராது, இருள் வெற்றி அடைய முடியாது. எது வெற்றி அடையும்? திருவருள் தான் வெற்றி அடைய முடியும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அஞ்ஞானம் என்றால் முழுமையாக ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அஞ்ஞானம் என்பது ஞானம் விளங்காமல் இருத்தல், ஞானம் வெளிப்படாமல் இருத்தல், ஞானம் மறைந்திருத்தல். ஏதோ ஒரு திரை இருக்கிறது, அந்த திரை போட்டு மூடி வச்சிருக்கு, அந்த திரையை எடுத்துட்டா அந்த ஞானம் வெளிப்பட்டு விடும். அப்படி திருவுருளானது உயிரிலேயே மறைந்து இருக்கிறது. இருளுக்கு வந்து அதை மறைக்கிற சக்தி தான் இருக்கிறத, அந்த திருவுருளை ஒழிக்கின்ற சக்தி, அதை அந்த உயிரிலிருந்து எடுத்து விடுகின்ற சக்தி அந்த மறைப்புக்கு கிடையாது. எனினும் இருள் அடராது, உயிர்க்கு உயிராய் உள் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளதேனும். இப்பொழுது ஆணவ மல மறைப்பு இருக்கிறது என்பதற்காக இறைவன் இந்த கருவிகரணாதிகளை எல்லாம் வழங்குகிறான். எல்லா கருவியும் கிடைச்சிருச்சு, இந்த கருவியின் மூலமாக உலகத்தெல்லாம் பொருட்படுத்தலாம், அறிவு விளங்குகிறது. அப்படி இருக்கும் பொழுதும் கூட உயிர் திரிமலத்தே குளிக்கும். மூன்று மலங்களும் அந்த உயிரிலே சகல நிலையிலே இருக்கிறது. சகல நிலையிலே ஆணவ மலம் இருக்கிறது, திருவருளும் இருக்கிறது. அப்படி சகல நிலை ரெண்டும் இருக்கின்ற நிலையிலே அறிவு விளங்கியும் விளங்காமலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட உயிருக்கு, சகல நிலையில் நம்மை போன்ற இருக்கின்ற இந்த உயிர்களுக்கு அருள் விளக்கமாகும்படி குருநாதன் இந்த உயிருக்கு இறங்கி வருகிறான். இறங்கி வந்து பல்வேறு தீட்சை வகைகளை வழங்குகிறான். வழங்கி இந்த உயிருக்கு உள்ளே மறைந்து இருக்கின்ற அருளை வெளியே கொண்டு வருகிறான். அதற்கு அவன் செய்யக்கூடிய தீட்சைகள் தான் சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய தீட்சை எல்லாம். அப்படிப்பட்ட குருநாதன் தான் இந்த உயிரை பக்குவப்படுத்துவதற்காக இறப்பில் தவங்களை இந்த உயிருக்கு போதிக்கிறான். அப்படி பல்வேறு வகைகளில் குருநாதன் இப்படிப்பட்ட சாதனை வகைகளை எல்லாம் சொல்லி உயிரை பக்குவப்படுத்துவதற்கு உலகமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கொடி ஏற்றுகிறேன் என்று முதல்ல சொல்றார். அப்ப சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நான்கும் உயிரை பக்குவப்படுத்தும் பொருட்டு குருநாதனால் இந்த உயிருக்கு வழங்கப்படுகிறது. குருநாதன் வர்றவன் ஒரு நல்ல குருநாதனாக இருக்கின்றவன் இந்த உயிரை இந்த நான்கு விதமான சாதனங்களிலும் ஈடுபடுத்தணும். சரியையில் ஈடுபடுத்த வேண்டும், கிரியா மார்க்கத்தில் ஈடுபடுத்த வேண்டும். வந்தவொடனே அந்த மாணவனை சொகுசா வச்சிருக்க கூடாது, அந்த மாணவனுக்கு சாதன வகைகளை சொல்லணும். ஏனென்றால் இந்த உயிர் இந்த உலகத்தில் துன்பப்பட்டு வருகிறது. காணவன் வலையிற்பட்டு கைதப்பி ஓடுமான் போல் அப்படின்னு சொல்றான். ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கிட்ட மானை அந்த வலையை தன்னுடைய முயற்சினால அறுத்து ஓடும்பொழுது அந்த வேடனுடைய கையில படக்கூடாதுன்னு எவ்வளவு வேகமா ஓடும். அது போல குருநாதனிடம் வர வேண்டும் அவன் ஆவலாக. அப்படி ஆவலாக வரும்பொழுது குருநாதன் அவனுக்குரிய சாதன வகைகளை எல்லாம் சொல்லணும். என்னென்ன சாதனம் இருக்கிறது, நீ இந்த துன்பத்தில் இருந்து விலக வேண்டுமானால் உனக்கு கடவுள் இவ்வளவு கருவியெல்லாம் கொடுத்திருக்காருப்பா, அறிவுலகத்துக்காக தான்ப்பா கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் கூட உன்னுடைய உயிரிலே இன்னமும் ஆணவ மலம் மறைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆணவ மலம் மறைந்திருப்பதனாலதான் நீ தப்பு தப்பா சிந்தனை பண்ற, விருப்பு விருப்புகள் உனக்கு வருகின்றன, அதனுடைய விளைவாக உனக்கு ஏராளமான வினைகள் வருகின்றன, வினைகளை நீ செய்கிறாய், வினைகளின் மூலமாக மேலும் மேலும் பிறப்பு வருகிறது. இந்த துன்பம் வராமல் இருக்கும் பொருட்டு நீ செய்த தவறான வினைகளுக்கு மாற்றான வினைகளை நீ செய்ய வேண்டும். அந்த மாற்றுதான் விஷம் கடிச்சு விஷம் ஏறிடுச்சுன்னா மாற்று மருந்து கொடுக்குறாங்களா இல்லையா, அதுபோல விருப்பு விருப்பினால் விளையக்கூடிய வினைகளுக்கு மாற்றாக சரியகிரியாகி தவங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. இந்த தவம் இறப்பில் தவம் என்று சொல்லப்படுகிறது. அடியோத தவங்கள் நம்ம சாதாரணமா நினைப்போம், திருக்கோயில போய் கூட்டுறதோ அல்லது மெழுகிறதோ அல்லது நந்தவனங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதோ அந்த நந்தவனங்களிலிருந்து பூவை கொய்வதோ, அந்த பூவை எடுத்து இண்டை மாலை முதலியவைகளெல்லாம் கட்டுவதோ, அந்த கோயிலுக்கு குப்பைகளெல்லாம் பொறுக்கி எடுப்பதையோ நாம் ரொம்ப எளிமையானது, இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம், இது வந்து பிஞ்சு போல அரும்பு போல என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். அவரெல்லாம் கிடையாது. ஒரு குருநாதன் இந்த பகல் நிலையிலே இருக்கின்ற உயிரை உண்மையாக மேம்படுத்த வேண்டுமானால் சரியாதி தவங்களை செய்யுமாறு ஒரு மாணவனுக்கு அறிவுறுத்த வேண்டும். அறிவுறுத்துவதோடு மட்டுமல்ல, தலையாச்சரிகள் செய்து ஒவ்வொரு கோயிலையும் உளவார பணி செய்யும்படியாக அந்த உயிரை ஈடுபடுத்த வேண்டும். சொல்றாங்க, பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், சங்கரன் தன் திருக்கோயில் தலம் அழகு இட்டு, சங்கரன் சிவபெருமான் அவனுடைய தலம், அவன் விளங்குகின்ற திருக்கோயில்கள் அழகு இட்டு விளக்கு மாற்றால் அவைகளை கூட்டி தள்ளி இலகு திரு மெழுக்கும் சாத்தி, அந்த கோயிலை மெழுகி பசுஞ்சாணத்தால் மெழுகி அல்லது நல்ல தண்ணீர் விட்டு அலம்பி போதுகளும் கொய்து, போதுகள்னா மலர்கள், அதாவது வண்டு மொய்க்காத மலர், போதுகளும் கொய்து பூந்தார் மாலை, மாலை கண்ணி புனிதற்கு பல சமைத்து, அப்படி கட்டி கோயிலே உட்கார்ந்து அந்த மலரை தொடுத்து சாமிக்கு கொடுத்து புகழ்ந்து பாடி, இதெல்லாம் உடலால் செய்யக்கூடிய தொண்டு. முக்கரணங்களையும் நாம் ஈடுபடுத்த வேண்டும். முக்கரணங்களாலும் தான் நான் பாபகாரியங்கள் செய்திருக்கிறோம், விருப்பு விருப்போடு பாபகாரியங்கள் இந்த மூன்று கரணங்களால தான் செஞ்சிருக்கிறோம். அதனால மூன்று அந்த கரணங்களையும் நாம் பின்புறமாக திருப்பி நல்ல காரியங்களை ஈடுபடுத்த வேண்டும். ஆகவே உடலால் செய்யக்கூடிய தவங்களை செய்ய வேண்டும். அதெல்லாம் தவம், உயர்ந்த தவம். மூச்சை பிடிச்சுக்கிட்டு தவம் இல்ல, காட்டுல போய் இருக்கிறது தவம் இல்ல. சில அசுரர்கள் உடலை அறுத்து தவம் செய்கிறார்கள், நெருப்புல இறங்குறாங்க, இப்படி எல்லாம் தவம் போற தவம் எல்லாம் செய்கிறார்கள், அதெல்லாம் உண்மையான தவம் இல்லை. இப்படி இறைவனுக்கு அன்போடு மனதார நாம் திரு தொண்டுகள் செய்ய வேண்டும், உடலால் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தது வாயினால் செய்யக்கூடிய தொண்டு, புகழ்ந்து பாடி சீதியில் திருவிளக்கும் இட்டு, விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். அப்படிப்பட்ட திருவிளக்குகள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஏற்ற வேண்டும். எண்ணெய் இல்லாத கோயிலுக்கு ஏதாவது நாம என்ன வாங்கி கொடுக்கணும், விளக்கை ஏற்ற வேண்டும். திருநந்தவனமும் செய்து, ஒரு கோயிலுக்கு நந்தவனம் இல்லாவிட்டால் நந்தவனங்களை நாம் ஏற்படுத்தி தரணும். ரெண்டு புஷ்பம் செடியாவது நடணும், ரெண்டு குடம் தண்ணீராவது தினந்தரும் அங்கு நாம் சென்று அவைகளுக்கு இட வேண்டும். திருவேடம் கண்டால் அப்ப அதோடு கூட மனதால் இறைவனை வழிபட வேண்டும். மனதால் வழிபட்டுட்டு யாராவது மனதால் வழிபடுகின்ற அரியவர்கள் திருவேடத்தோடு வந்தால் ருத்ராட்சத்தோடு திருநீற்றோடு திருவைந்தெழுத்திய வாயிலை சொல்லிக் கொண்டு ஒரு அடியவர் வந்தால் செய்வது யாது பணியீர், நான் உங்களுக்கு என்ன செய்யணும், எனக்கு நீங்கள் உத்தரவு போட வேண்டும்னு கேட்கணுமா, பணியீர் எனக்கு என்னை பணிகொள்ளுங்கள், எனக்கு உத்தரவு போடுங்கள் என்று பணிந்து அவர்தம் பணியும் ஏற்றுவது. அவருக்கு அந்த அடியார் ஏழையாக இருந்தால் அவருக்கு வஸ்திரங்கள், திருவஸ்திரங்கள், ஆடைகள் கொடுத்து, உணவு கொடுத்து, இருப்பிடம் கொடுத்து அவர்களை உண்மையான அடியார்களை நாம் பரிபாலிக்க வேண்டும். இச்சரியை செய்வோர் ஈசன் உலகு இருப்போர் சத்தியம் பண்ணி சாத்திரம் தரும். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இந்த திருத்தொண்டில் ஒன்றையாகிலும் சிறப்பாக செய்வோர் சிவபெருமான் இருக்கின்ற உலகத்துக்கே போடுவான். அங்க போயிட்டு சாஸ்திரம் வந்து ஒன்னும் ஏதோ அங்க நடக்குது இங்க நடக்குது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா சொல்றது இல்லை, அந்த சாஸ்திரம் இதனுடைய பலனை உறுதியாக நமக்கு தெரிவிக்கிறது. ஈசன் தன் உலகு இருப்போர் அங்க இருப்பாங்களாம். நிலை பெறுமாறு எண்ணுதிய நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாலி புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி அலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராசயர் போற்றி போற்றி என்றும் அலைபுணசேர் செஞ்சடயம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே. மனம் மொழி மெய்களால் இறைவனுக்குரிய தொண்டுகளை செய்வது. எதுக்காக கொடி கட்டியிருக்காரு? நம்ம கொடி கட்டுறோம் சாயங்காலமா பிரம்மோசத்துக்கு போறோம், கொடி ஏத்துறாங்க பார்த்துட்டு வந்துடணும். ஆனால் அந்த கொடி எதற்காக ஏற்றப்படுகிறது? குருநாதனுடைய திருவருளால். குருநாதனுடைய திருவருளால் இந்த உயிரை மேம்படுத்த, சகல நிலையில் உள்ள உயிர்களை மேம்படுத்துவதற்கு சரியாதி தவங்களை, தவங்களையும் தீட்சை வகைகளையும் அருளி இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக கொடியேற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? உமாபதி சுவாமி. அதுக்கு அடுத்தது கிரியை தொண்டு. கிரியை தொண்டு ரொம்ப சுலபமானது. பஞ்சாதன பூஜை, பூஜையை விரிவா செய்ய வேண்டிய சின்னதா செய்யலாம், குட்டியோண்டு பூஜையா செய்யலாம், அதனால உங்களுக்கு நன்மை உண்டு. நல்ல நறுமணம் உள்ள மலர்களை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். நறுமண புகை, திருவிளக்கு, திருமஞ்சன பொருள்கள், திரு அமுது, இந்த அஞ்சையும் தொகுத்து வைத்துக் கொண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சா அஞ்சு நிமிஷத்துல ஒரு பூஜையை பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இறைவன் அருளுவான். ரொம்ப சுலபமான தவங்கள். இதெல்லாம் இந்த தவத்தினால் திருவருணக்கு வசப்படும். உனது உயிரிலே இருக்கின்ற மும்மன திருமலத்திலே குளிக்கின்ற உயிர் அந்த திருமலத்தில் இருந்து நீங்கும் என்பதற்காக இந்த கொடியை நான் ஏற்றுகின்றேன். ஆகவே இப்படி அமைத்துக் கொண்டு பஞ்ச சுத்திகளை செய்து, ஆத்மசுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்று சொல்வார்கள். இந்த சுத்திகளை எல்லாம் செய்து ஒன்னும் இல்ல, வழிபடுகின்ற உயிர் நம்ம, பூஜை செய்கின்ற இடம், இதெல்லாம் மந்திரம் சொல்லி சிவாயனமா சிவாயனம்னு சொன்னா எல்லாம் சுத்தமா போயிடும். ஒன்னும் கஷ்டப்பட வேண்டியில்லை. நமக்கு தெரியாத பொருள் புரியாத மந்திரங்களை எல்லாம் சொல்லணும்னு கூட வேண்டியில்லை. சிவாயனம்னு சொன்னா எல்லாமே புனிதமாயிடும். தலையில கை வச்சு சிவாயனம்னு சொல்லுங்க, தோல், நெஞ்சு, உடம்பு எல்லா இடத்துலயும் தொட்டீங்கன்னா உங்க உடம்பு தூய்மையாயிடும். கடவுளை வணங்குவதற்கு கடவுள் அளவுக்கு நம்மளும் தூய்மையானவர்களாக மாறி கடவுளை வணங்க வேண்டும். அதுதான் அந்த பஞ்ச சுத்தி எல்லாம் சொல்லுகிறார்கள். அதை உரியவர்களிடம் கேட்டுக்கொண்டு அந்த கிரியாவ கிரியை நெறியிலே நின்று கிரியாதி தவங்களை நாம் செய்ய வேண்டும். சரியே, கிரியை யோகம் என்பது அஷ்டாங்க யோகம் ரொம்ப கடினமானது, அதெல்லாம் கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அஷ்டாங்க யோகம் ஒரு படியில இருந்து அடுத்த படிக்கு போவது என்பது ஒன்று, நிறைவு செஞ்சு அடுத்ததுக்கு போகணும். அதெல்லாம் ரொம்ப சிரமமான தவம். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இப்படி பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இப்படி எட்டு விதமான அங்கங்கள் இருக்கின்றன. அந்த தவங்களை எல்லாம் செய்ய வேண்டும். அது யோகமாகிய ஒரு தவம். அதுக்கு அடுத்தது ஞானமாகிய தவம். அதான் நமக்கு செஞ்சுட்டு இருக்க தவம், ஞான தவம் தான் செஞ்சுட்டு இருக்கும். நல்ல உயர்ந்த நூல்களை கேட்டல், கேட்டதை சிந்தித்தல், சிந்தித்தை சிந்தித்ததை தெளிதல், தெளிந்ததை நம்முடைய வாழ்க்கையிலேயே நடைமுறைப்படுத்தல். ஆகவே இந்த நான்கும் ஈட்சை வகைகளும் இந்த உயிரை, சகல நிலையில் இருக்கின்ற உயிரை மேம்படுத்துவதற்காக இந்த நெறிகளை எல்லாம் இந்த உயிருக்கு போதித்து இவைகளின் மூலமாக உயிர் இறைவனை சென்று அடையும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த தூலலிங்கமாக விளங்குகின்ற இந்த கோபுரத்தின் முன்னே இந்த திருக்கொடியை நான் ஏற்றியிருக்கிறேன். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றிய இடம், ஒன்று மேவிடில் ஒன்று ஒளிக்கும், எனினும் இருள் அடராது. உள் உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்து உளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன்.
1: சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பொன்னும் மெய் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையனாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவனாயம்மானை இழிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலு மாமே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிட்டம்பலம் எல்லாமல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை, சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வைதிக சைவம் எங்கும் வளர்ந்திடல் வேண்டும் என்ற பெருநோக்கிலே ஞானாமிருகம் என சொல்லக்கூடிய ஒப்பற்ற ஞான நூலினை தந்தருடைய ஸ்ரீ வாகீச முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியன் போற்றி வணங்கிக் கொண்டு, அண்ணல் திருநீரும் ஐந்தெழுத்தும் கண்டிகையும் அகிலமெங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாரிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீச முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்கின்ற அந்த அருமையான ஞான நூலை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். திருவருளையும் குருவர்களையும் அடியன் துணையாக வைத்துக் கொண்டு இன்று வாகீச முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தத்திலே 70வது அகவல் பாவினுடைய விளக்கத்தை அடியேன் கொடுப்பதற்கு மேற்கொள்கின்றேன். சைவ பெரியோர்களே, நம்முடைய சைவத்திலே சிலவற்றிற்கு சில வடிவம் சொல்லப்படும். அந்த வடிவம் என சொல்லுகின்ற பொழுது அதனுடைய பெருமை எங்கே தொடங்குவோம். உதாரணமாக சைவத்தை எடுத்துக்கொண்டால் ஆணவமலத்தினுடைய வடிவம் என்றால் அது முயலகனை சொல்லி காட்டுவார்கள். கோயில் புராணத்தில் இதுக்கு விளக்கம் இருக்கிறது. ஆணவமலத்தினுடைய வடிவம் முயலகன். அதற்கு எதிர்மறையாக இருக்கின்ற ஞானத்தினுடைய வடிவம் எது என்று சொன்னால், ஞானத்தினுடைய வடிவத்தை ஞான சம்பந்தன் என்று சொல்லி காட்டுவார்கள். ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை என்று சேக்கலார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்லி காட்டுவார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மணிவாசகர் பெருமான் புகழ் என்று சொல்வதற்கு ஒரு வடிவத்தை சொல்றார். இந்த புகழ் என்பதனுடைய வடிவம் தான் சிவபெருமான் அப்படிமார். புகழ் என்பதன் வடிவமே சிவபெருமான் என்பதை திருவாசகத்துல 44வது அந்த பதிகத்துல அந்த எண்ணப்பதிகம் என சொல்லக்கூடியதுல முதல் திருப்பாட்டில குறிப்பிட்டு காட்டுகிறார். பாருருவாய பிழப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், சீர் உருவாய சிவபெருமான், சீர் உருவாய சிவபெருமான்கிறார். அந்த சீர் உருவாய சிவபெருமான் என்று சொல்வதற்கு விளக்கம், புகழின் வடிவமாக இருக்கின்ற சிவபெருமானே என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த பெருமான் புகழ் என்பதற்கு ஒரு வடிவமாக நம்முடைய பரம்பொருளாகிய சிவபெருமானாத்தான் நம்முடைய நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட தன்மையினால் புகழ் பெறுகிறான் என்றால், தன்னுடைய கருணை தன்மையினால். அவன் கருணை எப்படிப்பட்ட கருணை என சொன்னால், அழகாக சொல்லி காட்டுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமானே. பல இடங்களிலே இறைவன் அளப்பெரும் கருணை, தடப்பெரும் கடல் என்றெல்லாம் அந்த கருணையினுடைய தன்மையை வீழ்த்தி சொல்லி காட்டுகிறார். இன்னும் அத்தோடு மட்டுமல்லாது அங்கே சொல்லுகின்ற பொழுது நம்முடைய 9வது திருமுறையிலே கருவூர் தேவரானவர் கங்கை கொண்ட சோழேச்சரம் என சொல்லக்கூடிய அந்த திருவிஷை பாவிலே அவன் எந்த அளவிற்கு அவன் கருணை உடையவன் என்பதை ஒரு பாடல்ல அழகாக சொல்லி காட்டுகிறார். தத்தையங்கனையா தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு பெண்கள் மேல் நீ வைத்திருக்கின்ற ஆசையில், பெண்கள்னு பெண்கள் மட்டும் இல்லை, மண் பெண் பொன், இப்படி உலகியல் பொருள்களிலே நீ வைத்திருக்கின்ற அந்த ஆசையை, தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு, 100,000 கூறிட்டு, அத்திலங்கு ஒரு ஊரு உண்கண் வைத்தவருக்கு அமர் உலகம் அளிக்கும் பெருமை. ஒரு பொருள் மேல் வைத்த ஆசையை 100,000 கூறிட்டு அதிலே ஒரு கூறு உண்மையில் அன்பு வைத்தவர்களுக்கு நீ தேவலோகத்தையே கொடுக்கிறாயே, அதான் உன்னுடைய பெருமை. அத்திலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவருக்கு அமருலக அளிக்கும் நின் பெருமை அப்படின்னு சொல்லி காட்டுகிறார். ஆக இப்படி இறைவனானவன் எந்த அளவிற்கு கருணை உடையவன், ஆளுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்தவிரான், எவ்வளவு பெருமை பாருங்க. இந்த குழந்தைக்குன்னு கடலவா வேணும், அந்த குழந்தையினுடைய பெருமையை காட்டுவதற்காக இந்த சைவ உலகமானது பரம்பொருளினுடைய அவருடைய கருணையின் அளவினை அறிவதற்காகத்தான் அங்கே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த புறான் என்று அங்கு அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல நம்முடைய கருவூர் தேவரானவர் அழகாக சொல்லி காட்டுகிறார், 5 மந்திரத்தை மனதிலே நினைத்து கொண்டு உன்னை தியானம் பண்ணுவதற்கு நீ எதையெல்லாம் கொடுக்கிறீர் சுவாமி, இந்த ஒரு காரியத்திற்காக நீ எதையெல்லாம் கொடுக்கிறீர், அதனால நீர் ஒரு அற்புத கடவுள் அப்படிங்கிறார். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே, அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டர்க்கு எந்திசை கனகம் எட்டு திசையும் நிறையின்படியாக மலை போன்ற பொற்குவியலையும் எந்திசை கனகம் பற்பதக்குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழே சரத்தானே. எனவே இப்படியெல்லாம் அவன் பெருமை பெற்று கருணையினால் அவன் சிறப்போடு திகழ்கின்றான். அந்த பெருமை எப்படிப்பட்ட பெருமை என்பதையெல்லாம் நம்முடைய ஆன்றோர்கள் நன்றாக அனுபவித்து தங்கள் அனுபவ வாக்காக நமக்கு கூறியிருக்கிறார்கள். அப்பெருமானது பெருமையை அங்கே சொல்லுகின்ற பொழுது நம்முடைய திருமூல தேவநாயனார் அழகாக சொல்லுகிறார், இறைவன் எப்படிப்பட்ட தன்மை, அவன் பெருமையை அறிந்து கொள்ளுங்கள் என்று அழகாக நம்முடைய திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே சொல்லி காட்டுகிறார். திருமூல தேவநாயனார் எப்படி அழகாக சொல்லி காட்டுறார், நான் தியான நிலையிலே, இந்த தியானம் என்பது சைவத்திலே உறக்கம் என்ற வார்த்தையை வைத்தும் சொல்வது, நான் தியான நிலையிலே இருக்கின்ற பொழுது ஞானாம்பிகையானவள் வெளிப்பட்டு, நீ இப்பொழுது தூங்கிப்படி யோக நிட்டையில் இராதே, தூய தமிழிலே ஆகம சாற்றினை நீ உயிர்கள் உய்யும் பொருட்டாக கொடு என்று ஆணையிட்டாள். ஆணையிட்டதோடு மட்டுமல்லாது என்னுடைய தாயானவள் மனோன்மணியானவள் தன் வாயிலே இருக்கிற தம்பலத்தை எடுத்து என்னை வாயை திற என்று சொல்லி என் வாய்க்குள் உமிழ்ந்தாள் என்று அழகாக நான் தனக்கு ஞானம் கொடுத்த தன்மை சொல்லி காட்டுகிறார். ஞான சம்பந்தருக்கு ஞானாம்பிகை மூலமாக இந்த பரஞானம் அபரஞானம் என சொல்லக்கூடிய இரு தனத்திலிருந்து பாட கொடுத்தார். ஆனா திருமூல தேவநாயனாருக்கு வாயில் இருக்கிற தம்பலத்தின் வழியாக ஞானத்தை கொடுக்கிறார். எவ்வளவு கருணை பாருங்க பரம்பொருளுக்கு. உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து, திருமூலர் சொல்றார் தன்னுடைய அனுபவத்தை, உறங்கும் அளவில், உறங்கும்னா யோக நிட்டை, உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து கரந்து வழக்கை கழுத்தார புள்ளி, அப்படியே வளைந்த தன்னுடைய திருக்கரங்களினால், வளையல் அணிந்த கரங்களினால் என்னுடைய கழுத்தோடு இப்படி சேர்த்து கொண்டு கரந்து வளைக்கை கழுத்து ஆரம் புள்ளி, பிறங்கு ஒளி தம்பளம் வாயில் உமிழ்ந்துட்டு, பிறங்கு ஒளி, ஒளி என்பது ஞானம், ஞானத்தை தூண்டுகின்ற அந்த தம்பலத்தை, பிறங்கு ஒளி தம்பளம் வாயில் உமிழ்ந்துட்டு உறங்கல் ஐயா, இவனிட்டையிலே இருந்து விடாது, என்ன செய்தல் வேண்டும், இடையிலே எழுந்து உன் அனுபவத்தை உலகூர்க்கு ஆகமச்சாரை கொடு, உலங்கள் ஐயா என்று உபாயம் செய்தாளே. ஆக இறைவனானவன் ஆணையின்படிதான் திருமூல தேவநாயனார் யோக நிட்டையின் படி அவர் வெளிவந்து என்ன செய்தார், அங்கே திருமந்திரத்தை வெளிப்படுத்தினார். என்ன சில பேர் கேட்கலாம், யோக நிட்டையில இருக்கவர் எப்படி யோகம் தெளிந்து பாட்டை அருளி செய்தார் என்றால், இது சுவாமியினுடைய அம்மையின, சுவாமியினுடைய அருளாணையினால் அம்மல் இட்ட அருள் கட்டளை. ஆகையினாலே தான் தனக்கு எப்படியெல்லாம் அருள் செய்தான் என்ற அந்த பேரருள் திறத்தினை உயிர்கள் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான், அவர் புகழை அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அழகாக இந்த திருமந்திர பாடலே தன்னுடைய அனுபவத்தை திருமூல தேவனாயினர் சொல்லி காட்டுகிறார். அந்த பெருமான் இறைவனது தன்மையை சொல்லுகின்ற தன்மை இருக்கிறதே, ரொம்ப முக்கியமான தன்மை இறைவனுடைய தன்மை. திருமந்திரத்துல இப்ப நான் சொல்ல இருக்கிற பாடல் மிகுந்த பொருட்செறிவு மிகுந்தது, இறைவனை பற்றிய தன்மையை அழகாக சொல்லக்கூடிய அருமையான திருமந்திர பாட்டு. தீ எனும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவாரில்லை, ஷேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் பின்தாள் சடையோனே, பின்தாள் சடையோனே, பின்னே சரிந்து தொங்குகின்ற நீண்ட சடைகளை உடைய அந்த பெருமான் எப்படிப்பட்டது, பின்தாள் சடையோன் தீயினும் வெய்யன். கனமா கொள்ள வேண்டிய பகுதி, இறைவன் தீயினை காட்டிலும் வெம்மையானவன். ஏன் தீயினை காட்டிலும் வெம்மையானவன் என சொன்னா, இது உண்மையிலேயே ஒருவரை தண்டித்தற்கு தண்டனை கொடுப்பதை கொடுத்து காட்டப்படுகிறது. தீயினும் வெய்யன், ஒரு ஆன்மா தண்டனை செய்கின்ற பொழுது தீயினும் வெய்யனாக மாறுவான். இதை புராணத்திலே வைத்து காட்டுவதுதான் தகாத செயலை செய்து முடிக்க எண்ணிய மன்மதனை அப்படி தகித்தார், அக்னியில தகித்தார். இதே போன்று திருவுருத்தையும் தகித்தார், மன்மதனையும் தகித்தார், அந்த திரிபுராதியும் திரிபுரத்தையும் தகித்தார். ஆக இப்படி இன்னும் இலக்கணைவு முற்று பெறாது, வந்தது சிவமென்று அறியாறு அபச்சாரம் செய்த அந்த நக்கீர தெய்வ நாயனாருக்கும் தன்னுடைய அக்னித்தன்மையை காட்டினார். எது தீயினும் வெய்யன், யாருக்கு? பிசகி செல்வார்க்கு. நல்லவர்களுக்கு தீயினும் வெய்யனாக வந்து தண்டனை கொடுத்து உடனே ஆட்கொள்வார். பாபம் நிறைந்த ஆன்மாக்களுக்கு நரகத்துல தள்ளி விட்டுதான் பக்குவம் பண்ணுவார். எனவே இப்படி தண்டிக்கப்பட்டவர்கள் எல்லாம் புண்ணியஸ்வரர்கள். நம்முடைய திருச்சாளல் பகுதியை பார்க்கணும், தேவர்களெல்லாம் தண்டிக்கப்பட்டு தேவர்களுக்கு ஜெயம் என்றோ புண்ணியம் செஞ்சிருக்காங்க. அதனால தான் சிவனடியா சிவபெருமானால் நேரடியாக தண்டிக்கப்பட்டு அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள். இப்ப என்னை போன்ற பாவிகளுக்கு நரகத்துக்கு தான் விடுவார். ஆக இறைவனானவன் எப்படிப்பட்டவன்? தீயினும் வெய்யன், குற்றம் செய்பவர்களுக்கு அவன் கொடியவன். எதை போல? ஒரு அரசனானவன் குற்றம் செய்பவர்களை தண்டிக்கின்ற பொழுது அந்த அரசன் எப்படி குற்றம் செய்தவனுக்கு கொடியவனாக காட்சி தருவான். உபதேசத்தை கொடுத்து இதன்படி நில் என சொல்லுகின்ற அந்த குருவின் மேல அப்படியே ஒரு வெறுப்பை கொள்வான் மாணாக்கன். அவனுக்கு அந்த குருவை கண்டால் வெப்பத்தை கண்ட மாதிரி இருக்கும். ஏன்னா உபதேசம் பிடிக்கல, அனுபவத்திற்கு கொண்டு வர முடியல. ஒரு தந்தையானவன் தன்னுடைய மகனை நல்வழிப்படுத்துகின்ற பொழுதே காலையிலே எழு புத்தகத்தை படி என்று சொன்னார். தந்தையை எப்படி நினைப்பான்? கொடியவனாக நினைப்பான், அக்னி போல நினைந்து ஒதுங்குவான். ஆக இப்படி கண்டிப்பு கட்டுப்பாடுடைய தந்தையையே மகன் வெறுப்பான். அவனுக்கு தந்தையானவள் கடுமையாக நடந்து கொள்வான். இதே போல கொடுக்கின்ற வீட்டு பாடத்தையும் செய்யாது, வகுப்பிலும் பாடத்தை கவனியாது, பக்கத்தில் உள்ளவர்களிடம் பேச்சையும் கொடுத்து கெடுக்கின்ற அந்த மாணவனுக்கு ஆசிரியன் கொடியவனாக இருந்து கோல் எடுத்து அடிப்பார். எல்லாத்துக்கும் அடிக்கிறார். குற்றம் செய்கின்ற தகாத செயலில் ஈடுபடுகின்ற மாணவனுக்கு ஆசிரியர் கொடியவன் போல கோலை எடுத்து அடுப்பார். இதே போன்று சில பேர்கள் கடுமையாக கண்டிப்பும் கட்டுப்பாடும் இருக்கின்ற பொழுது இந்த பணியாளர்களுக்கு அதிகாரியை கண்டா பிடிக்காது, கொடியவன் போல தெரியும். இதே போல சில ஊர்களில் சில பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியரை கண்டா பிடிக்காது. ஏன்னா அவர் கண்டிப்பும் கட்டுப்பாடு வருகின்ற பொழுது அந்த தலைமை ஆசிரியரை கொடியவர் என்று நினைத்தே பாவிப்பார். இதே போலத்தான் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. தீயினும் வெய்யன், யாருக்காக? குற்றம் செய்பவர்களுக்கு. தீயினும் வெய்யன், இந்த தீயினும் வெய்யன் என சொல்லுகின்ற பொழுது இன்னொரு பொருள் இருக்கிறது. இந்த உலகத்துல சூடு என சொல்லக்கூடியது ரொம்ப அவசியம். சூடு என்பது இல்லை என சொன்னால் அந்த சூரிய வெப்ப ஒளி, அந்த உஷ்ணம் என்பது இல்லை என சொன்னால் மரம் செடி கொடிகள் தளர்வது இல்லை. ஏன்? ஆன்மாக்களாகி நமக்கும் அது முக்கியம். சில உடம்புல உயிர் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கும்? அந்த ஜூட்டை வைத்து இந்த சூடை வைத்து கண்டுபிடிச்சிடுவோம். ஆக இந்த சூடு என சொல்லக்கூடிய உஷ்ணம் இருக்கிறதே, அதுவும் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. அவன் எப்படிப்பட்டவன்? தீயினும் வெய்யன், எல்லா உயிர்களுக்கும் அக்னியை கொடுத்தும் அவன் பரோபகாரியாக இருக்கிறான். எனவே குற்றம் செய்தவர்களுக்கு கொடிய அக்னி போல் இருக்கிறான், தன்னை விரும்புகின்ற தேவைப்படுகின்ற ஆன்மாக்களுக்கு அவன் அக்னி போல் இருந்து அவன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறான். தீயினும் வெய்யன், புனலினும் தன்னியன். அவன் எப்படி தன்னை நாடி வருகின்ற அன்போடு இருக்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் புனலினும் தண்ணியன், தண்ணீரை காட்டிலும் குளுமையுடைய கருணை பிரபாவத்தோடு இருக்கின்றான். கருணை பிரபாவத்தோடு அவன் இருக்கின்றான். ஆகையினான அழகா சொல்லுகிறான், தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈஷன் அருள் அறிவாரில்லை. ஆயினும் ஈஷன் அரண் அருள் அறிவார். இதை கடைசியில கொண்டு கொட்டணும். தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஷே இனும் நல்லன் குழந்தையை காட்டிலும் நல்லவன். ஏன் குழந்தையை காட்டிலும் நல்லவன் என்று சொல்லி காட்டுகிறார் என சொன்னார். இந்த குழந்தையினுடைய ஒரு தன்மை இருக்கிறதே, அது காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் எதுவுமே இல்லாத நல்ல குணம், அதான் குழந்தையினுடைய தன்மை. அதைவிட இவன் தூய்மையானவன், இயல்பாகவே பாசங்கள் தான். ஷேயினும் நல்லன் என்று அழகாக சொல்லிக்கிறார். இரண்டாவது ஷேயினும் நல்லன் என்பதற்கு இன்னொரு பொருள், ஒரு குழந்தை ஒரு தகாரசியல் செய்கின்ற பொழுது தாய் அடிச்சு அப்படி கிள்ளி விட்டுவார். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ஒன்றுமே நடக்காதது போல அந்த குழந்தை வந்து அம்மாவை கட்டிப்பிடிச்சு தன்னை தண்டித்தது என்று நினைக்காது. தன்னை நோக்கி அப்படியே கண்ணை உருட்டி அச்சுறுத்தியது பயமுறுத்தியது அடித்ததெல்லாம் நினைக்காது. இதே போல உயிர்கள் செய்கின்ற எந்த அடாத செயலையும் இறைவனும் மனதை கொள்ளாது. என்ன செய்வான், அப்படியே அந்த உயிரின் மேல அன்பையே செலுத்துவான். அந்த குழந்தையோட மேலானவன் அதைத்தான் செய்யணும் நல்லன். அணியன், அணியன் என்றால் உள்ளன்போடு தன்னை நேசிக்கின்ற அன்பர்களுக்கு அணுக்கமாக இருக்கிறான் அணியன். நல்ல அன்பர்க்கு தாயினும் நல்லன், நல்ல அன்பர்களுக்கு தாயினும் நல்லன். தாயினும் நல்லன் என்ற அந்த சொல்லுக்கு பொருள் என்னவென்று சொன்னார், இந்த தாயை விட நல்லவன் என்று நம் நூல்கள் உலகிலேயே அன்புக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுவது தாயினுடைய அன்புதான். ஆனா இறையன்பை சொல்லுகின்ற பொழுது நாயிற்கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே பார், பாலினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து பார். அப்ப இந்த தாயை விட அன்புன்னா அப்ப தாய் அன்பில் என்ன குறைபாடு இருக்கிறது அப்படின்னா ரெண்டு குறைபாடு. இந்த தாயானது வயிற்றுக்கு உணவை கொடுத்து கொடுத்து உடலை கொடுக்க வைத்து விடுவாள், அறிவுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை, தந்தை தான் கொடுப்பான், கவனமா கொள்ள வேண்டியது. நல்ல உணவை கொடுத்து கொடுத்து உடலை கொடுக்க வைப்பாளே அன்றி, சானா தண்டபாணி தேசிகர் எழுதிய உரையைத்தான் நான் சொல்றேன், என்னுடைய சொந்த கற்பனை இல்லை. ஆகையினாலே அந்த அறிவு என்பது கொடுத்து அடுத்தார் போன்று எழுதுகின்றார், ஒரு குற்றம் செய்தார் தன்னுடைய மகனை தாய் துரத்தி அடிப்பா தண்டிச்சு விடுவான், தாய் துரத்தி அடிச்சிடுவான். இதுதான் பாரதத்துல வரக்கூடிய பகீரதனுடைய கதை, அதுதான் பகீரதனுடைய கதை. இதனுடைய முன்னோர்கள் அம்சுமான் தன்னுடைய தாய் தந்தையினாலே காட்டுக்கு துரத்தப்பட்டவன், ஒரு தீய செயல் செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே சக குழந்தைகளை தூக்கி யமுனை நதியிலே தூக்கி எரிந்து பாபங்களை செய்த காரணத்தினாலே ஊரார்கள் முறையிடுகிறாள் என்பதற்காக பெற்ற மகனேயே அங்கே என்ன செய்தார்கள், காட்டுக்கு துரத்தினார். ஆகையினாலே அந்த தாயன்பிலும் கூட உணவை கொடுத்து உடலை கொடுக்க வைத்தலும் தகாத செயல் அடாது விடாது செய்து கொண்டிருந்தார் அடித்து துரத்துவதும் இருக்கும். ஆனால் பிழைபொறுக்கும் பெம்மான் நம்முடைய கோடி பிழை செய்தாலும் அவன் பெருத்துக் கொள்ளுகின்ற பெண்மான். அதனாலதான் அங்கே அழகாக தன்னுடைய திருவாக்கிலே அங்கே திருமலர் சொல்லி காட்டுகிறார், நல்லன்பர்க்கு தாயினும் நல்லன் பின்சடையவனே ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. ஆனாலும் ஈசனுடைய அறிவு அருளினை இந்த உயிர்கள் இன்னும் அறியவில்லையே என்று இறைவனுடைய தன்மையெல்லாம் அவர் சொல்லி காட்டுவிட்டு அழகாக நம்முடைய திருமல தேவனார் அவரை இன்னும் அறியாமல் இருக்கின்றீர்களே என்று சொல்லி காட்டுகிறார். இந்த திருமந்திரத்தை படிக்கிறார், தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈஷன் அருள் அறிவாரில்லை. ஷேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் பின்சடையோனே பின்சடையோனே என சொல்லிக்காடு. அவனுடைய பெரும் கருணைக்கு எடுத்துக்காட்டு என்னவென்று சொன்னால், அழகாக இன்று நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடிய பகுதி, ஒரு ஆன்மாவானது பக்குவப்பட வேண்டும் என்பதையே அவன் குறிக்கோளாக இருக்கிறான். எப்படி பக்குவப்படாத பக்குவ படுத்துதல் வேண்டும் என்பதற்காகவே ஐந்தொழிலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படி அலைகிறான்? காற்றிலே வேடன் போல நல்ல பறவை எது கிடைக்கும், நல்ல விலங்கு எது கிடைக்கும் என்று அலைவதை போல எங்கே பக்குவ ஆன்மாக்கள், எங்கே பக்குவ ஆன்மாக்கள் என்று தேடிக்கொண்டு அலைகிறாராம் நம்முடைய பரம்பு. எங்கே பக்குவ ஆன்மாக்கள் இருக்கிறது என்று காற்றில் வேடனாகும், கடலில் வலைஞனாக, கடலிலே எந்த இடத்திலே நல்ல வகை ஜாதி மீன்கள் இருக்கிறது என்பதை அலைகிறான். எனவே காற்றில் வேடன் போல், கடலிலே வலைஞன் போல, அவன் தேடி அலைவதை போல பக்குவ ஆன்மாக்கள் எங்கே என்று தேடி தேடி அலைகிறான். அப்படி பக்குவ ஆன்மாக்கள் வருகின்ற பொழுது இருவினை உப்பு ஆன்மா ஏந்திய பொழுது அங்கே மரபரிபாகம் ஏற்படும். மரபரிபாகம் ஏற்பட்ட உடனே சத்தினி பாதம் ஏற்படும். அப்படி சத்தினி பாதம் ஏற்பட்ட உடனே அதுவரை உள்ளிருந்து உணர்த்திய அந்த பரம்பொருளானவர் குருவாக வெளிப்பட்டு அந்த ஆன்மாவுக்கு தீட்சை செய்து விட்டு ஞானத்தை கொடுத்து முக்திக்கு சேர்த்துவார். நல்ல கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி இன்னைக்குள்ள பகுதி, இருவினை ஒப்பு மரபரிவாகம் சத்தினிபாதம் எழுதுகின்ற பொழுது குருவாக வெளிப்படுவார். அது ஆவேச குருவாகவும் இருக்கலாம், அதிட்டே குருவாகவும் இருக்கலாம். குருவாக வெளிப்பட்டு அந்த ஆன்மாவுக்கு தீட்சை செய்து ஞானத்தை கொடுக்க முத்தி பெற்றே கொடுப்பார். எனவே முக்தி பேற்றுக்கு திறவுகோல் ஞானம். அந்த ஞானத்தை தருவது குரு. எதனால் தருகிறார் என்றால் தீட்சை கொடுத்து தருகிறார். அந்த தீட்சையினுடைய விஷய இடம் தான் இன்னைக்கு சொல்லப்படும். அந்த கவனமா கொள்ளணும். தீட்சையினுடைய விஷய இடம் தான் இந்த 70வது அகவலிலே சொல்லி காட்டப்படுகிறது. உங்கள் கையில் இருக்கிற ஞானாமுரன் புஸ்தகத்தை பார்த்தா அந்த 70வது அகவலுக்கு தீட்சை விஷய இடம் என்று சொல்லி காட்டப்படும்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு நீத்தல் விண்ணப். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

Bye.

தன்னை தந்த என் நரமுறை உடைவர்.

0: ब्रह्म पार्वती உட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே திருவாசகம் நீத்தல் விண்ணப்பத்திலே 19வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்கள் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. உயிர்கள் வினையை செய்யும், வினையை உடையது, கடவுள் வினை இல்லாதது. உயிர்கள் வினையை செய்யும், வினையை உடையது, கடவுள் வினை இல்லாதவன். வினையை நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதநூலாகும் என்பது நன்னூல் என்கின்ற ஒரு இலக்கணம். அதனால வினை எது இல்லையோ அது கடவுள், வினை எது உடையதோ அது உயிர். அதனால வினை இல்லாதவன் என்பவன் வினையுடைய உயிர்களை அந்த வினையிலிருந்து மீட்டு நன்மையை செய்வான். அதனாலே அவனுக்கு வினை கேடன் என்று கூட பெயர். சிவபெருமானுக்கு வினை கேடன் என்றும் பெயர். அது உயிர்கள் செய்த வினை வல்வினைன்னு, வல்வினை நல்வினை. வல்வினைன்னு சொன்ன தீய வினைகள். தீய வினைகள் என்பது மன வாக்கு காயங்களால பாவங்களை செய்யறது. அது பாவங்களை செய்யறதுனால அது வினை பாவ வினை, அது தீய வினைன்னு சொல்றோம். புண்ணியங்களை செய்தா அது நல்வினைன்னு சொல்றோம். அந்த தீவினைக்கு வல்வினை என்றும் ஒரு பெயர். தீவினைக்கு வல்வினை என்றும் ஒரு பெயர். வினையினாலதான் விளைவே வருவது. விதையினாலே விளைவு வருவது போல, விதையினாலே விளைவு வருவது போல, வினையினாலே விளைவு வருவது. அந்த விளைவு தான் தேகத்திலிருந்து பலன்களிலிருந்து சக்கரம் வினைதான். வினை கணக்கு வச்சுதான் நமக்கு எல்லா பலன்களையும் கொடுக்கறோம். அதனால அந்த வினை பிறவிகள் தோறும் செய்து கொண்டேதான் இருக்கிறோம். எல்லா பிறவிகளிலும் செய்யாமல் இருப்பதில்ல. மனத்தால நினைப்பது, வாக்கினாலே பேசுவது, கையால செய்வது, இப்படி திரிகரணங்களாலையும் வினையை செய்து உயிர்கள் வினை உடையதாக இருக்கிறது. அந்த வினை என்பது அளவில்லாத துன்பத்தை கொடுப்பதாக இருப்பதனால அந்த வினைய வினை காடுன்னு சொல்றார். வினை காடு என்று சொன்னால் பல வகையான மரஞ்செடி கொடி, பல வகையான தீய பிராணிகள், பொல்லாத பிராணிகள், பல வகையான இடையூறுகளை உடையதாயிருக்கின்ற அடர்ந்த காடு. அந்த காட்டிலே ஒருவன் அகப்பட்டு கொண்டானால் அந்த காட்டிலே இருக்கின்ற பிராணிகளாலும் மற்ற இடையூறுகளாலும் அவன் மீண்டு வருவது சிரமம். அதனாலே அந்த வினையாகிய காட்டை நீ அழித்து என்னை ஆண்டு கொள்ள வேணும் என்று இந்த பாட்டில முதல்ல கேட்கிறார். மடங்க என் வல்வினை காட்டை நின் மண் அருள்த்தி. என்னுடைய வல்வினையாகிய காட்டை மடங்கும்படியாக நிலை பெற்ற உன்னுடைய திருவருளாகிய அக்கினியினாலே கொளுத்த வேணும். காடுகளில் இருக்கிற மரஞ்செடி கொடிகளை எல்லாம் அக்கினி வச்சு கொளுத்தி விட்டால் அதுல இருக்கிற இடையூறெல்லாம் தீர்ந்து போய் விடுகிறதா? அது போல வந்து என்னுடைய வினையாகிய காட்டை நீ உன்னுடைய திருவருளாகிய அக்னியினாலே தகிக்க வேணுங்கிறார். வினையாகிய காட்டை உன்னுடைய திருவருளாகிய அக்னி. திருவருளா அமுதம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, வினைக்கு அது அக்னியாக இருக்கு. திருவருள் நமக்கு அமுதமாக இருக்கிறது. வழங்குகின்றாய்க்கும் அருளார் அமுதத்தை சொல்றாரு. அதே திருவருள் இங்க என்ன சொல்றாரு, வினையாகிய காட்டுக்கு அது நெருப்பாக இருக்கு. வினையாகிய காட்டுக்கு திருவருள் நெருப்பாக இருக்கு. அது சத்துருக்களுக்கு நெருப்பாகவும் ருத்துருக்களுக்கு அமுதமாகவும். அது திருப்புகளிலே சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் ஜனமாக, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம். திருப்புகள் அமுதம்னு தானே சொல்றோம். திருப்புகள் நெருப்புங்கிறாரு. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் ஜனமாக, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம். திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம். நினைத்ததும் அடிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கருவருக்கும் பரவாமல், நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் என்று திருப்புகள்ல சொல்றாரா? அதனால திருப்புகள் சத்துருக்களுக்கு நெருப்பாக இருக்கும், முத்துருக்களுக்கு அமுதமாக இருக்கும். அது போல அதனால என்னுடைய வல்வினையாகிய காட்டை மடங்கும்படியாக, அழியும்படியாக, மடங்கும்படியாக உன்னுடைய திருவருளாலே கொடுத்துகின்ற விடங்க. விடங்க என்றால் அழகன், விடங்கன் என்றால் அழகன் என்பது. அப்படி அழகுடையவரே என்னை விட்டுடுகின்றாய். மடங்க என் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீக்குழு விடங்க என்றென்னை விடுகின்றாய். என் பிறவிய வேறுடங்களை ஆண்டுகள் என்னை விட்டு விடாது. என்னுடைய பிறவியை களைந்து விடு, நீக்கிவிடு, வேரோடு நீக்கி. பிறவியை வேரோடு தொலைத்து விடு. வேறு இருந்தா முளைத்துக் கொண்டே இருக்கும். வேறு இருந்துச்சுன்னா முளைத்து கொண்டே இருக்கும். வேற எடுத்துட்டோம்னா அது முளைக்க வாய்ப்பு இல்லை. அதனால பிறவியை வேரோடு அறுத்து விடுங்கிறார். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையின் என் பெருமையினால் பொறுப்பவனே, அரா பூண்பவனே, கொங்கு கங்கை செருப்பவனே, நம் திருவருளால் என் பிறவிய வேறு அறுப்பவனே உடையாய் அடியும் நினைக்கிறேன். பிறவி என்பது இல்லாமல் தொலைத்து சுத்தமாக தொலைத்து சுத்தமாக தொலைத்து விடுதல் தான் வேறு அறுப்பு. பிறவி வேறு அறுத்து என் குடிமுழுது ஆண்ட விஞ்ஞகா பெரிய எம்பொருளை என்று பின்னாடி சொல்கிறார். ஆகையின் அலை என் பிறவியை வேறுடுங்கலைந்து ஆண்டுகொள் உத்தரகோஷம் அங்கைக்கிறது குடுங்கறி குன்றுரித்து அஞ்சு வித்தாய் வஞ்சி குங்கினையே. கரி என்பது யானை, அது கொடுமையான ஒரு யானை இருந்தது. கயமுகாசுரன் ஒரு அசுரன், அவன் வந்து நிறைய தவத்தை பண்ணி நிறைய வரத்தை வாங்கி அதன் மூலமாக தேவர்களை எல்லாம் மிரட்டி கொண்டு வந்தான். எல்லாரும் பயந்து கொண்டு காசியில விஸ்வநாதர் கிட்ட போய் சரண்டு கொண்டார்கள். அப்போது அவர் அந்த யானை அங்கேயும் போயிட்டான். அந்த கஜமுகாசுரன் அவனை உரித்து அந்த தோலை போர்த்தி கொண்டார். யானையை உரிச்சு தோலை போர்த்தி கொண்டாரு. அது கஷம்மாரமூர்த்தின்னு கஷம்மாரமூர்த்தின்னு அப்படி அந்த தோலை போர்த்தி கொண்ட போது உமாதேவி பயந்து கொண்டாளாம். யானை தோலை போர்த்த உடனே உமாதேவி பயந்து விட்டாளாம். யானை தோலை போர்த்தனா எப்படி இருக்கும் மனுஷன், அதனாலே பயந்து கொண்டாளாம். அதை வந்து குடுங்கறி குன்றுத்து குடுங்கறி குன்று கறிக்குன்ன கரியாகிய மலைய கொடுமையான யானையாகிய மலைய யானைக்கு மலைன்னு ஒரு கைமலைன்னு கைமலைன்னு அதனாலே குடுங்கறி குன்று உரித்து அஞ்சு வித்தாய் வஞ்சி கும்பினை. அஞ்சு வித்தாய் என்றால் அவளை பயப்படும்படியாக செய்தாய் வஞ்சி கும்பு. அதனால கொடி போன்றவுடைய கொடி போன்றவளாயி உமாதேவியை வஞ்சி கொடி போன்றவளாயி உமாதேவியை பயப்படு வித்தாய் என்றுகிறார். இது அப்பர் சுவாமி இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியா சொன்னார். அவர் எப்படி சொன்னார்னா,
1: குறித்திட்டாரானூல் குதிராருடுகியோட ஆனையோல் உதிரகாருளியோட விரித்திட்டார் உமையாளஞ்சி விதிர் விதித்து அலக்கம் நோக்கி தரித்திட்டார் சிறிது போது.
0: யானைத்தோலை உரித்து போத்து கொண்டார். உமை பயந்தாள். அப்படி உமை பயந்து நடுங்கிய போது இவர் கொஞ்ச நேரம் பேசாம இருந்தாராம். நம்ம வீட்டுக்காரி இவ்வளவு காலம் பழகுனவா அப்ப பாரு பயப்படுறாவாரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசாம இருந்தாராம். அப்புறம் பேசாம இருக்க முடியல, அப்புறம் சிரிச்சு விட்டாராம்.
1: விடுதி கண்டாய் கோமளம் என்றால்
0: அழகே வடிவமான கோமளம் என்றால் அழகு, கோமளம் என்றால் அழகு. அம்பாளுக்கு கோமள வல்லின்னு, கோமள வல்லின்னு.
1: வெம்புதன்றே
0: விதும்புதல், வெம்புதல் உள்ளே உதித்தல்.
1: வெம்புதன்றேனை விடுதி கண்டாய் விண்ணர் நன்னுகள்லா உம்பர் உள்ளாய்.
0: விண்ணர் என்றால் தேவர்கள். அணுக முடியாத ஞானாகாசத்தில விளங்குவோரே. உம்பர் என்றால் ஞானாகாசம். ஞானாகாசம்னா தத்துவங்களை எல்லாம் கடந்து இருக்கும், தத்துவங்களை எல்லாம் கடந்து இருக்கிற அந்த பரமேஸ்வரனே. தேவர்கள் அணுக முடியாமல் இருக்கிறார், பக்கத்துல செல்ல முடியாமல். விண்ணர் நன்னுகள்லா உம்பர் உள்ளாய். தேவர்கள் எல்லாம் தத்துவங்களுக்குள்ளே கட்டுப்பட்டவர்கள். தத்துவங்களுக்குள்ளே கட்டுப்பட்டவர்கள் தத்துவங்களை கடந்து இருக்கிற கடவுளை அடைய முடியாது. தத்துவங்களுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறவர்கள் தத்துவங்களை கடந்து இருக்கிற கடவுளை அடைய முடியாது. அது மடவன் மேலே ஏறி ராஜலிங்கத்தை கும்பிட முடியாதது போல. மடவன் மேலே ஏறி கும்பிட முடியாது அல்லவா, மேலே ஏறி கும்பிட முடியும் மடவன் கால் இல்லாதது. அதுபோல உயிர்கள் முடங்கி கிடப்பது எதுக்குள்ளே, தத்துவங்களுக்குள்ளே முடங்கி கிடப்பது. கடவுள் தத்துவத்தை கடந்தது அவ்வளவு அவசரத்தில் இருக்கிற மடவன் கும்பிட முடியுமா? அது போல உம்பர் நன்னுகில்லா உம்பர் உள்ளாய். விண்ணர் நன்னுகில்லா உம்பர் உள்ளாய். விண்ணர் விண்ணர் என்றால் தேவர்கள். நன்னுகில்லா உம்பர் உள்ளாய் மண்ணு உத்தர ஊசமங்கைக்கரசி அம்பரமே நிலனே ஆனால் காலோடு அப்பு ஆனவனே. அப்படி உத்தர ஊசமங்கைக்கு தலைவனே, அம்பரமே நிலனே ஆனல் காலோடு அப்பு ஆனவனே. அம்பரம் என்றால் ஆகாயம், ஆகாயம் இதெல்லாம் ஆகாயம். அம்பரம் என்றால் ஆகாயம். அம்பரமே நிலனே பூமியே, அதற்கு மேலே நிலனே அனல், அனல் நெருப்பா இருப்பவனே, காற்றா இருப்பவனே, நீராக இருப்பவனே. இப்படி பூதங்களாக ஐந்து பூதங்களாகவும் விளங்குவன் அம்பரமே நிலனே அனல் காலோடு அப்பு ஆனவனே. அம்பரமே நிலனே அனல் காலோடு அப்பு ஆனவனே. உலகம் முழுவதும் ஐந்து பொருள்களாலே ஆக்கப்பட்டது. ஐந்து பொருள்களாலே உயிர்களுக்கு உடம்பை கொடுத்திருக்கிறார். ஐந்து பொருள்களாலே உயிர்களை வளர்க்கிறார். ஐந்து பொருள்களே எல்லாம் அடங்கும். மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, வெயில், ஆகாயம். இந்த அஞ்சு பூதங்களையும் படைத்தான். அஞ்சு பூதங்களுக்கு உள்ளே இருந்து அந்த பூதங்களை இயக்குகிறார். அதனால அம்பரமே நிலனே அனல் காலோடு அப்பு ஆனவன். அப்பு ஆனவன் காற்றாய் இருக்கிறாய், நெருப்பாக இருக்கிறாய், மண்ணாய் இருக்கிறான், நீராய் இருக்கிறான், நெருப்பாய் இருக்கிறான், காற்றாய் இருக்கிறான், வெளியாக. இப்படி ஐந்து பொருளாக இருக்கின்றவனே, நான் கொம்பு இல்லாத கொடி போல தவிக்கிறேன். கொம்பு இல்லாத கொடி போல் தவிக்கிறேன். வெம்பு என்று விட்டுவிடாது. ஆனை வெம்பூரில் குறுந்தூர் என புலனால் அழைப்புண்டேன எந்தாய் விட்டுடுதி கண்டாய். ஆனை வெம்பூர் பிராணிகளுக்குள்ளே மிகப்பெரியது யானை. அந்த யானைக்கு ரெண்டு யானைக்கு சண்டை வந்துருச்சு. ரெண்டு யானைக்கு ரெண்டு யானை சண்டை போட்டா இப்படி இருக்கும், கடுமையான சண்டை. அது வெம்பூர் போர். ரெண்டு யானையும் கோபமா சண்டை போடுதுனா எவ்வளவு கடுமையா இருக்கும். அந்த யானை சண்டைக்கு இடையில அதனுடைய காலடியில ஒரு செடி அம்பட்டது. செடி, அந்த செடி என்ன ஆகும்? யானை போர்ல ஒரு செடி, சிறு செடி இருக்கிறன்னு தெரியாம போயிடும். அதனாலே அது போல, அது போல ஓமை, அது போல உள்ளத்துக்குள்ளே இருந்து கொண்டு உள்ளத்திலேயே இருந்து கொண்டு கடவுள் செய்கிறான் என்றால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? பயிர் நன்றாக வளர்ந்து விளைவு தர வேணும்னா என்ன பண்ணணும்? பயிருக்கு உடையவன் வீட்டிலேயே படுத்துருக்கணும், பயிர் பக்கம் போகக்கூடாது. பெரிதான பயிர் நல்லா விளைஞ்சிடும். பயிர் நல்லா விளைய வேணுமானால், பலன் தர வேணுமானால் அவன் அங்கேயே குடியா இருக்கணும். அதனாலதான் அவன் குடியான எங்க இருக்குன்னா பயிர்லயே இருக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் மனசு உருட்டா போனா பயிர் இருக்காது. இது நல்ல ஒரு ஓமை. அது போல உயிராகிய பயிரை வளர்க்கின்றவனாகிய சிவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? நீங்காமல் அங்கே இருந்து அந்த உயிரை பக்குவப்படுத்துகிறான். நேச அருள் புரிகிறான், நெஞ்சில் இருக்கிறான், வஞ்சத்தை கெடுக்கிறான், பேராது இருக்கிறான். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை. பயிரை வளர்க்கிற குடியானவன் எப்படி அங்கேயே குடியாக இருக்கிறாரோ, அதுபோல உயிரை வளர்க்கிற குடியானவன் ஆகிய சிவன் அங்கேயே குடியாக இருக்கிறான் ஞானி. நேச அருள் புரிந்து, நேச அருள் புரிந்து, நேச அருள்னா தன்னிடத்துல மாறாத இன்பமாகிய அன்பை தந்து விட்டான். அன்பை தந்து விட்டபடியினாலே நேச, நேச என்கின்ற அருள் ஆகியால் அன்பாகிய

பயிர் கெட்டு விடுவது போல பரமேஸ்வருடைய அருள் இல்லையானால் உயிர்கள் கெட்டு. இதை ஞானிகளை ரொம்ப பக்குவமாக வளர்க்கிறான், ஞானிகளை ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்க்கிறான். ஞானிகளை நம்மையும் வளர்க்கிறான். ஞானிகளை கண்ணும் கருத்துமாயிரும் புகழும் இடைவிடாது அவர்கள் இவனை விட்டாலும் இவர்கள் அவனை விடாம அவன் இவரை விடாமை. இதுல சித்தாந்தம், இவன் அவரை விடாது அவன் இவரை விடாது. புறம் போகிறேன் புறம் போகல் விட்டேனே, நான் வெளியில போக மாட்டேன் உன்னையும் போக விட மாட்டேன். அப்படி ஞானிகள் வளர்க்கிறார், நம்மையும் வளர்க்கிறார். இதுல வளர்ந்துல அவர் ஞானிகளை அப்படி வளர்க்கிறான், நம்மை எப்படி வளர்க்கிறார்? நம்மை பேதித்து வளர்க்கிறான், அவர்களை எடுத்து வளர்க்கிறான். ஞானிகளை எடுத்து வளர்க்கிறான், நம்மை பேதித்து வளர்க்கிறான். சோத்தை போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு போ அப்படிங்கிறான். ஞானிகளை என்ன பண்ற, பக்கத்துல இருந்து ஊட்டி விடுறான். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதல் பாதத்தரம்பாடி ஆடையு. அதனால ஞானிகள் உள்ளத்திலே சுவாமி இருக்கிற அப்படின்னாலே அவர்களுக்கு கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்த ஆளு அரசினி இனியன் தன் அடைந்தார்க்கு இடைவருது. வினையே மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் என்பினையும் உருக்கான் என்று உண்மை. உண்மையன என்றால் பிரகாசமாக விழும். உண்மையனே அடுத்தவாய். உண்மையன் என்று சொன்னால் ஒளி பொருளாக இருப்பது பிரகாசமாக இருக்கும். திருநேற்றை உத்தூடித்து ஒளி மிளிரும் வெண்மையன. சௌரமான் எப்படி இருக்கிறார் என்றால் திருநீறு நிறைய பூசியிருக்கிறார். முழுநீர் பூசிய முனிவனாக சௌரமான், முழுநீர் பூசிய முனிவன். திருமேனி பவளம் போன்றது, திருமேனி பவளம் போன்றது, அதிலே திருநீறு பால் போன்று இருக்கு. திருமேனி பவளம் போன்றது, அதுல திருநீறு பால் போல இருக்கு. பனித்த சடையும் பவளம்போர் மேனீர் பால் வெண்ணி உத்தூளனம் சொல்றது. உத்தூளனம் பூசாமே ஊதி பட்டை போடக்கூடாது. உத்தூளனம், உத்தூளனம்ங்கிறது ஊதியை எடுத்து அப்படி முழுவதும் ஊதி எடுத்து அப்படி முழுவதும் பூசணும், அதான் உத்தூளனம். இந்த இதுக்கு பஸ்ம ஸ்நானம்னு பஸ்ம ஸ்நானம். இப்ப நீரிலே குளிப்பது போல, நீரில் குளிப்பது போல நீரில் குளிப்பது, அந்த நீருக்கு இந்த நீருக்கு மத்தியம் தெரியுதா தெரியுதா? நீரில் குளிப்பது போல நீரில் குளிப்பது, திருநீற்றில் குளிப்பது, பஸ்ம ஸ்நானம். சர்வாங்கோ பஸ்மோ தூலிதம், சர்வாங்கோ பஸ்மோ அங்க முழுவதும் திருநீர். தீட்சை பெற்றா பல பேருக்கு ஊதி பூச தெரியறது இல்ல, உத்தூளனும் பண்ண மாட்டாங்க. இது என்னமா சொல்றாரு பாத்தீங்களா, உண்மையனே திருநீற்றை உத்தூடித்து ஒளி மிளிரும் வெண்மையனே. திருநீற்றினுடைய ஒளி பிரகாசமாக இருக்கிறது. திருநீற்றினுடைய உத்தூடித்து ஒளி மிளிரும் வெண்மையனே விட்டுடுதி கண்டாய் மெய்யடியவர்களுக்கு அண்மையனே என்றும் ஜெயாய் பிறர். மெய்யடியவர்கள் அதற்கு மேல பிறர். பிறர் என்றால் அவனை வணங்காதவர்கள் நிறைய, அவர்கள் அந்நியர்கள். நினைக்கிறவர்கள் சொந்தக்காரர்கள், நினைக்கிறவர்கள் சொந்தக்காரர்கள், நினைக்காதவர்கள் அந்நியர்கள். நான் எல்லாத்துக்கும் போடுறான், என்ன போடுறான், சாப்பாடு போடுறான். இவர்கள் அவர்கள் அந்நியமாக எண்ணுகிறார்கள், இவர்கள் அனன்யமாக எண்ணுகிறார்கள். மற்றவர்கள் சுவாமி சிவநெறியிலே வாராதவர்கள் சிவனை அந்நியமாக எண்ணுகிறார்கள். அந்நியமாக எண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அவனையே பரம்பொருளாக எண்ணி மனவாக்கு காயங்களாலே வழிபடாமல், அவனையே பரம்பொருளாக எண்ணி மனவாக்கு காயங்களாலே வழிபடாமல் இருக்கிறது அந்நியம். அவனையே பரம்பொருளாக எண்ணி மனவாக்கு காயங்களாலே வழிபட்டு எறும்புகள் மறவாமல் இருப்பவர்கள் அனன்யமாக இருக்கிறார். அனன்யம் என்றால் அந்நியம் அல்லாது நெருங்கி இருப்பவர்கள். நெருங்கி இருப்பவர்களுக்கு அவன் நெருங்கி இருக்கிறார், நெருங்கி இருப்பவர்களுக்கு நெருங்கி இருக்கிறார். சிறங்கூ கரங்குவார் உண்மைகளும் ஊன்களும் இல்லையா, சிறங்குவார் உங்களுக்கும் சிறுவன்களும் இல்லை, புறத்தாருக்கு ஜெயோன்றன் பொங்கலும். புறத்தார் என்ற அந்நியர், அவங்க என்ன உங்களுக்கு சொந்தமா? இல்ல இல்ல சொந்தம் இல்ல, புறத்தின புறத்தார். அதனாலே மெய்யடியவருக்கு அண்மையன். மெய்யடியவர்கள் என்று சொன்னால் அவனைத் தவிர வேறு கடவுளை நினையாது, அவனையே இரவும் பகலுமாக வழிபட்டு மனம் உருகி பக்தி செய்கின்றவர்களாகி மெய்யடியார். அவர்களுக்கு அண்மையன். அண்மையன் என்றால் பக்கத்தில் இருக்கும், அண்மையன் என்றால் பக்கத்தில் இருக்கும். நினையாதவர்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறார், நினையாதவர்களுக்கு வெகு தூரத்தில் இருக்கிறார், நினைக்கின்றவர்கள் பக்கத்தில் இருக்கிறார். அண்மையனே மெய்யடியவர்களுக்கு அண்மையனே என்றும் ஜெயாய் பிறர். அரிதற்கு அரிதாம் பெண்மையனே தொன்மை, அண்மையனே அலிபத்தியனே. அரிதற்கு அரிதாம், அரிதற்கு அரிதாக, அரிதற்கு

0: அளவு அறியும், தெரியாத பொருளை அறிய முடியாது. இப்ப திருச்சிராப்பள்ளி நமக்கு தெரியும், போனோம் பார்த்தோம், அமெரிக்கா தெரியாது. எது தெரியுமோ அதுதான் அறியுமே, இவரு தெரியாததே உயிர் அறிய முடியாது, புரியுமா? அது போல தெரியாமல் இருக்கின்ற பொருள்களிலே மிகவும் தெரியாமல் இருப்பது கடவுள் தான். உயிர்களுக்கு மிகவும் தெரியாமல் இருப்பது எது? அதை அறிவதற்கு உயிருக்கு ஆற்றல் கிடையாது. கடவுளை அறிவதற்கு உயிர்களுக்கு ஆற்றல் கிடையாது. அந்த அளவுக்கு அறிவு இல்லை, அந்த அளவுக்கு அறிவு போதாது. நரிவாலை கொண்டு கடல் ஆழம் பார்ப்பது போல என்பது ஒரு பழமொழி. நரிவால் எவ்வளவு, கடல் ஆழம் எவ்வளவு? நரிவாலை கொண்டு கடல் ஆழத்தை பார்க்க முடியுமா? முடியுமா? அதனாலே சிற்றறிவாகிய நம்முடைய அறிவினாலே பேரறிவு உடையவனாகிய கடவுளை அறிய முடியாது. இப்ப காது இருக்குது, எவ்வளவு தூரம் கேட்கும்? ஓரளவு தாங்க. இப்ப குளித்தல்ல பேசுறது எனக்கு கேட்காது. கண்ணு எவ்வளவு தூரம் பார்க்க? ஓரளவு தான். இப்படி எல்லாமே இது ஒரு அளவுக்கு உட்பட்டதாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த அறிவினாலே கடவுளை அறிய முடியாது. பாசமா ஞானத்தாலும் பணர்வசி ஞானத்தாலும் ஈசனை உணர்வுன்னா அதான் அரிதற்கு அரிதாக இருக்கு. அப்படி அரிதற்கு அரிதாக இருக்கிறான் என்றால் அவனை எப்படி சொல்றது? பெண் என்று சொல்லுவதா, ஆண் என்று சொல்லுவதா, அலி என்று சொல்லுவதா? கடவுள் பெண்ணா, ஆணா, அலியா என்றால் பெண்ணாகவும் இருக்கிறான், ஆணாகவும் இருக்கிறான், அலியாகவும் இருக்கிறான், இது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். பெண்ணா ஆமா, அல்லவா அல்ல, ஆணா ஆமா, அல்லவா அல்ல, அலியா ஆமா, அல்லவா அல்ல, இதுதான் கடவுள். பெண்ணாயி, ஆணாய், அலியாய், பரங்குளியர், விண்ணாயி, மண்ணாயி, இத்தனையும் வேறாய். இப்ப கடவுளை என்னன்னு சொல்றோம் நம்ம? பெண்ணாகவும் சொல்றோம், ஆணாகவும் சொல்றோம், சிவமாகவும் சொல்றோம், சத்தியாகவும் சொல்றோம். ஒரே பொருள் தான், அந்த பொருளை சிவமாகவும் சொல்றோம், சத்தியாகவும், பெண்ணாகவும் சொல்றோம், ஆணாகவும் சொல்றோம். சிவமா சொல்லும் போது ஆண், சத்தியா சொல்லும் போது இப்படி பெண்ணாகவும் இருக்குது, ஆணாகவும் இருக்குது, அலியாகவும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்தும் இன்னதென்று சொல்ல முடியாதபடியாக இருக்கிறது. இன்னதென்று சொல்ல முடியாதபடி இன்னதன்மையன் என்றறிவுன்னா எம்மா? பெண்மையனே, தொன்மை ஆண்மையனே, அலி பற்றிய தொன்மை என்றால் மிக பழையதாயிருக்கின்ற கடவுள். அதனால பெண், ஆண், அலி எல்லாமாக இருக்கிறாய் அல்லவா?
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: எனவே சிவையோடு மான்கோல் தாங்கும் கிடையும் ஆசானும் செல்வார், அதுக்காக சொல்ல வந்தேன். எனவே இந்த 7 வயது ஆன பிறகு அந்த புனூல் அந்த மாணாக்கர்கள் தத்தம் ஆசிரியரோடு சூழ, எனவே ஆசிரியரும் மாணாக்கருமாகவே ஒரு குழு வந்து கொண்டே இருக்கான். எங்க எல்லாம் ஆட்சியால் வர திருஞான சம்பந்த இருக்கு. இது நல்ல நெறி வழி. ஆமா, புகைவிடும் வேள்வி செந்தி இல்லுடன் கொண்டு போவார். அருமை அருமை. அவங்களுக்கு அந்த முதல் நாள் என்னைக்கு அந்த யாகம் வளர்த்து பூஜை பண்றதுன்னு ஆரம்பிச்சாங்களோ அந்த வேள்வியினுடைய அந்த நிறைவிற்கு அது அணையவே கூடாது, அணையக்கூடாது. அதனால ஊருக்கு ஒரு ஊர் எடுத்துட்டு போகும்போது கூட அந்த நெருப்பு அணையாமல் அந்த அந்த அடிப்பாத்திரத்தை ஏதோ ஒரு பொருள் கையில வச்சுக்கிட்டு அணையாம எடுத்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு அந்த எங்க கல்யாணம் போனாலும் எங்க இதுக்கு போனாலும் இந்த இது தனியும், அது எந்த காரியத்துக்கு போனாலும் தனியக்கூடாது. நல்ல காரியம் மட்டுமல்ல, தீய காரியம் போனாலும். தீய காரியம் ஒன்னே ஒன்னு சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நினைவுபடுத்துறேன். தூத்துக்குடியில சிவசுப்பிரமணிய பிள்ளைன்னு பேரு, சிவசுப்பிரமணிய பிள்ளைன்னு பேரு. நம்ம கீழூர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருந்து இப்ப இல்லவர், இறந்துட்டார். மகள் இறந்து போயிட்டான், மகள் 2 குழந்தைய விட்டுட்டு இறந்து போயிட்டான். 30-35 வயசுல இவன் நல்லா தினமும் சிவபூஜை செய்வர். காலையில இப்படி ஆம்பரை இறந்துட்டா 10 ஆச்சு 11 ஆச்சு 12 ஆச்சு 1 ஆச்சு வந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு மாலையில தான் எடுக்க முடியும். 1 மணி ஆச்சு, மகள் இறந்து கிடக்குறா, எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த வீட்டுல போய் குளிச்சுட்டு அருமையா சிவபூஜை பண்ண, தூத்துக்குள்ள சிவசுவண்ணிய பிள்ளைன்னு போய் கேட்டாங்க. 4 பேர் சும்மா இருப்பாங்களா, என்னையா பெத்த மகா அப்படின்னு இருக்கட்டுமே, இனிமே நீங்க சிவபூஜை செய்யாம இருந்ததுனால கொண்டு வந்துட முடியுமா? முடியுமா அப்படின்னா சொல்லுங்களேன், சிவபூஜை விட்டுறேன். இல்லையே, போனது தானே, அதுக்கு எதுக்கு என்ன சொல்லணும்? ஒருத்தன் தீட்டு அல்லவா, தீட்டு எதற்கு? உடம்புக்கு, ஆன்மாவுக்கு எதுப்பா? நல்லா நீராடி நீராடி விட்டால் தீர்ந்து போயிட்டார். உங்களுக்கு பாசம் இருக்கா ஐயா அப்படின்னு கேட்டார். பாசம் இருக்கான்னு கேட்டார். ஆமா, அப்பண்ணி அம்மை நீ எல்லாத்தையும் மேற்கொண்டு சொன்னாரு. தூத்துக்குடியில 15 நாள் 20 நாள் அந்த ஒரு நாள் பேசினா பார்த்தாரு சிவசிவ.
3: அவர் சொன்னார், பாசம் எல்லாம் சரிதான்ப்பா, இதெல்லாம் எத்தனை
2: எத்தாயல் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் மேலாம். இப்ப அவ எப்படி செத்தவன்னு நான்லாம் உதவுல, அதே போலதான் அடியனுக்கும் செத்தால் வந்து உதவுவார் எவரும் இல்லை. அப்பர் சுவாமிகள் எது வரைக்கும் வருவாங்க பேர பையன், சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பரு. நெருப்பைக்கு போய் கொஞ்சம் கண்ட கசக்குவான், பாடாராஜா என்ன பண்றது, இன்னுமே தாத்தா வருவாங்களாப்பா, என்ன போன தூக்கி தூக்கி வளர்த்தாங்க தாத்தா, போயிட்டாங்க பா வா அப்படின்னு அழைச்சிட்டு போய் எங்க குளிக்கிறது, எங்க மத்தியான சாப்பாடு, இனிமே உலகம்னா இருக்குவே. இன்னொருத்தன் கேட்டானா, சரி இது மாதிரி யாராவது சிவ பூஜை பெத்த பொண்ணு இறக்க இங்க வாவே, பாரதத்துல படிச்சிருக்கே அர்ஜுனன் தான் பையன் இறந்தானா, இறந்தவன் என்ன பண்ணான், நான் மேலூர்ல போய் பையனை பார்க்கணும்னா, கண்ணபிரான் என்ன செய்தா கூடவே வர்ற, நடுப்புற போன ஒண்ணு மத்தியானம் ஆச்சு, என்ன மத்தியானம் நான் புனிதாச்சு சிவ பூஜை நீ செய்யலே, மகனை பார்க்க போறான் அர்ஜுனன் பாவத்தில் இருக்குல்ல, இருக்க நான் சிவ பூஜை பெட்டியே மறந்துட்டு வந்துட்டோனே கீழே இருக்கே அப்படின்னு, அப்படியானா என்னையே நீ சிவமாக வச்சு செய் என்று படிக்கிறீல்லவே, படிக்கிறீல்லவே. அப்ப பெத்த பையன் இறந்தாலும் அதை பத்தி கவலை வேணாம், அது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும், இங்க பூஜை பண்ணவங்க வேறே. இப்படி சொன்ன ஒரே ஒரு பெருமை நான் காதால கேட்டது அவர் தான், எனக்கு அவர் நல்லாவும் தெரியும், இன்னும் தூத்துக்குடி தான் கேடறத வீதி தூத்துக்குடி சிவ சிவ. அதனால் இங்க அந்த இருக்க சொல்ல அந்த செந்தி வளர்ப்பதை கையிலேயே எடுத்துக்கிட்டு போகலாம், அதனால நம்ம சிவ பூஜை பெட்டியாவது கையில எடுத்துட்டு போகலாம்ல, ஒன்னும் பெரிய காரியம் இல்லையே சிவ சிவ. அதனால தகை விழா விரிப்பின் மிக்க பதியங்கள் விளம்பி சார்வார் அடாராடா ஓதா முடிச்சு அப்படி அருமையா நல்லா படித்து வருல்ல, இன்னி செய்வீனையர் யாடினர் ஓருபால் இரு கொடு தோத்தீரம் எம்பினர் ஓருபால் என்று சொன்னாரே, அது போல அவங்க எல்லாம் கூட திருமுறையில் பாடிக்கொண்டே வராங்களாம். பகையர் பகையும் சற்ற மாதவர் இயல்பின் மல்க, நல்ல ஞானிகள் பெரிய ஞானிகள் அவ பாட்டு கூட வராங்களாம். அறுவகை விளங்கும் செய்வத்து அலைவிழா விரதம் சாரும் நெறிவழி பூண்ட வேடம் நீடிய தவத்தின் உள்ளோர், நல்ல இந்த அறுவகை சமயத்தோருக்கும் அவ்வொரு பொருளாகிறாரே, நம்ம சித்தாந்தத்தோடு ஓரளவு தொடர்பு கொண்டிருக்கிற சமயங்கள் அந்த சமயத்தோடெல்லாம் கூட வருகிறாரலாம். மறுவரு மனத்தினன்பின் வடியினால் வந்த யோக குறிநிலை பெற்ற தொண்டர் குழாம் குழாம் ஆகியேக, நல்ல யோகிகள் வேற ஒரு பக்கம் அப்படி வந்துட்டே இருக்காங்க. வர விஞ்சையர் எக்கர் சித்தர் கிண்ணறர் மடைந்த தேவர் அஞ்சனிய நாட்டை இட்டத்து அறம்பயர் உடனாயுள்ளோர் சிவ சிவ. மேல இருக்கிற விண்ணில் உள்ளவர்கள் எல்லாம் கூட இந்த நிகழ்ச்சியை கேட்டு அவர்கள் தாங்க வருகிறார்களாம். அப்ப மேலுள்ளவர் என்பதில்லை அவர்களும் கூட உடன் வருகிறார்கள். இப்படி எல்லாம் உடன் வர தஞ்சுடர் விமானமேறி தலைந்தாதரவினோடு மஞ்சுரை விசும்பின் மீது மனானி காண சென்றார் அப்படி எல்லாம் அவங்க எல்லாம் வந்து விமானத்தில் இறங்கி இறங்கி இறங்கி வந்து பாக்குறாங்களாம். மற்றவர் விடைந்து செல்லும் மங்கள வனப்பின் காட்சி முற்றைய தலத்தினுள்ளோர் மொய்த்துடன் படரும் போதில் அற்புத நிகழ்ச்சி எய்த அனைதலால் மண்மே செல்லும் பொற்பமை மனத்தின் சாயை போன்று முன்பொலிய செல்ல. பாருங்க இந்த ஒரு திருமணம்னா எப்படி இருக்குமோ அதனுடைய சாயல் அப்படி முன்ன போற மாதிரி இருக்கான். எனவே அது போக இவங்க எத்தனை பேர் எல்லாம் பின்னால போயிட்டே இருக்காங்க இல்ல, ஞான சம்பந்த பல்லக்கில சொல்ல பின்னையை வாரலாம் செல்ல. தவ ஆரசாள வைக்கும் தனி கொடை நடத்த சாரும் பவமறுத்து ஆளவல்லார் பாதம் உள்ளத்து கொண்டு புவனங்கள் வாழ வந்த பூந்தராய் வேந்தர் போந்து சிவனமருந்துரையும் நல்லூர் திருப்பெரு மனத்தைச் சேர்ந்தார். அங்கே சீர்காழியில் இருந்து இப்பொழுது இதோ ஆச்சாளபுரம் என்று அழைக்கிறோமே அந்த இடத்திற்கு சென்றலாம். அங்க அருமையாக முன்னால என்ன அதெல்லாம் இப்ப கிடையாது அப்ப இருக்காது. ஆச்சாளபுரம் தங்களை அன்பன் வரவேற்கிறது வருக வருக என்று அந்த இடத்துக்கு அப்படியே தள்ளி போடலாம். மேல் சென்று செல்கின்றவர்கள் உள்ளே பெருமனம் கோயில் உள்ளார் மங்களம் பெருகுமாற்றால் வருமன திறத்தின் முன் வடியத்தில் கொள்ள சென்று அங்க இருக்கிற பெண் வீட்டார்கள் இது மாதிரி வருது சொன்னு அவர்கள் இதே போல பலருமாக இருந்து வருகிறார்கள். அப்படி வந்து வர திருமணம் புனரையும் சிறபுர செம்மலார்தாம் இருள் மன திலங்கு கண்டத்து இறைவர்தம் கோயில் புக்கார் பாத்தீங்களா. ஆச்சாளபுரம் மாமனார் வீட்டு கல்யாணத்துக்கு அது மாப்பிள்ள மூர்த்தம் வச்ச நேரம் அன்னைக்கு போகணும். ஆனாலும் ஆச்சாளபுரம்னு போன உடனே எங்க பெரும் பெருமானி அதான் முதல் பணி. முதல் பணி ஒரு ஊருக்கு சென்றால் திருக்கோவில் இருக்குமானா, திருக்கோவில் வழிபாடுதான் முதல் பணி. வீட்டிற்கு சென்றால் நம்மூர் திருக்கோயில் தான் போய் கடைசியா பார்த்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு. இப்படி ஒரு நீதி யாருமே வச்சிருந்தாங்க. எப்படா வீட்டுக்கு வந்து சேருவோம்னு போச்சுங்கிறமே இல்லை அவங்களுக்கு. எனவே இப்படிப்பட்ட அருமையில அங்க இருக்கலாம் எதிர் உண்டாடலாம். திருமணம் புனர் கோயில் புக்கார் நாதரை பணிந்து போற்றி நட்பொருள் பதிகம் பாடி காதல் மெய் அருள் முன் பெற்று. இந்த பதிகம் நமக்கு கிடைக்கல சரிங்களா. அருமையா வாழ்த்து வணங்கி பதிகம் பாடியிருப்பார், கிடைக்கல நமக்கு. கவுனிய தலைவர் போந்து வேதியர் வதுவை கோலம் புனிந்திட வேண்டும் என்ன. இங்க பாத்தீங்களா, இப்ப இது இந்த தம்பி புறப்படும் போது ஞானசமுதர் இது வரைக்கும் சாதாரண கோலத்துல ஒரு ஒரு பையனா, ஒரு 16 வயதுடைய பையனாய் வந்தார். இப்ப என்ன சொல்றாங்க போனோன்னு, அங்க வாங்க மாப்பிள்ளை இங்க வாங்க சொல்லிட்டு மாப்பிள்ளை தோழதா இருக்கு. உங்க 4 பேர் வந்து ஐயா இப்படிலாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் திருநீர் உத்தாட்சம்லாம் இருக்கட்டும், மேல என்னென்ன மாதிரி பவுன் நகை இருக்குன்னு அது இருக்குன்னு இது இருக்குன்னு. சரின்னு போய் உட்காந்தோடனே, ஏன்னா அது அவங்க அவங்களுடைய இது ராஜ்யம், அந்த மாப்பிள்ளை தோழர்னா அந்த மனக்கோலம்னா தனியது. அதுல போய் உட்காந்தோம், உட்காந்தா இப்பொழுது அவர்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க, புனைந்திட வேண்டும் என்ன. பூத நாயகர்தம் கோயில் புறத்தொரு மடத்தில் புக்கார் பெருமான் வணங்கியவர் பக்கத்துல ஒரு மடம். அங்க மடத்தில் புக்கார்னு சொன்னா அவர்கள் எழுந்தருள் இருக்கிற இடமெல்லாம் மடம்னு. எல்லாம் எங்க பார்த்தாலும் ஐயா கல்யாணத்துக்கு போறவங்க மடத்தை தங்குறாங்களான்னு நினைக்க கூடாது. இப்ப கல்யாணம் கூட உங்களுக்கு பிள்ளை விட்டு எல்லாம் இருக்குது, போறவங்க உட்காந்துக்கணும். அப்ப ஏது வசதி கிடையாது. ரெண்டாவது இங்க மடம் சொன்னோம், நம்ம நினைக்கிற மாதிரி அங்க எந்த சாமி இருக்கிறார், சன்னிதானமா அல்லது கட்டில சாமியான்னு கேட்கக்கூடாது. இவங்க நுழைஞ்சு வந்துட்டாங்கன்னா அவங்க மடம் நடத்தும். ஞானிகள் இருக்கிற இடம் மடம், அது எதுவா இருந்தாலும் சரி. அதனால் ஒரு மடத்தில் புக்கார் பொற்குடம் நிறைந்த வாச புனித மஞ்சன நீராட்டி அங்க போய் நீராடி விற்பொலி வெண்பட்டாடை மேதக விளங்க. இப்ப பாரு மாப்பிள்ளை ஆகிறார், அதனால வெண்பட்டாடை எல்லாம் இது வரைக்கும் போட்டதே இல்லது பாவம். சிவப்பு துண்டை தூக்கி இப்படி போட்டுக்கிட்டு அது பாட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தது. இப்ப இன்னைக்கு வெண்பட்டாடை அப்படி போடும்போது கூட சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாப்பான்னு. மாப்பிள்ளை தோழையே இன்னைக்கு நான் சொல்றபடி கேட்கணும், தெரியுதுல்ல வேண்டும். அது சில பேர் படாத பாடுபடுத்தி வச்சிருக்கோம். மத்தியானம் சாப்பிட உட்காந்தா கூட வெளியில வைக்கும்போது எவ்வளவு ஏப்பணும், 51 ரூபா 501 வைக்கணும். இவன் சாப்பிடலாம் நினைப்பான் பாவம், ஏன் சாப்பிடல. இவன் காலையில் நிச்சயம் அடிச்சிருப்பான், பாவன் காலையில ஒண்ணு சாப்பிட்டுக்க மாட்டாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளோட 501 எங்களுக்கு 2 வச்சாதான் முடியும் என்றெல்லாம் இப்ப எல்லாம் அல்ல, அதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காது. ஏன்னா அந்த வெண்பட்டாடை சாத்தை அதெல்லாம் அந்த வெண்பட்டாடை அணிந்து கொண்டு இங்க. ஆமா, நல் திருவுத்தரிய நருந்துகில் சாத்தி நல் திருவுத்தரியம். ஏற்கனவே சும்மா ஒரு 4 மணி வேட்டி இருந்திருக்கோம், இப்ப அருமையான அந்த வெண்பட்டு எல்லாம் இருக்கும் போது பின்னால வாரியார் சுவாமிகள் தொடக்க காலத்துல பேச்சாளராக இருந்தாரு. அது போல கடைசி காலத்துல பேச்சாளர் என்ன சும்மா சாதாரண வேட்டி எப்படி எடுத்து முடிஞ்சிருக்கு. அப்பனா நல்ல ஜருகை இப்படி இருக்கும். சொற்பொழிவாளர்ல இந்த மாதிரி இருந்து அழகராய் இருந்து அழகராய் பேசியவர் ஒரே ஒருவர் தான். ஆமா, வேற யாரும் மேலும் நல்ல உடம்பு அப்படிப்பட்ட சிவப்பு நல்ல ஆஜான்பாவா இருப்பார், கையில இசையோடு கூட்டி பாடுவார். நாங்கெல்லாம் இசைன்னு அவன் ஓடி போடுவான். அதனால அவங்க கைத்தாளம் நிறை கனி அப்ப மூடாவல் போரி அப்படி பிடிச்சாருன்னா 4.5 மணி நேரம் அது பாடு. அப்படி ஒரு ஆள் போ எந்த ஒன்றிலும் இல்லைங்கிற பேச்சுதான் வருது. ஆமா, அப்புறம் எப்படி நாடு ஒருபட போகுது, ஆண்டவன் தான் காக்கணும். எனவே அது போல இங்க அருமையான அந்த மாதிரி அந்த வெண்பட்டு எல்லாம் அப்படி பின்னால அப்படி பஞ்ச வச்சு கட்டினா அதுல அந்த வெண்பட்டினுடைய அந்த நிறம் எல்லாம் இருக்கணும். அது மாதிரி எல்லாம் அழகா கட்டி இல்லை. ஆனா ஒண்ணு இன்னைக்குதான் கட்ட போகுது, இதுதான் நிறைவு. சிவ சிவ இதுதான் நிறைவு. இதுவரையும் கட்டவே இல்லை, இப்பதான் கட்டுது. இன்னும் ஒரு சில மணி நேரம் திருவருள். அதனால இதெல்லாம் ஒரு விளையாட்டு, இடைக்கால விளையாட்டு, இடைக்கால விளையாட்டு. அதனால நல் தெருவுத்தரிய நருந்துயில் சாத்தி மேல ஒரு அருமையான ஆடை வெண்பட்டாள். நான பற்பல கலவை சாந்தம் பான்மையை நனிந்த பின்னரு சிவ சிவ. நல்ல அருமையான இப்ப பவுடர் வச்சு இது பூத்துன்னா அது கண்ணே போடுது அல்லவா. அப்ப நல்ல மனம் பொருந்திய பொருள் அது எப்படி வச்சு இதெல்லாம் வேணாம் பண்ண இருக்கணும். இன்னைக்கு திருமணம், இன்னைக்கு மட்டும் எங்க வேண்டுகோளை ஏத்துக்கணும் அப்படின்னு. சரி, அது பாட்டு என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தான். இதுக்கு நினைப்பெல்லாம் அங்கேதான். ஆனால் அவன் எதை பூசினான், சரி பூசப்பாங்க. அந்த அந்த அந்த எந்த பொடி பூசி பூசப்பட்டதோ அந்த பொடி புண்ணியம் பண்ணுது. அந்த பொடியா பிறந்திருந்தா கூட நம்ம நல்லது, அப்பவே போயிருக்கலாம். அப்பவே போயிருக்கலாமே, இவ்வளவு நாள் விடற்பட வேண்டிய வேலையே இல்லை. அந்த சுண்ண பொடியில ஒரு சின்ன பொடியா இருந்தா கூட நாம அன்னைக்கே போயிருக்கலாம்.
3: கொடுத்து வச்சாதான் அதனால. எனவே அதெல்லாம் அந்த முகத்துல பரப்பினாரலாம் ரொம்ப அருமையாக. இதெல்லாம் கூட சொல்லுகிறார் தேக்கல. ஏன்னா மனக்கோலம்னு வந்துட்டு தான் அதை முழுமையாக சொல்லணும். அதனால் எந்த பாட்டு, ஆமா, பற்பல கலவை சார்ந்தவன் பான்மையின் அணிந்த பின்னர் திருவடி மலர் மேல் பூத்த செடு நகைச்சோதி என்ன மருவிய தரள கோவை மணிச்சரி அணைய சாத்தி. இடுப்புல நல்ல ஒரு மணிக்கோவையை கட்டினார்லாம். விரிசுடல் பரப்பின் பரத்தின் மீது விலங்கு பொற் சரட்டில் கோத்த பெருகுழி முத்தின் தாமம் பெருங்கிய தொங்கல் சாத்தி. நல்ல முத்துக்கள் போட்ட மாலை, அந்த மாலையெல்லாம் அணிந்தாரலாம். தன் சுடற்படிய முத்து தமனிய நானில் கோத்த கண்கவர் கோவை பத்தி கதிர்கடி சூத்திரத்தை வெண் சுடர் தரள மாலை வெடிசுடர் கொடிக்கின் மீது வந்திரை அறையின் நீடு வனப்பொடி வளர சாத்தி. ஒரு காலத்துல இந்த வெள்ளிய அரணா கட்டிட்டு இருப்பாங்க கிராமங்கள்ல. அது வெளியே தெரியணும்னா என்னவோ தெரியல. அந்த வெள்ளி அரணா இருக்கும், வேஸ்ட் இருக்கும், இங்க மட்டும் ஒரு ஒரு ஒரு இது இப்படி வரும். அது இருக்கவே எல்லாம் கிராமம் எல்லாம் போவாங்க. அப்ப வெள்ளி அரணாடா அதாவது பெருமைக்கு ஒரு காலம் நாம எல்லாம் கூட அப்படி இருந்திருப்போம். இப்ப பிறந்திருக்கிறோம். அது மாதிரி இங்கேனு கேட்டா அதுக்கு அப்படியே ஒரு அந்த அந்த இடுப்புல ஒரு அந்த சாட்டும் போது ஒரு பொன்னால் ஆகியது அப்படி வெளியில தெரியும். இப்படியாக கட்டி மாப்பிள்ள என்ன இப்படி இல்லப்பா இருக்கணும், மாப்பிள்ள நீ நானும் தான் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி பேசணும். அல்ல அது போல அவையெல்லாம் வைத்து பணப்பொடி வளர சாத்தி ஒளிகதிர் தரளக்கோவை உதரபந்தனத்தின் மீது தலைவலை துளுமுத்தின் தன்ன வீரத்தை சாத்தி. இந்த மார்பிள போடும்படியான ஒரு இது குளிர் நிலவெறிக்கு முத்தின் பூன நூல் கோவை சாத்தி. பாருங்க அந்த பூணூல்ல போய் அந்த முத்துக்கள் பதித்து இருக்கும்படியான சிலவற்றை எல்லாம் அணிந்தாரலாம். நலிகதி முத்து மாலை நகு சுடல் ஆரம் சேர்த்தி வாழ் விடு வயிறக்கட்டு மணி விரல் ஆடி சேர்த்தி. பத்து விரலையும் மோதும் எந்தெந்த கையில எப்படி போடணுமோ அப்படிதான் போட்டு இப்படி ஆடி சாத்தி தாளொரு தடக்கை முத்தின் தண்டையும் சரியும் சாத்தி. காலில் அது மாதிரி தண்டையெல்லாம் சாத்தி நீரொளி முழங்கை பொட்டு நிறை சுடர் வடமும் சாத்தி. இந்த முழங்கையில இருக்கும்படியான ஒரு அணியா அந்த காலத்து அணி அதையும் அவர் கட்டி தோல் வளை தரள பொயம்பும் சுந்தர தோல்மேல் சாத்தி. இந்த தோல் வளையம் போல இருக்கும்படியான ஒரு அணி அவற்றையும் சாத்தினார்லாம். திருக்கடுத்தாரம் தெய்வ கண்டிகை மாலை தேர கழுத்துல மட்டும் உறுதலாக்கும் அருமையான ஆரம்ப உறுதலாக்கும் அப்படியே கொடுத்தாராம். பருத்தமும் தொழுங்கு கோத்த படரொளி வடமும் சாத்தி பெருக்கிய வனப்பின் செல்வி பெருங்கிய திருவார்காதில் வறுக்கவன் தரள கொத்தின் வடிக்கொலை விளங்க சாத்தி. ஏன்னா அந்த குழந்தை சின்ன வயசுல யாரு உனக்கு பால் கொடுத்தது அப்படின்னு அப்பா கேட்கும் போது காதுல தோடு போட்டிருந்தான்ப்பா அப்படின்னு இது அதை பார்த்தது தோட்டத்தானே பார்த்தது. அது போல இந்த குழந்தைக்கு இன்னைக்கு அருமையான தோடு. அதனால நம்ம அப்பா யாரா கொடுத்தது உனக்கு பால் அப்படின்னு கேட்ட உடனே தோடு காதுல போட்டிருந்தான்ப்பா அப்படின்னு எது வந்தது தோடுதான். எனவே உடம்பு பெருமானுடைய உடம்பில் இருக்கிற எத்தனையோ நகையில அது புண்ணியம் பண்ணும். நம்ம ஞான சமுத திருவாக்கில அது வரும்படியான புண்ணியம். எனவே அப்படிப்பட்ட காதில் அந்த மாலையெல்லாம் அணிந்து அதனால் அவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டாராம். இப்பொழுது எடுத்துக்கொண்டார் அழகினு கனியாம் வெந்நீர் அஞ்செடுத்து ஓதி சாத்தி பழகிய அன்பர் சூழ படரொளி மறிகள் எய்தி மழவிடை மேலோ தம்மை மனங்கொள வணங்கி வந்து முழவொடி எடுப்ப முத்தின் சிவிகை மேற்கொண்ட போது. இப்ப எங்கே இப்ப இது மாதிரி மணவரை எக்கே போறார். இப்ப இது வரைக்கும் போனது நேரா அங்க போய் பெருமான் திருக்கோயில வணங்கி வழிபாடு செய்து விட்டு பக்கத்துல ஒரு அருமையான மண்டபம், அது மண்டபம்னு சொல்லப்படாது மடம், அந்த மடத்துல போய் இப்படி எல்லாம் நகைந்து கொண்டு இப்ப அங்கிருந்தவாறு எங்க எழுந்துருகிறது கல்யாணம் பந்தருக்கு எழுந்துருங்க. அவர் தாம் இருந்த இடத்தில் இந்த அணிகள் எல்லாம் செய்யப்பட அந்த அணிகளனோடு அணிந்து இப்பொழுது மனமேடைக்கு எழுந்துருகிறார். அப்படி மனமேடைக்கு எழுந்துருகின்ற அவன் வருணை தான் இப்பொழுது சொல்லுகிறார். இப்போ அவருடைய உடம்பிலே அந்த அணிகள் எல்லாம் இருக்க முன்னே ஒருவர் நமக்கு முன்னால் அந்த கண்ணாடி பிடித்து செல்ல அல்லவா. ஏன்னா அந்த கண்ணாடியில தன்னுடைய அழகு வண்ணம் பார்த்து கொண்டே போறான். அவர் ஒன்றும் பார்க்க போறதில்லை, இவர்கள் வைத்திருப்பாங்க முன்னால கண்ணாடி வைத்துக் கொண்டே போறலாம். இவர் எல்லாம் காண அவர் அங்க அந்த தாம் இருந்த இடத்தில் இருந்து எழுந்துருகிறாராம். மணிக்குடை நடற்ற பின்னால் அவர் வெண்கொற்ற குடை போல இருக்கிற அந்த குடையானது நடற்ற வந்தாராம். சீரணி திருவியின் தெருவினோடு திருமணம் செல்ல முத்தின் ஏரணி காலம் சின்னம் இளங்கொழி தாரை எல்லாம் பேரொளி பெருக முன்னே பிடித்தன மறைகளோடு தாரணி உய்ய ஞான சம்பந்தன் வந்தான் என்று அங்கே வாயினாலும் சொல்கிறார்கள் இருக்கிற கருவியினாலும். இதோ இப்பொழுது ஞான சம்பந்தர் வருகிறார், ஞான சம்பந்தர் வருகிறார், மனக்கோலத்தோடு வருகிறார்,
2: மணமகனார் வருகிறார் என்றெல்லாம் அந்த தங்களைய பூஜை ஊதிப்படி எல்லாம் சொல்லலாம் சொல்ல மண்ணினுக்கு மண்ணினுக்கு இடுக்கந்தீர வந்தவர் திருநாமங்கள் எண்ணிய எண்ணில பலவும் ஏத்தி சின்னகள் எடுந்த போத ஞானசம்பந்தர் சொல்றது பாலராவாயர் வந்தார் ஞானசம்பந்தர் வந்தார் திருஞான சம்பந்தர் வந்தார் பூடியர்கோன் வந்தார் என்று அவருக்கு என்னென்ன பெயரால் சுற்றி அழைக்கலாமோ அத்தனை பேரில் முழங்கினவா முழங்க அவர் எழுந்தருளி வருகிறாராம் வருகின்ற பொழுது மண்ணினுக்கெடுக்கந்தீர வந்தவர் திருநாமங்கள் எண்ணில் பலவும் ஏத்தி போற போக்கில் பாருங்க மண்ணினுக்கு இடுக்கந்தீர்க்க வந்தவர்னர் தன்னுடைய நாமெல்லாம் நம்முடைய வினையை நீக்க வந்திருக்கிறோம் ஆனா அவர் நம்முடைய வினையை நீக்க வந்தார் அதனால மற்ற உயிர்களுக்கெல்லாம் இருக்கிற துன்பத்தை நீக்க வந்த பெருமான் இப்படி வந்தார் அப்படி வந்த பெரியவர் அன்னால் ஆர் பதிவெதிய அலங்கரித்தனைய பெற்ற புண்ணிய மறையோர் மாட மங்களம் பொழிந்து பொங்க பாருங்க அங்க என்ன கல்யாணம் மேடை இருக்குன்னா அது ரொம்ப அருமையா நல்லா அணிந்து செய்து அழகப்பட்டிருக்கு இப்ப அவர் அந்த அலங்கரித்தது இடம் அங்கிருந்து வர்றார் இப்பொழுது மணமேடை மணமேடை ரொம்ப அருமையா அலங்கரிக்கப்பட்டு மேல பூக்கள் தொங்க அப்படி இருக்க அமைந்திருக்கு ஆகவே அவற்றை எல்லாம் நிற்க அலங்கரித்தனைய பெற்ற புண்ணிய மறையோர் மாட மங்களம் பொழிந்து நோக்க முற்று மெய்ஞானம் பெற்ற மூர்த்தியார் செங்கை உற்ற நற்பெருந்தவத்தின் நீர்மின் அலம்படி தெளிந்த தெய்வ கற்பக பூங்கும் பண்ணார் தம்மையும் காப்பு சேர்த்து பொற்பொரு சடங்கு முன்னர் பறிவுடன் செய்த வேலை என்ன அங்க வந்து அப்படியே இப்பொழுது அந்த இடத்துல வரும்போது அங்க செய்ய வேண்டிய அந்த மரியாதை இல்லைங்களா மங்கள வாழ்த்து எல்லாம் எடுத்து அது மாதிரி வரவேற்று செய்யலாம் செய்த உடனே செம்பன் செய்வாதி சூட்டு திருமணி புனைப்பூன் செல்வ பைம்புனின் மாலை வைந்த பவளமின் கொடியொப்பாறை நம்பன் தன் அருளே வாழ்த்தி நல்லடில் விளங்க சூட்டி அம்பொன் செய் தீபம் என்ன அலங்கரித்து வைத்தார் அங்க இருக்கிற அந்த தீபங்கள் மற்ற அதுதான் சில பெண்கள் இருப்பாங்க சில நல்ல ஆடவர்களும் வயதானவங்க இருப்பாங்க அவங்களதான் நல்ல தக்கவர்கள் தான் மனமேடையில உட்கார வைப்பாங்க எதுக்குன்னு கேட்டா எம்மா விளக்கு விளக்கு விளக்கு ஒதுங்கி ஒதுங்குவாங்க விளக்குல எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் நிக்க கூடாது அதனால ஏத்து அப்படிப்பாங்க சில பேருக்கு எல்லாத்துலயும் ஆள் உண்டு இங்க மணியும் பாப்பாங்க பாத்துட்டு சீக்கிரம் வாங்கி பாப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கிறேன் இவர் இவர் செய்ய திருமணம் செய்யறவரே கூட என்ன அயர்வாள் மணி இப்படி எல்லாரும் இயக்குவதற்கு ஏற்ப அது மாதிரி இருக்கணும் உட்காரவங்க சும்மா உட்கார்ந்துட்டு நீ மத்தியானம் என்ன பாயசம் கூடாது அவனை கீழே இறக்கி விட்டு சாப்பாடு சாப்பிட்டு போறாங்க அதனால பெண்களில் அந்த மாதிரி இருப்பாங்க எல்லாத்தையும் கணிப்பாங்க பொண்ணு வருதுன்னு சொன்ன ஏன்னா அதுவே ரொம்ப வெட்கமா வரும் புரிஞ்சுக்கிட்டு யார் மேலேயே காரில் பட்டுதுன்னா அவங்க தம்ப நல்லா பார்த்து அழைச்சிட்டாங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டு பொருள் அங்கே இருக்கணும் அதுதான் மனமேடல உட்காரலாம் எல்லாரும் இயக்கணும் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக கவனித்து இப்ப மனமேடை நடத்தி வராங்களாம்
4: ஓம் நம சிவாய் டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org we are very much delighted to let you all know that due to the shower of grace from almighty lord shiva and the continuous support from esteemed users like you our shaivam.org website had passed 26 successful years of service in the world of shaivam and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well adding to that like one more diamond embedded to the golden crown we are pleased to inform the existence of a new radio shiva tattvam specifically designed to telecast shaiva discourses it's a humble request to you to listen that as well and extend your support now you can listen all the shaiva discourses being scheduled in shaiva lahari and tiruneriya tamilosi radios in shiva tattvam radio only thanks for your esteemed support ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள் வணக்கம் ஓம் சிவாய நம
2: மாமறைந்தரெல்லாம் மனத்தெதிர் சென்ற மண்ணும் தூமரற் செம்பர் சுண்ணத்து தொகு நவமணியும் வீச போகும்போது மாப்பிள்ளை அந்த பொண்ணு அப்படி இருக்கும்போது பன்னீர் அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா அதெல்லாம் கவன் பண்ண வாசல் நடித்து கொண்டு இருக்கும் அப்படி சுண்ணத்து தொகு நவமணியும் வீச தாமரை மலரோன் போல்வார் அரசியலை தருப்பை தோய்ந்த
3: தாமர் பொற்கலசன நீர் இருக்குடன் கலந்து வீச. நல்ல அந்த வேதியர்கள் அவர் வந்து அந்த மங்களமாக இருக்கிற அந்த கலத்துல இதெல்லாம் வைத்திருந்தது. அந்த கலத்து மேல அது தேங்காய் எடுத்துட்டு தண்ணீரை எடுத்து மனமாவது செஞ்சாங்க. தெளிக்கிறதுக்கு ஐயாவும் வர்றாங்க, வரணும் இப்போ. அதனால இருக்குடன் கலந்து வீச. ஐயா இங்க ஆச்சார குடத்துல எப்படி இருக்குது, மேல தேவலோகத்துல தேவலோகத்துக்கு அவங்களும் அங்கே இதே நேரத்துல அங்கே செய்யறாங்க. என்ன செய்யறாருலாம், பின்னவர் மலரின் மாறி விசும்பொலி தழைப்ப வீச. அங்க இருக்கலாம் ஞானசம்பந்தர் வாழ்க, காடியர்கோன் வாழ்க என்றெல்லாம் சொல்லி அதுலாம் மண்ணகம் நிறைந்த கந்த மந்த மாறுதமும் வீச. இப்ப ஃபேன் இருக்குது, அப்ப ஃபேனு இல்ல, ஆனாலும் அப்படியே அருமையா வீசு தென்றலும். ஏன்னா முன்ன கதிரவன் வந்தான், அப்புறம் அக்னி வந்தது, காற்று வந்ததுன்னு சொன்னோம். எனவே அந்த காற்று என்ன பண்ணு கேட்டா மெல்லன எல்லார் மேலையும் படும். இப்படி திருப்பி அப்படி திருப்பி நிற்க வேண்டியதில்லை, எல்லார் மேலும் காற்று நல்லா அருமையாப்படுதான். எனவே கந்த மந்த மாறுதமும் வீச, கண் ஒளி விளக்கம் மிக்கார் காமர் தோரணங்களோடு, புண்ணிய விளைவு போல்வார் பூப்பந்தர் முன்பு சார்ந்தார். தேவர்கள் எல்லாம் கூட அப்படி அடைய இங்க என்ன எப்படி பார்த்தாலும் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமி, இந்த பூமி சிவன் உயக் கொள்கின்றார். இப்படி சொன்னது அநேகமா ஒரு பாட்டு தான். மண்ணுலகத்தை விட மண்ணுலகம் தான் சிறப்புங்கிறது மணிவாக சொல்றது. போய் பிறந்த எங்க பிறகுணும், மண்ணுலகத்துல பிறகுணும்ப்பா, அப்பதான் அருமையா நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு, வெறும் கவரி வீதிக்கிட்டு இந்திரம் போய் சந்திரம் போய் தான் வேற வேலை தர்பார் இதோட சொல்லி. ஆகவே அங்க இருப்பதெல்லாம் எல்லாம் சென்று இங்க வந்தாரலாம். புண்ணிய விளைவு போல்வார் பூப்பந்தர் முன்பு சார்ந்தார். நாம் ஏழாம் நூற்றாண்டு வாழ்ந்த ஞானசம்பந்த பெருமானையும் அந்த அம்மையாரையும் கண்டுபிடிக்கிறோம். எனவே அவர்களுக்கு வாழ்த்து கூறுவதற்கு எனக்கென தனித்தகுதி இல்லை. ஆதலினாலே பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதுற பார்க்கல் இந்த விரான் மாலுக்கு சக்கரம் அந்த மன்னியதில்லை தன்னுள் ஆலிக்கு மந்தனவாயிருந்த சிற்றம்பலிமையின் இடமாக பாலித்து நட்டம் பைலவல்லானுக்கே பல்லாண்டு கூடுது என்று திருப்பல்லாண்டே அவர்களுக்கு நல்ல வாழ்த்தாக சொல்லி அமைகிறேன். இனி நாம் சீர்காழியில இருந்து அந்த மணமகனார் இப்பொழுது அந்த மணப்பந்தருக்கு சென்றிருக்கிறார். சென்றவர் இப்பொழுது திருமண முறைகளை இருக்கிறது. பொன்னணி சங்கின் வெள்ளம் பொலிவுடன் முழங்கி ஆற்ப மன்னிய தரளப்பத்தி வளர்மணி விகை நின்றும் பன்மலனரும் ஒரு சுண்ணம் பரந்த பாவா அடை மீது முடி நின்றொளி வந்தார் மூ உலகுய்ய வந்தார். பெரியவர்கள் வருகின்ற பொழுது முன்னால அந்த நிலத்துல வந்து துணியை விரித்து அதன்படி எடுத்துள்ள செய்வார். அதுதான் அவர்களுக்கு இருக்கிற சம்பிரதாயம். ஆகவே அது போல ஞானசமுத்திர திவிகையில் இறந்த உடனே கீழே அந்த அருமையான பெண்பட்டு விரிக்கப்படுகிறது, அதன் மீதே வந்து கொண்டு வரலாம். உள்ளே அமர்கிறார். அப்படி அமர்ந்து மறைக்குலமணியின் வாழ்க்கை மங்கள மகளிர் எல்லாம் நிறைத்த நீர் பொருங்கள் நிறைமணி வழக்க தூவம் நரைக்குல மலசூழ் மாலின் அருஞ்சுடர் முளைப்பற்பாண்டில் உரைப்பொறி கலவை ஏந்தி உடனதில் ஏற்றி சென்றார். கூடவே அந்த பெண்கள் எல்லாம் விளக்குகள் மற்ற மங்கள பொருள்கள் எல்லாம் எடுத்து வருகிறார்லாம். அப்படி வருகின்ற பொழுது ஆங்கு முன்னிட்ட செம்பன் அணிமணிப்பு இடம் தன்னில் ஓங்கிய ஞானமெல்லாம் உள்ளறிந்திடுவதென்ன தாங்கிய முத்தின்பை பொன் தன்னிலா எரிப்ப ஏறி பாங்கொடி பரப்பி நின்றார் பரசமயங்கள் வீழ்த்தார். அங்கே போய் மணவரையில அந்த பீடத்துல மணமகன் அமருகின்ற இடத்துல காட்டினார்கள். அங்க போய் அமர்ந்தாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அப்படி அமர்ந்து எதிர் வரவேற்ற சாயல் இளமையில் அணைய மாதர் மதுர மங்கள முன்னான வாழ்த்தோடு எடுப்ப வந்து கதிர்மணி கரகவாச கமல் புலர் ஒழுக்கி காதல் விதிமுறை வளங்கொண்டெய்தி மேவுனல் வினைகள் செய்தார். பெண்கள் எல்லாம் உடனே அவர்களுக்கு அந்த மங்களமான பொருள்களை எல்லாம் காட்டி அவர்களுக்கு வாழ்த்து வணக்கம் தெரிவித்தார்லாம். அப்படி தெரிவித்து மங்களம் புலியசு ஏற்றி மாதரார் முன்பு செல்ல கங்கையின் கொடுந்து செம்பொன் இளங்கிம வரை கலந்ததென்ன அங்கவர் செம்பொன் மாட தாதி பூமியினுட்புக்கார் எங்களை வாழ முன்னால் ஏடு வைகினுள் எட்டார். நம்ம எல்லாம் வாழ வைக்கின்ற ஞானசம்பந்த பெருமான் அப்படி அமர்ந்தாராம். அகில் நரும் தூபம் விம்ம அணிகளர் மணியால் வைந்த துயில் புனை விதான நீளர் தூமல தவிதின் மீத்து நகலினி முத்தமாலி நைவும் மடவார் வாழ்த்த இகலில் தீர் மறையோர் சூட இனிதின் கெடுந்த வேலை. இப்பொழுது மாப்பிள்ள வந்து உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்தவனே எல்லாரும் பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி எடுக்கிறார்லாம். அப்பொழுது திருமகொடுக்க பெற்ற செடுமறை முனிவர்தாமும் அருமையால் முந்தை மீமை அருந்தவ மனைவியாரும் பெருமகிழ்ச்சியினால் பாதம் விளக்குவார் பிள்ளையார் முன் உரிமையால் வெண்பால் தீநுயிர் உடன் எடுத்து ஏற்றி வந்தார். அவருக்கு அந்த பாத பூஜை பண்றதுன்னு அப்படி பாத பூஜை பண்ணுவது என்னன்னா, மணமக்களுக்கு வந்து பாத பூஜைன்னா அவங்க தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்து கொண்டு மணமக்கள் ஆசி பெறுவார்கள். உலகியல் திருமணங்கள் இது அருளியல் திருமணமானதுனால அந்த மணமகனுக்கே பாத பூஜை பண்ணி எல்லோரும் செய்கிறார்களாம் சரிங்களா. அங்க ஏன்னா மணமகன் இப்ப எல்லாருக்கும் பெரியவர், மணமகள் எல்லாருக்கும் பெரியவர்கள். ஆகவே மற்றொரு பாத பூஜை பண்ணி அந்த திரு செய்கிறார்களாம். வந்து முன் எய்தித்தாமுன் செய்த மாதவத்தின் நன்மை நந்து நம்காண்டார் நம்பி ஞான போனகர் பிரபாதம் கந்த வார்குழலினார் பொற்கரக நீர் எடுத்து வார்ப்ப உந்தியால் நினைவ தியானம் புரிசடையானின்றுண்ணிங்களா. அந்த தன்னுடைய அந்த மகளை அங்கு கொடுக்கின்றவர் கரக நீரை அவர் கையில் பார்த்து அந்த கொடுத்தாராம். விருப்பினால் விலைக்கு மிக்க புனித நீர் தலைமேற்கொண்டு பொறுப்புறு மாடத்துள்ளும் புறத்துள்ளும் தெளித்த பின்னர் உருப்பொலி உதரத்துள்ளும் பூரித்தார் ஒய் பொங்கி அறுப்பொரு அறுப்புறு கிளைஞர் மேலும் தெளித்தனர் ஆர்வத்தோடும். அவர் பாத பூஜையிட்ட நீர்லாம் எடுத்து தலையில தெளித்துக் கொண்டு அது உணவாகவும் அதை வாயில் அமைத்துக் கொண்டாடலாம். அப்படி செய்த பிறகு பெருகொழிஞானம் உண்ட பிள்ளையார் மணக்கிதனில் மருவு மங்கள நீர்வாத கரகமும் ஏந்தி வார்ப்பார் தருமுறை கோத்திரத்தின் தங்குளம் தெப்பியந்தன் அருநிதி பாவையாரை பிள்ளையார் கழித்தேன் என்றார். வேறு யாருமே அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சில சம்பிரதாயம் எல்லாம் சொல்லிட்டு என்னுடைய மாறி வந்த மகளை இன்னாருடைய பையன் இன்னாருக்கு நான் என்னுடைய மனம் வந்து கொடுக்கிறேன் என்று அந்த தாரை வார்த்தை கொடுக்கறதுன்னு சொல்ல மாதிரி அப்படி கொடுத்து முழுமையாக அவர் கொடுத்தார். தாரை வார்த்தை என்னன்னு கேட்டா, இனி அந்த பெண்ணினுடைய பொறுப்பு மணமகன் கையில் இருக்கிறார். அதனால அந்த தற்கொண்டான் திருவள்ளுவர் சொன்னார், தற்கொண்டான் தேனி தைசான்ற சொற்காத்து தோல்வியில் ஆழ்ன்னா அன்று பாருங்க இனிஷியலே மாறிடுமே. திருமணம் செய்யற வரைக்கும் தான் அப்பா பேரு, திருமணம் என்னைக்கு செய்து அன்னைக்கு பேரு கணவன் பேர் இல்லவன். அவ்வளவுதான், முழுக்க அவனே தான். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலாம், அதுதான் அந்த தார வார்த்தை கொடுக்கிறது. இப்படி எல்லாம் அந்த பெண்ணை கொடுத்த அளித்தேன் என்றார். நற்றவ கன்னியார்கள் ஞான சம்பந்தர் சிங்கை பற்றுதற்குரிய பண்பில் படுதினர் பொழுது நின்ன பெற்றவருடன் பிறந்தார் பெருமன பிணையன்னாரை சுற்றமன் சூழ்ந்து போற்ற கொண்டு முன்துணினார்கள். அப்பொழுது அவரும் வர ஏகமாம் சிவமஞ்ஞானம் சிந்தவர் வளப்பால் எய்தி நாகமார் மணப்பேருள் நற்றவ கொடுந்தன்னாரை மாகமார் சோதி மல்க மன்னி வீற்றிருந்த வெள்ளை மேகமோடி செய்யும் மின்னு கொடியென விளங்க வைத்தார். அந்த ஞான சம்பந்தரை வளப்பாலும் அந்த பெண்ணை இடப்பாலும் வைத்தார்களாம். ஏன் பெருமான் எப்படி இடப்பக்கத்துல பெருமாட்டியோடு இருக்கிறாரோ அது போல தாங்க. அதனால இவர் வளப்பால் இருக்க அந்த பெண்ணை வளப்பால் கொண்டு அப்படி சேர்த்து விட்டாங்க வைக்க. புனிதமை கோலநீர் புகழியார் வேந்தர் தம்மை குனிதலை புருவம் என்பும் கொம்பனார் உடனே கூட நனிமிக கண்ட போதில் நல்ல மங்களங்கள் கூறி மனிதனும் தேவரானார் கன்னிமையாது வாழ்த்தி. அது எல்லாரும் பார்த்து வணங்குகிறார்களாம், வணங்கும் போது தேவரலும் வந்து வணங்குறாரலாம். அது ரெண்டு பேரும் எப்படி இருக்குன்னா, மேகமோடு இசையும் மின்னு கொடியனு, மேகமோடு இசையும் மின்னு கொடியனு. அந்த மேகத்தை போல அவரும் அதோட மின்னல் கொடி எப்படி இருக்கு அப்படி இருக்காங்க. எனவே இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மின்னு கொடியும் மேகமும் எப்படின்னா அப்படி தோன்றும் அப்படி மறையும். இந்த திருவுருவங்களும் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த புண்ணிய பேர் எய்திருப்பதுனால அந்த பூமியத்தில் மேகமோடு இசையும் மின்னு கொடியனு. ஆனா இதே நிலைமையில சுந்தரருக்கு வருகின்ற பொழுது வேற மாதிரி இருக்கு. கற்பக பூங்கும் முருகனோ பெருபொடியார் என்று வருகின்ற பொழுது அவரெல்லாம் சில நாட்கள் குடும்பம் நடத்துகிறாரு. அங்க சொன்னது வேற, இங்க சொன்னது இதெல்லாம் இதெல்லாம் ஒத்து நோக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். எனவே இது போல இப்படி மேகமோடு இசையும் மின்னு கொடியன விளங்க வைத்தாராம். பத்தியில் குயிற்றும் பயம்பர் பவளக்கால் பந்தனாப்பன் சித்திர விதானத்தின் கீழ் எழுந்திரு நீலனக்கர் முத்தமிழ்வரகன் முன்பு முதல் மறை முறையினோடு மைத்தனம் பெருமான் பாதம் மேவும் உள்ளத்தால் செய்ய திருநீலக்கர் தான் இருந்து புரோகிதராக இருந்து எல்லாம் செய்யறாராம். மறை ஒளி பொங்கி ஓங்க மங்கள வாழ்த்து மல்க நிறைவலை செங்கை பெற்ற நேரிடை அவர் முன் அந்த உரையணி முன்னூல் மாறுவர் புகரில் வெண் பொறிகை எட்டி இறைவரை ஏற்கும் வேலை எரிவளம் கொள்ளது. திருநிலக்கர் என்ன செய்யறான் கேட்டா, அந்த மங்கள வினிகள் எல்லாம் செய்து சரி அப்படி சொல்லி நீங்க இந்த மாதிரி அந்த திருமண நாணி அணிவீங்கள் என்று சொல்ல, அப்படி அணிவிக்கும் போது இப்படி இப்படி சொல்ல எல்லாம் கொட்டு முங்கலாம். மணமக்கள் வாழ்க, நீடு வாழ்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்க என்றெல்லாம் சொல்லி வாழ்க்கிறார். அப்படி சொன்ன உடனே அப்படி அப்படி இருக்கு. இப்ப மாலையெல்லாம் மாற்றி கொண்டார்கள். மாலை மாற்றி இருக்கின்ற பொழுது தனித்தனியா இருந்தார்கள், கூட சும்மா இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. அட பொண்ணு கைய மா குடியா மாப்பிள்ள அப்படின்னு சொன்னா அப்பா அது பூச்சப்படும். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, இது கருதுகிறதுல அந்த பெண்ணுடைய அந்த கையை பிடிச்சு கொடுவாங்க. அப்படி பிடித்து கொண்டு அப்படியே நேரடியாக காட்சி அளிக்கிறார் நம்முடைய ஞானசம்பந்தர். அப்போ அந்த பெண் அவர் தாம் பலமும் அந்த பெண் இரவமாக இருந்து திருமணம் நிகழப்பெற்று அவரது கையை, அவள் கையை இவருடைய கையில அப்படி பிடித்துக் கொண்டு நிற்கிறார். நின்றவுடனே எல்லோரும் அருமையாக முன்ன சொன்ன அந்த பாடலையே மண்ணில் நல்ல வண்ணம், அது அவர் பாடினது எங்கேன்னு கேட்டா, இந்த மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம்ங்கிறது பாடினது எங்க? ஆமா அல்ல சீர்காழின்னு போட்டிருக்கும். ஆமா அல்லவா, எங்க பாடினது? மதுரையில். மதுரையில எங்க பாடினது? தான் இருந்த இடத்துல மடத்துல இருந்த போது ஞானம் அப்பா வர்றார். யாரு? இந்த அப்பா, உடல் அப்பா வர்றார். இந்த உடல் அப்பா வரும்போது சீகாலில இருந்து வரவர் தம்பியை தேடிட்டு மதுரையில வந்து பாக்கணும்னு வர்றார். அப்ப வந்து இந்த அந்த அப்பா கிட்ட இந்த அப்பா கேக்குறார். எனவே இந்த உடல் அப்பா கிட்டத்துல உயிரப்பா பத்தி சொல்றது. இப்ப எங்க பாடினது? மதுரையிலே தான் மடத்தில் எழுந்துள்ள இருக்கின்ற பொழுது பாடியது என்று சொன்னால் தான் உண்மையான இளமையை தவிர, சீர்காழின்னு சொல்லும்போது சீர்காழியில் இருக்கிற நிலைமையை சொல்லுகிறார். அவ்வளவுதான், அந்த அந்த அப்பா அம்மாவை மாதிரியே இந்த அப்பாவிங்கிறது. இப்படி எல்லாம் நாம் கருதுறோம். எனவே அந்த அருமையான மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலை, கண்ணில் அகுதரும் கடுமல வளநகர் பெண்ணின் நல்லாருடன் பெருந்தகை இருந்தது என்று சொல்லி மிக அருமையாக இரண்டு பேரும் கைபிடித்து நிற்கிறார்கள். அங்க இருப்பவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணல, வணங்கிக்கிறாங்க. ஆமா, நீங்க பாருங்க, சசிபூர்த்தியில நமக்கு கணவன் மனைவி ஆகிருப்போம், என்ன செய்வோம்? நாம போய் வணங்கிக்குவோம். இளமையில 16-12 கல்யாணம் பண்ணும் போது அந்த மணமக்கள் எல்லாருக்கும் வணங்கிக்குவாங்க. சசியத்தை கொடுத்திக்கும் போது அவர்களுக்கு நாம் வணங்கிக்குவோம். அது போல இங்கே அது இளைய திருமணமா இருந்தாலும் வந்தவர்கள் எல்லாம் வணங்கினார்கள். வணங்கினா முன்னே சொன்னோம், இந்த மண்ணுலகத்திலுள்ள விண்ணுலகத்திலுள்ள அங்கங்க இருக்கிறவர்கள் எல்லாம் வராங்கன்னு. இவர்கள் வணங்கி மகிழ்வதற்கு ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். எது யாரு? இந்த ஞான சம்பந்தர் அந்த கைகோலத்தோட பிடிச்சு இந்த 1.5 மணிக்குள்ள நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் சொல்லுங்க. எனவே எல்லாம் மணமக்கள் எல்லாம் அவரவர்களும் வணங்கி ஆட்சி பெறது, எல்லாரும் வணங்கி படுறது, ஐயா அங்க, ஐயா அங்க வணங்கி என்று சொன்ன உடனே ஞான சம்பந்தருடைய திருவுள்ளம் என்ன, இந்த அப்படியே கைப்பிடித்தா அந்த அது அது வரைக்கும் அந்த ஊழல் இருந்தது. கைப்பிடித்த உடனே அவருக்கு என்ன நினைவு வந்துட்டது, நாம் இதற்காகவா பிறந்தோம் என்ற ஒரு நினைவு வந்தது. வந்த நினைவு வந்ததுனால அவர் எண்ணி பார்க்கிறார். ஆமது என்ன, அறுப்பு மின்முலையினார்தம் அணிமலர் கைப்பிடித்து அங்கு ஒருப்படும் உடைய பிள்ளையார் திரு உள்ளம் தன்னில் வெறுப்புறும் அங்கியாவார் விடை உயர்த்தவரே என்று திருப்பரு மனத்தை மேவும் சிந்தையில் தெளிந்து சொல்வார். அந்த கைப்பிடித்த அளவிலே அவருடைய நினைவெல்லாம் பெருமானத்திலேயே இருந்தது, பெருமானத்திலேயே இருந்தது. அதையெல்லாம் நம்ம பல பாட்டு முன்னே சொல்லியிருக்கேன். நமக்கு எல்லாருக்கும் நெற்றா இருக்கிற இடரனும் தலைரனுங்கிற பதிகத்திலேயே கூட பாருங்க, இடரனும் தலைரனும் எனதொரு நோய் தொடரனும் உணகலன் தொழுதழுவீர் பித்தோடு மயங்குவோர் பிணிவரனும் அத்தா உன் அடியலால் அறற்றாதன்னா உண்ணினும் பதிப்பினும் உறங்கினும் உண்மலர் அடியலால் உரையாதன்னா என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது வெப்படு விரைவியோர் வினிவேனும் அப்பா உன் அடியலால் அறற்றாதன்னா என்னுடைய சிந்தனை முழுவதும் பெருமாண்டத்தையே இருந்த சிந்தனை. இப்படி அந்த பெண்ணை கைப்பிடித்த உடனே இவருக்கு எல்லாம் பெருமானுடைய திருவுருள் என்று கருதியவர். இரண்டாவது அந்த நெருப்பு வளர்த்து அந்த அக்னி சாட்சியாக திருமணம் செய்து அந்த அங்கியாவாரும் பெருமானே என்ற உள்ளத்துல அங்கே அக்னிங்கிறது, அக்னிங்கிறது நம்ம இறைவனுக்கு அடியவராய் இருக்கிற அக்னி பகவான் அல்ல, இறைவனே அவன் என்று கருதி அந்த சிந்தையும் கொண்டார். உண்டு என்ன கருதுகிறார், மந்திர முறையால் உய்த எரிவலமாக மாதர் தம் திருக்கையை பற்றும் தாமரை செங்கையாளர் இந்த இல் ஒழுக்கம் வந்து சூழ்ந்ததி இவள் தன்னோடும் அந்தமில் சிவந்தால் சேர்வன் என்னும் ஆதரவு பொங்க. என்ன வந்ததுன்னா திருமணமான ஆடாளா இந்த மாதிரி மீண்டும் போய் நம்ம இந்த உலகியல் வாழ்வில வந்துட்டோம், அருளியல் வாழ்வில் தலைப்பட்ட நம்முடைய சிந்தனைகள்லாம் மாறி போய் இனி உலகியல் வாழ்வுக்குள்ள வந்துட்டது என்றவருடைய எண்ணம் அப்படியே மனதில் கவலைப்பட்டது. ஆனா இனிய தாம் வீடு பேர் அடைகின்ற பொழுது யார் என்ன எப்ப கைப்பிடித்தாயிற்றோ அந்த பெண்ணோடு தான் போகும். ஏற்கனவே திருமணம் ஆகாத முறையில் இருந்தா இந்த தன்னுடைய ஆன்மா தான் மட்டும் சென்று புத்தி பேரடையலாம். இப்பொழுது எப்ப ஊராரடிய நம்முடைய உலகம் அறிய இந்த மாதிரி எல்லாம் திருமணம் என்று அது பெண்ணையும் கைப்பிடித்தாயிற்றோ அப்ப தாம் பெற்ற பேரு யாரும் பெறணும், அந்த மனையாளும் பெறணும். ஆனா அது அந்த மாதிரி அம்மையிலே சென்று நம்ம இன்பம் பெறணுமே தவிர இம்மையிலிருந்து எல்லாரும் போல உலகத்துல இருந்து உலகத்தை உலக வாழ்வு விருப்பம் இல்லை. அந்த மாதிரி சிந்தனையோடு அவருக்கு என்ன வந்துட்டு வரும்போது என்ன செய்கிறாராம், உள்ளத்துல மலர் பெரும் கிளையும் தொண்டர் கூட்டமும் மல்கிச் சூழ
2: அலையில் மெஞ்ஞானம் தொல்லை அடைவுறும் குறிப்பாலங்கன் உலகில் எம் அருங்கும் நீங்க உடன் அணிந்தருட வேண்டி குலமனம் புரிவித்தார்தம் கோயிலை நோக்கி வந்தான். என்னன்னா இப்ப எரிவளம் வந்தவர்கள் இந்த மாதிரி வந்தவர்கள் வந்தா என்ன மாப்பிள்ள இப்படி மாறி உட்காரணும்பாங்க. ஆமா, வந்த பிறகு மாப்பிள்ள அம்மா நீ இப்படி உட்காரு, தம்பி இப்படி உட்காருன்னு சொல்லுவான். இவர் இந்த மாதிரி எரிவளம் வந்தவன் அப்படி உட்காரு சொல்லுவான்னு மேல மேடை மனமேடைக்கு வருவார்னு நினைச்சாங்க. இவர் எரிவளம் வந்தவர் அப்படியே கையோட திருக்கோயிலுக்குள்ள வந்தாராம். எங்கே பெருமானுடைய திருக்கோயிலுக்குள்ள சரி, நீங்க மற்றவரா இருந்தா தம்பி தம்பி எங்க வா அப்புறம் கும்பிட போலாம் நீ உட்காருன்னு சொல்லுவாங்க. இவர் தான் பெரிய ஞானியா இருக்காரு, அதனால அவர் போற போக்கில் விடமே தவிர அவரை அழைத்து யாரும் திரும்ப இங்க உட்காருங்கன்னு சொல்றதுக்கு இல்லை, யாருங்க அறுக்கதே இல்லை. சரி, எங்கேயோ அப்படி திருவுள்ளம் போறாருன்னா அவரோட இவர்கள் தொடர வேண்டியிருக்கே தவிர இவர்கள் வழி அவரை நிறுத்த முடியல, நிறுத்தக்கூடாது என்றும் கருதினார். அதனால கைப்பிடித்தவாறு அப்படி கோயிலுக்குள்ள போனாராம். என்ன மாப்பிள்ள அப்படி போறார் அப்படின்னு சிவ சிவ நாமம் போவோம்னு எல்லாம் அப்படி வந்தாங்க. வந்தா என்ன ஆயிட்டுனர் சிவன் அமர்ந்தருளும் செல்வ திருப்பெருமணத்துளியை தவ நெறி வளர்க்க வந்தார் தலைப்படும் சார்பு நோக்கி பவமறை முன்னா என்னை முன்னால் ஆண்ட பண்பு கூட நவமலர் பாதம் கூட்டும் என்னும் நல் உணர்வு நல்க. எப்பொழுது என்னை அம்மா அப்பான்னு சொல்லி குளத்தங்கள்ல இருந்து அழுத போது நீயே வந்து ரெண்டு பேருமா எனக்கு பால் குடிக்கிறது அல்லவா, அப்ப இந்த அப்பா எங்க பண்றாங்க உடல் அப்பா குடிச்சுக்கிட்டு இருக்கு கீழே, ஆனா உயிரப்பா தானும் தன் தையலுமாய் வந்து அருமையா ஞான பால் கொடுத்து அந்த அம்மை அப்படிதான் இன்னைக்கு நம்ம கருள் செய்வார் என்ற உணர்வு மீண்டும் அதோடு உந்த. காதல் மெய்ப்பதிகம் அருமையான பதிகம். கல்லூர் பெருமனம் எடுத்து கண்டோர் ஈதரு பிறவி பாசம் தீர்த்தம் பொருளா கொண்டு நாதனி நல்லூர் மேவும் பெருமன நம்பனி உன் பாதமை நீடல் தீரும் பருவம் ஏதென்று பாட. காலையில ஒரு அருமையான அற்புதமான ஒரு வேலை செஞ்சாங்க. பன்னெண்டாம் திருமறை வருகின்ற பொழுது என்ன பண்ணாங்கன்னா கூற்றாயினவாருடைய அந்த பதிய பாடலை பெரிய பிராண பாடலை சொன்னாங்க. ஆனா பெரிய புராண பாடலே எப்படி சொன்னா கூற்றாயினவாறு என்ன பண்ணும் என்னது அந்த அமைப்புல பாடினாங்க. காலையில பாடுபோது அதுல இருந்து என்ன ஒண்ணு பண்ணு விலையும் சொல்றோம்னு கேட்டா நம்முடைய பெரிய புராணத்துல சேர்க்கிறார் பெருமான் பல பதியங்களை எடுத்தாளுகின்ற பொழுது அந்த பதியம் எந்த பண்ணோடு அமைவுற்றதோ அதே நிலையில தம்முடைய பாட்டையும் வரலாற்றையும் அமைத்திருக்கிறது. இதெல்லாம் உலக இலக்கியங்களிலே இந்த இலக்கியம் தவிர ஒரு கூட இல்லை, வேற எதுவும் இல்லை. நம்ம இலக்கியத்துல இல்லைங்கிற சத்தியம் தமிழ்நாட்டு தமிழ் இலக்கியத்துல இந்த மாதிரி ஒரு இலக்கியம் பன்னோடு பண் சுமந்த பாடல்னு சொன்னா நீங்க பதினோரு திருமுறை பண் சுமந்த பாடல் என்று சொல்வது போல பெரிய புராணமும் பண் சுமந்த பாடல்கள் பல இருக்கின்றன. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த மூவர் தமிழையும் எடுக்கின்ற பொழுது யாரு ஞானசம்பந்த நாவுக்கரசு சுந்தர மூவருடைய வரலாறு இங்கே இருக்கு. இந்த மூவருடைய வரலாற்றையும் பேசுகின்ற பொழுது மூவருடைய பதியங்களையும் அங்காங்கு எடுத்து சொல்கிறது. அந்த மூவருடைய பாடலை எடுத்து சொல்கின்ற பொழுது என்ன செய்கிறார்னா அந்த பாடலை எந்த பண்ணுடையதோ அந்த பாடல மாதிரி தன்னுடைய பெரிய புராண வரலாற்று பாடலை அமைத்துக் கொடுத்தார். நட்ட பாடைன்னா இது நட்ட பாடல், அது இந்தளம்னா இது இந்தளம். எனவே அப்ப பெரிய புராணத்திலேயே எது இருக்குன்னு கேட்டா பண் சுமந்த பாடல் இருக்கின்றன. அப்போ ஒரு வரலாறு எழுதிய அமைப்புல பண் சுமந்த பாடல் காணப்படுகிறது என்றால் பெரிய புராணம் ஒன்றில் தான் காணப்படுகிறது. ஒருவன் என்னும் ஒருவன் காண்கள் அதை என்ன செய்யணும்னா இப்ப நல்லா அது மாதிரி இவங்கெல்லாம் நல்லா முறையிலே முறையா படித்தவர்கள் அது மாதிரி செய்யறாங்க. அது என்ன ஆசைன்னா மொத்தம் எத்தனை பாடல்களை முகர்க்கிறார்கள் மூவர் தமிழ்ல, அந்த மூவர் தமிழை முகர்க்கின்ற பொழுது எத்தனை பாடல்களை இந்த பண் சுமந்த பாடலுடைய வரலாறாக அமைக்கிறார் என்பதை எடுத்து எழுதும். இன்றைய சமுதாயம் இன்றைக்கு வந்து இருக்கிற உணர்வுல இன்னும் மேலோங்கி போலாம். மேலோங்கி போகின்ற பொழுது அப்ப பெரிய புராணத்தில் அது எப்படி தலைப்பிருக்கணும், பெரிய புராணத்தில் காணும் பண் சுமந்த பாடல்கள் என்று தோக்கும். பண் சுமந்த பாடல்கள் அதுதான் எப்படியாவது நம்முடைய பெரிய புராண பதிப்புல தர்மயாதீன பதிப்புல கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இது இந்த சிந்தனையில கொஞ்சம் அதிகமாக செலுத்தியிருக்கு. நம்முடைய ராமச்சந்திரன் சில பாடலாம் குறிச்சு கொடுத்தார். நம்முடைய திருட மருதூர்ல சம்பந்த ஓதுவார்னு இருக்கார், அவர் இதை முழுதுமே இது பண்ணி வச்சிருக்கார். ஐயா நீங்க தோத்துருங்க பெரிய புராணத்தில் காணும் பண் சுமந்த பாடல்கள் என்று. அப்ப ஞானசம்பந்தர் திருமுறையில எத்தனை பாடல் எடுத்து அதெல்லாம் தொகுத்துட்டோம். ஞானசம்பந்தர் பதியங்களில் சேக்கிடார் முகந்தெடுக்கிற பதியங்கள் 85 86 இருக்கு, 80 85 பதியங்கள் இருக்கு. அது போல அப்பர் சுவாமியுடைய பதிகத்துல அவர் அவருடைய பாடலை முகந்திருப்பு காலையில கூட்டாயினமா இருப்பாங்க எண்ணுகைன்னு சொல்லி வரீங்கன்னா கடைசியை பதிக்கும். அது வரைக்கும் ஒரு 85 66 இருக்கு. சுந்தரர் பதியங்கள் 101 பதியம் தான் கிடைச்சிருக்கு. அதுல முகந்தெடுப்பது ஒரு 85 பாடல் இருக்கு. எனவே 80 160 160 60 120 ஏறத்தாழ 220 இடங்களை மூக்கிறார். யாரு இதெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறோம்.
5: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: திருவிளையாடல் புராணத்திற்கு வருகிறோம். திருவிளையாடல் புராணம் வருகின்ற பொழுது ஒரு குறிப்பு. இன்றைய அளவில் ஒரு ஐயம் இந்த பரி நரி ஆக்கிய படலம் சொல்லும் போது போன தரமெல்லாம் என்ன ஆச்சு, நரி எல்லாம் பரியாகி வந்தது. வந்து என்ன செய்தோம், பாண்டி மன்னன் அந்த சொல்ல பாண்டியர்களுக்கு அந்த நடத்தி காட்டி அந்த குதிரைகளை எல்லாம் ஐயா ஏதேனும் அப்பழுக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு சொல்லணும், கயிறு மாறி கொடுத்த பிறகு நாளைக்கு சொன்னால் நான் பொறுப்பல்ல என்று சொல்லி அந்த குதிரை வீரர் வந்து சொன்னார். எல்லாம் ஓட்டி பார்த்து இது பார்த்து ரொம்ப அருமையான குதிரை, அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர் அல்லவா என்ற அமைச்சரையும் பாராட்டி அந்த அரிய குதிரைகளையும் பாராட்டி எல்லா குதிரைகளையும் அது கட்ட வேண்டிய இடத்துல அருமையாக கட்டி அதற்கு வேண்டிய கொள்ளு மற்றவை எல்லாம் வேவித்து வைத்தார். அருமையாக அதற்கு கொடுத்து மாண்புமிகு அமைச்சரையும் நன்றி சென்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். யார், பாண்டியன். இவருக்கும் பெரிய பாரம் இறங்கி போச்சு. ஏன், இந்த பாண்டி மன்னன் பணம் செலுத்திட்டு போய் குதிரை வாங்க போய் அது இன்று வருது நாளை வருது இன்று வருது நாளை வருதுன்னு சொல்லும்படியாக நேர்ந்து அது கொஞ்சம் இடையில கொஞ்சம் மனக்கசப்பும் அந்த பாண்டி மன்னனுக்கும் தனக்கும் வர மீண்டும் அந்த மனக்கசப்பு நீங்க பெருமான் அருளினர். எனவே அந்த இடையில வந்த மனக்கசப்பு கொஞ்சம் மனத்தாங்கள் தாங்கதான், என்னென்றாலும் கொஞ்சம் காலந்தாழ்த்தார் என்ற ஒன்று. ஆனா குதிரையை பார்த்த உடனே அதெல்லாம் மகிழ்ந்து போய் அருமையான குதிரை என்று சொல்லிவிட்டு மகிழ்ந்தார். எனவே இவருக்கும் பெரிய பலுவ பாறை இறக்கிற மாதிரி ஆகும். சங்கலைக்கத்துல ஒரு அருமையான ஒரு அமைப்பு ஒத்த வரிதான் பாடினா மன்ற தலைவி அந்த கணவனுக்கு எவ்வளவு இனிமை உடையவளாக இருக்கிறாள் அப்படின்னு கேட்டார். அதுக்குன்னா உதர உதரலாம், மாப்பெரு பொண்ணை வளம்பரி முத்தே காசில வெறிய கோட்டிப்பிடலாம், இன்னும் எத்தனையோ பாட்டுருக்கு அதெல்லாம் இப்படி இருந்தா அப்படின்னாங்க. கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாகோ இப்படி எல்லாம் சங்கலிக்கு ரொம்ப அருமையான பகுதி. ஒரு நீண்ட நெடிய காரியத்தை நாம் நினைந்து அது பல நாள் முயன்று அந்த காரியம் வெற்றியானால் எவ்வளவு இனிமையாயிருக்கும், அவ்வளவு இனிமை தலைவியினுடைய இனிமையும். தான் உள்ளிய வினைமுடித்தன்ன இனியோ அவரவர்களும் தான் ஒரு இப்ப வந்து ஒரு சரி எப்படியாவது நம்ம பாப்பாவும் தர கல்யாணம் ஆகும் என்று சொல்லிவிட்டு ஒரு 2-3 ஆண்டுகளா தள்ளி வந்தது கை பிறந்தது இல்லையோ 5-6 தேதியோ நினைச்ச மாதிரி பொண்ணு விட்டுப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சம்மந்தி விட்டார் மற்றவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா உங்க பையன் உங்க மாப்பிள்ள அதனால நீங்க அவங்க ஒன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம் அப்படி கொண்ட கணவன் என்னன்னு கேட்டீங்கன்னா மாமா கட்டின அப்படியே புடவையோட அனுப்புங்க மாமா எனக்கு என்ன என்ன வாங்கி நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படி மாப்பிள்ள. அந்த மாதிரி சம்பந்தியும் மாப்பிள்ளையும் கிடைச்சு கல்யாணம் பண்ணி 4 முதல் 2 முறை அந்த பெண்ணையும் அழைச்சி பிறகு விட்டு நலமா இருமா எல்லாம் வல்ல ஆண்டவன் காப்பாற்றுவோமா என்று சொல்லி கொஞ்சம் கண் கலங்கி பிரியறதுனால அப்படி பிரிகின்ற பொழுது வந்து வந்துட்டாங்க. வந்தா எப்படி இருக்கும், உள்ளிய வினைமுடித்தன்ன இனியோ அப்பா ரொம்ப நாள் நம்ம பெண்ணு திருமணம் செஞ்சோம் நல்ல மாப்பிள்ளையா நல்ல சம்பந்தி அவள் அருமையா கிடைச்சு பொண்ணுக்கு ரொம்ப அருமையா விருப்பம் காலையில எல்லாம் விடிய காலத்துல 4 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு மார்கழி மாசம்னு சொன்னா உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அப்படி படிக்கிற மாப்பிள்ள பாப்பாவும் அப்படி படிக்க வச்சிருக்கணும். அதனால உனக்கு திருவம்பாவை தெரியுமா, தெரியுங்க உங்களுக்குங்க எனக்கும் தெரியும் அப்ப சேர்ந்து பாடுவேன் முன்னை பழம் பொருட்கும் உன்னை பழம் பொருளே இப்படி இருக்குது குடும்பம்.
6: எப்படி இருக்கும்? அந்த உள்ளிய வெளிமொழித்தன்ன இனியோ. அது போல எத்தனையோ வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக முடிவு தள்ளிட்டு வருது. நல்ல வீடு கட்டி அருமையா வந்த கூலியாளர்கள் நல்லா அருமையா வேலை செஞ்சு நல்ல இந்த மாதிரிதான் இல்ல இதெல்லாம் நிறமல அடிச்சு அருமையா செய்து போய் வந்தாங்க. நாம இப்போ விழா நடத்தி அருமையா இருந்தோம். எப்படி இருக்கும்? அப்பா இந்த வீட்டுக்கு என்ன பாடுபட்ட இந்த உள்ளிய வினைமுடித்தன்னை இனியோள் என்ற ஒரு அருமையான தொடர் சங்கலிக்கத்திலேயே ரொம்ப அருமையான. தான் நினைத்த செயலை முடித்தால் எவ்வளவு இன்பம் இருக்கும்? அவ்வளவு இன்பம் மனைவியினுடைய இன்பம் என்று சொன்னார். அது போல இங்கே மணிவாசக பெருமானுக்கு இது பேரின்பம் அது சிற்றின்பம். இவர் மணிவாசகருக்கு இந்த குதிரையை கொண்டு வந்து எப்படி நிறுத்தி அரசனுடைய மனத்தை மகிழ்ச்சி படுத்தணும். ஏன் அவங்க வீட்டு பணம், அதனால எல்லாம் எடுத்துட்டு போனா அருமையா கட்டணும். அரசனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மற்ற எந்த அமைச்சரை அனுப்பிச்சிருந்தா கூட இந்த மாதிரி குதிரை வந்திருக்காருயா? அவள் அருமையான குதிரை. ஒவ்வொரு குதிரையும் அருமையான குதிரை. அமைச்சர் என்றது அதுல ஓட்டிட்டு வந்த ஆள் இருக்காரு, ஒரணா கொடுத்த வாங்கிக்க மாட்டேன்ட்ட, வேண்டாம் அவ்விடத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு. எங்கேயாவது குதிரையை ஓட்டிட்டு வந்த ஆளுக்கு பணத்தை கொடுக்கின்ற பொழுது இல்லை அவ்விடத்திலேயே இருக்கட்டும்னு சொல்ற எவனாலும் வருவார? எங்கதான் கிடைச்சாரோ அந்த அமைச்சருக்கு என்று இப்படி மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி அரசனுக்கு, நாட்டில் வேற மகிழ்ச்சி, இந்த அமைச்சருக்கு மகிழ்ச்சி. அதனால எல்லாம் மகிழ்ச்சியாக இப்பொழுது இரவில் தூங்கினார்கள். நல்ல தூக்கம். அப்படி தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது இரவு 9 அல்லவா, இப்ப 10, 11, 12 நள்ளிருள். இப்பொழுது நேயர்களை குதிரை கொட்டாய்க்கு அழைக்கிறோம். சிவ சிவ, நம்ம எங்க தனியா குதிரை கொட்டாய்க்கு போக போறோம்? இப்படித்தான் போப்போம். குதிரை கொட்டாய், குதிரை கொட்டையில போனா என்ன மாதிரி இருக்கிறது என்று சொன்னார். இப்ப அதுதான் படிக்க போறோம். இப்ப குதிரை கொட்டையை எப்படி இருக்கிறது? நாம யாருக்குமே இந்த அனுபவம் இல்லை, பார்த்ததும் இல்லை. அதனால குதிரை கொட்டா போனா அந்த அமைச்சருடைய மகிழ்ச்சியோடு அவர்லாம் அங்கே இருக்கின்ற பொழுது இங்க என்ன

நள்ளிருள் போது சரியா 12 மணி, அப்படி 12 மணி வர நள்ளிருள் போது வந்தெய்த பிள்ளையாகிய மதி மூடிப்பிரான் விளையாட்டால் என்னாச்சினர், அந்த அருமையான குதிரைகள் இது மாதிரி பேச ஆரம்பிக்குதான். இந்த குதிரை பேசுது ஐயா, பேசுது என்ன பேசுது? உடனே அல்ல அந்த பேசுவதை எடுத்து அருமையா அந்த ஒலிபெருக்கி வச்சு நம்ம மனோகரன் பொருத்தி வச்சுட்டாரு. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, அங்க பேசுறது நமக்கு எல்லாம் காதல கேக்குது. என்ன கேக்குறீங்க? அதோடு கூட அந்த குதிரை குதிரையா இருந்து பேசல, பெருமான் இப்படி நினைச்சாராம். நினைச்ச உடனே அவ்வளவுதான், திடீர்னு குதிரைகளாக இருந்தன நரிகளாக ஆன பழைய வடிவம். இப்போட சொல்றமல்ல, ஏது நீ வந்து பழைய இதை காட்டிவிட்டிய, பழைய புத்திய காட்டிவிட்டிய அப்படிங்கிற மாதிரி பழைய அந்த வடிவையும் காட்டிவிட்டிய. காட்டினா ஒரே நரி காத்திரி 12 மணிக்கு. குதிரை தான் என்ன பண்ணும்னு கேட்டா, குதிரை வந்து அந்த மாதிரி நல்லா அருமையா கணிச்சுக்கிட்டு இருக்கும். இது நரிகள். அதனால என்ன பண்ணித்தான், உள்ளவாறு தம்பாடி எடுத்து ஒன்றோடொன்று ஊசாவும் ஒண்ணுக்கு ஒன்னு பேசி பரிமாறிக்கிறான். என்னது, தங்கி நோதையும் இணைப்பறை ஓசையும் சரிந்த மங்குலோதியர் அழுகூறல் ஓசையும் வடந்தாள் பொங்கை செப்புற கையறி ஓசையும் குளிர எங்கும் நாம் செவி பருகுவம் இன்னமுது என்ன அருமை. ஒரு நரி ஒரு நரியோட பேசிட்டான், ஏப்பா நாம எல்லாம் எங்க இருப்போம் அருமையா, நள்ளிருளில் நட்டம் பயின்றாரும் நாதனி. அதனால ரொம்ப அருமையா சுடலையில இருப்போம். எது ஈமக்காட்டு அல்ல, அந்த ஈமக்காட்டுல இருக்கும். அப்படி இந்த ஈமக்காட்டுல இருக்கும் போது என்ன பண்ணணும் கேட்டா, சுடுகாட்டுல என்ன ஓசை இருக்கும் அப்படின்னாரு, அவங்க உங்களும் கொண்டாந்து வச்சுட்டு 3 முறை சுத்தி வாரா அப்படின்னு. தத்த பையன் இது வரைக்கும் சோறு போட்டிருக்க மாட்டான், அப்பாவை பத்தி விசாரிச்சிருக்க மாட்டான், ஆனா கொல்லி வைக்கணும், என்ன பண்றது?

இல்லையா, தந்தையார் போயினார், தாயாரும் போயினார், நாமெல்லாம் கையில ஒரு இரும்பு கவசம் வச்சுக்கிட்டு கையில ஒரு துப்பாக்கி வச்சுக்கோங்க. இதை விட ஒரு துப்பாக்கி அவங்க இருக்கா, கொந்தவேல் கொண்டொரு கூற்றத்தார் பார்க்கின்றார். இப்பவே பார்த்துக்கிட்டு இருக்கார். ஏன், அப்பா வந்துச்சாச்சு, அம்மா வந்துச்சாச்சு, அதெல்லாம் எத்தனை, அதெல்லாம் 70 அனுப்பிச்சு. இந்த தம்பி இப்ப என்னாச்சு, என்ன இதுக்கு போய் 55 ஆகுது. எனவே இது இருங்கிற கொண்டு போவார், கொஞ்ச நாள் போகணும், அவ்வளவுதான். அதனால எந்த நாள் வாழ்வதற்கோ மன வைத்தியால் ஏழை நெஞ்சி எந்த நாள் வரைக்கும் வாழ முடியும்ப்பா? ஒரு கால எல்லை தான்டா, எல்லாருக்கும் கால எல்லை தான், கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளவுதான். எந்த நாள் வாழ்வதற்கோ மன வைத்தியால் ஏழனாய் எங்கி நிச்சய நாமம் போவோம் என்றெல்லாம் நெஞ்சு கருவறையாக சொல்லப்பட்டது. அதனால் அது போல என்ன அப்படி எல்லாம் வருந்து வாங்க, எங்கே நாம எல்லாம் எங்க இருப்போம், தொடர்ல காட்டுல இருப்போம், என்ன பண்ணுவோம், இது மாதிரி வந்து அவங்க அழுகுறதெல்லாம் கேட்போம். அப்புறம் என்ன அழகு, இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு, அந்த அறையும் குறையுமா வெந்து சமயத்தில் அப்படி இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் வெந்த இடத்துல நெருப்பு இல்லாத இடத்துல நாம வாய கடிப்போம், இழுப்போம், இழுத்த உடனே அருமையா நம்ம 2-3 பேர் அந்த காலை திம்போம், கைய திம்போம், வயிற்ற திம்போம், அப்படிலாம் திம்போம். ஆமா, இங்க கொள்ளு வைக்கிறான், கொள்ளு போய் காசா கொள்ளு திம்பாங்களா அப்படி. அதனால நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறது, காலில் கட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது, காலை உதறன திச்சுக்குமே முடியுமா, இழுத்து பாரு, ஒன்று இப்படி இழுத்துது, ஏய் இழுத்து போயிச்சுதா தங்கலிங்க, அப்ப நீங்களு நாலு எல்லாம் எல்லாம் இழுத்தா அப்ப தங்கிலி அறுந்து நிற்கிற நரிகள் எங்க குதிரை கொட்டாய போறா. சும்மா இருக்குமோ, குதிரை என்ன கணிக்கும், நரி என்ன ஊழையிடும், ஊழையிட்டு ஊழையிட்டு, ஏய் இந்த வழியில பாரு ஏறி குதிக்கலாமா அப்படின்னு ஏறி குதிச்சது, எல்லாம் அது பத்து பத்து பத்து பத்துன்னு ஏறி குதிச்சு குதிச்சா, ஆவணி மூல வீதி, ஆடி வீதி, தெற்கு வீதி, வெளி வீதி, சித்திர வீதி, திருக்குறள் கழகம் ஆடி வீதி, திருக்குறள் நடந்துகிட்டு இருக்கு, என்னதார்த்து நரி வந்துட்டு அப்படின்னு. அதனால அதுக்குள்ள அந்த நேரத்தில் அந்த திருக்குறள் நரி நரிக்குறள் நடத்துறார். நரிக்குறள் என்ன, காலால் கலரின் நரியடும் தன்னஞ்சா வேளாண் முகத்த கலிரு. திருக்குறள் இந்த நரி வெளியில வரும்போது திருக்குறள் கழகத்துல நரியை பத்தி பேசுவது, இது இது என்ன அர்த்தம், காலால் கலரின் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த கலிரு. எப்போ யானையும் ஒரு நரியும் சண்டை போட்டா எது வெற்றி பெறும், கேள்வியே தப்பு. யானை துதிக்கையில் அப்படி ஒரு சோழ சொல்லிச்சுன்னா ஓட்டமா ஓடு போன அறிவும், யானை பேச்ச தப்பு அப்படிங்க இல்லை. அது என்ன, யானையை நரி அடும், இந்த நரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி பாருங்களா, திருக்குறள் நம்ம பற்றி வருகிறது சரிங்களா, அது நம்ம போகும்போது இந்த பாடம் நடத்துறா அப்படி கேளுங்க. இப்படியால நரியா நரியும் திருக்குறள் பேசப்படும் எப்படி நரியாடும், இதெல்லாம் உத்து நோக்கு. ஐயா யானை எப்படி பெருசு, நரி தூளு உண்டு, இது போய் எப்படிப்பா யானையை போய் நரி வந்து யானையை வெல்லும், நல்லா ரெண்டு யானையும் தரையில இருக்கும் போது நிச்சயமா யானை தான்ப்பா வெல்லும். அதே யானை ஒரு 6 சேரு சேத்துல போய் கால் வச்சுட்டுன்னா அந்த நேரத்துல காலால் கலரின் அந்த காலானது ஒரு 6 போற வரைக்கும் சேத்துக்குள்ள அமைஞ்சு போய் நின்னதுன்னு சொன்னா நரி ஏடும், நரி போய் அதை வெண்டணும். எதன கண்ணஞ்சா வேளாண் முகத்தகளிரு, பெரிய யானை கூட இடமெல்லா இடத்துல நின்றுதுன்னா மாட்டிக்கிட்டதுன்னா நரி போய் அடிச்சிருந்த. அதனால நீ என்ன பண்ணுங்க, இடநறிதல், ஒருவன் போருக்கு போனா இடநறிந்து சண்டை போடும். ஆகவே இந்த நரிகள் பாருங்க எங்க போயிட்டு, திருவள்ளுவர் ஆடி வீதியில போனது, தெற்கு ஆடி வீதியில போனதுனால என்னன்னா திருக்குறள்

0: போது இன்னும் குஷி. என்னன்னு கேட்டா, ஆஹா, திருக்குறளில் நரி, திருக்குறளில் நரி. நாம் யானையையும் அழுவோம், இது சிங்கம் புலிகளையும் அழுவோம் என்று சொல்லிட்டு திருக்குறள் கேட்டது. இப்படியா ஊழல் இருக்கு. இந்த செய்தி உலகம் எல்லாம் ஊரே மதுரையே தெரிஞ்சது. என்ன நம் ஊர்ல மதுரை இப்படி படாத பாடுபடுது அப்படின்னு. என்ன இந்த அமைச்சர் குதிரை வாங்கினார்ல? ஆமா, நேற்று சாயந்தரம் 3 மணிக்கு குதிரையெல்லாம் கொண்டு கட்டினாங்க, கொள்ளு வச்சாங்கல்ல, அதெல்லாம் ராத்திரி சரியா 12 மணிக்கு நரியா போட்டதுன்னா, நரியாவ நரிய அந்த நரி தான்டா அந்த நரி. ஐய, குதிரை நரியா போச்சா? இன்னொன்னு என்ன பண்ணுது? ஐயோ, அந்த புள்ளைய தூக்கி போச்சு, புள்ளை தூக்கி போய் அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாருங்க. அப்புறம் அதை அடிச்சு பிள்ளைய கொண்டாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுச்சுன்னா, ஊழகிட்டது. இது என்னடா ஒரேடியா ராத்திரி போறா ஊழகிங்கன்னு இந்த மதுரை இது வரைக்கும் கேட்டதே இல்லையே. தன்னார் தமிழழிக்கும் தன் பாண்டி நாட்டானை, தமிழ் கேட்ட இடமடா இது, தங்க இருந்த இடமடா. அழகான தமிழ் கேட்டத்துல ஊழல் நிலைய கேட்குது பாருங்க. ஒரு நெறி பால் குடம் வச்சிருந்தது, எடுத்து குடிக்குது. அடாராடா, நாளைக்கு வந்து வச்சிருந்தேன்னு என்னாரு, இப்பதாண்டி ஒரு நரி வந்து அப்படியே குடிச்சிட்டு போகுது பால. இப்படி வேற, இப்படி எல்லாம் இருக்கிற நரிகளாக உழையிட்டுதான். 12 மணிக்கு இந்த மாதிரி ஆரம்பித்தது, இரவெல்லாம் அது மாதிரி. இந்த செய்தி நான் ஊர் பூரா தெரிஞ்சது. தெரிஞ்சா யார் மேல கோபம் கேட்டா, ஐயா அது அமைச்சர் வாங்கின குதிரை. ஆமா, நல்லா இருந்ததுன்னு நேற்று பாராட்டினாங்க, நல்லா பாராட்டினாங்க. இப்படி ஊழ போட்டுது, ஊழ எடுக்கு. என்ன இப்படி அமைச்சர், நம்ம நல்ல மாண்புமிகு அமைச்சராச்சா? அதனால உரனா கையில் எடுக்க மாட்டாரு, எடுக்க மாட்டாரு. இந்த பணம் எடுத்துட்டு போச்சா குதிரை கூடிய பணம் கொடுப்பாரு தவிர, அன்னைக்கு போக்குவரத்து செலவு எல்லாம் அன்னைக்கு சம்பளம் வாங்குறமில்ல, அதனால தான் செலவுல வச்சுக்குவார். என்ன என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? காது கொடுத்து கேள். இப்போ குதிரை வாங்க போனார்னா குதிரை வாங்கறதுக்கு மட்டும்தான் அந்த பணத்தை எடுப்பாரே தவிர, அதற்காக இங்க இருந்து போக்குவரத்து செலவு எழுத மாட்டார். ஏன், அன்னைக்கு சம்பளம் வாங்குறமா இல்லையா? நீ அரண்மனையில இருந்தா அமைச்சரா இருந்து பணி செய்யணும், நீ இல்ல குதிரை வாங்க போன. எனவே அதெல்லாம் உரணா இருக்கக்கூடாது. உரண்டது குதிரை வாங்கின பணம் எவ்வளவோ அந்த உரிய பணம் தான், அதுக்கு மேல உரணா வெத்தலை பாக்கு வாங்குறதுன்னா கூட சொந்த காசு. அப்படி செய்வா இருப்பா அவரு. எப்படிப்பா அந்த மாதிரி ஆகும்? இந்த ஒளி நேரா அரசன் காதுக்கும் அரண்மனைக்கும் போச்சு. அரண்மனைக்கும் போச்சு. போன உடனே அவனுக்கு சத்தம். என்ன சத்தம்? வெளியே வந்தால் மணி இப்பொழுது 4:30 ஆச்சு. அமைச்சர்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்தவொடனே? ரொம்ப வருத்தப்பட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அந்நேரத்தில் அப்படியே அரசன் வெளியே வெளியில் வருகிறார். வந்த உடனே வணக்கம். என்ன, இந்த இரவில் வந்த குதிரைகள் எல்லாம் நரிகளாய் இப்படி போய் என்ன அந்த ஆள் என்ன படுமோசமா இருக்க? ரொம்ப நல்லவன் நினைச்சான், நல்ல அமைச்சர் நினைச்சான். ஏப்பா, அமைச்சரா இருந்துட்டு இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணாங்களா? அப்படியே தலைய குனிஞ்சாங்க. ஏன்னா அதுவும் கை சுத்தமானது. கை சுத்தமான இப்படி கை சுத்தமா இருந்த அமைச்சர்கள் எல்லாம் இருந்ததாக கேள்வி இல்லவா? காதல போட்டு, காதல போட்டு. அதனால அரசன் அந்த அமைச்சரை சொன்னா நம்ம சொன்னாங்க. இந்த படுபாவை என்ன அப்படி நம்ம அமைச்சர் உலகத்துக்கே கருத்துட்டாங்க. இந்த மாதிரி மந்திரம் பண்றாரான்னு நான் இரண்டா போட்டு சொல்றேன். பாண்டியன் வேற என்னென்னலாம் போட்டு சொல்லியிருப்பான். இப்பொழுது பொழுது புலர போற நேரம், பரஞ்சோதி முழு ஊரே இப்படி இருக்கா? இது மாதிரி கதிரவன் வருகிறான். கவிஞர் இல்ல இவர், உலகம் தனி, இவர் உலகம் தனி. என்ன மாதிரி இருந்தது கதிரவன் என்ன பண்ணானா? இரவெல்லாம் நாம் இந்த நரி ஊழலை கேட்டுட்டோம், பொழுது விடிய போகிறது. நாளை இறைவனே இந்த மதுரைக்கு வந்து மண் சுமக்க போறான். இவனா நம்ம தெருவிலையா, நம்ம மதுரையிலையான்னு? ஆமா வரான். அதனால மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அந்த கதிரவன் எப்பவும் அஞ்சரைக்கு தோன்றவன், அஞ்சே காலுக்கே அப்படி தோன்றான். உலகமுவப்ப பலன் ஏர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டான். திருமுருகா ஆட்டுப்படை இல்ல அப்படி கதிரவன் தோன்றான். இது கவிஞருடைய வர்ணம் இல்லவா? பொழுது விழுந்து விடிஞ்ச இத்தனையும் ஊருக்கு புற தெரிஞ்சிருக்கு. இந்த மாண்பு அமைச்சர் மணிவாசருக்கு தெரியல. அவர் என்ன, பெருமானி எனக்கு பெரிய பளுவை நீ நீக்கினாய், நல்ல வேலை அம்மதுக்கு குதிரை கொண்டு வந்து கொடுத்தாய். உனக்கு நான் செய்த என்ன கைமாறு செய்ய முடியும்? கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொள்ளோ உலகின்றாரே திருவள்ளுவர். அது போல உனக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ செய்யாமல் செய்த நன்றி சிறிதல்ல பெரிது, நீ பயன்தூக்கார் செய்த உதவி சிறிதல்ல பெரிது. மூணு உதவியும் எங்க தைனந்தரில் கூறப்படுகிற மூவகை உதவிகள், செய்யாமல் செய்த உதவி, பயன்தூக்கார் செய்த உதவி, இப்படியப்பட்ட உதவி அல்லவா அவர் நினைச்சு தன்னை மறந்துருக்கார். பொழுது விடிஞ்சது. விடிஞ்ச உடனே அந்த தாமில இருக்கும்ல, என்னங்க சின்ன பையனா இருக்கிறவன் என்னன்னு, பெரியப்பா அல்ல சித்தப்பா நிறைய எல்லாம் இருக்குங்க, நமக்கு ஏண்டா நிறையினர்? இல்ல பெரியப்பா, நீங்க வாங்கின குதிரை தானே அது நிறையா போச்சாங்க, நான் வாங்கின குதிரையா நிறையா இவ சிவ அப்படின்ட்டு நேர அரண்மனைக்கு வந்து, அரண்மனைக்கு போன அமைச்சன் அரசர் அமைச்சர்லாம் இருக்கிறாங்க. இது போயிட்டு என்ன என்ன வரவேற்பு இருக்கும், என்ன வரவேற்பு? நீங்க நம்ம புத்தி நம்ம விட்டு எங்க போகுது? சிஎல் மூணு நாளைக்கு போட்டுட்டு ரெண்டு நாள் சேர்த்து இருந்துட்டு பியூன் வந்தா என்ன பண்ணுவோம்? என்ன அவர் காலத்துல பண்ணாங்க அப்படிலாம் என்னங்க? இப்பதான் உங்களுக்கு மூணு நாள் லீவ் முடிஞ்சதாட்டுக்கு அப்படிம்போம். எப்ப லாங் லாங் ஏகோ எப்பவோ, இப்ப வந்தா போதும்னு கொடுத்துருவோம். அது போல இவர் போய் காலையில போன உடனே அந்த அரண்மனை போனோம், என்ன வாங்க வாங்க அமைச்சரே வருக, அது என்ன சிரிப்பு சொல்லு ஆத்தியர் கேட்கணும். சிரிச்ச உடனே நம்பிடாதீங்கப்ப அப்படின்னாரு. பிறரை எள்ளுவதற்கு அதாவது இகழ்ந்து பேசுவதற்கு சிரிக்கலாம். அப்படிங்களா? எள்ளல் இளமை பேதமை மடனன உள்ளப்பட்ட நகை நான்கு என்ற சிரிப்பில் நான்கு வகை. அனாசின் நான்கு வகை தான் உனக்கு தெரியுது. அனாசின் நான்கு வகையால் வேலை செய்கிறது என்ன? தொல்காப்பியர் சிரிப்பு நான்கு வகையால் வெளிவரும் அப்படிங்க. எள்ளல் இளமை சேதமை மடன் என்று உள்ளப்பட்ட நகை நான்கு என்ற பிறர் எள்ளுகின்ற பொழுது அதாவது இகழ்ந்து பேசும் போது சிரிப்பு வரும். வாங்க வாங்க இப்பதான் பொழுது ஒழிஞ்சதாட்டிருக்கு அப்படிங்கிறப்பன என்ன அர்த்தம்? அது நகையானது. அது அது போல அமைச்சரே வருக வருக என்று சொன்னவன்னு மூளை இருக்க ஐயா, யார் விட்டு போனோம், எப்படுத்து போனது, எவ்வளவு நாள் கழிச்சு வந்தது? வந்தது யோகிரியா வரணும் இல்ல, ஏமா தெரியல வந்து, ஏமா தெரியல அவ்வளவு நான் முட்டாள அப்படின்னு இவருக்கு இவர் குண்ணும் போது மற்ற அமைச்சர்கள் அப்படியே குன்றாங்க. இப்படி வந்துட்டுதே ஏன்னா நம்ம சமுதாயம் ஆச்சு, நம்ம சமுதாயம் என்று உடனே பார்த்தான். என்ன அமைச்சர்களே அப்படின்னார், இவரையும் நான் சொன்னேன், இவருங்கிறது இர நான் போட்டேன், ஆனா பாண்டி மன்னன் சொல்லால் வேற நானா வந்தது. இதை நம்ம நானா சொல்லாம சொல்லப்படாது. பெரும் பெரிய விரலை எல்லாம் இன்னும் நான் போட்டு சொல்லக்கூடாது. கம்பர் என்று சொன்ன என்ன, நம்ம ஜன்னியா பிறந்துற போது கம்பே ஏன கம்பர் பெருமான் என்று சொன்ன என்ன, நல்ல திருவள்ளுவர் கம்பர் சேர்க்கிறார். அதனால இங்கே என்னன்னா போட்டு சொன்னார். இவரை அழைத்து கொண்டு போய் என்னென்ன தண்டனை கொடுக்கணுமோ அத்தனையும் தண்டனை கொடுக்கணும். அரசனுடைய ஆணை நேரே சொல்றாங்க, முன்ஜாமீன் பின்ஜாமீன்லாம் இல்ல, நீதிமன்றத்தை மாத்த முடியாது. அதெல்லாம் இருபதாம் நூற்றாண்டு கூத்து, கேலி கூத்து, அவ்வளவுதான் வாரம். நேர அவங்களுக்கு ரெண்டு வித கோபம். ஒரு கோபம் என்னன்னு கேட்டா, இந்த ஆள் செஞ்சதுனால நம்ம அமைச்சர் உலகமே இல்ல தலைகுனிய முடியா போச்சு. எவ்வளவு நேற்றையில இருந்து பேசுறான் கடுமையா, எப்படி இருந்தோம், வருக அமைச்சரே வருக என்று எழுந்து நின்று வரவேற்கிறவன் இன்னைக்கு இவ்வளவு கேவலமாக என்று கருதி அவங்களுக்கு தன்னுடைய அமைச்சர் அந்த ஒரு அந்த அந்த அந்த ஒரு குலத்துக்கேல ஒரு இழிவு. அதனால் அந்த அந்த அது ஒரு கோபம். ரெண்டாவது, ஏன்பா நல்ல ஆளா இருந்து எப்படி போனேன், குத்துறதுனால குத்துறேன் நல்ல ரெண்டு வாய், இந்த வாய் தான் நல்ல குதிரைன்னு சொல்லிட்டு குத்துரா குத்துறாங்க, தலையை முற்றாங்கண்ணா, இப்படி என்னென்னமோ செஞ்சார். யார அவரு என்ன பண்ணும், அரியன் பராபரமே. ஓரானா இந்த பையன் எடுக்கல, இவர் எடுக்கல, எடுத்ததெல்லாம் யாரு, அவர் தான். ஏய்யா ஒரனா கூட இவர் எடுக்காம என்னதான் பண்ணார் அந்த பணத்தை, ஒரு கால் வெளிநாட்டுல வந்து பேங்கில் போட்டாரோ. இந்த இருபதாம் நூற்றாண்டு கதையை பேசாதேங்கிறேன்ல, எப்ப பார்த்தாலும் இருபதாம் நூற்றாண்டு கதை வருது. சரிங்க, அதனாலதான் மணிவாசர் காலம் தெரியாமையே இருக்குது. மூவருக்கு முந்தியவரா பிந்தியவரான்னு அதுவே சங்கடமா இருக்குது. அவரை கொண்டாந்து நீ இருபதாம் நூற்றாண்டுல போய் நினைக்கிறிய, மன்னிக்கும் மன்னிக்கும், அடிக்கடி இந்த இருபதாம் நூற்றாண்டு வந்து தொலைஞ்சு போகுது எனக்கு. எனவே அதெல்லாம் அப்படி இருந்தது. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், அப்படியானால் இந்த பணம் என்னதான் ஆச்சு, இந்த பணம் என்னதான் ஆயிற்று, கை சுத்தம் தெரிய பணமோ சுத்தம் தெரிய, ஆனா குதிரையோ அப்படி இல்லை, ஆனா குதிரை வந்து ஆண்டவன் தான் அனுப்பிச்சாரு, அந்த பணம் என்னதான் ஆச்சு, என்னதான் கேட்கிறான். ஒரு சிஐடி போட்டு அலசனா ஊரு எஞ்சி திருவாத ஊருக்கு போயிருக்கான்னு பாடுறாங்க. திருவாத ஊர்ல கொண்டு எதனா கொடுத்துட்டாராங்க, எனக்கு சொந்த ஊர் அது, ஒரு பைசா அங்க போ, வேற எங்கேயாவது பேங்கில போட்டிருக்காரா, இல்ல. பின் என்ன பண்ணுதான் பண்ண, மணிவாசகரையே கேட்போம், ஐயா நீங்க அந்த பணத்தை என்னதான் செய்வீர்கள், என்னங்க நீங்களும் கையப்படி விரிக்கீங்க. அன்றே என்றும் ஆதியும் உடலும் உடைமையும் எல்லாவும் குன்றே அணையாய் என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. இதுதான் விடை, திருவாசக விடை. அன்றே என்றே என்று நான் குதிரை வாங்க வந்த நான் குருந்தமர அப்படி வந்து வந்து இப்படி திருப்பெருந்துறை வந்தார். இதெல்லாம் ஒளிய ஒளியில காட்டலாம். திருப்பெருந்துறை வருகிறார், இதோ திருப்பெருந்துறை, கையில பணம், அதெல்லாம் அந்த காலத்துல சட்டையெல்லாம் இல்லை, பிட்பாக்கெட் அடிக்க முடியாது. எப்படின்னு கேட்டா, ஒரு பை, அந்த பைய தச்சு அதுக்குள்ள பணத்தை வச்சு நல்ல பூரா இழுத்து கட்டி இடுப்புல கட்டிக்கிறது, தேசிக்கு மேல, அந்த தேசிக்கு மேல ஒரு தேசி எடுத்து கட்டிக்கிறது, மேல ஒண்ணு போத்திக்கிறது. இது இது அந்த ஆள்கிட்ட பிட் பாக்கெட் அடிக்கவே முடியும்.
1: ஓம் சிவாய நமஹ. சைவங்கா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ கந்த புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வேல்வாங்கும் படலம். வழங்குபவர் திருவையாறு வி ரமணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: பொன்னை நிலம் தன்னை புதல்வர்களை மங்கையரை இவை போன்ற பிற பொருள்களை இழந்தால் மறுபடியும் பெறுவேன், என்னுடைய தம்பி சிங்கமகாசுரனே உன்னை எவ்வாறு பெறுவேன் என்று சூரபத்மன் தன்னுடைய தம்பியை இழந்த போது புலம்புகின்றானே, என்ன காரணம்? பொன்னை நிலத்தை புதல்வர்களை மங்கையரை இவர்களை எல்லாம் இழந்தால் மறுபடியும் பெறக்கூடும் என்கின்ற நம்பிக்கை உடைய சூரபத்மன் தன்னுடைய தம்பி சிங்கமகாசுரன் போன்ற ஒருவனை எவ்வாறு பெறுவேன் என்று கூறுவதற்குள்ள காரணம் என்ன? அவனுக்கு இப்போது தந்தை காசிப முனிவருடைய தவத்தினுடைய பலன் நன்றாக தெரிகிறது. பொண்ணை இழந்தால், இழத்து இழந்தால், புதல்வர்களை இழந்தால், மங்கையரை இழந்தால், அதாவது 1008 அண்டங்களிலே இருக்கின்ற தன்னுடைய பொண்ணை, தன்னுடைய நிலத்தை, பானுகோபன் முதலான புதல்வர்களை, பதுமகோமலை முதலான மங்கையர்களை, இவர்களையெல்லாம் இழந்தால் மறுபடியும் பெறக்கூடிய சூரபத்மன் சிங்கமகாசுரனை எவ்வாறு பெறுவேன் என்று கூறுவதற்கு காரணம், பொன்னையும் நிலத்தையும் புதல்வர்களையும் மங்கையரையும் இழந்தால் மறுபடியும் தானே தவம் செய்து அவற்றை பெற முடியும். ஆனால் சிங்கமகாசுரன் என்கின்ற தம்பியை பெற வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய தந்தையாகிய காசிப முனிவரை போன்று தவம் செய்து ஒருவர் இருந்தால் மட்டும்தான் பெற முடியும். காசிப முனிவருடைய தவத்துக்கு நிகராக தவம் செய்தவர்கள் யாரும் இல்லை என்று தன்னுடைய தந்தை காசிப முனிவரின் தவத்தினுடைய பெருமையை உணர்ந்து தன்னுடைய தம்பியை எவ்வாறு பெறுவேன் என்று புலம்புகின்றான் சூரபத்மன். இப்போது எல்லாமல்ல முருகப்பெருமானுக்கு எதிராக சூரபத்மன் இறுதியாக போர் செய்வது என்று முடிவு செய்து விட்டான். ஆகவே 1008 அண்டங்களிலே இருக்கின்ற தன்னுடைய அசுரப்படைகள் அனைத்தும் வருமாறு கட்டளையிட்டு விட்டு தானே தன்னை அலங்கரித்துக் கொண்டு போருக்கு புறப்படுகின்றான் சூரபத்மன். அவன் போருக்கு புறப்படுவதற்கு முன்பாக தன்னை அலங்கரித்ததற்கு மட்டுமல்ல நன்றாக அமர்ந்து அறுசுவை விருந்தை உண்ணுகின்றான். அறுசுவை விருந்தை உண்ணுகின்ற நேரத்தில் அவனுடைய அகத்திலே இருக்கின்ற எண்ணம் முருகப்பெருமானை பொற்களத்திலே வென்றுவிட்டு வருவோம் என்பதாகத்தான் இருக்க முடியும். ஆனால் முடிவு என்ன ஆகும் என்பது அவனுக்கே அந்த நேரத்தில் எப்படி தெரிய முடியும்? அவன் முருகப்பெருமானை வென்றுவிட்டு வருவோம் என்கின்ற நம்பிக்கையோடு புறப்பட்டு போக முடியுமே தவிர முடிவு வேறு விதமாகவும் இருக்கலாம். இப்போது அவன் உணவு கொள்ளுகின்றானே, அந்த உணவு அவனை மீண்டும் நிரந்தரமாக வாழ்விக்கின்ற உணவாகவும் இருக்கலாம், அதாவது அமுதம் போன்றதாக இருக்கலாம். இல்லாவிட்டால் இப்போது உணவு கொண்டு முருகனுக்கு முன்னாலே போருக்கு போய் அவன் உயிர் போய்விட்டால் இது அவனுடைய இறப்புக்கு காரணமான உணவாக கூட இருக்கலாம், அதாவது நஞ்சாகவும் இருக்கலாம். ஆகவே சூரபத்மன் இப்போது போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன்பு உணவு கொள்ளுகின்றதை வர்ணிக்கின்ற கச்சியப்ப சிவாச்சாரியார், என்னும் எல்லையில் நன்று என அவனர்கோன் எழுந்து தன்னதாகிய உரையுள் போய் தளம் புனலாடி துண்ணும் ஐவகை உணவுடன் அறுசுவை தொடர்ந்த அன்னமுண்டனன் நஞ்சுகொல் அமுதுகொல் அதுவே என்று கேட்டார். இந்த உணவு அவனை வாழ்விக்கப் போவதாக இருந்தால் அது அமுதமாகும். முருகப்பெருமான் திருக்கரத்தினாலே தன் முடிவை தேடிக்கொள்ளப் போவதாயின் நிச்சயமாக அது நஞ்சியாகும். ஆகவே அமுதமா நஞ்சா என்று தெரியாதபடிக்கு அவன் உணவு கொண்டான் என்று மிக நயமாக சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஆனால் சூரபத்மன் போருக்கு போகின்ற போது திருநீற்றை எடுத்து தன்னுடைய மேனி பூராவும் அணிந்து கொண்டான். வாசனை கமிழும் சந்தனத்தை நன்றாக பூசிக்கொண்டான். தனக்குரிய இந்திர ஞானம் என்கின்ற தேர் மேலே ஏறிக்கொண்டு நேராக எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு முன்பாக போர்க்களத்துக்கு செல்கிறார். அங்கே முருகப்பெருமான் இந்திரனை மயிலாக மாற்றிக்கொண்டு அவர் போருக்கு வருகிறார். காலமாய் காலம் இன்றி, கருமமாய் கருமம் இன்றி, கோலமாய் கோலம் இன்றி, குணங்களாய் குணங்கள் இன்றி, ஞானமாய் ஞானம் இன்றி, அனாதியாய் நங்கட்கெல்லாம் மூலமாயிருந்த வள்ளல் மூலிரு முகம் கொண்டு உற்றான். விளங்கப்பட முடியாததாக மனம்பாக்கு காயத்தாலே சுட்டப்பட முடியாமல் இருக்கின்ற மிகப்பெரிய சிவப்பரம்பொருளின் சக்தியாகிய முருகப்பெருமான் போர்க்களத்திற்கு புறப்பட்டு வந்தார் என்பதை சொல்ல வருகின்ற கச்சியப்ப சிவாச்சாரியார் அந்த எல்லாம் அல்ல இறைவனுடைய பரம்பொருளினுடைய மிகப்பெரிய இலக்கணத்தை மிக அழகாக குறிப்பிட்டார். அவனே காலமாகவும் இருக்கிறான், ஆனால் காலமாகவும் இல்லை. அவனே கர்மமாகவும் இருக்கிறான், கர்மமாகவும் இல்லை. கோலமாகவும் இருக்கிறான், கோலம் உடையவனாகவும் இல்லை. குணங்களாகவே இருக்கிறான், குணங்கள் உடையவனாகவும் இல்லை என்றால் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாமல் இந்த தன்மைத்து என்று வர்ணிக்க முடியாமல் எல்லாவற்றையும் கடந்திருக்கின்ற பரம்பொருளாக விளங்குகிறவன் முருகப்பெருமான் என்பதை அவ்வாறு குறிப்பிட்டார். போர்க்களத்திற்கு சூரபத்மனுக்கு முன்பாக முருகப்பெருமான் வந்தபோது தன்னை மிகுந்த வேகத்தோடு எதிர்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த சூரபத்மனை வெல்லுவதற்கு முன்பாக அவனுக்கு சற்றே நல்லறிவை கொடுக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி அவனுக்கு முன்பாக தன்னுடைய தோற்றத்திலே ஒரு உண்மையை தெரிவிக்க வேண்டும் என்று கருதி முருகப்பெருமான் சிறிது நல் உணர்ச்சியை கொடுத்தார் சூரபத்மனுக்கு. நான் 1008 அண்டங்களுக்கு அதிபதி, 108 யுகக்கால வாழ்க்கை உடையவன், நினைத்து இடத்திற்கு போவதற்கு இந்திர ஞானம் என்கின்ற தேர் பெற்றிருக்கின்றவன், அந்த முருகப்பெருமான் என்கின்றவன் கல கல என மிழற்றும் கடலடி தந்தை சிறுவன், கோல வாழ் எயிர் இன்னமும் தோன்றா குதலை பாலகன் என்றெல்லாம் பேசிக்கொண்டு வந்த சூரபத்மன் இப்போது சிறிது நல் உணர்ச்சி அதாவது ஞானம் என்பதை முருகப்பெருமானிடத்தில் இருந்து பெற்ற போது அவன் எதிரே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய திரு தோற்றத்தைக் கண்டு தன்னுடைய ஆணவமெல்லாம் போக முருகப்பெருமானுடைய தோற்றத்தைக் கண்டு அப்படியே புலம்புகிறான். ஆகா இதோ எனக்கு முன்னாலே தெரிகின்ற கோலமா மயிலின் மீது கொலவிய குமரன் தன்னை நான் பாலன் என்று இகழ்ந்து விட்டேனே. என்னுடைய எதிரே வந்து நிற்பது எல்லாம் வல்ல பரம்பொருள் என்று தெரியாமல் கோலமா மயிலின் மீது குலவிய குமரன் தன்னை பாலன் என்று நான் நிகழ்ந்து விட்டேனே, என்ன செய்வேன்? வீரவாகத்தேவர் என்கின்றவன் எனக்கு முன்னாலே தூதாக வந்திருந்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பெருமையை எடுத்து உரைத்த காலத்தில் அவற்றையெல்லாம் நான் தெரிந்து கொள்ளாமல் போனேனே. நான் 1008 அண்டங்களுக்கு அதிபதி என்கின்ற பெருமையிலேயே அந்த முருகப்பெருமான் என்கின்றவனை சற்றும் மதியாமல் இருந்து விட்டேன். இப்போதல்லவா எனக்கு பெருத்துதோர் உண்மை தெரிகிறது. அது என்ன என்றால், நான் பெற்றிருக்கின்ற செல்வங்கள் அண்டங்கள் இவை அனைத்தும் இதோ என்னுடைய எதிரிலே தெரிகின்ற இந்த முருகப்பெருமானுடைய திருப்பொற்பாதத்தின் ஒரு ரோமத்தில் முளைத்தவை என்று எனக்கு இப்பொழுதல்லவா தெரிகிறது. நான் ஓடி போய் இப்பொழுது அவனுடைய திருவடியிலே விழ வேண்டும் என்று என்னுடைய கால்கள் எல்லாம் துடிக்கின்றன. அவனுடைய திருவடியிலே பொருந்தியவனை வணங்க வேண்டும் என்று என்னுடைய தலை துடிக்கின்றது. நான் என்ன செய்வேன்? என்னுடைய மானம் ஒன்றுதானே தடுக்கின்றது. நான் இவனை பகவன் என்று சொல்லிவிட்ட மானம் ஒன்றுதானே என்னை தடுக்கின்றது என்று சூழுதல் வேண்டும் தாள்கள், தொழுதிடல் வேண்டும் செண்டி, இவருக்கு நான் ஆளாகி வாழுதல் வேண்டும். ஆனாலும் தடுத்தது மானம் ஒன்றே என்று சூரபத்மன் முருகப்பெருமானுடைய ஞானம் என்ற ஒன்றை பெற்ற காலத்திலே முருகப்பெருமானைக் கண்டு அப்படியே புலம்புகின்றான். மீண்டும் அவர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை எடுத்தவுடன் பழையபடி ஆகா கலகல என விழற்றும் கடலடி தண்டை சிறுவன் இவனை நான் கொன்றே தீருவேன் என்று மீண்டும் மறுபடியும் தன்னுடைய ஆணவத்தை எடுத்து காட்டுகிறான். இந்த கதை நமக்கு எதை காட்ட வந்தது? எல்லாம் வல்ல முருகப்பெருமான் சூரபத்மனுக்கு முன்பாக இருந்து தன்னுடைய தோற்றத்தை காட்டிய காலத்தில், ஞானத்தை கொடுத்த காலத்தில், முருகப்பெருமானுடைய மிகப்பெரிய ஞானத்தினாலே அவரை உணர்ந்து கொண்டு பரம்பொருளுடைய பெருமையெல்லாம் சொல்லி முடிக்கின்ற சூரபத்மன் மீட்டும் அவர் கொடுத்த ஞானத்தை எடுத்தவுடனே பழையபடி அந்த முருகப்பெருமானை பச்சை குழந்தை என்று பேசுகின்றானே, இந்த நிகழ்ச்சி இன்றைய வாழ்க்கையில் நமக்கு என்ன உண்மையை காட்டுகிறது என்று சிந்திக்க வேண்டாமா? உலகத்திலே மனிதர்கள் பல பேர் இருக்கிறார்கள். செல்வம் என்பது வாழ்க்கைக்கு இன்றியமையாத பொருள் என்பது உண்மை என்றாலும், அது ஒன்றை பெறுவதே வாழ்க்கையின் நோக்கம் என்கின்ற எண்ணத்திலே செல்வத்தை மிகவும் முயன்று தேடுகின்றார்கள். அது ஒரு வகையிலே நியாயமானதும் கூடத்தான். ஆனால் அவ்வாறு தேடப்பட்ட செல்வம் தன்னுடைய தேவைக்கு அளவு கடந்து போகின்ற நேரத்தில் அந்த செல்வத்தினுடைய துணையை கொண்டு அதையே ஊன்றுகோலாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த இடர்பாடுகளையும் தன்னால் நீக்கிவிட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அதுவும் நியாயம்தான். ஆனால் அந்த நம்பிக்கைக்கும் மேலாக எல்லாம் வல்ல பரம்பொருள் என்ற ஒன்றினுடைய விருப்பம் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அந்த நேரத்தில் எந்த செல்வந்தர் கையில் இருக்கிறதோ அவர்கள்தான் இருக்கின்ற செல்வத்தை காப்பாற்றிக் கொள்வார்கள். செல்வம் வந்து உற்ற காலை தெய்வத்தை பற்றி சிறிதும் பேணாமல் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயம் அந்த ஆணவத்தினாலே தங்கள் செல்வத்தை இழப்பது உண்டு. ஆனால் அவர்கள் செல்வத்தை மிக படைத்திருந்து ஆணவம் கொண்டிருந்தால் இறைவன் கருணையோடு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து நீ மாறுபட்டு சென்று கொண்டிருக்கிறாய், ஆணவத்தின் வழி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்த்துவதற்கும் கூட ஒரு வாய்ப்பை தருகிறார். அதாவது தன்னுடைய கையிலே பணபலம் படைபலம் என்கின்ற எல்லா பலமும் இருந்து பரம்பொருள் என்ற ஒன்றை பற்றி நமக்கு என்ன கவலை, நாம் இவற்றினுடைய துணை கொண்டு அனைத்தையும் வென்றுவிட முடியும் என்று எண்ணக்கூடிய ஒருவனுக்கு அவன் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒரு செயல் ஒரு நேரத்திலே முற்றிலும் வீழ்ச்சி அடைகின்றது. அவன் பணபலம் அவனுக்கு கை கொடுக்கவில்லை, அவனுடைய படைபலம் அவனுக்கு கை கொடுக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அவன் சிந்தித்து பார்க்கின்றான், இதுவரைக்கும் நான் எதை எனக்கு வாழ்வின் மையப்பொருளாக எண்ணியிருந்தேனோ அந்த செல்வம் என்ற ஒன்றை மட்டுமே வைத்துக் கொண்டு இந்த செயலை செய்துவிட முடியாது என்று உணர்ந்து கொண்டேன் என்று அவன் தெரிந்து கொள்ளுகிறான். ஆனால் அந்த எண்ணம் அவனுக்கு எவ்வளவு நாளைக்கு நீடிக்கிறது? ஒரு முறை பெற்ற அனுபவத்தை மையமாக கொண்டு இனிமேல் நாம் அந்த பரம்பொருளைத்தான் முழு அடிப்படை நம்பிக்கையாக கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வை அவன் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் பல பேர் அவ்வாறு பெறுவது இல்லை. இருந்தாலும் இறைவன் கருணையோடு ஒரு வாய்ப்பை தருகிறான் என்பதை சுட்டி காட்டுவதுதான் சூரபத்மனுக்கு ஞானத்தை கொடுத்து பரம்பொருள் உண்மையை எல்லாம் வல்ல முருகப்பெருமான் தெரிவித்ததாக கந்தபுராணம் நமக்கு எடுத்து கூறுவது. சூரபத்மனுக்கு சில நிமிஷங்கள் ஞானம் கிடைத்த போது எல்லாம் உள்ள முருகப்பெருமானை அந்த பரம்பொருளினுடைய பெருமையை யாரும் சொல்ல முடியாத வண்ணம் மிக அழுத்தமாக எடுத்து சொன்னவன் மீண்டும் அந்த ஞான உணர்ச்சியை முருகப்பெருமான் எடுத்த உடனே பழையபடி அந்த முருகப்பெருமானை குறைவாக பேச தொடங்கியது. வாழ்க்கையில் நம்முடைய பணபலம் படைபலம் மட்டுமல்ல பலங்கள் எல்லாம் கை கொடுக்காது என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை வாழ்க்கை இறைவில் காட்டுவதையும் அந்த நேரத்தில் நாம் இறைவன் பெருமையை உணர்ந்து கொள்வதையும் அறிவுடையோர் தொடர்ந்து அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதும் இல்லாதவர்கள் தங்களுடைய செல்வத்தையே நம்புவதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது என்கிற உண்மையை கந்தபுராணம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. மீண்டும் முருகப்பெருமானோடு போர் மேற்கொண்ட சூரபத்மன் பல்வேறு வித வடிவங்களை எடுத்தான். சக்கரவாள பறவையாக இருந்தான், மறுபடியும் பெரிய மாமரமாக மாறிக்கொண்டு எல்லாம் உள்ள முருகப்பெருமானுக்கு முன்பாக வந்து நின்று போர் செய்தான். அப்போது முருகப்பெருமான் கடைசியாக தன்னுடைய கையிலே வேல் எடுத்து எதிரே இருக்கின்ற மாமரமாக நிற்கின்ற சூரபத்மன் மேலே முருகப்பெருமான் வேல் விட்டார். இரண்டு கூறாக பிளந்தது. அந்த இரண்டு கூறிலே ஒன்று மயிலாயிற்று, மற்றொன்று சேவலாயிற்று. இரண்டும் முருகப்பெருமானை நோக்கி மறுபடியும் சீறிக்கொண்டு ஆணவத்தோடு போருக்கு வந்தன. தாவடி நடுவேல் மீள தற்பரன் வரத்தால் வீடா மேலவன் எழுந்து மீட்டும் மெய்பயிர் இரண்டு கூறும் சேவலும் மயிலுமாகி சினங்கொண்டு தேவர் சேனை காவலன் தன்னை நாடி அமர்த்தொழில் கருதி வந்தான். அவன் மாமரமாக நின்ற போது சேவலுமாக மயிலுமாக முருகப்பெருமான் வேல் விட்டு இரு கூறாக படுத்திய பிறகும் கூட அவனிடத்தில் ஆணவம் கொஞ்சம் கூட அடியாமல் மறுபடியும் போருக்கு வந்தான். அப்போது முருகப்பெருமான் தன்னுடைய திரு கண்களாலே அவனை பார்த்தார். சிறந்த தவத்தவர்கள் தங்கள் திருக்கண் நோக்கினாலே நோக்கினால் இருள் எப்படி ஓடிவிடுகிறதோ, ஞானம் எப்படி பிறக்கிறதோ, அதுபோல இப்போது அவனுக்கு ஞானம் பிறந்தது. சிறந்தார் நோக்கில் இருள்கழு கரும்பெண் செம்பெண் ஆகிய இயற்கை போலே அவன் பால் இருந்த இருள் தன்மை என்ற ஆணவம் அவனை விட்டு போய் ஒளித்தன்மை என்கின்ற ஞானத்தை பெற்றான். முருகப்பெருமான் மயிலை தன்னுடைய வாகனமாக, அதாவது சூரபத்மன் என்கின்ற மயிலை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டு சேவலை தன்னுடைய குடியிலே இருக்குமாறு கூறினார். இப்போது நமக்கெல்லாம் ஒரு பெரிய சிந்தனை. சூரபத்மன் மாமரமாக இருந்த போது எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வேல் விட்டு அந்த வேல் சரியாக இரண்டு கூறாக மாமரத்தை பிளந்தது என்று கந்தபுராணம் கூறுகிறதே, இது என்ன காரணம் பற்றி? முருகப்பெருமான் வேல் விட்டால் எல்லாம் தூள் தூளாக போகும் என்றுதான் நாம் படித்திருக்கிறோம். முருகப்பெருமான் திரு கையிலே இருக்கின்ற வேலினுடைய பெருமை சொல்லிலே அடங்குமா? அது பழுத்த தமிழ் முது தமிழ் பலக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகை இடித்து வடிகாலும். அது யார் மேலே விட்டாலும் அவர்களினுடைய வரங்களும் அவர்களுடைய வாழ்வையும் சிந்த வைக்கும். துள்ளி துள்ளி வந்து எல்லாவற்றையும் தூள் தூளாக மாற்றக்கூடியது. இந்த சூரபத்மனுக்கு தம்பியாகிய தாரகாசுரன் என்கின்ற பெயரை உடையவனுடைய கிரவுஞ்சகிரி என்கின்ற மலையை தூள் தூளாக ஒரு கணத்தில் கண் இமைக்கும் நேரத்திலே பிளந்து எரிந்தது வேல். அப்பேற்பட்ட வேல் இப்போது சூரபத்மன் மாமரமாக நின்ற போது சரியாக இரண்டு கூறாக பிளந்தது என்று கதை கூறுகிறதே, இதற்குள் அமைந்திருக்கின்ற தத்துவம் என்ன? ஏன் இந்த மாமரத்தை மட்டும் இரண்டு கூறாக பிளக்க வேண்டும் தூளாக மாற்றாமல்? இப்போது மாமரமாக அவன் நின்ற வரைக்கும் சூரபத்மன் முருகப்பெருமானை அடைய முடியவில்லை. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செல்வத்தினாலோ படிப்பினாலோ அல்லது வேறு வேறு எந்த ஒரு விதத்தினாலோ மிகவும் உயர்ந்தவனாக இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அவனுடைய அறிவு மிகவும் கூர்மை உடையதாக இருக்கலாம். அந்த அறிவு கூர்மை உடையதாக மாறுவதற்கு காரணமே அவன் செல்வமாக கூட இருக்கலாம். இந்த சூரபத்மனை போலே 1008 அண்டங்களுக்கு அதிபதி 108 யுகக்கால வாழ்க்கை நினைத்த இடத்திற்கு போவதற்கு இந்திரஞானம் என்கிற தேர் இவற்றை பெறாவிட்டாலும் இவற்றுக்கு நிகராக வாழ்க்கை நலன்களை வசதிகளை பெற்றிருக்கக்கூடியவர்களும் பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அறிவிலேயும் வல்லவர்களாக இருக்கிறார்கள், கூர்மையான அறிவை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவையும் பெற்றிருந்தும் கூட ஒருவனுக்கு ஆணவம் இருக்கிறது என்றால் மக்கட்பண்பு இல்லை என்று பொருள். ஒருவனுக்கு மக்கட்பண்பு இருக்கிறது என்றால் ஆணவம் இல்லை என்று பொருள். ஆணவம் இருக்கிறது என்றால் மக்கட்பண்பு இல்லை என்று பொருள். மக்கட்பண்பு என்றால் என்ன? அடுத்தவரை மதிப்பதும் அடக்கமாக இருப்பதும் அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணமுடையவராக இருப்பதும் தான் மக்கட்பண்பு என்று சொல்கிறோம். ஒருவன் கூர்த்த அறிவை உடையவனாக இருந்தும் மக்கட்பண்பு இல்லாதவனாக இருக்கிறான் என்றால் ஆணவத்தின் காரணமாக அப்படி இருக்கிறான் என்று பொருள். இப்போது ஒருவர் நம்மிடத்திலே வந்து மிகவும் மென்மையாக ஒரு செய்தியை பற்றி தெரிவித்து நம்முடைய கருத்தை கேட்கிறார். நாமும் அவரை மதித்து அவருடைய கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டுமே தவிர அவரை மிகவும் அலட்சியப்படுத்தி இதெல்லாம் நான் சொன்னால் உமக்கு புரியுமா போய்யா என்று கொஞ்சம் வேகமாக பேசுவோம் என்றால், அதுவரைக்கும் நம்மை மனிதன் என்று எண்ணி இருந்தவர் அடுத்த நிமிஷத்திலே ஏன் இவர் நாய்போலே பேசுகிறார் என்றுதான் எண்ணுவார். ஆகவே ஒருவன் என்னதான் கூர்த்து அறிவை உடையவனாக இருந்தாலும் மற்ற வகையிலே செல்வங்கள் படைத்தவனாக இருந்தாலும் ஆணவம் என்ற ஒன்று இருக்குமானால் மக்கட்பண்பு என்ற ஒன்று இல்லாமல் இருக்குமானால் அவன் மரம் போன்றவன் என்று சொன்னார் திருவள்ளுவர். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். ஆகவே மக்கட்பண்பு ஒருவனுக்கு இல்லை என்றால் அவனுக்கு ஆணவம் இருக்கிறது என்று பொருள். அவன் ஆணவம் உடையவனாக இருப்பானால் அறம் போலும் கூர்மை படைத்தவனாக இருந்தாலும் அவன் மரம் போன்றவனாகவே எண்ணப்படுவான் என்று திருவள்ளுவர் சொன்னதற்கு ஏற்ப சூரபத்மன் 1008 அண்டங்களுக்கு அதிபதி முதலான அடிப்படையிலே மிகப்பெரிய அறம்போரும் கூர்மை உடையவனாக இருந்தும் அவனுக்கு ஆணவம் இருந்ததால் மக்கட்பண்பு இல்லாததால் அவன் மரம் போன்றவனாக நின்றான் என்பதை கதை காட்டுகிறது. ஆகவே அவன் மாமரமாக நின்றான். இப்போது அவன்பால் இல்லாதது மக்கட்பண்பு, இருப்பது ஆணவம். ஆணவம் என்பது இரண்டு கூறுகளை உடையது, யான் என்ற ஒன்று, எனது என்ற ஒன்று. யான் என்பது அகங்காரம் என்பது, எனது என்பதை மமகாரம் என்பது. யான் எனது என்ற இரண்டு கூறுகள் ஒன்றாக இணைகின்ற காலத்தில் அதற்கு ஆணவம் என்று ஒரு பெயர், செருக்கு என்று ஒரு பெயர், இவ்வாறு பல பெயர்களை பெறுகிறது. அந்த இரண்டும் இணையாக இருக்கின்ற வரைக்கும், இணைந்து இருக்கின்ற வரைக்கும் மக்கட்பண்பு இல்லை என்று பொருள். ஆகவே யான் எனது என்ற இரண்டும் பிரிந்து போய்விடுமானால், அதாவது ஆணவத்தினுடைய இரண்டு கூறுகளும் பிரிந்து ஆணவம் இல்லாமல் போய்விடுமானால் ஒருவன் மக்கட்பண்பை பெறுகின்றான். மக்கட்பண்பை பெற்றுவிட்டான் என்றால் இறைவனுடைய பெருமையை உணர்ந்து கொள்ளுகிறான், அவன் இறைவனுடைய திருவுலகத்தை அடைகின்றான், அவனுக்கு மீட்டும் பிறப்பு இல்லை. எதையும் திருவள்ளுவர் மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகழ் என்றால், இப்போது சூரபத்மன் அறம்போலும் கூர்மையான வரங்கள் படைத்திருந்தும் மக்கட்பண்பு இல்லாததால் மரம் போலே நின்றான். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வேல் விட்டார். அந்த வேல் என்பது யான் எனது என்று இரண்டு கூறுகளாக இந்த மயிலையும் சேவலையும் பிரித்து விட்டது. ஆகவே அவன் வானோர்க்கு உயர்ந்த முருகப்பெருமானுடைய திருவுலகத்திற்கு, அவனுடைய திருவடிக்கு புகுந்து விட்டான் சூரபத்மன் என்பதை காட்டுவது இரண்டு கூறாக முருகப்பெருமான் மாமரமாக நின்ற சூரனை பிளந்தார் என்கின்ற வரலாறு. இந்த கதை மிக ஆச்சரியமாக இப்போது முடிகின்றதே. இதுவரைக்கும் முருகப்பெருமானை மிகுந்த கோபத்தோடு பேசிக் கொண்டிருந்த சூரபத்மன் கடைசியாக முருகப்பெருமானுடைய திருவடிக்கு வாகனமாகி, இன்றைய தினம் வரைக்கும் முருகப்பெருமானை தொழக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சூரபத்மனையும் சேர்த்து தொழக்கூடிய பெருமையை அல்லவா பெற்றுவிட்டான். ஆகவே இப்போது முருகப்பெருமான் என்ன கருணை காட்டியிருக்கிறார்? சூரபத்மன் மேலே அவனை வதம் செய்வது போலே, மிகுந்த கோபத்தோடு புறப்பட்டு வருபோதே போல வந்து அவனை வதம் செய்வது போலே, கொல்வதைப் போலே கொன்று அந்த சூரபத்மனுடைய ஆணவத்தை மட்டுமே நீக்கி சூரனை தன்னுடைய திருவடிக்கு ஆளாக்கி கொண்டு விட்டான். இதுதான் முருகனுக்கு அமைந்திருக்கின்ற மரக்கருணை. ஆகவே வள்ளல் பெருமான் ராமலிங்கடிகளார் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்தார் என்றோ, வதம் செய்தார் என்றோ, கொன்றார் என்றோ இந்த சொற்களின் வழியாக ஏற்றுக்கொள்வது இல்லை. செயல் கொடுமை உடையதாக அவனை வதம் செய்வது போல இருந்தாலும் இறுதியாக அவன் தனக்கு வாகனமாக கடைசி வரைக்கும் பக்தர்களால் தொழப்படக்கூடிய பெருமையை தரப்போகின்றான். அது சூரபத்மன் பெறக்கூடிய மிகப்பெரிய சொல்ல முடியாத கருணை அல்லவா? செயல் வேண்டுமானால் முருகன் செயல் வேண்டுமானால் படையெடுத்து வந்து அவனை வதம் செய்வது போலே வந்த செயல் வேண்டுமானால் மரமாக கொடுமை உடையதாக தோன்றலாம். முடிவு எப்படி இருக்கிறது? முருகனுடைய திருவடிக்கு ஆளாகக்கூடிய கருணையை அல்லவா சூரபத்மனுக்கு வழங்கிவிட்டது. ஆகவே முருகப்பெருமான் புரிந்தது வதம் அல்ல, சம்ஹாரம் அல்ல, அது கொலை அல்ல, அது மரக்கருணை என்று வள்ளல் பெருமான் சொன்னார். ஈனமங்கே செய்த தாருகனை ஆயிரம் இலக்கம் ஒரு சிங்கமுகனை எண்ணறிய திரள் பெற்ற சூரனை மரக்கருணை ஈந்து பணி கொண்டில எனில் வானமெங்கே அமுத பானமெங்கே என்று கேட்கின்றார் வள்ளல் பெருமான். நீ அந்த தாரகாசுரனை சிங்கமுகனை சூரபத்மனை வதம் செய்தாய் என்று சொல்லவில்லை, மரக்கருணை ஈந்து பணி கொண்டாய், கொடுமை உடைய செயல் போலே காட்டி அவனை வதம் செய்து அவன் ஆணவத்தை நீக்கி அவனை உன்னுடைய திருவடிக்கு ஆளாக்கி கொண்டாய். ஆகவே உன் செயல் மரக்கருணை. கந்தபுராணமும் இந்த தத்துவத்தை தான் எடுத்து காட்டுகிறது. முருகப்பெருமானை கடைசி வரைக்கும் எதிர்த்து சூரபத்மன் அவருடைய திருவடிக்கு வாகனமாகிவிட்டான் என்று கதை முடிகின்ற நேரத்திலே கந்தபுராணம் அதனுடைய தத்துவம் என்ன என்பதை விளக்குகிறது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எவ்வளவு குற்றங்களை செய்தாலும் சரித்தான், ஏதோ தான் குற்றங்கள் செய்துவிட்டோம், ஆகவே இறைவனுடைய கருணையோ மன்னிப்போ தனக்கு கிடைக்காது என்று எண்ணுவானால் அது பிழையானது. அவன் இறைவனுக்கு முன்பாக சென்று தன்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் கூறி இறைவனுடைய திருவடியிலே விழுந்து வணங்குகின்ற காலத்தில் அவன்பால் இருக்கின்ற குற்றங்கள், குற்றங்களை தருவதற்கு காரணமாக அடிப்படையாக இருக்கிற மனவாசுகள் இவை எல்லாவற்றையும் நீக்கி அவனை தூய்மை உடையவனாக ஆக்கி விடுகிறான். அவன் பால் இருக்கிற குற்றங்களை நீக்கி அவனுக்கு தன் அருள் புரிந்து விடுகின்றான். இது பொதுவாகவே இறைவன் செய்து தீர வேண்டியது என்று கூட நம்முடைய தமிழ் சான்றோர்களும் நம்முடைய பக்தியை வளர்த்த பெரியவர்களும் வற்புறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இறைவனுக்கு கடமை என்ன என்றால், எந்த அடியவன் வந்து அவருடைய திருவடியிலே விழுந்தாலும், அவன் எத்தனை குற்றமுடையவனாக இருந்தாலும், அவன் குற்றங்களை நோக்கிக் கொண்டிருக்கின்ற உரிமையெல்லாம் கடவுளுக்கு இல்லை. அவனை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும், அடைக்கலம் தந்தே தீர வேண்டும், கருணை புரிந்தே தீர வேண்டும். அது கடவுளுக்குள்ள கடமை என்று பக்தியின் அடிப்படையில் கம்பீரமாக நம்முடைய புலவர்கள் பேசினார்கள். மாணிக்க வாசகம் பெருமான் இறைவனிடத்தில் சொல்லுகின்ற பொழுது, நீ எனக்கு நல்லது செய்தால் என்ன, கெட்டது செய்தால் என்ன, எனக்கு அதை பற்றி என்ன கவலை? நான் என்றைய தினம் உன்னுடைய திருவடியில் என்னை அடைக்கலம் என்று கொடுத்து விட்டேன். அன்றைய தினம் முதலாக என்னுடைய உடல், என்னுடைய உயிர், என்னுடைய உடைமை எல்லாவற்றையும் நீயே ஏற்றுக்கொண்டு விட்டாய். இனி உன்னாலே எனக்கு நல்லது வந்தாலும் உன்னால் வந்தது என்று சொல்வார்கள், இனிமேல் எனக்கு தீமை வந்தாலும் அதுவும் உன்னால் வந்தது என்று சொல்வார்களே தவிர என்னை யாரும் குறை சொல்லப் போவதில்லை. ஆகவே நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்று அடைக்கலப்பட்டு விட்டவரை அடைக்கலம் தந்த இறைவன் ஏற்று தீர வேண்டும் என்பதை ஒரு கொள்கையாக மரபாகவே இந்து சமயம் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறது என்பதை உணர்கின்ற போது என்ன ஆழமாக கடவுள் கருணையை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்று நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அப்புற சுவாமிகள் சொல்லுகின்ற காலத்திலே எனக்கு ஒரு கடமை இருக்கிறது என்று உணர்கிறேன். அது என்ன என்றால் சமூகத்துக்கு தொண்டு செய்வது உண்மைதான். நான் இந்த சமூகத்துக்கு தொண்டு செய்கின்ற கடமையை செய்ய புறப்பட்டு விட்டேன். ஆனால் அவ்வாறு புறப்பட்டு விட்ட என்னை காக்க வேண்டியது அந்த இறைவனுக்கு உள்ள கடமை என்று இறைவன் காக்க வேண்டியதை கடமையாக கொள்ள வேண்டியவர் என்று சொன்னார். நம் கடம்பனை பற்றவள் பங்கினன் தன் கடம்பை திருக்கிற கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல். என் கடன் பணி செய்து கடப்பறை. ஆகவே இறைவனுடைய திருவடியிலே விழுகின்ற ஒருவரை அவன் ஏற்றத் தீர வேண்டும் என்பது அடைக்கலத்தினுடைய பொது தத்துவமாக இருக்கிறது. கந்தபுராணம் அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி மேலே சென்று மற்றொரு கருத்தையும் தெரிவிக்கிறது. உன்னை அவன் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, உன்பால் இருக்கிற குற்றங்கள் அனைத்தையும் அவன் நீக்கிவிடுகின்றான். இந்த உண்மையை காட்டுவதுதான் கந்தபுராணம் என்பதை சூரபத்மருக்கு கடைசியாக முருகப்பெருமான் கொடுத்திருக்கின்ற பெருமையினாலே தெரிந்து கொள்ளலாம். ஆகவே கந்தபுராணத்தினுடைய தத்துவம் என்ன என்றால், தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் ஊற்றால் தூயவராகி மேலை தொல்கதி பெறுவர். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் ஊற்றால் தூயவராகி மேலை தொல்கதி பெறுவர். இதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. காரணம் ஏன் என்றால், இதுவரைக்கும் முருகப்பெருமானோடு மிக கடுமையாக போர் செய்த அந்த மாயை என்கின்றவள் பெற்றெடுத்த மகனாகிய சூரபத்மனைக்கும் தனக்கு வரம்பில்லாத அருளை கொடுத்து தன்னுடைய திருவடிக்கு ஆளாக்கிக் கொண்டு விட்ட ஒன்றே சான்று அல்லவா. தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் ஊற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடு சமர் இந்நாட்சீத மாயையின் மகனும் அன்றோ வரம்பில்லா அருள் பெற்று உய்ந்தான். மாயை என்கின்றவள் பெற்றெடுத்திருக்கின்ற மகனாக வழங்கக்கூடிய சூரபத்மனுக்கும் முருகப்பெருமான் சொல்ல முடியாத வரம்பு இல்லாத கருணையை புரிந்து தன்னுடைய திருவடிக்கு ஆளாக்கி அவனை மயிலாக மாற்றிக் கொண்டு விட்டான். ஆகவே முருகப்பெருமானுடைய கருணையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மயிலையே போற்றி முருகப்பெருமானை அழைக்க வேண்டிய நிலையை அவன் உண்டாக்கி விட்டான். ஆகவே முருகப்பெருமானை நினைக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் திருவுள்ளத்தே அவர் மயில் மேலே ஏறிக்கொண்டு மிக விரைவாக வந்து சேருகிறார் என்பதனாலே அந்த மயிலை குதிரை என்றே சொல்வது அருணகிரியாருக்கு ஒரு வழக்கமாக மாறியது. அவர் முருகப்பெருமான் ஏறி வரக்கூடிய வாகனமாகிய சூரபத்மன் என்கின்ற மயிலை அங்கெங்கே குதிரை என்று சொல்வது ஒரு பழக்கம். ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். ஆடும் பரி, பரி என்றால் குதிரை, ஆடும் மயில் என்று சொல்லவில்லை. பக்கரைவி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் உக்ர துரகம். மயில் என்று அழைக்கப்படுகின்ற, பட்சி என்று அழைக்கப்படுகின்ற உக்ரம் வேகம் கொண்டிருக்கிற துரகம் குதிரை. ஆகவே எல்லாம் வல்ல முருகப்பெருமான் திருவடிக்கு ஆளாகி மயிலாக மாறிவிட்ட சூரபத்மன் அவரை சுமந்து கொண்டு செல்லுகின்ற நேரத்தில் மிக விரைவாக ஒரு குதிரையினுடைய வேகத்தோடு சென்று கொண்டிருக்கிறான். ஆகவே அவனுடைய வேகத்தை பொறுத்தே முருகனுடைய கருணை நம்மிடத்தில் வரவாக வந்து சேர வேண்டும் என்று சொல்லத்தக்க அளவிலே ஒரு பெருமையை சூரபத்மனுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் கொடுத்து விட்டார். இப்போது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தவுடன் தேவர்கள் முதலானவர்கள் போற்றி பூமழை பொழிந்தார்கள். முருகப்பெருமான் வீரவாகத்தேவரை அழைத்து இந்திரனை விண்ணுலகத்திலே கொடியேற்றி அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க திருவுள்ளம் பற்றி அருள் செய்துவிட்டு முருகப்பெருமான் திருச்செந்தூரை வந்து அடைகின்றார். இப்பொழுது இந்திரன் விண்ணுலகத்திலே குடியேற்றப்பட்டு தன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்தவுடனே அவன் தான் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு என்று உள்ளத்திலே எண்ணுகிறான். நம்முடைய தமிழகத்திலே தோன்றியிருக்கின்ற காவியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெரும் கருத்தை நமக்கு காட்டுவதற்காக வந்தவை. அந்த கருத்தை ஒரு திருக்குறளுக்குள்ளே அடக்கி விடலாம். இது எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை முறை சொன்னாலும் இந்த கருத்து உள்ளத்தில் நின்றுவிட்டால் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் பொறிந்தது என்று கூட பொருள். சிலப்பதிகாரம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. மணிமேகலை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், பார்த்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி திண்டல் அரிது. கம்பராமாயணம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு. பெரிய புராணம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. வில்லி பாரதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், அழுக்காறு அபாபுகள் இன்னாற்றல் நான்கும் இழுக்கா என்றது அறம். இவ்வாறே கந்த புராணம் என்ன கருத்தை சொல்ல வருகிறது என்றால், என்னென்று கொன்றாருக்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நின்று கொன்ற மகர்க்கு. காரணம், சூரபத்மன் எல்லா பெருமைகளையும் சிவனிடத்திலே இருந்து பெற்று அவர் சொன்ன நன்னெறிப்படி நிற்காமல் தீயவடி சென்று அந்த சிவப்பரம்பொருளையே எதிர்த்ததன் வழிவாகத்தான் தன்னுடைய வீழ்ச்சியை தேடிக்கொண்டான். ஆகவே எந்த நன்றியை கொண்டவர்களுக்கும் எந்த நன்மையை கொண்டவர்களுக்கும் வேண்டுமானாலும் கழுவாய் உண்டு. ஒருவர் செய்த நன்றியை ஒருவரிடத்திலே இருந்து நாம் பெற்ற நன்றியை மறந்துவிட்டால் வாழ்வில்லை என்கின்ற உண்மையை காட்ட வந்தது. இதை கச்சியப்ப சிவாச்சாரியாரே தெரிவித்தார். என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நின்று கொன்ற மகர்க்கு என்கின்ற கருத்தையே கந்தபுராணம் காட்டுகின்றது. ஆகவே இப்போது இந்திரன் தான் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே எல்லாம் உள்ள முருகப்பெருமானிடத்திலே சென்று முருகப்பெருமானுக்காகவே தன்னிடத்தில் வளர்கின்ற தெய்வ யானை என்கின்ற அம்மையை திருமணம் செய்து கொண்டு அருள வேண்டும் என்று கேட்கின்றார். காரணம், முருகப்பெருமான் கையிலே வேல் வாங்கி கொண்டு வராமல் இருந்திருந்தால் இந்திரன் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? அண்ணகிரியார் சொல்லுகிறார், அண்ணகிரியார் முருகனுக்கு புதியதாக ஒரு பெயர் கொடுத்தார், வேல் வாங்கி. அந்த வேல் வாங்கி என்கின்ற முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் சிறிதாவது சிந்திக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் அருணகிரியார். அதற்கு தன்னுடைய மனதை அழைத்து தன் முன் நிறுத்திக் கொண்டு, சதாகாலம் இந்த உலகியல் இன்பங்களிலேயே சிந்தனையை செலுத்திக் கொண்டிருக்காதே மனமே, உனக்கு அனுமதிக்கப்பட்ட காலம் வரைக்கும் அப்பேற்பட்ட இன்பங்களிலேயே நீ நாட்டம் செலுத்திக் கொண்டிருந்தாய், அது போதும். இனிமேல் வேல் வாங்கியாக நிற்கக்கூடிய எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய பூங்கடலை கொஞ்ச காலம் நீ சிந்தி. சேல் வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வேல் வாங்கி பூங்கடல் நோக்கு நெஞ்சே. அந்த முருகப்பெருமான் வேல் வாங்கியாக மாறாமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? கால் வாங்கி நிற்கும் களிறு இருக்கிறது ஐராவதம், அதை தனக்கு உரிமையாக படைத்த கிழவன் இந்திரன் இருக்கிறானே, அவனுடைய மனைவியாகிய கிழத்தி இந்திராணி இருக்கிறாளே அவள், அவள் கால் வாங்கி நிற்கும் களித்தான் கிழத்தி கழுத்தில் நூல் வாங்கி இருப்பாள். முருகப்பெருமான் வேல் வாங்கியாக மாறாமல் இருந்திருந்தார்.
3: பசுவு மாதிரி போய் நல்லா தான் இதுவும் நல்லா தான் பசுவு மாதிரி போய் பதிய கூப்பிடும் நல்லா இருக்குல்ல. பாசத்தை இங்க இருக்கிற பெற்ற மனத்தை எல்லாம் பலிபுடத்துல பலி விட்டுறோம், துள்ளும் அறியாம வந்து பலி கொடுங்க என்றார் தாய்மானார். கெட்ட குணம் எல்லாம் இங்க பலி விட்டுறது எங்க பலிபுடத்துல பலி விட்டுரு, அது பாசம் வந்து சொல்லுவது பலிபுடம் சொல்லுவோம். பாசத்தை பலிபுடத்துல பலியிட்டுட்டு அதுக்கு ஒரு பாடு பசுவு மாதிரி வணக்கமா போய் பதிய கும்பிடுறாங்களை நம்ம ஆலயத்துல அமைச்சு வச்சுருக்கோம். இது மாதிரி இந்த உணர்வு கோயில் இந்த மத்த ஆலயம் எல்லாம் மனம் போல கட்டினது, சிவாலயம் சிவபெருமான் எழுதி ஆகமப்படி கட்டினது, மற்ற சமயத்திரவனுடைய ஆலயம் எல்லாம் மனம் போல கட்டினது, இப்படி கட்டினா சௌரியமா இருக்கா அப்படி கட்டினா சௌரியமா இருக்கும்னு கட்டினது. சிவாலயம் சிவபெருமான் எழுதி வச்சா ஆகமத்துல சிவாகமத்துல சொன்னபடி அந்த ஆகம அமைப்பு கோயில் அமைப்பு சிவாகமத்துல சொன்னபடி ஆலய அமைப்பு பூஜை நித்திய நைவித்திய தானிய உச்சராஜ கும்பாபிஜயம் சக்கரமும் சிவாகமத்துல சொன்ன முடியும். அதனால ஆகமம் ஆகினென்று பண்ணிப்பான் ஆகினாரே. இப்படி அதுக்கு மேல இந்த இடவதேவன் வந்து தோக்கம் முச்சிலம்பு விடுமலனை முளறி எங்க நாளித்த முதல்வர் சில்லம்பு சில்லம்பு புஷ்பவாதங்களை விட்ட மன்மதனை புஷ்பவாதம் போட்டாங்க சாமி மேல அந்த மன்மதனை முளரையும் கண்ணால் எரித்த முளரையும் நெச்சு கண்ணால் எரித்த முதல் வேற சொச்சிலம்பு குக்குளிய பொருள் நிறைந்த சொல் நிறைந்த வேதத்தை சிலம்பாக நின்றுக்கிறார். வேதமே சிலம்பு சிவபெருமானுக்கு கால சொச்சிலம்பு புக்கொழிய தோலை வாரத்துடனே கருணாமணியே ஒரு வாரத்துடைய தோற்றம் செய்யும் உச்சிலம்பு நிகர் மீனி விடையிடவர் பெருத்து தோற்றமாக விளங்குகின்ற மேருமலை போன்ற மேனி உடையதாய் இருக்கிற விடை. விடை என்பது அந்த காரணம் சிவபெருமான் ரெண்டு மாடு வச்சிருக்காரு. ரெண்டு மாடு, ஒரு மாடு முன்னையே இருந்தது, பின்னால ஒரு மாடு இருந்துச்சு. பின்னால வந்த மாடு ஆறு, பின்னால வந்த மாடு மகா கடகதியும் பரிமாவும் தேர்புவன் தேராதே இடவம் உகந்து ஏறினவார் எனக்கறிய எங்கடி தடமதிகள் அவன் முன்னும் கடலடித்த அண்ணாளி இடவமதாய் தாங்கினான் திருமால் தாங்காள். அறவிடை முதல் இருக்கிறது அறவிடை, பின்னால திருமால் என்பது மால் விட. நிகர்மீனை விட இடவ தனித்தேவர் மிளிர் மாணிக்க பொற்சிலம்பு கிண்கிணிகர் புனைவுதொரு கடகளில் போற்றல் செய்வான். அதனால அந்த இடவதேவர் மாணிக்க முதலான நவரத்தனங்களை அணிந்த அந்த காலில் மாட்டுக்கு காலில் என்ன பணக்கார விட்டு மாடு அந்த மாட்டுக்கு சில ஆவணங்கள் போன இருப்பதாக சித்திரத்தில் இருக்கிறது. அந்த உருவத்திலையும் இருக்கும் நம்ம மாடு மாதிரி இல்லை. பொற்சிலம்பு கிண்கிணிகள் புனைவுதொரு கடகளில் போற்று செய்வோம். அந்த இடவதேவருடைய திருவடியை அந்த காலை போற்றல் செய்வோம். அது மேலதானே அவர் ஏறி வருவார். அது மாதிரிதானே அவர் ஏறி சிவபெருமான் வந்து ரதத்துல எல்லாம் ஏறதில்லை, யானையில ஏறதில்லை, குதிரையில ஏறதில்லை, ஏசி காரிலையும் ஏறதில்லை, பின்னதுல வருவார். மாட்டு மேலதான் வருவார்.

0: உடைய நவியன் விடையேறியோர் வேத மோதி வெண்ணு வேத மோதி வெள்ளி ஊதன் உடம்புரிய வருவார். வேத மோதி வெண்ணூர் பூண்டு வெள்ள எழுதேறி பூதஞ்சூழ பொரிய வருவார். அந்த மாட்டு மேல சாமி எழுந்துருந்தா அந்த காட்சி எப்படி இருந்து தெரியுமா? அப்படி பாத்துருக்கீங்களா? சாமி மேல உற்சவ மூர்த்தியா வரும்போது என்னமா இருக்கு தெரியுமா? அருமை. அப்படி இடவனை வந்து போத்துறான். அந்த மாடு வாங்கி எவ்வளவு நல்லாச்சு தெரியுமா? சிவபெருமான் வாங்கி அந்த மாடு வாங்கி சந்தையில வாங்கின. நம்ம மாதிரி சந்தை வாங்க சந்தையில வாங்கின மாடல் தர்மமே அது வாகனமாகும். தர்மமே இந்த மாதிரி உருவப்பட்டு வாகனமாகும். தர்ம விட அறம் அது வயசு எவ்வளவு அறவே அளவில்லாத வயசா ஏதாச்சும் கிளமா போச்சா இருதா போச்சா இல்ல காளையாவே இருக்கும். மழவிடையாருக்கு மழவுன்னா மழவிடையாருக்கு வழிவடியாளாய் மனஞ்சீகி புறத்திருப்பல. அப்படி இடபதேவருக்கு தோத்துறான். அது மாதிரி துவாரக பாலகருக்கு தோத்தணும். துவாரக பாலகர் துவாரக பாலகர் துவாரக பாலகர் துவாரக பாலகர் சுவாமியினுடைய அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாலே ரெண்டு பேர் இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் ஒரு ஆள் இப்படி காட்டி விட்டுப்பான். ஒருத்தர் இன்னொருத்தர் இல்லைப்பா. ஒண்ணுக்கு மேல வேற இல்ல. எது சிவனுக்கு மேல யாரும் இல்ல. கடவுள் ஒருத்தர் கடவுள் ஒருத்தர் கடவுள் எத்தனை இருக்கா? ஒண்ணுதான். சிவனோடு உக்கும் தெய்வம் தேடினு ஒருத்தன் ஒருத்தனையும்
1: ஒருத்தனே உன்னை ஓலமிட்ட ஒருத்தன் சொல்லுவார். ஒருத்தனே உன்னை ஓலமிட்டது உலகமாக தேடி இருந்தார் என்பார்.
0: ஒருத்தர் அவன் சமாதான வேற யாரும் இல்லாமல் தனியார் தரகாட்டம் தவராட்டம் நித்தியம்மாளின் மூணு பேர் அசுரர்கள். அந்த மூணு பேரும் திருவருமானத்துல வரத்தப்பட்டார். வரம்னா சரியான பெரிய அந்த திரிபுரத்தோடு தரகாட்டம் கமலாட்டம் நித்தியம்மாள் அண்ணன் மூணு பேர் இருப்பார். மூணு பேரும் திருவருமான வரத்தை வாங்கி சாகா வரம் பெற்று அதுக்கு மேல வந்து ஒருத்தனுக்கு தங்கத்துல போட்ட ஒருத்தனுக்கு வெள்ளியில போட்ட ஒருத்தனுக்கு இரும்புல போட்டேன் ஓட்டேன்னா அதுல பல கூடிய அசுரர்கள் வாழ்ந்தார். அப்படின்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும்? அது எப்படி போட்ட தெரியுமா? பறக்கும் போட்ட அதிசயமா இல்ல. பறந்து போகும்ப்ப அந்த ஜனத்தோட பறந்து போகும். போய் அமெரிக்காவுக்கு போகணும்னா அமெரிக்காவில் போய் இறங்கணும். அந்த கோட்டை தங்க கோட்டை வெள்ளி கோட்டை இரும்பு கோட்டை அந்த மூன்று அசுரர்கள் சிவபோஷகர் மூன்று அசுரர்கள் அந்த மூன்று அசுரங்களும் சிவபோஷகர் அந்த அவருடைய கோட்டை இருக்கிற அத்தனை அசுரங்களும் சிவபோஷகர். கொஞ்சம் கவனமாக நல்லது. அந்த கோட்டையில் இருக்கிற அசுரர் ராசர் அத்தனை பேரும் சிவபூசம் பண்றப்பா. சிவபூசையும் பண்ணதா அந்த குலத்தினுடைய குண அக்கிரமம் பண்ணுவார். சில பேர் பூசையும் பண்ணதா அதோட அக்கிரம காரியமும் தெரியாம பண்ணுவார். நம்ம எல்லாம் அப்படி இல்லை. நடக்கணும்னு நடந்துட்டு இருக்கிறோம். பத்தி இருக்குதுன்னா அதுக்கு விரோதமாக இருக்கிற தீய காரியம் இருக்கக்கூடாது. மனவாக்கு காயங்களாலே பத்தி வீணாக்கும். இப்ப பயிர் இருக்குதுன்னா கடை இருக்கக்கூடாது. பயிர் இருந்து கடை இருக்குதுன்னா பயிர் கிடையாது களை விளை களை நல்ல விளை. பயிர் இருக்குதுன்னா விளையணும். நான் நெல் விளையா களை இருக்கக்கூடாதுப்பா. களை நினைச்சுன்னு வச்சுக்கா எது விளையும்? களைதான் பூட்டு வாங்கி நல்லா விளையும். மெய்மாயா உழவை செய்து விருப்பம் வித்தை வித்தி பொய்மாயா களையை வாங்கி பொறையன் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வெளியிட்டு செம்மையும் நிற்பராக சிவகதி விளையும். அப்ப ஆகையினாலே அப்படி அந்த மூணு பேரும் மூன்று கோட்டையில் இருக்கிற அசுரர்களும் அதனாலே பூசையும் பண்ணுவான். தேவர்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுத்தான். தேவர்கள் எல்லாம் போய் சிவபுரத்துல முறையிட்டார்கள். இந்த மாதிரி இந்த அசுரல் பண்ற குடும்பத்தை ஆக்க முடியும். திருமால் பல தடவை படையெடுத்துக்கிட்டு போய் அந்த அசுரல்கிட்ட தோற்று போய் வந்துட்டார். தோற்று போய் என்ன காரணம்? அந்த சிவபூசாவெல்லாம் அதிகமா இருக்கா. சிவபூசாவெல்லாம் அதிகமானுச்சா அந்த அசுரல்கிட்ட. அதனால இவரால் ஜெயிக்க முடியும். அதற்காக சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டார். சிவபெருமான் சொன்னார, முதல்ல அவனெல்லாம் சிவபூசை விட்டா தப்பா அவனை வெல்ல முடியும் அப்படின்னார். என்ன செய்யறதுன்னு ஜானா அவர்லாம் சிவபூசை போடுற மாதிரி இங்க ஒரு கதா காலத்துக்கு போய் பண்றாங்க. யாரு மகாவிஷ்ணு? சிவபூசை போடுற மாதிரி சரிங்க. அந்த கட்டிக்கார் யாரு மகாவிஷ்ணு? அதுல கட்டிக்கார் நாரதர பக்கவாத்தியம். நாரதர பக்கவாத்தியமா கூட்டிட்டார். ரெண்டு பேரும் போய் அந்த திரிபுரத்துல சொன்னார், நண்பர்களே நன்றாக கவனமாக இருக்கிறவர்கள். நம்முடைய உழைப்பினாலே முன்னேறுகிறோம். உழைக்காம ஏதாவது வருமா? சாமி சாமி இருந்தா எல்லாம் வந்துருமா? சிவபூசம் பண்ணதுல எல்லாம் நல்லா வந்துருமா? வேட்டி எல்லாம் கிடைச்சிருமா? இப்ப பண்ணனவெல்லாம் நல்லா இருக்கானா? பண்ணாதவன் கெட்டு போயிட்டானா? சாமி சாமி சாமி பத்தி பத்தி இந்த பத்தியா இருக்கிறீங்களா? உங்களுக்கு கஷ்டமே இல்லையா? பண்ணாதவன் நல்லா இருக்கானே? அதனால ஏன் காலத்தை போக்குறீங்க? காலையில இருந்து வேலையை பார்த்தா எவ்வளவு வருமானம் வரும்? அதை விட்டு கொடுத்து சாமியை கூட பூஜை பண்ண இப்படி நேரத்தை சிவபூசினால உருவலும் இல்லை அப்படின்னு.
1: பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை கேட்டு கீழே மாதிரி இது சொல்லி இப்படி பிரசங்கம் கேட்டது இல்லையா?
0: சிவலையால ஒரு பலனும் இல்லை, பண்றதுனால என்ன கிடைச்சது உங்களுக்கு? பண்றவனும் கஷ்டப்படா, பண்ணாதவனும் கஷ்டப்படா. இதை விட பண்ணாதவன் நல்லா இருக்கிறாங்க. இப்போ
1: இப்ப சொல்ற ஆண்டு தான்ல நிறைய பேர்
0: இப்படி என்ன பிரசங்கத்தை பண்ணினார். அப்படி பிரசங்கத்தை கேட்டார், அந்த திருவுலகத்தை உதரவான் கேட்டார்கள். கேட்டு என்ன பண்ண அதிகமா? ஆக பெரியவா சொல்வது நிஜமா தான் இருக்கு. அந்த அதுல போற பெரியவா சொல்வது நிஜமா தான் இருக்கு. இப்ப நம்ம பண்ணி என்ன சுகத்தை பண்ணிட்டோம்? புஷ்ய சோக சொன்னாலும் மனம் வருதா? வருதா ஐயா? அதனாலே
1: தயார் பண்ணார். தயார் பண்ணினார்கள்.
0: மகாமிருகம் இல்லாத வளைச்சாரு, வாசிய நானா புட்டினாரு, அதுல திருமால அப்பா வச்சாரு, பரமன் சாரதி, பரமா சாரதி ஓட்டது, அதுல சாமி ஏறினாரு. சண்டைக்கு போய் பழக்கமே கிடையாது. சோழர் வாழ்ந்து சண்டைக்கு போய் பழக்கம் கிடையாது. மத்த சாமி மாதிரி அம்பு புட்டியை தூக்கி தோல்ல கொண்டுட்டு போவாரு யாரு? அன்னைக்குத்தான் அம்பு கொண்டுக்கிட்டு உரம்பு ஒரே ஒரு அம்ப போட்டுக்கிட்டு சண்டைக்கு போயிருக்காருப்பா. இதை நினைச்சா உங்களுக்கு அதிசயமா இல்ல? அவ்வளவு அசோகர்கள் அத்தனை வச்சு அடிக்க ஒரே உரம்பு கொண்டு போனாரு. ஒரே உரம் அப்படி போய் தேர்ல ஏறினாரு. ஏறினவுடனே தேவரெல்லாம் நினைச்சாங்களாம், சில ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணும்தான் தேவரமான சண்டைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்களாம். ஆனா நினைச்சதை இவருக்கு இருந்துட்டான். எல்லாத்துக்குள்ள யார் இருக்கிறார்? நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியுமா தெரியாது? இப்ப நம்ம என்ன நினைக்கிறாங்க அவனுக்கு தெரியுமா தெரியாது? வீட்டெல்லாம் உடல் இருந்து அறுதி என்று வெளியினேன் வெளியினான விலாவரை திருத்திட்டேன் என்பது அப்புறம் தேவா. யார் என்ன நினைக்கிறாங்க சிவனுமா தெரியுமாப்பா? நல்லதே நினைக்கணும். சிவசிவா அப்படி நினைச்சவன்தான் சாமி புரிஞ்சாரு. புரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ணாரு அப்படின்னு சிரிச்சாரு. சிரிச்சாரா? திரிபுரம் இருந்து அந்த மூன்று கோட்டையும் எரிஞ்சு போச்சுப்பா. தேர்ந்து கூலா போச்சுப்பா. திரிபுரம் எரிஞ்சு போச்சுப்பா. அந்த மூணு பேரே இருக்கு. விஷமூசி விடாம இருந்தாங்க. மூணு பத்தி இருக்கு. பூவார் மலர்

மாணிக்க வாசகர் என்ன மாட்டோம் மாதிரி மூணு பேர்த்தையும் இந்த மூணு பேர் தான் பிழைக்க தெரிஞ்சதுல கிட்டிக்காரன் பிழைக்க தெரிஞ்சதுல கிட்டிக்காரன்

என்பது அந்த துவாரகவாதிகள். அவங்களுக்கு வரகன் சொல்றாரு, காந்தமணி வாயரவ கங்கணம் அருவ கடல் கட்பார்வை மூன்றிலக சுடர்மபுரி முடியோங்க பிறையேறு முகநிலாவ ஊன்றுகரை மீதேவரை ஒரு ஒரு கரத்தை ஒரு திருக்கைய அந்த ஊன்றி இருக்கிற தண்டத்து மேல வச்சிருப்பாங்க. ஊன்றி ஒரு கை ஒரு கை கடல் அவங்களுக்கு பாம்பு கங்கணம் பாம்பு எல்லாம் சிவகணமாக இருப்பாங்க. சிவாலயத்தில் இருக்கிற மூர்த்தி எல்லாமே சிவகணங்கள், சிவனை போன்ற உருமுறைகள். காரணமணி வாயரவ கங்கணமன் கரமருவ கடல்கள் பார்வை மூன்று அவங்களுக்கு மூணு விருது மூன்றுலக குடர் மவுளி முடியோங்க பிற முகநிலாக ஊன்று மீது உருகை தான்மாற வைத்த தான்மாற ஒரு காலத்தை படிச்சுட்டு இருப்பாங்க. தான்மாற வைத்த இரண்டு ஓங்கல் ஒன்று இரண்டு மலை போல இரண்டு பக்கமா இரண்டு மலை போல அது சில கோயில்ல துவாரகள் மாதிரி ஆச்சரியமா இருக்கு. உருவமா அந்த அமைப்பு அந்த அழகு பார்த்தீங்களா ரொம்ப அருமையா. துவாரம்னா வாயு, துவாரம்னா வாயு வாயிற்காக இரண்டுங்கள் போன்று தோன்றி இருவாறுமையும் துவாரகன பாதபதம் தொழுது. துவாரக பாதங்களை தொழுதுதான் சாமி தொழுது, பலிபுடன் தொழுது, திருநந்தி இடவதேவரை தொழுது, அதுக்கு மேல துவாரக பாதம் தொழுது சாமி. இப்படி துவாரக பாதகர்கள் தோத்தரம், அதுக்கு மேல சண்டேஸ்வர நாயனார் தோத்தரம், அடுத்தால சண்டேஸ்வர நாயனார் தோத்தரம். சண்டேஸ்வரர் உங்களுக்கு நல்லா தெரியும், சாமி அபிஷேக தொட்டிக்கு பக்கத்துல இருப்பார் சண்டேஸ்வரர். சண்டேஸ்வரர் ஒரு பதம், அந்த பதம் எப்படிப்பட்டது என்றால் மிக பவர் பொருந்தியது. தேவர்கள் மூவர்கள் யாவர்கள் வந்து கும்பிட்டார் சிவபெருமான, கும்பிட்டு அவரை போய் கும்பிட்டு போகலைன்னா அவனுக்கு சிவபெருமான கும்பிட்ட பலன் கிடைக்காது. பிரம்மா விஷ்ணு முதலானவர்கள் கூட சிவபெருமான கும்பிட்டதோட சண்டேஸ்வரர் கும்பிடாம போனாங்கன்னா சிவபெருமான கும்பிட்ட பலன் கிடைக்காது. சண்டனை அச்சித்தவரே சம்புவை அச்சித்தவரும் கொண்டிடுவர் மற்றையர் கொள்ளார் என்பது சைவ சமய நெறி. சைவ சமய நெறிங்கிற நூலு சொல்லுது, சண்டனை அச்சித்தவரே சண்டேஸ்வரத்தை பூச பண்ணாதான் சம்புவாக சிவபெருமான பூச பண்ண வளர்க்க போடுவாங்க. அப்படி பண்ணாதவன் பரமான். அதனால அது ஆன்மார்த்த பூசை வராத்த பூசை ரெண்டுலையுமே சண்டேஸ்வர பூசம். அது கடைசியிலே சுவாமிக்கு நீ வேதம் பண்ணிருந்தே ஆறுல ஊர் கொடுத்து சண்டேஸ்வரத்துக்கு வச்சு சுவாமிக்கு சூட்டிய புஷ்பம் சண்டேஸ்வரத்துக்கு சூட்டி இப்ப எங்க ஆன்மார்த்த பூசையில பஞ்சமூர்த்திகள் சிவலிங்கம் அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டேஸ்வரர் நம்ம கட்சியில ஒரு ஆள் நம்ம கட்சி தலைவராக இருக்கிறார், அந்த கட்சி தலைவர் மூலமா நமக்கு தெளிவு கிடைக்கும். நம்மால ஒரு ஆளு தான் சண்டேஸ்வரர் அந்த போய் சாமியே சண்டேஸ்வரர் அவர்கிட்ட வணங்குறது எப்படின்னா வராட்டு விஷயத்துல இப்படி தாளத்தலைவுக்கு வந்த முத்தரை இதுக்கு முத்தரை இப்படி மூன்று தடவை இப்படி மூன்று வரலாக சேர்த்து இப்படி தாளத்தலைவன் தாளத்தலைவன் சொல்லு முத்தரை. அது சில பேர் தெரியாதவ சாமிக்கு காது கட்டாளா அதனால கட்டி கூப்பிடுறாங்க இந்த சாமி சிவட்டு காது சாமி அப்படின்னு சொல்றவருக்காக அதுக்கு மேல இந்த வஸ்திரத்தில் இருக்கிற நூலெல்லாம் பிடிச்சி சாமி கிட்ட போடுறாங்க. அவங்க எந்த ஆகமத்துல அப்படி படிச்சாலும் தெரியல, பெரிய தவறு நடக்குது நிறைய தவறு. அதை யாரும் சொல்றதும் கிடையாது. கும்பிடுறது நமஸ்காரம் பண்றது கிழக்கையும் வடக்கையும் கால் நிறுத்தப்படாது. நமஸ்காரம் பண்ணும்போது தெற்கையும் மேற்கையும் கால் நிறுத்தி கும்பிடும் எந்த ஆலயமா

அது இந்த கொடிமரத்துக்கு இந்த பக்கம் வந்துதான் கும்பிடணுங்கிற கண்ட பக்கம் எல்லாம் வந்து கும்பிடக்கூடாது. இந்த முறைகள் எல்லாம் சொல்ல ஆளே கிடையாது. அதனால அப்படி சண்டேஸ்வர பதம் என்பது மிகப்பெரியது. சண்டேஸ்வர பதவி வருஷம் வருஷம் இருந்துட்டு இருக்காங்க. அது இப்ப இருக்கிற சண்டேஸ்வரர் இருக்கிறாரு, அவர் நம்ம ஊருக்காரு. எந்த ஊர்? எந்த ஊர்? நம்ம நாட்டுக்காரன்னு வச்சுங்களே, நம்ம ஊருன்னு வச்சுங்களே. எந்த ஊர்? செய்கிறோம். திருச்செய்கிறோம். இவரை பத்தி நூல்களில் நிறைய சொல்லணும். இவரை பத்தி திருமுறைகளிலே மற்றும் நிறைய சொல்லணும்.

0: அபிஷேகத்துக்காக விட்டுனாரு. அப்பா இருந்தாரு அபிஷேகத்துக்காக பால் திறந்து வச்சிருந்தாரு. அத வந்து காலில தட்டி விட்டான். எச்சனத்தை குச்சி எடுத்து அடிச்சாரு. அப்ப திரும்பி பார்க்கலையா, பால் குடத்தை தட்டிய போது ஒரு துரும்பு எடுத்தாரு, அது கோடாளியா, ஒரு துரும்பு எடுத்தாரு, அது கோடாளியா, கோடாளியா. அப்பங்கால நண்டி
1: விட்டுட்டார். சண்டிக்கு வந்த
0: அப்படி வெட்டினான் பூத கணங்கள் கூட இவ்வளவு உமாதியோடு சிவகணத்தை விட்டார். அவர் தூக்கி உட்கார வச்சு மடியில் உட்கார வச்சு அப்பனை விட்டுனவர், அப்பனை விட்டுனவர் தூக்கி மடியில் உட்கார வச்சு முத்தம் கொடுத்து தடவி கொடுத்து தன்னுடைய சிறசர் இருந்த பொன்ன மாலையை கட்டி போட்டு மாலை போட்டு வரவேற்பு கொண்டதுன்னு சொல்லுவேன். சட்டீஸ்வரன் தான் சிவபெருமான் மாலை போட்டு வரவேற்பு, சிவபெருமான் மாலை போட்டு தன்னுடைய சிறத்தில் இருந்த பொன்ன மாலையை கலட்டி அவருக்கு போட்டு முத்தம் கொடுத்து அடுத்ததாக இனி உமது

0: நாயகம் பாலகத்துக்கு பரிசு வைத்தான். பாலகத்துக்கு பரிசு வைத்தான். பாலகத்துக்கு பாலகமே சோறு பட்டினாக சொல்லுவாங்க. சோறுனா சாப்பிடுற சோறு, அதோட முத்தி. முத்தி முத்திக்கும் சோறு தான். அதான் அன்னம் பாலகம். அன்னம்னா முத்தி, அன்னம்னா சோறு. உடலுக்கும் சோறு, உயிருக்கும் சோறு. நல்ல கருத்து தான் வருது. நல்லது உயிருக்கு சோறு முத்தி, உடலுக்கு சோறு இந்த அரிசி சோறு. பாலகமே சோறு பற்றினார், பாலகமே சோறு பற்றினார். அண்டர்வராகும் கொண்ட நமக்கு அறிவனாக்கி அனைத்து நான் முண்டகலமும் உடுப்பறவும் சூடுவனும் உமக்காக சண்டிகரம் நான் பலர்ந்திருந்தோம் எந்தெந்த ஒரு கடமுடிக்கு தொண்டமணி சேர்ந்து அடைப்பதை மாலை வாங்கி சூட்டினார் பெரியவரா.
1: அகந்தரித்து முந்து பரி கலப்பேறிந்து வண்டேதர் காண்பரியம் இப்பதவி தந்தருள மிகுதி ஓங்கும் சண்டேதர் குண்டரிய தண்டயம் முற்றாடினக தலைமையேறு பாட்டு நல்லா வண்டேதர் முக்கொழியார்
0: மூர்த்தியாகிய சகோதரமாக முதலாக இருக்கின்ற அத்தனை மூர்த்தியுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி அவர்களுக்கு தோத்திரத்தை சொல்லி அவருடைய திருவடியை வணங்கி இந்த பிரதாகத்தை ஆரம்பிக்கிறார். இப்ப சண்டேஸ்வரத்துக்காக இதுக்கு மேல வர்றவங்கன்னா சமயாச்சாரர் திருஞானத்தில் வந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசர் இப்படிப்பட்ட நம்முடைய நாயன்மார்களுடைய தோத்திரம் வரும். அதையெல்லாம் தவறாம நீங்களும் வந்து அதுவும் வரும். நீங்களும் வந்து தவறாம கேட்டு திருவருடைய உதவிகளாக கேட்பதனால சாப்பிடுவதனால பயிறு நரம்பு, கேட்பதனால மரணம் நரம்பு, சாப்பிடுறதுனால பயிறு நரம்புப்பா.
2: இப்படி ஞான வாக்கியங்களை கேட்பதனாலே மனம் நரம்பு, மனத்தில் இருக்கிற குற்றம் போகும்.
0: இது போக போக நடந்தா இது போச்சுன்னு வச்சுக்கப்பா, விளக்கு ஏற்றிக்காம இருந்து போகுமா போவாரு கட்டாயம். அது நல்லதை வளர்க்கிறது நாச்சியம்.
2: திருஞான சம்பந்தம் சொல்ல வேணும், கடவுள் வாழ்த்தில் 13 சொல்ல வேணும்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

எண்ணிய பொருளலாம் இனிதும்

அறிஞர்களும் உண்மைதான் என்று சொன்னார். ஆட்டுகின்ற தன்மையினை காட்டவில்லை, ஆட வைத்து இருவருமே காட்டி நின்றார். பாட்டுக்கு பெருமை சொல இல்லையுண்டோ? பாட்டுக்கு பெருமை சொல இல்லையுண்டோ? பதஞ்சலியும் புலிமொழியும் பட்டவாட பட்டவாடு எட்டுக்கு அடங்காது. அதனால் நாமும் இருவரையும் போற்றாமல் இருக்கலாமோ? இருவரையும் போற்றாமல்

கரைக்காலம் என்னை பாலந்தி உமை உலகில் பதிகவிதம் பல பகர்ந்த பாலந்தன்னை சூலையினை சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழந்தன்னை மாலை மணி வாசகனை மற்ற எடியரை

அருட்கடலாகிய அவிநாசியப்பர் கருணாம்பிகையினுடைய பெருங்கருணையினாலே இந்த நல்ல நாளிலே அவிநாசி தலபுராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை நிகழ உள்ளது. அந்த புராணத்திலே கடவுள் வாழ்த்து என்கின்ற பகுதியிலே திருஞான சம்பந்தர் முதலாக நம்முடைய சமயாச்சாரியர்கள் புதிய பற்றி இப்பொழுது விரிவுரை சொல்ல எண்ணுகிறேன். எந்த நாட்டுக்கும் இல்லாத சிறப்பு நம்ம நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு உள்ள சிறப்பு எந்த நாட்டுக்கும் இல்லை, எந்த நாட்டுக்கும் இல்லாத சிறப்பு நம்ம நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்குள்ள சிறப்பு வேற எந்த நாட்டுக்கும் இல்லை, தேவலோகத்துக்கே கிடையாது அப்படி சொல்லு. நம்முடைய நாட்டுக்கு உண்டான சிறப்பு தேவலோகத்துக்கே இல்லை. தேவலோகத்துக்கு இருந்தா அந்த நாட்டை பழிச்சு விட்டு நம்ம வந்து ஆண்டு கொள்வானா? தேவலோகத்துக்கு நம்ம நாட்டுக்குள்ள சிறப்பு தேவலோகத்துக்கு இருந்தா அந்த தேவர்களை எல்லாம் பழிச்சு விட்டு நம்ம வந்து ஆண்டு கொள்வானா? வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லம் எத்தனை கோடி கொடுத்தாரு இந்த ஒரு வரிக்கும் கட்டுவான். வான் பழித்து வானுலகத்தில் இருக்கிற தேவர்களை எல்லாம் பழித்து விட்டு பூமியிலே வந்து மனிதர்களாகிய நம்மை ஆண்டு கொள்வார். அதனால இந்த நாடு சிறப்புடையது. இந்த நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் சிறப்புடையோம். இந்த நாட்டிலே பிறந்து அதற்கு மேலே சிவபெருமானோடு தொடர்பு வைத்திருக்கிறோம்னா ரொம்ப சிறப்பு. சிவபெருமானோடு தொடர்பு வைப்பதற்கு சிவபெருமானை காட்டி கொடுத்தவர்களாகிய ஞானசம்பந்தன் முதலான அருளாளரோடு நாம் தொடர்பு வைத்திருப்பதனாலே நாம் சிறப்புடையவர். சிவபெருமானை காட்டி கொடுத்தவர்கள் யாரு? சிவபெருமானை யாரும் காண முடியாத சிவபெருமானை காட்டி கொடுத்தார்கள். நல்லா இருக்கு. யாரும் காண முடியாத சிவபெருமானை பாரார் விஷமுள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாரும் காண்டிருக்கு அறியாம் எமக்கு எளிய வேறாளம் திருவாசகம். பாரார் விஷமுள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டிருக்கு அறியாம் அந்த பெருமானே வீடுடைய பரமாபுரம் பெருமான் இவன் என்றே என்று காட்டினவர் எனக்கு. வேதங்களும் தேவர்களும் எப்படி இது எண்ணுகிறார்கள் சாமியே? அது தேவர் தேவர்கள் சாமி எப்படி எண்ணுகிறார்கள் அது அதுக்கு மேல உங்களுக்கு சொல்ல தெரியலையா சாமியே? அது பழச்சுவையான அமுதன எது அது எது அது சுவாமி சிவபெருமான் சிவபெருமான தேவர்களும் வேதங்களும் எப்படி சொல்லுகிறார்கள் அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியோர் திருப்பள்ளி அடிச்சு அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியோர் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே என்ன இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு உண்டு இங்கடும் தருடும் மதுவடர் பொழில் திரு உத்தரகோஷம் அங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணிவோடும் ஆறதுகள் எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளார். காலையில் திருப்பள்ளி அடிச்சு படிக்கிறீங்களா? திருப்பள்ளி அடிச்சு காலை பத்து பாட்டு திருப்பள்ளி அடிச்சு திருவாசகம் மாணிக்க வாசகர் தான் சிவபெருமான எழுப்பி விடுறாரு. சிவபெருமான தூங்க வைக்கிறார். எல்லாரையும் எழுப்பி விடுவராகிய சிவபெருமான மாணிக்காசர் எழுப்பி விடுறாரு. எல்லாரையும் தூங்க வைக்கிற சிவபெருமான மாணிக்காசர் தூங்க வைக்கிறார். ராத்திரிக்கு திரு பொண்ணு சொல்வாடு தூங்க வைக்கிறார். காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடு எழுப்பி விடுறாரு. யாரு இந்த அமைப்பு? திருவாசகத்துல தான் திருப்பள்ளி எழுச்சி திரு பொன்னூசல் திருவாசகம். எல்லாரையும் உறக்க வைப்பவன் சிவபெருமான், எல்லாரையும் எழுப்பி விடுறவனும் சிவபெருமான். அவன் உறங்குறதும் இல்லை எழுவதும் கிடையாது. அவனுக்கு உண்ணாது உறங்காது இருந்தாது போட்டு உண்பதும் இல்லை உறங்கும். ஆனா அவரை சாமி மாணிக்க வாசகர் தூங்க வைக்கிறாரு. அப்புறம் நினைப்பாங்க இந்த அமைப்பு திருவாசகத்துல தான் திரு பொன்னூசல் திருப்பள்ளி. இப்படி தேவர்களாலையும் காண முடியாத சிவபெருமான் இந்த பூமியிலே எத்தனையோ வகையான அருட்செயல்களை செய்து அருளாளர்களை உண்டு பண்ணி அருளாளர்களை உண்டு பண்ணி அவர்கள் மூலமாக தன்னை புகழ்ந்து பாட வச்சு தன்னை புகழ்ந்து பாட வச்சு சிவபெருமான் ஒரு சுயநலவாதின்னு சொல்லலாம். சிவபெருமான் இப்ப புகழ விரும்புறாருப்பா. இன்னும் நம்ம எல்லாம் புகழ வேண்டாம் இல்ல விருப்பப்படா நம்மள சொல்றாங்கல்ல சிவபெருமானே புகழ்ச்சி விருப்பம் போலிருந்தாரு. நாலு நான் மணி மாலை புகழ்ச்சியை விரும்புறாரு. ஆறு சிவரும் இல்லைன்னா பால் கொடுத்து பாட சொல்லுவாரா? பணம் கொடுத்து பாட சொல்லுவாரா?
ஒருத்தருக்கு பால் கொடுத்து பாட வச்சாருப்பா, ஒருத்தருக்கு பணம் கொடுத்து பாட வச்சாரு, பணம் கொடுத்து பணம் வாங்கிட்டு பண்ண ஆளாரு, பணம் கொடுத்து பாட வச்சாருப்பா, பணம் கொடுத்து கொடுக்கவும் நல்லா பாடுறாரு. ஒண்ணுமே வேண்டாம்னாரு மாணிக்கவாசகர், ஒண்ணுமே வேண்டாம்னாரு. உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், கேள் வேண்டேன், கற்றார ஒண்ணுமே வேண்டாம்னாரு. அவர் வேண்டாம்னு சொன்னால பாட வச்சு எல்லாமே அவருக்கு கொடுத்துட்டாரு. கோயிலையே கொடுத்துட்டாரு, உற்சவத்தையே கொடுத்துட்டாரு, திருப்பெருந்துறையில எல்லாமே மாணிக்கவாசகர். அதனாலே சிவபெருமான் புகழ்ச்சியை விரும்புவான். புகழை எதற்காக விரும்புகிறான்? புகழ்ச்சியை விரும்பி தன்னை புகழ்ந்து பாடும்படியாக செய்து அரிச்சனை பாட்டேயாக ஆதலால் மண்மையெல்லும்பை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடுவாயார். எதற்காக பாட வச்சான் அப்படின்னா, அந்த பாடல்களை பாடி வைக்க செய்து அந்த பாடல் மூலமாக சாதாரணமா ஞானம் இல்லாதவர்கள் கூட அந்த பாடலை பாட்டு பார்த்து பாடி கேட்டு பாடி கேட்டு அதன் மூலமாக நம்ம பத்தி பண்ணி நினைக்கட்டும், அது மூலமா அவங்களுக்கு அருள் செய்யலாம் என்கின்ற எல்லை இல்லாத நுழைகிறார்கள். தனக்கு புகழ் வேணுங்கிறதுக்காக அவருடைய நோக்கம் அல்ல, நமக்கு அருள் கொடுப்பதற்கா. இப்ப ஞான சம்பந்தர் முதலாளர் அருளாளர்கள் பாடல் இல்லைன்னு வச்சுக்கோ, நமக்கு என்ன தெரியும்? சாமியை பத்தி என்ன தெரியும்? தெரியுமா சாமியை பத்தி? நமக்கு தெரியவே தெரியும், தெரியவே தெரியும். அவர்கள் பாடி அவருடைய பெருமையெல்லாம் சொல்லி, அவருடைய அடையாளத்தெல்லாம் சொல்லி, செம்மை வரை எடுத்த திரு தோளுடைய செவியனும் மெய்மை மொழி திருப்பதிகம் பரமாபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாற்றி தாதையார்க்கு எம்மை இது செய்தவினான் இவன் என்றே என முடிந்தார் என்பது பெரியவரான். தோளுடைய சிவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காலுடைய சுடலை குடி பூசியன் உள்ளங்கவர்கள்வன் ஏனுடைய மலதான் உடையார் பணிந்து ஏத்த அருள் செய்த குருடைய பரமாபரமேவிய பெருமாடிவன். இப்படியெல்லாம் பண்ணி அவர்கள் மூலமாக தன்னை காட்டிக் கொள்கிறான். அறிவில்லாதவர்களாகிய ஞானமில்லாதவர்களாகிய மனிதர்களும் அவனிடத்தில் விருப்பம் கொள்ளும்படியாக அந்த உபகாரத்தை செய்தவர்கள் சுவாமியை காட்டினவர்கள், சுவாமியை புகழ்ந்து பாடினவர்கள், அருளாளர்கள் என்கின்ற வரிசையிலே நால்வரும் தனிச்சிறப்புடையவர்கள். நால்வரும் தனிச்சிறப்புடையவர்கள். அவங்க மாதிரி இன்னொரு காலத்துக்கு வரமாட்டாங்க. இது போல அருட்புலவன் எப்போதும் வரமாட்டான் என்பது வாதம் ஒரு வள்ளல் பாட்டு. இது போல அருட்புலவன் ஞானசம்பந்தரை போல திருநாவுக்கரசரை போல சுந்தரரை போல மாணிக்கவாசரை போல இன்னொருத்த வருவாங்களா? வரமாட்டான், வர முடியுமா? இது போல அருட்புலவன் எப்போதும் வரமாட்டான் அப்படின்னு. அதனாலே அவனுடைய பெருமை அளவுபடாது. நாளினுடைய பெருமையா அவங்கதான் செய்வத்தின் மேல் சமயம் இல்லை. அவங்கதான் யாரு? நாள் அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை. சிவருமானுக்கு மேலே தெய்வம் இல்லை. சிவருமானுக்கு மேல ஒரு தெய்வம் இருக்குது, சிவருமான சமானமா ஒரு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னான்னா அவன் நரகத்துக்கு போவான். மூவா முதலா முதல்வனை, மூவா முதலா முதல்வன் யாரு? சிவருமான். மூப்பே கிடையாது, வயசாகிறது. மூவா முதலா முதல்வனை, முதலுக்கெல்லாம் முதலாக இருக்கிறவன், முதலுக்கெல்லாம் அவனுக்கு மேல முதல் இல்லை. செவருமானுக்கு மேல அவன் தான் முதலாய முதல்வன். உண்மை மலை அறுபத்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஒரு உருளாய். மூவா முதலா முதல்வனையும் மூவுலகில் சாவார் பிறப்பார் தங்களையும் தேவாக உக்க நினைவாறு கல்லவோ ஓரேடு மிக்க நரகம் விதித்ததுதான் என்பது இரட்டப்புலவர்கள் பார். செவருமானுக்கு சமானமாக வேற சாமியை நினைச்சான்னா அவனுக்காகத்தான் படைச்சு வச்சிருக்கிறாரா 28 கோடி நரகத்தை. சிவபெருமானோட சமானமாக சிவபெருமானுக்கு மேலாக மற்ற தெய்வங்களை யாராவது நினைக்கிறான்னா அவனுக்காகத்தான் நரகத்தை படைத்து வச்சிருக்காங்க. மூவா முதலா முதல்வனையும் மூவுலகில் சாவார் பரப்பார் தங்களையும். அப்பா என்னமா சொல்லிவிட்டாங்க! இரட்ட புலவர், இரட்ட புலவர். ஒருத்தர் கண்ணு தெரியாதவர், ஒருத்தர் முடவர், ரெண்டு பேரும் புலவர். நாடெல்லாம் கிச்சிருக்காங்க. அவர் சொல்றாரு ஏகாம்பரநாதர் உள்ளா, மூவா முதலா முதல்வனையும் மூவுலகில் சாவார் பரப்பார் தங்களையும் தேவாக உக்க நினைவாறு கல்லவோ ஓரேடு உக்க நரகம் விதித்ததுதான். அந்த முறையிலே இந்த நால்வரும் இந்த நாட்டுக்கு நமக்கு செய்திருக்கிற நன்மை யாரும் செய்ய முடியாது. அந்த முறையிலே நால்வர் சமயாச்சாரியர்களே முதலாக வருபவர் திருஞான சம்பந்தர். திருஞானந்தர் இந்த ஊருக்கு வரலேன்னு பாக்கிறேன், பொறுமொழியை பாடினதோட அப்படியே திரும்பிட்டார். இல்ல வந்தாரோ என்னமோ தெரியல, வந்தது வராது நமக்கு தெரியாது. இல்ல பாட்டு இருந்தா கண்டுபிடிச்சுடலாம், பாட்டு இல்ல. சுந்தர தேவாரம் ஒண்ணுதான் இந்த கோயிலுக்கு. அதனாலே அந்த ஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் என்ன பண்ணினாரு?
பால் கொடுத்தார். 3 வயசுல குளக்கரையில, குளத்து கரையில, பிரம்மதீர்த்த கரையில அந்த பிள்ளைய உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா குளிக்க உள்ள இறங்கினார். அப்படி அவர் இறங்கி ஸ்நானம் பண்ணும்போது உள்ளே தண்ணீர்ல மூழ்கி ஒரு கிரியையை செய்தார். அகமர்சனம் என்கின்ற கிரியை செய்தாரு. அந்த வேளையில குளக்கரையில் இருந்த புள்ள 3 வயசு பையன், 3 வயசு, அம்மே அப்பா அப்படின்னு இந்த கோபுரத்தை பார்த்து என்ன மாதிரி, அம்மே அப்பா. இப்ப நம்ம பிள்ளையெல்லாம் அம்மான்னு அழுவோம், அப்பான்னு ஏதோ ஒரு வேணுங்கிற சமயத்துல சொல்லும், ரொம்ப முக்கியமா யாரை சொல்லி அழுவோம், அம்மா அப்படித்தானே. அந்த பிள்ளை எப்படி எழுதிச்சான்?

0: சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதருள.
1: அப்படி அம்மே அப்பான்னு அழுதாரு. அப்படி அழுத உடனே அம்மையப்பர் வந்துட்டாரு. அழுத உடனே அப்படி அம்மையப்பர் ரிஷப வாகனத்தில் ஏகாயத்தில் வந்தாரு. அப்ப என்ன பண்ணாரு? சிவபெருமான் என்ன பண்ணாரு? பார்வதியை கீழே இறக்கி விட்டாரு. இந்த பையன் அழுகுறான், இவனுக்கு பால் கொடு, இவன் மூலமா எத்தனையோ பேர்த்த நம்ம கட்சியில சேர்க்கலாம். அப்படிப்பட்ட பையன் இந்த பையன். இவன் மூலமா நம்ம கட்சியை வலுப்படுத்தலாம். இந்த பையனுக்கு பால் கொடுத்தான். இந்த ஒரு பையன் பால் குடிச்சான்னா இவன் மூலமா எத்தனையோ பேர்த்த நம்ம கட்சியில சேர்த்து விடலாம். அதனால இவனுக்கு பால் கொடுறீங்க. அவ கீழே இறங்கினான். ஆரணமும் உலகோடு இயந்திரொழி அனைத்து நிற்கும் காரணமாய் வளர்ந்தருகு கருணை திரு ஒரு திருவான சீரணங்கு சிவபெருமான் அருள்வரும் சென்றடைந்து வாழ்நங்கு திருமலைப்பால் வல்லத்து கரந்தருடி எண்ணறிய சிவஞான திண்ணமுதம் குலைத்தருடி உன்னடிச்சிரி என ஊட்ட உமையம்மை இதுநோக்கும் கண்மலரும் துணைத்தருடி. அந்த புள்ள அழுது கண்ணீர் வந்துச்சு இல்ல.
0: கண்மலர் கண்ணீர் ததும்ப கைமலர்களார் பிசைந்து.
1: இந்த புள்ளக அழுகும் போது இப்படி பிசைவாங்க. அந்த பாத்துக்கீங்களா அப்படியே
0: சேர்க்கலான்னு சொல்றாரு. கண்மலர்கள்
1: கையும் மலரா ஞானசம்பந்தருடைய கண் மலரு கை மலர் தாமரை போன்ற
0: கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்களார் பிசைந்து வண்ணமல செங்கனி வாய்மணியரம் உடனுடிப்ப எண்ணில் மறை ஒளி வெறுக எவ்வுயிரும் புதுகலிப்ப புண்ணிய கண்டு அடையவரெல்லாம் பொறுமி அழுது அருளினார்.
1: அழுதாருன்னு மாத்திரம் சொல்ல மாட்டார் சேர்க்கல. அழுது அருளினார். இப்ப நம்ம எல்லாம் சும்மா அழுமா? அவர் அருள்வதற்காக நமக்கு அருள்வதற்காக அவர்
0: அழுது அருளினார்.
1: அழுதுலகை வாழ்வித்த கௌனிய குலாதித்த என்பார் அருள்வினார். அப்படி கீழே இறங்கினா தங்க கண்ணத்துல பால பிடிச்சா, தங்க கண்ணத்துல கருணாம்பிய பால பிடிச்சா, புள்ளைக்கு கண்ணீரை துடைச்சி விட்டா, கண்ணீரை எல்லாம் அவளே தீட்சை பண்ணி வச்சுட்டா. இப்ப ஞானசம்பந்தருக்கு அவளே தீட்சை பண்றா எல்லா தீட்சையும். அவ அப்படி தீட்சை பண்ண அவளுக்கு அதிகாரம் உண்டா? அதான் புருஷன் கெட்டிக்காரனா மேல இருக்கிறான்ல. நீ பண்ற தீட்சையை பண்ண சொல்லி அவரு உத்தரவு கொடுத்துட்டாரு. யாரு கொடுத்துட்டா? சிவருமான உத்தரவு கொடுத்துட்டு.
0: கண்மலர் நீர் துளைத்தருளே கையில் பொற்கிண்ணம் அடித்து அண்ணாலை அங்காடு கைதியத்து அங்கடனார் அருள் புரிந்தார்
1: என்பது பெரிய புராணம். இப்படி ஞானசம்பந்தருக்கு பாலை கொடுத்து, ஞானமாகிய பாலை கொடுத்து, ஞானப்பாலை கொடுத்து, ஞானப்பாலை கொடுத்து ஞானப்பாலில பாட வச்சார். ஞானப்பால் சாப்பிட்டுட்டு என்ன பாட்டு வரும்? ஞானப்பால். வேத ஆகம புராண இதிகாசங்கள் இருக்கிற சரக்குகளை எல்லாம் ஞானசம்பந்தர் குட்டி வச்சிருக்கார். ஐயோ, இந்த கட்சியில சேர்றதுக்கு நாமெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணணும்ப்பா. நம்ம கட்சி தலைவர்களையும் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற சிவபெருமானையும் இவங்கெல்லாம் கட்சியை பரப்புனர். பரப்புனர் கொள்கை பரப்பு செயலர். கொள்கை பரப்புனர் கொள்கை கட்சியினுடைய கொள்கையை பரப்புனர் யாரு? ஞானசம்பந்தர் முதலான ஆச்சாரியர். சிவபெருமானே எங்க தலைவர் தான் பெரிய தலைவர், நம்ம தலைவர் தான் பெரிய தலைவர், அவருக்கு மேல தலைவர் இல்ல, அவருக்கு மேல தலைவரே இல்ல, நீங்க வேற சாமி கிட்ட போகாதீங்க, நம்ம தலைவர் நல்ல தலைவர், நீங்க வந்து எல்லாம் நம்ம தலைவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பரப்பணும். வேற கட்சிக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க, அதெல்லாம் பொய் கட்சி, நம்ம கட்சி தான் மெய் கட்சி. அப்படிப்பட்டவர் ஞானசம்பந்தர். அவருக்கு ஞானப்பால் கொடுத்தார், சீர்காழியில தங்கத்தில தாளம் கொடுத்தார், தங்கத்தில தாளம். அதுக்கு மேல திருவரத்துறையில முத்து பல்லக்கு கொடுத்தார், திருப்பட்டீஸ்வரத்துல முத்து பந்தல் தந்தார், அதுக்கு மேல 10,000 அடியார்கள் சேர்த்து விட்டாரு, அதுக்கு மேல பக்கவாத்தியம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய மனைவி மதங்க சூடாமணி பக்கவாத்தியம். இவ்வளவு ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி கொடுத்து இனி தெற்கே சென்று மதுரைக்கு போய்
0: சமண சமயத்தே வென்று சைவ சமயத்தை நிலைநாட்டுவாயாக
1: பரந்தெழுந்த அறமுதலாம் பரசமை இருள் நீங்க சிறந்தழுவு சைவநெறி திருநீற்றின் ஒளி வழங்க. நல்ல பாடம் கேளுங்க. அவிநாசி தலத்துல அவிநாசி தலபுராணம் இப்படி சிவகுருமாருடைய உரிமை நம்முடைய குருமாருடைய உரிமையை கேட்கறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுபோல புண்ணியம் உள்ளவருக்கு புண்ணியம் இருக்கு. அதனாலே இப்படி பல வகையான சிறப்புகளை எல்லாம் தந்து பாண்டி நாட்டில் இருக்கிற சமண சமயமாகி இருளை ஓட்டு அப்படின்னு அனுப்பிச்சேன். மதுரைக்கு போறதுக்காகத்தான் திருஞான சமுதர் கைலாயத்திலிருந்து வந்தார். இப்ப அவிநாசிக்கு வர்றதாக நான் வந்தேன் காலையில் ஒரு 4-5 மணி நேரம். அது என்ன உருப்பாது? சுக்ரீஸ்வரர் கோயில். சுக்ரீஸ்வரர் கோயில்ல கொஞ்சம் கேம்ப் பண்ணு. இப்ப இங்க வந்து அது போல ஞான சம்பந்தர் கைலாயத்திலிருந்து மதுரைக்கு போறதுக்காக புறப்பட்டு வந்தாரு. ஒரு 4 வருஷம் சீர்காழியில ரெஸ்ட் எடுத்தார். சீர்காழியில நல்ல பங்களாவில் ரெஸ்ட் எடுத்தார். அப்புறம் மதுரைக்கு புறப்பட்டார். அவருடைய பிரயாண நோக்கம் மதுரைக்கு வரணும். மதுரையில மதுரை பாண்டி நாடு, மதுரை பாண்டி மதுரையில எல்லாருமே சமணம். பாண்டி நாடு முழுவதும் சமணர்கள். சமணர்கள் சமணர்கள்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா? குளிக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, பல் விளக்கப்படாது, குளிக்க கூடாது, பாய கட்டிக்கிறது, பாய பாய கட்டிக்கிறது, ஆடை இல்லாமலும் இருக்கிறது, ரோமத்தை பிடுங்கிக்கிறது, கையிலே வச்சுக்கிட்டு சாப்பிடறது, மயிர்கிலே வச்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டே நடந்து போறது, இதுதான் சமணர்கள். அப்படிப்பட்ட சமணர்கள் 8000 பேர் பாண்டி நாட்டில். ராஜாவும் சமணன் ஆயிட்டான். ராஜாவும் கூன் பாண்டியன். பாரம்பரியமா எத்தனையோ காலமா பாண்டியர்கள் சைவர்களாக இருந்தவர்கள். கேப்பா வச்ச கேட்டு சமணன். அப்படி சமணனான வழியினாலே நாடு முழுவதும் சமணம். நம்ம கட்சிக்கு நேர் எதிர்கட்சி, நம்ம கட்சிக்கு நேர் ஆப்போசிட். கோயிலுக்கு போறவன் எல்லாம் பயந்துகிட்டு போவான், போவாம இருப்பான். திருநீர் யாரும் பூச மாட்டேன். பூசினா தீட்டு. திருநீருக்கு பூசணும்னு பார்த்தா தீட்டு. திருநீர் பூசிக்கிட்டு இருந்த பக்கம் ஒருத்தன் சாம்பை பூசிட்டு போனான்னு சொல்ல திருநீர் நம்ம சொல்ல மாட்டேன், சாம்பல்னு சொல்லுவான். சாம்பை பூசிக்கிட்டு இருந்த பக்கம் ஒருத்தன் போனான்னு சொன்னான்னா அதை கேட்டவனுக்கு தீட்டு. சமணர்கள் நமக்கு திருநீர் பூசாதவனை கண்டா தீட்டு. திருநீர் பூசாதவனை கண்டா பயப்படுவேங்கிறார் மாணிக்கவாசகர். அவர்கள் திருநீர் பூசனை கண்டா தீட்டு, கேட்டா தீட்டு, கண்டு முட்டு கேட்டு முட்டு. அதனாலே வேதாரண்யத்திலிருந்து மங்கையர்கரசியார் அழைப்பு மூலமாக போனார். எல்லாம் ஜமனா, ராசாவும் ஜமனா, ரெண்டே பேர் செய்வோம் மதுரையில், ரெண்டே பேர் செய்வோம், ரெண்டே பேர். ஒருத்தர் மங்கைய கரிசியாரு, இன்னொருத்தர் புரட்சிர நாயனார் முதலமைச்சர். ரெண்டு பேரும் செய்வோம்னா எப்படி? வெளியில செய்வோம் இல்ல, உள்ளே செய்வோம். திருநெல்வேலியில பூசுறது கிடையாது. முத்திந்தால் விடவும் சந்தன குழம்பு நீருந்தன் மார்பினின் முயங்க என்பது ஞானசமுந்தர் தேவா. மார்பில பூசி கொள்ளுவாள் ஆறு மங்கையர். அவன் நம்ம சோழ நாட்டு ராஜா மகன், மங்கையர்கரசி சோழராஜாவுடைய மகன். அதனால அவ என்ன பண்ணா, கணவன் சமணன் ஆகியிருந்தான், கணவனுக்கு நேரா பூச்சி சொல்லல, கணவனுக்கு பூச்சி சொல்லல. மீனாட்சி சுங்கநாதர்கிட்ட இரவும் பகலுமா விண்ணப்பம் பண்ணான், இந்த நாடு சைவமாகணும் சாமி, சமணம் ஓடணும், சைவம் நிக்கணும், சமணம் ஓடணும், சைவம் நிக்கணும். எங்க வீட்டுக்காரன் சைவன் ஆகணும் உனக்கு அடியவனாக யாரு இப்படின்னு இரவு பகலமா மனு போட்டு இருந்தா குலச்சர நாயனார் அப்படியே மனு போட்டு இருந்தார் முதலமைச்சர். அந்த பிரார்த்தனைக்கு மங்கையரசியார் குலச்சர நாயனார் செய்த பிரார்த்தனையினாலே ஞான சம்பந்தர் வந்தார். அங்கே வேதாரண்யத்துல கதவு திறக்கவும் அடைக்கவும், திறக்கவும் அடைக்கவும் பாடிவிட்டு ரெண்டு பேர் இருந்தாங்க. யாராரு? திருஞான சம்பந்தர் இருந்திருக்காங்க. மங்கையரசியார் ஞான சம்பந்தருடைய பெருமையை கேள்விப்பட்டு ரகசியமா சில ஆட்களை வேதாரண்யத்துக்கு வர சொல்லி ஞான சம்பந்தனை மதுரைக்கு எழுந்தருள பண்ணதோடும், அதனாலே நீங்க போய் அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு ஓலை எழுதி கொடுத்து விட்டார். ஞான சம்பந்தர் புறப்பட்டார் மதுரைக்கு. அப்போது கூட இருக்கிறார் திருநாவுக்கரசர். திருநாவு சாமி நீங்க மதுரைக்கு போகப்படாதுன்னார். யாரு? திருநாவு. கொல்லாதவர்களாய் சமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் வஞ்சனையே அவர்களுக்கு தொழில், தொழிலே வஞ்சனை. அவங்களுக்கு என்ன தொழில்? வஞ்சனை தான் தொழில். அதற்கு மேல இன்றைக்கு நாடு சரியில்லை, கோழும் சரியில்லை. நாடு சரியில்லை, கோழும் சரியில்லை. நாடுன்னா நட்சத்திரம், கோள்னாக்கிற. அப்படி சரியில்லாதபடியினால நீங்க மதுரைக்கு எடுத்துடப்படாதுன்னா.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் குதிரையிட்ட சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: திண்டிரல் கழுவன் நேமி தின் திசை கரையும் செய்ய வண்டமிழ் கரையுங்கான தென்திசைக்கு இறையாகிய பாண்டியனும் தமிழுக்கரையாகிய மாணிக்கவாசகரும் காண வந்திடு திசையினை, எந்த திசையிலிருந்து வந்தாரோ அந்த திசையிலேயே மறைந்துருவினார். அவ கூட வந்த அத்தனை பேரும் மறைந்துருவினார். பண்டைனர் படிவமாகி பணிந்து உண்ணவர்கள் சூழ கொண்டலை பொருவு கண்டர் கொலவுதம் கோயில் உட்கார். ஏழை பழைய இதனுடைய சுய வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஏழை கோயிலுக்குள்ள புகுந்துட்டார். கோயிலுக்குள்ள புகுந்து மீனாட்சி கிட்ட சொன்னார், இந்த மாதிரி பாண்டியன் சந்தோஷப்படும்படியா, அந்த மாணிக்க வாசகனும் சந்தோஷப்படும்படியா, ஏராளமான குதிரைகளை கொண்டு கட்டிக்கிட்டேன் அப்படின்னாரு வீட்டுக்காரிக்கிட்ட. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், அப்படித்தான் செய்யணும் அடியாரர்களுக்கு, நீ அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கணவனை மேலே தூக்கி வச்சு சந்தோஷப்பட்ட அந்த அம்மா. அது மீனாட்சி போய் இங்கே நடக்கிற விளையாடலாம் அப்புறம் போய் வீட்டுக்காரிட்டு சொல்லி ஆகும் சொல்லிடுவார். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷத்தடைஞ்சார் மீனாட்சி. இப்படி ஆச்சு குதிரை வந்தாச்சு, ஏல பந்தியிலே கட்டியாச்சு. வாய்ந்தான பரிகள் மாணிக்கவாசன் மேலே அந்த பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முன்னே அந்த மற்ற மந்திரிகள் சொன்னது குதிரை வாங்கலேன்னு சொன்னது, இந்த மாதிரி சாமியார் ஆகிட்டார்னு சொன்னது, பணத்தை எல்லாம் அந்த சாமியார்கிட்ட கொடுத்துட்டார்னு சொன்னது, இதெல்லாம் கிட்ட அளவில்லாத வருத்தத்தை இருந்தானா, அதெல்லாம் எந்த பக்கம் போச்சுன்னு தெரியாமல் அளவில்லாத சந்தோஷத்தை வைக்கும். அதனாலே வேதவுரரை அழைத்து வாதவுரின் வேந்தரை மனையில் ஏக விடு, உள மகிழ்ச்சி ஊரும் சார்ந்தமை தகமை ஓரும் தானையின் சூழ ஏகி வாய்ந்தனர் தமிழில் வல்ல அர்த்தமும் போயிடும். அதனாலே பாண்டியன் தன்னுடைய பரிவாரங்களுக்கெல்லாம் உபசார வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு சென்றான் பாண்டியன். இப்போது மதுரை எப்படி இருக்கு தெரியுமா, அப்படியே மகிழ்ச்சி உள்ளத்தை மூடி மதுரை போகும். அதான் நிறைய குதிரை பெரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்ந்து பெரிய தன்னன் மதுரை எல்லாம் பிச்சது என்று அரிய பொருளே அவினாசி. நிறைய குதிரை பலியாக்கி ஞாலவல்லார்களுக்கு பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றம் பெருந்துரையாய் அரிய பொருளை அவினாசியப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்று அறியேனே என்று பின்னாலே மாணிக்கவாசகர் பாடுகிறார். அதனாலே இப்படி அரியவருக்கு சொன்ன மாதிரியே குதிரையை கொண்டு வந்து ஆவடி மாதம் மூலத கஷேத்திரத்தில் கொடுத்து அதன் மூலமாக அவர் பாண்டியனும் மதுரை மக்களும் மகிழ்ச்சி அடையும்படியாக செய்து அதன் மூலமாக சைவ சமயமே சமயம் என்று எல்லாரும் தெளியும்படியாக இப்படி ஒரு திருவிளையாடலை செய்தார். வாதவுரராகி மாணிக்கவாசகருக்கு பாண்டியன் வெகு பரிசுகள் எல்லாம் கொடுத்து நீங்க சென்று உங்க மாடிகையில் தங்கி இருக்கலாம் அப்படின்னா அதே பொருள் கொடுத்து அருள் பெற்றான் பாண்டியன் தான். பொருள் கொடுத்து அருள் பெற்றான், இது இந்த இடம் உங்களுக்கு விளங்குதா? அருள் பெறுவதுன்னா சரியே கிரியே யோகம் செய்து ஞானத்தை, சரியே கிரியே யோக ஞானங்கள் தவத்தை செய்து அல்லவா அருள் பெறணும், அப்படித்தானே பெறணும். அப்படியா பண்றவனுக்கே அருள் கிடைக்க மாட்டேங்குது, சரியே கிரிய யோகங்கள் இருக்கிறவனுக்கே சமானியமா அருள் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா பணம் கொடுத்து அருளை வாங்கினவன் பாண்டியன், பணம் கொடுத்து இது இல்லாத பணம் கொடுத்தா அருள் கிடைக்குமான்னு கிடைக்காது இல்லை. ஆனா பாண்டியன் பணம் கொடுத்துவாங்க, கொடுக்கிற இடத்துல கொடுத்தா கிடைக்கிறது கிடைக்கும். இதுல இந்த பாட்டிலே பொருள் கொடுத்து அருள் பெற்றான் பாண்டியன்றான் பூமிதனில் இவனை போல் பெற்றார் இல்லை, அறியாதவன் செய்தவரும் அடைந்திடாத அரிய பயன் பாண்டியன்றான் அடைந்தானும் அரிய அது அர்த்தம்ல அரிய தவம் செய்தவர்கள் கூட இந்த பாண்டியன் பெற்ற அருளை யாரும் பெறவில்லை. அது என்ன காரணம் தெரியுமா, பெரியவர்தம் உறவாலே சிறியோர்தாம் பெரிய பயன் பெற்றிடுவாரும். பெரியார் உடன்கூடல் பேரின்பமாமை என்பது திருமந்திரம். அதனாலே வாதவூரருடைய உறவினாலே மாணிக்கவாசருடைய உறவினாலே அவருக்கு மந்திரி பதவியை கொடுத்தானா, மாணிக்கவாசர் மந்திரி பதவியை கொடுத்தானா, அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால இவனுக்கு பயம். அவருக்கு மந்திரி பதவியை கொடுத்தது, உயர்ந்த பதவியை கொடுத்தார் அல்லவா, அதனால இவனுக்கு பலம். இப்ப புரியுதா? அதனால பலம். அவர் கையில பொருளை கொடுத்தானா, அதனால பயம். அந்த பொருளை கொண்டு போய் சாமி கிட்ட கொடுத்தார, அதனால பயம். அந்த சாமி திருப்பணிக்கு கொடுன்னு சொன்னார, அதனால பயம். அத்தனை பயம் இவனுக்கு வந்துருச்சு. அதற்கு மேலே சாமி அவனை நயன தேசம் முதலானதெல்லாம் பண்ணிட்டாரு. பாண்டியன் குதிரையில வரும்போது, குதிரையில வரும்போது அப்படி கண்ணு அடிச்சாரு, தலைக்கு மேல கையெழுத்து நயன தேசம். அவனுக்கு தெரியாது, இவருக்கு தெரியும். அதனாலே இவர் பாண்டியன் என்ன நினைச்சிருப்பாரு, ஆக இந்த மாதிரி நம்ம மாணிக்கவாசன் பணம் கொடுக்கவும் தானே நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுத்தேன், அது இப்ப சிவப்பணிக்கு ஆச்சு, திருப்பணிக்கு ஆச்சு, அதனால இவனுக்கு அருளை கொடுக்கணும்னு தானே நினைச்சிருப்பார். அந்த நினைப்பின் மூலமாக பயம் வந்துருச்சு. அதனாலே பொருள் கொடுத்து அருள் பெற்றான் பாண்டி என்றான், புனிதனில் இவனை போல் பெற்றார் இல்லை. அறியதவும் செய்தவர் அடைந்திடாத அரிய பயன் பாண்டி என்றான் அடைந்தார். பெரியவர் தம் உறவாலே சிறியோர் தாமும் பெரிய பயன் பெற்றுள்ளார். ஒரு ஞானியினுடைய உறவு இருந்துச்சுன்னு சொன்ன கட்டாயம் அவனுக்கு ஞானம் கிடைச்சது. ஞானியுடைய உறவு, உறவு தான் முக்கியம், உறவு தான் முக்கியம். உயர்ந்தோருடைய உறவு, உயர்ந்தோருடைய உறவு இருந்தா உயர்ந்த பலன். இதுல என்ன சந்தேகம்? அது நம்ம குசேல வாக்கியானத்துல சொன்னாரு, நல்ல தவமுடைய ஞானியுடைய உறவு உள்ளவனுக்கு இல்லாதது ஒண்ணும் இல்லை, தவமுடைய ஞானியினுடைய உறவு இல்லாதவனுக்கு இருக்கிறது ஒண்ணும் இல்லைன்னா. பொண்ணுள்ளான் பூமியுள்ளான் பொந்தியுள்ளான் ஆயிடினும், பொண்ணுள்ளான் பூமியுள்ளான் பொந்தியுள்ளான் ஆயிடினும், என்னுள்ளான் ஆவனவன் இருந்தவர் நப்பு இல்லையனால், என்னுள்ளான் ஆவனவன் இருந்தவன் பில்லான், பொன் இல்லான் பூமி இல்லான், அதே வாக்கியது, பொன் இல்லான் பூமி இல்லான் புந்தி இல்லான் ஆயிடினும், என் இல்லான் ஆவனவன் இருந்தவன் நப்பு உள்ளான் என்பது குசேர வாக்கியம். ஏதாவது பொண்ணு பொருளும் மொத்த அத்தனையே நிறைய இருந்தாலும் பெரியருடைய நட்பு இல்லையானால் அவங்க ஒன்று இல்லாதவனை, பெரியருடைய நட்பு இருந்தா எல்லாம் உள்ளவனை என்று சொல்லுவார். ஆகையினாலே இப்படி வந்து பெரியவருடைய உறவினாலே பெரிய பயம் பெற்றோம், திருவாதவருடைய உறவினாலே பெரிய பயம் பெற்றார். அதே பெரிய பயன் பெற்றுடுவார் என்னும் உரிய கருத்ததனை நல்ல வாத ஊரம் உறவாலே நன்றாக உணர்ந்தோம் அம்மா. இன்னொரு பாட்டு பாருவார், பாண்டியன் பொருளை தந்து பரித்திரள் வாங்க சொன்னான், பாண்டியன் பொருளை தந்து பரித்திரள் வாங்க சொன்னான், தா மாண்டகு வாத ஊரர் மற்றவை குணரச் சென்றார், தாண்டவ பதத்தூன் வந்து தடுத்தருள் செய்ய பெற்றார், பாண்டியன் பொருளார் பெற்ற பயன் அளவில்லை. பாண்டியன் பொருளாரை பெற்ற பயன், நீங்க பணம் கொடுத்து அருளை வாங்கினான்னு கதை எங்கேயாச்சும் இருக்கான், அதான் தவஞ்சீதவன் கூட அருள் கிடைக்கிறது அரிசா இருக்கு இல்லையா, இதெல்லாம் நேரடியா பணத்தை கொண்டு வாங்கணும். அது காரணம் என்னன்னா வாணிக்கவாசருடைய உறவு. அது நல்லா பாடி இருக்கிறான் அதுல. அதனால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பாண்டியன் பெற்றான். இப்ப இன்னொரு பாட்டு, பொருள் பெரிது என்றிருந்தான் பாண்டியன் தான், ஆனால் என்னமான பொருள் பெரிது என்றிருந்தான், புண்ணியனா வாதவூர் முனிவர் தம்மால் அருள் பெரிது என்று உணர்ந்தான் அதன் ஆழ்வான். மாணிக்கவாசருடைய உறவினால அப்புறம் என்ன கண்டார், அந்த மஞ்சு வந்து அடிபட்ட பிற்பாடு, ஆகா சாமி சொக்கநாதர் அல்லவா வந்து இப்படி திருவிளையாடல் செய்திருக்காங்க, அப்புறம் உணர்ந்துட்டானா, அப்புறம் தான் அருள் பெரிது. முதல்ல அருள் பெரிது என்று உணர்ந்தான் அதனான் அது நாமும், அருளினையே அடைவதற்கு முயல வேண்டும், அருளிருக்கு இடத்திலே பொருளை ஈர்ந்தால் அருள் கிடைக்கும் என்பதிலே ஐயம் இல்லை, அருளரசன் வாத ஒரு புலவன் மூலம் அறமுதலா நான்கனையும் அறிந்துவோம் அம்மா என்பது இந்த வாத ஊர் வள்ளல். அதனாலே இப்பொழுது பாண்டியன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், வாத ஊரடிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார், மதுரையே மகிழ்ச்சியாக இருக்கிறான். அந்த மகிழ்ச்சி அப்படியே இருந்தா நல்லது. பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே என்பாரு மாணிக்கவாசகர், தாரா அருள் ஒன்றியே தந்தா என்றும் தமரல்லா ஆரா நன்றான் அயலார் போல அயர்வேணும் சீரார் அருள்வார் சிந்தனையை திருப்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே என்பது சிவவாசகம். அதனாலே இப்படி எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தோம். இதால் மகிழ்ச்சியாக இருந்தால் இதோடு நின்று விட்டால், இந்த கதை இதோடு நின்று விட்டால் வேறு விசித்திரமான பின்னாடி பாண்டியன் முக்தி அடைகிறதுக்கும் மற்றைய நிகழ்ச்சிகளுக்கும் சாமியினுடைய சர்வ வியாபகத்தன்மை தெரிவதற்கும் பாண்டியன் உணர்வதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும், வந்திக்க பண்ண முடியாது. இப்படி பல நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சியினாலே பல நன்மைகள் வரும். அதற்காக என்ன பண்ணினார் தெரியுமா? அதற்காக சாமி என்ன பண்ணார் தெரியுமா? உயர்ந்ததை தாழ்ந்ததாக செய்வது, தாழ்ந்ததை உயர்ந்ததாக செய்வது, உயர்ந்த பொருளை தாழ்ந்ததாக செய்வது, தாழ்ந்த பொருளை உயர்ந்ததாக செய்வது, அது சாமிக்கு சாதாரணமானவை, சாதாரணமான வேற. அதனால என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ராத்திரி 1 மணி ஆச்சு, ராத்திரி 1 மணி ஆச்சு, அத்தினம் மகள மாலை அனைவரும் பரிகள் எல்லாம் நித்தனது அருளினாலே நெடுங்குறன் நரிகளாகி, ராத்திரி 1 மணி ஆச்சு, சிவபெருமானுடைய அருளாலே, சிவபெருமானுடைய அருளாலே நரியாச்சான். முதல் சோழன அருளாலே நரி குதிரையாச்சு, இப்ப குதிரை நரியாவது. மெய்த்தமிழ் மதுரை மூதர் விழித்துயிர் ஒளிந்தரங்கி ஒளிந்தரங்க தத்தமிழ் உடன்று கூடி தனித்தனி கழித்து நின்று, ராத்திரி 1 மணி ஆச்சு, அதுக்கு மேல அந்த நரிகளாலே அந்த லாயத்துல கட்டி கொள்ளு புல்லு வைக்கிறானா, கொள்ளு வைக்கிறானா, நரிக்கு கொள்ளு, இது குதிரைக்கு கொள்ளு வைப்பானா, புல்லு வைப்பானா, இதெல்லாம் அதுக்கு பிடிக்காத தீனி, நரிக்கு பிடிக்காத தீனி. மட்டமானவனை சாப்பிட்றவனுக்கு உயர்ந்த உணவு பிடிக்காது, உயர்ந்தவனுக்கு சாப்பிட்றவனுக்கு மட்டமான உணவு பிடிக்காது. அதனால அதெல்லாம் மட்டன் தான் சாப்பிடும், நரி என்ன சாப்பிடும், மட்டன் தான் சாப்பிடும். இப்போ மட்டன் இல்லை, இங்கே வந்து புல்லு வைக்கிறான், புல்லு வைக்கிறான், இது நமக்கு பிடிச்ச உணவு அல்ல. அதனாலே நம்ம இன்னமும் இதே மாதிரி நம்ம இருந்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, காலையில நேத்து அந்த ஆளுக அந்த கைலாயத்து வந்து ஆளுக அடிக்கடி அடிச்சு விட்டாங்க, சாட்டையில பிடி எடுத்து விட்டாங்க, அடிச்சு விட்டாங்க குதிரை வீரனுக்கு எல்லாம் அடி பிடி எடுத்து விட்டாங்க, அதெல்லாம் வேற புண்ணா இருக்கு. அதுக்கு மேல காலையில இருந்தோம்னா, காலையில இருந்தோம்னா இப்ப கைத்துல எல்லாம் கட்டி போட்டுருக்காங்க, நம்ம பாட்டுல ஃப்ரீயா காட்டுல அலைஞ்சு நண்டு நத்த போக்குவரத்து ஆடு கோழியை சாப்பிட்டுக்கிட்டு எம் அலைவோம், பாட்டு பாடி நரி பாட்டு பாட முடியல, நரி பாட்டு பாட தெரியும் இல்லை, அப்படி அழைப்போம். இப்போ கொண்டாந்து கட்டி போட்டு புள்ள வைக்கிற புள்ள வைக்கிற இதெல்லாம் நமக்கு பிடிச்ச உணவா ஐயா அப்படின்னு எல்லாம் கூடி பேசிச்சு. கூடி பேசி இன்னமேல் இந்த உருவத்தை நம்ம மாற்றிக்கணும்னு நினைச்சோம். நம்ம புடி இருந்தோம்னா காலையில் எல்லாம் வந்து மேலே ஏறுவானு, மேலே ஏறுவாள் தொத்துவேன் தொத்துவானா, மேலே ஏறுவானு வம்பு இன்னும் கைத்த சாட்டையில் அடிப்பானு, உடனே நம்ம பழைய உருவத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சலாம். அது அந்த வேப்பத்தூரார் திருவிளையாடல் புராணத்தில் அவர் சொல்றாரு, இருமைதரு மதுரை நகர் நின்றாமாய இனப்புறவி முகம் முகம் பார்த்து என்னே நின்னல், நரி பேசிக்கலாம், அந்த ஒன்று ஒன்று பேசிக்கலாம், வெறுவ அடி உண்டதல்லார் கழுத்தும் காலும் வெங்கையிற்றார் கட்டு உண்டம் மேலும் நிற்பில் குருதி வட புண்படுவோம். இன்னும் இருந்தோம்னா
1: பணம் இல்லாம புல்ல வைக்கிறார் புல்லிடுவர் பாவம் பாவம் நரரும் இனி துத்துவர் மனுஷன் நாளைக்கு நம்ம மேல துத்துவார் நாம் விடியும் முன்னர் நம் உருவம் கொடுநழுவ கடவோம் என்று முடியதுக்குள்ளே நம்ம உருவத்தை பழைய உருவத்தை எடுத்துக்கிட்டு புறப்பட்டுறோம் அப்படின்னு நினைச்சதுப்பா நினைச்சதுப்பா நினைச்ச உடனே எல்லா நரிகள் ஆயிடுச்சு, எல்லாமே நரிகள் ஆயிடுச்சு. ராத்திரி 2 மணிக்கெல்லாம் பழையபடியே நரிகள் ஆகிவிட்டன, பழையபடியே நரிகள் நின்ற நின்ற நெடும்பரியாளர் மேல் அந்த பரிவீரர் குதிரை புதுசா கொண்டாந்து கட்டிருக்காங்கல்ல அந்த குதிரை பாக்குறவனுங்க கவல் பார்க்குறவனுக்கு அடிக்கடி வந்து பார்க்க புது குதிரை புது குதிரை வந்து தான் ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு உபசாரங்கள் ஒன்று தீடி வைக்க இப்படி ஆள் மாற்றி ஆள் வந்துக்கிட்டே இருப்பான். அப்படி பார்க்க அவன் மேலே பாய்ஞ்சிடும், அது இந்த கவல் பார்க்குறான் பாரு அவன் மேலே பாய்ஞ்சிடும், பாய்ந்தா அவன் பாய்ந்து ஊறி நின்ற நின்ற நெடும்பரியாளர் மேல்
3: சென்று வெம்பக செய்து உருட்டிய துன்றுகின்ற துரங்கம் ஒருங்கோடு கொன்று தின்று உயர் கூவிலி கொண்டவர்.
1: இன்னும் இருக்கிற குதிரையெல்லாம் கடிச்சு அதுக்கு பசியை தீர்த்துக்கிட்டு இருக்கிற குதிரையெல்லாம் முன்னாடி இருந்த குதிரையெல்லாம் கடிச்சு ஏழை அதுக்கு பசியை தீர்த்துக்கிட்டு அதுக்கு மேலே ஊர் முழுவதும் நரி, ஊர் முழுவதும் நரி, மதுரை பூராவும் நெறி, மாடத்தில் நெறி, கூடத்தில் நெறி, வீதியில் நெறி, வீட்டில் நெறி, எங்கே பார்த்தாலும் நரி கூட்டம். வரசை கோபுரம் மாட நெருங்கிய அரச வீதியும் ஆவண வீதியும் முரச ஓச முளக்குளிந்தே மிக குரசை வாய் நெறி கூக்குரலானது. முரச முதலான வாத்தியங்கள் முழங்கு இப்ப நரி சத்த எல்லா எங்க பார்த்தாலும் ஊழை ஊழை நரி ஊழை இடுதல், நரி ஊழை இடுதல், குதிரை கனைத்தல், யானை பிழிதுதல், மயில் அகவுதல், குயில் கூவுதல், குதிரை இது நரி ஊழை இடுதல். மண்டிலே விளையாடுகிறவராகிய மண்டிலே ஆடுகிறவராகிய சிவபெருமானுடைய திருவிளையாட்டலினால் திருவிளையாடலினாலே இப்படி ஆச்சு. ஓடியாறு ஒளித்திட வந்து ஜனங்கள் எல்லாம் பயந்து அங்கு இங்குமாக ஓடி சிதைந்து ஓடி வராத பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். கடிக்க போன நரி கடிக்க போன என்ன பண்ணுவோம், ஓடி கோடியானது கூவு நரி குழா, அதுக்கு மேலே ஒரு நரி கோடி நரி ஆயிடுச்சு. அதுபோல் நரி உண்டாகிட்டே இருக்குதான் புதுசு புதுசா நரி. இப்போ ஆயிரம் நரி இருந்துச்சா அது வந்து லட்சக்கணக்கா நரி ஆகுதாம். துங்கமாறன் தொகுபட வெங்கோலை தங்கும் ஆயுதம் தாங்கி எதிர்க்கவே. அந்த காவலர்கள் சும்மா இருப்பானா, அவன் பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்து தடிகளை கொண்டு வந்து ஆயுதங்களை கொண்டு வந்து எல்லாம் நரிகளை அடக்கினான். அடக்கினான் அப்படி அடக்கினா எங்குமான நரிகள் எல்லாம் கொடும் சிங்கமாய் அமர் செய்ய தொடரும். அந்த நரிகள் பயப்படலை, அந்த காவலர்களுக்கு பயப்படலை. அவன் எதிர்த்து அந்த ஆயுதங்களை எதிர்த்து எதிர்த்து அந்த நரி யுத்தம் பண்ணிய யுத்தம் நீடுவாடை இடந்தோறும் நன்றணி கூடுவார் மிக கூவி விருட்டுவார் ஓடுவார் ஒளி தோடி புகுமிடம் தேடுவார் எதிர் சென்ற முரசி கூவார். கையால் ஜனங்களை அளவில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சதா, இப்போ அளவில்லாத வருத்தத்தை அடைஞ்சது, அளவில்லாத வேதனை அடைஞ்சது. எல்லாம் ஓடினார்கள் ஒளிந்தார்கள். அதுக்கு மேலே மீனாட்சி ஜொக்கநாதரை எல்லாம் கும்பிட்டாங்க. இந்த பாரி பெரிய கஷ்டத்தை கொண்டாந்து விட்டுட்டியே சாமி, நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், மகளில் மகிழ்ச்சியாக இருந்தோம், இப்போ இந்த மாதிரியான ஒரு வேதனையை கொண்டாந்து நிறைய விட்டு கழிக்க வச்சு விட்டியே அப்படின்னு சொல்லி சுக்கநாதரையும் மீனாட்சி ஓட்டினார். எங்களார் உயிர் காத்தருள் என்றணி திங்களா அணி தெய்வம் வரவுவார் அங்கவாட மடைத்தரன் நீங்குவார் மங்கூராடும் மதிற்றரை ஏறுவார் நற்றவச்சயன் அங்கிலதானதோ. அந்த ஜனங்க பேசிக்கிறான், நல்ல தவம் இல்லாமல் இந்த நகரம் போயிருச்சா, தவம் செய்யாதவர்களாக இந்த நகரத்தில் இருக்கிறார்களா அப்படின்னு. மற்றவச்செயல் நங்கிலதானது கொற்றவன் செய்ய கோல் கொடியதானது. கொற்றவனாகிய அரசனுடைய கோல் செம்மையாக விழாவிருக்கோம், கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லதல்லவா, அது எப்படியோ பாரபட்சமா ஒரு பக்கம் அடைந்து விட்டதோ. கொற்றவன் செய்ய கோல் கொடிதானதோ விற்றிதன் பய நென்னன விண்ணன முற்றரங்கினர் கூடல் உள்ளோரலாம். அதனால இது என்ன காரணத்தினால இப்படி ஆனது, என்ன காரணத்தினால இப்படி ஆனது என்று எல்லாரும் கழுங்கினார்கள். தூயவன் துரக தொழிலாளர்கள் கோயிலங்களை கூக்குரல் செய்து போய் அமாய வெம்பொறி வந்தவளான் நரி ஆயவென்று அரசர்க்கு போய் வண்டி நிலத்துல போய் காவலர்கள் சொன்னார்கள், பரியா வந்ததெல்லாம் நரியா போச்சு அப்படின்னு பாண்டியிட்ட சொன்னா. கோபத்துல இருந்தான் அதுக்கு மேல சந்தோஷத்துல மூழ்கினான். இப்ப பழைய எப்படி இருந்தது, மாக்கள் ஓசையும் பாம்பரி ஓசையும் குக்குலாவும் குருநரி ஓசையும் மீக்கொன் மாமுடி மீனவன் தஞ்சவி தீக்கொன் வேலை செருகிறது. இவர்கள் சொல்லும் போது இப்படி இவர்கள் சொல்லும் போது நரி சத்தம் வந்துச்சு. நரி சத்தம் வந்து அவனுக்கு என்ன மாதிரி இவர் சொல்ல அந்த சத்தம் வர எல்லாம் வெந்த முன்னிலே வேலு விட்ட வேலை சொல்கிறது போலாச்சு. மக்கள் ஓசையும் வம்பரி ஓசையும் கூக்கோலாவும் குறுநறி ஓசையும் மீக்கொன் மாமுடி மீனவன் தஞ்சவி தீக்கொன் வேலை செருகியது ஒத்தவே. அளவிலான வருத்தத்தை அடைந்தான் அறிவத்தனவாள். இந்த வாரொலி கேட்டு இரு கண்டாளல் சிந்த கண்ணில் நெருப்பு புரி வந்துச்சான் பாண்டியனும். கண் தழல் சிந்தர்

0: நடப்பவர் தண்டல் செய். பொன்கோன் ஆடன் புனைந்த நலந்துகள் மின்கோளார விளங்கிய மாறுவன தங்கனாய நடப்பவர் தண்டதை வன்கனாளரை
1: தண்டலாளர்களை தண்டலாளர்கள் தண்டிக்கின்ற அந்த வேலையில இருக்கின்ற ஆடுகளை கூப்பிட்டு
0: நரியினர் தொகுதி எல்லாம் நற்பரி திரளாக்கும் சரிதியை உணர்வு.
1: நரிகளை எல்லாம் இப்படி குதிரைகளாக்குற ஒரு வித்தை கற்றுகிறான் பாரு அவனோட நரிய குதிரையாக்குற வித்தையை கற்று அந்த வித்தையின் மூலமாக நரிய குதிரையாக்கி நாங்கிட்ட கொண்டாந்து மாய குதிரையை கட்டி போனா அந்த சரிதியை சரிதியன்னா அந்த சித்து வேலை செஞ்சவர் கூட்டிக்கிட்டு வரும் தாடோடு அவர்களோடு இருபரப்புடையராகி இனி பிறப்பில்லாதவன் இருபரப்புடையவர் இனி பிறப்பில்லாதவர் விரைவினர் குறுகினும் அழைத்தனன் சேர்ந்தனன்றால் திருவாதவனிடை சென்று காவல்கள் அழைத்தார். இந்த இடத்துல சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தரும் உருவல் செய்து சிவபெருமான் சித்தர் சித்தர்னா ஒன்றை இன்னொன்றாக செய்கின்றவர் சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தர் இவரும் சித்தர் சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தரும் உருவல் செய்து நித்தில துளி போன நீரனும் சார்ந்து ஊசி
0: எவ்வளவு இல்லாத ஆளுநர் எட்டு ரெண்டும் தெரியாதா மாணிக்க வேதா உனக்கு தெரியுமா எட்டு ரெண்டு எவ்வளவு
2: இவனுக்கு
0: எட்டு ரெண்டு பத்துன்னு தெரியுதுப்பா அது கூட மாணிக்கவாதம் தெரியாதா அப்படிப்பட்ட என்ன அப்படிப்பட்ட என்ன திருநீறு பூசி இருக்கிற அன்பர்கள் கூட்டத்துல உண்டி உட்கார வச்சாங்க கட்டறுத்து என்னை அன்பு கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினோடு அதுக்கு மேல அச்சப்பத்துல வியாதிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் பெரும்பரப்புக்கு பயப்பட மாட்டேன் திருநீரு பூசாதவனை கண்டா பயப்பு பிணியலா வரின் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பு மஞ்சேன் துணிலா அணியனான்றன் துளும்பொருள் அழுந்து எம்மாள் திணிலம் வளர்ந்து காணா சேவடி பரவி வெந்நீர் அணிகலாத வரை கண்டால் அம்மனா மஞ்சு திருநீர் பூசாதவனை கண்டா அது நம்ம சீர்காழி திருக்கோள்ல அருணகிரிநாதர் அரகரா எனா மூடர் திருவெண்ணீர் இடா மூடர் அடிகள் பூசியா மூடர் கரையேற அறிவு கலா மூடர் நெறியிலே நிலா மூடர் அரசாரியா மூடர் நரகிகளின் குரல் ஆனா திருநீற்றை பத்தி மாணிக்கவாத மாதிரி யாரும் சொல்லல எந்த சமாசாரம் மாணிக்கவாத மாதிரி யாரும் சொல்லல பஞ்சாட்சரத்தையோ திருநீற்றையோ அடியார் பெருமையோ சிவன் பெருமையோ திருவாசகத்துல மாணிக்கவாதம் மாதிரி அதனால பூசுவதான் வெள்ளி அதனால சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தரும் ஒருவர் செய்து நித்தில தொழில் ஓர்மன் நீரணிஞ்சு அன்பு பூசி பத்தரு கேவல செய்வார் பதமரர் முடியில் சூடி முத்தமிழ் புறநாடன் முன்பு சென்று அருகின்றார் இப்படி திருநீர் பூஜை கூட சந்தோஷமா போனார் அரசன் அழைக்கிறான்னு சொல்லுவான் ஏதோ வேற சமாசாரம் கட்டியான விஷயங்களை சொல்லுவானாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அங்கே அரசனுக்கு முன்னாலே போய் நிற்கிறாரு அரசனுக்கு முன்னாலே போய் திருவாத ஊழியில் இருக்கிறார். அதற்கு மேலே மற்ற நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கிறது திருவருளால சிந்திக்கலாம். சிவ சிவ சிவ சிவ சிதம்பரேசா
3: சிவ சிவ சிவ சிதம்பரேசா

வதஞ்செலி புலி முனி கருளிய வரதா ஆடும் அன்பர்க்கு அருளிய வரதா சிவ சிவசங்க

திருத்தருவாய் அம்மை இம்மை வா.

0: ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
1: ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
0: ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
1: ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
0: ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ವಾಣ್ಮುಗಿಲ್ ವಳಾದು ಬೀಗ ಮಣಿವಣಂ ಕಡಕ್ಕ ஒன்முறையரசு குறைவிலாது இருள் வாழ்க நான் மறையரங்களும் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை உள் ஜெய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி
2: சர்வாலங்காரயுக்தாம் சரள பதயுதாம் சாதவிருத்தாம் சுவர்ணாம் சத்திசம் ஸ்தூயமானாம் சரசகுணயுதாம் லட்சிதாம் லட்சணாட்யாம் ಉದ್ಯದ್ಭೂಷಾ ವಿಶೇಷಾಂ ಉಪಗತ ವಿನಯಾಂ ದ್ಯೋತಮಾನಾರ್ಥರೇಖಾಂ ಕಲ್ಯಾಣೀಂ ದೇವಗೌರೀ ಪ್ರಿಯ ಮಮ ಕವಿತಾ ಕನ್ಯಕಾಂ ತ್ವಂ ಗೃಹಾಣ ಇದಂತೆ ಯುಕ್ತಂ ವಾ ಪರಮಶಿವ ಕಾರುಣ್ಯ ಜಲಧೆ ಗತೌ ದಿವ್ಯಗ್ರೂಪಂ ತವ ಪದ ಶಿರೋದರ್ಶನ ಧಿಯ ಹರಿಬ್ರಹ್ಮಾಣೌ ತೌ ದಿವಿ ಭುವಿ ಚರಂತೌ ಶ್ರಮಯುತೌ ಕಥಂ ಶಂಭೋ ಸ್ವಾಮಿನ್ ಕಥಯ ಮಮ ವಿದ್ಯೋಸಿ ಪುರತಃ.

0: மகாத்மியக்ர விசாரண பிரகரணே தானாதுஷஸ்தோமவத் தூதாஸ்துவாம் விதுருத்தமோத்தம ஃபலம் சம்போ பவத் சேவகாஹ.
1: சிவானந்தர் ஹரி, ஒரு விசேஷமான ஒரு பிரகரணம் சிவானந்தர் ஹரி பிரகரணம்,
0: கடைசி பகுதி. பிரகரணங்களுக்குள்ள சிரேஷ்டமாக எல்லோருடைய மனசையும் கவரக்கூடியதாக இருக்கிற பிரகரணம் சிவானந்த லஹரி பிரகரணம். சௌந்தர் லஹரி இருக்கு, ஆனா அது ரொம்ப கஷ்டம். அர்த்தத்தை புரிஞ்சுட்டு குருமுகமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டியதான அம்சம். சாதாரணமாக எல்லோருக்கும் சம்ஸ்கிருதம் வாசிச்சவாளுக்கு புரிகிற மாதிரி அழகா இருக்கக்கூடியதான பிரகரணம் சிவானந்த லஹரி பிரகரணம். சிவோத்கர்ஷத்தை சொல்லிட்டு இருக்கார். அதுல முக்கியமாக தான் அமைச்சு கொடுத்ததான இந்த சிவானந்த லஹரியில கலாபியாம் சூடாலங்கிறத கசகலாபியாம்னு ஆரம்பிச்சு அந்த பரமேஸ்வரனுடைய தலையிலேயே சந்திரபரேகர் இருக்கு, தானே கலாஸ்வரூபமா இருக்கார் இப்படின்னு ஆரம்பிச்சு சிவனை வர்ணனம் பண்ணி முக்கியமாக அந்த பரமேஸ்வரன் இடத்துல ஒரு பக்தியும் மனசை செலுத்தக்கூடியதான ஸ்லோகங்கள் பல எழுதி அதையும் மனசுக்கு தொடும்படி கல்யாணினம் சரச சித்ரகதிம் சவேகம் சர்வங்கிதமனகம் திருவலட்சணாட்யம் அப்படின்னு இந்த மனசுங்கிற குதிரை அது என்னதான் நிறுத்தினாலும் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு. அதை நீங்க பத்திரமா நீங்க தான் பிடிச்சது சரி பண்ணணும் அப்படின்னு பகவான பிரார்த்தனை பண்ணி இந்த மனசுங்கிறது குரங்கா இருக்கு, அந்த குரங்கா இருக்கும் பொழுது அதை என்னால் அதை நிறுத்த முடியல, ஆகையால் நீங்க தான் இந்த குரங்கை எங்கிட்ட இருந்து வாங்கிக்கணும், அது எனக்கும் உபயோகப்படும் உங்களுக்கும் உபயோகப்படும். எங்கிட்ட இருந்து குரங்கு போயிடுதுன்னா நான் க்ஷயமா இருப்பேன், உமக்கு குரங்கு இருந்தா நீங்க அந்த குரங்கை ஆட்டி வைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாரிடத்துலயும் பிச்சை எடுக்கிறேன், அந்த பிச்சை எடுக்கும் பொழுது இந்த குரங்காட்டியா நீங்க இருந்தால் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக பரிகாசமாகவும் அந்த அழகா அதை பண்ணிட்டு இருக்க. அதோட இல்லாம பக்திய சொல்லக்கூடியதான ஸ்லோகங்கள் அங்கோலம் நிஜபீஜ சந்த திரையாந்தோபலம் சூச்சிகா சாத்வி நைரவம் சதாட்சி திரகம் சிந்து சரித்வல்லபம்னு ஒரு நதியானது எப்படி சமுத்திரத்தை போய் நோக்கி செல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கோ பிறந்தண்டில இருந்து, ஒரு பதிவிரதா ஸ்திரீயானது எப்பொழுது எப்படி அவரோட ஆசைக்காரர் இடத்துலயே ரொம்ப தீவிரமான ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்காளோ, இப்படி அங்கோல பீஜமானது அது மறுபடியும் அந்த மரத்தோடய ஒட்டின் இருக்கணும்னு எப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கோ, அயஸ்காந்தமானது காந்த கல்ல தானா எப்படி இரும்பானது ஒட்டிக்கிறதோ, அப்படி என்னுடைய மனசு உங்களிடத்துல ஒட்டிக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு பதிலாக இதுக்குதான் பக்தின்னு பேர் அப்படின்னு சொல்லி அந்த பக்தியானது என்ன பண்ணும்னு சொல்ல தெரியல. மார்க்காவர்த்தித பாதகா பசுபதே ரங்கசிய குர்ச்சாயதே அப்படின்னு விசேஷமாக சாதாரணமா இருக்கக்கூடியதான அந்த கண்ணப்ப நாயனாருடைய ஒரு விசேஷமான ஒரு சரித்திரத்தை எனக்கு சொல்லி அவருடைய காலடி அந்த காலணியானது அந்த பரமேஸ்வரனுக்கு கூர்ச்சமா எடுத்தான். அதோட கிஞ்சித் பட்சித மாம்சசேஷ கபலம் திவ்யோபகாராயதே, அவர் சாப்பிட்டு மீதி இருக்கக்கூடியதான அந்த மாம்சசேஷ கபலம் அந்த மாம்சமானது அவருக்கு எச்சில் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடியதான மாம்சமானது அது உயர்ந்ததான ஒரு ஆகாரமாச்சான் பரமேஸ்வரனுக்கு. அப்படி ஆதிகீராத்தனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை சொன்னார். அதோட இல்லாம உமக்கு எல்லாமே இருக்கே, நான் என்னத்தை கொடுக்கணும்னு பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே எனக்கு, பவது பவதீயம் மனதிதம், இந்த மனசுங்கிறது மட்டும் உங்களுக்கு இருக்கட்டும், ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு விசேஷமாக பகவானிடத்துல நம்ம கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே அவருக்கு வேண்டியதுன்னு கொடுக்க முடியல, அவரிடத்துல எல்லாமே இருக்கு ஆகையால் எதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரியே அவர் நமக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னு அவரிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கின்னு ஒரு ஸ்லோகத்துல என்னன்னா அசனம் கரளம் பணி கலாபோ, அசனம் கரளம் நீங்க சாப்பிடுறதோ விஷம், பணி கலாபா ஆபரணமானது உங்களுக்கு பாம்பா இருக்கு, இப்படி நீங்க வச்சுருந்தீங்களேயானால் வஸ்திரங்கள்லாம் என்னடா ஒரு துணியும் கட்டிக்கல, இப்படி இருக்கக்கூடியவர்கள் நீங்க எனக்கு என்னத்தான் கொடுக்க போறேன், எடுக்கிறதோ பிச்சை எடுக்கிற இப்படி இருக்கிற உங்களிடத்துல நான் என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? சவபாதம் புஜ பக்தி மேவதேகி. அதனால கடைசியில நான் என்ன பிரார்த்திக்கிறேன், தங்களுடைய பாதங்கள்ல திருவடிகள்ல பக்தியை மட்டும் எனக்கு கொடுங்க, அது போறோம், அது இருந்தால் நான் என்னத்தையும் அடைஞ்சிருவேன் அப்படின்னு. விசேஷமாக இப்படி ரசவத்தரமான பிரகரணம், எத்தனையோ விஷயங்கள் சொல்றதுன்னு ஆரம்பிச்சா மறுபடியும் ஒரு வருஷம் ஆகும். அப்படி விசேஷமா இருக்கக்கூடியதான பிரகரணம், அதுல இப்படி அழகான பிரகரணத்தை முடிச்சு பகவானுக்கே சமர்ப்பணம் பண்றாரு. எத்கரோடு எதாசி எஜுகோசி ததாசியத் தத்குருஷ்வ மதர் எத்தபஸ்தி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம் அப்படின்னு பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணக்கூடியதான் நிலையில. நேத்து ஒரு ஸ்லோகத்தை பார்த்தேன், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற ஸ்லோகம் எப்படி, சர்வாலங்காரயுக்தாம் சரள பதயுதாம் சாது விருத்தாம் சுவர்ணாம் சத்திஷ்டம் ஸ்தூயமானாம் சரசகுணயுதாம் ரட்சிதாம் லட்சணாட்யாம் உத்யத் பூஷா விசேஷாம் உபகத வினயாம் ஜோதமானார்த்தரேகாம் கல்யாணீம் தேவகௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் சந்திருஹான. என் மனசை எடுத்துக்கோன்னு சொன்னார் பல ஸ்லோகங்கள்ல. கடைசியில என்னுடைய கவிதா கன்யகா, நான் இந்த சிவானந்த லஹரிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினே, இந்த கவித்துவத்தை நீங்க எடுத்துங்கோன்னு சொல்லி, இந்த கவித்துவத்துல எல்லா அலங்காரம் இருக்கு, உபமா ரூபகம் இப்படிப்பட்டதான அபநொதி, பல அலங்காரங்கள் இதுல இருக்கு, பரிணாம அலங்காரம் நிறைய அலங்காரங்கள் இருக்கு. அலங்காரத்துக்காகவே இந்த புத்தகத்தை வாசிக்க முடியும், அர்த்தாந்தர நியாசம் இப்படி பல அலங்காரங்கள் இருக்கு. அந்த அலங்காரத்தோட கூடியதாகவும் சரள பதயுதாம் சுலபமான பதங்கள், கஷ்டமான பதங்கள் அப்படி இல்லாமல் சாதாரணமாக எல்லோருக்கும் புரியுதா போல சுலபமான பதங்கள். சரள பதயுதாம் சாது விருத்தாம் பல விருத்தங்கள் செய்யுள்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அப்படி அனுஷ்டபுருத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆர்யாவிருத்த பரியந்தம். அனுஷ்டபுருத்தம் எழுதுறது ரொம்ப சுலபம், ஆர்யாவிருத்தமானது இருக்கிறதுலயே கஷ்டம். அப்படி இந்திர வஜ்ரா உபேந்திர வஜ்ரா மத்தாய மத்தேப விக்கிரீடம் சார்தூல விக்கிரீடம் இப்படிப்பட்டதான பல விருத்தங்களோடு கூடியதாக இருக்கு. சாது விருத்தாம் சுவர்ணாம் எழுத்துகள்லாம் நல்ல வர்ணங்கள், எதி பிராசங்கள் வரக்கூடியதான வர்ணங்கள். சத்திஷ்டம் ஸ்தூயமானாம் நல்லவர்கள் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு துதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இந்த காவியம். சரச குணயுதாம் எல்லாம் இருந்தாலும் அதுல எப்படி இருக்கணும்னா, படிக்க படிக்க இன்னும் சுவைச்சுட்டு இருக்கணும், அதுதான் காவியத்துக்கு அழகு. அலங்காரம் இருக்கணும்னு இல்லை, ஆனா என்ன, படிக்க படிக்க இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் கேட்கணும் என்றதாக இருக்கணும். அப்படி இருக்கு சரச குணயுதாம் லட்சிதாம் லட்சணாட்யாம். இதுல பக்திங்கிறது ஒரு லட்சணம், ஒரு மெசேஜ் இருக்கு இந்த ஒரு சிவானந்த பிரகரணத்துல. லட்சணம் ஒண்ணு இருக்கு, என்னது என்ன லட்சணம் இருக்குதுல, பக்திங்கிற லட்சணம் இருக்கு. பக்திக்கு லட்சணம் சொன்னார், பக்திக்கு பிரமாணம் சொன்னார், பக்திக்கு வேண்டியதான பிரயோஜனங்களை சொன்னார். இப்படி லட்சணம் பிரயோஜனம் அதனுடைய ஸ்வரூபம் இத்தனையும் சொல்லி வச்சிருக்கார். அப்படிப்பட்டதான் லட்சணம் லட்சணாத்யாம் லட்சணையோட கூடியிருக்கு, லட்சணமா இருக்கு. உத்யத் பூஷா விசேஷம் அலங்காரங்கள்னா பரிபூர்ணமா இருக்கு, அதோட இல்ல உத்யத் பூஷா விசேஷம் அந்த சொல்லானது நன்றா காதல விழற மாதிரி அழகா மஞ்சிருக்கு. உபகத வினயம் வினயத்தோட இருக்கு, இத வாசிக்கிறவாளுக்கு நிச்சயமாக வினயத்தை வரும். ஏன்னா மனுஷன் எவ்வளவு மோசமான நிலையில இருக்கான், பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் இவனால வாழ முடியும் எனக்கூடியதான அம்சங்கள் நன்னா சொல்லியிருக்க. ரூபகத வினயம் தியோதமான அர்த்தரேகம் அந்த அர்த்தரேக அர்த்தமானது முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்க, அப்படி சிரமம் இல்லாமல் ஒரு மீனிங் வராப்பல. இங்க அர்த்தம்னா மீனிங் அர்த்தம், தியோதமான அர்த்தரேகம் கல்யாணி இனிமையாக சொல்லக்கூடியதான தேவி தேவ கௌரி பிரியா, ஏ கௌரி பிரியா மம கவிதா கன்யகாம் துவம் கிருஹாணா அப்படின்னு. கன்யகா கவிதா கன்யே நீங்க எடுத்துங்கோ அப்படின்னு தான் பண்ணினதான இந்த கிரந்தத்தை சமர்ப்பணம் பண்ணினார். இதுல முழுக்க நான் முதலே சொன்னேன், இதுல பல அலங்காரங்கள் உண்டு. பல அலங்காரங்கள்ல விசேஷமாக என்ன பண்ணியிருக்கார், இந்த இடத்துல ஒரே பதத்துக்கு பல அர்த்தங்கள் வராக்கூடியதான ஸ்லேஷம் எனக்கூடியதான் ஸ்லேடைன்னு சொல்றது தமிழ்ல. அது ஸ்லேஷமாக ஒரே பதத்துக்கு ரெண்டு ரெண்டு அர்த்தம் வரா போல. இப்ப இப்ப இது வரைக்கும் காவியம் ஒரு ஒரு அழகான ஒரு இசையுள் அப்படின்னு செய்திகள்னு நம்ம அர்த்தம் சொன்னோம். ஆனா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டு இருக்க, கவிதாங்கிறது ஒரு பெண்ணா, அந்த பெண்ணானது அவருக்கு பரமேஸ்வரனுக்கு கொடுத்துட்டு இருக்க. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த பெண்ணின் இடத்துல என்னென்ன குணங்கள் இருக்கணும் அப்படிங்கறது சொல்றார். என்ன குணங்கள் இருக்கணும்? பெண்ணானது அலங்காரத்தோட இருக்கணும், நன்றாக நடக்கணும், சரீரத்துல கை காலெல்லாம் ஒழுங்கா இருக்கணும், அதோட இல்ல நடத்த நன்னடத்தையா இருக்கணும், பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கணும், நல்லவர்கள் எல்லாம் இவன் நல்ல பெண்ணு இவளை கல்யாணம் பண்ணிட்டா சௌக்கியமா இருப்பான்னு எனக்கூடியதான் நல்லவர்களால போற்றப்பட்டு இருக்கணும், நல்ல குணங்களோட கூடி இருக்கணும், பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கணும், இனிமையான சொல் இருக்கணும், அதோட இல்லாமல் வினயம் இருக்கணும், இத்தனைக்கு மேல அதிருஷ்டம் இருக்கணும். இதுதானே நீங்க பார்க்க போறீங்க. இத்தனை குணங்களும் ஒவ்வொரு பெண்ணிலையும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாளாம். இது இப்படி குணங்கள் இருந்தால் அந்த பெண்ணை பிராமணர் கொண்டு வந்து அந்த பையனுக்கு கொடுப்ப, பையனுக்கு இதை பண்ணிக்கலாம்னு சொல்லுவ. அதுக்கு முன்னால பையன் பொண்ணை பாக்கிறதோ பொண்ணை பையனை பாக்கிறதோங்கிறது இல்ல. அந்த விவாக சந்தர்ப்பத்துலதான் நடுவுல திரைய போட்டு அபஸ்யம் சுவாம் சேக்கிதானா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் பொண்ணு பையனை பார்க்கணும், பையன் பொண்ணை பார்க்கணும். ஆந்திராலாம் சீரகமும் வெள்ளமும் சேர்த்து தலையில வைப்பான், அதான் முகூர்த்தமா. நம்ம ஊர்ல மாங்கல்ய தாரணம் முகூர்த்தம்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த சரியான சமயத்துல மாங்கல்யத்தை கட்டுறதுங்கிறது நம்ம மாங்கல்ய தந்துனா தேனாவும் மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே துவம் ஜீவஜரதாம்சதம் அப்படின்னு ஒரு மந்திரம். இது பௌராணிக மந்திரமே தவிர வேதத்துல இந்த மந்திரம் இல்ல. வேதத்துல சொல்லியிருக்கிறது பாணிகிரகணம் கிருப்ணாமி தேசௌபகாயஸ்தம் சௌபகத்வாயஸ்தம் ஜராபத்யா ஜரதட்டெரியதாசா அப்படின்னு அந்த பெண்ணனுடைய கைய முழுமையாக பிடிச்சுண்டு, ஒரு விரல பிடிச்சுக்கிறது இல்ல, முழு கைய அப்படியே பிடிச்சுண்டு அக்னிக்கு மூணு தரம் வலம் வரணும். இதுதான் பாணிகிரகணம்னு பேர். சில சமயத்துல கல்யாண பத்திரிகையில பாணிகிரகணம்னு போடுவா, இது இல்ல மாங்கல்ய தாரணம்னு போடுவா, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. ஆனா கல்யாணமானது முடியறது சப்தபதியில, சப்தபதி முடிஞ்சதுதான் கல்யாணம் முடிஞ்சதுன்னு பேரு. இப்படி அந்த பெண்ணை பாக்குறது முன்னால பாக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த பெண்ணு நடத்துல என்னென்ன குணங்கள் இருக்கணும்னு சொல்ற, அத்தனை குணங்களும் இந்த கவிதா கன்னியில இருக்குங்கிற. இப்ப சொன்னதான 10 விசேஷணங்கள் இந்த கவிதா கன்னியில இருக்கப்பா, ஆகையால் நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்றாரு. எப்படி? சர்வ அலங்கார யுக்தம், எல்லா அலங்காரங்களும் இருக்கு. எதாவது ஒரு பெண்ணை போட்டுக்கணுமோ அத்தனை அலங்காரங்களோட இங்க அலங்காரம்னு ஒண்ணு இல்ல, உபமா அர்த்தாந்தர நியாசம் அப்படிப்பட்டதான அலங்காரம் இல்ல. இப்ப இங்க அலங்காரம்னு சொன்ன என்ன, உடம்புல போட்டுக்க கூடியதான ஜுவல்ஸ். அதனால சர்வ அலங்கார யுக்தம் சரள பதயுதாம், பாதங்கள் நன்ன நடக்கிற, அது நடக்கிற காலத்துல ஸ்திரீகள் நன்னா இருக்கணும். அது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிண்டே நடக்கப்படாதான். சரள பதயுதாம் சாது உருத்தாம், எல்லாத்துக்கும் மேல என்ன அந்த பெண்ணு நடத்தல நன்னடத்த இருக்கு. இதுதான் முக்கியம். நீதி இப்படி எப்படி போனாலும் நல்ல நடத்த இருக்கணும். பெரியோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மற்றவர்களோ எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு இவைகள்லாம் சாகுந்தலத்தை சத்ர ஸ்லோக சதுஷ்டயம்னர். சாகுந்தல நாடகத்துல காவியேஷு நாடகம் ரம்யம், காவியங்கள் வாசிச்சு அதுல நாடகத்தை வாசிக்கணும். அந்த நாடகத்துல சத்ராபிச்ச சகுந்தல, அந்த நாடகத்திலையும் சாகுந்தலம் அபிஜான சாகுந்தலம் வாசிக்கணும். சத்ராபிச்ச சதுர்த்தோங்க, அதுலயும் நான்காவது ஆக்ட் அவசியம் வாசிக்கணும். ஏன்னா இந்த நான்காவது ஆக்ட்லதான் இந்த பெண்ணை கொண்டு போய் அவர் இடத்துல கொண்டு போய் விடுறதுக்காக கன்வர்ட் சொல்ற. அதுல சத்ர ஸ்லோக சதுஷ்டயம், அங்கே 4 ஸ்லோகங்கள் வாசிக்கணும்னு. இந்த 4 ஸ்லோகங்கள் அந்த பெண்ண மாமியாரத்துக்கு அனுப்பும் பொழுது அவளுக்கு புத்திமதி சொல்றார். யாரு சாதாரணமா சொல்லுவா புத்திமதி? பெண்ணை பார்த்ததான பார்த்த அம்மா சொல்லுவா. இங்க அம்மா இல்லையே இந்த அம்மாவுக்கு சகுந்தலைக்கு, அதனால கண்வரே சொல்றார். அந்த ஸ்லோகங்களை நம்ம சொன்னோமையானால் எவ்வளவு கல் நெஞ்சுக்காரராக இருந்தாலும் கண்ணால ஜலத்தை விட்டு அழுதுருவான். அப்படி ஒரு 4 ஸ்லோகங்கள் அதுல இருக்கு. அது ஆச்சாரியால் எழுதாததுனால நாம இங்க சொல்றது இல்ல, அதையும் சொல்றது தானே இங்க கூடாது. இங்க என்ன வச்சுட்டு இருக்கோம்னா பகவத்பாதால் பண்ணினதான ஸ்லோகங்களை சொல்றது, அவர் எழுதின கிரந்தங்களை சொல்றது நம்ம வச்சுட்டு இருக்கோம் பாரத வித்யா பவன்ல. அதனால அது சொல்லல, ஆனா சந்தர்ப்பம் வரும்பொழுது அதையும் பார்ப்போம். ஏன் சொல்லுவாங்க அப்படி சம்ஸ்கிருதம் வாசவாளுக்கெல்லாம் இது அழகா அது தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரியே சாதுவிருத்தாம் நன்னடத்தையோட கூடினவள், சுவர்ணாம் அதுக்கு மேல சுவர்ணாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறவள், சத்பிஸ்தூயமானாம் நல்லோர்கள் எல்லாம் இவ நல்ல பெண்ணு அப்படின்னு சொல்லணும். இந்த நல்லோர்கள் சொல்றது என்னன்னு அதான் பிரமாணம். அவன் நல்ல பொண்ணா இல்லையன்னு சொல்றதுக்கு யாருன்னு நல்லவா சொல்லணும், மகான்கள் சொல்லணும். மகான்கள் பொய் சொல்ல மாட்டா, அதே சமயத்துல தப்புன்னு சொல்ல மாட்டா. அந்த பெண்ணு சரியா இல்லைன்னா சரியா இல்லையன்னு சொல்ல மாட்டாவா, ஆனா சரியா இருக்குன்னு சொன்னா நிச்சயமா சொல்லுவா. அதான் விவகார். நல்லோர்கள் சரியா இருக்கா நல்ல பெண்ணுன்னு சொன்னாலேயானால் 10% மார்க். அவ சொல்லலைன்னா அதை பத்தி கவனிக்கவே வேண்டாம். ஆனா இந்த பெண் எப்படி இருக்கா, சத்பிஸ்தம் ஸ்தூயமானாம், இன்னொருத்தரை பத்தி தப்பு சொல்றதுங்கிறது மகான்களுடைய வழக்கம் இல்லை. ஆனா நன்மை இருந்ததையானால் நிச்சயமாக இருக்குன்னு சொல்வாளாம். ஆனா இந்த பெண்ணு கவிதா பெண்ணுங்கிற எப்படி இருக்கான்னா ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்றா, சத்துக்கள் எல்லாம் சொல்றாளாம். சத்பிஸ்தம் ஸ்தூயமானாம் சரச குணயுதாம், இதுல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பக்தி எனக்கூடியதான் அழகான குணம் இருக்குன்னு சொன்னேன். அதே போல இப்ப எப்படி இருக்கார், சரச குணயுதாம். இந்த பெண் எப்படி பேசினா தேனொழுக பேசுறா, எப்ப பார்த்தாலும் யாரோட பேசினாலும் சரி அனாவசியமான பேச்சு கிடையாது. அதே சந்தர்ப்பத்துல தேனொழுகல் யாருடைய மனசும் நோகும்படி பேசுறது இல்லை. அப்படி இனிமையாக எல்லோருக்கும் மனச சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி பேசுறாளாம். சரச குணயுதாம் அதோட எல்லாம் ரசம், அனாவசியமான பேச்சு இல்ல, ரசம் இருக்கணும் அந்த பேச்சுல, அப்பதான் பேசணும். ஏதோ ஊர்வம்பு பேசுறதோ அனாவசியமாக பேசுறதோ கோபத்தோட பேசுறதோ இல்ல. சரச குணயுதாம் லட்சிதாம் லட்சணாத்யாம் லட்சிதாம், சரியான ஒரு அம்சத்தை எதை சொல்லணுமோ தாத்பரியமாக அந்த வார்த்தைய பேசுற. லட்சணாத்யாம் பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்க, புத்தியூஷா விசேஷம் அதற்கு மேல ஒழிக்கின்றதான பல ஆபரணங்களோட கொண்டிருக்கலாம். விவாகம் பண்ணி கொடுக்கும் பொழுது சாலங்கிருத கன்னியாதானம்னு ஒண்ணு, கன்னியாதானம் பண்ணினா பிரம்மலோகம் பலம். சாதாரணமாக வாழ்நாள் முழுக்க உபாசனம் பண்ணினா என்ன பலமோ அந்த பலம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அதுக்காக தான் என்னன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தாரவாத்தை கொடுக்கறதுக்காக ஒரு பெண்ணு வேணும்னு நினைப்பா பெரியவாள்லாம். பெண்ணு பிறந்ததா ஐயோ பிறந்தாலேன்னு நினைக்கிறது இல்லையா நம்ம நாடு. ஏன்னா பெண்ணு பிறந்தா அவளை கரை சரியான இடத்துல நம்ம கொடுத்தோமையானால் வேற எந்த தானத்தினாலையும் கிடைக்காத தானமானது கிடைக்கிறது. ஏன்னா அந்த பெண்ணானவள் அவ வாழ்நாள் முழுக்க தர்ம மார்க்கத்திலேயே இருக்கணும்னு ஆத்தக்காரரையும் கவனிக்கிறா, அதோட மல்ல தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்க. அதனால்தான் சீதா கல்யாணத்துல சொல்லும் பொழுது இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரீதவா பிரதீட்சைனாம் பத்ரந்தே பாணிங்கிருண்ணீஸ்வ பாணினாங்கிறார். சக தர்மச்சரீதவா உன்னோட சேர்ந்து தர்மத்தை பண்ணுவா அப்படிங்கிறார். உன்னோட சேர்ந்து தர்மத்தை பண்ணுவான்னு புருஷன் எந்த தர்மத்தை பண்ணினாலும் அதுக்கு ஒத்துழைச்சுண்டு, பூஜை பண்ணினாலோ ஹோமம் பண்ணினாலோ ஜபம் பண்ணினாலோ எதை பண்ணினாலோ அவருக்கு ஒத்துழைச்சுண்டு அவருக்கு சகாயம் பண்ணிட்டே இருக்கிறவர். அது ஒரு அர்த்தம். சக தர்மச்சரீதவா கூட தர்மத்தை பண்றவள், சக தர்ம சரீதவா. அப்ப என்ன அர்த்தம், வெறும்ன தர்மத்தை மட்டும் பண்றது இல்ல, புருஷத்தை பண்ணிட்டே இருந்து அவர் பாட்டுக்கு பண்ணட்டும் அப்படின்ட்டு அவருக்கு ஏதோ சகாயம் பண்ணிட்டு சும்மா உட்கார்றது இல்ல, தானும் பண்ணிட்டு இருக்கலாம். சோ என்ன, அவருக்கு சகாயம் பண்றது ஒண்ணு, அதோட தானும் தர்மத்தை பண்ணிட்டு இருக்கான். இதுதான் இந்த நம்ம நாட்டுல இருக்கக்கூடியதான ஸ்திரீகளுடைய ஒரு சிறப்பு. என்ன, தர்மத்தை பண்றது, நன்னடத்தையா இருந்துட்டு இருக்கிறது, நல்ல காரியத்தை பண்றது, உலகமெல்லாம் க்ஷேமமா இருக்கணும் என்று நினைக்கிறது. சர்வேஜனா சுகினோ பவந்து, எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் என்றதான ஒரு நினைப்பிருக்க இது வாழ்க்கை இருக்க. ஆகையால் உத்யத் பூஷா விசேஷம் உபகத வினயாம, வினயம் இருக்கணும், ஹியூமிலிட்டி ஹம்புலா இருக்கணும். நான் இவ்வளவு வாசிச்சிருக்கேன் அவ்வளவு வாசிச்சிருக்கேன் இவ்வளவு வயசாச்சு என்னத்தான் கவனிக்கணும் எனக்குடையதான எண்ணம் இருக்கக்கூடாது யாரா இருந்தாலும். அதையும் படிச்சவாளுக்கு அது இருக்கணும், எப்படி வினயம் இருக்கணும், படிப்பு வினயத்தை கொடுக்கணும். நான் இவ்வளவு படிச்சிருக்கேன்னு கர்வம் இருந்ததையானால் அது அதோட நின்று போயிடும், அதுக்கு மேல வராது. இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், படிக்க வேண்டியது அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணப்போடைய எண்ணத்தோடைய இருக்கணும். அதே போலயே நாம படிச்சதை எல்லோருக்கும் சொல்றதுங்கிற ஒரு அம்சமும் இருக்கணும். ஏன்னா இந்த படிப்புங்கிறது ஒரு இடத்துல நிக்கப்படாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணின்னு சொல்ற பாத்தீங்கள எக்கனாமிக்ஸ்ல, அதே மாதிரி என்னன்னு பத்து தரம் பத்து பேருக்கு சொல்ல சொல்ல அது பரவினா அதுதான் சிரேஷ்டம். ஸோ ஞானமானது நாலு பேருக்கும் போகணும். அது நூறு தரம் சொல்லுங்க, அத்தனுக்கு புரியலன்னா என்ன, புரியுற வரைக்கும் சொல்லுங்க, அதனால உங்களுக்கு ஒரு நட்டம் இல்லையே. சொல்ல சொல்ல ஞானம் ஜாஸ்தியாருது. அதே மாதிரி இந்த பெண்ணு எப்படி இருக்காளாம், சரச குணயுதாம் உபகத வினயாம், ரொம்ப வினயத்தோட இருக்கா. எல்லோரிடத்துலயும் வினயத்தை காட்டின்னு யார் இடத்துலயும் கர்வமே இல்லாம பழகிறாளாம். வினயாம் சோபம் ஜோதமான அர்த்தரேகாம், ஜோதமான அர்த்தரேகாம், கையில அதிருஷ்ட ரேகை இருக்கு. கையில எங்க இருக்கு அதிருஷ்ட ரேகைன்னு நீங்க பாத்துக்காதீங்க, அது கட்டா இருக்கும் விவகாரம். இந்த பெண்ணுக்கு முதல்ல வந்து கடைசி வரைக்கும் விடாம அதிருஷ்ட ரேகை இருக்கான். இந்த அதிருஷ்ட ரேகை இருந்தா என்ன சார் லாபம், தினந்தோறும் காசு வரும் நமக்கு. நல்லது என்னன்னா ஒரே நேரம் மாசத்துக்கு ஒரு தரம் ஒரு ஒரு லட்சம் காசு வருதுன்னா அது சந்தோஷம் இல்லை, ஏன்னா அன்னைக்கு மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும். தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அர்த்தாகமோ நித்தியம் ஆரோக்கியதாச்ச நித்யம். யக்ஷ பிரஸ்னத்துல ஒரு மனுஷனுக்கு நிஜமா சுகத்தை கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்ற அர்த்தாகமோ நித்யம் ஆரோக்கியதாச்ச. அதே போலயே வஸ்யஸ்ய புத்ரஹா, வஸ்யஸ்ய புத்ரஹா, பையன் சொன்ன பேச்சு கேட்கறவனா இருக்கணுமா. அதே போல என்ன, அர்த்தகரி ச வித்யா, தான் படித்ததான படிப்பு உபயோகப்படணும். இப்படி இருந்தால் அவனுக்கு ஷட்ஜீவலோகே து சுகானி ராஜன்னு, ஷட்ஜீவலோகே, இந்த ஜீவலோகத்துல நிஜமாக சுகத்தை கொடுக்கறது இந்த ஆறுதான். என்னது அர்த்தாகமா, தினந்தோறும் காசு வந்துட்டே இருக்கணும். அது எவ்வளவு எவ்வளவு போரின காசு வந்துட்டே இருக்கணும், ஆனா டெய்லி வந்துட்டே இருக்கணும். அர்த்தாகமோ நித்யம், நித்யம் ஆரோகிதாச்ச. மாசத்துல முப்பது நாள் இருக்கு, இருபத்தஞ்சு நாள் ஒரே உடம்பு சார் உட்கார முடியாது எழுந்து, ஆனா அஞ்சு நாள் பர்ஃபெக்டா இருக்கார் ஃபுட்பால் விளையாடுவார், என்ன லாபம். தினந்தோறும் ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு இல்லைன்னு இருக்கக்கூடாது. அர்த்தாகமோ நித்யம், நித்யம் ஆரோகிதாச்ச. வசச்ச பத்னி, ஆத்துக்காரி பிரியாச்ச பாரியா பிரியவாதினீச்ச, தன்னிடத்துல பிரியத்தோட இருக்கணும். ஆத்துக்காரருக்கும் புருஷாளுக்கும் என்ன விவகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பிரியம் இருக்கணும். அது பிரியத்தை கொஞ்சம் கொண்டாடி நாலு பேர் இருக்க காட்ட வேண்டாம், ஆனா உள்ளூர பிரியமானது இருக்கணும். அந்த அபிமானம் இருக்க பத்தியில அது இருந்தா அது ரொம்ப விசேஷம். பிரியாச்ச பாரியா, அபிமானம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஆனா காலம் பிறகு ராத்திரி வரைக்கும் படுத்து எடுத்துடுறாய்யா அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. இங்க உட்காராத அங்க உட்காராதுங்க, அதை பண்ணாதீங்கோ இது பண்ணாதீங்கோ, இந்த பக்கம் பாருங்க, உங்க நல்லதுக்கு தானே சொல்லிட்டே இருக்கேன்னு படுத்துட்டாயிருந்தா அப்படி இல்ல. பிரியவாதினீச்சா, பிரியமாகவும் இருக்கணும். எப்படி இருக்கணும்னு சொல்ற, தினந்தோறும் காசு வரணும், தினந்தோறும் ஆரோக்கியம் இருக்கணும், ஆத்துக்காரி பிரியமா இருக்கணும், பிரியமாகவே பேசணும், பையன் தனக்கு வசமா இருக்கணும், சொன்ன பேச்சு கேட்கக்கூடியதான பையனா இருக்கணும். வஸ்யஸ்ய புத்ரஹா, அதுக்கு மேல அர்த்தகரி ச வித்யா, நாம என்ன படிச்சோமோ அது உபயோகப்படுறதா இருக்கணும். உபயோகப்படுறதுன்னா அதனால நமக்கும் நன்மை ஏற்படணும், பத்து பேருக்கும் சுகமா சுகத்தை கொடுக்கணும். இப்படி இருந்தா ஷட்ஜீவலோகே து சுகானி ராஜன்னு இந்த ஆறும் இருந்ததேனால் ஜீவலோகத்துல மனுஷன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு யக்ஷன் கேட்ட கேள்விக்கு தர்மராஜா பதில் சொன்னார். அந்த பதில் சொன்னதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கே காலமான நான்கு பாண்டவாளையும் மறுபடியும் உயிரை கொடுத்து அது பண்ணினான்னு பாரதத்துல கதை இருக்கு. அதே மாதிரியே இங்க எப்படி, ஜோதமான அர்த்த ரேகாம், கையில அந்த ரேகையானது எப்பொழுதும் சந்தோஷத்தையே கொடுத்து கொண்டே இருக்கான். எப்பொழுதும் அந்த அம்மாவனால ஆத்துக்கு அதிர்ஷ்டம், என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டாலும் அன்னையில இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் மேலும் மேலும் உறுதி ஆயிட்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதான பெண்ணு வள்ளுவர். ஜோதமான அர்த்த ரேகாம், கல்யாணி எல்லாத்த விட இனிமையா பேசுறவள். கல்யாண இனிமையா பேசுதல், அண பேசுதல். கல்யாணி தேவ கௌரி பிரியா, என்ன நீங்க கௌரி பிரியர், அந்த ஜெகன் மாதாவுக்கு இத்தனை குணங்களும் இருக்கு, அதே போல இத்தனை குணங்களும் இங்க இருக்கு, அதனாலதான் கௌரி பிரியான்னு சொன்னேன். கௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் தம் கிரகாணா, ஆகையால் இப்படிப்பட்டதான கவிதா கன்யையை நான் தரேன், வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல புஸ்தகத்தை முடிகிற காலத்துல ஒரு தரம் அவரை தியானம் பண்ணணும், மனசுல அவருடைய ஸ்வரூபம் தியானம் பண்ணணும், அதற்காக என்ன அனுகிரகம் பண்ணுங்கோன்னு அடுத்த ஸ்லோகத்துல தியானம் பண்றார். இதம் தே யுக்தம் வா பரமசிவ காருண்ய ஜலதே. ஹே பரமேஸ்வர, காருண்ய கருண கடலா இருந்துருக்கே, காருண்ய கஜலதே கதவு திரிய குரூபம் தவ பத சிரோ தர்சனதியா ஹரி பிரம்மாணவு தௌ திவி புவி சரந்தௌ ஸ்ரமயுதௌ. உங்களுடைய ஸ்வரூபத்தை எப்படி இருக்குன்னு அடியும் இல்ல முடியும் இல்ல, எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிவுன்னு தெரியல. அவருடைய ஸ்வரூபம் ஜோதிஸ்வரூபமா இருக்கு, ஆனா அவருடைய ஸ்வரூபத்தை இப்படி இருக்குமே ஆனால் எப்படி நான் மனசுல வச்சுப்பேன். அது அடியும் முடியல, இந்த பக்கம் பார்க்க முடியல, அந்த பக்கம் பார்க்க முடியல, எங்கும் வியாபிச்சு இருக்கல. இந்த ஸ்வரூபத்தை அறிவதற்காக பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் சிரமப்பட்டிருக்க. அவ ரெண்டு அவ என்ன பண்ணினா அப்படின்னா, இந்த உருவத்தை விட்டு கதவுத்திரிய ரூபம் ஒரு பட்சியாகவும் ஒரு பன்னியாகவும் மாறிவிட்ட. அப்பவாவதும் பார்க்க முடியுமா உங்களுடைய ஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தா அந்த உருவத்தை எடுத்தாலே முடியல. சாதாரணமான ஸ்வரூபம் எப்படி கிடைக்கும்? கதவு திரிய ரூபம், திரிய ரூபத்தை அடைஞ்ச தவ சிவ பத பத சிரோ தர்சனதியா. ஏன்னா நீங்க பரமசிவர், எல்லாத விட ரொம்ப உயர்ந்தவர். சிவம்னா மல்லிய கல்யாணம்னு அர்த்தம், நல்லதுன்னு அர்த்தம், நன்மைகளுக்கெல்லாம் கல்யாண மங்களான அம்ச மங்களம் தெய்வதம் தேவதான அம்ச பூதான அம்யோவிய பிதா அப்படின்னு எல்லா மங்களத்துக்கும் மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடியதான பரமஸ்வரூபம், உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம், இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்கே, இதை பார்க்கறதுக்கு அவளே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. ஏ ரகதவு திரிய குரூபம், திரிய குரூபம்னு விலங்கு வடிவத்தை அடைந்தார்கள். கதவு திரிய குரூபம் தவ பத சிரோ தர்சனதியா, உங்களுடைய பாதங்கள் என்ன, உங்களுடைய தலை என்ன, இந்த ரெண்டையும் பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல ஹரி பிரம்மாணவு தௌ, ஹரி என்ன, மகாவிஷ்ணு என்ன, பிரம்மதேவர் என்ன, திவிபுவி சரந்தௌ ஸ்ரமயுதௌ. ஒருத்தர் தேவலோகத்துக்கு போனார், ஒருத்தர் பூலோகத்துக்கு கீழே போனார், என்ன பண்ணினாலும் ஸ்ரமயுதௌ, அப்படி அவாளாலேயே முடியலையே. கதம் சம்போ சுவாமின்னு, ஹே பரமேஸ்வரா சம்போ, யார நினைச்ச மாத்திரத்தினால க்ஷேமம் ஏற்படுறதோ அப்படி சம்போ சுவாமின்னு. கடைசியில என்ன, நீங்க சுவாமி, நான் உங்களுக்கு சேர்ந்தவன். ஒரு சேர்ந்தவனா இருக்கும் பொழுது எனக்கு என்ன பண்ணணும், வேலைக்காரனா இருந்தா வேலைக்காரனுக்கு நம்ம கண்ணால பார்த்து அவனுக்கு தெரிஞ்சு சொன்னா தானே அவன் பண்ணுவான். அப்படி நான் வேலைக்காரனா உங்களுக்கு இருக்கேன், அப்ப நீங்க எனக்கு கண்ணுக்கு முன்னால தெரிஞ்சு எனக்கு சொன்னா தானே நான் அதை பண்ண முடியும். நீங்க எப்படி எனக்கு பிரத்யேகமாக போறேள், பரமேஸ்வரன் பிரம்மதேவராலையும் முடியல, உங்களை பார்க்கறதுக்கு மகாவிஷ்ணுவாலையும் முடியல, அவ பார்க்கறதுக்கு முடியாததாக விலங்கு வடிவங்களை எடுத்துக்கொண்டு இவ்வளவு பண்ணின போதிலும் அவளால முடியலையே, அப்படிப்பட்டதான் நான் எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கதம் சம்போ சுவாமின்னு, கதைய மம வேத்யோசி புரதா, என்னமா நீங்கள் எனக்கு முன்னால வர போறேள், கதம் வேத்யோசி, நான் எப்படி உங்களை அறிய போகிறேன். இங்க பாக்கணும், ஒவ்வொரு பதத்திலையும் சுவாரஸ்யம் இருக்கு. பகவான நேரா கண்ணால பார்க்க முடியாது, ஏன்னா உம கண்ணுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. என்ன ஒரு லிமிட்டேஷன், அதுக்கு ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்தா தான் பார்க்க முடியும், அதுக்கு மேல வெளிச்சம் அதிகமா இருந்தா உங்க கண்ணு பார்க்காது. ரொம்ப வெளிச்சம் ஜாஸ்தியா இருந்தது லைட் என்ன கண்ணை கூசறதுங்கிற மாத்தியானிக்கம் பண்ணது சூரியனை நேரா பாக்கிறதுக்கு முன்னால் அது ஒரு முதிரையை போட்டு கொஞ்சமா தான் வெளிச்சம் வரணும்னு போட்டுக்கிறேன். சூரியனுக்கே இப்படின்னா கோட்டி சூரிய பிரபாவமா இருக்கக்கூடியதான் எங்க பரமேஸ்வரனை பத்தி சொல்லலாமா சொல்லுங்க பாக்கலாம். அவரை பார்க்க முடியுமா, முடியல. மின்னல் இருக்கு, மின்னலை பார்க்கணும்னு முயற்சி பண்றான், கண்ணை திறந்து ரெண்டு கையாலையும் இமைகளை திறந்து வச்சுக்கிறான், ஆனா என்னடா சின்னர் கண் அந்த மின்னல் வர சமயத்துல கண்ணை ஆட்டோமேட்டிக்கா மூடிட்டு மின்னலையே இவனால பார்க்க முடியலையே. இது போல பல மின்னல்கள் ஒரே தரம் முடிஞ்சா எவ்வளவு ஒரு ஸ்வரூபமோ அப்படிப்பட்டதான ஒளி அவருது, அந்த ஸ்வரூபத்தை நீங்க பார்க்க முடியுமா? அவருடைய ஸ்வரூபம் அப்படி, எந்த புலனாலையும் அவரை அறிய முடியாதே. அப்படி புலனுக்கு அப்பாற்பட்டதான உங்களை நான் எப்படி அறிவேன், புலனாக வருதுன்னு சொல்லல, நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்லல. சுவாமின்னு கதைய மம வேத்யோசி புரதா, என்னமா நான் அறிவேன். சில பதார்த்தங்கள் புலனாகாத போனாலும் அதை நாம் அறிகிறோம் வாழ்க்கையில. எப்படின்னா தைரியமா இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு, கண்ணால பாத்தீங்களா பயத்தை, காதால கேட்டீங்களோ பயம்னு இன்னதுன்னு சொல்ல முடியுமா யாராலையும்? அது அவனவனா அனுபவிக்க வேண்டியதுதான். இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்லாம் நாம அறிகிறோம், நமக்குள்ள இருக்கிற பதார்த்தத்தை நாம் அறிகிறோம். ஆனா அப்படியே பகவான் அறியணும்னா எப்படி அறிய முடியும் சொல்லுங்க பாக்கலாம். ஹே பரமேஸ்வர, அவளாலேயே முடியாதான தத்துவத்தை எப்படி நான் அறிவேன்? ஆகையால் உங்க அனுகிரகம் இருந்தால்தான் கடைசியில் முடியும். ஆகையால் எங்களை அனுகிரகம் பண்ணணும், அனுகிரகம் பண்றதார வேற வழி இல்லை நான் முன்னுக்கு வரத்துக்கு அப்படின்னு பகவான கடைசியே இன்னொரு தினம் பிரார்த்திக்கிறார். இதம் தே யுக்தம் வா பரமசிவ காருண்ய ஜலதே, கருணை கண்ணனா இருக்கல இது உங்களுக்கு தகுமா? இதம் தே யுக்தம் வா பரமசிவ, ஹே பரமேஸ்வர, உங்க பாதங்களை பார்க்கணும் என்பதற்காகவும் தலையை பார்க்கணும் என்பதற்காகவும் ஹரி பிரம்மாணவ் மகாவிஷ்ணு என்ன பிரம்மதேவர் என்ன சிறிய குரூபம் கதவு, அவளும் விலங்குகளா ஆனார். தௌ திவி புவி சரண் தௌ, தேவலோகத்துக்கு ஒத்து போனார், பூலோகத்தை கீழே ஒத்து போனார். அவளாலேயே முடியலையே சம்போ பரமேஸ்வர, என்னை எப்படி காப்பாத்த போறேள், எனக்கு முன்னால எப்படி நீங்க செய்ய போறேள் கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். உங்க அனுகிரகம் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறார். கதம் சம்போ சுவாமின்னு கதைய மம வேத்யோதி புரதா அப்படின்னு கிரந்தத்தை முடிக்கிறதுக்கு முன்னால அவரக்கிடத்துல ஒரு தன்னுடைய ஒரு தாசிய பாவத்தை சொல்லி ஒரு விசேஷமாக அவரிடத்துல ஒரு தனக்கு என்றதான ஒரு அபிப்பிராயத்தை காட்டினர். அதற்கு பிறகு ஸ்தோத்ரேணாலமஹம் ப்ரவத்மி நமருஷா தைவாவிரிஞ்சாதயா ஸ்துத்யானாம் கணனா ப்ரசங்க சமயே ஸ்வாமக்ரகண்யம் விதுஹு மஹாத்மியக்ர விசாரண ப்ரகரணே தானாதுஷஸ்தோமவத் தூதாத்வாம் விதுருத்தமுத்தம ஃபலம் சம்போ பவத் சேவகாஹ, ஹே பரமேஸ்வர, ஸ்தோத்ரேணாலமஹம் ப்ரவத்மி, நூறு ஸ்லோகங்கள் எழுதினே ஆனா எனக்கு மனசு திருப்தி ஆகல, போரும்ங்கிற எண்ணம் வரல. இது சாதாரணமா ஏதாவது காரியம் பண்ணினோமையான அது போரும்னு எண்ணம் வரணும், சில இடத்துல வராது, வராத வரைக்கும் க்ஷேமம்னா. ஒரு எஸ்ஸே எழுதினேள், அதை மறுபடியும் மறுபடியும் படிச்சேள், நூறு தரம் படிச்சாலும் இன்னும் ஏதோ கொஞ்சம் குறைச்சலா இருக்கு சார். அப்பன்னா என்ன அர்த்தம்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். உங்க மனசு அதை நூறு மார்க் போட மாட்டேங்கிறது நல்ல வாளுக்கு. சாதாரண வாழ் நான் தான் எழுதினேன் நூத்துக்கு நூறுனு போட்டுப்பான் அவனே, அப்படி இருக்கக்கூடாது. அது விவகாரம் என்னடா, அவளுக்கு அவ மனசு அது ஒத்துல. அது என்ன ஆத்மன்ய பிரத்யம் சேத, நம்ம மனசு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாமே இம்ப்ரூவ் பண்ணலாமேன்னு தோன்றது. ஆனா மகான்கள் யாராவது வந்து இது ரொம்ப நன்னா இருக்குன்னு சொன்னா அப்பாடா அப்படின்னு ஒரு மனசுக்கு சந்தோஷம் வருது. ஆகியல் இன்னொத்தர் நீங்க பண்ணினது நல்லதுன்னு சொல்லணும், நன்னா இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி ஹே பரமேஸ்வர ஸ்தோத்ரேணாலமஹம் ப்ரவச்மி, நானும் நினைச்சே பண்ணி பார்த்தேன், போரும் இவ்வளவுதான் என்னால முடியும். ஆனா நான் என்ன சொல்றேன், ப்ரவச்மி நமருஷா, ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நான் இதை சொல்றது பொய்யில்ல, ஏதோ ஸ்தோத்திரம் பண்றாரு இல்லாதெல்லாம் இல்லாத பொல்லா அது சொல்றாரு சார், அதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்றேட, அப்படி சொல்லல, நான் சொல்றது சொல்றேன் நிஜம் ஒன்றார் நமருஷா. தேவா விரிஞ்சாதயா, தேவதைகள் பிரம்மதேவர் என்ன மகாவிஷ்ணு என்ன இந்திரன் என்ன அக்னி என்ன யமன் என்ன சோமன் என்ன இப்படி தேவதைகள் பல பேர் இருக்கா சுவாமி. அக்ரகண்யம் விதுஹு, அவ எல்லாரையும் இந்த தேவதைகளுக்குள்ள யார் வசத்தி எனக்கூடியதான ஒரு எண்ணம் வரும் பொழுது, லோகத்துல ரெண்டு பேர் இருந்தா இவ ரெண்டு பேருக்குள்ள யார் வசத்தின்னு சொல்வாள், அப்படி தேவதைகளுக்குள்ள யார் வசத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆச்சுனர், எல்லா தேவதைகளும் பார்த்து பார்த்து பாக்கிறாளாம், யார வசத்தின்னு சொல்லலாம் அப்படின்னு கணனா பிரசங்க சமயே ஸ்துத்யானாம் கணனா பிரசங்க சமயே, போற்றவர்களுடைய போற்றவர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ற சமயத்தில் எண்ணும் சமயத்தில் சுவாமக்ரகண்யம் விது, நீங்க தான் ரொம்ப பெரியவர் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டாளாம். சொல்வா நம்ம கையில அஞ்சு விரல் இருக்கோ இல்லையோ, இந்த அஞ்சு விரலுக்கும் இதுக்கு கட்ட விரல்னு பேரு, இதுக்கு ஆள்காட்டி விரல்னு சொல்றோம், இதுக்கு மோதர விரல்னு சொல்றோம், இதுக்கு இந்த நடு விரல்னு சொல்றோம், இந்த இந்த ஒரு விரல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு சம்ஸ்கிருதத்துல அனாமிகான்னு பேர், நம்ம தமிழ்ல மோதர விரல்னு சொல்றோம். இந்த கடைசியில் இருக்கிறது கனிஷ்டிகான்னு பேரு, கனிஷ்டிகான குட்டையா இருக்குன்னு அர்த்தம். இந்த நடு முதல் விரல் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அங்குஷ்டம்னு பேர். இப்படி அஞ்சு விரல்ல இதுக்கு ஒன்னும் பேர் இல்லாத விரல்னு வச்சுட்டான், சமஸ்கிருதத்துல அனாமிகான்னு பேர் வச்சிருக்க. ஏன் சார் அனாமிகான்னு பேர் வச்சேன்னு கேட்டா, ஒரு காலத்துல கவிகளுக்குள்ளாம் யார் நம்பர் ஒன், கவிகளுக்கெல்லாம் லிஸ்ட் போட ஆரம்பிச்சாலும் நம்பர் ஒன் யாருன்னு, புறா கவி நாம் கணனா பிரசங்கே கனிஷ்டிகா திஷ்டித காளிதாசா, கவிகளுக்குள்ளேயே பெஸ்ட் கவி யாரு அப்படின்னு சொல்றப்ப முதல்ல காளிதாசன் சொல்லிட்டாரன், எல்லோரும் சேர்ந்து காளிதாசன் ஒருவரில் நீட்டி விட்டான். அடுத்ததா அதுக்கு ஈக்குவலா யாராவது இருக்குமா அப்படின்னு பாக்குறா சார், இன்னைக்கு வரைக்கும் வரலன்னா. அதுக்கப்புறம் எத்தனையோ கவிகள், பாரவி இருக்கார், மாகன் இருக்கார், அப்படி இருந்துட்டு இருக்கார், பானபட்டர் இருக்கார், எல்லாம் இருக்கா. ஆனா அந்த செகண்ட் பிளேஸ், அது பக்கத்துல அடுத்ததா வர்றதற்கு பதிலா அதுக்கு யாருக்கும் சொல்ல முடியல. அதனால அந்த வரல தனியா எடுத்து வைங்கோ, அதுக்கு யாரு ஆள் கிடைக்கிறாரோ அன்னைக்கு சொல்லுவோம் அப்படின்னு வச்சுட்டு அந்த வரல அப்படியே வச்சுருக்கலாம், விட்டாலாம். அதனால அதுக்கு அனாமிகான்னு பேரான். புறா கவி நாம் கணனா பிரசங்கே கனிஷ்டிகா திஷ்டித காளிதாசா அத்யாபி தத்துல்ய கவேர பாவாத்து, இதுவரைக்கும் அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதான கவி இல்லாததுனால அனாமிகா சார்த்தக நாமதேயா. இந்த அனாமிகாங்கிறது அன்னிலிருந்து அப்படியே நிக்கிறதான். இப்போ காளிதாசன் ரெண்டாவது இடம் தெரியல, பாரவி கிராதார்த்தனியம், பாரவி மார்வ மாகன், பானபட்டன், ஸ்ரீஹர்ஷன் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அந்தந்த கவிகள்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. காளிதாசனிடத்துல நல்லதுதான் காணப்படுறது, ஏதோ கெட்டது கொங்கியும் காணப்படல. அதனாலதான் யாரும் சம்ஸ்கிருத வாசிக்கிறதான் முதல்ல காளிதாசனுடைய கிரந்தத்தை சொல்லி கொடுப்பான். அவ்வளவு சுலபமாக எல்லோருக்கும் புரியுதா போல அழகா சொல்லி கொடுக்க கூடியதான கிரந்தம் அது. ஆனா உயர்ந்ததான பாவங்களும் உண்டு. அதே மாதிரியே ஹே பரமேஸ்வர, தேவதைகள்லாம் சேர்ந்து உயர்ந்ததான பகவான் யாரு அப்படின்னு கேட்டா, அந்த பகவான உங்க நீங்க தான் என்று எல்லோரும் ஓட்டு போட்டாலாம், அதுல சந்தேகமே இல்லைன்ற. கணனா பிரசங்க சமயே துவாமக்ர கண்யம் விபு மகாத்மிய விசாரண பிரகரணே, மகாத்மிய அக்ர விசாரண பிரகரணே, எல்லோரோட அதிகமான ஒரு குளோரி, ஒரு மகாத்மியம், ஒரு உயர்வு யாரிடத்துல இருக்கு இந்த பண்ட காலத்தில் எப்படி இருக்கிற. தானாஸ்துஷஸ்தோமவத்தூதாஸ்துவாம் விதுருத்தமோத்தம ஃபலம் சம்போபவத் சேவகாஹ, ஹே பரமேஸ்வர பவத் சேவகாஹ, உங்களுடைய மற்ற தேவர்கள்லாம் என்ன பண்ணினா, உங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் எப்படி இருக்கா, இந்த பரமேஸ்வரன் இருக்காரே பரமேஸ்வரன் வரைக்கும் ஒரு விசேஷம், அவரோட நம்ம நினைச்சுட்டோமே. ஆனால் இந்த பழைய நாள்ல என்ன பண்ணுவா, இந்த முரத்துல அந்த தவிடையும் அரிசியும் சேர்த்து வச்சுட்டு அந்த புடைப்பா மரத்துல புடைக்கிறது, இப்பெல்லாம் அது சொன்னா யாருக்குமே தெரியாது. அந்த புடைக்கிறதுன்னு அப்படி பண்ணினா என்ன ஆகுனார், அது மேல இருக்கக்கூடிய இந்த தோழி மட்டும் தானே கீழே விழுந்துடும், அப்புறம் போயிடும், அந்த அரிசி மட்டும் அங்க நிற்கும், இது புடைக்கிறதுன்னு பேர். அது மாதிரி என்ன ஆயிடுதுன்னார், அவ மற்ற தேவதைகள்லாம் தானா சுஷஸ்தோமபத்து, தானான்னா நெல், அதுக்கு மேல இருக்கக்கூடியதான துஷம் தோம தோம துஷம்னு பேர், துஷம்னா அது மேல இருக்கிற தோழி. அது புடைக்கிற காலத்துல அந்த தோழியானது எப்படி பறந்து போறதோ அப்படி மற்ற தேவதைகள்லாம் பறந்தே போயிட்டாராம், இவர் ஒருத்தர் தான் இங்க நிக்கிறாராம், இது என்ன விவகாரம்னு. இப்படி அத்தான அவ்வளவு விசேஷமான ஒரு ஸ்வரூபம் இருக்கு. எந்த ஒரு இடத்துலயும் பரமேஸ்வரன் தப்பு குறைச்சல்னு சொல்றதுக்கு ஒரு குணமும் ஒரு தோஷமும் அவரிடத்துல இல்ல. அப்படிப்பட்ட பரமேஸ்வரா என்ன காப்பாத்துங்கிறார். தானா சுடஸ்தோமவது தூதாஸ்துவாம் விதுருத்தம் உத்தம பலம், தூதாக பறந்து போயிட்ட அங்க இல்லவே இல்ல, உத்தமோத்தம பலம் சம்போபவ சேவகாக அப்படின்னு விசேஷமாக அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு ஸ்வரூபத்தை இப்படி நமக்கு அழகா இந்த சிவானந்த லஹரி பிரகரணத்துல 100 ஸ்லோகத்துல சொல்லி அதுக்கப்புறம் அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை ஆனந்தமாக நம்ம மனசுல பதிய வச்சு விட்டார். சிவானந்த ஹரி பிரகரணம் இந்த புஸ்தகத்தை முடிக்கிற காலத்துல மறுபடியும் அந்த முதல் ஸ்லோகத்தை சொல்லிவிடுவோம். கலாபியாம் சூட அலங்கிர

ஆனந்த ஸ்வரத அனுபவாபியாம் நதிரியம் அப்படின்னு குரு அனுகிரகத்தினால அந்த பரமேஸ்வருடைய கடக்கன் பார்வை வந்ததுனால அவருடைய ஸ்லோகத்தை ஓரளவுக்கு சொல்லக்கூடியதான பாக்கியம் கிடைச்சது. நீங்கள்லாம் ரொம்ப அழகா ஆனந்தமாக இதை ரசிச்சு கேட்டு இந்த கேட்டதான புண்ணியம் அமிதமான புண்ணியம் எல்லோருக்கும் இப்படியும் நல்ல கிரந்தங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜீவன் முக்தானந்த லஹரி, இந்த சிவபக்தி இருந்தவாளுக்கு கிடைக்கக்கூடியதான பலம் ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்தானந்த முதல் ஸ்லோகம் மட்டும் படிச்சுவிடுறேன். புரே

பஜதி குரு தீட்சாட்சதம் தமா அப்படின்னு இந்த கடைசி லைன் எல்லாத்துக்கும் காமனா வரும். முன்னென்ன வியாமோகம் பஜதி குரு தீட்சாட்சதமாக அப்படின்னு ஆரம்பிச்சு வர்றது. இதுல ஜீவன் முக்தனை பத்தி பேசுறது. ஜீவன் முக்தன்னா உயிரோடு இருக்கிற காலத்திலேயே பகவத் சாட்சாத்காரத்தை அடைந்தவன் அர்த்தம். இந்த சரீரத்துல உயிர் இருக்கும் பொழுதே பகவானை பார்த்தவன், பகவானை வெறும் உருவத்தோட பார்த்ததுல நானே பகவான் என்றதான ஒரு ஸ்வரூபத்தை அடைந்தவன். அது கிடைக்கணுமையானால் பகவத் அனுகிரகம் வேணும். அவன் அருளால் அவனை அறிந்து அவனை வணங்கி ஈஸ்வர அனுகிரகம் வந்தால் தான் வரும். அந்த ஈஸ்வர அனுகிரகம் நமக்கு பகவான் ஓரளவுக்கு கொடுத்திருக்கார். சிவானந்தர்கள் இல்லைன்னா படிக்க முடியாது. அப்படி சிவானந்தர்கள் அழகா கேட்ட நமக்கு அந்த பகவானுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டுவோம். இந்த ஜென்மாவிலேயே எனக்கு ஜீவன் முக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு 19 ஸ்லோகங்கள், அழகான ஸ்லோகங்கள், ஆத்ம தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான ஸ்லோகங்கள், உபனிஷத்துகளுடைய ரகசியமெல்லாம் இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள், சூத்திர பாஷ்யத்துல இருக்கக்கூடியதான பல அதிகரணங்கள்ல சொன்னதான ஸ்லோகங்கள். இத குரு அனுகிரகத்தினால மேல போய் பார்ப்போம். இது எங்கெங்கயும் எல்லா புஸ்தகத்திலயும் இல்ல இந்த பிரகரணம். இதுக்கப்புறம் ஆனந்த லஹரின்னு ஒண்ணு இருக்கு. ஆச்சாரியால் பண்ணிதான கிரந்தங்கள்லயே ஆனந்த லஹரின் முகே தே தாம்பூலம் நயனயுகலே கஜ்ஜல கலா லலாட்டே காஷ்மீரம் அப்படின்னு ஆரம்பிச்ச அழகான ஒரு ஸ்லோகங்கள். அதையும் மேல பார்ப்போம். இப்படி விசேஷமாக இதுவரைக்கும் நாம கிடைக்காத, இதுவரைக்கும் பார்க்காத ஸ்தோத்திரங்கள். இந்த ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் சாதாரணமாக நமக்கு புத்தகங்கள் இருக்கும், ஆனா வெறுமன படிச்சா அது தோணாது, அதை இப்படி நம்ம ரசிச்சா தான் தோணும். ஆகையால் இப்படிப்பட்டதான பதார்த்தத்தை நாம் இவைகள்லாம் ரசிப்போம்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டியதான ஒரு குரு அனுகிரகத்தையும் பரமேஸ்வர அனுகிரகத்தையும் பிரார்த்திப்போம். கலாபியாம் சூடால

0: அன்பான் நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
1: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. சந்திக்த சாத்தியவான் பக்ஷஹ யதா தூமவத்வே ஹேதோ பர்வதஹ. சபக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் இதை பத்தி பேசணும். போ சந்திக்த சாத்தியவான் பக்ஷஹ, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஆக்சுவலி. சரி, சந்திக்த சாத்தியவான் பக்ஷஹ. பட்சம்னா சந்திக்த சாத்தியமா, எங்க சாத்தியமானது சந்தேகமுடையதா இருக்கோ, சந்தேக நிலையில இருக்கோ, அது அந்த மாதிரி இடத்துக்கு பேரு பட்சம். எப்படின்னு சொல்லி சொன்னா, மலை நெருப்புடையதுன்னு சொல்லி சொன்னோம். அந்த மலை நெருப்புடையது அப்படிங்கறது நமக்கு தெரியாது, சந்தேகத்துல இருக்கு, சந்தேகத்திடமானது. அந்த மாதிரி இடத்துக்கு பேரு பட்சம். அத பிரதிமாத்திரத்திய பட்சத்துவா இத்தியத்திர கிம் நாம பட்சதா இது அபேட்சாயாம் தான் நிர்வக்தி. பெருக்கு இந்த பட்சத்தை இங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி அடிப்படைய எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது இல்லை. இவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு விஷயத்தையும் ஆரம்பிச்சுட்டு அந்த விஷயத்த விசாரம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, போய் அந்த இடத்துல இது என்னது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், பட்சம் கேவல வெத்திரேக்கி அப்படின்றத பார்த்தோம். கேவல வெத்திரேக்கியில என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, வெத்திரேக்க மாத்திர வியாப்திகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிருத்திவி இத்திரேபியோ வித்தியதே கந்தவத்வா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்போ பிருத்தி மாத்திர பக்ஷத்வா அப்படின்னு அங்க முடிச்சாரு. பிருத்தி மாத்திர பக்ஷத்வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னது அது, பக்ஷம்னா என்னது அப்படின்ற சந்தேகம் வந்த உடனே இங்க ஆரம்பிக்கிறாரு. சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, சந்தேகமுடைய சாத்தியமுடைய இடம் பக்ஷம் அப்படின்ட்டு. எதா தூமவத்வே ஹேதோ பர்வத அப்படின்னா, தூமவத்வம் அப்படின்ற அந்த மலை நெருப்புடையது, ஏன் புகை இருப்பதால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புகை இருப்பதா இந்த சந்தேகத்தை வச்சு நம்ம நெருப்ப சந்தேகப்படுறோம் மலையில. அந்த இடத்துல பக்ஷம் என்னது, சந்தேகமுடைய சாத்தியம் பர்வதம். சபக்ஷவாரணாய சந்திக்தி சாத்தியவான் பக்ஷ அப்படின்னு சொல்லி சொன்னா, சாத்தியத்தை உடையது பக்ஷம் அப்படின்ற நிலையில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, சாத்தியம் நிச்சயம் உடைய இடத்துலயும் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா எங்க வந்து சாத்தியம் இருக்கோ அது வந்து சபக்ஷம். நெருப்பானது நிச்சயமா இருக்கிற இடத்துல சமையலார நமக்கு தெரியும், அதுக்கு பேர் சபக்ஷம். அப்ப அந்த சபக்ஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நிச்சித சாத்தியவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் சபக்ஷ வாரணாய சந்திக்தி சாத்தியவாரணாய சாத்திய வாணிதி. அப்போ சரி, சந்திக்த அப்படின்னு மாத்திரம் சந்திக்த பக்ஷ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னு கேட்டா, இங்க சாத்திய வாரணாய சந்திக்தான சந்தேகத்துக்கு பல இடம் இருக்கு, சந்தேகம் எங்க வேணாலும் நீங்க பண்ணலாம். அதனால அந்த சந்தேகத்தை போகணும் சொல்றது சாத்தியவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சாத்தியவான் சாத்தியவாரணாய சந்திக்தவான்னு சொல்லாம சந்திக்த சாத்தியவான்னு சொல்லியிருக்கு. நிச்சய சாத்தியவான் சபக்ஷா. அடுத்தது நிச்சித சாத்தியவான் சபக்ஷா. சபக்ஷம் சபக்ஷம் எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சபக்ஷம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சித சாத்தியவான் நிச்சயமா எந்த இடத்துல சாத்தியமானது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லோமோ அந்த இடத்துல வந்து அது வந்து சபக்ஷம். யதா தத்ரைவ மகானசம் எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதே இடத்துல மகானசம் மகானசம்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய சமையலறை. பக்ஷி அதிவியாப்தி வாரணாய் நிச்சயதேதி சாத்திய வாரணாய சாத்தியவான் இது. பக்ஷி அதிவியாப்தி வாரணாய பட்சத்துல லட்சணம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் நிச்சயம் அப்படிங்கிற சப்தமானது பிரயோகம் பண்ண போறது. அதே மாதிரி சாத்தியம் போயிடக்கூடாதுன்றது சாத்தியவான் சாத்தியத்தை உடையது அப்படின்ற அந்த இடத்த சொல்லணும். தூமத்துவ ஹேத்தோ வித்தியர்த்த யசா அப்படின்னு சொல்லி சொன்னா, தத்ரைவ அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க தூமத்துவ ஹேத்தோ, எந்த இடத்துல தூமத்தை நம்ம பார்த்தோம் அதே இடத்துலயே இந்த சந்தேகம். மகானசம் மகானசம்னு சொல்லி சொன்னா சமையலறை, சமையலறையில நிச்சயமா சாத்தியமுடையது அப்படின்னு அர்த்தம். நிச்சித சாத்திய பாவான் விபக்ஷ யதா தத்ரைவ மகாகத. நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இடம் எங்கேயோ அதுக்கு பேரு விபக்ஷம் அப்படின்ட்டு. எப்படின்னு சொல்லி சொன்னா மகாகிரதம், மகாகிரதம்னா சமுத்திரம், சமுத்திரத்துல நிச்சயமா நெருப்பு இருக்காது. அதனால நிச்சய சாத்திய நிச்சித சாத்திய அபாவவான் சாத்தியம் இங்க நெருப்பு, சாத்திய அபாவம் நெருப்பின்மை. நிச்சயமா சாத்தியம் இன்மை எங்க இருக்கும், நெருப்பின்மை எங்க இருக்கும், நிச்சயமா மகாரதத்துல சமுத்திரத்துல நீர்நிலையில. அதனால அப்படின்ட்டு சபக்ஷ அதிவாப்தி வாரணாய் சாத்தியதி சாத்தியம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சித அபாவான் அப்படின்னு சொல்லி சொன்னா சபக்ஷத்துல போயிடும். அதனால நிச்சித அபாவான்னு நிச்சயம் இன்மை, நிச்சயம் நிச்சயமா இல்லாத இருக்கிற இடம் எது வந்தாலும் சரி சாத்தியமானது அபாவம்னு வச்சுப்போம். அப்போ அந்த இடத்துல போயிடும். அதனால சாத்திய அபாவான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. பக்ஷ அதிவாப்தி வாரணாய நிச்சிதேதி. சாத்திய அபாவான்னு மாத்திரம் சொன்னா என்ன ஆகும், பட்சத்துல போயிடும். சாத்திய அபாவான சந்திக்க சாத்தியவான் பட்சத்துல, அதனால அங்க போயிடக்கூடாதுன்ற கோசம் என்ன பண்றோம், நிச்சிதேதி அப்படின்னு சொல்லிட்டு. சபக்ஷாதி வியாப்தி வாரணை அபாவேதி. நிச்சித சாத்தியவான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது சபக்ஷத்துல போயிடும். நிச்சித சாத்திய அபாவான்னு சொல்றதுக்கு அதனால அபாவான்னு செய்திருக்கேன். தத்திரைவான்னு சொல்லி சொன்னா தூமத்தே ஏதோ அந்த தூமத்தை ஹேத்துலயே பார்க்கணும். சரி, சவ்ய விசார விருத்த சத்பிரதிபக்ஷ அசித்தா வாதிதாக பஞ்ச ஹேத்வாபாசாக. அஞ்சு ஹேத்வாபாசத்தை இங்க பாக்குறோம். என்னது, சவ்ய விசார விருத்த சத்பிரதிபக்ஷ அசித்தா வாதிதா, இந்த அஞ்சுமே ஹேத்வாபாசம். அஞ்சு வகையான ஹேத்வாபாசம். ஹேத்வாபாசம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஹேத்து நிரூபிய பிரசங்காது ஹேத்வாபாசானாக. ஹேத்துவ சொல்லிட்ட அப்புறம் இங்க பிரசங்கத்துல வந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹேத்வாபாசம்னா என்னன்னு பேச வேண்டியது இருக்கு. நீங்க கரெக்டான ஹேத்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, கரெக்டான ஹேத்து கொடுத்துட்டீங்க, நீங்க ஹேத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப ஹேத்துனா என்னன்னு புரிஞ்சு போச்சு. பஞ்சாவய வாக்கியம் வச்சு நீங்க ஒரு காரணத்தை சொல்லி நிரூபிக்கிறீங்க. இப்போ இந்த சொல்லப்பட்ட காரணம் கரெக்டா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா என்ன வேணாலும் காரணம் கொடுக்கறோம். நம்ம காரணம் கொடுக்கற காரணம் எல்லாம் கரெக்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்போ சொன்ன காரணம் கரெக்டா இருக்கா இல்லையா, கரெக்ட் இல்லைன்னா ஏன் கரெக்ட் இல்ல? ஏன்னா கரெக்ட் இல்லாத காரணத்தை நம்ம கொடுத்து மாட்டின்ற கூடாது, தப்பான காரணத்தை ஒருத்தன் கொடுத்து நம்மள வந்து ஏமாத்திடக்கூடாது. அதனால ரெண்டுத்தையும் தெரியா தெரிஞ்சுக்கணும். நம்ம தப்பா கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா நிகிரகஸ்தானம்னு சொல்லுவான். பல வகையான நிகிரகஸ்தானம் சொல்லியிருக்கு. அந்த நிகிரகஸ்தானம்ல ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஹேத்து நீங்க கொடுக்கற நீங்க ஹேத்வாபாச பிரயோகம் வந்து ஒரு நிகிரகஸ்தானம். இத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ சாஸ்திரத்தை தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, சாஸ்திரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில சமயம் சல பிரயோகம் பண்ணுவாங்க. அதுல இந்த ஹேத்வாபாசத்தை ஒன்னு அடிச்சு விட்டுருவாங்க. நைஸா, நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஹேத்வாபாசம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் ஏமாந்துருவான். இது வந்து இனிமேல் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை. அதாவது தோக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியம் ஆயிடுது. ஏன்னா நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்கிறோமோ, என்னெல்லாம் பதில் சொல்றோமோ, அதுக்கெல்லாம் அவன் வந்து நோண்டுறான் புடிச்சு. சரி, ஒரே வழி நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற நிச்சயம் வந்துடுச்சு. அவன் எப்படி ஜெயிச்சிருவான்ட்டு ஒரு சில ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேத்வாபாச தட்டி விடுறது. எப்படி அப்படின்னு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு தடவை என்ன ஆச்சு, வியாக்கரண சாஸ்திரார்த்தம் நடந்தது காஷியில. வியாக்கரண சாஸ்திரார்த்தம் நடக்கும்போது இப்போ ரெண்டு பேரும் வியாக்கரணம் பண்ணிட்டு, ரெண்டு பேரும் பாஷத்தை மகாபாஷத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சவங்க, மகாபாஷத்தை கரைச்சு குடிச்சவங்க, நல்லா படிச்சவங்க, சூத்திரங்கள் எல்லாம் கண்டஸ்தம். அப்ப பேசிட்டு இருக்கும்போது, என்ன நீ அந்த சப்தத்தை அப்படி பண்ற, இந்த சூத்திரத்தை வச்சு இப்படி போட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு அடி அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே அவருக்கு பிரமம் வந்துடுது. சூத்திரமா, சூத்திரத்தை சொல்றாரு, சூத்திரத்துக்கு விருத்தி சொல்றாரு, அதை விளக்கம் பிரிக்கிறாரு, பிரிச்சு எங்கே என்னென்ன அனுவருத்தி வருது அப்படிங்கிறாரு. அந்த அனுவருத்தி எல்லாம் சேர்த்து சூத்திரத்தை ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு பதக்கத்தை மாதிரி ஒன்று எழுதி விசாரம் பண்ணி அதுக்கு பாஷ்யத்தின்னு சொல்லி அதை அடிச்சிட்டாரு. இவரால் ஒன்றும் பேச முடியல. சரி, என்ன புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றாரு. எல்லாம் கரெக்டா இருக்கு, சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா இந்த சூத்திரம் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அது சில சமயம் நமக்கே ஆயிடும். நம்ம நிறைய திரும்ப திருப்பி திருப்பி சொன்ன விஷயமே வந்து நடுவில் பார்த்துதான் மாட்டேங்கிறதுன்னா திருப்பி ஞாபகம் வராது. முதல்ல இந்த ஆரம்பிப்போம், திருப்பி வந்துடும் அப்படின்றதுக்கோசரம் கரெக்டா அதே இடத்த வந்து நிற்கும். அந்த மாதிரி இவரும் சொல்லி சொல்லி பார்க்க வர மாட்டேங்கிறது. சரி, தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போன உடனே பாக்குறாரு, இவரும் எங்கெங்கயோ புஸ்தகத்தை எடுத்து பாக்குறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. வேற ஏதாவது பாட்ட பேதத்துல மாட்டேங்கிறதா அப்படின்ட்டு உனக்கு புரியல. அவர்கிட்ட போய் நேரம் கேட்கறதுக்கு இவருக்கு கொஞ்சம் வெக்கம். தன்னோட சிஷியன் அவர்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறாரு. நினச்சி நீ அவன்கிட்ட போய் என்ன எப்படி எப்படின்னு கத்துட்டு வாங்க. அவனும் உட்காந்து சேவை பண்றான், படிக்கிறான், எல்லாம் பண்றான், எல்லாத்தையும் பண்ணிட்டு நைஸா ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு கேள்வி அப்படியே நைஸா எழுப்புறான். சொல்ற, நீ ஆரம்பத்திலேருந்து வந்தது இதுக்குதான் எனக்கு தெரியும், சொல்லு என்ன கேட்கணுமா கேளு அப்படின்னு. அம்மா சூத்திரம், அதான் ஒரு சூத்திரமும் இல்ல, போங்க ஆச்சாரிய சொல்லு, அந்த மாதிரி ஒரு சூத்திரமும் இல்ல, நான் சும்மா தோத்துருவேனோ அப்படின்றதுனால ஒரு போட்டு அடிச்சு விட்டேன் அவ்வளவுதான், அதை நம்பிட்டார் உங்களால் அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆகும் சில சமயம். ஹேத்வ பாசத்தை வச்சு நம்ம பாட்டு படக்குன்னு போட்டு அடிச்சிடுறது, அடிச்ச உடனே எதிராள் திருப்பி மாட்டேன்ருவான். ஐயோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானே.

இருந்து ஸ்வசாத்தியம் சாதித்தும் க்ஷமதே, தன்னுடைய சாத்தியத்தை தான் என்னத்தை நிரூபிக்கிறோமோ அந்த நிரூபிக்கக்கூடிய விஷயத்தை நிரூபிக்கக்கூடிய தகுதியை அடையிறது. தானிக் காணீதி செய்த ஸ்ருயதான், என்னது அஞ்சு ரூபத்தை அஞ்சு விஷயத்தை வச்சுண்டது அப்படின்னு சொல்லி சொன்னா கேளுங்க. பக்ஷ தர்மத்துவம், சபக்ஷசத்துவம், விபக்ஷாத்யாவிருத்தி, அபாதித விஷயத்துவம், அசத் பிரதிபக்ஷத்துவம் சேதி. இதுதான் அஞ்சு பாகம். பக்ஷ தர்மத்துவம், பக்ஷ தர்மத்துவம்னு சொல்லி சொன்னா நீங்க ஏற்கனவே பட்சம் பக்ஷ தர்மத்தை பார்த்தோம். பக்ஷ தர்மத்துவம் இருக்கணும், சபக்ஷசத்துவம். இப்ப பக்ஷ தர்மம் பக்ஷம் என்னத்தை பார்த்தோமோ அது அந்த பக்ஷ தர்மத்துவம் இருக்கணும், சந்திக்க சாத்தியமான இருக்கணும். சபக்ஷசத்துவம், சபக்ஷத்துல அது இருக்கணும், நீங்க என்னத்த பேசுறீங்களோ அது சபக்ஷத்துல இருக்கணும். ரெண்டு, விபக்ஷா வியாபாரத்தி, எந்த விபக்ஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ, விபக்ஷம்னு சொல்லி சொன்னா நிச்சித சாத்திய அபாவான், நிச்சித சாத்திய அபாவான இருக்க கூடாது. அதனால விபக்ஷா வியாபாரத்தி. சபக்ஷ சத்துவம்னு சொல்லி சொன்னா நீங்க நிரூபிக்கிற சாத்தியமானது நிச்சயமா சபக்ஷத்துல இருக்கணும். விபக்ஷா வியாபாரத்தின்னு சொல்லி சொன்னா நீங்க எந்த இடத்த இல்லாத இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களோ அந்த இடத்துல நிச்சயமா இருக்க கூடாது. அடுத்தது வியாபாரத்தி, அபாதித்வ விஷயத்துவம், அபாதித்த விஷயத்துவம்னு சொல்லி சொன்னா நிராகரிக்கப்படக்கூடியதா இருக்கக்கூடாது. நீங்க சொன்ன விஷயமானது அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது, வேற ஒரு பிரமாணத்து மூலமா ஏதாவது. அசத் பிரதிபக்ஷத்துவம், இன்னொன்னு அசத் பிரதிபக்ஷத்துவம், பிரதிபக்ஷத்துவத்துல நிலைபடாம இருக்கிறது. அப்படி இந்த அஞ்சு வகையான இது அஞ்சத்தையும் கீழெடுத்து டீக்காலையே அவரே விசாரம் பண்றாரு. அபாதித ரூபோ, அபாதித சாத்திய ரூப விஷய தத்தம் தசிய பாவஸ்தத்துவம், அபாதித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அபாதித சாத்திய ரூப விஷய, அபாதித்தமான சாத்திய ரூபமான விஷயம், சாத்திய ரூபம்னு சொல்லி சொன்னா சாத்தியமானது, என்னத்தை நீ நிரூபிக்க போறீங்களோ அப்படிப்பட்ட விஷயமானது பாதித்தம் இல்லாம நிராகரிக்கப்படாம எதுல இருக்கோ அதுதான் வந்து தத்தத்தாத்தம், அதுதான் தத்திய பாவஸ்தத்துவம் சொல்லிட்டு பா அப்படின்னு அது அது வந்து விருத்தி ஆயிருக்கு. அப்போ ஏம் எஸ் சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்திரம் வித்தியதே சத் பிரதிபக்ஷ. இப்ப சத் பிரதிபக்ஷத்துவம்னு சொல்லி சொன்னாங்க, அபாதித விஷயத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னா அபாதித விஷயத்துவம்னா என்ன சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்கோசரம் அபாதித்தமான சாத்திய ரூபமானது இருக்கக்கூடாது, நிராகரிக்கப்படுறதா இருக்கக்கூடாது. இது நிச்சயமா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒன்று விஷயம் இருக்கக்கூடாது ஒண்ணு. ரெண்டாவது சற்பிரதிபட்சம்னா என்ன, ஏவம் சாத்திய பாவ சாதகம் ஹேத்வந்திரம், ஏவம் எஸ் சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்திரம் வித்தியதே, சாத்திய அபாவத்தை நிரூபிக்கக்கூடிய சாத்திய அபாவத்தன்னா நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நெருப்பு எப்படிப்பட்டது, நெருப்பு குளிர்மையானது, ஏன் திரவியமா இருக்கிறதுனால, திரவியமா இருக்கிறதுனால சொல்லி நீங்க நிரூபிச்சிட்டீங்க. ஆனா நெருப்பை தொட்டு பார்த்தா சொல்றது பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நிராகரிக்கப்படுறது, அனுமான பிரமாணத்தினால சொல்லப்பட்ட ஒரு நியாயத்தினால நிரூபிக்கப்பட்ட விஷயம், அனுமான பிரமாணத்தினால சொல்லப்பட்டதுன்னு பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நிராகரிக்கப்படுறதா இருக்கு. அதனால சாத்திய அபாவ சாதகம், நீங்க சாத்தியம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அந்த சாத்தியம் அதாவது நெருப்பு குளிர்மை அப்படின்னு சொல்லி சாத்தியம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அந்த சாத்தியத்தை நிராகரிக்கிறதா வேற ஒரு கேத்து நீங்க கொடுத்தீங்கன்னா, வேற ஒரு காரணம், வேற ஒரு பிரமாணம் மூலியமா நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க, அது சத் பிரதிபக்ஷத்துவம். அப்படி சத் பிரதிபக்ஷத்துவம் இல்லாம இருக்கிறது அசத் பிரதிபக்ஷத்துவம். ஏன்னா அசத் பிரதிபக்ஷத்துவம் இருந்தா தான் நீங்க சொன்ன கேத்துவானது கரெக்ட். அதனால இது இச்சதே ச நாஸ்தி எஸ்ய சோ அசத் பிரதிபக்ஷ. அப்படி பிரதிபட்சமானது எதிரானது இல்லாத இருக்கிற எந்த நிலையோ அதுக்கு பேரு அசத் பிரதிபக்ஷத்துவம். தஸ்ய பாவஸ்தத்துவம் இது போத்தியம். இங்கேயும் அசத் பிரதிபக்ஷத்துல தஸ்ய பாவ அப்படின்னு சொல்லிட்டு தத்துவத்தை அந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும். கேவலாந்தை தூ சதுரூப வண்ணம் ஏவ ஸ்வசாத்தியம் சாதித்தும் சமத்தே, பாண்டய விதேகமான லிங்கமானது மூணு இந்த அஞ்சு வகையான நிலையில வரும். கேவலான்வை வந்து நாலு நிலையில மாத்திரம், நாலு நிலையில இந்த நாலு இந்த விஷயத்துல நாலு இருந்ததுன்னா மாத்திரம் போதும் அது தன்னுடைய விஷயத்தை நிரூபிக்கும். என்னென்னது அப்படின்னு சொல்லிச்சுன்னா தசிய விஷய தசிய விபக்ஷ விபரியேன தத் வியாபுத்தி விற்பறியா. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா விபக்ஷத்தை மாத்திரம் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மத்த தத் வியாபுத்தி விபரியாது, மத்ததெல்லாம் தானா நீங்கின மாதிரி ஆயிடுறது. அதனால கேவல வெத்திரேக்கி ததா தசிய சபக்ஷ விபரியன தத் சத்துவ விபரியாதி. ஒன்னு விபக்ஷ வியாபுத்தி அப்படிங்கறத இதுல விட்டுறணும், கேவல அன்பையில விபக்ஷா வியாபுத்திங்கிறத விட்டுறணும், அதே மாதிரி கேவல வெத்திரிக்கில சபக்ஷ சத்துவம் அப்படிங்கறத விட்டுறணும். ஏன்னா வெத்திரேக்கியில சபக்ஷ சத்துவம் அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கவே இருக்க முடியாது, வேற ஒண்ணுமே இல்லையா, அதனால தானே நீங்க அதை யூஸ் பண்றீங்க. புரிஞ்சுக்கோங்க, ஏன் அதை ரெண்டுத்தையும் விடணும்னு சொல்லிட்டு, வேற எதுவும் அதுக்கு சம்பந்தம் இல்லாதா இல்லவே இல்லை. உதாரணம் என்ன, ஆத்மா, ஆத்மா ஆத்மா பத்தி நீங்க நிரூபிக்கும் போது என்ன சொல்றீங்க, ஆத்மா சுப்பிரகாசம்ங்கிறீங்க.
எதெல்லாம் இப்படி சுவப்பிரகாசம் இல்லையோ அதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு பாடம் பட்டம் கட்டம்னு ஏதாவது ஒரு உதாரணம் கொடுத்துட்டீங்க.

0: இப்போ சபக்ஷத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மாவை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. நிச்சயமா சுவப்பிரகாசம் இருக்கிறது ஆத்மாவை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. உங்களுடைய ஹேத்து கேவலான் வெத்திரிக்கையிலோ கேவலான்மையிலோ இந்த மாதிரி ஃபிட் ஆகாது. அதனால அந்த ரெண்டு விஷயத்தை மாத்திரம், சமானத்தன்மை இல்ல விரோதத்தன்மை ஒரு இடத்துல, இன்னொரு இடத்த சமானத்தன்மை, ரெண்டுத்தையும் நீக்கிட்டு மீதி நாளும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப தத்துவ பிரயாதி உபதர்ஷித ரூபானாம் மத்தியே கதிபய ரூப உபபன்னத்துவாத் ஹேத்து அபாஷ ஹேத்துவது ஆபாசந்தே ஹேத்வாபாசாக. அப்படி எந்த வகையான விஷயத்தை நீங்க சொல்றீங்களோ, எந்த வகையான கேவலான்மையோ இல்ல கேவல வெத்திரிக்கையோ அன்பே வெத்திரிக்கையோ, இந்த மாதிரி மூணு லிங்கத்துல எந்த மாதிரியான லிங்கத்தை நீங்க பிரயோகம் பண்ணினாலும் சரி, இதுல கேவல அன்பே வெத்திரிக்கையில அஞ்சு, கேவலான்மை கேவல வெத்திரிக்கையில நாலு, இந்த நாலுத்திலயோ இல்ல அஞ்சுத்திலயோ ஏதாவது ஒண்ணுத்துல குழப்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுத்துல பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு விஷயம் மாத்திரம் ஃபிட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. பஞ்சரூபத்தை என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பக்ஷ தர்மத்தம், பக்ஷ தர்மத்துல செட் ஆகல, இல்லட்டே சபக்ஷ சத்தம், சபக்ஷத்துல இல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா போதும், ஒரு பிரச்சனையை காமிக்க முடிஞ்சா போதும், அந்த ஹேத்து காலி. அதனால என்ன சொல்றாங்க, உபதர்ஷித ரூபான மத்தியே கதிபய ரூப உபபன்னத்வாது, இந்த ஒரு ஒரு நிலத்திலயும் நாலு அஞ்சுன்னு பல வகையான நிலை இருக்கிறதுனால ஒண்ணு இல்லாம இருந்தா கூட ஹேத்துவது ஆபாசந்தே இது ஹேத்து ஆபாசக, ஒண்ணு இல்லாம இருந்தா கூட அது ஹேத்து போல தோற்றம் அளிப்பது அப்படின்ற நிலை ஆனதுனால ஹேத்துவாபாசம் அப்படிங்கிறது. ஹேத்துவை போல காரணத்தை போல ஆபாசந்தே தோற்றம் அளிக்கின்றது என்பதா அப்படிங்கிறதுனால, ஏன்னா பா பிரகாசனை, பா பிரகாசனை தாத்து அப்படி தோற்றம் அளிக்கின்றது அப்படின்னு அர்த்தம் ஆனதுனால ஹேத்வாபாசாக அப்படின்னு ஆறுது. உபதர்ஷித ரூபானாம் தத்துவம், தத்துவம்னு சொல்லி சொன்னா தத்துவம் ச அனுமிதி தத் கர்ணான்யதர பிரதிபந்தக யதார்த்தஞான விஷயத்துவம் வாதஸ்தலே, அனுமிதி தற்கரண அந்யதர பிரதிபந்தக யதார்த்தஞான விஷயத்துவம், அனுமிதியும் அதனுடைய கரணத்தையும் தடை செய்யறதா, அனுமதி ஞானம் உண்டாகிறதா இல்லாம இருக்கிறதா, யதார்த்த ஞான ஸ்தலத்துல வந்து அனுமதியானது உண்டாக இருக்கிற நிலைக்கு ஹேத்வாபாசம் அப்படின்னு சொல்லி சொல்றது. வன்னீர் உஷ்ணைதி அனுமதி பிரதிபந்தகம், வன்னி உஷ்ணக அப்படின்னு வன்னீர் அனுஷ்ணக அப்படின்னு ஒரு, வன்னீர் அனுஷ்ணக அப்படின்னு ஒரு அனுமானத்தை கொடுக்குறாங்க. வன்னீர் அனுஷ்ணக சாத்தியம், வன்னி நெருப்பு எப்படிப்பட்டது, சூடு இல்லாது, ஏன் திரவியத்வாத்தின் ஏதாவது ஒரு ஹேத்து கொடுக்குறான். இந்த இடத்துல இது பிரதிபந்தகம், அங்க சொல்லப்பட்ட ஒரு ஒரு விஷயத்திலயும் பிரதிபந்தம் வந்து என்னது சொன்னா நம்ம என்னது சாத்தியபாவ சாதகம் ஏத்துவந்திரம் விதித்தே சத் சத் சத் பிரதிபக்ஷ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தடையானது இங்க உண்டாருது. ஏன் எது ஞானம் உஷ்ணத்துவது வன்னி வண்ணவ் அனுஷ்ணத்துவ சாதகம் திரவியத்துவம் இது ஆகாரகம் தது விஷயத்துவஸ்ய சொரூப சம்பந்தின திரவியத்துவ ரூப ஹேத்வாபாசே சத்வாத் லக்ஷண சமன்வய. இப்போ நெருப்பு எப்படிப்பட்டது, நெருப்பு சூடானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பிரத்யட்சமா அனுபவம், அப்படிப்பட்ட பிரத்யட்சமான அனுபவமான நெருப்பு சூடானது அப்படிங்கிற இடத்துல திரவியத்துவம் அப்படின்னு ஒரு ஹேத்துவ கொடுக்குறீங்க நீங்க. இந்த இடத்துல தத் விஷயத்த சொரூப சம்பந்தேன, நெருப்போட சொரூப சம்பந்தத்தோட சூடானது இல்ல, அதனால திரவிய ரூப ஹேத்வாபாசே, திரவியம் அப்படிங்கிறது திரவியத்வாத் அப்படிங்கிறது ஹேத்வாபாசம், அதனால இந்த இடத்துல இது ஹேத்வாபாசம் அப்படின்னாரு. சொரூபம் எப்படிப்பட்டது, நெருப்போட சொரூபம் பிரத்யமா நம்ம அனுபவம் பண்ணி பார்த்தா தொட்டு பார்த்தா சூடா இருக்கு, அதனால சொரூபத்துல அது நிராகரிக்கப்படுறதா இருக்கிறதுனால ஹேத்வாபாசம் அப்படின்னாரு. சதேத்துவாரணாய தாத்தேதி, அங்க என்ன சொல்றது, ஹேத்வாபாசாக்கு லட்சணம் கொடுக்குறோம், யதார்த்த அப்படின்னு சொல்லி சொல்லணும் இங்க என்னது, யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு. அனுமதி தற்கரண அந்யதர பிரதிபந்தக யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க, யதார்த்த ஞான விஷயத்துவம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் சொன்னது சத் ஹேத்துல போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசனம், இது அசத் ஹேத்துல அதாவது ஹேத்துவாபாசத்துல இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால. கடாதிவாரனே அனுமதி தற்கரண அந்யதர பிரதிபந்தக இது வெறும் யதார்த்த ஞான விஷயத்துவம்னு சொல்லி சொல்லிட்டா கடம் பட்டம் முதலியதெல்லாமே கூட யதார்த்த ஞான விஷயம்தான், பானைய பானையே தெரிஞ்சுக்கிறது யதார்த்த ஞானம், அந்த இடத்துல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசம் நீங்க என்ன சொல்றீங்க, அனுமதி தற்கரண அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. விபிச்சாரிணி அவ்வக்தி அவ்வியாப்தி வாரணாய தற்கரணான்யதர இதி, அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, விபிச்சாரியில விபிச்சார நிலையில ஏதாவது எந்த இடத்த உண்டாகாதோ அந்த இடத்துல லட்சணம் போயிடும், அது நிராகரிக்கிறதுக்கோசரம் தற்கரண அந்யதர அப்படின்னு சொல்லிட்டு அங்க இதுல லட்சணத்துல அந்த சப்தத்தை சேர்க்க வேண்டியதா இருக்கு. சரி, ஹேத்வாபாசம் அஞ்சு வகைன்னு சொல்லி சொல்லிட்டோம். அனைகாந்திகம் சப்யபிசாரோ அனைகாந்திக, சப்யபிசாரம் முதல் வகை. அந்த சப்யபிசாரம் என்னது அப்படின்னா அனைகாந்திக அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லட்சணம் அனைகாந்திக. அந்த அனைகாந்திக எப்படிப்பட்டது அப்படின்னா சத்ரிவித, சாதாரண அசாதாரண அனுபசம்ஹாரி பேதா, சாதாரண அனைகாந்திகம் அசாதாரண அனைகாந்திகம் அனுபசம்ஹாரி அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையா இருக்கு. அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா ஏக்கம் அந்த அபி, ஏகாந்த அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்றாக, ஒன்றாகன்னு சொல்லி சொன்னா எது ஒன்றாக, ஏக்கம்னா சாத்தியம், சாத்தியமானது முடிவாக ஒன்றாக நிலைப்பட்டது, சாத்தியம் இப்படிப்பட்டது அப்படின்னு நிச்சயம் எங்க இருக்கோ அது வந்து ஐகாந்திக. சாத்தியமானது இப்படித்தான் இப்படின்றது இல்லாம பலவகப்பட்டதா தோன்றதா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு அனைகாந்திக. அப்படி அந்த வியாப்தியானது நிரூபகம் நிரூபிக்கப்பட்டதா, பல வகையா நிரூபிக்கப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்டதுக்கு அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரி, அதுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா தத்ர சாத்திய அபாவத் விருத்தி சாதாரணம் அனைகாந்திக, சாத்திய அபாவத் விருத்தி, சாத்திய அபாவத்தை உடையதாக இருக்கும் நிலை. எதப்ப எங்க பேசிட்டு இருக்கீங்களோ அங்க சாத்தியமானது இன்மையில இருக்கணும், அப்படிப்பட்டதா இருந்தனா அது சாதாரண அனைகாந்திக. உதாரணம் என்ன, பர்வதோ வன்னிமான் பிரமேயத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேத்து கொடுக்குறீங்க. பிரமேயத்துவா அது பஞ்சம் யந்திரத்துல சொன்னதுனால ஹேத்து, திருத்தீயாந்தம் பஞ்சம்யாந்தம் வா ஹேத்து சொல்லியாச்சு. காரணம் மூணாம் வேற்றுமையிலயும் அஞ்சாம் வேற்றுமையிலயும் இருக்கலாம், இங்க அஞ்சாம் வேற்றுமை சொல்லியிருக்கு துவாத் அப்படின்ட்டு, துவாத்துங்கிறது அஞ்சாம் வேற்றுமை. அப்போ இங்க என்ன சொல்லுது பிரமேயத்துவா அப்படின்னு சொல்லுது, பிரமேய விஷயமானதுனால அப்படின்னு சொல்லி, பிரமேயமானதுனால, பிரமேயம்னா விஷயமானதுனால, எது விஷயமானதுனால பர்வதோ வன்னிமான் மலை நெருப்புடையது, ஏன் மலை விஷயமானதுனால அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அர்த்தம் ஒரு காரணம் கொடுத்துடுறீங்க. தூமத்துவாத் இல்ல பிரமேயத்துவாத் அப்படிங்கிறீங்க. பிரமேயத்துவ வன்னி அபாவதி ஹிருதய வித்தியமானத்துவாத், லட்சணம் பண்ண போனது நீங்க லட்சணம் பண்ண போனது நெருப்ப நிரூபிக்கிறதுக்கு எங்க பட்சத்துல மலையில, சாத்தியம் சாத்திய பாவம் இருக்கிற இடத்துல, சாத்தியமானது இருக்க முடியும் அப்படின்ற இடத்துல பிரமேயத்துவம் ஹேத்து கொடுக்குறீங்க. பிரமேயத்துவம் மலையும், பிரமேயத்துவம் கடலும், சாத்தியத்தை நிரூபிக்க போறீங்க மலையில, ஆனா பிரமேயமா இருக்கிற கடல்ல சாத்தியமானது சாத்திய அபாவஸ்தலத்திலையும் போறது. நீங்க பண்ண போனது பட்சத்துல நீங்க நிரூபிக்க போறீங்க, சபக்ஷத்துல இருக்கு ஆனா விபக்ஷா வியாபிருத்தின்னு சொல்லி சொன்னீங்க. விபக்ஷத்திலேருந்து வியாபிருத்தி ஆகணும், ஆனா விபக்ஷத்துல போகல. விபக்ஷம் சொல்லி சொன்னா சாத்திய அபாவான், விபக்ஷ நிச்சயத சாத்திய அபாவான், நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இடம் விபக்ஷம். நீங்க லட்சணம் பண்ண போனீங்க பட்சத்துக்கு, பட்சத்துல இருக்கு சபக்ஷத்திலையும் இருக்கு ஆனா விபக்ஷத்துல இல்லாம இருக்கணும். விபக்ஷத்திலையும் என்னது பிரமேயம், கடலும் பிரமேயம், புரிஞ்சுதான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு கேளுங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், மலை நெருப்புடையது, ஏன் விஷயமானதால், மலை விஷயம், அதனால நீங்க என்ன பண்றீங்க அதுல நெருப்பு நிரூபிக்க போறீங்க. நிச்சயமா சமையலறையில இருக்கு, சமையலறை விஷயம், அதுல நெருப்பு இருக்கு, நெருப்பு எஞ்சின் இருக்கு. அதே மாதிரி நிச்சயமா இல்லாத இடம் இது கடல், கடலும் விஷயம் ஆனா அதுல நெருப்பு நிச்சயமா இருக்காது. பிரமேயத்துவாத்துன்ற ஹேத்து பட்சத்துல சபக்ஷத்துல, பட்சம்னு சொன்னா சந்தேகம் இருக்கிற இடம், சாத்தியமான சந்தேகத்திற்கு இடமான இடத்துல அங்க இருக்கு, நிச்சயமா இருக்கிற இடத்துல சபக்ஷத்துல அங்கேயும் இருக்கு, விபக்ஷத்துல இருக்க கூடாது ஆனா அங்கேயும் இருக்கு. உங்க ஹேத்து பிரமேயம்னு சொன்ன ஹேத்து அந்த இடத்துலயும் இருக்கு. அதனால என்ன இது சத்யபிசாரம், சாதாரண அனைகாந்திகம்னு சொன்ன முதல் ஹேத்வாபாசம். சாதாரணாதி திரய மத்திய தத்ர அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சாதாரண அசாதாரண அனுபசம்பாரின்ற மூணுல முதல் ஹேத்வாபாசம். அச விருஜே அதிப்பிரசக்தி இதி மாஸ்ம திருப்திய அத்த சபக்ஷ விருத்தித்வசியாபி நிவேஷாத், விருத்தத்துல இது இதே சாத்தியபாவ விருத்தி அப்படிங்கறது வந்து விருத்த ஹேத்துவும் கூட அப்படித்தான் இருக்கும். விருத்த ஹேத்துவும் கூட விருத்தம் சொல்லப்பட்ட மொத்தம் அஞ்சு ஹேத்வாபாசம் சொன்னோம், அசித்த பாதித சபிய விசாரத்துக்கு அடுத்தது விருத்த, ரெண்டாவது விருத்தம், அந்த விருத்தத்துக்கு சமான லட்சணம் தான் இருக்கும், அதுவும் இருக்காது சாத்தியபாவம் தான் இருக்கும். இப்ப அந்த லட்சணம் போயிடுத்து அப்படின்னு சொல்லி மாசிய திருப்தியா ரொம்ப தப்பு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப அகங்காரம் காட்டிக்காத, ரொம்ப அழட்டிக்காத, திருப்தியா அழட்டிக்கிறது ரொம்ப அழட்டிக்காத. ஏன் அங்க சபக்ஷ விருத்தித்வசியாபி நிவேஷா, அங்க சபக்ஷத்துல இந்த இடத்துல அத்திரன்னு புரிஞ்சுக்கணும், சபக்ஷத்துல இருக்கு பக்ஷத்துல இருக்கு பிரமேயம், சபக்ஷத்திலயும் இருக்கு. ஏன்னா பிரமேயம் அது விபக்ஷத்துலதான் இருக்க கூடாது, ஆனா அங்கேயும் இருக்கு. அதனால பக்ஷத்திலயும் சபக்ஷத்திலயும் இருக்கு அப்படிங்கறதுனால இது பாதித்த ஹேத்துவுக்கு பாதித்த ஹேத்துவாபாசத்துல வராது. அதுதான் வித்தியாசம். பாதித்த ஹேத்துவாபாசத்துக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்? பாதித்த ஹேத்துவாபாசம் சபக்ஷத்துல இருக்காது, இது சபக்ஷத்திலயும் இருக்கும். அவ்வளவுதான். ஆத ஏமபி சுரூபாசித்தே தூஷணம் ஜாகர்த்தி இது மாவக கர்வம். திருப்பியும் அல்டிக்காத ரொம்ப திருப்பியும் கர்வம் தான், திருப்பம் திருப்பியம் கர்வம் இதெல்லாம் வந்து சமான அர்த்தகம் தான். திருப்பியும் அல்டிக்காத, ஏன் சொருப்பா சித்தி அப்படின்ற அஞ்சாவது சித்தி நீங்க பாக்க போறது அதுலயும் சுருப்பத்துல இல்லாம இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல இங்க லட்சணம் போயிடுது. அதுவும் இதே மாதிரி தானே, சொருப்பா சித்திக்கு லட்சணம் என்ன? ஆகாய தாமரை. அதுக்கு உதாரணம், அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். சொருப்பா சித்திக்கு ஆகாய தாமரை வாசனையுடையது, தாமரை என்பதால் புரிஞ்சு போச்சு. உண்மையில என்ன, ஆகாய தாமரைன்னு ஒண்ணு சுரூபமாவே இல்ல, அதுல வாசனை அப்படிங்கறத நிரூபிக்க போற நீ, அது எப்படி முடியும்? அப்போ அந்த மாதிரி சொரூபா சித்தியில சமானமா உன்னோட லட்சணம் போயிடுறது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன் பக்ஷ விருத்தித்வசியாபி ததாத்வாத், இங்க பக்ஷத்துல விருத்தி இருக்கு. பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம், சபக்ஷத்துல விருத்தி இருக்கிறதுனால உங்களுடைய பாதித்தம் நிகராரிக்கப்பட்டது. நீங்க என்ன பாதித்த விருத்தத்துல விருத்தமான ஹேத்துவாபாசத்துல போயிடும்னு சொன்னீங்களோ அதுல போகாது, ஏன்னா சபக்ஷத்துல இருக்கு. அதே மாதிரி பக்ஷத்துலயும் இருக்கு. உங்களுடைய என்ன சொரூபா சித்தின்னு சொல்லப்பட்ட சொரூபா சித்தியோட ஹேத்துவாபாசத்துல, ஹேத்துவாபாசமான அஞ்சாவது ஹேத்துவாபாசமான சொரூபா சித்தியில பக்ஷத்துல இருக்கவே இருக்காது. ஆகாயத்த அமரைங்கிற பட்சமே இல்லையே. ஆனா இங்க பர்வத்தோ வன்னிமான், பர்வத்தம்ங்கிற சந்திக்த சாத்தியம் இடத்துல இருக்கு. புரியுதா? பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம்ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சிருந்தா தான் இது புரியும். பக்ஷம் அப்படின்னா சந்திக்த சாத்தியவான், சந்தேகத்துக்கிடமான சாத்தியம் உடையது. சபக்ஷஹ சபக்ஷஹ அப்படின்னா பக்ஷமானது நிச்சயமா இருக்கிறது, சாத்தியமானது எங்க நிச்சயமா இருக்கோ. பக்ஷம் மலை நெருப்புடையது அப்படிங்கிறது, சபக்ஷம் சமையலறை நெருப்புடையது, நிச்சயமா இருக்கும் சமையலறையில நெருப்பு. விபக்ஷம் நிச்சயமா எங்க இருக்காதோ, கடல், கடல் நெருப்புடையது நிச்சயமா இருக்காது. அதனால பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் இது மூணுமே தெரிஞ்சுட்டா தான் அடுத்த லெவலுக்கே போக முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்ஷம் நிச்சயமா சந்தேகத்திற்கிடமா இருக்கிறது, சபக்ஷம் நிச்சயமா இருக்கிறது, விபக்ஷம் நிச்சயமா இல்லாதது. சந்தேகம் நிச்சயம் நிச்சயமா இல்ல, இதுதான் பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம். சந்தேகம் நிச்சயம் நிச்சயம் இல்லை, இந்த மூணுத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, விருத்தத்துல ஹேத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா போகாது. ஏன்? சபக்ஷத்துல இருக்கு, நிச்சயமா இருக்கிற இடத்துல இருக்கு, அதனால அதுக்கு போகாது. சரி, அதுல போகாட்டி போகும், சொருப்பா சித்தியில போகும்னு சொல்லி சொன்னா பக்ஷத்துல நிச்சயமா இருக்கு, மலை அப்படின்ற இடத்துல சந்தேகம் இருக்கு. அதனால நீ சொன்ன சொருப்பா சித்தியில ஆகாய தாமரைங்கிற பட்சமே இல்ல, அதனால அதை பத்தி பேசவே பேசாத, அது இதுவும் வித்தியாசம் தான், வேறுபட்டதுதான் அப்படின்னு அது நிராகரிச்சாச்சு. அடுத்தது சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்தக பட்ச மாத்திர விருத்தி அசாதாரண. அதனாலதான் சொன்னேன் பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம், பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம், பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம், நல்ல தெளிவா ஞாபகம் புரிஞ்சுக்கணும். பக்ஷம் சந்தேகத்துக்கிடமானது, சபக்ஷம் நிச்சயமா இருக்கிறது, விபக்ஷம் நிச்சயமா இல்லாதது. சபக்ஷ சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்தக, சபக்ஷத்திலையும் விபக்ஷத்திலையும் இல்லாம, நிச்சயமா இருக்கிற இடத்திலையும் நிச்சயமா இல்லாத இடத்திலையும் இல்லாம, பக்ஷ மாத்திர விருத்தி பக்ஷத்துல மாத்திரம் இருக்கிறது, எது? அசாதாரண அநேகாந்திக. ரெண்டாவது வகை அசாதாரண அநேகாந்திகிறது சபக்ஷத்திலையும் விபக்ஷத்திலையும் இல்லாம பக்ஷத்துல மாத்திரம், நீங்க எங்க சொல்லி இருக்கீங்களோ அந்த இடத்துல மாத்திரம் தான் இருக்கு, நிச்சயமா இருக்க வேண்டிய இடத்துலயும் இல்ல, நிச்சயமா இல்லாத இடத்துலயும் இல்ல, அப்படி இருக்கிறது. யதா சப்தோ நித்யா சப்தத்வாத், சப்தமானது நித்தியம் அப்படின்னு நிரூபிக்க போறீங்க. சப்த அப்படிங்கிற சந்தேக பட்சத்துல நித்தியம் அப்படிங்கறது நீங்க நிரூபிக்க போறீங்க. சாத்தியம் என்னது? நித்தியம். பட்சம் என்னது? சப்தம். இந்த இடத்துல சப்தத்துவாத்துங்கிற ஹேத்து கொடுக்குறீங்க, சப்தத்தன்மை உடையதால், சப்தமானது சப்தத்தன்மை உடையதால் அப்படின்ட்டு. பக்ஷமானது சப்தம், சப்தத்துல நிச்சயமா சப்தத்துவம் இருக்கும், சபக்ஷம் இருக்காது. விபக்ஷம் வேற இடத்து, சப்தம்னால சப்தத்தன்மையான சப்தத்தை தவிர வேற எந்த இடத்தையும் இருக்காது. சப்தத்தன்மை சப்தத்தை தவிர வேற எந்த இடத்துலையும் இருக்காது, அதனால சபக்ஷத்திலயும் இருக்காது விபக்ஷத்திலயும் இருக்காது. புரிஞ்சுதா? சப்தத்தன்மை சப்தத்துல மாத்திரம் இருக்கும், பட்சத்துல மாத்திரம் இருக்கு, வேற எங்கேயும் இருக்காது, சபக்ஷத்திலயும் இல்ல, அதனால விபக்ஷத்திலயும் இல்ல. அதனால சப்தத்தம் ஈ சர்வேபியோ நித்தியேபியோ அனித்தியேபியஸ்ச வியாவிருத்தம் சப்த மாத்திர புத்தி, நித்தியம் அனித்தியம் எல்லாத்தையும் விட்டுட்டு சப்தத்துல மாத்திரம் இருக்கு. அதனால இது ரெண்டாவது வகையான அசாதாரண அனைகாந்திகம் அப்படின்ட்டு. சர்வே சபக்ஷா விபக்ஷாக தேபியோ வியாவர்த்த வியாவர்த்தே தீ சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவர்த்த பக்ஷம் சபக்ஷத்திலேயும் விபக்ஷத்திலிருந்தும் நிராகரிக்கப்பட்டதா அதுல இல்லாம இருக்கு எதுவோ அது சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்த அப்படின்னு அர்த்தம். கேவல வெத்திரேக வெத்திரிக்கு வியாபார நய தத் பின்ன இத்தியப்பி தேயம். இந்த இடத்துல லட்சணத்துல தத் பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஏன்னா கேவல வெத்திரிக்கில லட்சணம் போயிடும். கேவல வெத்திரிக்கு என்ன சொன்னோம், கேவல வெத்திரிக்குன்னு சொன்னா வெத்திரேக்கு மாத்திரம் வியாப்தி மது, வெத்திரேக்கத்தினால மாத்திரம் எதிர்மடையா மாத்திரம் நீங்க எதை நீங்க நிரூபிக்கப்பட முடியுமோ, எதிர்மடையா மாத்திரம் நிரூபிக்கப்பட முடியும் அப்படின்னா கேவல வெத்திரேக்கி. எதிர்மடையா எதெல்லாம் இப்படி இல்லையோ அதெல்லாம் அப்படி இல்ல, பட்சத்துல மாத்திரம் இருக்கு, சபக்ஷத்திலும் இல்ல விபக்ஷத்திலும் இல்ல. அதனால எதெல்லாம் அப்படி இல்லையோ அதெல்லாம் இப்படி இல்ல அப்படின்ற எந்த இடத்துல வருதோ அதுல பிரச்சனை இடும். அதனால என்ன பண்ணணும், தத் பின்னம் அப்படின்னு சொல்லணும். அதாவது கேவல வெத்திரேக்கி பின்னத்வே சதி லட்சணம் எப்படி ஆகும், கேவல வெத்திரேக்கி பின்னத்வே சதி சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்த பக்ஷ மாத விருத்தி அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் வரும். அடுத்தது சிற்பகம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம் தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இருவினை ஒத்திட இன்னருட்சத்தி மறுவிட ஞானத்தில் ஆதனம் மன்னி குருவினை கொண்டு அருட்சக்தி முன் கூட்டி பெருமல நீங்கி பிறவாமை சுத்தமே என்று சொல்லியிருக்கிறார். சுத்த நிலையோட இலக்கணத்தை நமக்கு இதிலே உணர்த்துகின்றார். இதே கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய சித்தியார் பாடலோடு சேர்த்து இதனை பார்க்கலாம். சித்தியார்ல 4ஆம் சூத்திரம் அதிகரணம் 3 9வது திருவிருத்தம் இருவினை என்று துவங்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை இப்போது நாம் பார்க்கலாம். இதனோடு தொடர்புடைய பாடல் என்பதால இருவினை செயல்கள் ஒப்பில் ஈசன் தன் சக்தி தோய என்று அதுல அழகாக சொல்லி இருக்கிறார். அந்த பாடலை முதல்ல பார்த்துருவோம். சக்தி தோய குருவருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி முன்னை திரிமலம் அறுத்து பண்டை சிற்றறி ஒளிந்து ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தமாமே என்று அழகாக உணர்த்தி இருக்கிறார் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார். இப்ப இந்த பாடலோட கருத்தை பார்க்கலாம். இருவினை செயல்கள் ஒப்பதான் இருவினை ஒப்பு, அதுதான் அங்கனும் சொல்லப்பட்டிருக்கு. இருவினை ஒப்புங்கதான் இருவினை செயல்கள் ஒப்பு என்று ஒப்பின் ஒப்பு, அதாவது இரண்டும் ஒப்பாக பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா நல்வினை தீவினைகளிலும், அதான் அதுல செய்யற நல்வினை தீவினை என்னதான் மாறிடும், அகாமியம் செய்யும் போது, அப்புறம் அவற்றோட விளைவாகிய புண்ணிய பாவம் இல்லையா, அதுதான் சஞ்சிதம், அதோட பயனாகிய இன்ப துன்பங்கள் அதுதான் நாம அனுபவிக்கக்கூடிய பிராரத்தம். இதுல எல்லாம் விருப்பம், அதாவது ஒன்றுல விருப்பம் ஒன்றுல வெறுப்பு அப்படி இல்லாம ஆன்ம அறிவின் கண் ரெண்டுலையும் ஒப்ப வெறுப்பு நிகழ வேண்டும், அதுதான் இருவினை ஒப்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நல்வினை புண்ணியம் இன்பனோட ஒரு மகிழ்ச்சியும் தீவினை பாவம் துன்பனோட வருத்தமும் தேவையே கிடையாது. சரி, அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றோம், ஈசன் தன் சக்தி தோய்தல், அதுதான் சிவசக்தி பதிதல் என்று சொல்லுகிறோம், சக்தி நிபாதம் என்று சொல்லுகிறோம். அந்த சக்தி நிபாதம் 4 வகைப்படும், மந்ததரம் மந்தம் தீவீரம் தீவீரதரம் அப்படின்ட்டு. அது எதுக்காகனா ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அது இங்கனம் நிகழும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் குரு அருள் கண்டிப்பாக வேண்டும், ஞானாசிரியர் சொல்லக்கூடிய உபதேச மொழிகள் அது அதெல்லாம் அந்த என்னதான் கேட்டாலும் பக்குவத்திற்கு ஏற்ப ஞானம் ஏறும். அதான் என்னதான் உபதேசம் வாங்கியிருந்தாலும் அந்த ஆன்ம பக்குவத்துக்கு ஏற்பதான் அந்த உபதேசமானது ஏறும், அதத்தான் அந்த 4 வகைன்னு சொன்னது. அடுத்து ஞான யோகம் சொல்லும் போது ஞான நிட்டை கூடி அதுவென்றும் இதுவென்றும் சுட்டி அறியக்கூடிய சுட்டறிவெல்லாம் இறந்து கரணங்கள் எல்லாம் அசைவர நிற்பது இல்லையா, அது ஒரு யோக நிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த பாடலோட கருத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், சித்தியாருடைய பாடல் கருத்து அதாவது இருவினை ஒப்பால சத்தாதி விஷயங்களை பற்றிய அந்த செயல் நீக்கமும், சக்தி பதிவதால் இருவினை ஒப்புக்கு அப்புறம் சக்தி நீப்பதும், அந்த சக்தி பதிவதால் கருவிகளுடைய கூட்ட நீக்கமும், குருவருளை பெறுவதால் இந்த தானம் செய்தல் காரணமாக உடம்பு நீக்கமும், ஞான யோகம் பெறுவதால் பிறப்பு இறப்பு நீக்கமும், மலம் அறுவதால் ஏகதேசத்தன்மை நீக்கமும், விருப்பு வெறுப்பு நீங்குவதால் அந்த ரெண்டு நீங்கிறதுனால விஷய அனுபவ நீக்கமும், ஞான பெருக்கால விஷய ஞான நீக்கமும் உண்டாகிறது. விஷய ஞானம்னு சொன்னதுனால விஷய இச்சை செயல்களும், கருவின்னு சொன்னதுனால போக காண்டம் ஆகிய கலாதிகளும் நீங்கும் என்று நமக்கு இதிலே அழகாக சொல்லப்பட்டுள்ளது. திருப்பி நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, சுத்த அவத்தேல ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, சகலாகவத்தேல நின்ற ஆன்மா அந்த நிலையை விட்டு இருவினை ஒப்பு வந்து சிவசக்தி பதி அதான் சத்தியநிபாதம் பெறுவதால் குருவருள் பெற்று யோகத்தை பொருந்தி மும்மலங்களையும் நீக்கி விஷய அனுபவத்திற்கு ஏதுவாகிய விருப்பு வெறுப்புங்கிற மலவாதனையையும் நீக்கி ஞானத்தை பெருக்கி சிவபெருமான் திருவடியை அடைந்து நிற்கும். இவ்வளவும் செஞ்சாதான் ஒரு ஆன்மா வந்து இறைவனை அடைய முடியும் என்று நம்முடைய அருள்நந்தி சிவாச்சாரியார் நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். அதே கருத்தை தான் தோத்திரத்தில் சாத்திரமான இந்த பாடலிலே நம்முடைய அதாவது இந்த நூலுக்கு பேரே தோத்திரத்தில் சாத்திரம் தான் திருமந்திரத்துக்கு, அதுல இந்த பாடல்ல அப்படியே சித்தியார் கருத்தை பிரதிபலிக்கும் முடியாது. ஆனா காலத்தால் முந்தியது, இருந்தாலும் ரெண்டு பாடல்களும் ஒரே கருத்தை தான் நமக்கு பிரதிபலிக்கின்றன என்று நாம் பார்த்தோம். அடுத்து ஆறாறும் ஆறு அதில் ஐந்து அவத்தையோடு ஈரா அதீத துரியத்து இவன் எய்த பேரான ஐவரும் போம் பிரகாசத்து நீரார் பரசிவம் மாதேயம் ஆகுமே என்று சொல்லுகிறார். அதாவது துரியாதீத அனுபவன் பெற்றவனுடைய பேரு எப்படி இருக்கும் என்று உணர்த்துகிறார். ஆறாறுன்னு சொன்னா நமக்கு தெரியும் 36 தத்துவங்கள். அதற்கு அடுத்தபடியாக மற்றும் ஒரு ஆறு என்ற சொல் இந்த பாடலிலே வருது. ஆறுனா வழி, ஆற்றுப்படைங்கிற நூல்கள்லாம் இருக்கு, ஆறுனா வழிகாட்டுதல் அப்படின்ட்டு. ஐந்து அவத்தையோடும் சொல்லும் போது சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதங்கிற ஐந்தோடு ஐந்தாக அப்படியே சேர்ந்து 25 அவத்தைகள். இதை பற்றியெல்லாம் நம்ம அந்த அவத்தைகளை பற்றியெல்லாம் பார்த்தோம், அதோட பலன்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு பல மந்திரங்கள்ல. அடுத்து ஈராம் அப்படின்னா என்னது, ஈருனாலே முடிந்த முடிவு. சரி, ஆக அதீத துரியம் என்று சொல்லுகிறார். அதீத துரியம் அப்படிங்கிறது துரியாதீதம் அதுதான். பேரான ஐவர் அப்படின்னா தூய தத்துவங்களான ஐவர், அதாவது சிவ தத்துவங்கள் ஐந்தும். சரியாக இப்படி சொல்லி இந்த பாடலிலே நமக்கு என்ன சொல்லுகிறார், பிரகாசத்து அந்த சிவ அந்த சிவங்கிற சொல்லு வருது 4வது வரியில. அதை நம்ம எப்படி எல்லாம் கொண்டு கூட்டணும், பிரகாசத்து சிவம் பரஞ்சிவம் நீரார் சிவம்னு தனித்தனியாக கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நீரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சைவர்களின் சிவ சின்னங்களுள் ஒன்றாகிய திருவெண்ணீர். ஆதேயம் அப்படின்னா அந்த இடத்தில் நிகழ் பொருள், பரசிவம் ஆதேயம் ஆகுமே அப்படின்னா ஆதாரம்னா இடம் இல்லையா, அதனால துரியாதீதனை இடமாக கொண்டு சிவமானது அங்கே விளங்கும் என்று உணர்த்தப்பட்டுள்ளது. 36 தத்துவங்களையும் வழியா வச்சுக்கிடணும், அதுல 25 அவத்தைகளோடு அந்த முடிவாகிய துரியாதீத நிலையை இந்த உயிர் அடைய சுத்த தத்துவங்களான சுத்தாவத்தை ஈஸ்வரம் சாதாக்கியம் விந்து நாதம் இந்த அஞ்சு நீங்கிறோம், ஒளிமயமான திருநீரணிந்த பரசிவம் இவனை இடமாக கொண்டு எழுந்தருளும். இப்படி எத்தனையோ பேருக்கு எழுந்தருளும் தான் நம்ம பல புராணங்கள்ல கேட்டிருக்கோம். தத்துவங்களும் அவத்தைகளும் கலன்று துரியாதீத நிலையை ஒருத்தன் அடைந்தால் சுத்த தத்துவங்கள் நீங்க ஒளியான திருமேனி பரசிவம் இவனை இடமாக கொண்டு எழுந்தருளுவார் என்று மிக அழகாக நமக்கு அதுல நம்ம வந்து கங்காணி ஒருத்தர் இருக்காருங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆன்மா பக்குவத்துக்கு வரும்போது சுவாமி கூடவே இருந்து என்னெல்லாம் செய்யறாரு, எல்லா நிலையிலும் அவர் கூட தான் இருக்காரு. அதை உணரக்கூடிய பக்குவம் ஆன்மாவுக்கு தான் இல்லாம போயிருது. பக்குவம் வரும்போது அது இறைவனை உணர்கிறது என்று, உயிருக்கு உயிரா இறைவன் இருக்கின்றார் என்பதை தெளிவாக அது அறிகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். தன்னை அறியாது உடலை முன் தான் என்றான். பக்குவங்கள் வருவதற்கு முன்பாக, ஞான நூல்களை பயில்வதற்கு முன்பாக, இந்த உடம்பு தான் நாமன்னு நினைச்சு பெயர் சொன்னா திரும்பி பார்க்கக்கூடிய இந்த உடம்பு தான் நாம, அது ஆணோ பெண்ணோ இதுதான் நாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த உடம்பு ஜடப்பொருள், உள்ள இருக்கிற உயிர் தான் சித்து பொருள், அதுதான் நான்னு சொல்லக்கூடிய நம்மை குறிக்கும் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல புரியல. அதனால தன்னை அறியாது உடலை முன் தான் என்றான். தன்னை முன் கண்டான் துரியம் தனை கண்டான். உன்னும் துரியமும் ஈசனோடு ஒன்றா கால் பின்னையும் வந்து பிறந்திடுந்தானே என்று சொல்லுகிறார். அதாவது துரிய நிலையை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றார். துரிய நிலையில ஈசனை அறிந்து அவனோடு ஒன்றும் அதாவது அவனோடு என்றுமே ஒன்று இருக்கணும். அதுதான் துரிய நிலையில அப்படி ஒன்று இருக்கணும். அப்படி ஒன்றலைன்னா மீண்டும் பிறவிக்கு வர வேண்டி இருக்கும் அப்படிங்கறத இதுல சொல்லுகிறார். தன்னை என்பது உயிராகிய தன்னை அறியாது உடலை, உடல்ங்கிறது ஜடம், உயிர்ங்கிறது சித்து, சித்தாகிய உயிர் கூடுனதுனாலதான் அந்த உடம்பே இயங்குது, அதே புரிவதில்லை. அது ஒன்னு புரியுது அல்லது ஒன்னை உணர்ந்து ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்கிறது. அதனால உணரும் தன்மையும் இயக்கும் தன்மையும் உயிருக்குத்தான் உண்டு. அந்த உயிர் உணரணும், உயிர் இயக்கணும், அப்பந்தான் அந்த உடம்பு இதை செய்ய முடியும். அதனால உயிரே தான் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அந்த உயர்வையும் உரிமையையும் படைத்தது அது தான் தான் அந்த உயிர் அப்படிங்கறத அறியாமல் உடலை தான் என்று சொன்னது, அத முன் அப்படின்னு சொன்னது இந்த உண்மைகளை எல்லாம் உணர்வதற்கு முன்பாக. அப்புறம் சைவ நூல்களை எல்லாம் ஓதி கொஞ்சம் உபதேசங்கள்லாம் கேட்டு அப்புறம் உண்மையை உணர்ந்தவுடன் தான் அந்த உடம்பு வந்து தான் அல்லன், உடலின் வேறாக உயிர் ஒன்று உண்டு, அதுதான் வினை போகங்களுக்கு ஏற்ப உடல் எடுக்கின்றது, அந்த உடலையும் உரு துணைகளையும் நமக்கு தந்தது இறைவன் அப்படின்னு உணர்ந்த பின்பாக அதை உணர்த்த, இவ்வளவு நடக்கலையே இந்த விஷயங்களை நமக்கு உணர்த்துவதற்காக தான் தன்னை முன் கண்டான் என்று சொல்லுகின்றார் திருமூலதேவ நாயனார். துரியம் என்பது நமக்கு தெரியும், பேர் உறக்க நிலையிலே ஆன்மா எய்தக்கூடிய அனுபவம். அந்த நிலையில ஈசனோடு ஒன்று இருக்கணும் இந்த ஆன்மா வந்து. அப்படி இருக்கலைன்னா மீண்டும் பிறந்து இறந்து உழல நேரும் என்று நமக்கு எச்சரிக்கை கொடுத்துள்ளார். அப்ப உடம்பின் வேறாகிய ஆன்மா தான் ஒருவன் உளன் அப்படிங்கிறதே தெரியாம தன்னோட உடலையே தான் என்று மயங்கி இருந்தான் இல்லையா? நம்ம தான், நம்மளதான் பத்தி சொல்லியிருக்கு. அப்ப உயிராகிய தன்னை இந்த எடுத்த உடம்பின் வேறாக உணர்த்த உணரும் சித்தாக உணர்ந்தான். அதுக்கப்புறம் அந்த ஞான நூல்களின் வாயிலாகவும் குருவின் மூலமாகவும் அதனால தன்னின் வேறான பரசிவத்தையும் உணர்ந்தான். அந்த துரிய நிலையில கண்டிப்பாக ஈசனோடு ஒன்று இருக்கட்டா மீண்டும் வினைக்கு ஈடாக பூமியில் வந்து பிறப்பான் என்று இதிலே நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு நமக்கு சித்தியாரிலே இந்த பாடலை, இதற்கு சித்தியாரிலே ஒரு பாடல், அதாவது தானம் யாகம் என்ற ஒரு பாடல், அந்த பாடலை இப்போது நாம் பார்க்கலாம். தானம் யாகம் தீர்த்தம் ஆச்சிரமம் தவங்கள் சாந்தி விரதங்கள் கர்ம யோகங்கள் சரித்தோர் ஈனமிலா சொர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீழ்வர். எல்லாம் எனக்கு தெரியும்னா இந்திரலோகம் போதுக்குள்ள அந்த இத்தனை யாகம் பண்ணனா இந்திரன் ஆயிரலாம், அதெல்லாம் கேள்விப்பட்டு என்னதான் செஞ்சாலும் அங்க போயிட்டு அப்படி சீக்கிரம் அந்த இமைக்கிற நேரத்துக்குள்ள அவங்க என்ன செஞ்சிருவாங்களாம், மீண்டும் அதிலிருந்து வந்து விடுவார்கள். அப்புறம் ஈசன் வந்து என்ன செய்யறாரு, யோக கிரியா சரியினில் நின்றோர் ஊனமிலா முத்திபதம் பெற்று உலகமெல்லாம் ஒடுங்கும் போது அரண் முனிலா தொழிலும் நிற்ப, அதாவது தொழிலில் உற்பவித்து இல்லையா, அதன் மூலம் அவர் என்ன செய்யறாரு நமக்கு சரியே கிரியை யோகம், அதன் மூலமாக நமக்கு அந்த முக்தி பதத்துக்கு நம்மை அழைத்து செல்கின்றார். அப்போது ஞான நெறி அடைவார்கள் அடைந்து சிவனை அங்கு நாதனே முன்னிற்கு நணுகுவான் நற்றாளே இல்லையா. அப்போ அவருடைய நற்றாளே இந்த ஆன்மா நணுகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தானம்னு சொல்லும் போது தானம் கொடுக்கிறது, இன்னென்ன தானம் கொடுத்தா இன்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு, யாகம்னா அதே மாதிரிதான், இன்னென்ன யாகங்கள் செய்தா தேவலோகத்துல போய் வசிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து செய்வது, இன்னென்ன தீர்த்தங்கள்ல நீராடினால் இன்னென்ன பலன் என்று தெரிந்து கொள்வது, அதை பின்பற்றுவது. அடுத்து என்னது ஆச்சிரமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஆச்சிரமம் சொல்றதுதான் தத்தம் நிலைகளில் தவறாமல் நிற்பது. தவம் அப்படின்னு சொல்லும்போது தவம் செய்வது, தவங்கள் புரிதல். சாந்தி அப்படிங்கிறது பிராய சித்தங்களை பண்ணுதல். விரதம் அப்படின்னா விரதங்கள் நமக்கு தெரியும், நமக்கு சைவ நூல்கள்ல விரதங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்த விரதங்களை காத்தல். அதுக்கும் அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்ம யோகங்கள், அதாவது தர்ம யோகங்கள் இயற்றலும் இதையெல்லாம் செய்தவர்கள் சரித்தோர், அதெல்லாம் அனுஷ்டித்தவர்கள் ஈனமிலா ஸ்வர்க்கம் பெற்று துன்பம் இல்லாத இன்பம் மிகுதியாக உள்ள சொர்க்கலோகத்தை அடைந்து அந்த சொர்க்க போகங்களை நுகர்ந்து ஆனால் இணைக்கின்ற அளவில் மீழ்வர், கனப்பொழுதுல மீண்டும் வந்து பிறப்பார்கள். அதேதான் ரொம்ப காலம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். ஈசன் யோக கிரியா சரியையில் நின்றோர் அப்படிங்கும் போது முதல்வன் விதித்த சரியை கிரியா யோகங்களை அனுஷ்டித்தோர், ஊனமிலா பதம் முக்தி பெற்று இல்லையா, குற்றமில்லாத பதம் முக்தியை அடைந்து, அதுதான் முக்கியம். உலகம் எல்லாம் ஒடுங்கும் போது இந்த பிரபஞ்சம் முழுதும் சம்ஹாரப்படும் பொழுது முதல்வன் முன் நின்று அருளவில்லை என்றால் மீண்டும் பிறந்து குருவருளால் ஞான மார்க்கத்தை அடைந்து முதல்வன் திருவடியை அடைவார்கள். அதனால சம்ஹார காலத்தில் முதல்வனை முன் நின்று அருளினால் அப்போதே அவருடைய நற்றாள்களை நணுகலாம். அவர் அப்போ அருள் நல்கலைன்னா அடுத்த பிறவியில குரு மூலமாக இது சித்திக்கும் என்று நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். அடுத்து சாக்கரன் தன்னில் அதீதம் தலைப்படில் ஆக்கிய அந்த வைந்தவம் ஆனந்தம் நோக்கும் பிறப்பரு நோன்முத்தி சித்தியாம் வாக்கு மனமும் மறுவல் செய்யாவே என்று சொல்லுகிறார். அதாவது சாக்கராதீதத்துல சிவத்தோடு கூடி ஆனா விழித்த கண் குருடாக இருக்கக்கூடிய வீரம் தலைப்பட்டால் மாயை வழி கெடும், அதனால் பிறப்பு அரும். பிறப்பு அரும் என்றால் முக்தி உண்டாகும். அந்த உரை மனம் கடந்து நின்ற உண்மை அனுபவம், வாக்கு மனமும் இல்லா மனோலயம் சொல்லுவாங்க இல்லையா, அது அப்ப கிடைக்கும் என்று சொல்லுகிறார். வாக்கிறந்த பூரணம் இல்லையா, அவரை வழிபடும் போது நிச்சயமா வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் கிட்டும். ஆக்கிய அந்த அப்படிங்கிறது ஆன்மாவை பற்றியுள்ள ஆணவத்தை கெடுத்து ஆக்கம் தர வந்த, ஆக்கிய வந்த அப்படின்னா ஆக்கம் தர வந்த, அந்த ஆணவத்தை கெடுத்து ஆக்கம் தர வந்த, அதாவது தனு கரணாதிகளை எல்லாம் தந்து வினைகளை ஊட்டி மலவன்மை வாட்ட, அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, வைந்தவம் இல்லையா. வைந்தவம் என்று சொல்லுவது மாயேயமான தத்துவங்கள். மால்நந்த அப்படிங்கிறது மானந்த அல்லது மால்நந்த அப்படிங்கிறது மயக்கம் கெடும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லியாச்சு, நோக்கும் பிறப்பு இல்லையா, இனி வர இருக்கக்கூடிய பிறப்பு, அதாவது நம்ம செஞ்சிட்டு இருக்க ஆகாமிய வினை வந்து பரிபாகப்பட்டு சஞ்சிதமா மாறி அங்கிருந்து நமக்கு பிராரத்தமா வரும் இல்லையா, அப்ப அந்த வினைகளுக்கு ஏற்ற பிறகுதான் நோக்கும் பிறப்பு. சரி, அப்ப அந்த பிறப்பெல்லாம் நீங்க பிறப்பாரு அப்படின்னு சொல்லியாச்சு, பிறப்பெல்லாம் அறணும். நோன் முக்தி சித்தியாகும், நோன்மை அப்படின்னா பெருமை. அப்ப ஆன்மா முக்தி நிலையில நுகரக்கூடிய பேரின்ப நிலை உரை மனம் கடந்தது, அதனாலதான் மறுவல் செய்ய அப்படிங்கிறாரு. அதாவது அந்த வாக்கும் மனமும் அந்த நேரத்துல செயல்படாது முக்தி சித்திக்கும் போது என்று சொல்லுகிறார். கரணங்கள் காரியப்படாத அனுபவம் என்ன அனுபவம்? சிவ அனுபவம் தான் என்று அழகாக நமக்கு இதுல எடுத்து காட்டியிருக்கின்றார். ஆக சாக்கராதீதத்துல திருவருள் மாயையின் வலிகட நோக்கி வீடு வேறு அழிக்கின்றது என்பதை நமக்கு இப்பாடலிலே விளக்கியுள்ளார். அடுத்து அப்பும் அனலும் அகலத்துளே வரும். அப்பும் அனலும் அகலத்துளே வரா. அப்பும் அனலும் அகலத்துளேது ஏது எனில், அகலத்துள் ஏதெனில், அப்பும் அனலும் கலந்தது அவ்வாறே அப்படின்னு சொல்றார். அதாவது விருப்பு எங்கே விளைகிறது, எங்கே அகல்கிறது அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு சொல்லுது. அதாவது நீர் போன்ற விருப்பும் நெருப்பு போன்ற வெறுப்பும் இந்த மார்பாகிய நெஞ்சில உயிர் உலாவும் போது நிகழ்கிறது. விருப்பு வெறுப்புகள் எங்க நிகழும்? நெஞ்சில. நெஞ்சம் கடந்த துரியாதீதத்துல அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இதுகளுக்கு நெஞ்சம் இடமானது எப்படின்னு பார்த்தோம்னா, இத நம்ம கேட்டு விசாரிக்கிற மாதிரி அது இருக்கு. அதாவது ஒரு கேள்வியை எழுப்பி நாம அறியக்கூடிய நிலையில அது கலந்து இருக்கு. இப்படி நம்ம கிட்ட இது ஒரு விசித்திரமான செயல் என்று சொல்லுகிறார். இப்ப நெஞ்சத்தை அகன்று அப்பால் இருக்கும் போது விருப்பு வெறுப்புக்கு இடமில்லை. நீரும் நெருப்பும் நெஞ்சத்து ஏதெனின் அப்படின்னா எளிதில் உணர முடியாத வண்ணம், அதன் லேசா நம்மளால உணர முடியாது, லெகுவா உணர முடியாது, அந்த மாதிரி கலந்துள்ள முறை அப்படி இருக்கிறது அப்படி. அப்புங்கிறது விருப்பு, அனல்ங்கிறது வெறுப்பு. இந்த உடல்ல அப்பு மண்டலம் வந்து முழந்தாள் தொடங்கி, அதாவது அப்பு தத்துவம் முதல் அடி வயிற்றில் மூல பிரகிருதி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி, அங்கே விருப்பு விளையும். அதுக்கு மேல நெஞ்சு வரைக்கும் தேயு மண்டலம். ஆக நீரும் நெருப்பும் ஆகிய மண்டலங்கள் கூடக்கூடிய இடம், அந்த இடத்துலதான் புருட தத்துவம் காரியப்படும் என்று சொல்லி அங்கதான் விருப்பு வெறுப்புகள் விளையும் என்று இந்த பாடலின் மூலம் நமக்கு திருமூல தேவனாயனார். நமக்கு நம்ம உடம்ப பத்தி இப்படி யோசிக்கவும் இல்லை, நமக்கு ஏன் விருப்பு வெறுப்பு வருதுங்கிறதுலாம் நமக்கு தெரியல. நாம ஏதோ நம்ம மனசு அது நினைக்கி நினைக்கின்னு சொல்லிட்டே இருக்கோம். மனம் எல்லாம் ஜடந்தானே, அப்ப இதெல்லாம் எப்படி இப்படி இந்த மாதிரி வருதுன்னா, இறைவன் அப்படி வைத்து இந்த ஆன்மாவை தூய்மையாக்குவதற்கு இதையெல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அருணாங்கு அசுத்தம் அதிசுத்தா சுத்தம் உருமேழு மாயை உடன் ஐந்தே உடன் ஐந்து சுத்தம் பெருமாறு இவை மூன்றும் கண்டத்தால் பேதித்து உருமாயை மாமாயை ஆன்மாவினோடு இல்லையா, மூவகை அத்துவாக்களோட தத்துவங்களை எல்லாம் இந்த பாடலிலே நமக்கு தொகுத்து உணர்த்தி இருக்கின்றார். அரு நான்கு முப்பத்தாறு தத்துவங்கள், அதுல அருநாள்னா 24 24 தத்துவங்கள் எங்க இருக்கு? அசுத்த மாயையின் காரியமாக அசுத்த அத்வாவில் இருக்கிறது. அடுத்து மாயையோடு கூடிய ஏழு தத்துவங்கள் ஆகிய வித்யா தத்துவங்கள் சுத்தா சுத்தமாகிய மிசிராத்வாவில் இருக்கிறது. மிக சிறந்ததாகிய சிவ தத்துவம் அஞ்சும் சுத்தமாயையுடைய காரியமாகிய சுத்த அத்வாவில் இருக்கின்றது. இந்த மூன்றையும் ஆன்மா அடையும்படி மூன்று கண்டங்களாக பிரிந்து அந்த மாயையானது சுத்தமாயே அசுத்தமாயே பிரகிருதி மாயையாக ஆன்மாவை பொருந்தும். அப்ப மாயை வந்து சுத்தம் அசுத்தம் பிரகிருதிங்கிற மூன்று கண்டங்களா பிரிஞ்சு சுத்தாத்வா மிசிராத்வா அசுத்தாத்வா அப்படிங்கிற பெயர் தாங்கி சிவ தத்துவம் வித்யா தத்துவம் ஆன்மா தத்துவங்களுக்கு இடமாக ஆன்மாவோட கூடி செயல்படுத்துகின்றது அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கருத்து. இப்படித்தான் இந்த மூன்றும், இந்த மாயை வந்து மூவகைப்பட்டு தன் காரியங்களால முக்காண்டமாகி ஆன்மாக்களோடு அறிவு இச்சை செயல்களை எல்லாம் விளக்கும் அப்படிங்கிறத திருவிளையாடல் புராணத்திலையும் மிக அழகாக, ஆதியில் ஆன்ம தத்துவமான அலர் மகன் பாகமும் நடுவில் நீதியில் விச்சா தத்துவமான நெடியவன் பாகமும் முடிவில் ஓதிய சிவ தத்துவம் எனலான உருத்திர பாகமும் உதிக்கும் பேதியும் மூன்றில் எண்ணில் தத்துவங்கள் பிறக்கும் இம்மூன்றினும் முறையால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆன்ம தத்துவங்கள் பிரம்ம பாகம் சொல்லக்கூடிய அடியில் உள்ளது. வித்யா தத்துவம் ஏழும் திருமால் பாகம் நடுவுல இருக்கு, அங்கு இருக்கிறது. சிவ தத்துவம் ஐந்தும் உருத்திர பாகம் முடியில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஆக அதி சுத்தா சுத்தம் இல்லை, அதி அப்படிங்கிறது சிறந்தது, அதி அற்புதம் அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம. அடுத்து என்ன சொல்லிட்டாரு, மாயை உறும் ஏழு, அதுதான் வித்யா தத்துவங்கள் ஏழு என்பதை குறிக்கிறது. முதல்ல என்ன சொல்லிட்டாரு, அறுநான்குன்னு சொல்லிட்டாரு, அது 24 ஆன்ம தத்துவங்கள். அடுத்து மாயை உறும் ஏழுங்கிறது வித்யா தத்துவங்கள் ஏழு, அதாவது புருடன், அராகம், வித்தை, கலை, நியதி, காலம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடியவை. இந்த மாயை வந்து இங்க காரிய மாயை என்று சொல்ல வேண்டும். இவை சுத்தா சுத்தம் என்றும் போக காண்டம் என்றும் போக சைத்ரு காண்டம் என்றும் சொல்லப்படுகின்றன. அடுத்து ஐந்து சுத்தம் என்று சொல்லும் போது சிவ தத்துவம் ஐந்து, அதுதான் சுத்தம் என்று சொல்லப்படுகிறது. சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம், விந்து, நாதம் அப்படிங்கிறது. இந்த அஞ்சு ஞான கிரியா சுரூப வேதங்கள் ஆகின்றன. இப்படி மூன்று கண்டமாகி ஆன்மாவை சார்ந்து அறிவு இச்சை செயல்களை ஆக்கும் என்பது திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவரும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். மாயை கைத்தாயாக மாமாயை ஈண்டிட ஆய பரசிவன் தந்தையாய் நிற்கவே ஏயும் உயிர் கேவல சகலத்து எய்தி ஆய்தொரு சுத்தமும் தான் வந்து அடையுமே என்று சொல்கிறார். இந்த ஆன்மாவாகிய குழந்தை தாய் தந்தையால் வளர்க்கப்படக்கூடிய முறை எப்படி என்று உணர்த்துகிறார். இறைவன் தந்தையாக இருந்து பரசிவன் தந்தையாக சொல்லியிருக்கு. சுத்தமாயை, அதைத்தான் மாயாள் என்றும் சொல்லலாம். அவ அந்த சுத்தமாயின் வயிற்றில ஆன்மாவை உதிக்க செய்து அசுத்தமாயை வந்து செவிலி தாயாக வைத்து வளர்த்து உயிர்களை வந்து கேவல சகல அவத்தலையில் அவத்தையுள் படுத்தி தூய்மைப்படுத்தி தன் அடிக்கீழ் சேர்க்கும். கைத்தாய்னா செவிலின்னு பேர் என்று சொல்லி, அப்ப அசுத்தமாயை செவிலி, சுத்தமாயை குழந்தையை பெற அதற்கான முறையில் பரசிவன் தந்தையாக நிற்க இவ்வண்ணம் தாய் தந்தரை பொருந்திய ஆன்மா வந்து கேவல சகல அவத்தைகளை எய்தி ஆய்ந்து தெளியப்பெற்ற சுத்தாவத்தையை அடையும் என்று அழகாக நமக்கு உணர்த்தியுள்ளார் என்று கூறி, இதுகாரம் நமக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்து, வன்மை மிக பெருத்திரு ஆமாத்தூர் வாழி, மாதேவர் வாழி, அவர் மனையாள் வாழி, திண்மையுடைய கணபதியும் குகனுமான செல்வர் இருவரும் வாழி, திருநீறு அக்கம் உண்மைதனும் அஞ்செழுத்து ஆகியவும் வாழி, உயிர் பசுக்கட்கு இனிய செய்வார் ஒழுங்கு வாழி, ஒன்மை திகள் செங்கோலும் உலகும் வாழி, ஒளிக்கரிய திருவருள் நீடூழி வாழி என்ற வாழ்த்து பாடலை பாடி சைவன்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி.
3: சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபுராணம். வழங்குபவர் மகாவித்வான் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அழகு இன்ன தன்மை அது கிடையாது. இறுதி முடிவு என்பது இங்கே அழகு என்பது நீச்சல், ஆக்கம் என்பது உண்டாகல், இறுதி என்பது இல்லாத. ஆக்கம் இல்லை, நிலையும் இல்லை, இறுதியும் இல்லை. நிலை என்பது எந்த பொருளுக்கு ஒரு காலத்தில் உண்டாகி போய்விடுகிற பொருளுக்குத்தான் இருப்பு என்பதை சொல்ல முடியும். இது நிலவினால் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுவதே தவறு. அப்போ இல்லாத காலம் இல்லாத இருக்கா அப்படின்னு அழகு இறுதி இல்லாது. முருகன் பக்கத்துல சாப்பிடுறாரு, நான் பக்கத்துல உட்காந்து இருக்கேன். அந்த அம்மா கொண்டு ரெக்க பரிமாறினாங்க. இவர் கேட்டாரு, ரெஷவா தப்பு ஏவா முருகம் அல்லவா அப்படின்னா. நான் கேட்டேன், நீங்க தேவா மட்டும் சாப்பிட்டு பாக்குறீங்க.
5: பார்த்து கேட்டது ஏறி கரந்த ஆகும்பாலும் இல்லை, அது இடையில
4: நடுவர் சிவி சிவமும் ஞானசுந்தரமும் வழக்காடு போனவுடனே பார்த்து விட்டாங்க.

அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: காரி நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

கடற்களிற்றை கருத்துள்

ஆயவர் புறநகரை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோ செகுழாரடி போற்றி கொடியா.

0: அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே பெரிய புராணத்திலே இன்று காரிநாயனார் புராணம், நின்றசி நெடுமாறநாயனார் புராணம் ஆகிய புராணங்கள் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். நாயன்மார்களெல்லாம் வாழ்கின்ற காலத்திலே பிறருக்கு பிரயோசனமாக வாழ்ந்தார்கள். அது சிவசம்பந்தமான நிகழ்ச்சியிலே அவர்கள் காலத்தை கழித்தார்கள். காலத்தை எப்படி கழித்தார்கள் என்றால், சிவசம்பந்தமாகவே காலத்தை கழித்தார்கள். அப்படி சிவசம்பந்தமாகவே கழித்தபடியினாலே அவர்கள் சிவனுக்கு சமானமாக சிவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக சிவாலயத்தில் எழுந்தருளிலிருந்து அருள்பாலிக்கும் மூர்த்திகளாக விளங்குகின்றார்கள் நாயன்மார்கள். அதனாலே அந்த நாயன்மாருடைய சரித்திரம் மிக உயர்ந்ததாயிருப்பதனாலே அதற்கு பெரிய புராணம் என்று பெயர். உயர்ந்ததற்கு பெரியதுன்னு பேர், பெரியதுக்கு உயர்ந்ததுன்னு பேர், உயர்ந்ததுக்கு பெரியதுன்னு பேர், அதனால பெரிய புராணம்னு பேர். அப்படிப்பட்ட பெரிய புராணத்திலே இப்பொழுது சொல்ல போகிற நாயனார் காரி நாயனார்னு பேர். அவர் திருக்கடவுரிலே அவதாரம் பண்ணினவர். அவர் மறையாளர்னு பேர். மறையாளர்னா பிராமண குலத்திலே வந்தவர். திருக்கடவுரிலே அவதாரம் பண்ணவர். திருக்கடவுர் மிக பிரபலமான ஊர். பாலனுக்காக காலனை சங்காரம் பண்ணிய ஊர். ஒரு பாலனுக்காக பாலன் என்ன கொடுத்துருவான், ஏமே எவ்வளவு பெரிய கட்டிக்காரன், அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறவனை உதச்சு விட்டு ஒரு சின்ன பயலை காப்பாத்தினார். ஒரு சின்ன பயலை காப்பாத்துறார். பெரிய பதவியில் இருக்கிறான் ஏமே, அவனை உதச்சு தள்ளிட்டு சின்ன பயலை காப்பாத்தினார். பாலனுக்காக காலனை சங்காரம் பண்ணினவர். அது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போலினும் நெஞ்சகனைந்து நினைவின் நாள் வரும், வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த ஊற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலுத்துமே என்பது சம்பந்தர் வியாபாரம். அதனாலே அப்படி காலசம்காரம் பண்ணிய ஊர் திருக்கடவுர். அப்படிப்பட்ட ஊரிலே இவர் அவதரித்திருக்கிறார். இவர் தமிழின் துறையான பயன் தெரிந்து சொல்வடை. தமிழின் துறையான பயன் தெரிந்து என்று சொன்னால், தமிழ் இலக்கண இலக்கியங்களெல்லாம் நன்றாக கற்று அதன் மூலமாக தமிழிலே தமக்கு அதிகமான ஈடுபாட்டை உண்டு பண்ணிக்கொண்டு தமிழை தனக்கு ரொம்ப சொந்தமாக ஆக்கி கொண்டு அதிலே கவிகளை புனைந்து கோவை என்று ஒரு வகை துறையில் உள்ள பாடல்களை எல்லாம் பாடி அந்த பாடல்களை மூவேந்தர்கள்ட்டையும் கொண்டு போய் காட்டி பிரபுக்கள்கிட்ட காட்டி வாசித்து அவர்கள் மெச்சும்படியாக செய்து அவர்கள் மூலமாக பொருளை வாங்கி அந்த பொருளை சிவாலயத்துக்கும் சிவனடியாருக்கும் சம்பாதிக்க போகணும். அந்த சம்பாதித்த பொருளை சிவபுணிக்காக வேணும். இதுதான் நாயன்மார் கூடிய. நம்ம அப்படி இல்லை, சம்பாதிக்க வேணும், மிச்சம் பண்ண வேணும், காணிகளை வாங்கணும், மாடி வீடு கட்டணும் தான் நம்மளாம் நினைக்கிறோம். அவங்க எண்ணமெல்லாம் இப்படி இருக்கு. யார் என்ன நாயன்மாரோட எண்ணமெல்லாம் மறையாளர் திருக்கடவுர் வந்துதித்து வண்டமளின் துறையான பயன் தெரிந்து சொல் விளங்கி பொருள் மறைய குறையாத தமிழ் கோவை. அதனால ஒரு பாட்டு சொல்லு வழங்காம பொருள் வழங்காம இருக்குமா, சொல் வழங்கும் பொருள் வழங்காம இருக்குமா, அப்படி பாட்டுகளை பாடி இப்ப சீரகத்தை தந்தீரில் தேடேன் பெருங்காயம் சொல்லு வழங்குது பொருள் வழங்கலே இல்ல போலவர். சீரகத்தை தந்தீரில் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன. வெங்காயம் சுக்கெல்லாம் விளங்குது, எதுக்கு வெங்காயம் சுக்கு சொல்றாங்க ஒண்ணு புரியல. சாம்பார் வைக்கவா புரியுதா, ஒண்ணு புரியல. இப்படி ஒரு பாட்டு ஏற்றிருக்காரு, வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன. இங்கா சுமந்திருப்பார் இச்சலக்கை, மங்காத சீரகத்தை தந்தீர்கள் தேடேன் பெருங்காயம். ஏரகத்து செட்டியாரு, செட்டியார்கிட்ட சிறக்கு கேட்கறது பொருத்தமா இருக்கு. செட்டியாரு வியாபாரம் வெங்காயம் சுக்கு பெருங்காயம் சீரகம் வெந்தயம் அஞ்சு சாமான் வந்துருச்சு. அஞ்சு சாமான் கேட்கிறார், சொல்லு வழங்குது ஆனா பொருள் வழங்கல. அதுபோல இவர் பாட்டுகளை பாடி அதை கொண்டு போய் போல அரசியல் பிரபுக்கெல்லாம் பாடி காமிச்சு. இப்ப இந்த வெங்காயம் சுக்கானால் இந்த ஏற்றால் ஆவதுன்னு எங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கன்னு சொல்றாருல்லவா, சொல்லு வழங்கு பொருள் வழங்கலை இல்ல. அதை விரிச்சு சொல்லும் போது ரொம்ப ருசியா இருக்கு. அதை விரிச்சு சொல்லும் போது பொருள் விளங்க முடியா சொல்லும் போது ருசியா இருக்கு. அது எப்படின்னா வெங்காயம் சுக்கு ஆனால் என்றால், வெங்காயம் என்பது கொடிய காயம், காயம் என்றால் உடம்பு, காயம் என்றால் உடம்பு, காயமே இது பொய்யடான்னு கூட கேள்விப்பட்டிருக்கு இல்லவா. காயம் உடம்பு, வெங்காயம்னா கொடிய கொடுமையான உடம்பு, சொல்ல முடியாத கொடுமை உடையது இந்த உடம்பு. சுக்கு ஆனால், சுக்கு ஆனால்னா இது வச்சர தேகமாக ஆகிவிட்டால், சுக்கு சுக்கு என்றால் இது வச்சர தேகமாக ஆகிவிட்டார். இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. அதனால அந்த தேகம் இந்த மாதிரி வச்சர தேகமா, வச்சர தேகங்கிறது இப்ப சூரபன்மனுக்கு இருந்தது போல. அதுக்கு மருந்து வேண்டியதில்லை, மாத்திரை வேண்டியதில்லை, சளி பிடிக்காது, இருமல் வராது, காய்ச்சல் வராது, வயிற்றில் வராது, குடைச்சல் வராது, ஒன்றும் இருக்காது. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, அதனால மருந்து வண்டியில வெந்தாயங்கிறது வெந்த அயம், வெந்த அயச்சந்திரம், அயச்சந்திரம்னு சொல்லி முடியல, அயச்சந்திரம் அயபுஷ்பம், அது மாதிரி மருந்து வெந்தயத்தால ஆவது. இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கைன்னா இந்த உடம்புல 96 தத்துவங்கள் இருக்குது அல்லவா, 96 தத்துவங்கள் இருக்குது அல்லவா, ஆன்ம தத்துவம் நித்தியாதத்துவம் ஜெகதத்துவங்கள் 36, அதனுடைய கிளைகளாக இருப்பது 60, ஆக 96 தத்துவங்கள். சரக்குன்னு சரக்குன்னு சரக்கை சுமந்துக்கிட்டு தான் அலையிறப்போ, சரக்கை சுமந்துக்கிட்டு தான் அலையிற, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை சுமக்க முடியாது. அது வேற்று விகார விடக்குடமில் உட்கடப்பு ஆற்றியன் எம் ஐயா என்பதும் அதுதான். ஞானிகளுக்கு இந்த சரக்கை சுமந்துக்கிட்டு அலைய பிடிக்காது. இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தீர்கள். மங்காத சீரகம் என்பது குற்றமில்லாததாக இருக்கிற சுத்தமாயா தேகம். அகம் என்றால் சரீரம், சீரகம் சீரான அகம், சீரான அகம் சிறப்பு பொருந்தி அகம் என்பது சுத்தமாயா தேகம். இது அசுத்தமாயா தேகம், அது சுத்தமாயா தேகம். சுத்தமாயா தேகத்தை தந்தீரேல் தேடையன் பெருங்காயம், மறுபடியும் இந்த பெரிய காயத்தை நான் தேட மாட்டேன், அந்த காயத்தை கொடுத்துருந்தேன் இந்த காயத்தை தேட மாட்டேன். சீரகத்தை தந்தீரேல் தேடையன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியார், ஏரகம் என்கிற சுவாமி மலையில் இருக்கிற செட்டியாராகி முருகப்பெருமாட்ட இப்படி ஒரு வியாபாரம் பண்றாரு ஒரு புலவர். இப்படி சொல்லும் போது பொருள் ருசியா தெரியுதா, முதல்ல சொல்லும் போது சொல்லு வழங்குறது பொருள் வழங்கல. இப்படி பாடல்களை இவர் இயற்றி அந்த பாடல்களை பிரபுக்களிடத்திலையும் அரசரிடத்திலையும் கொண்டு போய் காட்டி அவர்கள் மிச்சம் முடியாக செய்து அவரிடத்திலே பொருளை வாங்கி அந்த பொருளை சிவதர்மம் செய்யணும். அந்த பொருளை சிவதர்மம் எப்படியாவது சிவதர்மம் செய்யணும், எப்படியாவது சிவதர்மத்தை செய்யணும் என்கின்ற எண்ணம் உடையவர்களாய் இருந்து அங்கவர் குறையாத தமிழ்கோவை தம்பையரார் குலவு வகை அதை காரிக்கோவைன்னு அந்த நூலை ஏற்றி அந்த நூல கிடைக்கல. குறையாத தமிழ்கோவை தம்பையரார் குலவும் வகை முறையாலே தொகுத்து அமைத்து மூவேந்தர் வார்பயில்வார் அங்கவர்தாம் மகிழ வகை அடுத்த உரை நயமாக்கி அவர்கள் சந்தோஷப்படும்படியாக அந்த பாட்டுக்கு உரை சொல்லி நயமாக்கி நயமான உரையை சொல்லி சொல்லி கொங்கலார் மன்னவர்பால் பெற்ற நிதி குவை உண்டு வெங்கண் அராவோடு கிடந்து விளங்கு இளம் பிறைச்சென்னி வெங்கண் அராவோடு இளம்பெறை விளங்கு இளம் பிறைச்சென்னி சங்கரனார் இனிதமரும் தானங்கள் பலத்த வைத்தார். சிவபெருமான் எழுந்தருளிருக்க பல கோயில்களை கட்டியிருக்கிறார், கோயில் திருப்பணிகளை செய்திருக்கிறார், கட்டியிருக்கிறார். யாவர்க்கும் மன உவக்கு இன்பமொழி பயனை எம்பி எல்லாருக்கும் சந்தோஷம் வரும்படியாக நல்ல வாக்கியங்களை, இனிமையான வாக்கியங்களை, சந்தோஷப்படும்படியான வாக்கியங்களை சொல்லி பேசி தேவர்க்கு முதற்றேவர் சீரடியார் எல்லாருக்கும், தேவர்க்கு முதற்றேவராகிய சிவபெருமானுடைய அடியார்கள் எல்லாருக்கும் மே உற்ற இருநிதியை மிக அளித்து அடியார்களுக்கு நிறைய பொருளை கொடுத்து விடயவர்தம் காவுற்ற திருக்கையிலே மறவாத விருத்தவராய் அப்படி சிவாலயத்தை கட்டினாரு. சிவன் அடியார்களுக்கு வேண்டிய பொருள்களை தந்தார். அதுக்கு மேல கைலாயத்திலே கருத்து இருந்ததுங்கிறார். கைலாயத்திலே கருத்து இருந்தது. ஏந்த கடல் சூருலகில் எங்கெந்தம் இசை உறுத்தி எல்லா நாடு முழுவதும் இவருடைய புகழ் இருந்தது. நாடு முழுவதும் இவரை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசும்படியாக வாழ்ந்திருக்கிறார். இசை நிறுத்தி, இசைன்னா புகழ், ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை. ஈதல் இசைபட வாழ்தல், வாழ்தல் என்பது ஈதல் இல்லாமலும் இசைபடாமலும் இசை இல்லாமல் வாழ்தல் வாழ்வல்ல. அதனாலே ஈதல் இசைபட வாழ், ஈதல் என்பது தர்மம் செய்தல், இசைபட மற்றவர்கள் எல்லாம் புகழும்படியாக வாழ், அதுதான் இந்த உயிருக்கு ஊதியம். பின்ன வேற ஊதியம் என்ன கொண்டுகிட்டு போகுது? ஒண்ணு கொண்டு போறதில்லை. அவையினாலே ஈதல் இருக்கும்போது ஈதல் தர்மம் செய்தல், இசைபட வாழ், இசைபடவன்னா வசைபட வாழாமல் இசைபட வாழ், வசையுடைய வாழ்வாரே வாழ்வாரு. அதனாலே இசைபட வாழ், என்ன சொல்றேன்னா எல்லாமே எல்லாமே படிச்சவங்க தான். அதனால இந்த திருக்குறள், உரிய புராணம், கந்த புராணம், திருமுறை இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க. நேரம் கிடைக்கிறப்போ ஒரு 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் படிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிறது. வேலையாட்டா இருந்துகிட்டே இருக்கும், அந்த வேலைக்கே நேரம் இருக்காது. அப்படியே பார்த்தா அப்புறம் எப்போ படிக்கணும்? அதனால ஒரு 10 நிமிஷமாவது படிக்கணும், 10 நிமிஷமாவது படிக்கணும். அப்படி படிக்கும்போது இப்போ நான் சொல்றதை கேட்கும்போது விஷயாச்சு. ஆமையா? ஆமா ஆமா ஆமா, அப்படித்தான் திருவள்ளுவர் இருக்கு, அப்படித்தான் யானை சொல்லியிருக்காரு என்றெல்லாம் வந்த எண்ணம் வரும். எண்ணம் வரும் படிக்காதவங்களுக்கு சொல்லும் போது ருசியா இருக்கு, ஆனாலும் படித்தவங்களுக்கு சொல்லும் போது ரொம்ப ருசியா தெரியும், ரொம்ப ருசியா. ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னு சொல்லுகிறார் அல்லவா திருவள்ளுவர். இவர் அந்த மாதிரி வாழ்ந்தாராம். காரிநாயர் அப்படிதான் வாழ்ந்தாராம். எப்படி வாழ்ந்தாரு? ஈதலும் இருந்தது, இசையும் இருந்தது. உண்மையாவே இப்ப ஈதல் இருந்தா இசை தானே வந்துடும். ஈதல்னா தர்மம் செய்யறான்னு வச்சுக்க, அவனுக்கு புகழ் தானா வரும். பொல்லாதவனா இருந்தா கூட தர்மம் செஞ்சான்னு வச்சுக்க, அவனுக்கு என்ன வரும்? பெருமை வரும். அட, கையில இருந்தா கருணா பாவன் அள்ளி பொறுப்பா இருப்பா. தர்மவானுக்கு புகழ் கிடைக்கும், தர்மம் செய்யறவனுக்கு புகழ் கிடைக்கும். அதனாலே மனித வாழ்விலே அவசியமாக செய்ய வேண்டியது தர்மம். அதனால தானே புகழ் வரும், புகழை தேட வேண்டியதில்லை, தானே புகழ் வரும். அந்த மாதிரி வாழ்ந்தாருங்கிறார் இவரை. யாவர்க்கும் மனமுகக்கு இன்பமொழி பயனை எம்பி, எல்லாரும் மகிழ்ச்சி அடையும் முடியாத பேசுறது. இப்போ சில பேர் பேசினாலே எரிச்சலாகவே இருக்கு, ஏண்டா இவன் பேசுறான், ஏண்டா இவனுக்கிட்ட பேசணும் அப்படின்னு இருக்கும். அப்படி ஆள் நிறையா இருக்கான்ல. இந்த இன்பமொழி அவனுக்கு தெரியாது. அவன் இனிய உணவாக இன்னாதத்தான் கூறுவான், இன்னாத கூறுவான், இன்னாத கூறுவான். அதனாலே அவனுக்கு அஞ்சன் அந்த ஜென்மம் அப்படிதான், அது முன்னையே பல போன ஜென்மத்திலே அப்படியே பழகி இருக்குது. அதை இப்போ வெளியில் விட்டுக்கிட்டு இருக்குது, இவ்வளவுதான். அதனால பேசும்போதே இனிமையாக பேசுதல், பேசும்போது பேசுவது இனிமையான வார்த்தையை பேசுவது, மதுரமான வார்த்தை. அது இளையான்குடி மாறனாயிரம் புராணத்தில் சொல்லுவார், ஈர மின் மதுர பதம் பதிவு எய்த முன்முறை செய்வது. ஈரம் பேச்சில் ஈரம் இருக்கணுமா? ஈரம் மென்மை, அது ரெண்டு ரெண்டு சொல்ல, ஒவ்வொரு சொல்ல ரெண்டு எழுத்து மூணு எழுத்துலேயே இருக்கிறார். ஈரம் மென்மை மதுரம், ஈர மின் மதுர பதம் பதிவு எய்த முன் உரை செய்தபின் கொண்டு வந்து மனை போகின்றார். முதல்ல இப்போ வந்தவங்க மகிழ்ச்சி அடையணும்னா என்ன? முதல்ல வந்த உடனே லட்ச தூக்கி கொடுக்க முடியுமா? வட தூக்கி கொடுக்க முடியுமா? உடனே உங்களுக்கு மகிழ்ச்சியான வார்த்தை, ஐயா வரவனு வரவன் வாங்கும், ரொம்ப நல்லது, இங்க வந்ததே எங்களுக்கு பெரிய பேரு என்றெல்லாம் சொல்லி மகிழ்ச்சி அடையும்படியான வார்த்தையே முகவளர்ச்சியோட பேச வேணும். மோப்பக்குடையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குடையும் தும்பாரு. இதில் இந்த முக மகிழ்ச்சியான முகத்தை காட்ட வேணும், மகிழ்ச்சியான முகத்தை காட்டும். அப்புறம் இனிமையான வார்த்தை வேணும். அப்புறம் தீர்த்தம் கொடுத்தல, அப்புறம் ஜூஸ் கொடுக்கறது, அப்புறம் பாயாசம் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கல, அப்புறம் விளங்குற. அது சொல்றார், யாவருக்கும் மனமுகக்கும் இன்பமொழி பயனு எம்பி, தேவர்க்கும் முதற்றேவர், தேவர்க்கு முதற்றேவர், தேவர்களுக்கெல்லாம் முதற்தேவனாயிருக்கிற சிவபெருமானுடைய சீரடியார் எல்லாருக்குமே உற்ற இருந்தியம் மிக அளித்து அடியார்களுக்கு நிரம்ப தனம் கொடுத்து விடையவர்தா விடையவர்தம் காவுற்ற திருக்கையிலை மறவாத கருத்தராய், கைலாயத்தை மறவாத எண்ணமுடையவராய். சிந்தை அங்கே இருக்கிறது, சிந்தை அங்கே இருக்கிறது. அது அது அது ஒரு குறிக்கோள் வாய்ந்த உணர்வு. இடையாரா அன்பினராய், இடையாரா பிறந்தும் அடைவாரும் என்பார் அல்லவா அப்பர் சுவாமி. இடையாரா அன்பு உனக்கு என் உலகத்தை நின்று உருக தந்தனுடைய முறைய திருவார். அந்த இடையாரா அன்பு அதுக்குத்தான் இப்படி இடையிடைய அடிக்கடி அடிக்கடி அடிக்கடி இந்த தொடர்பிலேயே இருக்கிறது. உராணங்கள் கேட்கறது படிக்கிறது, அது சம்பந்தமானவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வது பேசுவது அரங்கில் இதெல்லாம் எதுக்குன்னா, இது இடையில அருந்து போகிற கயிறு, இது மனமாகிய வயிறு, இடையில எப்படா விடுவான் இருக்கும், எங்கே எப்படா விடுவான். புரியுதா? எங்கே உறவியல்ல எப்ப போலாம்னு மனசுக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. இந்த சின்ன பிள்ளை விளையாடுற உள்ளே குளிச்சு உட்கார வச்சா உட்காருவா உட்காராது, அது என்ன ஒண்ணு எப்படாங்கிட்டு மைண்ட் மண்ணில் போய் விளையாடலாம் அப்படின்னு தான் இருக்கும். அது போல மனசானது என்ன பண்ணோம்னா, உலகியல்ல செல்றதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும், அருளியல்ல செல்றதுக்கு ரொம்ப அதுக்கு விருப்பா இருக்கும். அதனால அது என்ன பண்ணணும்னா, இப்படி பழக பழக பழக பழக பழக பழக அதுக்கு விருப்பமும் வந்துடும், விருப்பமும் வந்துடும். விருப்பம் வந்த மனசை மறுபடியும் அதுலயே தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன புல்லாததுங்கிறது எதுனா மனசுதான், மனசுதான் பொல்லாது. நம்ம கூடவே இருந்து நம்ம சொல்லுடைய இயக்காது எதுன்னா மனசுதான், நம்ம கூடவே இருந்து நம்ம சொல்லுடைய இயக்காது எதுன்னா அதுதான். அது தொடர்பு, அதுக்கு அடிக்கடி அடிக்கடி அடிக்கடி தூண்டிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி அதைத்தான் மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ் பழையாத வண்ணம் பறித்த மலரோடு வந்துமை ஏற்றுதரா முடியும் சிறப்பிலி தீவனை திருண்டப்பெறா. திருநீலகண்டம் என்பது திருநீலகண்ட பதிகம். மறக்கும் மனத்தினு போட்டார் பார்த்தீங்களா, மறக்கும் மனத்தினை அது இயல்பு. மனசுக்கு சிவனை மறக்கிறது இயல்பு, சிவனை நினைக்கிறது அது வந்து செயற்கை. சிவனை மறப்பது இயற்கை, சிவனை நினைப்பது செயற்கை. சிவனை நினைப்பது மேடு, மறப்பது பள்ளம். அதனாலே ஆய்ந்த உணர்வு இடையரான்பினராய் அணி கங்கை தோய்ந்த நெடுஞ்சடையார்தம் அருள் பெற்ற தொடர்பினால் அருள் பெற்ற தொடர்பில் அது இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவனோடு தொடர்பு வச்சுட்டா, சிவனோடு தொடர்பு வச்சுட்டா அது என்னமா இருக்கும்னா, மனசுக்கு சிவனோடு தொடர்பு வைக்கலாமே என்ற என்ன அந்த பழக்கம் வந்துடும். பழக்கம் வந்துடுமா? பழக்கம் வந்துருச்சுன்னா அது வழக்கம் ஆப்பிடுமா? வழக்கம் வந்துருச்சுன்னா எந்த வேலையா இருந்தாலும் அந்த சிந்தை வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு மேல அவன் என்ன பண்றான்னா, அவன் தூண்டிக்கிட்டு இருப்பான். ஆறு சிவை நின்று நினைந்து இருந்து கடந்து எழுந்துடும் தொழும்பனை ஒன்றி ஒழுகான் நினையாதிருந்தாலும் இருக்க விட்டாய், நினையாது இருந்தாலும் இருக்கும். கன்று விதி பற்றா போல் கதறு வித்தி வரவனில்லாய் நந்துதுவோ திருத்தல் நடம்பு இல்லை நம்பானே என்பது திருவசைப்பா. அதனால நம்ம மறந்துட்டு இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவன், நினைக்க வச்சு விடுவான். அது அடியார் பெயராத பெருமையனே என்பது கூட திருவாசு. நம்ம மறந்துட்டாலும் அவன் நினைக்க வைப்பான். இது பழக்கம், பழக்கம். அப்பாவும் பிள்ளையும் போல, அப்பாவும் பிள்ளையும் போல, கணவனும் மனைவியும் போல, உடலும் உணவும் போல, உடலும் உணவும் போல. உடல் உணவை மறக்குமா? மறக்குதா உணவை? கொஞ்ச நேரம் போன சாப்பிடுதான் தொடர்பு, உணவுக்கும் உணவு. அது போல ஆன்மாவுக்கும் சிவத்துக்கும் தொடர்பு, தொடர்பு தொடர்பு வந்துருச்சுன்னா இது நினைக்க இல்லைன்னா அது நினைக்க. நீங்க பேசுங்க இல்லைன்னா நான் பேசுறேன், நாளைக்கு மத்தியானத்தை நீங்க பேசுங்க இல்லைன்னா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல முடியலவா? அது போல நம்ம நினைப்போ நினைக்க வைப்பான், நம்ம நம்மை நினைக்க வைப்பான், அவன் அவன் நினைக்க வைக்கிறான். அதை என்மை என்னை நினைந்து அடிமை கொண்டு, என்னை நினைந்து அடிமை கொண்டு, என்னை நினைந்து யாரு சிவன், என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் விநாயகர் இரட்டமணி மாறு நம்பியான் தம்பி. என்னை நினைந்து அடிமை கொண்டானா, அப்படி கொண்டு என்னுடைய இடரை கெடுத்தான், என்னுடைய துன்பத்தெல்லாம் கெடுத்தான், கெடுத்து என்ன பண்றான், தன்னை நினைய தருகின்றான், தன்னை நினைய தருகின்றான், அந்த நினைவை தருகின்றான், நினைக்க வைக்கின்றான், தன்னை நினைய தருகின்றான், வரசு தன்னை நினைய தருகின்றான். புன்னை வரசு மகிழ்ச்சோரை வியன்னாரையுண்மைய அரசு மகள் அத்திமுகத்தான் என்பது விநாயகர் இரட்டை மணிமாள். ஆகையினாலே இப்படி ஒரு பொருளோட தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா அந்த பொருளை மறக்க முடியாது, அந்த பொருளை அதிகபட்சம் மறக்க முடியாது. இப்போ விபூதி பூஜை பழகிட்டோமா இப்போ பூசாமல் இருக்க முடியாது. வெத்தலை பாகு போட்டு பழகிட்டோமா போடாமல் இருக்க முடியாது. காஃபி குடிச்சு பழகிட்டோமா குடிக்காமல் இருக்க முடியுமா? அதுபோல ஆகையினாலே இப்படி தொடர்வினால் அருள் பெற்ற தொடர்வினால்ங்கிறார். அருள் பெற்ற தொடர்வினால் வாய்ந்தமானம் போல், அதுதான் அதை சொல்லிட்டார். வாய்ந்தமானம் போல் உடம்பும் வடகையிலை மலை சேர்ந்தார். வடகையிலை மலை சேர்ந்தார். வேரியார் மலர்கொன்றை வேணியார் அடிவேனும் காரியார் கடல் வணங்கி. இப்படி காரிநாயனார் புராணம் அஞ்சு பாட்டில் சொல்றார். அவர் பாட்டுக்களை பாடி அரச நலத்தில் காட்டி அந்த பொருளை வாங்கி அந்த பொருளை கொண்டு சிவதர்மம் செய்கிறோம். அதான் அவர் வேலை. அதனாலே அவருக்கு திருக்கயிலாயம் சேர்ந்தார். வேரியார் மலர்கொன்றை வேணியார் அடிவேனும் காரியார் கடல் வணங்கி. அவர் அளித்த கருணையினால், அந்த காரிநாயனார் எனக்கு செய்த உபகாரத்தினாலே, கருணையினால் வாரியார் மத யானை வழுதியர்தம் மதி மரவி. வாரியார் மத யானை, வாரிகோல மதம் புரிகின்ற யானைகளை உடையவனாகிய வழுதி என்கின்ற பாண்டியன் இருக்கிறானே, கூன்பாண்டியன். அந்த கூன்பாண்டியன் மதி மரவிலே வந்தான், சந்திர வம்சத்திலே வந்தான். மதி மரவில் சீரியார் நெடுமாற திருத்தொண்டு சிப்புவான். நெடுமாற நாயனாருடைய திருத்தொண்டை செப்ப போறேங்கிறார். செப்ப போறேன்னா சொல்ல போறேன்னு. அப்படி செப்புதல் செப்பினார். செப்புதல்ங்கிறது நம்ம தமிழ் அது தமிழ் தான். தமிழ் வந்து அங்க தெலுங்குல கலந்து சொல்றாங்க செப்புதல். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி
1: சிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
2: வெண்ணகை கருங்கண் வெண்மையான பற்களையும் கருங்கண் கருப்பான கண்களையும் உடையார். திரை தேர் மடந்தை அலைவோரத்திலே வாழ்ந்த வளர்ச்சியாகிய பெண்ணை மணந்த கல்யாணம் செய்து கொண்ட திரு பொற்பயங்கா. கல்யாணம் பண்ணி கொண்ட அழகான திருவடிகளை உடையவனே புயங்கா, பாம்பை உடையவனே பதப்புயங்கா என்பவர். பதம்னா கால், புயங்கம்னா பாம்பு. காலில் கூட சிவபெருமான் பாம்பு அணிஞ்சிருக்கிறார். சிவபெருமான் தலையில, காதல குண்டலம், கழுத்துல பாம்பு, இடுப்புல பாம்பு, கையில பாம்பு, காலில பாம்பு, எல்லா இடத்துலயும் பாம்பு. ஆகவே காலில் பாம்பு அணிஞ்சிருக்கிறார் என்பதனால பதப்புயங்கா. காலிலும் பாம்பை அணிந்த பெருமானே வரை சேரும் இந்த அடர்ந்தன்னு பெரிய மலையே ஒன்று கூடியன்மை வந்து நசுக்க வந்ததை போல வல்வினைதான் வந்து அயர்வனவே வினையெல்லாம் பற்றி என்னை துன்புறுத்துகின்றன, என்னை நசுக்க பார்க்கின்றன என்று சொல்ற. அடற்புணலால் புலனால் நிற்பிரிந்து அஞ்சி அஞ்சொல் நல்லார் அவருடம் விடர் விடலே விடலேனை. அடற்புலனால் புலன் ஐம்புலங்கள் அடர் துன்புறுத்துகின்ற துன்புறுத்தும்படியான அஞ்சு கொலைனாலே நிற்பிரிந்து உன்னை பிரிந்த காரணத்தால் நீ இருக்கிற வரை இந்த புலன்கள் என்னை அடங்கி இருந்தது, என்னை தொந்தரவு செய்யல. நீ என்னை விட்டு பிரிந்த பிறகு இந்த ஐந்து புலன்களினாலே அஞ்சி நான் பயந்து சாகிறேன். அஞ்சொல் நல்லார் அவரம் விடர் விடலேனே. அஞ்சொல் நல்லார் அழகிய சொல்லை பேசுகின்ற பெண்கள். அப்பெண்களுடைய விடர் பாமுகர். விடர் என்றால் பாமுகர். பெண்ணறையை நெற்றி போகின்ற விடர்களை சுற்றி அவர்களோடு நானும் ஒரு காமகராகவே அலைந்து கொண்டிருந்தேன் என்பதாக சொல். அஞ்சொல் நல்லார் அவர்தம் விடர் விடரேனே. அந்த விடர் கூட்டத்தை, காமகர் கூட்டத்தை விடாது பின்பற்றி போன என்னை விடு திகண்டாய், என்னை விட்டுவிடாதே, என்னை காப்பாற்று, நல்லவனாச்சு. விரிந்தே எரியும் சுடர் அறையாய் பறந்து விரிந்து ஒளிவிடுகின்ற சுடர் போன்ற பெருமானே. சுடுகாட்டு அரசே, சுடுகாட்டில் இருக்கிற பெருமானே. சிவபெருமானுக்கு சுடுகாட்டரசு என்பவர். அதனால அவர் காடன், சுடுகாட்டில் இருக்கிறதுனாலே காடன். காடன் மாடன் என்றெல்லாம் சிறுதெய்வம் இன்னைக்கு ஆக்கிட்டாங்க. இது சிறுதெய்வம் இல்ல, சிவனுக்கே உரிய பெயர். பெரும்பாலும் இந்த சுடுகாட்டில் தான் பழைய காலத்துல மக்கள் எல்லாம் போய் வழிபாட்டுக் கொண்டிருந்தார். இறந்தவர்களுக்கு நடிகள் நிற்கு வழிபட்டார். அந்த இடத்திலே காற்றிலே இறைவன் இருக்கிறதாக அந்த நட்சத்திரம் தான் சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தை வணங்குற போது காற்றில் இருந்தான் காடன் காடன் காடன். அவனுக்கு ஒரு மாடு இருந்தது ஏறுகிற வாகனம், அதனால் அவனை மாடன் என்று பெயர் சொன்னார். ஆகவே சுடுகாட்டுக்குரிய நாளை காடன், விஷபமாகிய காளை உடைய நாளை காடன், இதெல்லாம் சிறுதெய்வம் அல்ல. சிவனுக்குரியது பிற்காலத்துல சிறுதெய்வமாக்கி அதுக்கு கல்லு சாராயம் எல்லாம் வச்சு படைக்கிற அளவுக்கு மாற்றி விட்டார்கள். உயர்ந்த தெய்வத்தை மக்கள் ஆச்சாரம் பெற்று மாற்றி விட்டார்கள். அப்பேற்பட்ட அந்த பெருமானை சுடர் அணையாய் சுடுகாட்டு அரசே தொடும்பற்கு அமுதே, அடியார்களுக்கு அமுதம் போன்று இருக்கிறவனே, தொடர் வரியாய் சென்று பின்பற்ற முடியாதவனே, தமியேன் தனி நீக்கு தனி துணையே, தனியே நான் இப்ப தனியாயிருக்கிறேன், உன்னை பிரிஞ்சு தனி நீக்கு என் தனிமையை ஒழி, நீ எனவோடு கூட வந்து சேர், உன்னை விட்டு பிரிந்திருக்கனால் முடியவில்லை என்று கேட்க, தனி துணை நீ நிற்க ஒப்பற்ற துணை நீ இருக்க, யான் தருக்கி நான் செருக்கு கொண்டு தலையால் நடந்து, தலையால் நடந்தேன் அதாவது விரோதமாக நடந்து, தலையை கீழே வச்சு காலை மேல நீட்டி நடந்தேன், தலை கீழே நடந்தாங்க விரோதமாக நடப்பதுதான் தலையால் நடத்தல். தனி துணை நீ இருக்க உன்னை விட்டுவிட்டு நான் செருக்கி இப்படி தலை வீடாக நடந்தேன், வினை துணையேனே வினையே இப்பொழுது எனக்கு துணையா பெற்றிருக்கிற என்னை விழுது கண்டாய், என்னை விட்டு விடாதே பெருமானே, வினையேன் உடைய மனத்துணை மனத்துணையே தீவினையனாக என்னுடைய மனத்துக்கு துணையா இருக்கிற பெருமானே, என்றன் வாழ் முதலே என்னுடைய வாழ்வுக்கு முதலாக இருக்கிற பெருமானே, எனக்கு எப்பினில் வைப்பே இழைத்த காலத்திலே உபயோகப்படுத்துவதற்காக சேமித்து வைக்கப்பட்ட வைப்பே, வாழ்வுதல் என்றாலும் எச்சினில் வெப்பன் வைப்பென்றாலும் ஒரே பொருள்தான், என் வாழ்க்கைக்கு முதலாய் இருக்கிற பெருமான் அப்படின்னு இன்னொரு தடவைனா பொருள் செய்யலாம், நான் வாழ்வதற்கு மூல காரணமாக இருக்கிற பொருளை தந்தவனே என்று சொல்லலாம். எச்சினில் வைப்பு நான் தளர்ச்சி உற்ற காலத்திலே எனக்கு தேடி வைக்கப்பட்ட பொருளாக இருக்கிறவனே, திரை துணையேனும் பொறே நான் ஒரு திரை அளவு கூட இனி பொறுக்க மாட்டேன், துயர் ஆக்கையின் பின்வலையே இந்த துயரத்தை தருகின்ற ஆக்க என்ற உடம்பு, இந்த உடம்பே எனக்கு ஒரு வலையாயிருந்து துன்பம் தருகிறது, அதனாலே இந்த துன்பத்தோடு கூடிய உடம்பை இனி பொறுக்க மாட்டேன் என்று கேட்க, இனி கடைசி பாடலுக்கு நாம் வருகிறோம். வலை தலை மானோக்கியர் நோக்கின் வலையுட்பட்டு விளைத்து அலைந்தேனை விடுதி கண்டாயே, வெண்மதியின் ஒற்றை கலை தலையாய் கருணாகரனே, கைலாயம் என்னும் மலை தலைவா மலையான் மணவாளா என் வாழ் முதலே, வலை தலைமான நோக்கியரு வலையை வீசி பிடிக்கிற போது அந்த இடத்துல வலையிலே அகப்பட்டு கொண்டு மீன் வரும், ஒரு வலையிலே அகப்பட்ட மானை போல, வலை தலை மானன்ன வலையில் சுட்டுக் கொண்ட மானை போல அந்த மான் என்ன செய்யும், தடுமாறு, ஐயோ அந்த வலையிலிருந்து எப்படி போறதுன்னு இங்கும் அங்கும் அங்கும் தடுமாறு, அந்த மான் தடுமாறுவது போல நோக்கிய கண்ணை உடையவர், மான் கண் என்று பெண்களுக்கு கண்ணை உவமை சொல்றமே அது எதுக்கு சொல்லப்படுனா தடுமாறுகின்ற நிலைக்கு மட்டும்தான், அந்த பெண்களுடைய கண்ணு பயந்து இந்த தடுமாறும், அந்த தடுமாற்றத்துக்காக மான் அண்ணன் நோக்கியர்ன்னு சொல்லவர், அது வலைத்தலை வலையில் அகப்பட்டு கொண்ட மான் போன்ற நோக்கை உடையவரே, நோக்கை உடைய பெண்கள் நோக்கின் வலையிற்பட்டு அவரது கண்ணாகிய வலையிலே நான் சிக்கி நிலைத்து தெருக்குடைந்து அலைந்தேனை தெரிந்து கொண்டிருந்தேன், இதுவரை நான் செருக்கி அலைந்தேன், இனி என்னை விட்டு விடாதே, நான் தவறு செய்தவனாயிருந்தாலும் மன்னிக்க வேண்டும், இந்த நீத்தல் விண்ணப்பம் பூராவும் தன்னுடைய குற்றத்தை எல்லாம் நீக்க என்னை காக்க வேண்டும், அதான் நீத்தல் விண்ணப்பம். அப்படி ஒரு பொருள், என்னை நீ விட்டு பிரிந்தாயே விடாதே என்று கேட்பது ஒரு பொருள், நான் செய்த தவறை நீத்து என்னை ஆட்கொள் என்று சொல்லுகிறது ஒரு பொருள், இதாக ரெண்டு விதமான பொருள். மிளைத்து அலைந்தேனே விழுது கண்டாய் வெண்மதியின் ஒற்றை கலை தலையாய், வெண்மையான சந்திரனது ஒரே ஒரு கலையை தலையிலே அணிந்த பெருமானே, கருணாகரனே கருணைக்கு இருப்பிடமானவனே, கைலாயம் என்னும் மலை தலைவா கைலாயம் என்ற மலையிலே இருக்கிற பெருமானே, மலையாள் மகவாளா இமயமலை மகளாகிய உமாதேவிக்கு கணவனே, என் வாழ் முதலே என் வாழ்க்கைக்கு முதலாய் இருக்கிற பெருமானே என்னை விடுதி கண்டார் என்று கடைசியில முடிக்கணும். முதலை செவ்வாட்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்தேனை விடு

சிவந்த வாயினை உடையாராகிய மங்கையர்கள். அந்த மங்கையருடைய வேட்கைதான் மனிதனை தொல்லை செய்கிறது. அதை மாணிக்கவாசகர் பிறர் மாட்டு நிகழ்கின்ற துயரத்தை தன் மாட்டு ஏற்றி தான் அந்த துன்பத்தை நுகர்ந்தது போல சொல்லுகிற செவ்வாச்சியரு வேட்கை வெந்நீரில் அமர்ந்த கொப்பைப்பழம் போன்ற சிவந்த வாயினை உடையாராகிய மங்கையரது ஆசையாகிய வெம்நீர் விருப்பத்துக்குகுந்த காமநீர் என்று சொல். அந்த பெண்களிடத்திலே இருந்து வருகின்ற காம இன்பத்திலே இவர் மூழ்கினார் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். கடிப்ப மூழ்கி அந்த செவ்வாச்சியரானவர்கள் முதலையாயிருந்து கடிப்ப அந்த முதலை என்ற சொல்லை இப்போ சேர்த்து கொண்டு வந்து சேர்க்கணும். செவ்வாச்சியர்கள் பார்வைக்கு அழகாராக இருந்தாலும் கொடுமையிலே முதலையை போன்றவர்கள். முதலை பற்றினால் விடாது. அதுபோல் இந்த மங்கையருடைய ஆவலிலே ஒருவன் விழுந்து விட்டால் அவர்கள் பிடியிலிருந்து சிக்கி வெளியிலே வர முடியாது. அந்த பிடியிலேயே மூழ்கி போய் விடுவான் என்பதை எச்சரிக்கிறார் மாணிக்கவாசகர் சுவாமி. முதலையை போன்ற பற்றினதை விடாது இருக்கின்ற குணத்தை உடையராகிய மங்கையர்கள் கடிப்ப இந்த ஆண் மக்களை பிடித்துக் கொள்ள மூழ்கி அந்த போகத்திலேயே மூழ்கி விடுகிறார்கள். மூழ்கி விதலை செய்வேனையே கடைசியில் அந்த துயரத்தினாலே தாங்க முடியாதவர்களாகி விதலை செய்கிறார்கள், நடுக்கங்கொள்ளுகிறார்கள். அதை தன்மாட்டி ஏற்றி விதலை செய்தேனை தானே இப்படி துன்பப்படுகிறேன் என்பதாக காட்டிக்கொள்கிறேன். அருணகிரிநாத சுவாமியுடைய வரலாற்றிலே இதை உறுதியாக நாம் பார்க்க முடியும். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே முத்தம்மாள் என்று சொல்லுகின்ற ஒரு தாசிக்கு மகனாக பிறந்தவர். முத்தம்மாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக வாழ்கிறாள். பொதுவாக தாசிமார்கள் தங்களுக்கு பெண் பிள்ளை பிரிப்பதையே விரும்புவார்கள். ஆயினும் அவளுக்கு ஆண்மகமாக ஒருவன் பிறந்ததனை அந்த பெண் வெறுக்காமல் தான் வழிபடு கடவுளாகிய திருவண்ணாமலையாருடைய சுவாமியினுடைய பெயரை அருணகிரி என்ற பெயரையே மகனுக்கு வைக்கிறார். மகனை செல்வ போகத்திலே அந்த அம்மையார் வளர்க்கிறார். செல்வ போகத்திலே வளர்க்கின்றவன் அழகிலும் அவன் இயற்கையிலே நன்றாக இருக்கிறான். அடுத்தார் போல செல்வ போகத்திலேயே சுகமுடையவனாக இருக்கிறான். இயற்கையிலே அறிவும் அவனுக்கு திறமாக இருக்கிறது. குலக்கல்வி அவர்களுக்கு இசையும் நாட்டியமும். அதனாலே இசையை கற்றுக்கொள்ள அவன் அனுமதிக்கப்பட்டு இசையிலே வல்லவனாய்விட்டான். ஒரு மனிதனை கெடுப்பதற்கு அவனிடத்தில் இருக்கிற அழகு, அவனிடத்தில் இருக்கக்கூடிய இசை அல்லது கலை அவனை பெண்களிடத்திலே கெடுத்து கொண்டு போய்விடும். அதனாலே அருணகிரியானவன் தன்னுடைய இளம் வயதிலேயே செல்வத்தின் காரணத்தினாலே மங்கையரிடத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவனாக மாறி போய்விடுகிற மங்கையரிடத்திலே அதிகமாக திளைக்கிற திளைத்து அளவில்லாத நிலை உடையவனாகி கடைசியில் நோயாளியாக ஆய்விடுகிறான். அந்த நோய் மிகுந்த போது தொழுநோய். அந்த தொழுநோயான காலத்திலும் கூட அந்த பரத்தேர் குலத்திலே இருந்தவர்கள் அவன் செல்வத்துக்கு விரும்பி அவனை ஏற்றார்கள். ஆனால் ஆண்டவன் அவனை திருத்த வேண்டும் என்று விரும்பி ஒரு நாள் அவனுக்கு எந்த ஒரு தாசியும் கிடைக்காமல் போய்விடுகிறான். பணம் எவ்வளவு அவன் தள்ளி தருவதா இருப்பினும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனாலே அவன் மனமருந்து வீடு திரும்புகின்ற போது அவனுடைய தாய் அருணகிரியை பார்த்து ஏன் நீ வருத்தமாயிருக்கிறாய் என்று கேட்கிற. வருத்தத்துக்கு காரணம் அவன் சொல்லவில்லை. ஆனால் அவள் தெரிந்து கொண்டாள். தாய் மகனிடத்திலே சொன்னாள், அருணகிரி நீ ஆண்மகன், நான் ஒரு தாசி. இப்போ நீ பிள்ளை அல்ல, நான் உனக்கு தாய் அல்ல. இரவு வந்து விட்டால் தாசி வேறு, மகன் வேறு. நீ ஒரு பெண்ணுக்காக இயங்குகிறாய். உனக்கு எந்த பெண்ணும் கிடைக்கவில்லை. நான் தாசியானதனாலே என்னையே இன்றைக்கு எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டான். அந்த வார்த்தை கேட்ட போது அவன் புழுங்கி போனான். அப்பொழுதுதான் தான் செய்த தவறை அவன் உணர முடிந்தது. தாயே தனக்கு பெண்டாக கூடிய அளவுக்கு நான் வந்தேனே என்று மனம் கலங்கி அழுது தனியே போய் படுத்து
உறங்குவான் போல இருந்தாய். தாய் உறங்கி விட்டாள். விடிய காலம் 4 மணி. இவன் உறங்கவில்லை. எழுந்து வீட்டை விட்டு வெளியில வருகிறான். நேரே ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆலய கதவு திறந்து ஒரு சிலர் கோயிலுக்குள்ளே போகிறார். இவன் ஆலயத்துக்குள் போனவன் கோபுரத்து குடவரையில் ஏறி கோபுர படிக்கட்டு வழியாக அந்த கோபுரத்தினுடைய உயர் கடைசி நிலையிலே போய் நின்று விடுகிற. அங்கே நின்று இந்த உடலோடு இனி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, உடல் நீக்குவோம் என்று கீழே விழுகிறார். அப்படி விழுகும் போது முருகா என்று சொல்லி விழுந்ததினாலே அங்கிருந்த முருகன் அவனுடைய பரிபோக்குவ காலம் நல்ல காலம் ஆனதனாலே விழுகிற அருணகிரியை இறைவன் முருகன் தாங்கிக் கொண்டார். தாங்கி தன் கையினாலே தடவிய மாத்திரத்தில் அவன் நோய் நீங்கினான். ஞான உதயம் பெறுகிறான், அறிவு பெறுகிறான். முருகன் என்னை பாடு என்று சொல்கிறான். பாடு என்று சொன்ன உடனே முருகன் என்னை இப்பொழுது ஆட்கொண்டார். ஆனால் இன்று இரவு தொடங்குகிற போது என் தாயல்லவா என்னை ஆட்கொண்டாள். முருகனை பாடுவதா தாயை பாடுவதா? சரி, தாயை மறக்க கூடாது. முருகனை பாடும்போது தாயோடு சேர்த்து பாடும் என்று சொல்லி முத்தை தரு பத்தி திருநகையாட்டி கொரு சத்தி சரவண என ஓதும். முத்தை முத்தம்மாள் அவங்க தாயார் பெயர். அதனால என்ன பண்ணா முத்துமே வச்சு பாட்ட பாட ஆரம்பிச்சார். ஆகவே தன்னுடைய இறைவனை பாடுகிற போது கூட தாயினாலே திருந்திய அவன் தன்னுடைய இறை தாய் பெயரை வைத்து அங்கே பாடி சீர்திருத்தம் பெறுகிறார். ஆகவே அந்த கடைசி நிலையிலே பெண்களோடு கூடி துன்பப்படுகிற நிலைதான் அருணகிரியார்கத்துல தான் அதை நாம் பார்க்க முடியும். அதனை விதலை செய்வே உடல் நடுங்கி போனேன் என்று சொல்கிறார். அப்படி இந்த பெண்களின் காம இச்சை கெடுதிக்கு போக்கும், ஆனால் அதிலிருந்து ஒரு நல்ல திருத்தம் திருப்பமும் கிடைக்கும் என்பதை அருணகிரியாருடைய வரலாற்றிலே பார்க்க. விடுதி கண்டாய் அதனாலே பெருமானே என்னை கைவிட்டு விடாதே, நான் தவறாக நடந்திருக்கலாம், என்னை மன்னித்துக் கொள் என்று கேட்க. விடக்கு உன்மிடைந்த சிதலை செய்வாசை காயம் பொறேன் காயம் பொறேன். இந்த காயமாகிய உடம்பை இனி நான் தாங்க மாட்டேன். காயம் உடம்பு பொறே, நான் சுமந்து கொண்டிருக்க முடியவில்லை பெருமானே, இந்த உடம்பிலிருந்து எனக்கு விடுதலை கொடு என்று மாணிக்கவாசகர் கேட்கிற. ஏன் இந்த காயத்திலிருந்து நீ போகணும்னு கேட்டால் காரணம் சொல்ற. சிதலை செய் காயம் கரையான் செய்து கொடுத்த வீடு. இந்த வீடு உடம்பு இருக்கே, இந்த உடம்பு கரையான் கட்டுகிற புத்தும் ஒண்ணுதான், என் உடம்பு ஒண்ணுதான் என்று சொல்ற. கரையான் கீழே இருக்கிற மணலை எடுத்து அணுவணுவா சேர்த்து புத்து கட்டு. அதுபோல இந்த உடம்பும் பஞ்சபூதங்களின் அணுக்களினாலே சேர்த்து கட்டப்பட்ட ஒரு கூடு. இது கீழே விழுந்தால் மண்ணிலே போட்டால் மீண்டும் மண்ணாகத்தான் போகும். ஆகவே கரையான் கட்டுகிற கூடும் என் உடம்புக்கும் வித்தியாசம் இல்லை. சிதலை செய் காயம் கரையான் செய்து கொடுத்த ஒரு கூட்டை போல ஒரு புற்று மண்ணை போல ஆனது என் உடம்பு. விடக்கு ஊன்மிடைந்த காயம் அது மேல இருக்கு. விடக்குனாலும் மாம்சம், ஊனுனாலும் மாம்சம்தான். அதாவது ஒரு பொருளையே ரெண்டு சொல்லா சொல்ற. அப்படி சொல்ற கேட்டு வாசப்படினு போய் சொல்றானே, கேட்டுனாலும் வாசப்படினாலும் ஒண்ணுதான். அதை என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு, அது மாதிரி ரெண்டு சொல் ஒரே பொருள் தருகிறதா ரெண்டு சொல் சொல்றது ஒரு வழக்கத்துல இருக்கு. அது இலக்கியத்திலேயே கூட இருக்கு. அதுக்கு இது ஒரு இடம் ஆட்சி. விடக்கு ஊன்மிடைந்த மாம்சத்தால் ஆன, விடக்குனாலும் ஊனென்றாலும் மாம்சம் என்று ஒரே பொருள் தான். ஆகவே மாமிசத்தாலான உடம்பு கரையான் செய்த புற்றை போன்ற உடம்பு. இந்த உடம்பை நான் பொறுக்க மாட்டாது பெருமானே. சிவனே முறையோ முறையோ, சிவபெருமானே என்னை விட்டுட்டு போனது நியாயமா நியாயமா என்று கேட்கிறேன். திருப்பெருந்துறையிலே ஆட்கொள்ளும் போது இறைவன் வந்து அவரு காட்சி கொடுத்து ஆட்கொண்டார். கொஞ்ச நாள் கழிச்சு மறைஞ்சு போனார். இப்படி மறைஞ்சு போனியே இது நியாயமா? இது முறையோ சிவனே முறையோ முறையோ, எதை இங்கே முறைன்னு சொல்றார், விட்டு போனது. அதனாலதான் நீத்தல் விண்ணப்பத்துக்கு இந்த அர்த்தம் நம்ம கொள்ள வேண்டும். சிதலை திதலை செய் பூன்முலை மங்கை பங்கா. உமாதேவியை ஒரு பக்கத்திலே உடையவனே, அந்த உமாதேவியினுடைய மார்பகம் திதலை என்ற பசலை படர்ந்திருக்கிறது. பசலை என்பது மஞ்சள் மான் நிறம்,
பெண்களுக்கு அழகு தருகிற ஒருவிதமான நிறம், அதுக்கு திதலை என்று தமிழ் இலக்கியங்களிலே சொல்லுவார்கள். பசலை என்று அது வரும். திதலை செய் பூன்முளை மங்கை, பசலை படர்ந்திருக்கின்ற ஆபரணை தணிந்த நகிலை உடைய உமாதேவியை பங்கா ஒரு பக்கத்திலே உடைய பெருமானே என் சிவகதியே, எனக்கு மங்களமான கதியை தர இருக்கிற பெருமானே என்னை விடுவது முறையோ முறையோ என்ற கதியடியேற்கு உன் கழல் தந்து அருளவும்.

செய்தி இறை வைத்து சுருங்க அஞ்சி மதிநடு நீரில் குளித்து ஒளிக்கும் சடை மன்னவனே. கதி அடியேற்கு உன் கழல், உன் கழல் அடியேற்கு கதி. பெருமானே உன் திருவடிதான் எனக்கு சேர வேண்டிய பற்றுக்கோ, கதினா எனக்கு வேண்டிய இடம், பற்றிக்கோடாகிற சரணம் எனக்கு பிடிமானம், அது ஒன்றுதான் உன் திருவடிதான் எனக்கு கதி, அதைத்தான் நான் பற்றுக்கோடாக படிக்கிறேன். கழல் தந்து அப்படி உயர்வாயிருக்கிற திருவடியை நீ திருப்பெருந்துறையிலே வந்து எனக்கு கொடுத்தாய். கழல் தந்து அருளவும் திருவடியை கொடுத்து எனக்கு அருள் செய்யவும் கூட அந்த திருவடியின் பெருமை தெரியாமல் ஊன் கழியா விதி அடியே நீ எனக்கு என்னைக்கு நீ திருவடி தீட்சை செய்தியோ அன்றைக்கே நான் இந்த உடம்பை விட்டிருக்கணும். உடம்பை விட்டு உன்னுடைய ஆத்மாவை உன் திருவடியிலே சேர்த்திருக்கணும். சேர்க்காமல் இந்த உடம்போடு நான் இருந்தது தவறு. இன்னும் கொஞ்ச நாள் இந்த உடம்போடு இருக்கிறேன், இது நான் செய்த தவறு என்று அவர் வருத்தப்படுகிறார். கழல் தந்து அருளவும் ஊன் கழியா, ஊன்னா உடம்பு, இந்த உடம்பை நீக்காது இன்னும் உடம்போடே இருக்கிற விதி விதியுடைய அடியேனை, அப்படிப்பட்ட என்னை. இந்த இடத்துல நாம ஒன்று சிந்திக்கணும். மாணிக்க மாசகரா இறைவன் ஆட்கொள்ள வந்து அவரை பரிமுகம் பண்ணியாச்சு, உடனே மோட்சம் கொடுக்கல, இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துல இரு என்று சொல்லிவிட்டு போயிட்டார். ஏன் இன்னும் கொஞ்ச நாள் உலகத்துல இருன்னு சொன்னார்? அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஊழ்வினை இருக்கு, அந்த ஊழ்வினைய அனுபவிச்சு தீர்த்தார். வினை முழுவதும் தீர்ந்தால்தான் மோட்சம் பெற முடியும். அந்த வினையை தீர்த்துக் கொள்வதற்காக கொஞ்ச நாள் இருன்னு சொன்னார். அது மட்டுமல்ல, உன்னால இது மாதிரி மாணிக்க வாசகமான திருவாசகம் பாட வேண்டியிருக்கு, நீ பாடி கொடுத்து பின் வருகிற ஜனங்கள் அதை கேட்டு உய்தி பெற வேண்டியிருக்கு, இந்த திருவாசகம் வெளிவரதற்காகவும் நீ இருக்க வேண்டும், இத இறைவன் மனசில் வச்சுதான் இருன்னு சொல்லிட்ட. காரணம் சொல்லுல இருன்னார். இவர் என்ன சொல்றார்? உன் கழியா, என் உடம்பை கழிக்காது நான் இருந்தேன். காரணம் விதி, நான் செய்த பழைய வினை அடியேனை, அந்த பழவினை உடையவனாகிய என்னை, ஆக ஊழ்வினை இருந்தது, அதனால்தான் நான் இன்னும் கொஞ்ச காலம் வாழ வேண்டிய அவசியம் இருந்தது என்பதை அவரே ஒத்துக்கொள்கிற. விடுதி கண்டாய், அதனால என்ன விட்டுவிடாதே, ஏதோ பழையவினை இருக்கிறவன அனுபவிச்சுடுறேன், அனுபவிச்ச பிறகாவது என்னை ஏற்றுக்கொள், கைவிட்டு விடாதே என்று வேண்டுகிற. அதுக்கு பிறகு ஒரு இலக்கியம், அப்புறம் பக்தி நயம் அல்ல. வெண்டலை உடையில் பதியுடை வாழற பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மதி நடுநீரில் குடித்து ஒழிக்கும் சடை மன்னவனே. சடை மன்னவனே, சடைய உடையவனே, அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கிற விஷயம் ரெண்டு வரியில ஒரு இலக்கிய தமிழ் இலக்கியம் படிக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு சுவை உண்டு பண்ற. சிவபெருமானுடைய தலையில ஜடை இருக்கு, ஜடையில கங்கை இருக்கு, ஒரு பாம்பு இருக்கு, சந்திரனும் இருக்கிறான். இந்த கங்கை தண்ணீர், பாம்பு, பிறைச்சந்திரன், இந்த மூணிய வச்சு ஒரு கற்பனை பண்ண. அந்த சிவபெருமான் தலை, சிவபெருமான் தலையில ஒரு பிரம்மகபாலன் தலை ஒண்ணு இருக்கு. அந்த தலை பொந்துல ஒரு பாம்பு உள்ள போய் அப்படி வெளியில தலை நீட்டிச்சு. அந்த பாம்பு வெளியில நீட்டி ஒரு படத்தை விரிச்சுது. படத்தை விரிச்ச உடனே எதிரே இருந்த சந்திரன் பயந்துட்டான், ஐயோ நம்மள வந்து கடிக்க போகுது பாம்பு. அப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருந்தா ஜட மேல உட்கார்ந்தா அந்த பாம்பு கடிச்சிடும், உடனே தண்ணிக்குள்ள ஒழுகி ஒளிஞ்சுக்குவோம் என்று சொல்லி இந்த சந்திரன் கங்கைக்குள்ள உழுந்து ஒளிஞ்சு கொள்ளுகிறான் அப்படின்னு ஒரு கற்பனை. இது நடக்கவே இல்லை, இது மாதிரி ஒண்ணு நடக்கல, நடந்தது போல. இது இலக்கிய கர்த்தாக்கள், இலக்கிய புலவர்கள் தான் இப்படி கற்பனையாக ஒரு கதை சொல்லுவார்கள். அது மாதிரி அவர் சொல்றாரு பாருங்க. வெண்தலை முழையில், சிவபெருமான் தலையில வெண்தலை பிரம்மகபாலம் இருக்கு. முழை, அந்த தலையில முழைனா ஒரு ஓட்ட தொலை, அந்த தொலையிலிருந்து பதி உடை, அந்த முளையிலே தனது இருப்பிடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ் அற கொடுமையான பாம்பு, வாழ்னா கொடுமை, கொடுமையான பாம்பு இந்த தலை பொந்துக்குள்ள இருப்பிடமா வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பாம்பு அப்படி வெளியில நீட்டுதான். அது என்ன செய்தது? நீரில் குளித்து மதி சந்திரன்
நெடுநீர் என்ற கங்கையில குளிச்சு உள்ள மூழ்கிட்டு பயந்து போய் தண்ணிக்குள்ள மூழ்கி ஒளிக்கும் ஒளிந்து கொள்ளுகின்றதான சடை மன்னவனே, சடைய உடைய பெருமானே. பக்தி சுவை அல்ல இந்த மூணு வரி, கடைசி ரெண்டு வரி அது இலக்கிய சுவைன்னு சொல்றேன். இலக்கியம் படிக்கிறவர்களுக்காக இப்படியும் ஒரு ரெண்டு வரி அவர் பாடி காட்டிருக்க. மன்னவனே ஒன்றும் அறியாச்சிறியேன், மகிழ்ச்சி மின்னவனே விட்டுவிடுதி கண்டாய், மிக்க வேதமை நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே

0: எல்லாருக்கும் தலைவனாய் இருப்பவன் மன்னன். அது மட்டுமல்ல, மன்னுங்கிறதுக்கு நிலைத்தவன் என்று ஒரு அர்த்தம். அழியாதவன் மன்னவென்றால் நிலையாயிருப்பவன், என்றும் அழியாதும். கடவுளுக்கு அழிவே கிடையாது, அதனால்தான் கடவுளுக்கு மன்னன் என்ற பெயரை சொல்றேன். இது நம்ம சோபராணம் படிக்கும் போது கூட அரசேன் வந்தது, மன்னன் வந்தது, அப்பெல்லாம் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். மன்னன் என்றால் நிலை பெயரு உடையவன். அந்த அரசன் கூட தன்னுடைய ஆட்சி திறமையிலிருந்து மாறுபடாம ஒரே நிலையாயிருந்த அரசாள்றதுனால அரசனுக்கு மன்னன் பெயர். கடவுளுக்கு நிலை பெயராக அழியாதவனாயிருப்பதனாலே அவனுக்கு மன்னன் என்று.
1: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் முருகநாயனார் புராணம், பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சுவாமிக்கு சாத்தக்கூடாது, அம்பிகைக்கு சாத்த வேண்டிய பூ எது, சாத்தக்கூடாத பூ எது, விநாயக பெருமானுக்கு ஆவார், முருக பெருமானுக்கு இந்த விதி, புஷ்ப விதியின் பெரு. எல்லாரும் வீடுகள்ல அந்த நூலை வாங்கி வைக்கிறோம். புஷ்ப விதி வெறும் 100 ரூபாய் தான் இந்த புஷ்பம். புஷ்பம் அந்த பூவை, அந்த அந்த புஷ்ப விதியை படிக்கிறானா, எந்த பூ சாத்தணும், எதை சாத்தக்கூடாது. எந்த மகள் அந்த கேண்டி பூ, அதை சாமி சாத்தவே இருக்காது. அது துருக்க சாமன் சொல்லுவாங்க, அதெல்லாம் சாதனை கூடாது. எனக்கு தெரியல, ஆகவே திருவண்ணாமலை போன்ற கோவில்கள பூவே போட்டுப்பாங்க. கேந்தி பூ மாலை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பேரூர் கோயிலையே, பேரூர் கோயில் நேரி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய பேரூர் கோயில சமீபத்தில் போய் பார்த்தேன். அழகான பிளாஸ்டிக் போர்டில் இங்கு கேங்கி ஆரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்.

0: என்றாமா தான் ஆணும் பெண்ணும் நீ கோயில் 23 இடத்துல நான் செல்வேன். நம்ம மக்கள் சாமியா கும்பிடுறாங்க சும்மா புத்திரி வாங்க, அதான் நம்ம மனம் விக்கிற போயிட்டு இருக்கு. எவனாவது மாஸ்கிலையும் பள்ளிவாசலையும் சர்ச்சிலையும் போய் செல்லாட்டி போயிட்டு தான் அவங்க எவ்வளவு ஒழுக்கமா இருக்காங்க பாருங்க. பள்ளிவாசல்ல ரம்சான் நினைவு தொழுகிற ஒரு படம் டெல்லியில போட்டான் பேப்பர்ல, எல்லாம் குறிஞ்சிருக்காங்க. லட்சக்காரன் அப்படியே குறிஞ்சிருக்காங்க. கட்டுப்பட வேண்டாம், போர் மாத்திரம் பெருசா போட்டுதான் செல்போன் நாட் அளவுன்னு கோயில்வாசல எவன் கவனிக்கிறான். சுவாமி சிலை என்ன பேச்சு பாடு, சிவபெருமானுடைய புகழ பாட வேண்டிய இடத்துல ஊர்லாட்ட கதையெல்லாம் சிறந்த பேச்சு. ஆண்களும் பெண்களும் உண்மையப்படுத்தவன் எல்லாரும் செல்லிச்சுட்டாங்க. நாகரிகம் பேச்சு அங்கே அவன் அருமையாக அந்த பாதையை துணியால மூடிக்கொண்டு பூக்களை பறித்துக் கொண்டு கற்றார். இப்படிதான் கற்றார்கள் அவர் கட்டக்கூடிய மாயின் வகைகள். அந்த பாட்டு இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டினாங்க. இந்த காலத்தில் இல்லை. எப்படி கட்டாங்க, கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து தனியிடத்தில் இருந்து நோக்கும் கோக்கும் கோவைகளும் எண்டை சுருக்கும் தாமம் உடல் இணைக்கும் வாச மாலைகளும் தண்ணில் கட்டும் கண்ணிகளும் தாழில் பிணைக்கும் பிணையல்களும் அன்பாக இணைக்கும் தாதிரைக்கும் தொங்கல்களும் சமைத்து நுடந்து நூல் மார்பல்கள். நம பார்வதியே அந்த மாயிரி வகையில பற்றினான். கோவை இன்னை தாமம் கண்ணி பிணைய தொங்க ஆறு வகைப்பட்ட மாலைகளை, ஆறு வகைப்பட்ட மாலை. அந்த அற்புதமான சுவாமி சிறசில
1: சாத்திரம்
0: திரு கழுத்துல சாத்திரம் திருமுடிய சாத்திரம் அந்தந்த மாலைகளுக்கு ஒவ்வொரு பேர். சுவாமிய அந்த சரசர சாத்திரம் பத்தில அந்த சரசர சாத்திரம் இண்டைகள் இண்டை மான் அந்த சரசர சாத்திரம் ஏற்றக்கூடியது கழுத்த சாத்திரம். அப்படி விதவிதமான ஆறு வகைப்பட்ட மாலைகளை அதிகாலம் எழுப்பி அப்புறம் தயார் பண்ணிட்ட பிறகு போயிருப்பார். ஒவ்வொரு காலத்துக்கு இந்த மான் அந்த மாலைகள் கொண்டு போய் எப்படி கொடுப்பான், இழுவுக்கு கீழே அந்த பூ கூடை போட்டு ஒரு மனிதன் இடுப்பு கீழே போட்டு சுகாமி ஆண்டா கையில ஒரு கம்பு அது மேல அந்த கூடையை
2: மாட்டேன்.
0: பூ கொண்டு போறேன், பூ கொண்டு போறேன், அது மேல இழுவுக்கு மேல கொண்டு போறேன். அந்த உயிரை கொண்டு போறான். அதுல இந்த மாலை உரச அதை கொண்டு சமீக விமான சார்ந்த சிவபெருமானுக்கு சாத்தக்கூடாத அத சாத்தக்கூடாத பூ சாத்தக்கூடாத பூக்கள் சிவபெருமான சாத்தக்கூடாத பூக்களை நம்முடைய நாவல் அர்ப்பணத்தில் ஆர்மலார் அவர்கள் சூசனத்தை சொல்லப்பாடு. முதல்ல தீட்சை இல்லாதான் தீட்சை இல்லாதவங்க பூக்குச்சாதுவார் சாமி கொடுக்குறார். இதெல்லாம் 100 மார்க். அக்கா நான் இந்த பூ வாங்க போயிடாங்க எப்படி இருக்கு, நாங்க தீட்சை பெறுவேன் தீட்சை சுவாமிக்கு தீட்சை இல்லாதான் இடி குளத்தான் மிகு நோயாளன் தூர்த்தன் ஆசாரம் இல்லாதவன்

0: ஆசோசம் உடையவன். ஆசோசம்னா சூதனம், ஏதாவது வீட்டில் இருந்திருப்பாங்க, அதாவது சடங்கு சமைச்சிருப்பாங்க, பிள்ளை பிறந்திருக்கும், அவர்கள்லாம் அந்த சமயத்தில் குங்குமம் போடுவார். ஆசோசம் உடையவன் இதெல்லாம் அந்த நாவலுடைய இது என்ன என்ன பாய்ச்சு. யாரா ஆசோசம் நமக்கு கிடையாது, எல்லாம் உடம்புக்கு தான், நீர் குடி கிடையாது, எல்லாம் கோயிலுக்கு போறாங்க. ஒரு சின்ன ஒரு பத்திரிகையாளர் எழுதுற குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பையன் ஆளுக்கு, அவர் ஏன் ஒரு வாரமா கோயில் குறையினா, குழந்தை குழந்தை குறையினா, தாயா சொன்னா குழந்தை குழந்தை கோயில் பண்ணாமையா, அவர் ஆளுக்கு அப்படி அறிவு இப்படி குருநாதர் வழங்குமா. ஆசோசம் சூதம் யாராவது இறந்து போனா அடங்கி இருக்கிறோம் கோயிலுக்கு போனா சாப்பிட ஓட்டு அப்படி ஆட்டு. ஆசோசம் உடையவர்களை கூட சுவாமி சாப்பிடுறார். அதுக்கப்புறம் எடுத்து வைத்து அரவிந்தம் அரிச்சு பிரிட்ஜில வச்சு மூணு கழிச்சு எடுத்து வைத்து அப்படியே அரவிந்தம் பழம்பு ரசிச்சு உதிர்ந்தவன் மரத்தை வந்து உதிர்க்கும், அதை வந்து பூ மனுவேன் இவன் எச்சு வேற கீழே இருக்க பண்ணுவேன். இந்த போல சாமி சாத்தப்படுறது உயர்ந்த பூ காற்றில் அடிபட்ட பூ கதிலேக்கும் எடுத்த புடவையிலேக்கும் எருக்கரை ஆமண கீரைகளில் வைத்த பூ கையில பூ கொண்டு போகலாம் நீதி கட்டுற பூ கூறையா கொண்டு போன பூ வலது செய்யல நல்ல திங்கதுக்கு காய்ச்சும் இடது செய்யல சாமி சாத்தது பூ உள்ள போறவங்க காய்ச்சல் காரியாயிடும். அதோட இந்த கேரு கையிலே கொண்டு போகும். அதுக்கப்புறம் உடுத்த புடவையும் புடவை போகக்கூடாது. அப்ப வேட்டையிலே புடவை மட்டும் ஏட்டையும் இல்லையா சேர்ந்து என்ன பக்கத்துல ஏற எடுக்கிற புடவை வேட்டைக்கு மடிச்சுட்டு நாலு இடையே கூடியா அந்த வேட்டி போன தீபாவளிக்கு கொடுக்குற வேட்டி இந்த தீவிரத்துக்கு துவைக்கவே இல்லை ஊர்ல அப்படி அழைக்கப்படாது கொடுத்த புடவை இல்லை இயற்கையிலே ஆமணத்திலே அது பூ வைக்க கூடாது. அறையின் கீழே பிடித்தோம் புழுக்கடி எச்சம் சிலந்தி நூல் மயில் இவற்றோடு கூடிய ரோமம் பூவை பற்றி சாமி சாப்பிட்டார். அருமையான மூர்த்தி மேற்கப்பட்ட சமயம் கடனான போகும் அந்த பக்கம் வந்தா கட்டாயம் கோயில்பாடு ரொம்ப ரம்யமான மூர்த்தி கோயில் அந்த பூஜை பண்ற சுபாச்சாரியார் சுவாமி மேல அத்தியந்த பக்தியுடைய தினமும் அத்தஞ்சாமம் முடிஞ்ச உடனே ஒரு மாலையை கொண்டு போய் மகாராஜாவை கொடுக்கணும் அவர் கொண்டு கொடுத்தார். ஒரு நாள் தாமம் மறந்துச்சு வீட்டுக்கு போனப்படுதான் நான் இவன் மகாராஜா கொடுக்குறேன் அதுக்குள்ள இந்த கொடுத்த புகை வீட்டுக்காரி குழந்தை வச்சுட்டான். இவன் மகாராஜா கொடுக்க நீ பூ மறந்துட்டோமா குழந்தை வச்சுக்கிய அழைச்சு கொடு நான் கொண்டு உடனே அந்த அம்மா அத குழந்தை வச்சதை அவுத்து ஒரு பொன்னக்கலை சுத்தி மகாராஜா கொண்டு போய் கொடுக்கிறார் சுழச்சர் ஏன் தாமா மாட்டினக்கு லேட்டாச்சு சொல்லி வாங்கிச்சேன். போன சுழச்சர் போன பிறகு பார்த்தா அந்த பொட்டை தவிக்கும் போது கூட்டு முடி தலை முடிஞ்சது தாமா கொஞ்சம் வச்சதுல ஒரு முடி இவருக்கு ஷாக் அடிச்சு மகாராஜா. இது நேரடியாக அத்தகாமத்திலிருந்து சைலப்பனாக கிடைத்த பூ அல்ல, எடையோ என்ன இடையோ என்னமோ நடந்திருக்கு மறந்தப்போ. உடனே அவர் என்ன பண்ணார் மறந்தான் சிவாச்சர பூட்டி போல உண்மை வெளிப்பட்டு போச்சு என்ன செய்ய நடிகை போல என்ன சிவாச்சாரியா நீங்க கொடுத்த போல ஒரு முடி இருக்க என்ன அர்த்தம் மனசுல செய்யறப்ப சுவாமி நீங்க காப்பாற்ற துணிஞ்சு சுவாமிக்கு ஜடாவா இருக்குதா? ஜடாவாச்சும் எடுத்த கூட ஏன் முடியிருக்காது? அப்படியா சைதப்பனாதற்கு ஜடை இருக்கா? யார்கிட்ட காது ஊத்துறீங்க? சிவலிங்க பெருமானுக்கு ஜடை இருக்குமோ? அதுல இந்த பூ வச்சு அதுல முடிய வந்து சொல்லியதா? யார்கிட்ட ஏமாத்தப்பட்டு இந்த மகாராஜா பூஜை பண்றேன். நாளைக்கு நான் வந்துடுறேன். அவங்க பின்பக்கம் மூலசலத்த பின்பக்கம் எனக்காக ஒரு கல் எடுத்துடும். அதுபடியே நான் பார்ப்பேன். மூலசலத்துக்கு மகாராஜா பார்க்க மாட்டேன். இந்த முறையே அந்த காலத்துக்கு இந்த கால யாராவது உள்ள போறான்னு நினைக்காங்க. அந்த பட்டையோட நான் சுத்தம் அந்த பட்டையை ஒரு வேலை படிச்சேன், நான் மூணு வேலை படிச்சேன். ஆனா உள்ள போனான் எந்த உடம்பு ரொம்ப பக்தி ஊத்தி போச்சு. யார் எதை செய்யணும் அதான் செய்யணும். 78 பேர் பஸ்ல ஏறிக்கிறாங்க. ஒரு சீட் வந்து காலியா இருக்கு சீட். அதை நான் எனக்கு வாக்கு தெரியும் போக்குவான். அதனால அந்த மூல சந்தை சுகா கேட்கறதோட யாரும் போகல. விதி அந்த விதியை மீறவன் அந்த அரசு நண்பர். நாளை காலையில வரும் சைலபதிக்கு ஜடாபாரம் இருக்கிற நீ காட்டணும். இல்ல உன் தலை குடிக்கும். சுவாமி இவனால உனக்கு நல்லா போட்டுப்பா, இந்த ஆபத்துல நீ காப்பாத்த மாட்டியான் ஆளுதல். காலையில நான் பிடிக்கிற போயிட்டு அதுக்குள்ள தளபதி ஆளாயிட்டான். பின்னால கல் எடுக்கணுமே மகாராஜா. 7 மணிக்கு வர போயிருக்க மூலசாணத்த பின்னால ஒரு கல்லை எடுத்து ஒரு கம்பி மாட்டான். சிவாச்சாரம் போற உள்ள போற பாக்குற சுவாமி பாக்குற ஆளுநாள் பின்னாலே அவர்களும் முன்னது இல்லை. அதுக்கப்புறம் ராஜா வந்தாச்சு. முன்னாள் வந்து கும்பிட்டு பின்னால சிவாச்சாரியா பின்னால என கற்பு காட்டுறோம் வேற நான் பாக்கணும். உண்மையான பூஜை பண்ணவங்களை காப்பாத்திருக்க அப்படி அந்த சுவாமி செயலப்பன உயர்ந்த கோயில். ஆகவே இது ஒரு விதிவிலக்கு. முடி சார்ந்த அந்த பூவை சாத்தக்கூடாது. முடி சார்ந்த பூ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சாமி சாத்த பூவையே முடியும். இவ்வாறு நாயனார் ஏற்றுக்கொண்ட அந்த பூக்கள் எல்லாம் இந்த புறை இல்லாத பூக்கள். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணாமல் எடுத்தோம், குளிக்காமல் எடுத்தோம். பூரா கிராமத்துல எடுக்கிறவங்க கூட ஒரு பிடிக்கல. பைக்கில் கொண்டாங்க, பைக்கில் கொண்டாவது கால் ரெண்டு காண அந்த பூ தான் பிடிக்கல. பெண்கள் அது வச்சு அவருந்து சிப்காப்பாங்க. சரி ஊர்ல அவட்ட சகதி அதை பிரிச்சு கொண்டாது உங்க கல்வி கெடுதல் பாக்கணும் சந்தர்ப்பம். அதெல்லாம் சிவப்பு ஸ்நானம் பண்ணாமல் எடுக்கிற பூ. அதுக்கப்புறம் பொருளாதாரம் மயான சமீபம் சண்டாவர் வசிக்கக்கூடிய இடம் இந்த அசுத்த ஸ்தலங்களில் உண்டாக்கி பூ இருக்கணும். மயான கரையில ரோஜா பூ பூத்துக்கு எடுத்துக்கணும். கீப்பர் அந்த டிப்பர் எரியும் இரவே எடுத்த பூ. ராத்தி 12 மணிக்கு ராத்தி நான் படுக்கும்போது இவங்க வாசல் 3 பூஞ்சல பார்ப்பேன். அங்க செம்பருத்தி ஒட்டணும். ராத்திரி 12 மணி பார்த்தான், 3 மணிக்கு அதை போகணும். ராத்திரி காண்பேன் நாளைக்கு பேர் சுவாமி பார்த்தா இப்படியால வந்தா இரவே எடுத்தபோது. உதாரணம் இவையெல்லாம் சிவபெருமானுக்கு சாத்தல் ஆகாது. புஷ்ப வீதியில நெகட்டிவ் மாத்திரம் பார்க்கணும், பாசிட்டிவ் இன்னொரு பார்க்கணும் என்று சொல்லி நாயனார் அருமையான சொல்லி செய்ய இந்த பூக்களை எல்லாம் சுவாமிக்கு சாத்தும் போது அவருடைய திருவுள்ளத்துல அமைத்த காலங்க காலம் கவினவை
1: தாங்கி கொண்டு சென்று அன்பினோடும்